0: இருந்தால் கூட அந்த ஒரு ஆசிரியர் செய்த நூல்களிலேயே மிகவும் சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியர் எத்தனையோ நூலை செஞ்சிருக்கலாம், ஆனால் அவருக்கு அதிக புகழையும் அதிக ஒரு பெயரையும் வாங்கி கொடுத்த நூல் ஒன்றாக இருக்கலாம், அது ஆங்கிலத்தில் மேக்னம் ஓபஸ் சொல்லுவாங்க. அது சிவஞான சுவாமி வந்து 28 நூல் பண்ணா கூட மேக்னம் ஓபஸ் வந்து சிவஞான மாபாடியது. அதுபோல கிளைமாக்ஸ் என்னங்கிற சொல்லணும். அப்படி சொல்லும்போது சொன்னாரு மெய்கண்டாருக்கு கிளைமாக்ஸ் சொன்ன என்ன சொன்னார் என்றால், பொய்கண்டார் காணா புனிதம் என்னும் அத்துவித மெய்கண்ட நாதன் அருள் மேவு நாள் என்னாளோ. பொருள் என்ன? அத்வைதம் என்று வேதத்தில் வரக்கூடிய உபனிஷத்தில் வரக்கூடிய நான்கு உபனிஷத்திலேயே அந்த அத்வைதம் வார்த்தை வருது. அதுல சாந்தோக்கிய உபனிஷத்து மிக சிறப்பானது. அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல அத்வைதம் என்ற வார்த்தையினுடைய என்ன பொருள் என்று விளக்கினார்கள். அப்படி விளக்கும் பொழுது இதுவரை வந்த விளக்கங்கள், வடமொழி கட்டவர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டு இவர் என்ன சொன்னார் என்றால், மற்றவர்கள் எல்லோரும் அதற்கு பொய்யைத்தான் கண்டார்கள்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திரு கொடிமாட செங்குன்றூர் என்னும் திருச்செங்கோடு திருத்தலத்தை ஞானசம்பந்தப் பெருமான் அடைந்து வழிபட்ட காலத்தில் அவருடன் வந்திருந்த அடியார்களுக்கு ஏற்பட்ட குளிர்ஜுரத்தை நீக்கும் பொருட்டு அருளியுள்ள திருப்பதிகம். அவ்வினைக்கு இவ்வினை. இப்பதிகம் அமைந்த பண் வியாழக்குறிஞ்சி. திருமுறை முதல் திருமுறை திருநீலகண்ட திருப்பதிகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த திரு கருவூர் ஆணிலைத்தல திருப்புகள்.

الله

Thank you.

ಸಿಂಹಂ ರಾಜೇ ಸಿಂಗನಾ ಆನಂದ ಪ್ರಾಂಗಣ

Bye.

Yeah.

Thank you.

Yeah.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: பிரமபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், புரவம், சண்பை, காழி, கொச்சைவயம், கழுமலம் எனும் 12 திருப்பெயர்களைக் கொண்ட திருத்தலம் சீகாழி என்பர். வெவ்வேறு தனித்தனி தலங்களாக அமைந்த இத்திருத்தலங்களை சீகாழி என்று ஒரே திருப்பெயராக இன்று அழைத்து வருகிறோம். ஒவ்வொரு திருப்பெயர்களுக்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு. இவற்றுள் பிரம்மபுரம் என்பது பிரம்மாவால் பூசிக்க பெற்றது என்பதாம். இறைவர் பிரம்மபுரீஸ்வரர், இறைவி திருநிலை நாயகி. பேரூழி காலத்தில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் பிரணவத்தோணியில் பெரிய நாயகியுடன் எழுந்தருளிய பெருமானார் விற்றிருக்கும் இடம் திருத்தோணிபுரம். அற்புதமான விமானம் இச்சிகர தரிசனம் சிவமாம் பெருவாழ்வு தரும். இங்கே எழுந்தருளியுள்ள இறைவர் உருவத் திருமேனியில் அமைந்த திருக்கரங்களில் மான், மழு முதலிய கருவிகள் இல்லை. தாருகாவனத்து இருடிகள் இவற்றை ஏவுவதற்கு முன்னமே கோயில் கொண்ட முதல்வரியும் முக்கண்மூர்த்தி. அடுத்த மேற்கட்டில் ஆபதோத்தாரணர் வடுகர சட்டைநாதர் என்று போற்றப் பெறும் மூர்த்தி எழுந்தருளியுள்ளார். இவரது வழிபாட்டிற்கு செல்லும் ஆண்கள் சட்டை அணியலாகாது, மகளிர் பூச்சூடி செல்லலாகாது என்பது சம்பிரதாயம். சட்டைநாத பெருமான் சன்னிதானத்தில் இருந்து கீழ் நோக்கி அடுக்கு அடுக்காக செல்லும் சாளர வழியை உற்று நோக்க பத்திரலிங்கங்கள் அமைந்திருக்க காணலாம். அடுத்த வெளிப்பிரகாரத்தில் அஷ்டபைரவர்களுக்குரிய தனி ஆலயம் உள்ளது. ஆலய ஈசானத்துக்கில் அமைந்திருப்பது பிரம்ம தீர்த்தம். சிவபாத இருதயர் இத்தீர்த்தம் ஆடி நீருள் மூழ்கி அகமர்ஷண மந்திரம் ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிள்ளையார் அம்மே அப்பா என்று திருத்தோணிபுர சிகரம் பார்த்து அழ ஞானப்பால் புகட்ட அம்மையப்பர் எழுந்தருளியதும் பிள்ளையார் தந்தையார் சிறு கோல் கொண்டு ஒச்சு யார் தந்த பாலை உண்டாய் என்ற பொழுது செம்மை பெற எடுத்த திருத்தோடுடைய செவியன் என்ற திருப்பதிகத்தை அருளியதும் இத்தீர்த்தக்கரையில்தான். சீகாழிக்கு எழுந்தருளிய திருநாவுக்கரசரை அப்பரே என்று அழைத்து அண்ணலார் அடி பரவி நின்ற வரலாறு நெஞ்சி நெகிழ்விப்பதாம். ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்த பதி என்று மிதித்தற்கு அஞ்சி நகர்ப்புறத்தில் இருந்த சுந்தரர் பெருமான் பாடிச் சென்றதும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. கழுமல நகரில் காட்சி கொடுத்தும் என்ற தொடர் மணிவாசகப் பெருமான் அருளியது. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் எழுந்தருளி ஆளுடை பிள்ளையாரது திருப்பதிகங்களில் யாழில் இட்டு வாசித்து அவருடன் இருக்கும் பெருமை பெற்று திகழ்ந்த வரலாறு கூர்ந்து நோக்க வேண்டிய ஒன்று ஆம். மேலும் இத்திருத்தலத்தில்தான் காளி கணநாத நாயனார் அவதரித்து அருட்தொண்டாற்றி பேறு பெற்றார். பட்டினத்தடிகள் அருணகிரிநாதர் அருளிய அருட்பாடல்கள் அற்புதமானவை. முத்துத்தாண்டவராயர் பாடிய சீகாழி தலபுராணம் அரிய பல செய்திகளை தரும் நன்னூல். சீகாழி சிற்றம்பல நாடிகள் காளி கண்ணுடைய பிள்ளை போன்ற அருளாளர்களோடு தொடர்புடைய பதி சீகாழி. பக்குவ ஆன்மாக்களுக்கு ஞானோபதேசம் அருளவல்ல குருவடிவம் தோணியப்பர், இலிங்க வடிவம் பிரம்மபுரீசர், சங்கம வடிவம் சட்டைநாதர். குரு லிங்க சங்கம வழிபாட்டு திருமேனிகள் அருள்பாலிக்கும் ஒப்புயர்வற்ற ஒரே திருத்தலம் சீகாழிப்பதி. அம்மையப்பர் ஆலயத்திற்கு நடுவனதாக ஞானசம்பந்த பிள்ளையார் ஆலயம் அமைந்திருப்பது சோமாஸ்கந்தமூர்த்தத்தை நினைவுபடுத்தும் என்பர். உய்ய வந்தாள் இராச விச்சாதரி என்ற அம்மையார் இசை பாடுவதில் வல்லவர். இவரே திருஞான சம்பந்த பெருமானது திருமேனி அமைத்து வழிபாட்டிற்கு உதவினர் என்பது வரலாறு. ஞான சம்பந்த பிள்ளையார்க்கு நிவேதிக்கும் பால் திருப்பாற்போனகம் என்றும் சம்பந்தப் பெருமானையே திருநட்டப் பெருமான் என்றும் போற்றுவது கல்வெட்டுச் செய்திகள். இத்திருக்கோயில் திருக்கை கொட்டியில் திருமுறைகள் பூசிக்கப்பெற்ற செய்தி தேனினும் இனிய தீஞ்சுவைச் செய்தி. பல்லுயிரும் களிகூற தம் பாடல் பரமர்பார் செல்லும் முறை பெறுவதற்கு திருச்செவியைச் சிறப்பித்து என்ற செக்கிழார் பெருமான் திருவாக்கு. உலக உயிர்கள் துன்பம் நீங்கி இன்பம் பெறுதப் பொருட்டே பாடல் பரமனார் திருச்செவியில் சென்று சேர திருச்செவியைச் சிறப்பித்து தோடுடைய செவியன் என்று அருளினார் என்பது வரலாறு. பதிகப்பலன் தொல்வினை தீர்தல் பண் நட்டபாடை.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நமசிவாய்.

சுந்தரராமையார்கள் தொடர்ந்து திருக்கோயிலே சொற்பொழிவு.

ஐந்து கணத்தனை ஆய்வகத்தனை என்று விளம்பரை போன முடிவுச்சார். நந்தி மகந்தனை யாரு கொடுந்தானே இந்தியில் வைத்து அடிப்போற்றுகின்றேன். விழுக்கித் துறை இருவன் மரப்பாதங்கள் நினைவுந்தா விழுக்கித் துறை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த வழுக்கித் துறை அவன் மன்னிர்தோடும் வயந்ததனை வழுக்கித் துறை வடிவேலன் செங்கோடனும் மயூரவை விழுக்கேறோடும் அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழுக்கே வழிபடுவென்று எவர்க்க பழியிட வழுக்கிய சுழன்று நாமங்களை செய்து வாழ்நகர துணிக்கே அழுந்தோம் கைவகம் போல் என்ன கூட்டுகிறீர்கள்? எல்லாம் அல்ல இறையரும் ஒவ்வொரு பிரதோஷந்தோறும் இறைவனை பற்றியும் இறையடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. ஒவ்வொரு பிரதோஷந்தோறும் இறைவனை வழிபட்டால் நம்முடைய துன்பங்கள் தீரும். ஆனா நீங்க எப்பவுமே சுவாமியை உட்கார்ந்து பார்க்கணும்னு சொன்னா யாருமே வரமாட்டாங்க. நின்றுட்டே பார்த்துட்டு போகணும்னா எல்லாரும் வந்து நின்றுட்டே இருப்பாங்க. சாப்பிடுறதே இன்னைக்கு நம்ம நின்றுட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. உட்கார்ந்து சாப்பிடுறதுக்காக இடம் இல்லை, நேரம் இல்லை. சாப்பிடுறதே நம்ம நின்றுட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. பஃபே சிஸ்டம் வந்துருச்சு, உட்கார்ந்து சாப்பிடுங்க. அதெல்லாம் யாரும் உட்கார்றது முட்டி கழிந்து போச்சு. நின்றுட்டு பார்க்கறதுனா சாமி அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. எங்க பின்னால மறைக்கிறது, அது மறைச்சா மறைக்கணும். நான் நின்று பார்த்துட்டு நான் போயிடுவேன். நான் மட்டும் பார்க்கணும் என்று நினைத்தால் இறைவன் காட்சி கொடுக்க மாட்டார் என்ற தகவலை சொல்லி இறைவனின் அருள் உங்களுக்கு கொண்டு வந்தால் இவர்கள் பார்க்கின்ற போது அவர்களுக்கு மறைக்காதீர்கள், இறைவனின் மறைக்காதீர்கள் என்ற ஒரு தகவலை சொல்லி திரு அம்பர் மாகாணம் மூன்றாம் தேதி எனக்கு மெயில் சிறுத்து வைக்கிறது. போன முறையும் அது மெய் சிறுத்தது, அதை நான் சொல்லவில்லை. இந்த முறையும் மெய் சிறுப்பதற்கான காரணம் 3/6/2014 அன்று சோமாசி மாறநாயனாரின் சோமையாக திருவிழா திரு அம்பர் மாகாணத்திலே நடைபெற்றது என்று சொன்னேன். அதன் 10ஆம் தேதி பிரதோஷம் அந்த செவ்வாய்க்கிழமை வந்தது. முருகனுக்கு உகந்த நாள். அன்றைக்கு வருடத்திற்கு ஒரு முறை எழுந்திருக்கக்கூடிய ஆறுமுகம் பெருமான் எழுந்தருள் வைகாசி விசாகமாக வளர்த்தது. இன்றைக்கு சோமையாக திருவிழா சோமாசி மாறநாயனாரை சிவபெருமானாரை சுந்தரம் வழியாக சோமாசி மாறநாயனார் சுந்தரர் மூலமாக சிவபெருமானை சோமயாகத்திற்கு அழைத்து வந்த இந்த அம்பர் மாகாணத்துக்கு என்ன சிறப்பினை இறைவன் செய்ய போகிறான் என்று பார்த்தால் இன்றைக்கும் ஆறுமுகன் வள்ளி தேவயானையோடு வந்து அமர்ந்து கேட்கிறான் என்று சொன்னால் இது அவனவே அன்றி வேறொன்று இல்லை என்பதை பணிவாக சொல்லி என்றால் சிவபெருமான் தான் முருகப்பெருமான், முருகப்பெருமான் தான் சிவபெருமான். இந்த சோமயாக யாகத்தை பார்ப்பதற்காக எப்படி சிவபெருமானை சுந்தரர் அழைத்து வந்தாலோ அப்படி திரு அம்பர் மாகாண தலத்தை பற்றி பேசுகின்ற போது முருகன் 2 முறையும் நான் இருந்து கேட்கின்றேன். அடியார் பெருமக்கள் இடைமுறை இல்லாமல் தரிசனம் செய்தால் நன்றாக இருக்கும். அடியார் பெருமக்கள் உட்காரலாம், ஆனா உட்கார முடியாது. நீ கயந்து போச்சு, நீங்க கூட்டத்தை கலைக்கணும்னா வேண்டாம். உட்காருங்க போயிடுவாங்க, உட்காருங்க போயிடுவாங்க. இது முழுக்க முழுக்க இளைஞர்கள் என்பதை சொல்லி இறைவன் திருவரும் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் இதை செவிப்படுத்த முடியும். இறைவன் திருவரும் இல்லை என்று சொன்னால் இந்த செய்திகள் உங்கள் காதில் விழாது. இறைவன் திருவரும் இதை கற்றுகின்றவர்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்லி பொதுவா எல்லா பிரதோஷத்தையும் நான் ஒரு தகவலை சொல்வேன். பேசுகின்றவர்கள், கேட்கின்றவர்கள், இனி இன்னொருவரிடத்திலேயே எடுத்து சொல்கின்றவர்கள் அத்தனை பேருக்கும் புண்ணியம் பகிர்ந்து அளிக்கப்படும் என்பதை. ஆனா இந்த தலத்துல ஞானசம்பந்த பெருமானே சொல்றாரு, கேட்பவர்களுக்கும் புண்ணியம் சேரும் அப்படின்னு தன்னுடைய 11வது பாட்டுல குருவாரையும் கேட்க வல்லாரையும் குற்றம் குருகாதே. குருவார் கேட்பார் இவர்களுக்கு குற்றம் குருகாது, தீமை வந்து அடையாது அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கால் சொல்லப்படுகின்ற தலம் என்பதை சொல்லி இது நிறைய கதை நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரே ஒரு முறை வேகமா சொல்லிடுறேன். அம்பன் அம்பாசுரன் ரெண்டு அசுரன் பார்வதி தேவியினுடைய அழகிலே மயங்கி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். பார்வதி தேவி உடனடியாக காளி வடிவம் எடுத்து அந்த 2 அறக்கர்களையும் குவிக்கிறாள். அந்த சாபம் நீங்குவதற்காக காளி வழிபட்ட தலம் மகாகாலநாதர். அருள்மிகு அச்சம் தவிர்த்த நாயகியுடன் ஆகிய மகாகாலநாதர் எங்க இருக்கு? பூந்தோட்டத்திலிருந்து 3 கிலோமீட்டர் கிழக்கு திருவாரூர் மாயனம் குறைச்சே பூந்தோட்டம் ஒரு இருப்பு பாதையில் வரும், நிலையில் வரும், ரயில் நிலையம் வரும். அங்கிருந்து 3 கிலோமீட்டர் கிழக்க போனீங்கன்னா அங்க திரு அம்பர் மாகாணம் என்கின்ற தலம் இருக்கிறது. மதங்க ரிஷி அப்படிங்கிறவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ராஜமாதங்கி என்று பெயரிட்டு வளர்த்தாரு.
அவள் எவ்வளவு பருவம் அடைந்த போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற போது சிவபெருமானே வந்து கேட்கின்ற போது இந்த தலத்தில் நான் திருமண கோலத்தில் உங்கள் அழகை தரிசிக்க வேண்டும் என்று கேட்கின்றாள். எனவே இந்த தலத்தை பற்றி சிந்திச்சா உடனே திருமணம் கைது ராஜமாதங்கின்னு அந்த அம்பிகையின் பெயர். அவள் அவளுக்காக தரிசனம் செய்வதற்காக அவளையே திருமணம் செய்து கொண்டு அங்கே அம்பிகையில் திருமண கோலத்திலே ஈசனோடு இருக்கின்றாள். சோமாசி மாமாநாயனார் 63 ஒருவர் அவருடைய மனைவி பெயர் சுசிதான் பேரு. புதர்களுக்கு கொஞ்சம் நிர்மல் வந்த போது தூதுவளை கீரையை கொடுத்தனுப்புகிறார். அப்படி தூதுவளை கீரையை கொடுத்தனுப்பிச்சது யாரு அப்படின்னு சுந்தர கேட்ட போது சோமாசி மாமாநாயனார் தான் கொடுத்தனுப்பிச்சாரு. தகவலை சொல்றாங்க அவருடைய இல்லத்துக்கு வந்து உனக்கு என்னையா வேணும், நீ எனக்கு உதவி பண்ணிருக்கேன், 20 உதவி செய்திருக்கிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டுக்கிற போது சோமாசி மாமாயனார் உடனடியா சொல்றாரு, இறைவனின் தரிசனம் வேண்டும் என்று கேட்டால் இறைவனின் பிரசாதம் வருகிறது, நிச்சயமாக இங்கே இறைவன் பூரணமாக நிறைந்திருக்கிறது என்றால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக அம்பிகையும் அப்போதுமாக மூச்சினை நின்றால் இழுத்து விட்டு சுவாசித்து சென்ற இடத்திலே நாம் இப்பொழுது உட்கார்ந்துள்ளோம். இந்த காற்றை நன்றாக ஆம் என்பது போல கோயில் மனுமோசை முடிந்து ஆம் நான் இங்கேதான் மூச்சினை இழுத்து விட்டு உள்ளே சென்றிருக்கிறேன், நான் இங்கே எப்போதும் எல்லா இடத்திலும் நீக்கமாக நிறைந்திருக்கக்கூடிய கடவுள் தன்மையை கூட மணிமோசை எழுப்பினவுடன் நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. ஆம் இங்கே இறைவன் இருந்திருக்கிறான், அந்த இடத்துல நாம் உட்கார்ந்துருக்கிறோம், இந்த இடத்தோட மூச்சு காற்றை நன்றாக உள்ளிடுக்கு வெளியே விட்டால் நம்முடைய துன்பங்கள் மனதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அத்துணையும் இன்பங்களாக மாறிவிடும். இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாம் கொஞ்சம் ஒழுக்கத்தையும் மரியாதையையும் கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு நீங்க தப்பு செய்யற ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், 20 உள்ளானவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த 20 உள்ள இருக்கிறவங்களுக்கு நாம் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் சரியான பழமையும் கற்றுத்தர தவறி விட்டோமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. யாரும் உட்கார்ந்துருக்காங்களே அந்த இடத்துல நம்ம வரவே அங்கே சென்று பேசலாமா அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்கிறார்களே. இந்த பண்பை இவர்களை வச்சுட்டு எப்படி இந்த தேசம் மேல வரும்? சிவபெருமான் காப்பாற்ற ஒவ்வொரு முறையும் தோணும், அலை ஓட்டி எப்படா சமுதிர ஸ்நானம் பண்ணுவேன் எங்க அப்பா கேட்பாரு. அலை ஓட்டி எப்படி சமுதிர ஸ்நானம் பண்ணுவேன்? பண்ணவே முடியாது, அலை ஓயவே ஓயாது, வந்துகிட்டேதான் இருக்கும். அப்படி நல்லவர்களும் கெட்டவர்களுமாக கலந்துதான் இந்த பூமியிலே இருப்பார்கள். நமக்கும் கூட இன்பமும் துன்பமும் கலந்துதான் வரும். இன்பம் வருகின்ற போது மட்டும்தான் நான் இறைவனை வணங்குவேன், துன்பம் வருகின்ற போது வணங்க மாட்டேன் என்று தள்ளப்படும். அல்லது துன்பம் வருகின்ற போது மட்டும்தான் வணங்குவேன், இன்பம் வருகின்ற போது நான் இன்பத்தை தூங்க பறந்து விடுவேன் என்று சொல்வதோ தவறு. இன்பத்திலும் இன்பம் இருக்கு, இன்பத்திலும் துன்பம் இருக்கிறது, இரண்டும் வந்து நிற்கிறது. இறைவனை எப்போதும் வணங்கிக் கொண்டே இருக்கும். இது அம்பர் மாகாணம். இந்த காலத்து இறைவன் ரொம்ப சிறந்த எனக்கு வந்து சந்தனம் எடுத்துக்கொண்டது மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் சோமாசி மாறனாளைய பெருவிழாவுக்கு அப்படித்தானே சிவபெருமான் வந்தார். எந்த வடிவத்தில் இறைவன் வருவான் என்பது தெரியாது. இது இறைவன் திருவோக்கை மட்ட சந்தனமாக எப்போதும் மாறியிருக்கிறது என்று அதனோடு ஒரு நன்னோக்கினை செலுத்தி நாம் பார்க்க தொடங்கி விட்டால் நம்முடைய உள்ளம் எப்போதும் மகிழ்வாக இருக்கும். புல்லு பொன்னிடம் புரிந்தடை நெடுமுடி ஓடிய மதிசூடி.

கொன்றை மலர்களை நல்ல பூந்த கொன்றை மலர்களை அணிஞ்சிட்டு இருந்தார்னு சொன்னா பார்த்தாதா அது ஒரு கூடுதல் சேர்க்கிறார் நல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நரி நல்லு சால நல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல குட் வெரி வெரி குட் அப்படின்னு போடுவோம்ல அது போல இது கொஞ்சம் கூடுதலா சேர்க்கிறாரு பிங்கு தேனுடை நறுமல கொன்றை தேனுடைய பூக்களாம் சரிங்களா தேனான அபிஷேகம் பண்ணா நல்ல இன்வாழ்க்கை அமையும் இந்த பிறவியில் அமைந்தாலும் அடுத்த இந்த பிறவியில கட்டாயம் அமைஞ்சிடும் அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுத்தோம்னா இனிமேல் வரக்கூடிய பிறவிகள்ல நல்ல துணை அமையும் நம்முடைய சந்ததிகள் யாருக்காவது திருமணம் ஆகணும் நல்ல துணை அமையணும்னு வழிபடுத்தினா தேன் கொடுத்தீங்கன்னா நல்ல துணை அமைஞ்சிடும் இந்த பதிகத்தை படித்தால் திருமணம் கைவிடும் சொல்றாங்க என்ன வரிய போடுறாரு பாருங்க பிங்கு தேனுடை நறுமலர் கொன்றையும் வினயம் செய்தவர் மேய சாதாரண கொன்றை மாலை எழுந்துவிடலையா பிங்கு தேனுடை நறுமலர் கொன்றை தேன் அப்படியே ஒழுங்குதான் என்ன புரிஞ்சு தெரியுங்களா பூ பூச்சிருச்சுன்னா அதுல இருந்து தேனிக்கு வந்து தேனை எழுந்து சென்று மொக்காயிருக்கும் போது படிச்சிட்டீங்கன்னா அதுல தேன் ஊறாது பூக்க தொடங்கணும் ஆனா பூத்தும் இருக்க கூடாது இல்ல இது என்ன பொருள் காட்டுதுன்னா நாம இந்த உலக வாழ்க்கையில இருக்கணும் ஆனா இந்த உலக வாழ்க்கை கூட நாம் மூழ்கிடக் கூடாது இரண்டு நாளைக்கு முன்னால ஒரு குறிஞ்சி படிச்சிட்டீங்கன்னு சொல்றாரு எவ்வளவு தண்ணீர் வேண்டுமானாலும் கப்பல் மிதந்து விடும் ஐயா அந்த கப்பல் கொள்ளாத அளவுக்கு நீர் இருக்கு ஆனா அது மேல கப்பல் மிதந்துடும் ஆனா கப்பல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி அதுக்குள்ள போயிடுச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் கப்பலால மிதக்க முடியாது அது போல எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் இறை தன்மை நம்மை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் கப்பலை போல நாம் மிதந்துடலாம் எது வந்து என்ன காப்பாற்றும் அப்படின்னு நினைச்சோம்னா நாம் மூழ்கிடுவோம் வரும் கண்டிப்பாக காப்பாற்றும் அழகான வரி சொல்லிருக்காங்க மறைச்ச மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் நம்பிக்கையோட இருக்கு மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் ஊட்டாம போயிடுவான் கண்டிப்பா காப்பாற்றுவான் பிங்கு தேனுடை நறுமலர் கொன்றையும் பிணையல் செய்தவர் மேய மறுபடியும் நண்டுரை அரிசியின் வடகரை வருமுதல் மாகாணம் அரிசி காற்றங்கரையிலே வடகரையிலே வந்திருக்கிறார் வடகரை வடக்கு பக்கம் இருக்கு அது உபேர திசை உபேர திசை சில வீடுகள் சொல்லுவாங்க தெற்கு பக்கம் பார்த்து ஈரோடு வைக்கலாமா சார் அப்படின்வாங்க என்னுடைய நண்பர் ஒரு சொன்னார் தெற்கு பக்கம் பார்த்து ஈரோடு வைங்க அப்பதான் நீங்க வைக்கும் போதுதான் வடக்கு பக்கம் பார்த்து வடக்கு பக்கம் பார்த்து வைப்பீங்க வடக்கு பக்கம் பார்த்து வைத்தாலோ எடுத்தாலோ அந்த செல்வம் நன்மைக்கு மட்டுமே செலவாகும் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே போகாது மருத்துவ செலவு வரவே வராது உடனே யோசிச்சு பார்த்தோம் ஆமா எங்க வீட்டுல அப்படித்தான் இருக்குது இல்லையா அது நிறைய பேருக்கு உடனடியாக தங்கள் இல்லத்தை கொண்டு வந்து பார்த்து விடுவார்கள் ஆனால் அது இறையோடு அதை கூட்டி வைத்திருக்கிறது என்பதை வினை வந்துட்டே தொடர்ந்து வரும் கோயிலுக்கு வந்தாலும் விடாம வரும் இல்ல கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடலாம் நாலு பேர் நம்ம வினையா இருந்து மறைச்சிட்டு இருக்கோம் நாலு பேர் வினையா வினையா மறைக்கிறாலும் நான் மறைக்கிற கூட சொல்ல மாட்டேன் என் வினை அப்படி போய் நிற்கிறியா நான் நடந்து வரேன் என் வினை போய் ஸ்கூட்டர்ல நிற்கிறேன் சரி நான் ஸ்கூட்டர்ல வந்தா என் வினை ஏரோப்ளைன்ல போய் நிற்கிறேன் சரி நான் ஏரோப்ளைன்ல வரலான்னு பார்த்தா என் வினை காத்தான் போய் நிற்கிறேன் முன்னால மறைச்சிடுது சாமியை கூட தெரியல என்னதான் அடிக்கடி சொல்லுவாரு இறைவனை மறைப்பது நம்முடைய வினையை தவிர வேற ஒன்று இல்லை சாமி தரிசனம் கிடைக்கலாம் வேற யாரையும் சொல்லாத சீக்கிரம் சாமிட்டாங்க நீங்க அத்தை சாமம் சீக்கிரம் முடிஞ்சு போச்சு எனக்கு தரிசனம் கிடைக்க

0: நீங்களும் எனக்கு தரிசனம் கிடைக்கும். முருகப்பெருமான் இருந்து இதை செயல்படுத்துகிறார் என்று சொன்னால் நம்முடைய வினை நன்றாக இருக்கிறது. இன்னைக்கு முருகப்பெருமான் நம்மோடு சேர்ந்து உட்கார்ந்து போன போஷம் ஆர்வம் உட்கார்ந்து கேட்டாரு. அன்றைக்கும் நம்முடைய வினை நன்றாக இருந்தது நம்மோடு கேட்டார். இறைத்தன்மை மறைக்கிறது, இறைவனை மறைக்கிறார் யாரோ ஒருவர், அது நம்முடைய வினை. அவரை சொல்லி குற்றம் இல்லை, அவருக்கு தெரியலையோ நாம சொல்ல வேண்டாம். நம்ம வினை வேற என்ன சொல்ல முடியும்? அல்லு நண்பகலும் கொள்ளும் அடியவர்க்கு அணுவினை அடையாது, தீய வினைகள் வந்து சேராது. அப்போ இதுவே இந்த பதிகத்தை படிச்சது வந்து நமக்கு தீய வினைகள் சேராது. நாம சேர்க்காம இருக்கும், நாம சேர்த்துக்காம இருக்கும், அது ரொம்ப முக்கியம். தீய வினைகள் எப்போது எப்படி தெரியுமா? நாம வேண்டாம் ஒடுக்கினா அதுவா வந்து சேர்வது ஒரு வகை, அது வேண்டாம் ஒடுக்கினாலும் நாமா போய் விழறது இன்னொரு வகை. ஒரு போலீஸ்கார் இன்னொரு போலீஸ்கார அவருமா ரோட்டு போனாங்க. ரோட்டு போனச்சே யாரோ ஒரு திருடை எதையோ திருடிக்கிட்டு போற மாதிரி ஒரு போலீஸ்கார பார்த்துட்டாரு. அங்க ஏதோ ஒண்ணு யாரும் திருடு போற மாதிரி இருக்கு, சரி போய் பார்த்துருவோம் அப்படின்னு ரெண்டு போலீஸ்காரரும் விரட்டினாங்க. சத்தம் போலீஸ்காரங்கள் நம்ம விட்டு போறேன்னு சொன்னாலும் நாம விடாம புடிச்சு வச்சுக்கணும். கோயிலுக்கே வந்தாச்சு, சாமி பாக்குறோம், இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இறைத்தன்மைன்னு தெரியுது. ஆனாலும் உண்ணாத இருக்கிற ஆளை ஒரு இடி இடிச்சு மறைச்சுக்கிட்டே நீங்களே பார்த்துட்டு இருந்தா நாங்க பார்க்க வேண்டாம். டக்குன்னு வந்து உண்ணாத நின்று இல்ல, இது என்ன ஆபீஸ் ப்ரொஃபஷனா? நாம போய் கேட்டாதான் மேனேஜர் தருவாருங்கிறதுக்கு இல்ல, யாராவது ரெக்கமெண்டேஷன் புரிஞ்சுட்டு வந்தாதானா? இறைத்தன்மை போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லையே. இங்கிருந்து மணிமோசி எழுபோன்ற போது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நேரில் நின்று பார்த்ததை காட்டிலும் பன்மடங்கு பயன் கிடைச்சது. பார்க்கிறவங்களுக்காவது பாதி இப்படி விழுவது அப்படி விழுவதுன்னு தெரியும், நமக்கு எந்த இணைப்பும் வராது. மாரியா சுவாமிகளை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்தார், ஒரு மடாதிபதி வந்தாரா மாரியா சுவாமிகளை பார்க்க. அப்படி வந்தவரை வாசல் இந்த பூஜையில் இருக்காங்க ஐயாரு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்ச உடனே முருகப்பெருமான் இருக்கிற போது மாரியாதை சொன்னா முருகன் பூஜிக்கிறோம். மாரியா சுவாமிகள் வந்து பூஜையில் இருக்கிறாரு, நீங்க உட்காருங்கன்னு அவரோட உதவியாளர் சொல்லிட்டாரு. இவரும் உட்கார்ந்துட்டு உட்கார்ந்தவர்கள் மாரியாதை சுவாமிகள் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே ஐயா எப்ப வந்தீங்க அப்படின்னு வெளியில இருந்தவரை கேட்டார். நீங்க பூஜை செய்யும் போது பால் அபிஷேகம் பண்ணீங்கல்ல, அப்போ பால் ரொம்ப தண்ணியா இருக்கு, நாளைக்கு பால்காரன் வந்தா சொல்லணும்னு நினைச்சீங்கல்ல, அப்ப வந்தேன். ரெண்டு பேரையும் பாராட்டணும், நாம ரெண்டு பேரையும் பாராட்டணும். அப்படி டிரான்ஸ்பரண்டா தன்னுடைய மனசை வச்சிருந்த வாரியார் சுவாமியும் பாராட்டணும். அப்படி ஒளிவு மறைவு இல்லாத இன்னொரு உள்ளத்தை படம் பிடித்து பார்க்கக்கூடிய திறம் படைத்த ஒருவர்களால் வாரியார் சந்தித்து இருக்கிறார், அவரையும் பாராட்டும். இன்னைக்கு நம்மால அப்படி சொல்ல முடியுமா? நான் போய் ஒரு பூஜையில ஒரு உட்கார்ந்து சார், நான் கரெக்டா 6:30 வந்தேன் அப்படின்னு, 7:00 to 7:10 வரைக்கும் நீங்க பூஜையை விட்டு வெளியில வரல. டெய்லி பண்ணிட்டு கோயிலுக்கு வந்தா ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க டெய்லி கோயிலுக்கு வந்துடுவீங்களா? எனக்கு அப்பதான் ஒரு கேள்வி இருக்கு, நீங்க டெய்லி சாப்பிடுவீங்களா? என் நிலை வந்து கேள்வி எழுப்புகிறது அறவம் ஆட்டுவார். ரெண்டு தசை, தேன் தசையும் ராம தசையும், 7 வருஷம் 18 வருஷம். சில பேரை உச்சத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருவோம், சில பேரை தூய்மை இறக்கிடுவோம், யாராயிருந்தாலும் சரி, கல்வியில சில பேர் ரொம்ப போலோச்சுவார்கள். நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என சொல்லப்படுகின்ற கிரகங்கள் நவ கிரகத்திலேயே அந்த ரெண்டும் தான் நம்மளை பார்த்து கும்பிடுது. நாம கும்பிடுற சாமி நம்மளை பார்த்து கும்பிடுதான்னு கேட்டா, நாம கும்பிடுற சாமி நம்மளை பார்த்து கும்பிடுதான்னு கேட்டா, நவகிரகத்தை சுற்றி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் கும்பிட்டு விட்டுருவோம். போந்தா இங்க சுத்தி நம்ம போகணும், அங்க போய் சுத்து, நானே அங்க சுத்தி தான் உரிமை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு நம்மளை பார்த்து கும்பிட்டு சொல்லுது. தவறுகள் போதும், இனிமே செய்யாத, செஞ்சீங்கன்னா இப்படி வந்து சிக்கிக்கணும், திரும்ப கட்டத்தை தூக்கிட்டு அலையணும். எப்ப எனக்கு நல்ல நேரம் வரணும், திரும்பவும் கட்டத்தை தூக்கணும். ஏன் கட்டம் தூக்க வேண்டாம், கட்டைய தூக்கிட்டா எதுக்கு கட்டத்தை தூக்கணும், இந்த கட்டைய தூக்கிட்டா எதுக்கு கட்டத்தை தூக்கணும். ஆனா எல்லாரும் என்னன்னா பாம்ப உடனே, சார் எந்த ராசிக்கு இப்ப நல்லா இருக்கும், ராகு கேது நேரம் பேரவாமே, சனிக்கிழமை பேரமிச்சாமே எப்படி இருக்கும், அடுத்தது சனி வேற பயிற்சி அடையலாமே நவம்பர்ல. இவர் சொல்ற 2014 நிறைய கிரகங்கள் பெயர்ந்தது சார், எனக்கு பயமா இருந்தது. இது வரைக்கும் நீங்க வீடியோ மாத்திருக்கீங்க, மாத்திருக்கீங்க வாடகை தானே மாத்திருக்கீங்கல்ல, அவரும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு வீடு மாத்திட்டு போயிட்டு இருந்தாரு. அவ்வளவுதான், அவர் நம்மளை என்ன பண்ண கூடாது, நம்மளை என்ன பண்ண கூடாது, ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு இருக்கிறவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேன் சொன்னாலும் அவர் பார்த்துக்காது, அவரும் பார்க்க மாட்டேன். வேறு வேறு வடிவங்களை வேறு வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறவர்களை அவர் பார்த்துக் கொள்கிறார். எங்க அப்பா கையை பிடிச்சிட்டு நான் குறைச்சி இந்த காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாரு வேறு எந்த அப்பா கொடுக்கும். ஆனா இல்ல இல்ல எந்த அவங்க என்ன காப்பாத்துவாரு, நான் கையை பிடிச்சிட்டு போனேன்னு வைங்க, அவர் காப்பாற்றலாம். நான் இல்லையேன்னு சொல்லல, நான் வந்து யாரும் குறைவாக சொல்லல, காப்பாற்றலாம். எவ்வளவு நாள் காப்பாத்துவாரு, என் நிலைமை தெரிஞ்சு என்னை எவ்வளவு நாளை வச்சுப்பாரு, இதை வச்சுப்பாரு. எங்க அப்பாவுக்கு தான் வேற வழி இல்லை, பெற்று தொலைச்சிட்டோம் எதுவும் திட்டிக்காச்சும் செய்வாரு. அது போல கபாலீஸ்வரர் என்ன சொல்லுவாரு, வந்து நின்றுட்டாங்க வேற வழி இல்லை செய்வோம் அப்படின்னு செஞ்சிருவாரு. யோசிச்சுப்பாரு, நான் வேறு வேறு மதங்கள் வேறு வேறு கடவுள்கள் வேறு வேறு அப்பாக்களோட கைகளை பற்றிக்கிட்டு, யாரோட அப்பாவையோ கையை பற்றிக்கிட்டு நான் போனேன்னா என்ன எவ்வளவு நேரம் பார்த்துப்பாரு, இவனோட நேரம் கொல்ல. சாவில எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டாளாம விட்டுட்டு வந்துருவாரு. என்னங்க விட்டுட்டு வந்துட்டீங்க, எங்க போனாலே தெரியலன்னு அவரும் சேர்ந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. திருவிழாவில் காணாமல் இந்த மாதிரி நாமும் இருந்துட்டு இருப்போம், ஏற்கனவே அப்படிதான் இருந்துட்டு இருப்போம். இதுல இன்னும் நம்பிக்கை இல்லாமல் வேறு வேறு மதங்கள் வேறு வேறு வடிவங்களை நம்பி போகணுமா, ஓன நமச்சிவாயங்கிறத மட்டுமே நம்பி போவோம், அது நல்ல வழி காட்டுவோம். அறவம் ஆற்றுவார், அந்த அறவத்தை அணிந்து கொண்டு அணிகளாக அணிந்து கொண்டு ஆட்டி வைக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான். அது எந்த இடத்துல வேணாலும் இருக்குது, ராகு கேது எந்த இடத்துல வேணாலும் இருக்குது, பெயர்ந்து போடுமே அது அபலட்சணமா வருது, நம்ம அபலட்சணமா சொல்றாங்க. அந்த இயல்பை நாம கொள்ளலாமா, யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு சாபம் அது, தேவர்கள் ஒவ்வொன்று அமர்ந்து அமுதம் மருந்தியதன் காரணமாக நிழல் கிரகங்களாக வீடு இல்லாமல் அலைய கடவுது ஒரு சாபம். ரெண்டாவது அபலட்சணமா சுத்தி வாங்கிறது சாபம். உடனே நம்மால் அபலட்சணமா, நாங்க என்ன உனக்குதான் சாபம் இருக்கு, நீங்க எதுக்கு அப்பலட்சணமா சுத்துற, பிரதட்சணமா தான் சுத்தணும். சாமியை பிரதட்சணமா வந்தீங்கன்னா வேற வேற இடத்துல சுத்துற வேலையெல்லாம் குறைஞ்சு போயிடும். இங்க சுத்திட்டீங்கன்னா வேற வேற இடத்துல சுத்துற வேலையெல்லாம் குறைஞ்சு போயிடும். இங்க சுத்தலைன்னா அங்கெல்லாம் நாம சுத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் கேட்பாங்க, ஏன் சார் இங்க சுத்துறீங்க, சுத்த வேண்டாங்கிறதுக்காக நான் இங்க சுத்துறேன், வேற எதுலையும் சுத்த வேண்டாம். யார பார்க்கலாம், நீங்க யாராவது ஒரு முக்கியஸ்தர பார்க்கலாம்னு போனீங்கன்னா, நாளை காலையில கரெக்டா 6 மணிக்கு வந்திருக்கேன் அவர் இருப்பா இருப்பாங்க. 6 மணிக்கு போனீங்கன்னா இப்பதான் பிறந்து போனாரு, நீங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஒன்னால வந்துருக்கலாம் அப்படின்னு சிவபெருமான் அப்படி சொல்லவே மாட்டேன். நீங்க காலையில 6 மணிக்கு வாங்க, அக்கட வந்து இருப்பாரு, கூட்டம் கூட இருக்க 4 மணிக்கு வந்தீங்கன்னா கூட்டம் கூட இருக்காது, 5:30 6 மணிக்கு கூட்டமே இருக்காது. அப்படியே சிவபெருமான் ஆயா ஏகாந்தமா வச்சிருப்பாரு, வந்து உங்க உள்ள கவலையெல்லாம் அப்படியே போட்டு நீங்க வைங்கள, 6:10 உங்கள் கவலைகள் அனைத்தும் நீர் திவலைகளாக மாறி போயிடும். தூயம் எழுப்பும் போது நீர் திவலை ஆச்சுன்னா என்ன ஆயிடும், அப்படியே முடிஞ்சு போச்சு. நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் சிவபெருமானை பார்த்த வினாடி இன்பமாக மாறிவிடும். நம்பிக்கையோடு பார்க்கணும். அறவம் ஆட்டுவார் அந்துவில் புவி அதன் அங்கையும் அனவேந்தி, இடையில புரித்தோடு ஆணை இருந்திருக்காராம். புரித்தோடு ஆணை ரொம்ப விளக்கம் சொல்றாங்க, ஆனா மனசு புலி மாதிரி இருக்கிறோம், பார்க்க கூட மாதிரி இருக்கிறோம், ஆனா மனசு புலி மாதிரி இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் நான் பொறுத்து பொறுத்து பார்க்கிறேன், என்னோட நிஜ சுரூபம் உனக்கு தெரியாது. என்ன ஆயிடுது நீ மனுஷன் இல்லையா இல்லையா? நான் கோபம் வந்தது ரொம்ப பொல்லாதான் ஆயிடுது. அப்ப யாருக்கு உள்ளுக்குள்ள புலி இருக்கு, உட்கார்ந்து இருக்குது, அது கையில நகத்தோட இல்ல வாயில சொல்ற நகத்தோட உட்கார்ந்து. யார வேணாலும் போற போக்குல முள்ளு எப்படி மூஞ்சியில கிழிக்குமோ அப்படி கிழிச்சுட்டு போயிடும். ஒரு வார்த்தை உங்களை காயப்படுத்தவும் சரி, அதே வார்த்தை உங்கள் காயத்துக்கு மருந்திடவும் எதுவும் செய்யும். ஒரே வார்த்தை தான் காயப்படுத்தும். நாம எப்போதும் மருந்திடக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தினோம்னா சுவாமியும் நமக்கு மருந்திடக்கூடிய செயல்களையே தருவார், நம்ம காயங்களுக்கு மருந்திடக்கூடிய செயல்களையே தருவாரு. அங்கு புலி அதன் அங்கையும் அனல் ஏந்தி ஏன் எறும்பு வச்சிருக்கிறார் கையில அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை கணமுள்ள நாயனார் பார்க்க போறோம், நம்பி நம்பி அடிக்கடி பார்த்தோம், கலிய நாயனார் பார்த்தோம், துணர்ச்சியூர்ல இவங்கெல்லாம் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தவர்கள். அப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக கையில் அனலேந்தி வைத்திருக்கிறாரா? இல்ல, நாம செஞ்ச வினையை எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ள முடியாதான், அதனால கையிலேயே அனல் வச்சு கட்டு கட்டு அதுல போட்டுருவாங்க, பஸ்பமாயிடலாம். அதனால சுவாமி இந்த வினையை கொடுத்தா என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயப்பட வேண்டாம், அந்த வினாடி பஸ்பமாயிடும், அந்த வினாடி பஸ்பமாயிடும். திரும்ப அது வந்துடுமோ சார்? அர்ச்சனைக்கு கொடுத்தோம்னா அர்ச்சனை முடிச்சு வரும்போது சில கோயில்கள் டோக்கன் தான் வச்சு தராங்க, இந்தாங்க உங்களுக்கு. அதுல இன்னும் சில பேர் அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது சார் சிறப்பு கலப்பை எழுது, ஏன் என்னோட வினையை சுவாமி மாற்றக்கூடாது, அதையே கொடுத்துடும். சுவாமி எங்கேயாவது எழுதுக்கிற வினையை எழுதுக்கிட்டாருன்னா அதெல்லாம் ஒதுக்க மாட்டேன், என் விதை எனக்கே வந்துடணும், அதை நான் வீட்டுக்கு எழுத்துக்கிட்டு போனாதான், என் வினையோட நான் வீட்டுக்குள்ள போனாதான் என் புஞ்சாதிக்கே என்ன அடையாளம் தெரியும், இல்லாத என் அடையாளம் தெரியாது. விடுவதே இல்லை. அது சண்டை போட்டாரு, எனக்கு நான் கோயில்தான் இருக்கேனாலும் எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ரொம்ப மாதிரி ஆயிடுச்சு. பை வந்துருச்சு, வெள்ளை கலர் பை தான் அவர் கொடுத்தாரு, வெள்ளை கலர் பை தான் சிவாச்சாரியார் பெருமானாலும் அவருக்கு கொடுத்துருக்காரு. அவர் எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்றாரு, சார் நான் பெரிய தேங்காய் கொடுத்துருந்தேன், இது சின்ன தேங்காயா இருக்கு சார். ஒன்றும் அப்ப நீங்க நேரம் தேங்காயை தான் பாத்துக்கிட்டு இருந்தியா, சாமி பாக்கலையா? இல்ல சின்ன தேங்காய் பெரிய தேங்காய் பாட்டு என் பை வண்டி சாமி இருந்ததுங்க காணுங்க, அது கூட பரவாயில்ல கேட்டுக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு மாறிடுச்சு கேட்கலாம் கேட்டுக்கலாம். தேங்காய் அளவை பாக்குற இடமா கேது சுவாமியுடைய சன்னிதானத்துல எனக்கு ஒண்ணும் அப்பாதி இனிமே இந்த மாதிரி ஆள் பேசுறதெல்லாம் கேட்கற மாதிரி வைக்காது. இல்ல அப்படின்னு முதல்ல தேங்காயை பார்த்து பார்த்து வாங்கிருக்காரு. இவரோட கணக்கு என்ன தெரியுமா, சுவாமிக்கு அர்ச்சனை இல்ல, மறுநாள் சட்டி சுரிய தேங்காயா நல்ல முத்தின காயா வாங்கிட்டு போய் உடச்சு சட்டி செஞ்சா கம்ம கம்மனு தாளிச்சு போட்டி பிளான் பண்ணி பண்ற. இறை அருள் அப்படி இல்ல, அது வேறு விதமானது. இரவும் அனல் ஏந்தி இரவும் ஆடுவார் இவை இவர் சரிதைகள். சுவாமியுடைய புராணம் கேட்க கேட்க இனிமையான ஒன்று. யாரெல்லாம் சுவாமியுடைய செய்திகளை சுவாமியுடைய சிறப்புகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ அவருடைய உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா சுவாமி மாதிரி மாறிடும். இத நான் நிரம்ப நேரங்கள்ல சொல்லி சொல்லி சாமியை பத்தி பேசி பேசினா சாமி மாதிரியே ஆயிடலாம் அப்படின்னு சொன்ன போது நம்ம சுகீஸ்வரர் கருத்தை நான் பதிவு பண்ணிருக்கேன். ஏற்கனவே அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டாரு, சாமியை பத்தி பேசினா நாம எப்படி சாமி மாதிரி ஆக முடியும்? அது புரியல. கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி அந்த மரம் தண்டு போலவோ அல்லது இரும்பு தண்டு போலவோ மாறிடும். தசையே நீங்க முறையான பயிற்சி கொடுக்கும் போது அது மரம் தண்டு போலவோ அல்லது இரும்பு தண்டு போலவோ மாறிடுது. அப்போ மனசுக்கு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பயிற்சி கொடுத்தீங்கன்னா நாமளே ஓம் நமச்சிவாயா மாறிடுவோம். அப்ப என்ன தெரியுமா சிறப்பு, நாம போய் கேட்க மாட்டோம், மற்றவர்களுக்கு வழங்க தொடங்கிடுவோம். இது வேணுமா எழுதிடுவோம், நல்ல மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கு வேணும் இல்லவே இல்லை. this mind in the way that நண்பர்களோட அழகா சொன்னாரு, ஐ வாண்ட் பீஸ் அப்படின்னா முதல்ல போய் சாமியார், எனக்கு நிம்மதி, எனக்கு தேவை நிம்மதி அப்படின்னா முதல்ல ஐயே எழுத்துரு, நான்கிறத எழுத்துரு, அப்புறம் வாண்ட்ங்கிறத எழுத்துரு, தானும் பீஸ் கிடைச்சிடும், அமைதி கிடைச்சிடும், எனக்குங்கிறதையும் எழுத்துணும், தேவைங்கிறதையும் எழுத்துணும், நிம்மதி தானா கிடைச்சிடும். ஆனா நம்ம தான் இது ரெண்டுமே என்ன எடுக்க முடியும், ஒரு கண்ணாடிய வச்ச உடனே எல்லாரும் எத்தனை நேரம் வேணாலும் லிஃப்டுக்காக நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கதான் நின்று இது ஒரு சந்தேகமா இருக்கா, நம்ம போய் உண்மையை விட்ட போய் பாருங்க, அது சுத்தி வர பிரகாரம்ங்கிறத கூட மறந்து போய் ஒரு நாலஞ்சு பேர் நின்றுட்டு என்னடா பண்றாங்கன்னு பார்த்துட்டு சாமி குடும்பத்தை எடுத்து அழகா வச்சுருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு அம்மா வைக்கும் போது ஒருத்தர் வேகமா போயிட்டாரு, இந்த அம்மா முறைச்சு பாக்குறாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு, கரெக்டா வைக்க போற நேரத்துல அசைக்கிட்டா என்ன பாருங்க, ஒரு ஆடவர் இடித்து விட்டாரே கூட அந்த அம்மா கோவப்படல, குடும்பத்தை அழகா வைக்கும் போது அசைக்க விட்டாராம். சரிதைகள் இசைவன பல பூதம் தேவ கணங்கள், தேவ கணங்கள் எல்லாம் சொல்லிங்கிறான் சிவபெருமானுடைய சிறப்புகள் இவையவை என எடுத்து சொல்லுங்களா. ராமணர் செய்தியை சொன்னாங்க சியாமலாந்திர மூலமா, ரமணர் படிச்ச ஒரே புத்தகம் பெரிய புராணம் சார், அந்த ஒரு புக்கம் படிச்ச உடனே நான் யார், இந்த 63 நான் யாராக இருப்பேன் விசாரம் ஏற்பட்டு உருவாங்கிற விசாரம் ஏற்பட்டு தேட தொடங்கிட்டாரு. நான் என்ன தொடங்கி இது நல்ல காரியத்தில் பிரவேசிக்கிறது, இதனை தேட வேண்டாம்னு சொல்லி மூணு புள்ளி வச்சுட்டு போயிட்டாராம். ஞானத்துக்கு நான் உடனே என்னை யோசிச்சு பாருங்க, பெரிய புராணத்தை நிறைய பேருக்கும் படிச்சாச்சு சொல்றோம், ஆனா தேர்வு காலமா இருக்காதுன்னு சொல்லி சொல்றோம், எங்கேயுமே உணரலையே இல்ல. ஒரு டேபிள் காலம் போட்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வசதியா வந்துருச்சு, சாண்டிங் பாக்ஸ் அது பாட்டுக்கிட்டே இருக்கு, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஒரு போன் வந்துட்டோம், ஏய் அதை கொஞ்சம் சின்னது பண்ணு, முக்கியமான கால் தான் மகிழ்ச்சி தெரியாமல் அதுக்கு அதை வணங்கணும், நமக்கு தெரியாமலே ஒரு நல்ல வைப்ரேஷன் வருது இந்த வீட்டுக்குள்ள, அது யாராவது வாங்கி வச்சிருக்கவங்க இன்னொரு பெட்டியை வாங்கி எல்லாருக்கும் வைக்கலாம். ஏன்னா நமக்கே தெரியாம நம்ம வீட்டுல சிந்தனைகள் இருந்தா போயிடும், வெளியில போயிடும். நல்ல சிந்தனை நம்முடைய இல்லங்கள்லயும் வரணும், உள்ளங்கள்லயும் வரணும். அறமம் ஆட்டுவார் அந்துகில் புளியதழ் செங்கையில் அங்கையில் அனல் ஏந்தி இரவும் ஆடுவார் இவை இவர் சரிதைகள் இசைவன மரபூதம் மரபம் பொய்பொழில் அரிசின் வரகரை வருவனதும் ஆகாளம் பறவையும் பணிந்தும் ஏத்த வல்லார் பறவையும் பறவினா போற்றி பணிந்துனா பணிவாக பறவையும் பணிந்தும் ஏத்த வல்லார் அவர் பயன் கல்படுவார். நாம் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு பயனின் காரணமாக வந்திருக்கிறோம், என்ன பயன் தெரியாது, சாப்பிடுறது தூங்குறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் உபத்திரவம் செய்யறது, சிலருக்கு நல்லது செய்யறது, சிலருக்கு கெட்டது செய்யறது, சில பேர் சொத்தை அபகரிச்சுக்கிறது, சில பேருக்கு அபகரிச்ச சொத்தை கொடுக்கறது. நான் என்னையே சொல்லிட்டு நீங்க யாரையும் தவறா நினைச்சுக்க, இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்யறதுக்கு ஒரு பயன் கருதி தான் இந்த பூமிக்கு நாம வந்துருக்கிறோம். இந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும், இந்த அப்பாவுக்கு என்ன செய்யணும், யார் பிள்ளையா பண்ணணும், யாருக்கு கணவனா இருக்கணும், யாருக்கு மனைவியா இருக்கணும், ஏதோ ஒரு பயன் கருதி தான் வந்துருக்கிறோம். ஆனா அந்த பயன் தெரியாமலேயே நம்ம ரொம்ப நாள் வாழ்ந்துருவோம். அந்த பயன் இதுதான் இந்த பயன் அப்படிங்கிறது தெரியாமலே ரொம்ப நாள் வாழ்ந்து விடுவோமா? அந்த பயன் செய்ய வேண்டி இந்த வேலை எது செய்யணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை நிறுத்தணும். பல இறைத்தன்மை.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Welcome, Krundivila. Mambalam, Mambalam, Malkova Mambalam, Selatthu Mambalam, Tittikku Mambalam, Alvapoola Mambalam. என்னடா இந்த ஆண்டி வந்ததுமே இன்னைக்கு கதை சொல்லாம பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்களே, அதுவும் மாம்பழத்தை பத்தின பாட்டு பாடுறாங்களேன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கா? ஆமா, நான் இன்னைக்கு சொல்ல போறது மாம்பழத்தை பத்தின கதை தான். நீங்க மாம்பழத்தை பத்தின பாடல் தானே இது வரைக்கும் கேட்டிருக்கீங்க, அத பத்தின கதை கேட்டது இல்ல தானே? இன்னைக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மாம்பழமா, அதே மாம்பழத்தை பத்தின கதை தான் சொல்லணுமா? மாம்பழத்துக்கும் கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. நமக்கெல்லாம் பழம் சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சுன்னா என்ன செய்வோம்? கடையில போய் பழம் வாங்கிட்டு வருவோம். எந்த பழமா இருந்தாலும், மாம்பழமா இருந்தாலும், கொய்யா பழமா இருந்தாலும், வாழைப்பழமா இருந்தாலும் சரி. அப்படி இல்லைன்னா என்ன செய்வோம்? நம்ம வீட்டில் மரம் இருந்ததுன்னா, இல்லை தோட்டத்தில் மரம் இருந்தால் போய் பறித்து சாப்பிடுவோம். அதுதானே செய்வோம். ஆனால் யாராவது போய் கடவுளே எனக்கு மாம்பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கடவுள் அதை உடனடியாக உங்கள் கையில் கொடுத்துருக்காரா? யாராவது அப்படி சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் இங்கே ஒரு அம்மையார் என்ன செய்கிறாங்க தெரியுமா? கடவுள்கிட்ட போய் கடவுளே எனக்கு ஒரு மாம்பழம் கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு கடவுள் உடனே அவங்க கையில ஒரு மாம்பழத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னொரு முறை கூட கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு முறை இறைவன்கிட்ட நேரடியா மாம்பழத்தை வாங்கியிருக்காங்க. என்ன உங்களுக்கு இன்னும் டவுட்டா இருக்கா? சரி, இந்த கதையை உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன், உங்களுக்கே புரியும். அந்த கடவுள் யாரா இருப்பாரு? வேற யாரு, நம்ம கருணை கடவுளான சிவனை தவிர வேற யாரும் இருக்க முடியாது இல்லையா? அப்ப ஏன் அவங்க மாம்பழத்தை வாங்கினாங்க? ஏன் வேற பழங்கள் வாங்கியிருக்க கூடாதா? அது ஏன் கடவுள் உடனடியா நேரடியா வந்து கொடுத்தாரு? கடவுள்கிட்ட போய் மாம்பழத்தை தான் கேட்பாங்களா? இப்படி எல்லாம் உங்களுக்கு டவுட் வருமே. அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதைய கவனமா கேளுங்க. என்ன, தமிழ்நாட்டில் சோழ நாடுன்னு ஒரு பகுதி இருந்தது அந்த காலத்தில். அப்போ அந்த இடத்துல கடற்கரை பகுதியில் காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துதான். இப்போ கூட இருக்குது காரைக்கால்ங்கிற ஊர், பாண்டிச்சேரி பக்கத்தில் இப்பவும் இருக்குது. அந்த ஊரில் ஒரு பெரிய வணிகர், வணிகர்னால் வந்து நல்ல பிஸ்னஸ் செய்கிறவங்க, அதாவது வந்து இப்போ பொருட்கள் எல்லாம் இங்கேருந்து வாங்கி இன்னொருத்தங்களுக்கு விற்கக்கூடிய தொழில் செய்கிறவங்க, அவங்க வந்து அந்த குளத்துல, அந்த வணிகர் குளத்துல ஒரு பெரிய பணக்கார வணிகர் இருந்தாராம். அவரோட பேர் வந்து தனதத்தர். அவர் வந்து ரொம்ப சிறந்த சிவபக்தியுடையவர். அவர் வந்து இறைவன் மேல பக்தியோட நேர்மையா வணிகம் செஞ்சிட்டு இருந்தாராம். அவருக்கு ரொம்ப பொண்ணும் பொருளும் அதிகமாயி அந்த உலகத்து அந்த ஊர்லயே ரொம்ப நல்ல பேர். தனதத்தர்னாவே ரொம்ப மரியாதையோட இருந்தாராம். அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் பேரு புனிதவதி அப்படின்னு பெயரிட்டு வளர்த்து வந்தாராம். அந்த பெண் வந்து சின்ன வயசுல இருந்தே சிவபெருமான் மேல ரொம்ப அன்போட இருந்தாளாம். அவ வந்து எப்பயுமே இறைவனை பத்தியே தான் நினைப்பாளாம், சிவபெருமானையே வணங்குவாளாம், கோவிலுக்கு அடிக்கடி போவாளாம். இதெல்லாம் வந்து இயற்கையாவே செஞ்சிருக்கா. இப்போ நீங்கள்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்தா என்ன பேசுவீங்க? இந்த பொம்மை எங்கே வாங்கினேன், இந்த டிவியில் இந்த ப்ரோக்ராம் போடுறாங்க அப்படின்னு இந்த மாதிரி தான் பேசுவீங்க இல்லையா? ஆனால் இவ தங்களோட தோழிகள் அவங்க கூடலாம் என்ன பேசுவாளாம் தெரியுமா? சிவபெருமானுக்கு இன்னைக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்தது, சிவனுடைய கோவிலில் வந்து இன்னைக்கு இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவன் அப்படின்னு சிவனை பற்றியே தான் பேசுவாளாம். கதைகள் கூட இறைவனை பற்றியே தான் கதைகள் கேட்பாளாம். அப்படி சிறு வயதுலேயே அவளுக்கு ஈஸியா இந்த மாதிரி சிவபக்தி அவளுக்கு எளிமையா வந்துடுச்சு. அப்படி இருக்க அந்த பெண் அது அவளுடைய அறிவையும் அவளுடைய அழகையும் அவளோட புத்திசாலித்தனம் அவளுடைய சிவன் மேல அவ கொண்டிருக்க நம்பிக்கையை பார்த்து எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இப்படிலாம் கூட ஒரு குழந்தை இருக்குமா அப்படின்னு நினைச்சாங்களாம். அவளும் கொஞ்சம் கொஞ்சம் நாளா வளர்ந்து பெரியவளாயிட்டா. ஒரு நாள் பெரியவளான உடனே அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு அவங்க அப்பாவுக்கு ஆசை வந்துடுச்சு. என்ன செய்யறாரு, கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா புனிதவதிக்கு திருமணத்துலலாம் பெருசா ஈடுபாடு இல்லை. என்ன அவங்களுக்கு ஆசை, கடவுளையே வணங்கணும், சிவபெருமானை வணங்கணும், அவரை பத்தியே பேசணும் அப்படிங்கறது அவங்களுடைய விருப்பம். ஆனா பெற்றோர்களுக்காக அவங்களும் சம்மதிக்கிறாங்க. மாப்பிள்ளை தேடும் போது புனிதவதிக்கு ஏற்ற மாப்பிள்ளையா பாக்கணும்னு அவங்க அப்பா ஆசைப்பட்டாராம். அப்படி ஒரு மாப்பிள்ளை இருந்தாரு, எங்க தெரியுமா, அவங்க பக்கத்து ஊர் நாகப்பட்டினத்துல கிடைச்சாராம். நாகப்பட்டினம்ங்கிற ஊர்ல நிதிபதிங்கிற ஒரு பெரிய வணிகர், இவங்க தனதத்தன் மாதிரியே அவரும் ஒரு பெரிய வணிகர், சிறந்த மனிதர். அவருக்கு ஒரு பையன், அவன் பேரு பரமதத்தன். அவன் வந்து நல்ல அறிவு, நல்ல வணிகத்துல வந்து சிறந்த வணிகத்துல வந்து நல்ல அறிவு படைத்தவன், நல்ல மனிதன், நல்ல பண்பாடன். அந்த மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு ரெண்டு பேரும் முடிவு செஞ்சிட்டாங்க. புனிதவதிக்கும் தனதத்தருக்கும் திருமணம் முடிவாயிடுச்சு. முடிவாகி ஒரு நல்ல நாள்ல ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது. ரெண்டு பேருமே பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள். ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு பசங்க தான், அதாவது புனிதவதி அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு, பரமதத்தரும் ஒரே பொண்ணு பையன். இப்ப என்ன ஆகுது, ரெண்டு பேருக்குள்ளார திருமணம் முடிவாகி பெரிய அளவுல வெகு விமர்சையா நடக்குது. இப்ப நம்ம பணக்கார வீடுகள்ல கல்யாணம்னாலே ரொம்ப விமர்சையா இருக்கும். அது இந்த மாதிரி பணக்கார வீட்டு கல்யாணம்னா எப்படி இருக்கும், இப்ப நம்ம எல்லாம் போவோம் இல்லையா, எப்படி இருக்கும், நல்ல ஜகஜோதியா அலங்காரம் பண்ணிருப்பாங்க, நல்ல பார்க்கவே கண் குளிர நல்ல காட்சிகள் கிடைக்கும். அங்க திருமணத்துக்கு போனா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். மங்கள வாத்தியங்கள், நல்ல பூக்கள், அலங்காரங்கள், அப்புறம் வந்து நல்ல சாப்பாடு கிடைக்கும். நாம பரிசு கொடுக்கறது இல்லாம நமக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாங்க அங்க போனா. அந்த மாதிரிதான் இங்க புனிதவதி பரமதத்தர் கல்யாணத்திலையும் நல்ல எல்லா விதமான எந்த குறையும் இல்லாம எல்லா விதமான சகல விதமான சௌபாக்கியங்களும் நிறைஞ்சு கல்யாணம் நடக்குது. அப்படி நடக்கிற போது அவங்க பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் காரைக்கால்லயே ஒரு வீடு கட்டி கொடுத்து அங்கேயே குடி வைக்கிறாங்க. ஏன்னா புனிதவதிய பிரிஞ்சிருக்க அவங்க அப்பாவால முடியல. அதனால என்ன செய்யறாங்க, அவங்க ஊர்லயே காரைக்கால்லயே அவங்களுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி அதுல குடி அமர்த்துறாங்க. அதுல நிறைய அவங்களுக்கு தேவையான சாமான்கள்லாம் வாங்கி கொடுத்து, நிறைய பணம் இந்த மாதிரி பொருட்களையும் கொடுத்து அங்கேயே திருமணத்துக்கு பிறகு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான எல்லா விதமான வசதியும் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன ஆச்சு, ஒரு நாள் பரமதத்தன் தன்னுடைய வியாபாரம்னா அவர் கடை வச்சிருக்காரு காரைக்கால்லயே. அந்த கடைக்கு காலையில போயிடுறாரு பரமதத்தர், மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவாரு. ஒரு நாள் அவரோட கடைக்கு வந்த அவருடைய நண்பர் ஒருத்தரு, இது வந்து ரொம்ப அரிய மாங்கனி, இத நீ சாப்பிடு, உனக்காக நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு மாம்பழம் கொண்டு வந்து கொடுக்கறாராம் பரமதத்தருக்கு. உடனே அவர் என்ன செய்யறாரு, அந்த மாம்பழத்தை வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறாரு. கடையில இருக்க வேலையாள் மூலமா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிட்டு நான் மதிய சாப்பாட்டுக்கு வரும்போது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிட்டாரு. இப்ப புனிதவதி யாரும் அதை வாங்கி வச்சுட்டு மதியத்துக்கு சமையலுக்கு வேண்டிய வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு சிவனடியார் வந்திருக்காரு. சிவனடியார்னா கழுத்துல ருத்ராட்சம், நெற்றியில விபூதி இட்டுட்டு காவி உடைய தரிச்சுட்டு சிவபெருமானையே நினைக்கக்கூடிய சிவனடியார்கள் அங்க இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்துட்டு காரைக்கால் அம்மையார், அதாவது இந்த புனிதவதியார் வீட்டுக்கு வராங்க. வந்து என்ன செய்யறாங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து உட்கார்றாங்க பசியோட. இத பார்த்த உடனே காரைக்கால் புனிதவதி அம்மையாருக்கு ஒரே என்ன ஆகுது, மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, நம்ம சிவனடியார் வந்து ரொம்ப நம்ம வீட்டுல பசியோட இருக்காரு, அவருக்கு உடனடியா சாப்பாடு போடணும், அவரோட பசிய தீர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு சிறு வயதுல இருந்தே இப்படி ஒரு எண்ணம், யாராவது ஒரு சிவனடியார் வந்துட்டா உடனே அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வாங்களாம், சாப்பாடு போட்டு, தேவையான பணம் பொருட்கள், அவங்களுக்கு தேவையான உடை, இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்களாம். அதே மாதிரி இவருக்கும் என்ன செய்யறாங்க, சாப்பாடு போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டுல சமையல் எப்படி ஆயிட்டு இருக்குன்னா, சாதம் கொஞ்சம் சாம்பார் ரசம் இந்த மாதிரிதான் சமையல் ஆயிருக்கு, எந்த கூட்டு காய்கறி பொரியல் அந்த மாதிரி எதுவும் ஆகல. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, சிவனடியா ரொம்ப பசியோட இருக்காரே, அவருக்கு உடனடியா சாப்பாடு போடணும், சமையல் முடியற வரைக்கும் அவரை காக்க வைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப நம்ம வீட்டுல சமைச்சிட்டு இருக்கோம், பாதி சமையல்ல யாராவது விருந்தாளி வந்துட்டாங்க அப்படின்னா நாம என்ன செய்வோம், கொஞ்சம் பொறுங்க, சமையல் மூலம் முடிகிற வரைக்கும் அவங்கள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சு நம்ம சமையல்லாம் முடிச்சு அவங்கள சாப்பிட வச்சு அனுப்புவோம் இல்லையா. ஆனா காரைக்கால் அம்மையார் என்ன செய்யறாங்க, சிவனடியார கடவுளுக்கு சமமா நினைக்கிறாங்க, கடவுளை காக்க வைப்போமா, அது மாதிரி இவங்களும் சிவனடியார காக்க வைக்க கூடாது, உடனடியா சாப்பாடு கொடுக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல என்ன பண்றாங்க, சமைச்ச வரைக்கும் செய்ததை கொண்டு வந்து இலையில பரிமாறுறாங்க. சிவனடியார் சாப்பிடுறாரு, சாப்பிடும் போதுதான் அவங்களுக்கு உணருது, நம்ம வீட்டுக்குதான் ரெண்டு மாம்பழம் இருக்கே, அதுல ஏதாவது ஒன்ன கொண்டு வந்து இந்த அடியாருக்கு கொடுத்துருவோம், ஒன்னத்தான் நம்ம கணவர் சாப்பிட்டுக்குவாரு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து சிவனடியாருக்கு கொடுக்குறாங்க. அவரும் ரொம்ப சந்தோஷமா, நல்ல சுவையான மாம்பழம்ப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, ரொம்ப நல்ல சாப்பாடு சமைச்ச, அதுவும் இந்த மாங்கனி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிட்டாராம். அதை பார்த்து இவங்களுக்கு எல்லையில்லா ஆனந்தம், தானே சாப்பிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கேன், எனக்கு சிவனடியார மகிழ்விச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவரும் புனிதவதியார வாழ்த்திட்டு நீ நல்லா இருமான்னு சொல்லி வாழ்த்திட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்ப மீதி சமையல் எல்லாம் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் பரமதத்தர் கடையில இருந்து வராரு. வந்த உடனே என்ன செய்யறாரு, அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க, இலை போட்டு நல்ல சாப்பாடு, எல்லா விதமான கூட்டு காய்கறி பொரியல் நல்லா சமைச்சு முடிச்சு சாப்பாடு பரிமாறிடுறாரு. பரிமாறின உடனே அந்த ஒரு மாங்கனி, மீதி ஒரு மாங்கனி இருந்தது இல்ல, அந்த மாம்பழத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்ச உடனே பரமதத்தர் என்ன பண்றாரு, அந்த மாம்பழத்தை சாப்பாடு சாப்பிடும் போதே சாப்பிடுறாரு. அவங்களும் சாப்பிடும் போது ரொம்ப சுவையா இருக்கே இந்த மாம்பழம், இப்படி ஒரு மாம்பழத்தை நான் இதுவரையில சாப்பிட்டதில்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, நான் ரெண்டு மாம்பழம் கொடுத்தேன்ல, ஒன்னு கொடுத்துட்ட, இன்னொரு கனி இருக்குமே, அதையும் எடுத்துட்டு வா அப்படின்னு கேக்குறாரு. இன்னொன்னையும் சாப்பிடணும்னு அவருக்கு ஆசை வந்துருச்சு அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் என்ன செய்வாங்க, ஏதாவது பழம் வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம வேண்டாம் போதும், ஒண்ணு சாப்பிட்டா போதும்னு நினைப்போம், நல்லா இருக்குன்னா என்ன செய்வோம், இன்னொன்னு வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா. அது மாதிரி இவர் நல்லா இருக்குன்னு இன்னொன்னு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாரு. இன்னொன்னே கொடு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டாராம். உடனே புனிதவதியாருக்கு இன்னொன்னு இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு மனசு வரல, ஏன்னா அவர் வந்து சிவனடியாருக்கு கொடுத்துட்டோமே, இவர் இவ்வளவு ஆசையா கேக்குற போது நாம இல்லேன்னு எப்படி சொல்றது அப்படின்னு அவங்களுக்கு மனசுக்குள்ளார வருத்தம் வந்துருச்சு. உடனே என்ன செய்யறாங்க, கடகடான சிவபெருமான்கிட்ட ஓடி போய் வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறை முன்னாடி போய் அங்க இருக்க சிவபெருமான லிங்கத்து முன்னாடி நின்னு என்ன கேக்குறாங்களா, பெருமானே இன்னொரு மாம்பழம் வேணும்னு என் கணவர் கேக்குறாரே, அவரோட ஆவலா கேட்கும் போது நான் இல்லன்னு சொல்லிட்டேன்னா அவர் என்னை ஏதாவது தப்பா எடுத்துக்குவாரோ, அதனால எனக்கு இன்னொரு மாம்பழம் கொடு அப்படின்னு போய் பெருமான் கிட்ட கேக்குறாங்க. இப்படி கை நீட்டி உடனே அவங்க கையில என்னாச்சு, டவக்குன்னு ஒரு மாம்பழம் வந்துடுச்சு. என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா, அவங்க ஒண்ணுமே செய்யல, பெருமானே இன்னொரு மாம்பழம் கொடுங்கன்னு கேட்ட உடனே என்ன ஆகுது, மாம்பழம் உடனே அவங்க கைக்கு வந்துருச்சு. அவங்களுக்கு எல்லையில்லா சந்தோஷம். அப்ப எவ்வளவு ஒரு நம்பிக்கையா அவங்க போய் கேட்டிருப்பாங்க, நாமளா இருந்தா அப்படி போய் கேட்போமா, பெருமானே இன்னொரு மாம்பழம் கொடு அப்படின்னு. ஆனா இறைவன் மேல அப்படி ஒரு நம்பிக்கை, அதுதான் முக்கியம். அந்த நம்பிக்கைக்காகவே இறைவன் என்ன பண்ணாரு, ஒரு மாம்பழத்தை கையில கொடுத்துட்டாரு. உடனே சந்தோஷமா அதை வாங்கிட்டு வந்து அவங்க கணவன்கிட்ட கொண்டு வந்து திருப்பி கொடுக்குறாங்க, இன்னாங்க சாப்பிடுங்கன்னு. உடனே அவர் எடுத்து அதை ஆசையா சாப்பிடுறாரு. சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட், அண்ணா ஒரு சுவை, இந்த ஊர்ல இந்த உலகத்திலே இதுவரையிலும் சாப்பிட்டதே இல்லையா. இப்படி ஒரு சுவையான மாம்பழம், முன்ன சாப்பிட்ட அந்த மாம்பழத்தை விட இது இன்னும் சுவை அதிகமா இருக்கு. அவருக்குரிய ஆச்சரியம், எப்படினா இப்படி ஒரு சுவை இருக்கும். அவரோட நண்பர் என்ன சொல்லி கொடுத்தாரு, ஒரே மரத்துல இருந்து ரெண்டு மாம்பழம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுத்தாரு. ஒரு பழத்தை விட இன்னொரு பழம் எப்படி சுவை அதிகமா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு டவுட் வந்துருது. இப்ப சந்தேகம், உடனே புனிதவதியார்ட்ட கேக்குறாங்க, நான் கொடுத்த ரெண்டு மாம்பழத்துல ஒன்ன விட இப்ப சாப்பிட்டது ரொம்ப சுவை அதிகமா இருக்கேன், அது எப்படி புனிதவதி அப்படின்னு கேக்குறாரு. உடனே இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு தான் பொய் பேச தெரியாது இல்லையா. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஆமா அதாவது நான் நீங்க கொடுத்த ரெண்டு மாம்பழத்துல ஒன்ன வந்து சிவனடியாருக்கு கொடுத்துட்டேன், மீதி ஒண்ணுதான் இருந்தது. இப்ப நீங்க ஆசையா கேட்டீங்களா, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, அதனால நான் ஓடி போய் சிவபெருமான்கிட்ட கேட்டேன், சிவபெருமான் தான் எனக்கு இந்த பழத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பரமதத்திற்கு ஒரே சிரிப்பு, ஆஹான்னு சிரிச்சிடுறாராம். இப்ப நம்ம எல்லாம் நம்புவோமா, சொன்னா இந்த மாதிரி யாராவது நம்ம கிட்ட சொன்னா நம்ப மாட்டோம் தானே. அதே மாதிரிதான் அவரும் என்ன செய்யறாரு, சிரிக்கிறாரு. யார்கிட்ட நீ பொய் சொல்ற, நீ சொல்றத நம்புற மாதிரியே இல்லையே, அது எப்படி இறைவன் வந்து கொடுப்பாரு, இறைவன் கேட்ட உடனே உனக்கு கொடுத்துருவாரா அப்படின்னு கேக்குறாரு. உடனே புனிதவதியார் சொல்றாங்க, உண்மைதான், எனக்கு சிவபெருமான் தான் கொடுத்தாரு அப்படின்னு திரும்பவும் சொல்றாங்க. சரி அப்படின்னா ஒன்னு செய், நீயே போய் சிவபெருமான் கிட்ட இன்னொரு மாம்பழம் வாங்கிட்டு வா பாக்குறேன், அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இப்ப இவங்களுக்கு என்ன ஆச்சு, திருப்பியும் போறாங்க, பூஜை ரூமுக்கு போறாங்க. தன்னுடைய பூஜை அறையில போய் அங்க இருக்கக்கூடிய லிங்கத்துக்கிட்ட, சிவலிங்கத்துல போய், பெருமானே என்னோட கணவர் வந்து என்னை நம்பல, நான் சொல்றது பொய்ன்னு நினைக்கிறாங்க, இன்னொரு மாம்பழம் கொடுத்தாதா இது உண்மைன்னு அவங்களுக்கு தெரிய வரும், எனக்கு இன்னொரு பழம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இன்னொரு பழமும் வந்துருச்சு. என்ன ஆச்சரியம், பெருமான் என்ன செஞ்சிட்டாரு, தன்னுடைய பக்தையுடைய பேச்சு பொய்க்க கூடாதுன்னு என்ன செஞ்சிட்டாங்க, இன்னொரு மாம்பழத்தை கொடுத்துட்டாரு. அதை பார்த்த உடனே இத வந்து பரமதத்தை தொலைவுல இருந்து பாக்குறாரு, இவங்க கேக்குறதையும் இன்னொரு மாங்கனி கிடைக்கிறதையும். அதை கொண்டு வந்து திருப்பி பரமதத்தே கொடுத்த உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம், அடடடா இந்த பொண்ணு என்ன ஒரு சாதாரண பொண்ணா இது, மாம்பழம் கேட்ட உடனே கிடைச்சிருச்சே, சிவபெருமானே நேரடியா கொடுத்துருக்காரே, இப்படி ஒரு உலக அதிசயத்தை இதுவரையில பார்த்ததே இல்லையேனா, இவ வந்து ஒரு சாதாரண பெண் இல்ல, இவ வந்து சாக்ஷாத் அந்த சிவனின் அம்சமே, இவ வந்து தெய்வ பிறவி, இனிமே வந்து இவ வந்து நம்மளோட இவளோட வந்து நான் வந்து சேர்ந்து இருக்கிறதுங்கிறது சரிப்படாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது இனிமே அவங்க ரெண்டு பேரும் எப்படி கணவன் மனைவியா வாழ முடியும், இப்போ உங்க வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க, அம்மா வந்து சகஜமான சக மனிதரா நினைச்சாதானே இருக்க முடியும், அம்மாவை நம்ம தெய்வமா நினைச்சு ரொம்ப அப்பா மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சாரு, எந்த வேலையும் செய்யாம மரியாதை கொடுத்து ரொம்ப ஒரு தெய்வத்துக்கு இணையா வைத்து போற்றி பாதுகாக்க முடியுமா, அப்படி இருந்தா அவங்களுக்கு சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கை நடக்குமா, நடக்காது இல்லையா. அது மாதிரி இப்ப இந்த பரமதத்தருக்கு என்ன என்ன வந்துருச்சுன்னா, இந்த பொண்ணு வந்து இறைவன், இவ வந்து இவளை வச்சு இவளை பூஜைதான் செய்யணும், இவகிட்ட இனிமே நம்ம எந்த வேலையும் சொல்லக்கூடாது, இவகிட்ட எந்த வேலையும் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு மரியாதையும் பயமும் வந்துருச்சு. இறைவனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவரால் அந்த வீட்டுல இருக்கவே முடியல. என்ன ஆகுது, இறைவனா பார்த்த உடனே இந்த வீட்டுல நாம இருந்தோம்னா ஒவ்வொரு நிலையிலையும் வந்து என்ன செய்யறாங்க தெரியுமா, புனிதவதியார் வந்து பரமதத்தருக்கு தேவையான உதவிகள் எல்லாம் வந்து செய்யறாங்க. இப்ப அப்பா அம்மா எப்படி அப்பாவுக்கு எல்லா உதவிகளும் செய்யறாங்க, அந்த மாதிரி காலையில எழுந்தோடனே அவங்களுக்கு சமைச்சு தரது, அவங்க துணிமணி எல்லாம் துவைச்சு போடுறது, இந்த மாதிரி கால் அமைக்கி விடுறது, ராத்திரியான கால் அமைக்கி விடுறது, அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யற போது சாதாரண குடும்பத்துல அப்படிதான் நடக்கும், அதே மாதிரிதான் புனிதவதியாரும் செய்யறாங்க. ஆனா பரமதத்தர் என்ன செய்யறாரு, இறைவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இவர் வந்து நம்ம காலெல்லாம் அமுக்கிறதா, நம்ம காலை பிடிக்கிறதா, நம்மளுடைய துணி துவைக்கிறதா, நம்மளுடைய வேலையை செய்யறதா, கடவுளே வந்து நம்ம வேலையை செய்யற மாதிரி இருக்கே, இனிமே இந்த வீட்டில் இருந்தா அவருக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நாம இருந்தா நமக்கு செஞ்சிட்டே தான் இருப்பாங்க, அதனால நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவோம் அப்படின்னு நினைச்சி அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு. என்னன்னு சொல்லி போறாரு தெரியுமா, நான் வந்து வியாபார விஷயமா வெளியூர் போறேன், அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரின்னு புனிதவதியாரும் என்ன செய்யறாங்க, சரி வெளியூர் போயிட்டு கொஞ்ச நாள் திரும்பி வந்துருவாருன்னு நினைச்சிட்டு அவரும் அந்த வீட்லயே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு, மதுரைக்கு போயிடுறாரு. போயிட்டாங்க, நல்ல வியாபாரம் செஞ்சு நல்ல பொண்ணும் பொருளும் நிறைய ஈட்டி கொண்டு வந்து மதுரையில வகாண்டுட்டு இருக்கும் போது அவருக்கு வீட்டுக்கு வரணுங்கிற எண்ணமே வரல. ஏன்னா வீட்டுக்கு வந்தா புனிதவதி வந்து மறுபடியும் நமக்கு தேவையான வேலையெல்லாம் செய்வாங்க, அப்ப வந்து இறைவனே நமக்கு வேலை செய்யற மாதிரி ஆகுது இல்லையா, இவர்கிட்ட வேலை வாங்கறது அவருக்கு மனசுக்கு ஒப்பலைன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன செய்யறாரு, அங்கே வேறொரு பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாரு. மதுரையிலேயே கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு புனிதவதிங்கிற பேர் வைக்கிறாங்க. நல்லா மதுரையில வாழ்ந்துட்டு இருக்கிற போது புனிதவதியாரும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, நம்ம வெளியூர் போன நம்ம கணவர் வருவாரு, நம்ம கிட்ட வந்து திருப்பி பழைய மாதிரி நம்ம குடும்பம் நடத்துவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன செய்யல, கணவர் வரல. அப்ப இவங்களோட சொந்தக்காரவங்க சிலர் போய் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஊரா தேடுறாங்க, இவ்வளவு நாளாயும் இந்த பரமதத்தன் வரலையே, எங்க இருக்காரோ தெரியலையேன்னு தேடி பாக்குறாங்க. இப்ப நம்மளா இருந்தா இப்ப என்ன செய்வோம், உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், ஒருத்தர் போனாரு இவ்வளவு நேரமாச்சு வெளி வரல அப்படிம்போம். இப்ப எல்லாம் போன் இருக்கு, போன் பண்ணுவோம் நம்பர் இருந்தா இல்லையா. ஆனா அந்த காலத்துல என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஊரா போய் ஆள் விட்டு பாக்குறாங்க. அப்ப இந்த மதுரையில இப்படி ஒரு இடத்துல பரமதத்தன் ஒருத்தர் வாழ்றது தெரிய வருது. போய் பார்த்தா அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் இருக்கு, குழந்தை இருக்கு. உடனே என்ன செய்யறாங்க, புனிதவதிய கூட்டிட்டு போய் அவர் இருக்கிற அந்த மதுரையில கொண்டு போய் விடுறாங்க. மதுரையில கொண்டு போய் இந்த பரமதத்தரோட வீட்டுல புனிதவதியார விட்ட உடனே, இவர் புனிதவதியார பார்த்த உடனே பரமதத்தர் என்ன செய்யறாரா, ஒரு கடவுளை பார்த்த மாதிரி நினைச்சு தன்னோட மனைவி குழந்தையோட காலில் விழுந்து வணங்குறாரு. இப்போ பெண்கள் ஆண்கள் காலில் விழுந்து வணங்கினதை பார்த்துருக்கோம், அதாவது அப்பா காலில் அம்மா விழுந்து வணங்குவாங்க, தாத்தா காலில் பாட்டி விழுந்து வணங்கலாம். ஆனா பாட்டியோட காலில் தாத்தா விழுந்து வணங்குறது எங்கேயாவது பார்த்துருப்போமா, இல்லை இல்லையா. அது மாதிரி கணவருடைய காலில் மனைவி விழுந்து வணங்குறதுதான் இந்த உலக நியதி. இவர் என்னடா இது மாத்தி செய்யறாரு, மனைவியோட காலில் இவர் விழுந்து வணங்குறாருன்னு எல்லாரும் திட்டுறாங்க. பரமதத்தா உனக்கு என்ன புத்தி பேதலிச்சு போச்சா, நீ வந்து உன் மனைவியோட காலில் விழுந்து வணங்குறியே, இது தவறல்லவா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என் மனைவி சாதாரணமானவல்ல, இவங்க இறைவனே அவதாரம் செஞ்ச மாதிரியான என் கண்ணுக்கு தெரியறாங்க, சிவபெருமான் கிட்ட கேட்ட உடனே பழம் கிடைச்சிருச்சு, அப்ப இவங்க சாதாரணமானவங்க இல்ல, இந்த சிவபெருமானுடைய அம்சம் இவரோட வந்து இவர் வந்து எனக்கு எல்லா பணிவிடைகளும் செய்யறத வந்து என்னால பொறுக்க முடியல, அதனால நான் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே காலில் விழுந்து வணங்கினதையும் இவர் திருமணம் செய்து கொண்டதையும் பார்த்த நம்ம புனிதவதியார் என்ன செய்யறாங்க, ரொம்ப மனசு துடிச்சு போறாங்க. அடடா, நம்ம இவ்வளோ ஆசையா எதிர்பார்த்த நம்ம கணவரே வந்து என்ன செஞ்சிட்டாரு, நம்ம காலில் விழுந்து வணங்குறாரு, இனிமே நாம இந்த தன்னோட என்னோட வாழ விருப்பம் இல்லாம இருக்காரு, இனிமே நாம இந்த உலகத்துல இந்த உடலோட இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சு சிவபெருமானை நோக்கி என்ன செய்யறாங்க, ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. பெருமானே, என் கணவனோட நான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் இவ்வளோ நாளா காத்துட்டு இருந்தேன், ஆனா அவருக்கு என்னை பார்த்தா இறைவன் ரூபமா தெரியுது, இனிமே எனக்கு இந்த உடல் இந்த மாதிரியான உடம்பு எனக்கு வேண்டாம், எனக்கு அதனால உன்னோட பூதகண உடம்பு கொடு அப்படின்னு சொல்லி வேண்டாங்க. என்ன பூதகணத்துடைய உடம்பு, இறைவனுடைய படைகள்னு சொல்லுவாங்க பூதகணங்கள், எப்பயுமே இறைவனுடையே இருப்பாங்க, பார்க்கலாம் ரொம்ப அழகாலாம் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பயமா தான் இருக்கும் அவங்களெல்லாம் பார்த்தா. ஆனா அவங்க என்னது ரொம்ப மனசுல என்னது ரொம்ப அன்பானவங்க, இறைவனுடைய இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். அந்த பூதகணத்தினுடைய உடம்பு கேட்கறாங்க, அதாவது பேய் உருவம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது வெறும் எலும்பு கூடுதான், அங்க உடம்புல வெறும் எலும்பு கூடுதான் இருக்கும், உயிர் இருக்கும் அவ்வளவுதான், நம்மள மாதிரி சதையெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த வடிவத்தை இறைவன் கிட்ட காரைக்கால் அம்மையார் கேட்டு வாங்குறாங்க. ஏன் அந்த பூதகணத்தோட வடிவத்தை வாங்குறாங்கன்னு இப்ப நாமளா இருந்தா என்ன செய்வோம், என்ன ரொம்ப அழகா மாத்திடு அப்படின்னு தானே கேட்போம் கடவுள்கிட்ட, எனக்கு ரொம்ப அழகை கொடு, நான் ரொம்ப அழகா இருக்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படித்தானே கேட்போம். ஆனா இவங்க இவங்க என்ன செய்யறாங்க, பேய் உருவத்தை வாங்குறாங்க. ஏன்னா இந்த பூத கணங்கள் தான் என்றைக்கும் இறைவனோடவே இருக்க போறவங்க. அப்ப இவங்களுக்கு என்ன ஆசை, கடவுளோட இருக்கணும்னா அவர் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பூதகண வடிவத்தை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஒரே நிமிஷத்துல இவங்க அழகு எல்லாம் மாறி இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு எல்லாரும் இவங்களை பாக்குறவங்க எல்லாம் வணங்கிட்டு பயந்து போயிட்டாங்க இந்த உடலை பார்த்துட்டு. ஆனா காரைக்கால் அம்மையார் என்ன நினைக்கிறாங்களாம் தெரியுமா, மற்றவர்கள் பார்த்து பயப்படணும், மற்றவர்கள் பார்த்து என்ன பாராட்டணும்னு என்ன அவசியம், இறைவன் மட்டும் என்னப்பா இறைவனுக்கு மட்டும் என்னுடைய உண்மை ரூபம் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைச்சாங்க. நினைச்சிட்டு என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு கோவிலுக்கா நடந்து போறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நாள் என்ன ஆகணும்னு தெரியுமா, ஆசை வந்துருச்சு, கைலாயத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்க்கணும்ன்ற ஆசை வந்துருச்சு. கைலாயத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானை பாக்குறதுக்காக இப்போலாம் நாம என்ன செய்யறோம், கைலாயம் போகணும்னா கைலாஷ் போகணும்னா என்ன செய்யறோம், இங்க இருந்து ஃபிளைட்ல போறோம், ஃபிளைட்ல போயிடலாம் இல்லையா, நேபாள் வர போறோம், அப்புறம் நடந்து மேல எல்லாம் போறோம், அதுவே ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த காலத்துல கைலாயம் போகணும்னா என்ன பண்ணுவாங்களாம், இங்க இருந்தே நடந்தேதான் போகணும். அந்த காலத்துல காரோ பைக்கோ ஏரோப்ளைனோ ட்ரெயினோ எதுவுமே கிடையாது, என்ன செய்யறாங்க நடந்தே போறாங்க. இப்படியே நடந்தே போன அவங்களால அதுக்கு மேல முடியல, உடலால நடந்து போன அவங்களால முடியாம தலையால உருண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இத இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த எலும்ப வச்சுட்டு தலையால உருண்டு அவங்களால முடியாம நடந்து போகிறத நடந்து கைலாயத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன செய்யறாரு, இத பாக்குறாரு. அப்ப அவர் பக்கத்துல இருக்க அந்த பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வருது, பெருமானே இந்த அம்மா யாரு, வெறும் எலும்பு கூட்டோட தலையால நடந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வராங்களே, கைலாயத்துக்கு போறன்னா அவ்வளோ ஒரு ஈஸியா, பனி பெய்யும், எவ்வளோ ஒரு கரடுமுரடான பாதை மலை, அந்த மலையில உடம்புல வலுவில்லாம வெறும் எலும்பு கூட உடம்ப வச்சுட்டு இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்களே, யார் இவங்கன்னு கேக்குறாங்க. உடனே சிவபெருமான் சொல்றாரு, அதோ வருவது என் அம்மை, என் அம்மை வருகிறாள் அப்படின்னு சொல்றாரு. அம்மைனா சிவபெருமானுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, அவர் யார் வயிற்றுலையும் பிறக்க கிடையாது, அவர் வந்து ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அவருக்கு தோற்றம் கிடையாது முடிவு கிடையாது. அப்படிப்பட்ட சிவபெருமானே காரைக்கால் அம்மையார, அதாவது இந்த புனிதவதியார என்னன்னு சொல்றாங்களா, அம்மா அப்படின்னு கூப்பிட்டாராம். அதனாலதான் நாம எல்லாரும் இவங்களை என்ன சொல்றோம், காரைக்கால்ல பிறந்தனால காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்றோம். சிவபெருமானே அம்மான்னு கூப்பிட்ட பெருமை வந்து யாருக்கு உரியது, காரைக்கால் அம்மையாருக்கு மட்டும்தான் உரியது. அந்த காரைக்கால் அம்மையார் பார்த்துட்டு அம்மையே வருகன்னு கூப்பிட்ட உடனே என்ன பண்றாங்க, காரைக்கால் அம்மையாருக்கு புது தெம்பு வந்துருச்சு, சிவபெருமானை போய் பார்த்து பக்கத்திலே போய் அவரும் அப்பா அப்படின்னு போய் சிவபெருமான அழைச்சி கடவுள்கிட்ட போய் ரெண்டு பேரும் கடவுளும் பக்தையும் பேசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, பெருமானே உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், கைலாயத்துல வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், உன்னை பார்த்துட்டேன், இனிமே எனக்கு பிறவியே வேண்டாம், இனிமே எனக்கு பிறவியே வேண்டாம், அப்படியே நான் பிறந்தாலும் உன்னை மறக்க கூடாது, அது ஒன்னே போதும் தானே, நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கடவுளை நினைச்சிட்டே இருந்தோம்னா என்ன நடக்கும், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும். இப்ப இவங்க சின்ன வயசுல இருந்தே கடவுளையே நினைச்சிட்டு இருக்கவும் என்ன செய்யறாங்க, இறைவனே அம்மான்னு கூப்பிட வேண்டிய அளவுக்கு ஒரு பேரு பெற்றிருக்காங்க இல்லையா, அவங்களும் மற்றவங்க மாதிரி திருமணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்து அப்படியே வாழ்ந்து இறந்து இருந்தாங்கன்னா நமக்கு இன்னைக்கு அவங்கள தெரியுமா, தெரியாது தானே, ஆனா அவங்க இறைவனையே நினைச்சு இப்படியெல்லாம் செய்யவும் தானே இன்னைக்கு நாம அவங்களுடைய பெருமையை பேசுறோம். அதான் அப்ப அதுதான் பேரின்பம் அப்படின்னு இறைவன் என்ன கேக்குறாங்க, உன்னையே நினைக்கக்கூடிய வரம் கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அது இல்லாம இறைவனுடைய ஆடல், இறைவன் வந்து திருநடனம் செய்யறாரு இல்லையா, அந்த அந்த ஆடலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்ப இறைவன் என்ன சொல்றாரு, திருவாலங்காடு அப்படிங்கிற ஒரு ஊர்ல என்னுடைய ஆடல் தரிசனத்தை பார்த்து அங்கேயே நீ என்னுடைய அடி சேர்ந்துரு, முக்தி அடைஞ்சிருன்னு சொல்றாங்க. அதே மாதிரியே திருவாலங்காட்டுல இறைவனுடைய தரிசனத்தை பார்க்கறாங்க. பார்த்து என்ன செய்யறாங்க, இறைவனுடைய திருவாலங்காட்டுல இறைவனுடைய திரு நடனத்தை பார்த்துட்டு அப்படியே இவங்க பாடல் பாடுறாங்க இறைவன் மேல. அந்த பாடல் கடைசி வரையிலையும் இன்னமும் திருவாலங்காடு அப்படின்னு சொல்லும் போது காரைக்கால் அம்மையார் வந்து சிவபெருமான என்ன பண்றாங்க, அங்க இருந்து பாடல் பாடப்பட்ட தலமா தான் அங்க சொல்லப்படுது. அவர் அங்கே முக்தி அடைஞ்சிட்டார், அதாவது சிவபெருமானோட ஒளியா சேர்ந்துட்டாங்க. எப்பயுமே இறைவனுடைய திருப்பாதத்திலே இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் அப்படி ஒரு பேரு கிடைக்குமா சொல்லுங்க பாப்போம். இப்படி ஒரு அன்பு பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். அப்போ இந்த கதையிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய என்ன நியதி அப்படின்னா, யார் ஒருவன் இறைவனை வந்து ரொம்ப நம்பிக்கையோடையும் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாம வணங்குறோமோ இறைவன் அதற்கு கண்டிப்பா செவி சாய்ப்பார். நம்ம என்ன கேட்டாலும் தருவார், நமக்கு என்ன தேவையோ அதை தருவார் இல்லையா. ஆனா என்ன செய்யணும், நாம நம்பிக்கையோடையும் நேர்மையோடையும் நடந்துக்கணும். அதுவும் நம் பெருமான்மையில ரொம்ப நம்பிக்கையோட அன்போட நடந்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அவர் கருணையை காட்டுவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. காரைக்கால் அம்மையாருடைய இந்த மாங்கனியை பற்றின இந்த சிறப்பான இந்த கதை வந்து இன்னமும் நம்ம காரைக்காலில் ஜூலை மாதத்தில் மாங்கனி திருவிழா அப்படிங்கிற ஒரு பெயரில் இன்னமும் நடந்துட்டுருக்கு. இதே பரமதத்தர் இந்த கதைகள் எல்லாம் அங்கே சொல்லப்படுது. இன்னமும் அந்த ஜூலை மாதத்தில் அந்த மாங்கனி திருவிழா அந்த ஊரில் நடக்குது. ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா அங்கே போய் நாம் பார்க்கலாம் சரியா. அப்போது இந்த கதை உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் புரியுதா இப்போ? சரி, நன்றி, வணக்கம்.
3: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: திருமகளை விட சிறந்த அழகினை உடைய திருநீலகண்டர் தம் மனைவியார் தம் கணவர் இளமை மீதூர காமத்துறையில் சிறியராகி அவ்வூரில் ஒரு பரத்தையை அணைந்து தம்முடைய வீட்டிற்குள் வர அதைக் கண்டு மானம் மீதூர அதனை பொறுக்காமல் தம்மிடத்தினின்றும் தோன்றிய ஊடலால் இல்வாழ்க்கையின் இன்றியமையா கடைமைகளாக உள்ள திருவமுதமைத்தல் அதனை காலத்தில் கொடுத்துதவுதல் முதலிய செயற்பாடுகளையெல்லாம் செய்து மீயுறு புணர்ச்சிக்கு மட்டும் உடன்படாதவர் ஆயினார். இடம் திருநீலகண்ட நாயனார் இல்லம்.

0: தேவி தேவி, நீ எந்த தவறும் செய்யவில்லை. உன்னை போன்ற ஒரு மனைவி யாருக்கு வாய்க்கும்? தேவி, நம்முடைய இல்லறத்தில் எந்த குறையும் இல்லை. என்னுடைய இளமையும் துடிப்பு காரணமாக நான் செய்த இப்பிழையை மன்னித்து விடு அன்பே.
1: வேண்டாம் வேண்டாம், என் அருகில் வராதீர்கள், என்னை தீண்டாதீர்கள்.
0: என்ன தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம், தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம், திருநீலகண்டம், திருநீலகண்டம். தேவி, உணர்ந்தோ உணராமலோ திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு விட்டாய். எம்மை என்றும் கூறி ஆணையிட்டதனால் இனி மாதர்குலத்தையே இவ்வுடலினால் மட்டுமல்ல மனத்தினாலும் தீண்டேன். திருநீலகண்டம், திருநீலகண்டம்.
1: சுவாமி, சுவாமி,

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நம பார்வதீபதை அழகர் மகாதேவ. சிவனையச் செல்வர்களே, இன்றைக்கு நம்முடைய சமய கல்வியிலே சிவ சின்னங்கள் என்கின்ற தலைப்பிலே விபூதி ருத்ராட்சம் இந்த ரெண்டினுடைய சிறப்புகளை சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். விபூதி ருத்ராட்சம் இந்த ரெண்டு மட்டும்தான் சைவர்கள் அணிவதற்கு அல்லது தாரணம் செய்து கொள்வதற்கு தகுந்தது என்று நம்முடைய சைவ சமய சார்ந்தோர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்று கொள்ளுகின்ற பல்வேறு சமயவாதிகளிலே சில பேர் சொன்னாங்க, சிவபெருமான் அணிந்திருப்பதையெல்லாம் நீங்களும் அணியணும்னாங்க. சில பேர் சொன்னாங்க, சிவலிங்கத்தையே நீங்கள் தாரணம் செய்ய வேண்டும். ஐக்கியவாத செய்வர்கள் அல்லது லிங்காயத் செய்வர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கர்நாடக மாநிலத்திலே உள்ளவர்கள், நம்முடைய பழைய ஜனாதிபதி பி டி ஜட்டி, நிஜலிங்கப்பா, இவங்கெல்லாம் ஐக்கியவாத செய்வத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் சொன்னார்கள், சிவலிங்கத்தையும் தாரணம் செய்ய வேண்டும் அப்படின்னா. ஆனா நம்முடைய சான்றோர்கள் சொன்னார்கள், சிவலிங்கத்தை தாரணம் செய்யக்கூடாது

காமாலிகன் ஒருத்தன் தான், சைவர்கள ஒரு பிரிவு. அவன் மண்டை ஓட்டு மாலையவே மாலையாக அணிந்து கொள்வான் காபாலிக சைவர்கள். அவன் சொன்னா சிவபெருமான மாதிரி நீயும் மண்டை ஓட்ட அணிந்துகிட்டு வரணும்னா, நாளைக்கு நான் வந்து அப்படி பாடம் நடத்தினா என்ன ஆகும்? இன்னொருத்த இருக்கலாம் மாவிரத சைவர்கள். அவன் என்ன சொன்னா தெரியுமா உங்களுக்கு? சிவபெருமான் எதை பூணூலா போட்டுட்டு இருக்காரு? சிவபெருமான் பூணூல் எந்த நூல்ல செஞ்சது தெரியுமா உங்களுக்கு? திருமாலுடைய முடியை தான் பூணூலா போட்டுட்டு இருக்கார். ஓம் விஷ்ணு கேசவ்யோ நமக, சிவாஸ்தோத்திரத்தில் ஒரு வார்த்தை வருது. ஓம் விஷ்ணு கேசவ்யோ நமக, விஷ்ணுவினுடைய கேசத்தை பூணூலாக தரித்தவரே உமக்கு நமஸ்காரம். அது சிவபெருமான் போட்டிருக்கிற பூணூல் விஷ்ணு கேசம் இல்லையா? அப்புறம் சொன்னார் மயிர் கயிறு தரித்தான் தன்னை சொல்றார். அப்புறம் சொல்ற மயிர் கயிறு தரித்தான் தன்னை. ஆகவே அவன் சொன்னா நீங்களும் பெண்களுடைய கூந்தலை தான் பூணூலா போட்டுக்கணும்னா. அவன் தான் மாவரத சைவர்கள். பேர் மானக்கஞ்சார நாயனாருக்கு அப்படிதான் வந்தார் சிவபெருமான், மாவரத சைவராக. அதனாலதான் அவருக்கு மகளோட கூந்தல் வேணும்னு கேட்டார். இப்படி ஒவ்வொருவராக சைவத்தில் இருக்க இன்னொருத்தன் இருக்கான் பைராகிகள்னு பேர். பைராகிகள் அவன் வடநாட்டில் நிறைய பேர் இருக்கான். நம்மளை விட தீவிரம், நம்மளாம் உயிருக்கு பயந்து ஓடிடுவோம். ஆனா பைராகிகள்லாம் உயிரை விடுவதற்கும் தயாரா இருப்பான். ரொம்ப பயங்கரமான ஆள்கள். சிவபெருமான் மீது அவ்வளவு பற்று. அவங்களையெல்லாம் அந்த இதில் தான் பார்க்கலாம். இந்த வடநாட்டில் நடக்கக்கூடிய 12 வருஷத்துக்கு உடனே நடக்கு இல்லையா கும்பமேளாவில் பார்க்கலாம். மாவிரத சைவர்கள். அவன் என்ன சொன்னான் தெரியுமா உங்களுக்கு? சிவபெருமான் சூலம் வச்சிருக்காருல, நீயும் சூலம் வச்சுக்கணும்னா, நீயும் சூலத்தை தூக்கிட்டே அலையணும்னா. அப்ப சூழ தாரணம்னா ஒருத்தன் மண்டை ஓடு தாரணம்னா, ஒருத்தன் வந்து பெண்களுடைய கூந்தலை தாரணமா பண்ணிக்கணும்னா. ஆனா நம்முடைய பெரியவர் சொன்னார்கள் இவைகளெல்லாம் தாரணத்திற்கு உரியவை அல்ல. ஆகவே சிவபெருமானை முழுமுதல்களாக ஏற்றுக்கொண்டு சிவ தீட்சை பெற்றுக்கொண்டு நீங்கள் வழிபாடு செய்வர்கள் யாரும் இவற்றையெல்லாம் தாரணமாக கொள்ளக்கூடாதுன்னு நாங்கள் முதலாக தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு ரெண்டு மட்டும்தான் தாரணத்துக்குரியது, ஒன்று விபூதி இன்னொன்று ருத்ராட்சம். அது எப்படி பார்க்கணும்னாங்க? ஒரு சிவரடியார் வந்துட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுங்க, விபூதி ருத்ராட்சம் தரித்து வருகிறாருன்னா அதை எப்படி பார்க்கக்கூடாதுன்னா, ஏதோ விபூதினா உத்ராஷ உத்ராசம்னா மரத்திலிருந்து வந்தது, அது எத்தனை மணி போட்டிருக்காருலாம் பார்க்கக்கூடாதான். பக்தரது திருவேடத்தையும் அப்படிம்பார், ஆளை பார்க்காதன்னார். நம்ம முதல்ல ஆளைத்தான் முதல்ல பார்ப்போம், நம்முடைய இயல்பு. அது ஒருத்தர் விபூதி ருத்ராட்சம் தரித்து வந்தார் என்று சொன்னால் அந்த விபூதியை சிவபெருமானுடைய மேனியாகவும் ருத்ராட்சத்தை சிவபெருமானுடைய கண்ணாகவும் பார். ஆளை என்ன பார்க்காத, அப்ப அவர் சிவமாக பாவி. நம்ம செய்ய மாட்டோம். வர்றாரு பாத்தியா, நல்லா உத்ராட்ச கோட்டையெல்லாம் போட்டு கொஞ்சம் பாத்துக்கோ, நான் அப்புறம் சொல்றேன். அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் தான் நாயன்மார்கள். ஆகவே விபூதியை சிவபெருமானுடைய மேனியாகவும் ருத்ராட்சத்தை சிவபெருமானுடைய கண்ணாகவும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க நமக்கு. அதனாலதான் மெய்கண்டா ரொம்ப அருமையா சொல்வார், இனி பக்தரது திருவேடத்தையும் ரொம்ப அருமையா இருக்கும். சிவஞான போதம் 12வது யுகத்தில் சொல்வார். அதான் சொன்னாரு மாலர நேயம் மலிந்தவரை வணங்குன்னு சொல்லல மெய்கண்டார். 12வது சூத்திரம் கடைசி பயன் அதுதான். 12வது சூத்திரம் தான் மாலர நேயம் மலிந்தவரை வணங்குன்னு சொன்னார சொல்லல, மாலர நேயம் மலிந்தவர் வேடமும், வேடத்தை தான் வணங்குனார், ஆளை வணங்குன்னு சொல்லல. அதெல்லாம் குறிப்பு, அதாவது சிவஞானபுரத்தில் நுட்பமான செய்திகள் தான் இருக்குன்னு தெரியுது. ஆக விபூதி அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, இந்த ஆகமத்தில் இதுக்கு என்னென்ன பெயர்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் இவர் சொல்ற நம்முடைய ஆறுமணாவில் சொல்கிறார். அது வடமொழியில அந்த ஆகமத்தில் வரக்கூடிய சொற்கள்ல பஸ்மம், பஸ்மம், பசிதம், சாரம், ரட்சை, இதெல்லாம் ஆகமத்தில் விபூதிக்கு வர்ற பேர். ஆனா வடநாட்டில் இன்னைக்கு அதிகமா இன்னைக்கு வழக்கில் உள்ளது வந்து ஒரு சொல் தான் பஸ்மம். வடநாட்டில் போய் நீங்க பஸ்மம் தீஜியே சுவாமி, பஸ்மம் தீஜியே அப்படின்னா விபூதி கொடுங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் ஆகம சொற்கள், ஒன்னுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அருமையான தமிழ் சொல் என்னன்னா நீரு, திருநீரு. இன்னொரு ஆகமத்தில் ஒரு சொல் விபூதி, பூதினா செல்வம், விபூதினா விசேஷமான செல்வம் அப்படி அர்த்தம். வி என்பது உபசர்க்கம் வடமொழியில,
பூதினாலே செல்வம், விபூதினா சிறப்பான செல்வம் அப்படி சொல்றாங்க. தமிழ்ல என்னன்னு கேட்டா நீரு அப்படின்னா நம்முடைய பாவங்களை நீராக்குவது, அல்லது ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களை நீராக்குவது. நீருன்னு ஏன் பேர் என்ன சொல்ல தெரியணும், நீராக்குவது என்று பொருள். இது அருமையா சொல்றார். யார் சொல்றான்னு கேட்டீங்கன்னா நாவண்ணா கதிரவேற்பிள்ளை சொல்றார். ஆகவே அப்படி வைத்துக் கொள்வோம். இந்த விபூதி என்பது பசுவினுடைய மலம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த விபூதியை தாரணம் செய்து கொள்வது, ரொம்ப அருமையா சொல்வார் ஆரம்பனாவில், சைவர்கள் தங்கள் திருமேனியில் ஆவசியமாக தரிக்க வேண்டிய சின்னங்கள் எவை கேள்வி, சைவ வினாவுடையில வருது. ஆகவே அப்படி காட்டுவார், இப்படி காட்டினா இப்ப அர்த்தம் வேற இல்லையா. விபூதி ருத்ராட்சம் ரெண்டு சின்னம் அப்படி சொல்ற, நமக்கு சின்னம் அதுதான், அதே சின்னம் தான், நமக்கு அர்த்தம் வேற அப்படி சொல்லுவார். அந்த வார்த்தை சொல்ற ராமநாத சைவ நாவடியில் சொல்ற சின்னங்கள், நமக்கு சின்னம் அது. இந்த விபூதியை ரெண்டு விதமாக அணியலாம், அதான் கீழே எழுதி போட்டிருக்கேன். திரிபுண்டரம் உத்தூலனம், அதாவது உத்தூலனம் என்று சொன்னால் திருக்கோயிலில் கொடுக்கப்பட்ட திருநீரு, மடாலயங்களிலே பூஜை செய்து கொடுக்கப்பட்ட திருநீரு, அவற்றை நாம் வாங்கி அப்படியே அணிந்து கொள்வது உத்தூலனம். உத்தூலனம் என்றால் அப்படியே அணிந்து கொள்வதுன்னு அர்த்தம். இன்னொன்று என்னன்னு கேட்டால் நீரில் குளைத்து அணிந்து கொள்வது, அதுக்கு பேரு திரிபுண்டரம். திரினா மூணு இல்லையா, இங்கிலீஷ்லயும் மூணு, திரினா மூணு தான், வடமொழியிலையும் திரினா மூணு தான். திரிபுண்டரம் என்றால் முக்குறியாக அணிந்து கொள்வது. அப்ப என்ன தெரியுதுன்னா உத்தூலனமாக அணியும் பொழுது மூன்று குறியாக அணிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. இப்ப சொல்றாங்க, இப்ப நமக்கு ஒரு நம்ம ஒன்று வச்சிருக்கலாம், இதுக்கு சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட பெயர் திரிபுண்டரம் உத்தூலனம். நாம என்ன பெயர் வச்சோம் தெரியுமா, குழைச்சு பூசுறது குழைக்காம பூசுறது, நம்ம வச்ச பெயர். எல்லாத்துக்கும் நாம ஒரு பெயர் வச்சிருப்போம். இப்ப சொன்னாங்க இந்த திரிபுண்டரம் உத்தூலனம் இதெல்லாம் யார் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சிவ தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் உத்தூலனமாகவும் அணியலாம் திரிபுண்டரமாகவும் அணியலாம். தீட்சை பெற்றுக் கொள்ளாதவர்கள் உத்தூலனமாக மட்டுமே அணிய வேண்டும், திரிபுண்டரமாக அணியக்கூடாது அப்படி சொல்லு. ஆகவே அப்படி யாராவது அணிஞ்சு வந்தா சீக்கிரம் என்ன பண்ணிக்கணும்னா, அது அந்த தீட்சை வாங்கிதான் அணியணும், தீட்சை வாங்கிட வேண்டியதானே, ஒண்ணு இல்லையா. லைசன்ஸ் வாங்கிதான் கார் ஓட்டணும், லைசன்ஸ் வாங்கிட்டு போறது எதுக்கு பயந்துட்டு இருப்பானே. ஆகவே இங்க என்ன கட்டுப்பாடு என்றால் உத்தூலனம் தீட்சை பெறாதவர்கள் அணிந்து கொள்வது. அது இன்னொரு வேறுபாடு என்ன கேட்டா, உத்தூலனமாக அணியும் பொழுது சாமிக்கு அபிஷேகம் பண்ணது அல்லது பெரிய ஆச்சாரிய மூர்த்திகள் கொடுத்ததான் அப்படி அணியணும். ஆனா இந்த திரிபுண்டரம் என்பது திரிபுண்டரமாக அணியும் பொழுது கோயில் அபிஷேக ஊதிய திரிபுண்டரமா அணியக்கூடாது, திரிபுண்டரமா மறுபடியும் குலைக்கப்படாது இல்லையா. திருச்செந்தூர் அபிஷேகம் ஊதி கொடுத்தா அதை போய் மறுபடியும் குலைக்கப்படாது. ஆகவே பிரசாதமாக வருவதெல்லாம் உத்தூலனமாக தான் எல்லாரும் அணியணும். ஆனால் தீட்சை பெற்றவர்களுக்கு மட்டும் ஒரு விதி என்னன்னு கேட்டா, அவர்கள் அந்த திருநீட்டை, அதுக்கு பேர் என்ன பேர் என்ன, அது என்ன சொல்றதுன்னா, அதாவது அபிமந்திரித்தல், அதுக்கு வார்த்தை வந்து அபிமந்திரித்தல், அதாவது மந்திர சக்தியை ஏற்றிக்கொண்டு அர்த்தம். அபிமந்திரித்தல்னா மந்திர சக்தியை ஏற்றுதல், அபிமந்திரித்து அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா. இன்னொரு ரெண்டு வேறுபாடு சொல்லியிருக்கிறேன், உத்தூலனத்துக்கும் இதுக்கும் இன்னொரு வேறுபாடு. இந்த உத்தூலனமாக அணியும் பொழுது நம்முடைய உடம்பின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம். ஆனால் திரிபுண்டரமாக அணியும் பொழுது அந்த 16 இடங்களில் மட்டும்தான் அணிய வேண்டும். அது மட்டுமல்ல சந்தியா காலத்தில் மட்டும்தான் அணிய வேண்டும். எப்பனாலும் மத்தியானம் 12 மணிக்கு குலைக்கப்படாது, சந்தியா காலங்களில் மட்டும்தான். சந்தின்னு சொல்றாங்க இல்லையா, சந்தியா காலங்களில் மட்டும். பொதுவாக சமய தீட்சை பெற்றுக் கொண்டா 2 சந்தியில அணியலாம், விசேட தீட்சை கொண்டா கட்டாயம் 2 சந்தி கம்பல்சரி, சமய தீட்சை பெற்றுக் கொண்டா 1 சந்திக்கு கம்பல்சரி, 1 சந்தி ஆப்ஷனல், நிர்வாண தீட்சை பெற்றுக் கொண்டா 3 சந்தி, அவங்களுக்கு 3 சந்தி. ஆகவே அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, திரிபுண்டரம் என்பது சந்தியில் மட்டும்தான் அணிய வேண்டும், 16 இடங்கள், அந்த இடத்தினுடைய அந்த விபூதியை நீங்கள் அணியக்கூடிய அளவு,
நாலு விஷயத்தை கவனிச்சுக்கணும். எப்போ திரிபுண்டரமா அணியும் பொழுது எந்த இடம், 16 இடத்துலதான் பெர்மிட்டட் உடம்புல, அதுலேயும் ஒவ்வொரு இடத்துக்கும் அளவு சொன்னாங்க. நெற்றியில் ஆரங்குளம், தோல்ல ஆரங்குளம், மார்பில் ஆரங்குளம், முழங்கால மூணங்குளம், ஒரங்குளம், இங்க கையிலையும் மணிக்கட்டுல ஒரு அங்குளம் தான். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, கோயில்ல பூஜை பண்றவங்களே தப்பு பண்றாங்க. அவங்களே பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் இப்படி போட்டுக்கிறான். ஏன்னா சினிமாவை பார்த்து அவன் படிச்சுக்கிட்டான். சினிமாவில பெயிண்ட் வச்சுதான் போடுவான், விபூதியே போட மாட்டான். நான் கேட்டேன் ஒரு டைரக்டர், வந்து சினிமாக்கு சினிமா நாங்க விபூதி பூசுறது இல்ல சார், படத்துல தெளிவா தெரியல பெயிண்ட் தான் அடி போடனாரு. நம்ம சினிமாக்காரங்களை பார்த்து நாங்க படிக்கிறோம், அப்படி இல்ல. இங்க வந்து ஒரு அங்குலம் தான், அப்படி வச்சுதான் எடுக்கணும், அவ்வளவுதான். இங்கேயும் ஒரு அங்குலம் தான், இங்க மட்டும்தான் ஆரங்குளம், நெற்றியில ஆரங்குளம், இங்க ஆரங்குளம், இங்க ஆரங்குளம். ஆகவே இதெல்லாம் வாழையானது சார் டேபிள் வேணும்னு கேப்பீங்க நீங்க உடனே, அதெல்லாம் ஒரு ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துடக்கூடாது சார்ன்னு. இல்ல வாழையானது சாமிகளுடைய அனுஷ்டான விதி வாங்கிட்டா போதும், நீங்க ஜெராக்ஸ் 25 ரூபாய்க்கு கிடைக்குது, நல்ல புஸ்தகம். ஆகவே 16 இடங்கள்ல அணிய வேண்டும். அந்த இடத்துல அணிய வேண்டிய அளவுன்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மந்திரமும் இருக்கு. இப்போ இங்க அணியும் பொழுது இங்க உச்சியிலே ஒரு அங்குளம் உண்டு. ஓம் ஹோம் ஈசானமூர்த்தே நமக, பஞ்சபிரம மந்திரம் சித்தியார்ல வரும். பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லி தான் அணிய வேண்டும். அப்ப இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. எதுக்கு? திரிபுண்டரத்திற்கு தீட்சை பெற்றுக் கொண்டால் தான் அணிய வேண்டும். உத்துளன் அது சந்தியா காலத்தில் மட்டும்தான் அணிய வேண்டும். கோயிலிருந்து வரக்கூடிய பிரசாதத்தை குறைக்கப்படாது. பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லணும். இன்னென்ன தானங்கள் இந்த அளவிலே அணிய வேண்டும் இவ்வளவு சொல்லிருக்கிறாங்க. உத்தூளனம் என்பது அப்படி இல்லை. எப்ப எங்கனாலும் இடுப்புல இந்த இடத்துல ஒரு வலி இருக்குது, உடனே அந்த இடத்துல ஊதியம் அணிந்து கொள்ளலாம், உத்தூளனமாக அணியலாம், அது கணக்கு இல்லை. அது 16 இடத்துல வரலையே சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. உடம்பு உடத்துல வலிக்குதுல, அது 16 இல்லையல் பார்க்கக்கூடாது. அது உத்தூளனம் என்பது உடம்புல எந்த பகுதியிலையும் அணிந்து கொள்ளலாம் அப்படின்னா. இதையெல்லாம் அந்த வாழையானந்த சுவாமிகளுடைய அனுஷ்டான சைவ அனுஷ்டான விதி அதுல பாத்துக்கலாம். அப்புறம் சொல்லாங்க, அணியும் பொழுது என்னெல்லாம் கவனிக்கணும், எப்போதுமே விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழிதலுமா, எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யாம இருக்கணுமோ அதை விளக்கிடணும். செய்ய வேண்டியதை செய்யலாம் பரவாயில்ல, செய்யக்கூடாத செய்யாம இருக்கணும், அது ரொம்ப உசிதம்னு சொல்லியிருக்கு. அதனால என்ன சொன்னாங்க, என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டா, அந்த விபூதியை அணியும் பொழுது உங்களுடைய முகம் அண்ணாந்து பார்க்க வேண்டும். இப்படி வச்சுட்டோ இப்படி வச்சுட்டோ அணியக்கூடாது, அண்ணாந்து பார்க்க வேண்டும். வலது கையினாலே அணிய வேண்டும். அப்பொழுது திரிசூலமுத்திரையின் பேர், நடுவில் உள்ள மூன்று விரல்களுக்கு பேர் திரிசூலமுத்திரையின் பேர். ரெண்டு விதமா அணியலாம் சொல்லியிருக்கு, இப்படியும் அணியலாம், இப்படி மடக்கிக்கிட்டு இப்படி வைத்துக்கொண்டு இப்படியும் அணியலாம் எழுதியிருக்கு. ஆகவே திரிசூலமுத்திரையாக அணிய வேண்டும், அண்ணாந்து பார்த்து அணிய வேண்டும். நித்திரைக்கு முன்னும் பின்னும், தூங்க போறதுக்கு முன்னாடி கடைசியாக நம்முடைய தூங்க போறோம், இனிமேல் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா உத்தூலமாக அணிந்து கொள்ள வேண்டும். அதுபோல தூங்கி எந்திரிக்கும் பொழுது உத்தூலமாக அணிய வேண்டும். சில பேர் கேட்கிறாங்க, குளிக்காம இருக்கிறவங்க சார் பூசலாமான்னு கேட்கிறாங்க. ஆகவே உத்தூலமாக அணிவதற்கு குளிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆகவே நித்திரைக்கு முன்னும் பின்னும் அப்படி போட்டுடுங்க. எப்பெல்லாம் என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ஸ் இப்படி சொல்ல போறேன், குடிச்சுக்கிடுங்க ரொம்ப முக்கியம். பரிசீல போடுறேன்ல, முதல்ல குழந்தைகளுக்கு மேல எதெல்லாம் செய்யணும், நீங்க எதெல்லாம் செய்யக்கூடாது, நம்பரை கட்டாயமா எழுதணும், பேரை கட்டாயமா எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே பரிசீல குழந்தைகளுக்கு. அது போல டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படி சொல்லுவோம். இப்ப டூஸா சொல்றேன், அதை குடிச்சுக்கிடுங்க. அண்ணாந்து பார்த்து செய்ய வேண்டும், வலக்கையினாலே செய்ய வேண்டும், நடுவிரல் மூன்றினாலே பூச வேண்டும், நித்திரைக்கு முன்னும் பின்னும் பூச வேண்டும், பூசைக்கு முன்னும் பின்னும் பூச வேண்டும், போஜனத்திற்கு சாப்பிடுறதுக்கு முன்னையும் பின்னையும். இதெல்லாம் உத்தூளனம். சாப்பிட போகும்போதும் பூசிக்கணும், சாப்பிட்ட பிறகும் பூசிக்கணும், குளிச்சு முடிச்ச உடனே பூசிக்கணும். அப்புறம் மல மோசனம் செய்து, மலஜலம் கழித்து விட்டதுக்கு மலஜல மோசனம்னு சொல்றது, மலஜலம் கழித்து விட்டு வந்த பிறகு பூசிக்கணும், அது ஆசமனம் செய்து பூசிக்கொள்ள வேண்டும். அப்புறம் சொன்னாங்க,
பெரியவர்கள் ஆச்சாரியர்கள் சிவனடியார்கள். இப்ப நான் காசிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு விபூதி தர்றேன் அப்படின்னு சொன்னா நமஸ்காரம் பண்ணி வாங்கிக்கணும். திருச்சி வந்து போனேன் சார், அபிஷேக விதி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா அவரை என்ன பண்ணோம்னா அவரை நமஸ்காரம் பண்ணி வாங்கிக்கணும். அப்புறம் பூசும் பொழுது சொன்னாங்க கோயில்ல பிம்பங்கள் தட்சிணாமூர்த்தி சன்னிதில் கொடுக்குறாங்க, நடராஜர் சன்னிதில் கொடுக்குறாங்கன்னா அந்த திருவுருவங்களை பார்த்து கொண்டு பூசக்கூடாது. இப்ப டோன்ஸ்ல வந்துருது, ஆகவே இன்னொரு விதமா அதே டூஸ் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, அதாவது சுவாமியினுடைய திருவுருவச் சிலை, குருநாதர், சிவன் அடியார்கள், ஆறு நெருப்பு, ஆத்த பார்த்துக்கிட்டு பூசக்கூடாதான், நெருப்ப பார்த்துக்கிட்டு பூசக்கூடாது. நீங்க ஆத்துல குளிக்கிறீங்க, நீங்க எல்லாம் வசதி உங்களுக்கு, பதினஞ்சு நாளைக்கு ஆத்துல குளிக்கலாம், அப்புறம் வீட்டுல போய் டேப்ல குடிங்க. ஆத்துல குளிச்ச உடனே பூசணும். அப்ப என்ன பண்ணணும்னா ஆற்றுக்கு எதிர் திசையில் நின்றுதான் பூசணும், ஆத்த பார்த்துக்கிட்டு பூசக்கூடாது. அதனால என்ன சொல்லியிருக்கிறாங்க, சுவாமி, குருநாதர், சிவனடியார்கள், ஆறு, நெருப்பு, இவற்றிற்கு முகத்தை திருப்பி கொண்டு பூச வேண்டும். இது எங்க அத்தாரிட்டி இருக்கு எழுதி வச்சுக்கணும். முக்கியம் இதுக்கெல்லாம் பைலா எங்க சார் இருக்குன்னு கேட்கணும் இல்லையா. நான் சொல்றது பைலாவாகாது. எங்க இருக்குன்னா முழுநீர் பூசிய முனிவர் புராணம் அஞ்சாவது பாட்டில் சேக்கலார் சொல்ற பெரிய புராணத்திலே இருக்கு விதி. முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன்னு சொல்றார் இல்லையா, அந்த புராணத்தில் அஞ்சாவது பாட்டில் சொல்ற இப்படிலாம் பூசும். ஆகவே மறுபடியும் சொல்றேன், அப்ப கோயில்ல வாங்கின உடனே பூசக்கூடாது. இப்ப நம்முடைய ஆச்சாரிய மூர்த்தி வந்திருக்காரு, திருவாரூர் ஆதீன வந்திருக்கிறார், விபூதி கொடுக்கிறாருன்னா விபூதியை வாங்கிட்டு அவர் முன்னாடி பூசக்கூடாது. ரொம்ப பேர் தப்ப பண்ணிட்டு இருக்காங்க, விபூதியை வாங்கிட்டு ஓடிடணும், அவர் பார்க்காம தான் பூசணும். ஏன்னா இதான் நம்ம செய்யறோம், இதெல்லாம் மடாலயங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்ப ஆச்சாரிய மூர்த்தி நம்ம எளிமையா இங்க வந்துடுறாங்க இல்லையா, அப்ப ஆச்சாரியரை பார்த்து கொண்டு பூசக்கூடாது. இதெல்லாம் நமக்கு எளிமையான பெரிய கஷ்டமான காரியம் இல்ல. சிவஞான போதம் 12 சூத்திரத்தை மனப்பாடம் பண்ணிட்டு தான் வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. இப்ப சொல்ல போறாரு அடுத்தால மனப்பாடம் பண்ணிட்டு தான் அடுத்த கிளாஸ் வரணும்னு, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் சார்னு சொல்லலாம். ஆனா இதெல்லாம் கஷ்டம் ஒண்ணும் இல்லையே இல்லையா. விபூதியை வாங்க முன்னாடி பூசாதீங்க, தள்ளி போய் பூசுங்கன்னு சொல்றாங்க. அது போல கோயிலே பிம்பத்தை பார்த்து கொண்டு பூசக்கூடாது, எந்த சன்னிதியிலையும் சாமியை பார்த்து விபூதியை நம்ம அணியக்கூடாது, எதிர் திசையில் நின்று கொண்டு அணிய வேண்டும். முக்கியமான ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லையா. ஆகவே முழுநீர் பூசிய புராணம் ஐந்தாவது பாடல். சரி, விபூதி எடுக்கிற விபூதியை கொடுக்குறவங்களுக்கு அதுக்கு பேர் பஸ்மாலயம்னு பேரு, விபூதி மரவன்னு சொல்லுவாங்க நம்ம பக்கம், உங்க ஊர் பக்கம் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. அது எப்படி சொல்லணும்னா பஸ்மாலயம், பஸ்மம் இருக்கக்கூடிய ஆலயம். விபூதி நாம இப்ப பூஜை முடிஞ்சோன்னா கொடுக்குறாங்க விபூதி எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னா இப்படி அள்ளப்படாது, அஞ்சு வரலையும் சேர்த்து. விபூதி எப்படி எடுக்கணும் அப்படின்னா, கூறும் அனாமிகை சேட்டை மத்திமையும் கூட்டிக் கொண்டு திருநீர் எடுத்தல் மிருகமுத்திரையாம். எல்லாமே கவியிலே பாடிட்டாங்க. அனாமிகை மோதிர விரல், சேட்டை கட்ட விரல், மத்திமை நடுவிரல், இந்த மூன்று விரலையும் கூட்டிக் கொண்டு, இதுக்கு பேர் என்ன, மிருகி முத்திரை. இப்படிதான் விபூதி எடுக்கணும். உங்களுக்கு இந்த சின்ன பிள்ளைகிட்ட விபூதி எடுக்க இப்படி எடுக்கும், அப்படி எடுக்கக்கூடாது இல்ல. என்னைக்கு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கக்கூடாது. அது ரொம்ப அருமையான பாட்டு, என்ன அருமையா சொல்லியிருக்காங்க பாருங்க. கூறும் அனாமிகை, அனாமிகை மோதிர விரல், சேட்டை மத்திமையும் கூட்டிக் கொண்டு திருநீர் எடுத்தல் மிருகமுத்திரையாம். அந்த மிருகி முத்திரையினாலே, மிருகின்னா மான் அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா மான் கொம்பு மாதிரி தெரியுது அவங்களுக்கு, மான் இந்த கொம்பு, அதனால மிருகி முத்திரைன்னு பேர். மிருகி முத்திரையினாலே தான் விபூதி எடுக்கணும். எப்படி பூச வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும், அது ஓரளவுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா டூஸ் சொல்லியாச்சு. இனிமே டோன்ட்ஸ், எதெல்லாம் செய்யக்கூடாது என்று கொண்டால், விலைக்கு வாங்க விபூதியை பூசக்கூடாது. ஆகவே விலைக்கு வாங்கின விபூதியை அணியக்கூடாது. அப்ப என்ன சார் பண்றதுன்னா, மடாலயங்கள்ல அல்லது இப்ப சங்கரன் கோயில்ல விக்ரமசிங்க படத்துல விபூதி தயார் செய்யறாங்க சில அன்பர்கள், அவரிடத்துல நீங்க கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும்.
விபூதி விக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா என் உடம்பு நாளைக்கு கண்டனம் வந்துடும் எனக்கு. பரவாயில்ல, அதெல்லாம் வந்து முடிஞ்சது செய்வோம். அந்த விபூதியை அணியும் பொழுது கீழே வந்து அந்த துகள்கள் சிந்தக்கூடாது, கூடிய வரைக்கும். அது எப்படி சார் சிந்தாம இருக்கும்? ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதா வராம இருக்குமா சார் துகள் அப்படின்னு கேட்கலாம். கூடிய வரை நீங்கள் அதுக்குதான் அண்ணாந்து பூசணுங்கிறது. அத என்ன சொல்லிருக்குன்னா, கீழே விழுந்தா நம்ம உடம்புலயே விழுந்துக்கணும். இப்படி அண்ணாந்து பூசணும் என்ன லாபம்? இங்க இருந்து விழுந்து இங்க விழுந்து நம்ம நெஞ்சிலேயே கையிலேயே காலிலேயே தான் விழும், தரையில விழாது. விளங்குதா உங்களுக்கு? அதுக்குதான் அண்ணாந்து பூசணும் சொன்ன காரணம். ஆகவே விலைக்கு வாங்கக்கூடாது, சிந்தக்கூடாது. அடுத்தால சொன்னாங்க அங்காத்தல் செய்யக்கூடாது. அப்படின்னு என்னது? வாயை திறக்கப்படாது. பூசும் பொழுது வாயை அங்காத்தல் செய்யக்கூடாது. அப்புறம் ஒரு விரல்கிட்ட பூசக்கூடாது. இதான் ரொம்ப இன்னைக்கு இளைஞர்கள்லாம் கவனிக்க வேண்டியது. விபூதி எடுத்துக்கோட சொன்னா இப்படி எடுப்பான், பூசு ஒரு விரல் உபயோகப்படுத்தக்கூடாது. அடுத்த ஒரு கண்டிஷன் போட்டாங்க, வலது கை பூசும் பொழுது இடது கை தொங்கிக் கொண்டிருக்க கூடாது. என்னடா வம்பா இருக்கு! வலது கைட்ட பூசுறோம், இடது கை தொங்கப்படாது. அப்ப என்ன பண்றது? இப்படி வச்சுக்கணும், இந்த இடது கை இப்படி தொங்கிக்கிட்டு இருக்க கூடாது. ஆகவே இடது கை தொங்கிக் கொண்டிருக்க கூடாது. இன்னொன்னு, மரவையில் இருந்தோ எந்த கண்டெய்னர் நம்ம விபூதி வச்சிருக்கிறோமோ அந்த கண்டெய்னரை கவுத்திட்டு எடுக்கப்படாது. இப்படி அவங்களுக்கு எடுத்துக்கோன்னு சொன்னா அந்த பாத்திரத்தை இப்படி கவுத்தப்படாது. ஆகவே அந்த பஸ்மாலயத்தை கவிழ்த்து கொண்டு எடுக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் முத்தநாதன் என்ன பண்ணா, தீவுண்டரம் அணியதுக்கு 16 இடத்துல அணியும் தெரியாம மெய்யலாம் நீருபூசி வேணிகள் முடித்து கட்டினார் சேக்கலர். அவன் அன்னைக்குதான் விபூதி அணிஞ்சிருக்கான், 16 இடத்துல அணியணும்னு அவனுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணா, கண்ணா பின்னான்னு பூசிக்கிட்டான். மெய்ய

0: நாராயணன் முத்தநாதன் பின்னர் பெரிய புராணத்தில் நயமெல்லாம் அப்படி இருக்கு. பெரிய சிறப்பு என்னன்னா, சைவத்துல விபூதியை ஆண்களும் பெண்களும் ஒரே விதிதான். ஆனா வைணவத்தில் என்னன்னா பெண்களுக்கு நாமம் கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான் நாமம் இல்லையா. பெண்கள் திருமண் மட்டும் இட்டுக்கலாம், நாமம் போட்ட பெண்கள் வழக்கம் இல்லையா வைணவர்கள். நமக்கு ஒரு பெரிய சிறப்பு சைவர்களுக்கு, நம்ம ஈக்குவல் ரைட் பெண்களுக்கும் ஆண்களும். அது போன்று நம்முடைய இந்த உத்தூழனம்ங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இது எங்க வருது இந்த வார்த்தை, திருமுறை எங்க வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீத்தல் விண்ணப்பம் 22வது பாட்டு திருவாசகத்தில் இந்த வார்த்தை வருது. நீத்தல் விண்ணப்பம் 22, அதுல சொல்லுவார் மாணிக்கவாசர், உண்மையனே திருநீற்றை உத்தூழித்து ஓடி மெளிரும் வெண்மையனே. அந்த வார்த்தை எங்க வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆகவே திருவாசகத்தில் அந்த நீத்தல் விண்ணப்பத்தில் 22வது பாட்டுல சொல்றார், திருநீற்றை உத்தூழித்து ஒளிமெளிரும் வெண்மையனே வீட்டு விடுதி கண்டாய் சொல்ல. மூர்த்தி நாயனார புராணம் ரொம்ப அருமையான புராணம் இல்லையா. இந்த சைவ மரபின்படி வாழ்ந்து காட்டிய நாயன்மார்கள், அதாவது ஒரு வேடிக்கை என்னன்னா நாயன்மார்கள் எல்லாம் வாழ்ந்து காட்டினார்கள். ஆனா எல்லா நாயன்மாரையும் ஆச்சாரிய மூர்த்தி நம்ம வைக்கல, இந்த 4 பேர் மட்டும்தான் ஆச்சாரியன் வச்சிருக்கிறோம். சைவ சமய குறவர்கள், ஆச்சாரியன் என்ற தமிழ் வட சொல்லுக்கு சரியான தமிழ் குறவன் இல்லையா, சமய குறவர்கள் சந்தான குறவர்கள் நல்ல பேர் வச்சு. அதுல மூர்த்தி நாயனாருடைய சிறப்பு ரொம்ப அருமையா சொல்றார். இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க, மூர்த்தி நாயனார் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். அவர் ராஜா வந்து கிங் எலக்ட், பட்டத்தியான போய் அவர் மரபுல வந்தவர் இல்லை. மூர்த்தி நாயனார் வந்து ராஜா பை பர்த் கிடையாது, பட்டத்தியான குணம் தூக்கி கொண்டாந்து வச்சிருச்சு. ஆகவே அன்னைக்கு அடுத்த நாள் பட்டமளிப்பு பட்டம் முடிசூட்டும் விழா, அப்போ ரொம்ப தடவுலதான் வேலைகள்லாம் நடந்தது. மூர்த்தி நாயனார் கூப்பிட்டு கேட்டார், என்ன செய்ய போறீங்கன்னாரு. நாங்க என்ன செய்வோம் தெரியுமா அப்படின்னு நாங்க சொன்னோம், விலை உயர்ந்த சென்ட் எல்லாம் உங்களுக்கு போடுவோம், எங்களுடைய அரண்மனையில பொக்கிஷத்தில் இருக்கக்கூடிய பெரிய வைர வைடூரிய மாலைகள் எல்லாம் உங்களுக்கு போடுவோம், விலை உயர்ந்த வாசனை பொருள்களாலே உங்களை அபிஷேகம் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு மேலே அந்த பட்டாபிஷேகத்தையே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இப்படியெல்லாம் நீங்க பண்ணுனா இந்த மீனாட்சிக்கு இருக்கிற மாதிரி 6 லட்சம் ரூபாயில ஒரு வைர கிரீடம், எங்க பாண்டிய நாட்டில் பொக்கிஷத்தில் பெரிய பெரிய வைர கிரீடம் வைடூரிய கிரீடம்லாம் இருக்கு, அதெல்லாம் வச்சு வச்சு எடுப்போம்னா. அப்ப சொன்னாரு, இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கு இந்த ராஜா பதவி வேண்டாம், நாம இருந்தா என்ன பண்ணுவோம், எடு என்னெல்லாம் இருக்கு நீ எல்லாம் போட்டு அழகு பாரு அன்னைக்கு அப்படின்றோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, வையகம் உரை செய்குவனாகில் நான் உங்க நாட்டு ஆளணும்னு விரும்புறீங்களா அப்படின்னார். வயங்கு நீரே செய்யும் அபிடேகமுமாக திருநீற்றினாலதான் எனக்கு அபிஷேகம் பண்ணார். செழுங்கலன்கள் ஐயன் அடையாளமுமாக ருத்ராச மாலை இருக்கிறதே அதை வச்சுதான் என்ன அழகுபடுத்தணும், வேற எதுவும் எடுத்துடாத, வைரம் வைடூரியம் நம்ம ட்ரெஷரியில இருந்து எதையுமே தொட்டாதார்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு, தலைப்பு திருக்கூட்ட சிறப்பு, வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இகலோம் அடியது வாரிகளிட்டனான் மறந்துட்டனாய் கெட்டனாள் இவை என்றார் கருள குமர் காதிரி. இகலோம் அடியது வாரிகளிட்டனான் மறந்துட்டனாள் கெட்டனாள் இவை என்றார் வட்டவாதிகை கொண்டடேதோடுவாண்டி கொடுமுடி நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லுனா நமச்சிவாயவே. அதனால கெட்ட நாடு இருந்தா சாமிய வணங்காதனாலும் வாழ்த்தாதனாலும் கட்டாத. அது இன்னொரு அடுத்த பாட்டுல சொன்னார் தெரியுமா, சொன்னார் தெரியுமா, ஒவ்வொரு நாள் உணர் வழியின் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல். இதை விட என்ன சொல்ல, ஒவ்வொரு நாள் உணர் வழியின் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் காமுனாழிவை என்றாலார் கருவெங்குளர் காவிரியே பாகுதம்புனல் வந்திலே வரந்தோதி பாண்டி புதுமுடி நவதாவுன நான் மறந்து சொல்லு நான் அமைச்சி வாயவே.
4: இப்படி பாடுறது பத்தீங்களா? அதனாலே இப்படி ஜவமான வணங்குகிறனால் அதனாலே அன்பு காயப்படாது, அன்பு காயப்படாது. அந்த அன்பு காயப்படாது. அந்த திருப்பூர் நல்ல எடுத்துக்காட்டுமா,
3: காயம் ஆகும் நெஞ்சும் ஒரு வழியாக அன்பு காய விட, அன்பு காய விடாமல் அன்பு காய விடாமல் உந்த நீடிய தாழ் நிறைந்து காதுகள் கூர் தமஞ்சை ஒய்களாய் விளங்க
4: அருவாயே கொடுத்துருப்போம். அப்படின்னா அன்பு இருந்து கொண்டே இருக்கணும். அன்பு
3: அன்பும் ஜெவமும் ஒன்றா இரண்டா?
4: அன்பும் ஜெவமும் ரெண்டு இருந்தா அதை அறிவில்லாது. அன்பும் ஜெவமும் இரண்டென்பது அறிவினார். அன்பும் சிவமும் இரண்டென்பது அறிந்த
3: அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறு அறிந்தவன் அன்பே சிவமாய் அன்பு
4: அன்பினில் விளைந்த ஆரம்பி. திருவாசல மாணிக்க வாங்குறது சிவபெருமான்கிட்ட உண்மையை கேட்டுச்சு. முதலமைச்சர் அன்பு வாங்குவோம் மாணிக்கிறது முதலமைச்சர் தானே என்னென்ன சொல்லிட்டுக்கலாம். ஒண்ணுமே கேட்கதில்லை. அன்புதாவது முழுவதும் திருவாசல் முழுவதும் என்ன கேட்குறாரு? நாடகத்தால் முன்னடியான் போல் நடித்த நான் நடுவே வீடகத்தை விழுந்துடுவான் மிகப்பெரிது வரைகின்றேன். ஆடவிட்டில் மணிக்கொண்டே இடையவா அன்பு உனக்கு உலகத்தே நின்றுவது தந்தவுமே உடையாரு. கேட்டா அன்பதான் கேட்கணும். கேட்டா முருகப்பெருமானத்துல வீரவாதேவர் வந்து வணங்கினாரு பாரு கோபண்ண சங்காரம் பண்ணிட்டு கந்தபுராணம். கந்தபுராணம்னா கட்டாயம் கேட்கணும். கந்தபுராணம் நடந்துருதா? கந்தபுராணம் நடக்கணும், அடிக்கடி நடக்கணும். கந்தபுராணம் பெரிய கடல், 10345 வாக்கு. முருகப்பெருமான அடியெடுத்து கொண்டு தகட சக்கர சிம்முகம் ஐந்துலா தகட சக்கர தாவர ராயன் அகட சக்கர வெண்மணியாவது வட சக்கரம் 33 முருகப்பெருமான அடியெடுத்து கொடுத்தது கந்தபுராணம். 10345 வாட்டு காஞ்சிபுரத்துல உங்களுக்கு பக்கத்து காஞ்சிபுரத்துல கட்சி இப்ப சிவாச்சாரி சுவாமன் பாடியது. கந்தபுராணம் போல வேற எந்த புராணமும் கிடையாது. பாலகுமான சங்காரம் பண்ணிட்டு சூரபனுடைய மகன் பாலகுமான சங்காரம் பண்ணிட்டு வந்து முருகப்பெருமான வணங்கினாரு. வணங்கிய போது உனக்கு என்னப்பா வர வேணும்னு கேட்டாரு. ஆறு முருகப்பெருமான் அவர் சொன்னாரு,
3: கோலநீடிய நிதிபதி வாழ்க்கையும் கோல நீடிய நிதிபதி வாழ்க்கையும் புரியேன் மேல இந்திரும் அரசினை கனவி உமக்கே மாலயம் பெரு பதத்தையும் பொருடன மதியேன் சால நின்பதற்கு அன்பையே வேண்டுவன் தனியே.
4: என்ன அதனால ஜாதகத்தை என்ன கேட்கணும்? இப்ப நான் இருக்கிற அன்பெல்லாம் பத்தாத அன்புப்பா. அவள அன்புடைய மாணிக்க வாசகரே அன்பு வேணும்னு கேட்டு. அதனாலே ஈர அன்பின் அன்பு குறையாமல் இருக்கணும். ஈர அன்பு அன்பு அன்பு காயாமல் இருப்பதுங்கிறது தான் ஈர அன்பின். அதனால அன்பு அன்பு காயாமல் இருக்கணும். அன்பு குறையக்கூடாது. குறைதல் காய்தல், குறைதல் என்பது காய்ச்சி போறது. இப்ப நெல்லு விளையணும்னா வயல்ல ஈர இருந்துகிட்டு இருக்கணுமா காய்ச்சி போடணும்? காஞ்சா விளையுமா ஈர இருந்தா விளையுமா? நீதினாலே நெல் விளையும், அன்பினாலே சிவம் விளையும். மெய்மா யாம் உலகத்தை விருப்பம் நிமித்தை வெற்றி பொய்மா யாங்களைய வாங்கி போறையன் நீரை பாய்ச்சி தம்மை நோக்கி கண்டு தகவலும் வேலையிட்டு மெய்மையும் பராகில் சிவகதி விளையும் அன்பு. அதனால ஈர அன்பினர் யாரும் குறைவில்லை, யாரும் இது ஒத்துக்கொள்ளுகிற விஷயமாச்சிட்டு இல்லை. எப்படின்னா இப்ப நாயன்மார்களிலே செல்வமுடையவர்களாக இருந்தாரு, வறுமை உடையவர்களாக இருந்தாரு. அவர்கள் வந்து எதுவும் குறைவில்லாதவர் இருக்கிறார் கேட்கிறார். எதுவும் குறைவில்லை, யாரும் குறைவில்லை. யாரும் குறைவில்லாது சொன்னால் எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பல பொருளும் வேண்டாம் என்று ஒரு பொருளையே கேட்டார் மாணிக்க வாசகர். ஒன்னோட வேண்டாரு, ஒண்ணுதான் வேணுங்க. ஒன்னோட வேண்டாம், ஒண்ணுதான் வேணுங்க. என்னப்பா அது அன்பு சார்.
3: உத்தாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் வேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் கற்பனவு இனி அமையும் உத்தாரத்தையும் கூத்தாங்களுக்கு கற்றாரின் மனம் போல
4: என்பது தம்மின் மிளியாரை நோக்கி தமதுடமை அம்மா பெரிதென்று அகமழ்வு. தம்மின் செல்வத்தில் அப்படி சொன்னார, தம்மின் கற்றாரை நோக்கி கருத்தழிவு. உன்னை விட கூட படிச்சவனை பார்த்து கொஞ்சம் விசனப்படுறா, ஐயோ அவா படிச்சிருக்காளே இவ்வளவு படிச்சிருக்கிறாளே நம்ம கொஞ்சமா படிச்சிருக்கிறோமே அப்படின்னு அதுல அவ்வளவு கூட அறிவு அறிவு உள்ளவன். செல்வமுடையவனே உன்னை விட கூட செல்வமுடையவனை பார்த்துட்டு கவலைப்படாது. கற்றவர்களை பார்த்து நம்ம கூட கூட இவ்வளவு படிச்சிருக்கிறாங்களே நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னு அப்ப படிப்பு கூட உண்டு. தம்மின் கற்றாரை நோக்கி கருத்தடிய கற்றதெல்லாம் எத்தையே நாம் இவருக்கு என்பது நீதி நீதி விளக்கம் ஒவ்வொரு பொருளாகும். ஆகையினாலே ஈர அன்பினர் யாரும் யாரும் குறைவில்லாருன்னா குறைவில்லாத சாமி பிள்ளை திருப்பினாலும் ஒன்றும் குறையில. நமக்கு எந்த காலத்துல எது வேணும் எவ்வளவு வேணும் என்பதெல்லாம் ஜாமிக்கு தெரியும். தெரியுமா தெரியாத கட்டாயம். இப்ப நம்ம பச்சை பிள்ளைக்கு தாய் என்ன பண்ற அதுக்கு எந்த நேரத்துல பஞ்சி வரும் எந்த நேரத்துல தூக்க வரும் அதுக்கு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு செய்யறாங்க தெரிஞ்சு செய்யறாங்க. இவளுக்கே தெரியும் போது அவனுக்கு தெரியாத பால் நினைந்து விட்டோம் தாயினஞ்சால பரிந்து உயிரோடு குறிஜிவாயும் உதவி செய்கின்றவன் ஆயிருக்கு சிவனுக்கு தெரியும். அதனால என்ன பண்ண சாமி கிட்ட கேட்க அன்பு ஒன்னதான் கேட்கணும். வீர அன்பின யாரும் குறையிலா வீரம் என்ன விட சொல்லி அந்த நாயன்மாருடைய அந்த வீரம் வீரம்னா என்ன சொல்றது அந்த வீரத்தை அந்த பக்தியில இருக்கிற உரை அந்த அந்த அந்த குழந்தைகளை உதாத உரைக்கு வீரம் வீரம். திருநீலகண்ட நாயனார் கொடுத்து ஓட்ட வச்சாருப்பா. திருநீலகண்ட நாயனார் ஊரு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது புரட்டியா இருக்கு சாமியாருக்கு ஊரு கொடுத்துக்கிட்டு அவர்களே கொண்டு வந்து ஓட்டம் கொடுத்தாரு. அது அந்த சாமி வம்பு இருக்கிறதுல நம்ம சாமி மாதிரி வேற எந்த சாமியும் தெரியாது. டெஸ்ட் வைக்கிறோம் ஓட்டம் கொண்டு கொடுத்தாரு. நீலகண்டரே இந்த ஓடு 14 லோகத்திலே இந்த மாதிரி ஓடு கிடைக்காது சாக்கிறத பத்திரமா வச்சிருந்து நான் கேட்கும்போது கொடுக்குறாரு. அவரு கொண்டு போய் அந்த ஓட்டை கொண்டு போய் திருநீலகண்டருக்கு இந்த ஊரு ரொம்ப சொந்தமாமே திருநீலகண்ட நாயனா இருக்கு இந்த பகுதி. திருநீலகண்டத்து கொயவனா இருக்கடிய அவருக்கு பேரு இயற்பெயரு வச்ச பேரு தெரியல இது காரண பெயர் சிவனந்த கண்டம் தானே திருநீலகண்டம் என்பார். திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொல்லிட்டு இருப்பார். திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் எங்கே சொல்லி போடும் மந்திரங்கள்ல பெரிய உயர்ந்த மந்திரம் நீலகண்டம். அதனாலே ஓட்டை கொண்டு போனாரு. ஒரு பெட்டிக்குள்ள வச்சாரு அந்த பெட்டியை பூட்டினாருப்பா. அந்த பெட்டியை ஒரு பீரோக்குள்ள வச்சாருப்பா. அந்த பீரோவை பூட்டினாருப்பா. அந்த பீரோ இந்த ரூமை பூட்டினாருப்பா. அந்த சாமி இதுக்கு வச்சுருக்காரு பத்திரமா வச்சு சொன்னார்ல சாமியார் பத்திரமா வச்சுருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாரு போய் கும்பிட்டாரு. அந்த முதல்ல இந்த ஓட்டை கொண்டாந்து கூட அப்புறம் கும்பிடல அப்புறம் வச்சுக்கலாம்னு இந்த நாள் உண்பால் விட்டு முன்னூறி விளங்கோடு தந்துகள் என்றான் எல்லாம் தான் வைத்து வாங்க வந்தான். எல்லாம் வைத்து வாங்கல வரல வந்தார். அது எங்க இருந்து தெரியுமா அந்த வாக்கியம் விச்சதெந்தியை விளைவு செய்வாய் உண்ணும் மன்னகம் உறுதியாவையும் வைச்சு வாங்குவாய். திருவாரூர் வைச்சு வாங்க உலகத்தெல்லாம் வைக்கிறானா அப்புறம் வாங்கிக்கிறானா. இந்த வாக்கியம் எப்படி அழகா இருக்கு பாத்தீங்களா. விச்சதெந்தியே விளைவு செய்வாய் விதை இல்லாமையே விளைவு செய்வாராம். விதை இல்லாமையே விச்சதெந்தியே விளைவு செய்வாய் உண்ணும் மன்னகம் உறுதியாவையும் வைச்சு வாங்குவாய். வைச்சு ஆக்குவான் அப்புறம் அடிப்பான். அந்த வாக்கியத்தை அப்படியே திருவாசகத்தை தூக்கி வச்சிருக்காரு சங்கரர். முந்தனால் உண்பால் வைத்த முஞ்சூரி விளங்கு போடு தந்துவில் என்றான் எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான் வாங்க வல்லான் அப்படின்னாரு. அப்படி எல்லாம் வச்சு வாங்கிக்கிறவனுக்கு இந்த ஓட்டை வாங்கிருக்க மாட்டானா இல்ல முன்னே வாங்கிட்டானாரு. அந்த குறிப்பில் சொல்றாரு உள்ள போனாரு ரூம திறந்தாரு பீரோவை திறந்தாரு பெட்டியை திறந்தாரு ஓட்டை காணும் எல்லாம் கூட்டுன வாக்கில இருந்து ஜாதி இருப்பில் இருந்துச்சு. காணா கொஞ்ச நேரம் தேடி பார்த்து வச்சிடத்துல பார்த்தாரு வைக்காதரத்துலயும் பார்த்தாரு. வெளியில வந்தாரு வணங்கினாரு சாமி இந்த ஊடு காணா பூச்சி சாமி அதுக்காக வேற நல்ல ஊடு காரையினார் நல்ல ஊடு காரையினார் என்னது நான் எப்ப கொடுக்க போய் சொல்லி கொடுத்தேன் இல்லையா இந்த மாதிரி ஓடு கிடைக்காது சாக்கிறத அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா என் ஓடு என்ன கெட்ட ஓடா இப்போ நீ கொடுக்கறது நல்ல ஓடா அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கலங்கினாரு. அடி கலங்கிட்டு வளத்தினுக்க ஓடு வவ்வினே நல்லே அந்த ஓட்டை நான் திருடல சாமி நான் எடுத்துக்க மாட்டேன் சாமி எல்லாத்துக்கும் ஓடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சாமினாரு. கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு சாமியார் ஓட்டையை வச்சுக்கிட்டு இல்லையா வளத்தினால் முக்க ஓடு அவினே நல்லே முல்லை உளத்தினும் களவில அமைக்கின் செய்யேன் உரையும் என்ன அந்த மாதிரி ஓடு காணா பூசாமி அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரி நடந்துக்கிறீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரி நடந்துக்கிறேன். கழுத்து மஞ்சுளித்து நின்றார் இந்த கருப்பு மறந்துட்டு இருந்தாராம். இந்த கருப்பு இருந்தா ஆளை கண்டுபிடிச்சு விடுவாங்க. இந்த கருப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ ஓ சிவபெருமான் சிவபெருமான் தான் கழுத்து இருந்தது எல்லாத்தையும் காப்பாத்தணும் அடையாளம் எல்லாத்தையும் காப்பாற்று ஆலங்குடிக்கு போனாரு காலமிக புலவரு, ஆலங்குடிக்கு சாமி பேர் என்னன்னாரு, அங்க இருக்கிற அர்ச்சகர் சொன்னாரு ஆலங்குடியானார், ஆலங்குடியானார் சொன்ன உடனே காலமிக புலவரு பாட்டு வந்துச்சு, ஆலங்குடியான ஆளால உண்டான ஆலங்குடியான் என்று ஆள் சொன்னார், ஆலங்குடியானே வாழும் கோலையுமே எல்லோரும் வழியாகவும் ஒத்துருக்கும் ஆய்வு
5: கிழத்து நஞ்சுழித்து நின்றான் காதலும் மகனை பற்றி குளத்தினில் மூழ்கி போயின்றான் குழுவையில்
6: மூணு காணா போச்சா,
4: சரி உன் பையனை பிடிச்சு குளத்துல முடி செஞ்சு முடி கொடுத்து நான் எடுக்கலாம்,
5: ஐயர் நீர் உரைத்தவன்
6: புள்ள இல்லையா
4: திருநெல்லை கொண்டது
6: குழந்தை இல்லாத சாமிக்கு தெரியாது, இல்ல
4: ஒரு குழந்தை இல்லைங்க சாமிக்கு தெரியுமா,
6: அப்படியா குழந்தை இல்லையா,
5: அதாடாடா சரி சரி, ஐயர் நீர் உரைத்த வண்ணம் செய்வதற்கு பொய்யில் சீர் புதல்வன் இல்லை என் புகழும் என்ன,
4: அதனால அதுக்கு மேல நான் என்ன செய்ய சொல்லிதான் செய்யறேன் சாமியினாரு,
5: மையர் சிறப்பில் மிக்க மனையவள் கையை பற்றி மொய்யாளர் வாதிவுக்கு முழுவாய் என முடிந்தோ,
6: அப்படியா அப்படின்னா உன் மனைவி கையை பிடிச்சு
4: குளத்தில் முடியாது,
5: நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துட்டுக்கிறது இல்லை சாமி, ரொம்ப நாளா ஒரு சபதம் பண்ணிக்கிட்டா அதுல இருந்து மனைவியை தொடர்றது புரியுதா, இருந்தா போடா இப்படவு போய் சொல்ற ஓட்டையும் எடுத்துக்கிட்டு
4: அதை வச்சுக்கிட்டு இல்லைன்ட்டா சரி பையனை பிடிச்ச சத்தியம்னு உள்ளே இல்லைன்ட்டா
5: மனைவியை கையை பிடிச்ச சத்தியம் நிற்கிறா மனைவியை தொடர் இல்லைங்கிற,
4: இந்த சாமியில் ஒரு காலத்தில் இப்படி ரெண்டு பேரும் சவரம் பண்ணிக்கிட்டா ஒருத்தர் ஒருத்தர் தொடர்றது இல்லைன்னு சொல்லி அதே மாதிரி இது சொல்லி இருக்காங்க, 25 to 75
6: அப்படியா
4: அப்படின்னு சொல்லி கொண்டு அதனால ஒரு சாமாத்திய நீ ஓட்டையும் எடுத்துக்கிட்டு பெரியார் இப்படி சத்தியம் பண்ணி கொடுறாங்கன்னு சொன்னா அதையும் மாட்டேங்கிற உன்னை அந்த தில்லவாள் அந்த சமையலை சொல்லி உன்னை அம்பரத்து கொண்டு போறேன் பாரு,
5: எங்க கொண்டு போறேன்
4: அம்பரத்து கொண்டு போறேன் பாரு, உன்னை விட மாட்டேன் எங்க கொண்டு போறது அம்பது அப்படின்ட்டு வேகமா போனாரு, அங்க எல்லாம் ரெடியா உட்கார வச்சிருந்தாரு ஆளுங்க பஞ்சாயத்தாரு போனாரு, இந்த திருநெல்வேலி கொண்டாருடைய சமாச்சாரத்தை சொல்றேன் கேளுங்க, ஓட்டையும் எடுத்துக்கிட்டாங்க நான் வச்ச ஓட்டையை எடுத்துக்கிட்டு இல்லைங்க மனைவி எப்படி நான் எடுக்கல சத்தியம் பண்ணி கொடுறானா அதுவும் மாட்டேங்கிறேன், இதை எனக்கு விசாரிச்சு விடுவது நாயக்கு
5: மனசு பூசிச்சா இந்த மாதிரி மனைவி தொடர்ந்து இல்லையுன்னு பூசிச்சா,
4: சரி அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தார்,
5: வீட்டுக்கு வந்து
4: மனைவியை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி சாமியை சத்தியம் பண்ணி கொடுக்கணும் வா போலாம்னு கூப்பிட்டாரு, அந்த மாதிரி வந்தா, ஆனா அந்த நாயன்மார்கள்லாம் மனைவி எப்படி இருந்தது தெரியுமா, கணவன் சொன்ன வார்த்தைக்கு மாறாம இருந்திருக்கும், பெண்டு இருக்கிறது எதிர் பேசாது இருக்கு, இப்ப மனைவி சொன்ன வார்த்தைக்கு மாறாமல் இருக்கும், இருந்தாதான் பிழைத்து மனைவி சொன்ன வார்த்தை தட்டப்படாதுப்பா, மனைவி சொல்லே மந்தம், இப்ப கூண்பாட்டியில் எப்படி நின்றது நெடுமாற நாயனாரான மங்கையர் கட்ட சொல்லுறது நல்ல மனைவியா சொல்றத கேட்டுக்கொண்டிருக்காரு, தப்பு இல்லப்பா மனைவி சொல்ல கேட்டா உசந்தரும், அதனால மனைவி கூட்டாரு வந்த ஒரே ஊடி போச்சு, ஒரே ஊடி போச்சு, ஒரு சாமியார் வந்து பாருடி நம்ம ஊரு நான் இந்த தொழில கண்டர் வீட்டுல அவருதான் எல்லாத்தையும் ஓடு கொடுத்துட்டு இருக்காரு, இந்த சாமியார் ஒரு அக்கிரமா கொட்டாந்து வச்சாரா காணா போச்சா வேற ஓடு கொடுக்குறேன்னா வாங்கிட்டு போக வேண்டியது, இந்த சாமியார் அக்கிரமம் பாரு சத்தியத்துக்கே கூப்பிட்டு விட்டாரு வாங்கிட்டு போகலாம்னு சனம் கூட வந்துருச்சு, எங்க வந்துருச்சு குளத்துக்கு வந்துருச்சு புளிச்சனம், எங்கே சிதம்பரத்துல நடராஜர் கோயில் மேற்கு வா கோபுர வாசல் வழியா ஒரு வரலாம் அங்க போனா புளிச்சரம், அதான் வியாக்கர வாசல் பூசை பண்ணவங்களுக்கு ஒரு அளவு வீடு தெரியாது, பல வீடு தெரியாது, அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா சாமியும் ஆட வரமாட்டாரு, ஆட வச்சவங்க ரெண்டு பேரு தான் ஆறு பதஞ்சலி வியாக்கர வாசல் ரெண்டு பேர் தான், இப்ப இந்த ஒரு புத்தகத்தை வாங்கி நீங்க தானம் பண்ணினா ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷம் பண்ண வர, ஒரு புத்தகத்தை வாங்கி தானம் பண்ணணும், ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கணும், அப்படிதான் ரெண்டு புத்தகம் வாங்கணும் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொருத்தரும் ரெண்டு புத்தகம் வாங்கி ஒரு புத்தகத்தை சிவனடியாக்கு தானம் பண்ணணும், ஒரு புத்தகத்தை படிக்கணும் தினந்தோறும் படிச்சா நீங்க காசிக்கு போனவன், காசிக்கு போனவன் சிவனுக்கு சவமான தெய்வம் இல்லை, செந்தமிழ் போல் சுவையான முடியும் இல்லை, பவமாற்ற தெய்வம் போல் சவயம் இல்லை, பாடுவதற்கு நால்வர் போல் யாரும் இல்லை, தவம் செய்து தாண்டவற்ற நமக்கு தந்த தன்மனு பதஞ்சலி புலியை போல ஓமையிலா முனிவர்கள் யாரும் இல்லை, உண்மை இது உண்மை இது உண்மைதான், அதனாலே அந்த புலிச்சரத்துக்கு போனாரு அந்த குளக்கரையில ஜனங்கள் நிறைய கூடிட்டு குளக்கரையில சாமியார் நிக்கிறாரு, மனைவியை கூப்பிட்டாரு, ரெண்டு பேரும் குளத்துல இறங்குனாங்க. அப்படி இறங்கி ஒரு மூங்கி குச்சியை பிடிச்சுக்கிட்டாங்க ஆளுக்கு ஒரு பக்கமா, ஒரு மூங்கி குச்சியை பிடிச்சி ஆளுக்கு ஒரு பக்கமா, கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் பிடிச்சுக்கிட்டு குளத்துல முழுங்க போனாரு சாமியார். சிறுநிலை கண்டாரு அங்கதான் அப்படி சொன்னா, இங்க வந்து மனைவி கையை பிடிச்சிருக்காரு முழுக சொன்னு, குச்சியை பிடிச்சா முழுக சொன்னு, இது சத்தியம் முழு வராதுக்கு பேரு மனைவி கையை. இங்க உள்ளவர்கள் எல்லாருமே கேட்கறது, காணாமல் போய்விட்டவர்கள் சத்தியம் கொடுக்க வந்தோம். இப்பொழுது அந்த சத்தியத்திலிருந்து மாறாமல் அந்த கொள்கையிலிருந்து கொஞ்சம் கூட விலகாமல் இருப்பதற்காக நாங்கள் மூங்கி குச்சியை பிடிச்சிருந்து முடுகிறோம் அப்படின்னு சொன்னாரு. உடனே சாமி வரைஞ்சாரு, ரூபாவடத்துல காட்சி கொடுத்தாரு. அந்த அடியவர் மனகூரும் சென்றவர் நிலைமை காட்டும் தேவர்கள் தேவர் வாமுவென்றாயும் உலகாதுக்கே விருப்புடன் இருக்கலம்பால் என்று இவ்விழமை நீங்காது என்றெழுந்தருளே. அதனாலே திருநிலை எப்பொழுது இந்த இளமை நீங்காமல் இளமை பெற்று 75 ஆயிடுச்சுப்பா. அந்த அம்மாவுக்கு 70 இருந்தது 20 ஆச்சு, 70 ஆச்சு, 75 ஆச்சு. இப்பவும் நீங்க அந்த குளத்துல போய் இந்த பாட்டை சொல்லிவிட்டு குளிச்சீங்கன்னா வயசானவங்க எல்லாம் இறங்கிறதா ஆயிடலாம், கிழவி குமரி ஆயிடலாம். நீங்க போய் குளிச்சு பாருங்க, அது எங்க இறங்க முடியாம இருக்கு.
7: அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்த ஸ்தலம் அந்த குளிச்சரம்
4: இளமையாக்கினார். யவனேஸ்வரர் அம்பாளுக்கு யவனேஸ்வரி, யவனம் என்ன புரியுத, வாலிபன் வாலி சாமி வாலிபமா தான் இருக்காரு எப்போதும். சாமி வாலிபன் தான் ஜவர்மானுக்கு எத்தனை வயசு தெரியுமா, இப்ப எத்தனை வயசு ஆயிருக்கு ஜவர்மானு சொல்லுவாங்களா, எவ்வளவு ஆயிருக்கும், 16. ஜவர்மானுக்கு 16, அவனுக்கு 12, பார்வதிக்கு 12, முருகனுக்கு 5. எப்போது நமக்கு தான் ஆயிட்டு போச்சு, இன்னைக்கு ஒரு நாள்
7: போச்சா. இருந்த இடமே சித்திரம்ப அனுபவிக்க உதவியா இருந்தது, இப்ப வந்த இடமே பேரின்பத்தை அனுபவிக்க உதவியாச்சு.
4: அது சொல்றாரு,
7: பிறலர இளமை பெற்று பேரின்பம் உற்றார். பிறலரும் இளமை பெற்று சிவபெருமான் பெசலா கொடுத்த இடம், பிறலரும் இளமை பெற்று பேரின்பம் உற்றார்
4: என்பது திருநீலகண்ட நாயனார் சொல்றார். அது அந்த இதுல சொல்றாரு, வயசாகி போச்சு திருநீலகண்ட நாயனாருக்கு, வயசாகி போச்சு, உடம்பு சாய்ஞ்சு போச்சு, 75 ஆச்சு, உடம்பு சாய்ந்தது அன்பு சாயவில்லைன்னு. வயசு ஆச்சுன்னா உடம்பு சாயுதில்ல, உடம்பு சாய்ஞ்சது அன்பு சாயவில்லைன்னு. அது எப்படி சொல்றாருன்னா, இளமையின் முக்குளார்கள் இருவரும் அறிய நின்ற, இருவரும் அறிய நின்ற வளமளி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வுடு சாய்ந்து அன்பு தம்பிரான் கருத்து சாயா, அன்பு தம்பிரான் கருத்து
8: சாயா,
4: உடம்பு சாய்ந்தது அன்பு சாயவில்லை. இது எங்க இருந்து இருந்துக்காரு தெரியுமா, சிறுவாசன் தெய்வம் என்பது சித்தம் உண்டாகி முயலாதவர் உழுது விழுது ஆறு ஊடி மாயாதித்துகள் வேறு வேறுதும் மாயம் தொடங்கின ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசும் நாத்தடும் பேருந்தால் சுத்தம் என்னும் தொல்வத்துக்குள்ளாங்க வச்சி அடைத்து பதறது பருகும் வரதமே பரமாகவே இருந்து அரதமாகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தத்த மதங்களில் அமைவதாக அரசிய மலர்ந்தன் முண்டிய மாயா வாதம் என்னும் சட்டமாகும் விழித்தடித்தார்த்து உலோகாயனும் உந்திரற்பாமின் கலாவிருத்த கடுபட மீதி அதிர்பெருமாய் இணைப்பர்களும் தப்பாமிதான் பிடித்தது இல்லையா தளர்ந்து கண்டு மெழுகுது போல பொழுதுல உரிய அழுகுடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் குதிரும் வேதையும் கொண்டது விடாதனும் படிகையாகிய இடையரா அங்கு பசுமரத்தானே அடைந்தார் போல கதிர்ந்து வருகி கடலனம் வருகிற அகம் குழந்தை அதுபோல ஆய்மை விதித்து சடந்தே என்று தம்மை சிரிப்ப நானது குளிந்து நாடவர் குளித்துல போனதுவாக போகுதலின்றி சதுரந்தறிவால் கூட்டு சாதும் கரியது பரம அதிதயமாக கத்தாபரமன கதறியும் பதறியும் மற்றொரு தெய்வம் கனவில் நினையால் மற்றொரு தெய்வம் கனவில் நினையாது அறுவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று கிடாது திருவடியினைய பிரிவினேறிய நடலது போல் முன்பின்னாகி முடியாத திசை எங்கு நைந்துரிய நெக்கு நெக்கெங்கி அன்பு நாடு கரையது போல வளமணி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வு சாய்ந்து அன்பு தம்பியாக விளம்பும் தரே வறுமை வந்த போது அவர்கள் கொள்கை மாறவில்லை, கொள்கை மாறாததான் வீரம்னு பேரு. சண்டைக்கு போய் செய்கிறது வீரம் இல்லை,
7: அதனாலே அன்பு காய விடாமல் ரொம்ப அருமையான பாட்டு அந்த பாட்டு திருப்ப மறுபடியும் அதை வந்து சுவைக்க முடியா எனக்கு புத்தி வருது. புத்தி எப்படி சொல்றாரு, காரண காரியங்கள் ஆனதெல்லாம் உயர்ந்து யானும் வேலை வந்து பாவகம் ஆயிருந்து காலங்கள் ஊடி எங்கே நாட்டியும் மீதிருந்து விரிவாய காயமும் நாகும் நெஞ்சு ஓர் வழியாக அன்பு காயம் விடாமல் உந்த நீடிய தாழ் நின்று காணுதல் ஊர் லவஞ்சை ஒலிகளாய் விளங்க. அதனால இப்படி ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணியாளது உந்தினார் வீர அன்பினர் யாரும் வருகிறார் வீரம் என்னால் விளம்பும். அவர்களுக்கு துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் சுவாமியை வழிபடுகின்ற அந்த கொள்கையிலிருந்து மாறார்கள். கொள்கைக்காக உயிரை விடுவார்கள், உயிருக்காக கொள்கையை விட மாட்டார்கள். கொள்கைக்காக உயிரை விடுவார்கள், உயிருக்காக கொள்கையை விட மாட்டார்கள். அப்படிப்பட்டவன் தான் நாயன்மார்கள். அதையினாலே அவர்களுடைய தொடர்பெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. வேற எதுவும் கிடைக்கல, சைவ சமயங்களுக்கு கிடைச்சிருக்கு. சைவ சமயங்களா இருப்பவர்களுக்கு நாயன்மார்களுடைய தொடர்பு, நாயன்மார்களாலே சிவனுடைய தொடர்பு. இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் நமக்கு கிடைத்திருக்கு. நமக்கு சம்பந்தம் இப்பொழுது நம்ம யாருக்கு சொந்தக்காரன், சிவபெருமானுக்கு சொந்தக்காரன், சிவபெருமானுக்கு சொந்தக்காரன் நம்ம. ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு நல்ல சம்பந்தத்தை, நல்ல தொடர்பை, நல்ல சமயத்தை தந்திருக்காரு. நல்ல சமயம் எது சமயம், இந்த சமயம் நல்ல சமயம், எந்த சமயம். அதனால தெய்வத்தின் மேல் சமயம் ஏறில்லை, அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைன்னு நாமரை செம்பொருள் வாய்மவியத்த சீர்திரு தேவாரமும் திருவாதமும் உயிர்த்தர செய்த நால்வர் குற்றாளின் உயிர்த்துமை என்று வாழ்த்தி ஆகையினாலே உங்களுக்கு தருணமித யாமுத்த கணமதுர நீச்சமிக்க சகல செல்வ யோக முக்க திருவாழ்வு தகமை சிவ ஞான புத்தி பழகதி நீ கொடுத்து நெறிமுடிய ஒருங்கிணைத்த வடிவேலா என்று வாழ்த்தி இம்மை வானவர் செல்வ உடைத்திடும் அம்மையில் பரவித்துவை நேர்த்திடும் எம்மையாடு இடைமருதங்கள் செம்மையே துருவார் வினை சிந்துமே மண்ணில் நல்ல வண்ண வாழலா வீரது எண்ணி நல்ல சிக்கி யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல குதிரும் நெடுமல வளர்கிற பெண்ணி நல்லாடும் பெருந்தது என்று வாழ்த்தி இந்த பணி நன்றாக தொடரணும். 101வது வருஷம் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். அப்ப ஆத்திகனா இருப்பான், மகன் ஆத்திகனா போடுவான். அப்படி இல்லாம அப்பாவும் ஆட்சியர் பூசை பண்றவர், பிள்ளையும் பூசை பண்றவர்னா எவ்வளவு பெருமை. மலவடையாருக்கு வழிவழியாளாய் மனஞ்சி குடி பிறந்த பலவழியாரும் கூடி இம்மானுக்கே வல்லாண்டு ஒழுமை. இதுல உள்ள ஒண்ணே ஒண்ணு சொல்லிவிடுறேன், இந்த சுந்தரமுகாமி நாயனார் சிவபெருமான தூது விட்டார்ல, மனைவி கணக்கு தீபத்தில் தூது விட்டாரா, அப்படி தூது போனாரு, தூதுல வெற்றி பெற்றாரு, சரியா போச்சா, எல்லாரும் கேட்டு சந்தோஷம். இந்த மாதிரி சிவபெருமான் தூது போனாரா, இப்படிப்பட்ட தரமை உள்ள சாமி இருக்குமா, பெஞ்சாதி பிறந்து தீர்த்து வைக்க

0: அக்கரணமானது. அறிவை காரணத்தினாலே ஆகுதை பரவதன்மை. இரவின் தூது போக ஏது எங்கு இருந்தான் தன்னை வர எதிர் கார்த்தியனாகி வருவது என்ன உள்ளது வருவிய சித்தம் பற்றி வில்லும் உள்ளத்தராகி ஜெயரும் கழிக்கிறார். இப்படி இருந்தது சுந்தரருடைய காதுக்கும் போயிடுச்சு. இந்த மாதிரி உங்க மேலரும் சரியான கோபத்தில் இருக்கிறாரு ஏன்னு ஒரு கழிக்காமனா சேனாதிபதி கோபத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரு காதுக்கு போன அவரும் வருத்தப்பட்டாரு. ஐயோ சாமி நம்ம தூதுவும் போச்சல் இருக்கப்படாது, தூது போச்சல் இருக்கப்படாதா அப்படின்னு சுந்தரர் நினைச்சிருக்காரு. இப்படி இருக்கும் போது இவருக்கு ஒரு சூழ்நிலையை கொடுத்தாரு. சொன்னுடையதானவனுக்கு இப்ப அப்பர் சாமி எப்படி இருந்தாரு சூழ்நிலையா போய் கூட்டு வந்துச்சு ஐயா அப்படின்னு வேலை இருக்கும்போது சாமியை வேணாரு இந்த வயிற்று வழியை நீக்கணும்னு ஏயரும் கழிக்காமனாரு சாமி கிட்ட வேணாரு திருப்பன்கூர்ல. அவர் சாமி சொன்னாரு கனவுல வந்து கழிக்காமரு உன்னுடைய அந்த சூழ நோயை வயிற்று நோயை சுந்தர வந்தான்னா தீர்ந்து போகணும்னு. எவன் எதிரியோ அவன் வந்து எனக்கு தீக்கிறதா சுந்தரம் வந்து எனக்கு தீக்கிறது அவனைத்தான் எரிச்சலா நினைச்சுக்கிட்டு இருக்காரு எதிரியா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல சொல்றாரு சேர்க்கலா சொல்றாரு சாமி நாங்க இப்படியவர்கள் அல்ல எங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா பரம்பரையே உனக்கு தொண்டு செய்யறவன் நாங்க. சுந்தரனை நீ நேத்து போய் வழக்கு போட்டு கூட்டியிருந்த வழக்கு போட்டு கூட்டியிருந்த திருநாவலூர் சொன்னாரு ஏறும் கழிக்காம சொன்னாரு எத்தனையோ பரம்பரையா உனக்கு தொண்டு செய்யறவன் நாங்க. அப்படி தொண்டு செய்யற இவ்வளவு உரிமையுடைய எனக்கு வந்து நேத்து போய் வம்பு பண்ணி வழக்கு பண்ணி கூட்டிட்டு வந்த அவன் வந்து எனக்கு தீக்கிறத எம்பீரா எந்தை தந்தை தந்தையின் கூட்டம் எல்லாம் பாட்டு பத்தியில எம்பீரா எந்தை எந்தை தந்தையின் கூட்டம் எல்லாம் கம்பீரா நீரே என்று வழி வழி சார்ந்து வாழு இன்பமிக்க வாழ்க்கை என்ன நின்று நெஞ்சூலை வம்பன ஆண்டு கொண்டால் ஒருவனோ வந்து தீர்த்தான். அவன் வந்து தீக்கிறதுமே நான் தீர்த்துக்கிறேன் அப்படின்னு தீர்த்துட்டாரு. அதை சுத்திட்டாரு வா சுந்தரன் வந்துட்டாரு. சுந்தரன் போய் சொன்னாரு அந்த மாதிரி கழிக்காம இருக்கிற வயிற்று வழியை நீக்கிட்டு வா அப்படின்னு சுந்தரன் துருவ போட்டாரு. சுந்தரன் வந்தாரு வந்து பக்கத்துல வரும்போது சுந்தரர் வர்றான்னு கேள்விப்பட்டா அவருடைய மனைவியார் ஆர் கழிக்காம நாயனாருடைய மனைவியார் கேள்விப்பட்டா கேள்விப்பட்டு சுந்தரர் வர்றான்றது இந்த ஜனங்களை எல்லாத்தையும் சத்தமே தெரியப்படாது உள்ளுக்கு ரத்த வடத்துல நடக்கிறாரு இறந்து போய் கழிக்காம நாயனார் கழிக்காம நாயனாரு இந்த இதுவே தெரியாது சுந்தரம் சுவாமி வராறா அவரை நம்ம மங்களபுரோடு எதிர்கொண்டு அழைச்சிக்கிட்டு வரணும் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்ன இந்த மாதிரி என்ன வருமா ஐயா பெரிய உரானமே ஒரு பெரிய புரட்சி அப்படின்னா அப்படின்னு சொல்லி போய் அதால மங்களபுரோட பூர்ண கும்பத்தோட போய் அழைச்சிக்கிட்டு வந்தா சுந்தரர அந்த ஆசனத்துல உட்கார வச்சா கும்பிட போனா எங்கே கழிக்காம இருங்கறா நான் பாக்கணும் கழிக்காம எங்க பாக்கணும்னாரு சுந்தரர். உள்ள பள்ளி உழுகிறாருனாலாம் உள்ள போய் பார்த்தா ரத்த வெள்ளத்துல கிடந்தாரு இறந்து போய்
1: ரெண்டு
0: கட்டி தெளிவினார்கள் பகையெல்லாம் ஓடி போச்சு. அப்புறம் திருப்பூன்கூர் சிவன் கோயிலுக்கு போனாங்க. அந்த

0: காப்பது காரணமாக வந்த காலங்கள் ஆறு உயிரதனை வந்தினாய் குருணன் வன்மை கண்டு அடியேன் எந்தை நீ என அவன் அவன் அலியின் இவன் மற்ற என்னடியான் என விளக்கும் சிந்தையால் தொன்று வழி அடைந்தேன் செடுங்கோயில் திருப்புங்கூருளே என்பது சுந்தர தேவாரம் தரை நாடு வழி வழியாக தொண்டு செய்வது மிகுந்த உரிய சிவருமானுக்கு சொந்தக்காரனாயிரமா அதனால இப்படிப்பட்ட ஒரு நல்ல பணி இன்னும் பலகாலம் தொடர்ந்து நடக்கணும் ரொம்ப காலம் நல்ல பணியா சிவ பணி நடக்கணும் எல்லாரும் சகல வாக்கியத்தையும் பழகணும் சிவபெருமான மறவாம இருக்கணும் எல்லாரும் சைவமா இருக்கணும் உணவுல சைவமா இருக்கணும் உணவுல சைவமா இருக்கணும் பல பேர் பத்தியா இருப்பாங்க உணவில பத்தி இருக்காரு உணவில பத்தி இருக்காரு உணவில பத்தி இருக்காரு நான் கூட ஜாதகம் பார்க்க வேணும்னு சொன்னதும் உங்களுக்கு சனி திசை நடக்குது ராகு பூஜை நடக்குது ரெண்டு வருஷத்துக்கு வீட்டுல கவிச்ச முழங்காம இருந்து சனிக்கிழமை சனிக்கிழமை சிவபெருமான் கோயிலுக்கு போய் பால அபிஷேகம் பண்ணி மாலை ஜாஸ்தி அர்ச்சனை ஒண்ணுங்க ரெண்டு வருஷத்துக்கு வீட்டுல கவிச்ச முழங்காதீங்கன்னு சொல்றது அந்த ஆளு கேக்குறேன் வீட்டுல முழங்கலாம் வெளியில சாப்பிட்டு வரலாமா வீட்டுல தானே கவிச்ச முழங்கப்படாதீங்க வெளியில சாப்பிட்டு வரலாமாண்ணா
1: கடவுளே வீட்டுலயே முழங்கப்படாது வெளியில சாப்பிடலாமா இன்னொரு ஆளு சொன்னேன் சாப்பிட்டு போட்டு குடிச்சு விட்டா தேவலாமா
0: அந்த கன்றாவில அவ்வளவு ஆசை எந்த கன்றாவிலே அந்த மாம்சத்துல அதனால எல்லாம் சைவமா இருக்கணும் எல்லாரும் சிவபெருமானுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்று வராட்டி சகல பாக்கியத்தை வர வேண்டும் என்று வராட்டி இந்த திருப்பணி

0: ஓம் நம சிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
0: ஓம் நம சிவாய்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இது நீங்கள் கேட்கவிருக்கும் தலைப்பு நால்வேதம் ஓர் அறிமுகம். ரிக்வேதம் வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
1: எல்லாருக்கும் நமஸ்காரம். சபாபிய சபாபதி பெஸ்டோ நம. நேத்திக்கு நம்ம வந்து வேதத்தோட ஒரு பொதுவான ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அப்புறமா வந்து என்னென்ன அதோட உட்பிரிவுகள் என்ன, ஒவ்வொரு வேதமும் என்னென்ன பண்றது, ஃபங்க்ஷனாலிட்டியா, யாகத்துல அதோட செயல் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம். இப்ப வந்து இன்னைக்கு வந்து இன்னில இருந்து என்ன ப்ரையாரிட்டி அப்படின்னா, ஒவ்வொரு வேதத்தையும் நம்ம வந்து ஒரு சுருக்கமா இந்தந்த வேதம் இது இதுக்கு அப்படின்றது நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு முதல்ல யஜுர்வேதத்தை எடுத்துட்டு, யஜுர்வேதம்னா என்ன, இன்னும் கொஞ்சம் டீப்பரா அது என்ன என்ன பண்றது, அதுக்கு என்னென்ன சில முக்கியமான சூக்தங்கள், அப்புறமா அந்த பிராமணத்தை பத்தி, ஐத்தரேய பிராமணத்தை பத்தி சொல்றது, அப்புறமா வந்து ஐத்தரேய உபநிஷத்தை பத்தி அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு, அது சில சந்தஸை பத்தி சில டீடைல்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல போறோம். இப்போ ரிக் அப்படிங்கிறது நேற்று நான் சொன்ன மாதிரி சந்தஸோட கூடியிருக்கு. தமிழ்ல எல்லாம் பார்த்தோம்னா சந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா வெண்பா அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு ஒரு அளப்பு இருக்கும், அதாவது மீட்டர் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். இப்போ வந்து நம்ம நிறைய சந்தஸ்க்கு, இப்போ சந்தியாவந்தம் பண்ற ஆளுக்கெல்லாம் காயத்ரி, திருஷ்டுப், ஜெகதி, அனுஷ்டுப், பங்கி, இப்பெல்லாம் நிறைய சந்தஸ்கள் வருது தெரியும். அதே மாதிரி இது சந்தஸ்ங்கிற கான்செப்ட் வந்து வேதத்துக்குன்னு மட்டும் இல்ல, தமிழ்லயும் தமிழ் இலக்கிய இலக்கியத்திலையும் இதை பார்க்கலாம். அது மாதிரி இந்த கிரேக்க இலக்கியங்கள்லயும் இப்ப வந்து அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு பாக்கலாம். அது ஒண்ணும் இல்ல, பென்டாமீட்டர் அப்படின்னா நம்ம இங்க பங்கி அப்படிங்கறது நம்ம இங்க வந்து சொல்றோம். அது மாதிரி இந்த சந்தஸ் விஷயங்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த ரிக்வேதத்தோட உள்ள எப்படி இந்த பிரிவுகள் எப்படி இருக்கு. ரிக்வேதம் அப்படிங்கறது பார்த்தா நேற்றுக்கு சொன்ன மாதிரி ரிக்வேத சம்ஹிதா இருக்கு, அப்புறமா வந்து பிராமணம் இருக்கு, அப்புறமா ஆரண்யகம், அதுல வந்து உபனிஷத்துக்கள் இருக்கு. இப்போ இந்த ரிக்வேத பிராமணம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ஐத்தரேய பிராமணம்ங்கிறது தான் இங்க சொல்லணும். ஐத்தரேய பிராமணம்னா இங்க வந்து ரிக்வேத பிராமணம், உபனிஷத்து, அதுல உபனிஷத்து வருது, ஐத்தரேய உபனிஷத்து. இப்போ ரிக்வேதம் பொதுவா நிறைய, இப்போ நம்ம நேற்றுக்கு ஷாக்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஷாக்கை அப்படின்னா ரிக்வேதம் ஆர் யஜுர்வேதம் இல்ல இல்லாட்டி சாமவேதம் அப்படின்னு எடுத்துட்டா எல்லாமே ஒரே ஒருதான். ஒரு ஒரு ரிக்வேதம்னா எல்லாருக்கும் பொது அப்படின்னு இருக்காது. நிறைய ரிசன்ஷன், இங்கிலீஷ்ல ஷாக்கை ரிசன்ஷன்ங்கிறான் ஷாக்கை, அதுக்கு நிறைய ரிசன்ஷன்ல வெர்ஷன் வெரைட்டி அப்படி சொல்லலாம். இப்போ சரண வியூகம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. சரண வியூகம் அப்படிங்கிற புஸ்தகம் வந்து சௌனக முனிவர்னால எழுதப்பட்டது அப்படின்னு நாம ஒத்துக்கிறோம். இந்த சரண வியூகம்ங்கிற புஸ்தகத்துல பார்த்தா ரிக்வேதத்துக்கு நாலு ஷாக்கைகள் இருந்தது, அதாவது சாகல்ய சாக்கை ஆஷ்வலாயனரோடது, அப்புறமா வந்து மண்டுக்காயன அப்படிங்கிற ரிஷியோட சாக்கை, அப்புறமா வந்து பாஷ்கர சாக்கை அப்படிங்கிறது நாலு சாக்கையா ரிக்குல இருந்திருக்கு. ரிக்வேதம் அந்த சாக்கையில நாலு இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த நாலு சாக்கையில இன்னைக்கு நமக்கு பொதுவா எது இன்னைக்கு வந்து எல்லாரும் கடைபிடிக்கிறா அப்படின்னா, இந்த சாகல்ய சாக்கை தான் இன்னைக்கு வந்து ரொம்ப பரவி இருக்கு. நம்ம பாஷ்கர சாக்கையை எங்கேயோ வடக்குல குஜராத்லயோ எங்கயோ சொல்றான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறமா மதுரால இப்ப வந்து ஏதோ வந்து ஒரு ரிக்வேத சாக்கை கிடைச்சிருக்கு. சாங்கியாயன சாக்கையே ஏதோ எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த மதுரால ஒருத்தர் வந்து அவரும் வந்து சாப்ட்வேர் இன்ஜினியர் தான். அவரும் ஏதோ இது பண்ணியிருக்காரு போல், ரிக்வேத அத்தியனம் பண்ணிட்டு இருக்கார். அது புதுசா நமக்கு ஒரு சாக்கு கிடைச்சிருக்கு. ஆனா பொதுவா இன்னைக்கு வந்து வழக்கத்துல இருக்கக்கூடிய சாக்கை அப்படின்னா ஆஷ்வலாயன சாக்கை மட்டும்தான் நீ வழக்கத்துல இருக்கு. பாஷ்கலாம் இங்கே ஒரு சில வடக்குல சில இடங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றான். இது இந்த ரிக்வேத சாக்கைகளை பத்தின விவரம். இப்போ அடுத்தாப்புல என்னன்னா ரிக்வேதத்துல இப்போ சம்ஹிதை எடுத்துக்கிறோம். ரிக்வேதம் நான் சொன்னேன் இல்லையா, சம்ஹிதை பிராமணம் ஆரண்யகம் உபநிஷத்துன்னு. இப்போ அந்த சம்ஹிதை எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம். ரிக்வேத சம்ஹிதையில பொதுவா பத்து மண்டலம் இருக்கு. பத்து மண்டலத்துல மொத்தமா சேர்த்தா ஒரு 10,500 சொச்சம் சூக்தம், எக்ஸாக்டா எனக்கு சரியா 10,552 ஏதோ இருக்கு. இத்தனை சூக்தங்கள் இருக்கு ரிக்வேதத்துல. ரொம்ப ரிக்வேதம் ரொம்ப பெரிய வேதம், கொஞ்சம் கஷ்டம் கூட. யஜுஸோட கொஞ்சம் ரிக்வேதம் வந்து அதோட வார்த்தைகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா கொஞ்சம் போயட்டிக்கா இருக்கும். அதனால வந்து சில புது புது வார்த்தைகள்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறது ரிக்வேதத்துல. ஸோ இப்போ வந்து ரிக்வேதத்துல 10 மண்டலம் இருக்குன்னு சொன்னேன். ஒவ்வொரு மண்டலமும் அதாவது 2ல இருந்து 7 வரைக்கும் அந்த இதுக்கெல்லாம் வந்து அதாவது ஒவ்வொரு இந்த 2, 3 இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மண்டலத்தையும் ஒரு ரிஷியும் அவரோட வழித்தோன்றலும் இயற்றின மந்திரங்கள், அதாவது ஃபேமிலி புக்ஸ் அப்படின்னு இப்போ இந்த இவாள்லாம் வெஸ்டர்ன் இண்டாலஜிஸ்ட்னா அந்த ஃபேமிலி புக்ஸ் அப்படின்னு கிளாசிஃபை பண்றாங்க. இப்போ அந்த முதல் மண்டலம் ரிக்வேத முதல் மண்டலம் அக்னியிலே புரோஹிதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இது இந்த முதல் மண்டலம் அதுல நிறைய முக்கியமான சூக்தங்கள் எல்லாம் இருக்கு, நிறைய விஷ்ணுவர்த்தி வருது, நிறைய இருக்கு. நிறைய நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான நிறைய மந்திரங்கள்லாம் வருது. இத முதல்ல பார்த்தா இந்த மதுச்சந்தச வைஸ்வாமித்ரா அப்படிங்கிறவரோட மேதாதிபதி காண்வ கௌதம அப்படின்னு பல உதிரி ரிஷிகள்லாம் இருக்கான். இது இந்த முதல் மண்டலம் வந்து அதாவது ஒரு ரிஷிய சார்ந்த ஒரு ரிஷியோட வழித்தோன்றலோ அதை சிஷியாலோ அந்த மாதிரி இல்லாம ஒரு உதிரியா ஒரு நிறைய ரிஷிகள் கதமம் மாதிரி நிறைய ரிஷிகள் இருக்கு அந்த முதல் மண்டலம். இப்போ அடுத்தாப்புல 2வது மண்டலம் அப்படின்னு பார்த்தா அதுல கிருத்சமதர் அப்படிங்கிற ரிஷியோட வழித்தோன்றலும் அவரோட மந்திரங்களும் நிறைய இருக்கு. அதுதான் 2வது மண்டலத்தோட ரிஷி, அதாவது கிருத்சமதர் அப்படிங்கிற ரிஷி மற்றும் அவரோட சிஷ்யான் வழித்தோன்றல். இப்போ 3வது மண்டலம் அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்வாமித்ரரும் அவளோட வழித்தோன்றல் சிஷ்யா. இந்த 3வது மண்டலத்தை தான் நமக்கு இந்த தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவச தீமகி அப்படிங்கிற காயத்ரி வந்து நமக்கு 3வது மண்டலத்துக்கு தான் நமக்கு கிடைக்கும். அப்புறமா வந்து வாமதேவ 4வது மண்டலம் வந்து வாமதேவ வாமதேவ ரிஷி அவரோட வழித்தோன்றல் அந்த மாதிரி. 5வது வந்து அத்ரி அத்ரி மகரிஷியும் அவரோட இதுவும். இதுலதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா அத்தியானோ தேவ சவித பிரஜாவத்சாவி சௌபகம் அப்படிங்கிற சந்தியாவந்தத்தை முடிச்சுட்டு நம்ம கடைசியா சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரார்த்தனை இந்த 5வது மண்டலத்துல தான் வருது. இந்த 6வது மண்டலத்துல பரத்வாஜரோட ஒரு இது ரிஷி அவரோட இது. அப்புறமா வந்து 7 வந்து வசிஷ்டர் தான் மெயின பிரதானமா வர்றார். இந்த 7 தான் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கிரம்ப கைய ஜாமகே அது வருது அந்த மந்திரம் வருது. அப்புறம் 8ல வந்து கண்வர் அங்கீரசு அந்த மாதிரி அது இதுவும் வந்து ஒரு உதிரி மண்டலம் தான். இதுலயும் வந்து பிரதானமா வந்து இந்த ரிஷின்னு சொல்ல முடியாது. 9வது மண்டலம் வந்து சோமதேவர் சோமஸ்பவமானம். இப்ப நம்ம சுவாதிஷ்டயா சோம தாரையா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு 9வது மண்டலம் பல ரிஷிகள் இருக்கா
2: அதுல மரீச்சய கஷ்யபா அந்த மாதிரி நம்ம கஷ்யபர் இந்த மாதிரி பல ரிஷிகள் சேர்ந்து இந்த மண்டலத்தோட ரிஷிகளா இருந்திருக்கா. அப்புறம் 10வது மண்டலத்தையும் இதே மாதிரிதான் உதிரிகள் தான் இருக்கு விமதர். அப்புறம் இந்திரனே ஒரு சில சூக்தத்துக்கு ரிஷியாவும் இருக்கான் தேவதையா இருக்கான். அப்புறம் 10வது மண்டலத்துல பார்த்தா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இது வருது புருஷ சூக்தம் வருது நிறைய. 10வது மண்டலத்துல நிறைய ஃபெமிலியரா இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச சூக்தங்கள்லாம் வருது. ஹிரண்யகர்ப்ப சூக்தம் அந்த மாதிரி நிறைய நமக்கு வருது. சோ இதுதான் அந்த மண்டலத்தை பத்தின ஒரு சில உட்பிரிவுகள் ரிக்வேதத்துல. சோ பார்த்தா 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒவ்வொரு ரிஷியும் அவரோட குலத்தை வர வழி தோன்ற சிஷ்யா கரெக்டா. அதுக்கு ஃபேமிலி புக்ஸ் வெஸ்டர்ன் இண்டாலஜி சொல்றான். இந்த 1, 8, 9, 10 இதெல்லாம் வந்து உதிரி உதிரியான அதாவது ஒரு குறிப்பிட்ட ரிஷியோட வம்சம் இல்லைன்னா அவளோட சிஷ்யா பிள்ளைங்கள்லாம் அந்த மாதிரி கிடையாது. சோ இந்த 2ல இருந்து 7 வரைக்கும் தான் எல்லாம் வந்து ஒரு இது ஃபேமிலி புக்ஸ் அப்படின்னு சொல்றது. சரி இது வந்து ஒரு ஃபேமிலி அதாவது இந்த மண்டலத்தை பத்தின ஒரு பிரிவு. இப்ப நேத்திக்கு சொன்ன மாதிரி இப்போ நம்ம அக்னிமீல புரோஹிதம் யஜ்ஞ தேவர் தேவம் ரித்விஜம் அப்படிங்கிற மண்டலத்துக்கு முதல் மண்டலம் அது முதல் மந்திரம் மதுச்சந்த வைஸ்வாமித்ர அப்படிங்கிற ஒரு ரிஷி தான் வந்து அந்த மந்திரத்துக்கு ரிஷி காயத்ரி சந்தஸ். இப்போ ஒவ்வொரு ரிக்கும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் என்ன நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா எந்த மந்திரத்தை சொன்னாலும் அந்த மந்திரத்தோட ரிஷி சந்தஸ் தேவத்தையை நம்ம வந்து இப்ப நம்ம தொட்டி காட்டிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாவித்ரியா ரிஷி விஸ்வாமித்ரன் ரிஷி காயத்ரி சந்தஸ் சவிதா தேவதா அப்படின்னு நம்ம எல்லாம் சந்தியாவந்தனங்கள் எல்லாம் பண்றவாறு இந்த காயத்ரி விஸ்வாமித்திரர் வந்து நம்ம ரிஷின்னு சொல்றோம். அது மாதிரி வா இந்த இடத்துல வந்து ஆயா துவரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் அப்படின்னு அந்த மந்திரம் வருது காயத்ரி ஆவாகனத்துல. அது மாதிரி ஆயாத்ருஜி அனுவாக்கசிய வாமதேவ ரிஷி அனுஷ்டுப் சந்தகா காயத்ரி தேவதா. ஸோ அப்போ அந்த அந்த மந்திரம் என்ன மந்திரம், அந்த மந்திரத்துக்கு ரிஷி யாரு, அந்த மந்திரத்தோட சந்தஸ் என்ன, அப்புறம் அந்த மந்திரத்தோட தேவதை என்ன, இது மூணுத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது வேதத்திலே வேத பிரமாணமாவே அப்படி சொன்னாதான் அந்த அந்த மந்திரம் பலன் அளிக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு வேதத்துல. ஸோ இப்ப வந்து அந்த மந்திரம் அந்த எந்த மந்திரத்தையும் பிரயோகம் பண்ணோம்னா இந்த இந்த ஒரு ஒரு வழிமுறையில தான் பிரயோகம் பண்ணணும். இப்ப அந்த மாதிரி பார்த்தா ரிக்வேதத்துல 72 ரிஷிகள் இருக்கா அப்படின்னு இந்த காண்டானுக்கிரமணிக்கையில ரிக்வேதத்தோட காண்டானுக்கிரமணிக்கைன்னு நமக்கு ஒண்ணு வருது. அதுல பார்த்தா கிட்டத்தட்ட 72 ரிஷிகள் வருது. அந்த பிரம்மஜ்ஞத்துல அவ என்ன பண்ற அந்த ரிஷி அந்த இதுல உபாகர்மா எல்லாம் பண்ணும்போது பிரம்மஜ்ஞம் அப்படிங்கிற கர்மா பண்றா. இதுல என்ன அப்படின்னா அந்த கடைசியா அந்த தேவ ரிஷி பித்திரு தர்ப்பணம்னு வருது. அந்த ரிஷிகள்ல வந்து இந்த 72 ரிஷிகளுக்கும் அவன் வந்து தர்ப்பணம் பண்றான். இந்த ரிக்வேதத்துல கிட்டத்தட்ட 72 ரிஷி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கிளாசிபிகேஷன். அப்புறம் நம்ம மந்திரங்களை நம்ம எப்படி வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப பொதுவா இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் இதுக்கு சொன்ன மாதிரி அந்த சாக்கையோட அந்த அந்த வேதத்தோட பயன்பாட்டை பொறுத்து நான் இதுக்கு சொன்னேன், ரிக்வேதம் வந்து தேவதைகளை வந்து நம்ம வந்து யாகத்துக்கு அழைக்கிறோம் பிரதானமா. எல்லா வேதத்தையும் எத்தி சொன்ன மாதிரி 90% வந்து யாகத்தை பத்தி தான் நமக்கு வந்து வருது. அதனால யாகத்துக்கு வந்து ஒரு இப்போ ஒரு தேவதை குறிச்சு யாகம் பண்றோம், இந்திரன் குறிச்சு யாகம் பண்றோம், எல்லா வேற ஒரு தேவதை குறிச்சு யாகம் பண்றோம்னா முதல்ல அந்த தேவதையை அழைக்க வேண்டியது. இந்த தேவதையை அழைக்கிறதுக்கு தான் வந்து அந்த யாகத்தை வந்து நம்ம வந்து வந்து ரிக்வேதத்தை பயன்படுத்தோம். அதுக்கு வந்து இந்த ரிக்வேத கணம் ஒண்ணு சொன்னேன், அந்த அந்த ரிக்வேதத்தோட புரோஹிதா, அந்த ரிக்வேதத்தை சார்ந்த அந்த ரித்விக்கோட கணம் சொன்னேன், 4 பேர் சொன்னேன். ஹோதா அப்படிங்கிறவன் தான் அந்த ரிக்கணத்துல ரொம்ப முக்கியமானவர். அப்புறமா வந்து இன்னொருத்தர் அவருக்கு 3 அசிஸ்டன்ஸ் இருக்கா ரிக்வேத கணத்துல, மைத்ராவர்ணன் அப்படிங்கிற ஒரு ஒரு ரித்விக்கு, அப்புறம் அச்சாவாக்கன் ஒரு ரித்விக்கு, அப்புறம் கிராவஸ்துத் அப்படிங்கிற ஒரு ரித்விக்கு. இந்த 4 ஹோதா வந்து சீஃப் பிரீஸ்ட், சீஃப் அந்த டீமுக்கு லீடர் மாதிரி, கேப்டன் மாதிரி. மிச்ச 3 பேர் அதாவது மைத்ராவர்ணன், அப்புறமா வந்து அச்சாவாக்கம், அப்புறம் வந்து கிராவஸ்துத் அப்படிங்கறது 4 பேர் சேர்ந்து ஹோத்திருக்கணும். ஸோ இந்த ஹோத்திருக்கணம் வந்து இவாளோட பிரதான வேலை என்ன அப்படின்னா, இந்த ஹோதா வந்து அந்த தேவதைகளை வந்து எந்த தேவதையை வந்து இப்போ வந்து அழைக்கணுமோ, இப்போ அத்வரியு அதாவது அந்த யாகத்தோட மேனேஜர் அப்படின்னு சொன்னா, சூப்பர்வைசர்னு சொன்னான், இந்த அத்வரியு சொல்றான், இல்ல பிரம்மா சொல்லுவான், பிரம்மாவும் ஒரு சூப்பர்வைசர், நீ இவனை கூப்பிடுப்பா அழப்பா அப்படின்னு சொல்றான். அவன் வந்து என்ன பண்ணுவான், உடனே அந்த தேவதைக்கு சம்பந்தப்பட்ட ரிக்குகளை வந்து அவன் வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்பான். இந்த இது இந்த இதுதான் இந்த ரிக்வேதத்தோட பிரதானமான பணம். அப்புறமா அந்த ரிக்வேதத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சாதாரணமா வந்து ரிக்வேதத்தை வந்து நம்ம சொல்லும் போது ஸ்வரத்தோட சொல்றோம், அக்னிமீளே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் ரித்விஜம் ஹோதாரம் ரத்னதாதமம் அப்படின்னு ஸ்வரத்தோட சொல்றோம். அக்னாயாஹி வீதையே குணானோ அவ்யதாதையே அப்படின்னு இந்த மாதிரி சொல்றோம். ஆனா யாகத்துலன்னு சொல்லும்போது இந்த ருக்வேதத்துக்கு வந்து ஏகஸ்ருதியில தான் சொல்றோம், ஒரே ஸ்வரம் தான் இருக்கும், அக்னாயாஹி வீதே குணானோ அவ்யதாதே நிஹோதா சசி பரிஹிஷோம் அப்படின்னு முடிப்பார். இதே ருக்வேதத்துல அந்த யாகத்துல இருக்கிற பிரயோகம் டோட்டலா அது வந்து ஒரு மொத்தமா மாறிடும். யாகத்துல வந்து ஏகஸ்ருதியில தான் ரிக்வேதத்தை வந்து சொல்லணும் அப்படிங்கிறது ஆஷ்வாலாயன ஸ்ரௌத சூத்திரங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். ஸ்ரௌத சூத்திரம் அப்படின்னா கல்பத்தை சேர்ந்தது, அதை அதுல வந்து ரிக்வேதத்தோட பிரயோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம வந்து பார்க்கலாம். இப்ப இது வந்து யாகத்தை பொறுத்த மட்டும் வந்து ஒவ்வொரு அந்த தேவத்தை அழைக்கிறது, அது தவிர வந்து இந்த யாக ஒவ்வொரு இப்போ இந்த யாகத்துல இப்போ பொதுவா அந்த அக்னிமுகம் பண்றவா அதாவது வீட்டுல உபாசனம் சிராப்தம் இந்த மாதிரி எல்லாம் பண்றவாலாம் வந்து இந்த அக்னிமுகம் அப்படின்னு பண்றோம். அப்போ அந்த அக்னிமுகம் அப்படின்னு பண்ணும்போது நம்ம வந்து 21 சமித்தை வந்து கட்டா வச்சிருக்கோம். கட்டா வச்சிருக்கிறதுல அந்த இத்மத்துக்கு வந்து இத்ம கட்டுன்னு பேரு. இத வந்து நம்ம வந்து சாதாரணமா நம்ம வீட்டுல பண்ற கிருஷ்ய கர்மாக்கள் அதாவது நம்ம சிராப்தாதிகள் இந்த மாதிரி ஏகா நம்ம வீட்டுல பண்ற அக்னியில வந்து அது நம்ம வந்து மௌனமா அதை வந்து உள்ள போடுவோம் மொத்தமா. ஆனா இங்க யாகத்துல என்ன பண்ணணும், ருக்வேதத்தை வந்து ஒவ்வொரு மந்திரமா சொல்லி ஒவ்வொரு குச்சியா போடுறது, அதாவது சாமி தேனி அக்னிய பத்த வச்சு அதை மூட்டி அதை வந்து எரிய வைக்கிறதுக்கு இந்த இந்த ருக்வேதத்தோட ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கு. அது அதுதான் வந்து இந்த இந்த ரிக்வேதத்தை யாக ரீதியா இந்த ரிக்வேதத்தோட மெயினான ஒரு பர்பஸ். சரி, இப்போ வந்து நம்ம ரிக்வேதத்துல சில சந்தஸ்களை பார்ப்போம். அதாவது காமனா நமக்கு எல்லாருக்கும் தெரியறது முதல்ல காயத்ரி சந்தஸ் தான். ஏன்னா வந்து உபநயனம் ஆனப்புறம் முதல்ல அந்த காயத்ரி சந்தஸ்ல தான் நமக்கு வந்து முதல்ல நமக்கு உபதேசம் ஆறுது. இந்த காயத்ரி சந்தஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டா மூணு பாதம் இருக்கு, ஒவ்வொரு பாதத்துலயும் எட்டு எட்டு அக்ஷரம், அப்படி கணக்கு பண்ண மூணு பாதத்துக்கும் 24 அக்ஷரம் அப்படிங்கிறது நமக்கு காயத்ரி சந்தஸ் அப்படின்னு வருது. இப்போ என்ன இப்போ அது காமனா சொல்றது வந்து தத்ச விதர்ப்ப அக்னிமீழ புரோஹிதம் கூட எடுத்துக்கணும். அக்னிமீழ புரோஹிதம் அப்படின்னா அக்னி மீழ புரோஹிதம், அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த மந்திரத்துல இருக்கிற அக்ஷரங்கள்லாம் கணக்கு பண்ணா கரெக்டா 24 அக்ஷரம் நமக்கு வரும். சில சமயத்துல கம்மியா வரலாம். இப்போ நம்ம சொல்ற தத்ச விதர்வரேண்யம் பர்கோதேச தீமிக வந்து அரை அக்ஷரம் கம்மியா வரும் நமக்கு பார்த்தா எண்ணினா 24 அக்ஷரம் தத் ச விதுஹோ விது இப்படி வரிசையா ஒவ்வொன்னா எண்ணினா இதுக்கு வந்து நமக்கு வந்து 23 அக்ஷரம் அந்த வரேண்யம் அப்படிங்கிறதுல அடி வரேண்யம் அப்படின்னு வரும். நியம்னு வந்தா 24 வந்துடும், நியம் அப்படின்னு வரதுனால வந்து 23 அக்ஷரம் வரும். அப்போ அந்த மாதிரி சில சந்தஸ்கள் வந்து மெயின் சந்தஸோட ஒன்னா ஒரு அக்ஷரம் அரை அக்ஷரம் கம்மியா இருக்கலாம், இல்ல ஒரு அக்ஷரம் அரை அக்ஷரம் கூட்டி இருக்கலாம். கம்மியா இருந்தா நம்ம என்ன சொல்றோம், நிச்சுருத்து அப்படின்னு சொல்றோம். அதிகமா இருந்தா வந்து அதி ஜெகதி அதி பங்கி அதி அப்படிங்கறத நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், அதாவது முன்னாடி சேர்த்துக்கிறோம். ஸோ இது வந்து காயத்ரி ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அந்த மாதிரி வந்து நமக்கு இன்னொரு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ரொம்ப ஃபேமஸான சந்தஸ் பிரபலமா இருக்கிற சந்தஸ் காயத்ரி உஷ்ணி கனட்டு பிரகதி பங்கி திருட்டுப்பு ஜெகதி சந்தாம்சி அப்படின்னு நம்ம சந்தியாவனத்தை சொல்றோம். காயத்ரி சந்தஸ்ல நம்ம 24 அக்ஷரத்தை ஆரம்பிச்சு அடுத்த வர ஒவ்வொரு சந்தஸோடையும் இப்ப 24 நாலு கூட்டினா காயத்ரி உஷ்ணி, அந்த மாதிரி 24 கூட்டினா உஷ்ணி காயத்ரி உஷ்ணி அனுஷ்டுப்பு 28 இந்த மாதிரி வரிசையா கூட்டிகிட்டே வந்தா அடுத்தடுத்த அக்ஷரத்துக்கு அடுத்தடுத்த சந்தஸுக்கு அந்த 4 கூட்டிட்டு வந்தா அந்த சந்தஸ் இத்தனை அக்ஷரம் வரணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்ப காயத்ரி சந்தஸ்க்கு நான் சொன்ன மாதிரி நம்ம காமனா சொல்ல தச்சவிதர்வரேண்யம் வரேண்யம் அப்புறம் அக்னிமீழ புரோஹிதம் முடிச்சுலாம். சரி, இப்ப அதை தவிர நிறைய சில சூக்தங்கள்லாம் இருக்கு. இப்போ வந்து பார்த்தா நம்ம ஃபேமஸான சில சூக்தங்கள்லாம் லிஸ்ட் பண்ணோம் ரிக்வேத சம்ஹிதால. முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து இந்த புருஷ சூக்தம் தான் முதல்ல எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸா எல்லாருக்கும் தெரியும். இதுல பார்த்தா நமக்கு வந்து கொஞ்சம் மிக்சர் ஆஃப் சந்தசஸ் எல்லாம் நிறைய இருக்கு திருஷ்டுப்னு நினைக்கிறேன். இது நம்ம சொன்ன மாதிரி இது அந்த இந்த புருஷ சூக்தத்தோட சூக்த ரிஷி வந்து நாராயண ரிஷி. இதுக்கு இது வந்து அந்த அந்த இதுல மண்டலத்தை ரிக்வேத மண்டலத்துல இருக்கா இப்போ மல்டி நிறைய ரிக்குகள் இருந்தா இப்ப 12 ரிக்கு இருந்தா முதல் ரிக்கு 1-5 இந்த சந்தஸ்ல இருக்கலாம், அப்புறம் அடுத்த சில ரிக்குகள் வேற சந்தஸ்ல இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே சந்தஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அத மாதிரி இந்த புருஷ சூக்தத்துலயும் இந்த மாதிரி கொஞ்சம் சில கலவையெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து நாராயண ரிஷி இதுக்கு. அப்புறம் புருஷஹா அப்படிங்கிறது தேவதை, ரிக்வேதத்துல வர தேவதை. நம்ம வந்து இது புருஷஹா அப்படின்னா இதுக்கு வந்து சாங்கியத்துல கூட இதை பிரமாணமா எடுத்துக்கிறோம் இதுக்கு. ஸோ இதை பத்தி ஒரு இந்த புருஷ சூக்தத்தை பத்தி சொன்னா இது இதோட கான்செப்ட் என்னன்னா படைப்போட வந்து படைப்பு எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது அதை தான் வந்து இங்க வந்து சொல்றது. அந்த படைப்போட உபாசனையா கூட எடுத்துக்கலாம். அதாவது படைப்பு வந்து எப்படி நடக்கிறதுன்னா தேவாள்லாம் வந்து யாகம் பண்றான், அதுதான் வந்து இந்த புருஷ சூக்தத்தோட கோட்டை. தேவாள்லாம் சேர்ந்து யாகம் பண்ணி இந்த உலகத்தை உண்டாக்குறா அப்படிங்கிறது தான் இந்த புருஷ சூக்தத்தோட பேசிக் ஒரு இது. அதோட ஒவ்வொரு அதாவது வசந்தோ அஸ்யா சீத ஆஜ்யம், அப்போ வசந்த காலம் வந்து ஆஜ்யமா இருக்கு, கிரீஷ்மா இத்மஹா ஷரத் இத்மம்னா என்ன சமித்து ஷரத் ஹவிஹி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யாகத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவையும் அது மாதிரி ஆஜ்யம் தேவை சமித்து தேவை ஹவிஸ் அதாவது நம்ம வந்து நிறைய இப்போ நாம் மோதகம் போடுறோம் இல்ல அரிசி சாதம் போடுறோம் இல்ல புரோடாஷம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஒரு ஹவிஸை பத்தியும் வந்து அதாவது பார்த்தா அந்த கிராண்ட் காஸ்மிக் ஸ்கேல் அதாவது ஒரு பெரிய ஒரு ரித்துவையோ இல்லைனா வந்து ஒரு ஒரு சீசன் வசந்தோ கிரீஷ்ம இங்க வந்து இந்த ரித்துக்களை வந்து சொல்லியிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு உபாசனை தான் வந்து புருஷ சுத்தத்துல மெயினா சொல்லியிருக்கு. நம்ம பொதுவா புருஷ சுத்தம் வந்து பார்த்தோம்னா நம்ம ருக்வேதத்தை படி சொன்னோம்னா சஹஸ்ர சீருஷா புருஷ சஹசிராட்ச சஹசிரபா அப்படின்னு நம்ம எதிர்த்து நார்மலா சொல்லச்சு என்ன பண்றோம், சஹஸ்ர சீருஷா புருஷ சஹசிரா அப்படின்னு விட்டு விட்டு சொல்றோம். இங்க விட்டு விடாம அப்படியே அந்த சந்தசோட சேர்த்து அது திருஷ்டுப்புன்னு நினைக்கிறேன், அதனால அதை சேர்த்து சேர்த்து சொன்னோம். சேர்த்து சொல்லி நம்ம வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். கடைசியில வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரிக்குகளோட ஆர்டரும் இங்க கொஞ்சம் மாறி இருக்கும். அந்த ரிக்குகளோட வரிசை இருக்கு இல்லையா, அனுக்கிரம அதாவது என்ன சொல்றது அது அந்த அந்த அந்த ரிக்கோட வரிசையும் கொஞ்சம் எதிர்வேதத்தையும் ரிக்குவேதத்தையும் கம்பேர் பண்ணா கொஞ்சம் வித்தியாசமாதான் இருக்கும். அது மாதிரி இங்க உத்தர நாராயணம் கிடையாது, அத்ய சம்போத பிருத்திவி நம்ம எதிர்வேதத்தை சொல்றோம். அந்த எதிர்வேத அதுல அது உத்தர நாராயணம் நம்ம சொல்றோம், அது வந்து இங்க இங்க கிடையாது. இங்க இந்த புருஷசூக்தத்தோட அப்ளிகேஷன் தான் வந்து தைத்திரிய ஆரண்யகத்துல மூணாவது பிரச்சனத்துல சித்தி சுக சித்தமாஜ்யம் அப்படிங்கிற பிரச்சனத்துல பிரம்மமேதம் அப்படின்ற ஒரு யாகத்துல வந்து இந்த புருஷசூக்தத்தை சொல்லணும் அப்படின்னு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரிக்வேதத்துல ஒரு மந்திரம் வந்திருக்குன்னா அது எஜுர்வேதம் வந்து இந்த மாதிரி இது இந்த ஒரு சூழ்நிலையிலயோ இந்த யாகத்துக்கோ பயன்படுத்தணும் அப்படிங்கிற பிரயோகமும் நான் சொல்றேன். புருஷ சுத்தம் வந்து வெரி வெரி ரொம்ப ஒரு ஃபேமஸ் கான்ட்ரவர்சி எல்லாம் நிறைய இருக்கு அதுல, அது நமக்கு தெரியும். முக்கியமா தமிழ்நாட்டுல அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியலா இருக்கு. இது புருஷ சுத்தத்தை பத்தி இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன மந்திரங்கள் எடுத்துப்போம். இப்ப வந்து பார்த்தா நமக்கு எல்லாருக்கும் வந்து எல்லாரும் ருத்ரம் சொல்றவாள்லாம் வர்த்தனம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம். இந்த மந்திரத்தோட ரிஷி ஏழாம் மண்டலத்தை வருது. ஏழாம் மண்டலத்தை பார்த்தா அந்த நான் சொன்னேன், ஏழாம் மண்டலம் வந்து வசிஷ்டரோட மண்டலம், வசிஷ்டர் அப்புறமா வந்து அவரோட வழித்தோன்றல் அப்படின்னு சொல்றேன்.
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம். விளக்க உரை வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
4: திருச்சிற்றம்பலம் அரஹர நம பார்வதி பதகே அரஹர மகாதேவாம் சிற்சபேசிதம்பரம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் ருத்ராட்சம் வக்னிஹஸ்தம் உடுபதிசகிதம் பஸ்மோதுலிதாங்கம் உள்ளாசம் பத்மபீடம் உதவகநயனம் ஊர்த்வகங்காதரேசம் ஓம்காரம் மூலமந்திரம் முனிஜனசகிதம் வேதசாரம் சிவாக்கியம் வந்தே கைலாசநாதம் சகலசுரகுரும் தட்சிணாமூர்த்தி தேவோம். கல்லார் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இடைமலர் நல்லார் முனைவரே எல்லாமல்ல ஸ்ரீ சிவகாமி சுந்தரி சமேத சிச்சமேசமூர்த்தியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலும் எமது ஆன்ம நாயகன் ஸ்ரீ திருப்பர சுந்தரி அம்பிகா சமேத சுவனாதீஸ்வர பெருமானுடைய பெரும் கருடையனால் நமது சைவம் ஓஆர்ஜி இணையதளம் வழியாக சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம் என்கின்ற தலைப்பில் சிந்திக்க நமக்கு திருவருளானது கிட்டியுள்ளது. ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நட்பொருளை கேட்டல் கேட்பித்தல் இனமிலா பெரும்பொருளை சிந்தித்தல் இவைய ஐந்தும் ஞான பூஜையாம் என்று நமது சிவஞான சித்தியாரில் இருக்கக்கூடிய அருளந்தி சிவாச்சாரியவருடைய திருவாக்கானது நமக்கெல்லாம் கூறுகின்றது. எது ஞான பூஜை என்றால், அந்த ஞான நூல்களில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை அந்த கருத்துக்களை அந்த திவ்ய விசேஷங்களை சிந்திப்பது ஓதுவது கேட்பது கேட்பித்தது பின்பு அதனை பக்குவ நிலையில் அமர்ந்து ஞான நிலையில் சிந்திப்பது இவை எல்லாமே ஞான பூஜை என்று நமது அருளந்தி சிவாச்சாரியார் அவர்கள் மிக அழகாக கூறுகின்றார். அந்த வகையிலே சிவபூஜையினுடைய தத்துவத்தை நாம் அடுத்த 5 தினங்களுக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். ஐந்தெழுத்து பஞ்சாட்சரம் என்கின்ற அந்த பெருமானுடைய அந்த திருநாமம் ஐந்தெழுத்தை உடையது. அதுபோல ஐந்து தினங்களிலேயே இந்த சிவபூஜை மகத்துவத்தை நாம் ஓரளவிற்கு சிந்திக்க இறைவனுடைய அனுகிரகமானது கிட்டியுள்ளது. இந்த சிவபூஜை அப்படின்றது மிகப்பெரிய சாகரம், கடலை போன்றது. அதனை இந்த ஐந்து நாட்களில் சிந்திப்பது என்பது அது மிக துர்லபம் தான். அவ்வளோ ஒரு எளிமையாக சிந்திக்கக்கூடிய விஷயம் சிவபூஜை இல்லை. ஆனால் இந்த சிவபூஜை சிந்தனையினுடைய தாரமாக நமது அன்பர்கள் ஒவ்வொருவரும் தீட்சை பெற்று அனுஷ்டானங்கள் சிவபூஜைகளை ஓரளவிற்கேனும் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது கை கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அதனுடைய தத்துவங்களை நாம் கூறுவதற்காக இன்று முயல்கின்றோம். சிவபூஜைக்கு உண்டான மந்திரங்களை கூறப்போவதில்லை. அதனை குரு வழியாகவே அனைவரும் உபதேசமானது பெற வேண்டும். அதேபோல சிவபூஜைக்கு உண்டான மிகப்பெரிய விளக்கங்கள் அதனை இப்பொழுது நாம் சிந்திப்போவதில்லை. அதையும் குருமூல்யமாகவே நாம் நேரடியாக கற்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் இந்த அனுஷ்டானத்திலேயும் சிவபூஜை மேலேயும் ஒரு ஈர்ப்பு வருவதற்கான ஒரு உந்து சக்தியாக, ஒரு தூண்டும் சக்தியாக இந்த உரையானது நிகழ வேண்டும் என்கின்ற நோக்கத்திலேயே இந்த சிவபூஜை தத்துவம் என்கின்ற தலைப்பிலே நாம் இன்று உரையாற்றுவதற்கான ஒரு அனுகிரகத்தை பரமேஸ்வரன் நமக்கு வழங்கியுள்ளார். ஆகவே எல்லோருக்கும் இந்த சிவபூஜையிலே ஒரு ஈடுபாடு வர வேண்டும் என்ற நோக்கிலே அந்த பூஜையில் உள்ள தத்துவங்களை மட்டும் நாம் கூறும் பொழுது அவர்களுக்கு அந்த ஈடுபாடானது கிடைக்கும். இந்த உலகத்திலே நம்மளுடைய சம்பிரதாயங்களிலே எண்ணற்ற விதமான பல விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன. அவை அனைற்றையும் நாம் கை கொள்வதற்கான காலம் சூழல் இப்பொழுது இல்லை என்றாலும் அனைத்து விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நமக்கு காலமும் சூழலும் கடியும் பொழுது இவையெல்லாம் நாம் தெரியாமல் இருந்தால் அப்பொழுது நாம் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். ஏனென்றால் நமது அன்பர்களிலே சிலர் இப்பொழுது அனுஷ்டானம் செய்வதற்கான நேரம் இல்லை, சிவபூஜை செய்வதற்கான நேரம் இல்லை, ஆகவே இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டு என்ன செய்யப் போகின்றோம் என்பதான ஒரு கேள்விகளெல்லாம் சில இடங்களிலே எழக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆனால் நம்முடைய சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆன்மாவுக்கு பக்குவம் ஏற்பட ஒரு வயது ஆக ஆக அதிலேயே நமக்கு ஒரு ஈடுபாடானது ஏற்படும். அந்த ஈடுபாடு ஏற்படக்கூடிய நேரத்திலே, அந்த ஈடுபாடு வரக்கூடிய நேரத்திலே நமக்கு இந்த ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த நேரமோ காலமோ கிடைக்காத ஒரு சூழல் ஏற்படும், அல்லது தகுதியான நபர்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். அப்பொழுது வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இல்லாமல் இருக்க நாம் நமக்கு உண்டான அந்த அனுஷ்டானங்களை, அந்த கிரியைகளை, அதனுடைய தாற்பயங்களை, அதனுடைய தத்துவங்களை நமக்கு இப்பொழுது நேரம் இல்லை என்று ஒரு சிலர் நினைத்தால் கூட அதனை தெரிந்து வைத்து கொண்டு நமக்கு எப்பொழுது காலமும் சூழலும் சுவாமியினுடைய அனுகிரகமும் கிடைக்கின்றதோ அப்பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ள நாம் முனைய வேண்டும் என்பதை மனதில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அனைவருக்கும் இந்த உரையானது ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே சிவபூஜை சிவாகமங்களில் கூறப்பட்டுள்ள அந்த சிவபூஜைகளுடைய தத்துவங்களை கூறுவதற்கு அடியேன் முனைகின்றேன். அருளஞ்சி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியாரியலை கூறுவார், மானிடப் பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்தாடும் அரண்பணிக்காகவன்றோ என்று சிவஞான சித்தியாரியலை கூறுவார். இந்த மானிடப் பிறவியானது முக்கிய நோக்கம் என்ன, இந்த பிறப்பினுடைய முக்கிய நோக்கம் என்ன, மாணவிய மானிடப் பிறவிதானும் வகுத்தது அப்படிங்கிறார். இந்த மானிடப் பிறவியினுடைய பிரதானமான நோக்கம் என்ன அப்படின்னு அவருக்கு ஒரு குவஸ்டினை எழுப்பி, ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு அவர் பதில் சொல்கின்றார். ஆனிடத்து ஐந்தாடும் அரண்மனைக்காக வன்றோ அப்படிங்கிறார். இந்த பஞ்சகவ்யங்களை எப்பொழுதும் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானாகிய பரமேஸ்வரனுடைய அந்த அரண்பணி சிவபூஜைத்தான் இந்த மானிடப் பிறவியினுடைய முதல் நோக்கம் என்று பரமேஸ்வரனார் அருளந்தி சிவாச்சாரியார் அனைவர் கூறுகிறார். மனம் வாக்கு காயம் அந்த திரிகரணங்கள் என்று கூறுவார்கள். மனம் வாக்கு காயம் இது மூன்றுக்கும் திரிகரணங்கள் என்று பெயர். இவ்வாறு இந்த மூன்று கரணங்களிலேயும் சிவபூஜை செய்வதை சிந்திப்பதே இந்த மானிடப் பிறவியினுடைய ஒரு ஒழுங்கு அல்லது மானிடப்பிரிவினுடைய பயன் அல்லது மானிடப்பிரிவினுடைய நோக்கம் என்று அருளந்தி சிவாச்சாரியார் கூறுகின்றார். இந்த லோகத்திலே எறும்பு முதல் தேவர்கள் வரை, ஈ முதல் கூட சொல்லலாம், ஈ முதல் தேவர்கள் வரை எல்லோரும் சிவபூஜை செய்தே புண்ணியங்களை பெற்றுள்ளார்கள். இந்த சிவபூஜைக்கான மகத்துவம் என்பது மிகப்பெரிய மகத்துவம். அதனை நாம் ஊழ் இருந்தாலொழிய அதனை உணர முடியாது. ஆகவே தான் அவர் அல்லந்தி சிவாச்சாரியார் கூட கூறுவார், வாழ்வெனும் மையலிட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பரல் அரிது அப்படின்வார். இந்த பூர்வஜென்மம் புண்ணியம் இருந்தாலொழிய இந்த சைவத்தை சாரக்கூடிய ஊழ் விதியானது நமக்கு அமையாது. அவ்வாறான சைவத்தை சமய சாரக்கூடிய அந்த விதியானது ஊழானது நமக்கு அமைந்தாலும் கூட அந்த அருளந்தி சிவாச்சாரியார் பரபக்கத்திலே கூறுவாறு, நான்மறை பயிலும் நாட்டில் வைதிக சைவத்தை கொண்டு ஒழுகக்கூடிய அந்த சரியான ஒரு நிலை, சரியான நெறியை அடைவது அதனிலும் ஒரு ஊழ் இருக்க வேண்டும், அதனிலும் மிக உரிய வருத்தம். அந்த வகையிலே இப்படியான ஒரு பூர்வ ஜென்ம ஒரு நோக்கு அல்லது ஊழானது கிடைப்பது அரிது. அப்படிப்பட்ட இந்த அரிதற்கரிதான மானிடப்பிறவியிலே இந்த சிவபெருமானை சிந்தித்தல், சிவபெருமானை போற்றுதல், ஈஸ்வரனுடைய உபாசனை, ஈஸ்வரனுடைய பூஜை என்பது ஒவ்வொருவரும் நியமத்தோடு கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கிய பூஜையாகும். நம்மளுடைய மனிதனுடைய வாழ்விலே இல்லற கடமை, வாழ்வியல் கடமை, ஆன்மீக கடமை என்று மூன்று விதமான கடமைகளை நாம் வகுத்து கொள்ள வேண்டும். இல்லற கடமை என்பது நமது இல்லறத்தில் நமது குடும்பத்திற்கான அந்த பணிகளை செய்வது அல்லது நேரங்களை செலவிடுவது. வாழ்வியல் கடமை என்பது நமது வாழ்வாதாரத்திற்கான பொருளாதாரங்களை தேடுவது. இதை இரண்டு ஒரு கடமை. அடுத்தது ஆன்மீக கடமை. இந்த ஆன்மீக கடமையானது சைவ சமயமானது மிக எளிமையாக நமக்கு வழிகாட்டுகின்றது. மிக மிக எளிமையாக வழிகாட்டக்கூடிய ஒரே சமயம் நமது சைவ சமயம் மட்டுமே. மற்ற சமயங்கள் அல்லது மற்ற மதங்களிலே அவர்களுடைய நெறி அல்லது அவர்களுடைய நெறி சார்ந்த விஷயங்கள் என்பது மிக அச்சுறுத்துவதாகவும் அல்லது மிகப்பெரிய அளவிற்கு பயமுறுத்துவதாகவும் இருக்கும். ஆனால் நமது ஆன்மீக கடமை, இல்லறக்கடமை, வாழ்வாதார கடமை, ஆன்மீக கடமை என்பதில் இந்த ஆன்மீக கடமையிலே நாம் ஐந்து விஷயங்களை நாம் கைகொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஐந்து விஷயங்கள். ஒன்று அனுஷ்டானம், இரண்டு சிவபூஜை, மூன்று சிவாலய தரிசனம், நான்கு திருமுறை வேத ஆகம பாராயணம், ஐந்து தான தர்மங்களை செய்தல். இதை நாம் ஒரு ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாட்களிலுமே. இதற்கு நமக்கு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் இருந்தால் போதுமானது. ஒரு சைவ அனுஷ்டானங்களையும் சிவபூஜையும் செய்வதற்கு அதிகபட்சம் ஒரு மணி நேரம், அவசர காலத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் கூட செய்யக்கூடிய ஒரு பாங்கினை நமது பெரியோர்கள் குருநாதர்கள் நமக்கு தந்துள்ளார்கள். ஆக எப்படியாகினும் சிவபூஜையை கைவிடக்கூடாது என்பது தான் மையமான நோக்காக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த சிவபூஜையை செய்தீர்கள் என்றாலே எண்ணற்ற விதமான ஒரு சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் நீங்கள் உங்களுடைய வாழ்விலேயே எதிர்பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோரும் சிவபூஜை செய்தே பெரிய பதவிகளை பெற்றுள்ளார்கள். நான் சொல்வது தேவர்களை, ஈ முதல் தேவர்கள் வரை எல்லோரும். நீங்கள் ஒவ்வொருவருடைய வரலாறுகளையும் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் கற்பக விநாயக பெருமான் விநாயகர் பிள்ளையார்பட்டியிலே சிவபூஜையானது செய்து அங்கே கற்பகமாக அருளக்கூடிய அந்த பாங்கினை பெற்றுள்ளார். முருகப்பெருமான் எண்ணற்ற ஸ்தலங்களிலே சிவபூஜை செய்துள்ளார். முக்கியமாக திருச்செந்தூரிலே சிவபூஜை செய்தே அவருடைய புண்ணிய பலன்களை பெற்றார். அம்பிகை, மயிலாப்பூர், ஆவோடுதுறை என்று பல ஸ்தலங்களில், மாயவரம், மயிலாடுதுறை என்று பல ஸ்தலங்களிலே அம்பிகையானவர் பூஜை செய்துள்ளார். சண்டிகேஸ்வர பெருமான் திருசெஞ்சலூர், திருவாப்பாடி என்கின்ற பல ஸ்தலங்களிலே சிவபூஜையானவர் செய்துள்ளார். மகாவிஷ்ணுவானவர் எண்ணற்ற ஸ்தலங்களிலே சிவபூஜை செய்துள்ளார். பிரம்மா, இந்திரன், தேவர்கள், அக்னி, வருணன், இப்படி சிவபூஜை செய்யாதவர்கள் ஈ முதல் தேவர்கள் வரை எவருமே இல்லை. எல்லோரும் சிவபூஜை செய்தே தமக்கான புண்ணியங்களிலேயும் தமக்கான பலன்களிலேயும் பெற்றுள்ளார்கள். ஆக இந்த உலகத்திலே மேலான தவம் என்று ஒன்று உண்டு என்றால் அது சிவபூஜை மட்டுமே. தவங்களுக்கெல்லாம் மேலான தவம் இந்த உலகத்திலே தவம் என்று நாம் கூறக்கூடியது நீங்கள் எந்த தவத்தை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எல்லா தவங்களிலையும் நீங்கள் வரிசைப்படுத்தினீர்கள் என்றால் இந்த தவங்களுக்கெல்லாம், இந்த தவங்களுக்கெல்லாம் மேலான தவமாக இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான், அது சிவபூஜை மட்டுமே ஆகும். இந்த சிவபூஜைக்கு மேலான தவம் எதுவுமே இல்லை. ஆகவே தான் பரமேஸ்வரனுக்கு சேர்ந்த அறியா கையான் என்று பெயர். பரமேஸ்வரனுடைய கை வந்து ஒரு நாளும் இவ்வாறு சேர்ந்து அறிந்ததே, அவருடைய கரமானது இப்படி சேர்ந்ததே கிடையாது. ஏனால் அனைவரும் அவரை பூஜிக்கின்றார்கள், பரமேஸ்வரனை பூஜிக்கின்றதால் பரமேஸ்வரன் தனக்கு மேல் யாரையும் பூஜிக்க ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக இருப்பதால், தனக்கு மேம்பட்டவனாக தனக்கு மேல் ஒரு கடவுள் இல்லாததால் தான் அவருக்கு ஈஸ்வரன் பரமேஸ்வரன் என்றே பெயர். அப்படி சேர்ந்தறியா கையானாகிய அந்த பரமேஸ்வரனை சிவபூஜையானது நாம் செய்யும் பொழுது நம் லௌகீகத்திற்கு தேவையான, அதே போல ஆன்மீக வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து விதமான சம்பத்துகளையும் பெறலாம் என்பதை நாம் மனதில் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சிவபூஜை அனுஷ்டானம் என்பதை நாம் ஒரு பாரமாகவோ அல்லது ஒரு சடங்காகவோ அல்லது இதை செய்ய வேண்டும் என்றுமே என்ற ஒரு ஒரு திட்டத்தோடோ அதை செய்யாமல், பரமேஸ்வரனை அர்ச்சிப்பதற்கான பூர்வ ஜென்ம புண்ணியத்தினுடைய ஒரு வாய்ப்பாக நினைத்து இந்த சிவபூஜையும் அனுஷ்டானங்களையும் நாம் செய்யும் பொழுது நாம் பெறக்கூடிய அருளும் பொருளும் இரண்டுமே, ஏன்னா அருளுள்ளார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். அவ்வாறு நமக்கு இந்த இரண்டையும் தரக்கூடியவர் யார் என்றால் பரமேஸ்வரன் தான். அந்த பரமேஸ்வரனானவர் இதை இரண்டையும் தருகின்றார் என்பதை நமக்கு சுப்பிரமேத ஆகமமானது கூறுகின்றது. சுப்பிரமேத ஆகமம் அருமையாக கூறுகின்றது, சிவ தர்மா பரோ தர்மா நபுதே நபவிஷ்யதே அந்யேஷு பசு தர்மேஷு சொர்க்க ஏவம் பலம் இதயத்து அப்படிங்கிறார். அதாவது பசு தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்த அன்னதானங்களை செய்தல், மற்றவர்களுக்கு உதவியை செய்தல் போன்ற இவையெல்லாம் பசு தர்மம் என்று பெயர். அதாவது ஆன்மாக்களை நோக்கி செய்யக்கூடிய தர்மம் என்று பெயர். இந்த ஆன்மாக்களை நோக்கி செய்யக்கூடிய இந்த தர்மத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்றால் சொர்க்கலோக பயன்தான். அதாவது சொர்க்கலோகத்திலே சென்று வசிக்கக்கூடிய அந்த பயனானது இதனால் கிடைக்கின்றது. இதனை சுப்பிரபேதமாகவும் சொல்கிறது. 28 ஆகமங்களிலே ஒன்றாகிய சுப்பிரபேதாகவும் ஏதற்கு சிவசாஸ்திர சாஸ்திரேஷு புக்தி முக்தி பிரதாயகம் என்று இந்த சிவசாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள அல்லது சிவ நூல்களில் கூறப்பட்டுள்ள அந்த அனுஷ்டானங்களை சிவபூஜைகளை நாம் கடைபிடித்து ஒழுகும் பொழுது புக்தி முக்தி என்ற இரண்டு பலன்கள் கிடைக்கின்றன அப்படின்னு சுப்பிரபேதாகமானது கூறுகிறது. புக்தி முக்தி பிரதாயகம் அப்படின்று, புக்தி முக்தி என்றால் அருள் பொருள் இவை இரண்டையுமே கொடுக்கக்கூடியது சிவபூஜை மட்டுமே. இதைதான் சுத்திரமூர்த்தி சுவாமிகள் மிக அழகாக தம்மையே புகழ்ந்து எச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிறார், பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுவின் புலவீர்கள், இம்மையே தரும் சோறும் கூரையும். இந்த உலகத்திற்கு தேவையான சோறும் கூரையும் தரக்கூடியவர் யார்? சிவபெருமான் தான். அம்மையே சிவலோகம், அடுத்தது அம்மையில் கிடைக்கக்கூடிய அந்த கைலாய பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த சிவலோக பெருவாழ்வையும் ஞானங்களையும் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். ஆக இந்த சைவ ஆகம வழியாக சிவாகமங்களுடைய வழியாக இந்த சிவபூஜையை கைக்கொள்வதால் நமக்கு புக்தி முக்தி என்று இந்த லோகத்திற்கு இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்து பலன்களையும் மேலோகத்திற்கு கைலாய வாழ்வுக்கு தேவையான அந்த சிவஞான நிலையும் தந்த உயக்கூடியது இந்த சிவபூஜை மட்டுமே என்பதை நாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமது அருளாளர்கள் அனைவரும், நமது சைவ சான்றோர்கள் அனைவரும், சைவ பெரியோர்கள் அனைவரும் நமக்கு பிரதானமாக, நமது சைவர்களுக்கு பிரதானமாக விதித்துள்ள இரண்டே கடமைகள், மிக பிரதானமாக விதித்துள்ள இரண்டு கடமைகள், ஒன்று அனுஷ்டானம், இரண்டு சிவபூஜை என்று நமக்கு விதித்துள்ளார்கள். அந்த வகையிலே அனைத்தையும் தரவல்லது இந்த சிவபூஜை. ஆகவே இந்த சிவபூஜையை காதலித்து அன்பால் காதலித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பால் அதனை ஒரு கடமை, ஏற்கனவே சொன்னது போல அதனை கடமையாக ஒரு லௌகீக ஒரு கடமையாகவோ அல்லது லௌகீக நெருக்கடியில் ஏற்பட்ட ஒரு சடங்காகவோ அதை செய்யும் பொழுது அதனால் நமக்கு எவ்விதமான பலனும் தரவல்லது. அதனை அன்போடு காதலித்து ஒவ்வொரு நாளும் பரமேஸ்வரனை ஏற்றி ஏற்றி வழிபடும் பொழுது நமக்கு, ஏன்னா பரமேஸ்வரனுக்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை தருவதால் தான் அவருக்கு ஈஸ்வரன் என்று பெயர். ஐஸ்வர்யம் என்றால் நீங்கள் இரண்டு விதத்திலேயும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த லோகத்திற்கு உண்டான பொருளையும் தரக்கூடியவர், ஞான நிலைக்கு உண்டான அருளையும் தரக்கூடியவதால் தான் அவருக்கு ஈஸ்வரன் என்றே பெயர். அவ்வாறு எல்லா விதமான பலன்களையும் தரக்கூடியவர் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனுடைய அந்த பலன்களை தரவல்லது நமக்கு எளிமையாக அதனை கைகொள்வதற்கு நமக்கு வழி அமைத்து கொடுப்பதாக இந்த சைவ அனுஷ்டானங்களும் சிவபூஜையுமானது விளங்குகின்றது. ஆக இப்பொழுது இந்த சிவபூஜை செய்வதனுடைய, அனுஷ்டானங்கள் செய்வதனுடைய நோக்கம் என்ன என்பதை ஆகம ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது, சைவ ஆகமங்களானது பதி, பசு, பாசம் என்று முப்பொருட்களை கூறுகின்றது. பதி என்றால் சிவபெருமான், பசு என்றால் ஆன்மாக்களாகிய நாம், பாசம் என்றால் அந்த ஆன்மாக்களை கட்டுள்ள மலம், ஆணவம், கண்மம், மாயை என்ற அந்த மூன்று நிலைகள். இப்பொழுது பசுவிடம் இருந்து அந்த பாசமானது விடுபட, அந்த குற்றமானது நீங்க பதியை நோக்கி பசுவானது செல்ல வேண்டும், பதியை நோக்கி பசுவானது செல்ல வேண்டும். ஏனால் நமது சைவ சித்தாந்தம் கூறும், ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாயிருக்கும் என்று கூறும். ஆன்மா எதை சார்ந்து உள்ளதோ அதன் தன்மையாகவே ஆன்மாவானது இருக்கும் என்பது நமது சைவ சித்தாந்தம். ஆகவே தான் ஆன்மாவிற்கு இரண்டு குணங்கள் உண்டு. ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாயிருக்கும் என்பது ஆன்மாள் அறிவித்தால்தான் அறியும் என்பதும் ஒன்று. ஆன்மாவுக்கு சுயமாக ஒன்றை சிந்திப்பதற்கோ அல்லது சுயமாக ஒன்றை தெளிவதற்கோன ஞானமானது ஆன்மாவிற்கு கிடையாது. எத்தகைய ஆன்மாவாக இருந்தாலும் அறிவித்தால்தான் அது அறியக்கூடியது. அப்போ அந்த ஆன்மாக்களுக்கு இப்படியான சிவருமானை அடைவதற்கான ஒரு வழி உண்டு என்பதை சொல்வதை அறிவிக்க வேண்டும். அந்த ஆன்மாவிற்கு அறிவித்தால்தான் அந்த ஆன்மாவானது அதனை அறியும் என்று ஆன்மாவினுடைய அந்த தடத்த லட்சணம், சொரூப லட்சணம் என்று கூறுவார்கள். அந்த சுரூப லட்சணம், தடத்த லட்சணம் என்று கூறுவதில் இதெல்லாம் வரும். ஆக சார்ந்ததனமாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மா, இயல்பாகவே இந்த ஆன்மா எதை சார்ந்து இருக்கும் என்றால், இயல்பாகவே இந்த ஆன்மாவானது பாசத்தை சார்ந்து இருக்கின்றது. பதியை சார்ந்து இல்லாமல், பதியாகிய இறைவனை சார்ந்து இல்லாமல், பாசத்தை சார்ந்து ஆணவம், கண்மம், மாயை என்று அந்த மலங்களையும் சார்ந்து இருக்கக்கூடிய ஆன்மாவை பதியை நோக்கி கொண்டு செல்வதற்காக ஒரு வழிகாட்டுதலானது தேவைப்படுகின்றது. நான் ஏற்கனவே சொன்னேன், அறிவித்தால் அறியக்கூடியது உயிர். அப்ப இந்த அறிவித்தால் அறியக்கூடியது என்று சொல்லக்கூடிய இந்த உயிர்க்கு ஒரு அறியும் நூலாக ஒரு நூல் தேவைப்படுகின்றது. அதுதான் சிவாகமங்கள். பரமேஸ்வரன் என்னில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூஜை என்று உரைத்தருள அன்னலார் அடியார்தமை ஆதரித்தால் பெண்ணில் நல்லாலாயின பெருந்தவர் கொழுந்தே என்று சேக்கிரார் பெருமான் பெரிய புராணத்திலே பாடுவார். எம்பெருமாட்டி பரமேஸ்வரி மரண்மணி தாயாக இருக்கக்கூடிய அன்னையானவள் தான் முதல் முதலில் சிவபூஜையானது செய்தவர். அந்த காஞ்சிபுரத்திலே அந்த கம்பா நதிக்கரையிலே பரமேஸ்வரி முதல் முதலாக சிவபூஜை செய்தவர். அப்ப இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இந்த பாசங்களை விட்டு பதியை நோக்கி செல்ல வேண்டாம் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அம்பிகையானவள் பரமேஸ்வரனிடம் கேட்கின்றார். அதனை பூஜையும், என்னை பூஜிப்பதன் மூலம் அல்லது எனக்கு பிடித்த பூஜையை செய்வதன் மூலம் ஆன்மாக்களுடைய இந்த குற்றங்களானது நீங்கும் என்று பரமேஸ்வரனானவர் கூறுகிறார். இந்த மும்மல குற்றங்களும் நீரும் என்கின்றார். அப்பொழுதுதான் கேட்கிறார், எண்ணில் ஆகவும் ஏம்ப இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது. பரமேஸ்வரன் அம்பிகைக்கிட்டே சொல்றார், அம்மா கேட்கிறார், யாரு உடன்மணி தாய் பராசக்தி, அவள் கேட்கிறார், சுவாமி உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்கிறார். எல்லோருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் நம்மளா ஒன்று ஒன்று சொல்லுவோம், ஒரு ஒரு தெய்வத்திற்கும் ஒன்று பிடிக்குமாம். ஆனால் பரமேஸ்வரன் என்ன சொல்கிறார், எனக்கு பூஜைனாதான் பிடிக்கும் அப்படிங்கிறார். எனக்கு பூஜைனா, பரமேஸ்வரன் பூஜைக்கு மகிழக்கூடியவர். இது ரொம்ப நீங்கள் நாம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். பரமேஸ்வரன் எதற்கு மகிழ்வார் என்றால் பூஜைக்கு மட்டுமே மகிழக்கூடியவர். மற்ற எதற்கும் அவர் மயங்காதவர், சிவ பூஜைக்கு மட்டுமே மயங்கக்கூடியவர். ஆகவே தான் சேக்கிரார் அருமையாக சொல்கிறார், எண்ணில் ஆகமம் ஏம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூஜை என்று உரைத்தருள அப்படிங்கிறார். மனோன்மணி தாய் பரமேஸ்வரத்தை கேட்கிறா போது பரமேஸ்வரன் சொல்றார், மா எனக்கு பூஜைனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறார். அப்போ அந்த பூஜைனா பிடிக்கும்னா அந்த பூஜையை எப்படி செய்வது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியானது அந்த இடத்திலே வந்து நிற்கின்றது. இப்படி நிற்கும் பொழுது இந்த பூஜைனா எப்படி செய்யணும், ஏன்னா இதுவரைக்கும் பரமேஸ்வரனை பூஜை செய்தவர்கள் இல்லை. முதல் முதல் மனோன்மணித்தான் பூஜை செய்கின்றால் அந்த திருக்குறிப்பு பெரிபுராணத்திலே, அந்த திருக்குறிப்பு தொண்டர் புராணத்திலே பார்த்தீர்கள் என்றால் அம்பிகையை சிவபூஜை செய்த அந்த தன்மையானது, அந்த சிவபூஜையில் அந்த தன்மையானது அந்த பெரிய புராணத்திலே இருக்கும். இருக்கும் பொழுது பரமேஸ்வரனானவர் அம்பிகைக்கு முதல் முதலாக ஆகமங்களை உபதேசம் செய்கின்றார். ஆகதம் சிவபக்திரேபியாக கதஞ்ச கிரிஜாமுகே மதஞ்ச சிவபக்தானாம் ஆகமம் சேதி கிருத்தியதே என்பது சிவாகம வாக்கு. ஆகமம் சிவபக்திரேபியாக, பரமேஸ்வரனுக்கு ஐந்து முகங்களானது இருக்கின்றன. ஒன்று ஈசானம், தட்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று ஐந்து விதமான முகங்கள். ஆகதம் சிவபக்திரேபியாக, இப்படி பரமேஸ்வரன் இந்தனுடைய ஐந்து முகங்களிலே இருக்கக்கூடிய ஊர்துவமாக இருக்கக்கூடிய அந்த ஈசான முகத்திலிருந்து முதலில் ஆகமங்களை பரமேஸ்வரிக்கு உபதேசிக்கிறான். ஆகவே தான் வேதம் சொல்லும் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் என்று வேதமானது கூறும். சர்வ வித்தைகளுக்கும் எது அடைக்கலம், சர்வ வித்தைகளுக்கும் எது மூல காரணம், சர்வ வித்தைகளுக்கும் எது மூலத்துவம் என்றால் பரமேஸ்வரனுடைய அந்த திருமுகம் ஈசான முகம். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் என்று அந்த வேதத்தை அதை விரிவுபடுத்தி அந்த வேதமானது கூறும். அப்படி ஈசான முகங்கள் தான் அனைத்து வித்தைகளுக்குமே மூலம். அந்த இருக்கக்கூடிய அந்த ஐந்து முகங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதிலே ஐந்து முகங்களும் உண்டு, அது இன்னும் சூக்ஷமமானது. அவ்வாறு பரமேஸ்வரன் அந்த ஆகமங்களை தனது ஈசான முகத்தில் 28 ஆகமங்களை பரமேஸ்வரன் சிவபேதம் ருத்ரபேதம் என்று அதிலே பலவிதமான பிரிவுகள் உள்ளது. சிவபேதம் ருத்ரபேதம் அனந்த ஸ்ரீகண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் அது விரிவான பகுதி. அப்படி பரமேஸ்வரன் ஆகமங்களை அம்பிகைக்கு உபதேசம் செய்கிறார். அதே அப்பர் பெருமான் கூட திருடைமுருதர் தேவாரத்திலே பனையில் துணையில் ஆகமம் செய் தன் பாங்கிக்கே என்று அந்த தன்னுடைய ஒரு பாகமாக இருக்கக்கூடிய அந்த உமாதேவிக்கு ஆகமங்களை உபதேசம் செய்ததை அந்த திருவிடைமருதூர் தேவாரத்திலே அப்பர் பெருமான் பாடுகிறார். இவ்வாறு முதல் முதலிலே பரமேஸ்வரனானவர் ஆகமங்களை உபதேசம் செய்து இந்த சிவாகமங்களில் கூறப்பட்டுள்ள இந்த வழியின்படி சிவபூஜையை செய்யும் பொழுது ஆன்மாக்களை பற்றியுள்ள பாசம் இந்த குற்றமானது இந்த மனமானது நீங்கி ஆன்மாவானது பக்குவம் பெற பெற பெற பெற பெற பதியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படும் என்று பரமேஸ்வரனானவர் உபதேசம் செய்கின்றார். ஆக நம் அறிவித்தால் அறிவக்கூடியது உயிர் என்று சொன்னோம். அப்பொழுது என்றால் அறிவிக்க வேண்டும். இந்த அறிவிப்பதற்கு ஒரு அறிவிக்கை ஒரு நோட்டிபிகேஷன் வேண்டும். அந்த நோட்டிபிகேஷனாக ஒரு நூலாக ஞான நூலாக விளங்கக்கூடியது எது என்றால் அந்த சிவாகமங்கள். இந்த சிவாகமங்களிலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று ஒவ்வொரு ஆகமங்களும் நான்கு பாதங்களை கொண்டு விளங்கக்கூடியது. சரியை என்பது முதலாவது பாதம், சரியா பாதம், கிரியா பாதம், யோக பாதம், ஞான பாதம் என்று நான்கு விதமான பாதங்களானது ஒவ்வொரு ஆகமங்களுக்கும் உண்டு. இந்த சரியா பாதம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் பாதங்களிலே ஆன்மாக்கள் கடைபிடிக்க வேண்டிய அனுஷ்டானங்கள் அல்லது சரியை இந்த சரீரத்தால் செய்ய வேண்டிய அந்த நியதிகள். சரியை என்றால் சரீரம் என்றால் அந்த உடம்பு என்று பெயர். இந்த உடம்பினால் செய்யக்கூடிய நியதிகளை இந்த சரியா பாதமானது கூறுகின்றது. ஆன்மாக்கள் இந்த சரீரம் ஆன்மாக்கள் எழுந்து குளிப்பது முதற்கொண்டு அந்த அனுஷ்டானங்களுக்கு உண்டான அந்த தன்மைகள், ஜப மாலைகள், மனப்பலகை அதாவது ஆசனங்கள், ஆசனங்கள் எந்தெந்த ஆசனங்களில் அமர வேண்டும், ஜபமணிகள் எவ்வாறு இருக்க வேண்டும், வீபதி ருத்ராட்சம் எவ்வாறு அணிய வேண்டும், அனுஷ்டான பாத்திரங்கள் அந்த பாத்திரங்கள் அந்த பஞ்சபாத்திரம் முதற்கொண்டு இருக்கக்கூடிய வகைகள், அதே போல புஷ்பங்கள் எந்த விதமான புஷ்பங்கள் அந்த பூஜைக்கு உகந்தது, இதே போல இந்த சரியை சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த சரியா பாதங்களிலேயும், கிரியாபாதத்திலே நாம் ஆன்மார்த்த சிவபூஜை, பரார்த்த சிவபூஜை என்ற ஆலய பூஜைகள் இல்லங்களில் செய்யக்கூடிய ஆன்மார்த்த பூஜைகளை பற்றி அந்த கிரியாபாதங்களிலேயும், யோக பாதங்களிலே யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்ற அந்த அஷ்டாங்க யோகங்களும், மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் சிக்னி ஆக்னே பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறு ஆதாரங்களும், ஆறு ஆதாரங்களுக்கு மேலே பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த அங்கே இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையையும், ஞானபாதத்திலே சைவ சித்தாந்த தத்துவங்களையும் இந்த சிவாகமங்களானது கூறுகின்றன. ஆகவே தான் அருளந்தி சிவாச்சாரியார் சொல்வார், சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்பது சிவஞான சித்தியாருடைய திருவாக்கு. அகமங்களுடைய ஞானபாதமே சைவ சித்தாந்தம். இப்பொழுது நம்ம ஞானாமிரதம் என்று சொல்லக்கூடிய அந்த சைவ சித்தாந்தத்திலே மெய்கண்டார் காலத்திற்கு முன்பு தோன்றிய நூல் ஞானாமிரதம், அவருடைய காலத்திற்கு அப்புறம் வஜீசமுனியருடைய ஞானாமிர்தம்க்கு பிறகு சைவ சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்த மெய்கண்டாரருடைய சிவஞான போதம், அருணந்தி சிவாச்சாரியருடைய சிவஞான சித்தியார் இருபா இருபது போன்றவை, மற்றும் மரஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியருடைய சித்தாந்த அஷ்டகம் என்று சொல்லக்கூடிய இந்த 14 நூல்களும் சைவ ஆகமங்களின் சிவாகமங்களினுடைய சாரமாக விளங்கக்கூடிய சைவ சித்தாந்த நூல்களாகும். ஆகவேத்தான் அருளந்தி சிவாச்சாரியார் சிவாகமங்கள் சித்தாந்தம் என்று கூறப்படும் என்றார். இப்படி சிவாகமங்களுடைய ஞானபாதங்களிலே இந்த சித்தாந்த கருத்துக்களாகிய பத்தி பசு பாசம் என்ற மூன்று இந்த முப்பொருள் கருத்துக்களும் அதற்கான ஆன்மாக்கள் ஈடேறக்கூடிய ஏகனாகி இறைவனை நிற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த ஆகம ஆன்மாக்கள் ஈடேறக்கூடிய வழிகளை கூறக்கூடியது இந்த ஞானபாதமானது. அதிலே ஒவ்வொரு சைவர்களும் சமயிகளும் இந்த சரியை கிரியை என்ற இந்த இரண்டு பாதங்களிலே கூறப்பட்ட வழி முறையான தகுந்த குருவை அடைந்து தீட்சையானது பெற்று மிக குறைந்த அளவிற்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு அல்லது நமது கால சூழல் நிலைக்கு ஏற்றவாறு குறைந்தபட்சம் அனுஷ்டானம் சிவபூஜை செய்வது மிக மிக அவசியம். இவை இரண்டும் அவசியம் கை கொள்ள வேண்டியது. எத்தகைய சூழலிலும் எத்தகைய நிலையிலேயும் சாக்கிய நாயனார் புராணத்திலே கூறுவார், எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் சங்கரன்தால் மறவாவை வேண்டும் என்று கூறுவார். நமது இன்றைய நிதர்சன காலத்திலே நமக்கு பல வாழ்வாதார நெருக்கடிகள் இருக்கலாம், பல சங்கடங்கள் இருக்கலாம், பல பொருளாதார நெருக்கடிகள் இருக்கலாம், பல மனவேதனைகள் இருக்கலாம். ஆனால் எத்தகைய நெருக்கடிகள் எத்தனைய சூழல்கள் எத்தனைய களமாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் முறையான குருவை அடைந்து ஞானாசிரியரை அடைந்து சிவதீட்சையானது பெற்று ஏனால் தீட்சை பெறாமல் எதுவும் பலன் அளிக்காது. ஏனென்றால் கண்ணபிரான் ஒரு முறை துங்கபத்ரா நதிக்கரையிலே பூஜையானது செய்கின்றார். அவ்வாறு அந்த பூஜையானது செய்து கொண்டிருக்கும் பொழுது அதே பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு வனத்திலே உபமன்யு முனிவரானவர் தனக்கு புஷ்பங்களை சேகரிப்பதற்காக சிஷியர்கள் அனுப்புகிறார்கள். அப்பொழுது வனங்களிலே புஷ்பமானது இல்லை. அவ்வாறு புஷ்பம் இல்லாத பொழுது உடனே உபமன்யு முனிவர் என்ன சொல்கிறார், கிருஷ்ணர் வந்து அந்த நதிக்கரையிலே வந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார், அந்த புஷ்பங்களை எல்லாம் நதியிலே வந்து கொண்டிருக்கின்றன, நீங்கள் போய் அந்த புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று உபமன்யு முனிவரானவர் கூறுகிறார். உடனே சிஷியர்கள் நேராக சென்று அந்த புஷ்பங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார். வந்து கொடுக்கும் பொழுது கிருஷ்ணருக்கு ஒரே ஆச்சரியம், நாம் சிவபூஜை பூஜை செய்தவே இந்த பூஜையெல்லாம் நிர்மாலிய புஷ்பமாச்சு, இந்த நிர்மாலிய புஷ்பங்களை இந்த சிஷியர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்களே என்று அந்த சிஷியர்களை கேட்கும் பொழுது அவர் சிஷியர்கள் என்ன சொல்கிறார் என்றால், எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களுடைய குருநாதர் உபமன்யு முனிவர் சுவாமி அவர்கள் கூறினார், குருவனுடைய வார்த்தை நாங்கள் சிரமேற்கொண்டோம், உங்களுக்கு தேவையப்பட்ட சந்தேகங்களை நேரடியாக எங்களுடைய குருநாதரிடம் வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். உடனே கிருஷ்ண பரமாத்மா நேரடியாக உபமன்யுடைய அந்த பர்ணசாலை அந்த துறவரத்தினுடைய அந்த இல்லத்திற்கு செல்கிறார், அந்த குடிலுக்கு செல்கின்றார். கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார், சுவாமி இதுபோல் நான் பூஜை செய்த புஷ்பத்தை உங்கள் சிஷியர்கள் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார்கள், இது நிர்மாலியம் ஆயிற்றே, இதை நாங்கள் பூஜை செய்யலாமா என்று கேட்கும் பொழுது, முறையான குருவனுடைய அனுகிரகம் தீட்சையின்றி செய்யப்படும் எதுவும் நேரடியான பதிப்புண்ணியத்தை தராது. புண்ணியம் இரண்டு, ஒன்று பசு புண்ணியம், இரண்டாவது பதிப்புண்ணியம் என்று பெயர். குருவனுடைய அனுகிரகத்தோடு ஆகம வழிப்படி சிவதீட்சையானது பெற்று செய்யக்கூடிய அந்த கைங்கரியங்கள் நேரடியாக பதிப்புண்ணியத்தை தரவல்லது, மற்ற அனைத்தும் பசு புண்ணியமாக மாறி சொர்க்கலோகத்தை அடையக்கூடியது. அந்த வகையிலே உபமன்யு முனிவர் சொல்கின்றார், இந்த சிவதீட்சை பெற்று செய்யும் பொழுது தான் உமது அந்த பூஜை புஷ்பத்துக்கு நிர்மாலியம் என்ற அந்த தன்மையானது உண்டு, நிர்மாலியம் என்ற அந்த பயனானது உண்டு, அதுவரை அதற்கு நிர்மாலியம் என்ற பயன் இல்லை என்று கூறுகிறார். அந்த நேரத்திலே கிருஷ்ணன் உபமன்யு முனிவரிடம் உடனடியாக சிவதீட்சையானது பெற்று சிவபூஜை செய்ய ஆரம்பிக்கின்றார்.
5: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000+ ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு

பொதுவாக கொள்கை, பொதுவாக கொள்கை. எல்லா சமயத்தினுடைய கொள்கையும் சித்தாந்தம் தான். சைவ சமயத்தினுடைய கொள்கை சைவ சித்தாந்தம், வைணவ சமயத்தினுடைய கொள்கை வைணவ சித்தாந்தம், பௌத்த சமயத்தினுடைய கொள்கை பௌத்த சித்தாந்தம், சமண சித்தாந்தம் என்று அது பொதுவான சொல் சித்தாந்தம் என்பது. ஆனால் இன்றைக்கு சித்தாந்தம் என்றால் மற்ற தத்துவங்களை குறிக்குமா என்றால் குறிக்காது. இப்போது சித்தாந்தம் என்று சொன்னாலே சைவ சித்தாந்தத்தை மட்டும்தான் குறிக்கும். சித்தாந்தம் என்றாலே அது சைவ சித்தாந்தம். எது போல என்றால், இப்ப கோயில் என்றால் அது பொதுவான சொல்லுதானே கோயில். ஆனால் திருமுறையில கோயில் என்ற வந்த பதிகம் அது என்னது? சிதம்பரத்தை மட்டும்தான் குறிக்கும். கோயில் என்றாலே சிதம்பரம். சைவத்தில் கோயில் என்ற பொதுச்சொல் திருமுறைகளிலே சிதம்பரத்தை மட்டும்தான் குறிக்கும். எதனாலே அப்படி என்றால், அந்த பொருளினுடைய சிறப்பினாலே, தலைமையினாலே. சிதம்பர கோயிலினுடைய தலைமையினாலே அந்த சிறப்பு, கோயில் என்றாலே அதை குறிக்க வழக்கத்திலே வந்துவிட்டது. அதே போல சித்தாந்தம் பல இருந்தாலும் இப்போது சைவ சித்தாந்தத்தை மட்டும் குறிப்பதற்கு காரணம் அதனுடைய சிறப்பு செல்வாக்கு. அதன் காரணமாக சித்தாந்தம் என்றாலே சைவ சித்தாந்தம். சித்தாந்தம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் இன்னும் ஆழமாக பார்த்தால் அதுல ரெண்டு வார்த்தை இருக்கிறது. சித்தாந்தம் என்பதிலே சித்தம், அந்தம், சித்தாந்தம். அந்தம்னா தெரியும், அந்தம் என்றால் முடிவு, அந்தம் என்றால் முடிவு. சித்தம் என்றால் அதற்கும் முடிவு என்றுதான் பொருள். சித்தம் என்றாலும் முடிவு, ரெண்டையும் சேர்த்தால் முடிவான முடிவு, முடிந்த முடிவு, முடிந்த முடிவு. அப்படியானால் முடியாத முடிவு இருக்கிறதா? முடியாத முடிவு இருக்கின்றன, இருக்கின்றன முடியாத முடிவுகள். அதாவது இப்ப ஒரு அருள்நெறி திருக்கூட்டத்திலேயே உறுப்பினர்கள் கூடி ஒரு பொருளை விவாதிக்கிறார்கள். முதலிலே ஒரு முடிவை எடுக்கிறார்கள், முதலிலே ஒரு முடிவை எடுக்கிறார்கள். கடைசியாக தலைவர் வந்து முடிவான முடிவை எடுக்கிறார். அவர் முதல் கொள்கையை, முதல் முடிவை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது மறுத்து விடலாம். ஆக முடிவான ஃபைனல் ட்ரூத், அதுதான் முடிந்த முடிவு. மற்றவையெல்லாம் முடியாத முடிவுகள். அதுபோல பிற சமய கொள்கைகள் எல்லாம் முடியாத முடிவுகள், பிற சமய கொள்கைகள் எல்லாம் முடியாத முடிவுகள். அதை பூர்வபட்சம் என்பார்கள். பூர்வனா முன்னே, முன்னர்னு அர்த்தம். பூர்வம்னா பூர்வ ஜென்மம்னா முன்னே, முன்பிறவி, பூர்வ ஜென்மம்ங்கிறோம் இல்லையா. எனவே பூர்வனா முன்புன்னு அர்த்தம். பூர்வபட்சம் என்றால் முன்னே எடுத்த முடிவுகள், முன்னே கொண்ட முடிவுகள். ஆகவே பிற சமயத்தார் கொண்ட கொள்கைகள் எல்லாம் முன்னே கொண்ட கொள்கைகள். அவற்றை மறுத்து சைவ சித்தாந்தம் கூறுகிற முடிவுதான் முடிவான முடிந்த முடிவு. சைவ சித்தாந்த கொள்கைதான் முடிந்த முடிவு என்ற கருத்திலே சித்தாந்தம் எனப்படுகிறது. எப்படி அந்த சங்கற்ப நிராகரண என்ற நூலிலே ஒவ்வொரு சமயவாதியும் தன்னுடைய கொள்கையை குறிக்கொண்டே வர, கடைசியிலே வந்த சைவ சித்தாந்தவாதி அவற்றையெல்லாம் மறுத்து முடிவாக தன்னுடைய கொள்கையை கூறுகிறார் அல்லவா, அதுதான் முடிந்த முடிவு. இப்போ அந்த நம்முடைய அந்த மூன்று பொருள்களிலே முப்பொருள் அந்த அடிப்படையிலே, இந்த மூன்றுக்கும் இடையே உள்ள தொடர்பு, மூன்று எப்படிப்பட்டவை, இந்த மூன்று

0: பொருள்களிலே பசுவாகிய உயிர் அறியும் தன்மை உடையது. உயிர் அறியும் தன்மை உடையது. எனவே உயிருக்கு இலக்கணம் என்ன? எது அறியும் தன்மை உடையதோ அது உயிர். இந்த அற்பந்த எறும்பு ஊர்ந்து போகிறது, நாம் அருகிலே ஒரு கையை தொட்டால் அது உடனே அஞ்சு ஓடுகிறது அல்லவா, அந்த உணர்கிற ஆற்றல் அதற்கு இருக்கிறது அல்லவா. எனவே அது உயிர். எறும்பு ஒரு உயிர். இந்த உடம்பு கடைசியிலே அந்த சிதையில வைத்து எரிவூட்டுகிற போது ஏதாவது உணர்கிறதா இந்த உடம்பு? இந்த உடம்பு உணரும் தன்மை அற்றது, எனவே இது உயிராகாது. இன்னும் சொன்னால் நான் என்று சொல்லுகிறது அல்லவா, இந்த உடம்பிலே இருந்து கொண்டு நான் என்று தன்னை நோக்கி உணர்வது எதுவோ அது உயிர். நான் என்று தன்னை நோக்கி உணர்வதுதான் உயிர். அப்படி உணரும் தன்மை உடைய பொருளை சித்து என்பார். சித்து என்றால் அறிவுடைய பொருள். சித்து என்றால் அறிவுடைய பொருள், உணரும் தன்மை உடைய பொருள் சித்து. இதற்கு எதிர்மறை என்ன? அதாவது உணரும் தன்மை இல்லாததெல்லாம் அசித்து. அதற்கு வேற வார்த்தை இருக்கிறதா? அசித்தி என்பதை குறிக்க வேற சொல் ஜடம். அதே போல சித்துக்கு இன்னொரு வார்த்தை இருக்கிறது, தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சித்து என்ற பொருளை தருகிற இன்னொரு வார்த்தை சொல்லவா வேண்டாமா? சேதனம் என்றாலும் அறிவுடைய பொருள். சேதனம் அறிவுடைய பொருள். அதற்கு எதிர்மறை ஒரு ஆசேத்துக்குள்ள அசேதனம், அறிவற்றது. எனவே சித்து என்றாலும் சேதனம் என்றாலும் ஒரே பொருள். அசித்து என்றாலும் அசேதனம் என்றாலும் ஜடம் என்றாலும் ஒரே பொருள். இந்த மூன்று பொருள்களிலே உயிர் சித்து பொருள். உயிர் என்பது சித்து பொருள். அதாவது பசு சித்து பொருள். பதி என்ன பொருள்? என்ன இவ்வளவு யோசனை? பதியாகிய கடவுள் அவரும் சித்து பொருள் தான். எனவே முப்பொருள்களிலே ரெண்டு பொருள்கள் சித்து பொருள்கள். முப்பொருள்களிலே ரெண்டு பொருள்கள் சித்து பொருள்கள். உடனே மற்ற சமயத்தார் கேட்பார்கள், இப்படி ரெண்டு பொருள்கள் அறிவுடைய பொருள்கள் என்று கூறுகிறீர்களே, இது மிகையல்லவா? அறிவு பொருள் ஒன்றுதானே கொள்ள வேண்டும், ரெண்டு யாருக்காக கொள்ளுகிறீர்கள்? வேதாந்திகள் கேட்கிற கேள்வி இது. வேதாந்திகள் ஒரே ஒரு பொருள், ஒரே சித்து பொருள். பிரம்ம ஒன்றுதான் சித்து. எனவே அவர்கள் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, ஏன் இரண்டு சித்து பொருள்களை கொள்ள வேண்டும், என்ன தேவை என்று கேட்கிறார்கள். அதற்கு நான் விடை சொல்ல வேண்டும் அல்லவா? இரண்டு சித்து பொருள் என்றாலும் ஒன்று குறைபாடு உடைய சித்து, இன்னொன்று குறைவே இல்லாத குறைவிலா நிறைவே என்று சொல்லும்படியாக குறைபாடே இல்லாத சித்து இன்னொன்று. குறைபாடு உடைய அறிவு பொருள், குறைபாடே இல்லாத அறிவு பொருள் என்று இரண்டு உள்ளன. மிகை என்ற குற்றம் எப்போது உண்டாகும்? மிகை என்ற பேச்சு எப்போது உண்டாகும்? இரண்டு பொருள்கள் எல்லா வகையிலும் ஒத்திருந்தால் ரெண்டு தேவையில்லை, ஒன்றே போதும். இரண்டு பொருள்கள் எல்லா வகையிலும் ஒத்திருந்தால் அது ரெண்டு என்று சொல்ல முடியுமா? ரெண்டு பொருள் என்று சொல்ல வேண்டுமானால் ஏதாவது ஒரு வேறுபாடு இருந்து ஆக வேண்டும். எனவே இரண்டு சித்து பொருள்களை கொண்டாலும் ஒன்று குறைபாடு உடையது, இன்னொன்று குறைபாடு இல்லாதது என்று நாம் அவர்களுக்கு விடை கூறுகிறோம். என்ன குறைபாடு நம்முடைய அறிவில? உயிரினுடைய அறிவிலே அப்படி என்ன குறைபாடு? இப்ப சிவஞான போதத்தை நீங்களே படித்துக் கொள்ள கூடாதா? நான் உணர்த்தத்தான் நீங்கள் உணர வேண்டுமா? எனவே தானாக உணர்கிற, தானாக அறிகிற திறன் உயிர்களுக்கு இல்லை, அதுதான் குறைபாடு. தானாக அறிகிற அறிவு உயிர்களுக்கு கிடையாது. எனவே உயிர்களுடைய இயல்பு என்ன என்றால், அறிவிக்க அறிவது, உணர்த்த உணர்வது, அதுதான் உயிர்களுடைய தன்மை. எந்த ஒன்றையும் தானாக அறியாது. இப்போது நாம் உலகத்தை எப்படி அறிகிறோம்? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகிறோமே, நாம அறிகிறோமா? எவற்றின் உதவியினால்? ஐம்பொறிகளினுடைய உதவியினால். கண் காட்டத்தான் நாம் காண முடிகிறது, நாம காணுகிறோம். எனவே ஐம்பொறிகளின் உதவியினால்தான் நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். எனவே நாம அறியவில்லை. இன்னொன்றினுடைய துணை தேவைப்படுகிறது. எதை அறிய வேண்டுமானாலும் உயிருக்கு இன்னொரு பொருளினுடைய உதவி வேண்டும். எனவே நானே அறிகிறேன் என்று சொல்லவே முடியாது. அடுத்த குறைபாடு என்ன என்றால், இது முதலாவது குறைபாடு என்ன? அறிவிக்க அறிவது. இரண்டாவது குறைபாடு, ஒவ்வொன்றாகத்தான் அறியும். ஒரு நேரத்திலே ஒன்றைத்தான் அறிய முடியும். ஒன்று ஒன்றாக அறிவது, ஒன்று ஒன்றாக அறிவது, அதாவது சிறிது சிறிதாகத்தான் அறியும். எதையும் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அறிய முடியாது. எதற்காக இந்த சிவஞான போதத்தை 10 நாட்கள் நடத்துங்க என்று சொல்லுகிறார்கள்? ஒரே நேரம் ஒரு மணி நேரத்தில் நான் நடத்திவிட்டு போகக்கூடாதா என்றால், ஒரே நேரத்திலே அந்த அறிவை பெறக்கூடிய தகுதி ஆன்மாவுக்கு இல்லை. எனவே சிறிது சிறிதாக படிப்படியாக ஒன்று ஒன்றாக அறிவதுதான் உயிரினுடைய இயல்பு. இது இரண்டாவது குறைபாடு. இது குறைபாடா நிறைவா? இது குறைபாடுதான். ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அறிகிற திறன் நமக்கு இல்லையே, இது இரண்டாவது குறைபாடு. அறிவிக்க அறிவது, ஒன்று ஒன்றாக அறிவது. மூன்றாவது குறைபாடு, இன்னும் எத்தனையோ குறைபாடு நம்மகிட்ட இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். நாம் நம்முடைய அறிவு எப்படிப்பட்டது என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தாலே தெரியுமே. இன்னொரு குறைபாடு, அறிந்ததை மறந்து மறக்கிறோம். அறிந்ததை மறத்தல், அதாவது அதை விட்டு விட்டு அறிதல் என்று சொல்லுவார்கள். விட்டு விட்டு அறிதல், நினைப்பது மறப்பது, மீண்டும் நினைப்பது மறப்பது என்று இப்படி மாறி மாறி அறிகிற குறைபாடு. இன்னொரு முக்கியமான குறைபாடு, எந்த பொருளை அறிந்தாலும் அதன் வசப்பட்டு விடுதல். எந்த பொருளை அறிந்தாலும் அதனோடு ஒன்றி விடுதல். எந்த பொருளை அறிந்தாலும் அதிலே அழுந்தி விடுதல். எல்லாம் ஒரே பொருள் தான், அழுந்தி விடுதல். என்னென்ன சொன்ன? எந்த பொருளை அறிந்தாலும் அதன் வசப்படுதல். இரண்டாவது என்ன சொன்ன? அதனோடு ஒன்றி விடுதல். மூன்றாவது, அதிலே அழுந்தி விடுதல். எல்லாம் ஒரே பொருள் தான். இன்னொரு வார்த்தையும் கூட இருக்குது, அதிலேயே தோய்ந்து விடுதல். இப்படி பல சொற்களை பயன்படுத்துவார்கள். அதிலேயே தோய்ந்து விடுதல். இப்ப டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம், தொலைக்காட்சி. நான் அந்த 7 மணிக்கு கிளம்ப வேண்டும். ஆனா பார்த்து கொண்டிருக்கிற போது நம்முடைய அறிவு நம் வசத்தில் இல்ல, நம்முடைய அறிவெல்லாம் அதோடு ஒன்றி விட்டது, அதோடு அந்த காட்சியோடு அழுந்தி விட்டது. நாம் நம்முடைய வசத்திலே இல்லை, அதனாலே நேரம் தெரியாமல் போய்விடுது, நேரத்தை மறந்து விடுகிறோம். அதுதான் அழுந்தி விடுது. எந்த பொருளையும் இப்படித்தான் அறிகிறோம். இப்ப சாலையில நடந்து போகிறோம், பையிலிருந்து நம்முடைய பணப்பை கீழே விழுந்து விட்டால் ரொம்ப அந்த போக்குவரத்து நிறைந்த அந்த இடத்துல அடுத்த நொடியில என்னமும் நேரலாம் அல்லவா. தனக்கு வருகிற ஆபத்தை கூட நாம் நினைக்காமல் அந்த பொருளை எடுப்பதிலேயே நம்முடைய அறிவு நம்முடைய சிந்தனை ஈடுபட்டு விடுகிறது. அப்படித்தானே விபத்துக்கள் நேருகின்றன. எனவே இப்படி வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயும் நம்முடைய அனுபவத்திலேயே வைத்து பார்க்கலாம். எந்த ஒன்றை அறிந்தாலும் எந்த ஒன்றை செய்தாலும் அதிலேயே நம்முடைய அறிவு அழுந்தி விடுதல், இதெல்லாம் குறைபாடுகள். எனவே மூன்று முக்கியமான குறைபாடுகளை சொன்னேன். அறிவிக்க அறிதல், ஒன்றொன்றாக அறிதல், அழுந்தி அறிதல். சரி, அப்படியானால் இறைவன் அவன் சித்துப்பொருள் என்கிறோம், அவன் எப்படிப்பட்டவன் என்றால் இந்த மூன்றும் இல்லாதவன், இந்த மூன்று குறைபாடுகளும் அவனுக்கு கிடையாது. அப்படி என்றால் அவனுக்கு என்ன சொல்ல வேண்டும்? அவன் முதலில் எப்படிப்பட்டவன்? அறிவிக்க அறிதல் உயிர், இறைவன் ஆமா அறிவிக்க வேண்டாமலே தானாக அறிபவன், தானே அறிதல், தானே அறிதல் அவனுக்குரிய சிறப்பு. சுதந்திர அறிவு, சுதந்திர அறிவு என்கிறார்கள். இறைவனுடைய அறிவு சுதந்திரமாக தானாக அறிகிற அறிவு. அதை தமிழிலே சொன்னால் சுதந்திர அறிவை தன்வயத்தனாதல், தன்வயத்தனாதல். எனவே உயிர்கள் எதை அறிந்தாலும் அதன் வசப்பட்டு விடும் என்று சொன்னேன். இறைவன் எதை அறிந்தாலும் அதன் வசப்படாம் தன் வயம், தன் நிலையில இருக்கக்கூடிய அதான் சுதந்திரம். அதனால்தான் அவன் தலைவனாக இருக்க முடிகிறது. பிறர் வயப்படுகின்றவனாக இருந்தால் தலைவனாக இருக்க முடியுமா? பிறர் சொல்லை கேட்டு அதன்படி நடப்பவனாக இருந்தால் அவனுக்கு தலைமை போய்விடும், பறிபோய்விடும். எனவே தலைவனாக இருக்கிறவன் தன்வயம் உடையவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த எண்குணங்களிலே முதலாவது வைத்த குணம் தன்வயத்தனாதல், இறைவனுக்குரிய முக்கியமான குணம். அடுத்து இரண்டாவது, ஒன்றொன்றாக அறிதல் உயிருக்கு உரியது. இறைவன் ஒரே காலத்தில் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அறிபவன், ஒரே காலத்தில் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் ஒருங்கே அறிபவன், ஒரு சேர அறிபவன் எல்லாவற்றையும். அவனுக்கு நினைப்பு மறப்பு உண்டா இறைவனுக்கு என்றால்? அடுத்து அழுந்தி அறிதல் என்ற குறைபாடு இல்லாதவன், அவன் எதையும் அழுந்தாமல் அறிபவன், எதையும் அழுந்தாமல் அறிபவன். எந்த பொருளை அறிந்தாலும் அதனால் அவன் பாதிக்கப்பட மாட்டான். இப்போ நாம் உயிர்களாகிய நாம் எதை சேர்ந்திருக்கிறோம்? உடம்பை, உடம்பை சேர்ந்திருக்கிறோம். உடம்பை சேர்ந்து உடம்பின் வசப்பட்டிருக்கிறோம், உடம்பின் வயப்பட்டிருக்கிறோம். உடம்பினுடைய தன்மையையே நம்முடைய தன்மையாக கொண்டிருக்கிறோம். உடம்பை சேர்ந்து உடம்பின் வசப்பட்டு உடம்பின் இயல்பையே நம்முடைய இயல்பாக கொண்டு இருக்கிறோம். உடம்பினுடைய இயல்பு என்ன? பசி, பசி. பசி யாருக்கு? உடம்புக்கு தான். பசி நோய், இறப்பு, பிறப்பு இவையெல்லாம் உடம்புக்கு தான். ஆனால் உடல் பசித்தால் என்ன சொல்லுகிறோம்? எனக்கு பசியாக இருக்கிறது, நான் பசித்தேன் என்று சொல்லுகிறோம். அதாவது உடம்பினுடைய தன்மையை நம்முடைய தன்மையாக சொல்லுகிறோம். உடம்புக்கு வந்த நோயை தனக்கு வந்ததாக கருதுகிறோம், நமக்கு வந்ததாக கருதுகிறோம். உடம்புக்கு வருகிற சாவை, இறப்பை நமக்கு வந்ததாக கருதி வருந்துகிறோம். இறப்பு, சாவு என்பது உயிருக்கு கிடையாது, உயிருக்கு சாவு என்பது கிடையாது. உடம்புக்குத்தான் அழிவு, உயிருக்கு அழிவில்லை. ஆனால் அந்த உண்மையை உணராமல் ஐயோ என்று ஒவ்வொருவரும் வருந்துகிறார்கள். ஆக இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், உயிர் எதை சார்ந்தாலும் அதன் வசப்பட்டு அதன் தன்மையையே தன் தன்மையாக கொண்டு இருக்கிறது. ஆனால் இறைவன் எதை சார்ந்தாலும் அதன் வசப்படான், அதன் தன்மையை அடையான், அவன் தன்மையை அடைய மாட்டான் என்று கூறி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: அடுத்தபடியாக சிவபெருமானுடைய மங்கள வாழ்த்து, சிவபெருமானுடைய வணக்க பாடலை அமைக்கின்றார். அறுவகை சமயத்தோர்க்கும், அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய். இந்த அறுவகை சமயத்தோரையும் ஏற்கனவே பரபக்கத்திலே அவர் பாடி அமைத்திருக்கிறார். அதையெல்லாம் இங்கு நினைவூட்டுகிறார். அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய், வேறாம் குறியது உடைத்தாய், வேதாகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளான் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறிவு ஒளியாது நின்ற சிவன் அடி சென்னி வைப்போம். அறுவகை சமயத்தோர், நாம் அந்த விவரங்களுக்கெல்லாம் போக வேண்டாம். அறுவகை சமயத்தோர் என்பவர் ஆறு வகையான புறச்சமயத்தார். ஆக நம்முடைய சைவத்தில் மற்ற சமயத்தார்களை புறச்சமயம் அகச்சமயம் என்று இரண்டாக பிரிப்பார்கள். புறச்சமயத்தார் அகச்சமயத்தார் இதையும் பிற்காலத்திலே நாலாக விரித்தார்கள். இந்த ரெண்டையே இதுதான், இந்த ரெண்டு தான் தொடக்கத்தில், புறச்சமயம் அகச்சமயம் என்ற இரண்டு பிரிவுகள் தான் தொடக்கத்திலே இருந்தன. பிற்காலத்திலே அதை மேற்கொண்டு விரித்து புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று நாலாக விரித்தார்கள். புறப்புறம், புறம், அகப்புறம், அகம், அதெல்லாம் உங்க திருவிளங்கைய உரை விளக்கத்திலே பார்க்கலாம். எனவே இங்கே முதலிலே புறச்சமயத்தார்களை குறிப்பிடுகிறார். புறம் அகம் என்ற பிரிவுக்கு என்ன காரணம் என்றால், சைவ சமய கோட்பாட்டிலிருந்து மிக விலகி தூரத்திலே இருக்கின்றவை, சைவத்திற்கு முற்றிலும் மாறான கொள்கைகளை உடையவை புறச்சமயங்கள். லோகாயதம், சமணம், பௌத்தம், ஏகான்மவாதம் இவையெல்லாம் புறச்சமயங்கள். ஆக எல்லா சமயத்தாருனுடைய கடவுள் யாரு? சிவபெருமான்தான். தென்னாடுடைய சிவன்தான் எந்நாட்டவர்க்கும் இறைவன். ஆனால் அவர்கள் அந்த புறச்சமயத்தார் வெவ்வேறு பெயர்களிலே வெவ்வேறு வடிவங்களிலே வணங்குகிறார்கள். அவர்களுக்கு அந்தந்த வடிவத்தில் அந்தந்த பெயரிலே இருந்து பெருமான் சிவபெருமான் தான் அவர்களுக்கு அருள் புரிகிறார், மறைந்திருந்து அருள் புரிகிறார். அதைத்தான் சொல்லுகிறார், அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய். யார் யார் எந்த பொருளாக வைத்து வழிபடுகிறார்களோ அந்தந்த வடிவத்திலே இருந்து அருள் புரிகிறார். சில சமயத்தார் கடவுளே இல்லை என்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி அருள் புரிகிறான்? உண்மையுமாய் இன்மையுமாய், உண்டு என்பவர்களுக்கு அவர்களுக்கு அந்த அளவிலே, இன்மை இல்லாதவர்களுக்கு இல்லாத பொருளாகவே இருந்து அருள் புரிகிறார். உண்மையுமாய் இன்மையுமாய், எனவே அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய். பிறகு அடுத்து அகச்சமயத்தார், அகச்சமயத்தார் அடுத்து இரண்டாவது வரியில வேறாம் குறியது உடைத்தாய். அந்த முன்னே சொன்ன அந்த புறச்சமயத்தாருக்கு சொன்ன இயல்பு போல் இல்லாமல் வேறான வடிவத்தோடு, அதாவது அகச்சமயத்தார் என்பவர்கள் வேதங்களையும் ஆகமங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், புறச்சமயத்தார் வேத ஆகமங்களை ஏற்காதவர்கள், அகச்சமயத்தார் வேத ஆகமங்களை ஏற்றுக்கொள்பவர்கள். சைவ சித்தாந்த பெருமக்களாகிய நாமும் வேத ஆகமங்களை ஏற்றுக்கொள்கிறோம், அவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் ஏன் வேறுபாடு கருத்துல? அடிப்படை நூல்கள் ஒன்றாகத்தான் இருக்கின்றன என்றால் அந்த வேத ஆகமங்களுக்கு அவர்கள் வேறு பொருள் சொல்லுகிறார்கள். அகச்சமயத்தார் வேத ஆகமங்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை வேறு வகையிலே கொள்ளுகிறார்கள். உண்மை பொருளை கொள்ள முடியாமல், கொள்ள மாட்டாமல், அந்த அறிவு வன்மை அவர்களுக்கு இல்லையாதலாலே அந்த ஆகமங்களினுடைய நுண்பொருளை உணராமல், ஆக இறைவனுக்கு இரண்டு நிலைகள் நாம் பார்த்திருக்கிறோம், தடத்த நிலை, சொரூப நிலை. தடத்த நிலையிலே இறைவனுக்கு உரிய வடிவங்களை அவர்கள் வைத்து வணங்குகிறார்கள் அகச்சமயத்தார். இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ இந்த பைரவர் கோலம், அந்த உருத்திரன் ருத்திர கோலம், இதெல்லாம் தனித்தனி அவர்கள் தான் பரம்பொருள், உருத்திரனை பரம்பொருள் என்று கூறுகிற சமயத்தார் பாசுபதம் பசுபதியை கொள்ளுகிறார்கள். இப்படி அந்த தடத்த நிலைகளையே முடிந்த பொருளாக அந்த அகச்சமயத்தார் கொள்ளுகிறார்கள். அதான் வேறுபாடு. எனவே அவர்களுக்கு வேறாம் குறியது உடைத்த, குறின இலக்கணம், வேறுபட்ட இலக்கணங்களை உடையவனாய் வேறாம் குறியது உடைத்தாய். பிறகு அடுத்து சித்தாந்த சைவர்களுக்கு வேதாகமங்களின் குறி இறந்து, வேத ஆகமங்களிலே சொல்லப்பட்ட இலக்கணங்களையெல்லாம் கடந்தவன்தான் இறைவனுடைய உண்மையான நிலை, கடந்த நிலை. வேறாம் இவற்றின் குறி இறந்து அவனுடைய சொரூப நிலை, சிவபெருமானுடைய சொரூப நிலையை சித்தாந்த சைவம் ஒன்றுதான் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் கடந்தவன் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளான் மன்னி, அந்த பெருமான் ஆன்மாக்களுடைய அறிவிலே, ஆன்மாக்களுடைய அறிவிலே அறிவாக இருக்கிறான், அறிவுக்கு அறிவாக இருக்கிறான். அது நம்மாலே கற்பனை செய்ய முடியவில்லை. நம்முடைய அறிவு அந்த அறிவுக்குள்ளே அறிவு, அறிவுக்குள்ளே நம்மாலே எப்படி நம்மாலே எட்ட முடியாது. அதான் உணர்ந்து எட்டேன்னு சொல்லிவிட்டார், நம்மாலே எட்ட முடியவில்லை. நம்முடைய அறிவுக்குள்ளே அறிவாக இருக்கிறானே பெருமான், ஒளிந்திருக்கிறானே. அறிவினில் அருளான் மன்னி, அந்த அறிவிலே இருந்து கொண்டு என்ன செய்கிறான் இறைவன்? நம்முடைய அறிவிலே இருந்து என்ன செய்கிறான்? ஆமா, அவன் அறிவித்தால் அன்றி நமக்கு ஏது அறிவு? ஆக ஆன்மாவினுடைய அறிவு தனித்து செயல்படாதே, ஆன்மாக்களுடைய அறிவு இயங்குவதற்கு இறைவன் இயக்க வேண்டும். அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது. எனவே இறைவன் இயக்கினால்தான் ஆன்மாக்களுடைய அறிவு இச்சை செயல் செயல்படும். எனவே ஆன்மாக்களுக்கு அந்த உதவியை இறைவன் இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கிறான், மறைந்திருந்து செய்து கொண்டிருக்கிறான், திரோதான சக்தியாக இருந்து செய்கிறான். இது சிவஞான போதத்தில் எத்தனாவது நூற்பா சிவஞான போதத்தில் இறைவன் மறைந்திருந்து திரோதானமாக இருந்து அருள் புரிகிறான் என்ற கருத்து சிவஞான போதத்தில் எந்த நூற்பாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது? தேடி பார்க்க வேண்டும். உடனே நினைவு கூற வேண்டாமா? ஐந்தாவது நூற்பா, ஐந்தாவது நூற்பா, விளம்பிய உள்ளத். மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறிய ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமி அருளால் அறிந்து அளந்து அறிந்து அறியா என்று சொல்லுகிறாரே, அதுதான் திரோதான சக்தி செய்கிற வேலை. எனவே இறைவன் மறைந்திருந்து அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்துகிறான். அறிவினில் அருளான் மன்னி, அருளால்ன கருணையா, கருணையோடு உயிர்களிடத்திலே கருணையோடு அவன் செய்கிறான். அருளினில் அருளான் மன்னி, அவன் எப்படி இருக்கிறான்? தனியாகவா இருக்கிறான்? அம்மையோடு அப்பனாகி, அம்மையோடு அப்பனாகி. இதுதான் சைவம் சிவ இறைவனுக்கு சொல்லுகிற மிக உயர்ந்த ஒரு இலக்கணம். இறைவன்தான் தாயும் தந்தையுமாக எப்போதும் உடனாக இருக்கிறார். சிவமும் சக்தியும் இணைந்தேதான் இருக்கும், பிரித்தே பார்க்க முடியாது. நான் சிவத்தைத்தான் வணங்குவேன், சக்தியைத்தான் வணங்குவேன், அதெல்லாம் கிடையாது. சிவமின்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவம் இல்லை. அருளது சக்தியாகும் அரண் தனக்கு, அருளையின்றி பின்னாலே நாம் படிக்க போகிறோம் சித்தியாரிலே, அருளையின்றி தெருள் சிவம் இல்லை, அந்த சிவமின்றி சக்தி இல்லை. மருளினை அருளால் வாட்டி மண்ணுயிர்க்கு அளிப்பன், கண்கட்கு இருளினை ஒளியால் ஓட்டும் இரவியை போல ஈசன் என்று பின்னாலே ஐந்தாம் நூற்பாவிலே தான் விளக்குகிறார். எனவே இறைவன் தானும் தன் சக்தியுமாக ஒவ்வொரு உயிரிலேயும் உடன் கலந்திருந்து உதவுகின்றான். எனவே அம்மையோடு அப்பனாகி, எனவே அம்மையப்பர் கோலந்தான் போக வடிவம். உயிர்களுக்கு உலக இன்பத்தை கொடுக்கின்ற போக வடிவம் அம்மையப்பர் கோலம். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக யார் சொல்றது? திருக்களிற்றுப்படியார் இல்லையா? அம்மையோ அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக. எனவே அம்மையோடு அப்பனாகி செறிவு ஒளியாது, செறிவு ஒளியாது நின்ற செறிவுன்னா என்ன, எதை சொல்லுகிறார்? அந்த அத்துவிதம் அத்வைதம் என்பதை தமிழிலே செறிவுங்கிறார். செறிவு அப்படி செறிவு ஒளியாது உயிர்களோடு இரண்டர கலந்திருக்கின்ற அந்த தன்மையிலிருந்து அவன் எப்போதும் நீங்காமல் செறிவு ஒளியாது நின்ற சிவனடி சிவபெருமானுடைய அந்த திருவடிகளை சென்னி வைப்போ தலைமேற்கொண்டு வணங்குவோம் என்று துதிக்கின்றார் சிவபெருமானை. அடுத்து என்ன பாட்டு? என்னை அடுத்து அருணந்தி சிவம் தன்னுடைய ஞானாசிரியரை, குரு தன்னுடைய குருநாதரை வழிபடுகிறார். என்னை இப்பவத்தில் சேராவகை எடுத்து, என்னை இப்பவத்தில் சேராவகை எடுத்து அருளினாலே என்ன அடுத்த என்ன, என் சித்தத்தே தன்னை வைத்து அருளினால் தாழ் இணை தலைமேல் சூட்டும் மின்னமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவிவாள் மெய்கண்டான் நூல் சென்னியில் கொண்டு சைவத்திறத்தினை தெரிக்கலுற்றாம்ங்கிறார். பேர் என்ன சொல்லுகிறார் ஆசிரியர் பெயரை? என்னை இப்பவத்தில் சேராவகை எடுத்து, என்னை என்னைனா ஒரு தகுதியும் இல்லாத எளியவனாகிய என்னை, அப்படிப்பட்ட நிலையிலே இருந்த என்னை, எளியவனாகிய என்னை, என்னை இப்பவத்தில் சேராவகை, பவம்னா பிறவி, இந்த பிறவியிலே மீண்டும் நான் வராதபடி இந்த பிறவியாகிய கடலிலே நான் அழுந்தி கிடக்காதபடி இந்த பிறவிக் கடலிலிருந்து என்னை கரையேற்றினான் பெருமான் ஞானாசிரியர். என்னை இப்பவத்தில், பவம்னா பிறவியாகிய கடல், உருவகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிறவியாகிய கடல், பிறவி பெருங்கடல் என்கிறார்கள். என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து எடுத்து கைதூக்கி பிறவிக்கடலிலிருந்து என்னை கரையேற்றி எடுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து, என் சித்தத்தே தன்னை வைத்து. சித்தம் என்றால் என்ன? முந்தின பாட்டிலே பார்த்தோம்ல, முதல் பாட்டிலே சிந்தை என்றால் எதை குறிக்கிறது? அறிவு என்று பார்த்தோம் அல்லவா? எனவே என் சித்தத்தே என் அறிவிலே தன்னை வைத்து அப்படின்னு என்ன பொருள்? அது இறைவனுக்கு, அது இறைவனுக்கு சொன்னது இங்கே மெய்கண்டாருக்கு என்ன சொல்லுகிறார்? என் சித்தத்தை தன்னை வைத்துன்னா நான் எப்பொழுதும் என்னுடைய அறிவானது எப்போதும் அவனையே அவனையே நினைத்துக் கொண்டிருக்கும்படியாக வைத்து விட்டானே. உலகத்தையே நினைத்துக் கொண்டிருந்தேன், உலகத்திலேயே அழுந்து கிடந்தேன். அப்படிப்பட்ட என்னை எடுத்து இப்பொழுது அடியோடு மாற்றி தன்னையே நினைக்கும்படி வைத்து விட்டானே என்று என் சித்தத்தே தன்னை வைத்து அவனையே நினைக்கும்படியாக வைத்து அந்த ஞானாசிரியரை, அந்த அவருடைய அருளை பெற்ற மாணாக்கர்கள் அப்படித்தான் நினைப்பார்கள். அதனால்தான் அகத்துறையிலே வைத்து இதை விளக்குவார்கள். அகத்துறையிலே நெஞ்சு விடுதூதுன்னு ஒரு நூல் இருக்கு, உமாவதி சிவம். அந்த நெஞ்சு விடுதூதுல மறைஞான சம்பந்தர் தான் ஆசிரியர். சிவபெருமான் அங்கே பவனி வருகிறார். அந்த சிவபெருமானுடைய தோற்றத்தை மறைஞான சம்பந்தராகவே வர்ணிக்கிறார். மறைஞான சம்பந்தரே, சிவபெருமானே மறைஞான சம்பந்தர் என்ற கோலத்திலே வந்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அதை கண்ட ஒரு தலைவி, அந்த மறைஞான சம்பந்தராகிய தலைவனை கண்ட அந்த தலைவி அப்படி நெஞ்சம் பறிகொடுத்து தன்னுடைய நிலையை தன்னுடைய தோழிக்கு சொல்லி, இல்ல தூது, தூது எதை விடுகிறார்? மற்ற மயிலையோ குயிலையோ விட இல்லை, அதெல்லாம் அவையெல்லாம் தூது போகுமா? அதெல்லாம் கற்பனை. ஆனால் நெஞ்சம், நெஞ்சம் போகும், நெஞ்சம் தூது போவதற்கு தகுதி உடையது. அதனாலே நெஞ்சை உண்மையாகவே தூது விடுகிறார் உமாவதி. நெஞ்சு விடு தூது, என்னுடைய நிலையெல்லாம் நீ தான் போய் சொல்ல வேண்டும். போகிற வழியிலே ரொம்ப ஜாக்கிரதாக போக வேண்டும். வழியிலே இந்த லோகாயதர்கள், சமணர்கள், புத்தர்கள்லாம் இருப்பார்கள். அவர்கள் உன்னை மயக்குவார்கள் பேசி. அவர்கள் வலையிலே நீ விழுந்துவிடக்கூடாது. ஜாக்கிரதையாக போய் தலைவனை சந்தித்து அந்த அவரிடம் என்னுடைய நிலையை சொல்லி அவருடைய கொன்றை மாலையை வாங்கி வா என்று அந்த நூலை அமைத்திருக்கிறார். அதில் அந்த தலைவி என்பவர் யார் என்றால், அடியார்கள், மெய் அடியார்கள் அப்படித்தான் இருப்பார்கள். எனவே இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் வைத்து மதிக்கின்ற அந்த அப்பர் சுவாமிகளுடைய தன்னை முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனிருக்கும் ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சி ஆனாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே மீத்தாள். உலகிலெல்லாம் போய்விட்டது. அன்னையையும் அத்தனை அன்றே மீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளி அவன் நினைவாகவே. அதுதான் மெய்யடியார்களுடைய நிலை. எனவே அதைத்தான் தன்னை சித்தத்தை தன்னை வைத்து அருளினாலே தாழ் இணை தலைமேல் சூட்டும் தீட்சை திக்கை. என்ன தீக்கு? இந்த தீக்குக்கு என்ன பேரு? ஆமா, பரிசதீக்கை, பரிசதீக்கை அல்லது திருவடி தீக்கை ரெண்டும் சொல்லலாம். திருவடி தீக்கை அல்லது பரிசதீக்கை. தீக்கைன்னு என்ன? ஞானத்தை கொடுப்பது, மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பது. கெடுப்பது கொடுப்பது. திக்கையே ஞானத்தை கொடுத்து விடுமா? தீட்சை பெற்றாலே நான் ஞானம் பெற்று விட்டேன். அப்பனா எல்லாருமே சரி, அதெல்லாம் இப்ப பின்னால வேணும், பின்னால பேசுவோம். இப்போ தாழ் இணை தலைமேல் சூட்டும், தலைமேல் சூட்டும் மெய்கண்டான், மேவிவாள் மெய்கண்டான், அதெல்லாம் வர்ணனை. மெய்கண்டான் தாழியனை தலைமேல் சூட்டும் மெய்கண்டான். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிற போது, வெண்ணெய் மேவிவாள், அவர் அவர் எழுந்தருளிருக்கின்ற இடம் திருவெண்ணை நல்லூர். வெண்ணெய் மேவி வாழ் மெய்கண்டான். அந்த திருவெண்ணை நல்லூர் எப்படிப்பட்டது என்று ஒரு வர்ணனை. மின் அமர் பொழில் சூழ் சோலைகள் சூழ்ந்திருக்கின்ற வெண்ணெய் நல்லூர், திருவெண்ணை நல்லூர். போயிருக்கீங்களா திருவெண்ணை நல்லூர்? எங்க இருக்குன்னு தெரியுமா? திருவெண்ணை நல்லூர் திருவண்ணாமலை, திருவண்ணாமலை பக்கம் தானே, திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்கு அது. அந்த திருவெண்ணை நல்லூர் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதரித்த திருநாவலூர் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு. அந்த திருவெண்ணை நல்லூர் மின்னமர் பொழில், மின்னமர் மின்னல், மின்னல் பொருந்திய பொழில். மின்னல் என்றால் இங்கே மின்னலா? மேகம், மேகம் ஆகுபெயராக மேகத்தை குறிக்கும். மேகங்கள் தங்கியிருக்கின்ற சோலைகள். மின் அமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவிவாள் மெய்கண்டான். அவருடைய நூலை, மெய்கண்டான் நூலை, அவர் செய்த நூல் பெயரை சொல்லவில்லை, நூல் பெயரை சொல்லவில்லை, மெய்கண்டான் நூல். அவருடைய நூலை சென்னியிற் கொண்டு, சென்னியிற் கொண்டு, அதாவது தலைசிறந்த, தலைசிறந்த நூலாக அதனை கொண்டு, சென்னின தலை, தலைமேற்கொண்டு, தலைமேற்கொண்டு என்றால் மிக உயர்ந்த நூலாக வைத்து, சென்னியிற்கொண்டு அவருடைய நூலையே முதல் நூலாக கொண்டு சைவத்திறத்தினை, சைவ சித்தாந்தத்தினுடைய இயல்பை தெரிக்கலுற்றாம். ஐயம் திரிபு இல்லாமல் கூற போகிறேன், கூற கூற போகிறேன், போகிறேன்னா சொல்லுகிறார். தெரிக்கல் உற்றாம் கூறப்போகிறோம், கூறப்போகிறோம். எப்படி தொடங்கினார் பாட்டை? என்னையின்னு தொடங்கினார், எப்படி முடிக்க வேண்டும்? கூறப்போகிறேன் என்றெல்லாம் சொல்ல வேண்டும். என்ன என்று தொடங்கிவிட்டு கூறப்போகிறோம் என்று சொல்லுகிறாரே, என்ன வாக்கியம் சரியில்லையா? அவருக்கு எழுத தெரியலையா? என்றால் என்னை என்று தொடங்குகிற போது மெய் அந்த ஞானாசிரியர் பற்றி எல்லாம் சொல்லுகிறார். எனவே அவருக்கு முன்னாலே தன்னுடைய சிறுமையை புலப்படுத்துகிற வகையிலே மிக எளியவனாகிய என்னை என்று தொடங்கி கடைசியில யாருக்காக சொல்லுகிறார் இந்த சைவ சித்தாந்தத்தை? மாணவர்களாகி நமக்காக. எனவே நம்மை நினைத்து, நம்மை நோக்க அவர் பெருமை உடையவர் அல்லவா? எனவே மாணவர் நிலையை நோக்கி அவர்களுக்கு நான் இந்த நூலை சொல்லப் போகிறோம் அவர்களுக்கு என்று பெருமிதத்தோடு சொல்லுகிறார். பணிவோடு தொடங்கி பெருமிதத்தோடு முடிக்கிறார். சைவத்திறத்தினை தெரிக்கலுற்றா. அடுத்து இது தன்னுடைய நூலுக்கு வழி சொல்லுகிறார். அதாவது தன்னுடைய நூல் வழி நூல், முதல் நூல் மெய்கண்டார் செய்த நூல் என்று, மெய்கண்டாருடைய நூலுக்கு வழி நூலாக இதனை செய்கிறேன் என்று நூல் வழியை சொல்லுகிறார். ஞானாசிரியரை துதிக்கிறார். இது இருந்த பாட்டு. அடுத்த பாட்டிலே பண்டை நான் யாருக்காக இந்த நூலை எழுதப் போகிறேன் தெரியுமா? யாருக்காக? அவ்வுலகத்து மக்களை மூன்றாக பிரிக்கலாம், மூன்று வகையினராக பிரிக்கலாம். உலக மக்களை உத்தமர், உத்தமர், உத்தமர்கள் மிக மேலானவர்கள், மிக கீழானவர்கள் அதமர், அதமர் கடைப்பட்டவர்கள், தலையாயவர்கள் கடைசியிலே கடைப்பட்டவர்கள், அதமர்கள் நடுவிலே உள்ளவர்கள் தான் நாம், நடுவிலே சிக்கியிருப்பவர்கள் நாம், நடுப்பட்டவர்கள் அதாவது நாம் தலையானவரும் அல்ல கடையானவரும் அல்ல, இடையிலே இறைவனுடைய நிலையை உணர்ந்து இந்த உலகத்தினுடைய நிலையாமையை முதலிலே உலகத்தினுடைய நிலையாமையை உணர்ந்து ஆக நிலைத்த பொருள் எது என்ற ஆராய்ச்சியிலே ஈடுபட்டு அந்த சிவபெருமானை அடைவதற்கு என்ன வழி என்று ஆராய்கின்ற இயல்பை உடைய மாணவர்கள் அவர்கள்தான் இடைப்பட்டவர்கள். அதாவது ஞானத்திலே வேட்கை உடையவர்கள், ஞான வேட்கை உடையவர்கள், மெய்யறிவை பெற வேண்டும் என்ற நாட்டம் உடையவர்கள் அவர்களுக்காகத்தான் இந்த நூலை செய்ய போகிறேன். உத்தமர்களுக்கு நூல் வேண்டியதில்லை, அவர்களுக்கு நூல் எதற்கு? அதமர்களுக்கு சொன்னாலும் அது பாறையிலே விழுந்த தண்ணீர் தான், எதையும் பட்டு பாறையிலே தண்ணீர் பெய்தால் மழை பெய்தால் பிடித்து வைத்துக் கொள்ளுமா? அப்படியே விட்டுவிடும், ஒழுக விட்டுவிடும். அதமர்களுக்கு சொல்லி பயனில்லை, உத்தமர்களுக்கு வேண்டி சொல்லவே வேண்டியதில்லை. இந்த இடைப்பட்டவர்களுக்கு தான் நூல் வேண்டும், துணை, நூலினுடைய துணை இடைப்பட்டவர்களுக்கு, அவர்களுக்காகத்தான் நான் இந்த நூலை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். பண்டை நற்றவத்தால் தோன்றி உத்தமர்கள் மேலானவர்கள், பண்டை நற்றவத்தால் தோன்றி முன்முன் பிறவிகளிலே பல பல பிறவிகளிலே செய்த தவத்தின், தவம் என்றால் என்ன? சைவத்தில் தவம் என்றாலே வழிபாடு, வழிபாடு, வழிபாடு தொண்டு. எனவே பல பல பிறவிகளிலே சிவபெருமானுக்கு செய்த அர்ச்சனை வழிபாட்டின் பயனாக பண்டை நற்றவத்தால் தோன்றி இந்த உலகிலே பிறவி எடுத்தவர்கள். அப்படி பிறவி எடுத்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? பிறக்கும் போதே கருவிலேயே திருவுடையவராக இருப்பார்கள். பிறக்கும் போதே கருவிலேயே, கருவுற்ற நாள் முதலா உன் கழலடியே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளம் என்று நாவுக்கரசர் சொல்லுகிறாரே, கருவுற்ற நாள் முதலா உருத்தெரியா காலத்தே என் உள்புகுந்து உயிர் மன்னி என்று சொல்லுகிறார் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில். எனவே இவர்கள்தான் இப்ப நாயன்மார்கள், பெரிய புராண நாயன்மார்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் தான். பண்டை நற்றவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணுகின்றவர்கள், பரமனை பக்தி பண்ணும் பிறக்கும் போதே சிவசிந்தனையோடு தோன்றி பரமன் இறைவன் மீது பேரன்பை செலுத்துகின்ற அடியார்கள், மெய்யடியார்கள், பரமனை பக்தி பண்ணும் தொண்டரை தானே இறைவன் தானே வந்து அவர்களை ஆட்கொண்டு விடுவான். பெரிய புராண நாயன்மார்களுக்கு இறைவன் தோன்றி அவர்களுக்கு அவர்களை ஆட்கொண்டதை போல செய்வான். அவர்களுக்கு நூல், ஞானம் நூல் வேண்டியது இல்லை. தானே தூய கதியினில் தொகுப்பன், தாய் தானே இறைவனே முன்வந்து தூய கதியினில் அந்த வீடு பெற்ற வீடு பேராகிய கதியின நிலை, அந்த உயர்ந்த நிலையிலே தூய கதியினில் தொகுப்பன் சேர்ப்பான், சேர்த்து விடுவான். எனவே அவர்களுக்கு நூல் தேவையில்லை என்பது கருத்து. அடுத்து அடுத்து இடைப்பட்டவர்களை சொல்லுகிறார். இடைப்பட்டவர்கள் யாரு? மார்க்கர் கண்ட நூல் ஓதி. மார்க்கர்னா உயர்ந்த சன்மார்க்கர்கள், சன்மார்க்கர்கள் உயர்ந்தோர் பெரியோர்கள் மார்க்கர் கண்ட அவர்கள் செய்த உயர்ந்தோர் செய்து வைத்துள்ள நூல்கள் ஞான நூல்களை மார்க்கர் கண்ட நூல் ஓதி அவற்றை பயின்று ஞான நூல்களை பயின்று மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்களுக்கு ஆக வீடு பேறு பெற வேண்டும் என்ற அவா உடையவர்களுக்கு வீடு காதலிப்பவர்களுக்கு ஈசன் இறைவன் ஈசன் சிவருமானுடைய புண்டரீகத்தாள் தாமரை போன்ற அவருடைய திருவடிகளை சேரும் பரிசினை புகழலுற்றாம். அந்த இறைவனுடைய சிவபெருமானுடைய செந்தாமரை போன்ற திருவடிகளை சேரக்கூடிய வழியினை சொல்லுகிற இந்த நூலை அவர்களுக்காக நான் செய்கிறேன். எனவே ரெண்டு பேரைத்தான் சொல்லியிருக்கிறார், இன்னொருவர்களை சொல்லவில்லை. யாரு அவர்களை? அவர்களை சொல்லி என்ன பயன்? அவர்களை இங்கே நினைக்க வேண்டாம். எனவே இவர்களை இந்த சித்தாந்த நூல்கள் சாமுசித்தர். சாமுசித்தர் என்றால் அந்த முதல் வகையினர். சாமுசித்தர் உத்தமர்கள். சாமுசித்தர் பிறக்கும் பொழுதே சிவபெருமான் மீது இவர் காரைக்காலமே சொல்லுகிறார் அல்லவா, பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன்கிறார. அந்த சின்ன வயதிலேயே அந்த அம்மாவுக்கு சிவபெருமான் மீது அன்பு வந்து விட்டதே. அவர்களே சொல்லுகிறார், வேறு யாரும் சொல்லவில்லை. மே காரைக்கால் அம்மையாரே பிறந்து மொழி பயின்ற அந்த சொற்களை பயின்ற அந்த சின்ன வயதிலேயே பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்து. அவர்கள் சாமுசித்தர்கள். சாமுசித்தர் இந்த இரண்டாவது சொன்னவர்களுக்கு என்ன பேரு? வைநைகர். வைநைகர் என்ற பெயர். அதாவது வினயம் என்ற சொல்லிலிருந்து வைநைகர் வந்தது. வினயம் என்றால் பணிவுன்னு பொருள். பணிவு, வினயம் என்றால் பணிவு. அதன் அடிப்படையிலே வைநைகர். இப்படி பண்டைனத்தவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணும் தொண்டரை தானே தூயகதியினில் தொகுப்பன் அவர்களுக்காக நான் இந்த நூலை நான் செய்யவில்லை. யாருக்காக என்றால் மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்களுக்கு இந்த நூலை நான் செய்கின்றேன் என்கிறார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு பாயிரம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: சில அப்படி படிக்கும் போது புரியுது வந்துட்டு சின்னது ஒண்ணு தாண்டு இங்கதான் நிறுத்தினர் கேட்கிறார். நேயர்களை நாங்கள் இளையான்குடிமாரருடைய கொள்ளைக்கு அழைக்கிறோம் அப்படின்னு இத்தனை பேருமா சார்? ஆமா வாங்கையா போலாம். நாம போம இளையான்குடிமாரர் வீட்டுக்கு யாரு சார் போறது? போனோம். இப்ப என்ன படிக்கிறார் அவர்? ஒரே இருட்டு சாமி. அது ஆட்பாடிப்பா பேட்டு சார் அப்படியே இருந்தார். சிலது தண்டு அப்படியே அடியோட வந்துட்டு இருந்த அடியோட வந்துட்டு என்ன வந்தது? கீரத்தண்டு. கீரத்தண்டா படிச்சார் அவர் அப்படின்னு. ஆமா சாமி, கீரத்தண்டுதான் படிக்கிறார். வந்து அடி வருத்தினர் கொஞ்சம் நல்லா பாருனர். கண்ணாடி எல்லாம் எடுத்துக்கிட்டு தொலைச்சி கழிச்சிட்டு மீண்டும் சார் இது நேத்தான் போட்டு வந்தது சார். அதனால பார்த்தான் கீரத்தண்டுதான் படிக்கிறார். கொஞ்சம் நல்லா பாருப்பா நீ ஒண்ணு அப்படின்னு. ஐயோ எங்க ஒரு கண்ணா சார், இத்தனை பேரும் பாக்குறா அவர் மனுஷன் படிக்கிறது சீரத்தண்டுதான். இல்லை, பாசப்பழி மூதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்க இது சேர்க்கல ஒரு ஆள் கிளம்பு. தன் கீரையவா பறித்தார் இல்லை. இதுவரையிலும் மனைவி மீது வைத்த பற்று, மக்கள் மீது வைத்த பற்று, உலகம் மீது வைத்த பற்று, செல்வத்தின் மீது வைத்த பற்று, இந்த பற்றாக இருக்கிற அந்த கீரைய வல்லவா பறிக்கிறார். பாசப்படி முதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்க. இப்ப அத எடுத்துட்டு வர போறார். இந்த அம்மா சமையல் பண்ணுது, ஆய் வாங்க சாப்பிடலாம்னு கூப்பிட போறார். அவர் சாப்பிட வந்தவர், அவரு சாப்பிட வந்தவரா அருமையா வாப்பா என்று அழைச்சிட்டு போக வந்தவர். எனவே நாம் வந்து இறைவனுடைய திருவடியை அடையணும்னா எது நீங்கணும்? பாசம் என்ற ஒன்று நீங்கனாதான் அடையணும். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட தேராது நின்ற பெருங்கருணை தேராரே. திருவாசகம் அல்ல, பாசமாம் பற்றறுத்தாலும் வீடு பேர் அடையணும். எனவே அவர் கீரையை பிடுங்கல, பாசமாகிய உலக பாசமாகிய கீரையை வாங்கினார். இது பெரிய புராணம், இது பெரிய புராணம். கீரை பறிப்பதில கூட பக்தி செய்ய, கீரை பறிப்பதில கூட நூலாவது இருந்தா இதுதான் பாம்பன். அப்படி பக்தி செய்ய சொன்ன இடம் இது. அது ஞானம் எல்லா நூலும் நூலா தான் இருக்கும், ஆனால் பெரிய புராணம் உரையுமாகவும் இருக்கும், உரையாகவும் இருக்கும். அது எப்படிங்க? உரையாகவும் இருக்கும் பாருங்களேன். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். திருத்தொழுத்தொகை மும்மையால் உலகாண்ட மூர்த்தி, மூன்று பொருளால் உலகாண்ட மூர்த்தியினர். அந்த மூன்று என்ன? மூன்று என்ன? வழிநூல்லையும் இல்ல, நம்பியாண்டா நம்பியும் சொல்லல, பெரிய புராணத்தில் தான் அந்த மூன்று எதை என்று முன்னோர் தொகுத்து கூறியவற்றை விரித்து கூறுதல் நூல்தொகை வாசையும் மரபு. எங்கே தொகுத்து இருக்கிறதோ அதை வகுத்து விரித்து சொல்லணும், எங்கே விரித்து சொல்றதோ தொகுத்து இருக்கணும். அதில் நூலுடைய மரபு. திருத்தொண்ட தொகையிலும் நம்பியாண்டா நம்பிகளிலும் உண்மை உண்மை என்பதற்கு அவ்வளவுதான் விளங்க, வேற ஒன்றும் சொல்லல. என்ன உண்மை? இந்த ஒரடமே போதுமே, ஒரடமே போதுமேங்களா? மூர்த்தி யாரை உனக்கு உங்களுக்கு அரசு வந்துட்டது, நீங்க தான் இந்த நாட்டுக்கு அரசு, நீங்க வாங்கன்னு அமைச்சர்கள் கூப்பிடுறாங்க. அரசுக்காக அமைச்சர்கள் அழைத்த காலம் ஒரு காலம், காதாலையாவது கேட்டு வைப்போம். இதுதான் சமயம்னு சொல்லிவிட்டு நீயா நீயானானா போட்டு பாருடான்னு நிற்பான். இந்த நீயானானா போட்டு பார்க்காமே அரசரை வைக்கும். இந்த அரசர் இல்லாத இந்த உலகு உயிர் இல்லாத உடம்பு மாதிரிப்பா அப்படின்ட்டு. அதனால பார்த்தாங்க, அரசு இல்லை என்ன பண்றாங்க, ஒரு யானைக்கு கண்ணை கட்டி விடுவோம், கையில ஒரு மாலையை கொடுப்போம், அது யார் மேல போட்டு அவங்களை அரசரா வச்சுக்கோம். சரி, ஒரு யானையை கொடுத்தாங்க. இது மூர்த்தி நாயனார் ஒருவர் நல்லா நல்ல அன்பர், சந்தனக்கட்டை இழைச்சி இழைச்சி சொக்கநாத பெருமானுக்கு தொண்டு செய்தவர். அது போய் உள்ள சொக்கநாதரையும் அங்கே கண்ணியும் வணங்கிட்டு சொக்கநாதா அப்படின்னு வெளியில வந்தது. போக்குன்னு மாலையை போட்டது. எது இந்த யானை பார்த்தா நீங்க தான் அரசர்னு அமைச்சர் சொன்னாங்க. ஏன் பாதி எனக்கு வேணாம் பாதி இந்த அரசு வேணாம் அப்படின்னா இல்லைங்க, தெய்வ திருவருள் இப்படித்தான் இருக்கு, நீங்க தான் அரசு, வேற வழி இல்லை அப்படின்னா. அப்படின்னாப்பா திருவருள்னு அதுக்கு நான் மறுக்கல, ஆனா ஒரு மூன்று கண்டிஷன். எது? நான் அரசியலுக்கு வரணும்னு சொன்னா நான் சொல்ற மூன்றை வந்து நீங்க செய்தாதான் நான் அரசுக்கு வருவேன்னு சொன்னாரா ஒருத்தர், சித்துக்குழியான ஆளு இல்லவா? அப்படிதான் இப்ப சொல்லணும். இதான் அரசுன்னு சொன்னவன நான் இன்னும் வர்றதா? மூணு என்ன சுவாமி? என்ன நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு புதிய அரசன் வந்தா என்ன கிரீடம் சூட்டுவோம்? அதுதான் இல்லை, நான் வளர்த்திருக்கிற தடை இருக்குப்பார், அதுவே கிரீடம். ஐயோ, இப்படி பாண்டி நாட்டு மரபு இல்லைங்களேனர், விருப்பம்னா வர்றேன் இல்லைன்னா வணக்கம் நன்றி சரிங்க. அமைச்சர்லாம் பார்த்தாங்க, சரி பரவாயில்லைங்க, தடையே இருக்கட்டும். ரெண்டு நீங்க அந்த ஞான அவன் அந்த அரசனுக்கு நீங்க ஒரு பெரிய சிறப்பாக நல்ல வாசனை பொருள்லாம் ஊட்டப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணுவீங்க, அல்லது முடிசூட்டுகள்லாம் அது அபிஷேகம் பண்ணுவீங்க அப்படிதானே? ஆமாண்ணார், நான் ஏற்கனவே அருமையா பூசுவதும் அருமையா பூசி இருக்கிறேன், எனக்கு இனி ஒரு அபிஷேகம் வேண்டாம். என்ன சுவாமி அது மாறி பழக்கம் இல்லையே? கிடையாது. ஓ, மூன்றாவது இங்க வந்து அரசன் வந்து பட்டத்துக்கு வந்தாங்க, அங்க உள்ள நாங்க அரண்மனைக்குள்ள நிறைய இருக்குது, அதெல்லாம் எடுத்து அஞ்சு விரல்ல மோதிரம், இந்த அஞ்சு விரல்ல மோதிரம் இங்க கையில இருந்து காப்பு, இங்க ஒரு காப்பு, இங்க கையில கேடகம், இப்படி எல்லாம் போட்டு பாக்குறதுதான் அரசுக்கு மரியாதை. என்ன? நேபாளத்திலிருந்து ஒருமுகமுடைய உருதிராக்கம் ஒரு ஆறு இருக்கு, சிவப்பு கைத்துல கட்டிக்கிறேன், இதுதான் அணி. விருப்பமா? பரவாயில்லைங்க, அரசா வந்தா போதுங்க. மும்மையால் உலகாண்ட மூர்த்தி அடியேன், நாம் இந்த உலகத்தை அரசு செய்வேனானால் திருநீரை எனக்கு அபிஷேகம். நான் இந்த பாண்டி நாட்டை காக்க வேண்டும் என்று சொன்னால் முடி எனக்கு தடையே முடியாக இருக்கட்டும். நான் இந்த

0: என்றது ஏன், வீழ்க தன்புணல் என்றது ஏன், வேந்தனம் ஓங்குக என்றது ஏன், ஆழ்க தீயது ஏன், அறன் நாவமிய சூழ்க ஏன்.
1: தெரிவித்திருக்கிறதா,
0: நூலாக இருக்கும் அல்லது உரையா இருக்கும், நூலுக்கு நூலாய் உரைக்கு உரையாய், நூலுக்கு நூலாய் உரைக்கு உரையாய், ஒரே நூல் தான் பெரிய பிராணம் தான், திருதொல்ல பிராணம் தான், வேற எதுவும் இல்லை, வேற எதுவும் இல்லை. அப்படி ஒரு அருமையான நூல் பெரிய பிராணம். இப்படியே சொல்லிட்டு போனா ரொம்ப நேரம் ஆகும் அல்லவா, அல்ல ஒரு முடிவுக்கு கொண்டாந்துடும். பலப்பா பல செய்திருக்கணும் எல்லாம் நம்ம அப்ப போல் நடத்தும் பொழுதெல்லாம் ரொம்ப அன்பர்கள் அப்படி சொல்ல சொல்ல அந்தந்த பிராணத்திலையும் சொட்ட சொட்ட கேட்கலாம். ஒரே ஒண்ணு புரட்சி, என்ன புரட்சின்னு, எல்லாரும் நாட்டு வளம் பாடினார்கள், நகரவளம் ஜெயிக்கிறாரும் நகரவளம் பாடினார், நகரவளம் பாடினார், நகரவளம் பாடும் போது எல்லாரும் கேட்டா, ஆஹா இந்த மதில் ஓடிட்டு ஓடிட்டு ஓடிட்டு கதிரவனுடைய தலையில் ஓடிட்டு, இந்த அகடி கீழே இறங்கிட்டு இறங்கிட்டு இறங்கிட்டு ஆதிசேரன் தலையில் வரை இறங்கிட்டு, இதோ இந்த தெருவு அந்த தெரு, இதோ அந்த தெரு அரசர் தெரு, இதோ இந்த தெரு வணிகர் தெரு, இதோ இந்த தெரு வேளாண் தெரு, இங்க இருக்கிற மாரமாளிகை கூட கோபுரம் அவற்றில் இருந்த இத்தியாதிகள் இதான் சொன்னாங்க. ஜெயிக்கிறார் ஒருவர் தான் நகர சிறப்பு என்று வைத்துக் கொண்டு மதில் வளம் பேசவில்லை, அகழி வளம் பேசவில்லை, தெருவளம் பேசவில்லை, மாடகோபுர கோடம் பேசவில்லை. ஏன், நேர்களை திருக்குறள் கிடைக்கிறோம், நாடுன்னு எப்படி இருக்கணும்னு கேட்டார் திருவள்ளுவர் தான் சொன்னார். பத்து குரல் பண்ணார், ஒவ்வொரு 10 குரல் தான், அதனால கல்லா விளையுளும் தக்காரும் தாயிலா செல்வரும் சேர்வது நாடு. நல்ல வளர்ச்சி வேணும்பா, நல்ல பண்புடைய மக்கள் வேணும்பா, தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்வியிலா செல்வர்னர், செல்வர் செல்வராகவே இருக்கணும், நொடிக்கு போடக்கூடாது, ஏன்னா அப்பதான் எல்லாருக்கும் வாரி வழங்க முடியும், நொடித்தல் இல்லாத செல்வந்தர் இருக்கணும்னு அப்படிங்களா. பெரும்பொருளால் செல்தக்கதாகி அருங்கேற்றால் ஆற்ற விளைவது நாடு அப்படின்னு. என்னன்னு என்னென்ன பெரும்பொருள் வேணுமோ அந்த நாட்டில் எல்லாம் இருக்கணும், ஆனால் ஊரெல்லாம் பூச்சி விழுந்து சார் அந்த பூச்சி விழுந்து அந்த நெல்லே வந்தீங்க, இது தண்ணி வராமல் மேட்டூர் டேம்ல தண்ணி வராமல் அது போச்சுங்க என்று சொல்லக்கூடாது. மேட்டூர் டேம்ல தண்ணியே வராவிட்டாலும் அந்த பூச்சி அந்த கழுவுல இருந்து மேல வர வரைக்கும் அழிச்சாலும் கூட வேலி 1000 விளையூட்டாக காவிரி புறக்கும் நாடு என்று சஞ்சலிக்கும் ஜெயிச்சு அது மாதிரி விளையும். எவ்வளவு கேடு இருந்தாலும் அதையெல்லாம் தாங்கி கொண்டு அருமையா விளைச்சல் வரணும் அது நாடு. தீயின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து நோய் இருக்கப்படாதாக, நல்ல செல்லும் இருக்கணும், பகை இருக்கப்படாது, இவை எல்லாம் இருக்கணும். சுருக்கமா சொல்லுங்க, நாடென்ப நாடா வளர்த்தன, நாடு அல்ல நாட வளர்ந்தரு நாடு, இதான் இப்ப தன்னிறைவு பெற்ற நாடுங்கிறானே அதுதான் இங்க திருவள்ளுவர் சொன்னது. நாடென்ப நாடா வளர்த்த, ஒரு நாடுன்னா ஏகத்துக்கு ஒருத்தர் நாடப்படாது, பெட்ரோலா அப்படின்னா சார் சார் 1 லிட்டர் 5 அணாலாம் போட்டுக்கோ இல்லைங்களா, 50 பைசா 1 லிட்டர் 25 ரூபாய் வைக்க தேட்டருக்கு 23 ரூபாய் தேட்டருக்கு 1 லிட்டர் பெட்ரோல் வந்தாரு, சணல் ஆறே அறியாமையே காசுக்கே வாங்குற பழக்கம் இல்லைங்க, நெல் அது பாட்டு உங்க வீட்டில கிடைக்குது, கரும்பு சக்கரை சக்கரை 2 ரூபாய்க்கு 6 கிலோ, நீங்க இந்த நேரமா கொஞ்சம் இந்த காதல வாங்க, இது அப்புறம் போன பிறகு எல்லாம் வந்து வறுமையும் வரட்டும் நமக்கு, இங்க இருக்கிற வரைக்குமா இப்படி இருக்குமே. பையன் கேப்பான் நாடு இருக்கான், ஒரு மணி நேரமா அளவு நல்லா இருக்கும், அப்புறம் தான் பஞ்சப்பாட்டு பாட போட்டு இந்த ஒரு மணி நேரம் நல்லா இருக்கா, உள்ளுவதெல்லாம் வயிறு உள்ளல், அதனால நானே தப்பா சொல்லிட்டேன், அப்படியே சார் 10 கிலோ அப்படி சொல்ற, 10 கிலோ ஜீவி ரவா கவா கலப்பு இல்லாத ஜீவி அப்படி. எனவே எந்த ஒன்றிற்கும் பிற நாட்டை நாடா வளர்த்தன நாடு, எந்த ஒன்றிற்காவது பிற நாட்டை எதிர்பார்த்தாலும் அது நாடு அல்ல, நாட வளர்ந்தரும் நாடு நாடல்ல, அதான் தன்னிறைவு பெற்ற நாடு என்று சொன்னாங்களே. இப்ப சொல்றாங்களே எங்கள் திருவள்ளுவர் தந்த பிச்சை இந்த சொல்லே நாடா வளர்த்தன சுவாமி, இந்த ஒரு நாட்டுல இவ்வளவு வளம் இருந்தா போதுமான, பொறுத்திருந்து பார், 9 குரல் முடிஞ்சிருக்குது, 10வது குரல் பாக்கி இருக்குங்க, அது என்ன சொல்ல போறீங்க இப்ப சொல்றதான் ரொம்ப கவனமா கேட்கணும்னர், என்னன்னு நான் சொல்ற இலக்கணங்கள் 9 குரல்ல சொன்ன இலக்கணங்கள், அவ்வளவு இலக்கணமும் ஒரு நாட்டுக்கு இருந்தாலும் இருக்காது, எந்த நாடு ஏதேனும் ஒன்னு காட்டும் இருந்தால் அப்படியே இந்த 9 அந்த இலக்கணம் இருந்தாலும் நான் இனி சொல்ல போற ஒன்று இருக்குது அது இல்லையானா நாடல்ல. ஓ அப்படியானா ரொம்ப கவனமா கேட்கணும் மாட்டிருக்கேன். ஆமாங்க ரொம்ப கவனமா வந்து என்ன, நான் சொன்ன இந்த 9 குரல்ல சொல்லுகின்ற இலக்கணங்கள் அத்துணையும் ஒரு நாடு பெற்றிருந்தாலும் நல்ல அரசியல் இல்லையானால் அத்தனையும் கெடும், நல்ல அரசியல் இல்லையானால்

0: அத குரலா பாடுங்க அப்படின்னு. ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயன் நின்று. நான் சொன்ன அந்த ஒன்பது குரல் சொல்லப்பட்ட இலக்கணங்கள் எல்லாம் இருக்கிறது, இருந்தாலும் பயன் இல்லை. எது இல்லையானா, வேந்து அமைவு இல்லாத நாடு, நல்ல அரசாட்சி இல்லைன்னா அத்தையும் போச்சுதானே. திருவள்ளுவருடைய ஞானத்தை இந்த ஓரிடமே தூக்கிடுங்க. அப்படிப்பட்ட ஞானி அல்லவா திருவள்ளுவர். அது இப்பதான் நமக்கு தெரியுது இல்லைங்களா. இதுக்கு மேல சொல்லல. இப்ப தெரியுது அந்த பத்தாவது குரல் அருமை நமக்கு. கொஞ்ச காலத்துக்கு முன்ன கூட தெரிய மாட்டேன். இப்ப வர வரதான் தெரியுது பத்தாவது குரல் சரிங்களா. சார் முத்தா பாடியிருக்காருங்க அப்படிங்க. ஆங்கமையில் எளிய கண்ணும் பயனின்றே வேந்தமில்லாத நாடுங்க. இங்கதான் சேக்கிராருடைய அறிவு மதிநுட்பம் வேலை செய்யுது. என்ன பண்ண, அப்ப ஒரு நாட்டிற்கு அகழியோ அல்லது மற்ற மதிலோ அல்லது தெருவோ மாடமோ கூட கோபுரமோ இருந்து பயனில்லை. எது இருக்கணும், நல்ல அரசாட்சி இருந்தால்தான் இருக்கணும். அதனாலதான் நகர சிறப்புல அனபாயன் சிறப்பு வச்சுப்பாங்க. வேற எங்கேயாவது எந்த நூல்லையா பாருங்க, நாடு சிறப்பு நாடு சிறப்பு தான் படிச்சுப்பாங்க. இங்கதான் ஒரு மைந்தன் தன் கூலத்துக்கு உள்ளான் என்பது மூணரான். எதா ஆராய்ச்சி மணி அடிச்சிட்டதுன்னு கேட்டான். நம்ம தம்பி ஒண்ணுமில்ல, நம்ம தம்பி ஒண்ணுமில்ல. என்ன நம்ம தம்பி ஒண்ணுமில்ல என்ன, ஒரு தன்று போய் அந்த பாட்டுல ஒரு அருமையான பாட்டு. அந்த ஒரு பாட்டு சொன்னது நல்லது, ஒரு பாட்டு வேணா சொல்லிடுவோம். அதான் நீங்க பழைய காளியா கூடிய அல்வாவை தந்துட்டு தூள் பகவடாவும் தந்துட்டு இது அரை மணி நேரத்துல சாப்பிடுறேன்னா வேணாம் சார் காளியா கூடிய அல்வான்னு சொல்லுங்க. ஏன்னா காளியா கூடிய அல்வா தூள் பகவடா வச்சுட்டா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும் அல்லவா. ஏறத்தாலும் அது 12 மணிக்கு முடிச்சோம்னா ஓரளவு ஏதோ பெரிய பிராணத்துக்கு சொல்லணும்னு அர்த்தம். இது இது அல்லவா சொல்றான். என்ன பாடுறதுன்னு கேட்டான். இந்த ரெண்டு பாட்டுலாம் நீங்க அடாராடா எடுத்து கெடுத்து அந்த அழகு என்னப்பா ஆராய்ச்சி பண்ணி அடிச்சது அப்படின்னு கேட்டான். அமைச்சன் சொல்றான், நல்ல மதிநுட்பம் நூலோட அமைச்சன், சிறந்த பேரறிவு, சிறந்த நாட்டின் மீது பற்று, அரசன் மீது பற்று, எந்தவித அசம்பாவிதம் நாட்டில் ஏற்படக்கூடாது என்று சொல்கின்ற நல்ல உள்ளம். அப்படி அமைந்த அமைச்சன், அப்படி ஒரு அமைச்சர், அப்படிப்பட்ட அமைச்சன் சொல்றான். என்ன நடந்தது என்ன, ஒன்னும் பதட்டப்பட வேணாம். வளவ வளவ வளவன் என்னன்னு கேட்டா சோழனுக்கு இருக்கிற பெயர்ல வளவன் என்பது ஒன்று. ஏன் சோழ என்று ஆரம்பிச்சுட்டாத, ஏன் செந்தியர் குல தோண்டலே என்று சொல்லக்கூடாத, ஏன் கரிகால திருவளத்தான் வழிவந்தவன் சொல்லப்படாத, அதெல்லாம் வச்சுட்டு வளவ என்று சொன்னார். ஏன் அரசே கவலை வேண்டாம், உங்களுடைய மரபு வளம் வளம் குறைஞ்சது மட்டுமல்ல, நம்முடைய நாட்டில் அறமும் வளமுடையதா தான் இருக்கிறது, கவலை வேண்டாம். அறமும் ஒன்னும் குஞ்சு விடவில்லை, பதட்ட வேண்டாம், பதட்ட வேண்டாம். ஒன்னு அறம் குந்தி போல, நம்முடைய நாட்டில் அறம் வளமாகவே இருக்கிறது என்பான். வாழவ நின் புதல்வன், நின் புதல்வன். நின் புதல்வன்கிறது ரெண்டு விதமா சொல்லலாம், மோசத்துக்கும் சொல்லலாம், எல்லாம் பையன் தான் அப்படின்னு சொல்லலாம். அதான் இல்ல, நின் புதல்வன் அப்படி படிக்கணும் இல்ல, ரொம்ப யோசிதையா இருந்து படிக்கணும்னு சொன்னா படிக்கிறது அப்படி படிக்கணும்னு அந்த இடத்துல நின் புதல்வன் அப்படிங்கப்படாது. நீங்களா போச்சு ஒழிச்சு அந்த ஏசியத்தையும் நீ படிக்க வேணாம் அர்த்தம். நீங்களா நின் புதல்வன் அரசே கவலைப்படவனா, நீங்கள் எவ்வளவு அறநெறியில மிக இன்றியமையாத இருக்கீங்களோ, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, நம்ம தம்பி தான் உங்க தம்பி தான், எனவே அந்த அறம் இருக்கில்லை என்பது சொன்னான். நின் புதல்வன் அப்படி படிக்க, ஆங்கோர் மணி நெடும் தேரில் ஏறி, ஆங்கூர் ஆங்கூர்னா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தேர் ஓட்டி இன்னைக்கு அங்க விட்டான், அடுத்தவன் மேல விட்டுட்டான், அடுத்தவன் கூரையில விட்டுட்டான், டீ கடைக்காரங்க விட்டான் கிடையாது. எப்பவுமே நம்ம தம்பி தேர்ல போவாது, என்னமோ அன்னைக்கு போச்சு ஆங்கூர். இந்த ஆங்கோங்கிற அப்படியாது கூட ஆங்கு ஆங்கு ஓர் ஓருங்க படாது, வரவே படாது மாதிரி அல்லவா, ஒரே அல்லது ஆங்கூர் ஆங்கூர்னா என்னமோ நான் தம்பி இன்னைக்கு போச்சு, என் நினைச்சது என்னமோ தேர்ல ஏன்னு நினைச்சது அப்படி ஏற்று ஆங்கூர். தேர்லன்னா என்ன, பெல் இல்லாம ஓட்டுறதெல்லாம் பெருக்குது, இப்ப பெல்லும் வேண்டியது இல்ல, லைட்டும் வேண்டியது இல்ல, இது அறமா போச்சு. முன்னெல்லாம் சைக்கிள்ல பெல்லு இல்லைன்னா அரசு பண்ணுவாங்கல்ல, ஐயா கூப்பிடுறாங்க, ஐயா கூப்பிடுறதே இல்ல, லைட் இல்லைன்னா கூப்பிடுறது இல்ல. மோடி இப்ப ஏன்னா நம்ம ஒரு விதமா நாடு குட்டியவர் ஆயினும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், அது ஏன் நல்லதா ஆகணும், விட்டுட்டுமே இது அவன் மேல விட்டு அவன் மேல விட்டு கட்சி போகணும் அப்படியே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். முன்ன எல்லாம் அந்த மாதிரி மணியோ அல்லது பெல் இல்லைனாலும் விளக்கு இல்லைனாலும் உடனே ஐயா கூப்பிடறாருன்னு கூப்பிட்டோம், கூப்பிடறது இல்லையே, எந்த விலை எந்த இதுலயும் கிடையாது, ரெண்டும் கிடையாது, எல்லாரும் கெத்த கல்யாணம் போல. அதனால ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் வச்சிருந்தா தானே, இப்ப எவனுமே வச்சிடல, முருகா முருகா நாடு உருப்பிடுமா? ஏன் மணி அது பெல் இருக்கக்கூடாத? ஏன் விளக்கு இருக்கக்கூடாத? இது என்ன பெரிய யாரு சைக்கிள் வச்சுக்கிறது யோகிதா இருக்கும்போது ரெண்டு வைக்க கூடாது? இது ஏன் விட்டாங்கன்னு தெரியல. ஆண்டவன் தான் காக்கணும். ஆனால் நம்முடைய தேர்ல மணி நெடும் தேரில் ஏறி அருமையா மணி இங்க நம்ம ரத்தனகிரியில அந்த தேர் புறப்பட்டதுன்னு சொன்னா ஆற்காட்டுல இருக்கியா ரத்தனகிரியில நம்ம அனபாயனுடைய பையன் தேர் ஓட்டுறான். ஏன்னாரு மணி சத்தம் பார்த்தாங்க அப்படி கேட்க முடியும். தேர் எப்படிப்பட்டதுனாரு திருவாரூர் தேர் கட்டுக்கு போங்க அந்த தேர் அவ்வளவு உயரங்க. என்ன தெரியணும் கேட்ட இதெல்லாம் இந்த கன்று வந்ததே இந்த மணிசத்தம் கேட்டு நீங்க இருக்கலாம். இந்த கன்று பார்க்கவே இவ்வளவு பெரிய தேரை பார்த்துட்டு பக்க பக்கப்படி இப்படி இருந்துட்டு பக்கத்துக்கு போயிருக்கலாம். போகவில்லை. எனவே கன்றின் தவறே தவிர பையன் தவறு அல்ல. அது அப்படியே அணுகிட்டே போறாங்க. மணி நெடும் தேரில் ஏறி யாரு கூட போனாங்க? இளைஞரணி போச்சு சார், இளைஞரணி. அதனால ஏன்னா அரசியலங்குமரன் போறதுனால பின்னால நிறைய அந்த போறாங்களாம். ஆளாவில் தேர் தானை சூழ என்ன அர்த்தம் சார்? ஒரு கண்டு வந்ததுன்னு சொன்னா அந்த மேல தேர்ல போற அந்த பையன் கண்ணுக்கு படவானா? இத்தனை பேர் போனா ஒருத்தங்கல படப்படாது என்பது பொருள். ஆளாவில் தேர் தானை சூழ எத்தனையோ அந்த பின்னால பேரும் அந்த இளைஞர் பிள்ளைகளும் பின்னால் வந்துட்டாங்க. சரி எந்த வழியில போச்சு? சரிங்க அரசு உலாம் தெருவில் போங்கால் அந்த தேர் போக வேண்டிய நெறியில போச்சே தவிர அங்க கண்ணூட்டி வந்தது தப்பே தவிர கண்ணூட்டி போற மூலம் முடுக்கெல்லாம் தேர் போகல. நீங்க சொல்றமில்ல சார் ராங்கா ரைட்டா இடது பக்கம் போச்சா இல்ல வலது பக்கம் போச்சா அப்படின்னு பாக்கிறோம்ல. அது போல இந்த தேர் போக வேண்டிய ரீதியில அரசு உலாவுகின்ற ரீதியில அந்த தேர் போச்சே தவிர இந்த கன்று மூல முழுக்கல போயிருக்கிறத அடிக்கிறதுக்கு போகலாம். அரசு உலாம் தெருவில் சரி எவ்வளவு ஸ்பீட்ல போச்சு? போங்கால் மெதுவாதான் போச்சு. போடுங்கால் அப்படின்னா இந்த பய அப்படி ஓடனா அப்படின்னு இல்ல போங்கால் அடாடா. அப்ப மணி இருக்குதா? தேருக்கு இருக்குது. மணி எவ்வளவு பேருக்கு? ஒரே பேருக்கு. உடைய யாரும் இல்லையா? நிறைய பேர் போனாங்க. எந்த தெருவுல போச்சு? இவங்க போக வேண்டிய நீரில் இந்த வழிதான். இது வந்து பொது வழி என்று நீர் நடப்போம் தண்டனைக்குள்ளாவார்கள் அந்த வழியில போயிருக்கு. அந்த வழியில போயிருக்கு. இது பொது வழி என்று நீர் நடப்பவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள். நம்ம திருச்சி ஜங்ஷன்ல போட்டிருப்பாங்க உங்கள் பொறுப்பில் கடக்கிறீர்கள்னு போடுவோம். ஏன்னா எங்க இன்ஜின் வந்து போச்சுன்னா நாங்க ஒண்ணு அசைடு தரமாட்டோம் போறாங்களே அர்த்தம். உங்கள் பொறுப்பில் கடக்கிறீர்கள் என்று அது போல அப்படிப்பட்ட இடத்துல போச்சு. அது எத்தனை ஸ்பீட்ல போச்சு? ஓடல. ஓங்கால் இப்ப இந்த ரெண்டு வரி என்ன சொல்லிட்டுன்னு கேட்டா அந்த கன்று வந்தது தப்பே தவிர இந்த நம்ம தம்பியோ தம்பியோட வந்தவங்களோ தேரோ அதுல போய் இருக்கிற மணியோ அது போன நெறியோ எதிலும் பிழை இல்லைங்க. நீங்க பக்தியா கேக்குறீங்க எங்க பையன் நான் கேட்பேன் ஏ சார் எல்லாம் சேர்ந்து பாம சேட்டை போட்ட செவ்வாய்க்கிழமை அந்த சின்ன கண்ணூட்டிகள்ல போறீங்க அப்படின்னு ஆமா இப்படிமா அப்படி வருவான். அந்த கண்ணூட்டியும் தப்பு இல்லைன்னா இளைய ஆண் கன்று ஒன்று இளங்கண்ணு அதெல்லாம் கண்ணூட்டி மேலையும் தப்பு இல்லை. இந்த அப்படியே சேக்கிறார் சேக்கிறார் தான் என்று சொல்லுங்க. இல்லைன்னா இந்த முதல் ரெண்டு வரி பாடினதுலயே உடைய நமையினுக்கும் விளங்குறது என்றாலும் இந்த மூன்றாவது இல்ல அப்ப எல்லாம் சேர்ந்து நீங்க உயர்தனையா ஆடறிவு படைச்ச பையன் போலாம் கூட இருக்கவங்க போலாம் அந்த சின்ன கண்ணு ஊட்டி ஒண்ணு முடியாத கண்டு வந்து தப்ப அப்படின்னு கேட்டா இல்லப்பா அதுவும் தப்பல்ல. இளைய ஆண் கன்று ஒன்று சின்ன கண்ணு பத்துனா கண்ணு ஊட்டி பாவம் இளங்கண்ணு பயம் தெரியாது அதுவும் தப்பு சொல்லக்கூடாது. ஏ சார் பேக் வீலா ஃப்ரண்ட் வீலா அதெல்லாம் பாக்குறோம் தண்ணிக்கு ஈடை புகுந்து இறந்ததாக அந்த ஃப்ரண்ட் வீல் இருந்து போறவன் தப்பு பேக் வீல்னா பேச்சுக்கே இடமில்லை இல்லைங்களா அது என்ன ஆம்பாடு போற இத்தனை நாள் வந்து வந்துட்டு இருங்க. இங்க என்னது ஈடை புகுந்து இடையில போயிட்டு என்ன ஆச்சுனர் இறந்ததுன்னு சொல்லல இறந்ததாக. ஏன்னா நீதிமன்றத்துல போய் அது படைச்சுட்டு வச்சுங்க அதெல்லாம் இன்னைக்கு பாருங்க திருடியதாக கைது திருடியதனால் கைதுன்னு போட மாட்டான். ஏன் நாளைக்கு அவன் திருடம் இல்லைன்னு மான நஷ்டம் போட்டுருவான் உயிரை வாங்கி விடுவான். திருடியதாக கைது அது போல இறந்ததாக அது இறந்து விட்டதாக தாளர் ஊரும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான். அந்த கண்ணுக்கு தாயா இருக்கிற பசுமாடு தளர் ஊரும் இத்தாய் வந்து இந்த ஆராய்ச்சி மணி அடித்ததுன்னு சொல்லல. ஏன்னா இதுவரையிலும் அந்த அந்த சோழ நாட்டுல ஆராய்ச்சி மணி அடித்ததான வரலாறே இல்லை நீதி தவறியதே இல்லை. அதனால மணி ஆராய்ச்சி மணி அடித்ததுன்னு கூட சொல்ல தப்பு மனசு இல்லை. விளைத்தது இத்தன்மை என்றான். விளைத்தது என்ன? இந்த மாதிரி அந்த மணியை அப்படி விளைத்தது. உங்களுடைய ஒழுங்கு சட்டம் ஒரு ஒரு ஒரு ஆக்சிடன்ட் நடக்கிறதுன்னு சொன்னா எந்த விதத்தில் நடக்கும், எந்த விதத்துல தவறு வரும், அந்த தவறெல்லாம் இல்லாமல் இருக்கின்ற அருமையான பாடல் 12ஆம் நூற்றாண்டில் சேக்கலா பெருமகனாரால் நாட்டு சிறப்பிலே சொல்லியிருக்கிறார். அப்புறம் அந்த வரலாறுலாம் தெரியும், ஏன்னா இறந்ததுன்னு சொல்லி முடிக்கக்கூடாது, புரிய கூடாது. எனவே அந்த கண்டை ஒரு அமைச்சரை விட்டான். நீ போய் அந்த அந்த கண்டை கொண்ட உடனே என் கண்டை கொண்டுன்னா அந்த அமைச்சர் என்ன பண்ணான் பாவம், அரசனுடைய ஆணையும் நேர முடியல, இந்த வேலையை செய்யவும் முடியல.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
1: பாக்தரங்கள் 14 உமாபதி சிவம் தந்தருடைய திருவருப்பயன் முதல் அதிகாரம் 13 இதுவரை இந்த 13 நிலையில் எம்பெருமானுடைய இலக்கணங்கள் அவருடைய பெருமைகள் கூறப்பெறுகின்றன. பெரும்பாலும் இவற்றில் கூறப்படுகின்ற இலக்கணங்கள் தடத்த இலக்கணம் என்றும் சொரூப இலக்கணம் என்றும் இரண்டு வகையான இலக்கணங்கள் உண்டு. ஒவ்வொரு பொருளுக்கும் தடத்த இலக்கணமும் உண்டு, சொரூப இலக்கணமும் உண்டு. தடத்த இலக்கணம் என்று சொன்னால் அது பொதுவான இலக்கணம் என்பது பொருள். ஒரு மனுஷன் இருக்கான்னா அவன் இன்பத்தை அனுபவிக்கிறது அல்லது போகப் பொருள் அனுபவிக்கிறது என்பது அவனுடைய பொதுவான குணம். எனவே அது நம்முடைய வாழ்க்கையில பொதுவா நாம மனுஷனுக்குரிய பொது குணம் இருக்குமானால் அதனை தடத்த இலக்கணம் என்று சொல்லலாம். சொரூப இலக்கணம்னா ஒருத்தனோட ஒரு நாளைக்கு பழகணும், இப்ப தாயா அவன் சொரூபத்தையே கண்டேன் அப்படின்னு சொல்றமா இல்லையா? வீட்டுல 60வது மணி விழா நடந்தது, அதுக்கு வீட்டில் மனைவி வந்து செலவுக்காக கொஞ்சம் 100,000 ரூபாயை தனியாக என்கிட்ட தந்துருங்க, பிறகு பின்னாடி இதுக்கு கணக்கு தரேன்னா சரின்னு 100,000 கொடுத்து விழா முடிஞ்ச பிறகு கணக்கு கேட்டா 1,16,000 சேலை வாங்கினேன்னு எழுதி கொடுத்துட்டா. ஏமா ஜி, 16 சேலையும் யாருக்கு வாங்கினா? உடனே என் பையன் சொன்னான், தெரியலையாப்பா, முதல் நாள் இரவு நீங்க தானே எல்லாருக்கும் கொடுத்தீ. ஆமா, நம்ம அம்மாவோட மாமே மாமி அவங்க மாமே அவங்க மாமனுக்கு மகன் அவங்க மருமக எல்லாருக்கும் கொடுத்தது அந்த 16 சேலைன்னா. இப்ப 16 சேலையும் பிறந்து விட்டுக்கே கொடுத்தாடானே? ஆமான். அவன் போன போது சொன்னான், இப்ப தாண்டி உன் சொரூபமே எனக்கு தெரிஞ்சதுன்னு. அவ சொன்னா, நீ என்னைக்கு என்கிட்ட தாலி கட்டினீங்க அன்னைக்கு உன் சொரூபம் எனக்கு தெரியும்ட்டா. அப்போ ஒரு சொரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு நாள் ஆகுது? தடத்த இலக்கணத்தை எப்போனாலும் தெரிஞ்சுக்கலாம். பொது இலக்கணம் இதில் சொல்லப்படுவது அனைத்தும் தடத்த இலக்கணம், பின்னால் வருவது சொரூப இலக்கணம். இறைவனுடைய தடத்த இலக்கணம் என்ன அப்படின்னா, எல்லா பொருளிலும் அவன் கலந்திருக்கிறான். அவனுடைய அருள் அவனோடு சக்தியாக எப்பொழுதும் பிரிக்கப்படாமல் இருக்கிறது. அவன் பெருமையுடையவன், நுண்ணியனாக இருக்கிறான், பேரருள் உடையவனாக இருக்கிறான். அரிய பெரிய தவத்தை செய்தவர்களுக்கு அருளை கொடுக்கக்கூடிய நிலையில் உயிர்களை கடந்தும் நிற்கிறான் என்ற பொது இலக்கணத்தை 3 குறட்பாக்களிலே பார்த்தோம். இனி 4வது குறட்பா. ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன். போக்கும் அவன் என்பதனால்தான் இது சிவபெருமானுக்கே ஒரு இலக்கணத்தை நாம் பொது இலக்கணமாக பார்க்கிறோம். ஆக்குபவன், அழிப்பவன், போக்குபவன் அப்படின்னு உமாவதி சொல்லியிருக்கணும். ஆக்கி எவையும் அழித்து, ஆக்கினா படைத்துன்னு அர்த்தம். இப்ப அந்த காலத்துல சோறாக்குறதுன்னு ஒண்ணு இருந்துச்சு, இந்த காலத்து இல்லையான்னு கேட்கப்படாது. இப்ப எல்லாம் குக்கர்ல வைக்கிறதுனால அது ஆக்குதல் இல்லை, இப்ப எல்லாம் சோறு வடிக்கிறது. அந்த காலத்து ஆக்குதல்னா நொய்யும் நொறுங்கும் களைந்து அரிசி ஆக்கினாரை என்று சொல்லுவார். அந்த காலத்துல சோறு ஆக்கிட்டியான்னு கேட்டா அரிசி எடுத்துட்டு வந்து அதுக்கு கல் இதெல்லாம் நொறுக்கி தண்ணியில போட்டு அது களைஞ்சு களைஞ்சதுனால கல்லெல்லாம் எடுத்து போட்டு அப்புறம் அடுப்புல பானையில மண்பானையில சோறாக்குறதுதான் ஆக்கினான்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஏதாவது சாப்பிடற போது கல்லு கலந்துச்சுன்னு வச்சுங்களே, சிறு பிஞ்சு மலை பிஞ்சு, அது கடிச்ச உடனே வீட்டுக்காரிய பார்த்து, என்னடி இப்படி கல்லு கூட அரிக்க தெரியாம இருக்கிறியே அப்படின்னு ஒரு நாள் சொல்லி பட்ட கஷ்டம் எனக்கு இல்ல தெரியும். மறுநாள் காலையில நம்ம கல்லூரிக்கு புறப்படுற நேரத்தை, என்ன அவசரமா போறிய, கொஞ்சம் இருங்கண்ணா. சரி, ஏதோ சிறப்பு காஃபி பி வரப்போதுன்னு நினைச்சா ஒரு சட்டியில தண்ணி, ஒரு ஆளாக்கு அரிசி, எனக்கு தான் நேத்து அரிய தெரியல, இப்ப அரிய சரிச்சு கொடுத்துட்டு போங்கன்ட்டான். அதோ அப்ப ஆக்குதல் என்றால் சோறு ஆக்குதல் எவ்வளவு சிறப்பு பாருங்க. அதை சேனாவரே சொல்றார், நொய்யும் நொறுங்கும் களைந்து அரிசி ஆக்கினாரே சோறு சமைத்தார் என்று சொல்லுமா போலே. அதனால ஆக்குதல் என்பது அந்த காலத்துல பெரிய விஷயம். இப்ப எங்க ஆக்கணும், அதெல்லாம் ஆக்குவது இல்லை, எல்லாம் ஸ்பெஷல் அங்கிருந்து ஹோட்டல்லு சொல்லி வந்துடும். இல்லைன்னா குக்கர்ல அது சவுண்டு போட்டு நான் ஆக்கிட்டேன். அதனாலதான் சொன்னேன், ஆக்குதல் என்றால் அரிசியை பார்த்து போட்டு அது நல்லா வெந்திருக்கான்னு பார்த்து அப்புறம் வடிப்போம். இப்ப அப்படியெல்லாம் நம்ம சொல்லணும், அது விசில் கொடுக்கும். ஒரு விசில் வந்துச்சா மூணாவது விசில் இறக்குங்கன்னு நம்மளை சொல்லி நம்மளே இறக்கி பழகிட்டோம். அதனால இப்ப அவர் அரிசி ஆக்குனாருன்னு சொல்றதுல நாம சோறு வடிச்சிட்டோம்னு சொல்லிடுறோம். ஆக்கி எவையும் அழித்து இறைவன் எல்லாவற்றையும் படைத்து, படைத்து என்றால் நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும், தனு கரண புவன போகங்களைத்தான் அவன் ஆக்குகிறான். தனு என்றால் உடம்பு, கரணம் என்றால் கருவிகள், கருவி என்றால் உறுப்பு, அக உறுப்பு புற உறுப்பு. அக உறுப்பு மனம் புத்தி சித்து அகங்காரம், புற உறுப்பு மெய் வாய் கண் மூக்கு செவி. எனவே தனு உடம்பை அவன் படைக்கிறான், நம்முடைய கரணங்களை அவன் படைக்கான். கை நல்லா இருக்குன்னா இறைவனுடைய திருவருள். ஓரளவு ஏதோ நல்ல புண்ணியம் பண்ணினால இப்ப இந்த உட்காந்து இந்த வயசுல உட்காந்து பேனா பிடிக்கிறான். நினைச்சு பார்த்திருப்போமா, ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்படின்னு ரெண்டு வருஷம் கழிச்சு பேனாவை பிடிச்சு, ஏன்னா இப்ப பேனா பெஞ்சிலே தேட முடியாது, இப்ப கிடையாது. வீட்டு இல்ல பேனா கேட்டா பேனாவா, எல்லாம் கால்குலேட்டரும் கம்ப்யூட்டர்லயும் இருக்கிறது, எங்க பேனா தேடுறது, எழுதவே முடியல. இப்ப யார் எழுத, போஸ்ட் ஆபீஸ்ல ஏன் போஸ்ட் ஆபீஸ் பாது பல ஆபீஸ்ல எடுத்து விட்டானா, போஸ்ட் போடுறதுக்கு ஆளு இல்ல, எழுதுறதுக்கு ஆளு இல்ல, எல்லாம் தொலைபேசியிலே கல்யாணம் போக கொண்டு மற்ற எல்லா விஷயமே நம்ம எல்லாம் பையனே அதுதான் கல்யாணம் பேசி முடிச்சு கல்யாணம் டைவர்ஷன் அதுலயே சொல்லிடுறாங்களா. அது மாட்டேன் ஆக்கி, அதனால ஒரு நம்ம இப்ப எழுதுறதெல்லாம் நினைச்சு பார்த்தோமா, இறைவன் நம்முடைய கரங்களில் இது போல சிவாயனமா என்றும் இந்த இறைவனுடைய திருநாமங்களை எழுதுவதற்கும் நமக்கு இந்த வயசுல இடம் கொடுத்திருக்கிறானே, அது அவனுடைய திருவருள். ஆக்கி எவையும் நர், எல்லாவற்றையும் அழித்து பார்த்துக் கொள்ளுங்கள், எதனையும் அவன் காக்காமல் விடமாட்டான். எந்தெந்த பொருளை காக்க வேண்டுமோ அவற்றை அழித்து காத்து. ஆசு அப்படின்னா குற்றம் அர்த்தம். இங்க ஆசு என்றால் குற்றமாயிருக்கின்ற மலம், அதில் முக்கியமாக சொல்லப்படுகிற மலம் ஆணவம் என்பதுதான். ஆணவம் என்றால் நாம் ஏதோ ஹெட்வைட் நினைக்கிறோமே அது காரியம். ஒருத்தனுக்கு ஆணவம் முடிச்சிருக்குன்னு சொன்னா என்ன, அது காரியம், காரணம் தான் ஆணவம். ஆணவம் என்ன சார் காரணம்னா, என்ன காரியம்னா என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை. நாம இப்ப எது செஞ்சாலும் நான் தான் இதை செஞ்சேன். எங்க தாயார் எல்லாம் அப்ப அந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எங்க தாயார் அடிக்கடி சொல்லுவாங்க, நாச்சியா இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகுறது, நான் தான் எல்லாத்தையும் கட்டி காத்தேன் அப்படிம்பாங்க. இப்ப இருந்தா சொல்லு, நீ ஒன்னும் கட்டி காக்கல, உன்னுடைய உருவத்துல இறைவன் கட்டி காத்தான்னு எங்க தாயாருக்கு விளக்கம் சொல்லி இருக்கலாம். ஆனா இப்ப எல்லாம் சொல்ல, என்னாலதான் எல்லாம் முடிஞ்சது. அப்ப என்னாலதான் எல்லாம் முடிஞ்சது என்று எப்பொழுது இறைவன் திருவருளால் நாம் செய்வதற்குரியவர்கள் என்று நினைக்காது சொல்லுகிறோமோ அதுதான் ஆணவம். அறியாமை ஆணவத்திற்கு நேரடி பொருள் அறியாமை. செய்தி சித்தாந்தத்தில் எது அறியாமை, நாம் நடத்துகிற ஒவ்வொன்றும் இறைவனுடைய திருவருளால் நடக்கிறது என்பது தெரியாமல், அது அறியாமை. நம்மால் எல்லாம் முடிகிறது, நான் இங்கே ஈரோடுக்கு வந்தேன், என்னாலதான் எல்லாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னால் என்று எப்பொழுது நினைக்கிறோமோ அப்பொழுது நம்மிடத்தில் அறியாமை அமைந்திருக்கிறது. ஏனென்றால் எதுவும் இறைவனுடைய திருவருள் இல்லாமல் ஒரு சிறு, அதனால எவையும் நர், எவையும் முன்னாடி போலாம், எவையும் ஆக்கி எவையும் அழித்து, எவையும் ஆக்கி எவையும் அழித்து. எனவே அந்த இறைவன் திருவருளால் தான் எல்லாம் நடக்கிறது. ஆட்கவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, அது அப்படின்னு நமக்கு தெரியாம நாம தான் நடத்தணும்னு சொல்ற பாருங்க, அதனாலதான் அதற்கு ஆணவம் என்று பெயர். அது என்ன பண்ணோம், ஆணவமா நம்ம சம்பாதிச்சுட்டு தெருவில் போற போது அவன் ஒரு ஃபேமஸா போவான், பாரியா எவ்வளவு ஆணவத்தோட போறான் பாரு, எவ்வளவு மனச்செருக்கோட போறான் பாரு. அப்ப அறியா தனக்குரிய நிலையில் இறைவன் அருளினான் என்று அறியாமல் ஒருவன் திமிர் பிடித்தவனாக இருப்பானே ஆனால் அவனை எட்வைட் உடையவன் என்று சொல்லுவது காரியம். அந்த காரியத்துக்கு எது காரணம்? இறைவன் தான் தம்மை ஆட்டிவித்தான் என்று தெரியாதது காரணம். அப்ப ஆணவம் காரணம், காரியமாக இருப்பது எட்வைட்டாக நம்ம நடப்பது. அப்ப ஆசு அடங்க. அப்ப நல்லா சைவ சித்தாந்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பை ஏன் தந்தான்னா, நம்முடைய குற்றங்கள் எல்லாம் நீங்குவதற்காக தந்து, நீங்குகிற எத்தனை பெர்சன்டேஜ் நீங்கணுங்கிறதுக்காக முத்தப்பங்கிற உடம்பை கொடுத்தான். அத்தனை பெர்சன்டேஜ் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அவன் சீக்கிரம் நம்மளை கூட்டிட்டு போயிடுவான். முடியல அப்படின்னா முடியிற வரை கொஞ்சம் காலத்தை நீட்டிக்கிட்டே போவான். அப்புறம் வாயும் கையும் இழுத்துக்கிட்டு தான் போய் சேரும். அதனால ஆசு அடங்க. இறைவன் நம்முடைய உடம்பை தருவது நம்முடைய ஆணவத்தை குறைப்பதற்காகத்தான் உடம்பை தருகிறான். ஆசுனா குற்றம், மலம் ஆணவ மலம், அது அடங்க, அது அடங்கும்படியாக இந்த உடம்பை தந்து போக்கும். அப்ப நம்ம பிறப்பு எதற்கு? அனுபவிக்கிறதுக்கு இல்ல, ஆணவத்தை குறைப்பதற்கு. நாம் நன்றாக பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஏன் இந்த உடம்பை தருகிறான் என்று சொன்னால், நாம் உலகத்தில் இருக்கிற போகப் பொருளை எல்லாம் அனுபவிப்பதற்காக அல்ல. நாம் இதுவரை அறியாமல் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருளை அறிந்து கொள்வதற்காக இந்த உடம்பை தருகிறான். அறிந்து கொள்வதனால என்ன தெரிகிறது? ஆணவம் குறைகிறது. அப்ப ஆணவத்தை அழிக்க கூட முடியாது. ஆணவம் என்றைக்கும் அழியாது, அதுவும் பாசம், அது அழியாது. ஆணவத்தை குறைக்கலாம், அதனாலதான் அடங்கன்னார். ஆசு நீங்கன்னு சொல்லல, ஆசு அடங்க. எனவே நம்முடைய ஆணவமானது அறியாமையானது நீங்கி எல்லாம் இறைவனால் நடந்தது. இப்ப நம்ம அட்டெண்டன்ஸ் எடுத்தாங்க, எனக்கு கூட ஒரு ஆசை தான், 20 வருஷம் ஆச்சு அட்டெண்டன்ஸ் எடுத்து, பாத்தியாரா இருந்து இப்ப அட்டெண்டன்ஸ் எடுக்கலாமான்னு. எல்லாம் பேரு ஏதாவது சொல்லிவிட்டு ராத்திரில அதே பேரை சொன்னா வீட்டுக்காரி சந்தேகப்படுவா, இன்னும் ஒழுங்காத்தார் ஈரோடுக்கு போய் இவர் என்ன பொம்பளை பேர்லான்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி, எதுக்கு அந்த ஒம்பு? ஆக ஆசு அடங்க, குற்றங்கள் அடங்கும்படியாக போக்கும் அவன், அடங்கும்படியாக உடம்பை தந்து ஆக்கி. இந்த முதல் வரைக்கும் அப்படி பொருள் வேணும், ஆசு அடங்க ஆக்கி அவற்றை அழித்து போக்கும் அவன். ஆசு அடங்குவதற்காக நம்முடைய உடம்பை படைத்து அந்த உடம்பை அவனே பாதுகாத்து அந்த உடம்பை அழிக்கக்கூடியவன் போக்கும் அவன். போகா புகழ், அவன் என்றைக்கும் நீங்காத, போகாத நீங்காத புகழ், புகழ் இடத்தை உடையவன். எனவே நம்மை பாதுகாத்து, நம்மை படைத்து, நம்மை பாதுகாத்து, நம்மை போக்குகின்ற அவன்தான் நமக்கு என்றைக்கும் நீங்காத புகழிடம் ஆவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்கிறான், அவன்தான் புகழிடம். போகா புகழ், அவன் நம் அவனை விட்டு நாம் எங்கும் போக முடியாது, அவன் தான் நமக்கு புகலிடம். எனவே இது அவனுடைய பொது இலக்கணம். இறைவன் எந்த இயேசு பெருமானா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், இல்ல பிள்ளையாரா இருக்கட்டும், இல்ல சத்தியா இருக்கட்டும், இல்ல இப்ப இருக்கிற சும்மா போதாதுன்னு வைரவர வேற ரொம்ப ஒஸ்தி கொண்ட வச்சாச்சு, இது என்ன அமாவாசையா, இது வைரவரனும் அஷ்டமியா, எல்லாத்துக்கும் சிவபெருமான கும்பிட்டம் பத்தாதுன்னு பிரதோஷம் வந்து, இப்ப பிரதோஷத்துக்கு அப்புறம் அஷ்டமியுமே, அது இன்னும் இந்த அஷ்டமி போக்கு பௌர் தேய்பிரி அஷ்டமின்னு இப்ப அவருக்கு ஒரு அடி அடிக்குது. அப்ப பிள்ளையார் கோயில வச்சவன் முதல்ல பிள்ளையார் கோயில வச்ச, அப்புறம் சிவபெருமானையும் வச்சு, அதுக்கப்புறம் நைசா நந்தியும் வச்சு பிரதோஷம். இப்ப வெறுமனே திடீர்னு வந்து பல கோயில்ல வைரவர் வச்சுட்டான். இப்ப பிள்ளையார் கோயில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சிவன் கோயிலா மாறிட்டு இருக்கு, அது வச்சுட்டு இருக்கான். அதனால இறைவன் ஒருவனையே வணங்கி கொண்டிருந்த நாம் இப்ப சிறு தெய்வ வழிபாட்டுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். அது அவரவருடைய வழிபாடு, நான் குறையாக சொல்லவில்லை. ஏன்னா வழிபாட்டால உன்னுடைய மனசு சுத்தமான போதும். அது எந்த சாமியை கும்பிட்டாலும் சரிப்போம், மனைவியே கும்பிடுவேன் இல்ல என்ன தப்பு, வீட்டுக்காரியை வச்சு கும்பிடுறது தப்பு, ராமகிருஷ்ணர் கும்பிட்டாரா இல்லையா, சிரிக்கப்படாது. மனைவியை நாங்க அவ்வளவு தெய்வமா நினைக்கிறோம், ராமகிருஷ்ணர்களுக்கு வழிகாட்டியா இல்லையா, எத்தனவே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்கி பெண்களை வழிபடுறது ஒண்ணு கஷ்டம் இல்ல, இல்லாட்டி 100 வருமா. ஆக்கி எவையும் அழித்து ஆசு உடன் அடங்க, ஆசு உடன் அடங்க, அதுதான் முக்கியம். குற்றம் ஆணவ மலம் உடன் அடங்குற, நம்மை படைத்ததோடு மட்டுமல்லாமல் நம்முடைய அறியாமையை அடங்கும்படியாக போக்குகிற அவன்தான் நமக்கு புகலிடம். அடுத்த பாட்டு, அருவம் அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவம் உடையான் உடன், சரி இப்படிப்பட்ட இறைவனுக்கு எதையா வருவோம்னா, இல்லை முதல் அடிச்சார் ஆறுவோம்னார். இறைவனுக்கு உருவம் இல்லை. என்ன சார் உருவம் இல்லாதவன் இருக்கு? இல்லை, அவனுக்கு உருவம் உண்டு. அவன் அருவமுடையவனாகவும் காட்சி தருகிறான். நாதம், விந்து, சிவன், சக்தி, இந்த நான்குக்கும் உருவம் கிடையாது. சிவம் என்ற சொல்லுக்கு கருணை உடையவன் என்பது பொருள். இன்னும் சொல்ல போனால் பிற சார்பு அற்றவன். சிவன் என்றாலேயே பிற சார்பு அற்றவன் அர்த்தம். எனவே அந்த சார்பு அற்றவனாக இருக்கின்ற சிவனும், அவனுடைய சக்தியாக இருக்கின்ற அருளும், அவன் முதல் முதலை தோற்றி வைத்ததாக இருக்கின்ற நாதம், இறைவன் படைத்த முதல் படைப்பு சொல் உலகம். நாமளே நம்ம உடம்ப படைக்கிறான்னு சொல்றோமா இல்லையா? அது நம்முடைய ஃபர்ஸ்ட் ஒலி தான் சார், ஒலியைத்தான் படைக்கிறான். சொன்னா புரியும். கல்யாணம் பண்ண ரெண்டாவது மாசம் ஒரு கல்யாண வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு போறோம். அது திடீர்னு மயக்கம் போட்டு இந்த சுற்றுப்புற சூழல்ல ஃபேன் இல்லாம டப்புற மயக்கம் போட்டுருச்சு. உடனே அய்யோ அய்யோன்னு வச்சு நம்மளே என்ன இப்பதான புதுசா குட்டி அந்த மயக்கம். ஒரு பெருசு பெரியம்மா வருது, கைய பிடிச்சு பாக்குது. அதே நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ பாட்டி ஆயிட்டாங்குது. அப்ப என்னத்தான், கையில் இருக்கிற நாடி ஒலி தான் முதல் முதலாக. சரி ஒன்னு டிவி வருது, புள்ள பெரிய வகுத்து, சரி புள்ள பேரு நேரம் டப்பான்னு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிப்புறான். டிவி காட்டுவான் உடனே, அது ஆபரேஷன் தியேட்டரு அது போன அதையும் காட்டிடுவான். அப்புறம் டப்பான்னு இந்த பக்கம் ஒன்று காட்டுவான். இந்த ஒரு அம்மா அப்பத்தான் சேலையை முடிஞ்சுக்கிட்டு மாரியாத்தா சமயபுர தாத்தாலே நல்லா புள்ள பறந்துடணும் நான் முடிஞ்சு வச்சுக்கிறேன்னு முடியும், அதை காட்டுவான். இப்ப இதுதான் பெத்த தாய், உள்ள போயிருக்கிறதுக்கு பெத்த தாய். இன்னொருத்தன் கையில பைய வச்சுக்கிட்டு என்ன ஆபரேஷன் என்ன செலவு கொடுக்க போறானோ அப்படின்னு ஒரு ஆளை காட்டுவான், அவன் தான் அப்பன். இன்னொருத்தன் கவலைப்படாம சன்னல் இருந்து வெளியே பாத்துக்கிட்டு இருப்பான், எப்படா அடுத்ததுக்கு இடம் போடலாம், அவன் தான் புருஷன். ஒன்னு உள்ள போயிடுச்சா இனி அடுத்ததுக்கு எப்படா போடலாம்னு நினைப்பான், அவன் புருஷன். எல்லாத்தையும் காட்டி குழந்தை பிறனும், குழந்தை பிறக்கிறத காமிக்க மாட்டான், குவா குவான்னு சத்தத்தை கேட்பான். குழந்தை பிறந்ததை காட்டணும்ல, காட்டுறதுல என்னத்தை காட்டுவான், சத்தத்தை காட்டுவான். ஒளிதான் முதலில் படைக்கப்பட்டது, அதுதான் நாதம். எந்த உடம்பை தட்டினாலும் நாதம் வரும், ஒலி வரும். ஒரு பூ மலர்கிறது என்று இதை பக்கத்தில் வைங்க, இதனுடைய சவுண்டு வரும் மலர்கிற பொழுது. ஒலி இல்லாமல் எந்த பொருளும் இறைவனால் படைக்கப்படுவதில்லை. எனவேதான் நாதம் முதல், விந்து செயல்பாடு. நாதம் விந்து நமோ நமோன்னு அடங்கிறாரா இல்லையா? அப்ப உலகத்தில் இறைவனால் படைக்கப்படுகிற முதல் செய்தி, முதல் உலகம், முதல் படைக்கின்ற பொருள் நாதம். ஒலியும் ஒலியும் ஆனாய் திருமுறை இல்லையா? அப்ப நாதம் விந்து என்பது விந்து செயல்பாடு. இந்த நான்குக்கும் உருவம் இல்லை. அடுத்தது மகேஸ்வரன், அப்புறம் திருமால், பிரம்மன், அப்புறம் நம்முடைய சிவபெருமானுக்காக சொல்லக்கூடிய அவருடைய அழித்தல் நிலை ஆகிய இந்த நான்கும் உருவமுடையது. இப்ப மகேஸ்வரன், அதுக்கப்புறம் திருமால், ருத்ரன், பிரம்மன், இந்த நான்கும் உருவமுடையது. மகேஸ்வரன் என்பதுதான் நாம் இறைவனை அம்மை அப்பனாக காணுகிற, வெளியே வருகிற இறைவனாக நாம் காணுகிற நிலை. அப்ப மகேஸ்வரன், ருத்ரன், திருமால், பிரம்மன் என்ற நான்கும் உருவமுடையது. நாதம், விந்து, சிவம், சக்தி நாளும் உருவமற்றது. சதாசிவம் என்பது அருவுருவம், அதான் சிவலிங்கம். சதாசிவம் என்பது ஆக நவம் தரு பேதம், ஒன்பது வகையான வடிவங்களும் வடிவமற்ற நிலையும் உடையவன். இறைவனுக்கு இவ்வளவு உண்டு. இதைத்தான் இதுல சொல்ற, ஒரு அருவமுடையவன், நான்கு அருவத்தில் இருப்பவன், உருவமுடையவன், நான்கு உருவங்களை உடையவன், அருவுருவாக இருக்கின்றவன் சதாசிவன் என்ற ஒன்பது வடிவங்களிலே இருக்கின்ற இறைவன் அறிஞர்க்கு அறிவம் அறிவாம். அறிஞருடைய உள்ளத்தில் இறைவனை நன்றாக வழிபட்டு ஜீவன் முத்தரலாக யார் வாழுகிறார்களோ அவருடைய உள்ளத்தில் அறிவாக வீற்றிருப்பார், அதுதான் தெரியும். அதனால்தான் ஞானிகள், ஞானாசிரியர் அவருடைய காலை தொட்டு வணங்குகிறோம். ஏன் வணங்குகிறோம்? அங்கே அறிவு ரூபத்தில், பேரறிவத்தில், ஆச்சாரிய வடிவத்தில் வருகிற ஆசிரியர் நாம் ஏன் வணங்குகிறோம் என்றால், முத்தப்பன் என்பதற்காக வணங்க இல்லை. முத்தப்பனுக்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவ கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிற ஈசன், அவன் சொல்ல நாம் சொல்லுகிறோம், அவ்வளவுதான். தனதுரை எனதுரை தனதுரையாக ஞான சம்பந்த பெருமான் எனதுரை தனதுரையாக இறைவன் சொல்லுகிறான், உள்ளூர்ந்து சொல்லுகிறான், நாம் அதனை சொல்லுகிறோம். எனவே அப்படிப்பட்ட அறிஞர்க்கு அறிவாம் உருவம் உடையான் உளன் எப்பொழுதும் மன அந்த அறிஞர் உள்ளத்தில் உள்ளவன். எனவே அருவமுடையவன் உருவமுடையவன் அறிஞர்களின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பேரறிவு உருவமுடையவனாக இறைவன் இருக்கின்றான். அடுத்த பாடல், பல்லார் உயிரும் பான்மை என மேலொருவன் இல்லாதான் எங்களில்லை. அற்புதமான செய்தி, பல்லாரும் பல்லார் உயிரும் உணரும். நாம தான் பெரிய ஆள் உயிர்கள், நாயப்போட நாம தான் உருவம் நினைக்கிறோம். நாய்க்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்ல, வாகீசர் சொல்லுவார். ஞானாமிர்தத்துல வாகீசர் சொல்லுவார், நாயானது இருக்கிற நாய்க்கு இருக்கிற குணம் கூட மனிதனுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? நாயை ஒருவன் கல்லை விட்டு எறிந்தால் கல்லு தான் நாய் மேல பட்டுச்சு. அப்ப நாய் இப்ப கல்லை பார்த்தானே குலைக்கணும், அது எதை பார்த்து குலைக்குது? எவன் எரிஞ்சாரோ அவனை பார்த்து குலைக்குது. அப்ப என்ன அர்த்தம்? நாம் வருத்தப்படுகிறோம் என்று சொன்னால், வருத்தத்தை இப்ப பஸ்ல போறோம், சில்லற கிடைக்கு 10 ரூபா, ஆனா 5 ரூபா தான் டவுன் பஸ்ஸுக்கு, 10 ரூபா கொடுக்கணும்னு சொன்னப்ப 7 ரூபா, 7 ரூபாய்க்கு 3 ரூபா தரணும், 10 ரூபாய் கொடுத்து அவன் திட்டுவான். ஏய், வரும்போது காலங்காத்தால இந்த மாதிரி சில்லறை இல்லாம வரீங்களா நீங்களாம் என்ன ஐயா அப்படின்னு கண்ணாமனா, இது தலைவிதி, இதோட படாத பாடு பண்ணிருக்கோம். இந்த 3 ரூபா அவன் தரமாட்டான், அவன் இந்த பக்கம் அந்த பக்கம் நம்மளை தாழ்த்து ஆகி போவான். நாம அவன் 3 ரூபா தரமாட்டானான்னு ஏக்கமா பார்ப்போம். பொண்டாட்டிய கூட அப்படி பாத்துக்க மாட்டோம். இந்த 3 ரூபாய்க்காக அவனை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்ப நாம் இப்ப அவன்கிட்ட திட்டு வாங்கினதும் அதே நிலையில் அவன் நமக்கு காசு தராதும் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், நாம் உணர்த்த உணர்கின்ற உயிருடையவர்கள், உணர்த்த உருகின்ற உணிவுடைய. அதனால சொல்றார், பல்லார் உயிரும் பலவிதமான உயிர்கள். இப்ப நாம வந்து நாய் போல கல்லு எரிஞ்சவனத்தான் திட்டணும். நம்ம இவ்வாறு இந்த திட்டு வாங்கினதுக்காக நாம கொண்டு வராத சில்லறை கொண்டு வராத நம்முடைய குணம் தானே. நாம் அவனை பார்த்து ஏன் 10 ரூபாய்க்கு சில்லறை தரமாட்டியா? தரமாட்டேன். ஏன் தரேன்? ஏன் சில்லறை இல்ல நான் அப்ப என்ன சொல்ற? சில்லறையில இறங்கியா அப்படிமா நம்மளை பார்த்து? என்கிட்ட 3 ரூபா 7 ரூபா இல்லையேன்னு என்ன இறங்க தெரியல. நான் உன்ட்ட 10 ரூபா கொடுத்துடல, அதுக்கு 3 ரூபா உன்ட்ட சில்லறை இல்லைங்களா? அப்ப நீனு இறங்கு, நானும் இறங்குறேன், நீ இறங்கு நானும் இறங்குறேன் அப்படின்னு சொன்னா இது விதண்டாவாதம். அப்ப நாய் எப்படி மனுஷனத்தை பார்த்து குலைக்கிறதோ அது மாதிரி நாம கொண்டு வராத குணத்தை பார்த்து தான் நாம் வருத்தப்படணுமே தவிர, திட்டவனை வருத்தப்படப்படாது. நீ கொண்டு வராதனால அவன் திட்டான், அவனை பார்த்து நம்ம திட்டப்படாது, அவனுக்கு எதிர்ப்பு பேசப்படாது. சரி, இன்னைக்கு இவங்கிட்ட திட்டு வாங்கணும்னு நமக்கு விதி அப்படின்னு பேசாம இருந்தா என்ன இந்த பெருசு பேசாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் போனவன், இனிமே சில்லையோட வாயா அப்படிமா. நீங்க பேசாம இருந்தீங்கன்னா 3 ரூபா ஈஸியா உங்களை தேடி வரும். ஏதாவது சொன்னீங்கன்னா, சில்லறை எல்லாரும் சில்லையா கொண்டாட முடியுமையா? அவசரத்துல வந்தேன், 10 ரூபா வந்தேன், நீ சில்லறை இருந்தா கொடுக்க முடியாது, சில்லறை இல்லாம நீ ஆயா வர அப்படின்னு கேட்டா ஜென்மத்துல தரமாட்டான், நம்மள பார்க்கவே வச்சிருவான். அப்ப பல்லாறு உயிரும் உணரும் பான்மை என மேலொருத்தர் சொல்லி கொடுக்க அதனால் நாம் அறிந்தோம். உங்க அப்பனை இவதான் மனைவி சொன்னாத்தான் இல்லைங்களா? நம்ம அப்பா நம்ம பெற்றவர் யார் என்று சொல்லுவதற்கு நம்முடைய தாய் சொன்னால்தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நம்மை பெற்றவரை கூட அடுத்தவர் சொல்லித்தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப எதையும் சொல்லி ஒருவர் சொல்லத்தான் நாம் உணர முடியும். எந்த உயிரும் தானே அறியாது. அதனாலதான் இதற்கு சிற்றுயிர் என்று சொல்லுகிறார்கள். உணர்த்த உணரும் அறிவு, ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கு என்ன சொல்லுவார்கள்? உணர்த்த உணரும் அறிவு. இதான் சித்தாந்த வார்த்தை. நான் அடிக்கடி சித்தாந்த பற்றியும் தெளிவா சொல்லிடுறேன், தைரியமா இருக்கலாம். நீங்க உணர்த்த உணரும் அறிவு என்று ஆன்மாவினுடைய அறிவை சொல்வார். இறைவனுடைய அறிவு தானே அறியும் ஏக அறிவு என்று சொல்வார்கள். அப்ப பல்லார் உயிரும் இந்த உணர்த்த உணர்கின்ற உயிர்களின் அறிவை போல் அல்லாமல் மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை. அவனுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, எல்லாவற்றையும் தானே அறிந்தவன். மேல் ஒருவன், தனக்கு மேலே ஒருவன் இல்லாதவன், இல்லாதவனாக தன்னை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிறவன். இப்ப 6 பாடல் பார்த்திருக்கோம். முதல் 3 பாடல்களில் அவனுடைய சிறப்புகளாக அவன் எல்லா இடத்தும் நிறைந்திருக்கிறான், அவன் அருளை உடையவன், பிரியாதிருக்கிறான், அவன் பெருமைக்குரியவன் என்று பார்த்தோம். 4வது அவனுடைய தொழிலை பார்த்தோம், ஆக்கி அவன் எப்படி பண்ணுகிறான். அப்ப தொழிலை செய்கிறவனுக்கு உருவம் வேண்டும் அல்லவா? அவன் என்ன உருவத்தில் இருக்கிறான் என்று கேட்டால், உருவமுடையவன் உருவமற்றவன் எல்லாமாக இருக்கிறான் என்று பார்த்தோம். இப்பொழுது அவன் என்ன இருக்கானா, இப்படி உருவம் படைத்து எல்லாவற்றையும் செய்கிறான் என்றால் அவனுக்கு அந்த அறிவு எப்படி வந்தது என்றால், தனக்குத்தானே வந்ததே தவிர மேலொருவன் இல்லை. ஆறுபாட்டு முடிஞ்சது. அந்த அறிவுக்கு மேலொருவர் இல்லை, அவன் தானே உணர்கிற அறிவை உடையவன். ஆனா அறிவாய் அகலான் அறியார். ஆனால் அப்படிப்பட்ட அறிவை எப்படி நாம் உணர்வது? அவனுக்கு எல்லா அறிவும் இருக்கிறது என்பது எப்படி உணர்வது? நாமக்கரசரை கொண்டு போய் காலவாயில போட்டாங்க. சுண்ணாம்பு காலவாயா? சுண்ணாம்பு காலவாயில போட்டாங்க. சுண்ணாம்பு சுடுது. அப்ப நாமக்கரசர் என்ன பாடி இருக்கணும்? இரவா சுண்ணாம்பு என்ன சுடுது, சுடாமல் காக்க வேண்டும் அப்படின்னு பாடணும். ஏன்னா வயிறு முடக்கி துடக்கி இடக்குன்னு வயிறு வலிச்சதையே பாடினவர். வயிறு எப்படி துன்பப்பட்டு வயிறு முடக்கி துடக்கி இட அப்படின்னு அந்த வயிறு என்ன பண்ணுச்சுன்னு பாடினவருக்கு சுண்ணாம்பு காலவையில போட்டோன்னே அது போடுறதுக்கு முன்னாடி தெரியணுமா இல்லையா? இப்ப வயிறு பின்னாடி வலிச்சது, அப்ப சுண்ணாம்பு காலவையில் போட்டு சுடும் திரும்பல, அப்ப சூட்டை குறைக்கணும்னு தானே அவர் பாடணும். இல்ல ஏர் கண்டிஷனா மாத்து, நீ சூட்டை மாத்தமில்ல, ஆனா அவர் ஏர் கண்டிஷனா மாத்துட்டாரு. அதுதான் நாவுக்கரசருடைய அனுபவம். நாம என்ன பண்ணுவோம்னா, சூட்டை குறைக்கிறதுக்கா என்ன கேட்பான், அவர் எனக்கு இந்த சூடே ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்கின்றார். அப்ப இறைவனுடைய திருவருளை துன்பமாக இருப்பதை கூட இறைவனுடைய திருவருளாக எண்ணுகிற பக்குவம் வருகிறது. அதைத்தான் ஆனா அறிவாய். அவனை முழுவதும் தன்னுடைய பேரறிவை கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய இறைவன் ஆனா எந்தைக்கும் நீங்காத அறிவுடையவனாய். யாருக்கு இருக்கு? அடியார்க்கு அகலான். அடியாரிடத்தில் என்றைக்கும் நீங்காத அருளம் படைத்தவனாக அறிவு உடையவனாக விளங்குவான். அப்ப அவருடைய அறிவு என்பது தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற படிப்பறிவு அல்ல. இப்ப நம்ம போய் ஒன்னாம் கிளாஸ்ல சேரோம்னா படிக்கல, அதுக்காக ஒன்னாம் கிளாஸ் வச்சுறோம். பிகாமியை படிக்கலாம், காமர்ஸ் தெரியல அதுக்காக போய் படிக்கிறோம், கம்ப்யூட்டர் தெரியல கணியில போய் சேரோம். தெரியாதுக்குத்தானே படிப்பு படிக்கணும். அப்ப தெரியாதவர்களுக்கு இறைவன் அருள்வானா? இல்லை, யார் ஒருவன் தன்னை தெரிந்திருக்கிறானோ அவனுக்கு அருள்வான். ஆக அவனுடைய அறிவு என்பது அறியாதவர்களுக்கு வருகிற அறிவு அல்ல. அவனுடைய அறிவு என்பது இவனை யார் தெரிந்திருக்கிறாரோ அவர்கள் தானே அடியார்கள். அடியார்னா யாரு? இறைவனை அனுபவித்து அவனுடைய திருவருளை பெறுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் தான் அடியார்கள். அதான் அடியார்கள். ஆனா அறிவாய் அகலான் அடியார்க்கு. அடியாரிடத்திலே திருத்தொண்டரிடத்திலே அவர்களோடு எப்பொழுதும் பிரிக்க முடியாத அறிவாக இருந்து விளங்குவான் வானாளர் காணாதவன். தெய்வ உலகத்திலே இரு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட அவன் அறிவை கண்டுபிடிக்க முடியாது. அவன் எப்படிப்பட்ட அறிவை உடையவன்? தானே அறிகின்ற அறிவு. முதல் பாடலாதான் அவன் தானே அறிகின்ற மண்ணுயிர்கள் எல்லாம் பிற சொல்ல அறிகின்ற அறிவு. ஆனால் அவனுக்கு மேலே ஒருத்தர் இருந்து சொல்ல வேண்டியதில்லை. அந்த சொல்ல வேண்டாத அறிவை உடையவன் இறைவன். ஆறாவது பாட்டு. ஏழாவது பாட்டுக்கு வருகிற போது அந்த அறிவு பக்கத்தில் இருக்கவன் கூட தெரியாது. வானாடர் காணாத மண். வானாடர் என்றால் தெய்வ உலகத்தில் வாழுகின்ற மக்கள், தேவர்கள். அவர்களால் அறிந்து கொள்ள முடியாத இறைவன் வானாடர் காணாத மண். அவருடைய அறிவு யாருக்கு இருக்கும்? சொன்னா அடியாருக்கு இருக்கும். ஆனா அறிவாய், அவன் எப்பொழுதும் அவர்கள் உணர்த்தி கொண்டிருக்கிற அறிவாக இறைவன் இருப்பார். ஏனென்றால் தன்னை பற்றி அறிந்து கொண்ட பிறகு அடியார்கள் வேறு எதனை பற்றியும் அறிய நினைக்க மாட்டார்கள். நாம இறைவனுக்கு அடிமை என்று எப்பொழுது நாம் தெரிந்து கொள்கிறோமோ அதான் நம்ம நாம் அறிகின்ற அறிவு. நம்ம நம்மளை பார்த்து அறிகின்ற அறிவு. நம்ம இப்ப இறைவனை கும்பிடுறதுனால என்ன பண்ணிக்கணும்னா, நாம வந்து இறைவனுக்கு அடிமை என்று உணர வேண்டும். வழிபாடு செய்வதனாலே நம்முடைய மனத்தை எப்படி பக்குவப்படுத்தி கொள்றா? பக்குவப்படுத்துறது பக்குவப்படுத்துன்னு சொல்ல முடியல. மனசை பக்குவப்படுத்தும் இறைவனிடத்தை பக்குவப்படுத்த வேற ஒன்றும் இல்லை. நாம ஒன்னத்துக்கும் ஆகாதவன் இறைவனால் தான் எல்லாம் செய்யறான்னு அறிஞ்சிட்டா அதான் பக்குவம். ஒன்னத்துக்கும் ஆகாதவன் தெரிஞ்சு கொள்வத பக்குவம். சில பேர் எல்லாம் தெரிஞ்சாத்தான் பக்குவமா. உலக வாழ்க்கையில யாரு பக்குவமா? ரொம்ப பக்குவமான ஆளுங்க அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவன் அர்த்தம். ஆனால் நாம இப்ப இறை உலகத்தில் ஆன்ம உலகத்தில் இருக்கோம்னா நமக்கு என்ன பத்துவோம்னா, நம்மால ஒன்னத்துக்கும் ஒன்னும் ஆகாது. எவ்வளவு வாழ்க்கை பாருங்க. ஆன்ம வாழ்வியலுக்கும் உலக வாழ்வியலுக்கும் இதுதான் வேறுபாடு. உலக வாழ்வியல் நினைப்பது வேறு, ஆன்மீக வாழ்வியல் நமக்கு ஒன்றும் தெரியவில்லை. எல்லாம் இறைவன் தான். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா யாருகளோ சதுரன் அந்த முன்னில ஆனந்தம் நீம்பெற்றாய். தன்னை மறந்தால் தன்னாமும் கட்டாள் தலைப்பட்டாள். அப்ப எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தம். சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண போது காருக்குள்ள நடராஜா டாக்கீஸ்னு ஒண்ணு, அதுக்கு அப்பதான் எங்கிருந்த வந்தாள்னு படம், அது எடுக்கிறக்காக மனைவியை முதல் அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணா சினிமாவுக்கு போறதா அப்ப பிக்னிக்கு தேநிலவே அதான் சினிமா தியேட்டர். அப்ப பாக்ஸ் வச்சிருப்பேன், இப்ப சினிமா தியேட்டரே இல்லையே, அப்ப பாக்ஸ் ரெண்டு பேர் மட்டும் உட்கார மாதிரி வச்சிருப்பேன், மாடியில வச்சிருப்பேன். அந்த பாக்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிறக்கா போய் கியூல நிக்கிறேன். நான் இன்னும் ஒண்ணு டிக்கெட் கவுண்டர் திறந்த உடனே மூணாவது ஆள் நிக்கிறாள், நான் போய் டிக்கெட் கேட்டேன், ஒரு டிக்கெட் தாங்கண்ணே. பக்கத்துல இருந்த வீட்டுக்காரி மனைவி சொன்னா, என்னங்க ஒரு டிக்கெட்? ஆமா ஒரு டிக்கெட்ல கேட்டுக்கிட்டேன், இப்ப சமாளிக்கிறமே. சே என்ன மறந்துட்டு உனக்கு மட்டும் டிக்கெட் எடுத்தேன்னு, என்ன மறந்துட்டு உனக்கு மட்டும் டிக்கெட் எடுத்தேன்னு. தன்னை மறக்க வேண்டும், அப்பதான் அவ சும்மாருங்க. டாதர் கொஞ்சம் அதிகமா இல்லையா, சினிமாவுக்குள்ள போறோம் தனியாவுள்ள போறோம், அப்ப என்ன மறந்துட்டேன்னா கிசு கிசு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப தன்னை மறத்தல் சிற்றின்பத்துக்கு எப்படின்னா பேரின்பத்துக்கு எப்படி இருக்கணும் வாழ்க்கையோடு கொடுங்க. இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயங்கள் அல்ல, வாழ்க்கையோடு இணைத்து பேச வேண்டும். தன்னை மறந்து, அதனால்தான் ஆனா அறிவாய் அகலால், அவரிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு இறைவனை மட்டும் நினைக்கக்கூடிய அறிவு. எந்த ஒரு ஆன்மாவுக்கு இறைவனை மட்டும் நினைக்கக்கூடிய அறிவு வருகிறதோ தன்னை மறந்து தன்னாமங்கட்டு தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாழே. இதானே இலக்கணம். ஆனா அறிவாய், இப்படிப்பட்ட அறிவாய் இறைவன் இருப்பார். அறியவருக்கு ஆனாடார் காணாதவன். எட்டாவது, என்ன தம்பி சிரிக்கிறீங்க, இந்த மாதிரி இவர் நடத்துறாருனா? இதெல்லாம் நடத்தினாத்தான் உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைய சொன்னாதான் ஞாபகம் வரும். தத்துவத்தை சொல்ற போது இதெல்லாம் சேர்த்து சொன்னாத்தான், ஏன்னா காலேஜ்ல நடத்தி நடத்தி பழக்கமா. அதனால
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

Oh.

தந்திமுகத்துந்திவாயிற்றைங்கரனை பந்தமர உந்தியுள் வைப்பா. புகலியர்கோன்களல் போற்றி ஆழிமிதை கண்மிதப்பில்

சர்வதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள்.

பலம். நம பார்வதி பதய சமயாச்சாரி சந்தானாச்சாரி நாயன்மார்கள் திருவடி வாழ்க.

தீபதையே. அருக்கடலாகிய கடம்பவனேசருடைய பெருங்கருணையினாலே இந்த சைவசித்தாந்த நூல் பாடத்திலே முதல் பாடமாக நமக்கு அமைந்தது உண்மை விளக்கம். அந்த உண்மை விளக்கத்திலே ஆறாவது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். நூல் முறையிலே உண்மை விளக்கம் என்பது தத்துவங்களை பற்றி முதலிலே சொல்லுது. தத்துவங்களை அறிந்து கொண்டால்தான் மற்ற உண்மைகள் விளங்கும். தத்துவம் என்ற சொல்லுக்கு உள்பொருள் என்பது பொருள், உள்ள பொருள்கள், உள்ள பொருள். இந்த உண்மை பொருள் என்றும் அதற்கு பேர். தத்துவம் என்பதற்கு உண்மை பொருள். அந்த பொருள்கள் இப்ப சொல்லுகின்ற தத்துவம் 36. இந்த 36 தத்துவம் தான் உலகம், உயிர்கள். உலகமும் உயிர்களும் 36 தத்துவம் தான். 36 தத்துவத்தில் தான் அது தோன்றுவது, நிலைப்பது, முடிவது எல்லாமே 36 தத்துவம் உள்ளதான். இந்த தத்துவங்களையெல்லாம் கடந்தவன் தான் கடவுள். நமக்கு 36 தத்துவத்துக்குள்ளே நமக்கு எல்லாம் 36 கடந்திருப்பதுதான் கடவுள். அந்த தத்துவங்களுடைய உண்மைகளை புரிந்து கொள்வது மிக்க அவசியம். அதனாலதான் இந்த இதுல 6 தத்துவமேதுன்னு முதல்ல வினாய் எழுப்பினார். 6 தத்துவமேது, ஆணவமேது, அன்றேதான் மாறா வினையேது, மற்றவற்றின் வேறாக நானேது, நீயேது, நாதனட அஞ்செழுத்து, தானேது, தேசிகனே சாற்று என்று மாணவன் ஆசிரியத்திலே வினா எழுப்பினார். எந்த தொழிலையும் ஒரு ஆசிரியன் மூலமாக, குரு மூலமாக கற்றுக்கொண்டால்தான் அந்த தொழில் அவனுக்கு நன்றாக விளங்கும். அப்படிப்பட்ட முறையிலே இதை வந்து குரு மூலமா பாடம் கேட்டுத்தாகணும். மற்ற இதெல்லாம் கூட கண்டு பார்த்து கூட செய்து விடலாம். சில தொழில்கள், உலகத்து தொழில்களே இதை வந்து கற்றுத்தான் ஆகணும். அதனாலதான் திருவள்ளுவர் கசடர கற்கண்ணார், கசடர கற்கண்ணார். ஆகையினாலே இந்த உண்மை விளக்கம் என்கின்ற இந்த பாடத்திலே முதலிலே தத்துவங்களை பற்றி சொல்லும் போது 36 முதல் தத்துவமாக இருப்பது மண். 36 முதல் தத்துவமாக இருப்பது மண். அந்த மண் முதலாக நாதம் ஈராக உள்ள தத்துவம் 36. 36 நாத தத்துவம் முதல் தத்துவம் மண். இது எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு உண்மைதான். மண் முதலாக நாதம் ஈராக உள்ளது 36. இந்த 36 சடப்பொருள் சொல்றோம், சித்து பொருள் அல்ல. சித்து பொருள்னா அறிவுடை பொருள்கள், சடப்பொருள்னா அறிவில்லாத பொருள்கள். இப்ப இந்த ரேடியோ இருக்கு, இது சடப்பொருளா சித்து பொருளா? சடப்பொருள். இது பேசுதே, எது பேச வைக்குது? சித்து பொருள் இது பேச வைக்குது. அறிவுள்ள பொருள் பேச வைக்குது. அறிவுடையவன் தான் இதை பேச வைக்கிறான். இதா பேசாது, இதா. அதனால தத்துவங்கள் 36 அறிவுடையவனாகிய பேரறிவுடையவனாகிய கடவுள் ஏக்கத்தா எங்குமே தவிர தானே எங்க. இது அடிப்படை கடவுள் கொள்கைக்கு முக்கியமான ஒரு குறிப்பு. 36 இது இந்த உண்மை தெரியறது சாமானியம் இல்லவே. காற்று அதுபாட்டில் அடிக்காது, வெயில் அதுபாட்டில் அடிக்காது, மழை அதுபாட்டில் பெய்யாது, பனி அதுபாட்டில் பெய்யாது. என்ன காரணம் என்றால் அவை எல்லாம் சடப்பொருள்கள்.
இருந்தா 1000 வருஷத்துக்கு நீ இப்படி இயக்காம இருந்தியானா அது அப்படியே தான் இருக்கும், சத்தம் போய் போடாது. அறிவுடையவன் ஒருவன் இயக்கினால் இது இயங்கும், அறிவுடைய ஒருவன் இயக்கினால் இது இயங்கும். இப்ப அறிவு பொருள் அறிவில்லாத ஒரு ரெண்டும் தெரியுதா? அறிவு பொருள் அறிவில்லா, அறிவு பொருள் என்பது ரெண்டு, அறிவு பொருள் என்பது ரெண்டு, அறிவு பொருள் என்பது ரெண்டு, ரெண்டு அறிவு உள்ள பொருள் இருக்குது தெரியுதா? ரெண்டு அறிவு உள்ள பொருள் எது எது என்ன எது எது? தானே அறிகின்ற பொருள் சிவம், அறிவித்தால் அறிகின்ற பொருள் உயிர். இது அறிவித்தாலும் அறியாது பாசம் உலகம் விளங்குதா? இந்த தானே அறிகின்ற பொருளா இருக்கிற பரமேஸ்வரன் தான் இந்த பொருளை எல்லாம் இயக்க முடியும். இப்ப இப்ப நல்லா எண்ணி பாருங்க, இப்ப காத்து வேணும்னா இப்ப நம்ம அடிக்க வைக்க முடியாது, அடிக்க வைக்க முடியாது. மழை பெய்யணும்னா பெய்ய வைக்க முடியாது. இது இந்த அறிவு பொருளாலும் முடியாது. அந்த பேரறிவு பொருளா இருக்கிற பரமேஸ்வரன் இருக்கிறானே, அவனுக்கு பேரறிவுன்னு பேரு, ஆன்மா சிற்றறிவு. இதை இந்த அடிப்படையில் எழுதிட்டாலே போதும், ஆன்மா சிற்றறிவுடையது. பஞ்சபூதங்களை எல்லாம் ஏக்கராப்பில் இருக்குன்னு வச்சுக்கா, நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம சொந்தக்காரனுக்கு மாத்திரம் காத்தடிக்கிட்டு சொந்தக்காரனு மாத்திரம் அடைய வைக்கும். இப்ப கடவுள் எப்படி பண்றான்னா, கடவுள் இல்லேன்னு சொல்றவனுக்கும் மெய்ய வைக்கிறான், கடவுளை திட்டுறான் பாரு அவனுக்கும் மெய்ய வைக்கிறான். அதான் பேரறிவு பொருளுக்கு நமக்கு சிற்றறிவு பொருளுக்கு உள்ள வித்தியாசம். அவ இவன் திட்டுறதுல அவன் ஒன்னும் வச்சுக்கிறதில்ல அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான், எல்லாருக்கும் அந்த நன்மையை செய்கிறான். அதனாலே பேரறிவு பொருளாயிருக்க

0: அறிவு பொருளாயிருக்கிற பரமேஸ்வரன் அவன் சர்வ வல்லமை உடையவனாக இருப்பதினாலே இந்த 36 தத்துவங்களும் அவன் சொன்னபடி கேட்கு, அவன் சொன்னபடி கேட்கு. அதுக்கு மேல நம்ம சொல்லி கேட்க வைக்க முடியாது. அதனாலே வந்து பேரறிவு பொருள் ஒன்று இருக்கிறது, அறிவு பொருள் என்று இருக்கிறது ஒன்று, அறிவில்லாத பொருள் இருக்கிறது என்பது தெரியுதா. இந்த அறிவில்லாத பொருள்களை இயக்குவதனாலதான் அறிவு உள்ள பேரறிவு பொருளாய் இருக்கிற பரமேஸ்வரன் அறிவில்லாத பொருள்களை இயக்கிறதுனாலதான் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க சித்தறிவு பொருளாய் இருக்கிற நாம பிழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு நல்ல உண்மை. இந்த 36 அவ எதுக்கு இயக்கிறான் தெரியுமா? நமக்காகத்தான். 36 அவ இயக்கிறது எதுக்காகன்னா அவனுக்கு ஒண்ணும் கிடையாது, அவன் 36 கடந்து இருக்கிறான். ஆறாரை நீர்த்து அதன் மேல் அனுப்புகிற தெளிவா சொன்னார். அவனுக்கு மழையை பெய்தாலும் அவனுக்கு கவலை இல்லை, பெய்யலைனாலும் கவலை இல்லை. நமக்கு ரெண்டுலையும் கவலைப்படுவோம், பெய்தாலும் கவலைப்படுறோம் பெய்யல. அதனாலே பேரறிவு பொருளாயிருக்கிற பரமேஸ்வரன் ஷடப்பொருளாயிருக்கிற தத்துவங்களை இயக்குகிறான். அதனாலே தத்வபதின்னு ஒரு பெயர் சிவருமானது, தத்வபதி என்று பெயர். தத்துவங்களுக்கு தலைவன், பதினா தலைவன், கடந்து இருப்பதனால தத்துவாதீனம் எல்லாம் வடமொழிதான். தத்துவபதி கடவுள், தத்துவங்களுக்கு தலைவனா இருப்பதனால, கடந்து இருப்பதனால தத்துவாதீதம் என்றும் பெயர். இந்த சடப்பொருள் 36 முதல்ல தூலமாக எல்லாருக்கும் தெரிவதாக இருக்கின்ற தத்துவங்கள் இந்த 5 பூதங்களும் எல்லாருக்கும் தெரிந்ததாகும். தூல பூதம் இருக்குதுக்கு, தூல பூதம், தூலம்னா பருமனாக, பூமி நல்லா தெரியுது, தண்ணீர் நன்றாக தெரிகிறது, நெருப்பு நன்றாக தெரிகிறது, காற்று நன்றாக தெரிகிறது, ஆகாயமும் தெரிகிறது. இத ஆகாயத்தை உலகாயதன் ஒத்துக்க மாட்டான். உலகாயதன் இருக்கிற அவன் நாத்திகம், அவன் ஆகாயத்தை ஒத்துக்க மாட்டான். ஆகாயம் தெரியுதானே? இப்ப நம்ம ஆகாயத்துல சஞ்சரிக்கிறோம் அவனுக்கு தெரியல. இப்ப நம்ம வெளியெல்லாம் ஆகாயம், வெளி ஆகாயம். இப்ப துவாரம் மூக்குல துவாரம் இருக்குது இல்ல, இந்த இடைவெளி ஆகாயம், இதெல்லாம் ஆகாயம். ஆகையினாலே இப்படி இந்த 36 முதன்மையாயிருக்கின்ற இந்த 5 பூதங்களை பத்தி தான் முதல்ல சொல். இந்த 5 பூதங்களால்தான் உயிர்களுக்கு தோற்றம், நிலைவேறு, அழிவு எல்லாம் பூமியிலே தோன்றுகிறான். பூமியிலேயே வாழ்கிறோம், பூமியிலேயே வந்து மண்ணாவதும் கண்டு. ஆகையினால இந்த பொருள்களை பத்தி முதல்ல விளக்குகிறார். இந்த தத்துவங்களை இயக்கும் போது ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஆள் போட்டிருக்கார் பரமேஸ்வரன். இது மின்சார இலாக்கா, இந்த டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு, இது மராமத்துலாக, வந்து இது என்ன பிடபிள்யூ
1: பொதுப்பணித்துறை,
0: பொதுப்பணித்துறை எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ் தெரியாது, போக்குவரத்துறை, கல்வி இலாக்க என்று ஒவ்வொரு இலாக்காவுக்கு அதிகாரிகளை போட்டு, மந்திரிகளை போட்டு, அதுக்கு கூட அவர்களுக்கு அதிகாரிகளை போட்டு, அவர்களுக்கு அதிகாரிகளை போட்டு இயக்கிட்டு இருக்கான் சர்க்கார். புரியுதா? எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆள் தான். யாரு? இல்ல இந்த இந்த
1: முதலமைச்சர்,
0: அதுக்கு மேல, அதுக்கு மேல ஜனாதிபதிதான் ஜனாதிபதி தான் வந்து அந்த சுத்த சிவம், பரசிவம், பிரதம மந்திரி தான் இந்த ஸ்ரீகண்டர மந்தேஸ்வரம் சொல்லுவோம் இல்ல, அப்படி ஜனாதிபதி ஒன்னும் பண்ண மாட்டாரு. ஒண்ணும் பண்ணாம சும்மா இருக்கிற ஆளுதான் பவர் அது. அதனாலே பரமேஸ்வரன் அதான் வாழா இருக்கிறான்னு கூட திருவிளையாடுறோம் சொல்லு. வாழானா சும்மா இருக்கிறான், எல்லாம் அவன வேலைக்கு போட்டுட்டு ஏக்கி விட்டு விட்டு இவர் பேசாம பாத்துக்கிட்டு இருக்கோம். இவர் பார்வையிலே வேலை நடக்குது, பார்வையில்

இந்த தத்துவங்கள் சடப்பொருளாகையினாலே தானே இயங்காது. இதை சிவபெருமான் நேரா வந்து இயக்க மாட்டார். சிவபெருமான் நேரா வந்து இயக்க மாட்டார். இந்த தத்துவங்களுக்கு தெய்வங்களை போட்டு, ஒவ்வொரு தத்துவங்களுக்கும் தெய்வங்கள் அதிகாரிகளை போட்டு, நீ அதை பார்த்துக்கோ, நீ இதை பார்த்துக்கோ, இதை பார்த்து எல்லாக்காக பிரிச்சு விட்டுறாரு. இந்த ஆளுகளை எல்லாம் அவர் பார்த்துக்கிறது, தத்துவங்களை இவங்க பார்க்கறது, தத்துவங்களை இந்த தெய்வங்களை இயக்குகிறார்கள், அந்த தெய்வங்களை சௌரமான இயக்குகிறார். அதற்கு மேல இந்த தத்துவம் மூணு வகையா இருக்குல்லவா, ஒன்று ஆன்ம தத்துவம், இன்னொன்று வித்யா தத்துவம், இன்னொன்று சிவ தத்துவம். இந்த மூன்று தத்துவங்களிலே சிவ தத்துவம் வித்யா தத்துவத்தை இயக்கிறது, வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவத்தை இயக்கிறது, மேல அதிகாரி கீழே இருக்கிற அதிகாரிகளை இயக்குவது போல. ஆகையினால இந்த தெய்வங்களுக்கெல்லாம் தத்துவேஸ்வரர்கள் என்று பெயர். இந்த தெய்வங்களுக்கெல்லாம் பரமன் முதலார மத்தியம் தத்துவேஸ்வரர்கள், தத்துவேஸ்வரர்கள் என்று பெயர். அது முதல்ல இந்த பாட்டுல அந்த தெய்வத்தை பத்தி பூமி முதலான ஐந்து தத்துவங்களுக்கும் ஐந்து பேர் அதிகாரிகள். பாராதி ஐந்துக்கும் பண்ணும் அதி தெய்வங்கள். பாராதினா பூமி முதலாக சொல்லப்படுகின்ற ஐந்து பூதங்களுக்கும், மண், தண்ணீர், நெருப்பு, காற்று ஆகிய ஐந்து பூதங்களுக்கும் ஐந்து தெய்வங்கள். பாராதி ஐந்துக்கும் பண்ணும் அதி தெய்வங்கள். பண்ணும் அதி தெய்வங்கள்னா அந்த பூமியை இயக்குகின்றவர், நீரை இயக்குகின்றவர், நெருப்பை இயக்குகின்றவர், காற்றை இயக்குகின்றவர், ஆகாயத்தை இயக்குகின்றவர். இப்படியாக ஐந்து பூதங்களுக்கும் ஐந்து பெரிய பெரிய ஆளுநர் போட்டிருக்காரு. அது யாராருன்னு இதுல சொல்றாரு, பாராதி ஐந்துக்கும் பண்ணு அதி தெய்வங்கள் ஆறார் அயனாதி ஐவரா. ஆறார் அயனாதி, யார்கிட்ட புத்தகம் இல்லையா, ஆறார் அயனாதி ஐவரா, நீ பாரு ஆறார் அயனாதி ஐவரா. அதனால இந்த ஐந்து பூதங்களுக்கும் ஐந்து பேர் அதிகாரிகள். அதிகாரிகள்னு தலைவர்னு சொல்றதில்ல, அதிகாரிகள். இப்ப மண்ணுக்கு அதிகாரி யார் என்றால் பிரம்மா. அதே பாராதின்னு சொல்லி, பாராதினா பூமி முதலாக, ஆதினா பூமி முதலாக என்று கூறும். இந்த ஐந்துக்கும் அதி தெய்வங்கள், அதி தெய்வம்னா அதை இயக்குகின்ற தெய்வம். மண்ணுக்கு அதி தெய்வம் பிரம்மா, நீருக்கு அதி தெய்வம் விஷ்ணு, நெருப்புக்கு அதி தெய்வம் உருத்திரன், காற்றுக்கு அதி தெய்வம் மகேஸ்வரன், ஆகாயத்துக்கு அதி தெய்வம் சதாசிவம். இப்படி ஆறார் அயனாதி ஐவரா. இந்த ஊரெல்லாம் ஊர் அதிகாரி தான், ஊர் அதிகாரி தான். பூமியை இயக்கிறவரா பிரம்மா, நீரை இயக்குகின்றவர் விஷ்ணு. அதனாலதான் தண்ணீர்லயே படுத்திருக்காரு, திருப்பார்கடல படுத்திருக்காரு, தண்ணியில படுத்திருக்காருன்னா அதுவும் ஒரு காரணம் தான், நான் தான் தண்ணிக்கு அதிகாரி அப்படின்னு சொல்றது. இந்த ஐந்து பொருள்களும் கணக்கா இயங்கினாலுடைய பொருள்கள் உற்பத்தியாகாது, உயிர்கள் வாழ முடியாது, வாழ முடியாது. இப்ப மண்ணுல போடுறோம்ப்பா, அப்புறம் நீரை பாய்ச்சறமா, சரி நீரை பாய்ச்சின உடனே அதுக்கு காய்ச்சல் கொடுக்கும், காய்ச்சல் அது எது செய்யுது, அதான் நெருப்பு செய்யுது. உஷ்ணம்னு வச்சு நெருப்புன்னு வச்சு செய்யுதா, அதுக்கு மேல அது காற்று வேணும். புழுக்கத்திலே கிடந்தா புழுங்கியே விழுங்குதா, அதுக்கு மேல இடைவெளி வேணும். இத்தனையும் இருந்தா தான் பயிர் முளைக்கும், நிலைக்கும், விளையும், அது சாப்பிடலாம். இல்லைன்னா பூவால் ஆற்றிடம் ஒரு பொருள் முளைப்பதற்கு விளைவதற்கு இந்த அஞ்சு பூதங்களும் அவசியம். நன்றாக தெரியுது, அது நினைச்சு பாக்கிறேன். நான் விளைய வச்சேங்கிறேன், நான் விளைய வச்சேங்க. காத்து இவனுதா, தண்ணீர் இவனுதா, மண்ணு இவனுதா, ஆகாயம் இவனுதா. அதனால ஒரு பொருள் தோன்றுவதற்கு, நெல் முளைப்பதற்கு வச்சுங்களே, எது முக்கியமா, தாயாக இருப்பது எது நிலம், தந்தையாக இருப்பது சுற்றத்தாராக இருப்பது மற்ற மூணு, விளங்குதா. ஆகையினால இந்த அஞ்சு இருந்தா தான் பயிர் தோணும், அஞ்சின் மூலமாகத்தான் உயிர் தோணும். பயிர் இல்லைன்னா உயிர் இல்லை, உயிர் இல்லைன்னா பயிர், ரெண்டுக்கும் அவ்வளவு பிணைப்பு வச்சிருக்கிறான், விளங்குதா, ரெண்டுக்கும் அவ்வளவு.

0: பயிர் இல்லைன்னா உயிர் இல்லை, உயிர் இல்லைன்னா பயிர் இல்லை. நம்ம இல்லாம கூட பயிர் இருந்துடும், ஆனா அது இல்லாம நம்ம இருக்க முடியாது. முதல்ல அஞ்சு தத்துவங்கள்ல இவ்வளவு இருக்கு, அது இன்னும் நிறைய இருக்கு. அதனால மண் முதல் தத்துவம், இரண்டாவது தத்துவம் நீர், மூன்றாவது தத்துவம் நெருப்பு, நான்காவது தத்துவம் வாயு, ஐந்தாவது தத்துவம் ஆகாயம். இத வந்து வடமொழியில பிருத்திவு அப்பு தேயு வாயு ஆகாயம் சொல்றோம். தமிழ்ல மண் நீர் நெருப்பு காற்று வெடி என்று சொல்றோம். இத வந்துதான் அதுக்கு மேல வர்றதை சொல்றாரு. இதுல திருவாசகத்துல பாரிடையை இருந்தாய் பறந்தாய் ஊற்றி, நீரிடையை நான்காய் நிகழ்ந்தாய் ஊற்றின்னு அது பின்னாடி வருது சொல்றாரு. அதனாலே இப்படி எல்லா பொருள்களையும் தெய்வங்கள் கலந்து அந்த பொருள்களை இயக்குது, அந்த பொருள்களை இயக்குதா. இந்த தெய்வங்களை சௌரமான இயக்கிறார், சௌரமங்களை இயக்கிறார். அது அதுல குறிப்பா சொல்றாரு. இதுல எப்படி சொல்றாருன்னா, பாராதி ஐந்துக்கும் பண்ணு அதி தெய்வங்கள் ஆறார் அயனாதி ஐவராம் ஓரோர் தொழில் அவருக்கு சொல்லுங்கள். தோற்ற முதல் ஐந்தும் ஓரோர் தொழில், அதாவது பிரம்மாவுக்கு படைத்தல் தொழில், விஷ்ணுவுக்கு காத்தல் தொழில், உருத்திரனுக்கு அழித்தல் தொழில், இந்த அஞ்சு பேருக்கு அஞ்சு தொழில் இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில். இந்த தொழிலே அவங்க எப்படி செய்யறாங்கன்னா, குற்றமில்லாமல் செய்யறாங்க. பழுதறவே பண்ணுவர்கள் பார், பழுதுன்னா குற்றம், பழுதுன்னா தப்பு தவறாச்சு. இப்ப நம்ம கிட்ட ஒரு தொழில் இருக்குதுன்னு சொன்னா, ஒரு பெரிய தொழில் பெரிய பதவி இருக்குதுன்னா நம்ம ஒழுங்கா செய்ய மாட்டோம். எப்படி செய்யணும்னா, நல்லதாகவும் செய்வோம் கெட்டதாகவும் செய்வோம், வேண்டிய ஒண்ணு கொண்ணு வேண்டாத ஒண்ணு கொண்ணு, அப்படி இப்படிமா என்னென்னமோ நமக்கு தெரிஞ்ச சாமர்த்தியெல்லாம் காட்டிவிடுவோம். ஆமா, என்ன காரணம், சிற்றறிவு உடையதா, சம்பளம் வாங்குவோம், நம்ம சம்பளம் வாங்குவோம், சம்பளம் வாங்குவோம். இந்த ஆளுக சம்பளம் வாங்குறது, இந்த அஞ்சு ஆளுகளை வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கிறாள். அந்த கப்பலில் வேலை கிடைச்சா, ஜெயவர்மான் கம்பெனியில வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு செய்யறாளுங்க இந்த ஆள். இந்த ஆள் அதனாலதான் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் முதலான தொழில்கள்ல அதனால சரிவர நடந்து கொண்டிருக்கிறது, சரிவர நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மற்ற இந்த ஐந்து பூதமும் ஒழுங்கா செஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பூதங்கள் நிலை கலங்கினால் உயிரிழக்காமல், பூதங்கள் நிலை கலங்கினால் உயிருக்காது. அது வேண்டிய போது கலைத்து விடுறாரு, சுனாமியை விடுறாரு, பூகம்பத்தை விடுறாரு, பூகம்பத்தை விடுறாரு, சுனாமி விடுறாரு, புயலை விடுகிறாரு, முழுத்த விடுகிறாரு. ரெண்டாவது போது அக்கறை முழுந்து போச்சுன்னா அப்படி விட்டு அடிக்கிறாரு, அவராலையும் தாங்க முடியாது. இப்படியாக இந்த ஐந்து பூதங்களுக்கு அஞ்சு அதிகாரிகளை போட்டு அவர்களை சிவருமான் பார்த்துக்கிட்டு இருப்பதனாலே, அவர்களை காத்துக்கிட்டு இருப்பதனாலே இந்த அஞ்சு பேரும் ஒழுங்கா வேலை செய்யறாங்களாம். பழுதறவே பண்ணுவார்கள், பழுதுனா குற்றம் இல்லாமல் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்லயும் இது கிடையாது, லஞ்சம் கிடையாது, அதனால கணக்கா செய்யறாங்க. அதற்கு மேல இந்த அஞ்சு பூதங்களுக்கு அஞ்சு தெய்வங்களை சொன்னார, அதற்கு மேல அஞ்சு ஐந்து தொழில் அந்த படைத்தலைவர்களாகி அந்த பஞ்சகிருத்தியத்தை பத்தி சொல்றாரு. பஞ்சகிருத்தியம் தான் வடமொழி. அது எப்படி சொல்றாருன்னா, படைப்பன் அயன், படைப்பன் அயன், அயன் என்றால் பிரம்மா. அவர் என்ன பண்ணுவாருன்னா படைப்பார். இதுல இன்னொரு ரகசியம் தெரியுதா, எதுல இருந்து எல்லாம் தோன்றுது, பூமிக்கு தெய்வம் ஆறு அவர் தான் படைக்கிறார். சரியா போச்சா, பூமி தானே படைக்குது, படைத்தலுக்கு அதிகாரி பிரம்மா. சரி, அந்த படைத்த பொருள் வளரணும்னா என்ன வேணும், அந்த அதுக்கு அதிகாரி அவர் தான். இது படைக்குது, நீர் காத்து, படைப்பன் அயன், அழிப்பன் எல்லாம் அந்த தொழிலுக்கு அதிகாரி தான். முழு சுதந்திரம் அவங்களுக்கு கிடையாது, இந்த அஞ்சு பேத்துக்குமே முழு சுதந்திரம் கிடையாது. எல்லாம் உத்தரவுப்படி, மேலெடுத்த உத்தரவுப்படி தான் இவங்க இந்த வேலையை செய்யும். இஷ்டம் போல படைக்க முடியாது, இஷ்டம் போல படைக்க முடியாது, இஷ்டம் போல காக்கவும் முடியாது. அதனாலே வந்து பிரம்மா வந்து நாலு தலையா போனதை அஞ்சா படைச்சுக்கல. தன்னுடைய இஷ்டத்துக்கு படைக்கிறதா இருந்தா இந்நேரம் அஞ்சு படைச்சிருப்பாரு, ஆறு படைச்சிருப்பாரு, நாலு நாலாவே இருக்குது. அஞ்சு நாளா போச்சு, நாலு நாளாவே இருக்குதுன்னா நாலு முகம் தான் சொல்லுவாரு, ஐம்முகம்னு சொல்றது கிடையாது. கண்டியூருக்கு போனா பாக்கலாம். கண்டியூர்னா கண்டியூருக்கு போனீங்கன்னா பாக்கலாம், நாலு தலைவர் தான் இருப்பார். சரியாக சரியாக அவர் நடந்து கொள்ள ஆவினாலே தலையை கிழிப்பார். நல்ல மலரின் மேல் நான்முகன் ஆர் தலை ஒன்றியவர் படைப்பன், படைப்பன் அழிப்பன் பங்கையக்கன் மாயன். பங்கையக்கண்ணா தாமரைக்கண்ணன், பங்கயம்னா தாமரை. தாமரைக்கண்ணன் ஆகிய விஷ்ணு காக்கிறார். இப்ப உணவு வகையெல்லாம் நமக்கு சப்பளம் பண்றது மகாவிஷ்ணு தான். உணவெல்லாம் சப்பளம் பண்றது மகாவிஷ்ணு. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா சுவாமி மேல விரோதம் வராது. இவருக்கு அதிகாரம் இவ்வளவுதான். இவரை இயக்குகின்ற ஒரு பரமேஸ்வரன் அவ்வளவுதான். இவர பயனறிந்து அவள் இன்னும் அளவில் அயனோடு மால் நமக்கு அந்நியம் அல்ல. பயனறிந்து இவங்களால இவ்வளவுதான் செய்ய முடியும், இவங்களுக்கு இவ்வளவுதான் அதிகாரம் என்று அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பரமவிஷ்ணுக்கள் நமக்கு அந்நியம் இல்லையா. பரமவிஷ்ணுக்கள் சொன்ன
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் பார்க்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம், வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தத்துவ நூல்களை தவிர மற்ற எல்லா நூல்களுமே அழியக்கூடிய பொருளைத்தான் சொல்லுகின்றன. எந்த நூல் மற்ற எந்த நூலை பாருங்க. பொருளாதாரம், கணிதம், மருத்துவம், விஞ்ஞானம், எந்த நூல், எல்லா நூல்களும் தோன்றி அழியக்கூடிய உலகப் பொருள்களை பற்றித்தான் கூறுகின்றன. தத்துவ நூல் ஒன்றுதான் அழிவில்லாத என்றுமுள்ள நிலையான பொருளை சொல்லுகிறது. அதனாலே தத்துவம் என்ற பெயர். அத்தகைய தத்துவ நூல்கள் நமக்கு தமிழிலே எத்தனை இருக்கின்றன? 14 என்று வகுத்திருக்கிற 14 சாத்திரங்கள். சாத்திரங்கள் தத்துவ நூலுக்கு இன்னொரு பெயர் சாத்திர நூல்கள். தோத்திர நூல்கள் எவை? தோத்திர நூல்கள் எவை? திருமுறைகள். தோத்திர நூல்கள், சாத்திர நூல்கள் என்று ரெண்டு வகையான செல்வங்கள் நமக்கு இருக்கின்றன. தோத்திர நூல்கள் எத்தனை? 12. சாத்திரங்கள் 14. ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? தோத்திர நூல்கள் எதை கூறுகின்றன? தோத்திர நூல்கள் இறைவனுடைய புகழை கூறுகின்றன. இறைவனுடைய அருமை பெருமைகளை கூறி அவன் மீது நமக்கு அன்பை உண்டாக்குகின்றன. தோத்திர நூல்கள் எல்லாம், வழிபாட்டு நூல்கள் எல்லாம் இறைவனுடைய பெருமைகளை எடுத்து கூறி அவன் மீது அன்பு கொள்ள பக்தியை உண்டாக்குகின்றன. எனவே பக்தியை உண்டாக்குபவை தோத்திர நூல்கள். சாத்திர நூல்கள் அவை எவற்றை கூறுகின்றன? இறைவனுடைய இயல்புகளை கூறுகின்றன. இலக்கணம், இறைவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி இருப்பான், அவனுக்கு நமக்கு என்ன தொடர்பு, என்று இப்படி இறைவனுடைய இலக்கணத்தை இயல்புகளை ஆராய்ச்சி முறையிலே எடுத்து கூறுகின்றன சாத்திரங்கள். எனவே சாத்திரங்கள் நூல்கள் ஆராய்ச்சி நூல்கள். தோத்திரங்கள் என்ன நூல்கள்? பக்தி நூல்கள், அனுபவ நூல்கள். ஒன்று ஆராய்ச்சி, இன்னொன்று அனுபவம். இந்த இரண்டும் நெருங்கிய தொடர்பு உடையவை. ஒரு ஆராய்ச்சி முக்கியமா, அனுபவம் முக்கியமா? ரெண்டுமே முக்கியமா? சரி, அனுபவம் முடிவானது, அனுபவம்தான் முடிவானது, அதற்கு உதவுவது ஆராய்ச்சி. ஆராய்ச்சி உதவி செய்வது. ஆக முதலிலே நாம் ஆராய வேண்டும். எதை ஆராய வேண்டும்? இந்த உடம்பிலே உடம்புக்கு வேறாக நான் என்ற ஒரு பொருள் இருக்கிறேன். நான் உடம்பு அல்ல. நான் உடம்புக்கு வேறாக இருக்கிறேன் என்று நம்மை முதலிலே உணர வேண்டும், ஆராய்ந்து உணர வேண்டும். உணர்ந்த பிறகு அதற்கு மேலாக நமக்கு உயிர்க்குயிராக இருந்து உதவுகிறான் ஒருவன் என்பதை ஆராய்ந்து உணர வேண்டும். எனவே நம்மையும் தலைவனையும் ஆராய்ந்து முதலிலே உணர வேண்டும். அதற்கு இந்த சாத்திர நூல்கள் நமக்கு உதவி செய்கின்றன. அப்படிப்பட்ட 14 நூல்களிலே தலையான நூலாக, தலை சிறந்த நூலாக விளங்குவது சிவஞான போதம். மிக மிக சுருக்கமான நூல், 12 சூத்திரங்கள். ஆனால் அதை எத்தனை முறை கேட்டாலும் இரும்பு கடலையாக இருக்கிறது. கடினமான நூல். எனவே அந்த காலத்தில் சிவஞான போதத்தை எல்லாம் எல்லாருக்கும் சொல்லித்தரமாட்டார்கள், யாருக்கு சொல்லுவார்கள்? அந்த மாணவர், பக்குவம் உடைய மாணவருக்கு தான் சொல்லுவார்கள். மற்றவருக்கு சொல்லி என்ன பயன்? உங்களுக்கெல்லாம் சொல்லி என்ன பயன்? ஆக பக்குவம் என்றால் என்ன? பக்குவம் உடைய மாணவர். உங்களுக்கு அந்த பக்குவம் இருக்கிறதா என்று எண்ணி பாருங்கள். பக்குவம் என்றால் இந்த உலகப் பொருள் மீது பற்று நீங்க வேண்டும். உடல் பற்று, உலகப்பற்று, இவையெல்லாம் முதலிலே போக வேண்டும். நான் உலகத்தையும் உடம்பையும் அல்லவா இருக பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது எப்படி விளங்கும்? ஆக இந்த பற்றை விட வேண்டும். சிறிது சிறிதாக, ஒரே நாளில் விட்டு விட முடியாது. சிறிது சிறிதாக நீங்கி நீங்கி, இந்த உடம்பு நான் அல்ல, இந்த உலகப் பொருள்கள் எனக்கு உரியவையில், நான் உடைய இவற்றோடைய வந்தேன் உலகத்தில், போகும்போது கொண்டு போக போகிறேனா எதையாவது? பிறகு ஏன் இத்தனை சேர்க்கிறானா? எவ்வளவு, எத்தனை வீடுகள் ஒரு ஆளுக்கு, எத்தனை நிலங்கள், எத்தனை சொத்துக்கள், இவற்றையெல்லாம் கொண்டு போக போகிறோமா? யார் நினைக்கிறார்கள்? என பக்குவம் இல்லை. பக்குவம் இருந்தால்தானே அந்த எண்ணம் வரும். எனவே அந்த பக்குவம், அப்படி அந்த பக்குவம் வந்தால்தான் இறைவன் மீது ஆசை உண்டாகும். அப்போது தான் இறைவன் மீது பற்று உண்டாகும். இந்த பற்று நீங்கினால்தான் அவன் மேலே பற்று உண்டாகும். அதனால் தான் வள்ளுவர் சொன்னார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. எனவே ஒரு பற்று நீங்கினால் அந்த அடுத்த பற்று உண்டாகும். எனவே இந்த ரெண்டு வகையான பற்றுக்கள், எது எந்த பற்று நமக்கு மேலானது தெரிந்தால் மட்டும் போதுமா? அந்த எதுக்காக சொன்னேன், எதுக்காக சொன்னேன் இந்த பேச்செல்லாம் எதுக்கு வந்துச்சு, பக்குவம். எனவே பக்குவம் அப்படிப்பட்ட உலகப்பற்றை விட்டு இறைவனை பற்றுகிற பக்குவம் உடையவர்களுக்குத்தான் இந்த சிவஞான போதம் உள்ளவாறு விளங்கும், அவர்களுக்குத்தான் விளங்கும். நாம் எவ்வளோதான் படித்தாலும் விளங்கவே விளங்காது. அதுக்காக படிக்காம விட்டு விடாதீர்கள். எனவே அப்படி அந்த சிவஞான போதத்தை அந்த காலத்தில் வைத்திருக்கிறார்கள். ஞான, அதனால தான் ஞான நூல், ஞான நூல். நாம் அஞ்ஞானத்தில் இருக்கிறோம். எனவே ஞான நூல் அதனுடைய அமைப்பை பாருங்க. சிவஞான போத நூல், அந்த முதல்ல பெயர் காரணம், சிவஞானம் என்றால் சிவத்தை பற்றிய அறிவு, சிவஞானம் சிவத்தை பற்றிய அறிவு. இறைவனை பற்றிய அறிவு, மெய்ப்பொருளை பற்றிய அறிவு, சிவஞானம். அந்த அப்படிப்பட்ட ஞானத்தை தருகிற நூல் போதம், சிவஞான போதம். போதம் என்றால் போதித்தல், போதித்தல். போதித்தல் யாருடைய வேலை? போதித்தல் யார், யார் போதிப்பது? ஆசிரியர், ஆசிரியருடைய பணி. ஆசிரியர் செய்வது போதித்தல். எப்படி போதிக்க வேண்டும், எப்படி போதிக்க வேண்டும்? மாணவர்களுக்கு ஐயம் திரிபு இல்லாதபடி தெள்ள தெளிவாக உணர்த்த வேண்டும். கேட்கின்ற உபதேசத்திலே, கேட்கின்ற பொருளிலே ஐயம் நிகழக்கூடாது. இன்னொன்று திரிபு, இந்த ரெண்டும் குற்றங்கள். ஐயமும் திரிபும் குற்றங்கள். இதிலே இருக்கிற குற்றங்கள், அறிவிலே, அறிவிலே இருக்கிற குற்றங்கள். ஐயம் இருக்கக்கூடாது, திரிபு. ஐயம் என்றால் என்ன, சந்தேகம் என்றால் என்ன? இப்படியா அப்படியா, ஆசிரியர் இப்படி சொன்னாரா அப்படி சொன்னாரா? இப்போ அந்த நிலையில் தான் இருக்கீங்க நீங்கள். அந்த ஐயம், ஐயம் வரக்கூடாது. இந்த இந்த பத்து நாளைக்குள்ளே உங்களுக்கு ஐயமெல்லாம் போதும், வடமொழி சொல். ஐயம் திரிபுன்னு என்ன? தவறான அறிவு, தவறான அறிவு. அதாவது கயிற்றை எப்படி பாம்பாக கருதுதல், இரவு நேரத்தில் தூரத்தில் வளைந்து கிடந்தால் கயிறு தான் கிடக்கு, இவன் இப்படி பயப்படுகிறான், பாம்பு. அது திரிபு, அது அறிவிலே இருக்கிற குற்றம். ஐயம், ஐயம் என்றால் ஆமாம், சந்தேகம், சந்தேக விபரீதம். திரிபை விபரீதம் என்பார்கள், விபரீத, விபரீத ஞானம். இந்த இரண்டு விதமான குற்றங்களும் நேராதபடி உணர்த்துவது தான் போதித்தல், அதுதான் போதம். நாங்கள் எதற்காக இருக்கிறோம்? எனவே மெய்கண்ட, இந்த ஆசிரியர் யார்? மெய்கண்டார். அவர் பேரே என்ன? மெய்கண்டார். பெற்றோர் அந்த பேரா வைத்தார்கள்? பெற்றோர் வைத்த பெயர் என்ன? சுவேதவன பெருமாள். சுவேதவன, ஏன் அந்த பேர் அவருக்கு வைத்தார்கள்? அவர் திருவெண்காடு, திருவெண்காடு என்ற தலத்திலே. திருவெண்காடு எங்க இருக்கு? பூம்புகாருக்கு பக்கத்து, புகாருக்கு பக்கத்து, பூம்புகாருக்கு பக்கத்தில் அந்த காவிரி நதி கடலில் கலக்கிற அந்த, அதுக்கு பக்கத்தில் வெண்காடு, திருவெண்காடு. அந்த காட்டில் உள்ள இறைவனுக்கு ஸ்வேதவனா பெருமாள் என்பது பெயர். ஸ்வேதம்னா வெள்ளைன்னு அர்த்தம், வெண்மை. வடமொழியில் ஸ்வேதம் என்றால் வெண்மை, வனம்னா காடு, ஸ்வேதவனம் வெண்காடு. அந்த வெண்காட்டில் உள்ள இறைவனுக்கு ஸ்வேதவன பெருமாள். அந்த பெயரை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு வைக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பெருமானுடைய அருளாலே பிறந்ததனால இறைவன் பெயரை சூட்டினார்கள், ஸ்வேதவன பெருமாள். இது எந்த ஊர் நடந்தது, பிறந்த ஊர் எது? திருவெண்காடா, பெண்ணாகடம். பெற்றோர்கள் வாழ்ந்த ஊர் பெண்ணாகடம். பெண்ணாகடம் வளர்ந்த ஊர் எது? பிறந்த ஊர் பெண்ணாகடம், ஆனால் அவர் வளர்ந்த ஊர் திருவெண்ணை நல்லூர். திருவெண்ணை நல்லூர் எல்லாம் எங்க இருக்கு? திருவெண்ணை நல்லூர் அதெல்லாம் அந்த திருவண்ணாமலை அந்த கடலூர் அந்த பக்கத்தில் திருவெண்ணை நல்லூர். திருவெண்ணை நல்லூர் என்றால் என்ன நினைவு வர வேண்டும்? சுந்தரரை ஆட்கொண்ட இடம். எனவே அங்கே வளர்ந்தார். யார் வீட்டில்? தாய் மாமா. அம்மாவோடு கூட பிறந்த தாய் மாமனாருடைய வீட்டிலே வளர்ந்தவர் மெய்கண்டார். அங்கே குழந்தையாக இருக்கிற போதே இறைவனுடைய அருளை பெற்று இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட குழந்தை பருவத்திலேயே ஆட்கொள்ளப்பட்டு ஞான நிலையிலே நின்றார், ஞானியாகிவிட்டார். எனவே அவர் மெய் கண்டார், உண்மையை உள்ளவாறு உணர்ந்தவர் மெய் கண்டார், உண்மையை உள்ளவாறு உணர்ந்தார். அதுதான் ஞானம். உண்மையை யார் உள்ளவாறு உணர்கிறார்களோ அவர்கள்தான் ஞானிகள். அப்படிப்பட்ட ஞான செல்வர் மெய்கண்டார். எனவே மெய்கண்டார் என்பது காரணப்பெயர், ஸ்வேதவன பெருமாள் என்பது இயற்பெயர், அவருடைய இயற்பெயர். எனவே அவர் அருளிய அந்த சிவஞான போதம் அதனுடைய அமைப்பு முறையை பார்த்தால் 12 நூற்பாக்கள், 12 சூத்திரங்கள் கொண்டது. சூத்திரம் என்ற சொல்லுக்கு என்ன, எப்படி, என்ன பொருள்? சூத்திரம் என்றால் மிக மிக சுருக்கமான சொற்களால், சுருங்கிய சொற்களால் விரிந்த பொருளை தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கின்ற பாட்டுத்தான் சூத்திரம். பாவகை மிகச் சுருங்கிய சொற்களால் மிக விரிந்த பொருளை அடக்கி கூறுகிற பாவகை சூத்திரம். தத்துவ நூல்கள் எல்லாம் சூத்திரமாகத்தான் அமையும். தத்துவ நூல்கள் எல்லாம் சூத்திரத்திலே செய்யப்பட்டவை. வடமொழியில் ஏராளமான தத்துவ நூல்கள் இருக்கின்றன. கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரம் என்ற வடமொழி வேதாந்த நூல், அது சூத்திர வடிவிலே இருப்பது. அதேபோல வடமொழியில் இருக்கிற தத்துவ நூல்களைப் போல தானும் செய்ய வேண்டுமென்று மெய்கண்டார் முதன் முதலிலே சைவ சித்தாந்த கோட்பாடுகளை சூத்திர வடிவத்திலே 12 சூத்திரங்களிலே வடித்து தந்திருக்கிறார். இது தமிழில் வேறு நூலே கிடையாது. சைவ சித்தாந்தத்துக்கு சூத்திர வடிவிலே அமைந்த ஒரே நூல் சிவஞான போதம்தான், மற்ற நூல்கள் அல்ல. அந்த 14 நூல் என்று பார்க்கிறோமே, மற்றவையெல்லாம் சூத்திரங்கள் அல்ல, சிவஞான போதம் மட்டும்தான். இதில் இந்த இரண்டு பகுதிகள் உண்டு. சிவஞான போதத்தில் இரண்டு பகுதிகள், இரண்டு பிரிவுகள், இரண்டு அதிகாரங்கள். பிரிவுக்கு அதிகாரம் என்ற பெயர். இரண்டு அதிகாரங்கள், முதல் அதிகாரத்துக்கு என்ன பெயர்? பொது அதிகாரம். பொது அதிகாரம், இரண்டாவது பகுதிக்கு உண்மை அதிகாரம். பொது உண்மை, உண்மை அதிகாரம் என்று இரண்டாக பிரித்து கொண்டு சொல்லுகிறார். பொது அதிகாரம், உண்மை அதிகாரம். பொது அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? பொது அதிகாரத்தில் எத்தனை சூத்திரம்? 6. பொது அதிகாரத்திலே 6 சூத்திரங்கள், உண்மை அதிகாரத்திலே 6 சூத்திரங்கள். அந்த பொது அதிகாரத்தில் அந்த 6 சூத்திரங்களிலே என்ன செய்தி சொல்லுகிறார் என்றால், இந்த 3 பொருளை பார்த்தோம் அல்லவா, பதி, பசு, பாசம். அந்த 3 பொருள்களினுடைய இலக்கணங்களை ஆராய்ச்சி முறையிலே கூறுகிறார். ஆராய்ச்சி, முன்பகுதி ஆராய்ச்சி. சிவஞான போதத்திலே முன்பகுதியில் 3 பொருளை பற்றிய ஆராய்ச்சியினை செய்கிறார். பின்பகுதியில் அனுபவத்தை சொல்லுகிறார். அனுபவம் என்று இப்படி ஆராய்ச்சி, அனுபவம் என்று இரண்டாக வகுத்து கொள்ளுகிறார். ஆராய்ச்சியினாலே என்ன விளங்கும்? ஆன்மாவாகிய நமக்கு இந்த பாசம் என்பது துன்பத்தை தருகிற பொருள் என்பது விளங்கும். ஆன்மாவுக்கு பாசம் என்பது துன்பத்தை தருவது. பதியாகிய சிவம்தான் இன்பப்பொருள் என்பது விளங்கும். எப்போது? ஆராய்ச்சியின் மூலமாக. 3 பொருள்களிலே 3 பொருள்களிலே நடுவிலே இருப்பது பசு, நடுவிலே இருப்பது பசு, அதற்கு முன்னாலே இருப்பது எது? பதி முன்னாலே இருக்கிறது, பாசம் பின்னாலே இருக்கிறது. இந்த ஆன்மா முன்னே பார்க்கப்படவில்லை, பின்னாலே தான் பார்க்குது. பின்னே உள்ள பாசத்தோடு தான் தொடர்பு வைத்துக் கொள்ளுகிறது, பதியோடு அதற்கு சம்பந்தமே இல்லை. எனவே எது உறவு பொருள், எது பகை பொருள்? பதிதான் உறவு பொருள், பாசம் பகை பொருள். அது எப்போது தெரியும்? ஆராய்ந்து பார்க்கிற போது தான். நமக்கு இப்போது தெரியல, ஏன்னெல்லாம் நாம் தான் ஆராயலையா? எண்ணி பார்த்தால் தானே, சிந்தித்து பார்த்தால் தானே நமக்கு எது உண்மை, எது உறவு, எது பகை என்று விளங்கும். எனவே அந்த சிந்தனையை தருவது தான் சிவஞான போதம். எனவே பதிதான் நமக்கு உறவு பொருள், பாசம் நமக்கு துன்பப்பொருள், பகைப்பொருள் என்ற உண்மையை ஆராய்ந்து உணர்ந்து, இது முன்பகுதி. பிற பின்பகுதியில் அந்த பாசமாகிய பகையை விட்டு விட்டு எப்படி விடுவது, எப்படி விடுவது, எப்படி உறவோடு சேருவது என்ற வழிமுறையை சொல்லுவது பின்பகுதி. அனுபவம் இதுதான் இந்த நூலினுடைய அமைப்பு முறை. என்ன இருக்கு? எனவே சிவஞான போதத்தை கற்பதனால என்ன பயன்? கட்டிலிருந்து நீங்க வேண்டும். திருவள்ளுவர் சொல்லுகிறார் அல்லவா, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். நீங்கள் எதிலிருந்து ஏன் அடிக்கி சொல்லுகிறார்? ஒன்று போட்டு சொன்னா போதாதா? யாதனின் மறுபடியும் யாதனின் நீங்கியான் என்று அடுக்கி சொல்லுங்க. காரணம், பாசத்திலிருந்து ஒரே அடியாக நீங்க முடியாது, படிப்படியாக சிறிது சிறிதாகத்தான் நீங்க வேண்டும் என்ற கருத்தில் வள்ளுவர் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல்லை என்று இவற்றையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாளைக்கு பார்ப்போம்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: ஓம் சிவாய நம. shaivam.org-இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: கடல் நீரை பற்றியது, பற்றிய உப்பு வெளியே கடலை பற்றியது என்பதுக்கு ஒரு என்ன சொல்ற தொல்லை கடல் கொண்ட தோன்று வரும். அப்ப ஆணவங்களை எப்போதிருந்து உயிருக்கு பந்தமாயிற்று, நாதியே பந்தமாயிற்று, அதற்காக நெல்லிற்கு உமி தவிழ் ஓமையும். அப்படி அனாதியே உயிரை சார்ந்திருந்தாலும் அது நீக்கப்பட வேண்டிய குற்றம். தின செம்புல கழிம்பு அனாதியே இருந்தாலும் கழிம்பு செம்பை விட்டு நீங்கினாதான் செம்புக்கு நல்லது. அது மாதிரி இது நீக்கப்பட வேண்டிய குற்றம் என்பதற்காக செம்பிற்காலிதம் ஓமை. அப்படி உயிர்களை பற்றிதான் ஆணவ மனம் சிவ வியாபாரத்துக்குள்ள உயிர்களை பற்றிச்சுன்னா அப்ப சிவத்தை மட்டும் ஏன் பெற்றாம இருக்கு? அது அந்த உணர்ந்ததுக்காக வேண்டி கடல் தோன்ற தோன்று வரும் இந்த ஓமை. இப்படி எல்லாம் ஒரு உடை ஓமையாக எல்லாம் ஒரு உடை ஒப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய். சிவம் உள்ள போதே இந்த ஆணவ மலமும் அனாதியாக உள்ளது. பதியினை போல் பசுபாசம் அனாதி திருமந்திரம் சொல்லப்படும். பதியினை போல் பசுபாசம் அனாதி தான் என்பது சிவத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். தான் உள்ளவாறு உண்டாய். இந்த ஆணவ மலம் அருவமானது. அருவமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே, அருவமாக விளங்கிய எல்லா உயிர்களையும் ஆர்த்து நிற்கின்றது, பிணித்து நிற்கின்றது, பிணித்து நிற்கின்றது, அதான் பந்தப்படுத்தியிருக்கின்றது. அந்த உயிருடைய அறிவு இச்சை செயல் எதுவும் விளங்க விடாமல் பிணித்திருக்கின்றது. உயிர்களும் அருவம் தான், இந்த ஆணவ மலமும் அருவம் தான். அருவமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே, உயிரை அப்படி அந்த ஆணவ மலம் ஆர்த்திருப்பது, தனக்குள் முழுக்க அந்த உயிரை ஆணவ மலம் அடக்கி வைத்திருப்பது. ஒரு ஆணவ மலம் ஒரு உயிரை அப்படி தனக்குள்ள அடக்கி வச்சா பரவாயில்ல. ஆணவ மலம் ஒன்று, உயிர்கள் பல. பலனால எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு பல. போன போட்டியில பார்த்தோம் இல்லையா, குன்றாத பல்லுயிர்னாரு, என்ன என்ன வந்துகிட்டே இருக்கும் அவ்வளவு உயிர்கள். ஒரே ஒரு ஆணவ மலம் எண்ணற்ற பல உயிர்களையும் மறைத்துள்ளது. ஒரே இருள் எல்லோருடைய கண்களையும் மறைத்திருக்கின்றது. அதுபோலதான் ஒரே ஆணவ மலம். ஏன் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஆணவ மலம் இருக்கின்றது கொண்டால் என்ன இல்லையா? அதான் வேடிக்கையா சொல்வார்கள். ஒரு கால்பந்த பத்தி இந்த விதிமுறைகள் எதுவும் தெரியாது. அவர் ஒரு அப்பாவி கால்பந்து விளையாட்டு பாக்குறாரு, இல்ல ஒரு சின்ன பையன் பாக்குறான்னு சொல்லுவேன், ஏன் ஒரே பந்த வச்சுட்டு இத்தனை பேரும் என்ன போட்டு இருக்கான், ஆளுக்கு ஒரு பந்த வச்சு விளையாண்டானே அப்படின்னு கேக்குற மாதிரி, ஏன் எல்லா உயிர்களையும் ஒரே ஆணவமான மறைக்கும் சொல்றீங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஆணவமான தனித்தனியா இருக்குன்னு சொன்னானே அப்படின்னா, பலவாகவும் சடமாகவும் உள்ளனவெல்லாம் அழியக்கூடிய பொருள், காரிய பொருள். ஆணவம் ஏற்கனவே ஜடம், அது எல்லாரும் தெரிஞ்சது. அது பல என்று சொன்னால் எவையெல்லாம் பலவாகவும் ஜடமாகவும் இருக்குமோ அவையெல்லாம் அழியக்கூடிய காரிய பொருள்கள். அப்ப ஆணவங்களும் பலன்னு சொல்லிட்டா அது ஏற்கனவே ஜடம், அப்ப அது அழிஞ்சு போகக்கூடிய காரிய பொருளா? அது காரிய பொருள், அதுக்கு முதல் காரணம் என்ன? அப்படி போகும், அதோட விட்டுற அது பிரச்சனை, அதுக்கப்புறம் தான் பிரச்சனை. அதுக்கு முதல் காரணம் என்ன? அதுல இருந்து அதை தோற்று வச்சது யாரு? ஏன் தோற்று வச்சு உயிர்களை அப்படி மறைக்க வைக்கணும்? சிக்கல் மேல சிக்கலா இருக்கும். அதனால ஆணவ மலம் ஒன்றுதான். இப்ப ஒரே ஆணவ மலமா இருந்துட்டு எண்ணற்ற உயிர்களின் அறிவையும் மறைக்க முடியுமா? எத்தனை உயிர்களின் அறிவையும் மறைச்சிருக்குது? எல்லா உயிர்களின் அறிவையும் ஒரு உயிர் கூட விட்டு வைக்காம. அனாதியே ஆணவமல சார்பில் இருந்து நீங்க இருக்கின்ற பொருள்னா அது சிவம் ஒன்றுதான். அந்த நோக்கில்தான் நம்ம சிவபரத்துக்கு சொல்றோம். ஏன் சிவபெருமானுக்குரிய ஸ்தானத்துல வேற யாரையும் வச்சு பேசக்கூடாதுன்னு ஏன் சொல்றோம்? அனாதியே மலமரப்பில் இருந்து விடுபட்டிருப்போர் அவர் ஒருத்தர் தான், மற்ற அனைவரும் அவர் அருளால் விடுபட்டவர்கள். அப்ப அவர் அருளை பெற்றவர்கள் வந்து அவருடைய இடத்தில் வைக்கலாமா? வைக்கணும்னா எப்படி வைக்கலாம்? அவரை சிவமாகவே கண்டு அவர் இடத்தில் வைக்கலாம். நம்ம அடியார்கள் அப்படி வைக்கிறோம். அவரையும் தனித்த முதல் என்று யாரையும் வைப்பதில்லை. சிவத்தை போல இவரும் தனித்த முதல். ஏன் சொல்றது இல்லைன்னா ஒரு அபிமானம் பற்றி என்று, அதுல இவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு. அவர் ஆணவ சார்பு அனாதியே இல்லாமல் அதே சமயத்தில் ஆணவ சார்பு இருக்கின்ற மற்றவர்களையும் அதுல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு ஆள் யார் அப்படின்னா அது சிவபெருமான் ஒருவர் தான். அவ்வாறு சொன்னார்கள். அப்ப ஒரே இருள் தானே எல்லா கண்களையும் மறைக்கின்றது, அது போல ஒரே ஆணவமலம் எல்லா உயிர்களின் அறிவையும் மறைத்திருக்கின்றது. அப்ப இந்த ஆணவமலம் அந்த உயிர்களை வந்து தன் வசத்துக்குள்ள அடக்கி வைத்திருப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கு அற்புதமான ஓமை. உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மானாகம். உருவுடைய அழகான மாமணி அந்த ரத்னம், அந்த ரத்னத்தை உள்ளடக்கும் மானாகம், பெரிய நாகமானது ரத்தினத்தை தனக்குள்ளே அடக்கி வைத்திருப்பது போலவும் இதை நாம வந்து பார்க்க முடியாது. இன்றைய உலக இல்லை இல்லைங்கிறதுனால நம்ம இலக்கியங்கள்ல சொன்னதெல்லாம் ஆதாரமற்ற செய்திகள். நமக்கு இன்னைக்கு பார்க்க முடியாத அது ஆதாரம், அல்லது நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கணும், நமக்கு அதற்கு ஆதாரம் கிடைக்கவில்லை என்றுதான் இந்த அளவில் தான் சொல்ல முடியுமே ஒழிய நாம் அது கொண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லி இருப்பவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். சொல்லி இருப்பவர்கள் யார், அவர்கள் தகுதியை வைத்து நம்ம பார்க்கணும். அதனால அந்த ஒரு நாகமானது சிறந்த ரத்தினத்தை தனக்குள்ளே அடக்கி இருப்பது போலவும், அந்த நாகத்தை பார்த்தா நாகம் தான் தெரியும் ரத்தினம் தெரியாது, அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அது மாதிரி வன்னிதனை தான் அடக்கும் காட்டத்தகுதியும் போல், காட்டத்தகுதி காட்டம் என்பது விறகு என்று பொருள்படும். காட்டம் என்பது விறகு, விறகு விறகு தனக்குள்ளே நெருப்பை அடக்கி இருக்கின்றது. விறகு தீயின் தேவாலயத்தில் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே, அப்ப கடைந்த வழிதான் விறகில் இருந்து நெருப்பு வெளிப்படுகிறது. கடையாத வழி வெறும் விறகுதான் தெரியுது, அதுல நெருப்பு இருப்பதே தெரியவில்லை. அதனாலதான் மெய்கண்டதனா அற்புதமா சொன்னார், வன்னிதனை தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டம் போல் தன்னை மலம் அன்று அணைதலாம் என்று சொன்னார். அந்த நெருப்பை விறகு என்ன செய்து, விறகு நெருப்பை தனக்குள்ள மறைச்சு தான் ஒரு பொருள் தான் இருக்கிறோம், விறகாகிய தான் தான் இருக்கிறோம், நெருப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி கருதக்கூடிய அளவுக்கு நெருப்பை முழுக்க தன் வசத்திலே வைத்திருக்கின்றது. அது போல ஆணவமலம் உயிர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயிர்களை தனக்குள் அடக்கி வைத்திருக்கின்றது. ஆகவே ரெண்டு ஓமை சொன்னார், உயிர்களை ஆணவமலம் தனக்குள் முழுமையாக அடக்கி வைத்திருப்பதற்கு ரெண்டு ஓமைகள். மானாகமானது மாமணியை தன்னுள் அடக்கி வைத்திருத்தல் போலவும், விறகானது நெருப்பை தனக்குள் அடக்கி வைத்திருப்பது போலவும் என்று சொன்னார். இதற்கு சித்தாந்த பகுதிகளில் இந்த ஓமைகள் என்ன நோக்கி சொல்லப்பட்டுள்ளன என்பதற்கு அங்க நம்முடைய ஆதினத்து மூன்றாவது குருமாசனியான அவர்கள் அருளியது சித்தாந்த பகவருடைய அவர்கள் அங்க விளக்கம் சொல்றாங்க. அந்த மானாகத்துக்குள்ள அந்த மாமணி இருந்தாலும், அதனால முழுமையா அடக்கப்பட்டு இருந்தாலும், அந்த மாமணி வெளியே வரும் பொழுது அதனுடைய தன்மையோ அதனுடைய பொலிவு பிரகாசமோ கொஞ்சம் கூட குறையவில்லை. இவ்வளவு காலம் அந்த நாகத்துக்குள்ள அடங்கி இருந்ததே, அப்ப அதுக்கு எதுக்காவது ஊறு ஏற்பட்டிருக்குமோ, அதனுடைய பொலிவு மங்கி இருக்குமோ என்று பார்த்தா மங்கவில்லை. விறகுக்குள் இருக்கின்ற இடம் தெரியாமல் அந்த நெருப்பு விறகுக்குள் அடைபட்டு கிடந்ததே, அது வெளிப்படும் பொழுது அந்த நெருப்பினுடைய தன்மை ஏதாவது குறைந்திருக்குமா என்று சொன்னால் குறையாது. அப்ப விறகால் மறைக்கப்பட்டிருந்தாலும் நெருப்பு தன் இயல்பு எந்த கேடும் இல்லாமலே இருக்கின்றது. அதுபோல் மானாகத்தால் விழுங்கப்பட்ட நிலையில் இருந்தாலும், அந்த மானாகத்தால் அடக்கி வைத்துள்ள நிலையில் இருந்தாலும் அந்த மாமணியின் இயல்பும் குறையாமலே இருக்கின்றது. அதுபோல மாணவத்தால் உயிர்கள் மறைக்கப்பட்டிருந்தாலும் உயிர்களின் அறிவிச்சை செயல்கள் கெடவில்லை. அதான் நசித்திடா ஞான செய்தி அனாதையே மறைத்து நிற்கும் பசுத்துவம் என்று சித்தியாக சொல்வார். பசுத்துவங்கிறது ஆணவங்களுக்கு இன்னொரு பேர், அவ்வளவுதான். ஆணவங்களுக்கு இன்னொரு பேர் பசுத்துவம். பசுத்துவம் என்ற பெயருடைய ஆணவங்களத்தாலே உயிர்கள் மறைக்கப்பட்டிருந்தாலும் உயிர்களின் அறிவிச்சை செயல்கள் கெடவில்லை. எப்படி நாகத்துக்குள் அடங்கி கிடந்தாலும் மணியின் பொலிவு கெடவில்லை, விறகுக்குள் அடங்கி கிடந்தாலும் நெருப்பின் தன்மை கெடவில்லை, அதுபோல ஆணவத்துக்குள் அடங்கி இருந்தாலும் உயிர்களின் அறிவிச்சை செயல்கள் கெடவில்லை. அதான் இப்போ தக்க கருவிகள் கொடுத்து நம்ம அறிவை வெளிப்படுத்தும் போது அந்த அறிவு விளங்குது. அது மாதிரி முத்தியிலையும் வந்து சிவத்தை அறிவு மாதிரி வெளிப்படுத்தும் போது அங்க வியாபக அறிவு வெளிப்படுது. இப்போ ஏகதேச அறிவு வெளிப்படுது, முத்தியில வியாபக அறிவு வெளிப்படுது. இப்ப இவ்வளவு காலம் ஆணவத்துக்குள்ள இருந்தாலும் அந்த அறிவு கெடாமல் தான் இருந்திருக்கின்றது. ஆக அந்த மாதிரி ஞானத்தின் கண்ணை மறைத்த கடியதொழில் ஆணவத்தார். ஏன்னா அந்த நாகத்துக்குள்ள ரத்தினமானது சிறிதும் வெளி தெரியாமல் அடங்கியிருந்த போதிலும், விறகுக்குள்ள நெருப்பானது சிறிதும் வெளியே தெரியாமல் அடங்கியிருந்த போதிலும் தன்னுடைய தன்மை கெடாமல், தன்னுடைய தன்மை கெடாமல் அவை இருக்கின்றன. அதுபோல ஆணவத்தால் அனாதியே மறைக்கப்பட்டு இருந்தாலும் இதனுடைய அறிவு செயல்கள் கெடாமலேயே இருக்கின்றன. கெடுதல தான் நசித்தல். இதை அறிவிச்ச செயல்கள் கெடாமல் இருக்கின்றன. அதனால நசித்திடா ஞான செய்தி என்று சரியாக சொல்வார். இவர்களின் கெடாத ஞானத்தையும் செயலையும் தனக்குள் அடக்கி வைத்திருப்பது இந்த ஆணவ மலர் பசுத்துவங்கிறத சொன்னார். அதுபோக பல பேர்கள் நீங்கள் பார்த்தீர்கள். இப்படி மானாகம் மாமணியை அடக்கிக் கொண்டிருப்பது போலவும், காட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த விறகானது நெருப்பை தனக்குள் அடக்கி வைத்திருப்பது போலவும் உயிரை தனக்குள் அடக்கி வைத்திருக்கின்றது. இப்படி அந்த ரத்தினத்தின் பிரகாசம் வெளித்தோன்றாதபடி நாகமானது அதை தனக்குள் அடக்கி வைத்திருக்கின்றது. அதுபோல உயிருடைய அறிவு, உயிர்களின் அறிவு சிறிதும் விளங்காதபடிக்கு இந்த ஆணவளமானது உயிர்களை தன்பால் அடக்கி வைத்திருக்கின்றது. அதான் ஞானத்தின் கண்ணை மறைத்த இவர்களுக்கு கண், பிரதானமான கண் எது? அறிவுதான். அறிவுங்கிற கண் அது விளங்கினாதான் இந்த கண் ஊனக்கண் பயன்படும். ஆகவே அந்த ஞானமாகிய கண்ணை மறைத்திருக்கின்றது. ஆன்மாவினது ஞானமாகிய கண்ணை மறைத்ததான் ஞானத்தின் கண் என்றார். ஞானமாகிய கண்ணை மறைத்தல் எவ்வளவு கடுமையான தொழில் அது, கொடுந்தொழில். அதான் கடிய தொழில், கொடுந்தொழில். ஏன் உயிர்கள் இப்படி திரும்ப திரும்ப திரும்ப இந்த பிறவி சுழற்சியில உழன்று அல்லற்பட்டு வருவதற்கெல்லாம் காரணம் அந்த உயிரின் அறிவை ஆணவங்களை மறைத்திருப்பது தானே. இத்தனை பிறவி துன்பங்களுக்கும் மூல காரணமாக இருப்பது எது? இந்த ஆணவ மறைப்பு தான். அதனால அந்த ஆணவம் செய்வது கடிய தொழில் என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே ஞானத்தின் கண்ணை மறைத்த, ஞானத்தின் கண் இருந்தாலும் அது ஞானமாகிய கண், இதுதான் பொருள்படும். உயிரினுடைய அறிவாகிய கண்ணை மறைத்த கடிய தொழிலை செய்யக்கூடிய இந்த ஆணவத்தால் என்னும் ஜெயல் மாண்ட எவ்வு இருக்கும். அது கருதக்கூடிய செயலை ஒளிந்திருக்கின்ற ஆணவமலம் ஞானமாகிய கண்ணையே மறைச்சது, உயிருடைய அறிவையே ஆணவமலம் மறைச்சது. அப்போ உயிர்கள் செயல்பட முடியுமா? அறிவின் வழிபட்டது தானே செயல். அப்ப அறிவு விளக்கம் இருந்தால்தானே செயல்பாடு இருக்கும். ஆணவமான உயிரின் அறிவையே சிறிதும் விளங்காதபடிக்கு மறைத்துவிட்டது என்று சொன்னால் அப்ப அந்த உயிருக்கு செயல் மட்டும் எப்படி அந்த உயிருடன் நடக்கும்? அதான் செயல் மாண்ட உயிருக்கும். எல்லா உயிர்களும் செயலற்றுதான் இருக்கின்றன. இது கேவல அவத்தை, கேவல அவத்தை குறிப்பிடுகிறார். அனாதி கேவல நிலை. பிறவியே எடுப்பதற்கு முன்பு அன்னாக்கள் எவ்வாறு இருந்தன? அறிவு விளக்கம் சிறிதும் கிடையாது, எந்த வடிவமும் அண்ணாவுக்கு கிடையாது, பிறப்பு இறப்பு கிடையாது. அது உடல் பெற்று வினை செய்த பிறகுதான் வினைக்கு ஏற்ப பிறப்பு இறப்பு. அனாதி கேவல நிலையில சிறப்பிறப்பும் கிடையாது, நித்தமாக தான் இருக்கும். கலை அகாரம் முதல் தத்துவச்சாரெல்லாம் கிடையாது. எந்த செயலும் அண்ணாவில செய்ய முடியாது, செய்யறது கிடைக்கும். ஆணவளத்தை விட்டு பிரியாம இருக்கும். உடம்புக்குள்ள அடப்பட்டு அப்படி ஏகதேசப்பட்டிருக்காது, வியாபியாக தான் இருக்கும். ஆனா வியாபகம் முழுக்க ஆணவளத்தால மறைக்கப்பட்டிருக்கும். ஆணவளத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டாமல், சிறிதளவு கூட அந்த ஆணவ மறைப்பிலிருந்து நீங்க மாட்டாமல், அந்த மாட்டாமையோடு கிடைக்கும். இயலாமையோடு ஆணவளத்திலிருந்து தன்னை சிறிதளவு கூட விடுவித்துக் கொள்ள முடியாத இயலாமையில் கிடக்கும். அருண் சிவாச்சாரியா சொன்னார், அறிவிலன் அமூர்த்தன் நித்தன் அராதாதி குணங்களோடும் செறிவிலன் கலாதியோடும் சேர்விலன் செயல்கள் இல்லான், செயல்கள் இல்லான் குறியிலன் கருத்தா அல்லன் கோபத்தில் கொள்கை இல்லான். குறிகள் கரணங்கள்லாம் பெற்று திருவருள் எதையாவது விடயத்தை உணர்த்தினால்தான் இசை வரும். இதுதான் அறிவு விளக்கம், செயல் விளக்கம் ஒண்ணும் இல்லையே. கோபத்தில் இசை இல்லான் திருவிலன் மலத்தில் ஓடும் ஆனவளத்தை விட்டு செய்ய முடியாத நிலையில இருக்கிறான். வியாபி கேவலத்தில் ஆன்மா என்று கேவல நிலையில ஆன்மா எப்படி இருக்கும் என்பதை அருமையாக தொகுத்துக் கொண்டிருக்கின்றார். என்னும் ஜெயல் மாண்ட எவ்வுயிருக்கும் என்று போற்றுப்பொருள் வந்திருக்கின்றது. இப்ப நம்ம பாக்குற அடியில ஏதோட செயல் மாண்டவா பாடின்னு துவாசிருக்கின்றது. அது சுத்த நிலை சொல்கின்றார். முக்தி அடைந்த நிலையிலே ஆன்மாவானது தனக்கென்று செயல் இல்லை, அவன் செலுத்த நாம் செய்தவைதான், எல்லாரும் நாம் செய்த செயல்கள் எல்லாம் அவன் உள்ளிருந்து செலுத்தியதான் வந்தவை. அது ஆன்மா சுத்தமடைந்த நிலை, ஆன்மா சுத்தின்னு சொல்வார். இறைவன் செலுத்த செய்தவைதான் அந்த அந்த கர்த்தரா சொன்னது. அது இதே நூல்ல பின்னால சுத்த நிலை பற்றி வர இருக்கின்றது. அப்ப நாம பார்த்துக்கலாம். ஆக அது அறிவு முழுமையாக தெளிவு பெற்ற நிலை. தெளிவுபெற்ற நிலையில தன்பால் நிகழும் செயல் எல்லாம் முதல்வன் தன்பால் நிகழ்த்திய செயல்களே என்று உண்மையை உணர்ந்த நிலை. இது வந்து செயல்படவே முடியாத நிலை. ஆணவளத்தால் தடுக்கப்பட்டு அறிவு மடுக்கப்பட்டு அறிவு மறைக்கப்பட்டு செயல்களும் முடக்கப்பட்ட நிலை. அதனாலே அப்படி கருதத்தக்க செயல்கள் எல்லாம் அற்றுப்போன எல்லா உயிர்களுக்கும் உள்நாடி பெரிய தொடர் இருக்கும். பெரிய தொடர் உள்நாடி. இப்படி அறிவும் செயலும் ஆணவளத்தினாலே ஒடுக்கப்பட்டு உயிர்கள் அறியாமைக்குள் அழிஞ்சு கிடக்கின்றன. அந்த உயிர்களை பற்றி ஆராய்கின்றார் நம்முடைய திருவுள்ளத்திலே ஆராய்கின்றார் பெருமான். அவர் என்ன ஆராய்கின்றாரோ இதை நான் எப்படி சொல்ல முடியும். கேவலத்தை அனாதி கேவலத்திலே இருக்கின்றன. இன்னும் ஒரு ஆன்மா கூட பிறவி எடுக்கிற அந்த நிலையை பற்றி சொல்கின்றார். அதான் முதல் உற்பவம் பற்றி இந்த நூல் தான் பேசுகின்றது. முதலே சொன்ன பேசக்கூடிய இடம் இதுதான். கண்ணை மறைத்த அடியதொழில் ஆணவத்தால் என்னும் செயல் மாண்ட எவ்வுயிருக்கும் உள்நாடி சொல்கின்றார். அதாவது ஆன்மாக்களுடைய இச்சை என்ன விருப்பம் என்ன என்பதை நாடி பார்க்கின்றார். அப்ப என்ன சொல்கின்றார் என்றால், இந்த அறிவும் செயலும் உடைய ஆன்மாக்கு ஆனா அறிவுடைய ஆன்மாக்கும் சொல்லல, அறிவித்தால் அறியக்கூடிய ஆன்மாக்கு. இப்ப அறிவித்தாலும் அறிய மாட்டாமல் இருக்கு. கடைசி அந்த நான்காம் யுத்தத்தில் பார்த்த அந்த ஆணவ மனம் குறித்த பெரிய ஒரு தொடர், ஒரே வாக்கியம் நின்று கொண்டே போகும். சகசவளம் ஞான திரோதகமாய் திரவியமாய் அறியாமை கொடுத்ததாயின்னு தொடங்கி வந்துகிட்டு இருக்கு இல்லையா. அதுல அறிவித்தால் அறிய இயல்புடையவே ஆன்மாக்கள், அவை அனாதியே அறிவித்தால் அறிய மாட்டாமையின் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அனாதியே அறிவித்தால் அறிய மாட்டாமையின் ஆன்மாக்கள் அறிவித்தால் அறியும் அறிவித்தாலையும் நாம் படிக்கிறோம். ஆனா அறிவித்தாலும் அறிய முடியாத நிலையிலதான் ஆன்மாக்கள் இருந்திருக்கின்றன. அறிவித்தாலும் அறிய முடியாத நிலையில ஏன் மலமறைப்பு முழுமையா இருக்குது. அந்த மறைப்ப கொஞ்சமாவது நீக்கினாதான் இந்த ஆன்மாக்களுக்கு அறிவித்தால் அறியும் அப்படிங்கிற அந்த தகுதியே அப்பதான் உண்டாகும். ஆகவே அறிவித்தால் அறியக்கூடியது நம்முடைய இயல்பான தகுதி என்று அந்த தகுதியே அவனுடைய கருணையினால் பெற்றதுதான். ஏன்னா அறிவித்தாலும் அறிய முடியாத நிலையில்தான் நாம அழிஞ்சிருந்திருக்கோம். கேவல நிலையில முழுமையாக நம்முடைய அறிவு ஆணவத்தால் மறைக்கப்பட்டு அறிவித்தாலும் அறியமாட்டாம தான் இருந்திருக்கோம். அப்ப ஒவ்வொரு பொருளுக்கும் தன்னுடைய இயல்புல நாம இருக்கணுங்கிற விருப்பம் எல்லாருக்கும் உண்டு. ஏதாவது ஒரு வெள்ளத்துல தக்கிட்டு பண்ணா அதுல இருந்து மீளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு கற்றுக்கோன்னு இருக்கும். ஆனா அவன் தன் துன்பத்தை உணர்ந்திருக்க

இதுதான் பக்குவப்படுத்தணும். வேற இதுல குறுக்கு வழி எதுவும் இல்லை. நேரடியா கேவலரடியில இருந்து முத்தி கொடுக்கற மாதிரி எந்த அம்மாவும் இல்லை. அதனால இவற்றுக்கு வந்து எல்லாம் அதுக்கேற்ப பிறவியை தொடங்கி வைக்கலாமா என்று ஆராய்கின்றார். அதற்கேற்ற முறையில இந்த ஆன்மாக்கள் இருக்கின்றனவா? ஆகவே உள்நாடி அந்த ஆன்மாக்களினுடைய அறிவு நிலையை ஆராய்ந்து கற்புடனார் காணார்தும் கை கொடுத்த போலேயோ அந்த ஆன்மாக்களுக்கு சூக்மதேகத்தை கொடுக்கின்றார். எல்லா ஆன்மாக்களுக்கும் சூக்மதேகத்தை கொடுக்கின்றார். அதுல பேதம் இருக்காது. ஏன்னா இப்ப கேப்பீங்க, முதல் பிறவியாச்சே இது, இதுல எப்படி சில ஆன்மாக்களுக்கு மனித பிறவியும் சில ஆன்மாக்களுக்கு விலங்கு பிறவியும் அப்புறம் தாவர பிறவியும் எப்படி பலவேறாக கொடுக்க முடியும்? பலவேறு பிறவி பேதங்களுக்கு காரணம்னா முன்வினையும் தான் நம்ம சொல்ல வேண்டியது. அப்போ புனருத்பவத்தில் கொடுக்கும் போது அதுக்கு முந்தைய பிறவிகள வினைகள் இருக்கும், வினைகளுக்கு ஏற்றபடி கொடுக்கலாம். முதல் பிறவி கொடுக்கும் போது எப்படி ஒரு ஆன்மாவுக்கு உயர்ந்த பிறவின்னு காலவி கொடுக்கறது? அப்ப ஒண்ணு போல தான் கொடுக்கும். ஒண்ணு போல அப்ப தூள சரீரம்னு வந்துட்டுதுன்னா அதுல மனிதன் விலங்கு தாவரங்கிற பேரம் இருந்தே தீரும். அதனால சூக்ம சரீரம் பார்த்தா அது எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி, தனித்தனியா ஒவ்வொரு உயிருக்கும் தனித்தனியா சூக்ம சரீரம். ஆனா அது எல்லா சூக்ம சரீரங்களும் ஒரே மாதிரி இருக்கும், பிறவி பேதம் இருக்காது. இது மனித சூக்ம சரீரம், அது விலங்கு சூக்ம சரீரம், இது தாவர சூக்ம சரீரம், அந்த பேதம் இருக்காது. தத்துவங்களா வாழும். ஆகவே அந்த கரணங்கள் மனம் புத்தி அகங்காரம் சித்தமும் மனமும் ஒன்றுதான். ஆகவே அது சித்தத்தை மனதுக்குள் அடக்கி மூன்றாக இருக்கிறது ஒரு வழக்கம், மனம் புத்தி அகங்காரம் மூன்று. அப்புறம் தன்மாத்திரைகள் ஐந்து, அது உங்களுக்கு தெரியும். சத்தம் பரிசம் ரூபம் ரசம் அந்தம் இதற்குள்ள சுவை ஒளி ஊரோசை காற்றம். தன்மாத்திரைகள் ஐந்து, அந்த கரணம் மூன்று, ஐந்து மூணு எட்டு. எட்டு கல்விகளாக ஆகியது சூக்ம சரீரம். இது பிறவி பேரம் இதுல கிடையாது. இதான் எல்லாருக்கும் உங்க ஊரில் கொடுக்குறாங்க. அதை பெற்ற ஆன்மாக்கள் சத்தம் அறிவு நிலைக்கு ஏற்ப இதை பெறுகின்றன என்றால் அங்க ஆணவ மலை வரைப்பு கொஞ்சம் கெடுதுன்னு அர்த்தம். ஏன்னா இது ஒரு சின்ன விளக்கோழி போல இருக்கு. விளக்கோழி வந்துட்டுதுன்னா இவ்வளவு காரில் இருக்கின்ற போது ஒரு விளக்கு ஏற்றி வைக்கப்படுதுன்னா அந்த இருள் சற்றே விளக்குகின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம். அது மாதிரி இந்த சூக்ம சரீரம் கொடுக்கப்பட்டதுன்னா நான் சொன்ன தன்மாத்திரைகள் அஞ்சு அந்த காரணம் மூணு இவை கொடுத்தாச்சுனாலே இவற்றுக்கும் உள்ள உட்கருவிகளும் சேர்த்து கொடுத்திருக்காங்க நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஏன்னா இவற்றுக்கும் உட்கருவிகள் கலாதிகள், காலம் நியதி கலை வித்தை கராகம். அதுக்கு அதுக்கும் முந்தினது அந்த மாயை சுத்த வித்யாதத்துவங்கள்ல ஒரு மாயைன்னு வரும் பாருங்க, அந்த மாயை அந்த வித்யாதத்துவங்களும் இந்த அந்த கரணங்கள் தன்மாத்திரைகள் கொடுத்திருக்கின்றன. இவற்றை இது வந்து என்ன பண்ணும், கலை வந்து என்ன பண்ணும், கலைதான் ஆணவ மறைப்பை சிறிதே விளக்கும். தானா விளக்கல, சிவபெருமான் திருவருளால் விளக்குகின்றது. கலையானது ஆணவ மறைப்பை சிறிதே விளக்குகின்றது. வித்தையானது அறிவுக்கு சற்றே விளக்கம் தருகின்றது. கலை என்ன செய்கின்றது? கலை என்ற தத்துவம் ஆணவ மறைப்பை சிறிதே விளக்கி ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை தூண்டுகிறது, கிரியாசக்தியை தூண்டுகிறது. அறிவுள்ள பொருளுக்கெல்லாம் அறிவு இச்சை செயல் மூணு உண்டு இல்லையா? அப்போ இந்த கலை தான் என்ன பண்ணுது, ஆணவ மறைப்பை சிறிதே நீக்கி. இது எது மாதிரினா விளக்கொழியானது இருளை முற்றிலுமாக நீக்காமல் சிறிதே நீக்குவதற்கு போல இந்த கலை தான் ஆணவ மலசக்தியை சிறிதே ஒடுக்கி உயிரின் கிரியாசக்தியை தூண்டுகிறது. வித்தை என்ன செய்கின்றது, உயிரின் ஞான சக்தியை தூண்டுகின்றது. வித்தை ஞான சக்தியை தூண்டுகின்றது. அப்புறம் அராகம், அராகம் உயிரின் இச்சையை தூண்டுகிறது, இச்சா சக்தியை தூண்டுகிறது. உயிரினுடைய அறிவு இச்சை செயல்கள் சிறிதே விளக்கம் பெறுகின்றன. அது அந்த காரணங்களால் மேலும் விளக்கம் பெறும், மேலும் விளக்கம் பெறும். அதுக்கு மேல ஐம்பொறிகள் இல்லை, ஏன்னா அது சூழ சரீரமாயிரு. ஆகவே இந்த அளவுக்கு இருக்கும்போது எல்லாருக்கும் ஒண்ணு போல இந்த அறிவுரை கொடுத்துட்டார். ஆனா எல்லா உயிர்களுடைய மலமறைப்பும் ஒண்ணு போல இல்லை. இப்பதானே பாத்தீங்க, சில உயிர்கள்ட்ட மலமறைப்பு கம்மியா குறைவாக இருக்கின்றது, அது விஞ்ஞான கடன். சில உயிர்கள்ட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கு, பிரளயாகல. இன்னும் சில உயிர்கள்ட்ட மலமறைப்பு

0: மிக அதிகமா இருக்குது சகல. அதுலயுமே விஞ்ஞானங்கள் எடுத்துட்டா ஒவ்வொரு விஞ்ஞானங்களுக்கும் மலைமறைப்பு வெவ்வேறாகத்தான் இருக்கும், ஒவ்வொரு பிரியாளருக்கும் வெவ்வேறாகத்தான் இருக்கும். சகலருக்கு பொதுவா சொல்றாங்க எல்லா சகலமார்கள்ட்டையும் ஆணவங்கள மறைப்பும் அதிகமா இருக்கும். அது விஞ்ஞானிகள் பிரியாளரோட ஒப்பிட்டு சொல்றாங்க. ஆனா சகலான்மாவை எடுத்துக்கிட்டாலும் அதுலயும் ஒவ்வொரு சகலான்மாவத்தையும் மலைமறைப்பு ஒவ்வொரு அளவுதான் இருக்கும். இல்லையா, வினாடி வினா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போட்டாங்க ரேடியோல தான் கேட்டேன். மாணவர்கள் எல்லாம் வச்சுட்டு சில பொது அறிவா சம்பந்தமான வினாக்களை எல்லாம் கேட்கிறாங்க. அப்போ கேட்டானே சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு ஒரு வினா கேட்டாங்க. ஒரு மாணவன் வந்து சொன்னா திருவாசகம் அப்படின்னு இன்னொரு மாணவர்கிட்ட கேட்க அவன் இளங்கோவடிகள் சரியான விடையை சொல்றான். இப்ப என்னன்னா, இந்த மாணவனும் பள்ளியில படித்து வந்தான், அவனும் பள்ளியில படித்து வந்தவன் தான். ஆசிரியர் சரியா தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. எந்த ஆசிரியர் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் திருவாசகம் சொல்லி கொடுத்துருப்பாரு இல்லையா? ஆனா அவரவர் அதை வாங்கிக் கொள்வதில் வேறுபாடு இல்லையா? அப்ப வந்து எல்லாரும் உயிர்கள் தான், ஆனா அந்த அறிவு நிலை மலை மறைப்புல வேறுபாடு. எல்லாரும் மாணவர்கள் தான், எல்லாரும் சீருடை அணிந்து எல்லாருமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனா இப்படி ஏதாவது கேள்வி கேட்டா இல்லையா, சிலர் சரியா பதில் சொல்றான், சிலர் சம்பந்தம் இல்லாமல் சொல்றான். அப்போ அந்த உயிர்களோடும் மலைசக்தி வெவ்வேறு மாதிரியா இருக்கு. உயிர் பாகுபாடு ஒருவனமுடையோர் இருவனமுடையோர் மூலமுடையோர் உயிர் பாகுபாட்டு காரணமா இருக்குது. ஒவ்வொரு உயிரிடமும் அந்த மலைசக்தி வெவ்வேறு விதமா இருக்குது. ஆனா கால எல்லை நீங்கக்கூடிய கால எல்லை வரும்போது ஆணவமனம் நீங்கக்கூடிய கால எல்லை கேட்பதற்கே மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? எப்ப வருதோ தெரியல, ஆனா இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆணவமனம் நீங்கக்கூடிய கால எல்லைனா அதான் உயிர் பக்குவம் அடைந்த காலம். உயிர் பக்குவம் அடைந்த காலம் சொன்னதும் ஆணவமனம் நீங்குவதற்குரிய கால எல்லை ரெண்டும் ஒண்ணுதான். அந்த ஆணவமனம் நீங்குவதற்குரிய கால எல்லை இது, அது நீங்கிவிடும். ஒருத்தருக்கு அந்த மலைசக்தி அதிகமா இருக்கலாம், இன்னொரு உயிர்த்து அது குறையா இருக்கலாம், ஆனா நீங்கக்கூடிய கால எல்லையில நீங்கிவிடும். அதுதான் பார்த்தோம் ஐயாவுக்கு, அதுதான் கேட்டோம். விஞ்ஞானகள பிரளயாகல சகலர் என்னும் உயிர் பாகுபாட்டுக்கு ஏதுவாய் உயிர்கள் தோறும் தனித்தனி வெவ்வேறாய் இல்லையா, தனது கால எல்லையில் நீங்குவனவாகிய சக்திகள் பல பல உடைத்தாய். சிவஞான சுவாமியுடைய திருவாக்கிலே ஐயா அவருடைய வகுப்புல கேட்கலாம். ஏன் இப்படி உயிர்களோடு மலைமறைப்பு வெவ்வேறா இருக்குது? ஏன்னா இதெல்லாம் வந்து தெளிவாக சொல்லிவிட்டார்கள் சித்தாந்தத்துல. அல்லது என்ன மாதிரி உள்ளவர்கள் இதை ஒரு சாதகமாக்கிடுவாங்க, இதா செய்யக்கூடாது செஞ்சுட்டு நான் என்ன செய்யறது ஐயா, ஏன்ட்ட மலைமறைப்பு அவ்வளவு அதிகமா இருக்குது, இங்க ஒழுங்கா இருக்கீங்க, உங்களோட மலைமறைப்பு குறைவா இருக்கு ஒழுங்கா இருக்கீங்க இல்லையா, அதுக்கு நீங்களும் நானும் காரணம் இல்லை, மலைமறைப்பு தான் காரணம் அப்படின்ட்டு என்ன மாதிரியாவது ஏமாற்றி போயிடுவான். அதனால என்ன சொன்னாங்கன்னா, ஐயா ஒரு மூணு பேர் மலையில நினைக்கிறான், என்ன இந்த சீசனுக்கு ஏற்ற பிடிச்சு சொல்லுவேன், மூணு பேர் மலையில நினைக்கிறான், ஒருத்தன் வந்து என்ன லேசா வந்து இருமனா இருமேட்டு தலையில ஓட்டி போயிட்டே இருக்கான் அவ்வளவுதான், அவனுக்கு ஒண்ணும் இல்லை. இன்னொருத்தனுக்கு ஒரு ஜலதோஷம் முடிச்சு அவன் ஒரு கொஞ்ச நாட்கள் அதனால சிரமப்பட்டு இருக்கான். இன்னொருத்தனுக்கு ஜலதோஷம் மட்டும் இல்ல, ஜுரம் வந்துட்டுது, என்ன மருத்துவமனையில சேர்க்கக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துட்டுது, என்ன இழைப்பு வந்துட்டுது, அந்த மாதிரி சிரமப்படும். இப்ப ஒரே மழையில தானே மூணு பேரும் நினைஞ்சிருக்கிறாங்க, ஒரே மழையில தானே மூணு பேரும் நினைஞ்சிருக்காங்க. என்னன்னா வந்து மழை அவன் மேல நிறைய வைத்து விட்டது இல்ல, மூணு பேருமே ஒன்னாதான் நினைஞ்சிருக்காங்க. ஒருத்தர் எங்கேயோ ஒதுங்கி இருந்தாங்க, இன்னொருத்தங்க தான் நினைஞ்சாங்கன்னா பரவாயில்ல, மூணு பேரும் ஒன்னாதான் நினைச்சிருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னா, அவருடைய உடல்நிலை அந்த மலையினால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு உடல் கொடுக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி இருக்குதே, அந்த எதிர்ப்பு சக்தி வந்து அந்த மூவருக்கும் வேற வேற மாதிரி இருந்து இல்லையா, அதுல அந்த எதிர்ப்பு சக்தி அதிகமுடையவர்களே அதிகமாக அது பாதிக்கிறது. எதிர்ப்பு சக்தி ரொம்ப முன்றி இருப்பவரை வந்து ரொம்ப அது சிரமப்படுத்திட்டு. அது மாதிரி உயிர்களுடைய அந்த அறிவு நிலை, உயிர்கள் பல என்றாலும் அறிவு நிலை ஒரே மாதிரியாக இல்லை, ஒவ்வொரு அறிவுலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. ஆகவேதான் எல்லாரையும் ஒரே அளவுக்கு அந்த ஆணவனத்தால் மறைக்க முடியவில்லை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் சிவாய நமன். சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: இந்த பஞ்சாட்சர பகருடை என்ற நூலினுடைய ஆசிரியை பற்றிய ஒரு சிறு குறிப்பும், திருவைந்தெழுத்துக்களை பற்றிய சில செய்திகளையும் பார்த்தோம். வேடப்பதேசிகர் பேரு வேடப்பதேசிகர் செய்த நூலாக நமக்கு கிடைத்திருப்பது இந்த பஞ்சாக்கர பகருடை என்ற இந்த ஒரு நூல் தான். இவருடைய பெருமையெல்லாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால், அது தந்தையினுடைய புகழ் மகனால தெரியும். அதுபோல பேரு வேலப்பதேசருடைய புகழ் எவ்வளவு பெரிய அறிஞர், எவ்வளவு பெரிய ஞானி என்று தெரிய வேண்டும் என்றால், அவருடைய மாணாக்கராகிய சிவஞான முனிவரவைத்தான் அறிய வேண்டும். வேலப்பதேசருடைய மாணாக்கர் சிவஞான முனிவர். அது 10வது குரு மகாசன்னிதானமாகிய வேலப்பதேசிகளிடத்தில் பெற்ற ஞானத்தை பேரு வேலப்பதேசிகர் சிவஞான முனிவருக்கு உரைத்தார். சிவஞான முனிவருக்குடைய சித்தாந்த ஞானத்திற்கும் வடமொழி தென்மொழி ஆகிய மொழிகளில் பெற்ற பெரிய பயிற்சிக்கும் வித்திட்டவர் வளர்த்தவர் பேரூர் வேலப்பதேசிகர். அவர் செய்த நூல் இந்த ஒரு நூல் என்றாலும் கூட, அவர் வித்திட்டு வளர்த்த பெரிய மரமாக விருட்சமாக கணித மரமாக வளர்ந்தவர் சிவஞான முனிவர். சிவஞான முனிவருடைய பெருமைக்கெல்லாம் மூலமாக இருந்தவர் பேரூர் வேலப்பதேசிகர். தாம் அது எப்படி ஒரு நம்ம அவ்வியார் பாட்டு ஒன்று நாம பள்ளியெடுத்து படிக்கும்போது படிச்சிருக்கோம். குளத்தில் இருக்கக்கூடிய சின்ன மீனுடைய கண் இருக்க, அது அதை காட்டிலும் சிறிதா இருக்கும். அது போன்ற சிறிய விதை ஆழம் விதை. அந்த விதை வந்து மரமாயிடுச்சு போனா, அது அரசர்கள் நான்கு வித படையோடும், ரத கஜ துரக பதாதி ஆகிய நான்கு வகை படையோடும் வந்து தங்குவதற்குரிய இடத்தை கொடுக்கும். அதுபோல சிவஞான முனிவர் வேலப்பதேசியரிடம் பெற்ற அந்த பெரிய ஞானத்தை சிவஞான முனிவர் வேலப்பதேசர் துதியாக ஒரு பாட்டு பாடியிருக்கார், ஒரு செய்யுள் ஏற்றிருக்கார். அது சிவஞான முனிவர் எழுதிய காஞ்சி புராணத்துல ஆசிரியருடைய துதியாக பாட்டு இருக்கு. அந்த பாட்டு அந்த விதையை போலன்னு பெருமைய சொல்ற. நாம பஞ்சாக்கர பகருடை படிக்கின்ற பொழுது வேலப்பதேசிகருடைய துதியாக சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்துல பாடிய அந்த துதியை சொல்லித்தான் தொடங்குவது ஒரு மரபு. அதனால இன்னிலிருந்து இனி எல்லா வகுப்புலயும் முதல்ல வந்து அந்த துதியை சொல்லிட்டு தான் தொடங்குவோம். எவ்வக கோட்பாடு பொருளும் அஞ்செழுத்தின் அடக்கி அவற்று இயல்பு காட்டி மெய்வகை அஞ்சவத்தையினும் நிற்குமுறை ஓதுமுறை விளங்கத் தேற்றி அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபோகத் தடுத்து நாயேன் செய்வினையும் கை கொண்ட வேலப்பதேசியந்தாள் சென்னி சேர்ப்பாம் என்ற இந்த துதியில இந்த பஞ்சாக்கர பகரடையில் இருக்கக்கூடிய அத்தனை செய்தியும் சுருக்கமா இங்கு சொல்லி இப்படி சொன்ன வேலப்பதேசியனுடைய திருவடிகளை சென்னி சேர்ப்போம் என்று சொல்றார். இந்த கருத்தை நாம இந்த நூலை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதை விரிவாக பார்ப்போம். இப்ப நாம நூலை படிக்க தொடங்குவோம். இது 48 கண்ணி தான். தினம் வகுப்பு சுரங்கிறதுனால அதை படிச்சோம்னா அநேகமா கிட்டத்தட்ட மனப்பாடம் ஆகிடும். அதாவது இப்ப மூல பாடத்தை மட்டும் முதல்ல ஒரு இடம் பூரா பார்த்துருவோம். இது வந்து கலிவெண்பாய் ஆப்ல அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு யாப்புக்கும் யாப் ஓசை என்ற ஒரு ஓசை ஒண்ணு உண்டு. செய்யுளை படிக்கின்ற போது அந்த ஓசைப்படிதான் படிக்கணும். செய்யுளை வந்து உரங்கடி மாதிரி படிச்சா செய்யுளை சுவைக்க முடியாது. வெண்பாவுக்கு என்று ஒரு ஓசை, ஆசிரியப்பாவுக்கு ஒரு ஓசை, ஆசிரிய விருத்தங்கள்ல பல ஓசை இருக்கும். அந்த அது மாதிரி அந்த அது சுருக்கமா சொல்றேன்னா, வெண்பா வந்து எப்படி ஓசையா இருக்கணும்னு சொன்னா, ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொன்ன டக்குன்னு ஒரு பதில் சொன்னான் இல்லையா, அது கேட்ட கேள்விக்குரிய பதில் அந்த மாதிரி இருக்கும்னு. இதெல்லாம் நமக்கு தொழிலாப்பியத்துல ஒரே ஆசையில் சொன்னதுதான். அகவெற்பா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த குறி சொல்ற துரத்தைகளுக்கு வச்சு சொல்றாங்க இல்லையா, அவங்க ஒரு பாட்டு பாட்டு குறி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும். ஆமா, கலிப்பாவுடைய ஓசை எப்படி இருக்கும்னா, சுள்ளல் ஓசையா இருக்கும், குதிரை தாவி தாவி போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாவுக்கும் ஒரு ஓசை ஒண்ணு உண்டு. அந்த ஓசையோட படிச்சா அது சுவையாக இருக்கும். இப்ப இது வந்து கலிவெண்பா. இந்த கலிவெண்பா வந்து பக்ரொடை பல தொடையாக அமைந்தது. இப்ப இந்த பல தொடை இல்லாத கலிவெண்பாவும் உண்டு. இங்க தனிச்சொல் தொடையாக வருது. சிவபுராண சிறுவாசித சிவபுராணம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கலிவெண்பா தான். பின்னால் வரக்கூடிய இதெல்லாம் அண்டப்பகுதி இதெல்லாம் போற்றி திருவகவல் அதெல்லாம் ஆசிரியப்பா. சிவபுராணம் மட்டும் கலிவெண்பா. அது வந்து அந்த தொடை இல்லாதது. இப்ப நம்ம பாடத்துல வந்து கந்தர் கலிவெண்பா இருக்கு. கந்தர் கலிவெண்பா, இந்த போற்றி பொருளுடைய வெண்பா, இதெல்லாம் ஒரே விதமான யாப்பு.

0: அந்த பாட்டு படிக்கிற போது தாவி தாவி போற மாதிரி இருக்கும் பாருங்க, குதிரை கேள்வல் தாங்கி தாவி போற மாதிரி இருக்கும். உயிரின் போக முடிவில் பொருந்தும் ஒளி நாதம் முதலாக நின்று முகிழ்த்த உலகின் விதமான எல்லாம் விரித்தும் திறமாக ஊர்வேர் உருவம் இவையொன்றும் இளன் என்றாலும் காரார் மலையின் கழைமுத்தம் ஏராறும் நாகமணி அயிலின் நன்குரடு சந்தம் மஞ்சை தோகை முதல் கொண்டு சுவேத நதி வேகமா வந்து வணங்கும் மது சூழ் பெருந்துறையே அந்த நாள் வந்திருந்த ஆட்சியால் பந்தம் அகல் ஊரென்று நாடி உலவாத இன்பமர் சீரொன்று வேலப்ப தேவனெனப் பேர் கொண்டு அறியாமை யான் நீங்கி அன்புருவமாக பிரியாதே நிற்கும் பெரிய அறிவே உருவாய் அமர்ந்திருந்த உன்னை உளத்துள் மறுபாவகையான் மகிழ்ந்து பொருள் வேட்கை உள்ளத்தே வைத்தே உகந்தவர் போல் யான் வணங்கும் கள்ளத்தை மெய் வணக்கமாகக் கண்டு வள்ளலவன் ஆதலினால் என்னை அருட்கடை கண் வைத்தருளி தீதகலும் உண்மை செயல்கள் என்று ஓதுகின்ற பெத்தம் முத்தியாகப் பிறங்கும் உயிர்க்கு அஞ்செழுத்தும் ஒத்த சிவாய நம ஓதில் சுத்த பருதி ஒளி கண் விளக்கு பாங்கில் இருள் போல மறுவும் சிவம் சக்தி உயிர் மாயை விரவும் மலமாகும் இருளின் அலர்விழி போல் ஆணவத்தின் ஏகமாய் வல்வினையின் ஈட்டத்தால் மோகமாய் நின்ற நிலை மகரம் நீடும் இருள் விளக்கில் சென்ற விழிக்கு ஒருவர் சேர்த்துதல் போல் ஒன்ற வரும் நகரம் வந்த வழிமருவி மூன்றும் இருவினையின் போக விதமெல்லாம் உருவுடன் நின்று ஆறுயிர்கள் தாம் அருந்த ஐந்தும் முதல் ஈரிடையாய்ச் சேரும் வகை பலவாய் சேர்ந்தவைகள் ஓரும் சகல நிலையாம் இவைகள்தாம் பெத்தம் நீயோ அகலும் முறை தேராய் அகழ்வாய் புகழும் இதில் வந்த பெரும் புண்ணியத்தால் வாய்த்த மலபாகத்தால் தந்த சக்தி சேரவினைதாம் ஒப்ப இந்த அவதரத்தில் அண்ணல் அருளுருவாய் தோன்றி பவமகற்றும் நன்னெறி பாரித்தே அவம் மிகுத்த காயத்தை காட்டி அது காணாமை காட்டிய பின் மாயத்தை நீக்கும் வகையினால் தீய இருள் விளக்கு ஆதித்தன் எழில் கிரணத்துள்ளே மருள் விளக்காவாரன்று மாள தெருவிழி போல் ஆமா நமக்கள் அருள் சிவத்தால் மாற உயிர் தாமாம் முறைமூன்றும் ஜாக்கிரமாம் நாமே அறிவோமோ கண் அறுக்கணார் ஒளியை விட்டு பிரியா நிலையை தேரப் பேசி செரியருளை கண்டு அடிமையாக கருதி முறை மாறி தொண்டுபடும் சொப்பனத்தைச் சொல்லியே கொண்ட ஒளியதனால் கண்ணுணரும் உண்மை போல் யானும் அழியதனால் யாவும் அறிய தெளிவாம் அருள் கருவியாம் என்று அகந்தையுற முன்னம் மருள்மருவத்தான் நடுவே ஆகும் இருள் சுழுத்தி என்றொழியும் செய்கையின்றி எங்கேனும் கண் செயல்தான் ஒன்றுமே தேறி நீ உன் என்ன அன்றேதான் பேரறிவாய் ஆதாரம் பேச நிறை பொருளோடு ஓரறிவாய் தான் ஒழிதல் ஒன்றுரியம் பாரென்று ஒளிகுணமே அல்லால் ஒன் பொருள் ஒன்றென்று தெளி படிசேர் விழிபோ சேர்ந்து ஒளி என்ன நில் என ஆனந்த நேய நிலை ஆக்கியனை இல்லென்றே இன்புருவில் ஏகமாய்ச் செல்ல துரியாதீத பெருமை சொல்லாமல் சொல்லி பிரியாத ஐந்தவத்தைப் பேற்றில் சரியாய் யசகாரியம் ஏழாய் சேரும் ஓமை வசமாம் கரும்பின் வகைகள் நிசமான சுத்த அவத்தையாம் கரும்பின் தொல்கணு ஐந்தாகும் முறை முற்றி ஒரு சாக்கிர முதலாம் பத்து முழம் காரியம் அவற்றின் மூன்றடைக்கு பங்கேள் வடங்கம் முறை வைக்கில் ஒழுங்கான தத்துவ ரூபமுடன் தற்காட்சி சுத்தி உயிர் ஒத்த உருவம் உயிர்காட்சி சுத்தி லாபம் இவை ஏழில் இறங்கும் உயிர்காட்சி நிலாவு சிவரூபம் நேராம் குலாவு சுத்தி தன்னில் தரிசனமும் சர்வயோகமாம் இரண்டும் மண்ணும் இவை ஏழும் ஒரு முறையில் துண்ணுகின்ற சாக்கிரத்தில் நான்கு தகு சொப்பனம் ஒன்று நீக்கும் சுழுத்தி நிறைதுரியத்து ஆக்கியிடும் ஒன்றாம் அதீதத்தே உற்றிடும் ஒன்றாகும் என தண்டாளில் பூசை அனுட்டானம் நன்றான சுத்த நெறியாம் எனவே சொல்லியே மெய்கண்டான் வைத்த நெறிநூலும் வகுத்துரைத்து பத்தர் குருலிங்க உண்மை எனக் கூறி நீடு இன்பம் தரும் அன்பை என் சொல்வேன் நான். வேலப்பதேசியர் பேர் வேலப்பதேசியர் சொன்ன அந்த உபதேசத்தை சொல்லி இதனால் நான் பெற்ற பயன் என்னது, இந்த பயனை நான் பெற்றேன் அவர் கொடுத்த அந்த நீடு இன்பம் நீண்ட பேரின்பம் அத அந்த அன்பை நான் என்னன்னு சொல்லுவேன், தரும் அன்பை என் சொல்லுவேன் தான். அந்த அவர் கொடுத்த அந்த கருணையை நான் என்ன என்று நான் சொல்லட்டும், எப்படி நான் பாராட்டும் என்று சொல்லி முடிக்கின்றான். இப்போ நாம நூல்ல பார்ப்போம். நமக்கு சைவ சித்தாந்தத்தில் குரு என்பவர் மான் வெறும் நம்ம போல மனுஷர் அல்ல. குருவே சிவமென கூறினன் நந்தி, குருவாக வந்தவர் யாரு அப்படின்னு சொன்னா சிவன் தான். சிவன் வந்து எங்கும் யாவகமாக நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதுக்கு சிவஞான சித்தியார் பொழிப்புரையில சிவஞான முனிவர் அந்த பரசிவத்துக்கு ஒரு தொடர்னு சொல்றார், ரொம்ப அருமையான ஒரு தொடர். அகண்டாகார நித்திய வியாபக சச்சிதானந்த பிழம்பு. நாம கும்பிடுற சிவம் இருக்க அந்த சிவம் எப்படிப்பட்ட சிவம் அப்படின்னு சொன்னா, அது அகண்டாகார நித்திய வியாபக சச்சிதானந்த பிழம்பு. அகண்டாகாரம் அப்படின்னா கண்டம் என்றால் துண்டு துண்டா இருக்கிறது. கரும்பு கண்டம் போட்டு சாப்பிடுறோம் இல்லையா, முருங்காய் கண்டம் போட்டு போயிடும், கண்டம் என்றால் துண்டு. இப்ப நாம எல்லாம் கண்டமாக இருக்கின்றோம், கண்டமாக இருப்பதனாலதான் நமக்கு பேரு முத்துக்குமார் சாமின்னு பேரு, ஊரு கோயம்புத்தூர், போக வர இருக்கிறான். இதெல்லாம் குறி குணம் பெயர் இதெல்லாம் கண்டமாக இருக்கிற பொருளுக்கு தான் உண்டு. சிவம் அகண்டாகாரம் கண்டமற்றது, முன்னாடி இருக்க அது எதிர்மறை. அகண்ட ஆகாரம், ஆகாரம் என்றா உடம்புன்னு அர்த்தம். அவருக்கு உடம்பு இது நம்ம மாதிரி கண்டப்பட்ட உடம்பு அல்ல, அது பிரிந்த உடம்பு. அகண்டாகாரம் கண்டமற்றது, அகண்டாகாரம் நித்தியம். நாம பிறந்திருக்கோம்னு சொன்னா வச்சுக்கல, ரொம்ப லாங்கஸ்ட் பீரியட் வாழ்நாள்ல பார்த்தா 100 ஆயுசு மனுஷனுக்கு. 100 ஆயுசுக்கு அப்புறம் போயிடுறான், பிறந்தோன்னு போறது உண்டு, கொஞ்ச நாள் இருந்து போறது உண்டு, பையனும் சிறுவனாக போறது உண்டு, அந்த மாதிரி வயசாகி போறதும் உண்டு. அப்போ ஆயுசு என்ன கொஞ்சம் வேணா நீண்டு வேணா இருக்கலாமோ இல்லைய, எல்லாருக்கும் ஒரு முடி ஒண்ணு உண்டு. ஈரில்லாதவன் பரமேஸ்வரன் ஒருவன் தான். அவனை இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்ற, பிறவா யாக்கை பெரியோன், யாக்கையில் பிறவாத பெரியவன் அவன், பிறவா யாக்கை. அவனுக்கு பரமேஸ்வரனுக்கு நமக்கு மற்ற தெய்வம்லாம் பாக்குறோம், மீனாக பிறந்தது, ஆமையாக பிறந்தது, பன்றியாக பிறந்தது, இதெல்லாம் திருமால்மொழி தேவதைக்கெல்லாம் பாக்குறோம். பரமேஸ்வரன் அந்த மாதிரி பிறந்து இறந்தான் என்பது இல்லை. ராமனுக்கும் இறந்த கதை உண்டு, பிறந்த கதை உண்டு, இறந்த கதை உண்டு. கிருஷ்ணனுக்கும் பிறந்த கதை உண்டு, இறந்த கதை உண்டு. சிவனுக்கு பிறந்த கதையும் கிடையாது, இறந்த கதையும் கிடையாது. அப்போ சந்தேகம் ஒன்று வரும், என்ன இப்படி சொல்றீங்க, அர்ஜுனனுக்கு அருள் புரியறதுக்கு அவன் வந்து புலையனாக வந்தான், சங்கரருக்கு காசியில வந்தபோது புலையனாக வந்தான், அப்புறம் பெரிய புராணத்துல பார்த்தோம்னா அந்தனாக வந்த நிலையெல்லாம் இருக்கிறது. சுந்தரமுத்து சாமிகளை தடுத்தாட்கொள்வதற்கு அந்தனாக வந்தான். அதெல்லாம் என்னன்னா அருள் வடிவம், அது எந்த தாயில வைத்திருந்து வந்து பிறந்தது இல்ல, கர்ப்பாசயவாசப்பட்டு பிறந்து வந்தது அல்ல. வந்த காரியம் என்னவோ அது முடிஞ்ச உடனே மறைஞ்சு போகுது. மற்றவெல்லாம் அப்படி இல்லை, ஒரு அம்மா ராமன் என்பது போசலவுடைய மகள பிறந்தான், பிறந்த அவன் இறந்த கதையும் உண்டு. அந்த மாதிரி கோசலி என்ற தாய் வயிற்றில் ராமன் பிறந்து வளர்ந்து பின்னால இறந்ததை போல ஒரு கதை சிவனுக்கு இல்லை. ஏன்னா அவன் பிறக்கவே இல்லை. அவன் வந்து அதனால யார் சொல்றா, இளங்கவடிகள் சொல்றார், பிறவாயாக்கை பெரியோன் என்பது. இப்போ அகண்டாகார நித்திய வியாபகம், வியாபகம் அதுக்கு ஆப்போசிட் ஏகதேசம். வியாபகம்னா விரிந்திருப்பது, ஏகதேசம்னா ஒரு பகுதியில் இத்தினோண்டு இருக்கிறது. எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சா அப்படின்னா, ஏகதேசமா புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா பூரா புரியல கொஞ்சம். அந்த காலத்தில் ஒரு சினிமா ஒன்று வந்து பாத்தியார் பாடம் எல்லாம் சொல்லிட்டு நல்லா புரிஞ்சிருச்சான்னு கேட்டார். அப்ப பையன் வந்து அங்க கிளாஸ் ரூம்ல எலி வலை இருந்தது, ஆச்சா எலி உடம்பு முடிச்சு அவன் சொன்னான், எல்லாம் நுழைஞ்சிடுச்சு இன்னும் வால் மட்டும் நுழையில, அது ஏகதேசம். வியாபகம்னா முழுதுமாக இருப்பது வியாபகம், எங்கும் இல்லாமல் முழுதுமாக இருப்பது வியாபகம். இப்ப நாம இருக்கோம், நாம இந்த வகுப்பறையில் இருக்கிறோம், நாம இந்த வகுப்புல முழுதும் இல்ல, அவங்க அவங்க அவங்க நான் இந்த இடத்துக்குள்ளாரதான் இங்க இருக்கிறேன், ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்குள்ள இருக்கோம். நாம எல்லாம் ஏகதேசமா தான் இருக்கோம், வியாபகமா இல்ல. காற்று வேணா வியாபகமா இருக்கும், ஆனா நாமெல்லாம் வந்து ஏகதேசமா இருக்கோம். அது மாதிரி பரமேஸ்வரன் அந்த அகண்டாகாரத்துல வியாபகமா இருக்கிறான், இல்லாத இடமே கிடையாது, வியாபகமா. அப்புறம் சச்சிதானந்த பிழம்பாக, சத்து சித்து ஆனந்தம் மூன்றும் ஒன்றாகத்தான் இருக்கும். இப்போ ஒரு இந்த பலகை இருக்குது, இந்த பலகையில நீளம் அகலம் இந்த கணம் ஒண்ணு இருக்கு. இந்த பலகை இல்லாமல் இந்த பலகை துண்டு போட்டோம்னு வச்சுக்கங்க, துண்டு போட்டாலும் அது இத்தினோண்டு துண்டு வந்தாலும் அதுல நீள அகலம் கணம் இருக்கும். அதுபோல பரமேஸ்வரன் வியாபகமாக பிரபஞ்சம் முழுவதும் நின்றாலும் சரி, அணுவுக்குள் அணுவாக இத்தினோண்டு நின்றாலும் சரி, அவன் வந்து இந்த மூணு சச்சிதானந்தமாக இருப்பான், சச்சிதானந்த பிழம்பாக இருப்பான். பிழம்பு என்றால் வடிவம் அர்த்தம், உருவம் வடிவம் என்பது. அவன் அண்டமோரணுவாம் பெருமை கொண்டு, அணுவோர் அண்டமாம் சிறுமை கொண்டு பல்லாசிப்பால வரும். அது மாதிரி அணுவுக்குள் அணுவாக இருந்தாலும் சச்சியானந்தமாக தான் இருக்கும், சர்வ வியாபகம் பெரும்பொருளாக இருந்தாலும் வியாபகமாகத்தான் இருக்கும். இது இந்த மாதிரி இந்த இலக்கணத்துக்கு நமக்கு சாத்திரத்துல ஒரு பெயர் சொல்லுவோம், ஒரு டெக்னிக்கல் நேம் என்னன்னா சொரூப நிலை சொல்லுது. வகுப்புல நம்ம சொரூபம் தடத்தம் என்று ரெண்டு சொல். தடத்தம் என்று சொன்னால் ஒன்றன் சார்பாக சொல்லக்கூடிய விளக்கம், சொரூபம் என்று சொன்னால் அப்படி உண்மையான இலக்கணம் விளக்கம் என்பது. இப்போ அத இன்னொரு விதத்தில சொல்லுவாங்க, பொது சிறப்பு என்று சொல்லுவது. பொது என்பது எது, பொது சிறப்பு என்பதற்கு சிவப்பிரகாசம் என்ற சாத்திர நூல்ல நம் முன்ன பொது வகுப்புக்கு சிவப்பிரகாசம் பாடம் இருந்தது, இப்ப இந்த தடவை வைக்கல. அந்த அதுல வந்து உமாபதி சிவம் நூலை தொடங்கிறதுனால நான் பொது சிறப்பை சொல்ல தொடங்குகின்றேன் அப்படின்னு தொடங்குவார். முடிக்கும் போது நான் இங்க பெந்தமுத்தி சொன்னேன் என்று சொன்னார். நூல் தொடங்குற போது பொது சிறப்பு சொல்லுகின்றேன் என்று சொல்லி தொடங்குவார். நூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெத்தம் முத்தி சொன்னேன் என்று சொல்றார். அப்ப பொது என்பது பெத்தம், சிறப்பு என்பது முத்தி, உண்மை அல்லது சிறப்பு என்பது முத்தி. ஆனா பெத்தம் என்ன, கட்டுண்டு நிலை. பந்தம் என்பதுதான் பந்தம், பா தமிழ்ல இல்லை, அதனால பந்தம் தான் உண்டு. பந்தம்னா நாம கொளுத்துற பந்தம்னு அர்த்தம் பண்ணிக்குவோம். அதனால அதை விட்டுட்டு அந்த சொல்ல கொஞ்சம் தெரிச்சு பெத்தம், பெத்தம் என்றால் கட்டுண்ட நிலை, முத்தி என்றால் விடுதலை பெற்ற நிலை, பொது என்றால் ஆன்மா கட்டுண்ட நிலையில. முப்பொருளுடைய இலக்கணம் சொல்லுவது பொதுவியல், உண்மை அல்லது சிறப்பியல் என்பது உயிரானது மலபந்தம் நீங்கிய நிலையில மூன்று பொருளுடைய நிலையும் சொல்லுவது. அப்ப இங்க சொன்ன இதுக்க சிவத்துக்கு சொரூப நிலை உண்மை நிலை சொல்லது. இப்ப தடத்த நிலையில அது வந்து பல விதமாக உயிர்களுக்கு அழிச்சுவிற்கு பல நிலையில வரும். அது எப்படி வருங்க நாம நூல்ல நாம பார்ப்போம். இப்ப முதல்ல வந்து நூல் தொடங்குறதுனால இப்படி சொரூப நிலையில் இருக்கிற சிவம் என்பொருட்டாக உயிரின் பொருட்டாக தடத்த நிலைக்கு வந்தது. அருள் செய்கின்ற பொழுது எப்படி செய்கிறது? குருவாக வந்து அருள் செய்கிறது. குருவாக வந்து சொரூபம் நிலை இருப்பது தடத்த நிலைக்கு வந்து, ஏன்னா குருவாக வந்துட்டா அப்ப குருவுக்கு பேர் இருக்குது, இடம் இருக்குது, குறி இருக்குது. அல்ல, இப்படி வேலை பிரதேசிகர் சிவமே குருவாக வந்தார். வந்தபோது அவர் வேலப்பதேசின்னு பேரு, அவருக்கு இருந்த இடம் இதெல்லாம் சொல்லி ஒரு தரத்துல வர்றார். இப்ப முதல்ல சொல்ற போது இப்படிப்பட்ட சொரூப சிவம்னு சொரூப சிவத்துக்கு முதல்ல இலக்கணத்தை சொல்றார். பார்ப்போம். இது வந்து நமக்கு சிவஞான போதத்துல 8வது சூத்திரத்துல சொல்றார். அது உயிரானது வேடர்கள் வழிபட்டு, ஐம்புல வேடர்கள் புன்னாய் வேடர்கள் தேவைப்பட்டிருக்க அவன் வந்து குருவாக வந்து நாம முன்ன ஆன்மா முன்பு செய்த தவத்தின் பயனாக குருவாக வந்து அருள் செய்தன்னு 8வது சூத்திரம் சொன்னார். அந்த செய்தியை இங்கே இப்ப நமக்கு சொல்ல போறார். பொன்னாடர் இந்திரனும் பூமகனும் மாதவனும் என்னாடும் என்னாளுமே நாடி. பொன்னாடர், பொன்னாடர் என்று சொன்னா தேவலோகம், அங்க எப்பவும் பிரகாசமாக ஒளி வீசிக்கொண்டே இருக்காங்க. பவர் கட்டெல்லாம் ஒண்ணு கிடையாது, எல்லாம் அவங்க உடம்பும் தேஜஸ் ஒளி வீசக்கூடிய உடம்பு. அந்த நாடும் எல்லாம் ஒளி வீசக்கூடிய நாடு, எல்லாம் ஜெகஜோதியாக இருக்கும். அப்போ பொன்னாடர், தேவலோகத்தில் இருப்பவர்கள், பொன்னாடர் என்றால் தேவலோக வாசிகள், அவங்களுடைய இந்திரனும். இந்திரன்னா அரசன் அர்த்தம், இந்திரன் என்றால் அரசன். அப்ப தேவர்களுக்கு அரசனாக இருந்தாலும் அவனுக்கு தேவேந்திரன் பேரு. தேவேந்திரன் என்பது இந்திரன் அரசன், தேவேந்திரன். அப்போ தேவேந்திரனும் அப்புறம் பூமகனும், பூமகன் என்பது பூ, பூவென்றாலே தாமரப்பூன்னு அர்த்தம். மற்ற பூவுக்கெல்லாம் கனகாம்பரப்பூ மல்லிகை பூ பேர் சொல்லி சொல்லணும். சும்மா பூன்னு சொன்னாவே அது தாமரை தான் குறிக்கும். பூவெனப்படுவது பொறிவாள் பூவே என்பது ஒரு பழமொழி. பொறின்னா திருமகள், லட்சுமி இருக்கக்கூடிய இது பூ. அப்ப திருமகளுக்குனா பெரிய பூவா இருக்கணும் இல்லையா? அது மாதிரி பூவெனப்படுவது பொறிவாள் பூவே. இங்க வந்து பூமகன் என்பது தாமரை வெண்டாமரையில அது ஆசனமாக கொண்டு வீட்டிருக்கக்கூடிய பிரம்மன், பிரம்மணம். மாதவனம், மாதவன் திருமால். மா என்றால் லட்சுமின்னு அர்த்தம், தவன் என்றால் கணவன் என்று அர்த்தம். அது சொல்லுக்கு மாதவன்னா பெரிய தவத்துடையவன்கிற மாதிரி இருக்கணும். ஆனா அந்த சொல்லுக்கு நேரடியான பொருள் என்ன என்றால், மா என்றால் திருமகன், தவன் என்றால் கணவன், திருமானுடைய கணவனும். இவங்க எல்லாம் நம்மை காட்டிலும் நம்மை விட அறிவில பெரியவர்கள், வாழ்நாள பெரியவர்கள். இவங்களுக்கு பல வசதிகள் எல்லாம் உண்டு. உடல் ஆரோக்கியம் பல வசதிகள் அவங்களுக்கு உண்டு. ஆனா எல்லாம் இருந்தாலும் கூட எப்படி நம்மால பரமேஸ்வரனை நேரில் காண முடியலையோ அந்த மாதிரி அவங்களும் காண முடியல. பொன்னாடர் இந்திரனும் பூமகனும் மாதவனும் இவங்கட்டும் இல்ல, எந்நாடும் வேற எந்த நாட்டில உள்ளவர்களும், நாடும் என்பது அந்த நாட்டில உள்ளவர்கள். அங்க பொன்னாடர் தேவேந்திரனுடைய நாடு, அதே மாதிரி பிரம்மாவுக்கு ஒரு நாடு ஒண்ணு இருக்குது, சத்தியலோகம் அதுக்கு பேரு. திருமாலுக்கு ஒரு நாடு உண்டு, அதுக்கு பேரு வைகுண்டம் என்று பேரு. அப்ப இந்த தேவேந்திரனுடைய தேவலோகத்துல வாழ்பவர்களும் தேவேந்திரனும், சத்தியலோகத்தில் வாழ்பவர்களும் அந்த சத்தியலோகத்துக்கு அரசனாகிய பிரம்மனும், வைகுண்டமும் வைகுண்ட லோகத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய திருமாலும் இன்னும் எந்தெந்த நாட்டில் இருக்கிறவர்களும் என்னாலுமே நாடி அவங்க தேடு தேடு தேடு தேடுன்னு எந்த நாளுமே நீண்ட காலம் தேடியுமே பரமேஸ்வரனுடைய அடிய முடியும் காண வேண்டும் அவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேடியும் நாடி துண்ணாத, துண்ணாதன்னா நெருங்க முடியாத, துண்ணாத என்றால் நெருங்க முடியாத அடைய முடியாத. மலையாளத்துல இந்த டெய்லர் இருக்கான் இல்லையா தேய்க்காரர், அவனுக்கு துண்ணக்காரர்னு பேர், துண்ணக்காரர் ரெண்டு பீஸா இருக்கிறத ஒட்ட வைக்கிறாங்க அதெல்லாம் துண்ணக்காரர். துண்ணுதல் என்றால் அடைதல் நெருக்கமாகுதல். அப்ப இந்த லோகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் தேவேந்திரத்துக்கு இருப்பவர்கள், தேவேந்திரனுடைய அரசன், பிரம்மலோகத்தில் இருப்பவன் பிரம்மலோகத்த அரசன், வைகுண்டத்தில் இருப்பவன் வைகுண்டத்தினுடைய அரசன், இன்னும் எந்த நாட்டில் இருப்பவங்களும் எல்லாம் எத்தனையோ காலம் தேடி தேடியும் அடைய முடியாத துண்ணாத துண்ணாதவன். அப்புறம் அப்படி இருப்பதுனால அவன் கண்ணு தெரியாம ஒளிஞ்சிட்டு இருக்கிறானா அப்படின்னா இல்ல, அவன் ஒளி பேரொளி, சூரியனை போல பேரொளி, சூரியன் ஒளிய யாரும் வந்து எந்த இருள வந்து மறைக்க முடியாது. ஆனால் சொல்றாரு வேத முடிவின் விளங்கும் ஒளி, வேத முடிவு என்பது வேதாந்தம், வேதாந்தம் என்று சொன்னால் வேதத்துக்கு அந்தமாக இருப்பது, அதுக்கு உபநிடதங்கள் என்பது பொருள். இந்திய தத்துவ ஞானத்துக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது உபநிடதங்கள். அது வேதம், அந்த வேதத்துல கர்மகாண்டம் நினைவெல்லாம் இருக்கும். ஆனா இந்த உயிர், இறைவன் உயிருக்கு இறைவனுக்கும் உள்ள தொடர்பு இதெல்லாம் பண்ற ஆராய்ச்சி எங்க இருக்குதுன்னு சொன்னா உபநிடங்கள வேதாந்தத்துலதான் இருக்குது. நாம வேதாந்தம் என்ற சொல்ல நாம வந்து இந்தி தத்துவ ஞானத்துல ஒரு பிரிவினர் சங்கராச்சாரியம் இருக்கு இல்லையா, அவன்தான் வேதாந்தம் சொல்றோம். ஆனா அது வேதாந்தம் அல்ல, வேதாந்தம் என்று சொன்னால் வேதத்துக்கு அந்தமா இருக்கக்கூடிய உபநிடதங்கள். அந்த உபநிடதங்கள் தான் இந்தி தத்துவ தரிசனத்துக்கு எல்லாருக்கும் ஞானத்துக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையே தருகின்றது, அதுல இருக்கக்கூடிய பேரொளி என்பது.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மதுரை திருநகர படலம், புராண வரலாற்று படலம், தல விசேட படலம், பதிக படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தமிழினை தன்னுடைய வழங்கு மொழியாக கொண்டதாக உத்தம லட்சணங்களோடு ஒரு சுவாமி இந்த பூமியை ஒரு படைச்சிருக்கிறார். சுவாமி பூமியை படைச்சிருந்தாலும் கூட, ஒரு பசுமாட்டை படைச்சாலும் கூட, நல்ல சுவையான பால் வரும்படியா அதனுடைய மடியை படைத்தது போல சர்வ பிரபஞ்சத்தை படைச்ச பெருமான் சிவகிருப்பைங்கிற பால் விளையிற மாதிரி பாண்டிய தேசத்தை படைச்சிருக்கு. அந்த பாண்டிய தேசம், அந்த தேசத்தில் நிறைய சிவாலயங்கள் இருக்கு. அந்த சிவாலயங்களில் மதுரை, அந்த பாண்டிய நாடுங்கிறது ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்கோ, அந்த பெண்ணினுடைய அவயவங்களைப் போல இந்த பாண்டிய தேசம் இருக்கு. இப்போ ஏகப்பட்ட க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன, அதில் அவளுடைய முகம் போல இது இருக்கு. ஒரு பெண்ணுடைய அவயவங்கள்லேயே மிகவும் அழகானது முகம்தான். முகத்தில் இருக்கிற காந்தி அழகு எதுக்கும் வராது. முகம் போல இருப்பது மதுரைன்னு சொன்னார். மதுரை தான் முகம். கொங்கையே பரங்குன்றமும் கொடுங்குன்றும், திருப்பரங்குன்றமும் கொடுங்குன்றம் என்று சொல்லப்படுகின்ற இன்னொரு க்ஷேத்திரம் பிரான்மலை. அதுவும் அந்த பெண்ணினுடைய ரெண்டு ஸ்தனங்கள். கொப்பூழ் அங்கமே திருச்சுழியல், அவருடைய நாபியா இருப்பது திருச்சுழியல். அவ்வயிறு குற்றாலம், அவருடைய வயிறு என்பது திருக்குற்றாலம். செங்கை ஏடகம், அவருடைய சிவந்த கை ஏடகம். ஏடகத்தில் இருக்கு இல்லையா, கையில ஏடு இருக்கு. மேனியே பூவனம், அவருடைய சரீரம் என்பது பூவனம், திருப்பூவனம். ஏன்னா மேனி எப்படிப்பட்ட வண்ணம் கொண்டது, மலர் வண்ணம் கொண்டது. திரள் தோல் பொங்கர் வேய்வனம், திருநெல்வேலி அவளுக்கு தோளா இருக்கு. என்ன காரணம், முங்கில் போன்ற, பச்சை முங்கில் போன்ற மென்மையான தோள்களை கொண்டவள் எம்பிராட்டி ஆகின்ற அந்த தமிழ்நாடு. திருமுகம் மதுரையாம் புறமே, அந்த பாண்டிய தேசமாகின்ற பெண்ணுக்கு முகமாக இருப்பது மதுரை மாநகரம். இந்த மதுரை மாநகரம் எப்படிப்பட்டதுன்னா, மகாலட்சுமி வசிக்கின்ற தாமரை கூடம் போல இருக்கு, சரஸ்வதி தேவி அமர்கின்ற வெண்டாமரை மாடம் போல இருக்கு, ஞானம் தருகின்ற அந்த பார்வதி தேவி அவள் யோகத்திலே அமர்ந்திருக்கின்ற யோக பீடம் போல இருக்கு, பூமியாகின்ற மகளுக்கு திலகம் போல இருக்கு இந்த மதுரை மாநகரம் என்று சொன்னார். மதுரையுடைய வீதிகள், இந்த வீதியுடைய பெருமை மற்ற ஊர் வீதிகளுக்கு வருமா? இந்த வீதியில சொக்கநாத பெருமானுடைய திருவடி படாத வீதி எதுன்னு தேடித்தான் கண்டுபிடிக்கணும். என்ன காரணம்னா, விறகு விற்பதற்காக, வரி வலைகள் விற்பதற்காக, மாணிக்கம் விற்பதற்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக எதையோ ஒன்று சாக்கா சொல்லிட்டு எல்லா சந்து பந்துலையும் நுழைஞ்சு போயிட்டு வந்துட்டார். ஆகவே இந்த மதுரை மாநகரத்தில் இருக்கிற சந்து பந்துகளில் பெருமானுடைய திருவடி படாமல் அவருடைய திருவடி தாமரை மணக்காத விதி உண்டா, மண் உண்டா என்று நம்மால் அறிய முடியவில்லை. இந்த மதுரையில் வாழ்கின்ற உத்தமமான ஜனங்கள் சான்றருடைய இயல்பு என்னென்னா, இவாளுக்கு பொழுதுபோக்கு என்ன, ஒஸ்தியான பொழுதுபோக்கு. இந்திராதி தெய்வங்களுக்கும் கிடைக்காத பாக்கியம் அவளுக்கு இருக்குது. என்னென்னா, மீனை போல கருணையோடு பார்க்குற அந்த அம்பாளுடைய தலைவனாக இருக்கின்ற சொக்கநாத பெருமானை மூன்று காலங்கள்லையும் போய் தரிசிப்பதும், அவரை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறதும், தங்களுடைய பூஜையை தன் குருநாதன் சொன்னபடி ஆகம விதிப்படி அந்த பூஜையை முடிப்பதும், அப்புறம் வேதங்கள் நெருங்கியும் அறியப்படாத பெருமானுடைய திருவிழர்களை யாராவது சொல்ல வச்சு கேட்பதும், தெரியாதுங்கிறனால கேட்கறது இல்லை. ஒரு சத்சங்கம் இருக்குன்னா, இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம், நாளைக்கு அவர் சொல்லுவார் நாங்கள் கேட்போம். ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் சொல்லுவார், ஒரு நாளும் திருவிழர்கள் கேட்காமல் இருக்கக்கூடாது. இப்படி இந்த சாயங்கால நேரங்களில் கேட்டுக்கொண்டோம், அந்த அதனுடைய தர்மங்களை மனசால் நினைச்சுட்டோம், எல்லையில்லாத சொக்கநாத பெருமானுடைய கருணையை நினைத்து உருகி கொண்டோம், அழுது கொண்டோம். இதுவே நாளைக்கு எங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டோம். இப்படியே 365 நாள் போயிட்டு இருக்கு. இந்த போல பாக்கியம் வேற இன்னொரு ஊர்ல கிடைக்காது. எத்தனையோ காவியங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் தலைவனுக்கு, இவனுக்கு இணையான தலைவன் கிடையாதுன்னு ஸ்தோத்திரம் சொல்லுவா, அதுக்கு ஸ்தோத்திரம்னு பேரு, முகமன். ஆனால் உண்மையில அவ வாழ்நாள்லயே அந்த தலைவரோட உயர் தலைவர்கள் அவன் நாட்களில் இருந்திருக்கா. ஒரு காவிய தலைவன் சொன்னா, அவன் வாழ்நாளில் அவனுக்கு இணையானவனோ ஒஸ்தியா இருக்கிறவனோ இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா அது ராமாயணமாகட்டும் பாகவதமாகட்டும், அவ காலத்திலேயே ராமகிருஷ்ணாதிகளோட ஒஸ்தியா இருந்திருக்கிறா. என்ன காரணம்னா, ராமரை பத்தி வால்மீகி நாரதன் கேட்கும்பொழுது சத்தியசந்தன் தர்மாத்மா அப்படின்லாம் சொல்றார். அதே ராமர் என்ன பண்றார், அப்பா வந்து ராமர் காட்டுக்கு போகும்பொழுது தசரதன் ராமா நில்லு, ராமனுடைய தேரோட்டியை பார்த்து நில்லுன்னு கூப்பிடுறார். தேரோட்டி சொல்கிறார், அப்பா கூப்பிடுறாரு, தேரை விடு, காரிய சாதனம் தான் நமக்கு வேணும். அப்பா வந்து அஜ்ஞானத்தினால கூப்பிடுறார், நம்ம திரும்பி திரும்பி போயிட்டு இருந்தா அவரை சத்தியசந்தனா ஆக்க முடியாது என்று சொல்லி போயிடுறார். இப்படி சொல்லும்போது நான் திரும்பி போய் அப்பா வந்து நான் கூப்பிட்டேனே ஏன் தேரை நிறுத்தலன்னு கேட்டானா என்ன பண்றதுன்னு இவர் கேட்கிறார் தேரோட்டி. அப்ப அவர் சொல்றார், காதல விழன்னு சொல்லு, காதல விழன்னு சொல்லுங்கிற பாகவதத்தில் வருது, மகாபாரதத்தில் வருது கிருஷ்ணனுடைய பெருமையெல்லாம். அந்த கிருஷ்ணனுக்கு அபஜயம் இருக்கு, ஜராசந்தன் அப்படிங்கிறவன்ட்டு அவர் பலமுறை தொத்து போயிருக்கிறார். ஆகவே தன்னிகரில்லாத காப்பிய தலைவர்களை படைத்து கொண்ட காப்பியம் என்பது எதுவுமே இல்லை, திருவிளையாடல் புராணம் ஒன்று தான். என்ன காரணம்னா, நான் தத் சமச்சா பதிகச்ச திருஷ்யதே, சொக்கநாத பெருமானுக்கு இணையானவர்களும் இல்லை, அவனை விட உயர்ந்தவர்களும் இல்லை என்று கருணையிலும் அவனுடைய பராக்கிரமத்திலும் ஈடு இணையில்லாத கருணையும் ஈடு இல்லை இணையில்லாத வீரமும் ஞானமும் கொண்ட பெருமான், தேஜஸும் கொண்ட பெருமான் என்பது சொக்கநாதருக்குத்தான். ஆகவே அவனுடைய புராணம் என்பது எல்லா புராணங்களிலும் சிறந்தது என்று சொல்றார். இந்த புராணத்தை எப்படி இந்த காலத்தில் எல்லாரும் கேட்டிருக்கான்னு கேட்டால், ஆதி கைலாசம், அந்த கைலாசத்தில் சிவத்தீர்த்தம்னு ஒரு அற்புதமான தீர்த்தம் இருக்குது, பனிநீர்னால ரொம்பியது. அந்த தீர்த்தக்கரையில் ஒரு ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்தில் இருக்கிற கற்கள்லாம் சந்திரகாந்தம்ங்கிற கல்லினால் உண்டான மண்டபம், அது சந்திரனுடைய ஒளிப்பட்டு உருகுகின்ற மண்டபம். அந்த மண்டபத்தில் புலித்தோல் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார் சூத்த முனிவர். அந்த சூத்த முனிவர் 18 புராணங்களையும் அங்கு சொல்லியிருக்கிறார். மத்யம், கூர்மம், வராகம், வாமனம், பிரம்மம், வைஷ்ணவம், பாகவதம், சைவம், லிங்கம், பவிஷ்யம், நாரதீயம், காருடம், பிரம்ம கைவர்த்தம், மார்க்கண்டேயம், ஸ்காந்தம், பிரம்மாண்டம், ஆக்னேயம், பத்மம் அப்படிங்கிற 18 புராணங்கள். அதில் 10 புராணங்கள் சைவ புராணங்கள். மத்யம், கூர்மம், வராகம், வாமனம், சைவம், லிங்கம், பவிஷ்யம், மார்க்கண்டேயம், ஸ்காந்தம், பிரம்மாண்டம் ஆகின்ற 10 புராணங்கள் சைவ புராணங்கள் என்று பார்க்கிறோம். வைஷ்ணவம், பாகவதம், நாரதீயம், காருடம் அப்படிங்கிற 4 புராணங்கள் விஷ்ணு புராணங்கள். அப்புறம் பிரம்ம கைவர்த்தம் அப்படிங்கிற புராணம் சூரிய புராணம், ஆக்னேயங்கிற அக்னி புராணம், பிரம்மாண்டம் பிரம்மம் என்பதெல்லாம் பிரம்ம புராணம் சொல்லப்படுது. ஆனால் 18 புராணத்துக்கும் சுவாமி உத்தர தான். அந்த வைஷ்ணவ புராணங்களும் ஆக்னேய புராணங்களும் வழிபடு தெய்வமாக உத்தன உபச்சாரமாக ஸ்தோத்திரம்னா கூட அந்த புராணத்திலே ரகசியமாக அந்த தெய்வங்களும் பெருமானை வழிபட்டிருக்கின்றன ஒருத்தர் சொல்லிடும். ஆகவே அந்த சாட்சாத்தா பரமேஸ்வரனை காட்டலனாலும் கிரமமாக முறையாக பரமேஸ்வரன்ட்ட லயிக்கக்கூடியது தான் 18 புராணங்களும் பார்க்குறோம். அந்த 18 புராணங்களை சொல்லிட்டு இருக்கிறார் சூத்த முனிவர் கைலாசத்தில். சொல்லும்போது அங்கே சம்பு பக்தன், சதானந்தன், உத்தமன், மகோதரன், உக்ரவீரியன், பிரச்சண்டன் முதலிய சூதனை வழிபடுகின்ற சிஷ்யர்கள்லாம் அதை கேட்டுருக்கா. கேட்கும்போது அவ சொல்றா, நிறையா கேட்டுட்டோம், சுருக்கி சாரமாக ஒன்றை கேட்க விரும்புகிறோம். நிறையா கேட்டால் கொஞ்சம் ரொம்ப நிறையா கேட்டிருக்காவா, அதனால் அவளுக்கு ஒரு பயம் வருது. பெருமானே எங்களுக்கு சுருக்கி ஒரு ஸ்தலத்தில் உபாசனம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்தலம் எங்களுக்கு சொல்லுங்கோ. மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் என்ற முப்பெருமையும் நிகரில்லாமல் கொண்டிருக்கின்ற பூமியில் இருக்கிற ஒரு ஸ்தலத்தை எங்களுக்கு சொல்லுங்கோ. மூர்த்தின்னு சொன்னால் வழிபடப்படுகின்ற சுவாமி, தீர்த்தம்னு சொன்னால் அனுஷ்டானங்களுக்கு யோகியமாக இருப்பதும், சுவாமிக்கு அபிஷேக தீர்த்தம் தருவதும், சுவாமி தீர்த்தவாரி தீர்த்தம் தருவதுமாகின்ற ஒரு தீர்த்தம். அப்புறம் ஸ்தலம்னு சொன்னால் வசிக்கக்கூடிய இடம், அங்கே இருந்து அங்கே இருக்கிற வனங்களில் புஷ்பங்களை கொய்து சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணி அங்கேயே வாசம் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸ்தலம். இப்போ ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி என்ற 3 பெருமைகளும் கொண்ட ஒரு தலத்தை எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னோடனே சூதன் என்ன பண்ணுறார், கைலாசபதியை மனசனால அப்படியே பாவிச்சு சொல்றார், ஒன்று கேட்க வீடழிப்பதாய் உள்ளது. ஒரு ஸ்தலம் சொல்றேன், அந்த ஸ்தலத்தை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, மற்ற ஸ்தலங்கள்லாம் எத்தனையோ கண்டிஷன் இருக்கு, ஆனால் இந்த ஸ்தலத்தை கேட்டளவிலேயே மோட்சம் உங்களுக்கு கிடைச்சிடும். மதுரைன்னு ஒருத்த சொல்லி கேட்டாலே நமக்கு மோட்சம். ஒன்று கேட்க வீடு அழிப்பதாய் உள்ளது என்று சொல்லி நிறுத்துறார். எல்லாருக்கும் சுவாரஸ்யம் வந்துடுது, அப்படியா கதை கேட்ட அளவிலேயே நமக்கு மோட்சம் தரக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இருக்கா, அது என்னன்னு கேட்கும்போது, அதுதான் அதிக அப்பதி யாதனின் ஆலவாய். எல்லா க்ஷேத்திரங்களிலும் மேலான அந்த க்ஷேத்திரம் என்னன்னு நீங்க கேட்டேன்னா, ஆலவாய், அது கேட்க கதி அளிப்பது. அதனுடைய பெருமை எங்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்காந்த மகாபுராணத்தில் 6 சம்ஹிதைகள், சம்ஹிதைன்னா தொகுப்பு, ஒவ்வொரு தொகுப்பும் அதை யார் உபதேசம் பண்ணாலோ அவ பேர்னால இருக்கு. சனத்குமார சம்ஹிதை, சூத சம்ஹிதை, சங்கர சம்ஹிதை, விஷ்ணு சம்ஹிதை, பிரம்ம சம்ஹிதை, சூரிய சம்ஹிதை. அதில் சுவாமி அம்பாளுக்கு சொன்னது சங்கர சம்ஹிதை. சங்கரன்கிற பேர் 4 வேதங்கள்லையும் ஒரு இடத்துல தான் வருது. இங்கே வருது, நம சங்கராய சமயஸ்கராய ச அப்படின்னு வருது. சங்கரன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சம் என்றால் சுகம், சுகம்னா என்ன சுகம், கிட்காட் சாப்பிட்டா சுகமா இருக்கு, பெப்சி குடிச்சா சுகமா இருக்கு, இதெல்லாம் சுகமா, ஏசி போட்டுண்டா சுகமா இருக்கு, சந்தனம் பூசிண்டா சுகமா இருக்கு, இன்னும் சில சுகங்கள்லாம் இருக்கு, ராத்திரி முழுக்க கிரிக்கெட் பார்த்தா சுகமா இருக்கு, கிரிக்கெட் விளையாடினா சுகமா இருக்கு. இந்த சுகங்கள்லாம் உடம்புல தெம்பு இருக்கிறவரையும் தான், உடம்பே இல்லாமல் ஒரு சுகத்தை அனுபவிக்கலாம், அந்த சுகத்துக்கு உடம்பு தடையா இருக்கு. அந்த சுகத்தை ஒருத்தன் கொஞ்சம் அனுபவிச்சுட்டான்னா இந்த உடம்பு வேண்டாம்னு நம்ம சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்றான். உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பர்தன் தருளு போற்றி, தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி. ஒரு சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிட்றோம், சாப்பிடும்போது அதில் பிசுறு வருது, கொட்டை வருதுன்னா அந்த கொட்டை இல்லாமல் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையோ. அதுபோல சிவானந்தம்ங்கிற ரசத்தை கொஞ்சம் பருகிட்டோம்னா கொட்டை போல பிசுறு போல இருக்கிற இந்த உடம்பு வேண்டாம்னு தோணுமா? இந்த உடம்பு ஒரு தடையா இருக்கு அந்த ரசத்தை அனுபவிக்கிறதுக்கு. இந்த உடம்பு இல்லைன்னா அந்த ரசத்தை தடையில்லாமல் அனுபவிக்கலாம் என்று எல்லா சௌக்கியங்களையும் அடைவதற்கு உபாயமாக இருக்கிற வாகனமாக இருக்கிற ஒரு சரீரம் வேண்டாம்ங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு எப்போ தோன்றுறதோ அந்த அளவுக்கு அதை வெறுக்க வைக்கிற ஒரு பேரானந்தம் உண்டுன்னு கேட்டால் அந்த பேரானந்தம் தான் சிவரசம். அந்த சிவரசத்துக்கு தான் சம் என்று பெயர். அந்த சிவரசத்தை நமக்கு செய்வதனால சுவாமிக்கு சங்கரன்னு பேர். சம் கரோதீதி சங்கரஹ. சரி, சுவாமி என்ன பண்ணுறார், இந்த ஒஸ்தியான ஆனந்தத்தை கடையில் வாங்கி கொடுக்குறாரு போல இருக்கு. இப்போ ஜிகிர்தண்டா எனக்கு வேணும்னு நான் சொன்னேன்னா ஒன்று ஐயா என்ன பண்ணுவார், நல்ல கடையா எனக்கு தெரியும், அங்கே நன்னா இருக்கும், சுத்தமாக இருக்கும் அப்படின்னு வாங்கி கொடுத்துருவார். ஆனால் ஜிகிர்தண்டா அவர் வாங்கி கொடுக்குறாரே தவிர தங்கையால் பண்ணி கொடுக்கல. பரமேஸ்வரன் மோட்ச சுகத்தை வாங்கி கொடுக்குறாரா? இல்லை, சம்புகு சம் அவனிடத்திலே பவிக்கிறதுனால சம்பு. மோட்ச சுகத்தை செய்யறதுனால சங்கரன். அந்த மோட்ச சுகத்தை அந்யால அபேட்சிச்சு செய்யாமல் அந்த மோட்ச சுகம் உண்டார இடமாகத்தானே இருக்கிறான். சம்பவதி இது சம்புகு, மோட்சானந்தம் அவன்கிட்ட உண்டாரது, அவன் திருவடியில் தான் அந்த ரசம் உண்டாரது, அதான் அவன் நமக்கு தரான். ஆனந்தம் இல்லான் தன்னை அடைந்த நாயேனே ஆனந்த வெள்ளத்தோ அழுத்து வித்தான் காலடி. ரசோ வைசா ரசகு ஹேவாயம் லப்துவா ஆனந்தி பவதி. ரசஸ்வரூபமாக அவன் இருக்கார், அதான் சம்பு. ரசத்தை செய்யறார், அதான் சங்கரன். ஆகவே சம்பு சங்கரன்ங்கிற இந்த நாமாக்கள் இன்னொரு தேவதைக்கு வேதங்கள்ல எங்கேயாவது இருக்கா? நாலு வேதங்களே நீங்க படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. சம்பு என்ற பதமும் சங்கரனுங்கிற பதமும் அவன்தான் பரமாத்மாங்கிறத சொல்ற பதங்கள். அந்த பதங்கள் உமாகாந்தனாகின்ற பரமேஸ்வரனை தவிர ருத்ரனை தவிர யாருக்கும் கிடையாது. ஆகவே பதி அவர்தான். இந்த சங்கரன் அம்பாளுக்கு சொன்னது சங்கர சம்ஹிதை. அவ்வாறு அம்பாளுக்கு சொல்லும் பொழுது அம்பாள் மடியிலிருந்து முருகப்பெருமான் அதை கேட்டார். அம்பாள் முருகப்பெருமான் கேட்டபோது அந்த முருகப்பெருமான் அதை தன்னுடைய சிஷ்யராகின்ற அகஸ்திய முனிவருக்கு உபதேசம் பண்ணினார். அதனால அந்த சங்கர சம்ஹிதைக்கு தற்காலத்தில் அகஸ்திய சம்ஹிதைன்னு பேர் அப்படின்னு சொன்னார். ஆகவே அந்த அகஸ்தியின் மூலம் இதை கேட்பது நமக்கு உச்சித்தம் என்று படுகின்றது. அந்த சூதன் சொல்கிறார், தொடர்ந்து சொல்கிறார், ஒரு கதை சொல்கிறார். நல்லா கவனிங்கோ, சூதன் கதை சொல்கிறது கைலாசத்தில். அந்த கதையில் என்ன சொல்கிறாருன்னா, காசியில் ஒன்று நடந்தது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். காசியில் என்ன நடந்தது, ஒரு காலத்தில் பரமேஸ்வரனால் படைக்கப்பட்ட பிரம்மா, யோவை பிரம்மாணம் விததாதி பூர்வம், யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை. சுவாமி ஆதியில் என்ன பண்ணார், பிரம்மாவை படைச்சி அவருக்கு வேதங்களை சொல்லி கொடுத்து இந்த வேதங்களை கொண்டு நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார். பரமேஸ்வரன் பிரம்மாவை படைச்சு கொடுத்தார். அந்த பிரம்மா என்ன பண்ணாரா, யாகம் பண்ண பண்ண ஒருவனுக்கு வந்து தன்னுடைய கர்மாக்களை நன்னா பண்ணக்கூடிய சக்தி வரும். ஆகவே 10 அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாராம். 10 அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்காக பிரம்மா என்ன பண்ணார், சத்தியலோகத்திலேருந்து பூமிக்கு வந்தார். பூமியில் ஒளிமயமாக காசிங்கிற நகரம் இருக்குது, அந்த காசியில் வந்து தங்கி 10 அஸ்வமேத யாகத்தை ஒரு இடத்துல பண்ணினார். அந்த இடத்துக்கு இன்றைக்கும் தசாஸ்வமேத கட்டம்னு பேர், தச அஸ்வமேத கட்டம். பிரம்மா பண்ணி என்ன பண்ணார், அந்த யாகத்தில் அன்வயிச்ச அதாவது பங்கு கொண்ட நிறைய முனிவர்கள் வேத வித்வான்கள் அவளுக்கெல்லாம் நிறைய சம்பாவனை பண்ணார். அவ யாருன்னு கேட்டால், அகஸ்தியர், வியாசர், நாரதர், சனக்கர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர், கௌதமர், பராசரர், வாமதேவர், வசிஷ்டர், சுகர், வால்மீகி முதலியவர்கள் எல்லாம் பிரபலமாக இருக்கிறவா. நிறைய வேத பிராமணர்கள், ரிஷிகள், முனிவர்கள் இவாளுக்கெல்லாம் பிரம்மா என்ன பண்ணுறார், யஜமானங்கிறதுனால நிறையா கொடுத்தார். பொன்னும் பட்டும் நிறையா கொடுத்து அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நான் இந்த ஜகத்தை நன்னா சிருஷ்டி பண்ணணுங்கிறதுக்கு எனக்கு ஆசை அறிஞ்சு கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு சத்தியலோகத்துக்கு போயிட்டார். இப்போ இந்த முனிவர்கள் என்ன பண்ணுறா, விஸ்வநாதர் தரிசனம் பண்ணிட்டு காசியில் முக்தி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கு, ஞானவாபி என்ற ஒரு குளம், அது பக்கத்தில் முக்தி மண்டபம்ங்கிற மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தில் இருந்து நாரதர் ஃப்ரீ ஆயாச்சு, ஒரு யாகம் முடிஞ்சு போச்சுன்னு கேட்டால் நமக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கிறது, அப்போ ஃப்ரீ டைத்தை வேஸ்ட் பண்ணலாமோ, டிவி ஆன் பண்ணி கிரிக்கெட் பார்க்கலாமோ, பார்க்கக்கூடாது, திருவிழா புராணம் தான் கேட்கணும் என்பதனால அவன் என்ன பண்ணா, முக்தி மண்டபத்தில் நாரதர் நடுப்புற உட்காத்தி வச்சா, வியாசர உட்கார சீட்டில் உட்காத்தி வச்சு, மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படிங்கிற மூன்று சிறப்புகளும் கொண்ட ஒரு க்ஷேத்திரத்தை எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு அவன் கேட்டான். நாரதர் சொன்னார், சனத்குமாரருடைய சிஷ்யராகின்ற வியாசரை கேளுங்கோ, அவன் நன்னா சொல்லுவா அப்படிங்கிட்ட. சரின்னு வியாசரை போய் கேட்டா, எல்லாரும் அங்கே காசிலேயே இருக்கா. வியாசரை சொன்னார், முருகப்பெருமானுடைய சிஷ்யராகின்ற அகஸ்தியரை கேளுங்கோ, ஸ்கந்தகுரு வித்யாலயத்தில் படிச்சிருக்கிறார். யாரு? அகஸ்தியர், ஸ்கந்தகுரு வித்யாலயம். ஸ்கந்தகுரு யாரு? முருகப்பெருமான். அவருடைய வித்யாலயத்தில் படித்தவர் அகஸ்தியர். அவரை கேளுங்கன்னு சொன்னோன்னே அகஸ்தியரை கேட்டோம். அகஸ்தியர் என்ன பண்ணார், இன்னொருத்தரை கேளுங்கன்னு சொல்லலை, அதை கட்டளையாக நினைச்சார். அப்போ சிவனுடைய மகிமையை, சிவபுராணத்தை, சிவகதையை சொல்கிறது எனக்கு பாகியம் நினச்சி நானே சொல்கிறேன்னு ஆசைப்பட்டு சொன்னார். என்ன சொன்னாரா, அகஸ்தியரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறா, வாதாவி வில்வனனை கொன்ற தர்மமூர்த்தியே, பிந்திய மலையை அடக்கின தவ குன்றே, அலைகடலை குடித்த அருட்பெரும் கடலே, அருந்தமிழ் கொண்டலே, இந்த பூமி தெற்கே சமப்படுவதற்காக கைலாசத்திலிருந்து வந்த கருணை கடலே, எங்களுக்கு நீங்கள் வந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற முப்பெருமையும் கொண்ட ஒரு க்ஷேத்திரத்தை எங்களுக்கு நிகரில்லாத க்ஷேத்திரத்தை உபதேசம் பண்ணணும்னு சொன்னோன்னே அகஸ்தியர் தியானம் பண்ணார். யாரை தியானம் பண்ணார்னா, விநாயகரை தியானம் பண்ணார், சுப்பிரமணியரை தியானம் பண்ணார், முக்தி மண்டபத்தில் முக்தி பெற்ற நான்கு கோழிகளை தியானம் பண்ணார்னு சொன்னார். அவர் முக்தி மண்டபத்தில் இருக்கிற காரணத்தினால எங்கு இருக்கிறோமோ அங்கு அருள் பெற்ற அடியார்களை நினைக்கணும். அது என்ன நாலு கோழின்னு கேட்டால், காசிகண்டத்தில் ஒரு சின்ன கதை. அந்த ஒரு காலத்தில் காசியில் ஒரு பிராமணர் பலவிதமான பாவங்களையும் பண்ணி தன் குடும்பத்தோடு வெளியில் போய் மரித்தார். காசியில் மரிக்கிற அந்த புண்ணியம் அவருக்கு இல்லை, பாபம் அதிகமாயிட்டதுனால. அப்போ பிராணன் போகிற நேரத்தில் காசிக்கு வெளியில் போயிட்டார். அப்படி மரித்து என்ன பண்ணார், அவன் நாலு பேரும் கோழிகளாக பிறந்தார். இவர் சேவலாக பிறந்தார், அந்த மனைவி கோழியாக பிறந்தார், ரெண்டு குஞ்சாக பிறந்தது. அப்படி பிறந்த உடனே அவளுக்கு காசியில் ஒரு காலத்தில் வாசம் பண்ணின அந்த புண்ணியத்தினால திவ்ய ஞானம் உண்டாகி அவள் முக்தி மண்டபத்துக்கு வந்து தங்கியிருந்து அந்த விஸ்வநாதருடைய அந்த நிர்மால்யத்தை மட்டுமே கொத்தி கொத்தி தின்னு அந்த முக்தி மண்டபத்திலே வாழ்ந்து விஸ்வநாதருடைய காலடியிலேயே பிராணனை விட்டு மோட்சத்தை அடைஞ்சா. ஆகவே காசியில் இறக்க முக்தி என்பதற்கு பிரமாண பூதாளாக இருக்கக்கூடிய அந்த நான்கு கோழிகளை தியானம் பண்ணிட்டு அவர் சொல்கிறார், மூவகை சிறப்புகளும் மிக்க ஒரு ஸ்தலம் அப்படின்னு கேட்டால், லோகத்தில் புண்ணியக்ஷேத்திரங்கள்னு நிறையா இருக்குது, ஆயிரக்கணக்கில் புண்ணியக்ஷேத்திரங்கள் இருக்குது. எந்த க்ஷேத்திரத்தில் வாசம் பண்ணினா புண்ணியம் உண்டாகுமோ அதற்கு புண்ணியக்ஷேத்திரம் என்று பெயர். அதில் சிவசம்பந்தமான க்ஷேத்திரங்கள்லாம் அதிகமான பிரபாவம் கொண்டவை. அப்படிப்பட்ட க்ஷேத்திரங்கள் 68 இருக்கின்றன. அந்த 68 16 இன்னும் முக்கியம். அந்த 14 கடைஞ்செடுத்து அப்படி பாலை கடைஞ்சு நெய்யை கொண்டு வருவதை போல நான்கு க்ஷேத்திரங்கள் ரொம்ப முக்கியமாக எனக்கு தெரியுது. அது என்னன்னு கேட்டால், பொன்னம்பலம்ங்கிற புலியூர், காசிங்கிற அந்த வாராணசி, காளஹஸ்திங்கிற தட்சிண கைலாசம், ஆலவாய்ங்கிற மதுரை, இது நான்கும் உத்தமோத்தமான க்ஷேத்திரங்கள். அதில் அந்த சிதம்பரம் தரிசனம் பண்ணுறதுனால மோட்சத்தை தருது, காசியானது வாசம் பண்ணி மறிப்பதனால மோட்சத்தை தருது, காளஹஸ்தி என்பது முறையாக பெருமானை வழிபாடு செய்வதனால மோட்சத்தை தருது, ஆனால் இந்த ஆலவாய் என்பது ஒருவன் எங்கிருந்தாலும் இந்த ஆலவாயினுடைய சிறப்பினை கேட்பதனாலேயே மோட்சத்தை தருது. அப்போ இதில் எது ரொம்ப பிரபாவம் அதிகமானது, ஆலவாயே பிரபாவம் அதிகமானது. அது மட்டும் இல்லை, முதலில் படைக்கப்பட்ட

வாசம் என்ற அளவிலே மோட்சத்தை அளிப்பது. திருவாலவா என்பது ஒருவன் இங்கு வசித்து இறைவனை வழிபட்டால் இந்த இன்னும் செத்த பிறகு சுலோகம் கிடையாது, இந்த ஜென்மா அவனுக்கு முக்தி ஜென்மா என்பதனால இது ஜீவன் முக்தி புறம் என்று பெயர். மதுரையில் வாசம் பண்ணி சொக்கநாத பெருமான முறையாக வழிபட்டு கொண்டு வந்தால் நிச்சயமா மறுஜென்மா கிடையாது, ஆகவே இது ஜீவன் முக்தி புறம். மற்ற க்ஷேத்திரங்களில் நோன்பு செய்தல் என்பது கையில் இருக்கிற பாலஞ்சாதத்தை கீழே விட்டுட்டு புறங்கையில் இருக்கிற பருக்கையை நக்கிற மாதிரி, மதுரையை விட்டுட்டு ஒரு க்ஷேத்ராடனம் பண்ணுறேன், ஒரு சமுத்திராசரணம் பண்ணுறேன் அப்படின்னு வெவ்வேறு க்ஷேத்திரங்களுக்கு போகிறது என்பது கையில் இருக்கிற அமிர்தம் போன்ற பாலஞ்சாதத்தை தவறி போய் கீழே விட்டுட்டு புறங்கையில் இருக்கிற நெய்யையும் சர்க்கரையும் நக்கிற மாதிரி அப்படிங்கிறார். ஏன்னா ஆலவாய எந்த காலத்திலையும் நீங்கள்லாம் தியாகம் பண்ணக்கூடாது. இங்கு வாசம் பண்ணுற ஒன்றினாலேயே மற்ற க்ஷேத்திரங்களில் யாகம் பண்ணுற பலன் கிடைச்சிடுறது. வேணா வாசம் பண்ணால் போகும், பஞ்சமா பாதகங்களும் இங்கே யாரையும் வந்து அண்டமாட்டா நீங்கிவிடும். மதுரையில் ராத்திரி போஜனம் பண்ணாமல் இருந்தால் மற்ற க்ஷேத்திரங்களில் சாந்திராயணம்ங்கிற விரதத்தை அனுஷ்டானம் பண்ண பலன் கிடைக்கிறது. மதுரையில் பகல் போஜனத்தை தவிர்த்தால் மற்ற க்ஷேத்திரங்களில் ஒரு மாதம் முழுக்க பண்ணிக்கிறந்த பலன் கிடைக்கிறது. இங்கு அஷ்டமி விரதம் ஒரு அஷ்டமியில் இருந்தால் மற்ற க்ஷேத்திரங்களில் ரெண்டு பட்சங்கள்லேயும் 4 மாதம் விரதம் இருந்த பலன் கிடைக்கிறது. இங்கு ஒரு சோமவாரம் விரதம் இருந்தால் மற்ற க்ஷேத்திரங்களில் 6 மாத சோமவாரங்கள் விரதம் பண்ண அந்த அனுஷ்டானம் பண்ண பலன் கிடைக்கிறது. இங்கு ஒரு சிவராத்திரி விரதம் இருந்தால் மற்ற க்ஷேத்திரங்களில் ஒரு வருஷம் முழுக்க ஒவ்வொரு மாத சிவராத்திரியும் அனுஷ்டானம் பண்ண பலன் இங்கு கிடைக்கிறது. இங்கு ஒருத்தன் 3 பொழுது ஷட்ரசோபேதமான சாப்பாடு சாப்பிட்டாலும் மற்ற க்ஷேத்திரங்களில் காத்த மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்து தபஸ் பண்ணின பலன் கிடைக்கிறது. என்ன காரணம்னா 3 வேளை சாப்பிட்டாலும் இவன் சுவாமி தரிசனம் பண்ணிடுவாங்க, அதனால சாப்பாட்டினால தோஷம் இல்லாமல் தவம் பண்ணின பலனுமே கிடைச்சிடுறது மதுரையில். இங்கு ஒரு பிடி அரிசியோ அல்லது சமைச்ச அன்னமோ ஒரு சாதுக்கோ ஒரு சிவனடியாருக்கோ கொடுத்தா அது வந்து ஏனைய க்ஷேத்திரங்களில் அன்னதானம் உட்பட்ட ஷோடச தானங்களை பண்ணின பலனை கொடுக்கறது. பிரம்மாவானவர் ஒரு காலத்தில் எல்லா க்ஷேத்திரங்களையும் ஆலவாயையும் தராசில் வச்சு பார்க்கும்பொழுது ஆலவாய் புண்ணியத்தினால கனமாகி எல்லா க்ஷேத்திரங்களும் பிரம்மலோகத்துக்கே போயெடுத்து ஆலவாய் மட்டும்தான் பூமியில் இருந்தது அப்படின்னு சொல்றார். இந்த ஆலவாய்க்கு நிறைய பெயர்கள் இருக்கு. சிவநகரம், கடம்பவனம், ஜீவன் முக்திபுரம், கன்னிபுரம், திரு ஆலவாய், மதுரை, பூலோக சிவலோகம், சமஷ்டி வித்யாபுரம், எல்லா வித்தைகளும் இங்கு வந்து சேர்ந்திருக்கின்றன. தென்கூடல், துவாதசாந்தம், விராட் புருஷன் என்ற புருஷனுடைய சிரசுக்கு வெளியில அவனுடைய கைவிரல்னால 12 அங்குலங்களுக்கு வெளியில பாவிக்கப்படுற தேஜோமயமான லிங்கம் உரைகின்ற இடம் துவாதசாந்தம். அதே மாதிரி அந்த லிங்கம் இங்கே ஹிருதயத்தில் இருக்கு, அதுக்கு உண்மணி லிங்கம்னு பேர், உண்மணி லிங்கம்னு பேர், மனமணி லிங்கமாக. இங்கே இங்கேயும் 12 அங்குலத்துக்கு உள்ள இருக்கு, தலைக்கு வெளியிலையும் 12 அங்குலத்துக்கு வெளியே சொக்கநாதர் இருக்கார், அதான் துவாதசாந்தம்னு சொல்லப்படுற அந்த துவாதசாந்தம்ங்கிற அந்த தத்துவமான க்ஷேத்திரம் கண்ணால் காணப்படுவதாக பூமியில் இருக்கின்ற இடம் இது, அது எங்கோ இருக்கு நினைக்க வேண்டாம், அது இதுதான் என்று சொன்னார். இது க்ஷேத்திர மகாத்மியம் சொன்னார். தீர்த்த மகாத்மியமும் மூர்த்தியினுடைய பெருமையும் சாயங்காலம் பார்த்துண்டு முதல் 4 திருவிழர்களை நம்ம சாயங்காலம் பார்ப்போம். இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டா, ஆதியில சுவாமி இந்த புராணத்தை சொன்ன போது முருகப்பெருமான் மடியிலிருந்து கேட்டதை போல நீங்கள்லாம் கேட்டிருக்கே, அம்பாளுக்கு உத்தமமான நட்சத்திரம் பூர நட்சத்திரம், அதில் நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அம்பாளுக்கு தேவையான நட்சத்திரம் பூரம் தானே. இதில் நாளைக்கு கார்த்தால மீனாட்சி திருக்கல்யாணம், மகாகவி காளிதாசர் பார்வதி கல்யாணம் உத்தர நட்சத்திரத்தில் ஆனதுன்னு தன்னுடைய புராணத்தில் சொல்கிறார். அந்த உத்தர நட்சத்திரத்தில் நமக்கு கல்யாணத்தை சிரவணம் பண்ண போகிறோம். சுவாமி எல்லாம் நமக்கு உத்தம உத்தம பட்சமாக தான் நமக்கு அமைச்சு தரார் என்பதனால திருப்தியாக நம்ம சாயங்காலம் கரெக்டாக 6:30 நாம் நம்முடைய புராணத்தை தொடருவோம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா, ஆடக மதுரை அரசே போற்றி கூடல்

உருவாய் எருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. போதமுரு சூதமுனி புகன்ற காந்த புகழ் கடலில் படிந்து அதன் கட்பொருளதான மேதகுவன் புனல் அருந்தி வையமுய்ய வெய்யதுயர் பிறவியனம் வெம்மை தீர தாதவிழ் பூம்பொழிற் காஞ்சி குவட்டில் ஏறி சரதி அமுதினை நிகர் செந்தமிழதான காதல் மழை பொழிந்த அருட்கொண்டலான கட்சியப்பன் இருபாதம் உச்சி வைப்பான். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே கந்தபுராணத்திலே நாம் அடுத்த நிலையை அடைகிறோம். மனிதனுடைய நோக்கம் எது? ஆனந்தத்தை அடைவது. அதை அடைய வேண்டும் என்றால் எது நிலைத்த பொருளான ஆனந்தத்தை தரக்கூடிய பொருளான ஆனந்தமே வடிவாக இருக்கிறதோ அதைத்தான் அடைய வேண்டும் என்று நாம பார்த்தோம். இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது, இதற்கு நமக்கு பயன்படக்கூடியதாகவும் நமக்கு உதவி செய்யக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது கந்தபுராணமும் முருகப்பெருமானுடைய திருவருளும் என்பதையும் பார்த்தோம். இதுல மூன்று விஷயங்களையும் நம்ம கண்டோம். ஒன்று, இது எப்படி நமக்கு இந்த ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது, நிலைத்த பொருளாக இருக்கிறதுங்கிறதையும் பார்த்தோம். இரண்டாவது, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நமக்கு தேவையான எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் நமக்கு தேவையான எல்லா விதமான பயன்பாடுகளையும் கொடுத்து இன்றைக்கு வாழ்க்கையை வழிநடத்துவதற்கும் கந்தபுராணம் பயன்படுகிறதுங்கிறதையும் பார்த்தோம். மூன்றாவது, இரண்டு கருத்துக்களை கன்றோம். ஒன்று, இது வரலாறு தான், இது நமக்கு பயன்படுகிறது வரலாறாக என்பதையும் பார்த்தோம். இல்லை, இது உருவகம் என்று யாராவது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அப்படி உருவகமாக இருந்தாலும் கூட இதனுடைய கருத்துக்கள் இன்றைக்கும் நமக்கு பயன்படுகின்றன என்பதையும் பார்த்தோம். இப்போ அடுத்தது வாழ்வு என்று வரும் பொழுது இந்த வாழ்வு உயர்வை நோக்கியதாக இருக்கிறது. அடுத்து அடுத்து முன்னேறக்கூடிய நிலைமையிலே மேலே மேலே நம்மை அழைத்துச் செல்வதாக, உயர் நெருக்கி உயர் கதிக்கு இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது கந்தபுராணம் என்பதையும் பார்த்தோம். நம்முடைய மனத்திலே இருக்கக்கூடிய துயரங்களை எல்லாம் நீக்கக்கூடியதாக இருக்கிறது முருகப்பெருமானுடைய திருவருள். இப்போ இந்த புராணங்கள் எப்படி வந்தது, கந்தபுராணத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கறத பார்த்தால், இறைவன் அனாதி காலமே தன்னோடு இருக்கக்கூடிய பசுக்கள் என்னும்படியாக ஜீவாத்மாக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தனு கரண போக புவனங்களை படைத்தான். தனுங்கிறது உடல், கரணம் அதிலே இருக்கக்கூடிய கருவி கரணங்கள் என்று சொல்லும்படியாக மனம் முதலான வாக்குகள் முதலான விஷயங்கள், போகம் என்று சொல்லும்படியாக இதிலே அனுபவிப்பதற்கும் அந்த அனுபவ ஸ்தானமாக இருக்கக்கூடிய புவனம் என்று சொல்லக்கூடிய உலகங்களையும் படைத்து இந்த பூமி தான் உலகம்னு நினைத்துக் கொள்ள வேண்டாம், 7-14 உலகங்கள் மேல் கீழ் என்று சொல்லும்படியாக இந்த மனிதர் மட்டுமல்லாது தேவர்கள் மற்ற அனைத்து விதமான தன்மையிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் இறைவன் படைத்துக் கொடுத்திருக்கின்றான் அவரவர்களுக்கான உலகங்களை. இந்த தனு கரண போக உவரங்களை கொடுத்த இறைவன் தன்னை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்காக வழிகாட்டினான். வழிகாட்டும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஆளுக்கு இப்படித்தான் போகணும்னு ஒரு இடத்துல வழிகாட்டுகிறோம், இந்த வழியை போய் சேரலாம் என்று சொல்லும் பொழுது அவங்க அந்த வழியில போகல. உடனே என்ன பண்றோம், இப்போ சரி இந்த வழியில போகாத காரணத்தினால இவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று, சரி இந்த தடவை போகல, நான் அடுத்த தடவை ஒரு மேப்பை போட்டு கொடுத்துடுறேன், நீ இந்த வழியை போய் சேரலாம், ஏதோ ஒரு கோயிலுக்கு போக வேண்டியிருக்கிறது, இங்கிருந்து முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல சொல்றேன், இப்படி இப்படி போங்க, லெப்ட்ல திரும்புங்க ரைட்ல திரும்புங்க, நான் அடுத்து சொல்லுவோம், நம்ம லெப்ட் ரைட்னு சொல்லி சொல்லி அவன் குழம்பி போய் அவன் எங்கேயாவது போய் நிற்பான். சரி இந்த பிரச்சனையை வேண்டாம், ஒரு மேப் போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணா, ஒரு மேப் போட்டு கொடுத்தோம். அந்த மேப் தான் வேற ஒன்றும் கிடையாது, வேதங்கள். ஈஸ்வரனுடைய உஸ்வாச நிஸ்வாசங்கள் என்று சொல்லும்படியாக அவனுடைய மூச்சு காற்றிலே இருந்து மறைகள் என்று சொல்லும்படியாக இந்த வேதங்கள் வந்தன, இறைவன் நமக்காக கொடுத்தான். அந்த வேதங்கள் ஒன்னு ரெண்டு கிடையாது, அனந்தோவை வேதாக, வேதங்கள் அனந்தமாக இருக்கின்றன, ஏராளமாக எண்ணிலே அடங்காத வேதங்கள் இருக்கின்றன. இந்த வேதங்கள் ஏராளமாக இருக்கிற பொழுது இந்த வேதங்களிலே இருக்கக்கூடிய பொருளை பரம்பொருளை அறிந்து, எது பரம்பொருள், அந்த வேதங்களிலே சொல்லப்பட்டது எது அப்படின்னு தெரிஞ்சு அந்த வேதம் காட்டக்கூடிய வழியிலே சென்று அந்த இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கறது அவனுடைய நோக்கம். மேப் போட்டு கொடுத்து இந்த மேப்போடையே அப்படி இப்படி திரும்பி போறேன், கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக. ஆனா என்ன ஆச்சு, இது மாதிரி கொடுக்கும் பொழுது, இந்த வேதங்களை கொடுத்த பொழுது
இந்த வேதங்களிலே மயக்கம் மாறுபாடு ஏற்பட்டது. இந்த வேதங்களை சொல்லும் பொழுது சொல்லுவார்கள் த்ரயி வேதாஹா என்று சொல்லுவார்கள். அதாவது மூன்று வேதங்கள்னு சில வேதத்துக்கு பொருள் காணுவார்கள், கிடையாது. வேதங்கள் ஏராளமானவை. இந்த ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் வேதங்களுக்கும் மூன்று விதமான கருத்துக்கள் உண்டு. அதனால தான் த்ரயி வேதாகான்னு பேர். த்ரயி வேதாகனா என்ன அர்த்தம்னா இதுதான் சரியான பொருள் அப்படிங்கிறது ஒன்று, அதுக்கு நேர் மாறுபாடான இன்னொரு பொருளும் அதுல இருக்கும், அது ரெண்டாவது. இந்த ரெண்டும் கலந்தாங்கட்டியா இருக்கக்கூடியது மூணாவது விஷயம். இந்த மூன்று பொருளை கொடுக்கக்கூடிய காரணத்தினாலே மயக்கத்தையும் அறுக்கும், மயக்கத்தையும் கொடுக்கும். இந்த இரண்டும் இல்லாதபடியா நடுவாரந்தரத்தில் இருக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். இந்த மூன்று விதமான பொருளிலே இருக்கிறதுனால த்ரயி வேதாஹா என்று சொல்லப்பட்டது. இந்த வேதங்கள் எல்லாம் வந்து 14 வித்தைகள் என்று சொல்லும்படியாக சதுர்தக வித்தைகளிலே ஒன்றாக நாம 4 வேதங்களையும் சொல்லுகிறோம். இந்த வேதங்கள் எதை சொன்னது அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. ஒவ்வொருத்தரும் இதுதான் சொன்னது, அதைத்தான் சொன்னது என்று ஒருத்தன் சொன்னா இது சிவபெருமான் இல்ல கிடையாது, இது வந்து விநாயகர் இல்ல சூரியன் இல்ல விஷ்ணு என்று ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சார். சொன்னார் கிடையாது, இது வந்து என்ன சார்வாகமர்தம் என்று சொல்லும்படியாக ஒருத்தரும் பௌத்தமும் சமணமும் இங்கே வந்து வேதங்களினுடைய தன்மை இப்படிப்பட்டது அது கிடையாதுன்னு மாறுபாடான தன்மைகளை மாறுபாடான கொள்கைகளை விளக்க ஆரம்பித்தார்கள். பகவான் பார்த்தா என்னடாது இவங்களுக்கு கொடுத்த மேப்பை வச்சு இவங்க தப்பான வழிக்கு தான் போறாங்க. இந்த வேதங்கள் எதை சுட்டி காட்ட வேண்டும்

0: ஓலமறைகள் அறைகின்ற ஒன்று. இந்த பரம்பொருள் எப்ப ஏற்பட்டது? ஓலமறைகள் அறைகின்ற ஒன்று. வேதங்கள் எல்லாம் ஓலமிடுகின்றன, இதுதான் பரம்பொருள், இதுதான் பரம்பொருள் என்று சொல்ல முடியாது. பரம்பொருளை சுட்டிக்காட்ட முயற்சிக்கின்றன. ஓலமறைகள் அறைகின்ற ஒன்று. இதை சொல்லும் பொழுது அருணகிரிநாதர் வேதமந்திர சுரூபா நமோ நம என்றும் சொல்லுவார். வேதங்களினுடைய மந்திரமே வேதமே வடிவானவனாக முருகப்பெருமான் இருக்கிறான். ஆனால் இதிலே மயக்கம் மாறுபாடு ஏற்பட்டது. இந்த மாறுபாடு ஏற்பட்ட பொழுது வேதங்கள் ஏராளமாக இருந்த காரணத்தினாலே தமிழ் அதுக்கு சொல்லுவோம் மறை என்று சொல்லுவோம். ஏன்னா பொருளை மறைத்து வைத்து இருக்கின்றது, உள்ள எல்லாருக்கும் காமிக்க முடியாது. இப்ப நம்ம ஒரு ரத்னம் இருக்கிறது, அந்த ரத்தனத்தை என்ன நடு ஹாலையா போட்டு வச்சிருப்போம். அந்த ரத்தனத்தை ஒரு வெல்வெட்டு துணியில சுத்தி அது ஒரு நல்ல பெட்டியில போட்டு அதை இன்னொரு பெரிய பெட்டியில போட்டு அதை பூட்டி நமக்கு அதனுடைய இருக்கக்கூடிய சாவியை எடுத்துக்கொண்டு இதை ஒரு பீரோல வச்சு அதை ஒரு ரூம்ல பத்திரமாக வைத்து அந்த சாவியை நம்ம எடுத்து வச்சிருப்போம். ஏன் அது விலை மதிப்பு மிக்கது, ரத்னம். அதே மாதிரிதான் வேதங்களிலே தன்னுடைய தத்துவங்களை நான் தான் எல்லாவற்றிற்கும் தத்துவாதீதனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய உண்மையை மறைத்து வைத்தான். மறைகள் என்று அதனால்தான் அதுக்கு பெயர் வச்சது. இந்த மறைகளிலே இப்படி இருந்த காரணத்தினால பகவான் பார்த்தா எல்லாருக்கும் குழப்பம் ஏற்படுகிறதே, மாறுபாடு ஏற்படுகிறதே, என்ன செய்வது என்று தன்னுடைய நந்தியம்பெருமான் இடத்திலே சொல்ல, நந்தியம்பெருமான் வியாசருக்கு சொல்ல, அதன் மூலமாக புராணங்கள் என்பவை சொல்லப்பட்டன. புராணங்கள் நடந்த சரித்திரங்களை, வேதங்களுக்கு விளக்கமாக இருந்த சரித்திரங்களை விவரித்து தனித்தனியாக சொன்னார் வியாச முனிவர். அதை சூதர் வாயிலாக அது சொல்லப்பட்டது. முதல்ல வேதம் வந்தது, வேதத்தை கொடுத்தவரும் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே என்று சொல்லும்படியாக நந்தி மூலமாக எந்த விஷ்ணு அந்த உபதேசத்தை ஆகமங்களையும் வேதங்களையும் பெற்றுக்கொண்டாரோ அவர் மூலமாக வியாசர் அவரே வியாசராக அவதாரம் செய்து இந்த வேதங்களை எல்லாம் கொடுத்தார். அடுத்தது இந்த வேதங்களிலே மாறுபாடு, கருத்து மாறுபாடு இருக்கின்ற காரணத்தினாலே இல்லை இது பிரயோஜன அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவில்லை என்று நினைத்து அதுக்கு புராணங்களாக கருத்துக்களை விளக்குவதற்காக கொண்டு வந்தார். அந்த புராணங்கள் 18, அதுவும் சதுர்தச வித்தையிலே வருகின்றது. ஈசான சர்வ வித்யானாம், அந்த சர்வ வித்யானாம் என்று சொல்லும்படியாக அந்த ஈஸ்வரன் இருக்கிறானே, வேதங்கள் 4, அதனுடைய அங்கங்கள் சிக்ஷை வியாகரணம் என்று சொல்லும்படியாக 6, அதனுடைய உபாங்கங்கள் என்று சொல்லக்கூடியது 4, புராணம் நியாயம் மீமாம்சை ஸ்மிருதி என்று சொல்லும்படியாக 4, இது சதுர்தச வித்தைகள் என்று சொல்வார்கள். அதுக்கப்புறம் உபவேதம் என்றும் அடுத்தது 4 சொல்லப்படுகிறது. இந்த வேதங்கள் சொல்லும் பொழுது இப்படித்தான் சொல்ல வேண்டும், சத்தியம் வதா, தர்மம் சரா, மாத்ருதேவோபவ, பிதேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ, இப்படி பண்ண வேண்டும் என்று ஆஜ்ஞை ஆணையிடுவதை போலவே சொல்லும். அதனால் அதுக்கு பேர் பிரபு சம்ஹிதா என்று சொல்லுவார்கள். ஒரு எஜமானன் எப்படி வேலைக்காரனுக்கு சொல்லுவானோ அது மாதிரி வேதங்கள் இப்படித்தான் நீ பண்ண வேண்டும் என்று சொல்லும். என்ன அது வந்து ரூல் புக், அவ்வளவுதான், இப்படிதான் பண்ண வேண்டும். இதுல போய் நீதான் இப்படி பண்ணாலும் பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம்னு சொல்ல முடியாது. இப்படித்தான் பண்ண வேண்டும், இதுதான் சட்டம், வேதம் என்பது சட்டம், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வேதங்கள் சொன்னது. ஆனா அந்த வேதங்களிலே இருக்கக்கூடிய கருத்துக்களிலே மாறுபாடு எழும் பொழுது இல்லை இப்படி பண்ண வேண்டும் என்று கொஞ்சி பேசுறது மாதிரி நிதானமா சொல்ல முடியாது. சக்ரத் சம்ஹிதா என்று சொல்லும்படியாக இந்த புராணங்களானவை சொல்லப்பட்டன. புராணங்கள் சிவனிடத்திலே இருந்து நந்தியம்பெருமானுக்கும், நந்தியம்பெருமானிடத்திலிருந்து சனத்குமாரருக்கும், பிறகு வியாசருக்கும், வியாசரிடத்திலிருந்து சூத மகாமுனிக்கும், சூத மகாமுனி நைமிஷாரண்யத்திலே எல்லாருக்கும் இந்த புராணங்களை சொன்னார் என்பதாக இந்த புராண சரித்திரங்கள் வரும். இந்த 18 புராணங்கள் கொடுக்கப்பட்டன. 18 புராணங்களும் தனித்தனியாக பிரித்து இதுக்கு உப புராணங்களாக 12 இல்ல அடுத்த 18 புராணங்களும் சொல்லப்பட்டன, உப புராணங்கள் என்று சொல்ல முடியாகும். இதெல்லாம் வேதங்களிலே இருக்கக்கூடிய தத்துவங்களை விளக்குவதற்காக வந்தவை. அதுல இருக்கக்கூடிய வேதங்களிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை தெளிவாக்குவதற்காக நமக்கு சொல்லப்பட்டன. நடந்த சரித்திரத்தை சொல்லி இந்த கருத்து, இந்த வேதத்தினுடைய கருத்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் தான் பரம்பொருள் என்று ஒரு பரம்பொருளை சுட்டிக்காட்டுகின்றது. இதுல ஸ்காந்தம் என்பது 10 சைவ மகா புராணங்கள் என்று சொல்ல முடியாத 10 புராணங்களிலே, அதுவும் அது முக்கியமானதாக சத்வ ரஜோ தமோகுண என்று சொல்லக்கூடிய 3 குணங்களிலே இருக்கக்கூடிய புராணங்களிலே, சத்துவகுணத்தோடு நிரம்பியதாக இருக்கின்ற 10 சைவ புராணங்களிலே உண்டு. இதுல இன்னொரு பலவிதமான கணக்குகள் இதில் சொல்லுவார்கள். ஒரு கணக்குப்படி சொல்லும் பொழுது இந்த புராணங்கள் ஸ்காந்த புராணமானது 13வது புராணமாக சொல்லப்படுகிறது. 13வது புராணம்ங்கிறது 13வது அக்ஷரமான ஓங்காரத்தை குறிக்கக்கூடியது, ஓ என்கின்ற அக்ஷரத்தோடு வரும். இந்த ஓ என்கின்ற அக்ஷரத்தை சொல்லுவது எதுக்குன்னா, ஓங்காரமான பரம்பொருள் எந்த முருகப்பெருமான் இருக்கிறானோ அவன் தான் இந்த கந்த புராணத்திலே சொல்லப்படுகிறான் என்பதற்காக 13வது புராணமாக வைக்கப்பட்டது. இந்த 13வது புராணமாக சொல்லப்படக்கூடிய கந்த புராணத்தில் 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. காண்டங்கள் என்று சொல்லும்படியாக சொல்லப்படக்கூடிய ஒரு தொகுப்பு முறையும், சம்ஹிதைகள் மூலமாக தொகுக்கப்பட்ட முறையும் உண்டு. காண்டங்கள் மூலமாக சொல்லக்கூடியது 80,000 ஸ்லோகங்களோடு இருக்கும், சம்ஹிதையோடு இருக்கக்கூடியது 100,000 கிரந்தங்கள் என்று சொல்லும்படியாக ஸ்லோகங்கள், இப்ப நம்முடைய மொழியில சொல்லணும்னா ஸ்லோகங்களோடு இருக்கக்கூடிய அல்லது சிகுட்களோடு இருக்கக்கூடிய 100,000 ஸ்லோகங்களோடு இருக்கக்கூடியது கந்த புராணம், ஸ்காந்தம் என்று சொல்லக்கூடிய வடமொழி புராணமாக இருக்கின்றது. 13வது ஓங்காரமே வடிவாக முருகப்பெருமானுடைய புராணமாக இருக்கின்றது. இந்த சம்ஹிதையில 6 விதமான 6 சம்ஹிதைகள் அதிலே அந்த ஸ்காந்தத்திலே உண்டு. அது எல்லாம் சேர்த்து 100,000 கிரந்தங்கள் என்று சொல்லப்படும். அதுல சங்கர சம்ஹிதை என்று சொல்லும்படியாக சங்கர சம்ஹிதையிலே அதுல 7 காண்டங்கள் இருந்தன. அது முருகப்பெருமானுடைய திரு அவதாரத்தை சொல்லும். இதுல இல்லாத கருத்துக்களே இல்லை என்று ஸ்காந்தத்துல எல்லா விதமான கருத்துக்களும் பொழியப்பட்டிருக்கும். இதுல முக்கியமானது இன்னொன்று என்ன காண வேண்டும் என்று சொன்னால், பலவிதமான ஆச்சரியமான சம்பவங்கள் இன்னைக்கு நமக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம் இங்க இருக்கிறதா என்று சொல்ல முடியாது. கந்த புராணத்தில் அவ்வளவு எல்லா விதமான தெய்வங்களை பற்றியும் சொல்லி, ஆனால் முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்றே, அவர்கள்தான் பரம்பொருள், அதாவது ஒன்று பரம்பொருள். அது இப்படி 3 விதமான கருத்துக்களாக இருக்கிறது. சிவம், சக்தி, கந்தன் என்று சொல்ல முடியாத 3 கருத்துக்களாக இருக்கின்றது என்று சுட்டிக்காட்டுவதற்காக வரும். இந்த சுட்டிக்காட்டக்கூடிய கந்த புராணம் 7 காண்டங்களோடு இருக்கக்கூடிய இந்த கந்த புராணத்திலே முருகப்பெருமானுடைய திரு அவதாரத்தை எதற்காக ஏற்படுத்தப்பட்டது, அவனுடைய நோக்கம் என்ன, எப்படி முருகப்பெருமானுடைய வரலாறு செல்லுகின்றது என்று சொல்ல முடியாத அதை மிகவும் விளக்கமாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. இதுல இன்னொரு அருமையான விஷயமும் உண்டு. இந்த கந்த புராணம் சொல்லும் பொழுது எந்த விதமான காழ்ப்பும் இல்லாதபடியாக பிற தெய்வங்களையும் சொல்லும். முருகப்பெருமான் மட்டும்தான், இதுல ஒரு நுட்பமான கருத்து உண்டு, நம்ம பார்த்துக்கொண்டே வரும் பொழுது அதுவும் தெரியும். எல்லா விதமான தெய்வங்களையும் தனித்தனியாக வழிபடும் பொழுது இன்னொரு தெய்வம் ஆகாது, ஏக தெய்வ வழிபாடு என்று சொல்லுவார்கள். ஆனா முருகப்பெருமானுடைய இந்த கௌமாரத்திலே எல்லா தெய்வங்களும் சேர்ந்திருப்பார்கள். பஞ்சாயதன பூஜை என்று சங்கரர் பூஜை பழச்சர், ஆதிசங்கராச்சாரியார் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஷண்மதாச்சாரியர் என்று சொல்லும்படியாக ஷண்மத ஸ்தாபனாச்சாரியர் பண்ணும் பொழுது 5 தெய்வங்கள் எங்கே குறிக்கப்படும், சால கிராமங்கள், லிங்கம், இது மாதிரி எல்லாம் வானலிங்கம் எல்லாம் கொடுத்து 5 தெய்வங்களுக்கு மட்டும்தான் இங்க இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா யாராவது பூஜை பண்ணக்கூடியவர்கள், அந்த பஞ்சாயதன பூஜை என்று 5 தெய்வங்கள் வழிபடப்படும். முருகப்பெருமான் இருக்காது, வேலு வச்சு வழிபடக்கூடியது தனி விஷயம். ஏன் கிடையாது என்று சொல்லும் பொழுது, அறுவித சமயத்தோர்க்கும் அறுமுக சுவாமியாகி என்று சொல்லும்படியாக எல்லாவற்றிற்கு உள்ளேயும் தத்துவங்களில் கடந்தவனாக எல்லாவற்றிற்கு எல்லாருக்கும் உள்ளேயும் இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அவனுக்குன்னு தனியா பூஜை இல்லை, நீங்க எந்த சுவாமியை தொழுதாலும் அது முருகப்பெருமானையே சென்று சேரும் என்ற காரணத்தினாலே அவனுக்கு தனியா பூஜை வைக்கல. இப்ப முருகப்பெருமானை பற்றி சொல்லும் பொழுதுதான் சிவன் அப்பா, சக்தி அம்மா, கணபதி அண்ணா, திருமால் மாமன், சூரியன் கண், இப்படி ஒவ்வொன்றும் அந்த 5 என்ன ஆகிறது, இவனுக்கு தொடர்பு படுத்தி வருகிறோம். அல்லது சௌரம் இல்லாம ஐந்திரம் என்று எடுத்துக்கொண்டாலும், இந்திரன் வழிபடக்கூடிய தத்துவம் என்று எடுத்துக்கொண்டாலும் அதுவும் மாமனார். சோ எல்லாமே என்ன வருகிறது, இந்த இடத்துல முருகப்பெருமானை தொடர்பு படுத்தியதாகத்தான் மற்ற மதங்கள் எல்லாம் வரும். இந்த மதங்களிலே இவன் எல்லா மதங்களுமாக எல்லா தெய்வம் வழிபாடாக எல்லா தெய்வங்களுமாக உரைகிறான் இருக்கிறான் முருகப்பெருமான் என்று காட்டுவதற்காக வரும். ஆக பலவிதமான கருத்துக்கள் இங்க ஸ்காந்த புராணத்தில் உறுதிப்படுத்தும். ரொம்ப பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், இப்ப எல்லாம் திருப்பதி 7 மலையான கொண்டாடாதவங்களே கிடையாது, ஏன்னா பணம் இருக்கிற இடத்துல தானே எல்லாரும் போவாங்க. யாராவது நிம்மதியா இரு, சந்தோஷமா இரு, சன்னியாசி யாருன்னா கேட்பாங்களா, கஷ்டப்பட்டாலும் சரி காசு இருந்தா சரின்னு சொல்லக்கூடியதுதான் உண்டு. இந்த திருப்பதி 7 மலையானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லக்கூடியது கந்த புராணம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு எல்லாரும் பெண்கள்லாம் கொண்டாடக்கூடியது வரலட்சுமி விரதம்னு சொல்லுவோம், அந்த விரதத்தை சுட்டிக்காட்டக்கூடியது, அதை பத்தி இருக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லக்கூடியது கந்த புராணம். சுமுகசேகதந்த கபிலோக ஜகர்ணகா லம்போதரஸ்ய விகுட்டோ விக்ரராஜோ விநாயகா தூமகேது கணாத்தியக்ஷோ பாலச்சந்திரோ கஜானனஹா வக்கதுண்ட சுருப்பகர்ணோ ஹேரம்ப ஸ்கந்தபூர்வஜகா என்று ஷோடச நாமங்களினாலே எந்த கணபதியை துதிக்கிறோமோ அந்த ஷோடச நாமாவளி அங்கே உண்டு. சக்திதரன் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானுக்கு ஒரு சோடச நாமாவளி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. சிவபெருமானுக்கு சகசிரநாமம் சொல்லப்பட்டிருக்கின்றது. உமாமகேஸ்வரர் விரதம் சொல்லப்பட்டிருக்கின்றது. காசியினுடைய மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவந்திபுரியினுடைய மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்க இது மாதிரி சக்தியினுடைய எத்தனையோ விதமான சக்திக்காக இருக்கக்கூடிய விரதங்கள், சூரியனுக்காக இருக்கக்கூடிய விரதங்கள், வீரபத்ரருக்காக இருக்கக்கூடிய விரதங்கள் என்னன்னா, பலவிதமான விரதங்களையும் பலவிதமான வழிபாடுகளையும் பலவிதமான தெய்வங்களையும் சொல்லி, ஆனால் எல்லாவற்றிற்கு உள்ளேயும் எவன் மணிக்கு உள்ளே இருக்கின்றானோ, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் எவன் இருக்கின்றானோ, பூவிலே நாற்றம் போல் பறந்து எங்கும் இருக்கக்கூடிய பிரானாக இருக்கப்பட்டவன் முருகப்பெருமான் என்கின்ற தத்துவத்துக்காக எல்லாவற்றையும் சொல்லி முருகப்பெருமானுடைய சரித்திரத்தை நடுவிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் இந்த கந்தபுராணத்தில். இந்த கந்தபுராணத்திலே இது எத்தனையோ அநாதி காலமாக சொல்லப்படக்கூடியது. நாம பார்த்த மாதிரி புராணம் அப்படின்னு சொன்னாலே புராதனம், பழமையானது. இதுக்கு பஞ்ச லட்சணங்கள் என்று சொல்வார்கள், ஐந்து விதமான லட்சணங்கள் சொல்வார்கள். சூரிய சந்திர வம்சாவளியை பத்தி சொல்லணும், எப்படி இந்த பிரபஞ்சமானது தோன்றியது, எப்படி நிலை பெறுகின்றது, எப்படி அழிய போகிறது, அதே மாதிரி இந்த தேவர்களினுடைய தன்மை என்ன, அவர்கள் எப்படி பிறந்தார்கள், அவர்களுடைய வரலாறுகள் என்ன, மன்மந்தரங்கள் என்ன, இப்படி எல்லாம் ஐந்து விதமான லட்சணங்களை உடையது புராணம் என்று சொல்லப்படும். இந்த புராணங்களை சொல்லும் பொழுது இதற்கு மேலே ஒரு புராணம் கிடையாது, கந்தபுராணத்துக்கு மேலே ஒரு புராணம் கிடையாது என்று, கந்தபுராணத்தில் உள்ளது எந்த புராணத்தையும் இல்லை என்று சொல்லும்படியாக எல்லா விதமான கருத்துக்களையும் உள்ளடக்கியதாக இந்த கந்தபுராணமானது இருக்கும். இந்த கந்தபுராணத்திலே இருக்கக்கூடிய அந்த ஏழு காண்டங்களிலே ஆறு காண்டங்களை எடுத்து கருணையினாலே கச்சியப்ப முனிவர் நமக்கு கந்தபுராணமாக தமிழிலே கொடுத்தார். ஏழாவது காண்டமாக இருக்கக்கூடிய உபதேச காண்டத்தை கோனேரியப்ப முதலியாரும் ஞானவரோதையர் என்று சொல்லக்கூடியவருமாக இரண்டு பேரும் சேர்ந்து அது தனித்தனியாக எழுதியிருக்கின்றார்கள் அந்த ஏழாவது காண்டத்தை. இப்படி ஏழு காண்டங்களோடு இருக்கக்கூடிய கந்தபுராணத்திலே ஆறு காண்டங்கள் மிக முக்கியமாக சொல்லப்பட்டன. எம்பெருமானுடைய கருணையினாலே வேதங்கள், வேதங்களிலே புரிந்து கொள்ள முடியாத தன்மைகள் ஏற்படும் பொழுது அதற்கு புராணங்கள் என்று சொல்லக்கூடிய கைவிளக்கு, புராணங்களிலேயும் இவர்கள் மதிமயங்கி திரியும் பொழுது அதுல இருக்கக்கூடிய எது முக்கியமான கருத்தோ, உயிர் கருத்தோ, சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் இப்படி கச்சியப்பற மாதிரி உச்சிமேல் நாம் கொள்ளும்படியாக அந்த கச்சியப்பரை அனுப்பி கந்தபுராணமாக இறைவன் பாட வைத்தான். அப்படியும் நாம் அது அவ்வளவு பெருசா இருக்க ஏராளமாக இருக்கின்றது என்று நினைத்து அதையும் பாடாத பொழுது அவர் 10345 செய்யுட்களை கொடுத்த பொழுது அதற்கு அப்புறமும் இறைவன் பார்த்தான் இவர்களுக்கு தன்னுடைய மீண்டும் அளவற்ற கருணையினாலே அருணகிரர் வள்ளலையும் நமக்கு கொடுத்தான். அங்கே இருக்கக்கூடிய கந்தபுராணத்தில் எது முக்கியமாக நமக்கு சொல்லப்பட வேண்டுமோ அதையும் கொடுக்கின்றார் திருப்புகழ் வாயிலாக. இப்படி இறைவன் வந்து நம்ம மீது இருக்கக்கூடிய கருணையினாலே மாற்றி மாற்றி எவ்வளவு எளிமையாக கொடுக்க முடியுமோ, எவ்வளவு எளிதாக சுவைபட நம்ம சொல்ல முடியுமோ அப்படி கொண்டு வந்து கொடுத்தான். நேற்றுக்கு இன்னொரு விஷயமும் பார்த்தோம். ஒரு பொருள் அனுபவிக்கக்கூடிய தன்மையிலே இருக்கும் பொழுது அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பொருளானதுக்கு ஒரு பயன்பாடும் இருக்கணும். அந்த பொருளுக்கு நல்லதை செய்யக்கூடிய தன்மையும் இருக்க வேண்டும், சுவையும் இருக்க வேண்டும். சுவை மட்டுமே ஒரு பிரயோஜனம் இல்லை. விஷம் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி விஷத்தை சாப்பிட முடியுமா? ரொம்ப இதா இருக்கு, சாப்பிடறவங்க இருக்கிறாங்க. அது எந்த விஷம்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விஷத்தை எல்லாம் சாப்பிடுவார்கள். இது விஷம்தான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அழகா வல்லறான்னு பாடுவார். இப்படி விடம் என்று இருக்கக்கூடிய அந்த விஷம் என்று இருக்கக்கூடிய விஷயங்களை சுகம் என்று நினைத்து நாம் நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்குன்னு சாப்பிட முடியுமா? அது கெடுதல் அல்லவா பண்ணும். எது நல்லது பண்ணுமோ அது இனிமையானதாகவும் இருக்க வேண்டும், இனிமையாக இருக்கக்கூடியது நல்லதையும் செய்ய வேண்டும். இதுக்குதான் சொல்லுவார்கள், தேனுக்கு தேனை உதாரணமாக சொல்லுவார்கள். தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்று பாடுவார் மணிக்க வாசகர். ஏன் தேனை சொல்லுவார் என்று சொன்னால், இந்த தேன் என்பதற்கு இனிமையும் உண்டு, நம்முடைய உடலுக்கு நலம் செய்யக்கூடிய தன்மையும் உண்டு. இது வெறும் இனிமை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, அது பிரயோஜனமே கிடையாது, ஆனா டேஸ்டா இருக்கும். சிலது கசக்கும், வேப்பம் உளுந்து சாப்பிட்டா கசக்கும், ஆனா உடம்புக்கு நல்லது. வேப்பம் உளுந்து அதுக்காக எல்லாரும் சாப்பிட்டு இருக்குமா? முடியாது. இப்ப உடலுக்கும் பிரயோஜனப்பட வேண்டும், ஆனந்தத்தையும் தரக்கூடிய சுககரமாகவும் இருக்க வேண்டும். இந்த வேதங்கள் சத்தியம்னா என்னன்னு சொல்லும் பொழுது, சத்தியமானது ஹிதகரமாக, அதாவது சத்தியம் என்பது என்னன்னா நன்மையை செய்யக்கூடியது சத்தியம், அதுவும் இனிமை பயக்கக்கூடியதாக எது இருக்குமோ அது சத்தியம் என்று வேதங்கள் சொன்னது. அப்படி சத்தியமாகவே இருக்கப்பட்ட உண்மையாக எது சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கின்றதோ அந்த பொருளை இனிமையும் நன்மையும் தரக்கூடியதாக கந்தபுராணம் தமிழிலேயும் அதை அப்படியே சுருக்கி எடுத்த மாதிரி எப்படி நெல்லிக்காயை கொண்டு போய் தேன்ல ஊற வச்சு எங்கெங்கு பார்த்தாலும் அந்த நெல்லிக்காயினுடைய நெல்லி பழத்தினுடைய தன்மையையும் தேனினுடைய இனிமையையும் மாதுரியத்தையும் சேர்க்கிறார்களோ அது மாதிரி இரண்டையும் சேர்த்து தமிழையும் கந்தனையும் சேர்த்து கந்தபுராணமாக கொண்டு வந்து நமக்கு கொடுத்தார். நம்ம பார்க்க போவது பெரும்பாலும் தமிழிலே இருக்கக்கூடிய கந்தபுராணத்தை அடியுற்றி நாம் செல்லுகிறோம். அதுக்காக காந்தத்தை எல்லாம் எடுத்துக்களே நினைத்துக் கொள்ள வேண்டாம். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையிலே எங்கெங்கெல்லாம் முடியுமோ அந்த காந்தத்திலே இருந்து அதையும் நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கிறோம். இங்கே கந்தபுராணம் என்று சொல்லும் பொழுது அதை ரொம்ப அழகாக பாடினார் சம்பந்த சரணாலய சுவாமிகள். போதமுரு சூதமுனி புகன்ற காந்த புகழ் கடலில், காந்தம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய ஸ்தோத்திரமாகின்ற கடலிலே, அது யார் சொன்னார்? சூத்தர் சொன்னார், சூத்த மகர்ஷி சொன்னார். எல்லா தேவதைகளும் போய் கேட்டாங்களா, முனிவர்கள் எல்லாம் போய் கேட்டாங்களா, எங்களுக்கு எல்லாம் அமைதியே இருப்பதிலே நாங்க போய் அமைதியே ஒரு இடத்துல தபஸ் செய்ய வேண்டும் என்றார். என்ன பண்றதுன்னு அப்ப பிரம்மா ஒரு தர்பையை வளைத்து ஒரு வண்டி சக்கரம் மாதிரி ஆக்கி உருட்டி விட்டாராம் பூகுலகத்திலே. அது போய் எந்த இடத்திலே விழுந்ததோ, தெரித்து விழுந்ததோ, அந்த இடத்திலே நீங்கள் போய் தபஸ் செய்யலாம் என்று. அந்த இடம் தான் நைமிஷாரண்யம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலம். அந்த ஸ்தலத்திலே போய் எல்லாரும் இருந்து சத்ரயாகம் என்று சொல்லும்படியாக அவர்கள் யாகத்தை முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்யும் பொழுது வியாசருடைய சிஷ்யராக இருக்கப்பட்டவர் சூத மகர்ஷி அங்கு எழுந்தருளுகிறார். எல்லா விதமான புராணங்களையும் வியாசரிடத்திலே இருந்து கற்றுக்கொண்ட சூதர் அங்கே இருக்கக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் இந்த புராணத்தை கொடுத்தார். அப்படி சூதமுனி புகன்ற ஸ்காந்த புகழ் கடல், கந்தனுடைய புகழ் கடலாக அவனுடைய பெருமையையே கடலாக குடிந்திருக்கக்கூடிய அந்த கடலிலே படிந்து அதன் கட்பொருளதான அதுல இருக்கக்கூடிய உண்மை பொருளை உள்ளே என்ன இருக்கிறது என கந்தபுராணத்துல எல்லாம் பார்த்தால் எல்லா விதமான கருத்தும் வெங்கடேச பெருமாள் தான் உயர்வு, வரலட்சுமி தான் உயர்ந்து, வீரபத்ரர் தான் உயர்வு, இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லிக் கொண்டிருக்கும். இப்ப கடைசியில எதுதான் உயர்வு, கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஆனா இதுதான் உயர்வுன்னு உள்ள உள்ளுரை பொருளாக சொல்லப்பட்டிருக்கும். அந்த உள்ளுரை பொருளை உள்ளே இருக்கக்கூடிய விஷத்தை எடுத்து படிந்து அதன் கண் பொருளதான மேதகு வன் புனல் அருந்தி, அந்த கடலிலே இருக்கக்கூடிய மேகம் என்ன செய்யும், உப்பு தண்ணிய சாப்பிடும், ஆனா நல்ல தண்ணிய கொடுக்கும், உப்பா சாப்பிடாது, தண்ணியை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறது. அதே மாதிரிதான் மற்றவற்றையெல்லாம் விட்டுவிட்டு முருகப்பெருமானுடைய அந்த சரித்திரங்களாகின்ற அந்த நீரை மாத்திரம் எடுத்துக்கொண்டு, நன்னீரை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வையமுய்ய இந்த உலகங்களெல்லாம் உயிரடையும்படியாக வெய்ய துயர் பிறவியனும் வெம்மை தீர, இந்த உலகம் என்னும் சொல்லக்கூடிய பிறவிப்புனி அந்த வெம்மை இருக்கின்றதே, அது அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார், இந்திரிய தாப சபலமர வந்து நின்கழல் பெறுவேனோ என்று பாடுவார். இந்திரிய தாப சபலம் அற வந்து நின்கழல். இந்த இதோட இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். மாணிக்க வாசகர் மாதிரி அனுபவிச்சு உதாரணம் சொன்னவர் யாரும் கிடையாது. இங்க பார்த்திருக்கலாம், நல்லா மழை பொழிந்திருக்கும். மழை பொழிந்த பொழுது நல்லா ஈரம், அப்படியே மணல்ல ஈரம் இருக்கும். அந்த மணலிலே ஈரம் இருக்கின்ற பொழுது உள்ள இருந்து மண்புழுவானது அப்படி வெளியில வரும். சும்மா உள்ள இருக்க மாட்டாம அது வெளியில அப்படியே வரும். வரும் பொழுது அவ்வளவு நாள் மழை அடிச்சிருந்ததுனால மரத்துல இருக்கக்கூடிய இரும்புகள் அல்ல வேற எங்க புத்துல இருக்கக்கூடிய இரும்புகள் ஒன்னும் இறை தேடி கிளம்பும். மழை விட்ட உடனே இந்த மண்புழுவைதான் நிதானம் அப்படி தலையை தூக்கி பார்த்து மேல வரும். இந்த மண்புழுவை எறும்புகள் எல்லாம் சேர்ந்து கடிக்க ஆரம்பிக்கும். இதை வந்து இவர் சொல்லுகிறார் மாணிக்க வாசகர் தன்னுடைய இடத்திலே நீத்தல் விண்ணப்பத்திலே உதாரணமாக சுட்டி காட்டுகின்றார். என்னுடைய இந்திரியங்கள் புலனால் அலைப்புண்ட என்னை எந்தாய் விட்டெழுதி கண்டாய் என்று சொல்லுவார். எறும்பில் எறும்பிடை நாங்கூழ் என, நாங்கூழ் புழு என்று சொல்லுவார்கள் அந்த புழு. புழு என்ன, நானே பார்த்திருக்கிறேன். பாம்பே அடிபட்டு கிடக்கும் பொழுது எறும்புகள் எல்லாம் அதை தின்னும். அட, நாமே அடிபட்டு கிடந்தால் எறும்புகள் நம்மை சாப்பிடும். எறும்புகளுக்கு அப்ப வலிமை அதிகம், நமக்கு அப்ப வலிமை இருக்காது. இப்ப நம்ம எறும்பு தேய்க்கலாம், அப்ப அது எறும்பு நம்ம கடிக்கும். அது எவ்வளவு துடிக்கும் இந்த பிராணின்னு பார்க்கணும். யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம், இந்த புலன்கள் என்ற சொல்லக்கூடிய எறும்புகளினாலே நான் துன்புறுகிறேன். நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது. உடல் அவஸ்தையே இப்படி இருந்தா மனசுல இருக்கக்கூடிய அவஸ்தை எப்படி இருக்கும்? உடல் அவஸ்தையை விட மனசு அவஸ்தை ரொம்ப கஷ்டம். அதுதான் பாதி பேருக்கு பிரச்சனையே. உடல் அவஸ்தை கூட எப்படியோ கட்டப்பட்டு அவங்க இருந்துடலாம், என்னால முடியும் அப்படின்னு இருக்கலாம். ஆனா மனது துன்புறும் பொழுது ஒன்றுமே செய்ய முடியாது. மனது துன்புற காரணம் என்ன? புலனால் இரும்பிடை நாங்கோள் என புலனால் அலைப்புண்டைய என்ன எந்தாய், அந்த புலன்களினாலே கதுவப்பட்டு கடிக்கப்பட்டு இந்த நாங்கோள் புழு போலே மனமானது துன்புறுகிறது. இந்த இந்திரிய தாப்ப சபலம் அற அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்லுவார். அதையே இங்கே சொன்னார், வையமுய்யே வெய்ய துயர் பிறவி எனும் வெம்மை தீர. இந்த பிறவியிலே இந்திரிய தாபங்களினாலே இந்திரியங்களாகின்ற புலன்களாகின்ற எறும்புகளினாலே கடிப்புண்டு அலைப்புண்டு துன்பப்படுகின்ற எங்களுடைய வெம்மை தீர துயர் தீர தாதவள் பூம்புழில் காஞ்சி குவட்டில் ஏறி, காஞ்சி என்கின்ற மலை மீது ஏறி, சலதி அமுதினை நிகர் செல் அமழ செந்தமிழதான காதை காதல் மழை பொழிந்த அருட்கொண்டலான கச்சியப்பன். அப்படி மேகம் மாதிரி உருவகப்படுத்துகிறார் கச்சியப்பன் இவரை சம்பந்த சரணாலய சுவாமிகள். அங்கே வந்து அமுத மழை பொழிகின்றாராம், கந்தபுராணம் என்று சொல்லக்கூடிய அமுத மழையை பொழிகின்றாராம். அந்த அமுத மழையானது நாம் உய்வதற்காக, இந்த உலகத்திலே நாம் அடையக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தீர்வதற்காக இதை உபதேசம் செய்தார், நமக்காக சொன்னார் என்று பாடுவார். இதை பார்க்கும் பொழுது இலங்கையிலே அவர்களெல்லாம் நித்தியமும் பாராயணம் ஓதுவதாக, கந்தபுராண பாராயணங்களை முற்றோதுதல் போதே செய்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களும் நமக்கு தெரியும். நம்ம இந்த கந்தபுராணம் கந்தசேஷ்டி தவிர வேற எப்பவும் கந்தபுராணம் நினைச்சு கூட பார்க்கறது கிடையாது. இல்லை ஏதாவது ஞாபகம் வருது, நேயர்களுக்கு சொல்லலை. காரணம் என்னன்னா, நீங்கெல்லாம் கந்தபுராணம் படிச்சிருப்பீங்க. ஆனா படிக்காதவர்களெல்லாம் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்களும் உண்டு. இங்க ஏதாவது சினிமாவில பார்த்தா உண்டு, டிவியில சீரியலா வந்தா தான் நம்ம சாமியை கூட பார்க்க போறோம். இல்ல நான் அதையும் பார்க்க போறது கிடையாது. ஆனா கந்தபுராணம் நமக்காகவே கொடுக்கப்பட்ட புராணம், நமக்காகவே அந்த தேனியானது எப்படி ஒவ்வொரு லட்சக்கணக்கான மலர்களிலே இருந்து துடி துடியா சொட்டு சொட்டா எடுத்து ஒரு பெரிய தேனை தேன்கூட்டிலே தேனை கொண்டு வந்து கொடுக்கிறதோ, அது மாதிரி தமிழ் சொற்கள் என்கின்ற பலவிதமான சொற்களை சேர்த்து அந்த கூட்டிலே இறைவனுடைய அருள் என்று சொல்லக்கூடிய அந்த இரு தாமரை சரணத்திலே இருந்து தேனாகின்ற அந்த திருவடி தாமரைகளிலே இருந்து வரக்கூடிய அருளை நமக்கு தேனாக கொண்டு வந்து கந்தபுராணம் என்று சொல்லக்கூடிய கூட்டுக்குள்ளே தமிழ் சொற்களுக்குள்ளே கொடுத்திருக்கின்றார் கச்சியப்ப முனிவர். இது எப்படி கொடுத்த, இது எப்படி இந்த இடத்துல இவருக்கு கொடுக்கப்பட்டது? ஒவ்வொரு சமயத்திலேயும் ரொம்ப வெயிலா இருந்தா மழை வரும் சார் அப்படிமோ, அதே மாதிரி தான் இந்த உலகத்துல வந்து கடவுளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்குல போய்கொண்டிருந்த பொழுது இறைவன் யாரையாவது ஒருவரை பிறப்பிக்கிறான், அவதரிக்க செய்கிறான், அவர் மூலமாக தன்னுடைய திருவருளை கொடுக்கிறான். நமக்கு இப்ப யாராவது இல்லேன்னு நினைச்சீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு தப்பு பண்ணலன்னு துயரணும் இல்ல, பரவாயில்ல இன்னும் கிடறதுக்கு இன்னும் எவ்வளவோ இது இருக்கிறது, இடம் இருக்கிறது நம்ம கெட்டு போறதுக்குன்னு அந்த அளவுக்கு நடந்தால் மட்டுமே இறைவன் என்ன செய்கிறான், ஆக ரொம்ப கட்டப்படுகிறார்களே என்று சொல்லி நமக்காக ஒருவரை அனுப்புகிறான். தொண்டை நன்னாட்டிலே காஞ்சிபுரம் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய காஞ்சி மூதூரிலே காளத்தியப்ப சிவாச்சாரியாருக்கு மகனாக கச்சியப்ப சிவாச்சாரியார் அவதரிக்கிறார். பிறந்து அவருக்கு வேதாபியாசங்கள் எல்லாம், ஆகமங்கள் புராணங்கள் எல்லாவற்றையும் கற்று அவருக்கு சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாத்யாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான விஷயங்களை நடத்தி முடித்து, இதுக்கு பலன் என்ன, நான் எல்லா வேதங்கள் புராணங்கள் கற்றேன், தமிழ் படித்தேன், ஆங்கிலம் படித்தேன், சமஸ்கிருதம் படித்தேன், என்ன பிரயோஜனம், கற்றதனால் ஆய பயன் என்கொள், வாலறிவன் நற்றால் தொழாரியன் என்று சொல்லும்படியாக இறைவனை தொழ வேண்டும், அந்த தொழுவதற்கு தான் இது பயன்பட வேண்டும். இவருக்கு அது பயன்பட்டது. கஞ்சியிலே குமரகோட்டத்திலே முருகப்பெருமானுக்கு எப்பொழுதும் பூஜை செய்யும்படியாக இவருக்கு நியமிக்கப்பட்டார். குமரகோட்டத்திலே பூஜை செய்து கொண்டு வருகிறார். ஆனா அவருக்கு ஒரு பெரிய மனத்திலே வருத்தம் இருந்தது. ஸ்காந்தம் இவ்வளவு பெரிய விஷயங்களை சொல்லுகிறது, ஆனா எல்லாரும் இது இல்லை அது இல்லைன்னு அதுல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டு எது உயர்ந்த விஷயமாக உயர் பொருளாக இருக்கிறதோ அதை விட்டுட்டு எல்லாத்தையும் இவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களே அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது. முருகப்பெருமானத்திலே பிரார்த்தித்துக் கொண்டே வருகிறார், என்னால ஏதாவது என் கடன் பணி செய்து கிடப்பதை ஏதாவது ஒரு பணி என்னாலே செய்ய முடிய வேண்டும் என்று சொன்னா, இறைவா உன்னுடைய அருளாலே என்னை உனக்கு கருவியாக்கி கொண்டு ஏதாவது செய்து கொள் என்று சொல்லும்படியாக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தார்.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000+ ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாயனம். சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஓம் சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம.
0: ஸ்ரீ சிவ மகாபுராணம் 7வதான வாயவிய சம்ஹிதை, அதிலே பூர்வகண்டம் அத்தியாயம் 18 முதல். ரிஷிகள் கேட்கிறார்கள், தட்சனின் மகளான தாட்சாயினி தன்னுடையலை நீத்து இமவானின் மகளாக பிறந்தாள் என்று கூறினீர்கள் அல்லவா, அதை சற்று விளக்கமாக கூற வேண்டுகிறோம். வாயுதேவர் கூறுகிறார், உலகமெல்லாம் தூற்றும் சிற்றறிவு படைத்த தட்சனின் செயலை கூறுகிறேன், கேளுங்கள். முன்பொரு சமயம் இறைவனையும் இறைவியையும் தரிசிக்க திருவுள்ளம் கொண்ட சித்தர்களும் பிறந்த வசிகளும் இமயமலை சிகரமான கைலை சென்றனர். அப்பொழுது தட்சனும் தன் மகளையும் மருமகனான சிவனாரையும் காணச் சென்றான். அவ்வமயம் இறைவன் அவனை ஆதரிக்கவில்லை. இறைவரது பெருநிலையை அறியாத தட்சன் தன்னை அவமதித்ததாக நினைத்து வெளியேறினான். அதனால் பகைமை கொண்ட தட்சன் விதியின் தூண்டுதலால் தன் மகள்களையும் மருமகன்களையும் அழைத்து அவர்களுக்கு வெகுமதி அளித்தான். தாட்சாயணியான தன் மகளையும் சிவபெருமானான மாப்பிள்ளையையும் அழைக்கவில்லை. இதை நாரத கூறார் இந்த தாட்சாயணி சிவனிடார் சிவனாரிடம் சென்று கூற, அப்பொழுது அனைத்து நலன்களும் பொருந்திய ஒரு பொன் விமானம் அங்கு வர, அதில் தாட்சாயணி தன் பணிப்பெண்கள் சூழ ஏறிய மறந்து தேவர்கள் கொண்டாட தன் தந்தை மனை சென்றாள். இறைவியைக் கண்ட தட்சன் அவளை திரு சிறிதும் கணிசியாமல் இறைவியரது சகோதரிகளுக்கு மரியாதை முதலியன செய்தான். இதைக் கண்ட இறைவி சற்றே சிறந்து கூறலானாள். தேவி கூறுகிறாள், தந்தையே, பிரம்மா முதலிய தேவர்கள் அனைவரும் எந்த இறைவனை கொண்டாடுகிறார்களோ அவரை நீங்கள் மதிக்கவில்லையே, ஏன்? இதை கேட்டு சினந்த தட்சன், உன்னை காட்டிலும் இவர்கள் சிறந்த குணத்தவர்கள். உன் கணவனை காட்டிலும் எனது இந்த மாப்பிள்ளைகள் சிறந்த குணம் படைத்தவர்கள். உன் கணவன் தாமச குணத்தன், சும்மா இருக்கும் சோம்பேறி, அதனால்தான் அவனை அவமதித்தேன் என்று கூறினான். இதை கேட்ட தேவி அங்குள்ள சபையோர்களையும் தட்சனையும் நோக்கி கூறலானாள், உலகங்கள் அனைத்திற்கும் ஒப்பற்ற தலைவரான நிந்தனை என்பதை அறியாத எனது கணவரை நீ தூஷிக்கிறாய். வேதம் என்ன கூறுகிறது தெரியுமா? வித்தையை திருடுபவன், குருவிற்கு துரோகம் செய்பவன், வேதத்தையும் தெய்வத்தையும் நிந்திப்பவன், இவர்கள் அனைவரும் பெரும் பாவிகள், தண்டனைக்குரியவர்கள். ஆகவே இந்த பெரும் பாவத்திற்காக உனக்கு பெருந்தண்டனை இப்பொழுதே வரப்போகிறது. தேவர்களுக்கெல்லாம் தேவரான சிவபிரானை நீ எப்பொழுது மதிக்கவில்லையோ, அதனால் உன் குலம் அழிந்தது என்று நினைத்துக்கொள். இவ்வாறு கூறிய சதீதேவி அவனால் அழிக்கப்பட்ட இவ்வுடலை நீத்து இமவானிடம் திறந்தாள். மலையரசரான இமவான் இதனால் பெரும் புண்ணியத்தை பெற்றவனானான். இதற்காகவன்றோ அவன் பெருந்தவம் ஏற்றினான். அவனுக்கு அருள் புரியவே இறைவி தன் விருப்பப்படி அவனையே தந்தையாக ஏற்றாள். எப்பொழுது இறைவி சிரங்கொண்டு தட்சனை நிந்தித்து அவ்விடம் விட்டு அகன்றாளோ, அப்பொழுது அந்த வேள்வியில் மந்திரங்கள் அனைத்தும் வெளியேறின. சதீதேவி வெளிப்போந்ததை அறிந்த இறைவன் தட்சனை மங்குள்ள ரிஷிகளையும் சிறந்து சபித்தார். தட்சனே, என்மேல் கொண்ட வகையால் குற்றமற்ற சதீதேவியை விடுத்து நீ உன் மற்ற மகள்களை அவர்களது கணவரோடும் கொண்டாடினார். ஆகவே உனது இந்த மருமகன்கள் அனைவரும் வைவஸ்வதமன் மந்திரத்தில் தான் தோன்றிகளாக பிரம்மன் வேள்வியில் பிறக்கப் போகிறார்கள். சாக்ஷுஷனின் குலத்தில் நீ மனிதனாக பிறப்பாய். காசீனபர்கிசின் பேரனாகவும் பிரச்சேதசின் மகனாகவும் பிறப்பாய். அப்பொழுது நீ செய்யக்கூடிய அறம் பொருள் இன்பம் பயக்கும் செயல்கள் அனைத்திற்கும் தடையை தோன்றச் செய்வேன். பெரும் தேஜஸ் படைத்த ஸ்ரீ ருத்ரன் இவ்வாறு கூறவே சுவயம்புவ மனுவின் மகனான தட்சன் தன் உடல் அழிந்து பூமியிலே விழுந்தான். சாக்ஷுத மன்வந்தரத்தில் பிரச்சேதசின் மகனாக பிறந்தான் இந்த தட்சன். வைவஸ்வத மன்வின் அந்தரத்தில் பிருகு முதலியவர்களும் பிறந்தனர். அப்பொழுது அறம் பெற தட்சன் செய்த வேள்வியை சிவனார் அழித்தார். முனிவர்கள் கேட்கிறார்கள், வாயு பகவானே, தீயவனான தட்சன் தர்மத்தின் பொருட்டுத்தானே வேள்வியை செய்தான். அப்படி இருக்க பரமசிவன் தர்மத்திற்கான வேள்வியை தடுத்தார் என்பது எவ்விதம்? காரணத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? வாயு பகவான் கூறுகிறார், வைவஸ்வத மன்வந்தரம் வந்ததும் தட்சன் அஸ்வமேத வேள்வியை செய்யத் தொடங்கினான். ரிஷிகளும் சித்தர்களும் வசிக்கும் கங்கோத்ரி என்னும் இடத்தில் வேள்வியை தொடங்கினான். அதற்கு இந்திரன் முதலிய தேவர்களும் பிதர் தேவர்களும் மற்றும் உள்ள மகர்ஷிகளும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் மற்றும் பலரும் அழைக்கப்பட்டிருந்தனர். சிவபிரானை மட்டிலும் சிவபெருமானை மட்டிலும் அழைக்கப்படாததைக் கண்ட ததீசி முனிவர் பெருஞ்சினம் கொண்டு தட்சனிடம் கூறலானார். ததீசி கூறுகிறார், தட்சனே, மதிக்கப்பட வேண்டியவரை மதிக்காமல் இருப்பதும் மதிக்கப்பட வேண்டாதவரை மதிப்பதும் பெரும் பாவம். அதற்கான பெருந்தண்டனை உடனே கிடைத்துவிடும். பெருமதிப்பிற்குரிய பசுபதியான பரமசிவனை நீ ஏன் மதிக்கவில்லை? தட்சன் கூறுகிறான், சூலமேந்தி சடை தரித்திரத் ருத்ரர்கள் பலர் என்னிடம் உள்ளனர். அவர்கள் 11 பேர்கள். இவர்களைத் தவிர மகேசன் என்று புதிதாக ஒருவனை தாங்கள் கூறுகிறீர்களே, அவனை எனக்கு தெரியாது. ததீசி கூறுகிறார், சிவனாரை விடுத்து மற்ற இவர்களை நீ மதிப்பதால் யாது பயன்? அவரன்றோ பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவரையும் படைத்தவர். பிரம்மன் முதலிய அனைவருக்கும் அனைவரும் பிரம்மன் முதலிய அனைவரும் அவரது பணியாளர்கள் என்றோ? பிரகிருத்தியை காட்டிலும், ஏன், புருஷனைக் காட்டிலும் உயர்ந்தவர். உண்மை உணர்ந்த யோகிகளும் ரிஷி முனிவர்களும் அவரையே என்றோ நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். அழிவற்ற பரமனான பிரம்மம் அவர். முதலும் முடிவும் அற்றவர். படைத்து காத்து அழிப்பவரான மகேசனை தவிர வேள்வியில் வேறு எவரையும் காண்கிறேன். தட்சன் கூறுகிறான், முனிவரே, இதோ முறைப்படி மந்திரத்தால் தூய்மையாக்கப்பட்ட இந்த அபிவுணைவை பொற்கொண்ணத்தில் ஈடு இணையற்ற சீமன் நாராயணனுக்காக எடுத்துச் செல்கிறேன். ததீசி கூறுகிறார், தட்சனே, தேவதேவரான சிவபெருமானை ஆராதிக்காத உனது இந்த வேள்வி வேள்வியே இல்லை. இவ்வாறு கூறிவிட்டு ததீசி வேள்விச்சாலையிலிருந்து வெளியேறினார். ஆனால் தேவர்கள் எவரும் வெளியேறவில்லை. ஏனெனில் பெருங்கேடு விளைய வேண்டுமே. அக்கேட்டை தேவர்கள் அனைவரும் அனுபவிக்க வேண்டாமா? இதைக் கண்ட இறைவி தட்சணது வேள்வியை அழிக்க வேண்டினாள் இறைவரிடம். அவரும் உடனே தன் சடையிலிருந்து பெரு வீரரான வீரபத்ரரை தோற்றுவித்தார். அவர் 1000 திருமுகங்கள் கொண்டவர். 1000 கண்கள், 1000 அம்புகள் கொண்ட கரங்கள், சூலம் கதை முதலியன தரித்த திருக்கரங்கள், பெரும் வில்லை ஏந்தியவர், தலையிலே பிறை தரித்தவர், செஞ்சடை கொண்டவர், பெரும்பயிரும் பெருமுகமும் படைத்தவர், மின்னல் நாக்கு கொண்டவர், மேகங்களும் அலைகளும் சேர்ந்து ஒலித்த ஒலி போன்ற பேரடி கொண்டவர், உழித்தி போன்ற ஒளிபடைத்தவர். வீரபத்ரரது செயலுக்கு சாட்சியாக தன் சிரத்திலிருந்து இறைவியானவள் பத்ரகாளியை படைத்தாள். இவர்கள் இருவரும் இறைவனை வணங்கி என்ன செய்ய வேண்டும் என இறைஞ்சி வேண்ட, இறைவன் நீ பத்ரகாளியுடன் தட்சணது வேள்வியை தகர்ப்பாய் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது இறைவியும் பத்ரன் என்கிற கணநாதனை அழைத்து நீயும் சென்று வேள்வியை அழித்துவா என்று கட்டளையிட்டாள். பத்ரனும் எருதியேறி வீரபத்ர சூழ தட்சணது வேள்விச்சாலையை அடைந்தான். அங்கு தேவர்களும் சித்தர்களும் குழுமி இருந்தனர். வேள்வியை சிறப்புறச் செய்யும் அறிவுபடைத்த பெரும் தபசிகள் நிறைந்திருந்தனர். அங்கு சென்ற வீரபத்ரர் சிங்கநாதம் செய்தார். இதைக் கேட்ட தேவர்கள் நிலைகுலைய அறகுறை ஆடையுடன் அங்கிருந்து ஓடலாயினர். புயல் வீசியது, கடல் கலங்கியது, மலைகள் சிதறின. அங்கு சென்ற வீரபத்ரர் தட்சனை கண்டு கூறலானார், தட்சனே, நாங்கள் அனைவரும் எல்லையற்ற திறல் படைத்த பரம சிவனாரது அடியவர்கள். வேள்வியின் அவி உணவை பெறவே வந்துள்ளோம். எங்கள் பாகத்தை தருவாயாக. அப்படி எங்களுக்கு பங்கு இல்லையெனில் அதன் காரணத்தை கூறு அல்லது போர் செய். இதை கேட்ட தட்சன் முதலியவர்கள், இதற்கு மந்திரம்தான் பிரமாணம். அதனால் நாங்கள் ஒன்றும் செய்வதற்கில்லை என்று கூறவே வீரபத்ரர், இவ்வாறு ஒரு மந்திரமும் இல்லையே, செருக்கடைந்த நீங்கள் என்றோ கூறுகிறீர்கள் என்று கூறி தன் நெற்றிக் கண்ணினால் வேள்விச்சாலையை எரிக்கலானார். தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. பயந்த அனைவரும் வாராணசியை அடைந்தனர். அங்கும் தொடர்ந்து வந்த வீரபத்ரர் ஒருவரே 1000 வீரபத்ரராக தேவர்கள் கண்களுக்கு தெரிந்தார். சூரியனது தலையை தன் இடக்காலால் உதைத்தால் வீரபத்ரர். அக்னியை கத்தியினாலும் யமனை சூலத்தினாலும் அடித்தார். வருணனை உலக்கையினாலும் நிருத்தியை பரிகம் என்னும் தண்டாயுதத்தாலும் அடித்தார். தட்சணது தலையை வெட்டி பத்ரகாளியிடம் அடித்தார். காளி அத்தலையை பந்து போல் விட்டறிந்து விளையாடினாள். பின் ஆகமனியம் என்னும் வேள்வி நடக்கும் வேள்விச்சாலை சென்று அதையும் அளித்தார். அஸ்வமேதம் என்கிற இந்த வேள்வி முறைப்படி நடத்தப்படவில்லை. வேள்வி செய்யும் எஜமானனோ தட்ச பிரஜாபதி. தர்மராஜரான யமன் முதலிய எண்திசை காவலர்கள் வேள்வியை தரிசிக்கும் சபையோர்கள். இந்திரன் முதலியோர் அவி உணவை ஏற்பவர்கள். வேள்வியை காத்தருள்பவர் கருட வாகனரான ஸ்ரீமன் நாராயணன். இருந்தும் எஜமானனான தட்சணது தலை துண்டிக்கப்பட்டது. தவறான வேள்விக்கு தக்க பலன் கிடைத்தது. ஆகவே சிவனாரை ஒதுக்கிய அசத்தியத்தை ஏற்ற வேத நெறி தவறிய எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. சிவனாரை ஒதுக்கிய அசத்தியத்தை ஏற்ற வேத நெறி தவறிய எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. பெரும் புண்ணியம் செய்திருக்கலாம், நூற்றுக்கணக்கான வேள்விகள் புரியலாம், ஆனால் சிவபக்தியின்றி இவைகளின் முழு பயனையும் அடைய இயலாது. அதேபோல் பெரும் பாவம் செய்திருப்பினும் பக்தியோடு சிவபரம்பரோடை வணங்கியவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். இதில் ஐயமே இல்லை. பல சொல்லி என்ன பயன்? சிவனிந்தை புரிபவன் செய்யும் தானமோ தவமோ வேள்வியோ ஹோமங்களோ அனைத்தும் வீணே. சிவனிந்தை புரிபவன் செய்யும் தானமோ தவமோ வேள்வியோ ஹோமங்களோ அனைத்தும் வீணே. இவ்வாறு தேவர்களும் மற்றோரும் துன்புறுவது கண்ட பிரம்மதேவர் சினந்தனியுமாறு வீரபத்ரரை வேண்டினார். பிரம்மதேவரிடம் கொண்ட பெருமரியாதையால் சினந்தடைந்த வீரபத்ரரை தேவர்கள் துதித்தனர். மங்களமானவரே, வேள்வி தகர்த்தவரே, ருத்ரர்களின் தலைவரே, ருத்ரர்களுக்கு செல்வமானவரே, நமஸ்காரம். உளித்தீ போன்ற திருமேனியரே, காலன் என்கிற காமத்தை அழித்தவரே, தேவர்களின் தலைகளை கொய்தவரே, தீயவனான தட்சணது சிரத்தை கொய்தவரே, பாவியான தட்சணது சேர்க்கையால் குற்றமற்ற நாங்களும் போரில் உங்களால் தண்டிக்கப்பட்டோம். உங்களை சரணமடைந்த எங்களை காத்தருட வேண்டும் இறைவா. இதற்கிடையில் தேவதேவரான சிவபெருமான் விண்வெளியில் தோன்றினார். சிவபிரானைக் கண்ட விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியும் பயமும் கலந்த முகத்தினராக இறைவனை துதித்தனர். தேவதேவரே, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்கிற முத்தேவர்களாக இருந்து அகில உலகங்களையும் படைத்து காத்து அழிக்கும் பரமேசன் தாங்களே. ராஜசகுணம், தாமசகுணம், சாத்வீக குணம் என்கிற குணங்களையும் ஏற்ற மும்மூர்த்தியானவரே, மூலமும் முடிவும் இன்றி தனித்து நிற்கும் தாங்கள் அடியார்களுக்கென்றே திருமேனி தாங்கி வருகிறீர்கள். அழியும் சந்திரன் தங்களாலன்றோ கலைகளுடன் விளங்குகிறான். கணவனை பறிகொடுத்து சீமந்தினி என்னும் கற்பரசி தங்களை பூஜித்தன்றோ மக்கள் செல்வத்துடன் அனைத்து மங்களங்களையும் பெற்றாள். அவள் செய்த சோமவார விரதத்தின் பெருமையால் அல்லவா அது? இவ்வளவு தவறுகள் செய்திடும் அவர்களை தங்களைத் தவிர யார்தான் மன்னித்தருள்வர்? இவ்வாறு வேண்டவே இறைவரும் மனமகிழ்ந்து தேவர்கள் அனைவரையும் முன்போலவே ஆக்கினார். தட்சனது உடலோடு கிழட்டு ஆட்டுத்தலையை பொருத்தி எழுப்பினார். வீரபெற்ற தட்சன் தழுதழுத்த குரலில் இறைவனை துதித்தான். சிவனாரம் அவனுக்கு கணங்களின் தலைமை பதவியை அளித்தார். தேவர்களே, விதியின் முந்துதலால் நீங்கள் இவ்வாறு செயல்பட்டீர்கள். சரணம் பற்றிய உங்களை மன்னித்தோம். உங்கள் தீய செயல்களையும் மறந்தோம். நீங்கள் முன்போலவே நன்கு வாழலாம் என்று சிவனார் திருவாய்மலந்தருளி மறைந்தருளினார். முனிவர்கள் வினவுகிறார்கள், வாயுதேவரே, தன் சிவகணங்களுடனும் தேவியுடனும் மறைந்தருளிய இறைவன் எங்கு சென்று வசித்தார்? எந்த திருவிளையாடல் ஆடி ஓய்ந்தார்? வாயுதேவர் கூறுகிறார், மகரிஷிகளே, பர்வதங்களிலேயே மிகச் சிறந்ததும் நிறைய குகைகள் கொண்டதுமான அழகிய மந்திர பருப்பதம் அதாவது மந்திராச்சலம் தனது பெருந்தவத்தின் பயனாக தேவதேவரான மகாதேவரது விருப்பத்திற்குரிய வாசஸ்தலமாக ஆயிற்று. பார்வதி பரமேஸ்வரர்களது திருவடித்தாமரைகளை தன் தலையில் தாங்க வேண்டும் என்று எண்ணியே கடுந்தவம் ஏற்றி அதன் பயனாக அவர்களது திருவடிகள் என்றென்றும் தன் மீது தொயுமாறான சிறந்த பயனையும் பெற்றான். அதன் அழகை முழுவதுமாக வர்ணிப்பது என்பது ஆயிரம் ஆயிரம் திருவாய் மொழிகளால் 100 கோடி வருடங்கள் வர்ணித்தாலும் இயலாது. அதன் எதிரில் அனைத்து மலைகளின் அழகும் ஒரு துளியே. ஆகவேதான் சிவபிரான் பார்வதியான தனது மனைவியை மகிழ்விக்க இவ்வழகிய மலையையே தனது அந்தப்புறமாக ஆக்கிக் கொண்டார். இப்பருப்பதத்தை மனத்திற்கொண்டே சிவபிரான் ரைபியருடைய ஆசிரமத்தில் அருகிலிருந்து அம்பிகையோடு மறைந்தருளினார். இம்மந்தர மலையில் உள்ள உயான வனங்களில்தான் சிவபிரான் மலைமகளான அம்பிகையுடன் பல கேளிக்கைகள் செய்தருளினார். இவ்வாறு கொஞ்ச காலம் கடந்தது. பிரம்மனுடைய மைதுனி படைப்பும் வெகுவாக விரிவடைந்தது. அதனால் மக்கள் தொகை பெருகிற்று. அப்பொழுது சும்பன் நிசும்பன் என 2 அசுரர்கள் தோன்றினர். அவர்கள் இருவரும் சகோதரர்கள். கட்டுந்தவம் இயற்றி அவர்களது தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவரர் இவ்வுலகில் எந்த ஓர் ஆண் பிள்ளையினாலும் உங்களுக்கு மரணமில்லை என்று வரவழைத்தார். இதை கேட்ட சகோதரர்கள் இருவரும், பிரம்மதேவரே, பார்வதி பிராட்டியின் அம்சம் கொண்டவளும் தாய் வயிற்றில் பிறவி என்பது அற்றவளும் ஆண்மகனின் கரம்படாத உலகியல் இன்பம் நுகராத ஒரு பெண்ணின் திருக்கரங்களினால் எங்களுக்கு இறப்பு ஏற்படட்டும். மேலும் அவள் பெருந்திரல் கொண்டவளாக இருக்க வேண்டும். அப்பெண்ணிடம் நாங்கள் காமனை கொண்டு நலியும் போதுதான், அதுவும் பெரும் போரில்தான், அவளது கைகளினாலேயே எங்களது மரணம் ஏற்பட வேண்டும் என்று வேண்டினர். இதை கேட்ட பிரம்மதேவரும் அவ்வாறே ஆகட்டும் என வரவழைத்தார். இவ்வாறு வரம்பெற்ற அவ்விவரும் இந்திரன் முதலிய தேவர்களை போரில் வென்று உலகில் வேதம் ஓதுதலையும் வேள்விகள் புரிதலையும் முறையற்ற அநீதி முறையில் ஒழித்தனர். இதனால் வேதமோதுதலும் வேள்விகளும் உலகில் இல்லாது போயிற்று. ஆகவே பிரம்மதேவர் இவர்களது வதத்திற்காக சிவபிரானை வேண்டினார். இறைவா, எவ்வாறாவது இறைவிக்கு சினம் மூடும்படி செய்து இறைவியை நிந்தனை செய்து அவர்களது திருமேனி நிறத்தின் நிந்தனையினால் தோன்றும் காமனையற்ற குமாரியை அதாவது கன்னிகையான சக்தியை தேவர்களின் நலன் கருதி சும்பனி சும்பர்களை வதிக்க தாங்கள்தான் ஆவண செய்துள்ள வேண்டும். இவ்வாறு பிரம்மதேவர் வேண்டுமே திருநீலகண்டத்து இறைவரும் ஒரு நாள் தனித்திருக்கையில் புன்சிரிப்புடன் தன் தேவியான இறைவியை நோக்கி, என்னை இவ்வளவு கருப்பாக இருக்கிறாய் என்று கேலியாக பேசினார். அப்பொழுது பொன்னிறத்தவளான இறைவி, நான் கருப்பு நிறத்தவளா என்று சற்றே சிறந்து எழுந்து தன் கணவரான சிவனாரிடம் சமாதானம் கொள்ளாதவளாக சற்றே புன்முறுவலுடன் கூறலானாள். தேவி கூறுகிறாள், இறைவா, இந்த எனது கருநிறத்தில் தங்களுக்கு விருப்பம் இல்லை எனில் இத்துணை காலமாக நீங்கள் எப்படி பொறுத்தீர்கள்? எந்த ஒரு பெண்ணிற்கும் தான் எவ்வளவுதான் அழகியாக இருப்பினும் மற்ற அனைத்து நற்குணங்கள் பொருந்தி இருப்பினும் அவள் மேல் அவளது மணாளனுக்கு அன்பு ஏற்படவில்லை எனில் அவளது பிறவியே வீணானதுதான். பெண்ணினத்தின் படைப்பே பதியான கணவரது இன்பத்திற்காகத்தான். அவள் அந்த இன்பத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டாள். அவள் இருந்து யாதுவையன். ஆகவே தாங்கள் தனிமையில் எந்த ஒரு கருநிறத்தை நிந்தனை செய்தீர்களோ அந்த கருநிறத்தை விடுத்து நான் இப்பொழுது வேறொரு நிறத்தை மேற்கொள்வேன், அல்லது என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். இவ்வாறு கூறிய இறைவி தவம் செய்ய நிச்சயித்து தன் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று தன் கணவரான இறைவரிடம் தழுதழுத்த குரலில் தான் தவம் செய்ய அனுமதி வேண்டினான். இவ்வாறு பிரமையான அன்புறவில் பிளவு தோன்றுவதைக் கண்ட சிவபிரான் தன் மனையாளான பவானியின் திருவடிகளை பிடித்துக் கொண்டு இனிமையாக கூறினார். அன்பானவளே, நான் இவ்வாறு பேசியது ஒரு விளையாட்டிற்காகவே. இதுவும் மனதின் ஒரு வினோதம் தானே. இதை நீ புரிந்து கொள்ளாமல் ஏன் கோபித்துக் கொள்கிறாய்? உன் மேல் எனக்கு அன்பு இல்லை எனில் மற்றவர் இவர் மேல்தான் ஏற்படும். நீ என்றோ இவ்வுலகின் தாய், நான் தந்தையும் தலைவனும். அப்படி இருக்க உன்மேல் எனக்கு அன்பு இல்லை என்பது எவ்வாறாகும்? நம் இருவரது அன்பும் காமதேவனான மன்மதனால் காதலால் தோன்றிய அன்பா என்ன? இல்லவே இல்லையே. ஏனெனில் காமதேவனான மன்மதன் தோன்றுவதற்கு பலகாலம் முன்பே என்றோ இவ்வுலகம் தோன்றியது. மன்மதனுடைய படைப்பு உலகியல் மக்களுக்காகவன்றோ படைக்கப்பட்டது? சாதாரண பாமர மக்களின் இன்பத்திற்காக படைக்கப்பட்டவன் காமன். நானன்றோ காமனை படைத்தவன்? என்னையும் ஒரு சாதாரண தேவன் என்று எண்ணித்தான் மதனன் என்னிடம் தரைக்குறவாக நடந்து கொண்டான். அதனால்தான் நான் அவனை சாம்பலாக்கினேன். இப்பொழுது நம் இருவருக்கும் இடையே நடந்த இப்பிரணய கலகமும் உலகின் ரட்சணக்காகத்தான். அதற்காகத்தான் இன்று நான் உன்னோடு இந்த கேலிக்குத்தை செய்தேன். நான் இன்று உனக்கு கோபம் பெறுமாறு செய்த இந்த கேலிக்குத்தின் உண்மை வெகு விரைவிலேயே உனக்கு புலப்படும். தேவி கூறுகிறாள், இறைவா, இதற்கு முன் பலமுறை தங்களது பலவாறான கேலி பேச்சை கேட்டதுண்டு. ஆனால் பெருந்திரல் கொண்ட நான் இன்று கூறியது போன்ற பேச்சைத்தான் இதுவரை கேட்டதில்லை. எந்த ஒரு பெண் கணவரது அன்பை பெறாதவளோ, அதனால் தன் உயிரை நீத்துக் கொள்ளாதவளை, அவள் கற்புக்கரசியாகவோ அனைத்து நல்ல இலக்கணங்களும் பொருந்தியவளாகவோ கூட இருக்கலாம், ஆனால் சார்ந்தோர்கள் அவளை மதிக்க மாட்டார்கள், தூற்றத்தான் செய்வார்கள். எனது நிறம் வெள்ளையாக இல்லை, கருத்தவளாக இருக்கிறேன் என்பதால் அன்றோ தங்களுக்கு வருத்தம்? அவ்வாறு வருத்தம் இல்லை எனில் விளையாட்டிற்காகவோ பரிகாசமாகவோ கூட தாங்கள் என்னை கருப்பு, அதாவது கருத்தவள் என்று கூறியிருக்க மாட்டீர்கள். எனது கருநிறம் தங்களுக்கு பிரியமானதில்லை, அதனால் அதை சான்றோருடன் கூடத்தான் நிந்திப்பார்கள். ஆகவே தவம் செய்து எனது கருநிறத்தை மாற்றிக்கொள்ளாது நான் இங்கிருப்பது சரியில்லை. இவ்வாறு தேவியை கூறியதை கேட்ட சிவபிரான், தேவி, உனது கருநிறத்திற்காக உனக்கு இவ்வாறு மனவருத்தம் தோன்றியிருக்குமானால் அதற்காக தவம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? எனது இச்சையினாலேயோ அல்லது உனது இச்சையினாலேயோ நீ வேறு நிறத்தை மேற்கொள்ளலாமே என்று அருளினாள். உடனே தேவி, இறைவா, நான் தங்களது திருவருளால் எனது நிறத்தை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. எனது இச்சையினாலும் இல்லை. நான் தவம் செய்து பிரம்மதேவரது திருவருளால் வெள்ளை நிறத்தவளாக, அதாவது கௌரியாக விரைவில் ஆவேன் என்று பதில் உரைத்தார். இவ்வாறு கூற கேட்ட சிவபரம்பொருள், மகாதேவியே, எனது திருவருளினால் என்றோ பிரம்மதேவர் அப்பதவியை பெற்றார். ஆகவே தவம் செய்து அவரை அழைத்து என்ன பிரயோஜனம் காண்பார் என்று பதில் உரைத்தார். தேவி கூறுகிறாள், தங்களது திருவருளினால்தான் பிரம்மா முதலிய அனைத்து தேவர்களும் தங்கள் பதவியை பெற்றார்கள் என்பதில் ஐயம் ஒன்றுமில்லை. இருப்பினும் தங்களது திருவானை பெற்று தவம் செய்து பிரம்மதேவரை ஆராதித்து எனது விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளவே விரும்புகிறேன். முன்பு நான் தட்சனின் மகளாக சதி என்ற பெயருடன் இருந்தபோதும் தவம் செய்துத்தான் தங்களை பதியாக அடைந்தேன். ஆகவே அதே போலத்தான் இப்பவும் அந்தனராகிய பிரம்மதேவரை ஆராதித்து நான் விழுத்தவளாக கௌரியாக ஆக விரும்புகிறேன். அப்படி செய்வதால் ஏதாவது குற்றம் நேருமோ? கூறுங்கள். இவ்வாறு தேவி கூறவே முக்கண்ணரான இறைவன் புன்முருவளித்தவாறு மௌனமானார். தேவர்களுடைய செயல் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான விருப்பத்தால் இறைவன் தேவியை தடுத்து நிறுத்தவில்லை.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: கீர்த்தி திரு அகவல் திரு தில்லையில் அருளியது சிவனது திருவருட்புகழ்ச்சி முறைமை. மாணிக்கவாசகப் பெருமான் தம்மை தலைவியாகவும் சிவபெருமானை தலைவனாகவும் கொண்டு பாடியது கீர்த்தி திரு அகவலாகும். இதனை நாயகன் நாயகி பாவனை என்பர். அடியவர் பிறருடன் சிவபெருமான் கொண்ட தொடர்புகளையே இங்கு கூறப்பட்டுள்ளது. தில்லையுள் கூத்தபெருமான் திருவீதி உலா வந்தபோது மாணிக்கவாசகப் பெருமான் அதனை கண்டு களிப்புற்று அன்போடு பாடியது இவ்வகவலாகும். இது 146 அடிகளை கொண்டது.

கொண்டருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று இண்டு கனகம் இசையப்பெறாது ஆண்டான் எங்கோன் அருள்வழியிருப்ப துண்டுச் சோதி தோற்றிய தொன்மையும் அந்தனாகி

பங்காய் மண்சுமந்தருளிய பரிசும் உத்தர கோச மங்கையுள்ளிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவனம் அதனில் பொலிந்திருந்தருளி தூவன மேனி காட்டிய தொன்மையும் வாத ஊரினில் வந்தினிதருளி

பரிசும் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோளம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும்

அந்தரத்து இழிந்து வந்து அழகமர் பாலையுள் சுந்தரத் தன்மையொடு துதைந்திருந்தருளியும் மந்திர மாமலை மகேந்திர வெப்பன் அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமையாண்ட பரிசது பகரின் ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு நிற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடன் நறுக்கும் ஆனந்தம்மே ஆரா அருளியும் மாதிர்கூருடை மாப்பெருங்கருணையன் நாதப்பெரும்பரை நவின்று கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கைக்கொண்டருளியும் மூலம்

பழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் பத்திசை அடியறை பரம்பரத்துய்ப்பவன் உத்தர கோசமங்கையூராகவும் ஆதிமூர்த்திகட்கருள் புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் இருள்கடிந்தருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசதனால் அண்டு கொண்டருளி நாயினேனை நலமளி தில்லையுட் கோலமார்தரு பொதுவினில் வருகன ஏல எண்ணெய் இங்கொழித்தருளி அன்றுடன் சென்ற அருள் பெறும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளியும் எய்த வந்திலாதார் எரியிற்பாயவும் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் பூதலம் அதனீர் புரண்டு விழுந்தளறியும் கால்விசைத்தோடி கடல்புகமண்டி நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலிக்கு அருளிய பரமநாடக என்று இதஞ்சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும் எழ்பெரும் இமயத் இயல்புடையம்பொன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடனவில் கணிதரு செவ்வாய் உமையொடுக்காலிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கினீதருளினன் ஒளிதரு

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு அறிமுக உரை. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நம பார்வதி பதயே. என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டுதற்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே. உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற்சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருவாள். தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் மாநடம் செய்வரதர் பொற்றாள் தொழ. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியில் மணிவார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தை வைத்து. இருந்தென்ன யாண்டான் இணையடியே சிந்தித்திருந்து இறந்துகொள் நெஞ்சே எல்லாம் தருங்கான் பெருந்து

சீதம் மலர்ந்த திருப்பார்கடல் நார பாதம் மலர்ந்த பரமன் பரிவாலே, வேதம் மலர்ந்த மணிவாயால் வேண்டவும் நீ ஓத மலர்ந்தது எம் உயிருக்கு ஓர் உயிரே. திருவாத ஊர் வந்து திருச்சிற்றம்பலம் பொந்து கருவாதை யான் தீர கரை கண்டன் கழன் மலரார்த்தது, வேத வாசகத்தேன் தமிழுமிழும் அறுபதமாம் குருநாதன் இருபதமே ஒரு பதமாம் குறுகிடவே. மதிவளர் சடை முடிமன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலம் நுகர்த்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகில் விளங்கி வெல்கவே. புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, சிவச்சார்பும் சைவனூர் கல்வியும் மிகுந்திருக்கின்ற இந்த அவையிலே பேசுவது எனக்கு ஒரு பாக்கியம். பலவிதமா கலப்படமா இருக்கிற இடத்துலயும் நம்மளுடைய நூல்களை நம்ம பேசக்கூட்டா பேசித்தான் ஆகணும். நமக்கு பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கின்றது இல்லவா? பெருமானுக்கு இந்த தொண்டு வாச்சா கைங்கரியம், வாக்கினால் செய்யக்கூடிய தொண்டு. திருமுறைகளை பற்றி பேச வேண்டும் என்று யார் அழைத்தாலும் மறுப்பதில்லை நான். ஆனால் எல்லா இடத்திலும் நுகர்வோர்கள் ஏற்போர் தகுதி நிரம்பியவர்களாகவே இருப்பார்கள் என்றோ ஒருமித்த கருத்து கொண்டவர்களாக இருப்பார்கள் என்றோ உறுதி கூற முடியாது. இந்த திருநகரத்திலே பெருமானுடைய திருவுளினாலே பல காலமாக உங்களுடைய அவையிலே நீங்கள் நல்ல அறிஞர்கள் பேச கேட்டு வந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களிடத்திலே பேசுவது எனக்கு மிகவும் பெரிய மகிழ்ச்சியையும் எனக்கே ஒரு நற்பயனையும் தரும். என்னை ஆட்கொண்ட குருநாதனுக்கு சிறு தொண்டாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த குருநாதனுடைய சரித்திரத்தை செய்யுள் வடிவிலே பாடுவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறேன். என்ன காரணம் என்று கேட்டால், 63 செக்குலர் பெருமான் சிறந்த புராண ஆசிரியராக அமைந்து விட்டார். இந்த நிலைமையை கண்டு மாற்று சமயத்தாருக்கும் வயிற்றுச்சல் உண்டு. பெரிய புராணம் போல ஒரு நூல் இன்னொரு சமயத்தில் இல்லை. எம்பெருமானுடைய அடியார்களுக்கு சரித்திரத்தினாலும் ஏனைய கருவிகளினாலும் குற்றங்காண முடியாத அளவிற்கு உண்மை நிரம்பிய ஒரு புராண கதையை தெளிவாக வடித்து அளித்திருக்கிறார். இம்பெக்கபிள் என்று ஆங்கிலம் சொல்வார்கள், குற்றம் கூற முடியாத நிலை. அப்படி அவர்களுக்கு அமைந்து விட்டது நம்முடைய குருநாதருக்கு அமையவில்லை. திருவாரூரடிகளுக்கு அவ்வாறு புராண ஆசிரியராக அமையவில்லை. புராணங்கள் அதிகமாக அமைந்திருக்கின்றன, ஆனால் அந்த புராணங்களுக்குள்ள கருத்து ஒருமித்த தன்மையானது காணப்படவில்லை. நம்முடைய குருநாதரை பற்றிய புராணங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், உத்தர கோசவங்கை புராணம், திருப்பெருந்துறைக்கு 2 புராணங்கள் உண்டு. திருவாவூர்துறை ஆதீனத்து தம்பிரான் ஒருவர் சுந்தர லிங்க முனிவர் என்பார். அவர் பாடியது பழைய திருப்பெருந்துறை புராணம் என்று சொல்லப்படும். அது ஒரு முறைதான் வெளியிடப்பட்டிருக்கிறது, தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூல் நிலையத்தால் வெளியிடப்பட்டு அது விலைக்கு கிடைக்கிறது இப்ப. அதனை அடுத்து அதே ஆதீனத்திலே புலவராக இருந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பாடிய புதிய திருப்பெருந்துறை புராணம். இந்த பழைய திருப்பெருந்துறை புராணம் வடமொழி புராணத்தை அடிப்படையாக கொண்டது. எப்படி நம்முடைய பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிழர் புராணம், அவரே பாயிரத்தில் சொல்றார், வடமொழி ஆலாசிய மான்மியத்தை அடிப்படையாக கொண்டது. அடிப்படையாக கொண்டது அவ்வளவுதான், மொழிபெயர்ப்பு கிடையாது. மொழிபெயர்ப்பு என்பது வேறு, பேஸ் டாக்குமெண்ட். அடிப்படையாக கொண்டால் அந்த அடிப்படை நூலுடைய கருத்திற்கு முரணாகாமல் இவர்கள் பேசுவார்கள் விரித்து என்பது பொருள். அதான் அடிப்படை. தாயை போல சேய், நூலை போல சேலை என்பது நூல் அடிப்படை. அடிப்படை அதுபோல மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் கற்பனை வளம் மிகுந்தவர்கள். அறிஞர்களே அந்த கவி நயத்திற்காக பாடிய புராணங்களை ஆதரிப்பார்களே தவிர மற்றபடி அதை கை கொள்ள மாட்டார்கள். திருவிளையாடற புராணங்கள் 2, பரஞ்சோதி முனிவருடைய ஒரு திருவிளையாடற புராணம், அப்புறம் பெரும்பற்ற புலியூர் நம்பி என்பார் அருளிய ஒரு திருவாலவாயு திருவிழா புராணம். இவ்வாறு 5 புராணங்கள் இருக்கின்றன. இவற்றோடு கடவுள் மாமுனிவர் அருளிய திருவாதவுரடிகள் புராணம் புராணம் 6வது புராணம். நீங்கள்லாம் திருவாதவுரடிகள் புராணம் கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு ஒரு காரியம் நடக்கிறதுனால சிறப்பாக நடக்கும். ஒரு பக்கம் மட்டும் ஆசை இருந்தால் சிறப்பாக இருக்காது, ரெண்டு பக்கமும் ஆசை இருந்தால். இந்த புராணத்திற்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டால், ஏனைய புராணங்களிலே நம்முடைய குருநாதர் ஓரிடத்திலே வருவார், உயர்வாக பேசப்படுவார். இருந்தாலும் அவர் அங்கு ஓரிடத்திலே காணப்படுவார், ஒரு சீனில் வருவார். மற்ற சீன்கள் உண்டு. உத்தரகோசமங்கை புராணத்தில் உத்தரகோசமங்கையை பற்றி இருக்கும். திருப்பெருந்துறை புராணத்தில் நம்ம குருநாதர் முக்கிய பங்கு வகித்தாலும் திருப்பெருந்துறையினுடைய பழம்பெருஞ்சிறப்புகள்லாம் அதில் இருக்கும். திருவிளையாடல் புராணத்தில் நம்ம குருநாதரை பற்றி 4 திருவிளையாடல்கள், ஏனைய திருவிழாடல்கள்லாம் சொக்கராத பிரம்மனுடைய ஏனைய திருவிழாடல்கள் அப்படின்னு.
ஆனா குருநாதருக்கென்றே ஒரு புராணம் அமைய வேண்டும் என்று இதன் ஆசிரியர் கருதி கடவுள் மா முனிவர் என்பார் இந்த புராணத்தை வகுத்திருக்கிறார் என்பது இந்த புராணத்திற்கு ஏற்றம். ஆனால் இந்த ஆறு புராணங்களுமே திருவாசகத்திலே நம்முடைய குருநாதர் கூறுகின்ற சில அகச்சான்றுகளுக்கு முரணாகவே அமைகின்றன. திருவாசகத்துல நம்ம குருநாதர் சில தன்னை பற்றி சொல்லிப்பார் இல்லையா, அவரை அறியாமல் வாய் சோர்ந்து அவரை பற்றிய விஷயங்கள் வரும். அந்த இடங்களை எல்லாம் அதனுடைய நுணுக்கத்தை விரிவாக்குகின்ற நிலையிலே இந்த புராணங்கள் பெரும்பாலும் வெற்றி அடையவில்லை என்ற காரணத்தினால புதிதாக நம்முடைய குருநாதருக்கு ஒரு புராணமானது, புராணம் என்றால் புதிதாக செய்யப்பட்டாலும் புராணம் புராணம் தான், புராணம் என்பது செய்தி பழையது என்று பொருள். அது நவீனமாக செய்யப்பட்டாலும் செய்தி பழையதாக இருந்ததுன்னா அதுக்கு புராணம்னு பேர். இன்றைக்கு பாடப்பட்டாலும் திருவிழா புராணம் புராணம் தான், செய்தி பழசு என்ற கருத்தினால இந்த ஆறு புராணங்களிலே நம்முடைய குருநாதரை பற்றி சொல்லப்பட்ட செய்திகளுடைய காமன் கிரவுண்ட் எந்த ஒரு விஷயத்துல இந்த ஆறு புராணங்களும் ஒத்து போகின்றனவோ அந்த காமன் கிரவுண்ட் அதை கைவிடாமல் அந்த பொதுநிலை, அந்த பொதுநிலை கூட திருவாசகத்திலே காணப்படுகின்ற அகச்சான்றுக்கு முரணாக அமைந்தால் அதனை செப்பனிட்டு புதிதாக புராணம் பாடணும். திருவாசகத்தில் இருக்கிற சில செய்திகள்லாம் அந்த புராணங்கள்ல வரல. திருவாசகத்திலே நம்முடைய குருநாதர் தன்னை பெருமான் ஆட்கொண்ட நிலையினை கூறுவதற்கு அதிகமாக ஒத்துப்போகின்ற புராணம் சுந்தரலிங்க முனிவர் பாடிய பழைய திருப்புரந்துரை புராணம், அது திருவாசகத்தோடு அதிகமாக ஒத்துப்போகின்ற புராணம். அந்த புராணத்தை பாடின அவரே திருவாசக உண்மை என்ற ஒரு நூலையும் பாடி அந்த புராணத்தோட சேர்த்திருக்கிறார். திருவாசக உண்மை அப்படின்னு அதெல்லாம் நீங்க வந்து இந்த தஞ்சாவூர்ல கிடைக்கிற அந்த புஸ்தகம் வாங்கி படிக்கலாம். நம்முடைய குருநாதருக்கு என்ன ஏற்றம் அப்படின்னா, நம்முடைய குருநாதர் தோன்றிய காலத்திற்கு அருளாளர்கள் மற்றும் தமிழ் கவிஞர்கள் இந்த இரு சாராருமே நம்முடைய குருநாதரை இகழ்ந்து, இகழ்ந்து என்றால் புறக்கணித்துன்னு அர்த்தம். இந்த சொல்லெல்லாம் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். திருக்கோயாரில் வருகின்ற சொல் இகழ்ச்சி என்ற சொல்லுக்கு ஏளனம் செய்தல் என்று பொருள் இல்லை, புறக்கணித்தல் நெக்லெக்டிங். நம்முடைய குருநாதரை உதாசீனம் செய்து இகழ்ந்து புறக்கணித்து கருத்தில் கொள்ளாமல் கணக்கில் கொள்ளாமல் கவனியாது ஒரு கருத்தினை எடுத்து முன்வைத்ததில்லை, முன்வைக்க முடியாது அந்த நிலையில இருந்தார்கள். குருநாதர் காலத்திற்கு பிறகு வந்த அருளாளர்கள் பெருமானுடைய அருளை பெற்று தீர்த்தவர்கள், பெருமானுடைய அருளை பெற தவறி தமிழினை இலக்கிய சுவைக்காக மட்டும் பயன்படுத்திய கவிஞர்கள், இந்த இருவருமே நம்முடைய குருநாதரை புறக்கணிக்க முடியாத நிலையில குருநாதர் குண்டிலிட்ட விளக்காக திகழ்ந்தார். இந்த ஒரு காரணமே நம்முடைய குருநாதர் திருத்தொண்ட தொகைக்கு பிற்காலத்தே தோன்றியவர் என்பதற்கு ஒரு அத்தாட்சி. இந்த ஒரு காரணமே திருவண்ணாமலையை சுத்தி இருக்கிறோம், திருவண்ணாமலை கண்ணுக்கு தெரியாம இருக்குமா? கண்ணை திறந்து பார்த்தா திருவண்ணாமலை மலை தெரியுது, மலை வடிவாகவே கடவுள் இருக்கிறார். அப்ப தங்கு தடையின்றி தரிசனத்துக்கு வருகின்ற திருவண்ணாமலை போன்றது நம்முடைய குருநாதருடைய அவர் படைத்த இரண்டு இலக்கியங்களும் அவருடைய வாழ்வும். அதுல திருக்கோவையாருடைய தாக்கம் ரொம்ப அதிகம். நாம திருமுறைகளில் அதை அதிகமா பாராயணம் பண்ணாமல் அதனுடைய பெருமையை தெரியாம நம்முடைய வாழ்வை நாம் வீணாக்கிக் கொள்கின்றோம். ஆனா இலக்கியவாதிகள் திருக்கோவையாரை மிகவும் பயன்படுத்தியிருக்கிறார். திருக்குறளுக்கு விரிவுரை செய்கின்ற பரிமேலழகர் இரண்டு இடங்களிலே திருக்கோவையாறு மிக நுணுக்கமான இடத்திலே கையாளும். திருக்கோவையார் இல்லை என்றால் அந்த குறளுக்கு போய் சொல்ல முடியாது, தெளிவா சொல்ல முடியாது என்று கையாளுகின்றார்கள். இலக்கண நூல்களை பாடியவர்கள்னா ரகசியங்களுக்கு திருக்கோவையாரையே கையாளுகின்றார். ஆகம ஞானத்தையும் இம்மை மறுமை அதிலே நாம் பெருமானோடு செய்கின்ற அன்பு நிலை, வீட்டில் இல்லாதோடு செய்கின்ற அன்பு நிலை இரண்டிற்கும் பொதுவாக பாடப்பட்ட ஒரு பேர் இலக்கியம் திருக்கோவையார். திருக்கோவையாரை கற்று அதை நாம கடைபிடித்து வந்தோம் என்று சொன்னால் இந்த பிறவியிலே இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்பாக இறை உண்மையை அறியலாம், அது வந்து எழுதலாம் சந்தேகங்கள். அப்படிப்பட்ட சிறப்பான நூல். அதுல இன்னொரு சூட்சமம் என்னன்னு கேட்டா, நம்முடைய குருநாதருடைய வாழ்க்கையில அவர் திருவாசகம் பாடினார், ஆனால் திருவாசகம் பாடி முக்தி பெறவில்லை. நான் சொல்றது யாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாருங்க, அவர் திருவாசகம் பாடி முக்தி பெறவில்லை, திருக்கோவையார் பாடித்தான் முக்தி பெற்றார். இப்படிப்பட்ட அரிய நிலைகள் எல்லாம் இந்த புராணங்கள் எடுத்து விளக்க தவறிவிட்டன. ஆனா இந்த ஒரு செய்தி கிட்ட வருகின்ற புராணம் திருவாசகம் புராணம்.
எம்பெருமானே திருவாசகத்தை தன் திருக்கரத்தினால் எழுதி கொண்டாருங்கிற செய்தியா இப்ப நம்ம நிறைய சொல்றோம். பல மேடைகள்ல திருவாசக பெருமைன்னு சொல்லி அதை வந்து சிறப்பா சொல்லுவாங்க. ஆனால் இத புராணத்திலே முன்மொழிந்தவர் கடவுள் மாமுனிவர். ஏனைய புராணங்கள் இதை பற்றி ஏனைய ஐந்து புராணங்களும் அமைதியாக இருக்கின்ற நிலையிலே கடவுள் மாமுனிவர் படைத்த திருவாரூர் புராணம் மட்டும் நடராஜ பெருமான் நம் குருநாதர் தங்கி ஆன்மநாத சுவாமியை பூசித்து வருகின்ற அந்த பாசறைக்கு எழுந்தருளி அந்தன வேடத்தில் எழுந்தருளி சொன்னாரா, நான் மதுரையிலேருந்து வரேன்னு சொன்னாரான். பெருமான் சிதம்பரத்துல அம்பலத்துறார். ஆனா சாமி என்ன சொல்றாரு, நான் மதுரையிலேருந்து வரேன். தன்பாண்டி நாட்டின் மீது நம்முடைய குருநாதருக்கு ஒரு தனி கருணை உண்டு. அதனால உடனே எழுந்தருளுங்கள் சொல்லி வரவேற்று ஆசனம் அளித்தார். நடராஜாவே பொய் சொல்லலாமான்னு நான் நினைச்சேன். ஏன்னா புராணம் அப்படி சொல்லு, சிதம்பரத்திலேருந்து வர ஒரு ஆளு நான் மதுரையிலேருந்து வரேன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாது இல்லையா? அப்படி அவரே சொல்லலாம்னா நாமளும் சொல்லலாமே. நமக்கு வந்து ஒரு உரிமை வாய்ப்பு கொடுத்துதான் ஆயிடுது அப்படின்னு நினைக்கும் போது அப்படி இல்லை. நீங்க உங்கள பல பேர் அடிக்கடி சிற்றம்பலவனார் வந்து தரிசனம் பண்றீங்க. நடராஜா தரிசனம் பண்ணாத யாரும் இங்க இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நடராஜாவுடைய சபைய சுத்தி சபைதான் பழசு. நடராஜா கோவில்ல ஏனைய கோயில்கள் எல்லாமே புதிய கோயில். தனி சிவகாமி அம்பாள் இப்ப கும்பாபிஷேகம், அந்த கோயில் இருந்து எல்லாமே பிற்காலத்திலே தோன்றிய கோயில்கள். மிக பழமையான கோயில் ஆதி மூலநாதருடைய கோயிலும் நடராஜாவுடைய சபையும். அந்த சபைக்கு தான் ரொம்ப தொன்று தொட்டு திருப்பணி செய்து வந்திருக்கிறார்கள். அந்த சபையை சுத்தி இருக்கிற முதல் பிராகாரத்துல கீழே நிறைய சிற்பங்கள் அடித்திருக்கிறார்கள். அதுல எல்லாமே திருவிளையாடல் புராண செய்திகள் தான் காணப்படுது. அதுல ஒரு காட்சி கூட சிதம்பர புராணத்திலிருந்து இல்லை. மருந்துக்கு ஒரு காட்சி கூட நடுப்புற அந்த மூவர், அந்த மூவருக்காக நடராஜ பெருமாள் ஆடி காட்டினார். ஜைமினி, பதஞ்சலி, வியாக்கரவாதர் என்ற மூவர் அவர்களுக்காக தைப்பூசத்தில் ஆடி காட்டினார். அந்த மூவருக்கு ஒரு சிற்பம் இருக்கின்றது. அதை தவிர மற்றபடி எல்லாம் பெருமான் வலை வீசியது, பெருமான் வாதவர்களுக்கு உபதேசித்தது, பெருமான் சமணரை கழுவேற்றியது, இசைவாது வென்றது என்று திருவிழாடர் புராணத்தினுடைய செய்திகள் தான் காணப்படுது. அதுலேருந்து தெரியுது இல்லையா நடராஜா எங்கேருந்து வந்திருக்கிறாரு, மதுரையிலேருந்து வந்திருக்கிறார். மதுரை பிள்ளைதான் மாறிட்டு இருக்கிறாரு. அம்பலத்தை சுற்றி மதுரை இருக்குது, எங்கேருந்து வர முடியும் அவரால், மதுரையிலிருந்து தான் வர முடியும். நடராஜ பெருமானுக்கு சொக்கன் என்று ஒரு பெயர் உண்டு. திருவிசைப்பால வருது ரெண்டு இடத்துல. தில்லைக்குரிய திருவிசைப்பாவிலேயே இரண்டு இடத்துல சொக்கன் என்ற பெயர் வருகின்றது. அம்பாளுக்கு ரகசியமா ஒரு பெயர் உண்டு. எல்லா இடத்துலையுமே நமக்கும் வீட்டிலும் சரி கோயில்ல பெருமாறுக்கும் சரி வெளிப்படையாக சொல்கின்ற திருநாமத்திற்கு மாறாக கூடுதலாக ரகசியமாக குப்தநாமா என்று ஒரு பெயர் உண்டு. பூஜைக்காரர்களுக்கும் அன்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை உங்களுக்காக ரகசியமா சொல்றேன். சிவகாமிக்கே மீனாட்சின்னு தான் தெரியும், நடராஜாக்கே சொக்கன்னு தான் தெரியும். தக்கன் நல் தலையும் எச்சன்மன் தலையும் தாமரை நான்முகன் தலையும் ஒக்க விண்டுருள உன் திருப்புருவம் நெறித்தருளிய ஒரு திறனே அக்கணி புலித்தோல் ஆடை மேல ஆட ஆட பொன் அம்பலத்து ஆடும் சொக்கனே எதற்கும் தொடர்வரியாயே தொண்டனேன் தொடருமா தொடரே பொன் அம்பலத்து ஆடும் சொக்கன். பெருமான் மதுரையில மீனாட்சி திருமணம் செய்கிறாரு. செய்து கொண்டா வந்திருக்கிறவங்கள ரெண்டு பேரும் சாப்பிட மறுக்கிறாங்க. பதஞ்சலியே வியாக்கிரபாரு மாப்பிள்ளையே கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க சாப்பிட்டாதான் எனக்கு மரியாதை. அவங்க சொல்றாங்க, பொன்னம்பலவாளருடைய அந்த உச்சிகால ஆனந்த நடனத்தை பார்க்காமல் நாங்க பச்சை தண்ணி எங்க பல்லுல படா. உடனே மாப்பிள்ளையே ஆடி காண்பிக்கிறார். மதுரையில யார் ஆடி காண்பிக்கிறாங்க, கல்யாண மாப்பிள்ளையே. மாப்பிள்ளையை மகிழ்விப்பதற்காக மாமனார் யாரையாவது அடைச்சிருவாரு. ஆனா இங்க வந்தவங்க சாப்பிடணும்னு என்ன பண்றாரு, சொக்கநாதரே ஆடி. ஆகவே பெருமான் திருப்பெருந்துறையிலே தன்னை குருநாதனாக ஆட்கொண்ட பெருமான் அந்த வெள்ளியங்கிரியிலே கல்லால மரத்தின் கீழ் இருக்கின்ற தென்முக கடவுள், பொன்னம்பலத்திலே நடிக்கின்ற பெருமான் தன்னை ஆட்கொள்ள எழுந்தருளினான் திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்திலே என்ற அந்த ஒருமைப்பாட்டினை இவர் உணர்ந்தார் அப்படிங்கிற செய்திய பரஞ்சோதி முனிவருடைய திருவிழா சொல். இப்படி நாம ஒரு புராணத்தை அமைக்க வேண்டும். எப்படி அமைக்க வேண்டும்? குருநாதரை பற்றிய ஆறு புராணங்கள், குருநாதருடைய வாய்மொழியாகின்ற திருவாசகம் மற்றும் திருக்கோயார் இவற்றிலிருந்து ஒன்றுக்கு ஒன்று முரணில்லாத செய்திகளை எல்லாம் நம்ம தொகுக்கணும். அதற்கு எனக்கு பெருமான் கொடுத்த ஒரு வாய்ப்பு இந்த மேடையை நான் பயன்படுத்திக் கொள்ள போகின்ற சுயநலத்திற்காக தான் நான் பேசுறேன். திருப்பார்கடல் என்ற இடம், திருப்பார்கடல் தான் என்ன, நான் வந்து புராண ஆசிரியர். புராணம் வந்து புராணங்களுடைய
மரபை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கதையில இருந்து 100 கதை பிறக்கும். நான் பொறுமையா தான் இந்த புராணத்தை சொல்லுவேன், நீங்க பொறுமையா தான் கேட்கணும், அப்பதான் நல்லது. கொஞ்சம் கொஞ்சமா ஃபீட் பண்ணா செரிமானம் ஆகும். மாடு ஒண்ணுதான் வேகமா மேயும், அப்படியே நம்ம மேயணும். அது சிறுவர்களாக கல்வி கற்கிற நிலையில அவ்வாறுதான் கல்வி கற்க வேண்டும். நமக்கு எல்லாருக்குமே வயசாகிட்டு இளைஞர்களே நான் பார்க்கவே இல்லை, அதனாலதான் வந்து இப்படிதான் படிக்கணும். ஒரு கதையிலேருந்து ஒரு கதை, ஒரு கதையிலேருந்து ஒரு கதை, ஒரு கேள்விக்கு விடையாக ஒரு கதை, அப்படித்தான் போகும். திருப்பார்கடல் உபமன்யு முனிவருக்காக பெருமான் அருளியது. அந்த செய்திய நம்முடைய இலக்கிய திருமுறை இலக்கியத்துல சொல்கின்ற முதல் நூல் அப்பருமானுடைய தேவாரம். அடுத்து வருகின்றது நம்ம குருநாதருடைய திருவாசகம். பாலகநாற்கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்தீபர. பெருமான் தை அமாவாசை இப்ப வரப்போகுது. நடராஜ பெருமான் தில்லையிலே இருக்கின்ற 10 தீர்த்தங்களிலே தீர்த்தவாரி தீர்த்தம் கொடுப்பார். தச தீர்த்தம்னு இது, அதிலே ஒன்று திருப்பார்க்கடல். அந்த திருப்பார்கடலுக்கு அருகிலே நம்முடைய குருநாதர் தன்னுடைய குருநாதருடைய கட்டளையினாலே தில்லைக்கு எழுந்தொழினார். அவருடைய குருநாதர் சொன்னாரு, திருப்புரந்திரிலிருந்து திருப்புரந்திரை ஆட்கொண்ட பொழுது குருந்த மரத்திலே கணக்கிறடங்காத சீடர்கள் பரிவாரத்தோடு எழுந்தொழிய கடவுள் நம்முடைய குருநாதனை பார்த்து, அஞ்சற்க அருகே வா, உன் எண்ணத்தை முடிக்கின்றேன், இன்பமே இனி உனக்கு துன்பம் இல்லை என்று அறிவார். அருகே வா, அஞ்ச வேண்டாம்னு சொன்னதை நம்ம குருநாதர் எப்படி சொன்னார்னா, வண்ணம் பணித்து என்னை வா என்று வாங்க. சாமி வான்னு கூப்பிட்டது மட்டும் இல்ல, இனி அஞ்ச வேண்டாம், உன் கருத்தை நிறைவேற்றி தருகின்றேன்னு சொன்னார். அதான் வண்ண பணித்தல். அப்படிப்பட்ட ஒரு பெருங்கருணைக்காரர். திருப்பெருந்துரையை தான் தன்னுடைய ஊர் என்று சொல்லுவார். திருப்பெருந்துரை பெருமானைத்தான் எங்கள் பெருமான் என்று சொல்லுவார். நிறைய ஊர்ல சாமி தரிசனம் பண்ணியிருக்கிறார். எத்தனை ஊர்ல தரிசனம் பண்ணினாலும் அந்த ஊர்ல எல்லாம் தன் குருநாதரை மட்டும்தான் தரிசனம் பண்ணினார். தில்லை உட்பட குருநாதருடைய கட்டளைக்கு அடங்கி தில்லைக்கு எழுந்துள்ளினாரே அன்றி திருப்பெருந்துரையை விட்டு பிரிவதற்கு மனமில்லாதே எழுந்துள்ளினார். இதெல்லாம் சில நுண்மைகள் திருவாசத்துல இருக்கு. திருவாசத்தை கொண்டுதான் சொல்ல முடியும். சாமி தான் சொன்னார் அங்க வேறு சொல்லி. அப்படி சொல்லும் போது சாமி இவன் வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணினார், காணாமல் போனார். திருப்பெருந்துரையே காட்சி கொடுத்துட்டு இருந்தா நீ தில்லைக்கு போற சொன்னா இவர் போக மாட்டார். அதனால சாமி என்ன பண்ணினார், காணாம போயிட்டார். அப்படி காணாம போன சாமி காணாம போயிட்டாருன்னு நாம நினைக்கலாம், குருநாதன் நினைச்சாரா, நினைக்கல. இவர் காணாம போன மாதிரி ஏமாத்தினார். ஆனா திருப்பெருந்துரைதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது திருவாசகம். திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் ஜோதியில் கரந்த கள்ளமும். கள்ளம் அப்படிங்கிற சொல்லி இந்த பாண்டி நாட்டுல அதிகமா பயன்படும். மெட்ராஸ்ல டூப்பும்மா, சோழ நாட்டுல பொய்னு சொல்லுவான், பாண்டி நாட்டுல நம்ம என்ன சொல்லுவோம், கள்ளம். அப்படியே மலையாளம் கத்துக்கு போயிட்டா கள்ளம் பறையறது பொய் சொல்லக்கூடாது. பெருமானுடைய பொய், பெருமானுடைய பல பொய்கள்லாம் உயிர்களுக்கு நன்மை விளைவிக்கின்ற பொய்கள். பெருமான் படைத்த இந்த உலகம் பொய், ஆனா உயிருக்கு நல்லது செய்யுது. பொய்யான உலகத்தை மெய்யா நிறுத்தி என் குந்திக்குள் இந்திரதாரம் சாதித்துங்கள். உலகம் பொய்னு தான் அருளாளர்கள் கண்டிருக்கிறார்கள். உலகம் எந்த அளவிற்கு பொய்னு சொன்னா, சுவர் தான் மெய், சுவரில் எழுதப்பட்ட சித்திரம் பொய். அதை அழிச்சுட்டு இன்னொரு சித்திரம் எழுதலாமே. சித்திரம் சுவர் என்று பார்க்கும் பொழுது சித்திரத்தை விட சுவரே மெய்யானது என்ற அளவிலே கடவுள் தான் மெய், உலகம் பொய். அப்ப பெருமான் பொய்யை கொண்டுதான் நம்மை உய்விக்கின்றான். மதுரிலேருந்து வந்திருக்கிறேன்னு பொய் சொன்ன மாதிரி இங்க திருப்பூரிலிருந்து விலகியது போல பொய், பொய்யான காட்சியை காட்டுகின்றார். பெருந்துறையில் என்றும் பிரியானை வாயார பேசு. பெருந்துறை விட்டு சாமி என்றைக்கும் பிரியமாட்டார் அப்படின்னு நம்ம குருநாதர் சொல்றார். ஆகவே கடவுளே பிரிந்துரை போல் காட்டினால் அது பொய். திருப்பெருந்துறை என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது, திருப்பெருந்துறை உலகங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே இருக்கின்றது. இந்த கடவுள் தெற்கு நோக்கி எழுந்திருக்கின்ற ஒரு திருத்தலம் திருப்பெருந்துரை. அதனுடைய பெருமையை வேதமே சொல்லுது, ருத்ர எத்தே தட்சிணம் முகம் தேனமாம் பாகி நித்யம். பெருமானே, உன்னுடைய தெற்கு நோக்கிய திருமுகம் எது உண்டோ அதனால் என்னை எப்பொழுதும் காத்து வருக. பெருமான் நம்மையே எந்த திருமுகத்தினாலே எப்பொழுதும் காக்க வேண்டும், தன்னுடைய தென்னன் பெருந்துரையான் என்று தெற்கு நோக்கிய திருமுகத்தினாலே காத்து வர வேண்டும். தென்னன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய குருநாதருக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கும். பெருந்துரைன்னு யாரோ சொல்லிட்டாங்க, பெருந்துரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டு இருக்கிறார். குருநாதர் சொல்லிட்டார், முறையாக நீ என்னை தில்லையிலே வந்து தரிசித்து அங்கு வாழ்ந்து திருவடியை பெறு, அதுவரையும் திருவடியை தரமாட்டேன். குழந்தைக்காக தான் அம்மா பட்சணம் பண்ணிருக்கிறா,
ஹோம்ஒர்க் பண்ணு, அப்பத்தான் உனக்கு பட்சணம் தரு அப்படின்னு மறைச்சு வச்சுட்டான். அதே போல நமக்கு உரியதுதான், ஆனா உரிய காலத்திலே உரிய தகுதியிலே உரிய செயல்களை நிறைவேற்றி பெற வேண்டும். ஹோம்ஒர்க் பண்ணணும். குருநாதருக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டார் கடவுள், தலங்கள் தோறும் என்னை தரிசிக்க வேண்டும். சொல்லாமல சில ஹோம்ஒர்க் இருக்கு. கிராஸ் தி பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ் பாங்க, ஒரு நீண்ட தொலைவு பயணம் பண்ணும்பொழுது எத்தனை பாலம் வருது எத்தனை ஆறு வருது தெரியாது. மலைநாட்டில் பயணம் பண்ணும்போது அதை பத்திலாம் கவலை கிடையாது, வரும்போது கடந்து கொள்ள வேண்டும். குருநாதரை கொண்டு புத்தர்களை வெல்ல போகிறார், புராணம் அப்படிதான் சொல்லுது. அதை குருநாதருக்கு முன்கூட்டி அறிவிக்கல கடவுள், இல்லைக்கு வா திருவடின்ட்டார். அதை குருநாதர் சொல்றார், நாயினேனை நலமணி தில்லையுள் கோலமார்த்தரு பொதுவினில் வருகன ஏல என்னை இங்கொழித்தருளி. பெருமான் என்ன என்ன இங்க வந்து விட்டுட்டான், பெருமான் எது செய்தாலும் அது அருளி செய்ய.

0: பிறவி மாயை என்ற காற்றிலே சிக்கித் தவிக்கின்ற நான் செய்யும் வண்ணம் என்னோ என்று மயங்கி கிடந்தேன். அந்த நேரத்துல அஞ்சற்கே உன் எண்ணத்தை நிறைவேற்றுகின்றேன், இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு சாமி என்ன பண்ணினாரு, சீர்காழியில அந்த தோணியப்பர் அருடைய பிள்ளையாருடைய கண்களிலே இருக்கின்ற கண்மலர் நீர் துடைத்தொருளி கையில் கிண்ணம் அளித்தார் போல நம்ம குருநாதர் கண்ணில கையை வச்சு நீ இனிமே அழ வேண்டாம் என்று கண்களை துடைத்து விட்டார். மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி கண் தொடச்சு விட்டார் குருநாதர். மலம் கெடுத்த பெருந்துரை என்னுடைய மும்மலங்கள் அற வீடருடைய பெருந்துரை விளங்கினேன் விளங்கினேன் விலகினேன் பெருந்துரை விட்டு வந்துவிட்டேனே வினை கேடனேன். வினை கேடன்னா நிறைய காரியம் செய்வாங்க, ஒரு உயர்ந்த பலனை கருதி வெண்ண திரண்டு வரும்போது தாய் உடைந்தார் போல அத்தனையும் வேஸ்டா போயிடும். அதுபோல பெருந்துரை விட்டு விலகிட்டேனே, செய்த புண்ணியம் அத்துணையும் இழந்து விட்டேனே, வினை கெட்டு போயினேன், இத்துணை தரமும் வீணாகி போயிற்று என்று கருதும் வண்ணம் இருக்கின்றது. பெருந்துரையிலிருந்து இருக்கின்ற பிரிவு, அந்த பிரிவு தாங்க உண்ணாத பிரிவு. தன்னை ஆட்கொண்ட அந்த திருத்தலத்தை விட்டு பிரிந்து வருகின்ற குருநாதர் மனச்சுமையோடு வர வரும்பொழுது ஆங்காங்கு தென்னன் பெருந்துரையரை காண வேண்டும் என்று விரும்புவார். அப்படி விரும்பும் பொழுது ஓ என்று அழுவார். அந்த அழுத நேரத்தில் பெருமான் உடனே அந்த பெருந்துரை காட்சியை கொடுப்பான். இம்மிடியட்டா அந்த லைஃப் சேவிங் ட்ரக், லைஃப் சேவிங் ட்ரக் நம்ம வாழ்க்கையிலாம் எல்லாரும் வச்சிருக்கோம். பிபி ஷூட் ஆகுது டக்குன்னு எப்பொழுதும் கையில ஒரு மாத்திரை இருக்கும், அது நாக்கு கடையில அடைக்கின்றா படபடப்பு போகும், இல்லைன்னா மயங்கி எங்க விழறோம் மண்டை எங்க உடையும் தெரியாது. லைஃப் சேவிங் ட்ரக். மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் இந்த கேடனே இனி மேல் விளைவதறிந்தேன் இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிட இன்றியே கலங்கினேன்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: All pervasive and beyond. எங்கும் கடந்து எல்லா இடமும் இருக்கிறான். அது இறை. அந்த இறையினுடைய உள்ளே அதே மாதிரியாக ஆன்மாவும் இருக்கின்றது. ஆன்மாவும் எல்லா இடமும் பிறந்திருக்கின்றது, ஆனா இறைக்கு உட்பட்டு இருக்கின்றது. ஆன்மாவை பிடித்திருக்கின்ற ஆளுக்கு அல்லது ஆணவ மலம் இருக்கின்றது தானே, அதுதான் இந்த எங்கும் பிறந்து எங்கும் வியாபித்திருக்கின்ற ஆன்மாவை நாம் உணராதபடிக்கு நாங்கள் நினைக்கின்றோம் ஆன்மா என்றது எனக்குள்ளே இருக்கின்றது என்று. இந்த ஆன்மா எங்கும் வியாபித்து அண்ட சரங்கரமும் வியாபித்து இறை போல வியாபித்து இருக்கின்றது, ஆனால் இறைக்குட்பட்டு. அதை வியாபகம் என்று சொல்லுவார்கள் இறையை, இதை வியாபியம் என்று சொல்லுவார்கள். ஒரு சின்னம் தான் வித்தியாசம். இருக்கிற இறை அப்படி இருக்கிறது, என்னுடைய ஆன்மாவும் அப்படி இருக்கிறது, உங்களுடைய ஆன்மாவும் அப்படி இருக்கின்றது. இப்படி எல்லா ஆன்மாவும் ஒரே வழியிலே இப்படி இருந்தால் எங்கேயா இடம் என்று கேட்பீர்கள். இன்றைக்கு வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இந்த வானொலி அலையிலே இந்த அலை வரிசை எல்லாருடைய அலைவரிசையும் இருக்கின்றது. ஒரு எஃப்எம் வரிசையை எடுத்தால் கீதவாணி வருகின்றது, இன்னொரு எஃப்எம் வரிசை இருந்தால் இன்னொரு ரேடியோ வருகின்றது. எல்லா அலைவரிசைகளும் இருக்கின்றன. அந்தந்த ரேடியோ பட்டியலே எதுக்கு டியூன் பண்றீங்களோ அந்த அலைவரிசை தான் அங்கே வேலை செய்கின்றது. அதே மாதிரி இந்த உடம்புல இந்த உயிர் தான் வந்து தொழிற்படுகின்றது. ஆனா எல்லா உயிர்களும் எங்கும் வியாபித்து பறந்து இருக்கின்றன. அந்த உயிர் எப்படி சொல்லுகிறார் என்றால், ஒரு கடல் இருக்கிறது, அந்த கடல் இருக்கிறதுக்கு சமத்துல நீருக்கு ஒரு ஒளி வேணும் தானே, ஒரு ஒளி இல்லாவிட்டால் அதுக்கு இருக்க முடியாது. அந்த ஒளிதான் இறைவன், எல்லாத்தையும் பரவி எங்கும் இருக்கின்றான். ஆனா கடலுக்கு அப்பாலையும் இருக்கின்றதுதான் அந்த வழி, அதுக்காக அந்த வழி அப்படி இருக்கின்றது. அதுக்குள்ள இருக்கிற கடல் நீர் தான் உயிர். முழுவதும் பரவி கடல் முழுக்க அந்த வழி முழுக்க பராவி வியாபித்து நீர் இருப்பது போல உயிர் இருக்கின்றது. ஆனா அந்த உரைக்கும் உயிருக்கும் அந்த வித்தியாசம் இருக்கின்றது. இந்த உயிரை பிடித்திருக்கிற அழுக்கு வந்து உப்பு, அது நீரைத்தான் பிடிக்கும் தவிர வெளியே பிடிக்காது இல்லையா. அப்ப இந்த அழுக்கு வந்து இறைவனுக்கு இல்லை, உயிருக்கு மட்டும்தான் ஒன்று. இந்த அழுக்கு இருப்பதனாலதான் எங்களுடைய வியாபியமான தன்மை விளங்காமல், எங்களுக்குரிய சிவத்துவம் தெரியாமல், நாங்கள் அணுத்தன்மையாக சுருங்கி சிறுது நான் என்பது இந்த உயிர் உடலுக்குள்ள இருக்கிற இந்த லம்போதரன் தான் அல்லது இந்நேர்தான் தேவராஜா தான் என்று யோசித்துக் கொண்டு இருக்கின்றோமே. இப்படி உயிரை அணுத்தன்மையாக சிறுமைப்படுத்தி வைத்திருப்பது தான் இந்த ஆணவம் என்கின்ற ஆணவம் அல்லம் அல்லது மலக்கு. இத ஆணவம் என்ற பொருள் ஈகோ அல்ல. எனவே மேற்பார்கள் ஈகோ அண்டு ஈகோ ஆணவத்துக்கு பல குணங்கள் உண்டு. ஈகோக்கு காரணமாக இருப்பது வந்து ஆணவம், அது ஆணவம் அல்ல. ஆணவம் அணுத்தன்மையதாக ஆன்மாவை சிறுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி வைத்திருப்பதுதான் ஆணவம். அணுத்தன்மையதாக ஆன்மாவை சிறுமைப்படுத்தி அடிமை

0: படுத்தி வைத்திருப்பதான் ஆணவம். அப்ப இந்த கேள்விக்கு விடை விளங்கி விட்டது. எங்களுக்கு உயிர் எங்களுக்குள்ளே இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு ஆணவம் என மறைப்பு. பிகாஸ் ஆஃப் டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் வி டிட் நோ த ட்ரூ டைமென்ஷன் ஆஃப் அவர் சோல். ஆனால் இந்த ஆன்மா எங்கும் பராபித்து எங்கும் வியாபித்து வியாபியமாக இருப்பது இறைக்குள் அடங்கியது. இறை அதை விட வெளிப்படைத்து நிற்பது. இது கடலிலே இருக்கிற வெளி, கடலில் இருக்கிற சமுத்திரம், கடலில் இருக்கிற உப்பு போல என்று, தன்கடல் நீர் உப்பு போல என்று சிவஞான சித்தியால இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது எங்களுக்கு தெரியும் உயிர் எங்கே இருக்கின்றது.
1: நல்ல நல்ல கேள்வி அவர்கிட்ட நீங்கள் நல்ல விளக்கம் கொடுத்தீர்கள். இன்னும் ரெண்டு மூன்று நேர்கள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறாள், அவர்களை கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: பாலகணம்
1: சொல்லுங்க.
2: இது வந்து கொஞ்சம் அக்கலாம் கேட்கணும். இந்த கோயில் வழியா இதை வச்சா என்ன ஒரு அரை மணி நேரத்துக்கு?
1: ஐயா நீங்கள் சொல்றது சரி,
2: ஏனென்றால்
1: வானொலியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பேசுங்க.
2: சிரமம் வந்து கூட கூட வரையணும். வந்து மூணு நாலு மணி நேரம் கடையணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த பேச்சுகளை வச்சா என்ன?
0: நன்றி. இந்த பேச்சுக்கள் வந்து ஆலயங்களில் வைத்தால் என்ன என்பது நல்ல ஒரு கேள்வி. இது ஆனால் ஒன்று என்ன கேட்டால், ஆலயங்களிலே வருகின்றார்கள் என்றால் அவர்கள் ஏற்கனவே ஆத்மீக ஈடுபாட்டிலே இருக்கின்றார்கள்.
1: வருகிறபடியாக
0: கல்வியிலே அக்கறை உள்ள பையன் தான் பள்ளிக்கூடத்துக்கு வருகின்றார். இப்ப நாங்கள் இங்கே கொடுப்பது என்னென்று கேட்டால், இதற்கும் அப்பாலே வெளியிலே இது என்ன ஆலயம், இது என்ன கடவுள், அது இருந்துட்டு போட்டும் இதில் ஒரு அர்த்தமும் இல்லையே என்று இருக்கிற ஆட்களுக்கும், மற்றது இதை கேட்டு எங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கு இந்த விளக்கத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். இது கேட்டு போட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. ஒன்று மட்டும் உண்மை, நாங்கள் ஒரு ஒரு வயதுக்கு பின்னர் எங்களை மாற்றிக்கொள்வது என்பது கஷ்டம். அது இறைவனுடைய அருள் வேண்டும். ஆனால் இதை கேட்டு இந்த கேள்விகளுக்குரிய பதில்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்து, இதை ஒரு ஒரு குருவாக, பிள்ளைகளுக்கு முதல் குரு வந்து தாயும் தந்தையும். அப்ப அந்த குருவாக இருந்து இது பாடசாலையில சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள், இதிலே சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். பிள்ளைகள் கோயில்களுக்கு வருவது குறைவு, வந்தாலும் முழுவதும் தமிழிலே சொன்னால் விளங்கி கொள்வதும் குறைவு. இன்டெண்டட் ஆடியன்ஸ் வந்து வீட்டிலே இருந்து இது எடுத்துக் கொள்பவர்கள், மற்றது இதை எப்படி எமது பிள்ளைகள் மற்றவர்கள் கேட்பதற்கு எப்படி விளங்கப்படுத்தலாம் என்று யோசிப்பவர்கள், அவர்களுக்கு தான் கொடுக்கின்றோம். கோயில்களையும் கொடுக்கலாம். ஆனா என்னென்று கேட்டால், நான் என்னுடைய தொழிலே நான் முழு நேரம் மருத்துவனாக இருக்கின்றேன். ஒரு கிழமையிலே ஆறு நாட்கள் வேலை செய்கின்றேன். மற்றது எங்களுக்குரிய குடும்ப காரணங்கள் இருக்கின்றன. அப்ப எங்களுக்கு வி ஹேவ் ஆல் அவர் லிமிடேஷன், அன்லிமிட்டெட் இல்லை, லிமிடேஷன், எங்களுடைய வரையறைகள் இருக்கின்றன. அப்ப கொடுக்க கூடாது என்று இல்லை, சில இடங்களிலே கொடுத்திருக்கின்றோம். இந்த நவராத்திரி விழா என்று விஜயதசமி நவராத்திரியுடைய கடைசி நாள் ஒன்பதாவது நாள் வெள்ளிக்கிழமை என்று, மகாநவமி என்று துர்கேஸ்வரத்திலே ஒரு சொற்பொழிவு கொடுத்திருந்தோம். சில வேளைகளில் ஐயப்பன் ஆலயத்திலே சில சொற்பொழிவுகள் கொடுத்திருக்கின்றோம். அப்படியே சில சில இதுகள் கொடுத்திருக்கின்றோம். தொடர்ந்தேச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு இதை கொடுப்பதற்காக ரெண்டு பிரிவுகளாக, வகுப்பு ஒன்று தொடக்கம், வகுப்பு எட்டு வரை இருப்பவர்களுக்கு ஒரு புதிய பிரிவாகவும், அதற்கு மேற்பட்ட பல்கலைக்கழக உயர்கல்லூரி மாணவர்களுக்கு இன்னொரு பிரிவாகவும், ரெண்டு பிரிவுகளாக வகுப்புகள் நடக்கப்பட்டிருக்கின்றன. புதிய வகுப்புகள் நேற்று பதியப்பட்டு தொடங்குகின்றன. உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கலாம். இது லெகசி மருத்துவ மைய கருத்தரங்க மண்டபத்திலே ஃபின்ச் அண்ட் டப்ஸ் கோர்ட் சந்திப்பு இருக்கிற கருத்தரங்க மண்டபத்தில் நடைபெறுகிறது. அத்தோடு பெரியவர்களுக்கான சத்சங்க வந்து அது பிற்பாடு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் பிரதி ஞாயிறு நடைபெறுகின்றது. உமது இணையதளத்தில் இந்த இணையதளத்திலே போய் பல கட்டுரைகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதே மாதிரியாக பல விடயங்கள் வீடியோ பதிவுகளாக அதில் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த வகுப்புகள் கூட அதில் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவற்றையும் பார்த்து பிரிவசனப்படலாம்.
1: அடுத்த இன்னொரு நேயர் இங்கே வந்திருக்கிறார், டாக்டர் அவரையும் பார்ப்போம். வணக்கம். அவர் போய்விட்டார், திரும்பி வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாங்கள் இங்கே நிறையவே கேள்விகள் வந்திருக்கின்றன,
0: நிறைய கேள்விகள் இருக்கின்றன.
1: இங்கே அவர் திரும்பி வந்துட்டார், டாக்டர் அவருக்கு பார்ப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: சொல்லுங்க.
3: நான் நீண்ட நேரமாக இருக்கின்றேன்.
1: தெரியும், நான் பார்த்தேன்.
3: என்னென்ன இருவருக்கும் நந்திகளுடன் கலந்த காலை வணக்கங்கள்.
1: காலை வணக்கம். சொல்லுங்க.
3: என்ன கேள்வி என்னன்னா, கேதார கௌரி விரதம் எப்படி அனுஷ்டிக்கிற என்ற தெளிவின்மை எனக்கு காணப்படுகிறது. அத்தோடு ஒரு இந்த சுறுசுறுப்பான நாட்டிலே வாழ்றோம் ஒரு இந்து பெண்மணி எப்படி இந்த கேதார கௌரி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும், அந்த பூஜையின் போது என்ன மாதிரியான தோத்திரங்களை பாராயணம் செய்ய வேணும் என்பதையும், மற்றது சில சொல்லுறார்கள் கடைசி மூன்று நாளும் பிடிச்சா காணும் என்று சொல்லி. அத நான் கேக்குறது என்னன்னா கூட இந்த அனுஷ்டான முறைகள் கேதார கௌரி விரதத்தை கேட்கிறேன், அன்புடன் கேட்கிறேன்.
1: நன்றி அம்மா, நன்றி. இன்னொரு நேர் வந்திருக்கிறார், அவரை கேட்டுட்டு சொல்லுவோம். டாக்டர்
0: வணக்கம்.
4: வணக்கம்,
1: சொல்லுங்க.
4: நான் லண்டன் ஒன்றாரியிலும் சொன்ன காந்தி காய்க்கிறேன். டாக்டருக்கு நன்றி, வடிவாக விருதங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் பற்றி வடிவாக விளக்கம் தருகிறார், அவருக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய கேள்வி என்னன்னா, நாங்கள் வந்து விரதங்கள் முந்தியெல்லாம் பிடிக்கிறாங்க, ஆனா இப்ப டாக்டர் சொல்லினும் காலமை சாப்பாடு கட்டாயம் சாப்பிட வேணும் என்று சொல்லி.
1: அது வழக்கமானது.
4: அப்ப காலமை சாப்பாடு விட்டு விரதங்கள் என்ன மாதிரி பிடிக்கலாம் என்று.
1: நல்ல கேள்வி அம்மா, நல்ல கேள்வி.
0: சரியான ஆளிடம் தான் கேட்டிருக்கிறீர்கள்.
1: உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னென்றால், ஆன்மீகம் மட்டுமல்ல, அவர்கள் ஒரு மருத்துவராக இருந்தோண்டு ஆன்மீகத்தை பற்றி பேசும் பொழுது உங்களுக்கு நிறையவே தகவல்கள் கிடைக்கின்றன. அதுதான் நீங்கள் ஒரு உண்மையிலே நீங்கள் எல்லோரும் பாக்கியம் செய்தவர்கள் என்றுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து.
0: நான் பாக்கியம்
4: விரதங்கள் பிடிக்க தெரியாது, டாக்டர் சொல்லிக்கலாம் அல்சர் வந்துருமோன்னு ஒரு பயம். அப்ப விரதங்கள் தொடர்ந்து பிடிக்கலாம் எங்களுக்கு ஒருவித பயம், அதுக்காண்டி ஒரு
1: உலகம்.
0: நாங்கள் இந்த கேள்வியில் தொடங்கி இப்ப நான் கேதார கௌதி வீரத்துக்கு போவோம். விரதம் என்றால் என்ன,
1: கொஞ்சம் இருக்கிறபடியா டாக்டர் பார்த்து.
0: விரதம் என்றால் என்ன என்றால், ஆறுமுகனார் சொல்லுகின்றார், உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும்.
1: சுருக்கியேனும்,
0: உணவை விடுப்பது கொண்டு இருக்கிறது, உணவை சுருக்கி சாப்பிடுவது, அளவாக சாப்பிடுவது, ஒரு நேர உணவை விடுவது, அல்லது பலகாரமாக சாப்பிடுவது, சோறு அல்லது ஆகாரம் சாப்பிடுவதற்கு பதிலாக, இப்படி பலவிதமான முறைகள் இருக்கின்றன. இன்னொன்று சொல்வார்கள், மூன்று வேளை உண்பவன் ரோகி, ஒரு வேளை உண்பவன் யோகி, ரெண்டு வேளை உண்பவன் போகி, மூன்று வேளை உண்பவன் ரோகி, ஒரு வேளை உண்பவன் யோகி என்றால் யோக சித்தி உடைத்தவன், ஒரு வேளை உண்பான். இரு வேளை உண்பவன் போகி, உலகத்தை அனுபவிக்க வேண்டும், ரெண்டு வேளை சாப்பிடுவான். மூன்று வேளை உண்பவன் ரோஹி, வியாதிகளை
1: கொண்டுவான்.
0: இந்த காலை சாப்பாடுகளை விடுறதால சில மருத்துவ சிக்கல்கள் சில பேருக்கு வரும் என்பது உண்மைதான், எல்லாருக்கும் வேண்டி இல்லை. அப்ப சில எங்களுக்கு வந்து நாங்கள் வரவாக பார்க்கின்ற பொழுது பலதரப்பட்ட மக்களை பார்க்கின்றோம். இஸ்லாமிய பெருமக்கள் நோன்பு காலத்திலே அந்த மாசம் ரம்லான் மாசம் முழுவதும் இருக்கின்ற பொழுது அவர்கள் வருவார்கள். அப்ப அந்த காலத்திலே அவர்கள் எடுக்கின்ற டயபெட்டிக் பேஷன்ஸ் கூட இருக்கிறார்கள், ஹார்ட் பேஷன்ஸ் இருக்கிறார்கள், அவர்களுடைய மருந்துகள் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளில் என்னென்னத்தை அவர்கள் அனுசரித்து இந்த விரதத்தை பிடிக்கலாம் என்று நாங்கள் அட்வைஸ் பண்ணுகின்றோம். அதே மாதிரியாக நாங்கள் கலந்து கொண்ட ஒரு நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்ட சிறுவளக்கான நியூட்ரிஷன் சம்பந்த மருத்துவ கருத்தரங்கிலே ஒரு வெஜிடேரியனிசம் அல்லது மரக்கரை சைவ உணவை பற்றிய ஒரு கருத்தரங்க இருந்தது. அப்ப சைவ பற்றிய கருத்தரங்கள் என்பது அங்கே இருக்கின்ற சில வைத்தியர்கள், அங்கே வைத்தியர்களே வெஜிடேரியனாக இருக்கின்றார்கள், அவர்களே அதை சொன்னார்கள். அதாவது வந்து மரக்கரை உணவு அல்ல சைவ உணவு வந்து ஆரோக்கியம் குறைந்த உணவு என்பது அல்ல, அதுலேயும் ஆரோக்கியமான உணவு சாய்ஸஸ் இருக்கின்றது. சனப்படினாலே அதனால் கலைபேர் யோசிப்பார்கள், மாமிசம் சாப்பிடாவிட்டால் இரும்பு சத்து அல்லது அயன் இல்லாமல் போய்விடும், புரதம் இல்லாமல் போய்விடும் என்றெல்லாம் பலர் பலவரான கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த விதமான கருத்துக்கள் தவறானவை என்பது மருத்துவ ரீதியாக விளங்கப்படுத்திக் கொண்டு வருகின்றது. இது ஒன்று. அடுத்ததாக எங்களுடைய மரக்கறி உணவு என்பது வேறு, சைவ உணவு என்பது வேறு. சில பேர் இன்றைக்கு மரக்கறி சாப்பாடு என்றுதான் எல்லாரும் சொல்லிக் கொண்டு போகணும். மரக்கறி உணவு என்பது பால் கூட எடுக்காமல், பால் தயிர் கூட எடுக்காமல், மிருகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட எந்த உணவும் எடுக்காமல் இருப்பதுதான் வைட்டமின் வெஜிடேரியன் வெகன்ஸ் என்று சொல்லுவார்கள். அடுத்தது நாங்கள் அங்குள்ள சைவ உணவிலே நாங்கள் தாராளமாக பால் சேர்த்துக் கொள்ளுவோம். அது அந்த பாலிலே வந்து எங்களுக்கு ஒரு எசென்சியல் அமைனோ ஆசிட்ஸ் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதாவது சில புரதத்துக்கு 20க்கு மேற்பட்ட அமைனோ இனங்கள் இருக்கின்றன. அந்த அமினோ இனங்களிலே எசென்சியல் அமைனோ ஆசிட்ஸ் என்று சொல்லப்படுபவை விலங்கிலே எடுக்கப்படுகின்ற புரதத்திலே தான் இருக்கின்றன, தாவர புரதத்திலே இல்லை. அப்ப இது எவ்வாறு எடுப்பது என்ற கேள்வி இருக்கின்றது. எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை, எங்கள் முன்னோர்கள் ஆரோக்கியமான சைவ உணவிலே பால் உணவு தாராளமாக சேர்த்திருக்கிறார்கள். அது இரண்டாவது. மூன்றாவது, உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் என்ற பொழுது அவரவர் உடல்நிலை மருந்துகள் மருத்துவ நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் அதை செய்து கொள்ளலாம். உங்களுடைய வைத்தியருடன் கலந்து ஆனால் அதற்குரிய விளக்கங்களை தருவார்கள். அது வளமையாக நடைபெறுகின்ற ஒன்று. அடுத்தது இந்த உணவு என்பது உடலை ஓம்புவதற்கென்ற ஒரு கருத்து இருக்கின்றது, அது முதல் நிலை. இந்த உணவே இந்த உயிரை ஓம்புவதற்கு என்கிறவர்கள் அதாவது வந்து ஃபுட் ஃபார் த பாடி என்று ஒன்று இருக்கின்றது, அதுதான் நாங்கள் பார்க்கின்ற வைத்தியர்கள் சொல்லுகின்றது உண்டு. இந்த ஃபுட் ஃபார் சோல் என்று ஒன்று இருக்கின்றது இல்லையா, ஆத்மாவுக்கு உணவு என்று ஒன்று இருக்கின்றது இல்லையா. இப்ப கடவுளிடம் அர்ப்பணம் பண்ணி சாப்பிடுகிற உணவு பிரசாதம், ஃபுட் இஸ் சேங்டிஃபைட் ஃபுட், அது வந்து எங்களுடைய ஆத்மாவுடைய முன்னேற்றத்துக்கு உதவுகின்ற உணவு. அந்த உணவு பழக்கங்கள் அது வித்தியாசமானது உடல் ஓம்புகின்ற உணவுகளை விட, உடல் ஓம்புகின்ற உணவுகளை விட. அடுத்ததாக வைத்திய சமயத்திலே வந்திருக்கிற நோயாளிகளை பார்த்தால் இன்றைக்கு இருக்கிற புற்றுநோய், உயர்குருதி அமைக்கம் என்ற பிளட் பிரஷர், டைப் 2 டயபெட்டிஸ் என்ற டயபெட்டிஸ், உடற்பருமன், ஆர்த்ரைட்டிஸ், மற்றது பலவிதமான நோய்களுக்கு காரணம் உணவு குறைப்பதல்ல, உணவு கூட சாப்பிடுவது. அதனாலதான் இவ்வளவும் வருகிறது. அதைத்தான் மருத்துவத்திலே சொல்லிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் இவ்வளவோ ஒரு தேவையற்ற உணவுகளை போட்டி கொட்டி கொட்டி கொட்டி உடலை பாழாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆனவனினாலே விரதம் என்பது ஆத்மீக நலனுக்கு கொடுக்கக்கூடியது, அதே நேரம் பல பேருக்கு உடல் நலத்துக்கும் உதவக்கூடியது. காலை சாப்பாடு முக்கியமானது என்று சொல்லுகின்றார்கள் மருத்துவத்திலே, அப்படித்தான் சொல்லுகின்றார்கள் மருத்துவ ரீதியாக. ஒரு சாதாரண ஆளுக்கு சொல்லும் பொழுது அதை சொல்லுகின்றோம். நீங்கள் ஆத்மீகத்திலே நாட்டம் வருகின்ற பொழுது உங்களுடைய உடலுடைய நாட்டம் இரண்டாவதாகத்தானே வருகின்றது. செட்டிங் தி ப்ரையாரிட்டிஸ் அப்
1: ப்ரையாரிட்டில
0: முன்னுக்கு. இஃப் யூ ஆர் ஸ்டில் வொரியிங் அபௌட் யுவர் பெப்டிகல்ஸ் டிசீஸ் அண்ட் பாடிஸ் அண்ட் கேஸ்ட்ரைட்டிஸ் என்றால் அந்த உடலை மட்டும் தான் இன்னும் மனம் நிற்கிறது தவிர, அந்த லெவல்ல தான் நிற்கிறது இல்லை, அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகவில்லை. அந்த லெவலுக்கு போகாதாக்களுக்கு புஷ் பண்ணுவதில்லை. அவர்களுக்கு நாங்கள் சமநிலை உணவு, மூன்று நேர உணவு, காலை சாப்பாடு, த்ரீ மீல்ஸ் அதைத்தான் சொல்லுவோம். ஆத்மீக நிலையிலே வந்து நீங்கள் கேட்கின்ற பொழுது இந்த விரத உணவுகள் வருகின்றது. அது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரியாக மருத்துவராக இருக்கின்ற பொழுது அது ரெண்டையும் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அப்படினால இந்த கேள்விக்கு விடையளித்து விட்டோம். அடுத்ததாக கேதார கௌரி விரதம் எப்படி பிடிக்க வேண்டும். பெண்கள் வந்து இந்த உணவை உணவு பற்றிய விவரங்கள் சொல்லிவிட்டோம். இந்த 21 நாட்களும் ஆசாரமாக இருந்து பிடிக்க வேண்டும். காப்பு கட்டி பிடிப்பார்கள். வீட்டிலே விளக்கு வைத்து கும்பம் வைத்து அம்பாலை வழிபடலாம். ஆலயம் சென்று வழிபடுவது, அம்பாலை வழிபடுவது சிறந்தது. அம்பாளுக்குரிய சோஸ்திரங்கள் நிறையவே இருக்கின்றன. தமிழிலே சொல்ல போனால் எங்களுக்கு அபிராமி அந்தாதி மிகவும் சிறந்த சோஸ்திரம். இந்த 100 பாடல்களையும் தினமும் சொல்லலாம். தினமும் சொல்லியதாளர்கள் அதை தொடக்கத்திலே தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வரலாம். முறையாக ஒரு குரு முகமாக தீட்சை பெற்றவர்கள் அம்பாள் மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்துக் கொண்டு வரலாம். அதே மாதிரியாக சற்று வடமொழி பயிற்சி உள்ளவர்கள் என்றால் லலிதா சகஸ்ட நாமம் இருக்கின்றது. அருமையான மந்திரம், 1000 மந்திரங்கள் இருக்கின்றன. அதிலே ராமகிருஷ்ணன் இதன் பதிப்புகள் மலிவு பதிப்பாக கிடைக்கின்றன. சென்னைக்கு போறவர்கள் மயிலாப்பூர் கபிலேஸ்வரர் கோயிலுக்கு போனால் அதுக்கு பக்கத்திலே ராமகிருஷ்ணன் புத்தக சாலை இருக்கின்றது. அங்கேயும் இந்த நூலை பெற்றுக் கொள்ளலாம். தமிழிலேயே கருத்துக்களுடன் எளிமையாக லலிதா சகஸ்ட நாமம்
1: இருக்கின்றன.
0: இருக்கின்றது புத்தகங்கள் எடுப்பிக்க வேண்டும், அவர்களுக்கு எடுத்துக் கொடுக்க வேண்டும். அப்படியான இதற்கு எடுத்துக்கொண்டு வந்தால் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லிக் கொண்டு வருவது. அதுவும் ஒரே நேரம் முழுமையாக சொல்ல முடியாவிட்டால் அந்த முதல் தொடங்கி அந்த தியான சுலோகம் என்று இருக்கின்ற சிந்தூராரண விக்கிரகம் அதிலே தொடங்கி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ என்ற முதலாவது நாமத்தை சொல்லி பிறகு ஒரு 100 நாமமோ அல்லது 180 நாமமோ சொல்லி கடைசி நாமத்தை சொல்லி முடிக்கலாம். திருப்பி தியான சுலோகம் சொல்லி மீண்டும் தொடங்குகின்ற பொழுது மீண்டும் தியான சுலோகத்தை சொல்லி முதலாவது நாமத்தை சொல்லி எங்கே கடைசியாக விட்டோமோ அதே நாமத்தை திருப்பி சொல்லி அடுத்த நாமத்திலிருந்து தொடங்கி அப்பாலே சொல்லி முடித்த பின்னர் கடைசி நாமத்தை சொல்லி முடிக்கலாம். அப்படி செய்து கொண்டு வருவது ஒரு வளமையாக இருக்கின்றது. இப்படி அம்பாளுக்குரிய விரதத்தை பிடித்துக் கொண்டு வரலாம். அதிலே வந்து பெண்களுக்கு பொதுவாக வருகின்ற கேள்வி இந்த மாத விளக்காய் இருக்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும், அதற்குரியதையும் ஆர்வனாளரே செல்லியிருக்கின்றேன். அம்பாள் சக்தி வடிவமாக அம்பாளை பார்க்கின்ற சமயம் எமது சமயம். அப்படினாலே இந்த நாட்களிலே நீங்கள் வெளிப்படையான பூஜைகள் அவுட் ஆஃப் ஆல்டர் என்று சொல்லுவார்கள், பூஜை தட்டிலே போய் விளக்கேற்றுவது, பூஜை திரவியங்கள் செய்து கொடுப்பது, பூஜைக்குரிய பிரசாதங்கள் செய்து கொடுப்பது, ஆலயத்துக்கு உள்ளே சென்று வழிபடுவது கூடாது. ஆனால் அதே சமயம் ஒதுங்கி இருந்து மனதிலே வழிபட்டுக் கொண்டு வரலாம். மனதிலே உங்கள் மந்திரங்களை தூத்திரங்களை மனதாலேயே சொல்லிக் கொண்டு வரலாம். வழியிலே வழிபடுகின்ற வழிபாட்டை தூரத்தில் இருந்து பார்த்து வரலாம். அது எல்லாம் விளக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விதமாக நீங்கள் இந்த விரதத்தை உங்கள் உடல்நிலை, உங்கள் வயது, உங்களுடைய வாழ்க்கை முறை, வேலை என்பவற்றுக்கு ஏற்ற மாதிரியாக அனுசரித்து.
5: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
6: ஸ்பிருதா கண்டக்ஷோபம் வஹசி தரசா தர்க்கவசசா பதாம் போஜம் சம்போ வ்ரஜ பரமசௌக்யம் வ்ரஜத் சுதீ. ஆறாவது ஸ்லோகம் சிவானந்த லஹரி பிரகரணம். ஸ்தோத்திரமாகவும் அமைஞ்சிருக்க, முக்கியமாக இதுல பகவான ஸ்தோத்திரம் பண்றதுங்கிற வியாஜத்துல முக்கியமான ஆத்ம தத்துவத்தை நாம் அறிய வேண்டியதான ஆத்ம தத்துவத்தையும் உபனிஷத் சாரத்தையும் ரசமாக நமக்கு ஆச்சாரியால் கொடுத்திருக்கார். இதுல சாஸ்திரங்கள்ல உபயோகிக்கக்கூடியதான சொற்கள் எல்லாம் அது அதோட நிக்கல, அதற்கு மேல ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்தை காண்பிக்கதற்காகத்தான் இந்த திருஷ்டாந்தங்களை கையாண்டிருக்க. நாம் தெரிஞ்சுக்கணும், பெரியவா எந்த பேச்சானாலும் அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கும். நாம் வெறுமனு அந்த பேச்சை மட்டும் கவனிச்சுண்டு அதற்குள்ள இருக்கக்கூடியதான தத்துவத்தை விட்டோமையானால் அது முழுமையான ஒரு பிரயோஜனத்தை அடைய மாட்டோம். அதற்காகத்தான் விசேஷமாக இப்படி எல்லாம் சொல்ற. சாதாரணமாக வேதாந்தம் லெக்சர்ஸ் எல்லாம் போனோமையான அவ என்ன சொல்வா, குடம்னு சொல்லிட்டு இருப்ப, வஸ்திரம்னு சொல்ற, நூலு வஸ்திரத்துக்கு காரணம்ங்கிற, மண்ணு குடத்துக்கு காரணம்ங்கிற, நம்ம இதோடயே நின்று போயிடுறோம். ஆனா என்னன்னு இது எதற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கறது கவனிக்கணும். மண்ணு குடம் மண்ணு குடம்னு சொன்னா அதுக்கு என்ன லாபம் சொல்லுங்க பாக்கலாம், ஒன்றும் இல்ல. சாதாரணமாக நம்ம கிராமத்திலயே சும்மா கடகடான ஒரே சத்தம் வருதுங்கிறோம். இந்த கடப்படான சத்தம் வருதுங்கிற என்ன வந்தது, கட்டம் பட்டம்னு பேசிட்டு இருந்தாலும் இந்த கட்டம் பட்டம்னு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அங்கே போனா ஒரே கடப்படான சத்தம் தான். இந்த கட்டப்பட்டா வேற ஒண்ணும் இல்ல, இந்த திருஷ்டாந்தங்களை சொல்லிட்டு இருக்க. எப்படி லோகத்துல மண்ணுல இருந்து குடம் வருது, மண்ணுல இருந்து வர குடமானது நாம் அதுல இருந்து என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்கணும். மண்ணும் குடமும் வெவ்வேறு இல்ல, மண்ணுல இருந்து ஒரு குடம் மண் குடமாகத்தான் இருக்கு, இவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இது எதற்காக சொல்லப்பட்டது, இந்த மண்ணுங்கிற மூலப்பொருளை நம்ம அறிந்தோமையானால் மூலப்பொருள் இருந்து வந்ததான பல காரியங்கள் அவைகள்லாம் அறியப்பட்டதாக ஆறுது. தங்கத்தை தெரிஞ்சிட்டோம்னா தங்க செங்கிலினோ தங்க வளையனாலோ தங்க மோதிரம்னாலோ எல்லாம் தங்கம்னு நமக்கு தெரியறது அல்லவா. அதே விதமாகத்தான் மூலப்பொருளை அறிந்தோமையானால் அதனுடைய காரியங்கள்லாம் நமக்கு அறியப்பட்டதாக ஆகும். உலகத்தில் இருக்கக்கூடியதான காரியங்களை எல்லாம் தேடிண்டு போக முடியாது, என்ன பல ஆயிரக்கணக்காக இருக்க இவைகளை ஒண்ணு ஒண்ணு நம்ம தேடிண்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆகையால் இவைகளுக்கு காரணமா இருக்கக்கூடியதான தத்துவத்தை நாம் அறிந்தோமையானால் இவைகள்லாம் அறியப்பட்டதா ஆகும். செங்கிலியா இருக்கட்டும் வளையா இருக்கட்டும் மோதிரமா இருக்கட்டும் எல்லாம் தங்கம்தான் நமக்கு தெரியறது, ஏன் தங்கத்திலிருந்து வந்ததுனால. தங்கத்தை தெரிஞ்சுட்டோமையானால் மற்ற பதார்த்தங்கள்லாம் தானா அறியப்படுகிறது. அதே மாதிரித்தான் உலகத்துக்கெல்லாம் மூலப்பொருள் ஒண்ணு இருக்கு. இது ஏன் சொல்லணும்னு இங்க மூலப்பொருளையும் பாக்கிறேன், சாதாரணனுடைய செயல்களையும் பாக்கிறேன், மண்ணையும் பாக்கிறேன், குடத்தையும் பாக்கிறேன், குடம் பல்லாய் மூடி சட்டி அகல் பித்தனை பாக்கிறேன். இவைகள்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு பாத்திருக்கேன், மூலப்பொருளான மண்ணில இருந்து வந்ததுன்னு பாத்திருக்கேன். இந்த திருஷ்டாந்தம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கறது, மூலப்பொருளை அறிந்தோமையானால் அதனுடைய செயல்கள் எல்லாம் அறியப்பட்டதாக ஆகும். எப்படி அறியப்பட்டதாக ஆகும், இவைகள்லாம் மண்ணை விட வேறானதில்லை அப்படின்னு அறியப்பட்டதாகும். அதே மாதிரிதான் இந்த நியாயம் எல்லா இடத்திலையும் இருக்க, மூலப்பொருளை அறிந்தவமையானால் அதனுடைய செயல்கள்லாம் அறியப்பட்டதாக ஆறதுன்னு. இது இப்படி இருக்கமையானால் நாம் பார்க்கக்கூடியதான் இந்த உலகத்துல எத்தனையோ மூலப்பொருள்கள் இருக்க, என்னது பிரம்ம ஒண்ணுதான். பொருள்கள் பலவா இருக்க, இந்த பொருள்கள் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது என்ன? பிரம்ம ஒண்ணுதான். இப்ப நாம் என்ன பண்ணணும், இந்த பொருள்களை தனித்தனியா அறிய முடியாது. ஏனென்றால் பொருள்கள் பலவா இருக்க பல பொருள்கள் அறியறது கஷ்டம். ஆகையால் இவைகளுக்கு மூலமாக எது இருக்கோ அதை நாம் அறியணும். அந்த மூலப்பொருள் என்ன அப்படின்னு யோசனை பண்ணமேயானால் உபனிஷத் சொல்றது அதுக்கு பிரம்மம்னு பேரு. அந்த பிரம்மத்தை அறிவதற்காக நம்ம முயற்சி பண்ணணும். மூலமா இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரனை நாம் அறிந்தோமையானால் அப்பொழுது என்ன ஆகும், இவைகள்லாம் அதை விட வேறானதில்லை அப்படின்னு அறியப்பட்டதாக ஆகும். இல்லைன்னு நீங்க உங்க கண்ணுக்கு எதிர்க்க இருக்கக்கூடியதான் ஏதோ சில பொருள் தான் அறிய முடியும், ஆனாலும் அதையும் அதனுடைய தத்துவத்தை அறிய முடியல. பொருள் அறிகிறோம், பொருளுடைய தத்துவம் என்ன, குடத்தை நம்ம ரொம்ப நாளா உபயோகப்படுத்திட்டு இருக்கோம், ஆனா அந்த குடமானது மண்ணுத்தான், மண்ணை விட வேற இல்ல. அந்த குடமானது மண்ணால செய்யப்பட்டது, மண்ணத்தை தவிர ஒரு பொருள் அதுல இல்ல. மண்ணாக இருக்கும் பொழுது இதை உபயோகப்படுத்த முடியல, ஜலத்தை கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்கு குடமா இருக்கும் பொழுது உபயோகப்படுத்த முடியறது, ஆனாலும் அது மண்ணுத்தான் எனக்கூடியதான ஞானம் நமக்கு வரல. குடம் குடம்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். அதே விதமாக உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருளுடைய உண்மையை நாம் அறிந்துக்கணும். பொருள்களை தத்துவத்தை அறியணும். இந்த தத்துவத்தை அறிவதற்காக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணலையானால் இந்த தத்துவத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான் அந்த மூலப்பொருளை நாம் அறியணும். அந்த மூலப்பொருளை நாம் அறியணும் என்பதற்காகத்தான் இந்த திருஷ்டாந்தம் நமக்கு சொல்லியிருக்கு. எப்படி கடோவா மிருத்பிண்டோவா, கடம் என்றும் மண்கட்டி என்றும், அணுரபித தூமோ கலஹா அணுரபித, இந்த உலகங்கள்லாம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்கா, உலகமானது எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கா, சில பேர் என்ன சொல்ற, அட்டாமிக் தியரின்னா உலகம் எல்லாம் ஒவ்வொரு பொருளையும் உடைச்சுண்டே போனிலையானால் எதற்கு வேலை உங்களால உடைக்க முடியாதோ அதுக்கு பரமாணுன்னு பேரா, ஆட்டம்னு பேரா. அந்த ஆட்டம்ஸா இருந்தது அது என்னாச்சு, ரெண்டு சேர்றது பெரியது, நாலு சேர்றது இன்னும் பெரியது, இப்படி பெரிதா ஆயாய என்ன ஆயிடுதுன்னு பெரிய பொருளா டேபிளாகவும் சேராகவும் மற்ற பதார்த்தங்களாக ஆச்சு அப்படின்னு சொல்ற. இப்படி எல்லாமே அணுவாதம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்க. இந்த அணுவாதமானது சரியா வராது. என்ன நாம பார்த்துட்டு இருக்கோம், எதை ஆட்டம்னு சொன்னானோ அதை உடச்சப்படான், அதை உடச்சுட்டு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான், அதுக்கப்புறம் உடைக்க முடியாதுன்னா அது கொஞ்ச நாள் ஆச்சு, அதுவும் உடச்சுட்டான், அதுல இருந்து சக்தி வந்ததுன்னா இன்னைக்கு அதையும் முடிச்சு விட்டு அதுல ஏதோ ஒரு பதார்த்தம் இருக்குங்கிறான். அப்படி எதை நீங்க உடைக்க முடியாதுன்னு சொல்லி நிக்கிறீங்களோ அதையே கொஞ்சம் கொஞ்சம் சில பல வருஷங்கள் ஆனவரு அதையும் உடைச்சு அதையும் உடைச்சு கடைசியில அதுக்கு முடிவில்லாதான் போறது. ஆகையால் நம்ம என்ன சொன்னோம், இந்த பரமாணு காத வாரணம் சரியா இல்ல, ஆனா எது காரணம் உலகத்துக்கு அப்படின்னா மாய காரணம், பிரகிருதி காரணம், பஞ்சபூதங்கள்ல தான் இவைகள்லாம் உண்டாச்சு அப்படின்னு சாங்கியம் சொன்னா அந்த பஞ்சபூதங்கள் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து இப்படி ஆச்சு அப்படின்னு. அதனால அது கொஞ்சம் வரைக்கும் சரியா இருக்கு. ஏன்னா பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பொருளாலதான் ஒவ்வொரு புலன் உண்டா இருக்கு. கண்ணுங்கிறது நெருப்புங்கிற பூதத்துல இருந்து உண்டாச்சு, நாக்குங்கிறது ஜலம்ங்கிற பூதத்துல இருந்து உண்டாச்சு, மூக்குங்கிறது பூமிங்கிற பூதத்துல இருந்து உண்டாச்சு. இதெல்லாம் நன்னாதான் இருக்கு. ஏன்னா அந்த நாக்கதான் சுவை அறியறது, சுவையானது ஜலமான ஜலத்துக்கு சேர்ந்தது. அதே போல வாசனைங்கிறது மண்ணுக்கு சேர்ந்தது, மண் வாசனை, அதுல இருந்து வந்தது நம்ம மூக்கு, ஆகையால் மூக்கு தான் வாசனத்தை அறியறது. சப்தம்ங்கிறது காது, சத்தத்துல இருந்து வந்தது, சத்தத்துல இருக்கக்கூடியதான குணமானது சப்தம், ஆகாசத்துல இருக்கிற குணம், அது நம்ம காது கிரகிக்கிறது. இப்படி இவைகள்லாம் நன்னத்தான் இருக்க சொல்றதுக்கு. ஆனா இந்த மாறுகிறதுன்னு சொன்னா பரமாத்மா உலகமாக மாறினாரையானால் அவரும் ஒரு நாளுக்கு அழிஞ்சு போயிடும், மாறக்கூடியதான பொருளா இருந்து அழிஞ்சு போயிடும். அதோட மண்ல எது மாறுகிறதோ அது ஜட பொருளாகத்தான் இருக்கும். ஆனா இங்க பரமாத்மா ஜட பொருளா இல்லையே, ஆகையால் நம்ம என்ன சொல்லணும், பரமாத்மா மாறல, பரமாத்மாவுடைய சக்தி ரூபமா இருக்கக்கூடிய மாய மாறுகிறது அப்படின்னு சொல்லணும். இப்படி அணுகாரணவாதம்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் என்ன பரிணாமி காரணம், தியரி ஆஃப் டிரான்ஸ்பர்மேஷன் சில பேர் சொன்னா, இல்ல விவர்த்த காரணம், அது அப்படியே இருக்க மூலப்பொருளானது அழியவே இல்லை ஆனா வேற விதமாக காட்சி அழிக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்றார். இப்படி பல பதார்த்தங்கள் பல மதங்கள் உண்டாது. இதற்கு காரணம் என்ன, ஏதோ விதமாக உங்களுக்கு தத்துவத்தை புரிய வைக்கணும் எனக்கூடியதான ஒரு அபிப்பிராயம் தான். ஆகையால் சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, பரம்பொருளை அறிவதற்கு ஒன்னு மண்ணு குடம் நூலு வேஷ்டி இப்படிப்பட்டதான தங்கம் செங்கிலி இப்படி திரட்டாந்தங்கள் சொல்லி இருக்கு. உலகங்கள்லாம் பரமாத்மாவிடத்துல இருந்து பரமேஸ்வரனிடத்துல இருந்து வந்திருக்கு என்று சொல்றதுக்காக அணுகாரணவாதம் பரிணாமவாதம் விவர்த்தவாதம் இவழி சொல்லி இருக்கு. கடோவா மிருத்பிண்டோவா பெணுரவித தூமோக்னி ரகலஹா தூமோக்னி, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம பாக்கிறோமா பார்க்க முடியுமா, பார்த்துட்டே எல்லாம் அறிய முடியுமா, முடியாது. சிலத பாக்கிறோம் சிலத பார்க்கல, பார்க்காத போனாலும் நாம் அதை வியூகம் பண்ணிக்கிறோம். எல்லா துன்பங்களும் நமக்கே வரல, ஆனா என்ன பண்ணிருக்கோம், மற்றவர்களுக்கு துன்பம் வந்தால் அதை நம்ம சொன்னோமையானால் அந்த விஷயத்துல நம்மளும் கேர்ஃபுல்லா இருப்போம். அந்த பக்கம் போகாதீங்க சார், கலாட்டா நடக்கிறது, நீங்க என்ன பண்றேன், ஓஹோ சொல்லிருக்க, நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம். இப்ப என்னாச்சு, நமக்கு தெரிஞ்சவர் வேண்டியவர் நமக்கு இப்படி சொன்னாரையானால் நாம் அது அங்கே போகிறது இல்லை, இது ஒரு பிரமாணம். அதே போல புகைய பாக்கிறோம், புகைய பார்த்ததுமே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஓஹோ அங்கே நெருப்பு இருக்கணும், நெருப்பு இல்லாம புகையாது அப்படிங்கிற விடயத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கோம். இப்படி புகையினால நெருப்பை எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரிதான் இந்த உலகம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த உலகத்தை பார்த்து உலகத்தை படைத்தவர் ஒருவருக்கு இருக்காரு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உலகத்தை படைத்தவரை பரமேஸ்வரனை நாம் பார்க்காத போனாலும் உலகத்தை பார்த்து எப்ப உலகம்னு ஒண்ணு வந்திருக்கோ அதை படைச்சவர் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு நாம் அந்த படைச்சவரை அறிந்து கொள்கிறோம். இப்படி தூமோக்னி இந்த ஒரு திருஷ்டாந்த நமக்கு புகை நெருப்பு இப்படி சொல்லிருக்கு. சாஸ்திரங்கள்லாம் நமக்கு எப்படி சொல்றது, இந்த திருஷ்டாந்தங்கள் வழியாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதான விஷயத்தை நமக்கு சொல்றது. தூமோக்னி ரகலா, இங்க பரமேஸ்வரன் அச்சலஹா, அவர் அசையவே மாட்டார், அதை முடியாதுன்னு இல்ல, எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியதான பரமாத்மா நமக்கு அந்த ஸ்வரூபத்தை காண்பிக்கிறார். அப்படி பட்டோவா தந்துர்வா வஸ்திரம் என்றும், இந்த வஸ்திரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய நூல்கள் என்றும், இப்படியே இந்த திருஷ்டாந்தத்திலேயே இருக்காதீங்க. இதனால அறிய வேண்டிய தத்துவம் ஒண்ணு இருக்கு, மண்ணு குடம் என்றாலோ நூலு வேட்டின்னு சொன்னாலோ இவைகள்லாம் இல்ல புகை நெருப்புன்னு சொன்னாலும் இவைகள்லாம் நமக்கு என்ன ஞாபகப்படுத்தி கொடுக்கணும், இந்த உலகத்தை படைத்ததான பரமாத்மாவை நீங்க நினைக்கணும். ஏ அவரை நினைச்சா தான் நமக்கு நல்லது ஏற்படும். இந்த திருஷ்டாந்தங்களையே பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் இல்ல. ஆயிரம் பொருள்கள் உங்களுக்கு இலையில போட்டு வைக்கட்டும், கறி கூட்டு இவைகள்லாம் இருக்கட்டும், ஆனா இவைகள்லாம் தனியா உங்களால சாப்பிட முடியுமா, பச்சடி இருக்கு, சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு, எல்லாம் இங்க போட்டிருக்கு சார், ஆனா அன்ன மட்டும் ஆகலாம், பிரயோஜனம் உண்டா? இவைகள் இல்லாத போனால் மீது எல்லா வியஞ்சனமும், அதுக்கு பேரே வியஞ்சனம், டிபெண்டன்ட் அர்த்தம். அன்னம் இருந்தால் வெறும் அன்னத்தை உள்ள சாப்பிட முடியாது, ஆனா இவைகள் அதோட சேர்ந்து அன்னத்தை சாப்பிடலாம். நம்ம அன்னத்தை சாப்பிடுறதுக்கு உதவுகின்றதான பதார்த்தம் இது, ஞாபகம் வச்சுக்கணும். வியாபாரம் எதை சாப்பிடுறேன், அன்னத்தை சாப்பிடுறேன் அல்லது ரொட்டியை சாப்பிடுறேன், வெறும் நிலம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அதுக்கு பெசஞ்சுக்கிறதுக்கு இந்த பதார்த்தங்கள். அதே மாதிரியே மூலப்பொருளா இருக்கக்கூடியதான பரமாத்மாவை அறிவதற்காக நமக்கு இந்த பதார்த்தங்கள்லாம் உண்டா இருக்கு. ஆகையால் சகல பதார்த்தங்களும் நமக்கு உண்டானதக்க காரணம், இவைகள் சாஸ்திரங்கள்ல சொன்னதக்க காரணம், மூலப்பொருளா இருக்கக்கூடியதான பரமாத்மாவை நாம் அறியணும். அந்த பரமாத்மாவை அறிந்தால்தான் நமக்கு சகல க்ஷேமும் உண்டாகும் அப்படிங்கறதுக்காகத்தான் சொல்லியிருக்கு. அதை விட்டுவிட்டு அன்னத்தை போடாமல் மீதி பதார்த்தங்கள் போட்டு எப்படி எலை முழுக்க போட்டாலும் பிரயோஜனம் இல்லையோ, அதே மாதிரி அந்த மூலப்பொருளை அறிந்து கொள்ளாமல், பரமேஸ்வரனை அறிந்து கொள்ளாமல் இந்த திருஷ்டாந்தங்களும் இதை சொல்லக்கூடியதான சாஸ்திரங்களும் அதுலயே முயற்சி பண்ணிட்டிருந்தா பிரயோஜனம் இல்ல. நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில இதுக்கு மூலமா இருக்கக்கூடிய இந்த பரமாத்மாவினிடத்துல பக்தி செலுத்தணும், பரமாத்மாவை அறியணும். அதான் இவைகளுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதா ஒண்ணு இருக்கு, என்னது மிருத்யு பயம். மறுபடியும் பறக்கப்படாது, பிறந்தாச்சு பிறந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு மரணம் உண்டு. ஆனா அந்த மரணம் இல்லாமல் நம்ம கவனிச்சுக்கணும், மரணம் இல்லாமல் நம்ம இருக்கணுமே. ஆனால் என்ன பண்ணோம்னா மறுபிறவியானது நமக்கு வரப்படாது. மறுபிறவி வராம நம்ம இருக்கணுமே ஆனால் நமக்கு என்ன பண்ணணும், அந்த பரமனிடத்துல பக்தி செலுத்தணும். மறுபிறவி நமக்கு வராம இருக்கிறதுக்கு அது ஒண்ணுத்தான் வழி. மற்றவைகள்லாம் அது என்ன பண்றது, ஏதோ அப்பப்ப நமக்கு வேண்டியதான காசு புகழ் முதலிய பதார்த்தங்களை கொடுக்கறதே ஒழிய இதுல லாபம் இல்ல. ஆத்தியந்திகமான லாபம் என்ன, மரணம் இல்லாம பாக்கணும். மரணம் இல்லைன்னா பிறவி இருக்க விடாது, பிறவி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த பரமனுடைய பாதாரங்கிறதுகளை அடையிடும். அதனால பரிகரத்துக்கும் கோரசமனம் அவைகள் இல்லாமல் வரும்னு பேச்சுண்டு இருந்தா மணிக்கணக்கா பேசலாம். இந்த பேச்செல்லாம் என்ன பண்றதுனா இந்த ஹேதுவாதங்கள் இது இப்படி அது எப்படி என்ற பேர் பேச்சு பேச்சு என்ன பண்றதுன்னு தொண்டை வத்தி போறதா மிச்சம். இதனால பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல. அதுக்கு பதிலாக பகவானுடைய நாமாவை சொல்லுங்க, பகவானுடைய மனசுல தியானம் பண்ணுங்க. பகவானுக்கு அப்படியே மனசுல தியானம் பண்ணிட்டு புட்பத்தினால பூஜை பண்றா போல தியானம் பண்ணுங்க, அவைகள் க்ஷேமத்தை கொடுக்குமே தவிர இப்படி வெறுமன அர்த்தம் இல்லாத பேச்சு பிரயோஜனம் இல்லை. ஆகையால் நம்ம சாஸ்திரம் வாஸ்தவமையானால், மற்ற பதார்த்தங்களை நம்ம அறிந்தோமையானால் இவைகள்லாம் இங்கே உபயோகம் பண்ணோம். உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா சாஸ்திரங்களும் எல்லா அறிவுகளும் எதுக்கு, அந்த பரமாத்மாவை அறிவதற்காக உபயோகப்படும். இங்கிலீஷ் வாசிக்கிறேன், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் வாசிக்கிறேன், வேண்டாம்னு சொல்லல. ஆனா என்னன்னா இவைகள்லாம் எங்க உபயோகம் பண்ணோம், சாவித்யா யா விமுக்தயே, அதுதான் சார் படிப்பு. எது பகவானிடத்துல நம் மனசை செலுத்துறதோ, காசு புகழ் இவைகள்லாம் வேணும் மனுஷனுக்கு, அவைகள் வேண்டி இருந்தாலும் அது நிறைவை கொடுக்காது. நிறைவை எது கொடுக்கும், மன நிம்மதி தான் கொடுக்கும். பெரிய இடத்துல உத்தியோகத்துல இருக்கார், அழகா இருக்கார், எல்லா அறிவும் பண்ணிட்டு இருக்கார், பிரயோஜனம் இல்ல. ஆனா என்னன்னா அது அப்பப்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நிஜமான ஒரு சந்தோஷம் பகவானுடைய பாதங்களை அறிந்தால் ஒழிய வராது. ஆகையால் அதற்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த திருஷ்டாந்தங்கள் வாயிலாக பரமாத்மாவை அறியணும். ஆகையால் ருதா கண்டோபம் தரசா தர்க்கபச்சதா, அதற்காக நீங்க அனாவசியமா இவைகள்ல பேசிட்டு இவைகளோட இருக்காதீங்க. பரமாத்மாவை அப்பப்ப ஞாபகம் வச்சுங்க. என்ன பண்ணணும், நற்பதாம் போஜம் சம்போ பஜ பரம சௌக்கியம் ரஜசுதீஹி பரம் போஜம் சம்போ, அந்த பரமேஸ்வரனுடைய பாத பத்மங்களை தியானம் பண்ணுங்க. ரஜ அங்க போய் நில்லுங்க, பரம சௌக்கியம் ரஜசுதீஹி, பரம சௌக்கியம் அது நிஜமான ஒரு சந்தோஷம், மனசுக்கு ஒரு நிறைவு. எந்த நிறைய அடைந்த பிறகு பசிதாகங்கள் இருக்காதோ, வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்காதோ, சரீரத்துல வியாதிகள் இருக்காதோ. மனுஷனை வாட்டி வைக்கிறத சரீரத்துல வியாதி, காலம்பரம் எழுந்தா இங்கே இது வலி அது வலி அது வலி சார், அப்படியும் வலி ஒண்ணும் இல்லாதவன மனசுல என்னமோ கஷ்டம் சார், அவன் என்னமோ சொன்னா இவன் என்னமோ சொன்னா, இப்படித்தான் வருதே தவிர சாந்தமா இருக்கும்னு எங்க இல்ல. பாத்தீங்களா, பணம் நிறைய இருக்க படுத்துண்டா தூக்கம் வரல, என்ன லாபம். இவைகள் பாட்டு இருக்கு ஆனா படுத்துண்டா ஆனந்தமா குரட்ட விட்டு படுத்துட்டு இருக்கான், ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் நிஜமான ஒரு சுகம். மனுஷனுக்கு சுகம் என்ன, மனசாந்தி வேணும். அந்த மனசாந்தி வேணுமையனால் இதுக்கு நாம என்ன பண்ணணும், பரமாத்மனுடைய பாத பத்மங்களை குடிக்கணும். அது இல்லாமல் வெறுமன பேச்சே பேசிட்டே இருந்தேயானால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனாலதான் என்ன சொல்றது, ஜபம் பண்ணுங்க. சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, ஆத்மாவாரே திரட்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசிதவியா, வெறுமனே பேசவே வேண்டாம். ஏதோ ஒரு நாம வச்சோம்னா நமசிவாயான்னு ஒரு நாமா சொல்லுங்க, ஒன்னமோ நாராயணாயான்னு சொல்லுங்க, பகவானுடைய ராமநாமா சொல்லுங்க, ஸ்ரீராம ராம ராமே தே ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு ராமநாமாவை சொல்லிட்டே இருந்தவங்களுக்கு எந்த நாம சுலபமா வாயில வருதோ, எதுல மனசு ஒடுங்கிறதோ அந்த நாமாவை சொல்லிட்டே இருந்தோம். அதுக்கு இப்பத்தான் சொல்லணும், அப்பத்தான் சொல்லணும், ஒரு நிர்பந்தம் இல்லையே. எந்த செயல் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அதை சொல்லிட்டு இருக்கலாமே, பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கலாமே, அப்ப என்ன ஆகும்னு மனசு நிறைவு பெறும். அதோட இல்லை, எத்தனையோ ஜென்மாக்கள்ல நம்ம பண்ணினதான பாபங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடும். நெய் எப்படி நெருப்புல வச்ச மாத்திரத்தினால உருகி போறதோ, அதே போல பகவானுடைய நாமாவை சொல்ல சொல்ல ஜபம் பண்ண பண்ண என்ன ஆகும், நம்ம மனசுல எத்தனையோ கோடி ஜென்மாக்கள்ல சேர்த்து வச்சுட்டு இருந்தக்கூடியதான பாபங்கள்லாம் தானா உருகி தானா கெழுந்துவிடும். ஆகையால் என்ன பண்ணணும்ங்கிற இந்த சாஸ்திர தத்துவத்தை அறியணும். வெறுமன சப்தஜானங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனா சப்தஜானங்கள்லாம் சாஸ்திரத்துல எதற்காக சொல்லியிருக்க, அந்த தத்துவத்தை அறிவதற்காக. இதம் சாஸ்திரம் சொல்லும் பொழுது அந்யாவாசோ விமுஞ்சதா அமிர்தஸ்ய ஏஷ சேது, அந்யாவாசோ விமுஞ்சதா, அனாவசியமான வார்த்தைகளை விட்டுருங்கோ. இதுதான் சுவாமி அமிர்தஸ்ய ஏஷ சேது, மோட்சத்தை அடைகிறதுக்கு இது வழி. நம்ம யோஜனை பண்ணி பாருங்க, நம்ம புலன்கள்ல அதிகமாக நம்ம சக்தி எது வாங்கிக்கிறது, காலம் எழுந்து எந்த புலனை அதிகமாக நீங்க உபயோகப்படுத்துறேன்னு கொஞ்சம் பாருங்க. நம்ம யோஜனை பண்ணி பார்த்தோமே, ஆனால் வாயத்தான் ரொம்ப உபயோகப்படுத்துறோம். அடுத்ததாக இருக்கிறது கண்ணு. கண்ணை நம்ம உபயோகப்படுத்தினாலும் அதை வந்து முக்கியமாக இந்த பொருளை பார்க்கணும் என போடுது, என குறிப்போட உபயோகப்படுத்தல. அது வடங்கிறது பார்த்துட்டே இருக்கு, நிறைய பொருளை பார்க்கறது, ஆனா பார்த்ததுனால அவைகள்லாம் நமக்கு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கல, அது உதாசீன ஞானம். தூர ரோட்ல எத்தனையோ பொருள் இருக்க பார்த்துட்டே போறோம். இங்க இருந்து ஒரு மணி நேரம் நடந்தேன்னு வச்சுங்களேன், எத்தனையோ பொருளை பாக்குறேன், அந்த பொருள்லாம் உங்க மனச பறிக்கிறதோ இல்ல, அது வடக்கு போயிட்டே இருக்கு, தினந்தோறும் போன ரோட்லயே போறேள் வரேள், அது அவளை கொடுக்கல. ஆனா இந்த வார்த்தை வாயால பேசுறேள் பார்த்தேள, இது பேசும் பொழுது ஏதோ விதமாக யாரையோ ஒருத்தர துன்புறுக்கிறது சார, அம்பு குத்துறா போல இன்னொருத்தர குத்துறது, அது நமக்கு தெரியல. செல்போன்ல வச்சுட்டு மணிக்கணக்காக பேசிட்டே இருக்கான், கடைசியில இவ்வளவு மணி நேரம் நம்ம பேசணுமா, இது ரெண்டு நிமிடத்துல முடிச்சிருக்கலாமா, நிச்சயமா முடிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காகத்தானே எடுத்து போன, அதை சொல்லிட்டு நிறுத்திருக்கலாமே, அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப அதுக்கு சம்பந்தப்பட்டது, அதுக்கு சம்பந்தப்பட்டது, இப்படி மணிக்கணக்காக நம்ம பேசிட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடியதான சக்தியில பாதி சக்தி இதனாலேயே போறோம். பேச்சுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. நம்ம இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதான சக்தியானது பராசக்தியானது பசேந்தியாக வந்து பசேந்தியானது மத்தியமமாக மாறி அதுக்கப்புறம் இன்னொருத்தருடைய காதுல போய் அது குத்துறது. நீங்க பேசக்கூடியதான பேச்சானது அவளுடைய காதை குத்தி அதுக்கப்புறம் அதன் வழியாக அவளுடைய மனசுக்கு சென்று அந்த மனசுல சுகத்தையோ துன்பத்தையோ உண்டு பண்றது. சில வார்த்தை நீங்க பேசினதுமே இன்னத்தருடைய மனச புண்படுத்துறது, இன்னொரு சில வார்த்தைகள் பேசினா இன்னொருத்தருடைய மனச சந்தோஷப்படுத்துறது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னொருத்தருடைய மனச புண்படுத்துறா போல பேசவே படாத, ஆனா நமக்குதான் இன்னொருத்தருடைய மனச சந்தோஷப்படுத்த போல பேச தெரியலையே, நான் என்ன பண்றது, யாரையும் நீங்க ஸ்தோத்திரம் பண்றது இல்ல. ஏன்னா உமக்குள்ள ஒரு அகங்காரம்னு ஒண்ணு இருக்கு, நான் ஏன் அவளை புகழணும், அவளை நல்லவன்னு நான் ஏன் சொல்லணும், அவளுடைய துன்பம் எல்லாம் கெட்ட வழியெல்லாம் எனக்கு தெரியுமே, இப்படிதான் நினைக்கிறேன். எல்லா மனுஷியாடத்துலயும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, வெறும் கெட்டதே இருக்கிற மனுஷனும் கிடையாது உலகத்துல. அதே போல எல்லாமே நல்லதா இருக்கக்கூடியதான மனுஷனும் கிடையாது, ஒவ்வொரு மனுஷனத்திலயும் நன்மையும் இருக்கு கெடுதலும் இருக்கு. ஆனா அவளுடைய நன்மையை நம்ம பார்க்கணுங்கிறது நமக்கு தோணலை பார்த்தேல, ஏன்னா நமக்குள்ள அது இல்லாததுனால அதை பார்த்ததுமே நமக்கு ஒரு அசூயை ஏற்படுறது, ஒரு பயத்தறிச்சல் ஏற்படுறது. இந்த மனுஷன் இவ்வளவு குணம் வச்சுட்டு இருக்கான் சார், ஏன் கொடுக்க கூடாதா இப்படின்னு தோன்றது. அதே போல இவன் இவ்வளவு பெரிய உத்தியோகத்துல வந்திருந்த எப்படி வந்தது, ஏதோ ஒரு லக்கு அப்படின்னு தான் நினைக்கிற, அவன் கட்டப்பட்டு வந்தான்னு தெரியல. கட்டப்படாம இந்த ஜென்மாவில வந்திருந்தாலும் போன ஜென்மாவில பகவன் நாம சொல்லியிருக்கான், அதனால்தான் வந்திருக்கு. யாருக்கும் எதுவும் சுலபம் இல்ல, இந்த உலகத்துல எதுவுமே ஆக்சிடென்ட் இல்ல, நடக்கக்கூடியது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டு தான் நடக்கிறதே தவிர காரணம் இல்லாம அக்கஸ்மாத்தான் நடக்காது. இன்னைக்கு நாம் பகவான் நாமாவை கேட்டு இருக்கோம்னா பகவான என்னைக்கோ திருப்திப்படுத்த இருக்கோம், போகட்டும் இவன் நல்ல வழியில இருக்கட்டும் அப்படின்னு பகவான் நினைச்சுட்டு இருக்கார். அதனாலதான் நம்ம இங்க இந்த இடத்துல இருக்கோம், இல்லன்னா பீச்சுல போய் அங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அதனால விவகாரம் என்ன, எல்லாமும் ஒரு காரியகாரண பாவத்தில் தான் நடக்கிறது. ஆகையால் நம்ம என்ன சொல்றோம், இந்த சாஸ்திரங்களை பேசும் பொழுது அனாவசியமா பேசாதீங்க, அந்த பேசறதுக்கு பதிலா பகவான் நாமாவை சொல்லுங்க. இது முக்கியமாக நமக்கு சொல்ல வேண்டியது ஏனென்றால், இந்த சிவானந்த லஹரியில ஆச்சாரியால் இந்த தர்க்க சாஸ்திரத்தை என்ன, அந்த தர்க்க சாஸ்திரம் என்னன்னா சின்ன விஷயத்தை பெருசா பண்ணிட்டே போவான். நெருப்பு இருந்தா புகையிறக்கணும் தான், நெருப்பு இருந்தா புகையிறக்கணும்னு சொன்னா அது இது இருந்தா அது இருக்கணும், சரியா போயிடுதோ இல்லையோ அவ்வளவுதானே. ஹே சமானாதிகரண அத்தியந்த அபாவம் அபருத் யோகி சாத்திய சமானாதிகரணியம் இது வரைக்கும் அடுத்தது, இதுக்கப்புறம் இன்னும் பெருசா போயிட்டே இருக்கு. இது எதற்காக இப்படி சொல்றாரு, அவ்வளவு தெளிவாக ஒரு இடத்துலயும் தப்பு வராம நான் பேசணும்னு நினைச்சுட்டு சின்ன கொஞ்சமாக பேச வேண்டியது ரொம்ப பெருசாக நீட்டி நீட்டி பேசுறேன். சில பேர் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் பேசுவா, என்ன நாளைக்கு காலம் வேற இருக்குன்னு சொல்லணும் அவ்வளவுதான். இந்த சின்ன விஷயத்துக்காக நேரா சொல்ல முடியும் அப்படி சுத்திட்டே இருப்பா சில பேர், அது ஒரு வீக்னஸ். இன்னும் சில பேர் என்னன்னா பேசினா வாயில இருந்து முத்து கீழ் விழுந்துருமோன்னு ஒரு பாதி வார்த்தை பேசுவார். என்னடா அவளுக்கெல்லாம் நம்ம ஏன் சார் சொல்லணும்னு, இதுவும் கட்டம் அதுவும் கட்டம். இதுல சின்ன விஷயத்த நிறைய பேசுறதுங்கிறது தர்க்க சாஸ்திரம். அதே போலயே அதிகமான விஷயத்தை குறைச்சலாக கம்யூனிகேட் பண்றதுங்கிறது வியாக்கரண சாஸ்திரம். இது பாக்கணும் வியாக்கரண சாஸ்திரம் என்னன்னு, நீங்க எந்த விஷயத்த சொல்லணுமோ அந்த விஷயத்த ஒரு ஹாஃப் மாத்திர ஒரு பாதி அக்ஷரம் அத குறைச்சுட்டு சொன்னால் அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா. சம்ஸ்கிருதத்துல ஜலம்னு சொல்றதுக்கு தண்ணீர்னு சொல்றதுக்கு உதகம்னு ஒரு வார்த்தை இருக்கு. உதகம்ங்கிற வார்த்தையில காவை எடுத்துட்டு உதம்னு சொன்னாலே ஜலம்தான். க்ஷீரோதம் சொல்லிட்டு இருக்கேன், மகோதம் உதம்னு சொன்னாலே ஜலம்னு பேர். ஊவை விட்டு தகம்னு சொன்னாலே ஜலம், தாவையும் விட்டுட்டு கம்னு சொன்னாலே ஜலம். அந்த வையாக்கரணம் என்ன சொல்லுவாங்க, கம்னு சொல்லு போருண்டான். விவகாரம் என்னன்னு, எதை ரொம்ப குறைச்சலா சொன்னமோ அதையே தேவல அப்படின்னு அவனுடைய ஒரு கொள்கை. ஆனா நையாயிகனுடைய கொள்கை, தர்க்க சாஸ்திரத்தின் கொள்கை என்னன்னு, நிறைய பேசணும், அவனுக்கு ஒரு சந்தேகமும் இல்லாம எப்பொழுதுமே சந்தேகம் வரவிடாம பேசணும். இவன் நிறைய பேசுறவன், அவன் கொஞ்சமா பேசுறவன். அவனை அப்பா கரெக்டா கம்யூனிகேட் பண்ண, பகவான கரெக்டா சொல்லு அப்படிங்கறதுதான் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரட்சதி டுக்ரீங்கரணே. வெறும்னு வியாக்கரண சாஸ்திரத்தை நொற்று பண்ணிண்டு இது அப்படியா அப்படியா அந்த பதம் இதோட சேர்றதா இது அதோட சேர்றதா இதுக்கு சதுர்த்தி விபக்தி என்ன பஞ்சமி விபக்தி என்ன இப்படியே நீ உதுபந்துட்டா இவன் எனக்கு அப்பாற்பட்டதான தத்துவத்தை மறந்துட்டப்பா. ஆகையால் என்ன பண்ணணும், சாஸ்திரம் வாசிக்க வேண்டியதான், ஆனா சாஸ்திரங்கள் எதற்கு, ஒருத்தருடைய மனசில் இருக்கக்கூடியதான எண்ணத்தை மற்றவர்களுக்கு சொல்றதுக்காக சாஸ்திரம் இருக்கே ஒழிய அது அனாவசியமாக நொற்று பண்றதுக்கு இல்லப்பா. ஆகையால் சம்பிராப்தே சந்நிகிதே காலே, மனுஷனுக்கு சந்நிகிதமாக காலம் முடிஞ்சு போயிட்டு வயசாயிட்டே இருக்கும் பொழுது நான் தர்க்கம் வாசிக்கிறேன் வியாக்கரணம் வாசிக்கிறேன் வேண்டாம், பகவானுடைய பாதத்தை குடி, அதெல்லாம் 20 வயசுக்கு முன்னால வாசிக்கிறோம், அதுக்கு மேல வாசிக்கணும்னு என்ன பண்ணா பகவான் நாமாவை சொல்லிட்டே இருக்கோம். எத் பாத பத்மம் மகதாம் மனோலிபி நிஷேவஜம் பிரம்மரசாச வார்த்தை, பிரம்மரசத்தை இந்த பிறவியிலேயே நாம் பரமனா அடையணுமையானால் அவனுடைய நாமாவை சொல்லணும், அவனுடைய மனசை நினைக்கலாம், அவருடைய கோவிலுக்கு போகணும், அவ எல்லாம் பரிசுத்தம் பண்ணணும், பக்தாளுக்கு சேவை பண்ணணும், இப்படி பண்ணணுமே தவிர அனாவசியமா அதையும் இதையும் கத்துட்டு மணிக்கணா சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கார் பஜ கோவிந்த ஸ்தோத்திரம்.
7: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. ஓம் நம சிவாய.
8: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நூலுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி 6 அஸ்திக தரிசனங்கள் ஓர் அறிமுகம் பாகம் 2 பகுதி 1 வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
9: நமஸ்காரம். சபாபிய சபாபதி திவ்யச்சவோ நமஹ. இன்னைக்கு நம்ம வந்து நவ்ய நியாயத்தை பத்தி, முதல்ல நியாய வைசேஷிகங்களை பத்தி ஒரு ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். அது என்னங்கிறத அதுல முதலாவதா வருது வந்து நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி நியாயம், அப்புறமா வைசேஷிகம். இது தனித்தனியா வந்து இத பத்தி இது மேல பேசுறது பதில நவ்ய நியாயம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே நவ்ய நியாயத்துக்கு வந்து இங்க வைசேஷிகத்தையும் நியாயத்தையும் பிராச்சீனமா, அதாவது முதல்ல நியாயம் அப்படிங்கிற தரிசனம் பிராச்சீன நியாயம்னு ஒன்று இருக்கு. இந்த பிராச்சீன நியாயம் அப்படிங்கிறது கௌதமர் அப்படிங்கிறது வந்து ஒரு சூத்திரம் பண்ணியிருக்காரு. கௌதம முனிவர் வந்து ஒரு சூத்திரம் பண்ணியிருக்காரு. அந்த கௌதம முனிவர் வந்து அவரோட ஒரு நியாயத்தோட அவரோட அப்ரோச் வேறையா இருக்கு. நியாயம் அப்படின்னு பார்த்தா எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நியாயம். இப்ப வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, காக்கதாலபிய நியாயம் அப்படிங்கிறோம். காக்காவுக்கார பணம் பழம் விழுந்தது அப்படின்னா நமக்கு அது வந்து அந்த அந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து இது அதுவா ஏற்பட்டது அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து ஒரு உந்துகோலா எடுத்து காட்டி கொடுக்குது. அப்போ நியாயம் அப்படிங்கிற தரிசனம் வந்து முக்கியமா நமக்கு எப்படி வந்து அந்த ஞானம், அதாவது பிரமா அப்படின்னு சொல்றதுல, இந்த பிரமா அப்படிங்கறதுல வந்து நமக்கு எப்படி வருது, அதை எப்படி நாம உணர்றோம், பிரமாண சாஸ்திரம் அப்படின்னு அந்த நியாயத்தை நாம சொல்றோம். அதாவது இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமா நியாய சாஸ்திரத்தோட பிரயோஜனம். இப்போ அந்த நியாய சாஸ்திரம் நான் சொன்ன மாதிரி பிராச்சீனமா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கௌதம முனிவர் அப்படிங்கிறவர் இந்த நியாயத்துக்கு ஒரு சூத்திரம் பண்ணியிருக்கார். இந்த நியாயம் இன்னைக்கு இருக்கிற இன்னொன்னு இத வந்து நியாயம் இந்த முக்கியமா நான் சொன்ன மாதிரி பிரமாணங்களை பத்தியும், அது எப்படி நம்ம அடையறோம் அப்படிங்கறத பத்தியும், மோக்ஷம்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் இது சொல்றது. இந்த நியாயங்கிறது என்ன சொல்றது, முக்கியமா பிரமாணத்தை பத்தி ரைட் நாலேஜ் அடையறதுக்கு என்ன வழி அப்படிங்கறது சொல்றது. இந்த கௌதமர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, இந்த உலகத்தையே வந்து எப்படி நம்ம வந்து தெரிஞ்சு கரெக்டா உலகத்தை நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிஷ்ரேயசமான வந்து அதாவது துக்கம் இல்லா ஒரு நிலை நம்ம அடையலாம். நம்ம வந்து ஞானத்தை வளர்த்து வளர்த்து அந்த லெவலுக்கு நம்ம வந்து நம்ம நிம்மதியா அதாவது ஒரு மோட்ச நிலைமையில இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி இவன் நியாயத்தை பேசுறேன். சோ நியாயம் அப்படிங்கறது பார்த்தா முக்கியமா வந்து லாஜிக்கல் ரீசனிங், இன்ஃபரன்ஸ், வாத விவாதங்கள் இதெல்லாம் பத்தி பேசுறதுதான் நியாயம், நியாயசாஸ்திரம். இப்போ இதோட ஒரு இன்னொரு சாஸ்திரம் வைசேஷிகம். வைசேஷிகம் அப்படிங்கிறது என்னன்னா விஷயம் அப்படின்னா என்னது, மேட்டர், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பிசிக்கல் மேட்டர், இத பத்தின ஒரு விசாரம் வைசேஷிகம்ங்கிறது. இங்க வந்து என்ன அப்படின்னா பிரமாணத்தை பத்தி எல்லாம் ஆராயறது இல்லை. ரொம்ப எப்படி நம்ம வந்து உலகத்தை வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து மேட்டரை வந்து புரிஞ்சுக்கலாம், ஒண்ணுக்கு ஒண்ணு இன்ட்ராக்ஷன் எப்படி ஏற்படுது அப்படிங்கறத பத்தி விஷய ரீதியா வைசேஷிகத்துலதான் ஆக்சுவலா பார்த்தா இந்த அணுவாதம் வந்து நமக்கு இருக்கு. அட்டாமிக் தியரி அப்படின்னு நம்ம சொல்றோமே, இந்த அட்டாமிக் தியரி அப்படிங்கிறது வைசேஷிகத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வைசேஷிகாலெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த உலகத்தை வந்து 16 பதார்த்தங்களை பிரிக்கிற. இப்போ நம்ம வந்து நம்ம அதோட ஒரு அணுகுமுறை வேற. இப்போ வந்து இவா என்ன பண்ணிட்டா அப்படின்னா இந்த இந்த பிராச்சீனமான வைசேஷிகமும் பிராச்சீனமான நியாயமும் இன்னைக்கு அதாவது காணத்தர் அப்படிங்கறது இந்த வைசேஷிக சூத்திரத்தை பண்ணியிருக்கார் பிரசஸ்த பாதர். அப்படி இவாள்லாம் வந்து காணத்தர், இவாள்லாம் வந்து சூத்திரங்கள்லாம் எழுதியிருக்கா. இந்த சூத்திரங்கள்லாம் வந்துதான் பிராச்சீனமான நியாயத்துக்கும் பிராச்சீனமான வைசேஷிகத்துக்கும் அடிப்படை கிரந்தங்கள். இப்ப என்ன ஆயிடுத்து, போக போக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, முதல்ல இந்த இவா இன்னொன்னு இந்த நியாய வைசேஷிகங்கள் வந்து சேஸ்வரமான தரிசனம், சேஸ்வரம்னா நேத்துக்கு சொன்ன மாதிரி ஈஸ்வரனை ஏத்துக்கக்கூடிய தரிசனம். இது ரெண்டும் நியாய வைசேஷிகங்கள் வந்து அந்த இந்த லௌகீகமான பிரபஞ்சத்தை நம்ம வந்து பௌதீகமான பிரபஞ்சத்தை அப்படியே அவ ஏத்துக்கிறதுனால அவ இதுக்கெல்லாம் ஈஸ்வரன் தான் ஒரு காரணம் அப்படிங்கறத வந்து அவ வந்து பரமாத்மா, நியாயங்கிறது பரமாத்மாங்கிறத ஒத்துக்கிறது, வைசேஷிகமும் ஈஸ்வரனும் ஒத்துக்கிறது. இந்த ஈஸ்வரன் வந்து இந்த அணுக்கள்லாம் இந்த அணு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த அணுக்களை வந்து சேர்க்கறது பிரிக்கிறது இதெல்லாம் வந்து ஈஸ்வரன் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியாயம் இந்த தர்சனம் தான் வந்து பகவான் இருக்கார் அப்படின்னு புத்தி ரீதியா அவன் வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றான். அதுக்கு இப்ப நம்ம நம்பிய நியாயத்தை பயன்படுத்தி பண்றேன், நம்ம அதுல டீப்பா எல்லாம் போறது இல்லை, ஏன்னா நமக்கு அதோட அந்த பிரயோகங்கள்லாம் தெரியணும். அதனால வந்து அது அதை பத்தி நம்ம பார்க்க போறதுல. ஆனா இந்த நியாய வைசேஷிகங்கள் வந்து இதுதான் வந்து ஒரு முதல் அட்டம்ப்ட், ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு லாஜிக்கலா அவ எஸ்டாப்ளிஷ் பண்றான், அவ வந்து அதை வந்து நிரூபிக்கிறான். சரி, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, முதல்ல வந்து இந்த பௌத்தவாதிகளையும் மீமாம்சக்காரையும் இவா ரெண்டு பேருமே பௌத்தா நாஸ்திக தரிசனம், சொன்ன மாதிரி ஆஸ்திக தரிசனம் நாஸ்திக தரிசனம் அப்படின்னு. இதுல இந்த பௌத்தா வந்து நாஸ்திக தரிசனம், அவா வேத பிராமணியத்தை ஒத்துக்கிறது, வேதத்தை பிரமாணமா எடுத்துக்கிறது, அதனால அவ நாஸ்திகா. மீமாம்சகா வந்து ஆஸ்திக தரிசனம், ஆஸ்திக தரிசனமா இருந்தாலுமே அவா வந்து ஈஸ்வரனை ஒத்துக்கிறது. இவா ரெண்டு பேரையும் நியாயவாதிகள்னா பழங்காலத்திலிருந்து இவாளை வந்து இவா சொல்றத இவா எதிர்த்து இவா எஸ்டாப்ளிஷ் பண்றான், அதாவது ஈஸ்வரன் இருக்காங்கிறது ஸ்தாபிக்கிறார். இப்ப போக போக என்ன ஆச்சு, அத்வைத்தம் வந்தது. அத்வைத்தத்துல இருந்து வர சில பெரியவாள்லாம் என்ன பண்றா, அதுல இருந்து வர நியாயத்தை மொத்தமா கண்டிச்சிடுறா. கிட்டத்தட்ட பிராச்சீன நியாயம்ங்கிறது 10ஆம் நூற்றாண்டுலயோ 11ஆம் நூற்றாண்டுலயோ அத்வைதிகள் கண்டனம் பண்ணி பண்ணி பண்ணி பிராச்சீன நியாயமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட என்ன ஆயிடுது, அழிஞ்சே போச்சு. இப்ப வந்து என்ன பண்ண அப்படின்னா, சில அப்புறமா வந்த சில நியாயவாதிகள் கங்கேஷ் உபாத்யாய அப்புறமா நிறைய இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிட்டா, இந்த வைசேஷிகத்தையும் நியாயத்தையும் கம்பைன் பண்ணிட்டா. முதல்ல நியாயம் நான் சொன்ன மாதிரி வெறும் பிரமாண சாஸ்திரமா இருந்தது, வைசேஷிகம் வந்து விஷயம் அதாவது இந்த பூத பிரபஞ்சங்கள்ல உள்ள விஷயங்கள், அதாவது மேட்டர்னு நம்ம சொல்றேன், அதை பத்தி ஆராயிற ஒரு ஸ்கூலா இருந்தது. இவா ரெண்டு என்ன என்ன பண்ணிட்டா, உத்யோகம் கங்கேஷ் உபாத்யாயனா ரெண்டுத்தையும் ஒன்னா இணைச்சிட்டான். இப்போ அதுதான் வந்து என்ன வருது அப்படின்னா, இது ரெண்டுமே சேர்ந்து இதுக்கப்புறமா வந்த ஒரு தரிசனத்துக்கு தான் நவ்ய நியாயம்னு பேரு. இன்னைக்கு நியாயமும் வைசேஷிகமும் எப்படி இருக்கு அப்படின்னா, தனித்தனியா நம்ம பாக்குறது இல்ல, காணக்க சூத்திரம் நம்ம வச்சுக்கிறதுல, அது மாதிரி கௌதம சூத்திரத்துல இருக்கிற நியாய தரிசனத்தையும் நாம பாக்கல. நவ்ய நியாயம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல புதுசா வந்த நியாய சாஸ்திரம் அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போ அந்த நவ்ய நியாயம்ங்கிறது இது வந்து ரொம்பவும் விஸ்தாரமா வந்து ரொம்ப அழகா வந்து ஒரு இந்த இன்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றமே அனுமானம், இந்த அனுமானத்தை பத்தி ரொம்ப அழகா வந்து அவா தான் வந்து ரொம்ப விஸ்தாரமா யோசிச்சு அவா வந்து எழுதியிருக்கா. இப்ப அது எப்படி வளர்ந்தது அப்படின்னா, இந்த நவ்ய நியாய சித்தாந்தத்தை யூஸ் பண்ணி துவைத்திகளுக்கும் அத்வைத்திகளுக்கும் ஒரு பெரிய சண்டையே நடந்திருக்கு. எனக்கு என்ன ஞாபகம்னா, வியாசராஜர் அப்படிங்கிற ஒரு துவைத்தி மகான் வந்து அத்வைத்தத்தை கண்டனம் பண்ணி ஒரு புக் எழுதுறாரு. இத வந்து மதுசூதன் சரஸ்வதி அப்படிங்கிற அத்வைத்த ஞானி வந்து அவர் என்ன பண்றார், நவ்ய நியாய சித்தாந்தத்தை யூஸ் பண்ணி இவரோட வியாசராயரோட கிரந்தத்தை நிராகரிக்கிறார். ரொம்பவும் அழகா, ரொம்பவும் அந்த நவ்ய நியாயத்தோட பயன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அதுலதான் நமக்கு வந்து அது பீக், அதாவது அதோட உச்ச கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதுதான் நவ்ய நியாயம், பிராச்சீன நியாயம் அப்படின்னா என்னது, காணக்க சூத்திரம்னா என்னது அப்படிங்கறத பத்தி ஒரு ஒரு அறிமுகம், எங்க நவ்ய நியாயம் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கறத பத்தி இது ஒரு சின்ன அறிமுகம். இப்ப என்ன ஆறுது அப்படின்னா, பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேத்திக்கு பார்த்தோம். பிரமாணம்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷய ஞானத்தை அடையறதுக்கு எதெல்லாம் கரெக்டான வழி, நமக்கு எங்கேருந்து அது வருது, அதனுடைய ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு. கிட்டத்தட்ட நியாயத்துக்கு இங்கிலீஷ்ல எபிஸ்டமாலஜினே சொல்றான். எபிஸ்டமாலஜி அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்றான் அப்படின்னா, நாலேஜோட சோர்ஸ், அதாவது இப்ப நம்ம ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ஞானம் அடைஞ்சிருக்கோம், இந்த ஞானம் நமக்கு அடைஞ்சது தப்பா இல்லைன்னா, அதாவது ஆபாசம், அதாவது நமக்கு தப்பா வந்தத தப்பா இருக்கா, நமக்கு அது அந்த கிடைச்ச ஞானம் வந்து சரியானதா அப்படிங்கறது நமக்கு எப்படி தெரிய வரும் அப்படிங்கறத பத்தி நான் ஆராய்ச்சி. இப்ப பிரமாணம் அப்படிங்கிறது நாலு பிரமாணம் நம்ம நேற்று பார்த்தோம், பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். இப்ப இதை தவிர இந்த அனுமானம் அப்படிங்கிறது இன்ஃபரன்ஸ் வந்து இன்னொரு டெரிவேட்டிவ் ஒன்று இருக்கு உபமானம் அப்படின்னு. இந்த உபமானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது உவமை அப்படின்னு நம்ம அலிகாரிக்கல் திங்கிங், அதாவது ஒன்ன வச்சுட்டு கம்பேர் பண்ணி ஒன்ன புரிஞ்சுக்கிறது, இதுதான் வந்து அலிகாரிக்கல் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அந்த பிரத்யக்ஷம்னா

அது நமக்கு வந்து புரியுது அப்படின்னா அதுக்கு பிரத்யக்ஷம்னு பேர். இதுதான் வந்து நியாயத்தை கொடுக்கப்பட்டது அப்படின்னு. இந்திரிய சன்னிகர்ஷம் பிரத்யக்ஷம். இந்திரியத்தை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அது அது ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு நவ்ய நியாயத்துல. அதை வந்து அந்த இந்திரியத்தோட ஒரு ஸ்தூல பகுதியை எட்டி அது வந்து சன்னிகர்ஷம் கான்டாக்ட் ஏற்பட்டு அதுல இருந்து வந்து வந்து ஆத்மாக்கு வந்து உணர்றது ஞான ரூபம். ஆத்மா ஆத்மா அப்படிங்கிறது நியாயத்தை வந்து ஞான வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஆத்மாக்கு இது இந்த ஆத்மாங்கிறது உணியாச்சுக்கணும். ஆத்மாங்கிறது நம்ம சொன்னா பொதுவா நாம வந்து அத்வைதத்தை சொன்ன மாதிரியோ இல்ல வேற விஷயத்தை சொன்ன மாதிரியோ இது ஆத்மாவை எடுத்துக்கூடாது. வே ஆத்மாங்கிறது பொதுவா மத்த அத்வைதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டனா அது வெறும் சைத்தன்யம்னு சொல்றாங்க. அதுவா ஒண்ணு போய் உணர்த்துக்கிறது இல்ல. ஆனா இங்க ஞான வடிவமான இங்க நியாயத்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஞான வடிவமான ஆத்மா அப்படின்னு வந்து சொல்றது. இப்போ இதுதான் வந்து பிரத்யக்ஷம். இந்திரிய சன்னிகர்ஷம் ஏற்பட்டு அப்புறமா அது நம்ம ஆத்மால அறிஞ்சிக்க வரோம். ஓ சரி, நம்ம நெருப்ப பார்த்துட்டோம், இல்லைன்னா வேற ஏதோ ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படுறது. சரி ஓ சரி, இதுதான் நம்ம பிரத்யக்ஷம் அப்படின்னு. பிரத்யக்ஷம்னா நேரடியா இந்திரிய கிராஹியமா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு பேரு பிரத்யக்ஷம்னு பேரு. இப்போ அடுத்தாப்புல அனுமானம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்ப இந்த அனுமானம் அப்படிங்கறத பத்தி தான் நான் சொன்ன மாதிரி நவ்ய நியாயம்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்றேன். இந்த அனுமானத்தை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். அனுமானம் அப்படின்னு சொன்னா நம்ம பொதுவா வந்து ஊகம் பண்ணிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஊகம் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த ஊகம் பண்ணிக்கிறது அப்படின்னா இன்ஃபரன்ஸ் அப்படின்னு நாம சொல்றோம். இன்ஃபரன்ஸ்னா என்னது? நான் நேத்திக்கே ஒரு இது வந்து ஒரு ரொம்பவும் ஒரு ஸ்டாண்டர்டான எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். எத்திர ஏத்திர தூமகா தத்திர தத்திர வன்னி, எங்க எங்க புகையோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படிங்கிறது இது ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள். அதாவது நமக்கு வந்து புகைய இருந்தா நம்ம நெருப்பி போகணும். எங்கேயோ நம்ம வீட்டுக்குள்ள புகை வந்துட்டு இருக்கு, நம்ம வந்து நெருப்பு வந்து பாக்கல, எங்கேயோ ரெண்டு கருவு தெளி ஏதோ குப்பை எரிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். நமக்கு இங்க வீட்டுக்குள்ள வந்து வெறும் புகை தான் வருது. இந்த புகையை வச்சு நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஓ சரி, பக்கத்துல எங்கேயோ நெருப்பு வச்சிருக்கா போயிட்டு, இல்லைன்னா எங்கேயோ வந்து சமைக்கிறா, அந்த மாதிரி நமக்கு வந்து ஏதோ வந்து ஒரு நெருப்பு இருக்கிற ஒரு இன்ஃபரன்ஸ், அதாவது அனுமானம் கன்க்ளூஷன் நாம பண்றோம். இந்த கன்க்ளூஷன் வந்து இது தீபா பஞ்ச அவயவ நியாயம் இருக்கு. இதை நாம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். ஆனா அந்த அனுமானம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்ஃபரன்ஸ், இதுதான் வந்து அனுமானம். இப்போ பிரத்யக்ஷம்னா என்னன்னு தெரியும், அனுமானம்னா என்னன்னு தெரியும். இப்ப அடுத்தாப்புல சப்த பிரமாணம்னு சொல்றோம். சப்தம் அப்படின்னா இங்க நம்ம தமிழ்ல சொல்றது சப்தமும் சப்த பிரமாணம் அப்படின்னா இன்னொருத்தரோட ஒரு நம்ப தகுந்த ஒரு நபரோட வாக்கு, அதாவது அவரோட சொல், அதுதான் வந்து நமக்கு சப்த பிரமாணம் அப்படின்னு நாம சொல்றோம். இந்த சப்த பிரமாணம்க்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, நம்ம பிரத்யக்ஷமா இதையும் நெருப்ப பார்க்கல, நமக்கு புகையும் நேரடியா நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ள வரல, இப்போ வந்து வேற எங்கேயோ வந்து நெருப்பு எரிஞ்சுது அப்படின்னு நமக்கு எங்கேயோ வேற பயர் எங்கேயோ இருக்கு குடிச்சிருந்தது அப்படின்றான். நம்ம என்ன பண்றோம்? நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம், இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பில்டிங்ல வந்து நமக்கு வந்து நெருப்பு பிடிச்சி எரிஞ்சது அப்படின்னு. இந்த நெருப்பு பிடிச்சி எரிஞ்சதுங்கிறது நமக்கு பேப்பர்ல தெரிய வருது. பேப்பர் தான் இங்க நமக்கு சப்த பிரமாணம். நம்ம நேரடியா பார்க்கல, நமக்கு கண்ணுக்கும் தெரியல, அதாவது நமக்கு அனுமானம் அங்கே புகையும் நம்ம ஏதாவது ஒரு ஒரு இன்ஃபர் பண்ற முடியான ஒரு நம்ம நிலைமையும் இல்லை. அப்போ இந்த பேப்பரோ இல்ல அங்க இருந்த ஒருத்தர் ஆமாப்பா இந்த மாதிரி ஆயிடுது அங்க நெருப்பு பிடிச்சது அப்படின்னு சொல்றா. இது சப்த பிரமாணம். பொதுவா சப்த பிரமாணம் வந்து நம்ம ஆஸ்திக தரிசனங்கள்ல ஒண்ணு வேதத்தை எடுத்துருக்கோம், ஆகமம் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆகமம் அப்படின்னா என்ன அப்படின்னா வேதம்னு எடுத்துக்கிறது, அதாவது ரிஷிகள் ஆப்தவாக்கா, அதாவது பொதுவா ஆப்தவாக்கா நம்ப தகுந்தவர்கள் மகான்கள் ஞானிகள், அவெல்லாம் வந்து வாக்கு பொய் சொல்ல மாட்டா அப்படிங்கிற நம்பிக்கையில சப்த பிரமாணம் அப்படிங்கிறது நம்ம வந்து பொதுவா இங்க வேதத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதை தவிர நம்ம புராணங்கள், நம்மளோட குருமார்கள், அப்பா அம்மா இந்த மாதிரி வாழ்கிட்ட அவள்கிட்டையும் அவ சொல்ற விஷயங்களையும் நம்ம கிரகிக்கிறோம். இதுதான் சப்த பிரமாணம். அப்புறமா உபமானம், தமிழ்ல உவமைன்னு சொல்லுவோம். இப்ப வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஒரு மிருகம் பாக்குறோம், இது எப்படி என்ன மிருகம் அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா, இது வந்து இப்ப நம்ம வந்து ஒரு காட்டு மாடை பாக்குறோம், நமக்கு காட்டு மாடை பார்த்து ஓ இது வந்து மாடு மாதிரி அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு வஸ்துவை வச்சிருந்து இன்னொரு வஸ்துவ வந்து நமக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம வந்து

0: முயற்சிக்கணும் புரிஞ்சுக்கணும். மாடு மாதிரி இருக்கு, இல்ல ஆடு மாதிரி இருக்கு, நாய் மாதிரி, இந்த மாதிரி தெரிஞ்ச வஸ்துக்களை வச்சு நம்ம வந்து பாக்கிறோம். இது அனுமானம், உபமானம், அதாவது அலிகாரிக்கல் கம்பாரிசன் அப்படின்றத இங்கிலீஷ்ல சொல்றோம். இப்போ நாலு பிரமாணம் சொல்லியாது, பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், உபமானம். இப்போ இந்த சப்த பிரமாணம், இந்த நியாய சூத்திரம் வந்து வைசேஷிக சூத்திரம் வந்து ஒரு விசேஷம் சின்னதா இருக்கு. அதை ஆரம்பிக்கிறது வந்து அப்ப தர்மோ வியாக்கியாசியாம, இப்ப தர்மத்தை பத்தி நான் வந்து விளக்க போறேன் அப்படின்னு காணக்கர் ஆரம்பிக்கிறேன். இந்த எங்கெங்க தர்மங்கிறது நமக்கு பிரத்யட்சமா தெரியுமா? இங்கேயாவது நம்ம தர்மத்தை வந்து வடிவுல வெளியில பார்க்க முடியுமா? ஒரு ஒரு ஒரு வஸ்துவா நமக்கு அது கிடைக்கிறதா? நமக்கு வஸ்துவா இதை பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப இது பண்ண முடியுமா? அனுமானம் இன்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னா, இன்ஃபரன்ஸ்லயும் நமக்கு தர்மத்தை பத்தி விஷயம் தெரியாது. தர்மம் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றது நமக்கு வேதம் தான் பிரமாணம். அதனால வைசேஷிக மதம் வந்து தர்மத்தை வந்து சூத்திரம் சூத்திரக்காரர் வந்து காணக்கர் வந்து தர்மத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த தர்மத்தை வேதத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அதனால அவர் வந்து ஒரு இன்டைரக்டா நான் வந்து வேத சப்த பிரமாணத்தை ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார். தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த காரியத்தை செஞ்சா ரொம்பவும் பரமஸ்ரேயசா சந்தோஷமா இருக்க முடியுமோ, துக்கம் இல்லாம, அதுக்குதான் தர்மம் அப்படிங்கிற மாதிரி டெபினிஷன் போதும். இல்ல எதுக்குன்னா, இந்த சப்த பிரமாணத்துக்கு இந்த சூத்திரத்துக்கும் கனெக்ட் பண்ணி ஒரு ஒரு விஷயம் எனக்கு தோணி அதுதான் நான் வந்து சொன்னேன். சரி, இப்ப நாலு பிரமாணங்களையும் பார்த்தாச்சு. முதல்ல பிராச்சீனமான நியாயம் இந்த நாளையும் ஒத்துண்டுது. ஆனா வந்து பிராச்சீனமான வைசேஷிக்கம் வந்து வெறும் பிரத்யக்ஷத்தையும் அனுமானத்தையும் தான், அதாவது நமக்கு வெறும் பிரத்யக்ஷ அனுமானத்தை தான் ஒத்துண்டுது. ஆனா அதுல வந்து ஆனா சூத்திரத்தை ஆரம்பிச்சு இப்படி ஆரம்பிச்சது, அது வந்து ஏன் அந்த மாதிரி இருக்குங்கிறது நானும் எனக்கு இன்னும் கிளியராகவும் அங்கேயும் புரியல. ஆனா இப்போதைக்கு இந்த இந்த ஒன்னா ஆக்கப்பட்ட நவ்ய நியாயம்ங்கிறதுல இந்த நாளையும் வந்து பிரமாண விஷயங்களா எடுத்துருக்கான். இந்த நவ்ய நியாயங்கிறது பிரமாணத்தை பத்தி விசாரிக்கிறது தான் முக்கியமான ஒரு அதோட முக்கியமான குறி அதுதான். அதே மாதிரி இப்ப வந்து இதேதான், இப்ப வந்து நவ்ய நியாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வழக்குல இருக்கிறதுங்கிறது தர்க்க சங்கிரகம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. தர்க்கம் அப்படின்னு சொன்னாலே தர்க்க ஊகே, அதாவது நாம வந்து ஊகிக்கக்கூடியது, அனுமானம் பண்ணக்கூடியது, இதுதான் தர்க்கம் அப்படிங்கிறது. தர்க்கம் ஊகே அப்படின்றது ஒரு தாத்து, ஊகிக்கக்கூடியதுதான் தர்க்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. இப்ப அந்த தர்க்க சங்கிரகம் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை வந்து அண்ணம் பட்டர் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இந்த அண்ணம்பட்டர் அப்படிங்கிறவர் தான் இன்னைக்கு வந்து நியாய தர்சனத்துக்கு ஒரு இன்னைக்கு என்ன சொல்றதுன்னா அதுதான் இன்னைக்கு கிரந்தம். நியாயம் அப்படின்னு படிச்சா இன்னைக்கு யாரும் வந்து கௌதம சூத்திரத்தையோ வைசேஷிகம்னு யாரும் இது கணாப சூத்திரத்தையோ யாரும் படிக்கிறது. தர்க்க சங்கிரகம் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு தேதியில இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு டெக்ஸ்ட் அது. இப்போ என்ன அப்படின்னா, இந்த தர்க்க சங்கிரகம்ங்கிறது ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ணி எழுந்தது. இதை வந்து வைசேஷிகத்துல இருக்கிற கேட்டகரிஸ் பதார்த்தம் அப்படிங்கறதையும் எடுத்துட்டுருக்கான். இந்த உலகத்தை இந்த ஏழு பதார்த்தங்களுக்குள்ள அடக்கிடலாம், இந்த ஏழு பதார்த்தங்களுக்குள்ள அடக்கி ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இன்ட்ராக்ஷன் நடக்கிறது, ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத வந்து நாம புரிஞ்சிக்க, உலகத்துல இருக்கிற விஷயங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை தான் வந்து இந்த தர்க்க சங்கிரகத்துல நமக்கு வந்து பேசப்பட்டிருக்கு. இப்போ உலக இந்த தர்க்க சங்கிரகத்துல சொல்லப்பட்ட பதார்த்தம் சப்த பதார்த்தம் பிராச்சீன வைசேஷிகத்துல நமக்கு எடுத்தது கிடைச்சது. நியாயமா பிராச்சீன நியாய மதத்துல 16 பதார்த்தங்கள் சொல்லியிருக்கு. ஆனா இவ வந்து நவ்ய நியாயக்காரா என்ன பண்ணிட்டானா, அன்னம்பட்டது வந்து வெறும் சப்த பதார்த்தங்கள் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப இந்த உலகத்துல எல்லாத்தையுமே இந்த ஏழு பதார்த்தத்துக்கு கீழே பிரிச்சிடலாம். திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக அப்படிங்கிறது சப்த பதார்த்தம். திரவியம், குணம், கர்மம், சாமானியம், விசேஷம், சமவாயம், அபாவம் அப்படிங்கிறது ஏழு பதார்த்தம். திரவியம், குணம், கர்மம், சாமானியம், விசேஷம், சமவாயம், அபாவம், இது சப்த பதார்த்தம். திரவியம் அப்படின்னா அது ஒரு கேட்டகரி, குணம் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, அப்புறம் கர்ம அது ஒரு கேட்டகரி, சாமானியம் அது ஒரு கேட்டகரி, விசேஷம் அது ஒண்ணு, சமவாய அது ஒண்ணு, அபாவ அப்படின்னு. இப்போ திரவியம் அப்படின்னா அது சரி, இப்போ ஏழு சொல்லியாச்சு, இந்த திரவியத்துக்கு கீழே என்ன வருது அப்படிங்கிறது, திரவிய கர்ம குணம் இது கீழ்தான் என்னென்ன இருக்கு அப்படின்னு, இது என்ன ஒரு கிளாசிபிகேஷன், இதோட ஒரு முயற்சி என்ன அப்படின்னா, இந்த பௌதிக பிரபஞ்சத்தை நம்ம இந்த ஏழுக்குள்ள அடக்கிடலாம், இதுல ஒவ்வொன்றையும் நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இந்த பௌத்திகத்தை பத்தி வர துக்கங்கள், லோகத்துல வர துக்கங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடலாம் அப்படிங்கறதுதான் இவாளோட இது. இப்போ இந்த திரவியாணி, இந்த திரவியம் எவ்வளவு இருக்குன்னா, பிருத்திவி, அப்பு, அப்பு, தேஜோ, தேஜா, வாயு, ஆகாஷ, கால, திகாத்மா, மனாம்சி, நவைவ, ஒன்பது திரவியம் இருக்கு. இந்த திரவிய குணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திரவியத்துக்கு கீழே ஒன்பது இருக்கு, அதுல பிருத்திவி பூமி, அதாவது நம்ம பஞ்சபூதங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த பஞ்சபூதங்கள் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் உள்ள அஞ்சு அஞ்சு பூதங்கள் சொல்றோம், அந்த மாதிரி அஞ்சு கோயில்கள் சொல்றோம். நம்ம வந்து பார்த்தா நெருப்புக்கு கோயில் வந்து சிவன், சிவன் கோயில் அண்ணாமலை அப்படின்னு சொல்றோம், அரிசிதான் மரத்துக்கு ஆகாசம் தான் அப்படின்னு, இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் வந்து நீருக்கு வந்து ஜம்புகேஸ்வரர் திருவானை கோயில், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து காஞ்சிபுரம் வந்து பூமிக்கு பிருத்திவி, இந்த மாதிரி அஞ்சு கோயில்கள் நாம சொல்றோம். இந்த அஞ்சும் வந்து திரவியத்துக்கு, பிருத்திவி, அப்பு, நீர், பிருத்திவினா பூமி, அப்புனா நீர், அப்புறமா வந்து தேஜகா, தேஜகன்னா ஒளி, அப்புறமா வந்து வாயு காற்று, ஆகாஷ அப்படின்னா ஆகாஷம், இது அஞ்சும் வந்து நமக்கு வந்து வந்துருது திரவியம். அதை தவிர காலம் ஒண்ணு வருது, திக்கு திசைகள் திக்கு அப்படின்றது, அப்புறமா ஆத்மா, ஆத்மா, அப்புறம் மனாம்சி, இதுவும் ஒன்பதும் வந்து நமக்கு வந்து நம்ம எல்லாத்துலயும் டீப்பா எல்லாம் போறது இல்ல, ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ஒரு ஓவர் வியூ பார்த்துட்டு அப்படியே விட்டுறோம். ஏன்னா ரொம்ப வந்து நமக்கு வந்து ரொம்ப விஸ்தாரமா போயிடுச்சுன்னா அது வந்து நம்பிய நியாய கிளாஸாவே மாறிடும், அது என்னோட உத்தேசம் இல்லை. அது எப்படி வந்து இந்த அணுகுமுறை எப்படி இருக்கு, எப்படி அணுகிறா இத அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு வகையா நான் உங்களுக்கு காட்டுறதுதான். இது நீங்க சொல்றது கொஞ்சம் புரியாம கூட கொஞ்சம் முக்கியமா நிறைய பேருக்கு புரியாம இருக்கலாம், ஆனா இது வந்து கொஞ்சம் போக போக போக போக படிச்சு படிச்சு படிச்சுதான் இதை வந்து இதோட ஒரு பயன் என்னங்கிறது நமக்கு புரியும். அதாவது வேதாந்தங்கள்லயோ இல்ல மத்த எத்தனையோ வேதாந்த கிரந்தங்கள், மூணு வேதாந்த கிரந்தம் முக்கியமான வேதாந்த கரால்லாம் இந்த நியாயத்தை வச்சுதான் அவாவாலோட பிரம்மசூத்திரத்தை அவாவா எழுதிக்கிறேன். நியாயம் நவ்ய நியாயம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு சங்கரரோ ராமானுஜரோ மத்வாச்சாரியரோட பாஷ்யமே கிடையாது. நியாயமும் மீமாம்சையும் இல்லை அப்படின்னா, இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா, இந்த மூணு மூணு மதத்தோட பிரம்மசூத்திர பாஷ்யமே கிடையாது. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு சித்தாந்தம். அது நம்ம அதோட சித்தாந்தமா அது என்ன மோட்சம் அப்படிங்கிறது நமக்கு சாதகம். ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கும் நம்ம சொல்றது எப்படி வந்து இந்த உலக வாழ்க்கைங்கிற சோகத்தை வந்து விடுபடுது அப்படிங்கறத காட்டுறதுதான் இந்த ஆறு தர்சனத்தோட ஒரு நோக்கங்கள். அந்த அந்த நோக்கத்துல இங்க வந்து நியாயக்காரா நான் சொன்ன மாதிரி அந்த பௌதிக பிரபஞ்சத்தோட ஒரு ஒரு எப்படி அது வந்து செயல்படுறது, அந்த செயலை புரிஞ்சுட்டா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் குறையும். அப்புறமா வைசேஷிக்காரா சொல்ற மாதிரி யோகத்தையும் கொஞ்சம் பின்பற்றினா அதுல இருந்து நமக்கு வந்து ஆத்மா வந்து லயிச்சு போயிடும் அப்படிங்கிறது அதுதான் வந்து நமக்கு தெரியுது. ஸோ இததான் அவ வந்து ஸ்ரேய பரமஸ்ரேயஸ் அப்படிங்கிறது. அதுல நம்ம சொன்ன மாதிரி இப்போதமா அந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில நம்ம சப்த பதார்த்தம் சொன்னோம், அதுல வந்து திருப்பியும் வந்து திரவியம் அப்படிங்கறதுல ஒன்பது திரவியம் சொன்னோம். இப்ப வந்து அடுத்தாப்புல குணம் சொல்றோம், திரவியம் ஒன்பதாயிடுத்து, குணம் இருக்கு, ரூபரச கந்த சங்கியா பரிமாண பிரதத்துவ சயோக அப்படின்னு சொல்லிட்டு 24 குணம் இருக்கு. நம்ம ஃபுல்லாலாம் நான் வந்து அதுல போல ரூபரச கந்த சங்கியா பரிமாண பிரதத்துவ சயோக விபாக பரத்வா பரத்வ குருத்வ திரவத்வ இந்த மாதிரி நிறைய ஸ்னேக சப்த இந்த மாதிரி நிறைய இருக்கு. 24 குணம் இருக்கு. இந்த 24 குணமும் லிஸ்ட் பண்றா. இது இப்ப வந்து என்ன அப்படின்னா ரிலேஷன் என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு திரவியத்துக்கும் இந்த குணங்கள் இருக்கு.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: பொய் கண்டார் காணா புனிதம் எனும் அத்துவித, அதோட பெரிய புனிதம் எனும் அத்துவிதன்னு ஏன் சொல்றாங்க, ஒரு பெரிய விஷயம். புனித புனிதம் எனும் அத்துவித. புனித அத்துவிதன அடையாயிரம், புனிதம் எனும் அத்துவிதன இருபேர் ஒட்டு பண்பு தொகை. உலகம் இருக்கணும் இதெல்லாம் நீங்க கந்தவன மாதிரி ஐயா இருந்திருக்கும் போது நான் சொல்ல முடியும். புனிதாத்துவிதம் என்று சொன்னால் அங்கே என்ன வரும், அடையாய்விடும். அடையல்ல
3: அத்திவதத்துக்கு மற்றொரு சொல்லு புனிதம்.
2: புனிதம் எனும் அத்துவித. அதாவது இன்னும் சொல்ல போனா இப்ப ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப சுத்தாத்துவிதம் சைவ சித்தாந்த விளக்குன்ற அத்வைதத்துக்கு பேரு சுத்தாத்துவிதம் பேர். அந்த சுத்தாத்துவிதம் என்பதை விளக்கும் பொழுது பியூர் அத்வைதம்னு சொல்லிடக்கூடாது. பியூர் அத்வைதம் சொல்லாமா சொல்லக்கூடாது. அப்ப என்ன அங்க என்ன பொருள், புனிதம் என்னும் அத்வைத அத்வைத ஆசிட்டிஸ் அர்த்தம். இங்கிலீஷ்ல சொல்ல அத்வைத ஆசிட்டிஸ் சொல்லுது. ஆங்கிலத்தில் வளர்க்கனா புரியுது பாத்தீங்களா, இருபேர் பண்பு தொகைன்னு தெரியாது. தமிழ்ல நீங்க பெரிய சிறப்பாதான் இருபேருக்கு பண்பு தொகைன்னு தெரியாது. அதனால பிரபுபாத எழுதினார் பகவத்கீதா ஆசிட்டிஸ் அவன் அப்படிதான் எழுதினார். பகவத்கீதா ஆசிட்டிஸ் அவருடைய விளக்கம் இஸ்கான். அங்க புனிதம் என்னும் அத்துவித மெய்கண்ட நாதனருள் மேவுநாள் என்னாலும் சொல்றேன். தாய்மா மகாஞானி அவர், தாய்மான மகாஞானி. தாய்மானவரும் பட்டணத்தாரும் தான் துறவுக்கு இலக்கணமாக சொல்றவங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை. துறவுக்கு இலக்கணம் வந்து பட்டணத்தாரும் தாய்மானவரும் தான், அப்பேற்பட்ட துறவி. அவர் சொல்லுகிறார் அந்த மெய்கண்டார் ஒருவர் தான் சரியான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் அந்த அத்துவிதம் என்ற வார்த்தைக்கு. அப்ப எல்லாவற்றுக்கும் சொன்ன உதாரணமாக இப்ப ஜீவாத்மா பரமாத்மா நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், ஜீவாத்மான்னா நாம பரமாத்மானா கடவுள் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆனா உண்மையான அர்த்தம் அப்படி கிடையாது. அது அருமையாக அந்த ஜீவாத்மா பரமாத்மாங்கிற வார்த்தைக்கு உண்மையான விளக்கம் என்ன என்று எழுதுகிறார் யார் தெரியுமா, சிரஞான போத வசனாலங்கார தீபத்துல காசிவாசி செந்துநாதையர் எழுதுற குப்பிடான். முறை நான் மலேசியால கோலாலம்பூர்ல சைவ சித்தாந்த மன்றத்தில் பேசும்போது செந்திநாதையருடைய கான்ட்ரிபியூஷனை பத்தி சொல்லிட்டு வந்தேன். அப்போ மீட்டிங் முடிஞ்சு கடைசோடத்து வந்தாரு, சார் நீங்க சொல்றீங்களே அந்த ஊரு தான் எங்க ஊரு, நீங்க சொல்றீங்களே ஐயர் வீடு எனக்கு தெரியும், அதான் ஐயர் வீடுன்னு சொல்லுவாங்க, இப்பதான் தெரியுது இந்த ஐயருக்கு இவ்வளவு பெருமை இருக்கான்னு. அது சிறஞான போத வசனாலங்கார தீபம் என்று ஒரு அருமையான உரை இருக்கிறார். அங்கேதான் சொல்லுகிறார் அங்கே பரமாத்மா என்றால் அப்படி அர்த்தம் இல்லை, கடவுள் என்ற அர்த்தம் இல்லை. பரமாத்மா என்றால் சிவோகம் பாவனையில் தலைப்பட்ட ஆன்மா பரமாத்மா உள்ளதான். ஆன்மாவுடைய ஆறு நிலைகள். ஜீவாத்மா என்றால் என்ன அர்த்தம், முக்குண வசப்பட்ட ஆன்மா ஜீவாத்மா. மூன்று குணங்களுக்கு யார் வந்து மூன்று குணங்களுடைய பாதிப்பு இருக்கு இல்லையா, அந்த பாதிப்பு யார் எந்த உயிரிடத்திலே நிகழ்கிறதோ அது ஜீவாத்மா. பரமாத்மான்னா என்ன அர்த்தம், சிவோகம் பாவனை என்று சொல்லக்கூடிய நிலையை தலைப்பட்டவன் தான் பரமாத்மா. அந்த வகையில தான் சைவம் கிருஷ்ணனை பரமாத்மான்னு சொல்லுது. பரமாத்மா என்று நாமும் சொல்லுகிறோம் கிருஷ்ணன், ஆனா நாம சொல்ல அர்த்தம் வேறு. அவன் சிவோகம் பாவனையை தலைப்படக்கூடிய அந்த நிலையை அடைந்தான் ஆகவே நான் பரமாத்மா. பரபிரம்மங்கிறதா சொல்றது அறிவுடைய விளக்கம். ஏன்னா இந்த மாதிரி விளக்கம் யாரு கொடுக்க முடியும், அந்த இருமொழியிலையும் புலமை இருந்து தத்துவங்கள் அந்த வேதத்திற்கு அங்கமான நூல்களையும் படிச்சிருக்கணும். அதுதான் முக்கியம், லெக்சிகன் ரொம்ப முக்கியம். ஆகவே ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன், திருமுறைகளுக்கும் சாத்திரங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய வேறுபாடு சில வேறுபாடுகள் சுட்டி காட்டுறேன். தோத்திரங்களுக்கு சாத்திரங்களுக்கு என்ன வேறுபாடு என்றால், தோத்திரங்களிலே பரிபாஷைகளை பயன்படுத்த மாட்டார்கள், சாத்திரங்களிலே பரிபாஷைகளை தான் பயன்படுத்துவார்கள். ஏனென்று கேட்டால் அந்த பரிபாஷை வேதம் படித்த ஒருவனுக்கு தெரியும், ஆகமம் படித்த ஒருவனுக்கு தெரியும். ஆகவே பரிபாஷை சொற்கள் தோத்திரத்திலே வராது, சாத்திரத்தில் மட்டும்தான் வரும். ஆகவேதான் சைவ பரிபாஷை என்று ஒரு நூல் எழுதினார் சிவாகர யோகிகள், மிக அருமையாக எழுதியிருக்கிறார். அது இன்னைக்கு ஆங்கிலத்தில் எத்தனையோ விளக்கங்கள்லாம் வந்திருக்கின்றன. நிறைய செய்திகள் இப்போ ஆங்கில தமிழில் வருதை விட ஆங்கிலத்தில் நிறையவே வருது. ஏன்னா தத்துவம் இன்னைக்கு இந்திய நாட்டு தத்துவம் மேல் நாட்டை ரொம்ப தாக்குறதுனால அப்படி வருகிறது. இன்னொரு செய்தி என்னவென்றால், சாத்திரங்களிலே இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சூத்திரத்துக்கும் சாத்திரத்துக்கும் வேறுபாடு சொல்றேன். கலை சொற்கள் சாத்திரங்களில் வரும், சூத்திரங்களில் வராது. அத்வைதம்ங்கிற வார்த்தை எங்கேயாவது தேவாரத்தில் வருதா? 12 திருமணம் அத்வைதம்ங்கிற வார்த்தையே கிடையாது. அது ஏன் வரலன்னா, அது புகழ் நூல்களில் வந்து அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு காரணம். அடுத்தால அவர்கள் தத்துவ விளக்கம் சொல்வதற்காக வரவில்லை, அவர்கள் ரோலும் அது இல்லை. திருவள்ளுவர் ஏன் சிவம் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை என்று கேட்டால் அதான் பதில். அவர் சொன்னது சைவம், ஆனா சைவம் சிவங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் ஏன் பயன்படுத்தல? நீதி நூல்களிலே சமய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு மரபு அதை கடைபிடிக்கிறார். அவ்வளவுதான், ஒரு எல்லை இருக்கு. ஆகினால் திருமுறையாகவே அதுதான் கையாண்டான். இரண்டாவது, திருமுறைகளிலே கற்பனைக்கும் நகைச்சுவைக்கும் இடம் உண்டு. நகைச்சுவை தேவாரங்கள்னே இருக்குது. நகைச்சுவையோடு விஷயத்தை சொல்வார்கள், சிலது கற்பனையாக சொல்வார்கள். தமிழ்ல இல் பொருள் ஓமைன்னு ஒண்ணு சொல்லிட்டான். இல்லாத பொருளையும் ஓமையா சொல்லலாம். இருகை யானையை ஒத்திருந்து என் உள்ள கருவை யான் கண்டிலேன், மாணிக்கவாசன். ரெண்டு தும்பிக்கையுடைய யானை மாதிரி இருந்து கொண்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். யானை என்ன பண்ணும்? யானையுடைய பெரிய சிறப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த திருவாசல எவ்வளவு அர்த்தம் பாருங்க. இருகை யானையை ஒத்திருந்து என் உள்ள கருவை யான் கண்டிலேன், மாணிக்கவாசன். இந்த யானைக்கு மட்டும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, நான் சிங்கப்பூர் ஜூக்கு போன பிறகுதான் அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யானையை பற்றி ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த சிங்கப்பூர் ஜூக்கு நீங்க போனீங்கன்னா அங்க என்ன பண்ணிருப்பா, அந்த பிராணியுடைய பெயரை போட்டு அதுக்குள்ள ஜுவாலஜிக்கல் நேம் போட்டு அதனுடைய சிறப்பெல்லாம் அடிப்பான். போட்டு கீழே என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஈட்டிங் டைம், அது டைனிங் எப்ப சாப்பிடுதோ அந்த டைம் போட்டிருப்பான். அந்த அந்த மிருகங்களோ பிராணிகளோ எப்படி சாப்பிடுதுன்னு நீங்க பார்க்க விரும்புனீங்கன்னா அந்த டைமுக்கு வந்தா ஃபீடிங் டைம். அந்த ஃபீடிங் டைம்ல அதை பார்க்கலாம், எப்படி சாப்பிடுதுன்னு, என்ன சாப்பிடுது, எப்படி சாப்பிடுது. யானை ஒண்ணுக்குதான் ஈட்டிங் டைமே கிடையாது. யானை பாருங்க, நீங்க வளப்பழம் கொடுத்தா போடும், ஒரு தேங்காய் கொடுத்தா போடுங்க, என்ன கொடுத்தாலும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். யானைக்கு ஈட்டிங் டைமே கிடையாது. அது போல இந்த உணவுக்காகவே நான் அலைந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரு. அந்த யானையாவது பரவாயில்லை, அது ஒரு தும்பிக்கையை வச்சுதான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன், ரெண்டு தும்பிக்கையோட யானை, இருகை யானையை ஒத்திருந்து என் உள்ளக்கருவை யான் கண்டிலேன். இப்ப என்ன, ரெண்டு கையோ ஒரு ரெண்டு தும்பிக்கையோட யானை யாராவது பாத்திருக்கீங்களா? எந்த சூழையாது. தமிழில் என்ன சொன்னாங்க, இல் பொருள் ஓமை. இது என்ன, இல்லாத பொருளையும் ஓமையா சொல்லலாம், இலக்கியத்துல உண்டு. கற்பனை, கற்பனைக்கு கம்பன், கம்பனுக்கு ரெண்டு பட்டம் உண்டு, காசுக்கு கம்பன், இன்னொன்னு கற்பனைக்கு கம்பன். கற்பனை அவனை மாதிரி யாரும் பண்ண முடியாது. ஆனால் சாத்திரங்களிலே கற்பனைக்கும் நகைச்சுவைக்கும் இடம் இல்லை. திருமுறைகளில் கற்பனையும் வரும், நகைச்சுவையும் வரும். ஆனா சாத்திரங்கள்ல நகைச்சுவைக்கு வேலை கிடையாது. ஏன்னு கேட்டா, சயின்ஸ் நான் வெடிக்கா சொல்வேன், மேத்தமெட்டிக்ஸ் படிக்க போறான், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர். When you speak about science and mathematics, நகைச்சுவைக்கு வேலை உண்டாங்க. ஆகவே சாத்திரங்களிலே நகைச்சுவையும் வராது, கற்பனையும் வராது. அதனாலதான் மெய்கண்டார் சொல்லக்கூடிய உதாரணங்கள், அதுக்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு பேரு ஓமைன்னே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஓமை என்பது கற்பனையிலையும் வரலாம், நகைச்சுவையாகவும் வரலாம், இல்லாததும் வரலாம், ஓமை. ஆனால் மெய்கண்டார் கருத்துக்களை விளக்கும் பொழுது ஓமைகளை கையாளவில்லை. ஆகவே அதுக்கு என்ன பேர் வச்சாங்க, திருஷ்டாந்தம். அதுக்கு பேர் திருஷ்டாந்தம்னு பேர். சிவஞான போதத்தில் ஓமைன்னே சொல்லக்கூடாது, திருஷ்டாந்தம். அந்த திருஷ்டாந்தம் என்பதற்கு அருமையான இங்கிலீஷ் சொன்னார் ஜெயம் நல்லுசாமி பிள்ளை அவர்கள். இண்டக்டிவ் ப்ரூஃப், இண்டக்டிவ் ப்ரூஃப். சிவஞான போதத்தில் பூராமே அவ்வளவும் ஜியாலஜி, பிலாசபி, பாட்னி, பயாலஜி, எல்லாம் அஸ்ட்ரானமி எல்லாம் வரும். ஏன்னா அந்த கருத்தை விளக்குவதற்கு அது மாதிரி சில அடிப்படைகளை தான் சொன்னாரே ஒழிய, இப்ப கம்பனை போல இளங்கோவை போல எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் வந்து இலக்கியோமையே பேச மாட்டார். அவர் அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க, ஏது திருஷ்டாந்தத்தால் என்று அவரே சொன்னார். மெய்கண்டாரே என்ன சொன்னார் என்றால், நான் சொல்லுவது எப்படின்னார், ஏன்னா அவர் சொல்ற வாக்கியம் தான் முக்கியம். ஓமைங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தல. எந்தை சனற்குமரன் ஏத்தி தொழ இயல்பாய் நந்தி உரைத்தருளும் ஞானநூர் சிந்தை செய்து தான் உரைத்தான் மெய்கண்டான் தாரணியோர் தாமுணர ஏது திருஷ்டாந்தத்தால் என்று. So I explain through Hetu and Drishtanta only. அவரே சொல்ற நாந்தின்னு பேர். சிவஞான குரத்தில் இந்த செய்யுளுக்கு நாந்தி செய்யுள்னு பேர். நாந்தி நாந்தினா என்ன அர்த்தம், கடைசியாக நூலுடைய இறுதியில அந்த நூலை நூலாசிரியர் நூலை பற்றி சொல்லுவது நாந்தி. அது ஆங்கிலத்தில் கோலஃபோன் பேர் அதுக்கு பேர். அதுக்கு அதுக்கெல்லாம் தமிழ் வார்த்தையை சொல்றார் HR வாஷிங்டன். அவர் சொல்றார் இதெல்லாம் பாருங்க இங்கிலீஷ்காரங்க எவ்வளவு அருமையா படிச்சிருக்கோம். அதுக்கு போய் இங்கிலீஷ வார்த்தை சொல்றார் HR வாஷிங்டன் சிவஞான புதத்தில் அதுக்கு வார்த்தை எழுதுறாரு கோலஃபோன். இப்படிலாம் ஆங்கிலத்தில் வார்த்தைகள் இருக்குன்னு அவன் எவ்வளவு விளக்காரன் சொல்லும் போது அவன் தமிழ் மொழியை படிச்சு சொல்றான் பாருங்க, அதுக்காக வாட்டியும் படிக்கணும். சொல்றது இங்கிலீஷு ஆனா தமிழ் மொழியை படித்து சிவஞான போதத்தை ஒரு ஆசிரியத்திலே பாடம் கேட்டு சொல்றான் பாருங்க, அதுக்கு நம்ம எத்தனை நாள் பண்ண நமக்கு. கார்டன் மேத்யூஸ், வாஷிங்டன், எஸ்டபிள்யூ ஸ்கோமரஸ் போன்ற வெள்ளைக்காரர்கள் எவ்வளவு அருமையாக விளக்கம் கொடுத்துக்கிறார். எவ்வளவு விஷயம் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, போப்பு நம்ம இருக்கு எல்லாத்துக்கும் அது சீர்க்க கடினடி விருத்தம் எத்தனை நம்ம யாப்பல அவ்வளவுக்கு இங்கிலீஷ் சொல்றாரு. அவர் இங்கிலீஷ் போயிட்டுல இதுக்கு என்ன பேர்னு சொல்றாரு. நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இங்கிலீஷ் போயிட்டுல கூட எல்லாம் இருக்கான்ட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்லுவாரு அந்தாதி அப்படின்னு சொல்றாமே, இது மட்டும் இங்கிலீஷ் போயிட்டுல கிடையாதான் அப்படி சொல்றாரு. அந்தாதி என்ற யாப்பு மட்டும் இங்கிலீஷ் போயிட்டுல கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க நிறைய இங்கிலீஷ் நம்மளை படிச்ச விட அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனாலும் ஐ கிவ் அ டிரான்ஸ்லேஷன் அந்தாதினா அதுக்கு ஒரு வார்த்தை அனாஃபோரட்டிக் வெர்ஸ் அப்படிங்கிறார். ஐ கிவ் அ டிரான்ஸ்லேஷன் ஃபார் அந்தாதி அனாஃபோரட்டிக் வெர்ஸ். எவ்வளவு நமக்கு கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க, எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க. ஆகினாலதான் மெய்கண்டார் என்ன செய்தார் என்றார், அந்த சிறஞான போதம் என்ற ஒன்றை அவர் வந்து அது மொழிபெயர்ப்பா, எதை எடுத்தாலும் நமக்கு பிரச்சனையும் ஆக்கிடுவாங்க, அது மொழிபெயர்ப்பா மூலமா என்றெல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு வாதங்கள் எதிர்வாதங்கள், அதாவது பொதுவாக வாத பிரதிவாதங்கள் வரலாம். ஆனா வாத பிரதிவாதங்கள் என்ன நோக்கத்தில் இருக்கணும் என்றால் எது உண்மை என்று காணக்கூடிய நோக்கில இருக்க வேண்டும். எப்பயுமே அதுதான், அதுதான் டிஸ்கஷன் அப்படிதான் இருக்கணும். ஆர்கியூமெண்ட் வேற டிஸ்கஷன் வேற. ஆர்கியூமெண்ட்னா என்ன, நான் சொல்வதையே சாதிப்பது, அது ஆர்கியூமெண்ட். டிஸ்கஷன் என்ன அர்த்தம், கொண்டும் கொடுத்தும். உங்கள்கிட்ட வந்து நான் வாங்கிக்கிறேன் நான் தெரிஞ்சுக்கிறேன், சரி நான் பார்க்காத ஒரு கோணத்தில் நீங்க சொல்லலாம், நீங்க பார்க்காத ஒரு கோணத்தில் நான் சொல்லலாம் இல்லையா. மனித அறிவு குறைவுடையதான். ஆகினால்தான் சிவஞான போதம் என்ற நூலை அந்த 12 சூத்திரங்களினாலே அவர் நமக்கு விளக்கி மிக நுட்பமாக, அதாவது இந்த சாத்திரங்கள் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் நூல்கள் தோன்றிய வரிசை வேற, நாம் படிக்க வேண்டிய வரிசை வேற. இப்ப சாத்திரங்கள் எடுத்துக்கொண்டால் முதலிலே வந்தது சிவஞான போதம், அதுக்கப்புறம் வந்தது சிவஞான சித்தியார், அதுக்கப்புறம் வந்தது சிவபிரகாசம், அதுக்கப்புறம் வந்தது உண்மை உலக்கம் திருவருட்பயன். ஆனா நூல்கள் தோன்றிய வரிசை வேற. ஆனா என்ன சொன்னாங்க, சைவ சித்தாந்தம் படிக்கிறவன் அப்படி படிச்சிடாத, நீ என்ன பண்ணணும், கீழே இருந்து போனாங்க, முதல்ல திருவருட்பயனப்படி உண்மை உலக்கத்தைப்படி அப்படி படிச்சு போட்டி பகடை நூல்களை படிச்சுட்டு அப்புறம் சிவபிரகாசத்தை படிச்சு சித்தியார் அப்படி சிவஞான போது வாழ்ந்தாங்க. நூல்கள் தோன்றிய வரிசையில ஏன்னு கேட்டா மெய்கண்டார் யாருக்கு பேசுகிறார், மெய்கண்டார் நமக்கு பேசவில்லை. சிவஞான போதை ரொம்ப பேர் சிவஞான போதம் பயந்து ஒளிஞ்சிடறாங்க. என்னவென்றால் மெய்கண்டார் யாருக்கு சொல்லுகிறார் என்றால் எல்லாவற்றையும் படித்து விட்டு வருகிறவனுக்கு வர்ற சந்தேகத்தை தான் அவர் விளக்குறார். அவரை படிக்கிறவர் ஏற்கனவே வேதாகமங்கள்ல பயிற்சி இருக்கணும், கிரியைகள்ல பயிற்சி இருக்கணும், எல்லாவற்றிலையும் தர்க்க சாஸ்திரத்தில் பயிற்சி இருக்க வேண்டும், இலக்கணத்தில் பயிற்சி இருக்க வேண்டும், வியாக்கரணம் வடமொழியில வியாக்கரணம் சொல்லுவாங்க, வியாக்கரணத்தில் பயிற்சி இருக்கணும், எல்லாவற்றிலையும் பயிற்சி இருந்தவனுக்கு சந்தேகம் வரும் இல்லையா. அந்த சந்தேகத்தை தான் அவர் வளர்க்கிறார். அப்போ நாம தான் எதையுமே படிக்காமல படிக்கிறோம். அதனாலதான் என்ன பண்ணார், அந்த சிவஞானபோதத்தை செய்துவிட்டு தன்னுடைய தலை மாணாக்கர் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள், பெரிய விஷயம் பாருங்க, அப்பரும் சம்பந்தரும் சந்திக்கும் போது சம்பந்தருக்கு வயது 7, அப்பருக்கு வயசு 70, 63 வயசு ஓல்டர், வயசு 63 இயர்ஸ் ஓல்டர் தான் சம்பந்தர். முதல் சந்திப்பு எப்ப நடக்குது, சீர்காழி நடக்குது. அப்பரும் சம்பந்தரும் சந்திக்கும் பொழுது அப்பருக்கு வயது 70, சம்பந்தருக்கு வயது 7. வரலாறுவாதிகள் கூட கணக்கு, கல் வெள்ளை வரலாறு கொண்டவர்கள் சொல்கிறார் அந்த கணக்கு, சேக்கலார் வயசு சொல்லல. அதே போல மெய்கண்டா இருக்கிறாரே, மெய்கண்டாருடைய தலை மாணாக்கர் அருணந்தி சிவம். சித்தியார் இந்த மிகப்பெரு நூல் ஆகம, சகல ஆகமங்களின் சாரம், அந்த சகல ஆகமங்களின் சாரமாக செய்தார் சிவஞான சித்தியாரை. அந்த சிவஞான சித்தியாரை செய்த ஆசிரியர் அவருடைய குருநாதரை சந்திக்கும் பொழுது இவருக்கு வயது 90, அவருக்கு வயது 5. சிவஞான மாணவனுக்கு வயது 90, ஆசிரியருக்கு வயது 5. மாணவருக்கு வயது 90, ஆசிரியருக்கு வயது 5. அதனாலதான் என்ன, ஞானம் என்பது வயது பற்றி வருவதில்லை. ஆனா அப்பேற்பட்டவர், அவருக்கு பேர் என்னதுன்னு கேட்டா அவருடைய இயற்கை பெயர், உண்மையான பெயர் வந்து சதாசிவ சிவாச்சாரியார். அவருக்கு மெய்கண்டார் கொடுத்த தீட்சா நாமம் தான் அருளந்தி சிவம். ஆனால் உலகத்தவரெல்லாம் அவருக்கு பட்டம் சூட்டினாங்க, அவருக்கு சகல ஆகம பண்டிதர். நடமாடும் பல்கலைக்கழகம்லாம் நீங்க சொல்றாங்க இல்லையா, உலகத்தவர்கள், ஏன்னா அவர் ஊருக்கு வரும்போது இவர்கிட்ட, இவருக்கு முன்னாடி இவருக்கு சிஷியர் ஆனதுக்கு முன்னாடி அவர் ஊருக்கு வந்தார் என்று சொன்னால் அவருக்கு பின்னாடி 30-40 வண்டிகள்ல ஏடுகள் வருமா, ஆகம ஏடுகள். அவரிடத்துல விவாதம் பண்ணி கேட்டா அதை கோட் பண்றதுக்கு வேணும் இல்லையா, அதுக்காண்டி வண்டிகள்லாம் ஆகம ஏடுகள்லாம் வருமா பின்னாடி. சகல ஆகம பண்டிதர், அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர், பெரிய கல்விமா. ஆனால் மெய்கண்டாரை பார்த்தவுடன் என்னாகிறது, இந்த கல்வியானது ஞானத்திற்கு அடிமையாகிவிடும். கல்வி ஞானம் என்பது அப்படிப்பட்டது, கல்வி ஞானத்துக்கு அடிமையாயும். ஆனா அப்பேற்பட்டவர் என்ன சொல்றார் என்றால், இனி இந்த சிவஞான போதத்திலே நான் சொன்ன அந்த சூத்திரங்களை எல்லாம் விளக்குவதற்கு விருத்தப்பாக்களினாலே நீ ஒரு நூலை செய். நூல் கூட இல்லை, இட்ஸ் அ காமெண்ட்ரி ஒன்லி. சிவஞான சித்தியார் இஸ் அ காமெண்ட்ரி ஃபார் சிவஞான போதம், தனி நூல் இல்லை. ஆகவே விருத்தப்பாக்களினாலே இதற்கு நீ விரிவுரை செய்யுன்னு சொன்ன. அவர் என்ன சொல்றாரு, என்னை இப்பவத்திற்கு சேரா வகையெடுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து அருளினால் தாழ் இணை தலைமே சூடும் மின்னமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவிவாள் மெய்கண்டானூர் சென்னீர் கொண்டு சைவத்திரத்தினை தெய்க்கலுற்றான். 90 வயசுக்கார சொல்ற மெய்கண்டா நூலை, அவர் செய்த நூலை என் தலையிலே கொண்டு சென்னீர் கொண்டு, அது சாமி எழுதினாரே சென்னீர் கொண்டு என்றால் தலையில வச்சுன்னு அர்த்தம் இல்லைன்னு எழுதினார் சாமி. சென்னியூர் கொண்டு என்று கேட்டால் அப்ப பட்ட நூல்கள் எல்லாம் என்னாச்சுன்னு ஒரு கேள்வி வருது பாருங்க, சென்னிவோர் கொண்டு சிவஞான சாமி கூட சென்னியூர் கொண்டு இன் என்பது இங்க ஓமை உருவு, தலை போல உடம்புல எல்லா உறுப்பும் அவர் அவசியம்தான், ஆனா தலைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதால அதே போல சென்னிவோர் கொண்டு எழுதினார். சித்தியாருக்கு அவருடைய உரை இருக்காடா, சிவஞான சாமியுடைய உரை அற்புதம். அப்பதான் தமிழ்ல இவ்வளவு நுட்பம் இருக்கா என்பது நாம உணர முடிகிறது. மாவாடியத்தையும் சிவஞான சித்தியாருக்கு சிவஞான சுவாமி எழுத அந்த பொழிப்புடையும் குறிப்புடையும் படிக்கும் போதுதான் இவ்வளவு செய்திகளை இவ்வளவு நுட்பமாக சுருங்க சொல்லி வழங்க வைத்தேன். நான் வேடிக்கையாக சொல்வேன், சுருங்க சொல்வத பேர் வாங்கினது திருவள்ளுவர் தான். அவர்தான் 1.5 அடியில உலகத்தை அளந்தான் எழுதுவேன். ஒரு பாகிரம் பாடினா திருவள்ளுவர் மாலையில ஒரு புலவர் சொன்னாரு, அந்த திருமால் கூட 3 அடியில்தான் உலகத்தை அடைந்தார், எங்களுடைய திருவள்ளுவர் 1.5 அடியில உலகத்தை அடைந்தார். அது போல அவ்வளவு பெருமை வாய்ந்த அந்த திருவள்ளுவரை கூட அவரையும் மிஞ்சினவர் மெய்கண்டார். மெய்கண்டாருடைய சிறப்பு என்ன, திருவள்ளுவரையும் மிஞ்சிட்டார். அதாவது சுருங்கிய சொற்களினாலே அதுல இருந்து ஒரு ஒரு எழுத்தை எடுக்கவும் முடியாது, ஒரு எழுத்தை கூட்டினா அது அதிகமாயிருக்கும், ஒரு எழுத்தை கூட்டினீங்கன்னா அதிகம், ஒரு எழுத்தை எடுத்தா பொருள் தப்பாயிருக்கும். எப்படி மிக நுட்பமாக அதை அருமையா சொல்லுவார். அதாவது மூணாம் சூத்திரம் இருக்கே அதுக்கு எழுதுவாரு ஜெய நல்லுசாமி எழுதுவார், தி சூத்ரா இஸ் அ ரிமார்க்கபிள் எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டென்சேஷன் ஆஃப் தாட் அண்ட் கிரேவிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ஜெய நல்லுசாமி சொன்னார். மூணாம் சூத்திரத்தை படிச்சு சொன்னாரு, இதை விட ஒரு சொல்லை எவ்வளவு சுருங்கிய வார்த்தையில சொல்ல முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம். The sutra is a remarkable example of condensation of thought and brevity of expression. Jayanada Swami solla avula usiram adu pole surungiya vaarthaiyilinaale sonnadanaala ennaachu adanude porulai nutpamagathaan purindukolla mudiyum endra or nilai varugirathu. Agave da andha sivanyana siddhiya andha sivanyana bodhathirkku vilakkamaga miga arumaiyaga ezhuthappattathu. Innoru seiyai naan solla virumbugiren. சோத்திரங்களுக்கும் சாத்திரங்களுக்கும் உள்ள வேறுபாடுகளை சொல்லிக் கொண்டு வந்தேன், ரெண்டு வேறுபாடுகள் சொல்லியிருக்கிறேன். அதே போல சாத்திரங்களுக்கு வந்து அந்த மிக சுருங்கிய சொற்களினாலே அதை விளக்குவது என்கின்ற ஒரு சிறப்பும் இந்த சாத்திரத்துக்கு உண்டு. இன்னொரு சிறப்பு சொல்கிறேன், சாத்திரத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் மற்ற டெக்ஸ்ட் புக்குக்கும் சாத்திரத்துக்கும் என்ன வேறுபாடு? ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல டெக்ஸ்ட் புக் இருக்கு மாணவர்களுக்கு, ஒரு டெக்ஸ்ட் புக்ல மேல என்ன போட்டிருப்பான்? ஒரு டெக்ஸ்ட் புக் என்று ஒரு கல்லூரிக்கோ அல்லது ஒரு பள்ளிக்கூடத்திற்கோ ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்குன்னா மேல என்ன மாட்டிருப்பான்? இது 12th ஸ்டாண்டர்ட், இது பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர், இது பிஎஸ்சி செகண்ட் இயர் அப்படின்னு போட்டிருப்பான். அப்பதானே டெக்ஸ்ட் புக் ஆக முடியும். ஆனால் சாத்திரங்களை பொறுத்தவரை அது டெக்ஸ்ட் புக் ஃபார் பிகினரும் அதுதான், டெக்ஸ்ட் புக் ஃபார் ஞானியும் அதுதான். சாத்திரங்களோட பெரிய விஷயம் ஒரே விஷயம்தான். ஆனால் உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய அறிவும் உங்களுடைய ஊர் பயிற்சியும் கூட கூட கூட என்ன தெரியும் அதோட நுட்ப பொருள் விளங்கிக் கொண்டே செல்லும். அப்போ உங்களுடைய அறிவு வளர வளர உங்களுடைய அனுபவம் வளர வளர டெக்ஸ்ட் புக் மாறுறது இல்லை, டெக்ஸ்ட் புக் சேம். அந்த வகையில தான் சாத்திரங்கள் தாய்மானவர் படிச்சும் அதே சிவஞான போதம் தான், நாம படிச்சும் அதே சிவஞான போதம் தான் இல்லையா? ஆனா தாய்மானவருக்கு வழங்கியது நமக்கு வழங்கிருமா? அதனாலதான் சாத்திரங்களை பொறுத்தவரை சகல நிலையிலே உள்ளவர்கள் அதற்கு தகுதியுடைய குருநாதரிடத்திலே இருந்து அதை கேட்கும் பொழுது அதை வழங்கிக் கொள்ள முடியும். இப்படி அந்த சோத்திரங்கள் அதுவே சாத்திரங்கள் வந்து கொள்கை விளக்க, அதோட என்னன்னா இந்த சாத்திர கருத்துக்களை வைத்துக் கொண்டு சோத்திரங்கள்ல நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம், அதற்கு விரோதமாக அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கு நீங்க மாடர்ன என்ன உதாரணம் சொன்னீங்கன்னு, ஒரு மேத்தமெட்டிக்ஸ் படிக்க போற ஸ்டூடெண்ட் இருக்கலாம், அந்த மேத்தமெட்டிக்ஸ் படிக்க போற ஸ்டூடெண்ட் ஈக்குவேஷனை எப்ப சால்வ் பண்ண முடியும்? When he has got mastery over the formulas, he can solve the equation. When he can solve the riders, when he has got mastery over theorems, he can solve the riders. Rider எப்ப தியரம் தெரியாம ரைடர் சால்வ் பண்ண முடியுமா? ஃபார்முலா தெரியாம சூத்திரம் தெரியாம வந்து இதை சால்வ் பண்ண முடியுமா? அதே மாதிரிதான் இதுதான் இதுமாதிரி மாடர்னா சொல்றேன், இதான தேவை. அதே போலதான் வித்தவுட் மாஸ்டரி ஓர் த சாஸ்திராஸ் யூ ஆர் இன்காம்பிட்டன்ட் டு இன்டர்பிரட். சாஸ்திரங்களை என்றாக படிக்காமல் திருமுறைகளுக்கு பொருள் சொல்லாதீர்கள், அது சைவத்துக்கு நீங்கள் செய்கிற பெரிய கேடு என்று கூட சொல்லியிருக்கிறார். ஆகையினாலதான் சாத்திரங்கள் மிகவும் முக்கியம் என்றும், அதோடு இன்னொரு பெரிய குறை என்னவென்றால் இந்த சாத்திரங்கள் கற்க வேண்டிய அவசியம் என்னவென்று கேட்டால், 28 ஆகமங்கள் இருக்கின்றன, 28 ஆகமங்களையும் நம்ம என்னைக்கு போய் படிக்க போறோம்? அந்த 28 ஆகமங்களின் சாரமாக எப்பொழுதுமே ரொம்ப சுருக்கிய அளவில் நம்ம நம்முடைய ஆயுள் ரொம்ப குறைச்சு, அது இந்த மாதிரி பெரிய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த பெரிய நாகரிகத்தில் வாழ்றவங்களுக்கு இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா உட்கார்ந்துருந்தீங்கன்னாலே பெரிய விஷயம், அது பெரிய விஷயம். ஏன்னா பரபரப்பான உலகம், இந்த பரபரப்பான உலகத்துல நாம வந்து எல்லாவற்றையும் இனிமேல் சம்ஸ்கிருதம் படிச்சு தர்க்கம் படிச்சு அதை படிச்சு இதை படிச்சு என்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஆகவே சொன்னார்கள், சித்தாந்த சாத்திரங்கள் என்பது ஆகமத்தின் ஞானபாலம். சாத்திரங்களுக்கு நிறைய இன்னைக்கு செய்திகள் சொல்லியிருக்கேன், சில சமயத்தில் எங்களுக்கு அப்படியே தன்னாலே வரும். தேவாரம் என்பது என்ன? தேவாரம் என்பது வேதத்தின் ஞானபாதம். அதனால தேவாரம் வேதசாரம் எழுதின காசிவா சித்திநாத எழுதிய நூல்ல ஒரு நூலுக்கு தேவாரம் வேதசாரம். ஆகவே எப்படி சைவரர் கொள்கிறார்கள் என்று கேட்டால், வேதத்திலேயே சொல்ல போயினா இப்ப தேவாரத்துல வேள்விகள் எப்படி செய்யணும் அப்படின்னா வருதா? வராது. அதே போல நம்முடைய சித்தாந்த சாஸ்திரங்கள்ல ஆலயத்துல எப்படி வழிபாடு பண்ணணும், ஆலயம் எப்படி அமையணும், சண்டேஸ்வரர் எங்க இருப்பாரு, ஆலயம் எப்படி அமைய வேண்டும் என்று எங்கேயாவது வருதா சாஸ்திரங்கள்ல? ஆகவே எப்படி கொண்டார்கள் பெரியவர்கள் என்றால், தேவாரம் என்பது வேதத்தின் ஞானபாதம், சித்தாந்த சாஸ்திரம் என்பது ஆகமத்தின் ஞானபாதம். ஆகவேதான் மற்றவர்களெல்லாம் கோயில் அமைப்பு கோயில் வழிபாட்டை பற்றி ஏன் சிவஞான போதத்தில் சொல்லலை என்று கேட்டால், அது கிரியாபாதத்தில் வரும், ஞானபாதத்தில் வராது. ஆகவேதான் ஞானபாதத்தினுடைய சாரம், ஆகமத்தின் ஞானபாதத்தின் சாரம் சிவஞான சாஸ்திரங்கள், வேதத்தினுடைய ஞானவாதத்தின் சாரம் தேவாரம் என்று நம்ம பெரியவர்கள் வைத்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு பல செய்திகளை உங்களுக்கு சாத்திரமும் சோத்திரம் பற்றி பல செய்திகளை சொல்லியிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொண்டு
4: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது
1: ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு பூசுரர் சிங்கமும் போதமாதவரும். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அடைந்தாருக்கு ஆசிரியர்னு பாப்போம், அது எப்படின்னு பாப்போம். அடைந்தாருன்னா அவங்கள தஞ்சமா அடைஞ்சவங்க. இன்னைக்கும் அவங்கள தலைமையில் கொண்டு யாராவது வணங்கினாங்கன்னா அவங்க அடைந்தாரு தான். அவங்க இன்னைக்கு இருக்கிறவங்க தான். அவங்க இறைவரோடு கலந்து இருந்தாலும் நம்முடைய பாட்டு அவங்க காதல கேட்கும். அவங்களுடைய பரிந்துரை பரமன்ட போகும், பரமனுடைய அருள் வெள்ளமா நமக்கு வரும். இந்த ரெண்டு பேரையுமே பிள்ளையார் அரசுகள் பார்க்கறதுக்கு முன்னி காதல் கொண்டு தவம் பண்ணுவாங்க. ரெண்டு பேர் பிள்ளையார்த்த காதல் கொண்டவர் சிவனேசன், அப்பர்த்த காதல் கொண்டவர் அப்பூதியார். இந்த ரெண்டு பேரும் அணைந்தார். அதாவது திஞ்ஞான சம்பந்தர் சிவனேசரும் திருநாவுக்கரசர் அப்பூதியாரும் சார்ந்து ஒடுகினார்கள். சைவத்தில சார்வு என்பதுதான் அடைதல் என்று சொல்லும். அவங்கள சார்ந்தாங்க, அதாவது பற்றுக்கோடா கொண்டாங்க. வேற எல்லாவற்றையும் புறம் தள்ளி இவங்களையே கொண்டாங்க. இங்க ஒரு நுட்பம் பாருங்களேன். நம்ம மார்க்கண்டேயர் கதை கேட்டிருக்கோம். மானியாகிய மார்க்கண்டேயருக்காக ஈஸ்வர் மரளியாகிய காலனை ஒதுச்சிருக்கார். மானிக்காக மரளியை ஒதுச்சிருக்கார். உதைக்கும் போது மார்க்கண்டேயர் உயிர் நீங்கல, உயிர் இருக்கு. நீங்க இருந்து உதைக்கல, நீங்க இருந்து முந்தி உழைச்சி அவருடைய உயிரை நிலைப்படுத்தினார். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? சாமியோட ஒரு படி மேல. இப்பவுமே ஆச்சாரியாருக்கு சாமியோட பெருமை அதிகம். இத நான் சொன்னா நீ ஏத்துக்க மாட்டீங்க. திருமூலர் சொல்றார்,
3: சிவனை வழிபட்டார் அவனை வழிபட்டு ஒன்றில்லை.
2: சைவம் என்ன சொல்லுது? சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. திருமூலர் புரட்சி பண்றார். டே அப்பா, சாமியை கும்பிடாத, சாமி கும்பிட்டா ஒண்ணு ஆக போறது இல்லை. என்ன சாமி இப்படி சொல்றீங்களே? எல்லாரும் சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. மத்த ஆசிரியர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க கும்பிடாதுன்னு சொல்லுங்களே. என்ன ஒரு கோமாளித்தனமா இருக்குன்னு கேட்கலாம். அவர் சொல்றாரு,
3: அவனை வழிபட்டு அங்கு ஆமாறு காட்டும் குருவை வழிபடி கூடலுமாமே.
2: நீனாவே கும்பிட ஒண்ணு நடக்காது. குருவை வழிபடு, அவருடைய முத்தரை வெந்தாத்தான் உனக்கு சிவலோக பிராப்தி கிடைக்கும். அதனாலதான் சுந்தரர் சொன்னார்,
3: இறைவர் திருத்தொண்டுபுரி அருமையினை இருநிலத்து முறைகளையும் முதல்வேந்தர் மூவர்களும் கேட்டஞ்சி மறைமின்னும் மணிமாறும் வந்துள்ளார்
2: தமை பணிந்தார் எளிதவத்தோர் அப்பாலும் இருத்தர்பதி தொடர் நினைந்தார். இன்னும் நுட்ப சொல்றேன், திருத்தொண்டனுடைய சேய நீர்மை எது தெரியுமா? பரமாச்சாரியர் வழிபடும் சேய நீர்மை திருத்தொண்டு பிரிபுராணம் சொல்லும். சேய நீர்மைனா மிக உயர்ந்த தன்மையில மிக ஓங்கிய பண்புல விளங்கும் தொண்டு. எது தெரியுமா? ஈஸ்வர கும்பிடுவதல்ல, அடியார் கும்பிடுவதோடு அல்ல, ஆச்சாரிய மூர்த்திகளை கும்பிடுவது. சிவஞான சித்தியார் 328 பாட்டு உடையது. கடைசி பாட்டு என்ன சொல்றது தெரியுமா? சித்தியார்,
3: பரபிரம்மன் இவன் என்றும் பரசிவன் தான் என்றும் பரஞானன் இவன் என்றும் பராபரந்தான் என்றும் அறம் பெறும் சீர்நிலை இவனே என்றும் அருள் குருவை வழிபடவே.
2: குருவை வழிபட சொல்றாங்க.
3: அவன் இவந்தானாயே இறங்கிய வாரணம் ஆமை மீன் அண்டம் சிலையை இயல்பினுடன் பரிசித்தும் இணைந்தும் பார்த்தும் பரிந்து இவை தாமாக்குமாவோ சிவனேக்கும் பரிசித்து சிந்தித்து பார்த்தும் தானே.
2: குரு எங்க இருக்காரு நினைக்காதீங்க, பக்கத்திலிருந்து மேல பார்த்துட்டு இருப்பாரு நம்மள. சிவன் சுமந்தர் பாப்பார் சத்தியமா. அவர் பார்வை நம்ம மேல பட்டுடுத்துனா நம்முடைய மாயா மலம்லாம் கிட்டு ஒழியும். இதுக்கு சார்ந்து திருத்தணிச்சேரி சாக்கீரலை பாக்குறாரு, வேற ஒண்ணுமே பண்ணல. திஞ்ஞான சம்பர் பாக்குறாரு சாக்கீரலை, வாதம் செய்த பௌத்தர்களை.
3: அன்றவர்க்கு கவிஞர் கோல் அருள்நோக்கம் அணிதலினால் அறிவில்லை அகன்று நீங்கி.
2: பரமாச்சாரிய கும்பிடுவோட பெருமை அது. இந்த அடைந்தாரு காசிரி சொல்லணும்ன, இவங்க வந்து திஞ்ஞான சம்பந்தர் பாக்குறதுக்கு முன்னே கும்பிட்டவர் சிவனேஷ். அப்படி இருக்கும்போது இவர் சாமி இவருக்குன்னே பெற்றெடுத்த ஒரு பெண், அதான் வரலாறு சொல்ல போறேன், அது வந்து சுருக்கமா சொல்லிடுறேன். அப்ப அந்த பெண் செத்து போயிடறான். செத்து போன பெண்ணை எழுப்புற பொறுப்பு திஞ்ஞான சம்பந்தர் சார்ந்ததா அது. என்ன சொல்ல வர, அதே மாதிரி அப்பூதியார் பையன் மூத்த திருநாமக்கரசு, அது பெண் செத்து போயிடறான் பாம்பு கடிச்சு. ரெண்டு இடத்துலயும் பாம்பு தான். அவனை திருநாவுக்கரசர் எழுப்புறார். என்ன சொல்ல போறேன்,
3: சாமி கூட உயிர் போறதுக்கு முன்னாள் காரணம் வதைச்சார். பரமாச்சாரியாரோ என்றால் உயிர் போன பிறகு கூட போன உயிரை மீட்டு அந்த இறந்த சமமாகிய உடம்பின புகுத்தக்கூடிய பேராற்றல் வாய்ந்தவராக இருக்காங்க.
2: அதற்காக சொன்ன வரலாற்றை பார்ப்போம். நம்ம சிவனேசர் திரு மயிலாபுரி எனும் திருத்தலத்தில் வாய்ந்த பெருங்குடி வணிகர், பெருஞ்செல்வந்தர், அரசர்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அளவில்லா வளர்த்தினர் தனவந்தர். அவர் தம்மை உள்ளவாறு அறிந்தவர். தம்மை உள்ளவாறு அறிதல்னா என்ன? உடம்பாகிய சடம் தான் அல்லேன் என உணர்தல், உலகமாகிய பாசம் நிலையற்றது என உணர்தல், தானல்லாத உடம்பை தான் அல்லேன் என்று உணர்தலும், தனதல்லாத உலகை தனது அல்லது என்று உணர்தலும் தான் தன்னை உள்ளவாறு அறிதல். தன்னை அறியும் அறிவே அறிவாகும், பின்னை அறிவெல்லாம் பேரறிவு ஆமே அப்படின்னா திருமூலர். உலகத்தில் எல்லாரும் நிறைய படிக்கிறோம், பல பட்டங்களை வாங்கிக்கிறோம், திருமூலத்தை கொண்டு போன என்னமா சொல்றார், இதெல்லாம் பேய் அறிவு. இறைவனை பற்றி அறிகின்ற அறிவு திருமஞானம், அதுதான் அருள்ஞானம். உலகத்தை பற்றி அறிகின்ற அறிவு மருள்ஞானம், அதுதான் இருஞானம். இது திருமூலர் சொல்றது. சுதீர் சுதீர் அறிகிறாங்க. அறிவு வடிவாக இருந்த என்னை அறிவு வடிவு என்று அருள் செய்தான் நந்தி. இது திருமூலர் வாழ்க்கை. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னே நினைவில் நிகழ்ச்சியை அமைப்பார்கள். இதுவும் ஒரு வாக்கு தான். பாருங்க, தன்னை அறிதல் என்பது அவ்வளவு முக்கியமானது. இது நம்மள அறிய முடியாது, குரு வந்துதான் உணர்த்துவார்.
3: ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தனு வளர்ந்து என தம்முடன் குருவாய் தவத்தினை உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையும் அரண் கடல் செல்வே
2: என்பது சிவஞான போதும். இங்க பாப்போம் வரலாறு. இவர் தம்மை உள்ளவர் அறிந்தவர்னு சொன்னேன். தம்மை உள்ளவர் அறிதல்னா நாமல்ல இந்திரியம், நம் வழியில் அல்ல, வழி நாமல்ல, நாமும் அரணுடைமை. நம் இந்தியருக்கு அடிமை. ஈஸ்வர யார்? மகாவிஷ்ணுவா, பிரம்மாவா, நவகிரகங்களா, அட்டத்திற்கு பாலகர்களா என்று கேள்வி எழும். அவர் சாவா பிறவா சமுத்திரத்தில் நெஞ்சு உண்ட சங்கரன் தான். அதுல ஒரு நயம் இருக்கு பாருங்க. மற்றவங்களுக்கு நம்ம அடிமையா இருந்தா வேலை வாங்குவாங்க, கூலி தர மாட்டாங்க. இங்க சங்கரன் இருக்காரு, நமக்கு சர்வ உலகத்தையும் கொடுத்துட்டு அவர் சுடுகாட்டுல குடிப்பார், நமக்கு பட்டாளையை கொடுத்துட்டு அவர் புரித்தோல உறுதிப்பார், நமக்கு தங்க ஆபரணத்தை கொடுத்துட்டு அவர் பாம்ப அணிவார், நமக்கு தங்கு தட்டுல சோறு போட்டுட்டு அவர் பிரம்மலாபானத்தை பிச்சை ஏற்பார். இந்த மாதிரி தலைவர் சுடுகாட்டிலையும் தொண்டர் மாளிகையிலையும் இருக்கக்கூடிய ஒருவர் உண்டுனா அது சர்வேஸ்வரர் ஒத்தந்தானே. அவனுக்கு அடிமையாவதற்கு கசக்குமா? அதை அறிந்தவர் நமது சிவனேசன். தம்மை உள்ளவாறு அறிந்தவன் சங்கரக்கடிமை. எனக்கு இன்பத்தை செய்வேன். பொய்மையே நீங்கள் இருப்புற மிக்கதோ அன்பா. பொய்மை நீக்கிய பொருள் பொய்யாகிய உலகத்தை விட்டு பொய்யில் கிடந்து புரளாதேன்னு அடிகள் கூட சொல்றாரு. நம்ம பொய்யில தானே கிடந்து புரளறோம், பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கோம், வீடாகட்டும். ஒரு நாள் அந்த வீட்டை விட்டு நல்வாயில் செய்தார், நடந்தார், உடுத்தார், நரைத்தார், இழந்தார். சோ கேக்குறாங்க, என்ன ராகம் இதை வீடு கட்டி காணாம போன வாரம் கட்டினாருங்க. இன்னைக்கு அவருக்கு கருமதி சொன்னாங்க. என் அம்மாவுக்கு சந்தோஷம், அப்பா போய் தொலைஞ்சானா? ஆக வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு. இந்த சிவனேஸ்வரன் கூட தன்னை உள்ளவாறு அறிந்தது. இவருக்கு உள்ளவாறு அறிந்தவங்க என்ன தெரியுமா இருப்பாங்க? இந்த ஜீவன்முக்தரானவங்களுக்கு கூட அருள் தருவது அடியார் தான். அடியார வணங்குறவருடைய அவசியத்தை நான் சொல்ல விரும்புறேன். அடியார வணங்காம ஞானம் வராது. பரம சத்தியம் நான் சொன்னா தப்பு. மெய்கண்டார சொல்ற, நான் சொன்னா எடுக்க முடியாது. மெய்கண்ட தேவர் வினையால் அசத்து விளைதலாம் ஞானம், வினைதீர் என்று விளையா, வினைதீர ஞானத்தை நாடி தொழவே அது நிகழும் ஆனத்தால் அன்பின் தொழில். அவர் வாக்கு அடியார தொழுதா பாரத கர்மா நீங்கி தத்துவ ஞானமாகிய மெய் உணர்வு பிறக்கும். அதனாலதான் அடியார் வணக்கத்துக்கு இத்தனை முக்கியம் கொடுத்தாங்க பெரியவங்க. அடிகளை விட பெரியவங்க ஒருத்தர் உண்டா? அவர் சொல்றார்,
3: அவனே பிறந்த அருவினையே உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரும் திரு.
2: சிவமே பெரும் திருவை சாமி எங்க கொண்டு வச்சிருக்காரு பாருங்க. அடியார் நடப்புற தங்கிட்ட வச்சுக்கல, நல்லா கவனிக்கணும். பெரியவர்கள் இன்னிலேருந்தாலும் மாறணும். நம்ம எல்லாம் அவெல்லாம் அடியார் ஏதோ மனிதர் நினைக்கிறோம். அவர் மனிதர் அல்ல,
3: சாட்சாத் மகேஸ்வரர்கள்.
2: யாத்திரி சொல்ற சாமி சொல்ற
3: நாதகமையும் நாதரது அம்புய பாதம் சேர்ந்து
2: இவர் மனுஷர் யார் ஒருத்தர் அடியார சொல்றாரோ அவர் நரகம் போவது தவிர்க்க முடியாது. அழகு அவங்களை அண்ணாத்து உமிழாது. அப்ப என்ன அர்த்தம்? அண்ணாந்து உமிழ்ந்தா வாய் திறந்து வெளியில தள்ளுறது, வெளியில தள்ளாது. என்ன பொருள்? நரகத்திலே இருக்க வேண்டியதுதான். பயம் இல்லையா? அது அடியாரில் நேசு. நாதரனையும் நாதனது அம்புய பாதம் சேர்ந்து இன்னொரு இடத்துல சொல்றாரு சாமியே. யமனை உதைச்ச பிறகு யமனை புகி கொடுத்து அவன் வணங்கான். அப்ப தர்மனை பார்த்து சொல்றாரு, போற்றி தருமனை புராரி நோக்கியே சாற்றில் இருந்தான் பயந்து கண்ணீரை நீட்டோடு புனைந்து எம்மை நினைவில் நீரர்வால் கூத்து வந்தான் என குருவாயலை. நீ யமன் சொல்லிக்கிட்ட போவாத. சரி வந்து பாக்க என்ன பண்ற? நீ வணங்கு, கால வந்து வணங்கு. நன்னது நமது தொண்டரை மன்னகத்தவர் மனிதரே என என்னரை அவர்களை யாமென்றே எண்ணுதி. இத நிறைய கடைபிடிச்சு ஒழுங்கினவங்க யார் தெரியுமா? திண்ணான் சம்பந்த திண்ணாபிரதான். சிறியில போவா திண்ணான் சம்பந்த சிறியில கொடுத்தது சாமி. எங்கேயா நிறைய இருந்த உனக்கு குதிச்சிருவார், குதிப்பாரியா? நீ நம்மளா மாதிரி பண்ணிருக்கோமா? வாகனத்துல வேகமா போ, பாக்காத மாதிரி போவோம். அடியார் அந்த பக்கம் போயிட்டு இருப்பார், தெரிஞ்சுட்டா எங்கேயாவது கும்பிடுவாருங்கிறதுக்காக பாக்காத மாதிரி உன்ன குதிரையில ஒரு கவசம் மாதிரி வாங்கி மாட்டேங்குவோம். எல்லையும் குதிச்சு வணங்குவார். அதை சொல்ற ஆசிரியரே சொல்றாரு, சண்பை மன்னவர் திருவொற்றியூர் நகர் சார்ந்து பண்பு பெற்ற நட்பர்களுடன் பணிந்து இருந்தான். அடியாத்த எப்படி இருக்கிறார் ஆச்சாரியார்? பணிந்து ஞானம் உண்ட வள்ளலே அடியாத்த பணிஞ்சிருக்கிறாருன்னா என் போன்றவங்க என்ன செய்யும்? நூக்கங்களை அறியும். இப்ப நம்ம சிவேஸ்வரரை பத்தி பாத்துட்டு வந்தோம், அவர் தம்மை உள்ளவா இருந்தவர்னு பார்த்தோம். ஜீவன் துறைக்கே அடியார் பெரும் சேவம் செய்யறாங்கன்னா சாதாரியாரை கேட்கவே வேணாம், அவங்க அடியாரோட இருந்து ஆகணும். அதனால என்ன பண்றாரு அவரு, கற்றை வார்தடை முடியினார் அடியவர் களத்தில் தெரியுமா? கடையுகத்தில் அணியின் மிதந்த திரு கருமலத்தில் இருந்த செங்கன் விளைவு வைத்தார் திருமுறா வெற்பறையும் பாவி குரு முளைப்பாலோடும் அணையநிறை சிவம்பெருக வரஞ்ஞானம் குறைத்து விட்ட அமுதும் செய்த உடையமறை பிள்ளையா சொன்ன உடனே பாட்டை அப்படியே நிறுத்தினார் அப்பர். சாமி அப்புறம் பாடிக்கிறேன், நான் கலம்பரை சீர அடிக்கிறது. சாமியை விட அவர் காட்டுனது பெரியவங்க. அப்பொழுது அம்பலத்தில் ஆடுகின்ற கடல் வணங்கி அருளும் பெற்று திருநாவுக்கரசு சுவாமிகள் தூய வெண்ணீர் துடைந்த பொன் மேனியை உடைய பெருமான் அந்த வீதியில தமது பொன்மேனி பட்டு புகுதிபட அவர் அங்கப்ப தரிசனம் செஞ்சு போறார். யோசிச்சு பாருங்க, அவருடைய பக்தி என்ன, நம்ம நிலை என்ன, யோசிச்சு பார்க்கணும். இப்ப இந்த சாமி என்ன பண்றாரு, சிவனே சார் சிஞ்சான சமுத்திர பெருமையை கேட்டவுடன் முடிவு பண்ணிவிட்டார். அப்பா என்னிடந்து இந்த மாளிகையிலே இதுதான் வேலை. என்ன வேலை தெரியுமா? சிஞ்சான சமுத்திர புகழ கேட்பேன், சிஞ்சான சமுத்திர புகழ பேசுவேன், வேற வேலை கிடையாது அப்படின்ட்டு. வாயினால் பேசுவது மறைக்குள்ள வள்ளலுடைய வாழ்க்கை, செவியினால் கேட்பது சிறபுர செல்வர் செம்மையே. போட்டார் போர்டு எழுதி போட்டு விட்டார் சாமி. இது இருந்தும் எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் பிராரத்தம் தாக்கும். அவருக்கு குழந்தை பேர் இல்ல, சிவனேஸ்வரன் குழந்தை பேர் இல்லன்னு பாருங்களேன். இப்ப கூட நம்மளா தெரிஞ்சுக்கிற மாதிரி பெரிய புராணம் வழி காட்டிட்டு போகுது. குழந்தை பேர் இல்லாதவங்க யாரோ ஜோசியை போய் பாருங்க, அவன் ஏதோ சொல்ல கேட்டுட்டு இருக்கும். அடியாருக்கு செய்யும்
4: அரிய நீர்மையில் அருந்தவும் புரிந்து அரணியாக்கு உரிய அச்சனை உழப்பில செய்த நலத்தால் கரியவாம் குரல் மனைவியார் வயிறன் கமலத்து உரிய பூமகள் என ஒரு பெய் கொடி உதித்தாய்.
2: அடியாருக்கு செஞ்சார் திரு ஒரு பாரி பாரி கொடுத்து பணம் பாரி பாரி வணங்கினார். முகந்து கொடுத்து குறைந்து அடைவார், முகந்து கொடுப்பார் குறைந்து அடைவார். குழந்தை கொடுக்குது, அது கையில தூக்கின பஞ்சு மாதிரி இருக்குது. உடனே பூம்பா வேணும் பேர் வச்சுட்டு பூ மாதிரி இருக்கே. புராணத்துல அந்த மாதிரி என்ன நிகழ்ச்சியில பார்க்கலாம். இந்த கண்ணப்புறம் பிறகுறாரு, பிறகும் போது திண்டு இருக்கிறார்.
4: அண்ணலை கையில் இருந்தற்கு அருமையால் உரிமை பேரும்
2: கோச்சகர் இருக்காரு, பிறக்கும் போது கண்ணி சக்கப்பா பிறகுறாரு.
3: பிறவாது ஒரு நாயகி கழித்து என் பிள்ளை பிறக்கும் பரிசு என் கால் உட ஆத்திரித்து தூக்கும் என உற்றவைகள் மற்றதை விட்டு அறமாளர்கள் சொல்லிய காலம் அணிய பிணி விட்டு அருமணியை இரவாது உருவாக்க கெடுத்து என் கொச்சிங்கன்னானோ என்றாள்.
2: பாருங்க அந்த காரணமா பேரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த பூம்பாவை 7 வயசு அது குழந்தை மாதிரி அப்படி தெய்வத்துக்கு குழந்தையா இருக்கு.
3: அழகின் முன்னிலம் பதம் என்ன, அணிவிளக்கு என்ன, விழவு கொண்டிடும் பேதையருடன் விளையாட்டில் கடவுளோடு அம்பகம் தந்துகம் என்று மற்றினைய மணலை மின்கிணி குளம் என
2: மனையிலே ஆடி 7 வயசு அப்பா பாக்குற அதனுடைய மலர்ச்சி அதனுடைய அழகு ஒரு தெய்வ கவி இவை கண்டு மகிழ்கின்ற சிவனேசர் சுத்ததா எல்லாரையும் கூப்பிடுற அப்பா எல்லாரும் வாங்கடாண்ட முறை பையன் அத்தனை பேர் வந்துடும் வந்த பிறகு சொல்றார்
3: சுற்றம் நீடி கிளையலாம் சுந்தரம் கேட்ப கற்ற மாந்தர் உடையவர்க்கடியேன் பெற்றெடுத்த பூம்பாவையும் பிறங்கிய நிதியும் முற்றும் என்னையும் கொடுத்தனன் யான்.
2: என் செல்வம் நானே என் குழந்தை பூம்பாவை இத்தனையும் திருஞான சம்பந்த திருவடிக்கு அடிவுரை காணிக்கின்றது. இவருடைய அன்பில் எப்படி சொன்னாலும் சாமிக்கு இது ஏற்புடையதால் இந்த இடத்துல நாம எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். தொண்டு பண்ணும் போது மூணு வழி நின்று தொண்டு பண்ணா போதாது, அருள் வழி இக்கணும்.
3: அருள் வழி நின்று
2: தொண்டு பண்ணும் போதுதான் சாமிக்கு அது சிவார்ப்பணமா போகும். அதுக்கு பிரமாணம் இப்ப வரப்போகுது. இவர் அன்புல சொன்னாலும் இவர் ஆபத்துல சொன்னாலும் அது திருஞான சம்பந்தருக்கு இந்த பொண்ணு திருமணம் செய்வதில் இறைவருடைய திருவுள்ளம் சம்மதிக்கவில்லை. அது என்னாச்சு, அந்த பொண்ண பாம்பு தீண்டும் வண்ணமா வினை உருவாகுது கவனிங்க. அதனால அடியாருக்கே நம்ம செய்யறதா இருந்தா கூட என்ன செய்யணும், திருவுருள் வயப்பட்டு செய்யணும். பக்கம் கேள்விதான் செஞ்சான், பெருந்தான் ஓதினான்,
3: மூணு வழி நின்றான்,
2: அறுவழி நிக்கல. அதனால அவன் ஆட்டுத்தலை பெற்றான். சண்டீசர்
3: மூணு வழி நின்றிருந்தால்
2: தந்தையை கும்பிட்டு இருப்பார்,
3: அறுவழி நின்றதால் சிவபூஜைக்கு இடையூறு செய்ததனால் காலை துண்டித்தார், அடுத்த கணம் இறைவர் வெளிப்பட்டார்.
2: ஆக மூணு வழி நிற்பது பெரிதென்று அறுவடி நிற்பதுதான் செய்து அதுக்கு இந்த சான்று. இப்ப சாமி என்ன பண்றாரு, இவருடைய ஆர்வத்துல கொடுத்திருந்தாலும் இறைவன் திருவுளத்துக்கு இது சம்மதம் இல்லை.
3: அன்பர் இன்பரும் ஆர்வத்தின் அளித்த பாங்கல்லால்
2: சீக்கிராசன் விளக்கம் சொல்றார்,
3: பொன் பிறங்கு நீர் புகழி காவலருக்கு இது புகழாது
2: இது ஒவ்வாது
3: என்பது உட்கொண்ட பான்மை ஓர் ஏற்றிலம் பணியாய்
2: முன்பு அணைந்தது போர்
3: அறவும்
2: பாம்பு வந்துருது. இந்த குழந்தை முட்டி பறிக்க போறா, அதுக்குள்ள பாம்பு இவ கை விரல மலர் போல நினைச்சு பறிச்சிருந்தான். அத சீக்கிராசன் சொல்ற அழகு பாருங்க, மொவ்வல் மாதவி பந்தரில் மறைந்து வந்து எழுதி சித்தி நான்கை கவர் பொழுதில் மலர் செங்கை நவ்வி வாழ்வி நறுமுதல் செறிநெறி குந்தல் கோவை வாயவள் முகில் விரல் கவர்ந்தது குளிர்.

எல்லாரும் அழறாங்க, இவர் அழல சிவனேசன். சீரில் மன்னிய சிவனேசர் கண்டு உளம் மயங்கி காலிய சோலை சூழ் கழிவன தலைவர் சாரும் அவ்வளம் உடல் கடலிடை அடக்கி சேர என்போடு சாம்பல் சேமிப்பது தெளிவார். சாமி என்ன செய்வாரோ அதான் அடியார் செய்வாங்க. சாமி என்ன செய்வார் தெரியுமோ, முத்தரிப்பு காலத்துல எல்லாத்தையும் சாம்பராக்கிடுவார். சாம்பராக்கி தன் திருமேனியே கோட்டையா வைத்து அதுல எல்லாத்தையும் சுமப்பார். அதையும் சிவனேசர் செய்யறார். இவரும் சாமி மாதிரியே அந்த பெண்ணை சாம்பராக்கி எலும்பையும் சாம்பரையும் ஒரு பெரிய மண் கூடத்துல வச்சு கன்னிமாடத்துல உயிரோடு அந்த பெண் இருந்தா என்னென்ன சௌரியங்கள் செஞ்சு கொடுப்பாரோ அந்தந்த சௌரியங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்கிறார். மாலை சாந்தனம் மஞ்சனம் நாடூரும் வழாமை பாலின் நேர் தரும் போனகம் பகல் விளக்கு. பகல் விளக்கு என்பது பகல்ல உபச்சாரத்துக்காக ஏற்றப்படும் விளக்கு. அதெல்லாம் செய்யணும் செஞ்சிருக்கிறார். இப்ப செய்தி வருது, ஐயா வணிகர் குல திலகமே பண்டமை பெருமான் திருவொற்றியூர் வந்துட்டார். அவர் அங்க பாடிக்கிட்டு இருக்கார்.

எடுத்து பாடிட்டு இருக்காரு. அது ஒரு பாட்டு அற்புதமா இருக்கு, நமக்கு எல்லாம் அது ஒரு பிரமாணமான பாட்டு. நன்றியால் வாழ்வதுள்ளம், உள்ளம்னா உயிர், உயிர் வாழ்வதற்கு அடிப்படை நன்றி. இந்த கண்ணை கொடுத்தானே, காதை கொடுத்தானே, வணங்க தலை வைத்து, வார்கடல் வாய் வாழ்க்க வைத்து, இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்தானே என்பருமா, அவனை மறந்துட்டோமே நம்ம எல்லாம். அதான் சொல்ற நன்றியால் வாழ்வது உள்ளம். இது கேட்டவுடனே ஜீவனஜனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சொன்னவனுக்கு எல்லாம் காசும் பட்டாடையும் பொற்கையும் கொடுக்குற. திருமயிலாப்பூர் எங்க இருக்கு, ஒட்டியூர் எங்க இருக்கு, இடையில 12 கிலோமீட்டர். அது வரைக்கும் துகில் விதானம், தோரணம், மாலைகள் பண்ணி மயிலாப்பூர்ல இருக்கிற அடியார் எல்லாம் கூப்பிடுற, ஐயா ஐயா வாங்க, திருஞான சம்பந்தர் ஒட்டியூர்ல இருக்காராம், முன்னம் நான் சென்று அவர் பொன்னடித்தனம் தலைமுறை குறைவோம், நாம போய் அவர் திருவடி தலையில சுட்டிப்போம், அவர் சாமி திருவடியை சுட்டிக்கிட்டவரு, நாம அவர் திருவடியை சுட்டிக்குவோம். இதுக்கு முன்னாடி திருஞானசந்தர் மிக விரைவா செயல்படக்கூடியவர், அதை புதுசுற சிங்கமாச்சேன். அது இவர் கலந்து வீடியோ சிலவர் கிளம்புற கிளம்புறமா மெதுவா பண்ணிட்டு இருக்கும், வேகமா செயல்படணும் அடியவர்கள். அசல பார்த்தா திரு தொண்டர் குழாத்திலே நீலரை கண்டு தூரத்துல பார்த்த ஆச்சாரியார் தான் பார்த்த உடனே அப்படியே விழுந்து வணங்கணும். ஆறு சூரியனார் திருமகனார் அணைந்தார், திருமகனார் ஈஸ்வருக்கு திருமகன் அல்லவா, உடனே அப்படியே வணங்குற சிவனேஸ்வரன் கூட இருக்கிற அன்பர்களும். அரியார் வாயிலதான் சொன்னேன், திருஞானசந்தர் சீகில இருக்க மாட்டார். காடி நாடரும் கதிர்மணி சிவிகை நின்று இழிந்து அறிந்தார். அரியாரை பார்த்து வேடம் வந்து சாமி, வேடத்தை வணங்கலைன்னா அது விபரீதமாயிடும், வேடம் கைத்தோட வீடு எலி. அது அழகா ரத்தன சுருக்கமா சொல்லிட்டு போனார் அப்படிகள். அவருக்கு எவ்வளவு கைமாறு பண்ண வேண்டும், நம்ம ஒரே கைமாறு செய்யலாம். மீளா ஆளால் கைமாறு வேறு அல்லே, அதுதான் உண்மையான கைமாறு. மீளா ஆளாவதை தவிர கைமாறு வேற இருக்கா? இன்னொரு கைமாறு உண்டு, பாடலாம். பாடுறதும் மீளா ஆளாவதும் தான் இறைவருக்கு செய்யக்கூடிய கைமாறு. கூடியிருக்கிற தொண்டர்கள் இருக்காங்களே, சிவனேஸ்வரர் சொல்லல எத்தனை நாள் ஆயிட்டு தெரியுமோ, அந்த பொண்ணு செத்து போய் எலும்பு சாம்பலமா இருக்கு, 5 வருஷம் உண்டு டேட், அது செத்து போன போது வயது இருக்கு 7, இப்போ அது உயிரோட இருந்தா 12 வயசு, உயிரோடு இல்ல 5 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. இந்த நிலையிலதான் உடைய பிள்ளையார் வர்றார். இப்ப கவனிங்கதான் சொன்னேன், சாமி உயிர் போறதுக்கு முந்திதான் உதைச்சார், இவர் உயிர் போய் 5 வருஷம் கழிச்சு உதைக்க போறார். எம்மன உடைய பிள்ளை அவருடைய பிரிமையை பாருங்க, அந்த மகான கும்பல கசக்குதா, நீ யோசிச்சு பார்க்கணும் இல்லையா, அவர் கொடுத்த தேவாரத்தை படிக்க கசக்குதா, அப்படி யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. திருக்கோயில் போனா அவரை சாமியை நினைச்சு கும்பிடுங்க, திருநாவுக்கரசு அம்பாளை நினைச்சு கும்பிடுங்க, அவ்வளவுதான் அவங்க எல்லாருமே வந்துடும். அது மேல ஒண்ணு வேண்டாம், சாமி கூட எப்போ பூஜை பண்றாங்க கதை கட்டிச்சுன்னு உட்காந்துருவார். ஆனா இங்க எப்போதுமே எளிவந்த காட்சிகள், இன்ப காட்சிகள் இல்லையா. இவர் இணையினவன கூடியிருக்கிற தொண்டர் எல்லாம் சொல்றாங்க, அதாவது உங்க கூட ஒரு நுட்பம் இருக்கு, தம் சொந்த துயரை மறைத்து திருத்தொண்டு விடாது உழைப்போடு தொடர்ந்து செய்கின்ற தூய அன்பின் மேம்பாடு உடையவருக்குத்தான் ஆச்சாரியார் அருள் வரும். அவர் வந்த உடனே நம்ம துயரத்து சொல்லக்கூடாது, ஐயா வரும்போதே கால் வழி வேற வந்தனுங்க, மூட்டு வழிங்க 3 நாளா, இப்படி சொல்லிட்டு சாமிட்டு கூப்பிடாது. எல்லாத்தையும் மறைச்சு என்னையா நல்லா இருக்கேன்னு பக்கத்துல இருக்க, ரொம்ப நல்லா இருக்கேங்க, ஆனா அவ்வளவு சும்மா இருக்கும், வீட்டுல பல பிரச்சனைகள் இருக்கும், எல்லாத்தையும் மறைச்சு வச்சு சாமிட்டு போய் கும்பிடுங்க, வீட்டுக்கு போகும்போது ஒரு துன்பமும் இருக்கும், போகும்போதே சொல்லிட்டே போங்க, இன்னைக்கு பணம் இல்லை

இன்னைக்கு சோறு இல்ல, இந்த நாள் அடை இல்ல, போன வாரம் வீடு இல்ல, இந்த வாரம் வாசல் இல்ல, இப்படி ரெண்டு வீடு எதிராக போயிடும். மறைங்க, இறைவன் இருக்கான். அதுதான் பாட்டு அவரே சொல்லிட்டு போயிருக்கிறார். தாம் என்றும் மனம் தளரா தகுதியராய் உலக

இந்த சீகாமரம் மட்டிட்டாதான் அதே சீகாமரப்பன். இப்ப திருஞானவர் கூடி இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் சொல்றாங்க, ஐயா ஐயா, இவர் உங்க மேல உயிரை வச்சவர், ஒரு பெண்ணை பெற்றெடுத்தார், அந்த பெண்ணை உங்களுக்கே திருமணம் செய்யணும் நினைச்சார், 5 ஆண்டுக்கு முன்னால அந்த லட்சரவன் தீண்டு அது உயிர் மாய்ந்து விட்டது, எலும்பையும் சாம்பலையும் உயிரோடு இருப்பது போல கன்னிமானத்தை பாதுகாத்து வைக்கிறார். இவர் பாக்கிறார் திருஞான சம்பந்தர், இவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, வியாபக உணர்வுடையவர் அல்லவா, ஞான வித்தகர் அல்லவா, முழுவந்த முத்தமை விலகர் அல்லவா, நிகழ்ந்தது திருவுள்ளத்தமைத்து உள்ளத்துல படி வச்சுக்கிறார். சித்தம் என்றும் சிவனேசம் செயல் வாய்ப்ப பொய் தவச்சமன் சாத்தியர் புறத்துறை அழிய வைத்த பெரும் கருணை நோக்கால் மகிழ்ந்தருளி போற கபாலீச்சரத்துக்கு. எங்க யாரு இருக்காங்க? கங்கை வாசலையார் கபாலீச்சரத்து அணிந்து ராமருடைய குல முன்னோர் பகீரதன்னு பேரு, அவங்களோட குல முன்னர் சாகரரை காப்பாற்றுறதுக்காக பகீரதன் கங்கையை வருவித்தான். பகீரதனுடைய தவம் அவ்வளவுதான், கங்கையை தான் வரவழைக்க முடிஞ்சது. கழுமலப்பதியாகிய கௌரியர் குலதீபர் கங்கை சூரிய மங்கை மந்திரை வரவழைக்கிறார். அவர் ஆறதான் வரவழைச்சார், இவர் 6 சூரியனார வரவழைக்கிறார். தேவ தேவனை திருக்கவாலி சரத்து அமுதி பாவை பாகனி. ஏன் பாவை பாகன் சொல்றாருன்னா, அம்பாள் வந்து அருள் வரும். இது திருஞான சந்திரன் சொல்றாங்க, திருநாகரன் சொல்றாங்க, திருநாகுதர் எப்படி சொல்றாரு, திருஞான சந்திரன் எப்படி சொல்றாரு.

0: நிறைவு சித்திச்சரம் பிண்டி காந்தாரம் அது நீங்களுக்காக வருவார். இதே பிண்டி காந்தாரத்துல அப்புறம் சொல்றார், அறிதறி கையாளை ஒரு பாகமாக அது காரணத்தில் வருவார். முப்பது தேவரத்தை இருக்கு பாருங்க, நம்ம படிக்கிறோமே தவிர உணர்றது இல்லை. அம்மையும் சாமி வந்து அங்க அருள் சத்தியமா ஒரு உணர்வு. சாமி தனியா வந்த தொலைஞ்சோம் சோழிப்பார், மாதவம் சோழித்தான் தன்னை. ஏன்னா தேவாரம் சொல்லுது, அடியார் அடிமை அணக்க வல்லார் போலும், அடியார் அடிமை உகப்பார் போலும் அணியாறு திருமூலத்தானனாரே. தேவாரம் சொல்லுது தமிழ் மறை சாத்துகின்றது. அது இவர் என்ன பண்றாரு, சாமிகிட்ட போறாரு, இவருடைய திருமேனி முழுக்க அப்படியே மயிர் புலகம் ஆயிடுது. திஞ்ஞான சம்பந்தம் இருக்கு, சாமிட்ட அருள் வாங்கிட்டார். இந்த குழந்தைய எழுப்புறது இங்க வர வரலாறு என்ன கொஞ்சம் சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கிறேன். அடுத்ததா பூஜை இருக்கு போகணும், சுருக்கமா சொல்லிட அவரை கூப்பிட்டு உங்களுடைய இந்த குழந்தை இருக்கிற குடத்தை கொண்டு வாங்குற கொண்டு வர. அப்ப நமக்கு புவனத்தில் தங்கி வாழ்ந்ததற்கு உறுதியான நிலைமை சாதித்து மண்ணினை பிறந்தார் பெரும் பயன். உலகத்துல பிறந்திருக்கும் பலன் எழுதி தெரியுமா, வீடு கட்டுவதல்ல, பையனை அமெரிக்கா அனுப்புவதல்ல, பொண்ணுக்கு ஜப்பான் நோக்கில பார்ப்பதல்ல, கோடி பணங்களை குவிப்பதல்ல, எது தெரியுமா, சிவனடியாருக்கு திருவமுது படைப்பதும் சிவபெருமானுடைய திருவோலக்க தரிசனத்தை கண்ணுற கண்டு மனதால நிறைந்து ஆறுதல் தான். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன், மதிச்சோடு மன்னலார் அடியாதவைய முது ஜீவித்தல், கண்ணினால் அவர் நல்விடா பொழிவு கண்டு ஆறுதல் உண்மையான உலகமும் விறகை. இவர் மண் பாடுறாரு, மண்ணுவா சடையாரை முத்தொழுது மட்டிட்ட என்னும் பதிகத்தில் போதியோ என்னும் அண்ணனே திருவாக்கியம் அமுதை அவ்வங்கம் வந்து வந்து உருவமாய் தொட்டது அக்குடத்து. முதல் பாட்டுல வெடிவு வந்துருச்சு, மீதி எட்டு பாட்டுல பன்னெண்டு ஆண்டு வளர்ச்சி. குடத்தை உடைச்சிட்டு எழுப்போது குழந்தை, சாமி சொல்றாரு சேர்க்கிறார், குடத்தை உடைச்சோம்னு சொன்னா அமங்கலமா இருக்கு. தாமரை மொட்டு விரிந்தது போல இந்த பெண் கையை உயர்த்தி கொண்டு எழுகின்றார். போற்று தாமரை போது அமைந்தது போன்று கோட்டுடி செங்கை தோன்ற குடமுடைந்து எழுந்தாள் அப்படிங்கிற. ஏன் தெரியும், அதுல இருப்போம் அகிலத்தீரே பாருங்கள், எந்த கையில் நச்சரவம் தீண்டியதோ அந்த நச்சரவத்தை உச்சரவமாக்கிய புகழி வந்த அருளால் யாம் ஈபெற்று மீண்டேன். அதான் பின்னால வந்த சாத்திராச்சரியர் சொன்னார், இன்று இச்சமயத்தில் அல்லது மற்ற ஏழையுடன் ஒன்று சொல்லி மன்றத்தில் நின்று வரையா, இன்று இங்கே அந்த ஊர்வரவே பாடும் அடிய வரையா எங்களை கண்டாய் என்று முடித்து காட்டினார் திருக்கழிச்சபடியா ஞான சாத்திர ஆசிரியர்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: அருணகிரிநாத பெருமான் அருளிச் செய்த திரு வெஞ்சமாக்கூடல் தல திருப்புகள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: 11 திருமுறை கபில தேவநாயனார் அருளி செய்த

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் 10 திருமுறை.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
2: அதனாலதான் கும்பாபிஷேகத்துல என்ன பண்றான், கும்பாபிஷேகம்னா எல்லாரும் மாடி மேல ஏறிக்கிறான், மத்த நாள்ல ஏறணுமா, கும்பாபிஷேகம் சொல்லாம மட்டும் இல்ல, எல்லாருமே வாடகம் ஆயிடுறோம், வேலை ஏறிடுறோம். அது ஏன்னா அங்கே அட்டமூர்த்தியை தான் முதல்ல ஆவாகனம் பண்ணுவாங்க. அங்கே ஆவாகனம் பண்ணுவது அட்டமூர்த்தமாக பஞ்சபூதங்களாகவும் சூரியன் சந்திரன் ஆன்மா என்று சொல்லக்கூடிய அட்டமூர்த்தமாக, திருமாசிலே சொல்றல அட்டமூர்த்தியை பற்றி, அந்த அட்டமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவசக்தியை முதல்ல என்ன பண்றாங்க, அந்த விமானத்திலேயும் கோபுர கலசங்களிலேயும் ஆவாகனம் பண்ணி தான் அப்புறம் பிம்பத்து கொண்டுருவாங்க. அப்ப ஆலயத்துல ஆலயத்தினுடைய விதிமுறைகள் வித்தியாசம். நம்ம வீட்டுல பூஜை பண்றமே, வீட்டுல பூஜை என்று சொன்னால் அங்க என்ன பொருள் என்றால், ஆன்மாவிலே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை சிவலிங்க திருமேனியிலே ஆவாகனம் செய்து மீண்டும் ஒடுக்கிக் கொள்வது. அது ஒரு நாளைக்கு நான் விளக்கம் சொல்றேன். பூஜைன்னு சொல்றேன் எல்லாரும், பூஜை என்றால் என்ன, எப்பொழுதுமே இந்த விளக்கம் சொல்ற போது அதான் நூல்கள் வேணும். நூல்கள் எதுக்கு வேணும்னு கேட்டா எல்லா வார்த்தையும் எல்லாரும் சொல்லிடலாம், ஆனா அது விளக்கம் சொல்வது என்பது இருக்கே அது ரொம்ப கடினமான ஒன்று. இப்ப உதாரணம் ஒண்ணு சொல்ல மாதிரி, இப்ப கம்ப்யூட்டர் எங்க இருக்குன்னா எல்லாரும் சொல்லிடலாம், வாட் இஸ் அ கம்ப்யூட்டர், வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் அப்படின்னா எல்லாரும் சொல்ல முடியுமா, கம்ப்யூட்டர்னா இங்கதான் இருக்குன்னு சொல்லிடலாம், கம்ப்யூட்டர்னா என்னன்னு. அப்போ அந்த கம்ப்யூட்டரை விளக்கும் போது என்ன எதிர்பார்க்கிறான், நீ அந்த என்ஜினியரிங் டேர்ம்ஸ் எல்லாம் வருதான்னு பார்ப்பான். பெரிய நம்முடைய சாப்ட்வேர் ஃபீல்டுக்கு நம்ம குழந்தை போது நம்ம பையனோ பேரனோ போறான்னு வைங்க, அவன் கேட்கிறான் வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்கிறான் அவர் இன்டர்வியூல. அப்போ கம்ப்யூட்டர்னா கணினி, கணினா கம்ப்யூட்டர்னா வேலை கொடுப்பானா, கம்ப்யூட்டர்னா கணினி, கணினா கம்ப்யூட்டர்,
3: electronic
2: device that accepts, stores digital information and produces binary output. மூணு வார்த்தை வருதான் பார்ப்போம், பைனேரின்னு வார்த்தை வருதான் பார்ப்போம், எலக்ட்ரானிக் வருதான் பார்ப்போம், டிஜிட்டல்ங்கிற வார்த்தை வருதான் பார்ப்பான், இந்த மூணு வார்த்தையும் வாயிலிருந்து வருதான்னு பார்ப்பான். அப்படிதான் போடுவான், அவனை ஜட்ஜ் பண்ணுவான். அதே போல விளக்கணும், அதான் பூஜை என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன, அதுக்குதான் சாத்திரம் எதுக்கு படிக்கிறோம், அதுக்குதான் இந்த சயின்டிபிக் டெபினிஷன் கொடுக்கறதுக்கு சயின்ஸ் படிச்சாகணும் இல்லையா, சயின்ஸ் படிக்காம சயின்டிபிக் டெபினிஷன் கொடுக்க முடியுமா. விஞ்ஞான சித்தியால மாயை என்றால் என்ன விளக்குவார், ஆணவம் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, என்ன டெபினிஷன் சித்தியாரமா டெபினிஷன் கொடுக்க முடியாது. என்ன அந்த தர்க்கவாதம். அது போல அந்த ஆலயத்திலே நாம் என்ன செய்கிறோம், அண்டத்திலே உள்ள சிவசக்தியை கும்பம் பிம்பம் தம்பம் ஆகிய மூன்று வழிகளிலே ஆவாகனம் செய்து இறைவனை வழிபடுகிறோம். அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய கிரியைகள் எத்தனை வகைப்படும் என்றால், அதை குறித்துக் கொள்ளுங்கள், ஆலயத்திலே நாம் செய்கின்ற பூசை எத்தனை வகைப்படும், நித்தியம் நைமித்திகம் காமியம் புண்ணிய காலம், தினந்தோறும் யாரு வந்தாலும் வராட்டும் ஒண்ணு பண்ணுவாங்க கோயில்ல, ஆலயம் ஒருத்தருமே இல்ல வழிபாட்டுக்கு இல்லைன்னா கூட என்ன நடக்கணும், நித்திய பூஜை நடந்தாலும் பூசை இருக்கு அது வேலை. நித்தியம் அது அந்த கோயிலை கட்டுகின்ற காலத்திலே, வெளிநாட்டில் உள்ள கோயில் வேற இங்க உள்ள பிரின்சிபல் வேற, தமிழ்நாட்டில் அந்த கோயிலை கட்டும் பொழுதே அந்த கோயிலுக்கு எத்தனை கால பூஜை பண்ணணும்னு எழுதி வச்சபடிதான் நடந்துட்டு இருக்கு. சில கோயில் ஆறு கால பூஜை, சில கோயில் நாலு கால பூஜை, சில கோயில் ரெண்டு கால பூஜை, அது நித்தியம். நைமித்திகம் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட திதி நட்சத்திரம் ஆகியவற்றிலே நிமித்தத்தை காரணமாக கொண்டு செய்வது நைமித்திகம். அதனாலதான் திருக்குறள் அப்படி எழுதினார் வரை. சிறப்பு என்பது நைமித்தியத்தையும் பூசணை என்பது நித்தியத்தையும் குறிக்கும் எழுதுகிறார் பரிமேலழகர். ஆகமத்தை பேசுறாருங்கிறார் திருவள்ளுவர். என்ன ஆச்சு? அதான பரிமை உரையை சேர்த்துக்கிட்டோம். தமிழுக்கு மட்டும் சொல்லல விளக்கம். ஆகவே நித்தியம் நைமித்தியத்துல எது ரொம்ப முக்கியம் என்றால், தமிழ்ல ஒரு சிறப்பு என்னவென்றால், ஒடு உருவு சிறப்புக்கு தான் கொடுக்கணும். அப்படி ஒண்ணு இருக்கு. ஆகவே சிறப்போடு என்று ஒரு உருவு எங்க கொடுத்தாரு? அதுக்கு கொடுத்தா ஒரு உருவு. அதனாலதான் நைமித்தியம் தான் சிறப்புடையது. ஆகவே சிறப்போடு பூசணையும் செல்லாது. வானம் வறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. மழை பெய்யவில்லை என்றால் மக்கள் வாழ முடியாது, தண்ணி கிடைக்காது, அப்படி சொல்லிட்டு போகலாம். ஆனா சிறப்போடு பூசணையும் செல்லாது, வானம் வறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. இப்ப இதுல திருவள்ளுவர் பகுத்தறிவு பேசுறாங்களுக்கு என்ன இடம் இருக்குங்க? வானோர்னு சொல்றாரு, நீ இல்லன்னு நீ வானோரா? நீ வானத்திலே நீ வாழ்ந்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற வானோர்க்கும் என்று சொன்ன பிறகு, அப்ப தேவர்களை அங்கே ஆவாகனம் செய்வதற்கும் அதற்கு நீ நின்றி, அது பல காரணங்கள்ல அது ஒரு காரணம். அது பெரிய விஷயம். திருவள்ளுவர் ஏன் வந்து கடவுளுக்கு அடுத்த சிறப்பு மழைக்கு கொடுத்தார்? அவர் கேட்டி கேட்கறதுனர் திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தது வான் சிறப்பு. இப்ப கடவுளுக்கு அடுத்த முக்கியத்துவம் மழைக்கு தான் கொடுத்துருக்கிறார். நான் கேக்குறது, ஏன் கடவுளுக்கு அடுத்த மழையை சொன்னார் என்றால், ஒரு பையன் மழை இல்லைன்னா வந்து எதுவுமே இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைன்னு. இப்ப நான் சொன்னேன், நீரை விட முக்கியமானது ஒண்ணு இருக்கே, காற்று. தண்ணி இல்லாம ரெண்டு நாள் இருந்துடலாம், காத்து இல்லாம ரெண்டு நிமிஷம் நிக்க முடியாது. அப்ப காற்று அதை விட முக்கியமாச்சே. இப்ப காற்று அதிகாரம் சொல்லிட்டு தானே மழை அதிகாரம் சொல்லணும். ஆமா, அதுக்கு இல்ல, அதுக்கு காரணம் சொல்றாரு பரிமையாளர். உள்ள இருக்கு கடவுள் வாழ்த்து, கடவுளுக்கு அடுத்த சிறப்பு ஏன் வான் சிறப்பு? பண்ண அருமையான கொள்கைகள்லாம் திருக்குறள் பரிமையாளர் சைவ கொள்கைகள்லாம் சொல்ற. அதனாலதான் அந்த பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ, பாலில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவர் செய் நூலாமோ, நூலில் பறித்த உரையெல்லாம் பரிமையாளகன் தெரித்த உரையாமோ தெரி. சிறப்பு ஏன் கொடுத்தாங்கன்னா, ஆகவே நித்தியம் நைமித்தியம் காமியம். காமியம் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மனதிலே ஒரு குறிக்கோளை வைத்துக் கொண்டு நாம செய்யறோம். இலங்கையில என்றைக்கு அமைதி வரும், இலங்கையில் அமைதி வருவதற்காக நான் ஒரு பூஜை பண்றேன், எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு சிறப்பு வழிபாடு பண்றோம். காமன் இன்டென்ஷன். ஆலயத்தில் காமன் இன்டென்ஷன் பண்ணிதான் கிரியைகள் இருக்க முடியும். ஆகவே அது என்ன சொன்னாங்க? காமியம். அப்படியும் ஒரு பூஜை பண்ணலாம், ஒரு ஒட்டுமொத்த குறிக்கோளை வைத்துக் கொண்டு. இன்னொன்னு என்னது? புண்ணிய காலம். புண்ணிய காலங்கிறது என்ன? மற்ற ரெண்டு கோயிலுக்கு கோயில் வித்தியாசம் இருக்கும். நித்தியம் நைமித்தியம் ஒவ்வொரு கோயிலுக்கும் வித்தியாசமா இருக்கும். ஆனா புண்ணிய காலம் என்பது என்னவென்றால், எந்த காலத்தில் சிவபெருமானை வழிபட்டால் அதிக பலனை தருமோ அந்த காலத்திலே வழிபடுவதுதான் புண்ணிய காலம். பிரதோஷம், திருவாதிரை, இது கோயில் கோயில் மாறுபடாது. சிவராத்திரி, இதுக்கு என்ன சொல்லுங்க? புண்ணிய காலம். அந்த புண்ணிய காலத்திலே சார் எங்க கோயில்ல சிவராத்திரி அது அப்படி வருது, இன்னைக்கு அது நிச்சயம் பண்ண முடியாம வருது, அது வேற விஷயம். ஆனால் அந்த புண்ணிய காலம் என்பது எல்லா ஆலயங்களிலும் ஒன்று போல ஒரே காலத்தில் நடக்கக்கூடிய பூஜை தான் புண்ணிய காலம்.
3: ஆகாமிய பூஜை
2: ஒன்று கிடையாது.
3: காமிய பூஜை,
2: காமி அதான் நாலு காமிய சொல்லிட்டேன்ல.
3: ஆகாமியம்
2: ஆகாமிங்கிறது வினை. ஆகாமிங்கிறது வினையினுடைய பொழுது. ஆகாமியம்ங்கிறது வினையினுடைய ஒரு நிலைக்கு தான் ஆகாமியம் பேர். ஆவாகனம், ஆவாகனம்ங்கிறது அவரை சக்தியை வரவழைப்பது. நித்தியம் நைமித்தியம் காமியம் புண்ணிய காலம். ஆகவே இங்கே நம்முடைய பொதுவாக இந்த ஒரு ஆலயத்திலே இப்ப நான் இது வரைக்கும் என்ன விளக்குறேன்னா, ஆலயத்தினுடைய கான்செப்ட் என்ன? ஆலயங்கள் எதற்காக அந்த ஆலயங்கள் நிர்மாணிக்கப்பட்டன? கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இப்படிலாம் நம்முடைய ஔவைக்கிழவி சொல்லியிருக்கிறாள். இப்ப சைவ சமய இந்த நான் சொல்லுகின்ற செய்திகள் எல்லாம் நான் என்ன செய்யறேன்னா எசன்ஸ தான் கொடுக்குறேன். பல நூல்களிலே சொல்லப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு எசன்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இது வடமொழியிலே சிவாகமங்கள்ல முக்கியமாக காரணாகமம் காமிகாகமம் பெரும்பாலும் இந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெம்பிள் கான்சக்ரேஷன், கோயிலை கட்டுவது கோயிலை புனிதப்படுத்துவது ரெண்டுக்கு வேறுபாடு. கோயில் கட்டுறது வேற, கோயிலை புனிதப்படுத்துறது வேற. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கான்சக்ரேஷன் அது பெரும்பாலும் காமிகம் காரணம் போன்ற ஆகமங்கள் சொல்லுகின்றன. வாயு சங்கீதையில சொல்லப்படுகிறது, கற்பசூத்திரத்துல சொல்லப்படுகிறது. தமிழிலே நமக்கு வந்து சைவ சமய நெறி. தமிழ்ல உங்களுக்கு இந்த ஆலயம் பற்றி சில கொள்கைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழிலே எல்லாம் நம்ம பெரியவர்கள் எல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள். மறைஞான சம்பந்தர் செய்த சைவ சமய நெறி, அதுக்கு ஆறுமநாதருடைய உரை சில அந்த மாதிரி நூல்களுக்கெல்லாம் நாவலர் எழுத போய் தான் அந்த நூலுக்கே ஒரு உயிர் வருது. சொல்ல போனா பல இடங்கள்ல பரிமையழகர்னால திருக்குறளுக்கே பெருமை வருது. அதே போல சைவ வினாவுடை ஆறுமநாதருடைய, அப்புறம் சிவாலய தரிசன விதி என்று மகாவித்வான் மீனாச்சந்திரன் பிள்ளையவர்கள் செய்திருக்கிறார்கள். இது தமிழிலே அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் நமக்கு அதனுடைய நோக்கம் என்ன என்ன என்று நமக்கு விளக்குகிறார்கள். ஆகவே ஆலயத்திற்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது அது உள்ள நான் போல பெரும்பாலும் வந்து ஆலயத்துல நாம என்னென்ன செய்து கொண்டு செல்ல வேண்டும், உலர்ந்த ஆடைகளைத்தான் அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். ஈர உடையோடு போகக்கூடாது, உங்க நாட்டுல ஈர உடையோடு போக முடியாது இல்லையா. அப்புறம் ஆசமணம் ரொம்ப முக்கியம். அதாவது என்ன சொன்னாங்கன்னா கோயில்ல வந்து குளம் எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி. இங்க எல்லாம் தேரோட்டம் கொண்டு வந்துடுறீங்க, கோபுரம் கொண்டு வந்துடுறீங்க, குளம் என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது ஆள் பொதுவாக ஒரு பழக்கம் என்ன, கோயில் குளமா தெரியுறாவ அப்படின்னு சொல்றேன். கோயில் வந்தா பின்னாடி குளம் சேர்ந்தே வந்துருது இல்லையா. கோயில் குளம் என்பது சேர்ந்தே வரக்கூடிய வார்த்தை. அந்த கோயிலே அந்த எதற்காக வந்து கோயில்ல வந்து குளிப்பதற்காக அவங்க கேட்டார். கோயில்ல வந்து தெப்பம் எதுக்காக இருக்கணும்னு கேட்டீங்கன்னா சிவ தீட்சை பெற்றவர்கள் ஆசமனம் அகமர்ஷணம் ஆகியவற்றை செய்வதற்காக தான் தெப்பம். தீர்த்தவாரி நீங்க எழுத நூல் எழுதியிருக்கீங்க, இந்த கருத்தை நேற்று நூல் ஃபுல்லா நான் படிக்கல, நான் லேசா பார்த்தேன். கோயில்ல வந்து தெப்போற்சவம் எதுக்குன்னு கேட்டா சாமி குளிக்கிறதுக்கு இல்ல, கோயில் இருக்கிற குளம் நம்ம குளிக்கிறதுக்கும் இல்ல, கடவுள் குளிக்கிறதுக்கும் இல்ல, நீர்வாழ் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக. இறைவன் வந்து நீர்வாழ் உயிர்களுக்கு அருள் செய்கிறார். அந்த நீர்வாழ் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக தான் சாமி வந்து தெப்பத்தில் எழுந்து அழுகிறார். அந்த தெப்போற்சவம்லாம் எதுக்கு செய்யப்படுகிறது, அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் மிக அற்புதமாக அந்த நீங்க அந்த நூல் அடிப்படையா சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா கருத்து சரியா வந்திருக்கு. அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் போன்றவர்கள் மிக அருமையாக அவற்றை காட்டியிருக்கிறார்கள் நீர்கால உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக. அதே போல அந்த சிவ தீட்சை பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆசமணம் செய்து கொண்டுதான் செல்ல வேண்டும், அகமர்ஷணம் செய்ய வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு சின்ன கேள்வி, ஞான சம்பந்தருக்கு இறைவன் காட்சி கொடுக்கும் பொழுது அவருடைய தந்தையாகிய சிவபாதகிரதையர் என்ன செய்து கொண்டிருந்தார், அவர் குளித்துக் கொண்டிருந்தார்ன்னு போட்டீங்கன்னா சைபர் மார்க் தான். சேக்கலார் என்ன சொல்றாரு,

0: சிவபாத இருதயர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அகமர்ஷணம் செய்து கொண்டிருந்தார். அப்படிதானே சேர்க்கலாரு சொல்ற? தர்ப்பணம் செய்தார், தருப்பித்து நியமங்கள் பல செய்வார். ஒரு வெய் வேதத்தை படித்த அந்தன. அதாவது அது ஒரு பெரிய சிக்கல் என்ன, சம்பந்தரை பற்றி எழுதும் பொழுது நிறைய சரித்திர ஆசிரியர்கள் என்ன எழுதிட்டு, சைவம் படித்தவங்களே சம்பந்த சுவார்த்தன்னு எழுதி வச்சிருக்கிறான். சுவார்த்தர் இல்ல, தெரியும், சுவார்த்த பிராமணன் அல்ல. நிறைய சைவம் படிச்சவங்க எழுதி வச்சிருக்கிறான். ஸ்மார்த்தம் என்பது ஆதிசங்கருடைய காலத்துக்கு அப்புறம்தான் ஸ்மார்த்தம் என்ற ஒன்றே வந்திருக்கிறது. இப்ப காஞ்சி சங்கராச்சாரியார் சைவரா வைணவரானா என்ன சொல்வீங்க? காசி எங்களுடைய காஞ்சி சங்கராச்சாரியார், பூரி சங்கராச்சாரியார், துவாரகா சங்கராச்சாரியார், ஒரு நாலு அஞ்சு சங்கராச்சாரியார் இருக்கிறாங்க பீடங்கள் இந்தியாவில். நான்கு ஐந்து பீடங்கள் இருக்கோம், காஞ்சியை சேர்த்து அஞ்சு பீடம் இருக்கு. அந்த அஞ்சு பீடத்திலேயும் ஆதிசங்கரனால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட பீடங்கள் அவைகள்லாம் அவர் ஸ்தாபனம் செய்தது. அவர்கள் அவர்கள் என்ன மதத்தை சார்ந்தவர்கள்? அவர் சைவமா வைணவமா ரெண்டுலயும் வரமாட்டாங்க. தே ஆர் நைதர் எ சைவை நார் எ வைஷ்ணவை. அவங்க ஸ்மார்த்தர். பொதுவாக பொதுவாக இந்து சமயம் என்பது நான்கு பிரிவுகளை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. சைவம், வைணவம், ஸ்மார்த்தம், சாக்தம். இந்த நான்கையும் உள்ளடக்கியதா பொதுவாக இந்து மதம் என்று இன்னைக்கு அழைக்கப்படுகிறது. அது ஒரு நாளைக்கு இந்து மதமும் சைவம் அப்படி பேசணும். அதுல சில விஷயங்களை சொல்றேன். நிறைய நம்ம என்ன பண்றோம்னா நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ், சில தவறான கொள்கைகளை நாம் என்ன செய்யறோம், அந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வது, ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது, இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம மூளையில வேண்டாதெல்லாம் பதிவுபட்டி வச்சிருக்கோம். அதை வைத்துக்கொண்டு அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டே சிவப்பு கண்ணாடியை போட்டு பார்த்தா எல்லாம் சிவப்பா தான் தெரியும், பச்சை கண்ணாடியை போட்டா எல்லாம் பச்சையா தான் தெரியும், அப்படிதான் பார்த்து கொண்டு இருக்கோம். மகா சைவர் நாவல சொல்ற, மகா சைவர் என்றால் என்ன பொருள்? உபநயனத்திற்கும் தீட்சைக்கும் உரிய மரபிலேயே வந்தவர் மகா சைவர். மகா சைவர்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு உபநயனமும் உண்டு, தீட்சையும் உண்டு. அந்த உபநயனமும் தீட்சைக்கும் உரியது மரபு வழியாக யார் உரியவர்களோ அவர்கள் மகா சைவர்கள். ஞானசம்பந்த பெருமான் மகா சைவர்லாம். அப்படி நிறைய உத்தரீயம் தரித்து கொண்டு செல்லக்கூடாது, அது நிறைய அதுக்குள்ள நான் போல. நான் வந்து கொள்கை விளக்கத்தை மட்டும் சொன்னேன், கிரியை விளக்கம் வந்து அது சொன்ன நேரம் போயிட்டே இருக்கும். அப்பொழுது நாம் அங்கே அதிகார நந்தி, அதாவது சிவாலயத்துல மொத்தம் வந்து நந்தி என்ற பெயருக்குரியவன் யார்? சிவபெருமான் ஒருவன் தான். நந்தி என்ற பெயருக்குரியவன் சிவபெருமான் தான். நந்தி நாமம் நமச்சிவாயவே. ஆனால் சில பதங்களை
1: நந்தி தேவன்,
0: நந்தி தேவர், திருநந்தி தேவருங்கிறது அதிகார நந்தி பெரியும். நந்தி தேவர் என்று சொல்வது பொதுவாக
1: அதிகார உபதேசம் பெற்ற நந்தி.
0: நந்தி உபதேசம் பெற்ற நந்தி வந்து யாரு? அவர்தான் அதிகார நந்தி. அதான் சொல்ல போறேன். அவரு குடமுழா நந்தி. மொத்தம் வந்து அதாவது சிவாலயங்களிலே ஏழு நந்திகளை பிரதிஷ்டை செய்யலாம் என்று விதி இருக்கிறது. ஏழு நந்திகள், அதை குறித்துக் கொள்ளுங்கள். பேரை அதிகார நந்தி, ஆன்ம நந்தி, இந்திர நந்தி, வேத நந்தி, திருமால் நந்தி, தரும நந்தி, விருஷப நந்தி. விருஷப அது எங்க இருக்கும்னா கருவறைக்குள்ளே இருக்கும். கருவறைக்குள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, நம்ம பூஜைகளுக்கு மட்டும்தான் தெரியும். விருஷப நந்தி என்பது கற்பக்கிரகத்துக்குள்ளே இருக்கும். இந்த சிவபெருமானுடைய இப்ப கொடிமரம் நந்தி என்ற நேரம் இருக்கு பாருங்க, அந்த நந்தி என்ன நந்தி? ஆன்ம நந்தி தான். நம்மள போய் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம்னு கேட்டா, சிவபெருமானுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி தான் அவரு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, அங்கே ஆன்மாதான் நந்தி வடிவில் இருக்கு. ஆன்ம நந்தின்னு தான் பேர். அது எங்க இருக்கு பிரமாணம் என்றால் திருமந்திரம் 2411. சில பேருக்கு பிரமாணம் தெரிஞ்சுக்கணும்.
1: வாகன நந்தி எங்க இருக்கு?
0: வாமன நந்தி, அவர் தரும நந்தி. அவரு அதாவது அந்த சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அந்த சிவலிங்கத்துக்கு அருகாமையில சில கோயில நாலு அஞ்சு நந்தி வரிசையா இருக்கும். எது வந்து நியரஸ்டா இருக்கோ அதான் தரும நந்தி, அவர் தான் விடை. அதான் தரும நந்தி, தரும தேவதை தானே தாங்குது. அதுவே திருமந்திரத்துல ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், 2411 சொல்றார், குடித்துக் கொள்ளுங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா அத்தாரிட்டி தான். இன்னைக்கு வந்து சைவத்துல ஒரு பெரிய குறை என்னன்னு கேட்டா, மேற்கோள் இல்லாமல் மூல நூல்களை அத்தாரிட்டி காட்டாம பேசக்கூடியவர்கள் பெருகி விட்டாரு. அதனாலதான் என்னாச்சு, குழப்பம். அல்லது உங்களுடைய பாட்டில சொன்னா குழப்படி.
1: இந்த குழப்பத்துல கொஞ்சம்
0: நம்ம பார்வதி பதையே அந்த திருமந்திரம் 2411 தெளிவாக திருமந்திரம் சொல்லுகிறார், ஆய பதிதான் அருட்சிவ லிங்கமாம், ஆய பசுவும் அடல் ஏறி என நிற்கும், ஆய பதிபீடமாகும் நற்பாசமாம், ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்கள். ஆனா அந்த நந்திகளை பற்றி திருமால் நந்தியாக எப்பொழுது இருக்கிறாரு, மாணிக்க வாசலே சொல்லிறார் அந்த வரலாறு, அருமையான ஒரு வரலாறு. திருமால் எப்பொழுது நந்தியாக இருந்து சிவபெருமானை தாங்குகிறார் என்றால், அந்த திரிபுரம் எரித்த காலத்தில் உள்ள இடைவேளையில. ஆகவே அவரும் ஒரு நந்தியாக வைத்து நாம் பாராட்டுகிறோம். ஆகவே திருமால் சொல்றாரு இல்லையா, கடகரியும் பரிமாவும் தேரு முகந்து ஏறாதே இடவ முகந்து ஏறியவா எனக்கு என்பைய நேடி, தடமதில்கள் புறமூண்டும் தளலெரித்த அந்நாடில் இடவதம் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் சாடலோ. நமக்கு திருமுறைகள் வந்து சில சில திருமுறையில சொன்ன பிறகு நமக்கு அப்பீன் கிடையாது இல்லையா. அந்த வகையிலே இந்த அதிகார நந்தி என்பவருக்கு ஒரு முக்கியமான ஒரு அதிகார நந்தி என்பவர் என்னவென்றால், அதாவது அவருடைய சிறப்பு, அவர் அவருதான் சிவஞான போதத்தை முதன் முதல் உபதேசம் பெற்றவர். அவர் எப்படி மனித உடலும் காளை முகமாக இருக்கிறார். சில கோயில்ல அவருடைய மனைவியோடு இருப்பார், சுயம் பிரகாசைன்னு பேர், அதிகாரத்துடைய மனைவி பேரு சுயசை. சில கோயில்ல மனைவியோடு இருப்பார். அதாவது சிவாலயத்திலேயே நந்திக்கு கல்யாணம் நடக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு திருவையாற்றுல உண்டு. திருவையாற்றுல மட்டும்தான் நந்தி கல்யாணமே நடக்கும். ஏன்னா அவர் அந்த ஊர்ல அவதாரம் பண்ணதுனால, சில தலங்கள்ல அந்த பெரிய மனிதர்களுடைய அவதாரம் பண்ண காரணத்தினால அவர்களுக்கு ஒரு சிறப்பு கொடுக்க வேண்டும். அது போல திருமண நல்லூர்ல ஞான சம்பந்தர் கல்யாணம் நடக்கும். அது அந்த வரலாற்றோடு வைத்துக் கொண்டார்கள். அதை வந்து நம்முடைய சேக்கலாபெருமான் மிக அருமையாக சொல்வார். அந்த திருவையாற்றோட பெருமையை சொல்லிட்டு வருவார். அதாவது உபமன்ய மகாமுனிவர் கைலாசவாதிகளுக்கு பூலோகத்தில் இருக்கக்கூடிய தலங்களுடைய ஒரு 5-6 தலங்களுடைய பெருமையை சிறப்பாக சொல்லுவார். அப்பொழுது சொல்வார், திருவையாற்றோட பெருமை என்ன தெரியுமான்னு கேட்கும்போது சொல்வார், நங்கள் நாதால் நந்தி தவம் செய்து பொங்கு நீடருள் பெற்ற பொற்பது. இதுக்கு மேல என்ன பெருமை பண்ணிட்ட, திருவையாற்றுக்கு எத்தனையோ பெருமை சொல்லலாம். ஆனால் சேக்கிழார் என்ன சொன்னார், ஒரு பெருமையைத்தான் சொன்னார். ஏன்னா இன்றைக்கு அதிகார நந்தியாக இருந்து இன்றைக்கு சைவத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய அதிகார நந்தியானவர் அவதாரம் செய்த ஊர் திருவையாறு. நங்கள் நாதானால் நந்தி தவம் செய்து பொங்கு நீடு அருள் பெற்ற பொற்பது. அவருடைய அப்பா தான் சிலாதர முனிவர். அதனால சைலாதிங்கிற பேர் உண்டு, சைலாதி மரபுடையோம். எங்களை திருவாவூர்தி ஆதித்தனுடைய குருமரபு வாழ்த்துல சைலாதி மரபுடையோன்னு வரும். சைலாதிங்கிறது நந்தி தேவருக்குள்ள ஒரு சிறப்பு திருநாமம். ஏன்னா அவருடைய அப்பா பேரு சிலாதர முனிவர். சிலாதர முனிவருக்கு செப்பேஸ்வரன் என்ற பெயரோடு, அதாவது இந்த பதங்கள் எல்லாமே என்னன்னு கேட்டா ஒரு கான்செப்ட், இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. உதாரணமாக இப்ப அகதி கடயத்திலே ஒரு இந்திரன் தவறாக நடந்தான் என்றால் எல்லா இந்திரனும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க அப்படிதான் நினைக்கிறாங்க, ஒரு பதவியில ஒருத்தர் தவறு பண்றாரு, அதுக்காக வேண்டி எல்லா பதவியில இருந்தவங்க பூரா தப்புன்னாங்கன்னு அர்த்தமா. அப்போ அந்த ஒரு காலத்தில் இருந்த இந்திரன் அகலிகையோடு அவ்வாறு நடந்து கொண்டார். அது திருவள்ளுவரே உடல அதை சொல்லிவிட்டார், அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அது ஒரு பெரிய திருக்குறள். சொன்னது இந்திரனை தான் சொல்லியிருக்காரா, அகலியை தான் சொல்லியிருக்கிறாரா, இன்னைக்கு எல்லாமே
1: சொன்ன மாதிரி தான் உலகம்
0: அப்படியா. அது கிட்டத்தட்ட திருவள்ளுவர் வந்து 9 இடங்களிலே பிராணக்கரையை தான் சொல்ற. இவருடைய ஈஸ்வரமூர்த்தி, எங்க ஊர்ல ஒருத்தர் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளைன்னு இருந்தார், அவர் அவர் எழுதுனதான் இந்த சிவபிரகாச உரை. ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை மிக அற்புதமாக பல சான்றுகள் காட்டி திருவள்ளுவர் நாயனார் 9 இடங்களிலே புராணக் கதைகளைத்தான் பேசுகிறார் என்பதை மிக அருமையாக நிறுவியிருக்கிறார். அது அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. இதுக்கு மேல என்ன வேணும்? இங்க உள்ள இந்திரன் சொல்லக்கூடாது, யாராவது இந்திரன்ங்கிறது ஒண்ணு இல்ல, மனிதனிலே தெய்வமா இருக்கிறவன் எத்தனை இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம். அதுக்காக அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அப்போ அந்த இந்திரன் என்று சொன்னார் ஒரு இந்திரன். அது போலதான் வரலாற்றுல வரக்கூடிய எல்லாமே தேவர்கள். அப்ப எல்லா திருமாலும் இடபதா இருந்தார்னு அர்த்தம் இல்லை. அந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு அந்த கால எல்லையிலே,
1: அந்த யுகத்துல,
0: அந்த யுகத்துல அவர்களுக்குன்னு ஒரு கால எல்லை இருக்கு. அந்த கால எல்லையில அந்த பதவியில ஒருத்தர் இருக்கிறான். நாவலர் அருமையாக அந்த கால பிரமாணத்தை சொல்லுவார். இப்போது இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு எவ்வளவு வயசாகுதுன்னு கூட இருக்கு ஆங்கிலத்துல. நம்முடைய 432 கோடி வருஷம் அவனுக்கு அரநாள் பிரம்மாவுக்கு. லார்ட் பிரம்மா இருக்கானே, நம்முடைய 432 கோடி வருஷம் பிரம்மாவுக்கு அரநாள். அப்ப அவனுடைய டோட்டல் ஆயுள் எவ்வளவு நாள் இருக்குன்னு பாத்துக்கிடுங்க. வேடிக்கையா சொல்றேன், அந்த பிரம்மதேவன் ஆஃப் டே கேஷுவலி போட்டாருன்னா 432 கோடி வருஷத்துக்கு சிருஷ்டியே நடக்காது. அதனால சிலாதர முனிவர் அவர் சிறப்பு என்னன்னு கேட்டா, அவர் அப்பா வந்து கூழாங்கற்களையே தான் சாப்பிட்டு கொண்டு வந்தார். அதனால அவருக்கு பேரு சிலையே, அது உதரம்னா வயிறு. அதோட வயிற்றுல என்ன இருந்துச்சுன்னா கல்லுதான் இருக்குமா. டிஃபன் எல்லாமே, டின்னர் லஞ்ச் எல்லாமே கல்லுதான். எது அந்த திருவையாறுல இருக்கக்கூடிய கூழாங்கற்கள் இருக்கு பாருங்க ஆத்துல, அதைதான் சாப்பிடுவாராம். அவே அவர் அப்பா சிலாதர முனிவர். அந்த சிலாதர முனிவருக்கு மகனாக அமர்ந்தார். இப்பொழுது அவர் தான் அதிகாரந்திங்கிற பதத்துல இருக்கிற சண்டேஸ்வர நாயனார் என்னது, அதாவது இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்.
1: பண்டாரங்களுக்கு
0: அதாவது இப்போ சண்டேஸ்வர நாயனார் நம்முடைய நாயன்மாரி ஒருவராக விளங்குறவர் தான் சண்டிங்கிற பதத்துல இருக்கிற. இப்போ ஒரு கேள்வி கேக்குறேன். அந்த திருச்செயங்கலூர் என்ற ஊரிலே அவர் பிறந்தார். அந்த திருச்செயங்கலூர்ங்கிற ஊர்ல சண்டீஸ்வர நாயனார் சிவன் கோவில வழிபடும் போது சண்டி இருக்குமா இருக்காதா? இவர் தான் சண்டியா இருக்க போறாரு, நம்ம ஒரு சந்தேகம் இல்லையா? அப்போ சிவாலயத்துல அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது சிவன் கோயில வழிபட்டு இருப்பார் இல்லையா? அப்போ சண்டீஸ்வரர் கோயில் இருந்துச்சா இல்லையா? கட்டாயம் உண்டு, உண்டு. ஏன்னா சண்டிங்கிறது ஒரு பதம் தான். அந்த பதத்திலே சில தேவர்கள், அதனால 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கைய. இல்ல இப்பொழுது பதத்தை அவருக்கு சண்டீசனா பதமும் தந்தோம் சொல்றாரு இல்லையா, அவருக்கு வந்து அவருடைய சிவபுண்ணியத்தை நோக்கி அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப அந்த பதில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை ரிலீவ் பண்ணிடுறேன், ரிலீவ் பண்ணி இவர் இருக்க சொல்றேன். இவர் இந்த கற்ப சுவேதவராக கல்பம் முடிகிற வரைக்கும் இவர் இருப்பார் அப்படிதான் சொல்லப்படுகிறது. அப்ப என்னென்ன கல்பங்கள்ல எப்படி எப்படி இருப்பாங்கன்னே சொல்லப்படுகிறது. சண்டி பதம் என்று ஆகமங்கள்ல, அந்த சிவாலயங்கள்ல என்னென்ன கற்பங்கள்ல எப்படி இருப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது. கற்பங்களை நாம உடன்படலாம்னா பல புராண கதைகளை நம்ம டைஜஸ்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம தேவாரத்தை படிக்கிறோம், அப்ப என்ன பொருள் சொல்ல போறீங்க? 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரன்னா, அப்ப அப்பர் வாக்க ரிசைட் பண்ணி என்ன சொல்லுவீங்க? அப்பர் வாக்க நம்பணும் இல்லையா நம்ம? அதுபோல இந்திரன் பாருங்க, ஒரு காவிரியை எப்படி, இப்ப கங்கையை வந்து எப்படி பகீரதன் கொண்டு வந்தானோ, அதே போல கங்கை காவிரி வந்து தமிழ்நாட்டில் வருவதற்கு காரணமாக இருந்ததே ஒரு இந்திரன். அந்த இந்திரன் வேற, அகலிகிடத்தை தவறாக நடந்து கொண்ட இந்திரன் வேற. அதுபோல சம்ஸ்கிருத வியாக்கரணத்தை செய்தவன் இந்திரன். பாணினியுடைய கிராமர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிராமர் இருக்குது. எப்படி தொல்காப்பியம் வர்றதுக்கு முன்னாடி அகத்தியம் இருக்குன்னு சொல்றோமோ அது போல. பதம் இந்திர, அதாவது எல்லா பெயருமே சிவபெருமான் பெயர் தான். இந்திரன் என்ற பெயர் சிவபெருமானுக்கு உரியதுதான், எல்லா பெயருமே சிவபெருமானுக்கு உரியதுதான். அந்த பெயர்களை பல்வேறு வடிவங்கள்ல சில இப்ப எனக்கு வந்து சண்முகவேல் எங்க அப்பா பெயர் வச்சிருக்கிறான்னா, அந்த சண்முகவேலுங்கிற நாமத்துக்குரியவன் நானா? இந்த நாமத்துக்குரியவன் வேறதானே, சிவனுக்கே உரியதுதான். நந்திங்கிற சிவபெருமானுக்கே மொத்தம் வந்து வேதம் ஆகமங்கள் எல்லாத்திலையும் சேர்த்து சிவபெருமானுக்கு மொத்தம் எத்தனை நாமங்கள் இருக்குன்னா 16,000 கோடி நாமங்கள் இருக்குன்னு வருது. 16,000 கோடி நாமங்கள் இருக்கு. சிவபெருமானுக்கு வேதம் ஆகமங்கள் எல்லாத்துலயும் சேர்ந்து சிவபெருமானுக்கு உள்ள பெயர்கள் 16,000 கோடி. அதனாலதான் சொன்னாரு, வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நமோ. வெகு கோடி நாமங்களுக்கு சொந்தக்காரராகிய சம்புவின் குமாரரை உமக்கு வணக்கம். வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நமன். அவர் எல்லா பெயருக்கும் உரியவன். அது போலதான் அந்த திருநந்தி தேவர் என்பவர் அதிகம், அதுபோல இந்திரன், அதாவது 5 இடம் நிறைந்த தொல்காப்பியன். அதுபோலதான் இருக்கிறான் தொல்காப்பிய பாயிரத்துல. ஏன்னா இன்னைக்கு வடமொழியில் இருக்கக்கூடிய பாணினி என்று சொல்லக்கூடிய அந்த சம்ஸ்கிருத இலக்கணம் தொல்காப்பியத்துக்கு அப்புறம் தான் வந்தது. தொல்காப்பியம் அரங்கேறும் பொழுது எது இல்ல, பாணினி இல்ல, பாணினி இலக்கணம் இல்ல. ஆனா அப்பொழுது ஒரு இலக்கணம் இருந்தது. இப்ப முதற்சங்க காலத்துல தொல்காப்பியம் இல்ல, அப்ப அகத்தியம் இருந்து நம்ம சொல்றோம் இல்லையா. அதே போலதான் அந்த வடமொழிக்கு சொல்லும் பொழுது அப்பொழுது இந்திரனால் செய்யப்பட்ட ஒரு வியாக்கரணம் இருக்குது. அப்ப அதான் 5 இடம் நிறைந்த தொல்காப்பியம்
1: அப்ப அப்பவே
0: இருக்கு. காப்பியம் அப்ப இருக்கு. அதாவது அந்த மொழியை பொறுத்தவரை, அதாவது அது இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன். வடமொழியும் தமிழுங்கிற இதுல பல செய்திகள், சில துணை செய்திகள் வந்து நாம வந்து நிறைய இன்னைக்கு வந்து என்ன ஆகுதுன்னு நம்ம சமயத்தினுடைய தாக்கங்கள் நிறைய தாக்கத்தை சந்திக்கிறோம். பிற, அதாவது பிற சமய தாக்கங்கள், பிற மொழியினுடைய தாக்கங்கள், பிற கலாச்சாரத்தின் தாக்கங்கள். அது போக சைவத்திலேயே உட்பகை, அது வேற இருக்கு. சைவர்களாகவே இருந்து கொண்டு இந்த சமயத்துக்கு துரோகம் பண்றவங்க வேற இருக்கிறாங்க. உட்பகை அந்த அதிகார
1: நன்னிலத்திலே நாங்க பேசுற சைவம் எல்லாம் பிள்ளையா இருக்கு. துரோகம் பண்றோம்,
0: தெரிந்து பண்ணுவது தெரியாமல் பண்ணுவது. அதான் நாம சில காரியம் நம்ம தவறா பண்றோம்னு தெரியாமே இருக்கிறோம், சில காரியத்தை தெரிஞ்சே பண்றோம். சைவத்தினுடைய தாக்கம் வந்து இன்னைக்கு அதனாலதான் என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு வந்து சைவ சமயத்தினுடைய கொள்கை என்னன்னே தெரியாம நாம எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு சில சரியான பாதைன்னு தெரிஞ்சுக்கிறோம், அந்த பாதையில் நடக்க முடியுமா இல்லையாங்கிறது வேற விஷயம். எப்பயுமே அதான், எதுவுமே அப்படிதான், முதல்ல டார்ஜெட் தெரிஞ்சுக்கிடுவோம். நம்ம அந்த டார்ஜெட் அடைகிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுமோ அது நம்ம பார்க்க போறோம். அந்த அதிகார நந்தியினுடைய சிறப்புகள், அவரிடத்திலே அனுமதி பெற்றுக்கொண்டு நான் சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று வைத்தார்கள். அவை அதுக்கப்புறம் அவரோட வந்து எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோபுர வாசல தள்ளின உடனே வந்துடுவார். அப்புறம் பலிபீடம், கொடிமரம், இவற்றையெல்லாம் நாம் எப்படி பலிபீட தியானம். இந்த பலிபீடம் என்பது அது வந்து என்ன, அதை சொன்னாலே திருமூலரே சொல்லிட்டார், அது பாசம்தான் அந்த பலிபீடமாக இருக்கிறது. நம்முடைய பாசத்தை பலி கொடுத்ததாகத்தான் தியானம். பலி என்றால் அந்த பொருளில் தான் வருகிறது. கொடிமரம், ரிஷபதேவர் இவற்றை வழங்கி கொண்டு அதுக்கப்புறம் நமஸ்காரம். நமஸ்காரம் என்பதற்கு நம்முடைய சைவத்தில் ஒரு தனி சிறப்பு கொடுத்திருக்கிறார்கள். அது 8 அங்கங்கள் இந்த பூமியிலே படும்பாறு வணங்குவது அட்டாங்க நமஸ்காரம். அது ஆண்கள் செய்வது, பெண்கள் செய்வது பஞ்சாங்க நமஸ்காரம். ஆனா பஞ்சாங்க நமஸ்காரத்தை ஆண்களும் செய்யலாம், பெண்கள் வந்து அட்டாங்க நமஸ்காரம் பண்ணக்கூடாது என்பது விதி. அது என்னென்ன உறுப்புகள், தரையிலே 8 உறுப்புகள் அந்த தரையிலே படுமாறு வணங்குவது அஷ்டாங்க நமஸ்காரம். 5 உறுப்புகள் தரையிலே படுமாறு வணங்குவது பஞ்சாங்க நமஸ்காரம். ஆண்களை பொறுத்தவரை அதை அருமையாக நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் இதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் வருது, பெரிய புராணத்திலே வருது. நம்ம நமஸ்காரம்னா இப்ப பொதுவா என்ன ஆகி போச்சுன்னா, நமஸ்காரம் என்பது முத்திரையிலையும் வரும்.

Thank you.

Yeah.

సింగానా ఆనన్న

ृदम सजेव

Thank you.

Yeah.

అవద్యా.

ಸಮೃದ್ಧ ಆಯ

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: பிரமபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், புரவம், சண்பை, காழி, கொச்சைவயம், கழுமலம் எனும் 12 திருப்பெயர்களைக் கொண்ட திருத்தலம் சீகாழி என்பர். வெவ்வேறு தனித்தனி தலங்களாக அமைந்த இத்திருத்தலங்களை சீகாழி என்று ஒரே திருப்பெயராக இன்று அழைத்து வருகிறோம். ஒவ்வொரு திருப்பெயர்களுக்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு. இவற்றுள் பிரம்மபுரம் என்பது பிரம்மாவால் புசிக்க பெற்றது என்பதாம். இறைவர் பிரம்மபுரீஸ்வரர், இறைவி திருநிலை நாயகி. பேரூழி காலத்தில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் பிரணவத்தோணியில் பெரிய நாயகியுடன் எழுந்தருளிய பெருமானார் விற்றிருக்கும் இடம் திருத்தோணிபுரம். அற்புதமான விமானம் இச்சிகர தரிசனம் சிவமாம் பெருவாழ்வு தரும். இங்கே எழுந்தருளியுள்ள இறைவர் உருவத்திருமேனியில் அமைந்த திருக்கரங்களில் மான், மழு முதலிய கருவிகள் இல்லை. தாருகாவனத்து இருடிகள் இவற்றை ஏவுவதற்கு முன்னமே கோயில் கொண்ட முதல்வரியும் முக்கண்மூர்த்தி. அடுத்த மேற்கட்டில் ஆபசோத்தாரணர் வடுகர சட்டைநாதர் என்று போற்றப்பெறும் மூர்த்தி எழுந்தருளியுள்ளார். இவரது வழிபாட்டுக்கு செல்லும் ஆண்கள் சட்டை அணியலாகாது, மகளிர் பூச்சூடி செல்லலாகாது என்பது சம்பிரதாயம். சட்டைநாத பெருமான் சன்னிதானத்தில் இருந்து கீழ் நோக்கி அடுக்கு அடுக்காக செல்லும் சாளர வழியை உற்று நோக்க பத்திரலிங்கங்கள் அமைந்திருக்க காணலாம். அடுத்த வெளிப்பிரகாரத்தில் அஷ்டபைரவர்களுக்குரிய தனி ஆலயம் உள்ளது. ஆலய ஈசானத்துக்கில் அமைந்திருப்பது பிரம்ம தீர்த்தம் சிவபாத இருதயர். இத்தீர்த்தம் ஆடி நீருள் மூழ்கி அகமர்ஷண மந்திரம் ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிள்ளையார், அம்மே அப்பா என்று திருத்தோணிபுர சிகரம் பார்த்து அழ ஞானப்பால் புகட்ட அம்மையப்பர் எழுந்தருளியதும் பிள்ளையார் தந்தையார் சிறு கோல் கொண்டு ஒச்சு யார் தந்த பாலை உண்டாய் என்ற பொழுது செம்மை பெற எடுத்த திருத்தோடுடைய செவியன் என்ற திருப்பதிகத்தை அருளியதும் இத்தீர்த்தக்கரையில்தான். சீகாழிக்கு எழுந்தருளிய திருநாவுக்கரசரை அப்பரே என்று அழைத்து அன்னாலார் அடி பரவி நின்ற வரலாறு நெஞ்சை நெகிழ்விப்பதாம். ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்த பதியென்று மிதித்தற்கு அஞ்சி நகர்ப்புறத்தை இருந்த சுந்தரர் பெருமான் பாடிச் சென்றதும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. கழுமல நகரில் காட்சி கொடுத்தும் என்ற தொடர் மணிவாசகப் பெருமான் அருளியது. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் எழுந்தருளி ஆவுடை பிள்ளையாரது திருப்பதிகங்களில் யாழில் இட்டு வாசித்து அவருடன் இருக்கும் பெருமை பெற்று திகழ்ந்த வரலாறு கூர்ந்து நோக்க வேண்டிய ஒன்று ஆம். மேலும் இத்திருத்தலத்தில்தான் காளி கணநாத நாயனார் அவதரித்து அருட்தொண்டாற்றி பெறு

பெற்றார். பட்டினத்தடிகள் அருணகிரிநாதர் அருளிய அருட்பாடல்கள் அற்புதமானவை. முத்துத்தாண்டவராயர் பாடிய சீகாழி தலபுராணம் அரிய பல செய்திகளை தரும் நன்னூல். சீகாழி சிற்றம்பலநாடிகள் காளி கண்ணுடைய பிள்ளை போன்ற அருளாளர்களோடு தொடர்புடைய பதி சீகாழி. பக்குவ ஆன்மாக்களுக்கு ஞானோபதேசம் அருளவல்ல குருவடிவம் தோணியப்பர், இலிங்க வடிவம் பிரம்மபுரீசர், சங்கம வடிவம் சட்டைநாதர். குரு லிங்க சங்கம வழிபாட்டு திருமேனிகள் அருள்பாலிக்கும் ஒப்புயர்வற்ற ஒரே திருத்தலம் சீகாழிப்பதி. அம்மையப்பர் ஆலயத்திற்கு நடுவனதாக ஞானசம்பந்த பிள்ளையார் ஆலயம் அமைந்திருப்பது சோமாஸ்கந்தமூர்த்தத்தை நினைவுபடுத்தும் என்பர். உய்ய வந்தாள் இராச விச்சாதரி என்ற அம்மையார் இசை பாடுவதில் வல்லவர். இவரே திருஞான சம்பந்த பெருமானது திருமேனி அமைத்து வழிபாட்டிற்கு உதவினர் என்பது வரலாறு. ஞான சம்பந்த பிள்ளையார்க்கு நிவேதிக்கும் பால் திருப்பாற்போனகம் என்றும் சம்பந்தப் பெருமானையே திருநட்டப் பெருமான் என்றும் போற்றுவது கல்வெட்டு செய்திகள். இத்திருக்கோயில் திருக்கை கொட்டியில் திருமுறைகள் பூசிக்கப்பெற்ற செய்தி தேனினும் இனிய தீஞ்சுவை செய்தி. பல்லுயிரும் கலிகூற தம் பாடல் பரமர்பார் செல்லும் முறை பெறுவதற்கு திருச்செவியைச் சிறப்பித்து என்ற செக்கிழார் பெருமான் திருவாக்கு. உலக உயிர்கள் துன்பம் நீங்கி இன்பம் பெறுதப் பொருட்டே பாடல் பரமனார் திருச்செவியில் சென்று சேர திருச்செவியைச் சிறப்பித்து தோடுடைய செவியன் என்று அருளினார் என்பது வரலாறு. பதிகப்பலன் தொல்வினை தீர்தல் பண் நட்டபாடை.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

பேராசிரியர் ஆதூர் சுந்தரராமையார்கள் தொடர்ந்து திருக்கோயிலே

0: ஐந்து கலந்தரை ஆய்வகம் தலை என்று விளம்பரை போன்றேன் சொல்லு. நம்பி மகந்தனை யாரும் கொள்ளுந்தானே இந்தியில் வைத்து அழிப்போம் சொல்கின்றேன். விழுக்கித் துணை இருந்தவன் மரப்பாதங்கள் நினைவுந்தா ஒழுக்கித் துணை முருகாயதும் நாமங்கள் முன்பு செய்த வழுக்கித் துணை அவன் மன்னிர்ந்தோடும் பயந்ததனை வழுக்கித் துணை வடிவேலன் செங்கோடனும் மயூரவை விழுக்கேறோடும் அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழுக்கே வழிபடுவென்று எமக்க வழியிட வழுக்கிய சுழன்று நாமங்களை செய்து வாழ்நகர துணிக்கே அழுந்தும் கைவகம் போல் என்ன கூட்டுகிறீர்கள்? எல்லாம் அல்ல இறையரும் ஒவ்வொரு பிரதோஷந்தோறும் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. ஒவ்வொரு பிரதோஷந்தோறும் இறைவனை வழிபட்டால் நம்முடைய துன்பங்கள் தீரும். ஆனா நீங்க எப்பவுமே சுவாமியை உட்கார்ந்து பார்க்கணும்னு சொன்னா யாருமே வரமாட்டாங்க. நிதிக்கே பார்த்துட்டு போகணும்னா எல்லாரும் வந்து நிதிக்கே இருப்பாங்க. சாப்பிடுறதே இன்னைக்கு நம்ம நிதிந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. உட்கார்ந்து சாப்பிடுறதுக்காக இடம் இல்லை, நேரம் இல்லை. சாப்பிடுறதே நம்ம நிமிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. பஃபே சிஸ்டம் வந்துருச்சு, உட்கார்ந்து சாப்பிடுங்க. அதெல்லாம் நேரம் உட்கார்றது முட்டி கழிந்து போச்சு. நின்றுட்டு பார்க்கறதுனா சாமி அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. எங்க பின்னால மறைக்கிறது, அது மறைச்சா மறைக்கணும். நான் நின்று பார்த்துட்டு நான் போயிடுவேன். நான் மட்டும் பார்க்கணும் என்று நினைத்தால் இறைவன் காட்சி கொடுக்க மாட்டார் என்ற தகவலை சொல்லி இறைவனின் அருள் உங்களுக்கு கொண்டு வந்தால் இவர்கள் பார்க்கின்ற போது அவர்களுக்கு மறைக்காதீர்கள், இறைவனின் மறைக்காதீர்கள் என்று ஒரு தகவலை சொல்லி திரு அம்பர் மாகாணம் மூன்றாம் தேதி எனக்கு மெயில் சிறுத்து வைக்கிறது. போன முறையும் அது மெய் சிறுத்தது, அதை நான் சொல்லவில்லை. இந்த முறையும் மெய் சிறுப்பதற்கான காரணம் 3/6/2014 அன்று சோமாசி மாறநாயனாரின் சோமையாக பெருவிழா திரு அம்பர் மாகாணத்திலே நடைபெற்றது என்று சொன்னேன். அதன் 10ஆம் தேதி பிரதோஷம் அந்த செவ்வாய்க்கிழமை வந்தது. முருகனுக்கு உகந்த நாள். அன்றைக்கு வருடத்திற்கு ஒரு முறை எழுந்திருக்கக்கூடிய ஆறுமுகம் பெருமான் எழுந்தருள் வைகாசி விசாகமாக வளர்த்தது. இன்றைக்கு சோமையாக பெருவிழா சோமாசி மாறநாயனாரை சிவபெருமானாரை சுந்தரம் வழியாக சோமாசி மாறநாயனார் சுந்தரர் மூலமாக சிவபெருமானை சோமயாகத்திற்கு அழைத்து வந்த இந்த அம்பர் மாகாணத்திற்கு என்ன சிறப்பினை இறைவன் செய்ய போகிறான் என்று பார்த்தால் இன்றைக்கும் ஆறுமுகன் வள்ளி தேவயானையோடு வந்து அமர்ந்து கேட்கிறான் என்று சொன்னால் இது அவனவே அன்றி வேறொன்று இல்லை என்பதை பணிவாக சொல்லி என்றால் சிவபெருமான் தான் முருகப்பெருமான், முருகப்பெருமான் தான் சிவபெருமான். இந்த சோமயாக யாகத்தை பார்ப்பதற்காக எப்படி சிவபெருமானை சுந்தரர் அழைத்து வந்தாரோ அப்படி திரு அம்பர் மாகாண தலத்தை பற்றி பேசுகின்ற போது முருகன் 2 முறையும் நான் இருந்து கேட்கின்றேன். அடியார் பெருமக்கள் இடைமுறை இல்லாமல் தரிசனம் செய்தால் நன்றாக இருக்கும். அடியார் பெருமக்கள் உட்காரலாம், ஆனா உட்கார முடியாது. நீ கயந்து போச்சு, நீங்க கூட்டத்தை கலைக்கணும்னா வேண்டாம். உட்காருங்கன்னா போயிடுவாங்க, உட்காருங்க போயிடுவாங்க. இது முழுக்க முழுக்க இளைஞர்கள் என்பதை சொல்லி இறைவன் திருவரும் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் இதை செவிப்படுத்த முடியும். இறைவன் திருவரும் இல்லை என்று சொன்னால் இந்த செய்திகள் உங்கள் காதில் விழாது. இறைவன் திருவரும் இதை கேட்கின்றவர்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்லி பொதுவா எல்லா பிரதோஷத்தையும் நான் ஒரு தகவலை சொல்வேன். பேசுகின்றவர்கள், கேட்கின்றவர்கள், இதை இன்னொருவரிடத்திலே எடுத்து சொல்கின்றவர்கள் அத்தனை பேருக்கும் புண்ணியம் பகிர்ந்தளிக்கப்படும் என்பதை. ஆனா இந்த தலத்துல ஞானசம்பந்த பெருமானே சொல்றாரு, கேட்பவர்களுக்கும் புண்ணியம் சேரும் அப்படின்னு தன்னுடைய 11வது பாட்டுல கூறுவாரையும் கேட்க வல்லாரையும் குற்றம் குறுகாதே. கூறுவார் கேட்பார் இவர்களுக்கு குற்றம் குறுகாது, தீமை வந்து அடையாது அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கால் சொல்லப்படுகின்ற தலம் என்பதை சொல்லி இது நிறைய கதை நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரே ஒரு முறை வேகமா சொல்லிடுறேன். அம்பன் அம்பாசுரன்கிற 2 அசுரன் பார்வதி தேவியினுடைய அழகிலே மயங்கி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். பார்வதி தேவி உடனடியாக காளி வடிவம் எடுத்து அந்த 2 அரக்கர்களையும் குவிக்கிறாள். அந்த சாபம் நீங்குவதற்காக காளி வழிபட்ட தலம் மகாகாலனாக அருள்மிகு அச்சம் தவிர்த்த நாயகியுடன் ஆகிய மகாகாலனாக எங்க இருக்கு? பூந்தோட்டத்திலிருந்து 3 கிலோமீட்டர் கிழக்கு திருவாரூர் மாயனம் குறைச்சே பூந்தோட்டம் ஒரு இருப்பு பாதையில் வரும், நிலையம் வரும், ரயில் நிலையம் வரும். அங்கிருந்து 3 கிலோமீட்டர் கிழக்க போனீங்கன்னா அங்க திரு அம்பர் மாகாணம் என்கின்ற தலம் இருக்கிறது. மதங்க ரிஷி அப்படிங்கிறவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ராஜமாதங்கி என்று பெயரிட்டு வளர்த்தாரு. அவள் எவ்வளவு பருவம் அடைந்த போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற போது சிவபெருமானே வந்து கேட்கின்ற போது இந்த தலத்தில் நான் திருமண கோலத்தில் உங்கள் அழகை தரிசிக்க வேண்டும் என்று கேட்கின்றாள். எனவே இந்த தலத்தை பற்றி சிந்திச்சா உடனே திருமணம் பயிர் ராஜமாதங்கின்னு அந்த அம்பிகையின் பெயர். அவள் அவளுக்காக தரிசனம் செய்வதற்காக அவளையே திருமணம் செய்து கொண்டு அங்கே அம்பிகை திருமண கோலத்திலே ஈசனோடு இருக்கின்றாள். சோமாசி மாமாநாயனார் 63 ஒருவர் அவருடைய மனைவி பெயர் சுசிதான் பேரு. புதர்களுக்கு கொஞ்சம் நிம்மல் வந்த போது தூதுவளை கீரையை கொடுத்தலுக்கு அப்படி தூதுவளை கீரையை கொடுத்தளிச்சது யாரு அப்படின்னு சுந்தர கேட்ட போது சோமாசி மாமாநாயனார் தான் கொடுத்தாரு அப்படின்னு தகவலை சொல்றாங்க. அவருடைய இல்லத்துக்கு வந்து உனக்கு என்னையா வேணும், நீ எனக்கு உதவி பண்ணிருக்கேன், 20 உதவி செய்திருக்கிறாயோ உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டுக்கிற போது சோமாசி மாமாயனார் உடனடியா சொல்றாரு, இறைவனின் தரிசனம் வேண்டும் என்று கேட்டால் இறைவனின் பிரசாதம் வருகிறது, நிச்சயமாக இங்கே இறைவன் பூரணமாக நிறைந்திருக்கிறது என்றால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக அம்பிகையும் அப்போதுமாக மூச்சினை நின்றால் இழுத்து விட்டு சுவாசித்து சென்ற இடத்திலே நாம் இப்பொழுது உட்கார்ந்துள்ளோம். இந்த காற்றை நன்றாக ஆம் என்பது போல கோயில் மனுமோசை ஒழித்து ஆம் நான் இங்கேதான் மூச்சினை இழுத்து விட்டு உள்ளே சென்ற வருகிறேன், நான் இங்கே எப்போதும் எல்லா இடத்திலும் நீக்கமாக நிறைந்திருக்கக்கூடிய கடவுள் தன்மையை கூட மணிமோசை எழுப்பினவுடன் நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. ஆம் இங்கே இறைவன் இருந்திருக்கிறான், அந்த இடத்துல நாம் உட்கார்ந்துருக்கிறோம், இந்த இடத்தோட மூச்சு காற்றை நன்றாக உள்ளெடுத்து வெளியே விட்டால் நம்முடைய துன்பங்கள் மனதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அத்துணையும் இன்பங்களாக மாறிவிடும். அழகாக கேட்டது எடுத்துட்டு எடுத்துக்கலாங்களா, அந்த அளவுக்கு நம்ம பண்பாடு வளர்ந்து இல்ல. இப்ப யாரும் இருந்தா நான் வைக்கலாமான்னு யாரும் கேட்கல, நான் கொண்டு வரலாமா யாரும் கேட்கல, நான் எடுத்துக்கலாமா அதுவும் எடுத்துட்டு நம்ம என்ன தெரியுமா நான் நினைக்கிறேன், இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாம் கொஞ்சம் ஒழுக்கத்தையும் மரியாதையையும் கற்றுத்தர வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க தவறு செய்யற ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், 20 உள்ளானவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அந்த 20 உள்ள இருக்கிறவங்களுக்கு நாம் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் சரியான பண்பையும் கற்றுத்தர தவறி விட்டோமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. யாரும் உட்கார்ந்துருக்காங்களே அந்த இடத்துல நாம வரவே அங்கே சென்று பேசலாமா அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்கிறார்களே. இந்த பண்பை இவர்கள் இவர்களை வச்சுட்டு எப்படி இந்த தேசம் மேல வரும், சிவபெருமான் தான் காப்பாற்றுவாங்க. எனக்கு எதுமா ஒவ்வொரு முறையும் தோணும், அளவு ஓட்டி எப்படா சமுத்திர ஸ்நானம் பண்ணுவேன் எங்க அப்பா கேட்பாரு, அளவு ஓட்டி எப்படி சமுத்திர ஸ்நானம் பண்ணுவேன், பண்ணவே முடியாது, அதை ஓயவே ஓயாது, வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி நல்லவர்களும் கெட்டவர்களுமாக கலந்துதான் இந்த பூமியிலே இருப்பார்கள். நமக்கும் கூட இன்பமும் துன்பமும் கலந்துதான் வரும். இன்பம் வருகின்ற போது மட்டும்தான் நான் இறைவனை வணங்குவேன், துன்பம் வருகின்ற போது வணங்க மாட்டேன் என்று தள்ளப்படுவோம். அல்லது துன்பம் வருகின்ற போது மட்டும்தான் வணங்குவேன், இன்பம் வருகின்ற போது நான் இன்பத்தை தூங்க பறந்து விடுவேன் என்று சொல்வதோ தவறு. இன்பத்திலும் இன்பம் இருக்கு, இன்பத்திலும் துன்பம் இருக்கிறது, இரண்டும் கலந்து இருக்கிறது. இறைவனை எப்போதும் வணங்கிக் கொண்டே இருக்கும் இது அம்பர் மாகாணத்தால். இந்த காலத்து இறைவன் ரொம்ப சிறந்த எனக்கு வந்து சந்தனம் எடுத்துக்கொண்டது மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் சோமாசி மாறனாரனுடைய யாரும் பெருவிழாவுக்கு அப்படித்தானே சிறுவான் வந்தார். எந்த வடிவத்தில் இறைவன் வருவான் என்பது தெரியாது, இது இறைவன் திருவோ கைப்பட்ட சந்தனமாக எப்போதும் மாறியிருக்கிறது என்று அதிலும் ஒரு நன்னோக்கினை செலுத்தி நாம் பார்க்க தொடங்கி விட்டால் நம்முடைய உள்ளம் எப்போதும் மகிழ்வாக இருக்கும். புல்லு பொன்னிறம் புரிந்தடை நெடுமுடி ஓடிட மதிசூடி பொன்னிறமாகிய முடி சிவபெருமான் அணிந்திருக்கிறார். அது எப்படி பொன்னிறமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் கங்கையிலே தலையிலே சூடி இருக்கிறான், அதனால அது பொன்னிறமா இருக்குது. பொன்னிற புல்லு பொன்னிறம் புரி தடை நெடுமுடி நீண்ட முடி கெடாமுடி போல புகழ் இள மதி சூடி இளமையான மதியை தன்னுடைய கிரீடத்திலே சூடிக்கொண்டு பிங்கு தேருமை நறுமலர் கொன்றையும் புனையல் செய்தவர் மேய கொன்றை வளர்களை நல்ல பூத்த கொன்றை வளர்களை அணிஞ்சிட்டு இருந்தார்னு சொன்னா பார்த்தாரா அது ஒரு கூடுதல் சேர்க்கிறார் நல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நனி நன்று சால நன்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல குட் வெரி வெரி குட் அப்படின்னு போடுவோம்ல அது போல இது கொஞ்சம் கூடுதலா சேர்க்கிறாரு பிங்கு தேனுடை நறுமல கொன்றை தேனுடைய பூக்களா
1: ஒரு விஷயம் தெரியுங்களா, தேனால அபிஷேகம் பண்ணா நல்ல இன்வாழ்க்கை அமையும். இந்த பிறவியில் அமைந்தாலும் அடுத்த அடுத்த பிறவியில கட்டாயம் அமைஞ்சிடும். அபிஷேகத்துக்கு தேர் வாங்கி கொடுத்தோம்னா இனிமேல் வரக்கூடிய பிறவிகள்ல நல்ல துணை அமையும். நம்முடைய சந்ததிகள் யாருக்காவது திருமணமாகணும், நல்ல துணை அமையணும்னு வழிபடுத்தினா தேர் கொடுத்தீங்கன்னா நல்ல துணை அமைஞ்சிடும். இந்த பதிகத்தை படித்தால் திருமணம் கைவிடும் சொல்றாங்க. என்ன வரிய போடுறார் பாருங்க, பின்பு தேனுடை நறுமத கொன்றையும் வினயம் செய்தவர் மேய. சாதாரண கொன்றை வாழை எழுந்துவிடலையா, பின்பு தேனுடை நறுமத கொன்றை தேன் அப்படியே ஒழுங்குதான். என்ன புரிஞ்சு தெரியுங்களா, பூ பூத்துடுச்சுன்னா அதுல இருந்து தேனிக்கு வந்து தேனை எழுந்து சென்றுவிடும். நாம இந்த உலக வாழ்க்கையில இருக்கணும், ஆனா இந்த உலக வாழ்க்கைக்குள்ள நாம் மூழ்கிடக்கூடாது. இரண்டு நாளைக்கு முன்னால ஒரு குறுஞ்செய்தி ஒரு படிச்சுட்டீங்க சொல்றாரு, எவ்வளவு தண்ணீர் வேண்டுமானாலும் கப்பல் மிதந்து விடும் இல்லையா, அந்த கப்பல் கொள்ளாத அளவுக்கு தீர் இருக்கு, ஆனா அது மேல கப்பல் மிதந்துடும். ஆனா கப்பல் மூன்ற அளவுக்கு தண்ணி அதுக்குள்ள போயிடுச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் கப்பலால மிதக்க முடியாது. அதுபோல எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் இறை தன்மை நம்மை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் கப்பலை போல நாம் மிதந்துடலாம். எது வந்து என்ன காப்பாற்றும் அப்படின்னு நினைச்சோம்னா நான் மூழ்கிடுவோம், வரும் கண்டிப்பாக காப்பாற்றும். அழகான வரி சொல்லிருக்காங்க, மரச்ச மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். நம்பிக்கையோட இருக்கு, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், ஊட்டாம போயிடுவான், கண்டிப்பா காப்பாற்றுவான். பிங்கு தேனுடை நறுமத கொன்றையும் பிணையல் செய்தவர் மேய. மறுபடியும் தண்டுரை அரிசியின் வடகரை வருமுதல் மாகாணம். அரசு காற்றங்கரையிலே வடகரையிலே வந்திருக்கிறார். வடகரை வடக்கு பக்கம் இருக்கு, அது குபேர திசை. குபேர திசை சில வீடுகள்ல சொல்லுவாங்க, தெற்கு பக்கம் பார்த்து பீரோவை வைக்கலாமா சார் அப்படின்வாங்க. என்னுடைய நண்பர் ஒரு சொன்னார், தெற்கு பக்கம் பார்த்து பீரோவை வைங்க, அப்பதான் நீங்க வைக்கும் போதுதான் வடக்கு பக்கம் பார்த்து வடக்கு பக்கம் பார்த்து வைப்பீங்க. வடக்கு பக்கம் பார்த்து வைத்தாலோ எடுத்தாலோ அந்த செல்வம் நன்மைக்கு மட்டுமே செலவாகும். ஹாஸ்பிட்டலுக்கு போகவே போகாது, மருத்துவ செலவு வரவே வராது. உடனே யோசிச்சு பார்த்து, ஆமா எங்கிட்ட அப்படித்தான் இருக்கு இல்லையா. அது நிறைய பேருக்கு உடனடியாக தங்கள் இல்லத்தை கொண்டு வந்து பார்த்து விடுவார்கள், ஆனால் அது இறையோடு அதை கூட்டி வைத்திருக்கிறது என்பதை கருதும். நாமளா நமக்கு இந்த புத்திய கொடுத்தாலே அன்னைக்கு இப்படி வை அப்படின்னு, அது இறையோடு அதை கூட்டி வைத்திருக்கிறது. உடனே நான் தான் சார் பிளான் பண்ணி பண்ணேன் பாருங்க. இறைவன் நமக்கு அந்த நேரத்தில் அந்த உணர்வை கொடுத்திருக்கிறார், அதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். மதுரை கண்டுரை அரிசியின் வரகரை வரும் மாகாணம் அல்லு அல்லது அல்லு நண்பகலும் தொழும் அடியவர்க்கு அருவினை அடையாது. அருவினைங்கிறது வினை வந்துவிட்டே தொடர்ந்து வருது, கோயிலுக்கு வந்தாலும் விடாம வருது. இல்ல கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடலாம், நாலு பேர் நம்ம வினையாந்து மறைச்சிட்டு இருக்கோம். இறைவனை மறைப்பது நம்முடைய வினையை தவிர வேறொன்று இல்லை. சாமி தரிசனம் கிடைக்கலாம், வேற யாரையும் சொல்லாத, சீக்கிரம் சாமிக்காம நீங்க அத்த ஜாமம் சீக்கிரம் முடிஞ்சு போச்சு, எனக்கு தரிசனம் கிடைக்கும், எனக்கு தரிசனம் கிடைக்கும். முருகப்பெருமான் இருந்து இதை செயல்படுக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய வினை நன்றாக இருக்கிறது. இன்னைக்கு முருகப்பெருமான் நம்ம கூட சேர்ந்து உட்கார்ந்து போன பிரபோஷம் ஆர்வம் உட்கார்ந்து கேட்டாரு, அன்றைக்கும் நம்முடைய வினை நன்றாக இருந்தது. நம்மளோட கேட்டார் இறை தன்மை மறைக்கிறது, இறைவனை மறைக்கிறார் யாரோ ஒருவர், அது நம்முடைய வினை. அவரை சொல்லி குற்றம் இல்லை, அவருக்கு தெரியல நாம சொல்ல வேண்டாம். நம்ம வினை சொல்ல முடியும், அல்லு நண்பகலும் தொழும் அடியவர்க்கு அருவினை அடையாது, தீய வினைகள் வந்து சேராது. அப்ப இனிமே இந்த பதிகத்தை படிச்சது வந்து நமக்கு தீய வினைகள் சேராது. நாம சேர்த்துக்காம இருக்கணும், நாம சேர்த்துக்காம இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். தீய வினைகள் எப்போது எப்படி தெரியுமா, நாம வேண்டாம் ஒழுக்கினா அதுவா வந்து சேர்வது ஒரு வகை, அது வேண்டாம் ஒழுங்கினாலும் நாம போய் விடுறது இன்னொரு வகை. ஒரு போலீஸ்கார் இன்னொரு போலீஸ்காரோ அவருமா ரோட்டு போனாங்க, ரோட்டு போனச்சே யாரோ ஒரு திருடை எதையோ திருடிக்கிட்டு போற மாதிரி ஒரு போலீஸ்கார பாத்துட்டாரு. ஏய் அங்க ஏதோ ஒண்ணு யாரோ திருட்டு போற மாதிரி இருக்கு, சரி போய் பார்த்துருவோம் அப்படின்னு ரெண்டு போலீஸ்காரோ விரட்டினாங்க. சத்தம் போலீஸ்காரங்கள் நம்மை விட்டு போறேன்னு சொன்னாலும் நாம விடாம குடிச்சு வச்சுக்கணும். கோயிலுக்கே வந்தாச்சு சாமி பாக்குறோம், இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இறைத்தன்மைன்னு தெரியுது. ஆனாலும் முன்னால இருந்த ஆளை ஒரு இடி இடிச்சு மறைச்சுட்டே நீங்களே பார்த்துட்டு இருந்தா நாங்க பார்க்க வேண்டாம், டக்குனு வந்து முன்னால நின்று இல்ல. இது என்ன ஆபீஸ் ப்ரொஃபஷனா, நாம போய் கேட்டாதான் மேனேஜர் தருவாருங்கிறதுக்கு இல்ல, யாராவது ரெக்கமெண்டேஷன் செஞ்சுட்டு வந்தாலும் இறைத்தன்மை போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லையே. இங்கிருந்து மணிமோசை எழுபதுன்ற போது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நேரில் நின்று பார்த்ததை காட்டிலும் பன்மடங்கு பயன் கிடைச்சது. பார்க்கிறவங்களுக்காவது பாதி இப்படி விழுவுது அப்படி விழுவுதுன்னு தெரியும், நமக்கு எந்த இணைப்பும் வராது. மாரியா சுவாமிகளை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்தா, ஒரு மடாதிபதி வந்தாரா மாரியா சுவாமிகளை பார்க்க, அப்படி வந்தவரை வாசல் இந்த பூஜையில் இருக்காங்க ஐயான்னு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்ச உடனே முருகன் பெருமாள் இருக்கிற போது மாரியாதை சொல்லுங்க முருகன் பூஜை. மாரியா சுவாமிகள் வந்து பூஜையில் இருக்கிறாரு, நீங்க உட்காருங்கன்னு அவரோட உதவியாளர் சொல்லிட்டாரு. இவரும் உட்கார்ந்துட்டு உட்கார்ந்தவர்கள் மாரியாதை சுவாமிகள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே ஐயா எப்போ வந்தீங்க அப்படின்னு வெளியில இருந்தவர் கேட்டார். நீங்க பூஜை செய்யும் போது பால் அபிஷேகம் பண்ணீங்க இல்ல, அப்போ பால் ரொம்ப தண்ணியா இருக்கு, நாளைக்கு பால்காரன் வந்தா சொல்லணும்னு நினைச்சீங்க இல்ல, அப்ப வந்தேன் நினைச்சிருக்காரு. பாருங்க ரெண்டு பேரையும் பாராட்டணும், நாம ரெண்டு பேரையும் பாராட்டணும். அப்படி டிரான்ஸ்பரண்டா தன்னுடைய மனசை வச்சிருந்த வாரியார் சுவாமியும் பாராட்டணும். அப்படி ஒளிவு மறைவு இல்லாத இன்னொரு உள்ளத்தை படம் பிடித்து பார்க்கக்கூடிய திறம் படைத்த ஒருவர்களுடன் வாரியார் சந்தித்திருக்கிறார், அவரையும் பாராட்டும். இன்னைக்கு நம்மளால அப்படி சொல்ல முடியுமா, நான் போய் ஒரு பூஜையில ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு சார் நான் கரெக்டா 6:35 வந்தேன் அப்படின்னு, 7:00 to 7:10 வரைக்கும் நீங்க பூஜையை விட்டு வெளியில வரல, டெய்லி பயந்துட்டு கோயிலுக்கு வந்தா ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க டெய்லி கோயிலுக்கு வந்துருவீங்களா, எனக்கு அப்பதான் ஒரு கேள்வி இருக்கும், நீங்க டெய்லி சாப்பிட்டுருவீங்களா எழுப்புகிறது அறவம் ஆட்டுவார். ரெண்டு தசை, தென் திசையும் ராம தசையும், 7 வருஷம் 18 வருஷம். சில பேரை உச்சத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருவோம், சில பேரை தூய்மை இறக்கிடுவோம். யாரா இருந்தாலும் சரி கல்வியில சில பேர் ரொம்ப போலோச்சுவார்கள். நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என சொல்லப்படுகின்ற கிரகங்கள் நவகிரகத்திலேயே அந்த ரெண்டும் தான் நம்மளை பார்த்து கும்பிடுது. நாம கும்பிடுற சாமி நம்மளை பார்த்து கும்பிடுதான்னு கேட்டா, நாம கும்பிடுற சாமி நம்மளை பார்த்து கும்பிடுதான்னு கேட்டா, நவகிரகத்தை சுத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் கும்பிட்டு விட்டுருவோம். போனா இங்க சுத்தி நம்ம போகணும், அங்க போய் சுத்து, நானே அங்க சுத்தி தான் உரிமை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு நம்மளை பார்த்து கும்பிட்டு சொல்லுது. தவறுகள் போதும், இனிமே செய்யாத, செஞ்சீங்கன்னா இப்படி வந்து சிக்கிக்கணும். திரும்ப கட்டத்தை தூக்கிக்கிட்டு அலையணும். எப்ப எனக்கு நல்ல நேரம் வரும், திரும்ப கட்டத்தை தூக்கணும். ஏன் கட்டம் தூக்க வேண்டாம், கட்டையை தூக்கிட்டா எதுக்கு கட்டத்தை தூக்கணும், இந்த கட்டையை தூக்கிட்டா எதுக்கு கட்டத்தை தூக்கணும். ஆனா எல்லாருக்கும் என்னன்னா பாம்பு உடனே சார் எந்த ராசிக்கு இப்ப நல்லா இருக்கும், ராகு கேது நேரம் பேரவாமே சனிக்கிழமை பேரமிச்சாமே எப்படி இருக்கும், அடுத்தது சனி வேற பயிற்சி அடையதாமே நவம்பர்ல. நீங்க சொல்ற 2014 நிறைய கிரகங்கள் பெயர் சார் எனக்கு பயமா இருக்குங்க. நான் சொல்ல இது வரைக்கும் நீங்க வீடியோ மாத்திட்டு இருக்கியா, மாத்திருக்கீங்க வாடகை தானே மாத்திருக்கீங்கல்ல, அவரும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு வீடு மாத்திட்டு போயிட்டு இருந்தாரு அவ்வளவுதான். அவர் நம்மள என்ன பண்ணுவாரு, நம்மள என்ன பண்ணக்கூடாது, ஒண்ணு பண்ண மாட்டாரு. ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு இருக்கிறவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, சொல்லாத அவர் பார்த்துக்காது அவங்க பார்க்க மாட்டார். வேறு வேறு வடிவங்களை வேறு வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறவர்களை அவர் பார்த்து கொள்கிறார். இப்போ எங்க அப்பா கையை பிடிச்சிட்டு நான் குறைச்ச இந்த காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருடையது, எங்க அப்பா உடல். ஆனா இல்ல இல்ல எங்க இந்த அவங்க தான் என்ன காப்பாத்துவாரு, நான் கையை பிடிச்சிட்டு போனேன்னு வைங்க அவர் காப்பாற்றலாம். இல்லையேன்னு சொல்லல, நான் வந்து யாரும் குறைவாக சொல்லல, காப்பாற்றலாம். எவ்வளவு நாள் காப்பாத்துவாரு, என் நிலைமை தெரிஞ்சு என்னை எவ்வளவு நானும் வச்சுப்பாரு, இதை வச்சு பாரு. எங்க அப்பாவுக்கு தான் வேற வழி இல்லை, பெத்து தொலைச்சிட்டோம் எதுவும் திட்டிக்கிட்டாச்சும் செய்வாரு. அது போல கபாலீஸ்வரர் என்ன சொல்லுவாரு, வந்து நின்றுட்டாலும் வேற வழி இல்லை செய்வோம் அப்படின்னு செஞ்சிருவாரு. யோசிச்சு பாரு, நான் வேறு வேறு மதங்கள் வேறு வேறு கடவுள்கள் வேறு வேறு அப்பா அப்பாவோட கைகளை பற்றிக்கிட்டு யாரோட அப்பாவையோ கைப்பற்றிக்கிட்டு நான் போனேன்னா என்னை எவ்வளவு நேரம் பார்த்துப்பாரு, இவனோட நேரம் கொல்ல சவனையில எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டாளாம விட்டுட்டு வந்துருவாரு. என்னங்க விட்டுட்டு வந்துட்டீங்க, எங்க போனாலே தெரியலன்னு அவரும் சேர்ந்து தேடிட்டு இருப்பாங்க. திருவிழாவில் காணாமல் இந்த மாதிரி நாமும் எழுந்திருப்போம், ஏற்கனவே அப்படிதான் எழுந்திருக்கிறோம். இதுல இன்னும் நம்பிக்கை இல்லாமல் வேறு வேறு மதங்கள் வேறு வேறு வடிவங்களை நம்பி போகணுமா, ஓம் நமச்சிவாயங்கிறத மட்டுமே நம்பி போவோம், அது நல்ல வழி காட்டுவோம். அறவம் ஆற்றுவார், அந்த அறவத்தை அணிந்து கொண்டு அணிகளாக அணிந்து கொண்டு ஆட்டி வைக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான். அது எந்த இடத்துலவானது இருக்குது, ராம கேது எந்த இடத்துலவானது இருக்குது, பெயர்ந்து போடுமே அது அப்பலட்சணமா வருது, அந்த அம்மாவை அப்பலட்சணமா சொல்றாங்க. அந்த இயல்பை நாம கொள்ளலாமா, யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு சாபம் அது, தேவர்கள் ஒவ்வொன்று அமர்ந்து அமுதமும் மருந்தியதன் காரணமாக நிழல் கிரகங்களாக வீடு இல்லாமல் அலைய கடவுது ஒரு சாபம். ரெண்டாவது அப்பலட்சணமா சுத்தி வாங்கிறது சாபம். உடனே நம்மளு அப்பலட்சணமா, நாங்க என்ன உனக்குதே சாபம் இருக்கு, நீங்க எதுக்கு அப்பலட்சணமா சுத்துற, பிரதட்சணமா தான் சுத்தணும். சாமியை பிரதட்சணமா வந்தீங்கன்னா வேற வேற இடத்துல சுத்துற வேலையெல்லாம் குறைஞ்சு போயிடும். இங்க சுத்திட்டீங்கன்னா வேற வேற இடத்துல சுத்துற வேலையெல்லாம் குறைஞ்சு போயிடும். இங்க சுத்தலைன்னா அங்கெல்லாம் நாம சுத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் கேட்பாங்க, ஏன் சார் இங்க சுத்துறீங்க, சுத்த வேண்டாம்ன்றதுக்காக நான் இங்க சுத்துறேன், வேற எங்கேயும் சுத்த வேண்டாம். யார பார்க்கலாம், நீங்க யாரையாவது ஒரு முக்கியஸ்தர பாட்டுதான போனீங்கன்னா நாளைக்கு காலையில கரெக்டா 6 மணிக்கு வந்திருக்கேன், அவர் இருப்பா இருப்பாங்க. 6 மணிக்கு போனீங்கன்னா இப்பதாக புறப்பட்டு போனாரு, நீங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் உங்களால வந்துருக்கலாம் அப்படின்னு சிவபெருமான் அப்படி சொல்லவே மாட்டேன். நீங்க காலையில 6 மணிக்கு வாங்க, அக்கடம் வந்து இருப்பாரு, கூட்டம் கூட இருக்காரு. 4:30 மணிக்கு வந்தீங்கன்னா கூட்டம் கூட இருக்காது, 5:30 6 மணிக்கு கூட்டமே இருக்காரு. அப்படியே சிவபெருமான் ஹாயா ஏகாந்தமா வீட்டு இருப்பாரு, வந்து உங்க உள்ள கவலைகள்லாம் அப்படியே போட்டு நீங்க வைங்கள, 6:10 உங்கள் கவலைகள் அனைத்தும் நீர் திவலைகளாக மாறி போயிடும். தூயில் எழும்பும் போது நீர் திவலையாச்சுன்னா என்ன ஆயிடும், அப்படியே முடிஞ்சு போச்சு. நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் சிவபெருமானை பார்த்த வினாடி இன்பமாக மாறிவிடும். நம்பிக்கையோடு பார்க்கணும். அறவம் ஆட்டுவார் அங்குகில் புவி அதன் அங்கையும் அனலேந்தி, இடையில புரித்தோடு ஆணை இருந்திருக்கிறாரா, புரித்தோடு ஆணைக்கு ரொம்ப விளக்கம் சொல்றாங்க. ஆனா மனசு புலி மாதிரி இருக்கணும், பார்க்க கூட மாதிரி இருக்கணும், ஆனா மனசு புலி மாதிரி இருக்கணும். எப்ப பார்த்தாலும் நான் பொறுத்து பார்க்கிறேன், என்னோட நெஜ சுரூபம் உனக்கு தெரியாது, என்ன ஆயிடுது நீ மனுஷன் இல்லையா இல்லையா, நான் கோபம் வந்தது ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுது. அப்ப யாருக்கு உள்ளுக்குள்ள புலி இருக்கு, உட்கார்ந்து இருக்குது, அது கையில நகத்தோட இல்ல வாயில சொல்ற நகத்தோட உட்கார்ந்து இருக்கு. யாரா வேணாலும் போற போக்குல முள்ளு எப்படி மூஞ்சியில துணிக்குமோ அப்படி கிழிச்சுட்டு போயிடும்.
0: A work and heal, a work and hurt. ஒரு வார்த்தை உங்களை காயப்படுத்தவும் சரி, அதே வார்த்தை உங்கள் காயத்திற்கு மருந்துடவும் எதுவும் செய்யும்.
1: ஒரே வார்த்தை தான் காயப்படுத்தும்.
0: நாம் எப்போதும் மருந்திடக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தினோம்னா சுவாமியும் நமக்கு மருந்திடக்கூடிய செயல்களையே தருவார், நம்ம காயங்களுக்கு மருந்திடக்கூடிய செயல்களையே தருவாரு. அந்த புள்ளி அதன் அங்கையும் அனந்தேந்தி ஏன் எதிர்ப்பு வச்சிருக்கிறார் கையில அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை கணமுள்ள நாயனார் பார்க்க போறோம், நம்பி நம்பி அடிக்கடி பார்த்தோம், கலிக நாயனார் பார்த்தோம், துணிச்சியூர்ல இவங்கெல்லாம் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தவர்கள். அப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக கையில் அனலேந்தி வைத்திருக்கிறாரா? இல்லை, நாம் செஞ்ச வினையெல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ள முடியாமா, அதனால கையிலேயே அனல் வச்சு கட்டு கட்டு அது போட்டுருவாங்க, கஷ்டமாயிருந்தான். அதனால சுவாமி இந்த வினையை கொடுத்தா என்ன ஆகும் ஏதாகும்னு பயப்பட வேண்டாம். அந்த வினாடி கஷ்டமாயிடும், அந்த வினாடி கஷ்டமாயிடும். திரும்ப அது வந்துடுமோ சார்? அர்ச்சனைக்கு கொடுத்தோம்னா அர்ச்சனை முடிச்சு வரும்போது சில கோயில்கள் டோக்கன் வேற வச்சு தராங்க, இந்தாங்க உங்களுக்கு. அதுல இன்னும் சில பேர் அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது சார் சிறப்பு கலந்து போய் எழுது, ஏன் என்னோட வினையை சுவாமி மாற்றக்கூடாது, அதையே கொடுத்துருந்தோம். சுவாமி எங்கேயாவது எழுந்து இந்த வினையை எழுந்துக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் ஒதுக்க மாட்டேன், என் விதை எனக்கே வந்துடணும், அதை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாதான், என் நினைவோட நான் வீட்டுக்குள்ள போனாதான் என் புஞ்சாதிக்கே என் அடையாளம் தெரியும், இல்லாத என் அடையாளம் தெரியாது. நம்ம ஆள் வினையை விடுவதே இல்லை. அதுக்கு ஒரு சண்டை போட்டாரு, எனக்கு நான் கோயில் தான் இருக்கேனாலும் எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ரொம்ப முடிச்சு மாதிரி ஆயிடுச்சு. பை வந்துருச்சு, வெள்ளை கலர் பை தான் அவர் கொடுத்துருந்தாரு, வெள்ளை கலர் பை தான் சிவாச்சாரியார் பெருமானாலும் கொண்டு கொடுத்துருக்காரு. அவர் எடுத்து பார்த்து என்ன சொல்றாரு, சார் நான் பெரிய தேங்காய் கொடுத்துருந்தேன், இது சின்ன தேங்காயா இருக்கு சார். ஒன்றும் அப்ப நீங்க நேரம் தேங்காய தான் பாத்துக்கிட்டு இருந்தியா, சாமி பாக்கலையா? இல்ல சின்ன தேங்காய் பெரிய தேங்காய் பாட்டு எப்பை ஓ வண்டி சாமி இருந்ததுங்க காணுங்க, அது கூட பரவாயில்ல கேட்டுக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு மாறிடுச்சு கேட்கலாம் கேட்டுக்கலாம். தேங்காய் அளவு பாக்குற இடமா கேது சுவாமியுடைய சன்னிதானத்துல தேங்காய பார்த்து பார்த்து வாங்கிருக்காரு. இவரோட கணக்கு என்ன தெரியுமா, சுவாமிக்கு அச்சனை இல்ல, மறுநாள் சட்டி சுரிய தேங்காயா நல்ல முத்தில காயா வாங்கிட்டு போய் உடச்சு சட்டி செஞ்சா கம்ம கம்மனு தாளிச்சு போட்டி பிளான் பண்ணி பண்ற இறையருள் அப்படி இல்லை, அது வேறு விதமானது. இரவும் அனல் ஏந்தி இரவும் ஆடுவார் இவை இவர் சரிதைகள். சுவாமியுடைய புராணம் கேட்க கேட்க இனிமையான, யாரெல்லாம் சுவாமியுடைய செய்திகளை சுவாமியுடைய சிறப்புகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ அவருடைய உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா சுவாமி மாதிரி மாறிடும். இதை நான் நிரம்ப நேரங்கள்ல சொல்லி சொல்லி சாமியை பத்தி பேசி பேசினா சாமி மாதிரியே ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல போது நண்பர் சுகீசி ஒரு சொல்ற கருத்தை நான் பதிவு பண்ணிருக்கேன். ஏற்கனவே அவர்கிட்ட உங்க கேட்டாரு, சார் சாமியை பத்தி பேசினா நாம எப்படி சாமி மாதிரி ஆக முடியும்? அது புரியல. முறையான பயிற்சி கொடுக்கும் போது அது மரத்தண்டு போலவோ அல்லது இரும்பு தண்டு போலவோ மாறிடுது. அப்போ மனசுக்கு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயனு பயிற்சி கொடுத்தீங்கன்னா நாமளே ஓம் நமச்சிவாயமா மாறிடுவோம். அப்ப என்ன தெரியுமா சிறப்பு, நாம போய் கேட்க மாட்டோம், மற்றவர்களுக்கு வழங்க தொடங்கிடுவோம். இது வேணுமா எடுத்துக்குவோம், நல்ல மகிழ்ச்சியா எனக்கு வேணும் இல்லவே இல்லை. எனக்கு நிம்மதி எனக்கு தேவை நிம்மதி அப்படின்னா முதல்ல ஐயே எடுத்துரு, நான்கிறது எடுத்துரு, அப்புறம் வான்கிறது எடுத்துரு, நானும் பீஸ் கிடைச்சிரு, அமைதி கிடைச்சிரு, எனக்கு கம்மியும் எழுத்துணும் தேவைங்கிறதையும் எழுத்துணும், நிம்மதி தானா கிடைச்சிரு. ஆனா நம்மளால இது ரெண்டு என்ன எடுக்க முடியும்,
1: கண்ணாடிய வச்ச உடனே எல்லாரும் எத்தனை நேரம் ஆனாலும் லிஃப்ட்டுக்காக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கதான் நின்று இது ஒரு சந்தேகம் இருக்கா, நம்ம போய் உயிர் கிட்ட போய் பாருங்க, அது சுத்தி வர பிரகாரம்ங்கிறத கூட மறந்து போய் ஒரு நாலஞ்சு பேர் நின்றுட்டு என்னென்ன பண்ணலாம்னு பார்த்து சாமி குடும்பத்தில் எடுத்து அழகா வச்சுருக்காங்க. அப்படி பார்த்து ஒரு அம்மா வைக்கும் போது ஒருத்தர் வேகமா போயிட்டாரு. இந்த அம்மா வச்சு பாக்குறாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு. என்ன பாருங்க, ஒரு ஆடவர் இடித்து விட்டாரே அம்மா கோவப்படல, குடும்பத்தை அழகா வைக்கும் போது அசைச்சு விட்டாராம். முதன்மையுடைய சுகம் இருக்குல்ல, அழகு இருக்குல்ல, மெருகு இருக்குல்ல, அது கொஞ்சம் கூட குறையாம நாம இன்னும் கூட்டணும்னு ஆசைப்படுறோம். ஆனா இறை தன்மை அப்படி இல்லை. இவை இவர் சரிதைகள் பல பூதம் தேவகணங்கள், தேவகணங்கள் என்ன சொல்லிட்டேங்கிறான் சிவபெருமானுடைய சிறப்புகள் இமையமே எனக்கு எடுத்து சொல்லுங்களாம். ராமணர் செய்தியை சொன்னாங்க சியாமலாங்கிற மூலமா. ராமணர் படிச்ச ஒரே புத்தகம் பெரிய புராணம் சார். அந்த ஒரு புக்கம் படிச்ச உடனே நான் யார், இந்த 63 வரைக்கும் நான் யாராவது இருப்பேன்னு ஒரு விசாரம் ஏற்பட்டு குருவானாய்ங்கிற விசாரம் ஏற்பட்டு தேட தொடங்கிட்டாரு. நான் என தொடங்கி இது நல்ல காரியத்தில் பிரவேசிக்கிறது, இதனை தேட வேண்டாம்னு சொல்லி மூணு குழி வச்சுட்டு போயிட்டாராம். ஞானத்துக்கு உடனே என்னை யோசிச்சு பாருங்க, பெரிய புராணத்தை நிறைய பேருக்கும் படிச்சாச்சு சொல்றோம், ஆனா தேர்வு காலம் மாதிரி சொல்லி சொல்றோம், எங்கேயுமே உணரலையே. இல்ல ஒரு டேபிள் காலம் போட்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் வசதியா வந்துருச்சு, சாண்டிங் பாக்ஸ் அது பாட்டு கத்திக்கிட்டே இருக்கு, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஒரு போன் வந்துட்டோம், ஏய் அத கொஞ்சம் சின்னது பண்ணு, முக்கியமான கால் தான் மேனேஜர் பேசுற, சின்னது பண்ணு, ஓம் நமச்சிவாயா அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் அதை பெருசு பண்றதே கிடையாது, கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அதை பெருசு பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தர் பாத்துக்கு, யாராவது முக்கியமான விருந்தாளிகள் வந்துட்டாங்க முதல்ல அதை செஞ்சு பேச்சு கேட்க மாட்டேங்குது, ஏன் அவங்களும் சேர்ந்து ஓம் நமச்சிவாய செஞ்சா வேணான்னுடுவாங்க. ஆனா ஒன்றும் மகிழ்ச்சி, நான் தெரியாமலாவது நம்ம வீட்டுல ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குவாங்க, அதுக்கு அதை வழங்கணும். நமக்கு தெரியாமலே ஒரு நல்ல வைப்ரேஷன் வருது நம்ம வீட்டுக்குள்ள, அது யாராவது வாங்கி வச்சிருக்கிறவங்க இன்னொரு பெட்டியை வாங்கி எல்லாருக்கும் வைக்கலாம். ஏன்னா நமக்கே தெரியாம நம்ம வீட்டுல சிந்தனைகள் இருந்தா போயிடும், வெளியில போயிடும். நல்ல சிந்தனை நம்முடைய இல்லங்கள்லயும் வரணும், உள்ளங்கள்லயும் வரணும். அறவம் ஆட்டுவார் அந்துகில் புலியதல் செங்கையில் அங்கையில் அனல் ஏந்தி இரவு ஆடுவார் இவை இவர் சரிதைகள் இசைவன மரபூதம் மரபம் பொய்மொழியில் அரிசின் மரகரை வருமுனல் மாகாளம் பறவையும் பணிந்தும் ஏத்த வல்லார். பறவையும் பறவினா போற்றி, பணிந்துனா பணிவாக, பறவையும் பணிந்தும் ஏத்த வல்லார் அவர் பயன் தலைப்படுவாரே. நாம் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு பயனின் காரணமாக வந்திருக்கிறோம். என்ன பயன் தெரியாது, சாப்பிடுறது, தூங்குறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் உபத்திரவம் செய்யறது, சிலருக்கு நல்லது செய்யறது, சிலருக்கு கெட்டது செய்யறது, சில பேர் சொத்தை அபகரிச்சுக்கிறது, சில பேருக்கு அபகரிச்ச சொத்தை கொடுக்கறது. நான் என்னையே சொல்லிட்டு நீங்க யாரையும் அபகரிச்சுக்காது. இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்யறதுக்கு ஒரு பயன் கருதி தான் இந்த பூமிக்கு நாம வந்துருக்கிறோம். இந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும், இந்த அப்பாவுக்கு என்ன செய்யணும், யார் பிள்ளையா பிறக்கணும், யாருக்கு கணவனா இருக்கணும், யாருக்கு மனைவியா இருக்கணும், ஏதோ ஒரு பயன் கருதி தான் வந்துருக்கிறோம். ஆனா அந்த பயன் தெரியாமலேயே நம்ம ரொம்ப நாள் வாழ்ந்துடுறோம். அந்த பயன் இதுதான் இந்த பயன் அப்படிங்கிறது தெரியாமலே ரொம்ப நாள் வாழ்ந்துடுறோமா. அந்த பயன் செய்ய வேண்டி இந்த வேலைகளை செய்யணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை நிறுத்தணுமோ, அத இறைத்தன்மை.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: வந்தீங்களா? மாம்பழம் மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், அல்வா போல மாம்பழம். என்னடா இந்த ஆண்டி வந்ததுமே இன்னைக்கு கதை சொல்லாம பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்களே, அதுவும் மாம்பழத்தை பத்தின பாட்டு பாடுறாங்களேன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கா? ஆமா, நான் இன்னைக்கு சொல்ல போறது மாம்பழத்தை பத்தின கதை தான். நீங்க மாம்பழத்தை பத்தின பாடல் தானே இது வரைக்கும் கேட்டிருக்கீங்க, அதை பத்தின கதை கேட்டதில்ல தானே? இன்னைக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மாம்பழமா? அது ஏன் மாம்பழத்தை பத்தின கதை தான் சொல்லணுமா? மாம்பழத்துக்கும் கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. நமக்கெல்லாம் பழம் சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சுன்னா என்ன செய்வோம்? கடையில போய் பழம் வாங்கிட்டு வருவோம். எந்த பழமா இருந்தாலும், மாம்பழமா இருந்தாலும், கொய்யா பழமா இருந்தாலும், வாழைப்பழமா இருந்தாலும் சரி. அப்படி இல்லைன்னா என்ன செய்வோம்? நம்ம வீட்டுல மரம் இருந்ததுன்னா, இல்ல தோட்டத்துல மரம் இருந்தா போய் பறிச்சு சாப்பிடுவோம், அதானே செய்வோம். ஆனா யாராவது போய் கடவுளே எனக்கு மாம்பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கடவுள் அதை உடனடியா உங்க கையில கொடுத்துருக்காரா? யாராவது அப்படி சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா இங்க ஒரு ஒரு அம்மையார் என்ன செய்யறாங்க தெரியுமா? கடவுள்கிட்ட போய் கடவுளே எனக்கு ஒரு மாம்பழம் கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு கடவுள் உடனே அவங்க கையில ஒரு மாம்பழத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னொரு முறை கூட கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு முறை இறைவன்கிட்ட நேரடியா மாம்பழத்தை வாங்கியிருக்காங்க. என்ன உங்களுக்கு இன்னும் டவுட்டா இருக்கா? சரி, இந்த கதையை உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன், உங்களுக்கே புரியும். அந்த கடவுள் யாரா இருப்பாரு? வேற யாரு, நம்ம கருணை கடவுளான சிவனை தவிர வேற யாரும் இருக்க முடியாது இல்லையா? அப்ப ஏன் அவங்க மாம்பழத்தை வாங்கினாங்க? ஏன் வேற பழங்கள் வாங்கியிருக்க கூடாதா? அது ஏன் கடவுள் உடனடியா நேரடியா வந்து கொடுத்தாரு? கடவுள் கிட்ட போய் மாம்பழத்தை தான் கேட்பாங்களா? இப்படி எல்லாம் உங்களுக்கு டவுட் வருமே. அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை கவனமா கேளுங்க. என்ன, தமிழ்நாட்டுல சோழ நாடுன்னு ஒரு பகுதி இருந்தது அந்த காலத்துல. அப்ப அந்த இடத்துல கடற்கரை பகுதியில காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துதான். இப்ப கூட இருக்கு காரைக்கால்ங்கிற ஊர், பாண்டிச்சேரி பக்கத்துல இப்பயும் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு பெரிய வணிகர், வணிகர்னா வந்து நல்ல பிசினஸ் செய்யறவங்க, அதாவது வந்து இப்போ பொருட்கள் எல்லாம் இங்க இருந்து வாங்கி இன்னொருத்தங்களுக்கு விற்கக்கூடிய தொழில் செய்யறவங்க. அவங்க வந்து அந்த குளத்துல, அந்த வணிகர் குளத்துல ஒரு பெரிய பணக்கார வணிகர் இருந்தாராம். அவரோட பேர் வந்து தனதத்தர். அவர் வந்து ரொம்ப சிறந்த சிவபக்தியுடையவர். அவர் வந்து இறைவன் மேல பக்தியோட நேர்மையா வணிகம் செஞ்சிட்டு இருந்தாராம். அவருக்கு ரொம்ப பொண்ணும் பொருளும் அதிகமாயி அந்த உலகத்து அந்த ஊர்லயே ரொம்ப நல்ல பேர். தனதத்தர்னாவே ரொம்ப மரியாதையோட இருந்தாராம். அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் பேரு புனிதவதி அப்படின்னு பெயரிட்டு வளர்த்து வந்தாராம். அந்த பெண் வந்து சின்ன வயசுல இருந்தே சிவபெருமான் மேல ரொம்ப அன்போட இருந்தாளாம். அவ வந்து எப்பயுமே இறைவனை பத்தியேதான் நினைப்பாளாம், சிவபெருமானையே வணங்குவாளாம், கோவிலுக்கு அடிக்கடி போவாளாம். இதெல்லாம் வந்து இயற்கையாவே செஞ்சிருக்கா. இப்ப நீங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்தா என்ன பேசுவீங்க? இந்த பொம்மை எங்க வாங்கின, இந்த டிவில இந்த ப்ரோக்ராம் போடுறாங்க அப்படின்னு இந்த மாதிரிதான் பேசுவீங்க இல்லையா? ஆனா இவ தன்னோட தோழிகள் அவங்க கூட எல்லாம் என்ன பேசுவாளாம் தெரியுமா? சிவபெருமானுக்கு இன்னைக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்தது, சிவனுடைய கோவில்ல வந்து இன்னைக்கு இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவன் அப்படின்னு சிவனை பத்தியே தான் பேசுவாளாம். கதைகள் கூட இறைவனை பத்தியே தான் கதைகள் கேட்பாளாம். அப்படி சிறு வயதுலயே அவளுக்கு ஈஸியா இந்த மாதிரி சிவபக்தி அவளுக்கு எளிமையா வந்துடுச்சு. அப்படி இருக்க அந்த பெண் அத அவளுடைய அறிவையும் அவளுடைய அழகையும் அவளோட புத்திசாலித்தனம் அவளுடைய சிவன் மேல அவ கொண்டிருக்க நம்பிக்கையை பார்த்து எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இப்படிலாம் கூட ஒரு குழந்தை இருக்குமா அப்படின்னு நினைச்சாங்களாம். அவளும் கொஞ்சம் கொஞ்சம் நாளா வளர்ந்து பெரியவளாயிட்டா. ஒரு நாள் பெரியவளான உடனே அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு அவங்க அப்பாவுக்கு ஆசை வந்துடுச்சு. என்ன செய்யறாரு? கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா புனிதவதிக்கு திருமணத்துலலாம் பெருசா ஈடுபாடு இல்ல. என்ன அவங்களுக்கு ஆசை? கடவுளையே வணங்கணும், சிவபெருமான வணங்கணும், அவரை பத்தியே பேசணும் அப்படிங்கறது அவங்களுடைய விருப்பம். ஆனா பெற்றோர்களுக்காக அவங்களும் சம்மதிக்கிறாங்க. மாப்பிள்ளை தேடும் போது புனிதவதிக்கு ஏற்ற மாப்பிள்ளையா பாக்கணும்னு அவங்க அப்பா ஆசைப்பட்டாராம். அப்படி ஒரு மாப்பிள்ளை இருந்தாரு. எங்க தெரியுமா? அவங்க பக்கத்து ஊர் நாகப்பட்டினத்துல கிடைச்சாராம். நாகப்பட்டினம்ங்கிற ஊர்ல நிதிபதிங்கிற ஒரு பெரிய வணிகர். இவங்க தனதத்தன் மாதிரியே அவரும் ஒரு பெரிய வணிகர், சிறந்த மனிதர். அவருக்கு ஒரு பையன், அவன் பேரு பரமதத்தன். அவன் வந்து நல்ல அறிவு, நல்ல வணிகத்துல வந்து சிறந்த வணிகத்துல வந்து நல்ல அறிவு படைத்தவன், நல்ல மனிதன், நல்ல பண்பாடன். அந்த மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு ரெண்டு பேரும் முடிவு செஞ்சிட்டாங்க. புனிதவதிக்கும் தனதத்தருக்கும் திருமணம் முடிவாயிடுச்சு. முடிவாகி ஒரு நல்ல நாள்ல ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது. ரெண்டு பேருமே பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள். ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு பசங்க தான். அதாவது புனிதவதி அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு, பரமதத்தரும் ஒரே பையன். இப்ப என்ன ஆகுது? ரெண்டு பேருக்குள்ளார திருமணம் முடிவாகி பெரிய அளவுல வெகு விமர்சையா நடக்குது. இப்ப நம்ம பணக்கார வீடுகள்ல கல்யாணம்னாலே ரொம்ப விமர்சையா இருக்கும். அது இந்த மாதிரி பணக்கார வீட்டு கல்யாணம்னா எப்படி இருக்கும்? இப்ப நம்ம எல்லாம் போவோம் இல்லையா, எப்படி இருக்கும்? நல்ல ஜகஜோதியா அலங்காரம் பண்ணிருப்பாங்க. நல்ல பார்க்கவே கண் குளிர நல்ல காட்சிகள் கிடைக்கும். அங்க திருமணத்துக்கு போனா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். மங்கள வாத்தியங்கள், நல்ல பூக்கள், அலங்காரங்கள், அப்புறம் வந்து நல்ல சாப்பாடு கிடைக்கும். நாம பரிசு கொடுக்கறது இல்லாம நமக்கும் ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாங்க அங்க போனா. அந்த மாதிரிதான் இங்க புனிதவதி பரமதத்தர் கல்யாணத்திலையும் நல்ல எல்லா விதமான எந்த குறையும் இல்லாம எல்லா விதமான சகல விதமான சௌபாக்கியங்களும் நிறைஞ்சு கல்யாணம் நடக்குது. அப்படி நடக்கிற போது அவங்க பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க ரெண்டு பேருக்கும் காரைக்கால்லயே ஒரு வீடு கட்டி கொடுத்து அங்கேயே குடி வைக்கிறாங்க. ஏன்னா புனிதவதிய பிரிஞ்சிருக்க அவங்க அப்பாவால முடியல. அதனால என்ன செய்யறாங்க? அவங்க ஊர்லயே காரைக்கால்லயே அவங்களுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி அதுல குடி அமர்த்துறாங்க. அதுல நிறைய அவங்களுக்கு தேவையான சாமான்கள்லாம் வாங்கி கொடுத்து, நிறைய பணம் இந்த மாதிரி பொருட்களையும் கொடுத்து அங்கேயே திருமணத்துக்கு பிறகு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான எல்லா விதமான வசதியையும் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன ஆச்சு? ஒரு நாள் பரமதத்தன் தன்னுடைய வியாபாரம்னா அவர் கடை வச்சிருக்காரு காரைக்கால்லயே. அந்த கடைக்கு காலையில போயிடுறாரு பரமதத்தர். மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவாரு. ஒரு நாள் அவரோட கடைக்கு வந்த அவருடைய நண்பர் ஒருத்தர், இது வந்து ரொம்ப அரிய மாங்கனி, இதை நீ சாப்பிடு, உனக்காக நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு மாம்பழம் கொண்டு வந்து கொடுக்கிறாராம் பரமதத்தருக்கு. உடனே அவர் என்ன செய்யறாரு? அந்த மாம்பழத்தை வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறாரு. கடையில இருக்க வேலையாள் மூலமா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிட்டு, நான் மதிய சாப்பாட்டுக்கு வரும்போது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிட்டாரு. இப்ப புனிதவதி யாரும் அதை வாங்கி வச்சுட்டு மதியத்துக்கு சமையலுக்கு வேண்டிய வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு சிவனடியார் வந்திருக்காரு. சிவனடியார்னா கழுத்துல ருத்ராட்சம், நெற்றியில விபூதி இட்டுட்டு காவி உடைய தரிச்சுட்டு சிவபெருமானைய நினைக்கக்கூடிய சிவனடியார்கள் அங்க இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்துட்டு காரைக்கால் அம்மையார், அதாவது இந்த புனிதவதியார் வீட்டுக்கு வராங்க. வந்து என்ன செய்யறாங்க? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து உட்காராங்க பசியோட. இத பார்த்த உடனே புனிதவதி அம்மையாருக்கு ஒரே என்ன ஆகுது? மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, நம்ம சிவனடியார் வந்து ரொம்ப நம்ம வீட்டுல பசியோட இருக்காரு, அவருக்கு உடனடியா சாப்பாடு போடணும், அவரோட பசிய தீர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு சிறு வயதுல இருந்தே இப்படி ஒரு எண்ணம், யாராவது ஒரு சிவனடியார் வந்துட்டா உடனே அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வாங்களாம். சாப்பாடு போட்டு, தேவையான பணம் பொருட்கள், அவங்களுக்கு தேவையான உடை, இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்களாம். அதே மாதிரி இவருக்கும் என்ன செய்யறாங்க? சாப்பாடு போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டுல சமையல் எப்படி ஆயிட்டு இருக்குன்னா, சாதம் கொஞ்சம் சாம்பார் ரசம் இந்த மாதிரிதான் சமையல் ஆயிருக்கு. எந்த

சமைச்ச வரைக்கும் செய்ததை கொண்டு வந்து இலையில பரிமாறுறாங்க. சிவனடியார் சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு உணருது, நம்ம வீட்டு தான் ரெண்டு மாம்பழம் இருக்கே, அதுல ஏதாவது ஒன்ன கொண்டு வந்து இந்த அடியாருக்கு கொடுத்துருவோம், ஒன்னத்தான் நம்ம கணவர் சாப்பிட்டுக்குவாரு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து சிவனடியாருக்கு கொடுக்குறாங்க. அவரும் ரொம்ப சந்தோஷமா, நல்ல சுவையான மாம்பழம்ப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, ரொம்ப நல்ல சாப்பாடு சமைச்ச, அதுவும் இந்த மாங்கனி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிட்டாராம். அதை பார்த்து இவங்களுக்கு எல்லையில்லா ஆனந்தம், தானே சாப்பிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கேன், எனக்கு சிவனடியார மகிழ்விச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவரும் புனிதவதியார வாழ்த்திட்டு நீ நல்லா இருமான்னு சொல்லி வாழ்த்திட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்ப மீதி சமையல் எல்லாம் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் பரமதத்தர் கடையில இருந்து வராரு. வந்த உடனே என்ன செய்யறாரு, அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. இலை போட்டு நல்ல சாப்பாடு, எல்லா விதமான கூட்டு காய்கறி பொரியல் நல்லா சமைச்சு முடிச்சு சாப்பாடு பரிமாறிடுறாரு. பரிமாறின உடனே அந்த ஒரு மாங்கனி, மீதி ஒரு மாங்கனி இருந்தது இல்ல, அந்த மாம்பழத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்ச உடனே பரமதத்தர் என்ன பண்றாரு, அந்த மாம்பழத்தை சாப்பாடு சாப்பிடும் போதே சாப்பிடுறாரு. அவங்களும் சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கே இந்த மாம்பழம், இப்படி ஒரு மாம்பழத்தை நான் இதுவரையில சாப்பிட்டதில்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, நான் ரெண்டு மாம்பழம் கொடுத்தேன்ல, ஒன்னு கொடுத்துட்ட, இன்னொரு கனி இருக்குமே அதையும் எடுத்துட்டு வா அப்படின்னு கேக்குறாரு. இன்னொன்னையும் சாப்பிடணும்னு அவருக்கு ஆசை வந்துருச்சு அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் என்ன செய்வாங்க, ஏதாவது பழம் வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம வேண்டாம் போதும், ஒண்ணு சாப்பிட்டா போதும்னு நினைப்போம். நல்லா இருக்குன்னா என்ன செய்வோம், இன்னொன்னு வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா. அது மாதிரி இவர் நல்லா இருக்குன்னு இன்னொன்னு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாரு. இன்னொன்னே கொடு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டாராம். உடனே புனிதவதியாருக்கு இன்னொன்னு இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு மனசு வரல. ஏன்னா அவர் வந்து சிவனடியாருக்கு கொடுத்துட்டோமே, இவர் இவ்வளவு ஆசையா கேக்குற போது நாம இல்லன்னு எப்படி சொல்றது அப்படின்னு அவங்களுக்கு மனசுக்குள்ளார வருத்தம் வந்துருச்சு. உடனே என்ன செய்யறாங்க, கடகடான்னு சிவபெருமான்கிட்ட ஓடி போய் வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறை முன்னாடி போய் அங்க இருக்க சிவபெருமான லிங்கத்து முன்னாடி நின்னு என்ன கேக்குறாங்களா, பெருமானே இன்னொரு மாம்பழம் வேணும்னு என் கணவர் கேக்குறாரே, அவரோட ஆவலா கேட்கும் போது நான் இல்லன்னு சொல்லிட்டேன்னா அவர் என்னை ஏதாவது தப்பா எடுத்துக்குவாரோ, அதனால எனக்கு இன்னொரு மாம்பழம் கொடு அப்படின்னு போய் பெருமான் கிட்ட கேக்குறாங்க. இப்படி கை நீட்டி உடனே அவங்க கையில என்னாச்சு, டவக்குன்னு ஒரு மாம்பழம் வந்துடுச்சு. என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா, அவங்க ஒண்ணுமே செய்யல, பெருமானே இன்னொரு மாம்பழம் கொடுங்கன்னு கேட்ட உடனே என்ன ஆகுது, மாம்பழம் உடனே அவங்க கைக்கு வந்துருச்சு. அவங்களுக்கு எல்லையில்லா சந்தோஷம். அப்ப எவ்வளவு ஒரு நம்பிக்கையா அவங்க போய் கேட்டிருப்பாங்க, நாமளா இருந்தா அப்படி போய் கேப்போமா, பெருமானே இன்னொரு மாம்பழம் கொடு அப்படின்னு. ஆனா இறைவன் மேல அப்படி ஒரு நம்பிக்கை, அதுதான் முக்கியம். அந்த நம்பிக்கைக்காகவே இறைவன் என்ன பண்ணாரு, ஒரு மாம்பழத்தை கையில கொடுத்துட்டாரு. உடனே சந்தோஷமா அதை வாங்கிட்டு வந்து அவங்க கணவன்கிட்ட கொண்டு வந்து திருப்பி கொடுக்குறாங்க, இன்னாங்க சாப்பிடுங்கன்னு. உடனே அவர் எடுத்து அதை ஆசையா சாப்பிடுறாரு. சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட், என்ன ஒரு சுவை, இந்த ஊர்ல இந்த உலகத்துல இதுவரையிலும் சாப்பிட்டதே இல்லையா, இப்படி ஒரு சுவையான மாம்பழம். முன்ன சாப்பிட்ட அந்த மாம்பழத்தை விட இது இன்னும் சுவை அதிகமா இருக்கு. அவருக்குரிய ஆச்சரியம், எப்படிடா இப்படி ஒரு சுவை இருக்கும். அவரோட நண்பர் என்ன சொல்லி கொடுத்தாரு, ஒரே மரத்துல இருந்து ரெண்டு மாம்பழம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுத்தாரு. ஒரு பழத்தை விட இன்னொரு பழம் எப்படி சுவை அதிகமா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு டவுட் வந்துருது, இப்ப சந்தேகம். உடனே புனிதவதியார்கிட்ட கேக்குறாங்க, நான் கொடுத்த ரெண்டு மாம்பழத்துல ஒன்ன விட இப்ப சாப்பிட்டது ரொம்ப சுவை அதிகமா இருக்கேன், அது எப்படி புனிதவதி அப்படின்னு கேக்குறாரு. உடனே இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு தான் பொய் பேச தெரியாது இல்லையா, ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஆமா அதாவது நான் நீங்க கொடுத்த ரெண்டு மாம்பழத்துல ஒன்ன வந்து சிவனடியாருக்கு கொடுத்துட்டேன், மீதி ஒண்ணுதான் இருந்தது, இப்ப நீங்க ஆசையா கேட்டீங்களா, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, அதனால நான் ஓடி போய் சிவபெருமான்கிட்ட கேட்டேன், சிவபெருமான் தான் எனக்கு இந்த பழத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பரமதத்திற்கு ஒரே சிரிப்பு, ஆஹான்னு சிரிச்சிடுறாராம். இப்ப நம்ம எல்லாம் நம்புவோமா, சொன்னா இந்த மாதிரி யாராவது நம்ம கிட்ட சொன்னா, நம்ப மாட்டோம் தானே. அதே மாதிரிதான் அவரும் என்ன செய்யறாரு.

0: சிரிக்கிறாரு. யார்கிட்ட நீ பொய் சொல்ற? நீ சொல்றதை நம்புற மாதிரியே இல்லையே. அது எப்படி இறைவன் வந்து கொடுப்பாரு? இறைவன் கேட்ட உடனே உனக்கு கொடுத்துருவாரா அப்படின்னு கேக்குறாரு. உடனே புனிதவதியார் சொல்றாங்க, உண்மைதான், எனக்கு சிவபெருமான் தான் கொடுத்தாரு அப்படின்னு திரும்பவும் சொல்றாங்க. சரி அப்படின்னா ஒண்ணு செய், நீயே போய் சிவபெருமான் கிட்ட இன்னொரு மாம்பழம் வாங்கிட்டு வா, பாக்குறேன், அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இப்ப இவங்களுக்கு என்ன ஆச்சு, திருப்பியும் போறாங்க பூஜை ரூமுக்கு போறாங்க. தன்னுடைய பூஜை அறையில போய் அங்க இருக்கக்கூடிய லிங்கத்துக்கிட்ட, சிவலிங்கத்துல போய், பெருமானே என்னோட கணவர் வந்து என்னை நம்பல, நான் சொல்றது பொய்ன்னு நினைக்கிறாங்க, நீ இன்னொரு மாம்பழம் கொடுத்தாதான் இது உண்மைன்னு அவங்களுக்கு தெரிய வரும், எனக்கு இன்னொரு பழம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இன்னொரு பழம் வந்துருச்சு. என்ன ஆச்சரியம், பெருமான் என்ன செஞ்சிட்டாரு, தன்னுடைய பக்தையுடைய பேச்சு பொய்க்க கூடாதுன்னு என்ன செஞ்சிட்டாங்க, இன்னொரு மாம்பழத்தை கொடுத்துட்டாரு. அதை பார்த்த உடனே இத வந்து பரமதத்தை தொலைவுல இருந்து பாக்குறாரு, இவங்க கேக்குறதையும் இன்னொரு மாங்கனி கிடைக்கிறதையும். அதை கொண்டு வந்து திருப்பி பரமதத்தே கொடுத்த உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம், அடடடா இந்த பொண்ணு என்ன ஒரு சாதாரண பொண்ணா, இது மாம்பழம் கேட்ட உடனே கிடைச்சிருச்சே, சிவபெருமானே நேரடியா கொடுத்துருக்காரே, இப்படி ஒரு உலக அதிசயத்தை இதுவரையில பார்த்ததே இல்லையேனா, இவ வந்து ஒரு சாதாரண பெண் இல்ல, இவ வந்து சாக்ஷாத் அந்த சிவனின் அம்சமே, இவ வந்து தெய்வ பிறவி, இனிமே வந்து இவ வந்து நம்மளோட இவளோட வந்து நான் வந்து சேர்ந்து இருக்கிறதுங்கிறது சரிப்படாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது இனிமே அவங்க ரெண்டு பேரும் எப்படி கணவன் மனைவியா வாழ முடியும், இப்போ உங்க வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க, அம்மா வந்து சகஜமான சக மனிதரா நினைச்சாதானே இருக்க முடியும், அம்மாவை நம்ம தெய்வமா நினைச்சு ரொம்ப அப்பா மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சாரு, எந்த வேலையும் செய்யாம மரியாதை கொடுத்து ரொம்ப ஒரு தெய்வத்துக்கு இணையா வைத்து போற்றி பாதுகாக்க முடியுமா, அப்படி இருந்தா அவங்களுக்கு சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கை நடக்குமா, நடக்காது இல்லையா. அது மாதிரி இப்ப இந்த பரமதத்தருக்கு என்ன என்ன வந்துருச்சுன்னா, இந்த பொண்ணு வந்து இறைவன், இவ வந்து இவளை வச்சு இவளை பூஜைதான் செய்யணும், இவகிட்ட இனிமே நம்ம எந்த வேலையும் சொல்லக்கூடாது, இவகிட்ட எந்த வேலையும் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு மரியாதையும் பயமும் வந்துருச்சு. இறைவனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவரால் அந்த வீட்டுல இருக்கவே முடியல. என்ன ஆகுது, இறைவனா பார்த்த உடனே இந்த வீட்டுல நாம இருந்தோம்னா ஒவ்வொரு நிலையிலையும் வந்து என்ன செய்யறாங்க தெரியுமா, புனிதவதியார் வந்து பரமதத்தருக்கு தேவையான உதவிகள் எல்லாம் வந்து செய்யறாங்க. இப்ப அப்பா அம்மா எப்படி அப்பாவுக்கு எல்லா உதவிகளும் செய்யறாங்க, அந்த மாதிரி காலையில எழுந்தோடனே அவங்களுக்கு சமைச்சு தரது, அவங்க துணிமணி எல்லாம் துவைச்சு போடுறது, இந்த மாதிரி காலமைக்கு விடுறது, ராத்திரி ஆனா காலமைக்கு விடுறது, அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யற போது சாதாரண குடும்பத்துல அப்படிதான் நடக்கும், அதே மாதிரிதான் புனிதவதியாரும் செய்யறாங்க. ஆனா பரமதத்தர் என்ன செய்யறாரு, இறைவனுடைய அம்சமா இருக்கக்கூடிய இவர் வந்து நம்ம காலெல்லாம் அமுக்குறதா, நம்ம காலை பிடிக்கிறதா, நம்மளுடைய துணி துவைக்கிறதா, நம்மளுடைய வேலையை செய்யறதா, கடவுளே வந்து நம்ம வேலையை செய்யற மாதிரி இருக்கு, இனிமே இந்த வீட்டுல இருந்தா அவருக்கு நிம்மதி இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு நாம இருந்தா நமக்கு செஞ்சிட்டேதான் இருப்பாங்க, அதனால நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு. என்னன்னு சொல்லி போறாரு தெரியுமா, நான் வந்து வியாபார விஷயமா வெளியூர் போறேன், அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரின்னு புனிதவதியாரும் என்ன செய்யறாங்க, சரி வெளியூர் போயிட்டு கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துருவாருன்னு நினைச்சிட்டு அவரும் அந்த வீட்லயே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு, மதுரைக்கு போயிடுறாரு. போயிட்டு அங்க நல்ல வியாபாரம் செஞ்சு நல்ல பொண்ணும் பொருளும் நிறைய ஈட்டி கொண்டு வந்து மதுரையில வகாண்டுட்டு இருக்கும் போது அவருக்கு வீட்டுக்கு வரணுங்கிற எண்ணமே வரல. ஏன்னா வீட்டுக்கு வந்தா புனிதவதி வந்து மறுபடியும் நமக்கு தேவையான வேலையெல்லாம் செய்வாங்க, அப்ப வந்து இறைவனே நமக்கு வேலை செய்யற மாதிரி ஆகுது இல்லையா, இவர்கிட்ட வேலை வாங்கறது அவருக்கு மனசுக்கு ஒப்பலைன்னு ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன செய்யறாரு, அங்கே வேறொரு பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாரு. மதுரையிலேயே கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு புனிதவதிங்கிற பேர் வைக்கிறாங்க. நல்லா மதுரையில வாழ்ந்துட்டு இருக்கிற போது புனிதவதியாரும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, நம்ம வெளியூர் போன நம்ம கணவர் வருவாரு, நம்ம கிட்ட வந்து திருப்பி பழைய மாதிரி நம்ம குடும்பம் நடத்துவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன செய்யல, கணவர் வரல. அப்ப இவங்களோட சொந்தக்காரவங்க சிலர் போய் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஊரா தேடுறாங்க, இவ்வளவு நாளாயும் இந்த பரமதத்தன் வரலையே, எங்க இருக்காரோ தெரியலையேன்னு தேடி பாக்குறாங்க. இப்ப நம்மளா இருந்தா இப்ப என்ன செய்வோம், உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், ஒருத்தர் போனாரு இவ்வளவு நேரமாச்சு வெளி வரல அப்படிம்போம். இப்ப எல்லாம் போன் இருக்கு, போன் பண்ணுவோம் நம்பர் இருந்தா இல்லையா. ஆனா அந்த காலத்துல என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஊரா போய் ஆள் விட்டு பாக்குறாங்க. அப்ப இந்த மதுரையில இப்படி ஒரு இடத்துல பரமதத்தன் ஒருத்தர் வாழ்றது தெரிய வருது. போய் பார்த்தா அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் இருக்கு, குழந்தை இருக்கு. உடனே என்ன செய்யறாங்க, புனிதவதிய கூட்டிட்டு போய் அவர் இருக்கிற அந்த மதுரையில கொண்டு போய் விடுறாங்க. மதுரையில கொண்டு போய் இந்த தன பரமதத்தரோட வீட்டுல புனிதவதியார விட்ட உடனே, இவர் புனிதவதியார பார்த்த உடனே பரமதத்தர் என்ன செய்யறாரா, ஒரு கடவுளை பார்த்த மாதிரி நினைச்சு தன்னோட மனைவி குழந்தையோட காலில் விழுந்து வணங்குறாரு. இப்போ பெண்கள் ஆண்கள் காலில் விழுந்து வணங்கினதை பார்த்துருக்கோம், அதாவது அப்பா காலில் அம்மா விழுந்து வணங்குவாங்க, தாத்தா காலில் பாட்டி விழுந்து வணங்கலாம். ஆனா பாட்டியோட காலில் தாத்தா விழுந்து வணங்குறது எங்கேயாவது பார்த்துருப்போமா, இல்ல இல்லையா. அது மாதிரி கணவருடைய காலில் மனைவி விழுந்து வணங்குறது தான் இந்த உலக நியதி. இவர் என்னடா இது மாத்தி செய்யறாரு, மனைவியோட காலில் இவர் விழுந்து வணங்குறாருன்னு எல்லாரும் திட்டுறாங்க. பரமதத்தா உனக்கு என்ன புத்தி பேதலிச்சு போச்சா, நீ வந்து உன் மனைவியோட காலில் விழுந்து வணங்குறியே, இது தவறல்லவா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என் மனைவி சாதாரணமானவள்ல, இவங்க இறைவனே அவதாரம் செஞ்ச மாதிரியான என் கண்ணுக்கு தெரியறாங்க, சிவபெருமான் கிட்ட கேட்ட உடனே பழம் கிடைச்சிருச்சு, அப்ப இவங்க சாதாரணமானவங்க இல்ல, இந்த சிவபெருமானுடைய அம்சம் இவரோட வந்து இவர் வந்து எனக்கு எல்லா பணிவிடைகளும் செய்யறத வந்து என்னால பொறுக்க முடியல, அதனால நான் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே காலில் விழுந்து வணங்கினதையும் இவர் திருமணம் செய்து கொண்டதையும் பார்த்த நம்ம புனிதவதியார் என்ன செய்யறாங்க, ரொம்ப மனசு துடிச்சு போறாங்க. அடடா, நம்ம இவ்வளோ ஆசையா எதிர்பார்த்த நம்ம கணவரே வந்து என்ன செஞ்சிட்டாரு, நம்ம காலில் விழுந்து வணங்குறாரு, இனிமே நாம இந்த தன்னோட என்னோட வாழ விருப்பம் இல்லாம இருக்காரு, இனிமே நாம இந்த உலகத்துல இந்த உடலோட இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சு சிவபெருமானை நோக்கி என்ன செய்யறாங்க, ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. பெருமானே, என் கணவனோட நான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன், ஆனா அவருக்கு என்னை பார்த்தா இறைவன் ரூபமா தெரியுது, இனிமே எனக்கு இந்த உடல் இந்த மாதிரியான உடம்பு எனக்கு வேண்டாம், எனக்கு அதனால உன்னோட பூதகண உடம்பு கொடு அப்படின்னு சொல்லி வேண்டாங்க. என்ன பூதகணத்துடைய உடம்பு, இறைவனுடைய படைகள்னு சொல்லுவாங்க பூதகணங்கள், எப்பயுமே இறைவனுடையே இருப்பாங்க, பார்க்கலாம் ரொம்ப அழகாலாம் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பயமா தான் இருக்கும் அவங்களெல்லாம் பார்த்தா. ஆனா அவங்க என்னது ரொம்ப மனசுல என்னது ரொம்ப அன்பானவங்க, இறைவனுடையே இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். அந்த பூதகணத்துடைய உடம்பு கேட்கறாங்க, அதாவது பேய் உருவம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, வெறும் எலும்பு கூடுதான், அங்க உடம்புல வெறும் எலும்பு கூடுதான் இருக்கும், உயிர் இருக்கும் அவ்வளவுதான், நம்மள மாதிரி சதையெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த வடிவத்தை இறைவன் கிட்ட காரைக்கால் அம்மையார் கேட்டு வாங்குறாங்க. ஏன் அந்த பூதகணத்தோட வடிவத்தை வாங்குறாங்கன்னு, இப்ப நாமளா இருந்தா என்ன செய்வோம், என்ன ரொம்ப அழகா மாத்திடு அப்படின்னு தானே கேட்போம் கடவுள்கிட்ட, எனக்கு ரொம்ப அழக கொடு, நான் ரொம்ப அழகா இருக்கணும், நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிதானே கேட்போம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, பேய் உருவத்தை வாங்குறாங்க. ஏன்னா இந்த பூத கணங்கள் தான் என்றைக்கும் இறைவனோடவே இருக்க போறவங்க. அப்ப இவங்களுக்கு என்ன ஆசை, கடவுளோட இருக்கணும்னா அவர் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பூதகண வடிவத்தை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஒரே நிமிஷத்துல இவங்க அழகு எல்லாம் மாறி இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு எல்லாரும் இவங்களை பாக்குறவங்க எல்லாம் வணங்கிட்டு பயந்து போயிட்டாங்க இந்த உடலை பார்த்துட்டு. ஆனா காரைக்கால் அம்மையார் என்ன நினைக்கிறாங்களாம் தெரியுமா, மற்றவர்கள் பார்த்து பயப்படணும், மற்றவர்கள் பார்த்து என்ன பாராட்டணும்னு என்ன அவசியம், இறைவன் மட்டும் என்னப்பா, இறைவனுக்கு மட்டும் என்னுடைய உண்மை ரூபம் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைச்சாங்க. நினைச்சிட்டு என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு கோவிலுக்கா நடந்து போறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நாள் என்ன ஆகணும்னு தெரியுமா, ஆசை வந்துருச்சு. கைலாயத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான பாக்கணும்ன்ற ஆசை வந்துருச்சு. கைலாயத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானை பாக்குறதுக்காக இப்போலாம் நாம என்ன செய்யறோம், கைலாயம் போகணும்னா, கைலாஷ் போகணும்னா என்ன செய்யறோம், இங்க இருந்து ஃபிளைட்ல போறோம், ஃபிளைட்ல போயிடலாம் இல்லையா, நேபாள் வர போறோம், அப்புறம் நடந்து மேல எல்லாம் போறோம், அதுவே ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த காலத்துல கைலாயம் போகணும்னா என்ன பண்ணுவாங்களாம், இங்க இருந்தே நடந்தேதான் போகணும். அந்த காலத்துல காரோ பைக்கோ ஏரோப்ளைனோ ட்ரெயினோ எதுவுமே கிடையாது, என்ன செய்யறாங்க, நடந்தே போறாங்க. இப்படியே நடந்தே போன அவங்களால அதுக்கு மேல முடியல, உடலால நடந்து போன அவங்களால முடியாம தலையால உருண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இத இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த எலும்ப வச்சுட்டு தலையால உருண்டு அவங்களால முடியாம நடந்து போகிறத நடந்து கைலாயத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன செய்யறாரு, இத பாக்குறாரு. அப்ப அவர் பக்கத்துல இருக்க அந்த பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வருது, பெருமானே இந்த அம்மா யாரு, வெறும் எலும்பு கூட்டோட தலையால நடந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வராங்களே, கைலாயத்துக்கு போறோம்னா அவ்வளோ ஒரு ஈஸியா, பனி பெய்யும், எவ்வளோ ஒரு கரடுமுரடான பாதை, மலை, அந்த மலையில உடம்புல வலுவில்லாம வெறும் எலும்பு கூட உடம்ப வச்சுட்டு இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்களே, யார் இவங்கன்னு கேக்குறாங்க. உடனே சிவபெருமான் சொல்றாரு, அதோ வருவது என் அம்மை, என் அம்மை வருகிறாள் அப்படின்னு சொல்றாரு. அம்மைனா சிவபெருமானுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, அவர் யார் வயிற்றுலையும் பிறக்க கிடையாது, அவர் வந்து ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அவருக்கு தோற்றம் கிடையாது முடிவு கிடையாது. அப்படிப்பட்ட சிவபெருமானே காரைக்கால் அம்மையார, அதாவது இந்த புனிதவதியார என்னன்னு சொல்றாங்களா, அம்மா அப்படின்னு கூப்பிட்டாராம். அதனாலதான் நாம எல்லாரும் இவங்கள என்ன சொல்றோம், காரைக்கால்ல பிறந்தனால காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்றோம். சிவபெருமானே அம்மான்னு கூப்பிட்ட பெருமை வந்து யாருக்கு உரியது, காரைக்கால் அம்மையாருக்கு மட்டும்தான் உரியது. அந்த காரைக்கால் அம்மையார் பார்த்துட்டு அம்மையே வருகன்னு கூப்பிட்ட உடனே என்ன பண்றாங்க, காரைக்கால் அம்மையாருக்கு புது தெம்பு வந்துருச்சு. சிவபெருமானை போய் பார்த்து பக்கத்திலே போய் அவரும் அப்பா அப்படின்னு போய் சிவபெருமான அழைச்சி கடவுள்கிட்ட போய் ரெண்டு பேரும் கடவுளும் பக்தையும் பேசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, பெருமானே உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், கைலாயத்துல வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், உன்னை பார்த்துட்டேன், இனிமே எனக்கு பிறவியே வேண்டாம், இனிமே எனக்கு பிறவியே வேண்டாம், அப்படியே நான் பிறந்தாலும் உன்னை மறக்க கூடாது, அது ஒன்னே போதும் தானே, நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கடவுளை நினைச்சிட்டே இருந்தோம்னா என்ன நடக்கும், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும். இப்ப இவங்க சின்ன வயசுல இருந்தே கடவுளையே நினைச்சிட்டு இருக்கவும் என்ன செய்யறாங்க, இறைவனே அம்மான்னு கூப்பிட வேண்டிய அளவுக்கு ஒரு பேரு பெற்றிருக்காங்க இல்லையா, அவங்களும் மற்றவங்க மாதிரி திருமணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்து அப்படியே வாழ்ந்து இறந்துருந்தாங்கன்னா நமக்கு இன்னைக்கு அவங்கள தெரியுமா, தெரியாது தானே. ஆனா அவங்க இறைவனையே நினைச்சு இப்படியெல்லாம் செய்யவும் தானே இன்னைக்கு நாம அவங்களுடைய பெருமையை பேசுறோம், அதான் அப்ப அதுதான் பேரின்பம் அப்படின்னு இறைவன் என்ன கேக்குறாங்க, உன்னையே நினைக்கக்கூடிய வரம் கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அது இல்லாம இறைவனுடைய ஆடல், இறைவன் வந்து திருநடனம் செய்யறார் இல்லையா, அந்த அந்த ஆடலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்ப இறைவன் என்ன சொல்றாரு, திருவாலங்காடு அப்படிங்கிற ஒரு ஊர்ல என்னுடைய ஆடல் தரிசனத்தை பார்த்து அங்கேயே நீ என்னுடைய அடி சேர்ந்துரு, முக்தி அடைஞ்சிருன்னு சொல்றாங்க. அதே மாதிரியே திருவாலங்காட்டுல இறைவனுடைய தரிசனத்தை பார்க்கறாங்க, பார்த்து என்ன செய்யறாங்க, இறைவனுடைய திருவாலங்காட்டுல இறைவனுடைய திரு நடனத்தை பார்த்துட்டு அப்படியே இவங்க பாடல் பாடுறாங்க இறைவன் மேல. அந்த பாடல் கடைசி வரையிலையும் இன்னமும் திருவாலங்காடு அப்படின்னு சொல்லும் போது காரைக்கால் அம்மையார் வந்து சிவபெருமான என்ன பண்றாங்க, அங்க இருந்து பாடல் பாடப்பட்ட தலமாதான் அங்க சொல்லப்படுது, அவர் அங்கே முக்தி அடைஞ்சிட்டார், அதாவது சிவபெருமானோட ஒளியா சேர்ந்துட்டாங்க, எப்பயுமே இறைவனுடைய திருப்பாதத்திலே இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் அப்படி ஒரு பேரு கிடைக்குமா சொல்லுங்க பாப்போம். இப்படி ஒரு அன்பு பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். அப்போ இந்த கதையிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய என்ன நியதி அப்படின்னா, யார் ஒருவன் இறைவனை வந்து ரொம்ப நம்பிக்கையோடையும் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாம வணங்குறோமோ இறைவன் அதற்கு கண்டிப்பா செவி சாய்ப்பார். நம்ம என்ன கேட்டாலும் தருவார், நமக்கு என்ன தேவையோ அதை தருவார் இல்லையா. ஆனா என்ன செய்யணும், நாம நம்பிக்கையோடையும் நேர்மையோடையும் நடந்துக்கணும். அதுவும் நம் பெருமான்மையில ரொம்ப நம்பிக்கையோட அன்போட நடந்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அவர் கருணையை காட்டுவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. காரைக்கால் அம்மையாருடைய இந்த மாங்கனியை பற்றின இந்த சிறப்பான இந்த கதை வந்து இன்னமும் நம்ம காரைக்காலில் ஜூலை மாதத்துல மாங்கனி திருவிழா அப்படிங்கிற ஒரு பெயர்ல இன்னமும் நடந்துட்டு இருக்கு. இதே பரமதத்தர் இந்த கதைகள் எல்லாம் அங்க சொல்லப்படுது. இன்னமும் ஜூலை மாதத்துல அந்த மாங்கனி திருவிழா அந்த ஊர்ல நடக்குது. ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா அங்க போய் நாம பார்க்கலாம் சரியா. அப்போ இந்த கதை உண்மை அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாம் புரியுதா இப்போ? சரி, நன்றி, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருமகளை விட சிறந்த அழகினை உடைய திருநீலகண்டர் தம் மனைவியார் தம் கணவர் இளமை மீதூர காமத்துறையில் சிறியராகி அவ்வூரில் ஒரு பரத்தையை அணைந்து தம்முடைய வீட்டிற்குள் வர அதைக் கண்டு மானம் மீதூர அதனை பொறுக்காமல் தம்மிடத்தினின்றும் தோன்றிய ஊடலால் இல்வாழ்க்கையின் இன்றியமையா கடைமைகளாக உள்ள திருவமுதமைத்தல் அதனை காலத்தில் கொடுத்துதவுதல் முதலிய செயற்பாடுகளையெல்லாம் செய்து மீயுறு புணர்ச்சிக்கு மட்டும் உடன்படாதவர் ஆயினார். இடம் திருநீலகண்ட நாயனார் இல்லம்.

0: பிரான் கலல்களை முதலாக கொண்டு நாம் வாழ்ந்த வாழ்வில் வேறொரு பெண்ணை நினைந்து பார்க்கும் அளவிலும் நான் உங்கள் அன்பில் இருந்து தவறி இருக்கிறேனா? கூறுங்கள் சுவாமி, கூறுங்கள்.
1: தேவி, தேவி, நீ எந்த தவறும் செய்யவில்லை. உன்னை போன்ற ஒரு மனைவி யாருக்கு வாய்க்கும்? தேவி, நம்முடைய இல்லறத்தில் எந்த குறையும் இல்லை. என்னுடைய இளமையும் துடிப்பு காரணமாக நான் செய்த இப்பிழையை மன்னித்து விடு அன்பே.
2: வேண்டாம், வேண்டாம், என் அருகில் வராதீர்கள், என்னை தீண்டாதீர்கள்.
1: என்ன தீண்டுவீராயின் உம்மை? திருநீலகண்டம் தீண்டுவீராயின் எம்மை? திருநீலகண்டம், திருநீலகண்டம், திருநீலகண்டம். தேவி, உணர்ந்தோ உணராமலோ திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு விட்டாய். எம்மை என்றும் கூறி ஆணையிட்டதனால் இனி மாதர்குலத்தையே இவ்வுடலினால் மட்டுமல்ல மனத்தினாலும் தீண்டேன். திருநீலகண்டம், திருநீலகண்டம்.
2: சுவாமி, சுவாமி,

நம பார்வதீபதை அழகர் மகாதேவ சிவனே செல்வர்களே, இன்றைக்கு நம்முடைய சமய கல்வியிலே சிவ சின்னங்கள் என்கின்ற தலைப்பிலே விபூதி ருத்ராட்சம் இந்த ரெண்டினுடைய சிறப்புகளை சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். விபூதி ருத்ராட்சம் இந்த ரெண்டு மட்டும்தான் சைவர்கள் அணிவதற்கு அல்லது தாரணம் செய்து கொள்வதற்கு தகுந்தது என்று நம்முடைய சைவ சமய சார்ந்தோர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்று கொள்ளுகின்ற பல்வேறு சமயவாதிகளிலே சில பேர் சொன்னாங்க, சிவபெருமான் அணிந்திருப்பதையெல்லாம் நீங்களும் அணியணும்னாங்க. சில பேர் சொன்னாங்க, சிவலிங்கத்தையே நீங்கள் தாரணம் செய்ய வேண்டும். ஐக்கியவாத செய்வர்கள் அல்லது லிங்காயத் செய்வர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கர்நாடக மாநிலத்திலே உள்ளவர்கள், நம்முடைய பழைய ஜனாதிபதி பி டி ஜட்டி, நிஜலிங்கப்பா, இவங்கெல்லாம் ஐக்கியவாத செய்வத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் சொன்னார்கள், சிவலிங்கத்தையும் தாரணம் செய்ய வேண்டும் அப்படின்னா. ஆனா நம்முடைய சான்றோர்கள் சொன்னார்கள், சிவலிங்கத்தை தாரணம் செய்யக்கூடாது. காமாலிகன் ஒருத்தான் சைவர்கள ஒரு பிரிவு, அவன் மண்டை ஓட்டு மாலையவே மாலையாக அணிந்து கொள்வான் காபாலிக சைவர்கள். அவன் சொன்னா, சிவபெருமான மாதிரி நீயும் மண்டை ஓட்ட அணிந்துகிட்டு வரணும்னா நாளைக்கு நான் வந்து அப்படி பாடல் நடத்தா என்ன ஆகும். இன்னொருத்தர் இருக்கலாம் மாவிரத செய்வர்கள், அவன் என்ன சொன்னா தெரியுமா உங்களுக்கு, சிவபெருமான் எதை பூணூலா போட்டுட்டு இருக்கார், சிவபெருமான் பூணூல் எந்த நூல்ல செஞ்சதுன்னு தெரியுமா உங்களுக்கு, திருமாலுடைய முடியை தான் பூணூலா போட்டுட்டு இருக்கார். ஓம் விஷ்ணு கேசப்யோ நமக, சிவாஸ்தோத்திரத்தில் ஒரு வார்த்தை வருது, ஓம் விஷ்ணு கேசப்யோ நமக, விஷ்ணுவினுடைய கேசத்தை பூணூலாக தரித்தவரே உமக்கு நமஸ்காரம். அது சிவபெருமான் போட்டிருக்கிற பூணூல் விஷ்ணு கேசம் இல்லையா. அப்புறம் சொன்னார், மயிர் கயிறு தரித்தான் தன்னை சொல்றார், அப்புறம் சொல்றார் மயிர் கயிறு தரித்தான் தன்னை. ஆகவே அவன் சொன்னா, நீங்களும் பெண்களுடைய கூந்தலை தான் பூணூலாக போட்டுக்கணும்னா. அவன் தான் மாவரத சைவர்கள். மாணக்கஞ்சார நாயனாருக்கு அப்படிதான் வந்தார் சிவபெருமான், மாவரத சைவராக, அதனாலதான் அவருக்கு மகளோட கூந்தல் வேணும்னு கேட்டார். இப்படி ஒவ்வொருவராக சைவத்தில் இருக்க இன்னொருத்தன் இருக்கான், பைராகிகள் பேர், பைராகிகள். அவன் வடநாட்டில் நிறைய பேர் இருக்கான். நம்மளை விட தீவிரம், நம்மளாம் உயிருக்கு பயந்து ஓடிடுவோம், ஆனா பைராகிகள் உயிரை விடுவதற்கும் தயாரா இருப்பான். ரொம்ப பயங்கரமான ஆட்கள் சிவபெருமான் மீது அவ்வளவு பற்று. அவங்களையெல்லாம் அந்த இதுலதான் பார்க்கலாம், இந்த வடநாட்டில் நடக்கக்கூடிய 12 வருஷத்துக்கு நடக்கு இல்லையா கும்பமேளாவில் பார்க்கலாம். மாவிரத சைவர்கள் அவன் என்ன சொன்னா தெரியுமா உங்களுக்கு, சிவபெருமான் சூலம் வச்சிருக்காருல, நீயும் சூலம் வச்சுக்கணும்னா, நீயும் சூலத்தை தூக்கிட்டே அலையணும்னா. அப்ப சூல தாரணம்னா ஒருத்தன், ஒருத்தன் மண்டையோடு தாரணம்னா, ஒருத்தன் வந்து பெண்களுடைய கூந்தலை தாரணமா பண்ணிக்கணும்னா. ஆனா நம்முடைய பெரியவர் சொன்னார்கள், இவைகளெல்லாம் தாரணத்திற்கு உரியவை அல்ல. ஆகவே சிவபெருமானை முழுமுதல் கடவுளாக ஏற்றுக்கொண்டு சிவ தீட்சை பெற்றுக்கொண்டு நீங்கள் வழிபாடு செய்வர்கள் யாரும் இவற்றையெல்லாம் தாரணமாக கொள்ளக்கூடாதுன்னு நாங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு ரெண்டு மட்டும்தான் தாரணத்திற்குரியது, ஒன்று விபூதி, இன்னொன்று ருத்ராட்சம். அது எப்படி பார்க்கணும்னாங்க, ஒரு சிவனடியார் வந்துட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுங்க, விபூதி ருத்ராசம் தரித்து வருகிறாருன்னா அதை எப்படி பார்க்க கூடாதுன்னா, ஏதோ விபூதினா உத்ராச, உத்ராசம்னா மரத்திலிருந்து வந்தது, அது எத்தனை மணி போட்டிருக்காரு பார்க்க கூடாதான். பக்தரது திருவேடத்தையும் அப்படிம்பார், ஆளை பார்க்காத. நம்ம முதல்ல ஆழத்தான் முதல்ல பார்ப்போம், நம்முடைய இயல்பு. ஆக ஒருத்தர் விபூதி ருத்ராசம் தரித்து வந்தார் என்று சொன்னால், அந்த விபூதியை சிவபெருமானுடைய மேனியாகவும் ருத்ராசத்தை சிவபெருமானுடைய கண்ணாகவும் பார், ஆளை என்ன பார்க்காத, அப்ப அவர் சிவமாக பாவி. நம்ம செய்ய மாட்டோம், இதோ வர்றாரு பார்த்தியா நல்லா உத்ராச கோட்டையெல்லாம் போட்டு கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் அப்புறம் சொல்றேன். அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் தான் நாயன்மார்கள். ஆகவே விபூதியை சிவபெருமானுடைய மேனியாகவும் ருத்ராசத்தை சிவபெருமானுடைய கண்ணாகவும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க நமக்கு.
அதனாலதான் மெய்கண்டா ரொம்ப அருமையா சொல்வார், இனி பக்தரது திருவேடத்தையும் அருமையா இருக்கு. சிவஞான போதம் 12 ஜீவத்துல சொல்வார், அதான் சொன்னாரு, மாலர நேயம் மலிந்தவரை வணங்குன்னு சொல்லல மெய்கண்டார். 12 சூத்திர கடைசி பயன் அதுதான், 12 சூத்திரம் தான். மாலர நேயம் மலிந்தவரை வணங்குன்னு சொன்னார சொல்லல, மாலர நேயம் மலிந்தவர் வேடமும், வேடத்தை தான் வணங்குனார், ஆளை வணங்குன்னு சொல்லல. அதெல்லாம் குறிப்பு, அதாவது சிவஞானபுரத்தில் நுட்பமான செய்திகள் இருக்குன்னு தெரியுது. ஆக விபூதி அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, இந்த ஆகமத்தில் இதுக்கு என்னென்ன பேர்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்ற நம்முடைய ஆறுமணாவில் சொல்லுகிறார். அதுல வடமொழியில அந்த ஆகமத்தில் வரக்கூடிய சொற்கள்ல பஸ்மம், பஸ்மம், பசிதம், சாரம், ரட்சை, இதெல்லாம் ஆகமத்தில் விபூதிக்கு வர்ற பேர். ஆனா வடநாட்டில் இன்னைக்கு அதிகமா இன்னைக்கு வழக்கில் உள்ளது வந்து ஒரு சொல் தான், பஸ்மம். வடநாட்டில் போய் நீங்க பஸ்மம் தீஜியே சுவாமி, பஸ்மம் தீஜியே அப்படின்னா விபூதி கொடுங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் ஆகம சொற்கள், ஒன்னொன்னுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அருமையான தமிழ் சொல் என்னன்னா நீரு, திருநீரு. இன்னொரு ஆகமத்தில் ஒரு சொல் விபூதி, பூதினா செல்வம், விபூதினா விசேஷமான செல்வம் அப்படி அர்த்தம். வி என்பது உபசர்க்கம் வடமொழியில, பூதினாலே செல்வம், விபூதினா சிறப்பான செல்வம் அப்படி சொல்றாங்க. தமிழ்ல என்னன்னு கேட்டா நீரு அப்படின்னா நம்முடைய பாவங்களை நீராக்குவது, அல்லது ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களை நீராக்குவது. நீருன்னு ஏன் பேர் என்ன சொல்ல தெரியணும், நீராக்குவது என்று பொருள். இது அருமையா சொல்றார். யார் சொல்றான்னு கேட்டீங்கன்னா நாவண்ணா கதிரவேற்பிள்ளை சொல்றார். ஆகவே அப்படி வைத்துக் கொள்வோம். இந்த விபூதி என்பது பசுவினுடைய மலம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த விபூதியை தாரணம் செய்து கொள்வது, ரொம்ப அருமையா சொல்வார் ஆறுமணாவில், சைவர்கள் தங்கள் திருமேனியில் ஆவசியமாக தரிக்க வேண்டிய சின்னங்கள் எவை, கேள்வி சைவ வினாவுடையில வருது. ஆகவே அப்படி காட்டுவார், இப்படி காட்டினா இப்ப அர்த்தம் வேற. விபூதி ருத்ராட்சம் ரெண்டு சின்னம் அப்படி சொல்ற, நமக்கு சின்னம் அதுதான், அதே சின்னம் தான், நமக்கு அர்த்தம் வேற அப்படி சொல்லுவார். அந்த வார்த்தை சொல்ற ராமநாத சைவ நாடையில சொல்ற சின்னங்கள், நமக்கு சின்னம் அது. இந்த விபூதியை ரெண்டு விதமாக அணியலாம், அதான் கீழே எழுதி போட்டிருக்கேன், திரிபுண்டனம், உத்தூழனம். அதாவது உத்தூழனம் என்று சொன்னால் திருக்கோயிலில் கொடுக்கப்பட்ட திருநீரு, மடாலயங்களிலே பூஜை செய்து கொடுக்கப்பட்ட திருநீரு, அவற்றை நாம் வாங்கி அப்படியே அணிந்து கொள்வது உத்தூழனம். உத்தூழனம் என்றால் அப்படியே அணிந்து கொள்வதுன்னு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னு கேட்டால் நீரில் குளைத்து அணிந்து கொள்வது, அதுக்கு பேரு திரிபுண்டரம். திரினா மூணு இல்லையா, இங்கிலீஷ்லயும் மூணு, திரினா மூணு தான், வடமொழியிலையும் திரினா மூணு தான். திரிபுண்டரம் என்றால் முக்குறியாக அணிந்து கொள்வது. அப்ப என்ன தெரியுதுன்னா, உத்துளனமாக அணியும் பொழுது மூன்று குறியாக அணிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. இப்ப சொன்னாங்க, இப்ப நமக்கு ஒரு நம்ம ஒன்று வச்சிருக்கலாம், இதுக்கு சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட பெயர் திரிபுண்டரம் உத்துளனம். நாம என்ன பெயர் வச்சோம் தெரியுமா, கொலைச்சு பூசுறது, கொலைக்காம பூசுறது, நம்ம வச்ச பேர். எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பேர் வச்சிருப்போம். இப்ப சொன்னாங்க இந்த திரிபுண்டரம் உத்தூழனம் இதெல்லாம் யார் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சிவ தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் உத்தூழனமாகவும் அணியலாம், திரிபுண்டரமாகவும் அணியலாம். தீட்சை பெற்றுக் கொள்ளாதவர்கள் உத்தூழனமாக மட்டுமே அணிய வேண்டும், திரிபுண்டரமாக அணியக்கூடாது அப்படி சொல்லு. ஆகவே அப்படி யாராவது அணிஞ்சு வந்தா சீக்கிரம் என்ன பண்ணிக்கணும்னா, அது அந்த தீட்சை வாங்கிதான் அணியணும், தீட்சை வாங்கிட வேண்டியதானே, ஒண்ணு இல்லையா, லைசன்ஸ் வாங்கி தான் கார் ஓட்டணும், லைசன்ஸ் வாங்கிட்டு போறது எதுக்கு பயந்துட்டு இருப்பானே. ஆகவே இங்க என்ன கட்டுப்பாடு என்றால் உத்தூழனம் தீட்சை பெறாதவர்கள் அணிந்து கொள்வது. அது இன்னொரு வேறுபாடு என்ன கேட்டா, உத்தூழனமாக அணியும் பொழுது சாமிக்கு அபிஷேகம் பண்ணது அல்லது பெரிய ஆச்சாரிய மூர்த்திகள் கொடுத்ததான் அப்படி அணியணும். ஆனா இந்த திரிபுண்டரம் என்பது திரிபுண்டரமாக அணியும் பொழுது கோயில் அபிஷேக ஊதிய திரிபுண்டரமா அணியக்கூடாது, திரிபுண்டரமா மறுபடியும் குலைக்கக்கூடாது இல்லையா. திருச்செந்தூர் அபிஷேகம் விதி கொடுத்தா அதை போய் மறுபடியும் குலைக்கப்படாது. ஆகவே பிரசாதமாக வருவதெல்லாம் உத்தூழனமாக தான் எல்லாரும் அணியணும். ஆனால் தீட்சை பெற்றவர்களுக்கு மட்டும் ஒரு விதி என்னன்னு கேட்டா, அவர்கள் அந்த திருநீட்டை
அதுக்கு பேர் என்ன பேருன்னா, அது என்ன சொல்றதுன்னா, அதாவது அபிமந்திரித்தல். அதுக்கு வார்த்தை வந்து அபிமந்திரித்தல், அதாவது மந்திர சக்தியை ஏற்றிக்கொண்டு அர்த்தம். அபிமந்திரித்தல்னா மந்திர சக்தியை ஏற்றுதல், அபிமந்திரித்து அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா. இன்னொரு ரெண்டு வேறுபாடு சொல்லியிருக்கிறேன், உத்தூழனத்துக்கும் இதுக்கும் இன்னொரு வேறுபாடு. இந்த உத்தூழனமாக அணியும் பொழுது நம்முடைய உடம்பின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம். ஆனால் திரிபுண்டரமாக அணியும் பொழுது அந்த 16 இடங்களில் மட்டும்தான் அணிய வேண்டும். அது மட்டுமல்ல, சந்தியா காலத்தில் மட்டும்தான் அணிய வேண்டும். எப்பனாலும் மத்தியானம் 12 மணிக்கு குறைக்கப்படாது, சந்தியா காலங்களில் மட்டும்தான். சந்தின்னு சொல்றாங்களே, சந்தியா காலங்களில் மட்டும். பொதுவாக சமய தீட்சை பெற்றுக் கொண்டா 2 சந்தியில அணியலாம், விஷய தீட்சை கொண்டா கட்டாயம் 2 சந்தி கம்பல்சரி. சமய தீட்சை பெற்றுக் கொண்டா 1 சந்திக்கு கம்பல்சரி, 1 சந்தி ஆப்ஷனல். நிர்வாண தீட்சை பெற்றுக் கொண்டா 3 சந்தி, அவங்களுக்கு 3 சந்தி. ஆகவே அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, திரிபுண்டனம் என்பது சந்தியில் மட்டும்தான் அணிய வேண்டும். 16 இடங்கள், அந்த இடத்தினுடைய அந்த விபூதியை நீங்கள் அணியக்கூடிய அளவு. 4 விஷயத்தை கவனிச்சுக்கணும். எப்போ திரிபுண்டரமா அணியும் பொழுது எந்த இடம், 16 இடத்துலதான் பெர்மிட்டட் உடம்புல. அதுலேயும் ஒவ்வொரு இடத்துக்கும் அளவு சொன்னாங்க. நெற்றியில் 6 அங்குலம், தோளில் 6 அங்குலம், மார்பில் 6 அங்குலம், முழங்காலில் 3 அங்குலம், 1 அங்குலம், இங்க கையிலையும் மணிக்கட்டில் 1 அங்குலம் தான். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, கோயில பூஜை பண்றவங்களே ஒரு தப்பு பண்றாங்க. அவங்களே பாத்தீங்கன்னா அங்கிருந்து இது வரைக்கும் இப்படி போட்டுக்கிறான். ஏன்னா சினிமாவை பார்த்து அவன் படிச்சுக்கிட்டான். சினிமாவில பெயிண்ட் வச்சு தான் போடுவான், விபூதியே போட மாட்டான். நான் கேட்டேன் ஒரு டைரக்டர் வந்து, சினிமா கிடையாது, சினிமா நாங்க விபூதி பூசுறது இல்ல சார், படத்துல தெளிவா தெரியல, பெயிண்ட் தான் அடி போடனாரு. நம்ம சினிமா காரங்களை பார்த்து நாங்க படிக்கிறோம், அப்படி இல்ல. இங்க வந்து 1 அங்குலம் தான், அப்படி வச்சுதான் எடுக்கணும், அவ்வளவுதான். இங்கேயும் 1 அங்குலம் தான், இங்க மட்டும்தான் 6 அங்குலம், நெற்றியில 6 அங்குலம், இங்க 6 அங்குலம், இங்க 6 அங்குலம். ஆகவே இதெல்லாம் வாழையான சார் டேபிள் வேணும்னு கேப்பீங்க நீங்க உடனே, அதெல்லாம் ஒரு ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துடக்கூடாது சார் நீங்க. இல்ல வாழையான சாமிகளுடைய அனுஷ்டான விதி வாங்கிட்டா போதும், நீங்க ஜெராக்ஸ் 25 ரூபாய் கிடைக்குது, நல்ல புஸ்தகம். ஆகவே 16 இடங்கள்ல அணிய வேண்டும். அந்த இடத்துல அணிய வேண்டிய அளவுன்னு ஒண்ணு இருக்கு, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மந்திரமும் இருக்கு. இப்போ இங்க அணியும் பொழுது இங்க உச்சியிலேயே ஒரு 1 அங்குலம் உண்டு. ஓம் ஹோம் ஈசான மூர்த்தே நமக, பஞ்சபிரம மந்திரம் சித்தியார்ல வரும். பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லி தான் அணிய வேண்டும். அப்ப இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, எதுக்கு? திரிபுண்டரத்திற்கு தீட்சை பெற்றுக்கொண்டால் தான் அணிய வேண்டும். உத்தூழனம் அது சந்தியா காலத்தில் மட்டும்தான் அணிய வேண்டும். கோயில் இருந்து வரக்கூடிய பிரசாதத்தை குறைக்கப்படாது. பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லணும், இன்னென்ன தானங்கள் இந்த அளவிலே அணிய வேண்டும் இவ்வளவு சொல்லிருக்காங்க. உத்தூழனம் என்பது அப்படி இல்லை. எப்ப எங்கனாலும் இடுப்புல இந்த இடத்துல ஒரு வலி இருக்குது, உடனே அந்த இடத்துல விபூதியை அணிந்து கொள்ளலாம், உத்தூழனமாக அணியலாம், அது கணக்கு இல்லை. அது 16 இடத்துல வரலையே சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. உடம்பு உடத்துல வலிக்குதுல, அது 16 இல்லையல் பார்க்கக்கூடாது. அது உத்தூழனம் என்பது உடம்புல எந்த பகுதியிலையும் அணிந்து கொள்ளலாம் அப்படின்னா. இதையெல்லாம் அந்த வாழையானந்த சுவாமிகளுடைய அனுஷ்டான சைவ அனுஷ்டான விதி அதுல பாத்துக்கலாம். அப்புறம் சொல்லாங்க, அணியும் பொழுது என்னெல்லாம் கவனிக்கணும், எப்பொழுதுமே விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழிதலுமா. எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யாம இருக்கணுமோ அதை விளக்கிடணும். செய்ய வேண்டியதை செய்யறனாலும் பரவாயில்ல, செய்யக்கூடாத செய்யாம இருக்கணும், அது ரொம்ப உசிதம் சொல்லியிருக்கு. அதனால என்ன சொன்னாங்க, என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டா, அந்த விபூதியை அணியும் பொழுது உங்களுடைய முகம் அண்ணாந்து பார்க்க வேண்டும். இப்படி வச்சுட்டோ இப்படி வச்சுட்டோ அணியக்கூடாது, அண்ணாந்து பார்க்க வேண்டும். வலது கையினாலே அணிய வேண்டும். அப்பொழுது திரிசூல முத்திரையின் பேர், நடுவில் உள்ள 3 விரல்களுக்கு பேர் திரிசூல முத்திரையின் பேர். 2 விதமா அணியலாம்னு சொல்லியிருக்கு, இப்படியும் அணியலாம், இப்படி மடக்கிக்கிட்டு இப்படி வைத்துக் கொண்டு இப்படியும் அணியலாம் எழுதியிருக்கு. ஆகவே திரிசூல முத்திரையாக அணிய வேண்டும், அண்ணாந்து பார்த்து அணிய வேண்டும். நித்திரைக்கு முன்னும் பின்னும், தூங்க போறதுக்கு முன்னாடி கடைசியாக நம்முடைய
தூங்க போறோம், இனிமேல் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா உத்தூழமாக அணிந்து கொள்ள வேண்டும். அதுபோல தூங்கி எந்திரிக்கும் பொழுது உத்தூழமாக அணிய வேண்டும். சில பேர் கேட்கிறாங்க, குளிக்காம இருக்கிறவங்க சார் பூசலாமான்னு கேட்கிறாங்க. ஆகவே உத்தூழனமாக அணிவதற்கு குளிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆகவே நித்திரைக்கு முன்னும் பின்னும் அப்படி போட்டுடுங்க. எப்பெல்லாம் என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இப்படி சொல்ல போறேன், குடிச்சுக்கிடுங்க ரொம்ப முக்கியம். பரிசீல போடுறேன் இல்ல, முதல்ல குழந்தைகளுக்கு மேல எதெல்லாம் செய்யணும், நீங்க எதெல்லாம் செய்யக்கூடாது, நம்பரை கட்டாயமா எழுதணும், பேரை கட்டாயமா எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே பரிசீல குழந்தைகளுக்கு. அது போல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப டூஸா சொல்றேன், அதை குடிச்சுக்கிடுங்க. அண்ணாந்து பார்த்து செய்ய வேண்டும், வலக்கையினாலே செய்ய வேண்டும், நடுவிரல் மூன்றினாலேயே பூச வேண்டும், நித்திரைக்கு முன்னும் பின்னும் பூச வேண்டும், பூசைக்கு முன்னும் பின்னும் பூச வேண்டும், போஜனத்திற்கு சாப்பிடுறதுக்கு முன்னையும் பின்னையும். இதெல்லாம் உத்தூழனம். சாப்பிட போகும்போதும் பூசிக்கணும், சாப்பிட்ட பிறகும் பூசிக்கணும், குளிச்சு முடிச்ச உடனே பூசிக்கணும். அப்புறம் மல மோசனம் செய்து, மலஜலம் கழித்து விட்டது போல மலஜல மோசனம்னு சொல்றது, மலஜலம் கழித்து விட்டு வந்த பிறகு பூசிக்கணும், அதை ஆசமனம் செய்து பூசிக்கொள்ள வேண்டும். அப்புறம் சொன்னாங்க, பெரியவர்கள் ஆச்சாரியர்கள் சிவனடியார்கள், இப்ப நான் காசிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு விபூதி தர்றேன் அப்படின்னு சொன்னா நமஸ்காரம் பண்ணி வாங்கிக்கணும். திருச்சி வந்துட்டு போனேன் சார், அபிஷேக விதி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா அவரை என்ன பண்ணோம்னா அவரை நமஸ்காரம் பண்ணி வாங்கிக்கணும். அப்புறம் பூசும் பொழுது சொன்னாங்க, கோயில்ல பிம்பங்கள் தட்சிணாமூர்த்தி சன்னிதில் கொடுக்குறாங்க, நடராஜ சன்னிதில் கொடுக்குறாங்கன்னா அந்த திருவுருவங்களை பார்த்து கொண்டு பூசக்கூடாது. இப்ப டோன்ஸ்ல வந்துருது. ஆகவே இன்னொரு விதமா அதே டூஸ்லையும் சொல்லலாம். எப்படி சொல்றாங்கன்னா, அதாவது சுவாமியினுடைய திருவுருவ சிலை, குருநாதர், சிவன் அடியார்கள், ஆறு, நெருப்பு, ஆத்த பார்த்துக்கிட்டு பூசக்கூடாதான், நெருப்பை பார்த்துக்கிட்டு பூசக்கூடாது. நீங்க ஆத்துல குளிக்கிறீங்க, நீங்க எல்லாம் அனிமா உங்களுக்கு வசதி, உங்களுக்கு 15 நாளைக்கு ஆத்துல குளிக்கலாம், அப்புறம் வீட்டுல போய் டேப்ல குடிங்க. ஆத்துல குளிச்ச உடனே பூசணும். அப்ப என்ன பண்ணணும்னா ஆற்றுக்கு எதிர் திசையில் நின்றுதான் பூசணும், ஆத்த பார்த்துக்கிட்டு பூசக்கூடாது. அதனால என்ன சொல்லியிருக்கிறாங்க, சுவாமி, குருநாதர், சிவனடியார்கள், ஆறு, நெருப்பு, இவற்றிற்கு முகத்தை திருப்பிக் கொண்டு பூச வேண்டும். இது எங்க அத்தாரிட்டி இருக்கு எழுதி வச்சுக்கணும், முக்கியம். இதெல்லாம் பைலா எங்க சார் இருக்குன்னு கேட்கணும் இல்லையா, நான் சொல்றது பைலாவாகாது. எங்க இருக்குன்னா, முழுநீர் பூசிய முனிவர் புராணம் 5வது பாட்டில் சேக்கலார் சொல்ற பெரிய புராணத்திலே இருக்கு விதி. முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன்னு சொல்றாரு இல்லையா, அந்த புராணத்தில் 5வது பாட்டில் சொல்ற இப்படிலாம் பூசும். ஆகவே மறுபடியும் சொல்றேன், அப்ப கோயில் வாங்கின உடனே பூசக்கூடாது. இப்ப நம்முடைய ஆச்சாரிய மூர்த்தி வந்திருக்காரு, திருவாரூர் ஆதீன வந்திருக்கிறார், விபூதி கொடுக்கிறாருன்னா விபூதியை வாங்கிட்டு அவர் முன்னாடி பூசக்கூடாது. ரொம்ப பேர் தப்ப பண்ணிட்டு இருக்காங்க, விபூதியை வாங்கிட்டு ஓடிடணும், அவர் பார்க்காம தான் பூசணும். ஏன்னா இதான் நம்ம செய்யறோம், இதெல்லாம் மடாலயங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க. இப்ப ஆச்சாரிய மூர்த்தி நம்ம எளிமையா அங்க வந்துடுறாங்க இல்லையா, அப்ப ஆச்சாரியரை பார்த்து கொண்டு பூசக்கூடாது. எளிமையான பெரிய கஷ்டமான காரியம் இல்ல. சிவஞான போதம் 12 சூத்திரத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு தான் வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. இப்ப சொல்ல போறாரு அடுத்தால மனப்பாடம் பண்ணிட்டு தான் அடுத்த கிளாஸ் வரணும்னு, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் சார் சொல்லலாம். ஆனா இதெல்லாம் கஷ்டம் ஒண்ணு இல்லையே இல்லையா, விபூதியை வாங்க முன்னாடி பூசாதீங்க, தள்ளி போய் பூசுங்கன்னு சொல்றாங்க. அது போல கோயிலையும் பிம்பத்தை பார்த்து கொண்டு பூசக்கூடாது, எந்த சன்னிதியிலையும் சாமியை பார்த்து விபூதியை நம்ம அணியக்கூடாது, எதிர் திசையில் நின்று கொண்டு அணிய வேண்டும். முக்கியமான, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லையா. ஆகவே முழுநீதி பூசிய புராணம் 5வது பாடல். சரி, விபூதி எடுக்கிற விபூதியை கொடுக்கறவங்களுக்கு அதுக்கு பேர் பஸ்மாலயம்னு பேரு, விபூதி மரவன்னு சொல்லுவாங்க நம்ம பக்கம், உங்க ஊர் பக்கம் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. அது எப்படி சொல்லணும்னா பஸ்மாலயம், பஸ்மம் இருக்கக்கூடிய ஆலயம். விபூதி நாம இப்ப பூஜை முடிஞ்சோன்னா கொடுக்குறாங்க, விபூதி எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னா இப்படி அள்ளப்படாது, 5 விரலையும் சேர்த்து. விபூதி எப்படி எடுக்கணும் அப்படின்னா, கூறும் அனாமிகை சேட்டை மத்திமையும் கூட்டிக் கொண்டு திருநீர் எடுத்தல் மிருகமுத்திரையாம். எல்லாமே கவியிலே பாடிட்டாங்க. அனாமிகை மோதிர விரல், சேட்டை
கட்டவிரல், மத்திமை நடுவிரல். இந்த மூன்று விரலையும் கூட்டிக் கொண்டு இதுக்கு பேர் என்ன? மிருகி முத்திரை. இப்படிதான் விபூதி எடுக்கணும். உங்களுக்கு சின்ன பிள்ளைகிட்ட விபூதி எடுக்க இப்படி எடுக்கும், அப்படி எடுக்கக்கூடாது. இல்ல என்னைக்கு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கக்கூடாது. அது ரொம்ப அருமையான பாட்டு. என்ன அருமையா சொல்லியிருக்காங்க பாருங்க. கூறும் அனாமிகை, அனாமிகை இந்த மோதிர விரல், சேட்டை மத்திமையும் கூட்டிக் கொண்டு திருநீர் எடுத்தல் மிருகமுத்திரையாம். அந்த மிருகி முத்திரையினாலே, மிருகின்னா மான் அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா மான் கொம்பு மாதிரி தெரியுது உங்களுக்கு, மான் இந்த கொம்பு, அதனால மிருகி முத்திரைன்னு பேர். மிருகி முத்திரையினாலேதான் விபூதி எடுக்கணும். எப்படி பூச வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும், அது ஓரளவுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா டூஸ் சொல்லியாச்சு. இனிமே டோன்ட்ஸ், எதெல்லாம் செய்யக்கூடாது என்று கொண்டால், விலைக்கு வாங்கிய விபூதியை பூசக்கூடாது. ஆகவே விலைக்கு வாங்கின விபூதியை அணியக்கூடாது. அப்ப என்ன சார் பண்றதுன்னா, மடாலயங்கள்ல அல்லது இப்ப சங்கரன் கோயில்ல விக்ரமசிங்க படத்துல விபூதி தயார் செய்யறாங்க சார் அன்பர்கள், அவரிடத்துல நீங்க கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும். விபூதி விக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன விட நாளைக்கு கண்டனம் வந்துடும் எனக்கு. பரவாயில்ல, அதெல்லாம் வந்து முடிஞ்சது செய்வோம். அந்த விபூதியை அணியும் பொழுது கீழே வந்து அந்த துகள்கள் சிந்தக்கூடாது. கூடிய வரைக்கும் அது எப்படி சார் சிந்தாம இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதா வராம இருக்குமா சார் துகள் அப்படின்னு கேட்கலாம். கூடிய வரை நீங்கள் அதுக்குதான் அண்ணாந்து பூசணுங்கிறது. அத என்ன சொல்லிருக்கீங்கன்னா, கீழே விழுந்தா நம்ம உடம்புலயே விழுந்துக்கணும். இப்படி அண்ணாந்து பூசணும் என்ன லாபம், இங்க இருந்து விழுந்து இங்க விழுந்து நம்ம நெஞ்சிலேயே கையிலேயே காலிலேயே தான் விழும், தரையில விழாது. விளங்குதா உங்களுக்கு? அதுக்குதான் அண்ணாந்து பூசணும் சொன்ன காரணம். ஆகவே விலைக்கு வாங்கக்கூடாது, சிந்தக்கூடாது. அடுத்தால சொன்னாங்க அங்காத்தல் செய்யக்கூடாது. அப்படின்னு என்னது? வாயை திறக்கப்படாது. பூசும் பொழுது வாயை அங்காத்தல் செய்யக்கூடாது. அப்புறம் ஒரு விரல்கிட்ட பூசக்கூடாது. இதான் ரொம்ப இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் கவனிக்க வேண்டியது. விபூதி எடுத்துக்கோ சொன்னா இப்படி எடுப்பான், பூசு ஒரு விரல் உபயோகப்படுத்தக்கூடாது. அடுத்தது ஒரு கண்டிஷன் போட்டாங்க, வலது கை பூசும் பொழுது இடது கை தொங்கிக் கொண்டிருக்க கூடாது. என்னடா வம்பா இருக்கு, வலது கைட்ட பூசுறோம் இடது கை தொங்கப்படாது. அப்ப என்ன பண்றது? இப்படி வச்சுக்கணும், இந்த இடது கை இப்படி தொங்கிக்கிட்டு இருக்க கூடாது. ஆகவே இடது கை தொங்கிக் கொண்டிருக்க கூடாது. இன்னொன்னு, மரவையில இருந்தோ எந்த கண்டெய்னர் நம்ம விபூதி வச்சிருக்கிறோமோ அந்த கண்டெய்னரை கவுத்திக்கிட்டு இருக்கப்படாது. இப்படி அவங்களுக்கு எடுத்துக்கோன்னு சொன்னா அந்த பாத்திரத்தை இப்படி கவிழ்த்தப்படாது. ஆகவே அந்த பஸ்மாலயத்தை கவிழ்த்து கொண்டு எடுக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் முத்தநாதன் என்ன பண்ணானா, தீவுண்டரம் அணியதுக்கு 16 இடத்துல அணியணும்னு தெரியாம மெய்யலாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டினார் சேக்கல. அவன் அன்னைக்குதான் விபூதி அணிஞ்சிருக்கான், 16 இடத்துல அணியணும்னு அவனுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணா கண்ணா பின்னான்னு பூசிக்கிட்டான். மெய்ய

0: பெரிய சிறப்பு என்னன்னா, சைவத்துல விபூதியை ஆண்களும் பெண்களும் ஒரே விதிதான். ஆனா வைணவத்தில் என்னன்னா, பெண்களுக்கு நாமம் கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான் நாமம் இல்லையா. பெண்கள் திருமண் மட்டும் இட்டுக்கலாம், நாமம் போடுற பெண்கள் வழக்கம் இல்லையா வைணவர்கள். நமக்கு ஒரு பெரிய சிறப்பு சைவர்களுக்கு, நம்ம ஈக்குவல் ரைட் பெண்களுக்கும் ஆண்களுக்கும். அது போன்று நம்முடைய இந்த உத்தூழனம்ங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இது எங்க வருது இந்த வார்த்தை, திருமுறை எங்க வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீத்தல் விண்ணப்பம் 22வது பாட்டு திருவாசகத்தில் அந்த வார்த்தை வருது. நீத்தல் விண்ணப்பம் 22, அதுல சொல்லுவார் மாணிக்கவாசர், உண்மையனே திருநீற்றை உத்தூளித்து ஓடி மெளிரும் வெண்மையனே. அந்த வார்த்தை எங்க வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆகவே திருவாசகத்தில் அந்த நீத்தல் விண்ணப்பத்தில் 22வது பாட்டுல சொல்றார், திருநீற்றை உத்தூளித்து ஒளிமெளிரும் வெண்மையனே வீட்டு விடுதி கண்டாய் சொல்ல. மூர்த்தி நாயனார் புராணம் ரொம்ப அருமையான புராணம் இல்லையா. இந்த சைவ மரபின்படி வாழ்ந்து காட்டிய நாயன்மார்கள், அதாவது ஒரு வேடிக்கை என்னன்னா, நாயன்மார்கள் எல்லாம் வாழ்ந்து காட்டினார்கள். ஆனா எல்லா நாயன்மாரையும் ஆச்சாரிய மூர்த்தி நம்ம வைக்கல, இந்த 4 பேர் மட்டும்தான் ஆச்சாரியன்னு வச்சிருக்கிறோம். சைவ சமய குறவர்கள் ஆச்சாரியன் என்ற தமிழ், வட சொல்லுக்கு சரியான தமிழ் குறவன் இல்லையா, சமய குறவர்கள் சந்தான குறவர்கள் நல்ல பேர் விஷயம். அதுல மூர்த்தி நாயனாருடைய சிறப்பு ரொம்ப அருமையா சொல்றார். இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கலங்க, மூர்த்தி நாயனார் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். அவர் ராஜா வந்து கிங் எலக்ட், பட்டத்தியான போய் அவர் மரபுல வந்தவர் இல்லை. மூர்த்தி நாயனார் வந்து ராஜா பை பர்த் கிடையாது, பட்டத்து யானை குணம் தூக்கி கொண்டாந்து வச்சிருச்சு. ஆகவே அன்னைக்கு அடுத்த நாள் பட்டமளிப்பு, பட்டம் முடிசூட்டும் விழா. அப்போ ரொம்ப தடவுலதான் வேலைகள்லாம் நடந்தது. மூர்த்தி நாயனார் கூப்பிட்டு கேட்டார், என்ன செய்ய போறீங்கன்னாரு. நாங்க என்ன செய்வோம் தெரியுமா அப்படின்னு நாங்க சொன்னோம், விலை உயர்ந்த சென்ட் எல்லாம் உங்களுக்கு போடுவோம், எங்களுடைய அரண்மனையில பொக்கிஷத்தில் இருக்கக்கூடிய பெரிய வைர வைடூரிய மாலைகள் எல்லாம் உங்களுக்கு போடுவோம், விலையுயர்ந்த வாசனை பொருள்னாலே உங்களை அபிஷேகம் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி அந்த பட்டாபிஷேகத்தையே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இப்படியெல்லாம் நீங்க பண்ணுனா இந்த மீனாட்சிக்கு இருக்கிற மாதிரி 6 லட்சம் ரூபாயில ஒரு வைர கிரீடம், எங்க பாண்டிய நாட்டில் பொக்கிஷத்தில் பெரிய பெரிய வைர கிரீடம் வைடூரிய கிரீடம்லாம் இருக்கு, அதெல்லாம் வச்சு வச்சு எடுப்போம்னா. அப்ப சொன்னாரு, இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கு இந்த ராஜா பதவி வேண்டாம், நாம இருந்தா என்ன பண்ணுவோம், எடு என்னெல்லாம் இருக்கு நீ எல்லாம் போட்டு அழகு பாரு அன்னைக்கு அப்படின்றோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, வையகம் உரை செய்குவனாகில் நான் உங்க நாட்டு ஆளணும்னு விரும்புறீங்களா அப்படின்னார். வயங்கு நீரே செய்யும் அபிடேகமுமாக திருநீட்டினால எனக்கு அபிஷேகம் பண்ணார். செழுங்கலன்கள் ஐயன் அடையாளமுமாக ருத்ராச மாலி இருக்கிறதே அதை வச்சுதான் என்னை அழகுபடுத்தணும், வேற எதுவும் எடுத்துடாத. வைரம் வைடூரியம் நம்ம ட்ரெஷரில இருந்து எதையுமே தொட்டார்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Anbaatha Neyargale. Ningal Ketkavirpadu Periya Puranam Sorpozhivu Thalaippu திருக்கூட்டச் சிறப்பு. வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இத்தனும் மறந்துட்டனாய் பட்டவாதிகை கொண்டடேதோடு கூடு மூடி நட்டவாகுனை நான் மறக்கணும் சொல்லுனா நமச்சிவாயவே. அதனால கெட்ட நாடு இருந்தா சாமிய வணங்காதனாலும் வாழ்த்தாதனாலும் கட்டாளம். அது இன்னொரு அடுத்த பாட்டுல சொன்னார் தெரியுமா, சுந்தர எடுத்து சொன்னார் தெரியுமா, ஒவ்வொரு நாள் உணர் வழியின் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல். இதை விட என்ன சொல்ல, ஒவ்வொரு நாள் உணர் வழியின் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் காவு நாள் இவை என்றால் அன்பு குறையாமல் இருக்கணும். அன்பு காயாமல்

மெய்யினால நெல் விளையும், அன்பினால சிவம் விளையும். மெய்மா யாரும் வரவேற்பி விருப்பத்தை வெட்டி பொய்மா யாங்களைய வாங்கி போறையன்னு நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவலும் கேலியிட்டு மெய்மையும் நுட்பராகில் சிவகதி விளையும் அன்று. அதனால ஈர அன்பினர் யாரும் குறையில, யாரும் இது ஒத்துக்கொள்கிற விஷயமாச்சு இல்ல. எப்படின்னா இப்ப நாயன்மார்களிலே செல்வமுடையவர்களாக இருந்தார்கள், வறுமை உடையவர்களாக இருந்தார்கள், அவர்கள் வந்து எதுவும் குறைவில்லாதவர்கள் கேட்கிறார். எதுவும் குறைவில்லை, யாரும் குறைவில்லை. யாரும் குறைவில்லாது சொன்னால் எல்லாம் உங்களுக்கு இருந்தான், எல்லாமே இருந்தான். பல பொருளும் வேண்டாம் என்று ஒரு பொருளையே கேட்டார் மாணிக்க வாசகர். ஒன்னோட வேண்டாம்னாரு, ஒண்ணுதான் வேணுங்க. ஒன்னோட வேண்டாம், ஒண்ணுதான் வருங்க. என்னப்பா அதான் அங்குசம். உத்தாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் கற்பறவு இனி அமையும் குற்றாலத்தவன் குறைகளுக்கு கற்றாரின் மனம் போல ஒரு பொருளை கேட்டா, ஒரு பொருளை கேட்டா எல்லா பொருளும் எது, ஒரு பொருளை கேட்ட எந்த பொருளை கேட்டா எல்லா பொருளும் கிடைக்குமோ அந்த பொருளை கேட்டோம். எந்த ஒரு பொருளை கேட்டால் எல்லா பொருளும் கிடைக்குமோ, பல பொருளும் வேண்டாம் என்று ஒரு பொருளையே கேட்டால் மாணிக்க வாசகர் உலகத்தவர்கள் பல பொருளும் கேட்டார்கள், ஒரு பொருளை விட்டார், பலரொன்றும் காணாமல் கை நழுவ விட்டார். பல பொருளை கேட்டார்கள், ஒரு பொருளை கேட்கவில்லை. எந்த பொருளை? சாமியை கேட்கல. சாமியை கேட்க, சாமியும் அன்பு ஒண்ணுதானே, அன்பு வரும் சாமி அப்படின்னு நான் இந்த மாதிரி சீக்கிரமா பதவி உயர்ந்த சாமி, சீக்கிரமா பிள்ளைக்கு கல்யாணம் முடியணும், வேற புள்ள பிறக்கணும், பக்கத்துல இருக்கிற வீட்டை வாங்கணும், பக்கத்துல இருக்கிற வீட்டை வாங்கணும், அப்படித்தானே கேக்குறாங்க. சாமி உன்ன மறக்காம இருக்கணும், அன்பு வேணும், அப்படி கேக்குறவா கொஞ்சம், அப்படி கேக்குறவா கொஞ்சம், இப்படி கேக்குறவா. அதனால நம்ம எல்லாம் என்ன கேக்குறேன், அன்ப சாமி. அந்த இன்னொன்னு சொல்றேன், இப்ப உலக வாழ்க்கை எப்படி நடக்குது, அன்புலதான் நடக்குது. இப்ப கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா எதுல நடக்குது வாழ்க்கை? அன்புல, அன்புலதான். அன்பு இல்லையா குடும்ப வாழ்க்கையே இல்லை, அன்பு இல்லையா குடும்ப வாழ்க்கை. அதே போல அன்பு இல்லையா சிவம் கிடைக்காது, அன்பு இல்லையா. மனைவி சந்தோஷமா இருக்கணும்னு என்ன பண்ணணும் தெரியுமா, அவ திட்டுனாலும் அவள்கிட்ட அன்பு நம்ம செலுத்தணும். சிவத்துக்கு ஏழாம் இடம் சரி இருக்காது, ஏழாம் இடத்துல சனி இருப்பாரு, ராகு இருப்பாரு, செவ்வாய் இருப்பாரு. வீட்டுக்காரி எப்படி வருவா? ராட்சசியா வருவா, சுட்டுவா. இவன் வந்து மரியாதையா வெளியில கௌரவமா நடக்கணும்னா வீட்டுக்காரிட்ட மழுங்க தரமா நடக்கணும், வீட்டுக்காரிட்ட மழுங்க தரமா நடக்கணும். அவன் என்ன இருக்குனாலும் இல்லையா குடும்பம் நடக்காது. நடக்குமா சந்திர? சந்திரதான் பேர் இல்ல, இல்லையே ரம்யா சினிமா போலாம. அப்பதான் குடும்பம் இல்லையா வீட்டுக்கா. அதே உலக வாழ்வே அன்பிலேயே நடக்கிறது, அதே போல அருள் வாழ்வு அன்பிலேயே நடக்கிறது. எல்லாவற்றிற்கும் மூலப்பொருளாக இருப்பது அன்பு, எல்லாவற்றிற்கும் மூலப்பொருளாக இருப்பது அன்பு. அன்பு இருந்தால் சிவம் அங்கே இருக்கும், எங்கே அன்பு இருக்குதோ சிவம் அங்கே இருக்கும். ஆரையன் அன்பு செய்யும் அங்கே வெளிப்படுங்கான் ஆரையன் காண அறம் என்றார் போல, அன்பு எங்க இருக்கிறதோ சிவம் அங்கே இருக்கும். சிவா இருக்கிற இடத்துல என்ன இருக்காது எல்லாரும். அதைத்தான் மாணிக்க வாசகர், இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை என்ன வைக்கிறேன் பெருமானே. நீயே என்னுடைய உள்ளத்துல கூடி இருக்கும் போது யாரு ஒண்ணு வேற என்னத்த ஒண்ணு கேட்க போறேன், கேட்கறது ஒண்ணும் இல்லை. எல்லாமா இருக்கிற, எல்லாமா இருக்கிற நீ எனக்குள்ள இருப்பதனால நான் கேட்கற ஒண்ணும் வேற ஒண்ணுமே இல்லைன்னு. குறையிலா நிறைவே, கோதிலா அமுதே, ஈனிலா குளிஞ்சுட குன்று, மறையுமாய் மறையும் பொருளுமாய் வந்தன் மனத்திடை மன்னிய மண்ணே, சிறைவரா நீர் போல் திருதை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறையுடைய சிவனே. இறைவனே நீ என் உலகிடம் கொண்டாய், இனி உன்னை என்ன வைக்கேன். உள்ள நீ இருக்கும் போது இன்னொரு உள்ள நான் எது கேட்கிறேன், பெரிய தத்துவம், பெரிய உயர்ந்த தகவல். அதனால என்ன கேட்கணும், அன்புதான். அதனாலே ஈர அன்பினர் யாரும் குறையில், யாரும் குறையிலாரு என்பது போல வந்தா குறையிலா நிறைவாகிய சிவம் உள்ளே இருப்பதனாலே அவனுக்கு எந்த குறையும் இல்லை. இன்னொன்னு இருக்கிறது போதும் என்று இருப்பவன் குறைவில்லாதவன். பத்தல பத்தல பத்தல பத்தலைன்னா எவ்வளவு வச்சாலும் பத்தல. இப்ப 10 கோடி வச்சிருக்கணும், பத்துமா? 10 கோடி இது வச்சிருக்கணும் என்ன நினைப்பா? இது 20 கோடி ஆகணுமே சாமி. 10 கோடி என்ன ஆகணும்? 20 கோடி ஆகணும். 10 கோடி பத்தலை சாமி. அதான்

0: தாய்மாரன் சொன்னார்,
1: ஆகை கோரண விலை அகில மேலாங்கட்டியாகினும் கடன் நீரிலே ஆசை நினைப்பர் அழகேச நிகராக அம்பொன்னுக வைத்த அழகுகள் உயரம் அழகேச நிகராக அம்பொன்னுக வைத்த வேறும் நேசித்து ரசவாத வித்தை கலைஞ்சிடுவது.
0: இந்த தங்க இரும்ப தங்கமாக இப்ப எல்லாரு மாதிரி ஆள் கிடைச்சா வெளியிலே விட மாட்டேன்.
1: நேசித்து ரசவாத வித்தை கலைஞ்சிடுவன் நெடுநாள் இருந்த வேறும் நெடுநாள் இருந்த வேறும் நிலையாக இன்னும் காயகற்பந்தேடி நெஞ்சு புண்ணாவர் எல்லாம் யோசிக்கும் வேடையில் பசிதீர உண்பரும் உறந்து ஒன்றுமாக முடியும் உள்ளதே போது நான் நான் என குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாக கடற்குளே வீடாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை எருவாய் பார்த்துமிடம் என்று ஒன்றிக்க வரநிலையுள்ள
0: சொன்னாரு, நம்ம விட இன்னும் கீழே இருக்கிறவன பார்த்து நீ சந்தோஷப்படும், உனக்கு மேல இருக்கிறவனை பார்த்து கவலைப்படாது. தம்மின் வெளியாரை நோக்கி தமதுடன் அம்மா பெரிதென்று அகமகள், தம்மின் வெளியாரை நோக்கி தமதுடமை அம்மா பெரிதென்று அகமகள். கற்றாரை நோக்கி கருத்தடிவாளே நம்ம கொஞ்சமா படிச்சிருக்கிறமே அப்படின்னு அதுல கவலைப்படா அறிவு அறிவு உள்ளவர் செல்வமுடையவனே உன்னை விட கூட செல்வமுடையவனை பார்த்துட்டு கவலைப்படாது. கற்றவர்களை பார்த்து நம்ம கூட கூட இவ்வளவு படிச்சிருக்கிறாங்களே நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னு அப்ப படிப்பு கூட தம்மின் கற்றாரை நோக்கி கருத்தடிய கற்றதெல்லாம் எத்தைய நாம் இவருக்கு என்பது நீதிநிதி விளக்கம் குமரம் ஒரு ஆகையினாலே ஈர அன்பினர் யாரும் யாரும் குறைவில்லாருன்னா குறைவில்லாத சாமி பிள்ளை திருப்பினாலும் ஒன்றும் குறையில. நமக்கு எந்த காலத்துல எது வேணும் எவ்வளவு வேணும் என்பதெல்லாம் சாமிக்கு தெரியும், தெரியுமா தெரியாத கட்டாயம். இப்ப நம்ம பச்சை பிள்ளைக்கு தாய் என்ன பண்ற அதுக்கு எந்த நேரத்துல பசி வரும் எந்த நேரத்துல தூக்க வரும் அதுக்கு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு செய்யறாங்க தெரிஞ்சு செய்யறாங்க. இவளுக்கே தெரியும் போது அவனுக்கு தெரியாதா? பால் நினைந்து விட்டோம் தாயினஞ்சால பரிந்து உயிரோடு குறிஞ்சி வாயி உதவி செய்கின்றவன் ஆயிருக்கு சிவனுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணல சாமி கிட்ட கேட்க அன்பு ஒன்னதான் கேட்கணும். ஈர அன்பினர் யாரும் குறையிலா வீரம் என்ன விட சொல்லி அந்த நாயன்மாருடைய அந்த வீரம்னா என்ன சொல்றது அந்த வீரத்தை அந்த பத்தியில இருக்கிற உரை அந்த அந்த அந்த குழந்தைகள் உண்டாத உரைக்கும் வீரம் திருநீலகண்ட நாயனார் கொண்டு ஓட்ட வச்சா இருப்பா. திருநீலகண்ட நாயனார் ஊரு கொடுத்துக்கிட்டு இருக்க புறத்தியா இருக்கு சாமியாருக்கு ஊரு கொடுத்துக்கிட்டு அவர்களே கொண்டு வந்து ஓட்ட கொடுத்தாரு. அது அந்த சாமி வம்பு இருக்கிறதுல நம்ம சாமி மாதிரி வேற எந்த சாமியும் தெரியாது. டெஸ்ட் வைக்கிறோம் ஓட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. நீலகண்டரே இந்த ஓடு 14 லோகத்திலேயே இந்த மாதிரி ஓடு கிடைக்காது சாக்கிறத பத்திரமா வச்சிருந்து நாங்க கேட்கும் போது கொடுக்கணும். அவர் கொண்டு போய் அந்த ஓட்டை கொண்டு போய் திருநீலகண்டருக்கு இருந்த ஊரு ரொம்ப சொந்தமாமே திருநீலகண்ட நாயனா இருக்கு இந்த பகுதி. ஆமா திருநீலகண்டத்து குயவனா இருக்கடியே இந்த பகுதியா அவருக்கு பேரு இயற்பெயரு வச்ச பேரு தெரியல. இது காரண பெயர் சிவனந்த கண்டம் தானே திருநீலகண்டம் என்பார். திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிட்டு இருப்பார். திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் எங்கே செய்ய முடியும் மந்திரங்கள்ல பெரிய உயர்ந்த மந்திரம் நீலகண்டம். அதனாலே ஓட்டை கொண்டு போனாரு. ஒரு பெட்டிக்குள்ள வச்சாரு அந்த பெட்டியை பூட்டினாருப்பா. அந்த பெட்டியை ஒரு பீரோக்குள்ள வச்சாருப்பா. அந்த பீரோ பூட்டினாருப்பா. அந்த பீரோ இந்த ரூமை பூட்டினாருப்பா. அந்த சாமி எடுத்து வச்சுருக்காரு பத்திரமா வச்சு சொன்னார்ல சாமியார் பத்திரமா வச்சுட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாரு போய் கும்பிட்டாரு. அந்த முதல்ல அந்த ஓட்டை கொண்டாந்து கொடு அப்புறம் கும்பிடலாம் அப்புறம் வச்சுக்கலாம்னாரு. முந்தைய நாள் உண்பால் வைத்த முஞ்சொலி விலங்கோடு தந்துகள் என்றால் எல்லாம் தான் வைத்து வாங்க வரலாம் எல்லாம் வைத்து வாங்கல வரல வந்தார். அது எங்க இருந்து தெரியுமா அந்த வாக்கியம் விச்சதெந்தியை விளைவு செய்வாய் உண்ணும் மன்னகம் உறுதியாவையும் வைச்சு வாங்குவாய் திருவாசகம் வைச்சு வாங்க உலகத்தெல்லாம் வைக்கிறானா அப்புறம் வாங்கிக்கிறானா. இந்த வாக்கியம் எப்படி அழகா இருக்கு பாத்தீங்களா? விச்சதெந்தியே விளைவு செய்வாய் விதை இல்லாமையே விளைவு செய்வாராம் விதை இல்லாமையே விச்சதெந்தியே விளைவு செய்வாய் உண்ணும் மன்னகம் உறுதியாவையும் வைச்சு வாங்குவாய் வைச்சு ஆக்குவான் அப்புறம் அடிப்பான். அந்த வாக்கியத்தை அப்படியே திருவாசகத்தை தூக்கி வச்சிருக்காரு சேர்க்கல. முந்தைய நாள் உண்பால் வைத்த முஞ்சொலி விளங்கு ஓடு தந்துகள் என்றான் எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான் வாங்க வல்லான் அப்படின்னாரு. அப்படி எல்லாம் வச்சு வாங்கிக்கிறவனுக்கு இந்த ஓட்டை வாங்கிக்க மாட்டானா இல்ல முன்னே வாங்கிட்டானாரு. அந்த குறிப்பில் சொல்றாரு உள்ள போனாரு ரூமை திறந்தாரு பீரோவை திறந்தாரு பெட்டியை திறந்தாரு ஓட்டை காணும் எல்லாம் கூட்டு நாளத்துல இருந்துச்சு, ஆகி இருப்பதான் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரம் தேடி பார்த்து வச்ச இடத்துல பார்த்தாரு, வைக்காத இடத்துலயும் பார்த்தாரு. வெளியில வந்தாரு, வழங்கினாரு சாமி, இந்த ஊடு காணா பூச்சி சாமி, அதுக்காக வேற நல்ல ஊடு காரினார், நல்ல ஊடு காரினார். என்னது நாய பாப்பா கொடுக்கவே சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இந்த மாதிரி ஓடு கிடைக்காது சாக்கிறத அப்படி சொல்லி கொடுத்தேன் இல்லையா, என் ஓடு என்ன கெட்ட ஓடா, இப்போ நீ கொடுக்கறது நல்ல ஓடா அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கலங்கினாரு. அடி கலங்கிட்டு வளர்த்தி மாக்க ஓடு வவினே நல்லே, அந்த ஓட்ட நான் திருடலை சாமி, நான் எடுத்துக்க மாட்டேன் சாமி, எல்லாத்துக்கும் ஓடு கொடுத்துட்டு இருக்கிறேன் சாமினார். கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு சாமியார் ஓட்டையை வச்சுக்கிட்டு இல்லையா பாரா, வளர்த்தினால் முக்க ஓடுவினே நல்லே நொல்லை உளத்தினும் களவில அமைக்கன் செய்யேன் உரையும் என்ன. அந்த மாதிரி ஓடு காணா பூசாமி, அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்களோ அது மாதிரி நடந்துக்கிறீங்க, என்ன சொல்லுவீங்களோ அது மாதிரி நடந்துக்கிறேன். கழுத்து மஞ்சுளித்து நின்றார், இந்த கருப்பை மாட்டிட்டு இருக்காராம், இந்த கருப்பு இருந்தா ஆளை கண்டுபிடிச்சு விடுவாங்க, இந்த கருப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, சிவபெருமான் சிவபெருமான் தான் கழுத்து இருக்குது, எல்லாத்தையும் காப்பாத்தணும் அடையாளம், எல்லாத்தையும் காப்பாற்றணும். ஆலங்குடிக்கு போனாரு காலமிக புலவர், ஆலங்குடிக்கு சாமி பேர் என்னன்னாரு, அங்க இருக்கிற அர்த்தர் சொன்னாரு ஆலங்குடியானார், ஆலங்குடியானார் சொன்ன உடனே காலமிக புலவரும் பார்த்து வந்துச்சு, ஆலங்குடியான ஆளால உண்டான ஆலங்குடியான் ஆ சொன்னார், ஆலங்குடியானே வாழும் கோலையும் எல்லோரும் வழியாகவும் ஒத்தொருக்கும் ஆயிடுச்சு. கிழத்து மஞ்சுளித்து நின்றான் காதலும் மகனை பற்றி குளத்தினில் மூழ்கி போயிருந்தொருளி நான் குழுவையில்ல, ஊடு காணா போச்ச, சரி உன் பையனை பிடிச்சு குளத்துல முடிவு செஞ்சு பண்ணி கொடுத்து நான் எடுக்கலையும். ஐயர் நீர் உரைத்தவன் புள்ள இல்லையா, அது திருநிலை கொண்டது குழந்தை இல்லாத சாமிக்கு தெரியாது, இல்ல ஒரு குழந்தை இல்லைங்க சாமிக்கு தெரியுமா, அப்படியா குழந்தை இல்லையா, ஐயர் நீர் உரைத்த வண்ணம் செய்வதற்கு பொய்யில் சீர் புதல்வன் இல்லை, என் புகழும் என்ன, அதனால அதுக்கு மேல நான் என்ன செய்ய சொல்லிதான் செய்யறேன் சாமியினாரு. மையர் சிறப்பில் மனையவள் கையை பற்றி மொய்யலர் வாதிப்பு முழுவாய் என முடிந்தான். அப்படியா, அப்படின்னா உன் மனைவி கையை பிடிச்சு குளத்துல முடியாது, நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துட்டுக்கிறது இல்லை சாமி, ரொம்ப நாளா ஒரு சபதம் பண்ணிக்கிட்டா அதுல இருந்து மனைவியை தொடர்றது இல்லை. புரியுதா, இந்த போடா இப்படவு போய் சொல்ற ஓட்டை எடுத்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இல்லைன்ட்டா, சரி பையனை பிடிச்ச சத்தியம் கூட உள்ளே இல்லைன்ட்டா, மனைவி கையை பிடிச்ச சத்தியம் பண்ணிக்கிறா மனைவியை தொடர் இல்லைங்கிற இந்த சாமியில ஒரு காலத்துல இப்படி ரெண்டு பேரும் சவரம் பண்ணிக்கிட்டா ஒருத்தர் ஒருத்தர் தொடர்றது இல்லையான்னு சொல்லி அதே மாதிரி இது உள்ளே இருக்காங்க. 25 to 75 அப்படியா, அப்படியே சொல்லி கொடுத்து அதனால ஒரு சாமாத்திய நீ ஓட்டையும் எடுத்துக்கிட்டு பெரியாரு இப்படி சத்தியம் பண்ணி கொடுறாங்கன்னு சொன்னா அதையும் மாட்டேங்கிற உன்னை அந்த தில்லவாள் அந்த சபையிலே சொல்லி உன்னை அம்பலத்து கொண்டு போறேன் பாரு, எங்க கொண்டு போறேன், அம்பலத்து கொண்டு போறேன் பாரு, உன்னை விட மாட்டேன், எங்க கொண்டு போறது அம்பல் அப்படின்ட்டு வேகமா போனார். அங்க எல்லாம் ரெடியா உட்கார வச்சிருந்தாரு ஆளுங்க, பஞ்சாயத்தாரு போனாரு. இந்த திருநிலை கண்டருடைய சமாச்சாரத்தை சொல்றேன் கேடுங்க, ஓட்டையை எடுத்துக்கிட்டாங்க, நான் வச்ச ஓட்டையை எடுத்துக்கிட்டு இல்லைங்க, மனைவி எப்படி நான் எடுக்கல சத்தியம் பண்ணி கொடுறேன் அதுவும் மாட்டேங்கிறேன், இதை எனக்கு விசாரிச்சு விடுவது நாயக்கு
2: மனைவியை தொடர்ந்து பூசிச்சான் சரி அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்து மனைவியை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி சாமியை சத்தியம் பண்ணி கொடுக்கணும் வா போலாம்னு கூப்பிட்டாரு. அந்த மாதிரி வந்தா, ஆனா அந்த நாயன்மார்கள் மனைவி எப்படி இருந்ததா தெரியுமா, கணவன் சொன்ன வார்த்தைக்கு மாறாம இருந்திருக்க, பெண்டிற்கு எதிர் பேசாது இருக்க, இப்ப மனைவி சொன்ன வார்த்தைக்கு மாறாம இருக்கணும், இருந்தாதான் பிழைத்து மனைவி சொன்ன வார்த்தை தட்டப்படாதுப்பா, மனைவி சொல்லே மந்தம், இப்ப
0: பூன்பாட்டி எப்படி நின்றது நெடுமாற நாயனாரான மங்கையர் கட்ட சொல்ல நல்ல மனைவியா இருந்தா சொல்றது கேட்டுக்கோட்டி தப்பு இல்லப்பா மனைவி சொல்ல கேட்ட உசந்தரம் அதனால மனைவி கூட வந்த ஒரே ஊடி போச்சு ஒரே ஊடி போச்சு ஒரு சாமியார் வந்து பாருடி நம்ம ஊரு இந்த தென்னில கண்டர் வீட்டுல அவருதான் எல்லாத்தையும் ஓடு கொடுத்துட்டு இருக்காரு இந்த சாமியார் ஒரு அக்கிரமம் கொட்டாந்து வச்சாராம் காணா போச்சா வேற ஓடு கொடுக்குறேன்னா வாங்கிட்டு போகுதுன்னு இந்த சாமியார் அக்கிரமம் பாரு சத்தியத்துக்கே கூப்பிட்டு விட்டாரு வாங்கி போகலாம்னு சனம் கூட வந்துருச்சு எங்க வந்துருச்சு குளத்துக்கு வந்துருச்சு புளிச்சனம் எங்கே சிதம்பரத்துல நடராஜர் கோயில் மேற்கு வா கோபுர வாசல் வழியா ஒரு வரலாம் அங்க போனா புளிச்சரம் அதான் வியாக்கர பாத பூசை பண்ண முடியும் பல பேருக்கு தெரியாது பல பேருக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா சாமியும் ஆட வரமாட்டாரு ஆட வச்சவங்க ரெண்டு பேரு தான் ஆறு பதஞ்சலி வியாக்கர பாத ரெண்டு பேர் தான் இப்ப இந்த ஒரு புத்தகத்தை வாங்கி நீங்க தானம் பண்ணினா ஒரு கோயில் கட்டி கும்பாமி ஒண்ண வர ஒரு புத்தகத்தை வாங்கி தானம் பண்ணணும் ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படின்னா ரெண்டு புத்தகம் வாங்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ரெண்டு புத்தகம் வாங்கி ஒரு புத்தகத்தை சிவனடியாக்கு தானம் பண்ணணும் ஒரு புத்தகத்தை படிக்கணும் தினந்தோறும் படிச்சா நீங்க காசிக்கு போனவன் காசிக்கு போனவன் சிவனுக்கு சமமான தெய்வம் இல்லை செந்தமிழ் போல் சுவையான முடியும் இல்லை பவமாற்ற தெய்வம் போல் சமயம் இல்லை பாடுவதற்கு நால்வர் போல் யாரும் இல்லை தவம் செய்து தாண்டவத்தை நமக்கு தந்த தன்மையுது பதஞ்சலி புலியை போல ஓமையிலாம் முனிவர்கள் யாரும் இல்லை உண்மை இது உண்மை இது உண்மைதான் அதனால அந்த புளிச்சரத்துக்கு போனாரு அந்த குளக்கரையில ஜனங்கள் நிறைய கூடியிருந்து குளக்கரையில சாமியார் நிக்கிறாரு மனைவியை கூப்பிட்டாரு ரெண்டு பேரும் குளத்துல இறங்கினாங்க அப்படி இறங்கி ஒரு மூங்கி குச்சியை பிடிச்சுக்கிட்டாங்க ஆளுக்கு ஒரு பக்கமா ஒரு மூங்கி குச்சியை பிடிச்சி ஆளுக்கு ஒரு பக்கமா கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிடிச்சுக்கிட்டு குளத்துல மூங்க போனார் சாமியார் சிறுநில கண்டாரு அங்கதான் அப்படி சொன்னா இங்க வந்து மனைவி கையை பிடிச்சிட்டாரு முழுக சொல்லு குச்சியை பிடிச்சா முழுக சொல்லு இது சத்தியம் வராதுக்கு பேரு மனைவி கைய இங்க உள்ளவர்கள் எல்லாருமே கேட்கறது அவர்கள் ஒரு காலத்துல சபதம் பண்ணி கொண்ட ஒருவர் ஒருவர் தொடுவதில்லை என்று சபதம் பண்ணி கொண்டோம் அதுல இருந்து இதுவரையில 50 வருஷமா தொடர்ந்து கிடையாது இப்பொழுது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சாமியாருடைய அந்த ஓட்டு காணாமல் போய்விட்டவர்கள் சத்தியம் கொடுக்க வந்தோம் இப்பொழுது அந்த சத்தியத்திலிருந்து மாறாமல் அந்த கொள்கையிலிருந்து கொஞ்சம் கூட விலகாமல் இருப்பதற்காக நாங்கள் மூங்கி குச்சியை பிடிச்சிருந்து முடுகிறோம் அப்படின்னு சொன்னாரு உடனே சாமி வரைஞ்சாரு யோகாவனத்துல காட்சி கொடுத்தாரு அன்பே திருக்கூத்தாடி அடியவர் மனகூரும் சென்றவர் நிலைமை காட்டும் தேவர்கள் தேவர் வாங்குவாயும் உலகாதுக்கே விருப்புடன் இருக்கலம்பால் என்று இவ்விழமை நீங்காது என்றெழுந்தருமிதாரே அதனாலே திருநிலை எப்பொழுதும் இந்த இளமை நீங்காமல் இளமை பெற்று 75 25 ஆயிடுச்சுப்பா அந்த அம்மாவுக்கு 70 இருந்தது 20 ஆச்சு 70 ஆச்சு 75 25 ஆச்சு இப்பவும் நீங்க அந்த குளத்துல போய் இந்த பாட்டை கிளிப்பிட்டு குளிச்சீங்கன்னா வயசானவர்கள் எல்லாம் இறங்கிறது ஆயிடலாம் கிழவி குமரி ஆயிடலாம் நீங்க போய் குளிச்சு பாருங்க அது எங்க இறங்க முடியாம இருக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்த தலம் அந்த குளிச்சரம் இளமையாக்கினார் சாமி யவனேஸ்வரர் யவனேஸ்வரர் அம்பாளுக்கு யவனேஸ்வரி யவனம் என்ன புரியுத வாலிபன் வாலிபன் சாமி வடிவமா தான் இருக்காரு எப்போதும் சாமி வாலி வந்த ஜவர்மானுக்கு எத்தனை வயசு தெரியுமா இப்ப இப்ப எத்தனை வயசு ஆயிருக்கு ஜவர்மானு சொல்லுவாங்க எவ்வளவு ஆயிருக்கும் 16 ஜவர்மானுக்கு 16 அவனுக்கு 12 பார்வதிக்கு 12 முருகனுக்கு 5 எப்போதும் நமக்குதான் ஆயிட்டு போச்சு இன்னைக்கு ஒரு நாள் போச்சா முன்னே இருந்த இடமே சித்தின்ப அனுபவிக்க உதவியா இருந்தது இப்ப வந்த இடமே பேரின்பத்தை அனுபவிக்கோவியாச்சு அது சொல்ற பிரபலரை இளமை பெற்று பேரின்பம் உற்றார் பிரபலரும் இளமை பெற்று சிவபெருமான் பெசலா கொடுத்த இடம் பிரபலரும் இளமை பெற்று பேரின்ப உற்றார் என்பது திருநீலகண்ட நாயனார் அது அந்த இதுல சொல்றாரு வயசாகி போச்சு திருநீலகண்ட நாயனாருக்கு வயசாகி போச்சு உடம்பு சாய்ஞ்சு போச்சு 75 ஆச்சு உடம்பு சாய்ந்தது அன்பு சாயவில்லை வயசு ஆச்சுன்னா உடம்பு சாயுது இல்ல உடம்பு சாய்ஞ்சது அன்பு சாயவில்லை அது எப்படி சொல்றாருன்னா இளமையின் உட்குளார்கள் இருவரும் அறியிருந்த வளமளி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வுடன் சாய்ந்து அன்பு தம்பிராங்கிறது சாயா அன்பு தம்பிராங்கிறது உடம்பு சாய்ந்தது அன்பு சாயம் இது எங்க இருந்து தெரியுமா திருவாசன் தெய்வம் என்பது யுத்தம் உண்டாகி முனிகளாதவர் உலகுகளும் ஆறு ஓடி மாயாஜித்துகள் வேறு வேறு மாயம் தொடங்கின ஆத்தமானார் அயலவர் கூடின் ஆர்த்திகம் வீரன் நாற்கடும் வீழ்ந்தால் சுற்றம் என்றும் சொல்வது கொள்ளாமல் வச்சி அடைத்து பதறது பருகும் வரதமே பரமாகவே சரதமாகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தத்த மதங்களில் அமைவதாக அரசியமலைந்தன் முண்டிய மாயா வாதமன்னன் சண்டமாதன் விழித்தடித்தார்த்து உரோகாயனும் உருந்திரஸ்வாமியின் கலாவிதத்த கடுபட மீதி அதிர்பெருமாய் இணைப்பல்களும் தப்பாமிதான் பிடித்தது இல்லையா தளது கண்டு மழுகது போல தொழுதுல உரிய அழுகுடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் குளிரும் வேதையும் கொண்டது விடாதனும் படிகையாகிய இடையரா அங்கே பசுமரத்தானே அடைந்தார் போல கதிர்ந்து வருகிற கடலனம் அருகே அகம் குழைந்து அதுபோலம் ஆய்மை எதிர்த்து சடந்தே என்று தம்மை சிரிப்ப நானது குளிந்து நாடவர் விழித்துற போனதுவாக போகுதலின்றி சதுரந்தறிவால் கொண்டு சாதும் கரியது பரம அதிதயமாக கத்தாமரமன கதறியும் பதறியும் மற்றொரு தெய்வம் கனவில் நினையாது மற்றொரு தெய்வம் கனவில் நினையாது அறுவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய உரிமையை சிறுமை என்று கிடாது திருவடியினையே பிரிவு நேரிய நடலது போல் முன்பின்னாகி முடியாத திசை எங்கு நைந்துரிய நெக்கு நிற்கி அன்பு நாடு கரையது போல வளமணி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வு சாய்ந்து அன்பு தம்பியாக அன்பினர் என்னால் விளம்பும் தரே வறுமை வந்த போது அவர்கள் கொள்கை மாறவில்லை கொள்கை மாறாததான் வீரம்னு வேறு சண்டைக்கு போய் செய்கிறது வரவில்லை அதனாலே அன்பு காய விடாமல் ரொம்ப அருமையான பாட்டு அந்த பாட்டு திருப்பவர் மறுபடியும் அதை வந்து சுவைக்க முடியா எனக்கு புத்தி புத்தி புரிஞ்சு எப்படி சொல்றாரு காரண காரியங்கள் ஆனதெல்லாம் முடிந்து யானும் வேதமென்று பாவகம் ஆகியிருந்து காலங்கள் ஊடி எங்கே நாட்டியும் மீதிருந்து முடிவாய காயமும் நாகும் நெஞ்சும் ஓர் வழியாக அன்பு காயம் விடாமல் உண்ட நீடிய தாழ்ந்து காலுடன் ஊர் அவஞ்சை ஒலிகளாய் விளங்க அதனால இப்படி ஆரம் கண்டிகை ஆடையின் கந்தையே பாரம் ஈசன் பணி அல்லது உந்தினார் ஈர அன்பினர் யாரும் வருகிறார் வீரம் என்னால் விளம்பும் அவர்களுக்கு துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் சுவாமியை வழிபடுகின்ற அந்த கொள்கையிலிருந்து மாறாதவர்கள் கொள்கைக்காக உயிரை விடுவார்கள் உயிருக்காக கொள்கையை விட மாட்டார்கள் கொள்கைக்காக உயிரை விடுவார்கள் உயிருக்காக கொள்கையை விட மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் நாயன்மார்கள் ஆகையினாலே அவர்களுடைய தொடர்பெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு வேற எதுவும் கிடைக்கல சைவ சமயங்களுக்கு கிடைச்சிருக்கு சைவ சமயங்களா இருப்பவர்களுக்கு நாயன்மார்களுடைய தொடர்பு நாயன்மார்களால சிவனுடைய தொடர்பு இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் நமக்கு கிடைத்திருக்கு நமக்கு சம்பந்தம் இப்பொழுது நம்ம யாருக்கு சொந்தக்காரே சிவபெருமானுக்கு சொந்தக்காரன் சிவபெருமானுக்கு சொந்தக்காரு நம்ம ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு நல்ல சம்பந்தத்தை நல்ல தொடர்பை நல்ல சமயத்தை தந்திருக்காங்க நல்ல சமயம் இது சமயம் இந்த சமயம் நல்ல சமயம் என்ன சமயம் அதனால தெய்வத்தின் மேல் சமயம் ஏறில்லை அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைன்னு நான் வரை செம்பொருள் வாய்மவீர்த்த சீர்திரு தேவாரமும் திருவாதமும் உயர்த்தரச் செய்த நால்வகுத்தாளின் உயிர்த்துமை என்று வாழ்த்தி அதையினாலே உங்களுக்கு தருணமிதை யாமுத்த கணமதுர நீச்சவிக்க சகல செல்வ யோக முக்க வெறுவாழ்வு தகமை சிவ ஞான புத்தி பழகதி நீ கொடுத்து நெறிமுடிய ஒருங்கிணைத்த வடிவேலா என்று வாழ்த்தி இம்மை வானவர் செல்வ உடைத்திடும் அம்மையில் பரவித்துவ நீத்திடும் எம்மையாடு இடைமதங்கள் செம்மையே துருவார் வினை சிந்துமே மண்ணில் நல்ல வண்ண வாழலா வீழல் எண்ணி நல்ல சிக்கி யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல குதூரும் நடுமல வளர்ந்தது பெண்ணி நல்லாடும் பெருந்தது என்று வாழ்த்தி இந்த பணி நன்றாக தொடரணும் 101வது வருஷம் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இப்படிதான் இருக்க வரும் இப்படிதான் இருக்க வரும் இப்படிதான் இருக்க வரும் அப்ப ஆத்திகனா இருப்பான் மகன் ஆத்திகனா போடுவான் அப்படி இல்லாம அப்பாவும் ஆட்சியர் பூசை பண்றவரு பிள்ளையும் பூசை பண்றவன்னா எவ்வளவு பெருமை மலவடையாருக்கு வழிவழியாளாய் மனஞ்சி குடி பிறந்த பலவழியாரும் கூடி இம்மானுக்கே வல்லாண்டு ஒழுமை இல்ல இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லிவிடுறேன் இந்த சுந்தரமுகாமி நான் சிவருமான தூது விட்டார்ல மனைவி வணக்க தீபிகளுக்கு தூது விட்டாரா அப்படி தூது போனாரு தூதுல வெற்றி பெற்றாரு சரியா போச்சா எல்லாரும் கேட்டு சந்தோஷம் இந்த மாதிரி சிவபெருமான் தூது போனாராம் இப்படிப்பட்ட கருமை உள்ள சாமி இருக்குமா பெஞ்சாதி படத்தை தீர்த்து வைக்க ஒரு பக்தனுக்காக சாமி தூது போனாராம் அடாடாடா எவ்வேறுபட்ட சாமின்னு ஜனங்களுக்கு சாமி மேல சந்தோஷம் அந்த தூது விட்ட சுந்தரங்களை சந்தோஷம் இப்படிப்பட்ட ஒரு அருளாளர் இருப்பாரா அப்படின்னு சந்தோஷம் ஒரே ஒருத்தருக்கு மாத்திரம் இருச்சு சரியான இருச்சு யாரு தெரியுமா ஏன் ஒரு கலிக்காம இருக்கு ஒரு சாமார்த்தியோ ஒரு மனைவி பணத்தை தீர்த்து வைக்க 33 இருக்கிற தலைவனாக இருக்கிற சிவபெருமானை இவன் தூது கோச்சடை விபத்து ஆளா சிவபெருமான் இந்த சுந்தரனும் ஒரு பக்தானா சுந்தரனும் ஒரு பக்தானா சிவபெருமான தூது கோச்சிடலாம் வச்ச ஆளாங்கிறேன் யார சுந்தரன் அறிவை காரணத்தினாலே ஆளுடை பரமசம்மை அறிவை காரணத்தினாலே என்ன அக்கிரமமா இருக்கு அறிவை காரணத்தினாலே ஆளுநரை பரவர் தன்மை இரவின் தூது போக ஏறி எம் விழுந்தான் தன்னை வர எதிர் கார்த்தியனாகி வருவது என்னங்குள்ளிருந்து வருதிய சித்தம் பற்றி விழும் உள்ளத்தராகி ஜெயரூர்களை கண்ணர் அப்படி இருந்தாரா? இப்படி இருந்தது சுந்தரருடைய காதுக்கும் போயிடுச்சு. இந்த மாதிரி உங்க மேலும் சரியான கோபத்தில் இருக்கிறாரு ஏன்னு ஒரு கழிக்காமனாச்சு கோபத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரு காதுக்கு போனா அவரும் வருத்தப்பட்டாரு. ஐயோ சாமி நம்ம தூதுவும் போச்சல் இருக்கப்படாது, தூது போச்சல் இருக்கப்படாதா அப்படின்னு சுந்தர நினைச்சுட்டாரு. இப்படி இருக்கும் போது இவருக்கு ஒரு சூழ்நிலைய கொடுத்தாரு. சொல்ல முடியாதவனுக்கு இப்ப அப்பர் சாமி எப்படி இருந்தாரு சூழ்நிலையா போய் கூட்டு வந்துச்சு ஐயா அப்படின்னு வேலை இருக்கும்போது சாமியை வேணாரு இந்த வயிற்றுவலியை நீக்கணும்னு ஏறும் கழிக்காமனாரு சாமி கிட்ட வேணாரு திருப்பூன் கூறல. அவர் சாமி சொன்னாரு கனவுல வந்து கழிக்காமரே உன்னுடைய அந்த சூழ நோயை வயிற்று நோயை சுந்தர வந்தான்னா தீர்ந்து போகணும். எவன் எதிரியோ அவன் வந்து எனக்கு தீக்கிறதா? சுந்தரம் வந்து எனக்கு தீக்கிறது அவனைத்தான் எரிச்சலா நினைச்சுக்கிட்டு இருக்காரு, எதிரியா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல சொல்றாரு சேர்க்கலா சொல்றாரு சாமி நாங்க இப்படியவர்கள் அல்ல, எங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா பரம்பரையே உனக்கு தொண்டு செய்யறவன் நாங்க. சுந்தரனை நீ நேத்து போய் வழக்கு போட்டு குடியிருந்த, வழக்கு போட்டு குடியிருந்த திருநாகலூர் சொன்னாரு ஏறும் கழிக்காமன் என்ன சொன்னாரு எத்தனையோ பரம்பரையா உனக்கு தொண்டு செய்யற வேணாங்க, அப்படி தொண்டு செய்யற இவ்வளவு உரிமையுடைய எனக்கு வந்து நேத்து போய் வம்பு பண்ணி வழக்கு பண்ணி கூட்டிட்டு வந்த அவன் வந்து எனக்கு தீக்கிறத எம்பீரா எந்தை தந்தை தந்தையின் கூட்டம் எல்லாம் பாட்டு பாத்தீங்களா எம்பீரா எந்தை எந்தை தந்தையின் கூட்டம் எல்லாம் கம்பீரா நீரே என்று வழி வழி சார்ந்து வாழு இன்பிருக்க வாட்டு என்ன ஜூலை ஆண்டு கொண்டார் ஒருவனோ வந்து தீர்த்தான் அவன் வந்து தீக்கிறதுமே நான் தீர்த்துக்கிறேன் அப்படின்னு தீர்த்துட்டாரு. பழைய சுத்திட்டாரு வா சுந்தரன் வந்துட்டாரு. சுந்தரன் போய் சொன்னாரு அந்த மாதிரி கழிக்காம இருந்த வயிற்று வழியை நீக்கிட்டு வா அப்படின்னு சுந்தரன் சுந்தரம் போட்டாரு. சுந்தரன் வந்தாரு, வந்து பக்கத்துல வரும்போது சுந்தரர் வர்றான்னு கேள்விப்பட்டா அவனுடைய மனைவியார் யார் கழிக்காம நாயனாருடைய மனைவியார் கேள்விப்பட்டா கேள்விப்பட்டு சுந்தரர் வர்றான்றது இந்த ஜனங்களை எல்லாத்தையும் சத்தமே தெரியப்படாது உள்ளுக்கு ரத்த வடத்துல நடக்கிறார் இறந்து போய் கழிக்காம நாயனார் இந்த இதுவே தெரியாது சுந்தரம் சுவாமி வராறா அவரை நம்ம மங்கள பொருளோடு எதிர்கொண்டு அழைச்சிக்கிட்டு வரணும் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி என்ன வருமா ஐயா பெரியவரானமே ஒரு பெரிய புரட்சி அப்படின்னா அப்படின்னு இவன் போய் அதனால மங்கள பொருளோட பொருள கும்பத்தோட போய் அழைச்சிக்கிட்டு வந்தா சுந்தரரை ஆசனத்துல உட்கார வச்சா கும்பிட போனா எங்கே கழிக்காம ரெங்க பாக்கணும் கழிக்காம ரெங்க பாக்கணும்னாரு சுந்தரரு. உள்ள பள்ளி உழுகிறாருனாலாம் உள்ள போய் பார்த்தா ரத்த வெள்ளத்துல கிடந்தாரு இறந்து போய் ரெண்டு கட்டி தெளிவினார்கள் பகையெல்லாம் ஓடி போச்சு. அப்புறம் திருப்பூன் கூறி சிவன் கோயிலுக்கு போனாங்க.

0: காப்பது காரணமாக வந்த காலங்கள் ஆறுயிரே வந்தினாய் குருணன் வன்மை கண்டு அடியேன் எந்தை நீ என நமன் அவன் அலியின் இவன் மற்ற என்னடியான் என விளக்கும் சிந்தையால் தொன்று வழி அடைந்தேன் செடுங்கொழில் திருப்புங்குருளே என்பது சுந்தர தேவாரம் தரையினால் இப்படி வழி வழியாக தொண்டு செய்வது மிகுந்த உரிய சிவபெருமானுக்கு சொந்தக்காரனாயிரமா அதனால இப்படிப்பட்ட ஒரு நல்ல பணி இன்னும் பலகாலம் தொடர்ந்து நடக்கணும் ரொம்ப காலம் நல்ல பணியா சிவபணி நடக்கணும் எல்லாரும் சகல வாழ்க்கையையும் பழகணும் சிவபெருமான மரபாம இருக்கணும் எல்லாரும் சைவமா இருக்கணும் உணவுல சைவமா இருக்கணும் உணவுல சைவமா இருக்கணும் பல பேர் பத்தியா இருப்பாங்க உணவில பத்தி இருக்காரு உணவில பத்தி இருக்காரு உணவில பத்தி இருக்காரு நான் கூட ஜாதகம் பார்க்க வரணும்னு சொன்னதும் உங்களுக்கு சனி திசை நடக்குது ராகு பூஜை நடக்குது இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு வீட்டுல கவிச்ச முழங்காம இருந்து சனிக்கிழமை சனிக்கிழமை சிவபெருமான் கோயிலுக்கு போய் பால விஷயம் பண்ணி மாலை ஜாஸ்தி அர்ச்சனை ஒண்ணுங்க ரெண்டு வருஷத்துக்கு வீட்டுல கவிச்ச முழங்காதீங்கன்னு சொல்றது அந்த ஆளு கேக்குறேன் வீட்டுல உணங்கலாம் வெளியில சாப்பிட்டு வரலாமா வீட்டுல தானே கவிச்ச முழங்கப்படாதீங்க வெளியில சாப்பிட்டு வரலாமாண்ணா
1: கடவுளே வீட்டிலேயே முழங்கப்படாது வெளியில சாப்பிடலாமா இன்னொரு ஆளு சொன்னா சாப்பிட்டு போட்டு குளிச்சு விட்டா தேவலாமான்
0: அந்த கன்றாவில அவ்வளவு ஆசை எந்த கன்றாவிலே அந்த மாம்சத்துல அதனால எல்லாம் சைவமா இருக்கணும் எல்லாரும் சிவபெருமானுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்று பிரார்த்தித்து சகல பாக்கியத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த திருப்பணி இன்னும் பலகாலம் நன்றாக நடக்கும் இன்னும் அதிகமாக நடக்கும் என்று சொல்லி பிரார்த்தித்து இந்த அளவிலே இந்த முறையே நிறைவு செய்யுங்கள் நம்ம பார்வதி
2: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: சிவா என்னும் சைவம்தான் பார்க்கும் அன்பார்ந்த நேர்களை நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இது நீங்கள் கேட்கவிருக்கும் தலைப்பு நால்வேதம் ஓர் அறிமுகம். திக்வேதம் வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
1: எல்லாருக்கும் நமஸ்காரம். சபாபி சபாபதி பெஸ்ட் ஓ நம. நேத்திக்கு நம்ம வந்து வேதத்தோட ஒரு பொதுவான ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அப்புறமா வந்து என்னென்ன அதோட உட்பிரிவுகள் என்ன, ஒவ்வொரு வேதமும் என்னென்ன பண்றது, ஃபங்க்ஷனாலிட்டிய யாகத்துல அதோட செயல் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம். இப்ப வந்து இன்னைக்கு வந்து இன்னில இருந்து என்ன ப்ரையாரிட்டி அப்படின்னா, ஒவ்வொரு வேதத்தையும் நம்ம வந்து ஒரு சுருக்கமா இந்தந்த வேதம் இது இதுக்கு அப்படின்றது நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு முதல்ல யஜுர்வேதத்தை எடுத்துட்டு, யஜுர்வேதம்னா என்ன, இன்னும் கொஞ்சம் டீப்பரா அது என்ன என்ன பண்றது, அதுக்கு என்னென்ன சில முக்கியமான சூக்தங்கள், அப்புறமா அந்த பிராமணத்தை பத்தி, ஐத்தரேய பிராமணத்தை பத்தி சொல்றது, அப்புறமா வந்து ஐத்தரேய உபநிஷத்தை பத்தி அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு, அது சில சந்தஸை பத்தி சில டீடைல்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல போறோம். இப்போ ரிக் அப்படிங்கிறது நேற்று நான் சொன்ன மாதிரி சந்தஸோட கூடியிருக்கு. இப்போ தமிழ்ல எல்லாம் பார்த்தோம்னா சந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா வெண்பா அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு ஒரு அளப்பு இருக்கும், அதாவது மீட்டர் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். இப்போ வந்து நம்ம நிறைய சந்தஸ்க்கு, இப்போ சந்தியாவனம் பண்ற ஆளுக்கெல்லாம் காயத்ரி, விஷ்ணு, ஜெகதி, அனுஷ்டுப், பங்கி, இப்படிலாம் நிறைய சந்தஸ்கள் வருது தெரியும். அதே மாதிரி சந்தஸ்ங்கிற கான்செப்ட் வந்து வேதத்துக்குன்னு மட்டும் இல்ல, தமிழ்லயும் தமிழ் இலக்கிய இலக்கியத்திலயும் பார்க்கலாம். அது மாதிரி இந்த இந்த கிரேக்க இலக்கியங்கள்லயும் இப்ப வந்து அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு பாக்கலாம். அது ஒண்ணும் இல்ல, பென்டாமீட்டர் அப்படின்னா நம்ம இங்க பங்கி அப்படிங்கறது நம்ம இங்க வந்து அதை சொல்றோம். அது மாதிரி இந்த சந்தஸ் விஷயங்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ முதல்ல அந்த ரிக்வேதத்தோட உள்ள எப்படி இந்த பிரிவுகள் எப்படி இருக்கு. ரிக்வேதம் அப்படிங்கிறது பார்த்தா நேற்றுக்கு சொன்ன மாதிரி ரிக்வேத சம்ஹிதா இருக்கு, அப்புறமா வந்து பிராமணம் இருக்கு, அப்புறமா ஆரண்யகம், அதுல வந்து உபனிஷத்துக்கள் இருக்கு. இப்போ இந்த ரிக்வேத பிராமணம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ஐத்தரேய பிராமணம்ங்கிறது தான் இங்க சொல்லணும். ஐத்தரேய பிராமணம்னா இங்க வந்து ரிக்வேத பிராமணம் உபனிஷத், அதுல உபனிஷத்து வருது, ஐத்தரேய உபனிஷத். இப்போ ரிக்வேதம் பொதுவா நிறைய, இப்போ நம்ம நேற்றுக்கு ஷாக்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஷாக்கை அப்படின்னா ரிக்வேதம் ஆறு யஜுர்வேதம் இல்ல இல்லாட்டி சாமவேதம் அப்படின்னு எடுத்துட்டா எல்லாமே ஒரே ஒருதான், ஒரு ஒரு ரிக்வேதம்னா எல்லாருக்கும் பொது அப்படின்னு இருக்காது. நிறைய ரிசன்ஷன், இங்கிலீஷ்ல ஷாக்கை ரிசன்ஷன்ங்கிறான் ஷாக்கை, அதுக்கு நிறைய ரிசன்ஷன்ல வெர்ஷன் வெரைட்டி அப்படி சொல்லலாம். இப்போ சரண வியூகம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. சரண வியூகம் அப்படிங்கிற புஸ்தகம் வந்து சௌனக முனிவர்னால எழுதப்பட்டது அப்படின்னு நாம ஒத்துக்கிறோம். இந்த சரண வியூகம்ங்கிற புஸ்தகத்துல பார்த்தா ரிக்வேதத்துக்கு நாலு ஷாக்கைகள் இருந்தது, அதாவது சாகல்ய ஷாக்கை ஆஸ்வலாயனரோடது, அப்புறமா வந்து மண்டுக்காயன அப்படிங்கிற ரிஷியோட ஷாக்கை, அப்புறமா வந்து பாஷ்கர ஷாக்கை அப்படிங்கிறது நாலு ஷாக்கையா ரிக்குல இருந்திருக்கு. ரிக்வேதம் அந்த ஷாக்கையில நாலு இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்ப நாலு ஷாக்கையில இன்னைக்கு நமக்கு பொதுவா எது இன்னைக்கு வந்து எல்லாரும் கடைபிடிக்கிறா அப்படின்னா இந்த சாகல்ய ஷாக்கை தான் இன்னைக்கு வந்து ரொம்ப பரவி இருக்கு. நம்ம பாஷ்கல ஷாக்கையை எங்கேயோ வடக்குல குஜராத்லயோ எங்கேயோ சொல்றான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறமா மதுரால இப்போ வந்து ஏதோ வந்து ஒரு ரிக்வேத ஷாக்கை கிடைச்சிருக்கு, சாங்கியாயன ஷாக்கையே ஏதோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த மதுரால ஒருத்தர் வந்து அவரும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான், அவரும் ஏதோ இது பண்ணியிருக்காரு போல், ரிக்வேத அத்தியனம் பண்ணிட்டு இருக்கார். அது புதுசா நமக்கு ஒரு ஷாக்கு கிடைச்சிருக்கு. ஆனா பொதுவா இன்னைக்கு வந்து வழக்கத்துல இருக்கக்கூடிய ஷாக்க அப்படின்னா ஆஷலாயன ஷாக்கை மட்டும்தான் நீ வழக்கத்துல இருக்கு. பாஷ்கலாம் இங்கே ஒரு சில வடக்குல சில இடங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றான். இது இந்த ரிக்வேத ஷாக்கைகளை பத்தின விவரம். இப்போ அடுத்தாப்புல என்னன்னா ரிக்வேதத்துல இப்போ சம்மித்தை எடுத்துக்கிறோம். ரிக்வேத நான் சொன்னேன் இல்லையா, சம்மித்தை பிராமணம் ஆரண்யக்கம் உபநிஷத்துன்னு. இப்போ அந்த சம்மித்தை எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ரிக்வேத சம்மித்தல பொதுவா பத்து மண்டலம் இருக்கு. பத்து மண்டலத்துல மொத்தமா சேர்த்தா ஒரு 10,500 சொச்சம் சூக்தம், எக்ஸாக்டா எனக்கு சரியா 10,552 ஏதோ இருக்கு. இத்தனை சூக்தங்கள் இருக்கு ரிக்வேதத்துல. ரொம்ப ரிக்வேதம் ரொம்ப பெரிய வேதம், கொஞ்சம் கஷ்டம் கூட. எஜுஸோட கொஞ்சம் ரிக்வேதம் வந்து அதோட வார்த்தைகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா கொஞ்சம் போயட்டிக்கா இருக்கும். அதனால வந்து சில புது புது வார்த்தைகள்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறது ரிக்வேதத்துல. ஸோ இப்போ வந்து ரிக்வேதத்துல 10 மண்டலம் இருக்குன்னு சொன்னேன். ஒவ்வொரு மண்டலமும் அதாவது 2ல இருந்து 7 வரைக்கும் அந்த இதுக்கெல்லாம் வந்து குலமன், அதாவது ஒவ்வொரு இந்த 2, 3 இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மண்டலத்தையும் ஒரு ரிஷியும் அவரோட வழித்தோன்றலும் இயற்றின மந்திரங்கள், அதாவது ஃபேமிலி புக்ஸ் அப்படின்னு. இப்ப இந்த இவாள்லாம் வெஸ்டர்ன் இண்டாலஜிஸ்ட்னா அந்த ஃபேமிலி புக்ஸ் அப்படின்னு கிளாசிஃபை பண்றாங்க. இப்போ அந்த முதல் மண்டலம், ரிக்வேத முதல் மண்டலம் அக்னியிலே புரோஹிதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இது இந்த முதல் மண்டலம், அதுல நிறைய முக்கியமான சூக்தங்கள்லாம் இருக்கு, நிறைய விஷ்ணுவர்களுக்கு நிறைய இருக்கு,
2: நிறைய நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான நிறைய மந்திரங்கள்லாம் வருது. இத முதல்ல பார்த்தா இந்த மதுச்சந்தச வைஸ்வாமித்ரஹா அப்படிங்கிறவரோட மேதாதிதி காண்வ கோதம அப்படின்னு பல உதிரி ரிஷிகள்லாம் இருக்கா. இது இந்த முதல் மண்டலம் வந்து அதாவது ஒரு ரிஷிய சார்ந்த ஒரு ரிஷியோட வழித்தோன்றலோ அதை சிஷியாலோ அந்த மாதிரி இல்லாம ஒரு உதிரியா ஒரு நிறைய ரிஷிகள் கதம மாதிரி நிறைய ரிஷிகள் இருக்கு அந்த முதல் மண்டலம். இப்போ அடுத்தாப்புல 2வது மண்டலம் அப்படின்னு பார்த்தா அதுல கிருத்சமதர் அப்படிங்கிற ரிஷியோட வழித்தோன்றலும் அவரோட மந்திரங்களும் நிறைய இருக்கு. அதுதான் 2வது மண்டலத்தோட ரிஷி, அதாவது கிருத்சமதர் அப்படிங்கிற ரிஷி மற்றும் அவரோட சிஷ்யான் வழித்தோன்றல். இப்போ 3வது மண்டலம் அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்வாமித்ரரும் அவளோட வழித்தோன்றல் சிஷ்யா. இந்த 3வது மண்டலத்தை தான் நமக்கு இந்த தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி அப்படிங்கிற காயத்ரி வந்து நமக்கு 3வது மண்டலத்துக்கு தான் நமக்கு கிடைக்கும். அப்புறமா வந்து வாமதேவி 4வது மண்டலம் வந்து வாமதேவ ரிஷி அவரோட வழித்தோன்றல் அந்த மாதிரி. 5வது வந்து அத்ரி மகரிஷியும் அவரோட இதுவும். இதுலதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா அத்தியானோ தேவ சவித பிரஜாவத்சாவி சௌபகம் அப்படிங்கிற சந்தியாவந்தத்தை முடிச்சுட்டு நம்ம கடைசியா சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரார்த்தனை இந்த 5வது மண்டலத்துல தான் வருது. இந்த 6வது மண்டலத்துல பரத்வாஜரோட ஒரு இது ரிஷி அவரோட இது. அப்புறமா வந்து 7 வந்து வசிஷ்டர் தான் மெயினா பிரதானமா வர்றார். இந்த 7 தான் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கிரம்ப கையாமகே அது வருது அந்த மந்திரம் வருது. அப்புறம் 8ல வந்து கண்வர் அங்கீரசு அந்த மாதிரி அது இதுவும் வந்து ஒரு உதிரி மண்டலம் தான். இதுலயும் வந்து பிரதானமா வந்து இந்த ரிஷின்னு சொல்ல முடியாது. அப்புறம் 9வது மண்டலம் வந்து
1: சோமஸ்பவமானம், இப்ப நம்ம சுவாதிஷ்டயா மதிஷ்டயா பவஸ்வ சோம தாரயா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு 9வது மண்டலம் பல ரிஷிகள் இருக்கா.
2: மரீச்சய கஷ்யபா அந்த மாதிரி நம்ம கஷ்யபர் இந்த மாதிரி பல ரிஷிகள் சேர்ந்து இந்த மண்டலத்தோட ரிஷிகளா இருந்திருக்கா. அப்புறம் 10வது மண்டலத்தையும் இதே மாதிரிதான் உதிரிகள் தான் இருக்கு, விமதர். அப்புறம் இந்திரனே ஒரு சில சூக்தத்துக்கு ரிஷியாவும் இருக்கான் தேவதையா இருக்கான். அப்புறம் 10வது மண்டலத்துல பார்த்தா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இது வருது புருஷ சூக்தம் வருது நிறைய. 10வது மண்டலத்துல நிறைய ஃபெமிலியரா இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச சூக்தங்கள்லாம் வருது, ஹிரண்யகர்ப்ப சூக்தம் அந்த மாதிரி நிறைய நமக்கு வருது. சோ இதுதான் அந்த மண்டலத்தை பத்தின ஒரு சில உட்பிரிவுகள் ரிக்வேதத்துல. சோ பார்த்தா 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒவ்வொரு ரிஷியும் அவரோட குலத்தை வர வழி தோன்ற சிஷ்யா கரெக்டா. அதுக்கு ஃபேமிலி புக்ஸ் வெஸ்டர்ன் இண்டாலஜி சொல்றான். இந்த 1, 8, 9, 10 இதெல்லாம் வந்து உதிரி உதிரியான அதாவது ஒரு குறிப்பிட்ட ரிஷியோட வம்சமா இல்லைன்னா அவளோட சிஷ்யா பிள்ளைங்கள்லாம் அந்த மாதிரி கிடையாது. சோ இந்த 2ல இருந்து 7 வரைக்கும் தான் எல்லாம் வந்து ஒரு இது ஃபேமிலி புக்ஸ் அப்படின்னு சொல்றது. சரி, இது வந்து ஒரு ஃபேமிலி அதாவது இந்த மண்டலத்தை பத்தின ஒரு பிரிவு. இப்ப நேத்திக்கு சொன்ன மாதிரி இப்போ நம்ம அக்னிமீல புரோஹிதம் யஜ்ஞ தேவர் தேவம் ரித்விஜம் அப்படிங்கிற மண்டலத்துக்கு முதல் மண்டலம், அது முதல் மந்திரம் மதுச்சந்த வைஸ்வாமித்ர அப்படிங்கிற ஒரு ரிஷி தான் வந்து அந்த மந்திரத்துக்கு ரிஷி காயத்ரி சந்தஸ். இப்போ ஒவ்வொரு ரிக்கும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் என்ன நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா எந்த மந்திரத்தை சொன்னாலும் அந்த மந்திரத்தோட ரிஷி சந்தஸ் தேவத்தையை நம்ம வந்து இப்ப நம்ம தொட்டி காட்டிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாவித்ரியா ரிஷி விஸ்வாமித்ரன் காயத்ரி சந்தா சவிதா தேவதா அப்படின்னு நம்ம எல்லாம் சந்தியாவந்தனங்கள் எல்லாம் பண்றவாரு இந்த காயத்ரி விஸ்வாமித்திரர் வந்து நம்ம ரிஷின்னு சொல்றோம். அது மாதிரி வா இந்த இடத்துல வந்து ஆயாத் வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் அப்படின்னு அந்த மந்திரம் வருது காயத்ரி ஆவாகனத்துல. அது மாதிரி ஆயாத்ரிச்சி அனுவாக்கசிய வாமதேவ ரிஷி அனுஷ்டுப் சந்தகா காயத்ரி தேவதா. ஸோ அப்போ அந்த அந்த மந்திரம் என்ன மந்திரம், அந்த மந்திரத்துக்கு ரிஷி யாரு, அந்த மந்திரத்தோட சந்தஸ் என்ன, அப்புறம் அந்த மந்திரத்தோட தேவதை என்ன, இது மூணுத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது வேதத்திலேயே வேத பிரமாணமாவே அப்படி சொன்னாதான் அந்த அந்த மந்திரம் பலன் அளிக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு வேதத்தை. ஸோ இப்போ வந்து அந்த மந்திரம் அந்த எந்த மந்திரத்தையும் பிரயோகம் பண்ணோம்னா இந்த இந்த ஒரு ஒரு வழிமுறையில தான் பிரயோகம் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி பார்த்தா ருக்வேதத்துல 72 ரிஷிகள் இருக்கா அப்படின்னு இந்த காண்டானுக்கிரமணிக்கையில ருக்வேதத்தோட காண்டானுக்கிரமணிக்கைன்னு நமக்கு ஒன்று வருது. அதுல பார்த்தா கிட்டத்தட்ட 72 ரிஷிகள் வருது. அந்த பிரம்மங்கத்தை அவன் என்ன பண்றா, அந்த ரிஷி அந்த இதுல உபாகரணம்லாம் பண்ணும்போது பிரம்மங்கம் அப்படிங்கிற கர்மா பண்றான். இதுல என்ன அப்படின்னா அந்த கடைசியா அந்த தேவ ரிஷி பித்திரு தர்ப்பணம்னு வருது. அந்த ரிஷிகள்ல இவன் வந்து இந்த 72 ரிஷிகளுக்கும் அவன் வந்து தர்ப்பணம் பண்றான். இந்த ரிக்வேதத்துல கிட்டத்தட்ட 72 ரிஷி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கிளாசிபிகேஷன். அப்ப நம்ம மந்திரங்களை நம்ம எப்படி வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப பொதுவா இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் இதுக்கு சொன்ன மாதிரி அந்த சாக்கையோட அந்த அந்த வேதத்தோட பயன்பாட்டை பொறுத்து நான் இதுக்கு சொன்ன ரிக்வேதம் வந்து தேவதைகளை வந்து நம்ம வந்து யாகத்துக்கு அழைக்கிறோம். பிரதானமா எல்லா வேதத்தையும் நேற்று சொன்ன மாதிரி 90% வந்து யாகத்தை பத்தி தான் நமக்கு வந்து வருது. அதனால யாகத்துக்கு வந்து ஒரு இப்போ ஒரு தேவதையை குறிச்சு யாகம் பண்றோம், இந்திரனை குறிச்சு யாகம் பண்றோம், எல்லா வேற ஒரு தேவதையை குறிச்சு யாகம் பண்றோம்னா முதல்ல அந்த தேவத்தை அழைக்க வேண்டியது. இந்த தேவத்தையை அழைக்கிறதுக்கு தான் வந்து அந்த யாகத்தை வந்து நம்ம வந்து வந்து ரிக்வேதத்தை பயன்படுத்தணும். அதுக்கு வந்து இந்த ரிக்வேத கணம் ஒண்ணு சொன்னேன், அந்த அந்த ரிக்வேதத்தோட புரோகிதா அந்த ரிக்வேதத்தை சார்ந்த அந்த ரித்விக்கோட கணம் சொன்னேன், 4 பேர் சொன்னேன். ஹோதா அப்படிங்கிறவன் தான் அந்த அந்த ரிக்கணத்துல ரொம்ப முக்கியமானவர். அப்புறமா வந்து இன்னொருத்தர் அவருக்கு 3 அசிஸ்டன்ஸ் இருக்கா ரிக்வேத கணத்துல, மைத்ராவர்ணன் அப்படிங்கிற ஒரு ஒரு ரித்விக்கு, அப்புறம் அச்சாவாக்கன் ஒரு ரித்விக்கு, அப்புறம் கிராவஸ்துத் அப்படிங்கிற ஒரு ரித்விக்கு. இந்த 4 ஹோதா வந்து சீஃப் பிரீஸ்ட் சீஃப் அந்த டீமுக்கு லீடர் மாதிரி கேப்டன் மாதிரி. மிச்ச 3 பேர் அதாவது மைத்ராவர்ண, அப்புறமா வந்து அச்சாவாக்கம், அப்புறம் வந்து கிராவஸ்துத் அப்படிங்கறது 4 பேர் சேர்ந்து ஹோத்திருகணம். ஸோ இந்த ஹோத்திருகணம் வந்து இவாளோட பிரதான வேலை என்ன அப்படின்னா, இந்த ஹோதா வந்து அந்த தேவதைகளை வந்து எந்த தேவதையை வந்து இப்போ வந்து அழைக்கணுமோ, இப்போ அத்வரியு அதாவது அந்த யாகத்தோட மேனேஜர் அப்படின்னு சொன்னான், சூப்பர்வைசர்னு சொன்னான். இந்த அத்வரிய சொல்றான், இல்ல பிரம்மா சொல்லுவான், பிரம்மாவும் ஒரு சூப்பர்வைசர், நீ இவனை கூப்பிடுப்பா அழப்பா அப்படின்னு சொல்றான். அவன் வந்து என்ன பண்ணுவான், உடனே அந்த தேவதைக்கு சம்பந்தப்பட்ட ரிக்குகளை வந்து அவன் வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்பான். இந்த இது இந்த இதுதான் இந்த ரிக்வேதத்தோட பிரதானமான பணம். அப்புறமா அந்த ரிக்வேதத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சாதாரணமா வந்து ரிக்வேதத்தை வந்து நம்ம சொல்லும் போது ஸ்வரத்தோட சொல்றோம், அக்னிமீளே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் ரித்விஜம் ஹோதாரம் ரத்னதாதமம் அப்படின்னு ஸ்வரத்தோட சொல்றான். அக்னாயாஹி வீதையே குணானோ அவ்யதாதையே அப்படின்னு இந்த மாதிரி சொல்றோம். ஆனா யாகத்துலன்னு சொல்லும் போது இந்த ருக்வேதத்துக்கு வந்து ஏகஸ்ருதியில தான் சொல்றோம், ஒரே ஸ்வரம் தான் இருக்கும், அக்னாயாஹி வீதையே குணானோ அவ்யதாதே நிஹோதா சசி பரிஷோம் அப்படின்னு முடிப்பா. இதே ருக்வேதத்துல அந்த யாகத்துல இருக்கிற பிரயோகம் டோட்டலா அது வந்து ஒரு மொத்தமா மாறிடும். யாகத்துல வந்து ஏகஸ்ருதியில தான் ருக்வேதத்தை வந்து சொல்லணும் அப்படிங்கிறது ஆஷ்வாலாயன ஸ்ரௌத சூத்திரங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். ஸ்ரௌத சூத்திரம் அப்படின்னா கல்பத்தை சேர்ந்தது, அதுல வந்து ருக்வேதத்தோட பிரயோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம வந்து பார்க்கலாம். இப்ப இது வந்து யாகத்தை பொறுத்த மட்டும் வந்து ஒவ்வொரு அந்த தேவத்தையை அழைக்கிறது. அது தவிர வந்து இந்த யாக ஒவ்வொரு இப்போ இந்த யாகத்துல இப்போ பொதுவா இந்த அக்னிமுகம் பண்றவா அதாவது வீட்டுல உபாசனம் ஸ்ராத்தம் இந்த மாதிரி எல்லாம் பண்றவாலாம் வந்து இந்த அக்னிமுகம் அப்படின்னு பண்றோம். அப்போ அந்த அக்னிமுகம் அப்படின்னு பண்ணும்போது நம்ம வந்து 21 சமிதை வந்து கட்டா வச்சிருக்கோம். கட்டா வச்சிருக்கிறதுல அந்த இத்மத்துக்கு வந்து இத்ம கட்டுன்னு பேரு. இத வந்து நம்ம வந்து சாதாரணமா நம்ம வீட்டுல பண்ற கிருஷ்ய கர்மாக்கள் அதாவது நம்ம ஸ்ராத்தாதிகள் இந்த மாதிரி ஏகா நம்ம வீட்டுல பண்ற அக்னியில வந்து அது நம்ம வந்து மௌனமா அதை வந்து உள்ள போடணும் மொத்தமா. ஆனா இங்க யாகத்துல என்ன பண்ணணும், ரிக்வேதத்தை வந்து ஒவ்வொரு மந்திரமா சொல்லி ஒவ்வொரு குச்சியா போடுறது, அதாவது சாமி தேனி அக்னியை பத்த வச்சு அதை மூட்டி அதை வந்து எரிய வைக்கிறதுக்கு இந்த இந்த ரிக்வேதத்தோட ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கு. அது அதுதான் வந்து இந்த இந்த ரிக்வேத யாக ரீதியா இந்த ரிக்வேதத்தோட மெயினான ஒரு பர்பஸ். சரி, இப்போ வந்து நம்ம ரிக்வேதத்துல சில சந்தஸ்களை பார்ப்போம். அதாவது காமனா நமக்கு எல்லாருக்கும் தெரியறது முதல்ல காயத்ரி சந்தஸ் தான். ஏன்னா வந்து உபநயனம் ஆனப்புறம் முதல்ல அந்த காயத்ரி சந்தஸ்ல தான் நமக்கு வந்து முதல்ல நமக்கு உபதேசம் ஆறுது. இந்த காயத்ரி சந்தஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டா மூணு பாதம் இருக்கு, ஒவ்வொரு பாதத்திலயும் எட்டு எட்டு அக்ஷரம், அப்படி கணக்கு பண்ண மூணு பாதத்துக்கும் 24 அக்ஷரம் அப்படிங்கிறது நமக்கு காயத்ரி சந்தஸ் அப்படின்னு வருது. இப்போ என்ன இப்போ அது காமனா சொல்றது வந்து தத்ச விதர்ப்ப அக்னிமீழே புரோஹிதம் கூட எடுத்துக்கலாம். அக்னிமீழே புரோஹிதம் அப்படின்னு அக்னி மீழே புரோஹிதம், அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த மந்திரத்துல இருக்கிற அக்ஷரங்கள்லாம் கணக்கு பண்ணா கரெக்டா 24 அக்ஷரம் நமக்கு வரும். சில சமயத்துல கம்மியா வரலாம். இப்போ நம்ம நம்ம சொல்ற தத்ச விதர்வரேண்யம் பர்கோ தேவசதீனிங்க வந்து அரை அக்ஷரம் கம்மியா வரும் நமக்கு பார்த்தா எண்ணினா 24 அக்ஷரம் தத் ச விதுஹோ விது இப்படி வரிசையா ஒவ்வொன்னா எண்ணினா இதுக்கு வந்து நமக்கு வந்து 23 அக்ஷரம் அந்த வரேண்யம் அப்படிங்கிறதுல அறிவு வரேண்யம் அப்படின்னு வரும். நியம்னு வந்தா 24 வந்துடும், நியம் அப்படின்னு வரதுனால வந்து 23 அக்ஷரம் வரும். அப்போ அந்த மாதிரி சில சந்தஸ்கள் வந்து மெயின் சந்தஸோட ஒன்னா ஒரு ஒரு அக்ஷரம் அரை அக்ஷரம் கம்மியா இருக்கலாம், இல்ல ஒரு அக்ஷரம் அரை அக்ஷரம் கூட்டி இருக்கலாம். கம்மியா இருந்தா நம்ம என்ன சொல்றோம், நிச்சிருத்து அப்படின்னு சொல்றோம். அதிகமா இருந்தா வந்து அதிஜகதி அதிபங்கி அதி அப்படிங்கறத நம்ம வந்து ப்ரிபிக்ஸ் பண்ணிக்கிறோம், அதாவது முன்னாடி சேர்த்துக்கிறோம். ஸோ இது வந்து காயத்ரி ஒரு எக்ஸாம்பிள். இப்ப அந்த மாதிரி வந்து நமக்கு இன்னொரு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ரொம்ப ஃபேமஸான சந்தஸ் தான், பிரபலமா இருக்கிற சந்தஸ் காயத்ரி உஷ்ணி கனட்டு பிருகதி பங்கி திருட்டுப்பு ஜெகதி சந்தாம்சி அப்படின்னு நம்ம சந்தியாவனத்தை சொல்றோம். காயத்ரி சந்தஸ்ல நம்ம 24 அக்ஷரத்தை ஆரம்பிச்சு அடுத்த வர ஒவ்வொரு சந்தஸோடையும் இப்ப 24 நாலு கூட்டினா காயத்ரி உஷ்ணி, அந்த மாதிரி 24 கூட்டினா உஷ்ணி காயத்ரி உஷ்ணி அனுஷ்டுப்பு 28 இந்த மாதிரி வரிசையா கூட்டிகிட்டே வந்தா அடுத்தடுத்த அக்ஷரத்துக்கு நாலு நாள் அடுத்தடுத்த சந்தஸுக்கு அந்த நாலு நாளா கூட்டிட்டு இருந்தா அந்த சந்தஸ் இத்தனை அக்ஷரம் இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். சோ இப்ப காயத்ரி சந்தஸுக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம காமனா சொல்ல தச்சவரேண்யம் அப்புறம் அக்னிமீழ புரோஹிதம் இருக்கலாம். சரி, இப்ப அதை தவிர நிறைய சில சூக்தங்கள்லாம் இருக்கு. இப்போ வந்து பார்த்தா நம்ம ஃபேமஸான சில சூக்தங்கள்லாம் லிஸ்ட் பண்ணுவோம். ரிக்வேத சம்ஹிதால முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதை வந்து இந்த புருஷ சூக்தம் தான் முதல்ல எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸா எல்லாருக்கும் தெரியும். இதுல பார்த்தா நமக்கு வந்து கொஞ்சம் மிக்சர் ஆஃப் சந்தசஸ் எல்லாம் நிறைய இருக்கு திருஷ்டுப்னு நினைக்கிறேன். இது நம்ம சொன்ன மாதிரி இது இந்த இந்த புருஷ சூக்தத்தோட சூக்த ரிஷி வந்து நாராயண ரிஷி. இது இதுக்கு இது வந்து அந்த அந்த இதுல மண்டலத்தை ரிக்வேத மண்டலத்துல எடுத்தா இப்போ மல்டி நிறைய ரிக்குகள் இருந்தா இப்ப 12 ரிக்கு இருந்தா முதல் ரிக்கு 1-5 இந்த சந்தஸ்ல இருக்கலாம், அப்புறம் அடுத்த சில ரிக்குகள் வேற சந்தஸ்ல இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே சந்தஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதே மாதிரி இது இந்த புருஷ சூக்தத்துலயும் இந்த மாதிரி கொஞ்சம் சில கலவையெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து நாராயண ரிஷி இதுக்கு. அப்புறம் புருஷா அப்படிங்கிறது தேவதை, ரிக்வேதத்துல வர தேவதை. நம்ம வந்து இது புருஷா அப்படின்னா இதுக்கு வந்து சாங்கியத்துல கூட இதை பிரமாணமா எடுத்துக்கிறோம் இதுக்கு. ஸோ இதை பத்தி ஒரு இந்த புருஷ சூக்தத்தை பத்தி சொன்னா இது இதோட கான்செப்ட் என்னன்னா படைப்போட வந்து படைப்பு எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது அதை தான் வந்து இங்க வந்து சொல்றது. அந்த படைப்போட உபாசனையா கூட எடுத்துக்கலாம். அதாவது படைப்பு வந்து எப்படி நடக்கிறதுன்னா தேவாள்லாம் வந்து யாகம் பண்றான், அதுதான் வந்து இந்த புருஷ சூக்தத்தோட கோட். தேவாள்லாம் சேர்ந்து யாகம் பண்ணி இந்த உலகத்தை உண்டாக்குறா அப்படிங்கிறது தான் இந்த புருஷ சூக்தத்தோட பேசிக் ஒரு இது. அதுல ஒவ்வொரு அதாவது வசந்தோ அஸ்யா சீத ஆஜ்யம், அப்ப வசந்த காலம் வந்து ஆஜ்யமா இருக்கு, கிரீஷ்மா இத்மஹா ஷரத் இத்மம்னா என்ன சமித்து ஷரத்து ஹவிஹி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யாகத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவையும் அது மாதிரி ஆஜ்யம் தேவை சமித்து தேவை ஹவிஸ் அதாவது நம்ம வந்து நிறைய இப்போ நாம் மோதகம் போடுறோம், இல்ல அரிசி சாதம் போடுறோம், இல்ல புரோடாஷம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஒரு ஹவிஸை பத்தியும் வந்து அதாவது பார்த்தா அந்த கிராண்ட் காஸ்மிக் ஸ்கேல் அதாவது ஒரு பெரிய ஒரு ஒரு ரித்துவையோ இல்லைன்னா வந்து ஒரு ஒரு சீசன் வசந்தோ கிரீஷ்ம இங்க வந்து இந்த ரித்துக்களை வந்து சொல்லியிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு உபாசனை தான் வந்து புருஷ சுத்தத்துல மெயினா சொல்லியிருக்கு. நம்ம பொதுவா புருஷ சுத்தம் வந்து பார்த்தோம்னா நம்ம ருக்வேதத்தை படி சொன்னோம்னா சஹஸ்ர சீருஷா புருஷ சஹசிராட்ச சஹசிரபா அப்படின்னு நம்ம எதிர்வேதத்துல நார்மலா சொல்லச்சு என்ன பண்றோம், சஹஸ்ர சீருஷா புருஷ சஹசிரா அப்படின்னு விட்டு விட்டு சொல்றோம். இங்க விட்டு விடாம அப்படியே அந்த சந்தசோட சேர்த்து அது திருஷ்டுப்புன்னு நினைக்கிறேன், அதனால அதை சேர்த்து சேர்த்து சொல்றோம். சேர்த்து சொல்லி நம்ம வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். கடைசியில வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரிக்குகளோட ஆர்டரும் இங்க கொஞ்சம் மாறி இருக்கும். அந்த ரிக்குகளோட வரிசை இருக்கு இல்லையா, அனுக்கிரம அதாவது என்ன சொல்றது, அது அந்த அந்த அந்த ரிக்கோட வரிசையும் கொஞ்சம் எஜுர்வேதத்தையும் ரிக்குவேதத்தையும் கம்பேர் பண்ணா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அது மாதிரி இங்க உத்தர நாராயணம் கிடையாது, அத்திய சம்பவத்தை பத்தி நம்ம எஜுர்வேதத்தை சொல்றோம். அந்த எஜுர்வேத அதுல அது உத்தர நாராயணம் நம்ம சொல்றோம், அது வந்து இங்க இங்க கிடையாது. இங்க இந்த புருஷ சூக்தத்தோட அப்ளிகேஷன் தான் வந்து தைத்திரிய ஆரண்யகத்துல மூணாவது பிரச்சனத்துல சித்திசுக சித்தமாஜ்யம் அப்படிங்கிற பிரச்சனத்துல பிரம்மனேதம் அப்படின்ற ஒரு யாகத்துல வந்து இந்த புருஷ சூக்தத்தை சொல்லணும் அப்படின்னு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரிக்வேதத்துல ஒரு மந்திரம் வந்திருக்குன்னா அது எஜுர்வேதம் வந்து இந்த மாதிரி இது இந்த ஒரு சூழ்நிலையிலயோ இந்த யாகத்துக்கோ பயன்படுத்தணும் அப்படிங்கிற பிரயோகமும் சொல்லணும் எஜுர்வேதத்துல. புருஷ சுத்தம் வந்து வெரி வெரி ரொம்ப ஒரு ஃபேமஸ் கான்ட்ரவர்சி எல்லாம் நிறைய இருக்கு அதுல, அது நமக்கு தெரியும். முக்கியமா தமிழ்நாட்டுல அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்கு. இது புருஷ சுத்தத்தை பத்தி இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன மந்திரங்கள் எடுத்துப்போம். இப்ப வந்து பார்த்தா நமக்கு எல்லாருக்கும் வந்து எல்லாரும் ருத்ரம் சொல்றவாள்லாம் திரம்பகைஜாமகே சுகந்தியம் புட்டிவர்தனம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம். இந்த மந்திரத்தோட ரிஷி ஏழாம் மண்டலத்தை வருது. இது ஏழாம் மண்டலத்தை பார்த்தா அந்த நான் சொன்னேன், ஏழாம் மண்டலம் வந்து வசிஷ்டரோட மண்டலம், வசிஷ்டர் அப்புறமா வந்து அவரோட வழித்தோன்றல் அப்படின்னு சொல்றோம்.
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம், விளக்க உரை வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
5: திருச்சிற்றம்பலம் அரஹர நம பார்வதீபதயே அரஹர மகாதேவாம் சிற்சபேசா சிவசிதம்பரம் தில்லை அம்பலம் திருச்சிற்றம்பலம் ருத்ராட்சம் வக்னிஹஸ்தம் உடுபதி சகிதம் பஸ்மோதூலிதாங்கம் உள்ளாசம் பத்மபீடம் உதவகநயனம் ஊர்த்வகங்காதரேசம் ஓம்காரம் மூலமந்திரம் முனிஜனசகிதம் வேதசாரம் சிவாக்கியம் வந்தே கைலாசநாதம் சகலசுரகுரும் தட்சிணாமூர்த்தி தேவோம். கல்லார் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இடைமலர் நல்லார் முனைவரே எல்லாமல்ல ஸ்ரீ சிவகாமி சுந்தரி சமேத சிற்சமேசமூர்த்தியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலும் எமது ஆன்ம நாயகன் ஸ்ரீ திருப்பர சுந்தரி அம்பிகா சமேத சோமநாதீஸ்வர பெருமானுடைய பெரும் கருடையனால் நமது சைவம் ஓஆர்ஜி இணையதளம் வழியாக சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம் என்கின்ற தலைப்பில் சிந்திக்க நமக்கு திருவருளானது கிட்டியுள்ளது. ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நட்பொருளை கேட்டல் கேட்பித்தல் இனமிலா பெரும்பொருளை சிந்தித்தல் இவை ஐந்தும் ஞான பூஜையாம் என்று நமது சிவஞான சித்தியாரில் இருக்கக்கூடிய அருளந்தி சிவாச்சாரியவருடைய திருவாக்கானது நமக்கெல்லாம் கூறுகின்றது. எது ஞான பூஜை என்றால், அந்த ஞான நூல்களில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை அந்த கருத்துக்களை அந்த திவ்ய விசேஷங்களை சிந்திப்பது ஓதுவது கேட்பது கேட்பித்தது பின்பு அதனை பக்குவ நிலையில் அமர்ந்து ஞான நிலையில் சிந்திப்பது இவை எல்லாமே ஞான பூஜை என்று நமது அருளந்தி சிவாச்சாரியார் அவர்கள் மிக அழகாக கூறுகின்றார். அந்த வகையிலே சிவபூஜையினுடைய தத்துவத்தை நாம் அடுத்த 5 தினங்களுக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். ஐந்தெழுத்து பஞ்சாட்சரம் என்கின்ற அந்த பெருமானுடைய அந்த திருநாமம் ஐந்தெழுத்தை உடையது. அதுபோல ஐந்து தினங்களிலேயே இந்த சிவபூஜை மகத்துவத்தை நாம் ஓரளவிற்கு சிந்திக்க இறைவனுடைய அனுகிரகமானது கிட்டியுள்ளது. இந்த சிவபூஜை அப்படின்றது மிகப்பெரிய சாகரம், கடலை போன்றது. அதனை இந்த ஐந்து நாட்களில் சிந்திப்பது என்பது அது மிக துர்லபம் தான். அவ்வளோ ஒரு எளிமையாக சிந்திக்கக்கூடிய விஷயம் சிவபூஜை இல்லை. ஆனால் இந்த சிவபூஜை சிந்தனையினுடைய தாரமாக நமது அன்பர்கள் ஒவ்வொருவரும் தீட்சை பெற்று அனுஷ்டானங்கள் சிவபூஜைகளை ஓரளவிற்கேனும் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது கை கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அதனுடைய தத்துவங்களை நாம் கூறுவதற்காக இன்று முயல்கின்றோம். சிவபூஜைக்குண்டான மந்திரங்களை கூறப்போவதில்லை. அதனை குரு வழியாகவே அனைவரும் உபதேசமானது பெற வேண்டும். அதேபோல சிவபூஜைக்குண்டான மிகப்பெரிய விளக்கங்கள் அதனை இப்பொழுது நாம் சிந்திப்போவதில்லை. அதையும் குருமூல்யமாகவே நாம் நேரடியாக கற்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் இந்த அனுஷ்டானத்திலேயும் சிவபூஜை மேலேயும் ஒரு ஈர்ப்பு வருவதற்கான ஒரு உந்து சக்தியாக, ஒரு தூண்டும் சக்தியாக இந்த உரையானது நிகழ வேண்டும் என்கின்ற நோக்கத்திலேயே இந்த சிவபூஜை தத்துவம் என்கின்ற தலைப்பிலே நாம் இன்று உரையாற்றுவதற்கான ஒரு அனுகிரகத்தை பரமேஸ்வரன் நமக்கு வழங்கியுள்ளார். ஆகவே எல்லோருக்கும் இந்த சிவபூஜையிலே ஒரு ஈடுபாடு வர வேண்டும் என்ற நோக்கிலே அந்த பூஜையில் உள்ள தத்துவங்களை மட்டும் நாம் கூறும் பொழுது அவர்களுக்கு அந்த ஈடுபாடானது கிடைக்கும். இந்த உலகத்திலே நம்மளுடைய சம்பிரதாயங்களிலே எண்ணற்ற விதமான பல விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன. அவை அனைத்தையும் நாம் கை கொள்வதற்கான காலம் சூழல் இப்பொழுது இல்லை என்றாலும் அனைத்து விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நமக்கு காலமும் சூழலும் கடியும் பொழுது இவையெல்லாம் நாம் தெரியாமல் இருந்தால் அப்பொழுது நாம் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். ஏனென்றால் நமது அன்பர்களிலே சிலர் இப்பொழுது அனுஷ்டானம் செய்வதற்கான நேரம் இல்லை, சிவபூஜை செய்வதற்கான நேரம் இல்லை, ஆகவே இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டு என்ன செய்யப் போகின்றோம் என்பதான ஒரு கேள்விகளெல்லாம் சில இடங்களிலே எழக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆனால் நம்முடைய சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆன்மாவுக்கு பக்குவம் ஏற்பட ஏற்பட ஒரு வயது ஆக ஆக அதிலேயே நமக்கு ஒரு ஈடுபாடானது ஏற்படும். அந்த ஈடுபாடு ஏற்படக்கூடிய நேரத்திலே, அந்த ஈடுபாடு வரக்கூடிய நேரத்திலே நமக்கு இந்த ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த நேரமோ காலமோ கிடைக்காத ஒரு சூழல் ஏற்படும், அல்லது தகுதியான நபர்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். அப்பொழுது வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இல்லாமல் இருக்க நாம் நமக்கு உண்டான அந்த அனுஷ்டானங்களை, அந்த கிரியைகளை, அதனுடைய தாற்பயங்களை, அதனுடைய தத்துவங்களை நமக்கு இப்பொழுது நேரம் இல்லை என்று ஒரு சிலர் நினைத்தால் கூட அதனை தெரிந்து வைத்து கொண்டு நமக்கு எப்பொழுது காலமும் சூழலும் சுவாமியினுடைய அனுகிரகமும் கிடைக்கின்றதோ அப்பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ள நாம் முனைய வேண்டும் என்பதை மனதில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அனைவருக்கும் இந்த உரையானது ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே சிவபூஜை சிவாகமங்களில் கூறப்பட்டுள்ள அந்த சிவபூஜைகளுடைய தத்துவங்களை கூறுவதற்கு அடியேன் முனைகின்றேன். அருளஞ்சி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியாரியிலே கூறுவார், மானிடப் பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்தாடும் அரண்பணிக்காகவன்றோ என்று சிவஞான சித்தியாரியிலே கூறுவார். இந்த மானிடப்பிறவியானது முக்கிய நோக்கம் என்ன, இந்த பிறப்பினுடைய முக்கிய நோக்கம் என்ன, மாணவிய மானிடப்பிறவிதானும் வகுத்தது அப்படிங்கிறார். இந்த மானிடப்பிறவியினுடைய பிரதானமான நோக்கம் என்ன அப்படின்னு அவருக்கு ஒரு குஷினை எழுப்பி, ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு அவர் பதில் சொல்கின்றார். ஆனிடத்து ஐந்தாடும் அரண்மனைக்காக வன்றோ அப்படிங்கிறார். இந்த பஞ்சகவ்யங்களை எப்பொழுதும் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானாகிய பரமேஸ்வரனுடைய அந்த அரண்பணி சிவபூஜைத்தான் இந்த மானிடப்பிரிவியினுடைய முதல் நோக்கம் என்று பரமேஸ்வரனார் அருளந்தி சிவாச்சாரியார் அனைவர் கூறுகிறார். மனம் வாக்கு காயம் அந்த திரிகரணங்கள் என்று கூறுவார்கள். மனம் வாக்கு காயம் இது மூன்றுக்கும் திரிகரணங்கள் என்று பெயர். இவ்வாறு

மையலிட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பரல் அரிது அப்படின்வார். இந்த பூர்வஜென்மம் புண்ணியம் இருந்தாலுடைய இந்த சைவத்தை சாரக்கூடிய ஊழ் விதியானது நமக்கு அமையாது. அவ்வாறான சைவத்தை சமய சாரக்கூடிய அந்த விதியானது ஊழானது நமக்கு அமைந்தாலும் கூட அந்த அருணந்தி சிவாச்சாரியார் பரபக்கத்திலே கூறுவாறு நான்மறை பயிலும் நாட்டில் வைதிக சைவத்தை கொண்டு ஒழுகக்கூடிய அந்த சரியான ஒரு நிலை சரியான நெறியை அடைவது அதனிலும் ஒரு ஊழ் இருக்க வேண்டும், அதனிலும் மிக உரிய வருத்தம். அந்த வகையிலே இப்படியான ஒரு பூர்வஜென்ம ஒரு நோக்கு அல்லது ஊழானது கிடைப்பது அரிது. அப்படிப்பட்ட இந்த அரிதற்கரிதான மானிடப் பிறவியிலே இந்த சிவபெருமானை சிந்தித்தல், சிவபெருமானை போற்றுதல், ஈஸ்வரனுடைய உபாசனை, ஈஸ்வரனுடைய பூஜை என்பது ஒவ்வொருவரும் நியமத்தோடு கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கிய பூஜையாகும். நம்மளுடைய மனிதனுடைய வாழ்விலே இல்லற கடமை, வாழ்வியல் கடமை, ஆன்மீக கடமை என்று மூன்று விதமான கடமைகளை நாம் வகுத்து கொள்ள வேண்டும். இல்லற கடமை என்பது நமது இல்லறத்தில் நமது குடும்பத்திற்கான அந்த பணிகளை செய்வது அல்லது நேரங்களை செலவிடுவது. வாழ்வியல் கடமை என்பது நமது வாழ்வாதாரத்திற்கான பொருளாதாரங்களை தேடுவது. இதை இரண்டு ஒரு கடமை. அடுத்தது ஆன்மீக கடமை. இந்த ஆன்மீக கடமையானது சைவ சமயமானது மிக எளிமையாக நமக்கு வழிகாட்டுகின்றது. மிக மிக எளிமையாக வழிகாட்டக்கூடிய ஒரே சமயம் நமது சைவ சமயம் மட்டுமே. மற்ற சமயங்கள் அல்லது மற்ற மதங்களிலே அவர்களுடைய நெறி அல்லது அவர்களுடைய நெறி சார்ந்த விஷயங்கள் என்பது மிக அச்சுறுத்துவதாகவும் அல்லது மிகப்பெரிய அளவிற்கு பயமுறுத்துவதாகவும் இருக்கும். ஆனால் நமது ஆன்மீக கடமை, இல்லறக்கடமை, வாழ்வாதார கடமை, ஆன்மீக கடமை என்பதில் இந்த ஆன்மீக கடமையிலே நாம் ஐந்து விஷயங்களை நாம் கைகொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஐந்து விஷயங்கள். ஒன்று அனுஷ்டானம், இரண்டு சிவபூஜை, மூன்று சிவாலய தரிசனம், நான்கு திருமுறை வேத ஆகம பாராயணம், ஐந்து தான தர்மங்களை செய்தல். இதை நாம் ஒரு ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாட்களிலுமே. இதற்கு நமக்கு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் இருந்தால் போதுமானது. ஒரு சைவ அனுஷ்டானங்களையும் சிவபூஜையும் செய்வதற்கு அதிகபட்சம் ஒரு மணி நேரம், அவசர காலத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் கூட செய்யக்கூடிய ஒரு பாங்கினை நமது பெரியோர்கள் குருநாதர்கள் நமக்கு தந்துள்ளார்கள். ஆக எப்படியாகினும் சிவபூஜையை கைவிடக்கூடாது என்பது தான் மையமான நோக்காக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த சிவபூஜையை செய்தீர்கள் என்றாலே எண்ணற்ற விதமான ஒரு சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் நீங்கள் உங்களுடைய வாழ்விலேயே எதிர்பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோரும் சிவபூஜை செய்தே பெரிய பதவிகளை பெற்றுள்ளார்கள். நான் சொல்வது தேவர்களை, ஈ முதல் தேவர்கள் வரை எல்லோரும். நீங்கள் ஒவ்வொருவருடைய வரலாறுகளையும் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் கற்பக விநாயக பெருமான் விநாயகர் பிள்ளையார்பட்டியிலே சிவபூஜையானது செய்து அங்கே கற்பகமாக அருளக்கூடிய அந்த பாங்கினை பெற்றுள்ளார். முருகப்பெருமான் எண்ணற்ற ஸ்தலங்களிலே சிவபூஜை செய்துள்ளார். முக்கியமாக திருச்செந்தூரிலே சிவபூஜை செய்தே அவருடைய புண்ணிய பலன்களை பெற்றார். அம்பிகை, மயிலாப்பூர், ஆவடுதுறை என்று பல ஸ்தலங்களில், மாயவரம், மயிலாடுதுறை என்று பல ஸ்தலங்களிலே அம்பிகையானவர் பூஜை செய்துள்ளார். சண்டிகேஸ்வர பெருமான் திருசெஞ்சலூர், திருவாப்பாடி என்கின்ற பல ஸ்தலங்களிலே சிவபூஜையானவர் செய்துள்ளார். மகாவிஷ்ணுவானவர் எண்ணற்ற ஸ்தலங்களிலே சிவபூஜை செய்துள்ளார். பிரம்மா, இந்திரன், தேவர்கள், அக்னி, வருணன், இப்படி சிவபூஜை செய்யாதவர்கள் ஈ முதல் தேவர்கள் வரை எவருமே இல்லை. எல்லோரும் சிவபூஜை செய்தே தமக்கான புண்ணியங்களிலேயும் தமக்கான பலன்களிலேயும் பெற்றுள்ளார்கள். ஆக இந்த உலகத்திலே மேலான தவம் என்று ஒன்று உண்டு என்றால் அது சிவபூஜை மட்டுமே. தவங்களுக்கெல்லாம் மேலான தவம் இந்த உலகத்திலே தவம் என்று நாம் கூறக்கூடியது நீங்கள் எந்த தவத்தை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எல்லா தவங்களிலையும் நீங்கள் வரிசைப்படுத்தினீர்கள் என்றால் இந்த தவங்களுக்கெல்லாம், இந்த தவங்களுக்கெல்லாம் மேலான தவமாக இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான், அது சிவபூஜை மட்டுமே ஆகும். இந்த சிவபூஜைக்கு மேலான தவம் எதுவுமே இல்லை. ஆகவே தான் பரமேஸ்வரனுக்கு சேர்ந்த அரியா கையான் என்று பெயர். பரமேஸ்வரனுடைய கை வந்து ஒரு நாளும் இவ்வாறு சேர்ந்து அறிந்ததே, அவனுடைய கரமானது இப்படி சேர்ந்ததே கிடையாது. ஏனால் அனைவரும் அவரை பூஜிக்கின்றார்கள், பரமேஸ்வரனை பூஜிக்கின்றதால் பரமேஸ்வரன் தனக்கு மேல் யாரையும் பூஜிக்க ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக இருப்பதால், தனக்கு மேம்பட்டவனாக, தனக்கு மேல் ஒரு கடவுள் இல்லாததால் தான் அவருக்கு ஈஸ்வரன், பரமேஸ்வரன் என்றே பெயர். அப்படி

0: சேர்ந்தறியா கையானாகிய அந்த பரமேஸ்வரனை சிவபூஜையானது நாம் செய்யும் பொழுது நம் லௌகீகத்திற்கு தேவையான, அதே போல ஆன்மீக வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து விதமான சம்பத்துகளையும் பெறலாம் என்பதை நாம் மனதில் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சிவபூஜை அனுஷ்டானம் என்பதை நாம் ஒரு பாரமாகவோ அல்லது ஒரு சடங்காகவோ அல்லது இதை செய்ய வேண்டும் என்றுமே என்ற ஒரு ஒரு திட்டத்தோடோ அதை செய்யாமல், பரமேஸ்வரனை அர்ச்சிப்பதற்கான பூர்வ ஜென்ம புண்ணியத்தினுடைய ஒரு வாய்ப்பாக நினைத்து இந்த சிவபூஜையும் அனுஷ்டானங்களையும் நாம் செய்யும் பொழுது நாம் பெறக்கூடிய அருளும் பொருளும் இரண்டுமே, ஏன்னா அருளுள்ளார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். அவ்வாறு நமக்கு இந்த இரண்டையும் தரக்கூடியவர் யார் என்றால் பரமேஸ்வரன் தான். அந்த பரமேஸ்வரனானவர் இதை இரண்டையும் தருகின்றார் என்பதை நமக்கு சுப்பிரமேத ஆகமமானது கூறுகின்றது. சுப்பிரமேத ஆகமம் அருமையாக கூறுகின்றது, சிவ தர்மா பரோ தர்மா நபுதே நபவிஷ்யதே அந்யேஷு பசு தர்மேஷு சொர்க்க ஏவம் பலம் இதயத்து அப்படிங்கிறார். அதாவது பசு தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்த அன்னதானங்களை செய்தல், மற்றவர்களுக்கு உதவியை செய்தல் போன்ற இவையெல்லாம் பசு தர்மம் என்று பெயர். அதாவது ஆன்மாக்களை நோக்கி செய்யக்கூடிய தர்மம் என்று பெயர். இந்த ஆன்மாக்களை நோக்கி செய்யக்கூடிய இந்த தர்மத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்றால் சொர்க்கலோக பயன்தான். அதாவது சொர்க்கலோகத்திலே சென்று வசிக்கக்கூடிய அந்த பயனானது இதனால் கிடைக்கின்றது. இதனை சுப்பிரபேதமாகவும் சொல்கிறது. 28 ஆகமங்களிலே ஒன்றாகிய சுப்பிரபேதாகவும் ஏதற்கு சிவசாஸ்திர சாஸ்திரேஷு புக்தி முக்தி பிரதாயகம் என்று இந்த சிவசாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள அல்லது சிவ நூல்களில் கூறப்பட்டுள்ள அந்த அனுஷ்டானங்களை சிவபூஜைகளை நாம் கடைபிடித்து ஒழுகும் பொழுது புக்தி முக்தி என்ற இரண்டு பலன்கள் கிடைக்கின்றன அப்படின்னு சுப்பிரபேதாகமானது கூறுகிறது. புக்தி முக்தி பிரதாயகம் அப்படின்று, புக்தி முக்தி என்றால் அருள் பொருள் இவை இரண்டையுமே கொடுக்கக்கூடியது சிவபூஜை மட்டுமே. இதைதான் சுத்திரமூர்த்தி சுவாமிகள் மிக அழகாக தம்மையே புகழ்ந்து எச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிறார், பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுவின் புலவீர்கள், இம்மையே தரும் சோறும் கூரையும். இந்த உலகத்திற்கு தேவையான சோறும் கூரையும் தரக்கூடியவர் யார்? சிவபெருமான் தான். அம்மையே சிவலோகம், அடுத்தது அம்மையில் கிடைக்கக்கூடிய அந்த கைலாய பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த சிவலோக பெருவாழ்வையும் ஞானங்களையும் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். ஆக இந்த சைவ ஆகம வழியாக சிவாகமங்களுடைய வழியாக இந்த சிவபூஜையை கைக்கொள்வதால் நமக்கு புக்தி முக்தி என்று இந்த லோகத்திற்கு இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்து பலன்களையும் மேலோகத்திற்கு கைலாய வாழ்வுக்கு தேவையான அந்த சிவஞான நிலையும் தந்த உயக்கூடியது இந்த சிவபூஜை மட்டுமே என்பதை நாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமது அருளாளர்கள் அனைவரும், நமது சைவ சான்றோர்கள் அனைவரும், சைவ பெரியோர்கள் அனைவரும் நமக்கு பிரதானமாக, நமது சைவர்களுக்கு பிரதானமாக விதித்துள்ள இரண்டே கடமைகள், மிக பிரதானமாக விதித்துள்ள இரண்டு கடமைகள், ஒன்று அனுஷ்டானம், இரண்டு சிவபூஜை என்று நமக்கு விதித்துள்ளார்கள். அந்த வகையிலே அனைத்தையும் தரவல்லது இந்த சிவபூஜை. ஆகவே இந்த சிவபூஜையை காதலித்து, அன்பால் காதலித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பால் அதனை ஒரு கடமை, ஏற்கனவே சொன்னது போல அதனை கடமையாக, ஒரு லௌகீக ஒரு கடமையாகவோ அல்லது லௌகீக நெருக்கடியில் ஏற்பட்ட ஒரு சடங்காகவோ அதை செய்யும் பொழுது அதனால் நமக்கு எவ்விதமான பலனும் தரவல்லது. அதனை அன்போடு காதலித்து ஒவ்வொரு நாளும் பரமேஸ்வரனை ஏற்றி ஏற்றி வழிபடும் பொழுது நமக்கு, ஏன்னா பரமேஸ்வரனுக்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை தருவதால் தான் அவருக்கு ஈஸ்வரன் என்று பெயர். ஐஸ்வர்யம் என்றால் நீங்கள் இரண்டு விதத்திலேயும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த லோகத்திற்கு உண்டான பொருளையும் தரக்கூடியவர், ஞான நிலைக்கு உண்டான அருளையும் தரக்கூடியவதால் தான் அவருக்கு ஈஸ்வரன் என்றே பெயர். அவ்வாறு எல்லா விதமான பலன்களையும் தரக்கூடியவர் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனுடைய அந்த பலன்களை தரவல்லது நமக்கு எளிமையாக அதனை கைகொள்வதற்கு நமக்கு வழி அமைத்து கொடுப்பதாக இந்த சைவ அனுஷ்டானங்களும் சிவபூஜையுமானது விளங்குகின்றது. ஆக இப்பொழுது இந்த சிவபூஜை செய்வதனுடைய, அனுஷ்டானங்கள் செய்வதனுடைய நோக்கம் என்ன என்பதை ஆகம ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது, சைவ ஆகமங்களானது பதி, பசு, பாசம் என்று முப்பொருட்களை கூறுகின்றது. பதி என்றால் சிவபெருமான், பசு என்றால் ஆன்மாக்களாகிய நாம், பாசம் என்றால் அந்த ஆன்மாக்களை கட்டுள்ள மலம், ஆணவம், கண்மம், மாயை என்ற அந்த மூன்று நிலைகள். இப்பொழுது பசுவிடம் இருந்து அந்த பாசமானது விடுபட, அந்த குற்றமானது நீங்க பதியை நோக்கி பசுவானது செல்ல வேண்டும். பதியை நோக்கி பசுவானது செல்ல வேண்டும். ஏனால் நமது சைவ சித்தாந்தம் கூறும், ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாயிருக்கும் என்று கூறும். ஆன்மா எதை சார்ந்து உள்ளதோ அதன் தன்மையாகவே ஆன்மாவானது இருக்கும் என்பது நமது சைவ சித்தாந்தம். ஆகவே தான் ஆன்மாவிற்கு இரண்டு குணங்கள் உண்டு. ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாயிருக்கும் என்பது ஆன்மாள் அறிவித்தால்தான் அறியும் என்பதும் ஒன்று. ஆன்மாவுக்கு சுயமாக ஒன்றை சிந்திப்பதற்கோ அல்லது சுயமாக ஒன்றை தெளிவதற்கோன ஞானமானது ஆன்மாவிற்கு கிடையாது. எத்தகைய ஆன்மாவாக இருந்தாலும் அறிவித்தால்தான் அது அறியக்கூடியது. அப்ப அந்த ஆன்மாக்களுக்கு இப்படியான சிவருமானை அடைவதற்கான ஒரு வழி உண்டு என்பதை சொல்வதை அறிவிக்க வேண்டும். அந்த ஆன்மாவிற்கு அறிவித்தால்தான் அந்த ஆன்மாவானது அதனை அறியும் என்று ஆன்மாவினுடைய அந்த தடத்த லட்சணம், சுரூப லட்சணம் என்று கூறுவார்கள். அந்த சுரூப லட்சணம், தடத்த லட்சணம் என்று கூறுவதில் இதெல்லாம் வரும். ஆக சார்ந்ததனமாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மா, இயல்பாகவே இந்த ஆன்மா எதை சார்ந்து இருக்கும் என்றால், இயல்பாகவே இந்த ஆன்மாவானது பாசத்தை சார்ந்து இருக்கின்றது. பதியை சார்ந்து இல்லாமல், பதியாகிய இறைவனை சார்ந்து இல்லாமல், பாசத்தை சார்ந்து ஆணவம், கண்மம், மாயை என்று அந்த மலங்களையும் சார்ந்து இருக்கக்கூடிய ஆன்மாவை பதியை நோக்கி கொண்டு செல்வதற்காக ஒரு வழிகாட்டுதலானது தேவைப்படுகின்றது. நான் ஏற்கனவே சொன்னேன், அறிவித்தால் அறியக்கூடியது உயிர். அப்ப இந்த அறிவித்தால் அறியக்கூடியது என்று சொல்லக்கூடிய இந்த உயிர்க்கு ஒரு அறியும் நூலாக ஒரு நூல் தேவைப்படுகின்றது. அதுதான் சிவாகமங்கள். பரமேஸ்வரன் என்னில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூஜை என்று உரைத்தருள அன்னலார் அடியார்தமை ஆதரித்தால் பெண்ணில் நல்லாலாயின பெருந்தவ கொழுந்தே என்று சேக்கிரார் பெருமான் பெரிய புராணத்திலே பாடுவார். எம்பெருமாட்டி பரமேஸ்வரி மரண்மணி தாயாக இருக்கக்கூடிய அன்னையானவள் தான் முதல் முதலில் சிவபூஜையானது செய்தவள். அந்த காஞ்சிபுரத்திலே அந்த கம்பா நதிக்கரையிலே பரமேஸ்வரி முதல் முதலாக சிவபூஜை செய்தவள். அப்ப இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இந்த பாசங்களை விட்டு பதியை நோக்கி செல்ல வேண்டாம் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அம்பிகையானவள் பரமேஸ்வரனிடம் கேட்கின்றார். அதனை பூஜையும், என்னை பூஜிப்பதன் மூலம் அல்லது எனக்கு பிடித்த பூஜையை செய்வதன் மூலம் ஆன்மாக்களுடைய இந்த குற்றங்களானது நீங்கும் என்று பரமேஸ்வரனானவர் கூறுகிறார். இந்த மும்மல குற்றங்களும் நீரும் என்கின்றார். அப்பொழுதுதான் கேட்கிறார், எண்ணில் ஆகவும் ஏம்ப இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது. பரமேஸ்வரன் அம்பிகை கிட்டே சொல்றார், அம்மா கேட்கிறார், யாரு உடன்மணி தாய் பராசக்தி, அவள் கேட்கிறார், சுவாமி உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்கிறார். எல்லோருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் நம்மளா ஒன்னொன்னு சொல்லுவோம், ஒரு ஒரு தெய்வத்திற்கும் ஒன்று பிடிக்குமா. ஆனால் பரமேஸ்வரன் என்ன சொல்றார், எனக்கு பூஜைனாதான் பிடிக்கும் அப்படிங்கிறார். எனக்கு பூஜைனா, பரமேஸ்வரன் பூஜைக்கு மகிழக்கூடியவர். இது ரொம்ப நீங்க நாம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். பரமேஸ்வரன் எதற்கு மகிழ்வார் என்றால் பூஜைக்கு மட்டுமே மகிழக்கூடியவர். மற்ற எதற்கும் அவர் மயங்காதவர், சிவ பூஜைக்கு மட்டுமே மயங்கக்கூடியவர். ஆகவேதான் சேக்கிரார் அருமையாக சொல்கிறார், எண்ணில் ஆகவும் ஏம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூஜை என்று உரைத்தருள அப்படிங்கிறார். மனோன்மணி தாய் பரமேஸ்வரத்தை கேட்கிறா போது பரமேஸ்வரன் சொல்றார், மா எனக்கு பூஜைனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறார். அப்போ இந்த பூஜைனா பிடிக்கும்னா அந்த பூஜையை எப்படி செய்வது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியானது அந்த இடத்திலே வந்து நிற்கின்றது. இப்படி நிற்கும் பொழுது இந்த பூஜைனா எப்படி செய்யணும், ஏன்னா இது வரைக்கும் பரமேஸ்வரனை பூஜை செய்தவர்கள் இல்லை. முதல் முதல் மனோன்மணித்தான் பூஜை செய்கின்றால் அந்த திருக்குறிப்பு பெரிபுராணத்திலே, அந்த திருக்குறிப்பு தொண்டர் புராணத்திலே பார்த்தீர்கள் என்றால் அம்பிகையை சிவபூஜை செய்த அந்த தன்மையானது, அந்த சிவபூஜையில் அந்த தன்மையானது அந்த பெரிய புராணத்திலே இருக்கும். இருக்கும் பொழுது பரமேஸ்வரனானவர் அம்பிகைக்கு முதல் முதலாக ஆகமங்களை உபதேசம் செய்கின்றார். ஆகதம் சிவபக்திரேபியாக கதஞ்ச கிரிஜாமுகே மதம் ச சிவ பக்தானாம் ஆகமம் சேதி கிருத்தியதே என்பது சிவாகம வாக்கு. ஆகமம் சிவபக்திரேபியாக, பரமேஸ்வரனுக்கு ஐந்து முகங்களானது இருக்கின்றன. ஒன்று ஈசானம், தட்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று ஐந்து விதமான முகங்கள். ஆகதம் சிவபக்திரேபியாக, இப்படி பரமேஸ்வரன் இந்த அவனுடைய ஐந்து முகங்களிலே இருக்கக்கூடிய ஊர்துவமாக இருக்கக்கூடிய அந்த ஈசான முகத்திலிருந்து முதலில் ஆகமங்களை பரமேஸ்வரிக்கு உபதேசிக்கிறான். ஆகவே தான் வேதம் சொல்லும் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் என்று வேதமானது கூறும். சர்வ வித்தைகளுக்கும் எது அடைக்கலம், சர்வ வித்தைகளுக்கும் எது மூல காரணம், சர்வ வித்தைகளுக்கும் எது மூலத்துவம் என்றால் பரமேஸ்வரனுடைய அந்த திருமுகம் ஈசான முகம். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் என்று அந்த வேதத்தை அதை விரிவுபடுத்தி அந்த வேதமானது கூறும். அப்படி ஈசான முகங்கள் தான் அனைத்து வித்தைகளுக்குமே மூலம். அந்த இருக்கக்கூடிய அந்த ஐந்து முகங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதிலே ஐந்து முகங்களும் உண்டு, அது இன்னும் சூக்ஷமமானது. அவ்வாறு பரமேஸ்வரன் அந்த ஆகமங்களை தனது ஈசான முகத்தில் 28 ஆகமங்களை பரமேஸ்வரன் சிவபேதம் ருத்ரபேதம் என்று அதிலே பலவிதமான பிரிவுகள் உள்ளது. சிவபேதம் ருத்ரபேதம் அனந்த ஸ்ரீகண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் அது விரிவான பகுதி. அப்படி பரமேஸ்வரன் ஆகமங்களை அம்பிகைக்கு உபதேசம் செய்கிறான். அதே அப்பர் பெருமான் கூட திருடைமருதூர் தேவாரத்திலே பனையில் துணையில் ஆகமம் செய் தன் பாஞ்சிக்கே என்று அந்த தன்னுடைய ஒரு பாகமாக இருக்கக்கூடிய அந்த உமாதேவிக்கு ஆகமங்களை உபதேசம் செய்ததை அந்த திருவிடைமருதூர் தேவாரத்திலே அப்பர் பெருமான் பாடுகிறார். இவ்வாறு முதல் முதலிலே பரமேஸ்வரனானவர் ஆகமங்களை உபதேசம் செய்து இந்த சிவாகமங்களில் கூறப்பட்டுள்ள இந்த வழியின்படி சிவபூஜையை செய்யும் பொழுது ஆன்மாக்களை பற்றியுள்ள பாசம் இந்த குற்றமானது இந்த மனமானது நீங்கி ஆன்மாவானது பக்குவம் பெற பெற பெற பெற பெற பதியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படும் என்று பரமேஸ்வரனானவர் உபதேசம் செய்கின்றார். ஆக நம் அறிவித்தால் அறிவக்கூடியது உயிர் என்று சொன்னோம். அப்பொழுது என்றால் அறிவிக்க வேண்டும். இந்த அறிவிப்பதற்கு ஒரு அறிவிக்கை ஒரு நோட்டிபிகேஷன் வேண்டும். அந்த நோட்டிபிகேஷனாக ஒரு நூலாக ஞான நூலாக விளங்கக்கூடியது எது என்றால் அந்த சிவாகமங்கள். இந்த சிவாகமங்களிலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று ஒவ்வொரு ஆகமங்களும் 4 பாதங்களை கொண்டு விளங்கக்கூடியது. சரியை என்பது முதலாவது பாதம், சரியா பாதம், கிரியா பாதம், யோக பாதம், ஞான பாதம் என்று 4 விதமான பாதங்களானது ஒவ்வொரு ஆகமங்களுக்கும் உண்டு. இந்த சரியா பாதம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் பாதங்களிலே ஆன்மாக்கள் கடைபிடிக்க வேண்டிய அனுஷ்டானங்கள் அல்லது சரியை இந்த சரீரத்தால் செய்ய வேண்டிய அந்த நியதிகள். சரியை என்றால் சரீரம் என்றால் அந்த உடம்பு என்று பெயர். இந்த உடம்பினால் செய்யக்கூடிய நியதிகளை இந்த சரியா பாதமானது கூறுகின்றது. ஆன்மாக்கள் இந்த சரீரம் ஆன்மாக்கள் எழுந்து குளிப்பது முதற்கொண்டு அந்த அனுஷ்டானங்களுக்கு உண்டான அந்த தன்மைகள், ஜப மாலைகள், மனப்பலகை அதாவது ஆசனங்கள், ஆசனங்கள் எந்தெந்த ஆசனங்களில் அமர வேண்டும், ஜபமணிகள் எவ்வாறு இருக்க வேண்டும், தீபதி ருத்ராட்சம் எவ்வாறு அணிய வேண்டும், அனுஷ்டான பாத்திரங்கள் அந்த பாத்திரங்கள் அந்த பஞ்சபாத்திரம் முதற்கொண்டு இருக்கக்கூடிய வகைகள், அதே போல புஷ்பங்கள் எந்த விதமான புஷ்பங்கள் அந்த பூஜைக்கு உகந்தது, இதே போல இந்த சரியை சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த சரியா பாதங்களிலேயும், கிரியாபாதத்திலே நாம் ஆன்மார்த்த சிவபூஜை பரார்த்த சிவபூஜை என்ற ஆலய பூஜைகள் இல்லங்களில் செய்யக்கூடிய ஆன்மார்த்த பூஜைகளை பற்றி அந்த கிரியாபாதங்களிலேயும், யோக பாதங்களிலே யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்ற அந்த அஷ்டாங்க யோகங்களும், மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் சிக்னி ஆக்னே பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த 6 ஆதாரங்களும், 6 ஆதாரங்களுக்கு மேலே பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த அங்கே இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையையும், ஞானபாதத்திலே சைவ சித்தாந்த தத்துவங்களையும் இந்த சிவாகமங்களானது கூறுகின்றன. ஆகவே தான் அருளந்தி சிவாச்சாரியார் சொல்வார், சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்பது சிவஞான சித்தியாருடைய திருவாக்கு. அகமங்களுடைய ஞானபாதமே சைவ சித்தாந்தம். இப்பொழுது நம்ம ஞானாமிரதம் என்று சொல்லக்கூடிய அந்த சைவ சித்தாந்தத்திலே மெய்கண்டார் காலத்திற்கு முன்பு தோன்றிய நூல் ஞானாமிரதம். அவருடைய காலத்திற்கு அப்புறம் வஜீசமுனியருடைய ஞானாமிரதம் பிறகு சைவ சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்த மெய்கண்டாருடைய சிவஞான போதம், அருளந்தி சிவாச்சாரியருடைய சிவஞான சித்தியார் 20 போன்றவை, மற்றும் மரஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியருடைய சித்தாந்த அஷ்டகம் என்று சொல்லக்கூடிய இந்த 14 நூல்களும் சைவ ஆகமங்களின் சிவாகமங்களினுடைய சாரமாக விளங்கக்கூடிய சைவ சித்தாந்த நூல்களாகும். ஆகவேத்தான் அருளந்தி சிவாச்சாரியார் சிவாகமங்கள் சித்தாந்தம் என்று கூறப்படும் என்றார். இப்படி சிவாகமங்களுடைய ஞானபாதங்களிலே இந்த சித்தாந்த கருத்துக்களாகிய பத்தி பசு பாசம் என்ற 3 இந்த 3 பொருள் கருத்துக்களும் அதற்கான ஆன்மாக்கள் ஈடேறக்கூடிய ஏகனாகி இறைவனை நிற்றன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆகம ஆன்மாக்கள் ஈடேறக்கூடிய வழிகளை கூறக்கூடியது இந்த ஞானபாதமானது. அதிலே ஒவ்வொரு சைவர்களும் சமயிகளும் இந்த சரியை கிரியை என்ற இந்த இரண்டு பாதங்களிலே கூறப்பட்ட வழி முறையான தகுந்த குருவை அடைந்து தீட்சையானது பெற்று மிக குறைந்த அளவிற்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு அல்லது நமது கால சூழல் நிலைக்கு ஏற்றவாறு குறைந்தபட்சம் அனுஷ்டானம் சிவபூஜை செய்வது மிக மிக அவசியம். இவை இரண்டும் அவசியம் கை கொள்ள வேண்டியது. எத்தகைய சூழலிலும் எத்தகைய நிலையிலேயும் சாக்கிய நாயனார் புராணத்திலே கூறுவார், எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் சங்கரன்தால் மறவாவை வேண்டும் என்று கூறுவார். நமது இன்றைய நிதர்சன காலத்திலே நமக்கு பல வாழ்வாதார நெருக்கடிகள் இருக்கலாம், பல சங்கடங்கள் இருக்கலாம், பல பொருளாதார நெருக்கடிகள் இருக்கலாம், பல மனவேதனைகள் இருக்கலாம். ஆனால் எத்தகைய நெருக்கடிகள் எத்தனைய சூழல்கள் எத்தனைய களமாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் முறையான குருவை அடைந்து ஞானாசிரியரை அடைந்து சிவதீட்சையானது பெற்று ஏனால் தீட்சை பெறாமல் எதுவும் பலன் அளிக்காது. ஏனென்றால் கண்ணபிரான் ஒரு முறை துங்கபத்ரா நதிக்கரையிலே பூஜையானது செய்கின்றார். அவ்வாறு அந்த பூஜையானது செய்து கொண்டிருக்கும் பொழுது அதே பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு வனத்திலே உபமன்யு முனிவரானவர் தனக்கு புஷ்பங்களை சேகரிப்பதற்காக சிஷியர்கள் அனுப்புகிறார்கள். அப்பொழுது வனங்களிலே புஷ்பமானது இல்லை. அவ்வாறு புஷ்பம் இல்லாத பொழுது உடனே உபமன்யு முனிவர் என்ன சொல்கிறார், கிருஷ்ணர் வந்து அந்த நதிக்கரையிலே வந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார், அந்த புஷ்பங்களை எல்லாம் நதியிலே வந்து கொண்டிருக்கின்றன, நீங்கள் போய் அந்த புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று உபமன்யு முனிவரானவர் கூறுகிறார். உடனே சிஷியர்கள் நேராக சென்று அந்த புஷ்பங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார். வந்து கொடுக்கும் பொழுது கிருஷ்ணருக்கு ஒரே ஆச்சரியம், நாம் பூஜை செய்ததே இந்த பூஜையெல்லாம் நிர்மாலிய புஷ்பமாச்சு, இந்த நிர்மாலிய புஷ்பங்களை இந்த சிஷியர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்களே என்று அந்த சிஷியர்களை கேட்கும் பொழுது அவர் சிஷியர்கள் என்ன சொல்கிறார் என்றால், எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களுடைய குருநாதர் உபமன்யு முனிவர் சுவாமி அவர்கள் கூறினார், குருவனுடைய வார்த்தை நாங்கள் சிரமேற்கொண்டோம், உங்களுக்கு தேவையப்பட்ட சந்தேகங்களை நேரடியாக எங்களுடைய குருநாதரிடம் வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். உடனே கிருஷ்ண பரமாத்மா நேரடியாக உபமன்யுடைய அந்த பர்ணசாலை அந்த துறவரத்தினுடைய அந்த இல்லத்திற்கு செல்கிறார், அந்த குடிலுக்கு செல்கின்றார். கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார், சுவாமி இதுபோல் நான் பூஜை செய்த புஷ்பத்தை உங்கள் சிஷியர்கள் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார்கள், இது நிர்மாலியம் ஆயிற்றே, இதை நாங்கள் பூஜை செய்யலாமா என்று கேட்கும் பொழுது, முறையான குருவனுடைய அனுகிரகம் தீட்சையின்றி செய்யப்படும் எதுவும் நேரடியான பதிப்புண்ணியத்தை தராது. புண்ணியம் இரண்டு, ஒன்று பசு புண்ணியம், இரண்டாவது பதிப்புண்ணியம் என்று பெயர். குருவனுடைய அனுகிரகத்தோடு ஆகம வழிப்படி சிவதீட்சையானது பெற்று செய்யக்கூடிய அந்த கைங்கரியங்கள் நேரடியாக பதிப்புண்ணியத்தை தரவல்லது, மற்ற அனைத்தும் பசு புண்ணியமாக மாறி சொர்க்கலோகத்தை அடையக்கூடியது. அந்த வகையிலே உபமன்யு முனிவர் சொல்கின்றார், இந்த சிவதீட்சை பெற்று செய்யும் பொழுது தான் உமது அந்த பூஜை புஷ்பத்துக்கு நிர்மாலியம் என்ற அந்த தன்மையானது உண்டு, நிர்மாலியம் என்ற அந்த பயனானது உண்டு, அதுவரை அதற்கு நிர்மாலியம் என்ற பயன் இல்லை என்று கூறுகிறார். அந்த நேரத்திலே கிருஷ்ணன் உபமன்யு முனிவரிடம் உடனடியாக சிவதீட்சையானது பெற்று சிவபூஜை செய்ய ஆரம்பிக்கின்றார்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: சரி, இப்போ சித்தாந்தம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? சைவ சித்தாந்தம். சித்தாந்தம் என்றால் பொதுவாக கொள்கை, பொதுவாக கொள்கை. எல்லா சமயத்தினுடைய கொள்கையும் சித்தாந்தம் தான். சைவ சமயத்தினுடைய கொள்கை சைவ சித்தாந்தம். வைணவ சமயத்தினுடைய கொள்கை வைணவ சித்தாந்தம், பௌத்த சமயத்தினுடைய கொள்கை பௌத்த சித்தாந்தம், சமண சித்தாந்தம் என்று அது பொதுவான சொல் சித்தாந்தம் என்பது. ஆனால் இன்றைக்கு சித்தாந்தம் என்றால் மற்ற தத்துவங்களை குறிக்குமா என்றால் குறிக்காது. இப்போது சித்தாந்தம் என்று சொன்னாலே சைவ சித்தாந்தத்தை மட்டும்தான் குறிக்கும். சித்தாந்தம் என்றாலே அது சைவ சித்தாந்தம். எது போல என்றால், இப்ப கோயில் என்றால் அது பொதுவான சொல்லுதானே கோயில். ஆனால் திருமுறையில கோயில் என்ற வந்த பதிகம் அது என்னது? சிதம்பரத்தை மட்டும்தான் குறிக்கும். கோயில் என்றாலே சிதம்பரம். சைவத்தில கோயில் என்ற பொதுச்சொல் திருமுறைகளிலே சிதம்பரத்தை மட்டும்தான் குறிக்கும். எதனாலே அப்படி என்றால், அந்த பொருளினுடைய சிறப்பினாலே, தலைமையினாலே, சிதம்பர கோயிலினுடைய தலைமையினாலே அந்த சிறப்பு கோயில் என்றாலே அதை குறிக்க வழக்கத்திலே வந்துவிட்டது. அதே போல சித்தாந்தம் பல இருந்தாலும் இப்போது சைவ சித்தாந்தத்தை மட்டும் குறிப்பதற்கு காரணம் அதனுடைய சிறப்பு செல்வாக்கு. அதன் காரணமாக சித்தாந்தம் என்றாலே சைவ சித்தாந்தம். சித்தாந்தம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? இன்னும் ஆழமாக பார்த்தால் அதுல ரெண்டு வார்த்தை இருக்கிறது சித்தாந்தம் என்பதிலே. சித்தம் அந்தம், சித்தாந்தம். அந்தம்னா தெரியும், அந்தம் என்றால் முடிவு. அந்தம் என்றால் முடிவு. சித்தம் என்றால் அதற்கும் முடிவு என்றுதான் பொருள். சித்தம் என்றாலும் முடிவு, ரெண்டையும் சேர்த்தால் முடிவான முடிவு, முடிந்த முடிவு, முடிந்த முடிவு. அப்படியானால் முடியாத முடிவு இருக்கிறதா? முடியாத முடிவு இருக்கின்றன, இருக்கின்றன முடியாத முடிவுகள். அதாவது இப்ப ஒரு அருள்நெறி திருக்கூட்டத்திலேயே உறுப்பினர்கள் கூடி ஒரு பொருளை விவாதிக்கிறார்கள். முதலிலே ஒரு முடிவை எடுக்கிறார்கள், முதலிலே ஒரு முடிவை எடுக்கிறார்கள். கடைசியாக தலைவர் வந்து முடிவான முடிவை எடுக்கிறார். அவர் முதல் கொள்கையை, முதல் முடிவை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது மறுத்து விடலாம். ஆக முடிவான ஃபைனல் ட்ரூத், அதுதான் முடிந்த முடிவு. மற்றவையெல்லாம் முடியாத முடிவுகள். அதுபோல பிற சமய கொள்கைகள் எல்லாம் முடியாத முடிவுகள். பிற சமய கொள்கைகள் எல்லாம் முடியாத முடிவுகள். அதை பூர்வபட்சம் என்பார்கள். பூர்வனா முன்னே, முன்னர்னு அர்த்தம். பூர்வம்னா பூர்வ ஜென்மம்னா முன்னே, முன்பிறவி, பூர்வ ஜென்மம்ங்கிறோம் இல்லையா? எனவே பூர்வனா முன்புன்னு அர்த்தம். பூர்வபட்சம் என்றால் முன்னே எடுத்த முடிவுகள், முன்னே கொண்ட முடிவுகள். ஆகவே பிற சமயத்தார் கொண்ட கொள்கைகள் எல்லாம் முன்னே கொண்ட கொள்கைகள். அவற்றை மறுத்து சைவ சித்தாந்தம் கூறுகிற முடிவுதான் முடிவான முடிந்த முடிவு. சைவ சித்தாந்த கொள்கைதான் முடிந்த முடிவு என்ற கருத்திலே சித்தாந்தம் எனப்படுகிறது. எப்படி அந்த சங்கற்ப நிராகரண என்ற நூலிலே ஒவ்வொரு சமயவாதியும் தன்னுடைய கொள்கையை குறிக்கொண்டே வர, கடைசியிலே வந்த சைவ சித்தாந்தவாதி அவற்றையெல்லாம் மறுத்து முடிவாக தன்னுடைய கொள்கையை கூறுகிறார் அல்லவா, அதுதான் முடிந்த முடிவு. இப்போ அந்த நம்முடைய அந்த மூன்று பொருள்களிலே முப்பொருள் அந்த அடிப்படையிலே, இந்த மூன்றுக்கும் இடையே உள்ள தொடர்பு, மூன்று எப்படிப்பட்டவை, இந்த மூன்று பொருள்களிலே பசுவாகிய உயிர் அறியும் தன்மை உடையது. உயிர் அறியும் தன்மை உடையது எனவே உயிருக்கு இலக்கணம் என்ன? எது அறியும் தன்மை உடையதோ அது உயிர். இந்த அற்பந்த எறும்பு ஊர்ந்து போகிறது, நாம் அருகிலே ஒரு கையை தொட்டால் அது உடனே அஞ்சு ஓடுகிறது அல்லவா, அந்த உணர்கிற ஆற்றல் அதற்கு இருக்கிறது அல்லவா, எனவே அது உயிர். எறும்பு ஒரு உயிர். இந்த உடம்பு கடைசியிலே அந்த சிதையில வைத்து எரிவூட்டுகிற போது ஏதாவது உணர்கிறதா இந்த உடம்பு? இந்த உடம்பு உணரும் தன்மை அற்றது, எனவே இது உயிராகாது. இன்னும் சொன்னால் நான் என்று சொல்லுகிறது அல்லவா, இந்த உடம்பிலே இருந்து கொண்டு நான் என்று தன்னை நோக்கி உணர்வது எதுவோ அது உயிர். நான் என்று தன்னை நோக்கி உணர்வதுதான் உயிர். அப்படி உணரும் தன்மை உடைய பொருளை சித்து என்பார். சித்து, சித்து என்றால் அறிவு, அறிவுடைய பொருள். சித்து என்றால் அறிவுடைய பொருள், உணரும் தன்மை உடைய பொருள் சித்து. இதற்கு எதிர்மறை என்ன? அதாவது உணரும் தன்மை இல்லாததெல்லாம் அசித்து. அதற்கு வேற வார்த்தை இருக்கிறதா? அசித்தி என்பதை குறிக்க வேற சொல் ஜடம். அதே போல சித்துக்கு இன்னொரு வார்த்தை இருக்கிறது, தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சித்து என்ற பொருளை தருகிற இன்னொரு வார்த்தை சொல்லவா வேண்டாமா? சேதனம் என்றாலும் அறிவுடைய பொருள். சேதனம் அறிவுடைய பொருள். அதற்கு எதிர்மறை ஒரு ஆசேத்துக்குள்ள அசேதனம், அறிவற்றது. எனவே சித்து என்றாலும் சேதனம் என்றாலும் ஒரே பொருள், அசித்து என்றாலும் அசேதனம் என்றாலும் ஜடம் என்றாலும் ஒரே பொருள். இந்த மூன்று பொருள்களிலே உயிர் சித்து பொருள். உயிர் என்பது சித்து பொருள். அதாவது பசு சித்து பொருள், பதி என்ன பொருள்? என்ன இவ்வளவு யோசனை? பதியாகிய கடவுள் அவரும் சித்து பொருள் தான். எனவே முப்பொருள்களிலே ரெண்டு பொருள்கள் சித்து பொருள்கள், முப்பொருள்களிலே ரெண்டு பொருள்கள் சித்து பொருள்கள். உடனே மற்ற சமயத்தார் கேட்பார்கள், இப்படி ரெண்டு பொருள்கள் அறிவுடைய பொருள்கள் என்று கூறுகிறீர்களே, இது மிகையல்லவா? அறிவு பொருள் ஒன்றுதானே கொள்ள வேண்டும், ரெண்டு யாருக்காக கொள்ளுகிறீர்கள்? வேதாந்திகள் கேட்கிற கேள்வி இது. வேதாந்திகள் ஒரே ஒரு பொருள், ஒரே சித்து பொருள், பிரம்ம ஒன்றுதான் சித்து. எனவே அவர்கள் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, ஏன் இரண்டு சித்து பொருள்களை கொள்ள வேண்டும், என்ன தேவை என்று கேட்கிறார்கள். அதற்கு நான் விடை சொல்ல வேண்டும் அல்லவா? இரண்டு சித்து பொருள் என்றாலும் ஒன்று குறைபாடு உடைய சித்து, இன்னொன்று குறைவே இல்லாத, குறைவிலா நிறைவே என்று சொல்லும்படியாக குறைபாடே இல்லாத சித்து இன்னொன்று. குறைபாடு உடைய அறிவு பொருள், குறைபாடே இல்லாத அறிவு பொருள் என்று இரண்டு உள்ளன. மிகை என்ற குற்றம் எப்போது உண்டாகும்? மிகை என்ற பேச்சு எப்போது உண்டாகும்? இரண்டு பொருள்கள் எல்லா வகையிலும் ஒத்திருந்தால் ரெண்டு தேவையில்லை, ஒன்றே போதும். இரண்டு பொருள்கள் எல்லா வகையிலும் ஒத்திருந்தால் அது ரெண்டு என்று சொல்ல முடியுமா? ரெண்டு பொருள் என்று சொல்ல வேண்டுமானால் ஏதாவது ஒரு வேறுபாடு இருந்து ஆக வேண்டும். எனவே இரண்டு சித்து பொருள்களை கொண்டாலும் ஒன்று குறைபாடு உடையது, இன்னொன்று குறைபாடு இல்லாதது என்று நாம் அவர்களுக்கு விடை கூறுகிறோம். என்ன குறைபாடு நம்முடைய அறிவில? உயிரினுடைய அறிவிலே அப்படி என்ன குறைபாடு? இப்ப சிவஞான போதத்தை நீங்களே படித்துக் கொள்ளக்கூடாதா? நான் உணர்த்தத்தான் நீங்கள் உணர வேண்டுமா? எனவே தானாக உணர்கிற, தானாக அறிகிற திறன் உயிர்களுக்கு இல்லை. அதுதான் குறைபாடு. தானாக அறிகிற அறிவு உயிர்களுக்கு கிடையாது. எனவே உயிர்களுடைய இயல்பு என்ன என்றால், அறிவிக்க அறிவது, உணர்த்த உணர்வது, அதுதான் உயிர்களுடைய தன்மை. எந்த ஒன்றையும் தானாக அறியாது. இப்போது நாம் உலகத்தை எப்படி அறிகிறோம்? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகிறோமே, நாம அறிகிறோமா? எவற்றின் உதவியினால்? ஐம்பொறிகளினுடைய உதவியினால். கண் காட்டத்தான் நாம் காண முடிகிறது, நாம காணுகிறோம். எனவே ஐம்பொறிகளின் உதவியினால்தான் நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். எனவே நாம அறியவில்லை. இன்னொன்றினுடைய துணை தேவைப்படுகிறது. எதை அறிய வேண்டுமானாலும் உயிருக்கு இன்னொரு பொருளினுடைய உதவி வேண்டும். எனவே நானே அறிகிறேன் என்று சொல்லவே முடியாது. அடுத்த குறைபாடு என்ன என்றால், இது முதலாவது குறைபாடு என்ன? அறிவிக்க அறிவது. இரண்டாவது குறைபாடு, ஒவ்வொன்றாகத்தான் அறியும். ஒரு நேரத்திலே ஒன்றைத்தான் அறிய முடியும். ஒன்று ஒன்றாக அறிவது, ஒன்று ஒன்றாக அறிவது, அதாவது சிறிது சிறிதாகத்தான் அறியும். எதையும் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அறிய முடியாது. எதற்காக இந்த சிவஞானபோதத்தை 10 நாட்கள் நடத்துங்க என்று சொல்லுகிறார்கள்? ஒரே நேரம், ஒரு மணி நேரத்தில் நான் நடத்திவிட்டு போகக்கூடாதா என்றால், ஒரே நேரத்திலே அந்த அறிவை பெறக்கூடிய தகுதி ஆன்மாவுக்கு இல்லை. எனவே சிறிது சிறிதாக, படிப்படியாக, ஒன்று ஒன்றாக அறிவதுதான் உயிரினுடைய இயல்பு. இது இரண்டாவது குறைபாடு. இது குறைபாடா நிறைவா? இது குறைபாடுதான். ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அறிகிற திறன் நமக்கு இல்லையே. இது இரண்டாவது குறைபாடு. அறிவிக்க அறிவது, ஒன்று ஒன்றாக அறிவது. மூன்றாவது குறைபாடு, இன்னும் எத்தனையோ குறைபாடு நம்மகிட்ட இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். நாம் நம்முடைய அறிவு எப்படிப்பட்டது என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தாலே தெரியுமே. இன்னொரு குறைபாடு, அறிந்ததை மறந்து மறக்கிறோம். அறிந்ததை மறத்தல், அதாவது அதை விட்டு விட்டு அறிதல் என்று சொல்லுவார்கள். விட்டு விட்டு அறிதல், நினைப்பது மறப்பது, மீண்டும் நினைப்பது மறப்பது என்று இப்படி மாறி மாறி அறிகிற குறைபாடு. இன்னொரு முக்கியமான குறைபாடு, எந்த பொருளை அறிந்தாலும் அதன் வசப்பட்டு விடுதல். எந்த பொருளை அறிந்தாலும் அதனோடு ஒன்றி விடுதல். எந்த பொருளை அறிந்தாலும் அதிலே அழுந்தி விடுதல். எல்லாம் ஒரே பொருள் தான். அழுந்தி விடுதல் என்னென்ன சொன்ன? எந்த பொருளை அறிந்தாலும் அதன் வசப்படுதல். இரண்டாவது என்ன சொன்ன? அதனோடு ஒன்றி விடுதல். மூன்றாவது, அதிலே அழுந்தி விடுதல். எல்லாம் ஒரே பொருள் தான். இன்னொரு வார்த்தையும் கூட இருக்குது, அதிலேயே தோய்ந்து விடுதல். இப்படி பல சொற்களை பயன்படுத்துவார்கள். அதிலேயே தோய்ந்து விடுதல். இப்ப டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம், தொலைக்காட்சி. நான் அந்த 7 மணிக்கு கிளம்ப வேண்டும். ஆனா பார்த்து கொண்டிருக்கிற போது நம்முடைய அறிவு நம் வசத்தில் இல்ல. நம்முடைய அறிவெல்லாம் அதோடு ஒன்றி விட்டது, அதோடு அந்த காட்சியோடு அழுந்தி விட்டது. நாம் நம்முடைய வசத்திலே இல்லை. அதனாலே நேரம் தெரியாமல் போய்விடுது, நேரத்தை மறந்து விடுகிறோம். அதுதான் அழுந்தி விடுது. எந்த பொருளையும் இப்படித்தான் அறிகிறோம். இப்ப சாலையில நடந்து போகிறோம், பையிலிருந்து நம்முடைய பணப்பை கீழே விழுந்து விட்டால் ரொம்ப அந்த போக்குவரத்து நிறைந்த அந்த இடத்துல அடுத்த நொடியில என்னமும் நேரலாம் அல்லவா, தனக்கு வருகிற ஆபத்தை கூட நாம் நினைக்காமல் அந்த பொருளை எடுப்பதிலேயே நம்முடைய அறிவு நம்முடைய சிந்தனை ஈடுபட்டு விடுது. அப்படித்தானே விபத்துக்கள் நேருகின்றன. எனவே இப்படி வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயும் நம்முடைய அனுபவத்திலேயே வைத்து பார்க்கலாம். எந்த ஒன்றை அறிந்தாலும் எந்த ஒன்றை செய்தாலும் அதிலேயே நம்முடைய அறிவு அழுந்தி விடுதல், இதெல்லாம் குறைபாடுகள். எனவே மூன்று முக்கியமான குறைபாடுகளை சொன்னேன். அறிவிக்க அறிதல், ஒன்றொன்றாக அறிதல், அழுந்தி அறிதல். சரி, அப்படியானால் இறைவன் அவன் சித்துப்பொருள் என்கிறோம், அவன் எப்படிப்பட்டவன் என்றால் இந்த மூன்றும் இல்லாதவன், இந்த மூன்று குறைபாடுகளும் அவனுக்கு கிடையாது. அப்படி என்றால் அவனுக்கு என்ன சொல்ல வேண்டும்? அவன் முதலில் எப்படிப்பட்டவன்? அறிவிக்க அறிதல் உயிர், இறைவன் ஆமா அறிவிக்க வேண்டாமலே தானாக அறிபவன், தானே அறிதல், தானே அறிதல் அவனுக்குரிய சிறப்பு. சுதந்திர அறிவு, சுதந்திர அறிவு என்கிறார்கள். இறைவனுடைய அறிவு சுதந்திரமாக தானாக அறிகிற அறிவு. அதை தமிழிலே சொன்னால் சுதந்திர அறிவை தன் வயத்தன் ஆதல், தன் வயத்தன் ஆதல். எனவே உயிர்கள் எதை அறிந்தாலும் அதன் வசப்பட்டு விடும் என்று சொன்னேன். இறைவன் எதை அறிந்தாலும் அதன் வசப்படாம் தன் வயம், தன் நிலையில இருக்கக்கூடிய அதான் சுதந்திரம். அதனால்தான் அவன் தலைவனாக இருக்க முடிகிறது. பிறர் வயப்படுகின்றவனாக இருந்தால் தலைவனாக இருக்க முடியுமா? பிறர் சொல்லை கேட்டு அதன்படி நடப்பவனாக இருந்தால் அவனுக்கு தலைமை போய்விடும், பறி போய்விடும். எனவே தலைவனாக இருக்கிறவன் தன்வயம் உடையவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த எண்குணங்களிலே முதலாவது வைத்த குணம் தன்வயத்தனாதல், இறைவனுக்குரிய முக்கியமான குணம். அடுத்து இரண்டாவது, ஒன்றொன்றாக அறிதல் உயிருக்கு உரியது. இறைவன் ஒரே காலத்தில் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அறிபவன், ஒரே காலத்தில் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் ஒருங்கே அறிபவன், ஒரு சேர அறிபவன் எல்லாவற்றையும். அவனுக்கு நினைப்பு மறப்பு உண்டா? இறைவனுக்கு என்றால் அடுத்து அழுந்தி அறிதல் என்ற குறைபாடு இல்லாதவன். அவன் எதையும் அழுந்தாமல் அறிபவன், எதையும் அழுந்தாமல் அறிபவன். எந்த பொருளை அறிந்தாலும் அதனால் அவன் பாதிக்கப்பட மாட்டான். இப்போ நாம் உயிர்களாகிய நாம் எதை சேர்ந்திருக்கிறோம்? உடம்பை, உடம்பை சேர்ந்திருக்கிறோம். உடம்பை சேர்ந்து உடம்பின் வசப்பட்டிருக்கிறோம், உடம்பின் வயப்பட்டிருக்கிறோம். உடம்பினுடைய தன்மையையே நம்முடைய தன்மையாக கொண்டிருக்கிறோம். உடம்பை சேர்ந்து உடம்பின் வசப்பட்டு உடம்பின் இயல்பையே நம்முடைய இயல்பாக கொண்டு இருக்கிறோம். உடம்பினுடைய இயல்பு என்ன? பசி, பசி. பசி யாருக்கு? உடம்புக்குத்தான். பசி நோய், இறப்பு, பிறப்பு இவையெல்லாம் உடம்புக்குத்தான். ஆனால் உடல் பசித்தால் என்ன சொல்லுகிறோம்? எனக்கு பசியாக இருக்கிறது, நான் பசித்தேன் என்று சொல்லுகிறோம். அதாவது உடம்பினுடைய தன்மையை நம்முடைய தன்மையாக சொல்லுகிறோம். உடம்புக்கு வந்த நோயை தனக்கு வந்ததாக கருதுகிறோம், நமக்கு வந்ததாக கருதுகிறோம். உடம்புக்கு வருகிற சாவை, இறப்பை நமக்கு வந்ததாக கருதி வருந்துகிறோம். இறப்பு, சாவு என்பது உயிருக்கு கிடையாது, உயிருக்கு சாவு என்பது கிடையாது. உடம்புக்குத்தான் அழிவு, உயிருக்கு அழிவில்லை. ஆனால் அந்த உண்மையை உணராமல் ஐயோ என்று ஒவ்வொருவரும் வருந்துகிறார்கள். ஆக இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், உயிர் எதை சார்ந்தாலும் அதன் வசப்பட்டு அதன் தன்மையையே தன் தன்மையாக கொண்டு இருக்கிறது. ஆனால் இறைவன் எதை சார்ந்தாலும் அதன் வசப்படான், அதன் தன்மையை அடையான், அவன் தன்மையை அடைய மாட்டான் என்று கூறி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன்.
3: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: அடுத்தபடியாக சிவபெருமானுடைய மங்கள வாழ்த்து, சிவபெருமானுடைய வணக்க பாடலை அமைக்கின்றார். அறுவகை சமயத்தோர்க்கும் அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர பொருளாய். இந்த அறுவகை சமயத்தோரையும் ஏற்கனவே பரபக்கத்திலே அவர் பாடி அமைத்திருக்கிறார். அதையெல்லாம் இங்கு நினைவூட்டுகிறார். அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர பொருளாய், வேறாம் குறியது உடைத்தாய், வேதாகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளான் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறிவு ஒளியாது நின்ற சிவன் அடி சென்னி வைப்போம். அறுவகை சமயத்தோர், நாம் அந்த விவரங்களுக்கெல்லாம் போக வேண்டாம். அறுவகை சமயத்தோர் என்பவர் ஆறு வகையான புறச்சமயத்தார். ஆக நம்முடைய சைவத்தில் மற்ற சமயத்தார்களை புறச்சமயம் அகச்சமயம் என்று இரண்டாக பிரிப்பார்கள். புறச்சமயத்தார் அகச்சமயத்தார் இதையும் பிற்காலத்திலே நாலாக விரித்தார்கள். இந்த ரெண்டையே இதுதான், இந்த ரெண்டு தான் தொடக்கத்தில், புறச்சமயம் அகச்சமயம் என்ற இரண்டு பிரிவுகள் தான் தொடக்கத்திலே இருந்தன. பிற்காலத்திலே அதை மேற்கொண்டு விரித்து புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று நாலாக விரித்தார்கள். புறப்புறம், புறம், அகப்புறம், அகம், அதெல்லாம் உங்க திருவிளங்கைய உரை விளக்கத்திலே பார்க்கலாம். எனவே இங்கே முதலிலே புறச்சமயத்தார்களை குறிப்பிடுகிறார். புறம் அகம் என்ற பிரிவுக்கு என்ன காரணம் என்றால், சைவ சமய கோட்பாட்டிலிருந்து மிக விலகி தூரத்திலே இருக்கின்றவை, சைவத்திற்கு முற்றிலும் மாறான கொள்கைகளை உடையவை புறச்சமயங்கள். லோகாயதம், சமணம், பௌத்தம், ஏகான்மவாதம் இவையெல்லாம் புறச்சமயங்கள். ஆக எல்லா சமயத்தாருனுடைய கடவுள் யாரு? சிவபெருமான்தான். தென்னாடுடைய சிவன்தான் எந்நாட்டவர்க்கும் இறைவன். ஆனால் அவர்கள் அந்த புறச்சமயத்தார் வெவ்வேறு பெயர்களிலே வெவ்வேறு வடிவங்களிலே வணங்குகிறார்கள். அவர்களுக்கு அந்தந்த வடிவத்தில் அந்தந்த பெயரிலே இருந்து பெருமான் சிவபெருமான் தான் அவர்களுக்கு அருள் புரிகிறார், மறைந்திருந்து அருள் புரிகிறார். அதைத்தான் சொல்லுகிறார், அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய். யார் யார் எந்த பொருளாக வைத்து வழிபடுகிறார்களோ அந்தந்த வடிவத்திலே இருந்து அருள் புரிகிறார். சில சமயத்தார் கடவுளே இல்லை என்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி அருள் புரிகிறான்? உண்மையுமாய் இன்மையுமாய், உண்டு என்பவர்களுக்கு அவர்களுக்கு அந்த அளவிலே, இன்மை இல்லாதவர்களுக்கு இல்லாத பொருளாகவே இருந்து அருள் புரிகிறார். உண்மையுமாய் இன்மையுமாய், எனவே அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய். பிறகு அடுத்து அகச்சமயத்தார், அகச்சமயத்தார் அடுத்து இரண்டாவது வரியில, வேறாம் குறியது உடைத்தாய். அந்த முன்னே சொன்ன அந்த புறச்சமயத்தாருக்கு சொன்ன இயல்பு போல் இல்லாமல் வேறான வடிவத்தோடு, அதாவது அகச்சமயத்தார் என்பவர்கள் வேதங்களையும் ஆகமங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், புறச்சமயத்தார் வேத ஆகமங்களை ஏற்காதவர்கள், அகச்சமயத்தார் வேத ஆகமங்களை ஏற்றுக்கொள்பவர்கள். சைவ சித்தாந்த பெருமக்களாகிய நாமும் வேத ஆகமங்களை ஏற்றுக்கொள்கிறோம், அவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் ஏன் வேறுபாடு கருத்துல? அடிப்படை நூல்கள் ஒன்றாகத்தான் இருக்கின்றன என்றால் அந்த வேத ஆகமங்களுக்கு அவர்கள் வேறு பொருள் சொல்லுகிறார்கள். அகச்சமயத்தார் வேத ஆகமங்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை வேறு வகையிலே கொள்ளுகிறார்கள். உண்மை பொருளை கொள்ள முடியாமல், கொள்ள மாட்டாமல் அந்த அறிவு வன்மை அவர்களுக்கு இல்லையாதலாலே அந்த ஆகமங்களினுடைய நுண்பொருளை உணராமல், ஆக இறைவனுக்கு இரண்டு நிலைகள் நாம் பார்த்திருக்கிறோம், தடத்த நிலை, சொரூப நிலை. தடத்த நிலையிலே இறைவனுக்கு உரிய வடிவங்களை அவர்கள் வைத்து வணங்குகிறார்கள் அகச்சமயத்தார். இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ இந்த பைரவர் கோலம், அந்த உருத்திரன் ருத்திர கோலம், இதெல்லாம் தனித்தனி அவர்கள் தான் பரம்பொருள், உருத்திரனே பரம்பொருள் என்று கூறுகிற சமயத்தார் பாசுபதம் பசுபதியை கொள்ளுகிறார்கள். இப்படி அந்த தடத்த நிலைகளையே முடிந்த பொருளாக அந்த அகச்சமயத்தார் கொள்ளுகிறார்கள். அதான் வேறுபாடு. எனவே அவர்களுக்கு வேறாம் குறியது உடைத்த குறின இலக்கணம், வேறுபட்ட இலக்கணங்களை உடையவனாய் வேறாம் குறியது உடைத்தாய். பிறகு அடுத்து சித்தாந்த சைவர்களுக்கு வேதாகமங்களின் குறி இறந்து, வேத ஆகமங்களிலே சொல்லப்பட்ட இலக்கணங்களையெல்லாம் கடந்தவன்தான் இறைவனுடைய உண்மையான நிலை, கடந்த நிலை. வேறாம் இவற்றின் குறி இறந்து அவனுடைய சொரூப நிலை, சிவபெருமானுடைய சொரூப நிலையை சித்தாந்த சைவம் ஒன்றுதான் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் கடந்தவன் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளான் மன்னி, அந்த பெருமான் ஆன்மாக்களுடைய அறிவிலே, ஆன்மாக்களுடைய அறிவிலே அறிவாக இருக்கிறான், அறிவுக்கு அறிவாக இருக்கிறான். அது நம்மாலே கற்பனை செய்ய முடியவில்லை. நம்முடைய அறிவு அந்த அறிவுக்குள்ளே அறிவு, அறிவுக்குள்ளே நம்மாலே எப்படி நம்மாலே எட்ட முடியாது. அதான் உணர்ந்து எட்டேன்னு சொல்லிவிட்டாரு, நம்மாலே எட்ட முடியவில்லை. நம்முடைய அறிவுக்குள்ளே அறிவாக இருக்கிறானே பெருமான், ஒளிந்திருக்கிறானே. அறிவினில் அருளான் மன்னி, அந்த அறிவிலே இருந்து கொண்டு என்ன செய்கிறான் இறைவன்? நம்முடைய அறிவிலே இருந்து என்ன செய்கிறான்? ஆமா, அவன் அறிவித்தாலன்றி நமக்கு ஏது அறிவு? ஆக ஆன்மாவினுடைய அறிவு தனித்து செயல்படாதே, ஆன்மாக்களுடைய அறிவு இயங்குவதற்கு இறைவன் இயக்க வேண்டும். அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது. எனவே இறைவன் இயக்கினால்தான் ஆன்மாக்களுடைய அறிவு இச்சை செயல் செயல்படும். எனவே ஆன்மாக்களுக்கு அந்த உதவியை இறைவன் இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கிறான், மறைந்திருந்து செய்து கொண்டிருக்கிறான், திரோதான சக்தியாக இருந்து செய்கிறான். இது சிவஞான போதத்திலே எத்தனாவது நூற்பா சிவஞான போதத்துல இறைவன் மறைந்திருந்து திரோதானமாக இருந்து அருள் புரிகிறான் என்ற கருத்து சிவஞான போதத்திலே எந்த நூற்பாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது? தேடி பார்க்க வேண்டும். உடனே நினைக்கூற வேண்டாமா? ஐந்தாவது நூற்பா, ஐந்தாவது நூற்பா, விளம்பிய உள்ளத், மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறிய ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமி அருளால் அறிந்து அளந்து அறிந்து அறியா என்று சொல்லுகிறாரே, அதுதான் திரோதான சக்தி செய்கிற வேலை. எனவே இறைவன் மறைந்திருந்து அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்துகிறான். அறிவினில் அருளான் மன்னி, அருளால்ன கருணையா, கருணையோடு உயிர்களிடத்திலே கருணையோடு அவன் செய்கிறான். அருளினில் அருளான் மன்னி, அவன் எப்படி இருக்கிறான், தனியாகவா இருக்கிறான், அம்மையோடு அப்பனாகி, அம்மையோடு அப்பனாகி. இதுதான் சைவம் சிவ இறைவனுக்கு சொல்லுகிற மிக உயர்ந்த ஒரு இலக்கணம். இறைவன் தான் தாயும் தந்தையுமாக எப்போதும் உடனாக இருக்கிறார். சிவமும் சக்தியும் இணைந்தேதான் இருக்கும், பிரித்தே பார்க்க முடியாது. நான் சிவத்தைத்தான் வணங்குவேன், சக்தியைத்தான் வணங்குவேன், அதெல்லாம் கிடையாது. சிவமின்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவம் இல்லை. அருளது சக்தியாகும் அரண் தனக்கு, அருளையின்றி, பின்னாலே நாம் படிக்க போகிறோம் சித்தியாரிலே, அருளையின்றி தெருள் சிவம் இல்லை, அந்த சிவமின்றி சக்தி இல்லை. மருளினை அருளால் வாட்டி மண்ணுயிர்க்கு அளிப்பன், கண்கட்கு இருளினை ஒளியால் ஓட்டும் இரவியை போல ஈசன் என்று பின்னாலே ஐந்தாம் நூற்பாவிலே தான் விளக்குகிறார். எனவே இறைவன் தானும் தன் சக்தியுமாக ஒவ்வொரு உயிரிலேயும் உடன் கலந்திருந்து உதவுகின்றான். எனவே அம்மையோடு அப்பனாகி, எனவே அம்மையப்பர் கோலந்தான் போக வடிவம். உயிர்களுக்கு உலக இன்பத்தை கொடுக்கின்ற போக வடிவம் அம்மையப்பர் கோலம். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக யார் சொல்றது? திருக்களிற்றுப்படியார் இல்லையா? அம்மையோ அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக. எனவே அம்மையோடு அப்பனாகி செறிவு ஒளியாது, செறிவு ஒளியாது நின்ற, செறிவுன்னா என்ன, எதை சொல்லுகிறார்? அந்த அத்துவிதம் அத்வைதம் என்பதை தமிழிலே செறிவுங்கிறார். செறிவு, அப்படி செறிவு ஒளியாது உயிர்களோடு இரண்டர கலந்திருக்கின்ற அந்த தன்மையிலிருந்து அவன் எப்போதும் நீங்காமல் செறிவு ஒளியாது நின்ற சிவனடி சிவபெருமானுடைய அந்த திருவடிகளை சென்னி வைப்போ தலைமேற்கொண்டு வணங்குவோம் என்று துதிக்கின்றார் சிவபெருமானை. அடுத்து என்ன பாட்டு? என்னை அடுத்து அருணந்தி சிவம் தன்னுடைய ஞானாசிரியரை, குரு தன்னுடைய குருநாதரை வழிபடுகிறார். என்னை இப்பவத்தில் சேராவகை எடுத்து, என்னை இப்பவத்தில் சேராவகை எடுத்து அருளினாலே, என்ன அடுத்த அவர் என்ன, என் சித்தத்தே தன்னை வைத்து அருளினால் தாழ் இணை தலைமேல் சூட்டும் மின்னமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவிவாள் மெய்கண்டான் நூல் சென்னியில் கொண்டு சைவத்திறத்தினை தெரிக்கலுற்றாம்ங்கிறார். பேர் என்ன சொல்லுகிறார் ஆசிரியர் பெயரை? என்னை இப்பவத்தில் சேராவகை எடுத்து, என்னை, என்னைனா ஒரு தகுதியும் இல்லாத எளியவனாகிய என்னை, அப்படிப்பட்ட நிலையிலே இருந்த என்னை, எளியவனாகிய என்னை, என்னை இப்பவத்தில் சேராவகை, பவம்னா பிறவி, இந்த பிறவியிலே மீண்டும் நான் வராதபடி இந்த பிறவியாகிய கடலிலே நான் அழுந்தி கிடக்காதபடி இந்த பிறவி கடலிலிருந்து என்னை கரையேற்றினான் பெருமான் ஞானாசிரியர். என்னை இப்பவத்தில், பவம்னா பிறவியாகிய கடல், உருவகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிறவியாகிய கடல், பிறவி

அது இறைவனுக்கு சொன்னது இங்கே மெய்கண்டா இருக்குன்னு சொல்லுகிறார். என் சித்தத்தை தன்னை வைத்தீன்னா நான் எப்பொழுதும் என்னுடைய அறிவானது எப்போதும் அவனையே நினைத்து கொண்டிருக்கும்படியாக வைத்து விட்டானே. உலகத்தையே நினைத்து கொண்டிருந்தேன், உலகத்திலேயே அழுந்து கிடந்தேன். அப்படிப்பட்ட என்னை எடுத்து இப்பொழுது அடியோடு மாற்றி தன்னையே நினைக்கும்படி வைத்து விட்டானே என்று என் சித்தத்தே தன்னை வைத்து அவனையே நினைக்கும்படியாக வைத்து அந்த ஞானாசிரியரை அந்த அவருடைய அருளை பெற்ற மாணாக்கர்கள் அப்படித்தான் நினைப்பார்கள். அதனால்தான் அகத்துறையிலே வைத்து இதை விளக்குவார்கள். அகத்துறையிலே நெஞ்சு விடுதுன்னு ஒரு நூல் இருக்கு, உமாவதி சிவம். அந்த நெஞ்சு விடுதுல மறைஞான சம்பந்தர் தான் ஆசிரியர். சிவபெருமான் அங்கே பவனி வருகிறார். அந்த சிவபெருமானுடைய தோற்றத்தை மறைஞான சம்பந்தராகவே வர்ணிக்கிறார். மறைஞான சம்பந்தரே, சிவபெருமானே மறைஞான சம்பந்தர் என்ற கோலத்திலே வந்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அதை கண்ட ஒரு தலைவி, அந்த மறைஞான சம்பந்தராகிய தலைவனை கண்ட அந்த தலைவி அப்படி நெஞ்சம் பறிகொடுத்து தன்னுடைய நிலையை தன்னுடைய தோழிக்கு சொல்லி, இல்ல தூது தூது எதை விடுகிறார், மற்ற மயிலையோ குயிலையோ விட இல்லை, அதெல்லாம் அவையெல்லாம் தூது போகுமா, அதெல்லாம் கற்பனை. ஆனால் நெஞ்சம் போகும், நெஞ்சம் தூது போவதற்கு தகுதி உடையது. அதனாலே நெஞ்சை உண்மையாகவே தூது விடுகிறார் உமாவதி. நெஞ்சு விடு தூது, என்னுடைய நிலையெல்லாம் நீதான் போய் சொல்ல வேண்டும். போகிற வழியிலே ரொம்ப ஜாக்கிரதாக போக வேண்டும். வழியிலே இந்த லோகாயதர்கள், சமணர்கள், புத்தர்கள்லாம் இருப்பார்கள். அவர்கள் உன்னை மயக்குவார்கள் பேசி. அவர்கள் வலையில நீ விழுந்துவிடக்கூடாது. ஜாக்கிரதையாக போய் தலைவனை சந்தித்து அந்த அவரிடம் என்னுடைய நிலையை சொல்லி அவருடைய கொன்றை மாலையை வாங்கி வா என்று அந்த நூலை அமைத்திருக்கிறார். அதுல அந்த தலைவி என்பவர் யார் என்றால் அடியார்கள், மெய் அடியார்கள் அப்படித்தான் இருப்பார்கள். எனவே இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் வைத்து மதிக்கின்ற அந்த அப்பர் சுவாமிகளுடைய தன்னை முன்னை அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனிருக்கும் ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சி ஆனாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். உலகிலெல்லாம் போய்விட்டது. அன்னையை அத்தனை அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாழி அவன் நினைவாகவே. அதுதான் மெய்யடியார்களுடைய நிலை. எனவே அதைத்தான் தன்னை சித்தத்தை தன்னை வைத்து அருளினாலே தாழ் இணை தலைமேல் சூட்டும் தீட்சை திக்கை என்ன தீக்கு, இந்த தீக்குக்கு என்ன பேரு, ஆமா பரிசதீட்கை, பரிசதீக்கை அல்லது திருவடி தீக்கை ரெண்டும் சொல்லலாம். திருவடி தீக்கை அல்லது பரிசதீக்கை. தீக்கைன்னு என்ன, ஞானத்தை கொடுப்பது, மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பது, கெடுப்பது கொடுப்பது. திக்கையே ஞானத்தை கொடுத்து விடுமா, தீட்சை பெற்றாலே நான் ஞானம் பெற்று விட்டேன் அப்பனா எல்லாருமே. சரி, அதெல்லாம் இப்ப பின்னால வேணும், பின்னால பேசுவோம். இப்போ தாழ் இணை தலைமேல் சூட்டும், தலைமேல் சூட்டும் மெய்கண்டான், மேவிவாள் மெய்கண்டான், அதெல்லாம் வர்ணனை. மெய்கண்டான் தாழியனை தலைமையில் சூட்டும் மெய்கண்டான். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிற போது, வெண்ணெய் மேவி வாழ், அவர் எழுந்தருளிருக்கின்ற இடம் திருவெண்ணை நல்லூர். வெண்ணெய் மேவி வாழ் மெய்கண்டான். அந்த திருவெண்ணை நல்லூர் எப்படிப்பட்டது என்று ஒரு வர்ணனை. மின் அமர் பொழில் சூழ், சோலைகள் சூழ்ந்திருக்கின்ற வெண்ணெய் நல்லூர், திருவெண்ணை நல்லூர்.

0: போயிருக்கீங்களா திருவண்ணைநல்லூர்? எங்க இருக்குன்னு தெரியுமா? திருவண்ணைநல்லூர், திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பக்கம் தானே? திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்கு அது. அந்த திருவண்ணைநல்லூர் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதரித்த திருநாவலூர் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு. அந்த திருவண்ணைநல்லூர் மின்னமர் பொழில், மின்னமர் மின்னல், மின்னல் பொருந்திய பொழில். மின்னல் என்றால் இங்கே மின்னலா? மேகம், மேகம் ஆகுபெயராக மேகத்தை குறிக்கும். மேகங்கள் தங்கியிருக்கின்ற சோலைகள். மின்னமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவிவாள் மெய்கண்டான். அவருடைய நூலை, மெய்கண்டான் நூலை, அவர் செய்த நூல் பெயரை சொல்லவில்லை, நூல் பெயரை சொல்லவில்லை, மெய்கண்டான் நூல். அவருடைய நூலை சென்னியிற் கொண்டு, சென்னியிற் கொண்டு, அதாவது தலைசிறந்த, தலைசிறந்த நூலாக அதனை கொண்டு, சென்னின தலை, தலைமேற்கொண்டு, தலைமேற்கொண்டு என்றால் மிக உயர்ந்த நூலாக வைத்து, சென்னியிற்கொண்டு அவருடைய நூலையே முதல் நூலாக கொண்டு சைவத்திறத்தினை, சைவ சித்தாந்தத்தினுடைய இயல்பை தெரிக்கலுற்றாம். ஐயம் திரிபு இல்லாமல் கூற போகிறேன், போகிறேன்னா சொல்லுகிறார். தெரிக்கல் உற்றாம் கூறப்போகிறோம், கூறப்போகிறோம். எப்படி தொடங்கினார் பாட்டை? என்னையின்று தொடங்கினார். எப்படி முடிக்க வேண்டும்? கூறப்போகிறேன் என்றெல்லாம் சொல்ல வேண்டும். என்ன என்று தொடங்கிவிட்டு கூறப்போகிறோம் என்று சொல்லுகிறாரே, என்ன வாக்கியம் சரியில்லையா? அவருக்கு எழுத தெரியலையா? என்றால் என்னை என்று தொடங்குகிற போது மெய், அந்த ஞானாசிரியர் பற்றி எல்லாம் சொல்லுகிறார். எனவே அவருக்கு முன்னாலே தன்னுடைய சிறுமையை புலப்படுத்துகிற வகையிலே மிக எளியவனாகிய என்னை என்று தொடங்கி கடைசியில யாருக்காக சொல்லுகிறார் இந்த சைவ சித்தாந்தத்தை? மாணவர்களாகி நமக்காக. எனவே நம்மை நினைத்து, நம்மை நோக்க அவர் பெருமை உடையவர் அல்லவா? எனவே மாணவர் நிலையை நோக்கி அவர்களுக்கு நான் இந்த நூலை சொல்லப் போகிறோம் அவர்களுக்கு என்று பெருமிதத்தோடு சொல்லுகிறார். பணிவோடு தொடங்கி பெருமிதத்தோடு முடிக்கிறார். சைவத்திறத்தினை தெரிக்கலுற்றா. அடுத்து இது தன்னுடைய நூலுக்கு வழி சொல்லுகிறார். அதாவது தன்னுடைய நூல் வழி நூல், முதல் நூல் மெய்கண்டார் செய்த நூல் என்று, மெய்கண்டாருடைய நூலுக்கு வழிநூலாக இதனை செய்கிறேன் என்று நூல் வழியை சொல்லுகிறார். ஞானாசிரியரை துதிக்கிறார். இது இருந்த பாட்டு. அடுத்த பாட்டிலே பண்டை, நான் யாருக்காக இந்த நூலை எழுதப் போகிறேன் தெரியுமா? யாருக்காக? அவ்வுலகத்து மக்களை மூன்றாக பிரிக்கலாம், மூன்று வகையினராக பிரிக்கலாம். உலக மக்களை உத்தமர், உத்தமர், உத்தமர்கள் மிக மேலானவர்கள், மிக கீழானவர்கள் அதமர், அதமர் கடைப்பட்டவர்கள், தலையாயவர்கள் கடைசியிலே கடைப்பட்டவர்கள் அதமர்கள், நடுவிலே உள்ளவர்கள் தான் நாம், நடுவிலே சிக்கியிருப்பவர்கள் நாம், நடுப்பட்டவர்கள். அதாவது நாம் தலையானவரும் அல்ல, கடையானவரும் அல்ல, இடையிலே இறைவனுடைய நிலையை உணர்ந்து, இந்த உலகத்தினுடைய நிலையாமையை, முதலிலே உலகத்தினுடைய நிலையாமையை உணர்ந்து, ஆக நிலைத்த பொருள் எது என்ற ஆராய்ச்சியிலே ஈடுபட்டு, அந்த சிவபெருமானை அடைவதற்கு என்ன வழி என்று ஆராய்கின்ற இயல்பை உடைய மாணவர்கள், அவர்கள்தான் இடைப்பட்டவர்கள். அதாவது ஞானத்திலே வெட்கை உடையவர்கள், ஞான வேட்கை உடையவர்கள், மெய்யறிவை பெற வேண்டும் என்ற நாட்டம் உடையவர்கள், அவர்களுக்காகத்தான் இந்த நூலை செய்ய போகிறேன். உத்தமர்களுக்கு நூல் வேண்டியதில்லை, அவர்களுக்கு நூல் எதற்கு? அதமர்களுக்கு சொன்னாலும் அது பாறையிலே விழுந்த தண்ணீர் தான், எதையும் பட்டு பாறையில தண்ணீர் பெய்தால், மழை பெய்தால் பிடித்து வைத்துக் கொள்ளுமா? அப்படியே விட்டுவிடும், ஒழுக விட்டுவிடும். அதமர்களுக்கு சொல்லி பயனில்லை, உத்தமர்களுக்கு வேண்டி சொல்லவே வேண்டியதில்லை. இந்த இடைப்பட்டவர்களுக்குத்தான் நூல் வேண்டும், துணை, நூலினுடைய துணை இடைப்பட்டவர்களுக்கு, அவர்களுக்காகத்தான் நான் இந்த நூலை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். பண்டை நற்றவத்தால் தோன்றி உத்தமர்கள் மேலானவர்கள், பண்டை நற்றவத்தால் தோன்றி முன்முன் பிறவிகளிலே பல பல பிறவிகளிலே செய்த தவத்தின், தவம் என்றால் என்ன? சைவத்தில் தவம் என்றாலே வழிபாடு, வழிபாடு, வழிபாடு தொண்டு. எனவே பல பல பிறவிகளிலே சிவபெருமானுக்கு செய்த அர்ச்சனை வழிபாட்டின் பயனாக பண்டை நற்றவத்தால் தோன்றி இந்த உலகிலே பிறவி எடுத்தவர்கள், அப்படி பிறவி எடுத்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? பிறக்கும்போதே கருவிலேயே திருவுடையவராக இருப்பார்கள். பிறக்கும்போதே கருவிலேயே, கருவுற்ற நாள் முதலா உன் கழலடியே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளம் என்று நாவுக்கரசர் சொல்லுகிறாரே, கருவுற்ற நாள் முதலா உருத்தெரியா காலத்தே என் உள்புகுந்து உயிர் மன்னி என்று சொல்லுகிறார் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில். எனவே இவர்கள்தான் இப்ப நாயன்மார்கள், பெரிய புராண நாயன்மார்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் தான். பண்டை நற்றவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணுகின்றவர்கள், பரமனை பக்தி பண்ணும், பிறக்கும்போதே சிவசிந்தனையோடு தோன்றி பரமன் இறைவன் மீது பேரன்பை செலுத்துகின்ற அடியார்கள், மெய்யடியார்கள், பரமனை பக்தி பண்ணும் தொண்டரை தானே இறைவன் தானே வந்து அவர்களை ஆட்கொண்டு விடுவான். பெரிய புராண நாயன்மார்களுக்கு இறைவன் தோன்றி அவர்களுக்கு அவர்களை ஆட்கொண்டதை போல செய்வான். அவர்களுக்கு நூல், ஞானம், நூல் வேண்டியது இல்லை. தானே தூய கதியினில் தொகுப்பன், தானே இறைவனே முன்வந்து தூய கதியினில் அந்த வீடு பெற்ற வீடு பேராகிய கதியின நிலை, அந்த உயர்ந்த நிலையிலே தூய கதியினில் தொகுப்பன், சேர்ப்பான், சேர்த்து விடுவான். எனவே அவர்களுக்கு நூல் தேவையில்லை என்பது கருத்து. அடுத்து இடைப்பட்டவர்களை சொல்லுகிறார். இடைப்பட்டவர்கள் யாரு? மார்க்கர் கண்ட நூல் ஓதி. மார்க்கர்னா உயர்ந்த சன்மார்க்கர்கள், சன்மார்க்கர்கள் உயர்ந்தோர், பெரியோர்கள். மார்க்கர் கண்ட அவர்கள் செய்த, உயர்ந்தோர் செய்து வைத்துள்ள நூல்கள், ஞான நூல்களை மார்க்கர் கண்ட நூல் ஓதி அவற்றை பயின்று, ஞான நூல்களை பயின்று மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்களுக்கு, ஆக வீடு பேறு பெற வேண்டும் என்ற அவா உடையவர்களுக்கு, வீடு காதலிப்பவர்களுக்கு ஈசன் இறைவன், ஈசன் சிவருமானுடைய புண்டரீகத்தாள் தாமரை போன்ற அவருடைய திருவடிகளை சேரும் பரிசினை புகழலுற்றாம். அந்த இறைவனுடைய, சிவபெருமானுடைய செந்தாமரை போன்ற திருவடிகளை சேரக்கூடிய வழியினை சொல்லுகிற இந்த நூலை அவர்களுக்காக நான் செய்கிறேன். எனவே ரெண்டு பேரைத்தான் சொல்லியிருக்கிறார், இன்னொருவர்களை சொல்லவில்லை. யாரு அவர்களை? அவர்களை சொல்லி என்ன பயன்? அவர்களை இங்கே நினைக்க வேண்டாம். எனவே இவர்களை, இந்த சித்தாந்த நூல்கள் சாமுசித்தர். சாமுசித்தர் என்றால் அந்த முதல் வகையினர். சாமுசித்தர் உத்தமர்கள். சாமுசித்தர் பிறக்கும் பொழுதே சிவபெருமான் மீது, இவர் காரைக்காலமே சொல்லுகிறார் அல்லவா, பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன்கிறார. அந்த சின்ன வயதிலேயே அந்த அம்மாவுக்கு சிவபெருமான் மீது அன்பு வந்து விட்டதே. அவர்களே சொல்லுகிறார், வேறு யாரும் சொல்லவில்லை. மே காரைக்கால் அம்மையாரே பிறந்து மொழி பயின்ற அந்த சொற்களை பயின்ற அந்த சின்ன வயதிலேயே பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்து. அவர்கள் சாமுசித்தர்கள். சாமுசித்தர் இந்த இரண்டாவது சொன்னவர்களுக்கு என்ன பேரு? வைநைகர். வைநைகர் என்ற பெயர். அதாவது வினயம் என்ற சொல்லிலிருந்து வைநைகர் வந்தது. வினயம் என்றால் பணிவுன்னு பொருள். பணிவு, வினயம் என்றால் பணிவு. அதன் அடிப்படையிலே வைநைகர். இப்படி பண்டைனத்தவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணும் தொண்டரை தானே தூயகதியினில் தொகுப்பன் அவர்களுக்காக நான் இந்த நூலை நான் செய்யவில்லை. யாருக்காக என்றால், மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்களுக்கு இந்த நூலை நான் செய்கின்றேன் என்கிறார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு பாயிரம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சில அப்படி படிக்கும் போது புரிந்து வந்துட்டு சின்னது தாண்டு நிறுத்தினர் கேட்கிறார். நேயர்களை, நாங்கள் இளையான்குடிமாரருடைய கொள்ளைக்கு அழைக்கிறோம் அப்படின்னு. இத்தனை பேருமா சார்? ஆமா வாங்கையா போலாம். நாம போகாம இளையான்குடிமாரர் வீட்டுக்கு யாரு சார் போறது? போனோம். இப்ப என்ன படிக்கிறார் அவர்? ஒரே இருட்டு சாமி. அது ஆட்பாட்டிப்பா பேட்டில் சார் அப்படியே இருந்தார். சிலது தண்டு அப்படியே அடியோட வந்துட்டு இருந்த அடியோட வந்து என்ன வந்தது? கீரத்தண்டு. கீரத்தண்டா படிச்சார் அவர் அப்படின்னார். ஆமா சாமி, கீரத்தண்டுதான் படிக்கிறார். வந்த அடி வருத்தினர் கொஞ்சம் நல்லா பாருனர். கண்ணாடி எல்லாம் எடுத்துக்கிட்டு தொலைச்சி கழிச்சிட்டு மீண்டும் சார் இது நேத்தான் போட்டு வந்தது சார். அதனால பார்த்தான். கீரத்தண்டுதான் படிக்கிறாருன்னு கொஞ்சம் நல்லா பாருப்பா நீ ஒண்ணு அப்படின்னா. ஐயோ, எங்க ஒரு கண்ணா சார், இத்தனை பேரும் பாக்குறா அவர் மனுஷன் படிக்கிறது சிறத்தன்றுதான். இல்லை, பாசப்பழி முதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்க. இது சேர்க்கல ஒரு ஆளுக்கு தன் கீரையவா பறித்தார். இல்லை, இதுவரையிலும் மனைவி மீது வைத்த பற்று, மக்கள் மீது வைத்த பற்று, உலகம் மீது வைத்த பற்று, செல்வத்தின் மீது வைத்த பற்று, இந்த பற்றாக இருக்கிற அந்த கீரையவல்லவா பறிக்கிறார். பாசப்படி முதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்க. இப்ப அத எடுத்துட்டு வர போறார். இந்த அம்மா சமையல் பண்ணுது, ஆய் வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட போறார். அவர் சாப்பிட வந்தவர். அவரு சாப்பிட வந்தவரா? அருமையா வாப்பா என்று அழைச்சிட்டு போக வந்தவர். எனவே நாம் வந்து இறைவனுடைய திருவடியை அடையணும்னா எது நீங்கணும்? பாசம் என்ற ஒன்று நீங்கனாதான் அடையணும். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியணி நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட சேராது நின்ற பெருங்கருணை சேராரி. திருவாசகம் அல்ல, பாசமாம் பற்றறுத்தால வீடு பேர் அடையணும். எனவே அவர் கீரையை பிடுங்கல, பாசமாகிய உலக பாசமாகிய கீரையை வாங்கினார். இது பெரிய புராணம், இது பெரிய புராணம். கீரை பறிப்பதில கூட பக்தி செய்ய, கீரை பறிப்பதில கூட இந்த நூலாவது இருந்தா திருதான் பாம்பேன். அப்படி பக்தி செய்ய சொன்ன இடம் இது. அருமையான எல்லா நூலும் நூலா தான் இருக்கு, ஆனால் பெரிய புராணம் உரையுமாகவும் இருக்கும், உரையாகவும் இருக்கும். அது எப்படிங்க? உரையாகவும் இருக்கும் பாருங்களேன். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். திருத்தொழுத்தொகை மும்மையால் உலகாண்ட மூர்த்தி, மூன்று பொருளால் உலகாண்ட மூர்த்தியினர். அந்த மூன்று என்ன? மூன்று என்ன? வழிநூல்லையும் இல்ல, நம்பியாண்டா நம்பியும் சொல்லல. பெரிய புராணத்தில் தான் அந்த மூன்று எதை என்று முன்னோர் தொகுத்து கூறியவற்றை விரித்து கூறுதல் நூல் செய்வாசையும் மரபு. எங்கே தொகுத்து இருக்கிறதோ அதை வகுத்து விரித்து சொல்லணும், எங்கே விரித்து சொல்றதோ தொகுத்து இருக்கணும். அதில் நூலுடைய மரபு. திருத்தொண்ட தொகையிலும் நம்பியாண்டா நம்பிகளிலும் உண்மை உண்மை என்பதற்கு அவ்வளவுதான் விளங்க, வேற ஒன்றும் சொல்லல. என்ன உண்மை? இந்த ஒரிடமே போதுமே, ஒரிடமே போதுமேங்களா? மூர்த்தி யாரை? உனக்கு உங்களுக்கு அரசு வந்துட்டது, நீங்க தான் இந்த நாட்டுக்கு அரசு, நீங்க வாங்கன்னு அமைச்சர்கள் கூப்பிடுறாங்க. அரசுக்காக அமைச்சர்கள் அழைத்த காலம் ஒரு காலம், காதாலையாவது கேட்டு கேட்டு இதுதான் சமயம்னு சொல்லிட்டு நீயா நீயானானா போட்டு பாருடான்னு நிற்பான். இந்த நீயானானா போட்டு பார்க்காமே அரசரை வைக்கும். இந்த அரசர் இல்லாத இந்த உலகு உயிர் இல்லாத உடம்பு மாதிரிப்பா அப்படின்ட்டு. அதனால பார்த்தாங்க, அரசு இல்லை என்ன பண்றாங்க, ஒரு யானைக்கு கண்ணை கட்டி விடுவோம், கையில ஒரு மாலையை கொடுப்போம், அது யார் மேல போட்டு அவங்களை அரசரா வச்சுக்கோம். சரி, ஒரு யானையை கொடுத்தாங்க. இது மூர்த்தி நாயனார் ஒருவர் நல்லா நல்ல அன்பர், சந்தனக்கட்டையை இடைச்சி அடைச்சு சொக்கநாத பெருமானுக்கு தொண்டு செய்தவர். அது போய் உள்ள சொக்கநாதரையும் அங்கே கண்ணியும் வணங்கிட்டு சொக்கநாதா அப்படின்னு வெளியில வந்தது. போக்குன்னு மாலையை போட்டு எது இந்த யானை பார்த்தா நீங்க தான் அரசர்னு அமைச்சர்னு சொன்னாங்க. ஏன் பாதி எனக்கு வேணாம் பாதி இந்த அரசு வேணாம் அப்படின்னா இல்லைங்க, தெய்வ திருவருள் இப்படித்தான் இருக்கு, நீங்க தான் அரசு, வேற வழி இல்லை அப்படின்னா. அப்படின்னாப்பா திருவருள்னு அதுக்கு நான் மறுக்கல, ஆனா ஒரு மூன்று கண்டிஷன். எது? நான் அரசியலுக்கு வரணும்னு சொன்னா நான் சொல்ற மூன்றை வந்து நீங்க செய்தாதான் நான் அரசுக்கு வருவேன்னு சொன்னாரா ஒருத்தர், சித்துக்குழியான ஆளு இல்லவா? அப்படிதான் இப்ப சொல்லணும். இதான் அரசுன்னு சொன்னவன நான் இன்னும் வர்றதா மூணு என்ன சுவாமின்னார். நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு புதிய அரசன் வந்தா என்ன கிரீடம் தூத்துவோம். அதுதான் இல்லை, நான் வளர்த்திருக்கிற தடை இருக்குப்பார், அதுவே கிரீடம். ஐயோ இப்படி பாண்டி நாட்டு மரபில்லைன்னர், விருப்பம்னா வர்றேன் இல்லைன்னா வணக்கம் நன்றி அப்படின்னு. அமைச்சர்லாம் பார்த்தாங்க, சரி பரவாயில்லைங்க, கடையே இருக்கட்டும். ரெண்டு நீங்க அந்த ஞான அவன் அந்த அரசனுக்கு நீங்க ஒரு பெரிய சிறப்பாக நல்ல வாசனை பொருள்லாம் ஊட்டப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணுவீங்க, அல்லது முடிசூட்டுகள்லாம் அது அபிஷேகம் பண்ணுவீங்க அப்படிதானே? ஆமாண்ணார், நான் ஏற்கனவே அருமையா பூசுவதும் அருமையா பூச்சி இருக்கிறேன், எனக்கு இனி ஒரு அபிஷேகம் வேண்டாம். என்ன சுவாமி அது மாறி பழக்கம் இல்லையே? கிடையாது. மூன்றாவது இங்க வந்து அரசன் வந்து பட்டத்துக்கு வந்தாங்க, அங்க உள்ள நாங்க அரண்மனைக்குள்ள நிறைய இருக்குது, அதெல்லாம் எடுத்து அஞ்சு விரல்ல மோதிரம், இந்த அஞ்சு விரல்ல மோதிரம் இங்க கையில இருந்து காப்பு, இங்க ஒரு காப்பு, இங்க கையில கேடகம், இப்படி எல்லாம் போட்டு பாக்குறதுதான் அரசுக்கு மரியாதை என்ன? நேபாளத்திலிருந்து ஒருமுகமுடைய உருதிராக்கம் ஒரு ஆறு இருக்கு, சிவப்பு கைத்துல கட்டிக்கிறேன், இதுதான் அணி விருப்பமா? பரவாயில்லைங்க, அரசா வந்தா போதுங்க. மும்மையால் உலகாண்ட மூர்த்தி அடியேன், நான் இந்த உலகத்தை அரசு செய்வேனானால் திருநீரை எனக்கு அபிஷேகம், நான் இந்த பாண்டி நாட்டை காக்க வேண்டும் என்று சொன்னால் முடி எனக்கு தடையே முடியாக இருக்கட்டும், நான் இந்த பாண்டி நாட்டு அரசனாக இருக்க வேண்டுமானால் அணிகளும் நான் போட்டிருக்கிற உருதிராட்சமே போதும், வேறு வேண்டாம். இந்த மூன்று கிணங்கினால் பட்டம் இல்லையான வேணும் வாங்கன்னு அழைச்சிட்டு போனாங்க. இந்த மும்மைக்கு உரை சொன்னது எது? பெரிய புராணம். பெரிய புராணம் இது மாதிரி அல்ல, ஞானசம்பந்தர் அருமையாக அந்த வாது வெல்லுகின்ற பொழுது வாழ்க அந்தனர் வானவராணினம் சொல்லுகின்ற பதிகத்தை பாட பன்னெண்டு பாடல், அது திருப்பாசுரம்னு பேரு. திருமுகப்பாசுரம் வேற, திருப்பாசுரம் வேற. திருமுகப்பாசுரம் முன்ன சொன்னது மணிமணி பிரிசை மாடக்கூடல், இது திருப்பாசுரம்னு பேரு. பன்னெண்டு பாடல் உடையது. இந்த பனிரெண்டு பாடலுக்கும் 27 பாடல்கள் விரிவுரை செய்திருக்கிறது. பனிரெண்டு பாடல்களுக்கும் 27 பாடல்கள் விரிவுரை செய்த வாழ்க அந்தனர் வானவராணினம் என்றது ஏன், வீழ்க தன்புணல் என்றது ஏன், வேந்தனம் ஓங்குக என்றது ஏன், ஆழ்க தீயது ஏன், அறன் நாமைய சூழ்க ஏன். தெரிவித்திருக்கிறதா நூலாக இருக்கும் அல்லது உரையா இருக்கும். நூலுக்கு நூலாய் உரைக்கு உரையாய், நூலுக்கு நூலாய் உரைக்கு உரையாய். ஒரே நூல் தான் பெரிய பிராணம் தான், திருதல பிராணம் தான், வேற எதுவும் இல்லை. தெரியுது அப்படி ஒரு அருமையான நூல் பெரிய பிராணம். இப்படியே சொல்லிட்டு போனா ரொம்ப நேரம் ஆகும் அல்லவா, அல்ல ஒரு முடிவுக்கு கொண்டாந்துடும். பலப்பா பல செய்திருக்கணும் எல்லாம் நம்ம அதை போல் நடத்தும் பொழுதெல்லாம் ரொம்ப அன்பர்கள் அப்படி சொல்ல சொல்ல அந்தந்த பிராணத்திலையும் சொட்ட சொட்ட கேட்கலாம். ஒரே ஒண்ணு புரட்சி. என்ன புரட்சின்னு, எல்லாரும் நாட்டு வளம் பாடினார்கள், நகரவளம் ஜெயிக்கிறாரும் நகரவளம் பாடினார், நகரவளம் பாடினார். நகரவளம் பாடும்போது எல்லாரும் கேட்டா, ஆஹா இந்த மதில் ஓடிட்டு ஓடிட்டு ஓடிட்டு கதிரவனுடைய தலையில் ஓடிட்டு, இந்த அகடி கீழே இறங்கிட்டு இறங்கிட்டு இறங்கிட்டு ஆதிசேரன் தலையில் வரை இறங்கிட்டு, இதோ இந்த தெருவு அந்தனர் தெரு, இதோ அந்தனர் தெரு அரசர் தெரு, இதோ இந்த தெரு வணிகர் தெரு, இதோ இந்த தெரு வேளாண் தெரு, இங்க இருக்கிற மாரமாளிகை கூட கோபுரம் அவற்றில் இருந்த இத்தியாதிகள் இதான் சொன்னாங்க. ஜெயிக்கிறார் ஒருவர் தான் நகர சிறப்பு என்று வைத்துக் கொண்டு மதில் வளம் பேசவில்லை, அகழி வளம் பேசவில்லை, தெரு வளம் பேசவில்லை, மாடகோபுர கோடம் பேசவில்லை. ஏன், நேர்களை திருக்குறள் கிடைக்கிறோம். நாடுன்னு எப்படி இருக்கணும்னு கேட்டார் திருவள்ளுவர் தான் சொன்னார். பத்து குரல் பாடினார், ஒவ்வொரு ஏன பத்து குரல் தான். அதனால கல்லா விளையுளும் தக்காரும் தாயிலா செல்வரும் சேர்வது நாடு. நல்ல விளைச்சல் வேணும்பா, நல்ல பண்புடைய மக்கள் வேணும்பா. தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்வியிலா செல்வர்னர், செல்வர் செல்வராகவே இருக்கணும், நொடிக்கு போடக்கூடாது. ஏன்னா அப்பதான் எல்லாருக்கும் வாரி வழங்க முடியும். நொடித்தல் இல்லாத செல்வந்தர் இருக்கணும்னு அப்படிங்களா. பெரும்பொருளால் செல்தக்கதாகி அருங்கேற்றால் ஆற்ற விளைவது நாடு. என்னென்னாரு, என்னென்ன பெரும்பொருள் வேணுமோ அந்த நாட்டில் எல்லாம் இருக்கணும். ஆனால் ஊரெல்லாம் பூச்சி விழுந்து சார், அந்த பூச்சி விழுந்து அந்த நெல்லே வந்தீங்க, இது தண்ணி வராமனால மேட்டூர் டேம்ல தண்ணி வராமனால அது போச்சுங்க என்று சொல்லக்கூடாது. மேட்டூர் டேம்ல தண்ணியே வராவிட்டாலும் அந்த பூச்சி அந்த கருவில் இருந்து மேல வர வரைக்கும் அழிச்சாலும் கூட வேலி ஆயிரம் விளைவுட்டாக காவிரி புறக்கும் நாடு என்று சஞ்சலிக்கும் ஜெயிச்சு அது மாதிரி விளையும். எவ்வளவு கேடு இருந்தாலும் அதையெல்லாம் தாங்கி கொண்டு அருமையா விளைச்சல் வரணும் அது நாடு. தினியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து நோய் இருக்கப்படாதாக, நல்ல செல்லும் இருக்கணும், பகை இருக்கப்படாது, இவை எல்லாம் இருக்கணும். சுருக்கமா சொல்லுங்க, நாடென்ப நாடா வளர்த்தன, நாடு அல்ல நாட வளர்ந்தரு நாடு. இதான் இப்ப தன்னிறைவு பெற்ற நாடுங்கிறானே அதுதான் இங்க திருவள்ளுவர் சொன்னது. நாடென்ப நாடா வளர்த்த, ஒரு நாடுன்னா ஏகத்து ஒருத்த நாடப்படாது. பெட்ரோலா அப்படின்னா சார், சார் ஒரு லிட்டர் அஞ்சானா போட்டு 50 பைசா, ஒரு லிட்டர் 25 ரூபாய் 23 ரூபாய் ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்தாரு. சணல் ஆறையாமே காசுக்கே வாங்குற பழக்கம் இல்லைங்க. நெல் அது பாட்டு உங்க வீட்டுல கிடைக்குது. கரும்பு சக்கரை, சக்கரை 2 ரூபாய்க்கு 6 கிலோ. நீங்க இந்த நேரமாவது கொஞ்சம் காதல வாங்க, இது அப்புறம் போன பிறகு எல்லாம் வந்து வறுமையும் மட்டும் நமக்கு இங்க இருக்கிற வரைக்குமா இப்படி இருக்குமே. பையன் கேப்பான் நாடு இருக்கான், ஒரு மணி நேரமா அளவு நல்லா இருக்கும், அப்புறம் தான் பஞ்சபாட்டு பாட போது. இந்த ஒரு மணி நேரம் நல்லா இருக்கா, உள்ளுவதெல்லாம் வயிறு உள்ளல். அதனால நானே தப்பா சொல்லிட்டேன், அப்படியே சார் 10 கிலோ அப்படி சொல்ற, 10 கிலோ ஜீனி, ரவா கவா கலப்பு இல்லாத ஜீனி அப்படி. எனவே எந்த ஒன்றிற்கும் பிற நாட்டை நாடா வளர்த்தன நாடு, எந்த ஒன்றிற்காவது பிற நாட்டை எதிர்பார்த்தாலும் அது நாடு அல்ல. நாட வளர்ந்தரும் நாடு நாடல்ல, அதான் தன்னிறைவு பெற்ற நாடு என்று சொன்னாங்களே. இப்ப சொல்றாங்களே எங்கள் திருவள்ளுவர் தந்த பிச்சை இந்த சொல்லு நாடா வளர்த்த சுவாமி. இந்த ஒரு நாட்டுல இவ்வளவு வளம் இருந்தா போதுமான, கொடுத்திருந்து பார். 9 குரல் முடிஞ்சிருக்குது, 10வது குரல் பாக்கி இருக்குங்க. அது என்ன சொல்ல போறீங்க இப்ப சொல்றதான் ரொம்ப கவனமாக கேட்கணும்னர். என்ன, நான் சொல்ற இலக்கணங்கள் 9 குரல்ல சொன்ன இலக்கணங்கள், அவ்வளவு இலக்கணமும் ஒரு நாட்டுக்கு இருந்தாலும் இருக்காது. எந்த நாடு ஏதேனும் ஒண்ணு காட்டும் இருந்தா அப்படியே இந்த 9 அந்த இலக்கணம் இருந்தாலும் நான் இனி சொல்ல போற ஒன்று இருக்குது அது இல்லையானா நாடல்ல. ஓ அப்படியானா, ரொம்ப கவனமா கேட்கணும் மாட்டிருக்கேன். ஆமாங்க, ரொம்ப கவனமா. என்ன, நான் சொன்ன இந்த 9 குரல்ல சொல்லுகின்ற இலக்கணங்கள் அத்துணையும் ஒரு நாடு பெற்றிருந்தாலும் நல்ல அரசியல் இல்லையானால் அத்தனையும் கெடும். நல்ல அரசியல் இல்லையானால் கெடுங்க, அத குரலா பாடுங்க அப்படின்னு. ஆங்கு அமைவு எழுதிய கண்ணும் பயின்று, நான் சொன்ன அந்த ஒன்பது குரல் சொல்லப்பட்ட இலக்கணங்கள் எல்லாம் இருக்கிறது, இருந்தாலும் பயன் இல்லை. எது இல்லையானா, வேந்து அமைதி இல்லாத நாடு, நல்ல அரசாட்சி இல்லைன்னா அத்தையும் போச்சுதானே. திருவள்ளுவருடைய ஞானத்தை இந்த ஓரிடமே தூக்கிடுது. அப்படிப்பட்ட ஞானி அல்லவா திருவள்ளுவர். அது இப்பதான் நமக்கு தெரியுது இல்லைங்களா. இதுக்கு மேல சொல்லல, இப்ப தெரியுது அந்த பத்தாவது குரல் அருமை. நமக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்ன கூட தெரிய மாட்டேன், இப்ப வர வரதான் தெரியுது பத்தாவது குரல் சரிங்களா. சார் முத்தா பாடியிருக்காருங்க அப்படிங்க. ஆங்கம எளிய கண்ணும் பயனின்றே வேந்தமில்லாத நாடுங்க. இங்கதான் சேக்கிராருடைய அறிவு மதிநுட்பம் வேலை செய்யுது. என்ன பண்ண, அப்ப ஒரு நாட்டிற்கு அகழியோ அல்லது மற்ற மதிலோ அல்லது தெருவோ மாடமோ கூட கோபுரமோ இருந்து பயனில்லை. எது இருக்கணும், நல்ல அரசாட்சி இருந்தால்தான் இருக்கணும். அதனாலதான் நகர சிறப்புல அனபாயம் சிறப்பு வச்சுப்பாங்க. சார் எங்கேயா எந்த நூல்லையா பாருங்க, நாடு சிறப்பு நாடு சிறப்பு தான் படிச்சுப்பாங்க. இங்கதான் ஒரு மைந்தன் தன் கூலத்துக்கு உள்ளான் என்பது மூணரான். என்னடா ஆராய்ச்சி பண்ணி அடிச்சிட்டு கேட்டான். நம்ம தம்பி ஒண்ணும் இல்ல, நம்ம தம்பி ஒண்ணும் இல்ல. என்ன நம்ம தம்பி ஒண்ணும் இல்ல என்ன, ஒரு தன்று அந்த பாட்டுல ரொம்ப அருமையான பாட்டு. அந்த ஒரு பாட்டு சொன்னது நல்லது, ஒரு பாட்டு வேணா சொல்லிடுவேன். அதான் நீங்க பழைய காளியா கூடிய அல்வாவை தந்துட்டு தூள் பகோடாவும் தந்துட்டு இது அரை மணி நேரத்துல சாப்பிடுறேன்னா வேணாம் சார் காளியா கூடிய அல்வான்னு சொல்லுங்க. ஏன்னா காளியா கூடிய அல்வா தூள் பகோடா வச்சுட்டா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும் அல்லவா. ஏறத்தாலும் அது 12 மணிக்கு முடிச்சோம்னா ஓரளவு ஏதோ பெரிய பிராணத்துல சொல்லணும்னு அர்த்தம். இது வச்சு அல்லவா சொல்றான். என்ன பாடுறதுன்னு கேட்டான். இந்த ரெண்டு பாட்டுலாம் நீங்க அடாராடா எடுத்து கெடுத்து அந்த அதை என்னப்பா ஆராய்ச்சி பண்ணி அடிச்சது அப்படின்னு கேட்டான். அமைச்சன் சொல்றான், நல்ல மதிநுட்பம் நூலோட அமைச்சன், சிறந்த பேரறிவு, சிறந்த நாட்டின் மீது பற்று, அரசன் மீது பற்று, எந்தவித அசம்பாவிதம் நாட்டில் ஏற்படக்கூடாது என்று சொல்லுகின்ற நல்ல உள்ளம். அப்படி அமைந்த அமைச்சன், அப்படி ஒரு அமைச்சர், அப்படிப்பட்ட அமைச்சன் சொல்றான். என்ன நடந்தது என்ன, ஒன்னும் பதட்டப்பட வேணாம். வளவ வளவ வளவன் என்னன்னு கேட்டா சோழனுக்கு இருக்கிற பெயர்ல வளவன் என்பது ஒன்று. ஏன் சோழ என்று ஆரம்பிச்சுட்டாத, ஏன் செந்தியர் குல தோண்டலே என்று சொல்லக்கூடாத, ஏன் கரிகார திருவளத்தான் வடிவந்தவனே சொல்லப்படாத, அதெல்லாம் வச்சுட்டு வளவ என்று சொன்னார். ஏன் அரசே கவலை வேண்டாம், உங்களுடைய மரபு வளம் வளம் குறைஞ்சது மட்டுமல்ல, நம்முடைய நாட்டில் அறமும் வளமுடையதா தான் இருக்கிறது, கவலை வேண்டாம். அறமும் ஒன்னும் குஞ்சுவிடவில்லை, பதட்ட வேண்டாம், பதட்ட வேண்டாம். ஒன்னு அறம் முந்தி போல, நம்முடைய நாட்டில் அறம் வளமாகவே இருக்கிறது என்பான். வாழவ நின் புதல்வன், நின் புதல்வன். நின் புதல்வன்கிறது ரெண்டு விதமா சொல்லலாம், மோசத்துக்கும் சொல்லலாம், எல்லாம் பையன் அப்படின்னு சொல்லலாம். அதல்ல, நின் புதல்வன் அப்படி படிக்கணும். அதை ரொம்ப யோசிதையா இருந்து படிக்கணும்னு சொன்னா படிக்கிறது அப்படி படிக்கணும்னு அந்த இடத்துல நின் புதல்வன் அப்படி இங்கப்படாது போச்சு ஒழிச்சு அந்த இலக்கியத்தையே நீ படிக்க வேணாம். நின் புதல்வன் அரசே கவலைப்படவனா, நீங்கள் எவ்வளவு அறநெறியில மிக இன்றியமையாத இருக்கீங்களோ, புளிக்கு பிறந்தது பூனை ஆகுமா, நம்ம தம்பி தான் உங்க தம்பி தான், எனவே அந்த அறம் இருக்கில்லை என்று சொன்னான். நின் புதல்வன் அப்படி படிக்கும். ஆங்கோர் மணி நெடும் தேரில் ஏறி, ஆங்கூர் ஆங்கூர்னா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தேர் ஓட்டி, இன்னைக்கு அங்க விட்டான், அடுத்தவன் மேல விட்டுட்டான், அடுத்தவன் கூரையில விட்டுட்டான், டீ கடைக்காரங்களை விட்டுட்டான் கிடையாது இல்லைங்களா. எப்பவுமே நம்ம தம்பி தேர்ல போவாது, என்னமோ அன்னைக்கு போச்சு ஆங்கூர். இந்த ஆங்கோங்கிற அப்படியே அது கூட ஆங்கு ஆங்கு ஓரு ஓருக்கு படாது, வரவே படாது மாதிரி அல்லவா, ஒரே அல்லது ஆங்கூர் ஆங்கூர்னா என்னமோ நான் தம்பி இன்னைக்கு போச்சு, என் நினைச்சது என்னமோ தேர்ல ஏறும் நினைச்சது அப்படி ஏற்று ஆங்கூர். தேர்லன்னா என்ன, பெல் இல்லாம ஓட்டுறதெல்லாம் இருக்குது, இப்ப பெல்லும் வேண்டியது இல்ல, லைட்டும் வேண்டியது இல்ல, இது அறமா போச்சு. முன்னெல்லாம் சைக்கிள்ல பெல்லு இல்லைன்னா அரசு பண்ணுவாங்கல்ல, ஐயா கூப்பிடுறாங்க, ஐயா கூப்பிடுறதே இல்ல, லைட் இல்லைன்னா கூப்பிடுறது இல்ல. மோடி இப்ப ஏன்னா நம்ம ஒரு விதமா நாடு குட்டியவராயணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், அது ஏன் நல்லதா ஆகணும், விட்டுட்டுமே அவன் மேல விட்டு அவன் மேல விட்டு கட்டில போகணும் அப்படியே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். முன்னெல்லாம் அந்த மாதிரி மணியோ அல்லது பெல் இல்லைனாலும் விளக்கு இல்லைனாலும் உடனே ஐயா கூப்பிடறாருன்னு கூப்பிட்டோம், கூப்பிடுறது இல்லையே, எந்த விலை எந்த இதுலயும் கிடையாது, ரெண்டும் கிடையாது, எல்லாரும் செத்தா கல்யாணம் போல. அதனால ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் வச்சிருந்தா தானே, இப்ப எவனுமே வச்சது இல்லை. முருகா முருகா நாலு உருப்பிடுமா, ஏன் மணி அந்த பெல் இருக்கக்கூடாதா, ஏன் விளக்கு இருக்க கூடாத, இது என்ன பெரிய சைக்கிள் வச்சுக்கிறது யோகியதா இருக்கும்போது ரெண்டு வைக்க கூடாது, இது ஏன் விட்டாங்கன்னு தெரியல, ஆண்டவன் தான் காக்கணும். ஆனால் நம்முடைய தேர்ல மணி நெடும் தேரில் ஏறி அருமையா மணி, இங்க நம்ம ரத்தனகிரியில அந்த தேர் புறப்பட்டதுன்னு சொன்னா ஆற்காட்டுல இருக்கியா, ரத்தனகிரியில நம்ம அனபாயனுடைய பையன் தேர் ஓட்டுறான் தெரியும், ஏன்னாரு மணி சத்தம் பார்த்தாங்க அப்படி கேட்கும். தேர் எப்படிப்பட்டதுனாரு, திருவாரூர் தேர் கட்டுக்கு போங்க, அந்த தேர் அவ்வளவு உயரங்க, என்ன தெரியணும் கேட்ட, இதெல்லாம் இந்த கன்று வந்ததே இந்த மணி சத்தம் கேட்டு நீங்க இருக்கலாம், இந்த கன்று பார்த்ததே இவ்வளவு பெரிய தேரை பார்த்துட்டு பக்க பக்கப்படி இப்படி இருந்துட்டு பக்கத்துக்கு போயிருக்கலாம், போகவில்லை. எனவே கன்றின் தவறே தவிர பையன் தவறு அல்ல, அது அப்படியே அணுகிட்டே போறாங்க. மணி நெடும் தேரில் ஏறி யாரு கூட போனாங்க, இளைஞரணி போச்சு சார், இளைஞரணி. அதனால ஏன்னா அரசலங்குமரன் போறதுனால பின்னால நிறைய அந்த போறாங்களாம், ஆளாவில் தேர்த்தானை சூழ, என்ன அர்த்தம் சார், ஒரு கண்டு வந்ததுன்னு சொன்னா அந்த மேல தேர்ல போற அந்த பையன் கண்ணுக்கு படவானா, இத்தனை பேர் போனா ஒருத்த கண்ணுல படப்படாது என்பது பொருள். ஆளாவில் தேர்த்தானை சூழ, எத்தனையோ அந்த பின்னால தேரும் அந்த இளைஞர் பிள்ளைகளும் பின்னால வந்துட்டாங்களாம். சரி, எந்த வழியில போச்சு, சரிங்க, அரசு உலாம் தெருவில் போங்கால், அந்த தேர் போக வேண்டிய நெறியில போச்சே தவிர அங்க கண்ணுட்டி வந்தது தப்பே தவிர கண்ணுட்டி போற மூல முடுக்கெல்லாம் தேர் போகல. நீங்க சொல்லுமில்ல சார், ராங்கா ரைட்டா, இடது பக்கம் போச்சா இல்ல வலது பக்கம் போச்சா அப்படின்னு பாக்கிறோம்ல, அது போல இந்த தேர் போக வேண்டிய வீதியில அரசு உலாவுகின்ற வீதியில அந்த தேர் போச்சே தவிர இந்த கன்று மூல முழுக்கல போயிருக்கிறத போய் அடிக்கிறது போகலன்னு. அரசு உலாம் தெருவில், சரி எவ்வளவு ஸ்பீட்ல போச்சு, போங்கால் மெதுவாதான் போச்சு, போடுங்கால் அப்படின்னா இந்த பய ஏன் அப்படி ஓடனா அப்படின்னு இல்ல, போங்கால் அடாடாடா. அப்ப மணி இருக்குதா, தேருக்கு இருக்குது, மணி எவ்வளவு பெருசு, ஒரே பெருசு, கூட யாரும் இல்லையா, நிறைய பேர் போனாங்க, எந்த தெருவுல போச்சு, இவங்க போக வேண்டிய நீர்ல இந்த வழிதான், இது வந்து பொது வழி அன்று, நீர் நடப்போம் தண்டனைக்குள்ளாவார்கள் அந்த வழியில போயிருக்கு, அந்த வழியில போயிருக்கு, இது பொது வழி அன்று, நீர் நடப்பவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள். நம்ம திருச்சி ஜங்ஷன்ல போட்டிருப்பாங்க, உங்கள் பொறுப்பில் கடக்கிறீர்கள் போடுவான், ஏன்னு அர்த்தம், எங்க இன்ஜின் வந்து போச்சுன்னா நாங்க ஒண்ணு அசைடு தரமாட்டோம் போறாங்கல்லதுன்னு அர்த்தம், உங்கள் பொறுப்பில் கடக்கிறீர்கள் என்று. அது போல அப்படிப்பட்ட இடத்துல போச்சு, அது எத்தனை மீட்டர் ஸ்பீட்ல போச்சு, ஓடல, ஓங்கால். இப்ப இந்த ரெண்டு வரி என்ன சொல்லிட்டுன்னு கேட்டா, அந்த கன்று வந்தது தப்பே தவிர இந்த நம்ம தம்பியோ தம்பியோட வந்தவங்களோ தேரோ அதுல போய் இருக்கிற மணியோ அது போன நெறியோ எதிலும் பிழை இல்லைங்க. நீங்க பக்தியா கேக்குறீங்க, எங்க பையன் நான் கேட்பேன், ஏ சார் எல்லாம் சேர்ந்து பாவம் சேட்டை போட்டு செவ்வாய்க்கிழமை அந்த சின்ன கண்ணுட்டி போறீங்க அப்படின்னு, ஆமா இப்படிமா அப்படி சொல்லுவான், அந்த கண்ணுட்டியும் தப்பு இல்லைனா, இளைய ஆண் கன்று ஒன்று இளங்கண்ணு, அதெல்லாம் கண்ணுட்டி மேலையும் தப்பு இல்லை, இந்த அப்படியே சேர்க்கிறார் சேர்க்கிறார் தான் என்று சொல்லுங்க. இல்லைன்னா இந்த முதல் ரெண்டு வரி பாடினதுலயே உடைய நமையின்பம் விளங்குறது என்றாலும், இந்த மூன்றாவது இல்ல அப்ப எல்லாம் சேர்ந்து நீங்க உயர்தனையா ஆறடிவு படைச்ச பையன் போலாம், கூட இருக்கவங்க போலாம், அந்த சின்ன கண்ணு ஊட்டி ஒண்ணு முடியாத கண்டு வந்து தப்ப அப்படின்னு கேட்டா, இல்லப்பா அதுவும் தப்பல்ல, இளைய ஆண் கன்று ஒன்று சின்ன கண்ணு பத்தினா கண்ணு ஊட்டி பாவம் இளங்கன்னு பயம் அறியாது, அதுவும் தப்பு சொல்லக்கூடாது. ஏ சார் பேக் வீலா ஃப்ரண்ட் வீலா அதெல்லாம் பாக்குறோம் தண்ணிக்கு, இடை புகுந்து இறந்ததாக, அந்த ஃப்ரண்ட் வீல்ல இருந்து சொன்னா போறவன் தப்பு, பேக் வீல்னா பேச்சுக்கே இடம் இல்ல இல்லைங்களா, அது என்ன ஆம்பாடு போற இத்தனை நாள் வந்து வந்துட்டு இருந்தேன், இங்க என்னது இடை புகுந்து இடையில போயிட்டு என்ன ஆச்சுனர், இறந்ததுன்னு சொல்லல இறந்ததாக, ஏன்னா நீதிமன்றத்துல போய் அது படைச்சுட்டு வச்சுங்க, அதெல்லாம் இன்னைக்கு பாருங்க, திருடியதாக கைது, திருடியதனால் கைதுன்னு போட மாட்டான், ஏன் நாளைக்கு அவன் திருடம் இல்லைன்னு மானவசம் போட்டுருவான், உயிரை வாங்கி விடுவான், திருடியதாக கைது. அது போல இறந்ததாக, அது இறந்து விட்டதாக, தாளர் ஊரும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான், அந்த கண்ணுக்கு தாயா இருக்கிற பசுமாடு தளர் ஒரு மித்தாய் வந்து இந்த ஆராய்ச்சி மணி அடித்ததுன்னு சொல்லல, ஏன்னா இதுவரையிலும் அந்த அந்த சோழ நாட்டுல ஆராய்ச்சி மணி அடித்ததான வரலாறே இல்லை, நீதி தவறியதே இல்லை, அதனால மணி ஆராய்ச்சி மணி அடித்ததுன்னு கூட சொல்ல தப்பு மனசு வரல, விளைத்தது இத்தன்மை என்றான் விளைத்தது என்ன, இந்த மாதிரி அந்த மணியை அப்படி விளைத்தது. உங்களுடைய ஒழுங்கு சட்டம் ஒரு ஒரு ஒரு ஆக்சன் நடக்கிறதுன்னு சொன்னா எந்தெந்த விதத்தில் நடக்கும், எந்த விதத்துல தவறு வரும், அந்த தவறெல்லாம் இல்லாமல் இருக்கின்ற அருமையான பாடல் 12 நூற்றாண்டில் சேக்கிரா பெருமகனாரால் நாட்டு சிறப்பிலே சொல்லி வச்சிருக்க. அப்புறம் அந்த வரலாறு தெரியும், ஏன்னா இறந்ததுன்னு சொல்லி முடிக்க கூடாது, புரிய கூடாது. எனவே அந்த கண்ட ஒரு அமைச்சரை விட்டான், நீ போய் அந்த அந்த கண்ட கொண்டவுடனே என் கண்ட கொண்டுன்னா அந்த அமைச்சர் என்ன பண்ணான் பாவம், அரசனுடைய ஆணையை மீற முடியல, இந்த வேலையை செய்யவும் முடியல.
4: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
1: பாக்தரங்கள் 14 உமாபதி சிவம் தந்தருடைய திருவருப்பயன் முதல் அதிகாரம் 13 நிலை. இதுவரை இந்த 13 நிலையில் எம்பெருமானுடைய இலக்கணங்கள், அவருடைய பெருமைகள் கூறப்பெறுகின்றன. பெரும்பாலும் இவற்றில் கூறப்படுகின்ற இலக்கணங்கள் தடத்த இலக்கணம் என்றும் சொரூப இலக்கணம் என்றும் இரண்டு வகையான இலக்கணங்கள் உண்டு. ஒவ்வொரு பொருளுக்கும் தடத்த இலக்கணமும் உண்டு, சொரூப இலக்கணமும் உண்டு. தடத்த இலக்கணம் என்று சொன்னால் அது பொதுவான இலக்கணம் என்பது பொருள். ஒரு மனுஷன் இருக்கான்னா அவன் இன்பத்தை அனுபவிக்கிறது அல்லது போகப் பொருள் அனுபவிக்கிறது என்பது அவனுடைய பொதுவான குணம். எனவே அது நம்முடைய வாழ்க்கையில பொதுவா நாம மனுஷனுக்குரிய பொது குணம் இருக்குமானால் அதனை தடத்த இலக்கணம் என்று சொல்லலாம். சொரூப இலக்கணம்னா ஒருத்தனோட ஒரு மாலை பழகணும், இப்ப தாயா அவன் சொரூபத்தையே கண்டேன் அப்படின்னு சொல்றமா இல்லையா? வீட்டில் 60வது மணி விழா நடந்தது, அதுக்கு வீட்டில் மனைவி வந்து செலவுக்காக கொஞ்சம் 1 லட்சம் ரூபாயை தனியாக என்கிட்ட தந்துருங்க, பிறகு பின்னாடி இதுக்கு கணக்கு தரேன்னா சரின்னு 1 லட்சத்தை கொடுத்து விழா முடிஞ்ச பிறகு கணக்கு கேட்டால் 1 லட்சத்துக்கும் 16 சேலை வாங்கினேன்னு எழுதி கொடுத்துட்டான். ஏமாஜி 16 சேலையும் யாருக்கு வாங்கினான்னா, உடனே என் பையன் சொன்னான், தெரியலையாப்பா முதல் நாள் இரவு நீங்கள் தானே எல்லாருக்கும் கொடுத்திய. ஆமாம், நம்ம நம்ம அம்மாவோட மாமே மாமி அவங்க மாமே அவங்க மாமனுக்கு மகன் அவங்க மருமக எல்லாருக்கும் கொடுத்தது அந்த 16 சேலைன்னா. இப்போ 16 சேலையும் பிறந்து விட்டுக்கே கொடுத்தாடானே. ஆமான், அவன் போன பிறகு சொன்னான், இப்போ தாண்டி உன் சொரூபமே எனக்கு தெரிஞ்சுதுன்னு. அவ சொன்னா, நீ என்னைக்கு என்கிட்ட தாலி கட்டினியோ அன்னைக்கு உன் சொரூபம் எனக்கு தெரியும்ட்டா. அப்போ ஒரு சொரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு நாள் ஆகுது? தடத்த இலக்கணத்தை எப்போனாலும் தெரிஞ்சுக்கலாம். பொது இலக்கணம் இதில் சொல்லப்படுவது அனைத்தும் தடத்த இலக்கணம், பின்னால் வருவது சொரூப இலக்கணம். இறைவனுடைய தடத்த இலக்கணம் என்ன அப்படின்னா, எல்லா பொருளிலும் அவன் கலந்திருக்கிறான். அவனுடைய அருள் அவனோடு சக்தியாக எப்பொழுதும் பிரிக்கப்படாமல் இருக்கிறது. அவன் பெருமையுடையவன், நுண்ணியனாக இருக்கிறான், பேரருள் உடையவனாக இருக்கிறான். அரிய பெரிய தவத்தை செய்தவர்களுக்கு அருளை கொடுக்கக்கூடிய நிலையில் உயிர்களை கடந்தும் நிற்கிறான் என்ற பொது இலக்கணத்தை 3 குறட்பாக்களிலே பார்த்தோம். இனி 4வது குறட்பா. ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன். போக்கும் அவன் என்பதனால்தான் இது சிவபெருமானுக்கே ஒரு இலக்கணத்தை நாம் பொது இலக்கணமாக பார்க்கிறோம். ஆக்குபவன், அழிப்பவன், போக்குபவன் அப்படின்னு உமாவதி சொல்லியிருக்கணும். ஆக்கி எவையும் அழித்து, ஆக்கினா படைத்துன்னு அர்த்தம். இப்ப அந்த காலத்துல சோறாக்குறதுன்னு ஒண்ணு இருந்துச்சு, இந்த காலத்து இல்லையான்னு கேட்கப்படாது. இப்ப எல்லாம் குக்கர்ல வைக்கிறதுனால அது ஆக்குதல் இல்லை, இப்ப எல்லாம் சோறு வடிக்கிறத. அந்த காலத்து ஆக்குதல்னா நொய்யும் நொறுங்கும் களைந்து அரிசி ஆக்கினாரை என்று சொல்லுவார். அந்த காலத்துல சோறு ஆக்கிட்டியான்னு கேட்டா அரிசி எடுத்துட்டு வந்து அதுக்கு கல்லு இதெல்லாம் நொறுக்கி தண்ணியில போட்டு அது களைஞ்சு களைஞ்சதுனால கல்லெல்லாம் எடுத்து போட்டு அப்புறம் அடுப்புல பானையில மண்பானையில சோறாக்குறதுதான் ஆக்கினான்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஏதாவது சாப்பிடற போது கல்லு கலந்துச்சுன்னு வச்சுங்களே, சிறு பிஞ்சு மலை பிஞ்சு, அது கடிச்ச உடனே வீட்டுக்காரியை பார்த்து, என்னடி இப்படி கல்லு கூட அரிக்க தெரியாம இருக்கிறியே அப்படின்னு ஒரு நாள் சொல்லி பட்ட கஷ்டம் எனக்கு இல்ல தெரியும். மறுநாள் காலையில நம்ம கல்லூரிக்கு பரப்புற நேரத்தை, என்ன அவசரமா போறிய, கொஞ்சம் இருங்கன்னா, சரி ஏதோ சிறப்பு காஃபி போய் வரப்போதுன்னு நினைச்சா ஒரு சட்டியில தண்ணி, ஒரு ஆளாக்கு அரிசி, எனக்கு தான் நேற்று அறிய தெரியல, இப்ப அரிய சரிச்சு கொடுத்துட்டு போங்கன்ட்டான். அதோ அப்ப ஆக்குதல் என்றால் சோறு ஆக்குதல் எவ்வளவு சிறப்பு பாருங்க. அத சேனாவரே சொல்றார், நொய்யும் நொறுங்கும் களைந்து அரிசி ஆக்கினாரே சோறு சமைத்தார் என்று சொல்லுமா போலே. அதனால ஆக்குதல் என்பது அந்த காலத்துல பெரிய விஷயம். இப்ப எங்க ஆக்கணும், அதெல்லாம் ஆக்குவது இல்லை, எல்லாம் ஸ்பெஷல் அங்கிருந்து ஹோட்டல்லேன்னு சொல்லி வந்துடும். இல்லைன்னா குக்கர்ல அது சவுண்டு போட்டு நான் ஆக்கிட்டேன். நீ அதனாலதான் சொன்னேன், ஆக்குதல் என்றால் அரிசியை பார்த்து போட்டு அது நல்லா வெந்திருக்கான்னு பார்த்து அப்புறம் வடிப்போம். இப்ப அப்படியெல்லாம் நம்ம சொல்லணும், அது பிசில் கொடுக்கும். ஒரு விசில் வந்துச்சா மூணாவது விசில் இறக்குங்கன்னு நம்மளை சொல்லி நம்மளே இறக்கி பழகிட்டோம். அதனால இப்ப அவர் அரிசி ஆக்குனாருன்னு சொல்றதுல நாம சோறு வடிச்சிட்டோம்னு சொல்லிடுறோம். ஆக்கி எவையும் அழித்து இறைவன் எல்லாவற்றையும் படைத்து, படைத்து என்றால் நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும், தனு கரண புவன போகங்களைத்தான் அவன் ஆக்குகிறான். தனு என்றால் உடம்பு, கரணம் என்றால் கருவிகள், கருவி என்றால் உறுப்பு, அக உறுப்பு புற உறுப்பு. அக உறுப்பு மனம் புத்தி சித்து அகங்காரம், புற உறுப்பு மெய் வாய் கண் மூக்கு செவி. எனவே தனு உடம்பை அவன் படைக்கிறான், நம்முடைய கரணங்களை அவன் படைக்கான். கை நல்லா இருக்குன்னா இறைவனுடைய திருவருள். ஓரளவு ஏதோ நல்ல புண்ணியம் பண்ணினால இப்ப இந்த உட்காந்து இந்த வயசுல உட்காந்து பேனா பிடிக்கிறான். நினைச்சு பார்த்திருப்போமா, ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இந்த ரெண்டு வருஷம் கழிச்சு பேனாவை பிடிச்சு, ஏன்னா இப்ப பேனா பென்சிலே தேட முடியாது, இப்ப கிடையாது. வீட்டுல இல்ல பேனா கட்டா பேனாவா, எல்லாம் கால்குலேட்டரும் கம்ப்யூட்டர்லயும் இருக்கிறது, எங்க பேனா தேடுறது, எழுதவே முடியல. இப்ப யாரு எழுத, போஸ்ட் ஆபீஸ்ல ஏன் போஸ்ட் ஆபீஸ் பாது பல ஆபீஸ்ல எடுத்து விட்டானா, போஸ்ட் போடுறதுக்கு ஆள் இல்ல, எழுதுறதுக்கு ஆள் இல்ல, எல்லாம் தொலைபேசியிலே கல்யாணம் போகணும். மற்ற எல்லா விஷயமே நம்ம எல்லாம் பையனே அதுதான் கல்யாணம் பேசி முடிச்சு கல்யாணம் டைவர்ஷன் அதுலயே சொல்லிடுறான் இல்லையா. அது மாட்டேன் ஆக்கி, அதனால ஒரு நம்ம இப்ப எழுதுறதெல்லாம் நினைச்சு பார்த்தோமா, இறைவன் நம்முடைய கரங்களில் இது போல சிவாயனமா என்றும் இந்த இறைவனுடைய திருநாமங்களை எழுதுவதற்கும் நமக்கு இந்த வயசுல இடம் கொடுத்திருக்கிறானே, அது அவனுடைய திருவருள். ஆக்கி எவையும் நர், எல்லாவற்றையும் அழித்து பார்த்துக் கொள்ளுங்கள், எதனையும் அவன் காக்காமல் விடமாட்டான். எந்தெந்த பொருளை காக்க வேண்டுமோ அவற்றை அழித்து காத்து. ஆசு அப்படின்னா குற்றம் அர்த்தம். இங்க ஆசு என்றால் குற்றமாயிருக்கின்ற மலம், அதில் முக்கியமாக சொல்லப்படுகிற மலம் ஆணவம் என்பதுதான். ஆணவம் என்றால் நாம் ஏதோ ஹெட்வெயிட் நினைக்கிறோமே அது காரியம். ஒருத்தனுக்கு ஆணவம் முடிச்சிருக்குன்னு சொன்னா என்னத்தம், அது காரியம். காரணம் தான் ஆணவம். ஆணவம் என்ன சார் காரணம்னா என்ன, காரியம்னா என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல. நாம இப்ப எது செஞ்சாலும் நான் தான் இதை செஞ்சேன், எங்க தாயார் எல்லாம் அப்ப அந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்க தாயார் அடிக்கடி சொல்லுவாங்க, நாச்சியா இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகுறது, நான் தான் எல்லாத்தையும் கட்டி காத்தேன் அப்படிம்பாங்க. இப்ப இருந்தா சொல்லு, நீ ஒன்னும் கட்டி காக்கல, உன்னுடைய உருவத்துல இறைவன் கட்டி காத்தான்னு எங்க தாயாருக்கு விளக்கம் சொல்லி இருக்கலாம். ஆனா இப்ப எல்லாம் சொல்லணும், என்னாலதான் எல்லாம் முடிஞ்சது. அப்ப என்னாலதான் எல்லாம் முடிஞ்சது என்று எப்பொழுது இறைவன் திருவருளால் நாம் செய்வதற்குரியவர்கள் என்று நினைக்காது சொல்லுகிறோமோ அதுதான் ஆணவம். அறியாமை ஆணவத்திற்கு நேரடி பொருள் அறியாமை. செய்தி சித்தாந்தத்தில் எது அறியாமை, நாம் நடத்துகிற ஒவ்வொன்றும் இறைவனுடைய திருவருளால் நடக்கிறது என்பது தெரியாமல், அதான் அறியாமை. நம்மால் எல்லாம் முடிகிறது, நான் இங்க ஈரோடுக்கு வந்தேன், என்னாலதான் எல்லாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னால் என்று எப்பொழுது நினைக்கிறோமோ அப்பொழுது நம்மிடத்தில் அறியாமை அமைந்திருக்கிறது. ஏனென்றால் எதுவும் இறைவனுடைய திருவருள் இல்லாமல் ஒரு சிறு, அதனால எவையும் நர், எவையும் முன்னாடி போலாம், எவையும் ஆக்கி எவையும் அழித்து, எவையும் ஆக்கி எவையும் அழித்து. எனவே அந்த இறைவன் திருவருளால் தான் எல்லாம் நடக்கிறது, ஆட்டவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே அது அப்படின்னு நமக்கு தெரியாம நாம தான் நடத்தணும்னு சொல்றோம் பாருங்க, அதனாலதான் அதற்கு ஆணவம் என்று பெயர். அது என்ன பண்றோம், ஆணவமா நம்ம சம்பாதிச்சுட்டு தெருவில் போற போது அவன் ஒரு ஃபேமஸா போவான், எவ்வளவு ஆணவத்தோட போறான் பாரு, எவ்வளவு மனச்செருக்கோட போறான் பாரு. அப்ப அறியா தனக்குரிய நிலையில் இறைவன் அருளினான் என்று அறியாமல் ஒருவன் திமிர் பிடித்தவனாக இருப்பானே ஆனால் அவனை எட்வைட் உடையவன் என்று சொல்லுவது காரியம். அந்த காரியத்துக்கு எது காரணம்? இறைவன் தான் தம்மை ஆட்டி வைத்தான் என்று தெரியாதது காரணம். அப்ப ஆணவம் காரணம், காரியமாக இருப்பது எட்வைட்டாக நம்ம நடப்பது. அப்ப ஆசு அடங்க. அப்ப நல்லா சைவ சித்தாந்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பை ஏன் தந்தான்னா, நம்முடைய குற்றங்கள் எல்லாம் நீங்குவதற்காக தந்து, நீங்குகிற எத்தனை பெர்சன்டேஜ் நீங்கணுங்கிறதுக்காக முத்தப்பங்கிற உடம்ப கொடுத்தான். அத்தனை பெர்சன்டேஜ் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அவன் சீக்கிரம் நம்மள கூட்டிட்டு போயிடுவான். முடியல அப்படின்னா முடியறவரை கொஞ்சம் காலத்தை நீட்டிக்கிட்டே போவான். அப்புறம் வாயும் கையும் இழுத்துக்கிட்டு தான் போய் சேரும். அதனால ஆசு அடங்க. இறைவன் நம்முடைய உடம்பை தருவது நம்முடைய ஆணவத்தை குறைப்பதற்காகத்தான் உடம்பை தருகிறான். ஆசுனா குற்றம், மலம் ஆணவ மலம், அது அடங்க, அது அடங்கும்படியாக இந்த உடம்பை தந்து போக்கும். அப்ப நம்ம பிறப்பு எதற்கு? அனுபவிக்கிறதுக்கு இல்ல, ஆணவத்தை குறைப்பதற்கு. நாம் நன்றாக பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஏன் இந்த உடம்பை தருகிறான் என்று சொன்னால், நாம் உலகத்தில் இருக்கிற போகப் பொருளை எல்லாம் அனுபவிப்பதற்காக அல்ல. நாம் இதுவரை அறியாமல் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருளை அறிந்து கொள்வதற்காக இந்த உடம்பை தருகிறான். அறிந்து கொள்வதனால என்ன தெரிகிறது? ஆணவம் குறைகிறது. அப்ப ஆணவத்தை அழிக்க கூட முடியாது. ஆணவம் என்றைக்கும் அழியாது, அதுவும் பாசம், அது அழியாது. ஆணவத்தை குறைக்கலாம், அதனாலதான் அடங்கன்னார். ஆசு நீங்கன்னு சொல்லல, ஆசு அடங்க. எனவே நம்முடைய ஆணவமானது அறியாமையானது நீங்கி எல்லாம் இறைவனால் நடந்தது. இப்ப அட்டெண்டன்ஸ் எடுத்தாங்க, எனக்கு கூட ஒரு ஆசை தான், 20 வருஷம் ஆச்சு அட்டெண்டன்ஸ் எடுத்து, பாத்தியாரா இருந்து இப்ப அட்டெண்டன்ஸ் எடுக்கலாமான்னு. எல்லாம் பேரு ஏதாவது சொல்லிவிட்டு ராத்திரில அதே பேரை சொன்னா வீட்டுக்காரி சந்தேகப்படுவா. இன்னும் ஒழுங்காத்த ஈரோடுக்கு போய் இவர் என்ன பொம்பளை பேர்லான்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி, எதுக்கு அந்த பொம்பு? ஆக ஆசு அடங்க, குற்றங்கள் அடங்கும்படியாக போக்கும் அவன், அடங்கும்படியாக உடம்பை தந்து ஆக்கி. இந்த முதல் வரைக்கும் அப்படி பொருள் வேணும், ஆசு அடங்க ஆக்கி அவற்றை அழித்து போக்கும் அவன். ஆசு அடங்குவதற்காக நம்முடைய உடம்பை படைத்து அந்த உடம்பை அவனே பாதுகாத்து அந்த உடம்பை அழிக்கக்கூடியவன், போக்கும் அவன். போகா புகழ், அவன் என்றைக்கும் நீங்காத, போகாத, நீங்காத புகழ், புகழ் இடத்தை உடையவன். எனவே நம்மை பாதுகாத்து, நம்மை படைத்து, நம்மை பாதுகாத்து, நம்மை போக்குகின்ற அவன்தான் நமக்கு என்றைக்கும் நீங்காத புகலிடம் ஆவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்கிறான், அவன்தான் புகலிடம். போகா புகழ், அவன் நம் அவனை விட்டு நாம் எங்கும் போக முடியாது, அவன் தான் நமக்கு புகலிடம். எனவே இது அவனுடைய பொது இலக்கணம். இறைவன் எந்த இயேசு பெருமானா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், இல்ல பிள்ளையாரா இருக்கட்டும், இல்ல சத்தியா இருக்கட்டும், இல்ல இப்ப இருக்கிற சும்மா போதாதுன்னு வைரவர வேற ரொம்ப ஒஸ்தி கொண்ட வச்சாச்சு. இது என்ன அமாவாசையா, இது வைரவரனும் அஷ்டமியா, எல்லாத்துக்கும் வந்து சிவபெருமான கும்பிட்டம் பத்தாதுன்னு பிரதோஷம் வந்து, இப்ப பிரதோஷத்துக்கு அப்புறம் அஷ்டமியுமே, அது இன்னும் எந்த அஷ்டமி போக்கு பௌர் தேய்பிரி அஷ்டமின்னு இப்ப அவருக்கு ஒரு அடி அடிக்குது. அப்ப பிள்ளையார் கோயில வச்சவன் முதல்ல பிள்ளையார் கோயில வச்ச, அப்புறம் சிவபெருமானையும் வச்சு, அதுக்கப்புறம் நைசா நந்தியும் வச்சு பிரதோஷம். இப்ப வெறுமனே திடீர்னு வந்து பல கோயில்ல வைரவர் வச்சுட்டான். இப்ப பிள்ளையார் கோயில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சிவகோயிலா மாறிட்டு இருக்கு, அது வச்சுட்டு இருக்கான். அதனால இறைவன் ஒருவனையே வணங்கி கொண்டிருந்தனாம், இப்ப சிறு தெய்வ வழிபாட்டுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். அது அவரவருடைய வழிபாடு, நான் குறையாக சொல்லவில்லை. ஏன்னா வழிபாட்டால உன்னுடைய மனசு சுத்தமான போதும். அது எந்த சாமியை கும்பிட்டாலும் சரிப்போம், மனைவியே கும்பிடுவேன் இல்லைன்னா தப்பு, வீட்டுக்காரியை வச்சு கும்பிடுறது தப்பு, ராமகிருஷ்ணர் கும்பிட்டாரா இல்லையா, சிரிக்கப்படாது. மனைவியை நாங்க அவ்வளவு தெய்வமா நினைக்கிறோம். ராமகிருஷ்ணன் எங்களுக்கு வழிகாட்டியா இல்லையா, எத்தனைவே காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்கி பெண்களை வழிபடுறது ஒண்ணும் கஷ்டம் இல்ல, இல்லாட்டி 100 நாள் வருமா. ஆக்கி எவையும் அழித்து ஆசு உடன் அடங்க, ஆசு உடன் அடங்க, அதுதான் முக்கியம். குற்றம் ஆணவ மலம் உடன் அடங்குற, நம்மை படைத்ததோடு மட்டுமல்லாமல் நம்முடைய அறியாமையை அடங்கும்படியாக போக்குகிற அவன்தான் நமக்கு புகலிடம். அடுத்த பாட்டு, அருவம் அருவும் உருவம் அறிஞர்க்கு அறிவாம் உருவம் உடையான் உடன். சரி, இப்படிப்பட்ட இறைவனுக்கு என்னையா வருவோம்னா, இல்லை முதல் அச்சார் அருவம். இறைவனுக்கு உருவம் இல்லை. என்ன சார் உருவம் இல்லாதவன் இருக்கு? இல்லை, அவனுக்கு உருவம் உண்டு. அவன் அருவமுடையவனாகவும் காட்சி தருகிறான். நாதம், விந்து, சிவன், சக்தி, இந்த நான்குக்கும் உருவம் கிடையாது. சிவம் என்ற சொல்லுக்கு கருணை உடையவன் என்பது பொருள். இன்னும் சொல்ல போனால் பிற சார்பு அற்றவன். சிவன் என்றாலேயே பிற சார்பு அற்றவன் அர்த்தம். எனவே அந்த சார்பு அற்றவனாக இருக்கின்ற சிவனும், அவனுடைய சக்தியாக இருக்கின்ற அருளும், அவன் முதல் முதலில் தோற்றி வைத்ததாக இருக்கின்ற நாதம், இறைவன் படைத்த முதல் படைப்பு சொல் உலகம். நாமளே நம்ம உடம்ப படைக்கிறான் சொல்றோமா இல்லையா? நம்முடைய ஃபர்ஸ்ட் ஒலி தான் சார், ஒலியத்தான் படைக்கிறான். சொன்னா புரியும். கல்யாணம் பண்ண ரெண்டாவது மாசம் ஒரு கல்யாண வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு போறோம். அது திடீர்னு மயக்கம் போட்டு இந்த சுற்றுப்புற சூழல்ல ஃபேன் இல்லாம டப்புனு மயக்கம் போட்டுருச்சு. உடனே அய்யோ அய்யோன்னு வச்சு நம்மளே என்னடி இப்பதான் புதுசா குட்டியா அந்த மயக்கம். ஒரு பெருசு பெரியம்மா வருது, கைய பிடிச்சு பாக்குது. அரிய நீ ஒண்ணு கவலைப்படாதடி, நீ பாட்டி ஆயிட்டாங்குது. அப்ப என்னத்தான், கையில் இருக்கிற நாடி ஒலி தான் முதல் முதலாக. சரி, ஒண்ணு டிவி வருது, புள்ள பெரிய வகுத்து, சரி புள்ள பேரு நேரம் டபான் செஞ்சது வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். டிவி காட்டுவான், உடனே அது ஆபரேஷன் தியேட்டருக்கு அது போனாலையும் காட்டிடுவான். அப்புறம் டபான் இந்த பக்கம் ஒன்று காட்டுவான். இந்த ஒரு அம்மா அப்பதான் சேலையை முடிஞ்சுக்கிட்டு மாரியாத்தா சமயபுர தாத்தாலே நல்லா புள்ள பறந்துடணும், நான் முடிஞ்சு வச்சுக்கிறேன்னு முடியும், அதை காட்டுவான். இப்ப இதுதான் பெத்த தாய், உள்ள போயிருக்கிறதுக்கு பெத்த தாய். இன்னொருத்தன் கையில பைய வச்சுட்டு என்ன ஆபரேஷன் என்ன செலவு கொடுக்க போறானோ அப்படின்னு வச்சு ஒரு ஆளை காட்டுவான், அவன் தான் அப்பன். இன்னொருத்தன் கவலைப்படாம சன்னல் இருந்து வெளியே பாத்துக்கிட்டு இருப்பான், எப்படா அடுத்ததுக்கு இடம் போடலாம், அவன் தான் புருஷன். ஒன்னு உள்ள போயிடுச்சா இனி அடுத்ததுக்கு எப்படா போடலாம்னு நினைப்பான், அவன் புருஷன். எல்லாத்தையும் காட்டி குழந்தை பிறனும், குழந்தை பிறக்கிறத காமிக்க மாட்டான், குவா குவான்னு சத்தத்தை கேட்பான். குழந்தை பிறந்தது காட்டும்ல, காட்டுறதுல என்னத்தை காட்டுவான், சத்தத்தை காட்டுவான். ஒளிதான் முதலில் படைக்கப்பட்டது, அதுதான் நாதம். எந்த உடம்பு எந்த உடம்பை தட்டினாலும் நாதம் வரும், ஒலி வரும். ஒரு பூ மலர்கிறது என்று இத பக்கத்துல வைங்க, இதனுடைய சவுண்டு வரும் மலர்கிற பொழுது. ஒலி இல்லாமல் எந்த பொருளும் இறைவனால் படைக்கப்படுவதில்லை. எனவேதான் நாதம் முதல், விந்து செயல்பாடு. நாதம் விந்து நமோ நமோன்னு அடங்கிறியா பாடினாரா இல்லையா? அப்ப உலகத்தில் இறைவனால் படைக்கப்படுகிற முதல் செய்தி, முதல் உலகம், முதல் படைக்கின்ற பொருள் நாதம். ஒலியும் ஒலியும் ஆனாய் திருமுறை இல்லையா? அப்ப நாதம் விந்து என்பது விந்து செயல்பாடு. இந்த நான்குக்கும் உருவம் இல்லை. அடுத்தது மகேஸ்வரன், அப்புறம் திருமால், பிரம்மன், அப்புறம் நம்முடைய சிவருமானுக்காக சொல்லக்கூடிய அவருடைய அழித்தல் நிலை, ஆகிய இந்த நான்கும் உருவமுடையது. இப்ப மகேஸ்வரன், அதுக்கப்புறம் திருமால், ருத்ரன், பிரம்மன், இந்த நான்கும் உருவமுடையது. மகேஸ்வரன் என்பதுதான் நாம் இறைவனை அம்மை அப்பனாக காணுகிற, வெளியே வருகிற இறைவனாக நாம் காணுகிற நிலை. அப்ப மகேஸ்வரன், ருத்ரன், திருமால், பிரம்மன் என்ற நான்கும் உருவமுடையது. நாதம், விந்து, சிவம், சக்தி நாலும் உருவமற்றது. சதாசிவம் என்பது அருவுருவம், அதான் சிவலிங்கம். சதாசிவம் என்பது ஆக நவம் தரு பேதம், ஒன்பது வகையான வடிவங்களும் வடிவமற்ற நிலையும் உடையவன். இறைவனுக்கு இவ்வளவு உண்டு. இதைத்தான் இதுல சொல்ற, ஒரு அருவமுடையவன், நான்கு அருவத்தில் இருப்பவன், உருவமுடையவன், நான்கு உருவங்களை உடையவன், அருவுருவாக இருக்கின்றவன் சதாசிவன் என்ற ஒன்பது வடிவங்களிலே இருக்கின்ற இறைவன் அறிஞர்

மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவ கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிற ஈசன். அவன் சொல்ல நாம் சொல்லுகிறோம், அவ்வளவுதான். தனதுரை எனதுரை தனதுரையாக, ஞானசம்பந்த பெருமான் எனதுரை தனதுரையாக, இறைவன் சொல்லுகிறான், உள்ளிருந்து சொல்லுகிறான், நாம் அதனை சொல்லுகிறோம். எனவே அப்படிப்பட்ட அறிஞர்க்கு அறிவாம் உருவம் உடையான் உடன் எப்பொழுதும் மன அந்த அறிஞர்கள் உள்ளத்தில் உள்ளவன். எனவே அருவமுடையவன் உருவமுடையவன், அறிஞர்களின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பேரறிவு உருவமுடையவனாக இறைவன் இருக்கின்றான். அடுத்த பாடல், பல்லார் உயிரும் பான்மை என மேலொருவன் இல்லாதான் எங்களில்லை. அற்புதமான செய்தி. பல்லாரும் பல்லார் உயிரும் உணரும். நாம தான் பெரிய ஆள் உயிர்கள். நாய போட நாம தான் உருவம் நினைக்கிறோம். நாய்க்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்ல. வாகீசர் சொல்லுவார், ஞானாமதத்துல வாகீசர் சொல்லுவார், நாயானது இருக்கிற நாய்க்கு இருக்கிற குணம் கூட மனிதனுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? நாயை ஒருவன் கல்லை விட்டு எறிந்தால் கல்லுதான் நாய் மேல பட்டுச்சு. அப்ப நாயை இப்ப கல்லை பார்த்தானே குலைக்கணும். அது எதை பார்த்து குலைக்குது? எவன் எரிஞ்சாரோ அவனை பார்த்து குலைக்குது. அப்ப என்ன அர்த்தம்? நாம் வருத்தப்படுகிறோம் என்று சொன்னால், வருத்தத்தை இப்ப பஸ்ல போறோம், சில்லறை கிடைக்கு 10 ரூபா, ஆனா 5 ரூபா தான் டவுன் பஸ்ஸுக்கு, 10 ரூபா கொடுக்கணும்னு சொன்னப்ப 7 ரூபா, 7 ரூபாய்க்கு 3 ரூபா தரணும், 10 ரூபாய்க்கு கொடுத்து அவன் திட்டுவான், ஏய் வரும்போது காலங்காத்தாரு இந்த மாதிரி சில்லறை இல்லாம வருவீங்களா நீங்களா என்ன ஐயா அப்படின்னு கண்ணாமணா. இது தலைவிதி, இதோட நம்ம படாத பாடு பண்ணிருக்கோம். இந்த 3 ரூபா அவன் தரமாட்டான். அவன் இந்த பக்கம் அந்த பக்கம் நம்மளை தாழ் தைப்போம். நாம அவனுக்கு 3 ரூபா தரமாட்டானான் ஏக்கமா பார்ப்போம். பொண்டாட்டிய கூட அப்படி பார்த்துக்க மாட்டோம். இந்த 3 ரூபாய்க்காக அவனை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்ப நாம் இப்ப அவன்கிட்ட திட்டு வாங்கினதும் அதே நிலையில் அவன் நமக்கு காசு தராதும் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், நாம் உணர்த்த உணர்கின்ற உயிருடையவர்கள், உணர்த்த உருகின்ற உணர்வுடையவர். அதனால சொல்றார், பல்லார் உயிரும் பலவிதமான உயிர்கள். இப்ப நாம வந்து நாய் போல கல் எரிஞ்சவனத்தான் திட்டணும். நாம இவ்வாறு இந்த திட்டு வாங்கினதுக்கான நாம கொண்டு வராத சில்லறை கொண்டு வராத நம்முடைய குணம் தானே. நாம அவனை பார்த்து ஏன்யா 10 ரூபாய்க்கு சில்லறை தரமாட்டியா? தரமாட்டேன். ஏன்ட்ட சில்லறை இல்ல? நான் அப்ப என்ன சொல்ற? சில்லறையில இறங்கியா அப்படிமா நம்மளை பார்த்து? என்கிட்ட 3 ரூபா 7 ரூபா இல்லையேன்னு என்ன இறங்க சொல்லியில்ல? நான் உன்ட்ட 10 ரூபா கொடுத்தல, அதுக்கு 3 ரூபா உன்ட்ட சில்லறை இல்லைங்களே. அப்ப நீனு இறங்கு நானும் இறங்குறேன், நீனு இறங்கு நானும் இறங்குறேன் அப்படின்னு சொன்னா இது விதண்டாவாதம். அப்ப நாய் எப்படி மனுஷனத்தை பார்த்து குறைக்கிறதோ அது மாதிரி நாம கொண்டு வராத குணத்தை பார்த்து தான் நாம் வருத்தப்படணுமே தவிர, திட்டவனை வருத்தப்படப்படாது. நீ கொண்டு வராதனால அவன் திட்டான், அவனை பார்த்து நம்ம திட்டப்படாது, அவனுக்கு எதிர்ப்பு பேசப்படாது. சரி, இன்னைக்கு இவங்கிட்ட திட்டு வாங்கணும் நமக்கு விதி அப்படின்னு பேசாம இருந்தா என்ன இந்த பெருசு பேசாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் போனவன் இனிமே சில்லையோட வாயா அப்படிமா. நீங்க பேசாம இருந்தீங்கன்னா 3 ரூபாய் ஈஸியா உங்களை தேடி வரும். ஏதாவது சொன்னீங்கன்னா சில்லறை எல்லாரும் சில்லையா கொண்டாட முடியுமையா? அவசரத்துல வந்தேன், 10 ரூபா வந்தேன், நீ சில்லறை இருந்தா கொடுக்க வேண்டிய சில்லறை இல்லாம நீ ஆயா வர அப்படின்னு கேட்டா ஜென்மத்துல தரமாட்டான், நம்மளை பார்க்கவே வச்சிருவான். அப்ப பல்லாறு உயிரும் உணரும் பான்மை என மேல ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க அதனால் நாம் அறிந்தோம். உங்க அப்பனை இவதான மனைவி சொன்னாத்தான் இல்லைங்களா? நம்ம அப்பா நம்ம பெற்றவர் யார் என்று சொல்லுவதற்கு நம்முடைய தாய் சொன்னால்தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நம்மை பெற்றவரை கூட அடுத்தவர் சொல்லித்தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப எதையும் சொல்லி ஒருவர் சொல்லத்தான் நாம் உணர முடியும். எந்த உயிரும் தானே அறியாது. அதனாலதான் இதற்கு சிற்றுயிர் என்று சொல்லுகிறார்கள். உணர்த்த உணரும் அறிவு, ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கு என்ன சொல்லுவார்கள்? உணர்த்த உணரும் அறிவு. இதான் சித்தாந்த வார்த்தை. நான் அடிக்கடி சித்தாந்த பற்றியும் தெளிவா சொல்லிடுறேன், தைரியமா இருக்கலாம். நீங்க உணர்த்த உணரும் அறிவு என்று ஆன்மாவினுடைய அறிவை சொல்வார். இறைவனுடைய அறிவு தானே அறியும் ஏக அறிவு என்று சொல்வார்கள். அப்ப பல்லார் உயிரும் இந்த உணர்த்த உணர்கின்ற உயிர்களின் அறிவை போல் அல்லாமல் மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை. அவனுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, எல்லாவற்றையும் தானே அறிந்தவன். மேல் ஒருவன், தனக்கு மேலே ஒருவன் இல்லாதவன், இல்லாதவனாக தன்னை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிறவன். இப்ப 6 பாடல் பார்த்திருக்கோம். முதல் 3 பாடல்களில் அவனுடைய சிறப்புகளாக அவன் எல்லா இடத்தும் நிறைந்திருக்கிறான் அவன்.

0: அருளை உடையவன் பிரியாதிருக்கிறான், அவன் பெருமைக்குரியவன் என்று பார்த்தோம். நான்காவது அவனுடைய தொழிலை பார்த்தோம், ஆக்கி அவன் எப்படி பண்ணுகிறான். அப்ப தொழிலை செய்கிறவனுக்கு உருவம் வேண்டும் அல்லவா? அவன் என்ன உருவத்தில் இருக்கிறான் என்று கேட்டால், உருவமுடையவன் உருவமற்றவன் எல்லாமாக இருக்கிறான் என்று பார்த்தோம். இப்பொழுது அவன் என்ன இருக்கானா, இப்படி உருவம் படைத்து எல்லாவற்றையும் செய்கிறான் என்றால் அவனுக்கு அந்த அறிவு எப்படி வந்தது என்றால், தனக்குத்தானே வந்ததே தவிர மேலொருவன் இல்லை. ஆறுபாட்டு முடிஞ்சது. அந்த அறிவுக்கு மேலொருவர் இல்லை, அவன் தானே உணர்கிற அறிவை உடையவன். ஆனா அறிவாய் அகலான் அடியார். ஆனால் அப்படிப்பட்ட அறிவை எப்படி நாம் உணர்வது? அவனுக்கு எல்லா அறிவும் இருக்கிறது என்பது எப்படி உணர்வது? நாமக்கரசரை கொண்டு போய் காலவாயில போட்டாங்க, சுண்ணாம்பு காலவாயா, சுண்ணாம்பு காலவாயில போட்டாங்க, சுண்ணாம்பு சுடுது. அப்ப நாமக்கரசர் என்ன பாடி இருக்கணும், இரவா சுண்ணாம்பு என்ன சுடுது, சுடாமல் காக்க வேண்டும் அப்படின்னு பாடணும். ஏன்னா வயிறு முடக்கி துடக்கி இடக்குன்னு வயிறு வலிச்சதையே பாடினவர். வயிறு எப்படி துன்பப்பட்டு வயிறு முடக்கி துடக்கி இட அப்படின்னு அந்த வயிறு என்ன பண்ணுச்சுன்னு பாடினவருக்கு சுண்ணாம்பு காலவையில போட்டோன்னே அது போடுறதுக்கு முன்னாடி தெரியணுமா இல்லையா? இப்ப வயிறு பின்னாடி வலிச்சது, அப்ப சுண்ணாம்பு காலவையில் போட்டு சுடும் சொல்லும்ல, அப்ப சூட்டை குறைக்கணும்னு தானே அவர் பாடணும். இல்ல ஏர் கண்டிஷனா மாத்து, நீ சூட்டை மாத்தமில்ல, ஆனா அவர் ஏர் கண்டிஷனா மாத்துன்ட்டாரு. அதுதான் நாவுக்கரசருடைய அனுபவம். நாம என்ன பண்ணுவோம்னா, சூட்டை குறைக்கிறதுக்கா என்னென்ற கேட்போம், அவர் எனக்கு இந்த சூடே ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்குன்றார். அப்ப இறைவனுடைய திருவருளை துன்பமாக இருப்பதை கூட இறைவனுடைய திருவருளாக எண்ணுகிற பக்குவம் வருகிறது. அதைத்தான் ஆனா அறிவாய். அவனை முழுவதும் தன்னுடைய பேரறிவை கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய இறைவன் ஆனா எந்தைக்கும் நீங்காத அறிவுடையவனாய். யாருக்கு இருக்க? அடியார்க்கு அகலான். அடியாரிடத்தில் எந்தைக்கும் நீங்காத அருளுளம் படைத்தவனாக அறிவு உடையவனாக விளங்குவான். அப்ப அவருடைய அறிவு என்பது தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற படிப்பறிவு அல்ல. இப்ப நம்ம போய் ஒன்னாம் கிளாஸ்ல சேரோம்னா படிக்கல, அதுக்காக ஒன்னாம் கிளாஸ் வச்சுறோம். பிகாமிய படிக்கலாம், காமர்ஸ் தெரியல, அதுக்காக போய் படிக்கிறோம். கம்ப்யூட்டர் தெரியல, கணியில போய் சேரோம். தெரியாதுக்குத்தானே படிப்பு படிக்கணும். அப்ப தெரியாதவர்களுக்கு இறைவன் அருள்வானா? இல்லை, யார் ஒருவன் தன்னை தெரிந்திருக்கிறானோ அவனுக்கு அருள்வான். ஆக அவனுடைய அறிவு என்பது அறியாதவர்களுக்கு வருகிற அறிவு அல்ல. அவனுடைய அறிவு என்பது இவனை யார் தெரிந்திருக்கிறாரோ அவர்கள் தானே அடியார்கள். அடியார்னா யாரு? இறைவனை அனுபவித்து அவனுடைய திருவருளை பெறுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் தான் அடியார்கள். அதான் அடியார்கள். ஆனா அறிவாய் அகலான் அடியார்க்கு. அடியாரிடத்திலே, திருத்தொண்டரிடத்திலே அவர்களோடு எப்பொழுதும் பிரிக்க முடியாத அறிவாக இருந்து விளங்குவான் வானாடர் காணாதவன். தெய்வ உலகத்திலே இரு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட அவன் அறிவை கண்டுபிடிக்க முடியாது. அவன் எப்படிப்பட்ட அறிவை உடையவன்? தானே அறிகின்ற அறிவு. முதல் பாடலாதான் அவன் தானே அறிகின்ற, மண்ணுயிர்கள் எல்லாம் பிற சொல்ல அறிகின்ற அறிவு. ஆனால் அவனுக்கு மேலே ஒருத்தர் இருந்து சொல்ல வேண்டியதில்லை. அந்த சொல்ல வேண்டாத அறிவை உடையவன் இறைவன். ஆறாவது பாட்டு. ஏழாவது பாட்டுக்கு வருகிற போது அந்த அறிவு பக்கத்தில் இருக்கவன் கூட தெரியாது. வானாடர் காணாத மண். வானாடர் என்றால் தெய்வ உலகத்தில் வாழுகின்ற மக்கள், தேவர்கள். அவர்களால் அறிந்து கொள்ள முடியாத இறைவன் வானாடர் காணாத மண். அவருடைய அறிவு யாருக்கு இருக்கும் சொன்னா? அடியாருக்கு இருக்கும். ஆனா அறிவாய், அவன் எப்பொழுதும் அவர்கள் குணத்தை கொண்டிருக்கிற அறிவாக இறைவன் இருப்பார். ஏனென்றால் தன்னை பற்றி அறிந்து கொண்ட பிறகு அடியார்கள் வேறு எதனை பற்றியும் அறிய நினைக்க மாட்டார்கள். நாம இறைவனுக்கு அடிமை என்று எப்பொழுது நாம் தெரிந்து கொள்கிறோமோ அதான் நம்ம நாம் அறிகின்ற அறிவு. நம்ம நம்மளை பார்த்து அறிகின்ற அறிவு. நம்ம இறைவனை கும்பிட்றதுனால என்ன பண்ணிக்கணும்னா, நாம வந்து இறைவனுக்கு அடிமை என்று உணர வேண்டும். வழிபாடு செய்வதனாலே நம்முடைய மனத்தை எப்படி பக்குவப்படுத்திக் கொள்றனா, பக்குவப்படுத்துறது பக்குவப்படுத்துன்னு சொல்ல முடியல. மனசை பக்குவப்படுத்தின இறைவனிடத்தை பக்குவப்படுத்த வேற ஒன்றும் இல்லை. நாம ஒன்னத்துக்கும் ஆகாதவன் இறைவனால் தான் எல்லாம் செய்யறான்னு அறிஞ்சிட்டா அதான் பக்குவம். ஒன்னத்துக்கும் ஆகாதவன் தெரிஞ்சு கொள்வத பக்குவம். சில பேர் எல்லாம் தெரிஞ்சாத்தான் பக்குவமா. உலக வாழ்க்கையில யாரு பக்குவமா? ரொம்ப பக்குவமான ஆளுங்க அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவன் அர்த்தம். ஆனால் நாம இப்ப இறை உலகத்தில் ஆன்ம உலகத்தில் இருக்கோம்னா நமக்கு என்ன பத்துவோம்னா, நம்மால ஒன்றத்துக்கும் ஒன்னும் ஆகாது. எவ்வளவு வாழ்க்கை பாருங்க. ஆன்ம வாழ்வியலுக்கும் உலக வாழ்வியலுக்கும் இதுதான் வேறுபாடு. உலக வாழ்வியல் நினைப்பது வேறு, ஆன்மீக வாழ்வியல் நமக்கு ஒன்றும் தெரியவில்லை. எல்லாம் இறைவன் தான் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா யாருவளோ சதுரன் அந்த முன்னிலா ஆனந்தம் நீ பெற்றாய். தன்னை மறந்தாள், தன்னாமும் கட்டாள், தலைப்பட்டாள். அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அர்த்தம். சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண போது காருக்குள்ள நடராஜா டாக்கீஸ்னு ஒண்ணு, அதுக்கு அப்பதான் எங்கிருந்த வந்தாள்னு படம், அது எடுக்கிறக்கா மனைவிய முதல். அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணா சினிமாவுக்கு போறதா, அப்ப பிக்னிக்கு தேநிலவே அதான் சினிமா தியேட்டர். அப்ப பாக்ஸ் வச்சிருப்பேன், இப்ப சினிமா தியேட்டரே இல்லையே. அப்ப பாக்ஸ் ரெண்டு பேர் மட்டும் உட்கார மாதிரி வச்சிருப்பேன், மாடியில வச்சிருப்பேன். அந்த பாக்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிறக்கா போய் கியூல நிக்கிறேன். நான் இன்னும் ஒண்ணு டிக்கெட் கவுண்டர் திறந்த உடனே மூணாவது ஆள் நிக்கிறாள், நான் போய் டிக்கெட் கேட்டேன், ஒரு டிக்கெட் தாங்கன்னு. பக்கத்துல இருந்த வீட்டுக்காரி மனைவி சொன்னா, என்னங்க ஒரு டிக்கெட்? ஆமா ஒரு டிக்கெட்ல கேட்டுக்கிட்டேன், இப்ப சமாளிக்கிறமே. சே என்ன மறந்துட்டு உனக்கு மட்டும் டிக்கெட் எடுத்தேன், என்ன மறந்துட்டு உனக்கு மட்டும் டிக்கெட் எடுத்தேன்னு. தன்னை மறக்க வேண்டும், அப்பதான் அவ சும்மாருங்க. டாதர் கொஞ்சம் அதிகமா இல்லையா, சினிமாவுக்குள்ள போறோம், தனியாவில் போறோம். அப்ப என்ன மறந்துட்டேன்னா கிசுகிசு அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப தன்னை மறத்தல் சிற்றின்பத்துக்கே எப்படின்னா பேரின்பத்துக்கு எப்படி இருக்கணும். வாழ்க்கையோடுங்க, இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயங்கள் அல்ல, வாழ்க்கையோடு இணைத்து பேச வேண்டும். தன்னை மறந்து, அதனால்தான் ஆனா அறிவாய் அகலால். அவரிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு இறைவனை மட்டும் நினைக்கக்கூடிய அறிவு. எந்த ஒரு ஆன்மாவுக்கு இறைவனை மட்டும் நினைக்கக்கூடிய அறிவு வருகிறதோ, தன்னை மறந்து தன்னாமும் கட்டு தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாழே. இதானே இழக்கணும். ஆனா அறிவாய், அப்படிப்பட்ட அறிவாய் இறைவன் இருப்பார். அறியவருக்கு ஆனாடார் காணாதவன். எட்டாவது, என்ன தம்பி சிரிக்கிறீங்க, இந்த மாதிரி இவர் நடத்துறாருனா? இதெல்லாம் நடத்தினாத்தான் உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைய சொன்னாதான் ஞாபகம் வரும். தத்துவத்தை சொல்ற போது இதெல்லாம் சேர்த்து சொன்னாத்தான், ஏன்னா காலேஜ்ல நடத்தி நடத்தி பழக்கமா. அதனால
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

Thank you.

திருத்தும்பலம் நம பார்வதி பதய சமயாச்சாரி சந்தானாச்சாரி நாயன்மார்கள் திருவடி வாழ்க.

0: నమః పార్వతీపదయ. அருட்கடலாகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இந்த சைவ சித்தாந்த நூல் பாடத்திலே முதல் பாடமாக நமக்கு அமைந்தது உண்மை விளக்கம். அந்த உண்மை விளக்கத்திலே ஆறாவது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். நூல் முறையிலே உண்மை விளக்கம் என்பது தத்துவங்களை பற்றி முதலிலே சொல்லுது. தத்துவங்களை அறிந்து கொண்டால்தான் மற்ற உண்மைகள் பிளவும். தத்துவம் என்ற சொல்லுக்கு உள்பொருள் என்பது பொருள், உள்ள பொருள்கள், உள்ள பொருள். இந்த உண்மை பொருள் என்றும் அதற்கு பேர். தத்துவம் என்பதற்கு உண்மை பொருள். அந்த பொருள்கள் இப்ப சொல்லுகின்ற தத்துவம் 36. இந்த 36 தத்துவம் தான் உலகம், உயிர்கள், உலகமும் உயிர்களும் 36 தத்துவம் தான். 36 தத்துவத்துலதான் அது தோன்றுவது, நிலைப்பது, முடிவது எல்லாமே 36 தத்துவம் உள்ளதான். இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்தவன் தான் கடவுள். நமக்கு 36 தத்துவத்துக்குள்ளே நமக்கு எல்லாம் 36 கடந்திருப்பதுதான் கடவுள். அந்த தத்துவங்களுடைய உண்மைகளை புரிந்து கொள்வது அவசியம். அதனாலதான் இந்த இதுல 66 தத்துவம் ஏதுன்னு முதல்ல வினா எழுப்பினார். 66 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நானேது, நீ ஏது, நாதனட அஞ்செடுத்து தான் ஏது, தேசிகனே சாற்று என்று மாணவன் ஆசிரியத்திலே வினா எழுப்பினார். எந்த தொழிலையும் ஒரு ஆசிரியன் மூலமாக, குரு மூலமாக கற்றுக்கொண்டால்தான் அந்த தொழில் அவனுக்கு நன்றாக விளங்கும். அப்படிப்பட்ட முறையிலே இதை வந்து குரு மூலமா பாடம் கேட்டுத்தாகணும். மற்ற இதெல்லாம் கூட கண்டு பார்த்து கூட செய்து விடலாம். சில தொழில்கள், உலகத்து தொழில்களே இதை வந்து கற்றுத்தான் ஆகணும். அதனாலதான் திருவள்ளுவர் கசடர கற்கண்ணார், கசடர ஆகையினாலே இந்த உண்மை விளக்கம் என்கின்ற இந்த பாடத்திலே முதலிலே தத்துவங்களை பற்றி சொல்லும் போது 36 முதல் தத்துவமாக இருப்பது மண். 36 முதல் தத்துவமாக இருப்பது மண். அந்த மண் முதலாக நாதம் ஈராக உள்ள தத்துவம் 36. 36 நாத தத்துவம் முதல் தத்துவம் மண். இது எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு உண்மைதான். மண் முதலாக நாதமீராக உள்ளது 36. இந்த 36 சடப்பொருள்னு சொல்றோம். சித்து பொருள் அல்ல. சித்து பொருள்னா அறிவுடை பொருள்கள், சடப்பொருள்னா அறிவில்லாத பொருள்கள். இப்ப இந்த ரேடியோ இருக்கே, இது சடப்பொருளா சித்து பொருளா? சடப்பொருள். இது பேசுதே, எது பேச வைக்குது? சித்து பொருள் இது பேச வைக்குது. அறிவுள்ள பொருள் பேச வைக்குது. அறிவுடையவன் தான் அதை பேச வைக்கிறான். இதா பேசாது, இதா. அதனால தத்துவங்கள் 36 அறிவுடையவனாகிய பேரறிவுடையவனாகிய கடவுள் ஏக்கத்தா எங்குமே தவிர தானே என்றார். இது அடிப்படை கடவுள் கொள்கைக்கு முக்கியமான ஒரு குறிப்பு. 36 இந்த உண்மை தெரியறது சாமானியம் இல்லவே. காத்து அது பாட்டில் அடிக்காது, வெயில் அது பாட்டில் அடிக்காது, மழை அது பாட்டில் பெய்யாது, பனி அது பாட்டில் பெய்யாது. என்ன காரணம் என்றால் அவை எல்லாம் சடப்பொருள்கள். இது என்ன 1000 வருஷத்துக்கு நீ இப்படி இயக்காம இருந்தியானா அது அப்படியே தான் இருக்கும், சத்தம் போயே போடாது. அறிவுடையவன் ஒருவன் இயக்கினால் இது இயங்கும், அறிவுடைய ஒருவன் இயக்கினால் இது இயங்கும். இப்ப அறிவு பொருள் அறிவில்லாத ஒரு ரெண்டும் தெரியுதா, அறிவு பொருள் அறிவில்ல, அறிவு பொருள் என்பது ரெண்டு, அறிவு பொருள் என்பது ரெண்டு, அறிவு பொருள் என்பது ரெண்டு, ரெண்டு அறிவு உள்ள பொருள் இருக்கு தெரியுதா, ரெண்டு அறிவு உள்ள பொருள் எது எது என்ன, எது எது தானே அறிகின்ற பொருள் சிவம், அறிவித்தால் அறிகின்ற பொருள் உயிர், இது அறிவித்தாலும் அறியாது பாசம் உலகம் வழங்குதா. இந்த தானே அறிகின்ற பொருளாய் இருக்கிற பரமேஸ்வரன் தான் இந்த பொருளை எல்லாம் இயக்க முடியும். இப்ப இப்ப நல்லா எண்ணி பாருங்க, இப்ப காத்து வேணும்னா இப்ப நம்ம அடிக்க வைக்க முடியாது, அடிக்க வைக்க முடியாது. மழை பெய்யணும்னா பெய்ய வைக்க முடியாது, இது இந்த அறிவு பொருளாலும் முடியாது. அந்த பேரறிவு பொருளாயிருக்கிற பரமேஸ்வரன் இருக்கிறானே அவனுக்கு பேரறிவுன்னு பேரு, ஆன்மா சிற்றறிவு. இதை இந்த அடிப்படையில் எழுதிட்டாலே போதும், ஆன்மா சிற்றறிவுடையது. பஞ்சபூதங்களை எல்லாம் ஏக்கராப்பில் இருந்துன்னு வச்சுக்கா, நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம சொந்தக்காரனுக்கு மாத்திரம் காத்தடிக்கோம், சொந்தக்காரனுக்கு மாத்திரம் அடைய வைப்போம். இப்ப கடவுளை எப்படி பண்றான்னா, கடவுளை இல்லேன்னு சொல்றவனுக்கும் மெய்ய வைக்கிறான், கடவுளை திட்டான் பாரு அவனுக்கும் மெய்ய வைக்கிறான். அதான் பேரறிவு பொருளுக்கு நமக்கு சிற்றறிவு பொருளுக்கு உள்ள வித்தியாசம். அவன் இவன் திட்டுறதுல அவன் ஒண்ணும் வச்சுக்கிறதில்ல அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான், எல்லாருக்கும் அந்த நன்மையை செய்கிறான். அதனாலே பேரறிவு பொருளாக இருக்கிற ஒருதான் இந்த சடப்பொருளை இயக்க முடியும். சடப்பொருள்கள் இயங்குவதனாலேயே அப்போ ஒரு அறிவு பொருள் இருக்கிறது, பேரறிவு பொருள் ஒன்று இருக்கிறது என்பது நன்றாக விடும். சடப்பொருள்கள் இயங்குவதனாலேயே அது சித்துப்பொருள் சடம் சித்தம் தெரியுதா, இது வட முடியும். அது வந்து தமிழ்ல அறிவில்லாத பொருள் அது அறிவுடை, அறிவுடை பொருள் சித்துங்கிறது, அறிவில்லாததை சடம்ங்கிறது, சடம் சித்து. இந்த சடம் சித்துல பேரறிவு பொருளாயிருக்கிற பரமேஸ்வரன் அவன் சர்வ வல்லமை உடையவனாக இருப்பதினாலே இந்த 36 தத்துவங்களை அவன் சொன்னபடி கேட்கு, அவன் சொன்னபடி கேட்கு, அதுக்கு மேல நம்மளோட கேட்க வைக்க முடியாது. அதனாலே வந்து பேரறிவு பொருள் ஒன்று இருக்கிறது, அறிவு பொருள் என்று இருக்கிறது ஒன்று, அறிவில்லாத பொருள் இருக்கிறது என்பது தெரியுதா. இந்த அறிவில்லாத பொருள்களை இயக்குவதனாலதான் அறிவுள்ள பேரறிவு பொருளாக இருக்கிற பரமேஸ்வரன் அறிவில்லாத பொருள்களை இயக்கிறதுனாலதான் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க சிற்றறிவு பொருளாக இருக்கிற நாம பிழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு நல்ல உண்மை. இந்த 36 அவன் எதுக்கு இயக்கிறான் தெரியுமா, நமக்காகத்தான். 36 அவன் இயக்கிறது எதுக்காகன்னா அவனுக்கு ஒண்ணும் கிடையாது, அவன் தான் 36 கடந்து இருக்கிறான். 6 நீர்த்து அதன் மேல் என்ன அனுப்புகிறோ தெளிவா சொன்னார். அவனுக்கு மழையை பெய்தாலும் அவனுக்கு கவலை இல்லை, பெய்யலைனாலும் கவலை இல்லை. நமக்கு ரெண்டுலேயும் கவலைப்படுவோம், பெய்தாலும் கவலைப்படுறோம் பெய்யல. அதனாலே பேரறிவு பொருளாய் இருக்கிற பரமேஸ்வரன் ஷடப்பொருளாய் இருக்கிற தத்துவங்களை இயக்குகிறான். அதனாலே தத்வபதின்னு ஒரு பெயர் சிவருமானது, தத்வபதி என்று பெயர், தத்துவங்களுக்கு தலைவன், பதினா தலைவன், கடந்திருப்பதனால தத்துவாதீதம் எல்லாம் வடமுடிதெல்லாம் தத்துவபதி கடவுள், தத்துவங்களுக்கு தலைவனா இருப்பதனால கடந்திருப்பதனால தத்துவாதீதம் என்றும் பெயர். இந்த சடப்பொருள் 36 முதல்ல தூலமாக எல்லாருக்கும் தெரிவதாக இருக்கின்ற தத்துவங்கள் இந்த 5 பூதங்களும் எல்லாருக்கும் தெரிந்ததாகும். தூல பூதம் இருக்கு, தூல பூதம், தூலம்னா பருமனாக, பூமி நல்லா தெரியுது, தண்ணீர் நன்றாக தெரிகிறது, நெருப்பு நன்றாக தெரிகிறது, காற்று நன்றாக தெரிகிறது, ஆகாயமும் தெரிகிறது. இத ஆகாயத்தை உலகாயதன் ஒத்துக்க மாட்டான், உலகாயதன் இருக்கிற அவன் நாத்திகம், அவன் ஆகாயத்தை ஒத்துக்க மாட்டான், ஆகாய ஆகாயம் தெரியுதானே. இப்ப நம்ம ஆகாயத்துல சஞ்சரிக்கிறோங்கிறது அவனுக்கு தெரியதில்ல. இப்ப நம்ம இந்த வெளியெல்லாம் ஆகாயம், வெளி ஆகாயம். இப்ப துவாரம் மூக்குல துவாரம் இருக்குது இல்ல, இந்த இடைவெளி ஆகாயம், இதெல்லாம் ஆகையினாலே இப்படி இந்த 36 முதன்மையாயிருக்கின்ற இந்த 5 பூதங்களை பத்தி தான் முதல்ல சொல். இந்த 5 பூதங்களால தான் உயிர்களுக்கு தோற்றம், நிலைவேறு, அழிவு எல்லாம் பூமியிலே தோன்றுகிறான். பூமியிலேயே வாழ்கிறோம், பூமியிலேயே வந்து மண்ணாவதும் கண்டு. ஆகையினால இந்த பொருள்களை பத்தி முதல்ல விளக்குகிறார். இந்த தத்துவங்களை இயக்கும் போது ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஆள் போட்டிருக்கார் பரமேஸ்வரர். இது மின்சாரயலாக்கா இந்த டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு, இது மராமத்திலாக வந்து இது என்ன பிடபிள்யூ
1: பொதுப்பணித்துறை,
0: எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ் தெரியாது. போக்குவரத்துறை, கல்வி இலாக்கா என்று ஒவ்வொரு இலாக்காவுக்கு அதிகாரிகளை போட்டு, மந்திரிகளை போட்டு, அதுக்கு கீழே அவர்களுக்கு அதிகாரிகளை போட்டு, அவர்களுக்கு அதிகாரிகளை போட்டு இயக்கிட்டு இருக்கான் சர்க்கார். புரியுதா? எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆள் தான். யாரு இல்ல இந்த இந்த
1: முதலமைச்சர்,
0: அதுக்கு மேல, அதுக்கு மேல ஜனாதிபதி தான் வந்து அந்த சுத்த சிவம், பரசிவம். பிரதம மந்திரி தான் இந்த ஸ்ரீகண்டர மந்தேஸ்வரம் சொல்லுவோம் இல்ல, அப்படி ஜனாதிபதி தான் சௌரவம் முதல் குடிமகன். அதனாலே அந்த ஆளு சும்மாதான் இருப்பார். எந்த ஆளு? ஜனாதிபதி சும்மாதான் இருப்பார். ஜனாதிபதி சும்மாதான் இருப்பார். வாய்க்கால வந்து பார்க்க மாட்டாரு, இந்த பள்ளிக்கூடத்தை வந்து பார்க்க மாட்டாரு, ஆஸ்பத்திரியை பார்க்க மாட்டாரு, ரோட்டை பார்க்க மாட்டாரு, ஒண்ணும் பண்ண மாட்டாரு. ஒண்ணும் பண்ணாம சும்மா இருக்கிற ஆளுதான் பவர் அது. அதனாலே பரமேஸ்வரன் அதான் வாழா இருக்கிறான்னு கூட திருவிளையாடுறோம் சொல்லு. வாழானா சும்மா இருக்கிறான், எல்லா அவனா வேலைக்கு போட்டுட்டு ஏக்கி விட்டு விட்டு இவர் பேசாம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இவர் பார்வையிலே வேலை நடக்குது, பார்வையிலே வேலை நடக்குது. இந்த தத்துவங்கள் சடப்பொருளாகையினாலே தானே எங்காது. இதை சிவபெருமான் நேரா வந்து இயக்க மாட்டார். சிவபெருமான் நேரா வந்து இயக்க மாட்டார். இந்த தத்துவங்களுக்கு தெய்வங்களை போட்டு, ஒவ்வொரு தத்துவங்களுக்கும் தெய்வங்கள் அதிகாரிகளை போட்டு, நீ அதை பார்த்துக்கோ, நீ இதை பார்த்துக்க, இதை பார்த்து எல்லாக்காக பிரிச்சு விட்டுறார். இந்த ஆளுகளை எல்லாம் அவர் பார்த்துக்கிறது, தத்துவங்களை இவங்க பார்க்கறது, தத்துவங்களை இந்த தெய்வங்களை இயக்குகிறார்கள், அந்த தெய்வங்களை சௌரமாக இயக்குகிறார். அதற்கு மேல இந்த தத்துவம் மூணு வகையா இருக்குல்லவா, ஒன்று ஆன்ம தத்துவம், இன்னொன்று வித்யா தத்துவம், இன்னொன்று சிவதத்துவம். இந்த மூன்று தத்துவங்களிலே சிவதத்துவம் வித்யா தத்துவத்தை இயக்கிறது, வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவத்தை இயக்கிறது, மேலதிகாரி கீழே இருக்கிற அதிகாரிகளை ஏற்றுவது போல. ஆகையினாலே இந்த தெய்வங்களுக்கெல்லாம் தத்துவேஸ்வரர்கள் என்று பெயர். இந்த தெய்வங்களுக்கெல்லாம் பரமன் முதலான மத்த தெய்வம் தத்துவேஸ்வரர்கள், தத்துவேஸ்வரர்கள் என்று பெயர். அது முதல்ல இந்த பாட்டுல அந்த தெய்வத்தை பத்தி சொல்ல. பூமி முதலான 5 தத்துவங்களுக்கும் 5 பேர் அதிகாரிகள். பாராதி 5 பண்ணும் அதி தெய்வங்கள். பாராதினா பூமி முதலாக சொல்லப்படுகின்ற 5 பூதங்களுக்கும், மண், தண்ணீர், நெருப்பு, காற்று ஆகிய 5 பூதங்களுக்கும் 5 தெய்வங்கள். பாராதி 5 பண்ணு அதி தெய்வங்கள். பண்ணு அதி தெய்வங்கள்னா அந்த பூமியை இயக்குகின்றவர், நீரை இயக்குகின்றவர், நெருப்பை இயக்குகின்றவர், காற்றை இயக்குகின்றவர், ஆகாயத்தை இயக்குகின்றவர். இப்படியாக 5 பூதங்களுக்கும் 5 பெரிய பெரிய ஆளுகளை போட்டிருக்காரா? அது யார் யாருன்னு இதுல சொல்றாரு. பாராதி 5 பண்ணு அதி தெய்வங்கள், ஆறார் அயனாதி ஐவரா. ஆறார் அயனாதி, யார்கிட்ட புத்தகம் இல்லையா? ஆறார் அயனாதி ஐவரா, நீ பாரு. ஆறார் அயனாதி ஐவரா. அதனால இந்த 5 பூதங்களுக்கும் ஐந்து பேர் அதிகாரிகள். அதிகாரிகள்னு தலைவர்னு சொல்றதில்ல, அதிகாரிகள்னு. இப்ப மண்ணுக்கு அதிகாரி யார் என்றால் பிரம்மா. அத பாராதின்னு சொல்லி, பாராதினா பூமி முதலாக, ஆதினா பூமி முதலாக என்று கூறும். இந்த ஐந்துக்கும் அதிதெய்வங்கள், அதிதெய்வம்னா அதை இயக்குகின்ற தெய்வம். மண்ணுக்கு அதிதெய்வம் பிரம்மா, நீருக்கு அதிதெய்வம் விஷ்ணு, நெருப்புக்கு அதிதெய்வம் ஊருத்திரன், காற்றுக்கு அதிதெய்வம் மகேஸ்வரன், ஆகாயத்துக்கு அதிதெய்வம் சதாசிவம். இப்படி ஆறார் அயனாதி ஐவரா. இந்த ஊரெல்லாம் ஊர் அதிகாரி தான், ஊர் அதிகாரி தான். பூமியை இயக்கிறவரா பிரம்மா, நீரை இயக்குகின்றவர் விஷ்ணு. அதனாலதான் தண்ணீர்லயே படுத்திருக்காரு, திருப்பார்கடல படுத்திருக்காரு, தண்ணியில படுத்திருக்காருன்னா அதுவும் ஒரு காரணம் தான். நான் தான் தண்ணிக்கு அதிகாரி அப்படின்னு சொல்லி. இந்த ஐந்து பொருள்களும் கணக்கா இயங்கினாலுடைய பொருள்கள் உற்பத்தியாகாது, உயிர்கள் வாழ முடியாது, வாழ முடியாது. இப்ப மண்ணுல போடுறோம்ப்பா, அப்புறம் நீரை பாய்ச்சறமா? சரி, நீரை பாய்ச்சின உடனே அதுக்கு காய்ச்சல் கொடுக்கணும், காய்ச்சல் கொடுக்கணும். அது எது செய்யுது? அதான் நெருப்பு செய்யுது. உஷ்ணம்னு வச்சுக்கோ, நெருப்புனே வச்சு செய்யுதா? அதுக்கு மேல அது காற்றும் வேணும். புழுக்கத்திலே கிடந்தா புழுங்கியது, விளங்குதா? அதுக்கு மேல இடைவெளி வேணும். இத்தனை இருந்தா தான் பயிர் முளைக்கும், நிலைக்கும், விளையும், சாப்பிடலாம். இல்லையா? ஒரு பொருள் முளைப்பதற்கு விளைவதற்கு இந்த அஞ்சு பூதங்களும் அவசியம். நன்றாக தெரியுது அது, நினைச்சு பாக்கிறேன். நான் விளைய வச்சேங்கிறேன், காற்று வினுதா, தண்ணீர் வினுதா, மண்ணு வினுதா, ஆகாயம் வினுதா. அதனால ஒரு பொருள் தோன்றுவதற்கு, நெல் முளைப்பதற்கு எது முக்கியமா? தாயாக இருப்பது எது? நிலம். தந்தையாக இருப்பது? சுற்றத்தாராக இருப்பது மற்ற மூணு, விளங்குதா? ஆகையினால இந்த அஞ்சு இருந்தா தான் பயிர் தோன்றும். அஞ்சின் மூலமாகத்தான் பயிர் இல்லைன்னா உயிர் இல்ல, உயிர் இல்லைன்னா பயிர்ல. ரெண்டுக்கும் அவ்வளவு பிணைப்பு வச்சிருக்கிறான், விளங்குதா? ரெண்டுக்கும் அவ்வளவு தொடர்பு. பயிர் இல்லைன்னா உயிர் இல்லை, உயிர் இல்லைன்னா பயிர் இல்லை. நம்ம இல்லாம கூட பயிர் இருந்துடும், ஆனா அது இல்லாம நம்ம இருக்க முடியாது, விளங்குதா? முதல் அஞ்சு தத்துவங்கள்ல இவ்வளவு இருக்கு, அது இன்னும் நிறைய இருக்கு. அதனால மண் முதல் தத்துவம், இரண்டாவது தத்துவம் நீரு, மூன்றாவது தத்துவம் நெருப்பு, நான்காவது தத்துவம் வாயு, ஐந்தாவது தத்துவம் ஆகாயம். இத வந்து வடமொழியில பிருத்திவு, அப்பு, ஏயு, வாயு, ஆகாயம் சொல்றோம். தமிழ்ல மண், நீர், நெருப்பு, காற்று, வெடி என்று சொல்றோம். இத வந்துதான் அதுக்கு மேல வர்றதை சொல்றாரு. இதுல திருவாசகத்துல பாரிடைய ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடைய நான்காய் நிகழ்ந்தாய் போற்றின்னு அது பின்னாடி வருது சொல்றாரு. அதனாலே இப்படி எல்லா பொருள்களையும் தெய்வங்கள் கலந்து அந்த பொருள்களை இயக்குது, அந்த பொருள்களை இயக்குதா? இந்த தெய்வங்களை சௌரமான இயக்கிறார், சௌரமங்களை இயக்கிறார். அது அதுல குறிப்பா சொல்றாரு. இதுல எப்படி சொல்றாருன்னா, பாராதி ஐந்துக்கும் பண்ணு அதி தெய்வங்கள் ஆறார் அயனாதி ஐவராம் ஓரோர் தொழில் அவருக்கு சொல்லுங்கள். தோற்ற முதல் ஐந்தும் ஓரோர் தொழில், அதாவது பிரம்மாவுக்கு படைத்தல் தொழில், விஷ்ணுவுக்கு காத்தல் தொழில், உருத்தரனுக்கு அழித்தல் தொழில். இந்த அஞ்சு பேருக்கு அஞ்சு தொழில் இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில். இந்த தொழிலே அவங்க எப்படி செய்யறாங்கன்னா, குற்றமில்லாமல் செய்யறாங்களாம். பழுதறவே பண்ணுவர்கள் பார், பழுதுன்னா குற்றம், பழுதுன்னா தப்பு தவறாச்சு. இப்ப நம்ம கிட்ட ஒரு தொழில் இருக்குதுன்னு சொன்னா, ஒரு பெரிய தொழில், பெரிய பதவி இருக்குதுன்னா நம்ம ஒழுங்கா செய்ய மாட்டோம். எப்படி செய்யணும்னா, நல்லதாகவும் ஜீவம், கெட்டதாகவும் ஜீவம், வேண்டியவனுக்கு ஒண்ணு, வேண்டாத ஒண்ணுக்கு ஒண்ணு, அப்படி இப்படிமா என்னென்னமோ நமக்கு தெரிஞ்ச சாமர்த்தியெல்லாம் காட்டிவிடுவோம். ஆமா, என்ன காரணம்? சிற்றறி உடைய சம்பளம் வாங்குவோம், நம்ம சம்பளம் வாங்குவோம், சம்பளம் வாங்குவோம். இந்த ஆளுக சம்பளம் வாங்குறது, இந்த அஞ்சு ஆளுகளை வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கிறாள். அந்த கப்பலில் வேலை கிடைச்சா, ஜோகர்மான் கம்பெனியில வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு செய்யறாளுங்க இந்த அஞ்சு. அதனாலதான் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் முதலான தொழில் அல்ல. அதனால சரிவர நடந்து சரிவர நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மற்ற இந்த ஐந்து பூதமும் ஒழுங்கா செஞ்சரித்து இந்த பூதங்கள் நிலை கலங்கினால் உயிருக்காவது. பூதங்கள் நிலை கலங்கினால் உயிருக்காவது. அது வேண்டிய போது கலங்கி விடுறாரு. சுனாமியை விடுறாரு, பூகம்பத்தை விடுறாரு, பூகம்பத்தை விடுறாரு, சுனாமி விடுறாரு, புயலை விடுகிறாரு, இழுப்ப விடுகிறாரு. ரெண்டாவது போது அக்கறை முகுந்து போச்சுன்னா அப்படி விட்டு அடிக்கிறாரு. அவராலையும் தாங்க முடியாது. இப்படியாக இந்த ஐந்து பூதங்களுக்கு அஞ்சு அதிகாரிகளை போட்டு அவர்களை சிவருமான் பார்த்துக்கிட்டு இருப்பதனாலே, அவர்களை காத்துக்கிட்டு இருப்பதனாலே இந்த அஞ்சு பேர் ஒழுங்கா வேலை செய்யறாங்களாம். பழுதறவே பண்ணுவார்கள். பழுதுனா குற்றம் இல்லாமல் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்லயும் இது கிடையாது, லஞ்சம் கிடையாது. அதனால கணக்கா செய்யறாங்க. அதற்கு மேல இந்த அஞ்சு பூதங்களுக்கு அஞ்சு தெய்வங்களை சொன்னார. அதற்கு மேல அஞ்சு ஐந்து தொழில் அந்த படைத்தலைவர்களாகி அந்த பஞ்சகிருத்தியத்தை பத்தி சொல்றாரு. பஞ்சகிருத்தியம் தான் வடமொழி. அது எப்படி சொல்றாருன்னா, படைப்பன் அயன். படைப்பன் அயன், அயன் என்றால் பிரம்மா. அவர் என்ன பண்ணுவாருன்னா படைப்பார். இதுல இன்னொரு ரகசியம் தெரியுதா, எதுல இருந்து எல்லாம் தோன்றுது? பூமிக்கு தெய்வம் ஆறு, அவர் தான் படைக்கிறார். சரியா போச்சா? பூமி தானே படைக்குது. படைத்தலுக்கு அதிகாரி பிரம்மா. சரி, அந்த படைத்த பொருள் வளரணும்னா என்ன வேணும்? அந்த அதுக்கு அதிகாரி அவர் தான். இது படைக்குது, நீர் காத்து. படைப்பன் அயன், அழிப்ப எல்லா அதிகாரி தான். முழு சுதந்திரம் அவங்களுக்கு கிடையாது. இந்த அஞ்சு பேத்துக்குமே முழு சுதந்திரம் கிடையாது. எல்லாம் உத்தரவுப்படி, மேலடுத்து உத்தரவுப்படி தான் இவங்க இந்த வேலையை செய்யும். இஷ்டம் போல படைக்க முடியாது, இஷ்டம் போல படைக்க முடியாது, இஷ்டம் போல காக்கவும் முடியாது. அதனாலே வந்து பிரம்மா வந்து நாலு தலையா போனது அஞ்சா படைச்சுக்கல. தன்னுடைய இஷ்டத்துக்கு படைக்கிறதா இருந்தா இந்நேரம் அஞ்சு படைச்சிருப்பாரு, ஆறு படைச்சிருப்பாரு. நாலு நாலாவே, அஞ்சு நாளா போச்சு, நாலு நாலாவே இருக்குது. நான் முகம் தான் இருப்பாரு, ஐமுகன்னு சொல்றது கிடையாது. கண்டியூருக்கு போனா பாக்கலாம். கண்டியூர்னா கண்டியூருக்கு போனீங்கன்னா பாக்கலாம், நாலு தலையோட தான் இருப்பாரு. சரியாக சரியாக அவர் நடந்து கொள்ள அவையினாலே தலையை கிழிப்பார். நல்ல மலரின் மேல் நான்முகான ஆர்த்தலை உந்தியவர் படைப்பன். படைப்பன் அழிப்பன் பங்கையக்கண் மாயன். பங்கையக்கண்ணா தாமரைக்கண்ணன், பங்கயம்னா தாமரை. தாமரைக்கண்ணன் ஆகிய விஷ்ணு காக்கிறார். இப்ப உணவு வகை எல்லாம் நமக்கு சப்ளம் பண்றது மகாவிஷ்ணு. உணவு எல்லாம் சப்ளம் பண்றது மகாவிஷ்ணு. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா சுவாமி மேல விரோதம் வராது. இவருக்கு அதிகாரம் இவ்வளவுதான். இவரை இயக்குகின்ற பரமேஸ்வரன் அவ்வளவுதான். இவர பயனறிந்து அவள் என்னும் அளவில் அயனோடு மால் நமக்கு அந்நியம் அல்ல. பயனறிந்து இவங்களால இவ்வளவுதான் செய்ய முடியும், இவங்களுக்கு இவ்வளவுதான் அதிகாரம் என்று அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா பிரம்மவிஷ்ணுக்கள் நமக்கு அந்நியம் இல்லையா? பிரம்மவிஷ்ணுக்கள் சொந்தம் தான்.
2: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் பார்க்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம், வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
4: தத்துவ நூல்களை தவிர மற்ற எல்லா நூல்களுமே அழியக்கூடிய பொருளைத்தான் சொல்லுகின்றன. எந்த நூல், மற்ற எந்த நூலை பாருங்க. பொருளாதாரம், கணிதம், மருத்துவம், விஞ்ஞானம், எந்த நூல், எல்லா நூல்களும் தோன்றி அழியக்கூடிய உலகப் பொருள்களை பற்றித்தான் கூறுகின்றன. தத்துவ நூல் ஒன்றுதான் அழிவில்லாத என்றுமுள்ள நிலையான பொருளை சொல்லுகிறது. அதனாலே தத்துவம் என்ற பெயர். அத்தகைய தத்துவ நூல்கள் நமக்கு தமிழிலே எத்தனை இருக்கின்றன? 14 என்று வகுத்திருக்கிற 14 சாத்திரங்கள். சாத்திரங்கள் தத்துவ நூலுக்கு இன்னொரு பெயர், சாத்திர நூல்கள். தோத்திர நூல்களேவை, தோத்திர நூல்களேவை திருமுறைகள். தோத்திர நூல்கள், சாத்திர நூல்கள் என்று ரெண்டு வகையான செல்வங்கள் நமக்கு இருக்கின்றன. தோத்திர நூல்கள் எத்தனை? 12. சாத்திரங்கள் 14. ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? தோத்திர நூல்கள் எதை கூறுகின்றன? தோத்திர நூல்கள் இறைவனுடைய புகழை கூறுகின்றன. இறைவனுடைய அருமை பெருமைகளை கூறி அவன் மீது நமக்கு அன்பை உண்டாக்குகின்றன. தோத்திர நூல்கள் எல்லாம், வழிபாட்டு நூல்கள் எல்லாம் இறைவனுடைய பெருமைகளை எடுத்து கூறி அவன் மீது அன்பு கொள்ள பக்தியை உண்டாக்குகின்றன. எனவே பக்தியை உண்டாக்குபவை தோத்திர நூல்கள். சாத்திர நூல்கள் அவை எவற்றை கூறுகின்றன? இறைவனுடைய இயல்புகளை கூறுகின்றன. இலக்கணம், இறைவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி இருப்பான், அவனுக்கு நமக்கு என்ன தொடர்பு என்று, இப்படி இறைவனுடைய இலக்கணத்தை, இயல்புகளை ஆராய்ச்சி முறையிலே எடுத்து கூறுகின்றன சாத்திரங்கள். எனவே சாத்திரங்கள் நூல்கள் ஆராய்ச்சி நூல்கள். தோத்திரங்கள் என்ன நூல்கள்? பக்தி நூல்கள், அனுபவ நூல்கள். ஒன்று ஆராய்ச்சி, இன்னொன்று அனுபவம். இந்த இரண்டும் நெருங்கிய தொடர்பு உடையவை. ஒரு ஆராய்ச்சி முக்கியமா, அனுபவம் முக்கியமா? ரெண்டுமே முக்கியமா? சரி, அனுபவம் முடிவானது, அனுபவம்தான் முடிவானது, அதற்கு உதவுவது ஆராய்ச்சி. ஆராய்ச்சி உதவி செய்வது. ஆக முதலிலே நாம் ஆராய வேண்டும். எதை ஆராய வேண்டும்? இந்த உடம்பிலே உடம்புக்கு வேறாக நான் என்ற ஒரு பொருள் இருக்கிறேன். நான் உடம்பு அல்ல, நான் உடம்புக்கு வேறாக இருக்கிறேன் என்று நம்மை முதலிலே உணர வேண்டும், ஆராய்ந்து உணர வேண்டும். உணர்ந்த பிறகு அதற்கு மேலாக நமக்கு உயிர்க்குயிராக இருந்து உதவுகிறான் ஒருவன் என்பதை ஆராய்ந்து உணர வேண்டும். எனவே நம்மையும் தலைவனையும் ஆராய்ந்து முதலிலே உணர வேண்டும். அதற்கு இந்த சாத்திர நூல்கள் நமக்கு உதவி செய்கின்றன. அப்படிப்பட்ட 14 நூல்களிலே தலையான நூலாக, தலைசிறந்த நூலாக விளங்குவது சிவஞான போதம். மிக மிக சுருக்கமான நூல். 12 சூத்திரங்கள், 12 சூத்திரம். ஆனால் அதை எத்தனை முறை கேட்டாலும் இரும்பு கடலையாக இருக்கிறது. கடினமான நூல். எனவே அந்த காலத்தில் சிவஞான போதத்தை எல்லாம் எல்லாருக்கும் சொல்லித்தரமாட்டார்கள், எல்லாருக்கும் சொல்லித்தரமாட்டார்கள். யாருக்கு சொல்லுவார்கள்? அந்த மாணவர், பக்குவம் உடைய மாணவருக்கு தான் சொல்லுவார்கள். மற்றவருக்கு சொல்லி என்ன பயன்? உங்களுக்கெல்லாம் சொல்லி என்ன பயன்? ஆக பக்குவம் என்றால் என்ன? பக்குவம் உடைய மாணவர். உங்களுக்கு அந்த பக்குவம் இருக்கிறதா என்று எண்ணி பாருங்கள். பக்குவம் என்றால் இந்த உலகப் பொருள் மீது பற்று நீங்க வேண்டும். உடல் பற்று, உலகப்பற்று, இவையெல்லாம் முதலிலே போக வேண்டும். நான் உலகத்தையும் உடம்பையும் அல்லவா இருக பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது எப்படி விளங்கும்? ஆக இந்த பற்றை விட வேண்டும். சிறிது சிறிதாக, ஒரே நாளில் விட்டு விட முடியாது. சிறிது சிறிதாக நீங்கி நீங்கி, இந்த உடம்பு நான் அல்ல, இந்த உலக பொருள்கள் எனக்கு உரியவையில் நான் உடைய இவற்றோடைய வந்தேன் உலகத்தில், போகும்போது கொண்டு போக போகிறேனா எதையாவது, பிறகு ஏன் இத்தனை சேர்க்கிறானா? எவ்வளவு, எத்தனை வீடுகள் ஒரு ஆளுக்கு, எத்தனை நிலங்கள், எத்தனை சொத்துக்கள், இவற்றையெல்லாம் கொண்டு போக போகிறோமா? யார் நினைக்கிறார்கள்? என பக்குவம் இல்லை. பக்குவம் இருந்தால்தானே அந்த எண்ணம் வரும். எனவே அந்த பக்குவம், அப்படி அந்த பக்குவம் வந்தால்தான் இறைவன் மீது ஆசை உண்டாகும். அப்போதுதான் இறைவன் மீது பற்று உண்டாகும். இந்த பற்று நீங்கினால்தான் அவன் மேலே பற்று உண்டாகும். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. எனவே ஒரு பற்று நீங்கினால் அந்த அடுத்த பற்று உண்டாகும். எனவே இந்த ரெண்டு வகையான பற்றுக்கள், எது எந்த பற்று நமக்கு மேலானது தெரிந்தால் மட்டும் போதுமா? அந்த எதுக்காக சொன்னேன், எதுக்காக சொன்ன இந்த பேச்செல்லாம் எதுக்கு வந்துச்சு? பக்குவம். எனவே பக்குவம் அப்படிப்பட்ட உலகப்பற்றை விட்டு இறைவனை பற்றுகிற பக்குவம் உடையவர்களுக்குத்தான் இந்த சிவஞான போதம் உள்ளவாறு விளங்கும். அவர்களுக்குத்தான் விளங்கும். நாம் எவ்வளோதான் படித்தாலும் விளங்கவே விளங்காது. அதுக்காக படிக்காம விட்டு விடாதீர்கள். எனவே அப்படி அந்த சிவஞான போதத்தை அந்த காலத்தில் வைத்திருக்கிறார்கள். ஞான, அதனால தான் ஞான நூல், ஞான நூல். நாம் அஞ்ஞானத்தில் இருக்கிறோம். எனவே ஞான நூல் அதனுடைய அமைப்பை பாருங்க. சிவஞான போத நூல், அந்த முதல்ல பேர் காரணம், சிவஞானம் என்றால் சிவத்தை பற்றிய அறிவு. சிவஞானம் சிவத்தை பற்றிய அறிவு. இறைவனை பற்றிய அறிவு, மெய்ப்பொருளை பற்றிய அறிவு சிவஞானம். அப்படிப்பட்ட ஞானத்தை தருகிற நூல் போதம், சிவஞான போதம். போதம் என்றால் போதித்தல், போதித்தல். போதித்தல் யாருடைய வேலை? போதித்தல் யார், யார் போதிப்பது? ஆசிரியர், ஆசிரியருடைய பணி. ஆசிரியர் செய்வது போதித்தல். எப்படி போதிக்க வேண்டும், எப்படி போதிக்க வேண்டும்? மாணவர்களுக்கு ஐயம் திரிபு இல்லாதபடி தெள்ள தெளிவாக உணர்த்த வேண்டும். கேட்கின்ற உபதேசத்திலே கேட்கின்ற பொருளிலே ஐயம் நிகழக்கூடாது. இன்னொன்று திரிபு. இந்த ரெண்டும் குற்றங்கள், ஐயமும் திரிபும் குற்றங்கள். இதிலே இருக்கிற குற்றங்கள் அறிவிலே இருக்கிற குற்றங்கள். ஐயம் இருக்கக்கூடாது, திரிபு. ஐயம் என்றால் என்ன, சந்தேகம் என்றால் என்ன, இப்படியா அப்படியா, ஆசிரியர் இப்படி சொன்னாரா அப்படி சொன்னாரா, இப்போ அந்த நிலையில் தான் இருக்கீங்க நீங்கள். அந்த ஐயம் வரக்கூடாது. இந்த 10 நாளைக்குள்ளே உங்களுக்கு ஐயமெல்லாம் போதும், வடமொழி சொல்லு. ஐயம் திரிபுன்னு என்ன, தவறான அறிவு. அதாவது கயிற்றை எப்படி பாம்பாக கருதுதல், இரவு நேரத்தில் தூரத்தில் வளைந்து கிடந்தால் கயிறு தான் கிடக்கு, இவன் இப்படி பயப்படுகிறான், பாம்பு. அது திரிபு, அது அறிவிலே இருக்கிற குற்றம். ஐயம் என்றால் ஆமாம், சந்தேக விபரீதம். திரிபை விபரீதம் என்பார்கள். விபரீத ஞானம். இந்த இரண்டு விதமான குற்றங்களும் நேராதபடி உணர்த்துவது தான் போதித்தல், அதுதான் போதம். நாங்கள் எதற்காக இருக்கிறோம்? எனவே மெய்கண்ட, இந்த ஆசிரியர் யார்? மெய்கண்டார். அவர் பேரே என்ன? மெய்கண்டார். பெற்றோர் அந்த பேரா வைத்தார்கள்? பெற்றோர் வைத்த பெயர் என்ன? சுவேதவன பெருமாள். சுவேதவன. ஏன் அந்த பேர் அவருக்கு வைத்தார்கள்? அவர் திருவெண்காடு என்ற தலத்திலே. திருவெண்காடு எங்க இருக்கு? பூம்புகாருக்கு பக்கத்தில் அந்த காவிரி நதி கடலில் கலக்கிற அந்த, அதுக்கு பக்கத்தில் வெண்காடு, திருவெண்காடு. அந்த காட்டில் உள்ள இறைவனுக்கு சுவேதவன பெருமாள் என்பது பெயர். சுவேதம்னா வெள்ளைன்னு அர்த்தம், வெண்மை. வடமொழியில் சுவேதம் என்றால் வெண்மை, வனம்னா காடு, சுவேதவனம், வெண்காடு. அந்த வெண்காட்டில் உள்ள இறைவனுக்கு சுவேதவன பெருமாள். அந்த பெயரை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு வைக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பெருமானுடைய அருளாலே பிறந்ததனால இறைவன் பெயரை சூட்டினார்கள், சுவேதவன பெருமாள். இது எந்த ஊர் நடந்தது, பிறந்த ஊர் இது? திருவெண்காடா? பெண்ணாகடம். பெற்றோர்கள் வாழ்ந்த ஊர் பெண்ணாகடம். பெண்ணாகடம் வளர்ந்த ஊர் எது? பிறந்த ஊர் பெண்ணாகடம். ஆனால் அவர் வளர்ந்த ஊர் திருவெண்ணை நல்லூர். எல்லாம் எங்க இருக்கு திருவெண்ணை நல்லூர்? அதெல்லாம் அந்த திருவண்ணாமலை, அந்த கடலூர் அந்த பக்கத்தில் திருவெண்ணை நல்லூர் என்றால் என்ன நினைவு வர வேண்டும்? சுந்தரரை ஆட்கொண்ட இடம். எனவே அங்கே வளர்ந்தார். யார் வீட்டில்? தாய் மாமா. அம்மாவோடு கூட பிறந்த தாய் மாமனாருடைய வீட்டிலே வளர்ந்தவர் மெய்கண்டார். அங்கே குழந்தையாக இருக்கிற போதே இறைவனுடைய அருளை பெற்று இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட, குழந்தை பருவத்திலேயே ஆட்கொள்ளப்பட்டு ஞான நிலையிலே நின்றார், ஞானியாகிவிட்டார். எனவே அவர் மெய் கண்டார். உண்மையை உள்ளவாறு உணர்ந்தவர் மெய் கண்டார். உண்மையை உள்ளவாறு உணர்ந்தார், அதுதான் ஞானம். உண்மையை யார் உள்ளவாறு உணர்கிறார்களோ அவர்கள்தான் ஞானிகள். அப்படிப்பட்ட ஞான செல்வர் மெய்கண்டார். எனவே மெய்கண்டார் என்பது காரணப்பெயர், சுவேதவன பெருமாள் என்பது இயற்பெயர், அவருடைய இயற்பெயர். எனவே அவர் அருளிய அந்த சிவஞான போதம், அதனுடைய அமைப்பு முறையை பார்த்தால் 12 நூற்பாக்கள், 12 சூத்திரங்கள் கொண்டது. சூத்திரம் என்ற சொல்லுக்கு என்ன, எப்படி என்ன பொருள்? சூத்திரம், சூத்திரம் என்றால் மிக மிக சுருக்கமான சொற்களால், சுருங்கிய சொற்களால் விரிந்த பொருளை தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கின்ற பாட்டு தான் சூத்திரம். பாவகை மிகச் சுருங்கிய சொற்களால் மிக விரிந்த பொருளை அடக்கி கூறுகிற பாவகை சூத்திரம். தத்துவ நூல்கள் எல்லாம் சூத்திரமாகத்தான் அமையும். தத்துவ நூல்கள் எல்லாம் சூத்திரத்திலே செய்யப்பட்டவை. வடமொழியில் ஏராளமான தத்துவ நூல்கள் இருக்கின்றன, கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பிரம்மசூத்திரம், பிரம்மசூத்திரம் என்ற வடமொழி வேதாந்த நூல், அது சூத்திர வடிவிலே இருப்பது. அதேபோல வடமொழியில் இருக்கிற தத்துவ நூல்களைப் போல தானும் செய்ய வேண்டுமென்று மெய்கண்டார் முதன் முதலிலே சைவ சித்தாந்த கோட்பாடுகளை சூத்திர வடிவத்திலே 12 சூத்திரங்களிலே வடித்து தந்திருக்கிறார். இது தமிழில் வேறு நூலே கிடையாது. சைவ சித்தாந்தத்துக்கு சூத்திர வடிவிலே அமைந்த ஒரே நூல் சிவஞான போதம்தான், மற்ற நூல்கள் அல்ல. அந்த 14 நூல் என்று பார்க்கிறோமே, மற்றவையெல்லாம் சூத்திரங்கள் அல்ல, சிவஞான போதம் மட்டும்தான். இதில் இந்த இரண்டு பகுதிகள் உண்டு.

உண்மை, உண்மை அதிகாரம் என்று இரண்டாக பிரித்து கொண்டு சொல்லுகிறார். பொது அதிகாரம், உண்மை அதிகாரம். பொது அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? பொது அதிகாரத்தில் எத்தனை சூத்திரம்? ஆறு. பொது அதிகாரத்தில் ஆறு சூத்திரங்கள், உண்மை அதிகாரத்திலே ஆறு சூத்திரங்கள். அந்த பொது அதிகாரத்தில் அந்த ஆறு சூத்திரங்களிலே என்ன செய்தி சொல்லுகிறார் என்றால், இந்த மூன்று பொருளை பார்த்தோமல்லவா, பதி, பசு, பாசம், அந்த முப்பொருள்களினுடைய இலக்கணங்களை ஆராய்ச்சி முறையிலே கூறுகிறார். ஆராய்ச்சி முன்பகுதி, ஆராய்ச்சி சிவஞான போதத்திலே முன்பகுதியில் முப்பொருளை பற்றிய ஆராய்ச்சியினை செய்கிறார். பின்பகுதியில் அனுபவத்தை சொல்லுகிறார். அனுபவம் என்று இப்படி ஆராய்ச்சி, அனுபவம் என்று இரண்டாக வகுத்து கொள்ளுகிறார். ஆராய்ச்சியினாலே என்ன விளங்கும்? ஆன்மாவாகிய நமக்கு இந்த பாசம் என்பது துன்பத்தை தருகிற பொருள் என்பது விளங்கும். ஆன்மாவுக்கு பாசம் என்பது துன்பத்தை தருவது. பதியாகிய சிவம்தான் இன்பப்பொருள் என்பது விளங்கும். எப்போது? ஆராய்ச்சியின் மூலமாக. முப்பொருள்களிலே, மூன்று பொருள்களிலே நடுவிலே இருப்பது பசு, நடுவிலே இருப்பது பசு, அதற்கு முன்னாலே இருப்பது எது? பதி முன்னாலே இருக்கிறது, பாசம் பின்னாலே இருக்கிறது. இந்த ஆன்மா முன்னே பார்க்கப்பதில்லை, பின்னாலே தான் பார்க்குது. பின்னே உள்ள பாசத்தோடு தான் தொடர்பு வைத்துக் கொள்ளுகிறது, பதியோடு அதற்கு சம்பந்தமே இல்லை. எனவே எது உறவு பொருள், எது பகைப்பொருள்? பதிதான் உறவு பொருள், பாசம் பகைப்பொருள். அது எப்போது தெரியும்? ஆராய்ந்து பார்க்கிற போது தான். நமக்கு இப்போது தெரியல, ஏன்னெல்லாம் நாம் தான் ஆராயலையா? எண்ணி பார்த்தால் தானே, சிந்தித்து பார்த்தால் தானே நமக்கு எது உண்மை, எது உறவு, எது பகை என்று விளங்கும். எனவே அந்த சிந்தனையை தருவது தான் சிவஞான போதம். எனவே பதிதான் நமக்கு உறவு பொருள், பாசம் நமக்கு துன்பப்பொருள், பகைப்பொருள் என்ற உண்மையை ஆராய்ந்து உணர்ந்து, இது முன்பகுதி. பிற பின்பகுதியில் அந்த பாசமாகிய பகையை விட்டு விட்டு எப்படி விடுவது, எப்படி விடுவது, எப்படி உறவோடு சேருவது என்ற வழிமுறையை சொல்லுவது பின்பகுதி. அனுபவம் இதுதான் இந்த நூலினுடைய அமைப்பு முறை. என்ன இருக்கு? எனவே சிவஞான போதத்தை கற்பதனால என்ன பயன்? கட்டிலிருந்து நீங்க வேண்டும். திருவள்ளுவர் சொல்லுகிறார் அல்லவா, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். நீங்கள் எதிலிருந்து எதிலிருந்து ஏன் அடுக்கி சொல்லுகிறார்? ஒன்று போட்டு சொன்னா போதாதா? யாதனின் மறுபடியும், யாதனின் நீங்கியான் என்று அடுக்கி சொல்லுறதுக்கு காரணம், பாசத்திலிருந்து ஒரே அடியாக நீங்க முடியாது, படிப்படியாக சிறிது சிறிதாகத்தான் நீங்க வேண்டும் என்ற கருத்தில் வள்ளுவர் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லை என்று இவற்றையெல்லாம்

0: நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாளைக்கு பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org-இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: கடல் நீரை பற்றியது, பற்றிய உப்பு வெளியே கடலை பற்றியது என்பதுக்கு ஒரு என்ன சொல்ற தொல்லை கடல் கொண்ட தோன்று வரும். அப்ப ஆணவங்களை எப்போதிருந்து உயிருக்கு பந்தமாயிற்று, நாதியே பந்தமாயிற்று, அதற்காக நெல்லிற்கு பூமி தவிழ் ஓமையும். அப்படி அனாதியே உயிரை சார்ந்திருந்தாலும் அது நீக்கப்பட வேண்டிய குற்றம். தின செம்புல கழிம்பு அனாதியே இருந்தாலும் கழிம்பு செம்ப விட்டு நீங்கினாதான் செம்புக்கு நல்லது. அது மாதிரி இது நீக்கப்பட வேண்டிய குற்றம் என்பதற்காக செம்பிற்காளிதான் ஓமை. அப்படி உயிர்களை பற்றித ஆணவ மனம் சிவ வியாபாரத்துக்குள்ள உயிர்களை பற்றிச்சுன்னா அப்ப சிவத்தை மட்டும் ஏன் பெற்றாம இருக்கு? அது அந்த உணர்ந்ததுக்காக வேண்டி கடல் தோன்ற தோன்று வரும் இந்த ஓமை. இப்படி எல்லாம் ஒரு உடை ஓமையாக எல்லாம் ஒரு உடை ஒப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய். சிவம் உள்ள போதே இந்த ஆணவ மலமும் அனாதியாக உள்ளது. பதியினை போல் பசுபாசம் அனாதி. திருமந்திர சொல்லப்படும் பதியினை போல் பசுபாசம் அனாதி. தான் என்பது சிவத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். தான் உள்ளவாறு உண்டாய். இந்த ஆணவ மலம் அருவமானது. அருவமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே. அருவமாக விளங்கிய எல்லா உயிர்களையும் ஆர்த்து நிற்கின்றது, பிணித்து நிற்கின்றது. பிணித்து நிற்கின்றது, அதான் பந்தப்படுத்தியிருக்கின்றது. அந்த உயிருடைய அறிவு, இச்சை, செயல் எதுவும் விளங்க விடாமல் பிணித்திருக்கின்றது. உயிர்களும் அருவம் தான், இந்த ஆணவ மலமும் அருவம் தான். அருவமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே. உயிரை அப்படி அந்த ஆணவ மலம் ஆர்த்திருப்பது, தனக்குள் முழுக்க அந்த உயிரை ஆணவ மலம் அடக்கி வைத்திருப்பது. ஒரு ஆணவ மலம் ஒரு உயிரை அப்படி தனக்குள்ள அடக்கி வச்சா பரவாயில்ல. ஆணவ மலம் ஒன்று, உயிர்கள் பல. பலனால எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு பல. போன போட்டியில பார்த்தோம் இல்லையா, குன்றாத பல்லுயிர்னார், என்ன என்ன வந்துகிட்டே இருக்கும் அவ்வளவு உயிர்கள். ஒரே ஒரு ஆணவ மலம் எண்ணற்ற பல உயிர்களையும் மறைத்துள்ளது. ஒரே இருள் எல்லோருடைய கண்களையும் மறைத்திருக்கின்றது. அதுபோலதான் ஒரே ஆணவ மலம். ஏன் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஆணவ மலம் இருக்கின்றது கொண்டால் என்ன இல்லையா? அதான் வேடிக்கையா சொல்வார்கள். ஒரு கால்பந்த பத்தி இந்த விதிமுறைகள் எதுவும் தெரியாது. அவர் ஒரு அப்பாவி கால்பந்து விளையாட்டை பார்க்கிறார். இல்ல ஒரு சின்ன பையன் பாக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஏன் ஒரே பந்தை வச்சுட்டு இத்தனை பேரும் என்ன போட்டு இருக்கான், ஆளுக்கு ஒரு பந்தை வச்சு விளையாண்டானே அப்படின்னு கேக்குற மாதிரி, ஏன் எல்லா உயிர்களையும் ஒரே ஆணவமான மறைக்கும் சொல்றீங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஆணவமான தனித்தனியா இருக்குன்னு சொன்னானே அப்படின்னா, பலவாகவும் சடமாகவும் உள்ளனவெல்லாம் அழியக்கூடிய பொருள், காரிய பொருள். ஆணவம் ஏற்கனவே ஜடம், அது எல்லாரும் தெரிஞ்சது. அது பல என்று சொன்னால் எவையெல்லாம் பலவாகவும் ஜடமாகவும் இருக்குமோ அவையெல்லாம் அழியக்கூடிய காரிய பொருள்கள். அப்ப ஆணவம் பலன்னு சொல்லிட்டா அது ஏற்கனவே ஜடம், அப்ப அது அழிஞ்சு போகக்கூடிய காரிய பொருளா? அது காரிய பொருள், அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படி போகும். அதோட விட்டுற அது பிரச்சனை, அதுக்கப்புறம் தான் பிரச்சனை. அதுக்கு முதல் காரணம் என்ன? அதுல இருந்து அதை தோற்று வச்சது யாரு? ஏன் தோற்று வச்சு உயிர்களை அப்படி மறைக்க வைக்கணும்? சிக்கல் மேல சிக்கலா இருக்கணும். அதனால ஆணவ மலம் ஒன்றுதான். இப்ப ஒரே ஆணவ மலமா இருந்துட்டு எண்ணற்ற உயிர்களின் அறிவையும் மறைக்க முடியுமா? எத்தனை உயிர்களின் அறிவையும் மறைச்சிருக்குது? எல்லா உயிர்களின் அறிவையும் ஒரு உயிர் கூட விட்டு வைக்காம அனாதியே ஆணவ மல சார்பில் இருந்து நீங்க இருக்கின்ற பொருள்னா அது சிவம் ஒன்றுதான். அந்த நோக்கில்தான் நம்ம சிவபரத்துக்கு வந்து சொல்றோம். ஏன் சிவபெருமானுக்குரிய ஸ்தானத்துல வேற யாரையும் வச்சு பேசக்கூடாதுன்னு ஏன் சொல்றோம்? அனாதியே மலமரப்பில் இருந்து விடுபட்டு இருப்போம். அவர் ஒருத்தர் தான், மற்ற அனைவரும் அவர் அருளால் விடுபட்டவர்கள். அப்ப அவர் அருளை பெற்றவர்கள் வந்து அவருடைய இடத்தில் வைக்கலாமா? வைக்கணும்னா எப்படி வைக்கலாம்? அவரை சிவமாகவே கண்டு அவர் இடத்தில் வைக்கலாம். நம்ம அடியார்கள் அப்படி வைக்கிறோம். அவரையும் தனித்த முதல் என்று யாரையும் வைப்பதில்லை. சிவத்தை போல இவரும் தனித்த முதல். ஏன் சொல்றது இல்லைன்னா, சும்மா ஒரு அபிமானம் பற்றி என்று. அதுல இவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு. அவர் ஆணவ சார்பு அனாதியே இல்லாமல், அதே சமயத்தில் ஆணவ சார்பு இருக்கின்ற மற்றவர்களையும் அதுல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு ஆள் யார் அப்படின்னா, அது சிவபெருமான் ஒருவர் தான். அவ்வாறு சொன்னார்கள். அப்ப ஒரே இருள் தானே எல்லா கண்களையும் மறைக்கின்றது, அது போல ஒரே ஆணவனம் எல்லா உயிர்களின் அறிவையும் மறைத்திருக்கின்றது. அப்ப இந்த ஆணவ மனம் அந்த உயிர்களை வந்து தன் வசத்துக்குள்ள அடக்கி வைத்திருப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கு அற்புதமான ஓவியம். உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மானாகம். உருவுடைய அழகான மாமணி அந்த ரத்னம், அந்த ரத்னத்தை உள்ளடக்கும் மானாகம், பெரிய நாகமானது ரத்தினத்தை தனக்குள்ளே அடக்கி வைத்திருப்பது போலவும் இதை நாம வந்து பார்க்க முடியாது. இன்றைய உலக இல்லை இல்லைங்கிறதுனால நம்ம இலக்கியங்கள்ல சொன்னதெல்லாம் ஆதாரமற்ற செய்திகள். நமக்கு இன்னைக்கு பார்க்க முடியாத ஆதாரம், அல்லது நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கணும், நமக்கு அதற்கு ஆதாரம் கிடைக்கவில்லை என்றுதான் இந்த அளவில் தான் சொல்ல முடியுமே ஒழிய நாம் அது கொண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லி இருப்பவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். சொல்லி இருப்பவர்கள் யார், அவர்கள் தகுதியை வைத்து நம்ம பார்க்கணும். அதனால அந்த ஒரு நாகமானது சிறந்த ரத்தினத்தை தனக்குள்ளே அடக்கி இருப்பது போலவும், அந்த நாகத்தை பார்த்தா நாகம் தான் தெரியும் ரத்தினம் தெரியாது, அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அது மாதிரி வன்னிதனை தான் அடக்கும் காட்ட தகுதியும் போல், காட்ட தகுதி காட்டம் என்பது விறகு என்று பொருள்படும். காட்டம் என்பது விறகு, விறகு விறகு தனக்குள்ளே நெருப்பை அடக்கி இருக்கின்றது. விறகு தீயின் தேவாரங்கள் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. அப்ப கடைந்த வழிதான் விறகில் இருந்து நெருப்பு வெளிப்படுகிறது. கடையாத வழி விறகுதான் தெரியுது, அதுல நெருப்பு இருப்பதே தெரியவில்லை. அதனாலதான் மெய்கண்டதான் அற்புதமா சொன்னார், வன்னிதனை தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டம் போல் தன்னை மலம் அன்று அணைதலாம் என்று சொன்னார். அந்த நெருப்ப விறகு என்ன செய்து, விறகு நெருப்ப தனக்குள்ள மறைச்சு தான் ஒரு பொருள் தான் இருக்கிறோம், விறகாகிய தான் தான் இருக்கிறோம், நெருப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி கருதக்கூடிய அளவுக்கு நெருப்பை முழுக்க தன் வசத்திலே வைத்திருக்கின்றது. அது போல ஆணவமரம் உயிர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயிர்களை தனக்குள் அடக்கி வைத்திருக்கின்றது. ஆகவே ரெண்டு ஓமை சொன்னார், உயிர்களை ஆணவமலம் தனக்குள் முழுமையாக அடக்கி வைத்திருப்பதற்கு ரெண்டு ஓமைகள். மானாகமானது மாமணியை தன்னுள் அடக்கி வைத்திருத்தல் போலவும், விறகானது நெருப்பை தனக்குள் அடக்கி வைத்திருப்பது போலவும் என்று சொன்னார். இதற்கு சித்தாந்த பகுதிகளில் இந்த ஓமைகள் என்ன நோக்கி சொல்லப்பட்டுள்ளன என்பதற்கு அங்க நம்முடைய ஆதினத்து மூன்றாவது குருமாசனியான அவர்கள் அருளியது சித்தாந்த பகவருடைய அவர்கள் அங்க விளக்கம் சொல்றாங்க. அந்த மானாகத்துக்குள்ள அந்த மாமணி இருந்தாலும், அதனால முழுமையா அடக்கப்பட்டு இருந்தாலும், அந்த மாமணி வெளியே வரும் பொழுது அதனுடைய தன்மையோ அதனுடைய பொலிவு பிரகாசமோ கொஞ்சம் கூட குறையவில்லை. இவ்வளவு காலம் அந்த நாகத்துக்குள்ள அடங்கி இருந்ததே, அப்ப அதுக்கு எதுக்காவது ஊறு ஏற்பட்டிருக்குமோ, அதனுடைய பொலிவு மங்கி இருக்குமோ என்று பார்த்தா மங்கவில்லை. விறகுக்குள் இருக்கின்ற இடம் தெரியாமல் இந்த நெருப்பு விறகுக்குள் அடைபட்டு கிடந்ததே, அது வெளிப்படும் பொழுது அந்த நெருப்பினுடைய தன்மை ஏதாவது குறைந்திருக்குமா என்று சொன்னால் குறையாது. அப்ப விறகால் மறைக்கப்பட்டிருந்தாலும் நெருப்பு தன் இயல்பில் எந்த கேடும் இல்லாமலே இருக்கின்றது. அதுபோல் மானாகத்தால் விழுங்கப்பட்ட நிலையில் இருந்தாலும், அந்த மானாகத்தால் அடக்கி வைத்துள்ள நிலையில் இருந்தாலும் அந்த மாமணியின் இயல்பும் குறையாமலே இருக்கின்றது. அதுபோல ஆணவத்தால் உயிர்கள் மறைக்கப்பட்டிருந்தாலும் உயிர்களின் அறிவிச்சை செயல்கள் கெடவில்லை. அதான் நசித்திடா ஞான செய்தி அனாதியே மறைத்து நிற்கும் பசுத்துவம் என்று சித்தியாக சொல்வார். பசுத்துவங்கிறது ஆணவமலத்துக்கு இன்னொரு பேர், அவ்வளவுதான். ஆணவமலத்துக்கு இன்னொரு பேர் பசுத்துவம். பசுத்துவம் என்ற பெயருடைய ஆணவமலத்தாலே உயிர்கள் மறைக்கப்பட்டிருந்தாலும் உயிர்களின் அறிவிச்சை செயல்கள் கெடவில்லை. எப்படி நாகத்துக்குள் அடங்கி கிடந்தாலும் மணியின் பொலிவு கெடவில்லை, விறகுக்குள் அடங்கி கிடந்தாலும் நெருப்பின் தன்மை கெடவில்லை, அதுபோல ஆணவத்துக்குள் அடங்கி இருந்தாலும் உயிர்களின் அறிவிச்சு செய்வே கிடவில்லை. அதான் இப்போ தக்க கருவிகள் கொடுத்து நம்ம அறிவை வெளிப்படுத்தும் போது அந்த அறிவு விளங்குது. அது மாதிரி முத்தியிலையும் வந்து சிவத்து அறிவு மாதிரி வெளிப்படுத்தும் போது அங்க வியாபக அறிவு வெளிப்படுது. இப்போ ஏகதேச அறிவு வெளிப்படுது, முத்தியில வியாபக அறிவு வெளிப்படுது. இப்ப இவ்வளவு காலம் ஆணவத்துக்குள் இருந்தாலும் அந்த அறிவு கெடாமல் தான் இருந்திருக்கின்றது. ஆக அந்த மாதிரி ஞானத்தின் கண்ணை மறைத்த கடியதொழில் ஆணவத்தார். ஏன்னா அந்த ராகத்துக்குள்ள ரத்தினமானது சிறிதும் வெளி தெரியாமல் அடங்கியிருந்த போதிலும், விறகுக்குள்ள நெருப்பானது சிறிதும் வெளியே தெரியாமல் அடங்கியிருந்த போதிலும் தன்னுடைய தன்மை கெடாமல், தன்னுடைய தன்மை கெடாமல் அவை இருக்கின்றன. அதுபோல ஆணவத்தால் அனாதியே மறைக்கப்பட்டு இருந்தாலும் இதனுடைய அறிவு செயல்கள் கெடாமலேயே இருக்கின்றன. கெடுதலை தான் நசித்தல் வாங்க. இதை அறிவிச்ச செயல்கள் கெடாமல் இருக்கின்றன. அதனால நசித்திடா ஞான செய்தி என்று சரியாக சொல்வார். இவர்களின் கெடாத ஞானத்தையும் செயலையும் தனக்குள் அடக்கி வைத்திருப்பது இந்த ஆணவ மலர் பசுத்துவங்கிற பேர் என்று சொன்னார். அதுபோக பல பேர்கள் நீங்கள் இதை பார்த்தீர்கள். இப்படி மானாகம் மாமணியை அடக்கிக் கொண்டிருப்பது போலவும், காட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த விறகானது நெருப்பை தனக்குள் அடக்கி வைத்திருப்பது போலவும் உயிரை தனக்குள் அடக்கி வைத்திருக்கின்றது. இப்படி அந்த ரத்தினத்தின் பிரகாசம் வெளித்தோன்றாதபடி நாகமானது அதை தனக்குள் அடக்கி வைத்திருக்கிறது. அதுபோல உயிருடைய அறிவு, உயிர்களின் அறிவு சிறிதும் விளங்காதபடிக்கு இந்த ஆணவளமானது உயிர்களை தன்பால் அடக்கி வைத்திருக்கின்றது. அதான் ஞானத்தின் கண்ணை மறைத்த இவர்களுக்கு கண் பிரதானமான கண் எது? அறிவுதான். அறிவுங்கிற கண் அது விளங்கினாதான் இந்த கண் ஊனக்கண் பயன்படும். ஆகவே அந்த ஞானமாகிய கண்ணை மறைத்திருக்கின்றது. ஆன்மாவினது ஞானமாகிய கண்ணை மறைத்தால்தான் ஞானத்தின் கண் என்றார். ஞானமாகிய கண்ணை மறைத்தல் எவ்வளவு கடுமையான தொழில் அது, கொடுந்தொழில். அதான் கடிய தொழில், கொடுந்தொழில். ஏன் உயிர்கள் இப்படி திரும்ப திரும்ப திரும்ப இந்த பிறவி சுழற்சியில உழன்று அண்டற்பட்டு வருவதற்கெல்லாம் காரணம் அந்த உயிரின் அறிவை ஆணவம் மறைத்திருப்பது தானே. இத்தனை பிறவி துன்பங்களுக்கும் மூல காரணமாக இருப்பது எது? இந்த ஆணவ மறைப்பு தான். அதனால அந்த ஆணவம் செய்வது கடிய தொழில் என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே ஞானத்தின் கண்ணை மறைத்த, ஞானத்தின் கண் இருந்தாலும் அது ஞானமாகிய கண், இதுதான் பொருள்படும். உயிரினுடைய அறிவாகிய கண்ணை மறைத்த கடிய தொழிலை செய்யக்கூடிய இந்த ஆணவத்தால் என்னும் ஜெயல் மாண்ட எவ்வு இருக்கும். கருதக்கூடிய செயலை ஒளிந்திருக்கின்ற ஆணவமலம் ஞானமாகிய கண்ணையே மறைச்சது, உயிருடைய அறிவையே ஆணவமலம் மறைச்சது. அப்போ உயிர்கள் செயல்பட முடியுமா? அறிவின் வழிபட்டதுதானே செயல். அப்ப அறிவு விளக்கம் இருந்தால்தானே செயல்பாடும் இருக்கும். ஆணவமான உயிரின் அறிவையே சிறிதும் விளங்காதபடிக்கு மறைத்துவிட்டது என்று சொன்னால் அப்ப அந்த உயிருக்கு செயல் மட்டும் எப்படி அந்த உயிருடன் நடக்கும்? அதான் செயல் மாண்ட உயிருக்கும். எல்லா உயிர்களும் செயலற்று தான் இருக்கின்றன. இது கேவல அவத்தை, கேவல அவத்தை குறிப்பிடுகிறார். அனாதி கேவல நிலை. பிறவியே எடுப்பதற்கு முன்பு அன்மாக்கள் எவ்வாறு இருந்தன? அறிவு விளக்கம் சிறிதும் கிடையாது, எந்த வடிவமும் அண்ணாவுக்கு கிடையாது, பிறப்பு இறப்பு கிடையாது. அது உடல் பெற்று வினை செய்த பிறகுதான் வினைக்கு ஏற்ப பிறப்பு இறப்பு. அனாதி கேவல நிலையில பிறப்பு இறப்பும் கிடையாது, நித்தமா தான் இருக்கும். கலை அகாதம் முதல் தத்துவச்சார்பெல்லாம் கிடையாது. எந்த செயலும் அண்ணாவோட செய்ய முடியாது, செயலுக்கு கிடக்கும். ஆணவளத்தை விட்டு பிரியாம இருக்கும். உடம்புக்குள்ள அடப்பட்டு ஏகதேசப்பட்டிருக்காது, வியாபியாக தான் இருக்கும். ஆனா வியாபகம் முழுக்க ஆணவமலத்தால மறைக்கப்பட்டிருக்கும். ஆணவமலத்திற்கு ஒருபோது நீங்க மாட்டாமல், சிறிதளவு கூட அந்த ஆணவ மலத்திலிருந்து நீங்க மாட்டாமல் அந்த மாட்டாமையோடு கிடக்கும். இயலாமையோடு ஆணவமலத்திலிருந்து தன்னை சிறிதளவு கூட விடுவித்துக் கொள்ள முடியாத இயலாமையில் கிடக்கும். அதுதான் அருணாச்சாரியர் அவர் என்ன சொன்னார், அறிவிலன் அமூர்த்தன் நித்தன் அராதாதி குணங்களோடும் செறிவிலன் கலாதியோடும் சேர்விலன் செயல்கள் இல்லான் புரியிலன் கருத்தா அல்லன் கோபத்தில் கொள்கை இல்லான். பொறிகள் கரணங்கள்லாம் பெற்று திருவுருள் எதையாவது விளையத்த உணர்த்தினால்தான் இசை வரும். இதுதான் அறிவு விளக்கம் செயல் விளக்கம் ஒண்ணும் இல்லையே, கோபத்தில் இசை இல்லாம் திருவிழன் மலத்தில் ஓடும் ஆனந்தத்தை விட்டு தெரிய முடியாத நிலையில இருக்கிறான். வியாவி கேவலத்தில் ஆன்மா என்று கேவல நிலையில ஆன்மா எப்படி இருக்கும் என்பதை அருமையாக தொகுத்துக் கொண்டிருக்கின்றார். என்னும் செயல் மாண்ட எவ்வுயிருக்கும் என்று போற்றி பொருள் வந்திருக்கின்றது. இப்ப நம்ம பாக்குற அடியில ஏதோட செயல் மாண்டவா பாடின்னு துருவாக்கிருக்கின்றது. அது சுத்த நிலை சொல்கின்றார். முக்தி அடைந்த நிலையிலே ஆன்மாவானது தனக்கென்று செயல் இல்லை, எல்லாம் அவன் செலுத்த நாம் செய்தவைதான். எல்லாரும் நாம் செய்த செயல்கள் எல்லாம் அவன் உள்ளிருந்து செலுத்தியதான் வந்தவை. அது ஆன்மா சுத்தமடைந்த நிலை, ஆன்மா சுத்தின்னு சொல்வார். இறைவன் செலுத்த செய்தவைதான் அந்த அந்த கர்த்தர சொன்னது. அது இதே நூல்ல பின்னால சுத்த நிலை பற்றி வர இருக்கின்றது. அப்ப நாம பார்த்துக்கலாம். அது அறிவு முழுமையாக தெளிவு பெற்ற நிலை. தெளிவு பெற்ற நிலையில தன்பால் நிகழும் செயல் எல்லாம் முதல்வன் தன்பால் நிகழ்த்திய செயல்களே என்று உண்மையை உணர்ந்த நிலை. இது வந்து செயல்படவே முடியாத நிலை. ஆணவத்தால் தடுக்கப்பட்டு அறிவு மடுக்கப்பட்டு அறிவு மறைக்கப்பட்டு செயல்களும் முடக்கப்பட்ட நிலை. அதனாலே அப்படி கருதத்தக்க செயல்கள் எல்லாம் அற்றுப்போன எல்லா உயிர்களுக்கும் உள்நாடி பெரிய தொடர் இருக்கும். உள்நாடி இப்படி அறிவும் செயலும் ஆணவத்தினாலே ஒடுக்கப்பட்டு உயிர்கள் அறியாமைக்குள் அழிஞ்சு கிடக்கின்றன. அந்த உயிர்களை பற்றி ஆராய்கின்றார் நம்முடைய திருவுள்ளத்திலே ஆராய்கின்றார் பெருமான். அவர் என்ன ஆராய்கின்றாரோ இதை நான் எப்படி சொல்ல முடியும். கேவலத்தை அனாதி கேவலத்திலே இருக்கின்றன. இன்னும் ஒரு ஆன்மா கூட பிறவி எடுக்கல. அந்த நிலையை பற்றி சொல்கின்றார். அதான் முதல் உற்பவம் பற்றி இந்த நூல் தான் பேசுகின்றது. முதலே சொன்ன பேசக்கூடிய இடம் இதுதான் இல்லையா. கண்ணை மறைத்த அடியதொழில் ஆணவத்தால் என்னும் செயல் மாண்ட எவ்வுயிருக்கும் உள்நாடி சொல்கின்றார். அதாவது ஆன்மாக்களுடைய இச்சை என்ன விருப்பம் என்ன என்பதை நாடி பார்க்கின்றார். அப்ப என்ன சொல்கின்றார்கள் என்றால் இந்த அறிவும் செயலும் உடைய ஆன்மாக்கு ஆனா அறிவு உடைய ஆன்மாக்கும் சொல்லல. அறிவித்தால் அறியக்கூடிய ஆன்மாக்கள் இப்ப அறிவித்தாலும் அறிய மாட்டாமல் இருக்கு. கடைசி அந்த நான்காம் யுத்தத்தில் பார்த்த அந்த ஆணவ மனம் குறித்த பெரிய ஒரு தொடர் ஒரே வாக்கியம் நின்று கொண்டே போகும். சகசவளம் ஞான திரோதகமாய் திரவியமாய் அறியாமை கொடுத்ததாயின்னு தொடங்கி வந்துகிட்டு இருக்கு இல்லையா. அதுல அறிவித்தால் அறிய இயல்புடையவே ஆன்மாக்கள் அவை அனாதியே அறிவித்தால் அறிய மாட்டாமையும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அனாதியே அறிவித்தால் அறிய மாட்டாமையும் ஆன்மாக்கள் அறிவித்தால் அறியும் அறிவித்தாலையும் நாம் படிக்கிறோம். ஆனா அறிவித்தாலும் அறிய முடியாத நிலையில தான் ஆன்மாக்கள் இருந்திருக்கின்றன. அறிவித்தாலும் அறிய முடியாத நிலையில ஏன் மலமறைப்பு முழுமையா இருக்குது. அந்த மறைப்பை கொஞ்சமாவது நீக்கினாதான் இந்த ஆன்மாக்களுக்கு அறிவித்தால் அறியும் அப்படிங்கிற அந்த தகுதியே அப்பதான் உண்டாகும். அறிவித்தால் அறியக்கூடியது நம்முடைய இயல்பான தகுதி என்று அந்த தகுதியே அவனுடைய கருணையினால் பெற்றதுதான். அறிவித்தால் அறிய முடியாத நிலையில தான் நாம அழிஞ்சிருந்திருக்கோம். கேவல நிலையில முழுமையாக நம்முடைய அறிவு ஆணவத்தால் மறைக்கப்பட்டு அறிவித்தாலும் அறிய மாட்டாம தான் இருந்திருக்கோம். அப்ப ஒவ்வொரு பொருளுக்கும் தன்னுடைய இயல்புல நாம இருக்கணுங்கிற விருப்பம் எல்லாருக்கும் உண்டு. ஏதாவது ஒரு வெள்ளத்துல தத்தெடுத்து சொல்றாங்கன்னா அதுல இருந்து மீளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அவன் தன் துன்பத்தை உணர்ந்திருக்கின்றான். நான் வெள்ளத்துக்குள்ள சிக்கி இருக்கிறேன், பெரிய துன்பம், எனக்கு அழிவை தந்துடும், அதனால யாராவது என்ன காப்பாத்துங்க சொல்லி சொல்றான். ஆனா இங்க வந்து அறிவு மறைக்கப்பட்டு இருக்கின்றது. ஆகவே எப்படி இதுல இருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் அந்த அன்மாவுக்கு வரும் என்ற சிந்தனைகளும் இங்க எடுக்கின்றன. ஆகையினால இது மிகவும் ஒரு ஆய்ந்து அறிஞர்கள் பலர் கூடி ஆய்ந்து சொல்ல வேண்டிய ஒரு பெரிய விஷயமாக இருக்கின்றது. அடியன் என்ன கருதுகிறேன் என்றால் அந்த ஆன்மாக்களுடைய ஒரு நிலையினை அவர்களுடைய அந்த பக்குவ நிலையினை ஆராய்கின்றது. என்னவென்றால் இவற்றை வந்து நம்ம இந்த பிறவிக்கு இவற்றை அழைத்து வர வேண்டும். பிறவிக்கு அழைத்து வந்து வினைகளை செய்ய வைத்து வினைப்போகங்களை ஊட்டிதான் பக்குவப்படுத்தணும். வேற இதுல குறுக்கு வழி எதுவும் இல்லை. நேரடியா கேவல நிலையிலிருந்து முத்தி கொடுக்கிற மாதிரி எந்த ஆன்மாவும் இல்லை. அதனால யோசிச்சு கொண்டு எல்லாம் அதுக்கு ஏற்ப பிறவியை தொடங்கி வைக்கலாமா என்று ஆராய்கின்றார். அதற்கு ஏற்ற முறையிலே இந்த ஆன்மாக்கள் இருக்கின்றனவா? ஆகவே உள்நாடி அந்த ஆன்மாக்களினுடைய அறிவு நிலையை ஆராய்ந்து கற்புடனார் காணாரும் கை கொடுத்த போலே அந்த ஆன்மாக்களுக்கு சூக்மதேகத்தை கொடுக்கின்றார். எல்லா ஆன்மாக்களுக்கும் சூக்மதேகத்தை கொடுக்கின்றார். அதுல பேதம் இருக்காது. ஏன்னா இப்ப கேட்பீங்க, முதல் பிறவியாச்சே இது, இதுல எப்படி சில ஆன்மாக்களுக்கு மனித பிறவியும் சில ஆன்மாக்களுக்கு விலங்கு பிறவியும் அப்புறம் தாவர பிறவியும் எப்படி பலவேறாக கொடுக்க முடியும்? பலவேறு பிறவி பேதங்களுக்கு காரணம்னா முன்வினையும் தான் நம்ம சொல்ல வேண்டியது. அப்போ புனருத்பவத்தில் கொடுக்கும் போது அதுக்கு முந்தைய பிறவிகள் வினைகள் இருக்கும், வினைகளுக்கு ஏற்றபடி கொடுக்கலாம். முதல் பிறவி கொடுக்கும் போது எப்படி ஒரு ஆன்மாவுக்கு உயர்ந்த பிறவின்னு காந்தவியை கொடுக்கறது? அவ ஒண்ணு போலதான் கொடுக்க முடியும். ஒண்ணு போலன்னா அப்ப தூள சரீரம்னு வந்துட்டுதுன்னா அதுல மனிதன் விலங்கு தாவரங்கிற பேரம் இருந்தே தீரும். அதனால சூக்கும சரீரம் பார்த்தா அது எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி, தனித்தனியா ஒவ்வொரு உயிருக்கும் தனித்தனியா சூக்கும சரீரம். ஆனா அது எல்லா சூக்கும சரீரங்களும் ஒரே மாதிரி இருக்கும், பிறவி பேதம் இருக்காது. இது மனித சூக்கும சரீரம், அது விலங்கு சூக்கும சரீரம், இது தாவர சூக்கம், அந்த பேதம் இருக்காது. தத்துவங்களாக ஆனது. ஆகவே அந்த கரணங்கள் மனம் புத்தி அகங்காரம் சித்தமும் மனமும் ஒன்றுதான். ஆகவே அந்த சித்தத்தை மனதுக்குள் அடக்கி மூன்றாக சொல்வது ஒரு வழக்கம், மனம் புத்தி அகங்காரம் மூன்று. அப்புறம் தன்மாத்திரைகள் ஐந்து, அது உங்களுக்கு தெரியும். சத்தம் பரிசம் ரூபம் ரசம் அந்தம் இதற்குள்ள சுவை ஒளி ஊதோசை காற்றம். தன்மாத்திரைகள் ஐந்து, அந்த கரணம் மூன்று, ஐந்து மூணு எட்டு. எட்டு கருவிகளாக ஆகியது சூக்ம சரீரம். இது பிறவி பேதம் இதுல கிடையாது. இதான் எல்லாருக்கும் ஒன்று போல கொடுக்கிறார். அதை பெற்ற ஆன்மாக்கள் சத்தம் அறிவு நிலைக்கு ஏற்ப இதை பெறுகின்றன என்றால் அங்க ஆணவ மல வரைப்பு கொஞ்சம் கெடுதுன்னு அர்த்தம். ஏன்னா இது ஒரு சின்ன விளக்கோழி போல, விளக்கோழி வந்துட்டுதுன்னா ஒரு காரில் இருக்கின்ற போது ஒரு விளக்கு ஏற்றி வைக்கப்படுதுன்னா அந்த இருள் சற்றே விளக்குகின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம். அது மாதிரி இந்த சூக்ம சரீரம் கொடுக்கப்பட்டதுன்னா, நான் சொன்ன தன்மாத்திரைகள் அஞ்சு இந்த காரணம் மூணு, இவை கொடுத்தாச்சுனாலே இவற்றுக்கும் உள்ள உட்கருவிகளும் சேர்த்து கொடுத்திருக்காங்க நம்ம விளங்கிக் கொள்ளணும். இவற்றிற்கும் உட்கருவிகள் கலாதிகள், காலம் நியதி கலை வித்தை அராகம். அதுக்கு அதுக்கு முந்தினது அந்த மாயை சுத்த வித்யா தத்துவங்கள்ல ஒரு மாயைன்னு வரும் பாருங்க, அந்த மாயை அந்த வித்யா தத்துவங்களும் இந்த அந்த கரணங்கள் தன்மாத்திரைகள் கொடுத்திருக்கின்றன. இவற்றை இது வந்து என்ன பண்ணும், கலை வந்து என்ன பண்ணும், கலைதான் ஆணவ மறைப்பை சிறிதே விளக்கும். தானா விளக்கல, சிவபெருமான் திருவருளால் விளக்குகின்றது. கலையானது ஆணவ மறைப்பை சிறிதே விளக்குகின்றது. வித்தையானது அறிவுக்கு சற்றே விளக்கம் தருகின்றது. கலை என்ன செய்கின்றது? கலை என்ற தத்துவம் ஆணவ மறைப்பை சிறிதே விளக்கி ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை தூண்டுகிறது, கிரியாசக்தியை தூண்டுகிறது. அறிவுள்ள பொருளுக்கெல்லாம் அறிவு இச்சை செயல் மூணு உண்டு இல்லையா? அப்போ இந்த கலை தான் என்ன பண்ணுது, ஆணவ மறைப்பை சிறிதே நீக்கி, இது எது மாதிரினா விளக்கோழியானது இருளை முற்றிலுமாக நீக்காமல் சிறிதே நீக்குவது போல இந்த கலைதான் ஆணவ மல சக்தியை சிறிதே ஒடுக்கி உயிரின் கிரியாசக்தியை தூண்டுகிறது. வித்தை என்ன செய்கின்றது, உயிரின் ஞான சக்தியை தூண்டுகின்றது. வித்தை ஞான சக்தியை தூண்டுகின்றது. அப்புறம் அராகம், அராகம் உயிரின் இச்சையை தூண்டுகிறது, இச்சா சக்தியை தூண்டுகிறது. உயிரினுடைய அறிவு வித்தை செயல்கள் சிறிதே விளக்கம் பெறுகின்றன. அது அந்த காரணங்களால் மேலும் விளக்கம் பெறும். அதுக்கு மேல ஐம்பொறிகள் இல்ல, ஏன்னா அது கூட தெரியல மாதிரி. இந்த அளவுக்கு இருக்கும்போது எல்லாருக்கும் ஒண்ணு போல இந்த அறிவுகளை கொடுத்துட்டார். ஆனா எல்லா உயிர்களுடைய மலமறைப்பும் ஒண்ணு போல இல்லை. இப்பதானே பாத்தீங்க, சில உயிர்கள்ட்ட மலமறைப்பு கம்மியா குறைவாக இருக்கின்றது, அது விஞ்ஞானங்கள். சில உயிர்கள்ட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கு பிரளயாக. இன்னும் சில உயிர்கள்ட்ட மலமறைப்பு மிக அதிகமா இருக்குது சகல. அதுலயுமே விஞ்ஞானிகள் எடுத்துட்டா ஒவ்வொரு விஞ்ஞானிகளுக்கும் மலமறைப்பு வெவ்வேறாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் வெவ்வேறாகத்தான் இருக்கும். சகலருக்கு பொதுவா சொல்றாங்க எல்லா சகலமாக்கள்கிட்டையும் ஆணவ மலமறைப்பு அதிகமா இருக்கும். அது விஞ்ஞானிகள் பிள்ளையாளர் ஒப்பிட்டு சொல்றாங்க. ஆனா சகலமாக்கு எடுத்துக்கிட்டாலும் அதுலயும் ஒவ்வொரு சகலமாக்கையும் மலமறைப்பு ஒவ்வொரு அளவுதான் இருக்கும். இல்லையா, வினாடி வினா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போட்டாங்க ரேடியோல தான் கேட்டேன். மாணவர்கள் எல்லாம் வச்சுட்டு சில பொது அறிவு சம்பந்தமான வினாக்களை எல்லாம் கேட்கிறாங்க. அப்போ சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு ஒரு வினா கேட்டாங்க. ஒரு மாணவன் திருவாசகம் அப்படின்னு சொல்றான். இன்னொரு மாணவ கிட்ட கேட்டா அவன் இளங்கோவடிகள் சரியான விடையை சொல்றான். இப்ப என்னன்னா, இந்த மாணவனும் பள்ளியில படித்து வந்தான், அவனும் பள்ளியில படித்து வந்தவன் தான். ஆசிரியர் சரியா தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. எந்த ஆசிரியர் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் திருவாசகம் சொல்லி கொடுத்துருப்பாரு இல்லையா? ஆனா அவரவர் அதை வாங்கிக் கொள்வதில் வேறுபாடு இல்லையா? அப்ப வந்து எல்லாரும் உயிர்கள் தான், ஆனா அந்த அறிவு நிலை மலமறைப்புல வேறுபாடு. எல்லாரும் மாணவர்கள் தான், எல்லாரும் சீருடை அணிந்து எல்லாருமே பார்க்க ஒரே மாதிரிதான் இருக்காங்க. ஆனா இப்படி ஏதாவது கேள்வி கேட்டா இல்லையா, சிலர் சரியா பதில் சொல்றான், சிலர் சம்பந்தம் இல்லாம சொல்றான். அப்போ அந்த உயிர்கள் தோறும் மலச்சக்தி வெவ்வேறு மாதிரியா இருக்கு. உயிர் பாகுபாடு ஒருவனமுடையோர் இருவனமுடையோர் மூலமுடையோர் உயிர் பாகுபாட்டு காரணமா இருக்குது. ஒவ்வொரு உயிரினமும் அந்த மலச்சக்தி வெவ்வேறு விதமா இருக்குது. ஆனா கால எல்லை நீங்கக்கூடிய கால எல்லை வரும்போது ஆணவ மூலம் நீங்கக்கூடிய கால எல்லை கேட்பதற்கே மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? எப்ப வருதோ தெரியல, ஆனா இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆணவ மூலம் நீங்கக்கூடிய கால எல்லைன்னா அதான் உயிர் பக்குவம் அடைந்த காலம். உயிர் பக்குவம் அடைந்த காலம்னு சொன்னதும் ஆணவம் நீங்குவதற்குரிய கால எல்லை ரெண்டும் ஒண்ணுதான். அந்த ஆணவம் நீங்கிறதுக்குரிய கால எல்லை இது, அது நீங்கிவிடும். ஒருத்தர் அந்த மலச்சக்தி அதிகமா இருக்கலாம், இன்னொரு உயிர்த்து அது குறையா இருக்கலாம், ஆனா நீங்கக்கூடிய கால எல்லையில நீங்கிவிடும். அதுதான் பார்த்தோம் ஐயாவுக்குள்ள, அதுதான் கேட்டோம். விஞ்ஞானகள பிரளயாகல சகலர் என்னும் உயிர் பாகுபாட்டிற்கு ஏதுவாய் உயிர்கள் தோறும் தனித்தனி வெவ்வேறாய் இல்லையா, தனது கால எல்லையில் நீங்குவனவாகிய சக்திகள் பல பல உடைத்தாய். சிவஞான சுவாமியுடைய திருவாக்கிலே ஐயா அவருடைய ஒப்புல கேட்கலாம். ஏன் இப்படி உயிர்கள் தோறும் மலமறைப்பு வெவ்வேறா இருக்குது? ஏன்னா இதெல்லாம் வந்து தெளிவாக சொல்லிவிட்டார்கள் சித்தாந்தத்தில். அல்லது என்ன மாதிரி உள்ளவர்கள் இதை ஒரு சாதகமாக்கிடுவாங்க. ஏதாவது செய்யக்கூடாது செஞ்சுட்டு நான் என்ன செய்யறது ஐயா, ஏன் மலமறைப்பு அவ்வளவு அதிகமா இருக்குது? இங்க ஒழுங்கா இருக்கீங்கன்னா உங்களோட மலமறைப்பு குறைவா இருக்கு, ஒழுங்கா இருக்கீங்க இல்லையா? அதுக்கு நீங்களும் நானும் காரணம் இல்லை, மலமறைப்பு தான் காரணம் அப்படின்ட்டு என்ன மாதிரி யாரும் ஏமாத்தி போயிடுவான். அதனால என்ன சொன்னாங்கன்னா, யா ஒரு மூணு பேர் மலையில நினைக்கிறான், என்ன இந்த சீசனுக்கு ஏற்ற பிடிச்சி சொல்லுவேன், மூணு பேர் மலையில நினைக்கிறான், ஒருத்தன் வந்து என்ன லேசா வந்து இருமனா இருமேட்டு தலையை தொட்டு போயிட்டே இருக்கான், அவ்வளவுதான் அவனுக்கு ஒண்ணும் இல்லை. இன்னொருத்தனுக்கு ஒரு ஜலதோஷம் முடிச்சு அவன் ஒரு கொஞ்ச நாட்கள் அதனால சிரமப்பட்டு இருக்கான். இன்னொருத்தனுக்கு ஜலதோஷம் மட்டும் இல்ல, ஜுரம் வந்துட்டுது, என்ன மருத்துவமனையில சேர்க்கக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துட்டுது, என்ன இழைப்பு வந்துட்டுது, அந்த மாதிரி சிரமப்படும். இப்போ ஒரே மழையில தானே மூணு பேரும் நினைஞ்சிருக்கிறாங்க, ஒரே மழையில தானே மூணு பேரும் நினைஞ்சிருக்கிறாங்க. என்னன்னா வந்து மழை அவன் மேல நிறைய வைத்து விட்டது இல்ல, மூணு பேருமே ஒன்னாதான் நினைஞ்சிருக்காங்க. ஒருத்தர் எங்கேயோ ஒதுங்கி இருந்தாங்க, இன்னொருத்தான் தான் நினைஞ்சாங்கன்னா பரவாயில்ல, மூணு பேரும் ஒன்னாதான் நினைச்சிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா, அவருடைய உடல்நிலை அந்த அந்த மலையினால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு உடல் கொடுக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி இருக்குதே, அந்த எதிர்ப்பு சக்தி வந்து அந்த மூவருக்கும் வேற வேற மாதிரி இருந்திருக்கு இல்லையா? அதுல அந்த எதிர்ப்பு சக்தி அதிகமுடையவர்களே அதிகமாக அது பாதிக்கிறது. எதிர்ப்பு சக்தி ரொம்ப குன்றி இருப்பவரை வந்து ரொம்ப அது சிரமப்படுத்திட்டு. அது மாதிரி உயிர்களுடைய அந்த அறிவு நிலை, உயிர்கள் பல என்றாலும் அறிவு நிலை ஒரே மாதிரியாக இல்லை, ஒவ்வொரு அறிவு நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஆகவேதான் எல்லாரையும் ஒரே அளவுக்கு அந்த ஆணவனத்தால் மறைக்க முடியவில்லை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
4: ஓம் சிவாய நமம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
5: இந்த பஞ்சாட்சர பகருடை என்ற நூலினுடைய ஆசிரியை பற்றிய ஒரு சிறு குறிப்பும், திருவைந்தெழுத்துக்களை பற்றிய சில செய்திகளையும் பார்த்தோம். வேலப்பதேசிகர் பேரு வேலப்பதேசிகர் செய்த நூலாக நமக்கு கிடைத்திருப்பது இந்த பஞ்சாக்கர பக்கரடை என்ற இந்த ஒரு நூல்தான். இவருடைய பெருமையெல்லாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால், அது தந்தையினுடைய புகழ் மகனால தெரியும். அதுபோல வேலப்பதேசர் பேரு வேலப்பதேசருடைய புகழ் எவ்வளவு பெரிய அறிஞர், எவ்வளவு பெரிய ஞானி என்று தெரிய வேண்டும் என்றால் அவருடைய மாணாக்கராகிய சிவஞான முனிவரவைத்தான் அறிய வேண்டும். வேலப்பதேசருடைய மாணாக்கர் சிவஞான முனிவர். அது 10வது குருமகா சன்னிதானமாகிய வேலப்பதேசிகளிடத்தில் பெற்ற ஞானத்தை பேர் வேலப்பதேசிகர் சிவஞான முனிவருக்கு உரைத்தார். சிவஞான முனிவருக்குடைய சித்தாந்த ஞானத்திற்கும் வடமொழி தென்மொழி ஆகிய மொழிகளில் பெற்ற பெரிய பயிற்சிக்கும் வித்திட்டவர் வளர்த்தவர் பேரூர் வேலப்பதேசியர். அல்ல, அவர் செய்த நூல் இந்த ஒரு நூல் என்றாலும் கூட அவர் வித்திட்டு வளர்த்த பெரிய மரமாக, விருட்சமாக, கணித மரமாக வளர்ந்தவர் சிவஞான முனிவர். சிவஞான முனிவருடைய பெருமைக்கெல்லாம் மூலமாக இருந்தவர் பேரூர் வேலப்பதேசியர் தாம். அது எப்படி ஒரு நம்ம அவ்வியார் பாட்டு ஒன்று நாம பள்ளியோடு படிக்கும்போது படிச்சிருக்கோம். குளத்தில் இருக்கக்கூடிய சின்ன மீன், சின்ன மீனுடைய கண் இருக்க அது அதை காட்டிலும் சிறிதா இருக்கும். அது போன்ற சிறிய விதை ஆழம் விதை, அந்த விதை வந்து மரமாயிடுச்சு போனா அது அரசர்கள் நான்கு வித படையோடும், ரத கஜ துரக பதாதி ஆகிய நான்கு வகை படையோடும் வந்து தங்குவதற்குரிய இடத்தை கொடுக்கும். அதுபோல சிவஞான முனிவர் வேலப்பதேசியரிடம் பெற்ற அந்த பெரிய ஞானத்தை சிவஞான முனிவர் வேலப்பதேசர் துதியாக ஒரு பாட்டு பாடியிருக்கார், ஒரு செய்யுள் ஏற்றிருக்கார். அது சிவஞான முனிவர் எழுதிய காஞ்சி புராணத்துல ஆசிரியருடைய துதியாக பாட்டு இருக்கு. அந்த பாட்டு அந்த விதையை போல பெருமைய சொல்ற. நாம பஞ்சாக்கர பகரடை படிக்கின்ற பொழுது வேலப்பதேசியருடைய துதியாக சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்துல பாடிய அந்த துதியை சொல்லித்தான் தொடங்குவது ஒரு மரபு. அதனால இன்னிலிருந்து இனி எல்லா வகுப்புலயும் முதல்ல வந்து அந்த துதியை சொல்லிட்டு தான் தொடங்குவோம். எவ்வக கோட்பாடு பொருளும் அஞ்செழுத்தின் அடக்கி அவற்று இயல்பு காட்டி மெய்வகை அஞ்சவத்தையினும் நிற்குமுறை ஓதுமுறை விளங்கத் தேற்றி அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபோகத் தடுத்து நாயேன் செய்வினையும் கை கொண்ட வேலப்பதேசியந்தாள் சென்னி சேர்ப்பாம் என்ற இந்த துதியில இந்த பஞ்சாக்கர பகரடையில் இருக்கக்கூடிய அத்தனை செய்தியும் சுருக்கமா இங்கு சொல்லி இப்படி சொன்ன வேலப்பதேசியனுடைய திருவடிகளை சென்னி சேர்ப்போம் என்று சொல்றார். இந்த கருத்தை நாம இந்த நூலை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதை விரிவாக பார்ப்போம். இப்ப நாம நூலை படிக்க தொடங்குவோம். இது 48 கண்ணி தான். தினம் வகுப்பு தொடங்கிறதுனால அதை படிச்சோம்னா அநேகமா கிட்டத்தட்ட மனப்பாடம் ஆகிடும். அதாவது இப்ப மூல பாடத்தை மட்டும் முதல்ல ஒரு இடம் பூரா பார்த்துருவோம். இது வந்து கலிவெண்பாய் யாப்ல அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு யாப்புக்கும் யாப்போசை என்ற ஒரு ஓசை ஒண்ணு உண்டு. செய்யுளை படிக்கின்ற போது அந்த ஓசைப்படி தான் படிக்கணும். செய்யுளை வந்து உரநடை மாதிரி படிச்சா செய்யுளை சுவைக்க முடியாது. வெண்பாவுக்கு என்று ஒரு ஓசை, ஆசிரியப்பாவுக்கு ஒரு ஓசை, ஆசிரிய விருத்தங்களில் பல ஓசை இருக்கும். அந்த மாதிரி அந்த அது சுருக்கமா சொல்றேன்னா, வெண்பா வந்து எப்படி ஓசையா இருக்கணும்னு சொன்னா, ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொன்ன டக்குன்னு ஒரு பதில் சொன்னா இல்லையா, அது கேட்ட கேள்விக்குரிய பதில் அந்த மாதிரி இருக்கணும்னு. இதெல்லாம் நமக்கு தொழிலாப்பியத்துல ஒரே ஆசையில் சொன்னதுதான். அகவற்பா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த குறி சொல்ற துரத்தைகளுக்கு வச்சு சொல்றாங்க இல்லையா, அவங்க ஒரு பாட்டு பாட்டுக்கு குறி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆமா, கலிப்பாவனுடைய ஓசை எப்படி இருக்கும்னா, துள்ளல் ஓசையா இருக்கும், குதிரை தாவி தாவி போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாவுக்கும் ஒரு ஓசை ஒண்ணு உண்டு. அந்த ஓசையோட படிச்சா அது சுவையாக இருக்கும். இப்ப இது வந்து கலிவெண்பா. இந்த கலிவெண்பா வந்து பக்ரொடை பல தொடையாக அமைந்தது. இப்ப இந்த பல தொடை இல்லாத கலிவெண்பாவும் உண்டு. இங்க தனிச்சொல் தொடையாக வருது. சிவபுராணம் சிறுவாசித சிவபுராணம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கலிவெண்பா தான். பின்னால் வரக்கூடிய இதெல்லாம் அண்டப்பகுதி இதெல்லாம் போற்றி திரு அகவல் அதெல்லாம் ஆசிரியப்பா. சிவபுராணம் மட்டும் கலிவெண்பா. அது வந்து அந்த தொடை இல்லாதது. இப்ப நமக்கு பாடத்துல வந்து கந்தர் கலிவெண்பா இருக்கு. கந்தர் கலிவெண்பா, இந்த போற்றி பொருளுடைய வெண்பா, இதெல்லாம் ஒரே விதமான யாப்பு. பாப்போம்.

அந்த பாட்டு படிக்கிற போது தாவி தாவி போற மாதிரி இருக்கும் பாருங்க. குதிரை கேள்வல் தாங்கிட்டு தாவி போற மாதிரி இருக்கும். உயிரின் போக முடிவில் பொருந்தும் ஒளி நாதம் முதலாக நின்று முழுத்த உலகின் விதமான எல்லாம் விரித்தும் திறமாக ஊர்வேர் உருவம் இவையொன்றும் இளன் என்றாலும் காரார் மலையின் கழைமுத்தம் ஏறாரும் நாகமணி அயிலின் நன்குரடு சந்தம் மஞ்சை தோகை முதல் கொண்டு சுவேத நதி வேகமா வந்து வணங்கும் மதுசூழ் பெருந்துறையே அந்த நாள் வந்திருந்த ஆட்சியால் பந்தம் அகல் ஊரென்று நாடி உலவாத இன்பமர் சீரொன்று வேலப்ப தேவனெனப் பேர் கொண்டு அறியாமை யான் நீங்கி அன்புருவமாக பிரியாதே நிற்கும் பெரிய அறிவே உருவாய் அமர்ந்திருந்த உன்னை உளத்துள் மறுபாவகையான் மகிழ்ந்து பொருள் வேட்கை உள்ளத்தே வைத்தே உகந்தவர் போல் யான் வணங்கும் கள்ளத்தை மெய் வணக்கமாகக் கண்டு வள்ளலவன் ஆதலினால் என்னை அருட்கடைக் கண் வைத்தருளி தீதகலும் உண்மை செயல்கள் என்று ஓதுகின்ற பெத்தம் முத்தியாகப் பிறங்கும் உயிர்க்கு அஞ்செழுத்தும் ஒத்த சிவாய நம ஓதில் சுத்த பருதி ஒளி கண் விளக்கு பாங்கில் இருள் போல மறுவும் சிவம் சக்தி உயிர் மாயை விரவும் மலமாகும் இருளின் அலர்விழி போல் ஆணவத்தின் ஏகமாய் வல்வினையின் ஈட்டத்தால் மோகமாய் நின்ற நிலை மகரம் நீடும் இருள் விளக்கில் சென்ற விழிக்கு ஒருவர் சேர்த்துதல் போல் ஒன்ற வரும் நகரம் வந்த வழிமருவி மூன்றும் இருவினையின் போக விதமெல்லாம் உருவுடன் நின்று ஆறுயிர்கள் தாம் அருந்த ஐந்தும் முதல் ஈரிடையாய்ச் சேரும் வகை பலவாய் சேர்ந்தவைகள் ஓரும் சகல நிலையாம் இவைகள்தாம் பெத்தம் நீயோ அகலும் முறை தேராய் அகல்வாய் புகழும் இதில் வந்த பெரும் புண்ணியத்தால் வாய்த்த மலபாகத்தால் தந்த சக்தி சேர வினைதாம் ஒப்ப இந்த அவதரத்தில் அண்ணல் அருளுருவாய்த் தோன்றி பவமகற்றும் நன்னெறி பாரித்தே அவம் மிகுத்த காயத்தை காட்டி அது காணாமை காட்டிய பின் மாயத்தை நீக்கும் வகையினால் தீய இருள் விளக்கு ஆதித்தன் எழில் கிரணத்துள்ளே மருள் விளக்காவாரன்று மாள தெருவிழி போல் ஆமா நமக்கள் அருள் சிவத்தால் மாற உயிர் தாமாம் முறைமூன்றும் ஜாக்கிரமாம் நாமே அறிவோமோ கண் அறுக்கணார் ஒளியை விட்டு பிரியா நிலையை தேரப் பேசி செரியருளைக் கண்டு அடிமையாக கருதி முறை மாறி தொண்டுபடும் சொப்பனத்தைச் சொல்லியே கொண்ட ஒளியதனால் கண்ணுணரும் உண்மை போல் யானும் அழியதனால் யாவும் அறிய தெளிவாம் அருள்கருவியாம் என்று அகந்தையுற முன்னம் மருள்மருவத்தான் நடுவே ஆகும் இருள் சுழுத்தி என்றொழியும் செய்கையின்றி எங்கேனும் கண் செயல்தான் ஒன்றுமே தேறி நீ உன் என்ன அன்றேதான் பேரறிவாய் ஆதாரம் பேச நிறை பொருளோடு ஓரறிவாய் தான் ஒழிதல் ஒன்றுரியம் பாரென்று ஒளிகுணமே அல்லால் ஒன் பொருள் ஒன்றென்று தெளி படிசேர் விழிபோ சேர்ந்து ஒளி என்ன நில் என ஆனந்த நேய நிலை ஆக்கியனை இல்லென்றே இன்புருவில் ஏகமாய்ச் செல்ல துரியாதீத பெருமை சொல்லாமல் சொல்லி பிரியாத ஐந்தவத்தைப் பேற்றில் சரியாய் தசகாரியம் ஏழாய் சேரும் ஓமை வசமாம் கரும்பின் வகைகள் நிசமான சுத்த அவத்தையாம் கரும்பின் தொல்கணு ஐந்தாகும் முறை முற்றி ஒரு சாக்கிர முதலாம் பத்து முழம் காரியம் அவற்றின் மூன்றடைக்கு பங்கேள் வடங்கம் முறை வைக்கில் ஒழுங்கான தத்துவ ரூபமுடன் தற்காட்சி சுத்தி உயிர் ஒத்த உருவம் உயிர்காட்சி சுத்தி லாபம் இவை ஏழில் இறங்கும் உயிர்காட்சி நிலாவு சிவரூபம் நேராம் குலாவு சுத்தி தன்னில் தரிசனமும் சர்வயோகமாம் இரண்டும் மண்ணும் இவை ஏழும் ஒரு முறையில் துண்ணுகின்ற சாக்கிரத்தில் நான்கு தகு சொப்பனம் ஒன்று நீக்கும் சுழுத்தி நிறைதுரியத்து ஆக்கியிடும் ஒன்றாம்
அதீதத்தே உற்றிடும் ஒன்றாகும் என தண்டாளில் பூசை அனுட்டானம் நன்றான சுத்த நெறியாம் எனவே சொல்லியே மெய்கண்டான் வைத்த நெறிநூலும் வகுத்துரைத்து பத்தர் குருலிங்க உண்மை எனக் கூறி நீடு இன்பம் தரும் அன்பை என் சொல்வேன் நான். வேலப்பதேசியர் பேர் வேலப்பதேசியர் சொன்ன அந்த உபதேசத்தை சொல்லி இதனால் நான் பெற்ற பயன் என்னது, இந்த பயனை நான் பெற்றேன் அவர் கொடுத்த அந்த நீடு இன்பம் நீண்ட பேரின்பம் அத அந்த அன்பை நான் என்னன்னு சொல்லுவேன், தரும் அன்பை என் சொல்லுவேன் தான். அந்த அவர் கொடுத்த அந்த கருணையை நான் என்ன என்று நான் சொல்லிட்டு எப்படி நான் பாராட்டும் என்று சொல்லி முடிக்கின்றான். இப்போ நாம நூல்ல பார்ப்போம். நமக்கு சைவ சித்தாந்தத்தில் குரு என்பவர் வெறும் நம்ம போல மனுஷர் அல்ல. குருவே சிவமென கூறினன் நந்தி. குருவாக வந்தவர் யாரு அப்படின்னு சொன்னா சிவன் தான். சிவன் வந்து எங்கும் யாவகமாக நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதுக்கு சிவஞான சித்தியார் பொழிப்புறையில சிவஞான முனிவர் அந்த பரசிவத்துக்கு ஒரு தொடர்ன்னு சொல்றார், ரொம்ப அருமையான ஒரு தொடர். அகண்டாகார நித்திய வியாபக சச்சிதானந்த பிழம்பு. நாம கும்பிடுற சிவம் இருக்க அந்த சிவம் எப்படிப்பட்ட சிவம் அப்படின்னு சொன்னா, அது அகண்டாகார நித்திய வியாபக சச்சிதானந்த பிழம்பு. அகண்டாகாரம் அப்படின்னா கண்டம் என்றால் துண்டு துண்டா இருக்கிறது. கரும்பு கண்டம் போட்டு சாப்பிடுறோம் இல்லையா, முருங்காய் கண்டம் போட்டு போயிடும், கண்டம் என்றால் துண்டு. இப்ப நாம எல்லாம் கண்டமாக இருக்கின்றோம். கண்டமாக இருப்பதனாலதான் நமக்கு பேரு முத்துக்குமார் சாமின்னு பேரு, ஊரு கோயம்புத்தூர், போக வர இருக்கிறான். இதெல்லாம் குறி குணம் பெயர் இதெல்லாம் கண்டமாக இருக்கிற பொருளுக்கு தான் உண்டு. சிவம் அகண்டாகாரம் கண்டமற்றது. முன்னாடி இருக்க அது எதிர்மறை. அகண்ட ஆகாரம், ஆகாரம் என்றா உடம்புன்னு அர்த்தம். அவருக்கு உடம்பு இது நம்ம மாதிரி கண்டப்பட்ட உடம்பு அல்ல, அது பிரிந்த உடம்பு. அகண்டாகாரம் கண்டமற்றது, அகண்டாகாரம் நித்தியம். நாம பிறந்திருக்கோம்னு சொன்னா வச்சுக்கல, ரொம்ப லாங்கஸ்ட் பீரியட் வாழ்நாள் பார்த்தா 100 ஆயுசு மனுஷனுக்கு. 100 ஆயுசுக்கு அப்புறம் போயிடுறான். பிறந்தோன்னு போறது உண்டு, கொஞ்ச நாள் இருந்து போறது உண்டு, பையன் சிறுவனாக போறது உண்டு, அந்த மாதிரி வயசாகி போறதும் உண்டு. அப்போ ஆயுசு என்ன கொஞ்சம் வேணா நீண்டு வேணா இருக்கலாமோ இல்லைய, எல்லாருக்கும் ஒரு முடி ஒண்ணு உண்டு. ஈரில்லாதவன் பரமேஸ்வரன் ஒருவன் தான். அவனை இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்ற, பிறவா யாக்கை பெரியோன், யாக்கையில் பிறவாத பெரியவன் அவன். பிறவா யாக்கை அவனுக்கு பரமேஸ்வரனுக்கு. நமக்கு மற்ற தெய்வம்லாம் பாக்குறோம், மீனாய் பிறந்தது, ஆமையாக பிறந்தது, பன்றியாக பிறந்தது, இதெல்லாம் திருமால்மொழி தேவதைக்கெல்லாம் பாக்குறோம். பரமேஸ்வரன் அந்த மாதிரி பிறந்து இறந்தான் என்பது இல்லை. ராமனுக்கும் இறந்த கதை உண்டு, பிறந்த கதை உண்டு, இறந்த கதை உண்டு. கிருஷ்ணனுக்கும் பிறந்த கதை உண்டு, இறந்த கதை உண்டு. சிவனுக்கு பிறந்த கதையும் கிடையாது, இறந்த கதையும் கிடையாது. அப்போ ஒரு சந்தேகம் ஒன்று வரும், என்ன இப்படி சொல்றீங்க, அர்ஜுனனுக்கு அருள் புரியறதுக்கு அவன் வந்து புலையனாக வந்தான், சங்கரருக்கு காசியில வந்தபோது புலையனாக வந்தான், அப்புறம் பெரிய புராணத்துல பார்த்தோம்னா அந்தனாக வந்த நிலையெல்லாம் இருக்கிறது. சுந்தரமுத்து சாமியில தடுத்தாட்கொள்வதற்கு அந்தனாக வந்தான். அதெல்லாம் என்னன்னா அருள் வடிவம். அது எந்த தாயில வைத்திருந்து வந்து பிறந்ததில்ல, கர்ப்பாசயவாசப்பட்டு பிறந்து வந்தது அல்ல. வந்த காரியம் என்னவா முடிஞ்சவுடனே மறைஞ்சு போகுது. மற்றவெல்லாம் அப்படி இல்லை. ஒரு அம்மா ராமன் என்பது
போசலுடைய மகள பிறந்தான், பிறந்து அவன் இறந்த கதையும் உண்டு. அந்த மாதிரி கோசலி என்ற தாய் வயிற்றில் ராமன் பிறந்து வளர்ந்து பின்னால இறந்ததை போல ஒரு கதை சிவனுக்கு இல்லை. ஏன்னா அவன் பிறக்கவே இல்லை. அவன் வந்து அதனால யார் சொல்றா, இளங்கவடிகள் சொல்றார், பிறவாயாக்கை பெரியோன் என்பது. இப்போ அகண்டாகார நித்திய வியாபகம், வியாபகம் அதுக்கு ஆப்போசிட் ஏகதேசம். வியாபகம்னா விரிந்திருப்பது, ஏகதேசம்னா ஒரு பகுதியில் இத்தினோண்டு இருக்கிறது. எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சா அப்படின்னா, ஏகதேசமா புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா பூரா புரியல கொஞ்சம். அந்த காலத்தில் ஒரு சினிமா ஒன்று வந்து பாத்தியார் பாடம் எல்லாம் சொல்லிட்டு நல்லா புரிஞ்சிருச்சான்னு கேட்டார். அப்ப பையன் வந்து அங்கே கிளாஸ் ரூம்ல எலி வலை இருந்தது, ஆச்சா எலி உடம்பு முடிச்சு அவன் சொன்னான், எல்லாம் நுழைஞ்சிடுச்சு இன்னும் வால் மட்டும் நுழையில, அது ஏகதேசம். வியாபகம்னா முழுதுமாக இருப்பது, வியாபகம் எங்கும் இல்லாமல் முழுதுமாக இருப்பது வியாபகம். இப்ப நாம இருக்கோம், நாம இந்த வகுப்பறையில் இருக்கிறோம், நாம இந்த வகுப்புல முழுதும் இல்ல, அவங்க அவங்கவுங்க நான் இந்த இடத்துக்குள்ளாரதான் இங்க இருக்கிறேன், ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்குள்ள இருக்கோம். நாம எல்லாம் ஏகதேசமா இருக்கோம், வியாபகமா இல்ல. காற்று வேணா வியாபகமா இருக்கும், ஆனா நாமெல்லாம் வந்து ஏகதேசமா இருக்கோம். அது மாதிரி பரமேஸ்வரன் அந்த அகண்டாகாரத்துல வியாபகமா இருக்கிறான், இல்லாத இடமே கிடையாது, வியாபகமா. அப்புறம் சச்சிதானந்த பிழம்பாக, சத்து சித்து ஆனந்தம் மூன்றும் ஒன்றாகத்தான் இருக்கும். இப்போ ஒரு இந்த பலகை இருக்குது, இந்த பலகையில நீளம் அகலம் இந்த கணம் ஒண்ணு இருக்கு. இந்த பலகை இல்லாமல் இந்த பலகை துண்டு போட்டோன்னு வச்சுக்கோங்க, துண்டு போட்டாலும் அது இத்தினோண்டு துண்டு வந்தாலும் அதுல நீள அகலம் கணம் இருக்கும். அதுபோல பரமேஸ்வரன் வியாபகமாக பிரபஞ்சம் முழுவதும் நின்றாலும் சரி, அணுவுக்குள் அணுவாக இத்தினோண்டு நின்றாலும் சரி, அவன் வந்து இந்த மூணு சச்சிதானந்தமாக இருப்பான், சச்சிதானந்த பிழம்பாக இருப்பான். பிழம்பு என்றால் வடிவம் அர்த்தம், உருவம் வடிவம் என்பது. அவன் அண்டமோரண்டுமாம் பெருமை கொண்டு, அணுவோரண்டமாம் சிறுமி கொண்டு பல்லா திருசிப்பால வரும். அது மாதிரி அணுவுக்குள் அணுவாக இருந்தாலும் அது சச்சியானந்தமாக தான் இருக்கும், சர்வ வியாபகம் பெரும்பொருளாக இருந்தாலும் வியாபகமாகத்தான் இருக்கும். இது இந்த மாதிரி இந்த இலக்கணத்துக்கு நமக்கு சாத்திரத்துல ஒரு பெயர் சொல்லுவோம், ஒரு டெக்னிக்கல் நேம் என்னன்னா சொரூப நிலை சொல்லுது. வகுப்புல நம்ம சொரூபம் தடத்தம் என்று ரெண்டு சொல். தடத்தம் என்று சொன்னால் ஒன்றன் சார்பாக சொல்லக்கூடிய விளக்கம், சொரூபம் என்று சொன்னால் அப்படி உண்மையான இலக்கண விளக்கம் என்பது. இப்போ அத இன்னொரு விதத்தில சொல்லுவாங்க, பொது சிறப்பு என்று சொல்லுவது. பொது என்பது எது, பொது சிறப்பு என்பதற்கு சிவப்பிரகாசம் என்ற சாத்திர நூல்ல நம் முன்ன பொது வகுப்புக்கு சிவப்பிரகாசம் பாடம் இருந்தது, இப்ப இந்த தடவை வைக்கல. அந்த அதுல வந்து உமாபதி சிவம் நூலை தொடங்கிறதுனால நான் பொது சிறப்பை சொல்ல தொடங்குகின்றேன் அப்படின்னு தொடங்குவார். முடிக்கும் போது நான் இங்க பெந்தமுத்தி சொன்னேன் என்று சொன்னார். நூல் தொடங்குற போது பொது சிறப்பு சொல்லுகின்றேன் என்று சொல்லி தொடங்குவார். நூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெத்தம் முத்தி சொன்னேன் என்று சொல்றார். அப்ப பொது என்பது பெத்தம், சிறப்பு என்பது முத்தி, உண்மை அல்லது சிறப்பு என்பது முத்தி. ஆனா பெத்தம் என்ன, கட்டுண்டு நிலை. பந்தம் என்பதுதான் பந்தம், பா தமிழ்ல இல்லை, அதனால பந்தம் தான் உண்டு. பந்தம்னா நாம கொடுத்துற பந்தம்னு அர்த்தம் பண்ணிக்குவோம். அதனால அதை விட்டுட்டு அந்த சொல்ல கொஞ்சம் தெரிச்சு பெத்தம், பெத்தம் என்றால் கட்டுண்ட நிலை, முத்தி என்றால் விடுதலை பெற்ற நிலை, பொது என்றால் ஆன்மா கட்டுண்ட நிலையில. முப்பொருளுடைய இலக்கணம் சொல்லுவது பொதுவியல்.
உண்மை அல்லது சிறப்பியல் என்பது உயிரானது மலபந்தம் நீங்கிய நிலையில மூன்று பொருளுடைய நிலையும் சொல்லுவது. அப்ப இங்க சொன்ன இதுக்க சிவத்துக்கு சொரூப நிலை உண்மை நிலை சொல்லது. இப்ப தடத்த நிலையில அது வந்து பல விதமாக உயிர்களுக்கு அழிச்சுக்கு பல நிலையில வரும். அது எப்படி வருங்க நாம நூல்ல நாம பார்ப்போம். இப்ப முதல்ல வந்து நூல் தொடங்குறதுனால இப்படி சொரூப நிலையில் இருக்கிற சிவம் என்பொருட்டாக உயிரின் பொருட்டாக தடத்த நிலைக்கு வந்தது. அருள் செய்கின்ற பொழுது எப்படி செய்கிறது? குருவாக வந்து அருள் செய்கிறது. குருவாக வந்து சொரூபம் நிலை இருப்பது தடத்த நிலைக்கு வந்து, ஏன்னா குருவாக வந்துட்டா அப்ப குருவுக்கு பேர் இருக்குது, இடம் இருக்குது, குறி இருக்குது. அல்ல, இப்படி வேலப்பதேசியர் சிவமே குருவாக வந்தார். வந்தபோது அவர் வேலப்பதேசியன் பேரு, அவருக்கு இருந்த இடம் இதெல்லாம் சொல்லி ஒரு தடத்தில வர்றார். இப்ப முதல்ல சொல்ற போது இப்படிப்பட்ட சொரூப சிவம்னு சொரூப சிவத்துக்கு முதல்ல இலக்கணத்தை சொல்றார். பார்ப்போம். இது வந்து நமக்கு சிவஞான போதத்துல 8வது சூத்திரத்துல சொல்றார். அது உயிரானது வேடர்கள் வளைப்பட்டு, ஐம்புல வேடர்கள் புன்னாய் வேடர்கள் தரப்பட்டிருக்க, அவன் வந்து குருவாக வந்து நாம முன்ன ஆன்மா முன்பு செய்த தவத்தின் பயனாக குருவாக வந்து அருள் செய்தன்னு 8வது சூத்திரம் சொன்னார். அந்த செய்தியை இங்கே இப்ப நமக்கு சொல்ல போறார். பொன்னாடர் இந்திரனும் பூமகனும் மாதவனும் என்னாடும் என்னாளுமே நாடி. பொன்னாடர் என்று சொன்னா தேவலோகம், அங்க எப்பவும் பிரகாசமாக ஒளி வீசிக்கொண்டே இருக்காங்க. பவர் கட்டெல்லாம் ஒண்ணு கிடையாது, எல்லாம் அவங்க உடம்பும் தேஜஸ் ஒளி வீசக்கூடிய உடம்பு. அந்த நாடும் எல்லாம் ஒளி வீசக்கூடிய நாடு, எல்லாம் ஜெகஜோதியாக இருக்கும். அப்போ பொன்னாடர் தேவலோகத்தில் இருப்பவர்கள், பொன்னாடர் என்றால் தேவலோக வாசிகள், அவங்களுடைய இந்திரனும். என்ன இந்திரன்? அரசன் அர்த்தம். இந்திரன் என்றால் அரசன். அப்ப தேவர்களுக்கு அரசனாக இருந்தாலும் அவனுக்கு தேவேந்திரன் பேரு. தேவேந்திரன் என்பது இந்திரன் அரசன், தேவேந்திரன். அப்போ

0: மாதவனும் மாதவன் திருமால். மா என்றால் லட்சுமின்னு அர்த்தம், தவன் என்றால் கணவன் என்று அர்த்தம். அந்த சொல்லுக்கு மாதவன்னா பெரிய தவத்துடையவன்கிற மாதிரி இருக்கணும். ஆனா அந்த சொல்லுக்கு நேரடியான பொருள் என்ன என்றால், மா என்றால் திருமகள், தவன் என்றால் கணவன், திருமானுடைய கணவனும். இவங்க எல்லாம் நம்மை காட்டிலும் நம்மை விட அறிவில பெரியவர்கள், வாழ்நாள்ல பெரியவர்கள். இவங்களுக்கு பல வசதிகள் எல்லாம் உண்டு, உடல் ஆரோக்கியம் பல வசதிகள் அவங்களுக்கு உண்டு. ஆனா எல்லாம் இருந்தாலும் கூட இப்படி நம்மால பரமேஸ்வரனை நேரில் காண முடியலையோ அந்த மாதிரி அவங்களும் காண முடியல. பொன்னாடர் இந்திரனும் பூமகனும் மாதவனும் இவங்கட்டுமல்ல, எந்நாடும் வேற எந்த நாட்டில் உள்ளவர்களும், நாடும் என்பது அந்த நாட்டில் உள்ளவர்கள். அங்க பொன்னாடர் தேவேந்திரனுடைய நாடு, அதே மாதிரி பிரம்மாவுக்கு ஒரு நாடு ஒன்னு இருக்குது, சத்தியலோகம்னு பேரு. திருமாலுக்கு ஒரு நாடு உண்டு, அதுக்கு பேரு வைகுண்டம் என்று பேரு. அப்ப இந்த தேவேந்திரனுடைய தேவலோகத்தில் வாழ்பவர்களும் தேவேந்திரனும், சத்தியலோகத்தில் வாழ்பவர்களும் அந்த சத்தியலோகத்துக்கு அரசனாகிய பிரம்மனும், வைகுண்டமும் வைகுண்ட லோகத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய திருமாலும், இன்னும் எந்தெந்த நாட்டில் இருக்கிறவர்களும் என்னாலுமே நாடி அவங்க தேடு தேடு தேடு தேடுன்னு எந்த நாளுமே நீண்ட காலம் தேடியுமே பரமேஸ்வரனுடைய அடிய முடியும் காண வேண்டும் அவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேடியும் நாடி. துண்ணாத, துண்ணாதன்னா நெருங்க முடியாத, துண்ணாத என்றால் நெருங்க முடியாத, அடைய முடியாத. மலையாளத்துல இந்த டெய்லர் கான் இல்லையா, தேய்க்காரர், அவனுக்கு துண்ணக்காரர்னு பேர். துண்ணக்காரர் ரெண்டு பீஸா இருக்கிறத ஒட்ட வைக்கிறாங்க, அதனால அவங்க துண்ணக்காரர். துண்ணுதல் என்றால் அடைதல், நெருக்கமாகுதல். அப்ப இந்த லோகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் தேவேந்திரத்துக்கு போவர்கள், தேவேந்திரனுடைய அரசன், பிரம்மலோகத்தில் இருப்பவன் பிரம்மலோகத்த அரசன், வைகுண்டத்தில் இருப்பவன் வைகுண்டத்தினுடைய அரசன், இன்னும் எந்த நாட்டில் இருப்பவங்களும் எல்லாம் எத்தனையோ காலம் தேடி தேடியும் அடைய முடியாத துண்ணாத, துண்ணாதவன். அப்புறம் அப்படி இருப்பதுனால அவன் கண்ணு தெரியாம ஒளிஞ்சிட்டு இருக்கிறானா அப்படின்னா, இல்ல, அவன் ஒளி, பேரொளி, சூரியனை போல பேரொளி. சூரியன் ஒளிய யாரும் வந்து எந்த இருளை வந்து மறைக்க முடியாது. ஆனால் சொல்றாரு, வேத முடிவின் விளங்கும் ஒளி. வேத முடிவு என்பது வேதாந்தம், வேதாந்தம் என்று சொன்னால் வேதத்துக்கு அந்தமாக இருப்பது, அதுக்கு உபநிடதங்கள் என்பது பொருள். இந்திய தத்துவ ஞானத்துக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது உபநிடதங்கள். அது வேதம், அந்த வேதத்துல கர்மகாண்டம் நினைவெல்லாம் இருக்கும். ஆனா இந்த உயிர், இறைவன், உயிருக்கு இறைவனுக்கும் உள்ள தொடர்பு, இதெல்லாம் பண்ற ஆராய்ச்சி எங்க இருக்குதுன்னு சொன்னா உபநிடங்கள்ல, வேதாந்தத்துல தான் இருக்குது. நாம வேதாந்தம் என்ற சொல்ல நாம வந்து இந்தி தத்துவ ஞானத்துல ஒரு பிரிவினர், சங்கராச்சாரியம் இருக்கு இல்லையா, அவன் தான் வேதாந்தம்னு சொல்றோம். ஆனா அது வேதாந்தம் அல்ல. வேதாந்தம் என்று சொன்னால் வேதத்துக்கு அந்தமா இருக்கக்கூடிய உபநிடதங்கள், அந்த உபநிடதங்கள் இந்தி தத்துவ தரிசனத்துக்கு எல்லாருக்கும் ஞானத்துக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையே தருகின்றது. அதுல இருக்கக்கூடிய பேரொளி என்பது.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: சிவாய நம. சைவம் தாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மதுரை திருநகர படலம், புராண வரலாற்று படலம், தல விசேட படலம், பதிக படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தமிழினை தன்னுடைய வழங்கு மொழியாக கொண்டதாக உத்தம லட்சணங்களோடு ஒரு சுவாமி இந்த பூமியை ஒரு படைச்சிருக்கிறார். சுவாமி பூமியை படைச்சிருந்தாலும் கூட, ஒரு பசுமாட்டை படைச்சாலும் கூட, நல்ல சுவையான பால் வரும்படியாக அதனுடைய மடியை படைத்தது போல, சர்வ பிரபஞ்சத்தை படைச்ச பெருமான் சிவகிருப்பைங்கிற பால் விளையிற மாதிரி பாண்டிய தேசத்தை படைச்சிருக்கு. அந்த பாண்டிய தேசம், அந்த தேசத்தில் நிறைய சிவாலயங்கள் இருக்கு. அந்த சிவாலயங்களில் மதுரை, அந்த பாண்டிய நாடுங்கிறது ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்ணினுடைய அவயவங்களைப் போல இந்த பாண்டிய தேசம் இருக்கு. இப்போ ஏகப்பட்ட க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன, அதில் அவளுடைய முகம் போல இது இருக்கு. ஒரு பெண்ணுடைய அவயவங்கள்லே மிகவும் அழகானது முகம்தான். முகத்தில் இருக்கிற காந்தி அழகு எதுக்கும் வராது. முகம் போல இருப்பது மதுரைன்னு சொன்னார். மதுரை தான் முகம். கொங்கையே பரங்குன்றமும் கொடுங்குன்றும், திருப்பரங்குன்றமும் கொடுங்குன்றம் என்று சொல்லப்படுகின்ற இன்னொரு க்ஷேத்திரம் பிரான்மலை. அதுவும் அந்த பெண்ணினுடைய ரெண்டு ஸ்தலங்கள். கொப்பூழ் அங்கமே திருச்சுழியல், அவருடைய நாபியா இருப்பது திருச்சுழியல். அவ்வயிறு குற்றாலம், அவருடைய வயிறு என்பது திருக்குற்றாலம். செங்கை ஏடகம், அவருடைய சிவந்த கை ஏடகம். ஏடகத்தில் இருக்கு இல்லையா, கையில ஏடு இருக்கு. மேனியே பூவனம், அவருடைய சரீரம் என்பது பூவனம், திருப்பூவனம். ஏன்னா மேனி எப்படிப்பட்ட வண்ணம் கொண்டது, மலர் வண்ணம் கொண்டது. திரள் தோல் பொங்கர் வேய்வனம், திருநெல்வேலி அவளுக்கு தோளா இருக்கு. என்ன காரணம், முங்கில் போன்ற, பச்சை முங்கில் போன்ற மென்மையான தோள்களை கொண்டவள் எம்பிராட்டி ஆகின்ற அந்த தமிழ்நாடு. திருமுகம் மதுரையாம் புறமே, அந்த பாண்டியதேசமாகின்ற பெண்ணுக்கு முகமாக இருப்பது மதுரை மாநகரம். இந்த மதுரை மாநகரம் எப்படிப்பட்டதுன்னா, மகாலட்சுமி வசிக்கின்ற தாமரை கூடம் போல இருக்கு, சரஸ்வதி தேவி அமர்கின்ற வெண்டாமரை மாடம் போல இருக்கு, ஞானம் தருகின்ற அந்த பார்வதி தேவி அவள் யோகத்திலே அமர்ந்திருக்கின்ற யோக பீடம் போல இருக்கு, பூமியாகின்ற மகளுக்கு திலகம் போல இருக்கு இந்த மதுரை மாநகரம் என்று சொன்னார். மதுரையுடைய வீதிகள், இந்த வீதிகளுடைய பெருமை மற்ற ஊர் வீதிகளுக்கு வருமா? இந்த வீதியில சொக்கநாத பெருமானுடைய திருவடி படாத வீதி எதுன்னு தேடித்தான் கண்டுபிடிக்கணும். என்ன காரணம்னா, விறகு விற்பதற்காக, வரி வலைகள் விற்பதற்காக, மாணிக்கம் விற்பதற்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக எதையோ ஒன்று சாக்கா சொல்லிட்டு எல்லா சந்து பந்துலையும் நுழைஞ்சு போயிட்டு வந்துட்டார். ஆகவே இந்த மதுரை மாநகரத்தில் இருக்கிற சந்து பந்துகளில் பெருமானுடைய திருவடி படாமல் அவருடைய திருவடி தாமரை மணக்காத வீதி உண்டா, மண் உண்டா என்று நம்மால் அறிய முடியவில்லை. இந்த மதுரையில் வாழ்கின்ற உத்தமமான ஜனங்கள் சான்றவருடைய இயல்பு என்னென்னா, இவாளுக்கு பொழுதுபோக்கு என்ன, ஒஸ்தியான பொழுதுபோக்கு. இந்திராதி தெய்வங்களுக்கும் கிடைக்காத பாக்கியம் அவளுக்கு இருக்கு. என்னன்னா, மீனை போல கருணையோடு பார்க்குற அந்த அம்பாளுடைய தலைவனாக இருக்கின்ற சொக்கநாத பெருமானை மூன்று காலங்கள்லையும் போய் தரிசிப்பதும், அவரை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறதும், தங்களுடைய பூஜையை தன் குருநாதன் சொன்னபடி ஆகம விதிப்படி அந்த பூஜையை முடிப்பதும், அப்புறம் வேதங்கள் நெருங்கியும் அறியப்படாத பெருமானுடைய திருவிழர்களை யாராவது சொல்ல வச்சு கேட்பதும், தெரியாதுங்கிறனால கேட்கறதில்ல, ஒரு சத்சங்கம் இருக்குன்னா இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்க நாங்கள் கேட்குறோம், நாளைக்கு அவர் சொல்லுவார் நாங்கள் கேட்போம். ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் சொல்லுவார், ஒரு நாளும் திருவிழா கேட்காமல் இருக்கக்கூடாது. இப்படி இந்த சாயங்கால நேரங்களில் கேட்டுக்கொண்டோம், அந்த அதனுடைய தர்மங்களை மனசால் நினைச்சுட்டோம், எல்லையில்லாத சொக்கநாத பெருமானுடைய கருணையை நினைத்து உருகி கொண்டோம், அழுது கொண்டோம், இதுவே நாளைக்கு எங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டோம், இப்படியே 365 நாளும் போயிட்டு இருக்கு. இந்த போல பாக்கியம் வேற இன்னொரு ஊரில் கிடைக்காது. எத்தனையோ காவியங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் தலைவனுக்கு, இவனுக்கு இணையான தலைவன் கிடையாதுன்னு ஸ்தோத்திரம் சொல்லுவா, அதுக்கு ஸ்தோத்திரம்னு பேர், முகமன். ஆனால் உண்மையில அவ வாழ்நாள்லயே அந்த தலைவரோட உயர் தலைவர்கள் அவ நாட்கள் இருந்திருக்கா. ஒரு காவிய தலைவன் சொன்னா, அவன் வாழ்நாள்ல அவனுக்கு இணையானவனோ ஒஸ்தியா இருக்கிறவனோ இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா அது ராமாயணம் ஆகட்டும், பாகவதம் ஆகட்டும், அவ காலத்திலேயே ராமகிருஷ்ணாதிகளோட ஒஸ்தியா இருந்திருக்கிறா. என்ன காரணம்னா, ராமரை பத்தி வால்மீகி நாரதன்னு கேட்கும்பொழுது சத்தியசந்தன் தர்மாத்மா அப்படின்லாம் சொல்றார். அதே ராமர் என்ன பண்றார், அப்பா வந்து ராமர் காட்டுக்கு போகும்பொழுது தசரதன் ராமா நில்லு, ராமனுடைய தேரோட்டியை பார்த்து நில்லுன்னு கூப்பிடுறார். தேரோட்டி சொல்றார், அப்பா கூப்பிடுறாரு, தேரை விடு, காரிய சாதனம் தான் நமக்கு வேணும். அப்பா வந்து அஜ்ஞானத்தினால கூப்பிடுறார், நம்ம திரும்பி திரும்பி போயிட்டு இருந்தா அவரை சத்தியசந்தனா ஆக்க முடியாது என்று சொல்லி போயிடுறார். இப்படி சொல்லும் போது நான் திரும்பி போய் அப்பா வந்து நான் கூப்பிட்டேனே ஏன் தேரை நிறுத்தலன்னு கேட்டா நான் என்ன பண்றதுன்னு இவர் கேட்கிறார் தேரோட்டி. அப்ப அவர் சொல்றார், காதல விழன்னு சொல்லு, காதல விழன்னு சொல்லுங்கிற பாகவதத்துல வருது, மகாபாரதத்தில் வருது கிருஷ்ணனுடைய பெருமையெல்லாம். அந்த கிருஷ்ணனுக்கு அபஜயம் இருக்கு, ஜராசந்தன் அப்படிங்கிறவன்ட்டு அவர் பலமுறை தொத்து போயிருக்கிறார். ஆகவே தன்னிகரில்லாத காப்பிய தலைவர்களை படைத்து கொண்ட காப்பியம் என்பது எதுவுமே இல்லை, திருவிளையாடல் புராணம் ஒன்று தான். என்ன காரணம்னா, நான் தத் சமச்சா பதிகச்சு திருஷ்யதே, சொக்கநாத பெருமானுக்கு இணையானவர்களும் இல்லை அவனை விட உயர்ந்தவர்களும் இல்லை என்று கருணையிலும் அவனுடைய பராக்கிரமத்திலும் ஈடு இணையில்லாத கருணையும் இணையில்லாத வீரமும் ஞானமும் கொண்ட பெருமான், தேஜஸும் கொண்ட பெருமான் என்பது சொக்கநாதருக்குத்தான். ஆகவே அவனுடைய புராணம் என்பது எல்லா புராணங்களிலும் சிறந்தது என்று சொல்றார். இந்த புராணத்தை எப்படி இந்த காலத்தில் எல்லாரும் கேட்டிருக்கான்னு கேட்டால், ஆதி கைலாசம், அந்த கைலாசத்தில் சிவத்தீர்த்தம்னு ஒரு அற்புதமான தீர்த்தம் இருக்குது, பனிநீர்னால ரொம்பியது. அந்த தீர்த்தக்கரையில் ஒரு ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்தில் இருக்கிற கற்கள்லாம் சந்திரகாந்தங்கிற கல்லினால் உண்டான மண்டபம், அது சந்திரனுடைய ஒளிப்பட்டு உருகுகின்ற மண்டபம். அந்த மண்டபத்தில் புலித்தோல் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார் சூத்த முனிவர். அந்த சூத்த முனிவர் 18 புராணங்களையும் அங்கு சொல்லியிருக்கிறார். மத்யம், கூர்மம், வராகம், வாமனம், பிரம்மம், வைஷ்ணவம், பாகவதம், சைவம், லிங்கம், பவிஷ்யம், நாரதீயம், காருடம், பிரம்ம கைவர்த்தம், மார்க்கண்டேயம், ஸ்காந்தம், பிரம்மாண்டம், ஆக்னேயம், பத்மம் அப்படிங்கிற 18 புராணங்கள். அதில் 10 புராணங்கள் சைவ புராணங்கள். மத்யம், கூர்மம், வராகம், வாமனம், சைவம், லிங்கம், பவிஷ்யம், மார்க்கண்டேயம், ஸ்காந்தம், பிரம்மாண்டம் ஆகின்ற 10 புராணங்கள் சைவ புராணங்கள் என்று பார்க்கிறோம். வைஷ்ணவம், பாகவதம், நாரதீயம், காருடம் அப்படிங்கிற 4 புராணங்கள் விஷ்ணு புராணங்கள். அப்புறம் பிரம்ம கைவர்த்தம் அப்படிங்கிற புராணம் சூரிய புராணம், ஆக்னேயங்கிற அக்னி புராணம், பிரம்மாண்டம் பிரம்மம் என்பதெல்லாம் பிரம்ம புராணம் சொல்லப்படுறது. ஆனால் 18 புராணத்துக்கும் சுவாமி உத்தரதான். அந்த வைஷ்ணவ புராணங்களும் ஆக்னேய புராணங்களும் வழிபடு தெய்வமாக உத்தன உபச்சாரமாக ஸ்தோத்திரம்னா கூட, அந்த புராணத்திலே ரகசியமாக அந்த தெய்வங்களும் பெருமானை வழிபட்டிருக்கின்றன ஒரு இடத்துல சொல்லிடும். ஆகவே அது சாட்சாத்தா பரமேஸ்வரனை காட்டலனாலும் கிரமமாக முறையாக பரமேஸ்வரன் லயிக்கக்கூடியது தான் 18 புராணங்களும் பார்க்குறோம். அந்த 18 புராணங்களை சொல்லிட்டு இருக்கிறார் சூத்த முனிவர் கைலாசத்தில். சொல்லும்போது அங்கே சம்பு பக்தன், சதானந்தன், உத்தமன், மகோதரன், உக்ரவீரியன், பிரச்சண்டன் முதலிய சூதனை வழிபடுகின்ற சிஷ்யர்கள்லாம் அதை கேட்டுருக்கா. கேட்கும்போது அவ சொல்றா, நிறையா கேட்டுட்டோம், சுருக்கி சாரமாக ஒன்றை கேட்க விரும்புகிறோம். நிறையா கேட்டால் கொஞ்சம் ரொம்ப நிறையா கேட்டிருக்காவா, அதனால் அவளுக்கு ஒரு பயம் வருது. பெருமானே எங்களுக்கு சுருக்கி ஒரு ஸ்தலத்தில் உபாசனம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்தலம் எங்களுக்கு சொல்லுங்கோ. மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் என்ற முப்பெருமையும் நிகரில்லாமல் கொண்டிருக்கின்ற பூமியில் இருக்கிற ஒரு ஸ்தலத்தை எங்களுக்கு சொல்லுங்கோ. மூர்த்தின்னு சொன்னால் வழிபடப்படுகின்ற சுவாமி, தீர்த்தம்னு சொன்னால் அனுஷ்டானங்களுக்கு யோகியமாக இருப்பதும், சுவாமிக்கு அபிஷேக தீர்த்தம் தருவதும், சுவாமி தீர்த்தவாரி தீர்த்தம் தருவதுமாகின்ற ஒரு தீர்த்தம். அப்புறம் ஸ்தலம்னு சொன்னால் வசிக்கக்கூடிய இடம், அங்கே இருந்து அங்கே இருக்கிற வனங்களில் புஷ்பங்களை கொய்து சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணி அங்கேயே வாசம் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸ்தலம். இப்போ ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி என்ற 3 பெருமைகளும் கொண்ட ஒரு தலத்தை எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னோடனே சூதன் என்ன பண்ணுறார், கைலாசபதியை மனசனால அப்படியே பாவிச்சு சொல்றார், ஒன்று கேட்க வீடழிப்பதாய் உள்ளது. ஒரு ஸ்தலம் சொல்றேன், அந்த ஸ்தலத்தை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, மற்ற ஸ்தலங்கள்லாம் எத்தனையோ கண்டிஷன் இருக்கு, ஆனால் இந்த ஸ்தலத்தை கேட்டளவிலேயே மோட்சம் உங்களுக்கு கிடைச்சிடும். மதுரைன்னு ஒருத்த சொல்லி கேட்டாலே நமக்கு மோட்சம். ஒன்று கேட்க வீடு அழிப்பதாய் உள்ளது என்று சொல்லி நிறுத்துறார். எல்லாருக்கும் சுவாரஸ்யம் வந்துடுது, அப்படியா கதை கேட்ட அளவிலேயே நமக்கு மோட்சம் தரக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இருக்கா, அது என்னன்னு கேட்கும்போது, அதுதான் அதிக அப்பதி யாதனின் ஆலவாய். எல்லா க்ஷேத்திரங்களிலும் மேலான அந்த க்ஷேத்திரம் என்னன்னு நீங்க கேட்டேன்னா, ஆலவாய், அது கேட்க கதி அளிப்பது. அதனுடைய பெருமை எங்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்காந்த மகாபுரணத்தில் 6 சம்ஹிதைகள், சம்ஹிதைனா தொகுப்பு, ஒவ்வொரு தொகுப்பும் அதை யார் உபதேசம் பண்ணாலோ அவ பேர்னால இருக்கு. சனத்குமார சம்ஹிதை, சூத சம்ஹிதை, சங்கர சம்ஹிதை, விஷ்ணு சம்ஹிதை, பிரம்ம சம்ஹிதை, சூரிய சம்ஹிதை. அதில் சுவாமி அம்பாளுக்கு சொன்னது சங்கர சம்ஹிதை. சங்கரன்கிற பேர் 4 வேதங்கள்லையும் ஒரு இடத்துல தான் வருது. இங்கே வருது, நம சங்கராய மயஸ்கராய அப்படின்னு வருது. சங்கரன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சம் என்றால் சுகம். சுகம்னா என்ன சுகம்? கிட்கேட் சாப்பிட்டா சுகமா இருக்கு, பெப்சி குடிச்சா சுகமா இருக்கு, இதெல்லாம் சுகமா? ஏசி போட்டுண்டா சுகமா இருக்கு, சந்தனம் பூசிண்டா சுகமா இருக்கு, இன்னும் சில சுகங்கள்லாம் இருக்கு. ராத்திரி முழுக்க கிரிக்கெட் பார்த்தா சுகமா இருக்கு, கிரிக்கெட் விளையாடினா சுகமா இருக்கு. இந்த சுகங்கள்லாம் உடம்புல தெம்பு இருக்கிற வரையும் தான். உடம்பே இல்லாம ஒரு சுகத்தை அனுபவிக்கலாம், அந்த சுகத்துக்கு உடம்பு தடையா இருக்கு. அந்த சுகத்தை ஒருத்தன் கொஞ்சம் அனுபவிச்சுட்டான்னா இந்த உடம்பு வேண்டாம்னு நம்ம சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்றான். உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பர்தன் தருள் போற்றி, தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி. ஒரு சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிட்றோம், சாப்பிடும்போது அதில் பிசுறு வருது, கொட்டை வருதுன்னா அந்த கொட்டா இல்லாமல் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையோ? அதுபோல சிவானந்தம்ங்கிற ரசத்தை கொஞ்சம் பருகிட்டோம்னா கொட்டை போல பிசுறு போல இருக்கிற இந்த உடம்பு வேண்டாம்னு தோணுமா? இந்த உடம்பு ஒரு தடையா இருக்கு அந்த ரசத்தை அனுபவிக்கிறதுக்கு. இந்த உடம்பு இல்லைன்னா அந்த ரசத்தை தடை இல்லாமல் அனுபவிக்கலாம் என்று எல்லா சௌக்கியங்களையும் அடைவதற்கு உபாயமாக இருக்கிற வாகனமாக இருக்கிற ஒரு சரீரம் வேண்டாம்ங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு எப்போ தோன்றுறதோ அந்த அளவுக்கு அதை வெறுக்க வைக்கிற ஒரு பேரானந்தம் உண்டுன்னு கேட்டால் அந்த பேரானந்தம் தான் சிவரசம். அந்த சிவரசத்துக்கு தான் சம் என்று பெயர். அந்த சிவரசத்தை நமக்கு செய்வதனால சுவாமிக்கு சங்கரன்னு பேர். சம் கரோதீதி சங்கரஹா. சரி, சுவாமி என்ன பண்ணுறார், இந்த ஒஸ்தியான ஆனந்தத்தை கடையில் வாங்கி கொடுக்குறாரு போல இருக்கு. இப்போ ஜிகிர்தண்டா எனக்கு வேணும்னு நான் சொன்னேன்னா ஒன்று ஐயா என்ன பண்ணுவார், நல்லா கடையா எனக்கு தெரியும், அங்கே நன்னா இருக்கும், சுத்தமாக இருக்கும் அப்படின்னு வாங்கி கொடுத்துருவார். ஆனால் ஜிகிர்தண்டா அவர் வாங்கி கொடுக்குறாரே தவிர தங்கையால் பண்ணி கொடுக்கல. பரமேஸ்வரன் மோட்ச சுகத்தை வாங்கி கொடுக்குறாரா? இல்லை, சம்புகு. சம் அவனிடத்திலே பவிக்கிறதுனால சம்பு. மோட்ச சுகத்தை செய்யறதுனால சங்கரன். அந்த மோட்ச சுகத்தை அந்யால அபேட்சிச்சு செய்யாமல் அந்த மோட்ச சுகம் உண்டார இடமாகத்தானே இருக்கிறான். சம்பவதி இது சம்புகு. மோட்சானந்தம் அவன்கிட்ட உண்டாரது, அவன் திருவடியில தான் அந்த ரசம் உண்டாரது. அதான் அவன் நமக்கு தரான். ஆனந்தம் இல்லான் தன்னை அடைந்த நாயேனே ஆனந்த வெள்ளத்தோ அழுத்து வித்தான் காணடி. ரசோ வைசா ரசக்ஹேவா ஹேவாயம் லப்துவா ஆனந்தி பவதி. ரசஸ்வரூபமா அவன் இருக்கார், அதான் சம்பு. ரசத்தை செய்யறார், அதான் சங்கரன். ஆகவே சம்பு சங்கரன்ங்கிற இந்த நாமாக்கள் இன்னொரு தேவதைக்கு வேதங்கள் எங்கேயாவது இருக்கா? நாலு வேதங்களே நீங்க படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. சம்பு என்ற பதமும் சங்கரனுங்கிற பதமும் அவன்தான் பரமாத்மாங்கிறத சொல்ற பதங்கள். அந்த பதங்கள் உமாகாந்தனாகின்ற பரமேஸ்வரனை தவிர ருத்ரனை தவிர யாருக்கும் கிடையாது. ஆகவே பதி அவர்தான். இந்த சங்கரன் அம்பாளுக்கு சொன்னது சங்கர சம்ஹிதை. அவ்வாறு அம்பாளுக்கு சொல்லும் பொழுது அம்பாள் மடியில இருந்து முருகப்பெருமான் அதை கேட்டார். அம்பாள் முருகப்பெருமான் கேட்ட போது அந்த முருகப்பெருமான் அதை தன்னுடைய சிஷ்யராகின்ற அகஸ்திய முனிவருக்கு உபதேசம் பண்ணினார். அதனால அந்த சங்கர சம்ஹிதைக்கு தற்காலத்தில் அகஸ்திய சம்ஹிதைன்னு பேரு அப்படின்னு சொன்னார். ஆகவே அந்த அகஸ்தியின் மூலம் இதை கேட்பது நமக்கு உச்சிதம் என்று படுகின்றது. அந்த சூதன் சொல்றார், தொடர்ந்து சொல்றார், ஒரு கதை சொல்றார். நல்லா கவனிங்கோ, சூதன் கதை சொல்றது கைலாசத்தில். அந்த கதையில என்ன சொல்றாருன்னா, காசியில ஒன்று நடந்தது, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். காசியில என்ன நடந்தது? ஒரு காலத்தில் பரமேஸ்வரனால படைக்கப்பட்ட பிரம்மா, யோவை பிரம்மாணம் விததாதி பூர்வம், யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை. சுவாமி ஆதியில் என்ன பண்ணார், பிரம்மாவை படைச்சு அவருக்கு வேதங்களை சொல்லி கொடுத்து இந்த வேதங்களை கொண்டு நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார். பரமேஸ்வரன் பிரம்மாவை படைச்சு கொடுத்தார். அந்த பிரம்மா என்ன பண்ணாரா, யாகம் பண்ண பண்ண ஒருவனுக்கு வந்து தன்னுடைய கர்மாக்களை நன்னா பண்ணக்கூடிய சக்தி வரும். ஆகவே 10 அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். 10 அஸ்வமேதாகம் பண்ணுறதுக்காக பிரம்மா என்ன பண்ணார், சத்தியலோகத்திலேருந்து பூமிக்கு வந்தார். பூமியில் ஒளிமயமாக காசிங்கிற நகரம் இருக்கு, அந்த காசியில் வந்து தங்கி 10 அஸ்வமேத யாகத்தை ஒரு இடத்துல பண்ணினார். அந்த இடத்துக்கு இன்னைக்கும் தசாஸ்வமேத கட்டம்னு பேர், தச அஸ்வமேத கட்டம். பிரம்மா பண்ணி என்ன பண்ணார், அந்த யாகத்தில் அன்வயிச்ச அதாவது பங்கு கொண்ட நிறைய முனிவர்கள் வேத வித்வான்கள் அவளுக்கெல்லாம் நிறைய சம்பாவனை பண்ணார். அவள் யாருன்னு கேட்டால் அகஸ்தியர், வியாசர், நாரதர், சனக்கர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர், கௌதமர், பராசரர், வாமதேவர், வசிஷ்டர், சுகர், வால்மீகி முதலியவர்கள் எல்லாம் பிரபலமாக இருக்கிறவா. நிறைய வேத பிராமணர்கள், ரிஷிகள், முனிவர்கள் இவாளுக்கெல்லாம் பிரம்மா என்ன பண்ணுறார், யஜமானங்கிறதுனால நிறைய கொடுத்தார். பொன்னும் பட்டும் நிறையா கொடுத்து அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நான் இந்த ஜகத்தை நன்னா சிருஷ்டி பண்ணணுங்கிறதுக்கு எனக்கு ஆசிரியர் அறிஞ்சு கொடுக்கோ என்று கேட்டுக்கொண்டு சத்தியலோகத்துக்கு போயிட்டார். இப்போ இந்த முனிவர்களை என்ன பண்ணுறா, விஸ்வநாதர் தரிசனம் பண்ணிட்டு காசியில் முக்தி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது, ஞானவாபி என்ற ஒரு குளம், அது பக்கத்தில் முக்தி மண்டபம்ங்கிற மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்து நாரதர் ஃப்ரீ ஆயாச்சு, ஒரு யாகம் முடிஞ்சு போச்சுன்னு கேட்டால் நமக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கிறது. அப்போ ஃப்ரீ டைத்தை வேஸ்ட்டு பண்ணலாமோ, டிவி ஆன் பண்ணி கிரிக்கெட் பார்க்கலாமோ, பார்க்கக்கூடாது, திருவிழா புராணம் தான் கேட்கணும் என்பதனால அவன் என்ன பண்ணா, முக்தி மண்டபத்தில் நாரதரை நடுப்புற உட்காத்தி வச்சா, வியாசரை உட்கார சீட்டில் உட்காத்தி வச்சு மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படிங்கிற மூன்று சிறப்புகளும் கொண்ட ஒரு க்ஷேத்திரத்தை எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு அவ கேட்டா. நாரதர் சொன்னார், சனத்குமாரருடைய சிஷ்யராகின்ற வியாசரை கேளுங்கோ, அவ நன்னா சொல்லுவா அப்படிங்கிட்ட. சரின்னு வியாசரை போய் கேட்டா, எல்லாரும் அங்கே காசிலேயே இருக்கா. வியாசரை சொன்னார், முருகப்பெருமானுடைய சிஷ்யராகின்ற அகஸ்தியரை கேளுங்கோ, ஸ்கந்தகுரு வித்யாலயத்தில் படிச்சிருக்கிறார். யாரு? அகஸ்தியர், ஸ்கந்தகுரு வித்யாலயம். ஸ்கந்தகுரு யாரு? முருகப்பெருமான். அவருடைய வித்யாலயத்தில் படித்தவர் அகஸ்தியர். அவரை கேளுங்கன்னு சொன்னோடனே அகஸ்தியரை கேட்டணும். அகஸ்தியர் என்ன பண்ணார், இன்னொருத்தரை கேளுங்கன்னு சொல்லலை, அதை கட்டளையா நினைச்சார். அப்போ சிவனுடைய மகிமையை, சிவபுராணத்தை, சிவகதையை சொல்றது எனக்கு பாகியம் நினைச்சு நானே சொல்றேன்னு ஆசைப்பட்டு சொன்னார். என்ன சொன்னாரா, அகஸ்தியரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா, வாதாவி வில்வனனை கொன்ற தர்மமூர்த்தியே, பிந்திய மலையை அடக்கின தவ குன்றே, அலைகடலை குடித்த அருட்பெரும் கடலே, அருந்தமிழ் கொண்டலே, இந்த பூமி தெற்கே சமப்படுவதற்காக கைலாசத்திலிருந்து வந்த கருணை கடலே, எங்களுக்கு நீங்க வந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற முப்பெருமையும் கொண்ட ஒரு க்ஷேத்திரத்தை எங்களுக்கு நிகரில்லாத க்ஷேத்திரத்தை உபதேசம் பண்ணணும்னு சொன்னோடனே அகஸ்தியர் தியானம் பண்ணார். யாரை தியானம் பண்ணார்னா, விநாயகரை தியானம் பண்ணார், சுப்பிரமணியரை தியானம் பண்ணார், முக்தி மண்டபத்தில் முக்தி பெற்ற நான்கு கோழிகளை தியானம் பண்ணார்னு சொன்னார். அவர் முக்தி மண்டபத்தில் இருக்கிற காரணத்தினால எங்கு இருக்கிறோமோ அங்கு அருள் பெற்ற அடியார்களை நினைக்கணும். அது என்ன நாலு கோழின்னு கேட்டால், காசி கண்டத்தில் ஒரு சின்ன கதை. அந்த ஒரு காலத்தில் காசியில் ஒரு பிராமணர் பலவிதமான பாவங்களையும் பண்ணி தன் குடும்பத்தோடு வெளியில் போய் மரித்தார். காசியில் மறிக்கிற அந்த புண்ணியம் அவருக்கு இல்லை, பாபம் அதிகமாயிட்டதுனால. அப்போ பிராணன் போகிற நேரத்தில் காசிக்கு வெளியில் போயிட்டார். அப்படி மறித்து என்ன பண்ணார், அவ நாலு பேரும் கோழிகளாக பிறந்தார். இவர் சேவலாக பிறந்தார், அந்த மனைவி கோழியாக பிறந்தார், ரெண்டு குஞ்சாக பிறந்தது. அப்படி பிறந்த உடனே அவளுக்கு காசியில் ஒரு காலத்தில் வாசம் பண்ணின அந்த புண்ணியத்தினால திவ்ய ஞானம் உண்டாகி அவ முக்தி மண்டபத்துக்கு வந்து தங்கியிருந்து அந்த விஸ்வநாதருடைய அந்த நிர்மால்யத்தை மட்டுமே கொத்தி கொத்தி தின்னு அந்த முக்தி மண்டபத்திலேயே வாழ்ந்து விஸ்வநாதருடைய காலடியிலேயே பிராணனை விட்டு மோட்சத்தை அடைஞ்சா. ஆகவே காசியில் இறக்க முக்தி என்பதற்கு பிரமாண பூதாளாக இருக்கிற கூடிய அந்த நான்கு கோழிகளை தியானம் பண்ணிட்டு அவர் சொல்கிறார், மூவகை சிறப்புகளும் மிக்க ஒரு ஸ்தலம் அப்படின்னு கேட்டால், லோகத்தில் புண்ணியக்ஷேத்திரங்கள்னு நிறையா இருக்குது, ஆயிரக்கணக்கில் புண்ணியக்ஷேத்திரங்கள் இருக்குது. எந்த க்ஷேத்திரத்தில் வாசம் பண்ணினா புண்ணியம் உண்டாகுமோ அதற்கு புண்ணியக்ஷேத்திரம் என்று பெயர். அதில் சிவசம்பந்தமான க்ஷேத்திரங்கள்லாம் அதிகமான பிரபாவம் கொண்டவை. அப்படிப்பட்ட க்ஷேத்திரங்கள் 68 இருக்கின்றன. அந்த 68 16 இன்னும் முக்கியம். அந்த 14 கடைஞ்செடுத்து அப்படி பாலை கடைஞ்சு நெய்யை கொண்டு வருவதை போல நான்கு க்ஷேத்திரங்கள் ரொம்ப முக்கியமாக எனக்கு தெரியுது. அது என்னன்னு கேட்டால், பொன்னம்பலம்ங்கிற புலியூர், காசிங்கிற அந்த வாராணசி, காளஹஸ்திங்கிற தட்சிண கைலாசம், ஆலவாய்ங்கிற மதுரை, இது நான்கும் உத்தமோத்தமான க்ஷேத்திரங்கள். அதில் அந்த சிதம்பரம் தரிசனம் பண்ணுறதுனால மோட்சத்தை தருது, காசி ஆனது வாசம் பண்ணி மறிப்பதனால மோட்சத்தை தருது, காளஹஸ்தி என்பது முறையாக பெருமானை வழிபாடு செய்வதனால மோட்சத்தை தருது. ஆனால் இந்த ஆலவா என்பது ஒருவன் எங்கிருந்தாலும் இந்த ஆலவாயினுடைய சிறப்பினை கேட்பதனாலேயே மோட்சத்தை தருது. அப்போ இதில் எது ரொம்ப பிரபாவம் அதிகமானது, ஆலவாயே பிரபாவம் அதிகமானது. அது மட்டும் இல்லை, முதலில் படைக்கப்பட்ட தலம் ஆலவாய் அப்படின்னு அகஸ்தியர் சொல்கிறார். சுவாமி ஜகத்தை படைக்கும்பொழுது முதல்ல மதுரையை படைச்சுட்டார், இப்போ இருக்கிற மாதிரி படைக்கலை, அது வேறு விதமாக கடம்ப வனமாகவும் தான் அதில் வந்து சுயம்பு மூர்த்தமாக கால சர்ப்பங்களால் சூழப்பட்ட சொக்கலிங்கமாக இருக்கிறார். மீனாட்சி இன்னும் பிறக்கலை, ஆனால் மதுரைங்கிற அந்த க்ஷேத்திரம் இருந்தது. என்ன, அங்கே வந்து அந்த நகரம் இல்லைனாலும் க்ஷேத்திரம் இருந்தது. அதனால்தான் முளைத்தானை யாவர்க்கும் முன்னே தோன்றி என்று அப்புறம் பாடியிருக்கிறார். அந்த திரு அளவா என்பது கேட்ட அளவிலே தர்மத்தை அளிப்பது, நினைத்த அளவிலே அர்த்தம் பொருளை அளிப்பது, தரிசனம் பண்ணின அளவிலே இன்பத்தை அளிப்பது, வாசம் பண்ணுற அளவிலே மோட்சத்தை அளிப்பது. திருவாலவா என்பது ஒருவன் இங்கே வசித்து இறைவனை வழிபட்டால் இந்த இன்னும் செத்த பிறகு சுலோகம் கிடையாது, இந்த ஜென்மா அவனுக்கு முக்தி ஜென்மா என்பதனால இது ஜீவன் முக்தி புறம் என்று பெயர். மதுரையில் வாசம் பண்ணி சொக்கநாத பெருமான முறையாக வழிபட்டு கொண்டு வந்தால் நிச்சயமாக மறுஜென்மா கிடையாது. ஆகவே இது ஜீவன் முக்தி புறம். மற்ற க்ஷேத்திரங்களில் நோன்பு செய்தல் என்பது கையில் இருக்கிற பாலஞ்சாதத்தை கீழே விட்டுட்டு புறங்கையில் இருக்கிற பருக்கை நக்கிற மாதிரி, மதுரையை விட்டுட்டு ஒரு க்ஷேத்ராடனம் பண்ணுறேன், ஒரு சமுத்திராசனம் பண்ணுறேன் அப்படின்னு வெவ்வேறு க்ஷேத்திரங்களுக்கு போகிறது என்பது கையில் இருக்கிற அமிர்தம் போன்ற பாலஞ்சாதத்தை தவறி போய் கீழே விட்டுட்டு புறங்கையில் இருக்கிற நெய்யையும் சர்க்கரையும் நக்கிற மாதிரி அப்படிங்கிறார். ஆனால் ஆலவாய எந்த காலத்திலையும் நீங்கள்லாம் தியாகம் பண்ணக்கூடாது. இங்கு வாசம் பண்ணுற ஒன்றினாலேயே மற்ற க்ஷேத்திரங்களில் யாகம் பண்ணுற பலன் கிடைச்சிடுறது. வேறுனா வாசம் பண்ணால் போகும், பஞ்சமா பாதகங்களும் இங்கே யாரையும் வந்து அண்டமாட்டா நீங்கிவிடும். மதுரையில் ராத்திரி போஜனம் பண்ணாமல் இருந்தால் மற்ற க்ஷேத்திரங்களில் சாந்திராயணம்ங்கிற விரதத்தை அனுஷ்டானம் பண்ண பலன் கிடைக்கிறது. மதுரையில் பகல் போஜனத்தை தவிர்த்தால் மற்ற க்ஷேத்திரங்களில் ஒரு மாதம் முழுக்க பண்ணிக்கிறந்த பலன் கிடைக்கிறது. இங்கு அஷ்டமி விரதம் ஒரு அஷ்டமியில் இருந்தால் மற்ற க்ஷேத்திரங்களில் ரெண்டு பட்சங்கள்லேயும் 4 மாதம் விரதம் இருந்த பலன் கிடைக்கிறது. இங்கு ஒரு சோமவாரம் விரதம் இருந்தால் மற்ற க்ஷேத்திரங்களில் 6 மாத சோமவாரங்கள் விரதம் பண்ண அந்த அனுஷ்டானம் பண்ண பலன் கிடைக்கிறது. இங்கு ஒரு சிவராத்திரி விரதம் இருந்தால் மற்ற க்ஷேத்திரங்களில் 1 வருஷம் முழுக்க ஒவ்வொரு மாதம் சிவராத்திரியும் அனுஷ்டானம் பண்ண பலன் இங்கு கிடைக்கிறது. இங்கு ஒருத்தன் 3 பொழுது ஷட்ரசோபேதமான சாப்பாடு சாப்பிட்டாலும் மற்ற க்ஷேத்திரங்களில் காற்ற மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்து தபஸ் பண்ணின பலன் கிடைக்கிறது. என்ன காரணம்னா 3 வேளை சாப்பிட்டாலும் இவன் சுவாமி தரிசனம் பண்ணிடுவாங்க. அதனால் சாப்பாட்டினால தோஷம் இல்லாமல் தபம் பண்ணின பலனுமே கிடைச்சிடுறது மதுரையில். இங்கு ஒரு பிடி அரிசியோ அல்லது சமைச்ச அன்னமோ ஒரு சாதுக்கோ ஒரு சிவனடியாருக்கோ கொடுத்தா அது வந்து ஏனைய க்ஷேத்திரங்களில் அன்னதானம் உட்பட்ட ஷோடச தானங்களை பண்ணின பலனை கொடுக்கறது. பிரம்மாவானவர் ஒரு காலத்தில் எல்லா க்ஷேத்திரங்களையும் ஆலவாயையும் தராசில் வச்சு பார்க்கும்பொழுது ஆலவாய் புண்ணியத்தினால கனமாகி எல்லா க்ஷேத்திரங்களும் பிரம்மலோகத்துக்கே போயிடுத்து ஆலவாய் மட்டும்தான் பூமியில் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆலவாய்க்கு நிறையா பெயர்கள் இருக்குது. சிவநகரம், கடம்பவனம், ஜீவன் முக்திபுரம், கன்னிபுரம், திரு ஆலவாய், மதுரை, பூலோக சிவலோகம், சமஷ்டி வித்யாபுரம், எல்லா வித்தைகளும் இங்கு வந்து சேர்ந்திருக்கின்றன. தென்கூடல், துவாதசாந்தம், விராட் புருஷன் என்ற புருஷனுடைய சிரசுக்கு வெளியில் அவனுடைய கைவிரல்னால 12 அங்குலங்களுக்கு வெளியில் பாவிக்கப்படுற தேஜோமயமான லிங்கம் உரைகின்ற இடம் துவாதசாந்தம். அதே மாதிரி அந்த லிங்கம் இங்கே ஹிருதயத்தில் இருக்கு, அதுக்கு உண்மணி லிங்கம்னு பேர். உண்மணி லிங்கம்னு பேர், மனமணி லிங்கமாக. இங்கே இங்கேயும் 12 அங்குலத்துக்கு உள்ள இருக்கு, தலைக்கு வெளியிலையும் 12 அங்குலத்துக்கு வெளியில சொக்கநாதர் இருக்கார். அதான் துவாதசாந்தம்னு சொல்லப்படுற அந்த துவாதசாந்தம்ங்கிற அந்த தத்துவமான க்ஷேத்திரம் கண்ணால் காணப்படுவதாக பூமியில் இருக்கின்ற இடம் இது. அது எங்கோ இருக்கு நினைக்க வேண்டாம், அது இதுதான் என்று சொன்னார். இது க்ஷேத்திர மகாத்மியம் சொன்னார். தீர்த்த மகாத்மியமும் மூர்த்தியினுடைய பெருமையும் சாயங்காலம் பார்த்துட்டு 4 திருவிழர்களை நம்ம சாயங்காலம் பார்ப்போம். இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னு ஆதியில சுவாமி இந்த புராணத்தை சொன்னபோது முருகப்பெருமான் மடியிலிருந்து கேட்டதை போல நீங்கள்லாம் கேட்டிருக்கே, அம்பாளுக்கு உத்தமமான நட்சத்திரம் பூர நட்சத்திரம், அதில் நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அம்பாளுக்கு தேவையான நட்சத்திரம் பூரம் தானே. அதில் நாளைக்கு கார்த்தால மீனாட்சி திருக்கல்யாணம், மகாகவி காளிதாசர் பார்வதி கல்யாணம் உத்தர நட்சத்திரத்தில் ஆனதுன்னு தன்னுடைய புராணத்தில் சொல்கிறார். அந்த உத்தர நட்சத்திரத்தில் நமக்கு கல்யாணத்தை சிரவணம் பண்ண போகிறோம். சுவாமி எல்லாம் நமக்கு உத்தம பட்சமாக தான் நமக்கு அமைச்சு தரார் என்பதனால திருப்தியாக நம்ம சாயங்காலம் கரெக்டாக 6:30 நாம நம்முடைய புராணத்தை தொடருவோம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா, ஆடக மதுரை அரசே பொற்றி கூடல் இல

வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது போக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்க யான் பாதம் தப்பாமச்சார் வார்த்தமக்கு. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுஹோ குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. உருவாய் எருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. போதமுரு சூதமுனி புகன்ற காந்த புகழ் கடலில் படிந்து அதன்கள் பொருளதான மேடகுவன் புனல் அருந்தி வையமுய்ய பெய்யதுயர் பிரவியனம் வெம்மை தீர தாதவிழ் பூம்பொழிற்காஞ்சி குவட்டில் ஏறி சரதி அமுதினை நிகர் செந்தமிழதான காதல் மழை பொழிந்த அருட்கொண்டலான கட்சியப்பன் இருபாதம் உச்சி வைப்பான். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே கந்தபுராணத்திலே நாம் அடுத்த நிலையை அடைகிறோம். மனிதனுடைய நோக்கம் எது? ஆனந்தத்தை அடைவது. அதை அடைய வேண்டும் என்றால் எது நிலைத்த பொருளான ஆனந்தத்தை தரக்கூடிய பொருளான ஆனந்தமே வடிவாக இருக்கிறதோ அதைத்தான் அடைய வேண்டும் என்று நாம பார்த்தோம். இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது, இதற்கு நமக்கு பயன்படக்கூடியதாகவும் நமக்கு உதவி செய்யக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது கந்தபுராணமும் முருகப்பெருமானுடைய திருவருளும் என்பதையும் பார்த்தோம். இதுல மூன்று விஷயங்களையும் நம்ம கண்டோம். ஒன்று, இது எப்படி நமக்கு இந்த ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது, நிலைத்த பொருளாக இருக்கிறதுங்கிறதையும் பார்த்தோம். இரண்டாவது, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நமக்கு தேவையான எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் நமக்கு தேவையான எல்லா விதமான பயன்பாடுகளையும் கொடுத்து இன்றைக்கு வாழ்க்கையை வழிநடத்துவதற்கும் கந்தபுராணம் பயன்படுகிறதுங்கிறதையும் பார்த்தோம். மூன்றாவது, இரண்டு கருத்துக்களை கன்றோம். ஒன்று, இது வரலாறு தான், இது நமக்கு பயன்படுகிறது வரலாறாக என்பதையும் பார்த்தோம். இல்லை, இது உருவகம் என்று யாராவது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அப்படி உருவகமாக இருந்தாலும் கூட இதனுடைய கருத்துக்கள் இன்றைக்கும் நமக்கு பயன்படுகின்றன என்பதையும் பார்த்தோம். இப்போ அடுத்தது வாழ்வு என்று வரும் பொழுது இந்த வாழ்வு உயர்வை நோக்கியதாக இருக்கிறது. அடுத்து அடுத்து முன்னேறக்கூடிய நிலைமையிலே மேலே மேலே நம்மை அழைத்துச் செல்வதாக, உயர் நெருக்கி உயர் கதிக்கு இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது கந்தபுராணம் என்பதையும் பார்த்தோம். நம்முடைய மனத்திலே இருக்கக்கூடிய துயரங்களை எல்லாம் நீக்கக்கூடியதாக இருக்கிறது முருகப்பெருமானுடைய திருவருள். இப்போ இந்த புராணங்கள் எப்படி வந்தது, கந்தபுராணத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கறத பார்த்தால், இறைவன் அனாதி காலமே தன்னோடு இருக்கக்கூடிய பசுக்கள் என்னும்படியாக ஜீவாத்மாக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தனு கரண போக புவனங்களை படைத்தான். தனுங்கிறது உடல், கரணம் அதிலே இருக்கக்கூடிய கருவி கரணங்கள் என்று சொல்லும்படியாக மனம் முதலான வாக்குகள் முதலான விஷயங்கள், போகம் என்று சொல்லும்படியாக இதிலே அனுபவிப்பதற்கும் அந்த அனுபவ ஸ்தானமாக இருக்கக்கூடிய புவனம் என்று சொல்லக்கூடிய உலகங்களையும் படைத்து இந்த பூமி தான் உலகம்னு நினைத்துக் கொள்ள வேண்டாம், 7-14 உலகங்கள் மேல் கீழ் என்று சொல்லும்படியாக இந்த மனிதர் மட்டுமல்லாது தேவர்கள் மற்ற அனைத்து விதமான தன்மையிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் இறைவன் படைத்துக் கொடுத்திருக்கின்றான் அவரவர்களுக்கான உலகங்களை. இந்த தனு கரண போக உணங்களை கொடுத்த இறைவன் தன்னை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்காக வழிகாட்டினான். வழிகாட்டும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஆளுக்கு இப்படித்தான் போகணும்னு ஒரு இடத்துல வழிகாட்டுகிறோம், இந்த வழியை போய் சேரலாம் என்று சொல்லும் பொழுது அவங்க அந்த வழியில போகல. உடனே என்ன பண்றோம், இப்போ சரி இந்த வழியில போகாத காரணத்தினாலே இவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று, சரி இந்த தடவை போகல, நான் அடுத்த தடவை ஒரு மேப்பை போட்டு கொடுத்துடுறேன், நீ இந்த வழியை போய் சேரலாம், ஏதோ ஒரு கோயிலுக்கு போக வேண்டியிருக்கிறது, இங்கிருந்து முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல சொல்றேன் இப்படி இப்படி போங்க, லெப்ட்ல திரும்புங்க ரைட்ல திரும்புங்க, நான் அடுத்து சொல்லுவோம், நம்ம லெப்ட் ரைட்னு சொல்லி சொல்லி அவன் குழம்பி போய் அவன் எங்கேயாவது போய் நிற்பான். சரி இந்த பிரச்சனையை வேண்டாம், ஒரு மேப் போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணா, ஒரு மேப் போட்டு கொடுத்தோம். அந்த மேப் தான் வேற ஒன்றும் கிடையாது, வேதங்கள். ஈஸ்வரனுடைய உஸ்வாச நிஸ்வாசங்கள் என்று சொல்லும்படியாக அவனுடைய மூச்சு காற்றிலே இருந்து மறைகள் என்று சொல்லும்படியாக இந்த வேதங்கள் வந்தன, இறைவன் நமக்காக கொடுத்தான். அந்த வேதங்கள் ஒன்னு ரெண்டு கிடையாது, அனந்தோவை வேதாக, வேதங்கள் அனந்தமாக இருக்கின்றன, ஏராளமாக எண்ணிலே அடங்காத வேதங்கள் இருக்கின்றன. இந்த வேதங்கள் ஏராளமாக இருக்கிற பொழுது இந்த வேதங்களிலே இருக்கக்கூடிய பொருளை பரம்பொருளை அறிந்து
எது பரம்பொருள், அந்த வேதங்களிலே சொல்லப்பட்டது எது அப்படின்னு தெரிஞ்சு அந்த வேதம் காட்டக்கூடிய வழியிலே சென்று அந்த இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கறது அவனுடைய நோக்கம். மேப் போட்டு கொடுத்து இந்த மேப்போடைய இப்படி இப்படி திரும்பி போனா கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக. ஆனா என்ன ஆச்சு, இது மாதிரி கொடுக்கும் பொழுது, இந்த வேதங்களை கொடுத்த பொழுது இந்த வேதங்களிலே மயக்கம் மாறுபாடு ஏற்பட்டது. இந்த வேதங்களை சொல்லும் பொழுது சொல்லுவார்கள் த்ரயி வேதாஹா என்று சொல்லுவார்கள். அதாவது மூன்று வேதங்கள்னு சில வேதத்துக்கு பொருள் காணுவார்கள், கிடையாது. வேதங்கள் ஏராளமானவை. இந்த ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் வேதங்களுக்கும் மூன்று விதமான கருத்துக்கள் உண்டு. அதனாலதான் த்ரயி வேதாஹான்னு பேர். த்ரயி வேதாஹானா என்ன அர்த்தம்னா, இதுதான் சரியான பொருள் அப்படிங்கிறது ஒன்று, அதுக்கு நேர் மாறுபாடான இன்னொரு பொருளும் அதுல இருக்கும், அது ரெண்டாவது. இந்த ரெண்டும் கலந்தாங்கட்டியா இருக்கக்கூடியது மூணாவது விஷயம். இந்த மூன்று பொருளை கொடுக்கக்கூடிய காரணத்தினாலே மயக்கத்தையும் அறுக்கும், மயக்கத்தையும் கொடுக்கும். இந்த இரண்டும் இல்லாதபடியா நடுவாரந்தரத்தில் இருக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். இந்த மூன்று விதமான பொருளிலே இருக்கிறதுனால த்ரயி வேதாஹா என்று சொல்லப்பட்டது. இந்த வேதங்கள் எல்லாம் வந்து 14 வித்தைகள் என்று சொல்லும்படியாக சதுர்தக வித்தைகளிலே ஒன்றாக நாம 4 வேதங்களையும் சொல்லுகிறோம். இந்த வேதங்கள் எதை சொன்னது அப்படிங்கறதுல ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. ஒவ்வொருத்தரும் இதுதான் சொன்னது, அதத்தான் சொன்னது என்று ஒருத்தன் சொன்னா இது சிவபெருமான் இல்ல கிடையாது, இது வந்து விநாயகர் இல்ல சூரியன் இல்ல விஷ்ணு என்று ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சார். சொன்னார் கிடையாது, இது வந்து என்ன சார்வாகமதம் என்று சொல்லும்படியாக ஒருத்தரும் பௌத்தமும் சமணமும் இங்கே வந்து வேதங்களினுடைய தன்மை இப்படிப்பட்டது அது கிடையாதுன்னு மாறுபாடான தன்மைகளை மாறுபாடான கொள்கைகளை விளக்க ஆரம்பித்தார்கள். பகவான் பார்த்தா என்னடா அது, இவங்களுக்கு கொடுத்த மேப்பை வச்சு இவங்க தப்பான வழிக்கு தான் போறாங்க. இந்த வேதங்கள் எதை சுட்டி காட்ட வேண்டும்,

ஓலமறைகள் அறைகின்ற ஒன்று. இந்த பரம்பொருள் எப்ப ஏற்பட்டது? ஓலமறைகள் அறைகின்ற ஒன்று. வேதங்கள் எல்லாம் ஓலமிடுகின்றன, இதுதான் பரம்பொருள், இதுதான் பரம்பொருள் என்று சொல்லும்படியாக பரம்பொருளை சுட்டிக்காட்ட முயற்சிக்கின்றன. ஓலமறைகள் அறைகின்ற ஒன்று. இதை சொல்லும் பொழுது அருமையர் வேதமந்திர சுரூபா நமோ நம என்றும் சொல்லுவார். வேதங்களினுடைய மந்திரமே வேதமே வடிவானவனாக முருகப்பெருமான் இருக்கிறான். ஆனால் இதிலே மயக்கம் மாறுபாடு ஏற்பட்டது. இந்த மாறுபாடு ஏற்பட்ட பொழுது வேதங்கள் ஏராளமாக இருந்த காரணத்தினாலே தமிழ் அதுக்கு சொல்லுவோம் மறை என்று சொல்லுவோம். என்ன பொருளை மறைத்து வைத்து இருக்கின்றது, உள்ள எல்லாருக்கும் காமிக்க முடியாது. இப்ப நம்மகிட்ட ஒரு ரத்தனம் இருக்கிறது, அந்த ரத்தனத்தை என்ன நடு ஹாலையா போட்டு வச்சிருப்போம், அந்த ரத்தனத்தை ஒரு வெல்வெட்டு துணியில சுத்தி அது ஒரு நல்ல பெட்டியில போட்டு அதை இன்னொரு பெரிய பெட்டியில போட்டு அதை பூட்டி நமக்கு அதனுடைய இருக்கக்கூடிய சாவியை எடுத்துக்கொண்டு இதை ஒரு பீரோல வச்சு அதை ஒரு ரூம்ல பத்திரமாக வைத்து அந்த சாவியை நம்ம எடுத்து வச்சிருப்போம். ஏன் அது விலை மதிப்பு மிக்கது, ரத்னம். அதே மாதிரிதான் வேதங்களிலே தன்னுடைய தத்துவங்களை நான் தான் எல்லாவற்றிற்கும் தத்துவாதீதனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய உண்மையை மறைத்து வைத்தான். மறைகள் என்று அதனால தான் அதுக்கு பெயரற்றது. இந்த மறைகளிலே இப்படி இருந்த காரணத்தினால பகவான் பார்த்தா எல்லாருக்கும் குழப்பம் ஏற்படுகிறதே, மாறுபாடு ஏற்படுகிறதே, என்ன செய்வது என்று தன்னுடைய நந்தியம்பெருமானிடத்திலே சொல்ல, நந்தியம்பெருமான் வியாசருக்கு சொல்ல, அதன் மூலமாக புராணங்கள் என்பவை சொல்லப்பட்டன. புராணங்கள் நடந்த சரித்திரங்களை, வேதங்களுக்கு விளக்கமாக இருந்த சரித்திரங்களை விவரித்து தனித்தனியாக சொன்னார் வியாச முனிவர். அதை சூதர் வாயிலாக அது சொல்லப்பட்டது. முதல்ல வேதம் வந்தது, வேதத்தை கொடுத்தவரும் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே என்று சொல்லும்படியாக நந்தி மூலமாக எந்த விஷ்ணு அந்த உபதேசத்தை ஆகமங்களையும் வேதங்களையும் பெற்றுக்கொண்டாரோ அவர் மூலமாக வியாசர் அவரே வியாசராக அவதாரம் செய்து இந்த வேதங்களை எல்லாம் கொடுத்தார். அடுத்தது இந்த வேதங்களிலே மாறுபாடு, கருத்து மாறுபாடு இருக்கின்ற காரணத்தினாலே இல்லை இது பிரயோஜன அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவில்லை என்று நினைத்து அதுக்கு புராணங்களாக கருத்துக்களை விளக்குவதற்காக கொண்டு வந்தார். அந்த புராணங்கள் 18, அதுவும் சதுர்தச வித்தையிலே வருகின்றது. ஈசான சர்வ வித்யானாம், அந்த சர்வ வித்யானாம் என்று சொல்லும்படியாக அந்த ஈஸ்வரன் இருக்கிறானே, வேதங்கள் 4, அதனுடைய அங்கங்கள் சிக்ஷை வியாகரணம் என்று சொல்லும்படியாக 6, அதனுடைய உபாங்கங்கள் என்று சொல்லக்கூடியது 4, புராணம் நியாயம் மீமாம்சை ஸ்மிருதி என்று சொல்லும்படியாக 4, இது சதுர்தச வித்தைகள் என்று சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் உபவேதம் என்றும் அடுத்தது 4வது சொல்லப்படுகிறது. இந்த வேதங்கள் சொல்லும் பொழுது இப்படித்தான் சொல்ல வேண்டும், சத்தியம் வதா, தர்மம் சரா, மாத்ருதேவோபவ, பிதேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ, இப்படி பண்ண வேண்டும் என்று ஆஜ்ஞை ஆணையிடுவதை போலவே சொல்லும். அதனால் அதுக்கு பேர் பிரபு சம்ஹிதா என்று சொல்லுவார்கள். ஒரு யஜமானன் எப்படி வேலைக்காரனுக்கு சொல்லுவானோ அது மாதிரி வேதங்கள் இப்படி தான் நீ பண்ண வேண்டும் என்று சொல்லும். என்ன அது வந்து ரூல் புக், அவ்வளவுதான், இப்படிதான் பண்ண வேண்டும். இதுல போய் நீதான் இப்படி பண்ணாலும் பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம்னு சொல்ல முடியாது. இப்படித்தான் பண்ண வேண்டும், இதுதான் சட்டம், வேதம் என்பது சட்டம், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வேதங்கள் சொன்னது. ஆனா அந்த வேதங்களிலே இருக்கக்கூடிய கருத்துக்களிலே மாறுபாடு எழும் பொழுது இல்லை இப்படி பண்ண வேண்டும் என்று கொஞ்சி பேசுறது மாதிரி நிதானமா சொல்ல முடியாது. சக்ரத் சம்ஹிதா என்று சொல்ல முடியாது. இந்த புராணங்களானவை சொல்லப்பட்டன. புராணங்கள் சிவனிடத்திலே இருந்து நந்தியம்பெருமானுக்கும், நந்தியம்பெருமானிடத்திலே இருந்து சனத்குமாரருக்கும், பிறகு வியாசருக்கும், வியாசரிடத்திலே இருந்து சூத மகாமுனிக்கும், சூத மகாமுனி நைமிஷாரண்யத்திலே எல்லாருக்கும் இந்த புராணங்களை சொன்னார் என்பதாக இந்த புராண சரித்திரங்கள் வரும். இந்த 18 புராணங்கள் கொடுக்கப்பட்டன. 18 புராணங்களும் தனித்தனியாக பிரித்து இதுக்கு உப புராணங்களாக 12 இல்ல அடுத்த 18 புராணங்களும் சொல்லப்பட்டன, உப புராணங்கள் என்று சொல்ல முடியாது. இதெல்லாம் வேதங்களிலே இருக்கக்கூடிய தத்துவங்களை விளக்குவதற்காக வந்தவை. அதுல இருக்கக்கூடிய வேதங்களிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை தெளிவாக்குவதற்காக நமக்கு சொல்லப்பட்டன. நடந்த சரித்திரத்தை சொல்லி இந்த கருத்து, இந்த வேதத்தினுடைய கருத்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் தான் பரம்பொருள் என்று ஒரு பரம்பொருளை சுட்டி காட்டுகின்றது. இதுல ஸ்காந்தம் என்பது 10 சைவ மகா புராணங்கள் என்று சொல்ல முடியாத 10 புராணங்களிலே, அதுவும் அது முக்கியமானதாக சத்வ ரஜோ தமோகுண என்று சொல்லக்கூடிய 3 குணங்களிலே இருக்கக்கூடிய புராணங்களிலே, சத்துவகுணத்தோடு நிரம்பியதாக இருக்கின்ற 10 சைவ புராணங்களிலே உண்டு. இதுல இன்னொரு பலவிதமான கணக்குகள் இதில் சொல்லுவார்கள். ஒரு கணக்குப்படி சொல்லும் பொழுது இந்த புராணங்கள் ஸ்காந்த புராணமானது 13வது புராணமாக சொல்லப்படுகிறது. 13வது புராணம்ங்கிறது 13வது அக்ஷரமான ஓங்காரத்தை குறிக்கக்கூடியது, ஓ என்கின்ற அக்ஷரத்தோடு வரும்.
இந்த ஓ என்கின்ற அக்ஷரத்தை சொல்லுவது எதுக்குன்னா, ஓங்காரமான பரம்பொருள் எந்த முருகப்பெருமான் இருக்கிறானோ அவன்தான் இந்த கந்த புராணத்திலே சொல்லப்படுகிறான் என்பதற்காக 13வது புராணமாக வைக்கப்பட்டது. இந்த 13வது புராணமாக சொல்லப்படக்கூடிய கந்த புராணத்தில் 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. காண்டங்கள் என்று சொல்லும்படியாக சொல்லப்படக்கூடிய ஒரு தொகுப்பு முறையும், சம்ஹிதைகள் மூலமாக தொகுக்கப்பட்ட முறையும் உண்டு. காண்டங்கள் மூலமாக சொல்லக்கூடியது 80,000 ஸ்லோகங்களோடு இருக்கும், சம்ஹிதையோடு இருக்கக்கூடியது 100,000 கிரந்தங்கள் என்று சொல்லும்படியாக ஸ்லோகங்கள், இப்ப நம்முடைய மொழியில சொல்லணும்னா ஸ்லோகங்களோடு இருக்கக்கூடிய அல்லது சிகிட்களோடு இருக்கக்கூடிய 100,000 ஸ்லோகங்களோடு இருக்கக்கூடியது கந்த புராணம், ஸ்காந்தம் என்று சொல்லக்கூடிய வடமொழி புராணமாக இருக்கின்றது. 13வது ஓங்காரமே வடிவாக முருகப்பெருமானுடைய புராணமாக இருக்கின்றது. இந்த சம்ஹிதையில 6 சம்ஹிதைகள் அதுல அந்த ஸ்காந்தத்திலே உண்டு. அது எல்லாம் சேர்த்து 100,000 கிரந்தங்கள் என்று சொல்லப்படும். அதுல சங்கர சம்ஹிதை என்று சொல்லும்படியாக சங்கர சம்ஹிதையிலே அதுல 7 காண்டங்கள் இருந்தன. அது முருகப்பெருமானுடைய திரு அவதாரத்தை சொல்லும். இதுல இல்லாத கருத்துக்களே இல்லை என்று ஸ்காந்தத்துல எல்லா விதமான கருத்துக்களும் பொழியப்பட்டிருக்கும். இதுல முக்கியமானது இன்னொன்று என்ன காண வேண்டும் என்று சொன்னால், பலவிதமான ஆச்சரியமான சம்பவங்கள் இன்னைக்கு நமக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம் இங்க இருக்கிறதா என்று சொல்ல முடியாது. கந்த புராணத்தில் அவ்வளவு எல்லா விதமான தெய்வங்களை பற்றியும் சொல்லி, ஆனால் முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்றே, அவர்கள்தான் பரம்பொருள், அதாவது ஒன்று பரம்பொருள். அது இப்படி 3 விதமான கருத்துக்களாக இருக்கிறது. சிவம், சக்தி, கந்தன் என்று சொல்ல முடியாத 3 கருத்துக்களாக இருக்கின்றது என்று சுட்டிக்காட்டுவதற்காக வரும். இந்த சுட்டிக்காட்டக்கூடிய கந்த புராணம் 7 காண்டங்களோடு இருக்கக்கூடிய இந்த கந்த புராணத்திலே முருகப்பெருமானுடைய திரு அவதாரத்தை எதற்காக ஏற்படுத்தப்பட்டது, அவனுடைய நோக்கம் என்ன, எப்படி முருகப்பெருமானுடைய வரலாறு செல்லுகின்றது என்று சொல்ல முடியாத அதை மிகவும் விளக்கமாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. இதுல இன்னொரு அருமையான விஷயமும் உண்டு. இந்த கந்த புராணம் சொல்லும் பொழுது எந்தவிதமான காழ்ப்பும் இல்லாதபடியாக பிற தெய்வங்களையும் சொல்லும். முருகப்பெருமான் மட்டும்தான், இதுல ஒரு நுட்பமான கருத்து உண்டு, நம்ம பார்த்துக்கொண்டே வரும் பொழுது அதுவும் தெரியும். எல்லா விதமான தெய்வங்களையும் தனித்தனியாக வழிபடும் பொழுது இன்னொரு தெய்வம் ஆகாது, ஏக தெய்வ வழிபாடு என்று சொல்லுவார்கள். ஆனா முருகப்பெருமானுடைய இந்த கௌமாரத்திலே எல்லா தெய்வங்களும் சேர்ந்திருப்பார்கள். பஞ்சாயதன பூஜை என்று சங்கரர் பூஜை பழச்சர், ஆதிசங்கராச்சாரியார் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஷண்மதாச்சாரியர் என்று சொல்லும்படியாக ஷண்மத ஸ்தாபனாச்சாரியர் பண்ணும் பொழுது 5 தெய்வங்கள் இங்கே குறிக்கப்படும். சால கிராமங்கள், லிங்கம், இது மாதிரி எல்லாம் வானலிங்கம் எல்லாம் கொடுத்து 5 தெய்வங்களுக்கு மட்டும்தான் இங்க இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா யாராவது பூஜை பண்ணக்கூடியவர்கள் அந்த பஞ்சாயதன பூஜை என்று 5 தெய்வங்கள் வழிபடப்படும். முருகப்பெருமான் இருக்காது, வேலு வச்சு வழிபடக்கூடியது தனி விஷயம். ஏன் கிடையாது என்று சொல்லும் பொழுது, அறுவித சமயத்தோர்க்கும் அறுமுக சுவாமியாக என்று சொல்ல முடியாது, எல்லாவற்றிற்கு உள்ளேயும் தத்துவங்களில் கடந்தவனாக எல்லாவற்றிற்கு எல்லாருக்கும் உள்ளேயும் இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அவனுக்குன்னு தனியா பூஜை இல்லை, நீங்க எந்த சுவாமியை தொழுதாலும் அது முருகப்பெருமானையே சென்று சேரும் என்ற காரணத்தினாலே அவனுக்கு தனியா பூஜை வைக்கல. இப்ப முருகப்பெருமானை பற்றி சொல்லும் பொழுதுதான் சிவன் அப்பா, சக்தி அம்மா, கணபதி அண்ணா, திருமால் மாமன், சூரியன் கண், இப்படி ஒவ்வொன்றும் அந்த 5 என்ன ஆகிறது, இவனுக்கு தொடர்பு படுத்தி வருகிறோம். அல்லது சௌரம் இல்லாமல் ஐந்திரம் என்று எடுத்துக்கொண்டாலும், இந்திரன் வழிபடக்கூடிய தத்துவம் என்று எடுத்துக்கொண்டாலும் அதுவும் மாமனார். சோ எல்லாமே என்ன வருகிறது, இந்த இடத்துல முருகப்பெருமானை தொடர்பு படுத்தியதாகத்தான் மற்ற மதங்கள் எல்லாம் வரும். இந்த மதங்களிலே இவன் எல்லா மதங்களுமாக எல்லா தெய்வம் வழிபாடாக எல்லா தெய்வங்களுமாக உரைகிறான் இருக்கிறான் முருகப்பெருமான் என்று காட்டுவதற்காக வரும். அத பலவிதமான கருத்துக்கள் இங்க ஸ்காந்த புராணத்தில் உறுதிப்படுத்தும். ரொம்ப பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், இப்ப எல்லாம் திருப்பதி 7மலையான கொண்டாடாதவங்களே கிடையாது, ஏன்னா பணம் இருக்கிற இடத்துல தானே எல்லாரும் போவாங்க. யாராவது நிம்மதியா இரு, சந்தோஷமா இரு, சன்னியாசி யாருன்னா கேட்பாங்களா, கஷ்டப்பட்டாலும் சரி காசு இருந்தா சரின்னு சொல்லக்கூடியதான் உண்டு. இந்த திருப்பதி 7மலையானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லக்கூடியது கந்த புராணம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு எல்லாரும் பெண்கள்லாம் கொண்டாடக்கூடியது வரலட்சுமி விரதம்னு சொல்லுவோம். அந்த விரதத்தை சுட்டிக்காட்டக்கூடியது, அதை பத்தி இருக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லக்கூடியது கந்த புராணம். சுமுகசேகதந்தஸ்ய கபிலோ கஜகர்ணகா லம்போதரஸ்ய விகுட்டோ விக்ரராஜோ விநாயகா தூமகேது கணாத்யக்ஷோ பாலச்சந்திரோ கஜானனஹா வக்ரதுண்ட சுருப்பகர்ணோ ஹேரம்ப ஸ்கந்தபூர்வஜகா என்று ஷோடச நாமங்களினாலே எந்த கணபதியை துதிக்கிறோமோ அந்த ஷோடச நாமாவளி அங்கே உண்டு.
சக்திதரன் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானுக்கு ஒரு சோடச நாமாவளி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. சிவபெருமானுக்கு சகஸ்ரநாமம் சொல்லப்பட்டிருக்கின்றது. உமாமகேஸ்வர விரதம் சொல்லப்பட்டிருக்கின்றது. காசியினுடைய மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவந்திபுரியினுடைய மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்க இது மாதிரி சக்தியினுடைய எத்தனையோ விதமான சக்திக்காக இருக்கக்கூடிய விரதங்கள், சூரியனுக்காக இருக்கக்கூடிய விரதங்கள், வீரபத்ரருக்காக இருக்கக்கூடிய விரதங்கள் என்றன்னா பலவிதமான விரதங்களையும் பலவிதமான வழிபாடுகளையும் பலவிதமான தெய்வங்களையும் சொல்லி, ஆனால் எல்லாவற்றிற்கு உள்ளேயும் எவன் மணிக்கு உள்ளே இருக்கின்றானோ, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் எவன் இருக்கின்றானோ, பூவிலே நாற்றம் போல் பறந்து எங்கும் இருக்கக்கூடிய பிரானாக இருக்கப்பட்டவன் முருகப்பெருமான் என்கின்ற தத்துவத்துக்காக எல்லாவற்றையும் சொல்லி முருகப்பெருமானுடைய சரித்திரத்தை நடுவிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் இந்த கந்தபுராணத்தில். இந்த கந்தபுராணத்திலே இது எத்தனையோ அநாதி காலமாக சொல்லப்படக்கூடியது. நாம பார்த்த மாதிரி புராணம் அப்படின்னு சொன்னாலே புராதனம், பழமையானது. இதுக்கு பஞ்ச லட்சணங்கள் என்று சொல்வார்கள், ஐந்து விதமான லட்சணங்கள் சொல்வார்கள். சூரிய சந்திர வம்சாவளியை பத்தி சொல்லணும்னா எப்படி இந்த பிரபஞ்சமானது தோன்றியது, எப்படி நிலைபெறுகின்றது, எப்படி அழிய போகிறது, அதே மாதிரி இந்த தேவர்களினுடைய தன்மை என்ன, அவர்கள் எப்படி பிறந்தார்கள், அவர்களுடைய வரலாறுகள் என்ன, மன்மந்தரங்கள் என்ன, இப்படி எல்லாம் ஐந்து விதமான லட்சணங்களை உடையது புராணம் என்று சொல்லப்படும். இந்த புராணங்களை சொல்லும் பொழுது இதற்கு மேலே ஒரு புராணம் கிடையாது, கந்த புராணத்துக்கு மேலே ஒரு புராணம் கிடையாது என்று, கந்த புராணத்தில் உள்ளது எந்த புராணத்தையும் இல்லை என்று சொல்லும்படியாக எல்லா விதமான கருத்துக்களையும் உள்ளடக்கியதாக இந்த கந்த புராணமானது இருக்கும். இந்த கந்த புராணத்திலே இருக்கக்கூடிய அந்த ஏழு காண்டங்களிலே ஆறு காண்டங்களை எடுத்து கருணையினாலே கச்சியப்ப முனிவர் நமக்கு கந்த புராணமாக தமிழிலே கொடுத்தார். ஏழாவது காண்டமாக இருக்கக்கூடிய உபதேச காண்டத்தை கோனேரியப்ப முதலியாரும் ஞானவரோதையர் என்று சொல்லக்கூடியவருமாக இரண்டு பேரும் சேர்ந்து அது தனித்தனியாக எழுதியிருக்கின்றார்கள் அந்த ஏழாவது காண்டத்தை. இப்படி ஏழு காண்டங்களோடு இருக்கக்கூடிய கந்தபுராணத்திலே ஆறு காண்டங்கள் மிக முக்கியமாக சொல்லப்பட்டன. எம்பெருமானுடைய கருணையினாலே வேதங்கள், வேதங்களிலே புரிந்து கொள்ள முடியாத தன்மைகள் ஏற்படும் பொழுது அதற்கு புராணங்கள் என்று சொல்லக்கூடிய கைவிளக்கு, புராணங்களிலேயும் இவர்கள் மதிமயங்கி திரியும் பொழுது அதுல இருக்கக்கூடிய எது முக்கியமான கருத்தோ, உயிர் கருத்தோ, சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் இப்படி கச்சியப்பற மாதிரி உச்சிமேல் நாம் கொள்ளும்படியாக அந்த கச்சியப்பறை அனுப்பி கந்த புராணமாக இறைவன் பாட வைத்தான். அப்படியும் நாம் அது அவ்வளவு பெருசா இருக்க ஏராளமாக இருக்கின்றது என்று நினைத்து அதையும் பாடாத பொழுது அவர் 10345 செய்யுட்களை கொடுத்த பொழுது அதற்கு அப்புறமும் இறைவன் பார்த்தான் இவர்களுக்கு தன்னுடைய மீண்டும் அளவற்ற கருணையினாலே அருணையர் வள்ளலையும் நமக்கு கொடுத்தான். அங்கே இருக்கக்கூடிய கந்தபுராணத்தில் எது முக்கியமாக நமக்கு சொல்லப்பட வேண்டுமோ அதையும் கொடுக்கின்றார் திருப்புகழ் வாயிலாக. இப்படி இறைவன் வந்து நம்ம மீது இருக்கக்கூடிய கருணையினாலே மாற்றி மாற்றி எவ்வளவு எளிமையாக கொடுக்க முடியுமோ, எவ்வளவு எளிதாக சுவைபட நம்ம சொல்ல முடியுமோ அப்படி கொண்டு வந்து கொடுத்தான். நேற்றுக்கு இன்னொரு விஷயமும் பார்த்தோம். ஒரு பொருள் அனுபவிக்கக்கூடிய தன்மையிலே இருக்கும் பொழுது அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பொருளானதுக்கு ஒரு பயன்பாடும் இருக்கணும். அந்த பொருளுக்கு நல்லதை செய்யக்கூடிய தன்மையும் இருக்க வேண்டும், சுவையும் இருக்க வேண்டும். சுவை மட்டுமே ஒரு பிரயோஜனம் இல்லை. விஷம் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி விஷத்தை சாப்பிட முடியுமா? ரொம்ப இதா இருக்கு, சாப்பிடறவங்க இருக்கிறாங்க. அது எந்த விஷம்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விஷத்தை எல்லாம் சாப்பிடுவார்கள். இது விஷம்தான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அழகா வல்லதான் பாடுவார். இப்படி விடம் என்று இருக்கக்கூடிய அந்த விஷம் என்று இருக்கக்கூடிய விஷயங்களை சுகம் என்று நினைத்து நாம் நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்குன்னு சாப்பிட முடியுமா? அது கெடுதல் அல்லவா பண்ணும். எது நல்லது பண்ணுமோ அது இனிமையானதாகவும் இருக்க வேண்டும், இனிமையாக இருக்கக்கூடியது நல்லதையும் செய்ய வேண்டும். இதுக்குதான் சொல்லுவார்கள், தேனுக்கு தேனை உதாரணமாக சொல்லுவார்கள். தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்று பாடுவார் மாணிக்க வாசகர். ஏன் தேனை சொல்லுவார் என்று சொன்னால், இந்த தேன் என்பதற்கு இனிமையும் உண்டு, நம்முடைய உடலுக்கு நலம் செய்யக்கூடிய தன்மையும் உண்டு. இது வெறும் இனிமை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, அது பிரயோஜனமே கிடையாது, ஆனா டேஸ்டா இருக்கும். சிலது கசக்கும், வேப்பங்குழுந்து சாப்பிட்டா கசக்கும் ஆனா உடம்புக்கு நல்லது. வேப்பங்குழுந்து அதுக்காக எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்குமா? முடியாது. இப்ப உடலுக்கும் பிரயோஜனப்பட வேண்டும், ஆனந்தத்தையும் தரக்கூடிய சுககரமாகவும் இருக்க வேண்டும். இந்த வேதங்கள் சத்தியம்னா என்னன்னு சொல்லும் பொழுது சத்தியமானது ஹிதகரமாக, அதான் சத்தியம் என்பது என்ன, நன்மையை செய்யக்கூடியது சத்தியம்,
அதுவும் இனிமை பயக்கக்கூடியதாக எது இருக்குமோ அது சத்தியம் என்று வேதங்கள் சொன்னது. அப்படி சத்தியமாகவே இருக்கப்பட்ட உண்மையாக எது சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கின்றதோ அந்த பொருளை இனிமையும் நன்மையும் தரக்கூடியதாக கந்த புராணம் தமிழிலேயும் அதை அப்படியே சுருக்கி எடுத்த மாதிரி எப்படி நெல்லிக்காயை கொண்டு போய் தேன்ல ஊற வச்சு எங்கெங்கு பார்த்தாலும் அந்த நெல்லிக்காயினுடைய அது நெல்லி பழத்தினுடைய தன்மையையும் தேனினுடைய இனிமையையும் மாதுரியத்தையும் சேர்க்கிறார்களோ அது மாதிரி இரண்டையும் சேர்த்து தமிழையும் கந்தனையும் சேர்த்து கந்தபுராணமாக கொண்டு வந்து நமக்கு கொடுத்தார். நம்ம பார்க்க போவது பெரும்பாலும் தமிழிலே இருக்கக்கூடிய கந்தபுராணத்தை அடியுற்றி நாம் செல்லுகிறோம். அதுக்காக காந்தத்தை எல்லாம் எடுத்துக்களே நினைத்துக் கொள்ள வேண்டாம். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையிலே எங்கெங்கெல்லாம் முடியுமோ அந்த காந்தத்திலே இருந்து அதையும் நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கிறோம். இங்கே கந்தபுராணம் என்று சொல்லும் பொழுது அதை ரொம்ப அழகாக பாடினார் சம்பந்த சரணாலய சுவாமிகள். போதமுரு சூதமுனி புகன்ற காந்த புகழ் கடலில், காந்தம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய ஸ்தோத்திரமாகின்ற கடலிலே, அது யார் சொன்னா? சூத்தர் சொன்னார், சூத்த மகரிஷி சொன்னார். எல்லா தேவதைகளும் போய் கேட்டாங்களா, முனிவர்கள் எல்லாம் போய் கேட்டாங்களா, எங்களுக்கெல்லாம் அமைதியே இருப்பதிலே நாங்க போய் அமைதியே ஒரு இடத்துல தபஸ் செய்ய வேண்டும் என்றார். என்ன பண்றதுன்னு அப்ப பிரம்மா ஒரு தர்பையை வளைத்து ஒரு வண்டி சக்கர மாதிரி ஆக்கி உருட்டி விட்டாராம் பூகுலகத்திலே. அது போய் எந்த இடத்திலே விழுந்ததோ, தெரித்து விழுந்ததோ, அந்த இடத்திலே நீங்கள் போய் தபஸ் செய்யலாம் என்று. அந்த இடம் தான் நைமிஷாரண்யம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலம். அந்த ஸ்தலத்திலே போய் எல்லாரும் இருந்து சத்ரயாகம் என்று சொல்ல முடியாத அவர்கள் யாகத்தை முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்யும் பொழுது வியாசருடைய சிஷ்யராக இருக்கப்பட்டவர் சூத மகர்ஷி அங்கே எழுந்தருளுகிறார். எல்லா விதமான புராணங்களையும் வியாசரிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்ட சூதர் அங்கே இருக்கக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் இந்த புராணத்தை கொடுத்தார். அப்படி சூதமுனி புகன்ற ஸ்காந்த புகழ் கடல், கந்தனுடைய புகழ் கடலாக அவனுடைய பெருமையையே கடலாக குடிந்திருக்கக்கூடிய அந்த கடலிலே படிந்து அதன் கட்பொருளதான அதுல இருக்கக்கூடிய உண்மை பொருளை உள்ளே என்ன இருக்கிறது என கந்த புராணத்தில் எல்லாம் பார்த்தால் எல்லா விதமான கருத்தும் வெங்கடேச பெருமாள் தான் உயர்வு, வரலட்சுமி தான் உயர்ந்து, வீரபத்திரர் தான் உயர்வு, இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லிக் கொண்டிருக்கும். இப்ப கடைசியில எதுதான் உயர்வு? கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஆனா இதுதான் உயர்வுன்னு உள்ள உள்ளுரை பொருளாக சொல்லப்பட்டிருக்கும். அந்த உள்ளுரை பொருளை உள்ளே இருக்கக்கூடிய விஷத்தை எடுத்து படிந்து அதன் கண் பொருளதான மேதகு வன் புனல் அருந்தி, அந்த கடலிலே இருக்கக்கூடிய மேகம் என்ன செய்யும்? உப்பு தண்ணியை சாப்பிடும், ஆனா நல்ல தண்ணியை கொடுக்கும். உப்பா சாப்பிடாது, தண்ணியை மாத்திரம் எடுத்துக் கொள்ளுகிறது. அதே மாதிரி மற்றவற்றையெல்லாம் விட்டு விட்டு முருகப்பெருமானுடைய அந்த சரித்திரங்கள் ஆகின்ற அந்த நீரை மாத்திரம் எடுத்துக்கொண்டு, நன்னீரை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வையமுய்ய இந்த உலகங்களெல்லாம் உய்வடையும்படியாக வெய்ய துயர் பிறவியனும் வெம்மை தீர, இந்த உலகம் என்னும் சொல்லக்கூடிய பிறவிப்புனி அந்த வெம்மை இருக்கின்றதே அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார், இந்திரிய தாப சபலமர வந்து நின்கழல் பெறுவேனோ என்று பாடுவார். இந்திரிய தாப சபலம் அற வந்து நின்கழல். இந்த இதோட இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். மாணிக்க வாசகர் மாதிரி அனுபவிச்சு உதாரணம் சொன்னவர் யாரும் கிடையாது. நீங்க பார்த்திருக்கலாம், நல்லா மழை பொழிந்திருக்கும். மழை பொழிந்த பொழுது நல்லா ஈரம், அப்படியே மணல்ல ஈரம் இருக்கும். அந்த மணலிலே ஈரம் இருக்கின்ற பொழுது உள்ள இருந்து மண் புழுவானது அப்படி வெளியில வரும். சும்மா உள்ள இருக்க மாட்டாம அது வெளியில அப்படியே வரும். வரும் பொழுது அவ்வளவு நாள் மழை அடிச்சிருந்ததுனால மரத்துல இருக்கக்கூடிய இரும்புகள் அல்ல வேற இங்க புத்துல இருக்கக்கூடிய இரும்புகள் இறை தேடி கிளம்பும் மழை விட்ட உடனே. இந்த மண்புழுவை தான் நிதானம் அப்படி தலையை தூக்கி பார்த்து மேல வரும். இந்த மண்புழுவை இரும்புகள் எல்லாம் சேர்ந்து கடிக்க ஆரம்பிக்கும். இதை வந்து இவர் சொல்லுகிறார். மாணிக்க வாசகர் தன்னுடைய இடத்திலே நீத்தல் விண்ணப்பத்திலே உதாரணமாக சுட்டி காட்டுகின்றார். என்னுடைய இந்திரியங்கள் புலனால் அலைப்புண்ட என்னை எந்தாய் விட்டெழுதி கண்டாய் என்று சொல்லுவார். எறும்பில் எறும்பிடை நாங்கூழ் என, நாங்கூழ் புழு என்று சொல்லுவார்கள். அந்த புழு புழு என்ன நானே பார்த்து இருக்கிறேன். பாம்பே அடிபட்டு கிடக்கும் பொழுது எறும்புகள் எல்லாம் அதை தின்னும். ஆனா நாமே அடிபட்டு கிடந்தால் எறும்புகள் நம்மை சாப்பிடும். எறும்புகளுக்கு அப்ப வலிமை அதிகம், நமக்கு அப்ப வலிமை இருக்காது. இப்ப நம்ம எறும்பு தேய்க்கலாம், அப்ப அது எறும்பு நம்ம கடிக்கும். அது எவ்வளவு துடிக்கும் இந்த பிராணின்னு பார்க்கணும். யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். இந்த புலன்கள் என்று சொல்லக்கூடிய எறும்புகளினாலே நான் துன்புறுகிறேன். நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது. உடல் அவஸ்தையே இப்படி இருந்தா மனசுல இருக்கக்கூடிய அவஸ்தை எப்படி இருக்கும்? உடல் அவஸ்தையை விட மனசு அவஸ்தை ரொம்ப கஷ்டம்.
அதுதான் பாதி பேருக்கு பிரச்சனையே. உடல் அவஸ்தை கூட எப்படியோ கட்டப்பட்டவங்க இருந்துடலாம், என்னால முடியும் அப்படின்னு இருக்கலாம். ஆனா மனது துன்புறும் பொழுது ஒன்றுமே செய்ய முடியாது. மனது துன்புற காரணம் என்ன? புலனால் இரும்பிடை நாங்கூழ் என புலனால் அலைப்புண்டைய என்ன எந்தாய். அந்த புலன்களினாலே கதுவப்பட்டு கடிக்கப்பட்டு இந்த நாங்கூழ் புழு போலே மனமானது துன்புறுகிறது. இந்த இந்திரிய தாப்ப சபலம் அற அதைத்தான் அருணகிரிநாதன் சொல்லுவார். அதையே இங்கே சொன்னார், வையமுய்யே வெய்ய துயர் பிறவி எனும் வெம்மை தீர. இந்த பிறவியிலே இந்திரிய தாபங்களினாலே இந்திரியங்களாகின்ற புலன்களாகின்ற எறும்புகளினாலே கடிப்புண்டு அலைப்புண்டு துன்பப்படுகின்ற எங்களுடைய வெம்மை தீர துயர் தீர. தாதவள் பூம்புழில் காஞ்சி குவட்டில் ஏறி, காஞ்சி என்கின்ற மலை மீது ஏறி, சலதி அமுதினை நிகர் செல் அமிழ செந்தமிழதான காதை காதல் மழை பொழிந்த அருட்கொண்டலான கச்சியப்பன். அப்படி மேகம் மாதிரி உருவகப்படுத்துகிறார் கச்சியப்பன் இவரை சம்பந்த சரணாலய சுவாமிகள். அங்கே வந்து அமுத மழை பொழிகின்றாராம். கந்தபுராணம் என்று சொல்லக்கூடிய அமுத மழையை பொழிகின்றாராம். அந்த அமுத மழையானது நாம் உய்வதற்காக, இந்த உலகத்திலே நாம் அடையக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தீருவதற்காக இதை உபதேசம் செய்த நமக்காக சொன்னார் என்று பாடுவார். இதை பார்க்கும் பொழுது இலங்கையிலே அவர்களெல்லாம் நித்தியமும் பாராயணம் ஓதுவதாக, கந்தபுராண பாராயணங்களை முற்றோதுதல் போதே செய்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களும் நமக்கு தெரியும். நம்ம இந்த கந்தபுராணம் கந்தசேஷ்டி தவிர வேற எப்பவும் கந்தபுராணம் நினைச்சு கூட பாக்குறது கிடையாது. இல்ல ஏதாவது ஞாபகம் வருது, நேயர்களுக்கு சொல்லலை. காரணம் என்னன்னா, நீங்க எல்லாம் கந்தபுராணம் படிச்சிருப்பீங்க. ஆனா படிக்காதவர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்களும் உண்டு. இங்க ஏதாவது சினிமால பார்த்தா உண்டு, கிட்ட டிவியில சீரியலா வந்தா தான் நம்ம சாமியை கூட பார்க்க போறோம். இல்ல நான் அதையும் பார்க்க போறது கிடையாது. ஆனா கந்தபுராணம் நமக்காகவே கொடுக்கப்பட்ட புராணம், நமக்காகவே. அந்த தேனியானது எப்படி ஒவ்வொரு லட்சக்கணக்கான மலர்களிலே இருந்து துளி துளியா சொட்டு சொட்டா எடுத்து ஒரு பெரிய தேனை தேன்கூட்டிலே தேனை கொண்டு வந்து கொடுக்கிறதோ, அது மாதிரி தமிழ் சொற்கள் என்கின்ற பலவிதமான சொற்களை சேர்த்து அந்த கூட்டிலே இறைவனுடைய அருள் என்று சொல்லக்கூடிய அந்த இரு தாமரை சரணத்திலே இருந்து தேனாகின்ற அந்த திருவடி தாமரைகளிலே இருந்து வரக்கூடிய அருளை நமக்கு தேனாக கொண்டு வந்து கந்தபுராணம் என்று சொல்லக்கூடிய கூட்டுக்குள்ளே தமிழ் சொற்களுக்குள்ளே கொடுத்திருக்கின்றார் கச்சியப்ப முனிவர். இது எப்படி கொடுத்த, இது எப்படி இந்த இடத்துல இவருக்கு கொடுக்கப்பட்டது? ஒவ்வொரு சமயத்திலேயும் ரொம்ப வெயிலா இருந்தா மழை வரும் சார் அப்படிமோ, அதே மாதிரிதான் இந்த உலகத்துல வந்து கடவுளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்குல போய்கொண்டிருந்த பொழுது இறைவன் யாரையாவது ஒருவரை பிறப்பிக்கிறான், அவதரிக்க செய்கிறான், அவர் மூலமாக தன்னுடைய திருவருளை கொடுக்கிறான். நமக்கு இப்ப யாராவது இல்லேன்னு நினைச்சீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு தப்பு பண்ணலன்னு வேறணும் இல்லை. பரவாயில்ல, இன்னும் கெடுறதுக்கு இன்னும் எவ்வளவோ இது இருக்கிறது, இடம் இருக்கிறது நம்ம கெட்டு போறதுக்குன்னு. அந்த அளவுக்கு நடந்தால் மட்டுமே இறைவன் என்ன செய்கிறான், ஆக ரொம்ப கட்டப்படுகிறார்களே என்று சொல்லி நமக்காக ஒருவரை அனுப்புகிறான். தொண்டை நன்னாட்டிலே காஞ்சிபுரம் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய காஞ்சி மூதூரிலே காளத்தியப்ப சிவாச்சாரியாருக்கு மகனாக கச்சியப்ப சிவாச்சாரியார் அவதரிக்கிறார். பிறந்து அவருக்கு வேதாபியாசங்கள் எல்லாம், ஆகமங்கள் புராணங்கள் எல்லாவற்றையும் கற்று அவருக்கு சமய தீட்சை

0: எல்லாரும் இது இல்லை அது இல்லைன்னு அதுல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டு எது உயர் உயர்ந்த விஷயமாக உயர் பொருளாக இருக்கிறதோ அதை விட்டுட்டு எல்லாத்தையும் இவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களே அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது. முருகப்பெருமானத்திலே பிரார்த்தித்துக் கொண்டே வருகிறார், என்னால ஏதாவது என் கடன் பணி செய்து கிடப்பதை ஏதாவது ஒரு பணி என்னாலே செய்ய முடிய வேண்டும் என்று சொன்ன இறைவா உன்னுடைய அருளாலே என்னை உனக்கு கருவியாக்கி கொண்டு ஏதாவது செய்து கொள் என்று சொல்லும்படியாக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தார்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட்டார்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஓம் சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம.
0: ஸ்ரீ சிவ மகாபுராணம் 7வதான வாயவிய சம்ஹிதை, அதிலே பூர்வகண்டம் 18. ரிஷிகள் கேட்கிறார்கள், தட்சனின் மகளான தாட்சாயினி தன்னுடையிலே நீத்து இமவானின் மகளாக பிறந்தாள் என்று கூறினீர்கள் அல்லவா, அதை சற்று விளக்கமாக கூற வேண்டுகிறோம். வாயுதேவர் கூறுகிறார், உலகமெல்லாம் தூற்றும் சிற்றறிவு படைத்த தட்சனின் செயலை கூறுகிறேன், கேளுங்கள். முன்பு சமயம் இறைவனையும் இறைவியையும் தரிசிக்க திருவுள்ளம் கொண்ட சித்தர்களும் பிறந்த வசிகளும் இமயமலை சிகரமான கைலை சென்றனர். அப்பொழுது தட்சணும் தன் மகளையும் மருமகனான சிவனாரையும் காணச் சென்றான். அவ்வமயம் இறைவன் அவனை ஆதரிக்கவில்லை. இறைவரது பெருநிலையை அறியாத தட்சன் தன்னை அவமதித்ததாக நினைத்து வெளியேறினான். அதனால் பகைமை கொண்ட தட்சன் விதியின் தூண்டுதலால் தன் மகள்களையும் மருமகன்களையும் அழைத்து அவர்களுக்கு வெகுமதி அளித்தான். தாட்சாயணியான தன் மகளையும் சிவபெருமானான மாப்பிள்ளையையும் அழைக்கவில்லை. இதை நாரதர் கூறாய்ந்த தாட்சாயணி சிவனாரிடம் சென்று கூற, அப்பொழுது அனைத்து நலன்களும் பொருந்திய ஒரு பொன் விமானம் அங்கு வர, அதில் தாட்சாயணி தன் பணிப்பெண்கள் சூழ ஏறிய மறந்து தேவர்கள் கொண்டாட தன் தந்தை மனை சென்றாள். இறைவியை கண்ட தட்சன் அவளை திரு சிறிதும் கணிசியாமல் இறைவியரது சகோதரிகளுக்கு மரியாதை முதலியன செய்தான். இதை கண்ட இறைவி சற்றே சிறந்து கூறலானாள். தேவி கூறுகிறாள், தந்தையே, பிரம்மா முதலிய தேவர்கள் அனைவரும் எந்த இறைவனை கொண்டாடுகிறார்களோ அவரை நீங்கள் மதிக்கவில்லையே, ஏன்? இதை கேட்டு சிறந்த தட்சன், உன்னை காட்டிலும் இவர்கள் சிறந்த குணத்தவர்கள். உன் கணவனை காட்டிலும் எனது இந்த மாப்பிள்ளைகள் சிறந்த குணம் படைத்தவர்கள். உன் கணவன் தாமச குணத்தன், சும்மா இருக்கும் சோம்பேறி, அதனால் தான் அவனை அவமதித்தேன் என்று கூறினான். இதை கேட்ட தேவி அங்குள்ள சபையோர்களையும் தட்சணையும் நோக்கி கூறலானாள், உலகங்கள் அனைத்திற்கும் ஒப்பற்ற தலைவரான நிந்தனை என்பதை அறியாத எனது கணவரை நீ தூஷிக்கிறாய். வேதம் என்ன கூறுகிறது தெரியுமா? வித்தையை திருடுபவன், குருவிற்கு துரோகம் செய்பவன், வேதத்தையும் தெய்வத்தையும் நிந்திப்பவன், இவர்கள் அனைவரும் பெரும் பாவிகள், தண்டனைக்குரியவர்கள். ஆகவே இந்த பெரும் பாவத்திற்காக உனக்கு பெருந்தண்டனை இப்பொழுதே வரப்போகிறது. தேவர்களுக்கெல்லாம் தேவரான சிவபிரானை நீ எப்பொழுது மதிக்கவில்லையோ, அதனால் உன் குலம் அழிந்தது என்று நினைத்துக் கொள். இவ்வாறு கூறிய சதீதேவி அவனால் அழிக்கப்பட்ட இவ்வுடலை நீத்து இமவானிடம் பிறந்தாள். மலையரசரான இமவான் இதனால் பெரும் புண்ணியத்தை பெற்றவனானான். இதற்காக வந்தோ அவன் பெருந்தவம் ஏற்றினான். அவனுக்கு அருள் புரியவே இறைவி தன் விருப்பப்படி அவனையே தந்தையாக ஏற்றாள். எப்பொழுது இறைவி சிறங்கொண்டு தட்சனை நிந்தித்து அவ்விடம் விட்டு அகன்றாளோ, அப்பொழுது அந்த வேள்வியில் மந்திரங்கள் அனைத்தும் வெளியேறின. சதீதேவி வெளிப்போந்ததை அறிந்த இறைவன் தட்சணை மங்குள்ள ரிஷிகளையும் சிறந்து சபித்தார். தட்சணே, என்னேல் கொண்ட வகையால் குற்றமற்ற சதீதேவியை விடுத்து நீ உன் மற்ற மகள்களை அவர்களது கணவரோடும் கொண்டாடினார். ஆகவே உனது இந்த மருமகன்கள் அனைவரும் வைவஸ்வதமன் மந்திரத்தில் தான் தோன்றிகளாக பிரம்மன் வேள்வியில் பிறக்கப் போகிறார்கள். சாக்ஷுஷனின் குலத்தில் நீ மனிதனாக பிறப்பாய். பிராசீன பர்கிசின் பேரனாகவும் பிரச்சேதசின் மகனாகவும் பிறப்பாய். அப்பொழுது நீ செய்யக்கூடிய அறம் பொருள் இன்பம் பயக்கும் செயல்கள் அனைத்திற்கும் தடையை தோன்றச் செய்வேன். பெரும் தேஜஸ் படைத்த ஸ்ரீ ருத்ரன் இவ்வாறு கூறவே சுவயம்பு மனுவின் மகனான தட்சன் தன் உடல் அழிந்து பூமியிலே விழுந்தான். சாக்ஷுஜ மன்வந்தரத்தில் பிரச்சேதசின் மகனாக பிறந்தான் இந்த தட்சன்.

0: வைவஸ்வதமன்னின் அந்தரத்தில் பிருகு முதலியவர்களும் பிறந்தனர். அப்பொழுது அறம் பெற தட்சன் செய்த வேள்வியை சிவனார் அழித்தார். முனிவர்கள் கேட்கிறார்கள், வாயு பகவானே, தீயவனான தட்சன் தர்மத்தின் பொருட்டுத்தானே வேள்வியை செய்தான். அப்படி இருக்க பரமசிவன் தர்மத்திற்கான வேள்வியை தடுத்தார் என்பது எவ்விதம்? காரணத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? வாயு பகவான் கூறுகிறார், வைவஸ்வதமன் மந்திரம் வந்ததும் தட்சன் அஸ்வமேத வேள்வியை செய்யத் தொடங்கினான். ரிஷிகளும் சித்தர்களும் வசிக்கும் கங்கோத்ரி என்னும் இடத்தில் வேள்வியை தொடங்கினான். அதற்கு இந்திரன் முதலிய தேவர்களும் பிதர் தேவர்களும் மற்றும் உள்ள மகரிஷிகளும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் மற்றும் பலரும் அழைக்கப்பட்டிருந்தனர். சிவபெருமானை மட்டிலும் அழைக்கப்படாததைக் கண்ட ததீசி முனிவர் பெருஞ்சினம் கொண்டு தட்சனிடம் கூறலானார். ததீசி கூறுகிறார், தட்சனே, மதிக்கப்பட வேண்டியவரை மதிக்காமல் இருப்பதும் மதிக்கப்பட வேண்டாதவரை மதிப்பதும் பெரும் பாவம். அதற்கான பெருந்தண்டனை உடனே கிடைத்துவிடும். பெருமதிப்பிற்குரிய பசுபதியான பரமசிவனை நீ ஏன் மதிக்கவில்லை? தட்சன் கூறுகிறான், சூலமேந்தி சடைத்தரித்திர ருத்ரர்கள் பலர் என்னிடம் உள்ளனர். அவர்கள் 11 பேர்கள். இவர்களைத் தவிர மகேசன் என்று புதிதாக ஒருவனை தாங்கள் கூறுகிறீர்களே, அவனை எனக்கு தெரியாது. ததீசி கூறுகிறார், சிவனாரை விடுத்து மற்ற இவர்களை நீ மதிப்பதால் யாது பயன்? அவரன்றோ பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவரையும் படைத்தவர். பிரம்மன் முதலிய அனைவரும் அவரது பணியாளர்கள் என்றோ? பிரகிருத்தியை காட்டிலும், ஏன், புருஷனை காட்டிலும் உயர்ந்தவர். உண்மை உணர்ந்த யோகிகளும் ரிஷி முனிவர்களும் அவரையே என்றோ நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். அழிவற்ற பரமனான பிரம்மம் அவர். முதலும் முடிவும் அற்றவர். படைத்து காத்து அழிப்பவரான மகேசனை தவிர வேள்வியில் வேறு எவரையும் காண்கிறேன். தட்சன் கூறுகிறான், முனிவரே, இதோ முறைப்படி மந்திரத்தால் தூய்மையாக்கப்பட்ட இந்த அபி உணவை பொற்கொண்ணத்தில் ஈடு இணையற்ற சீமன் நாராயணனுக்காக எடுத்துச் செல்கிறேன். ததீசி கூறுகிறார், தட்சனே, தேவதேவரான சிவபெருமானை ஆராதிக்காத உனது இந்த வேள்வி வேள்வியே இல்லை. இவ்வாறு கூறிவிட்டு ததீசி வேள்விச்சாலையிலிருந்து வெளியேறினார். ஆனால் தேவர்கள் எவரும் வெளியேறவில்லை. ஏனெனில் பெருங்கேடு விளைய வேண்டுமே. அக்கேட்டை தேவர்கள் அனைவரும் அனுபவிக்க வேண்டாமா? இதைக் கண்ட இறைவி தட்சணது வேள்வியை அழிக்க வேண்டினாள் இறைவரிடம். அவரும் உடனே தன் சடையிலிருந்து பெரு வீரரான வீரபத்ரரை தோற்றுவித்தார். அவர் 1000 திருமுகங்கள் கொண்டவர். 1000 கண்கள், 1000 அம்புகள் கொண்ட கரங்கள், சூலம் கதை முதலியன தரித்த திருக்கரங்கள், பெரும் வில்லை ஏந்தியவர், தலையிலே பிறை தரித்தவர், செஞ்சடை கொண்டவர், பெரும்பயிரும் பெருமுகமும் படைத்தவர், மின்னல் நாக்கு கொண்டவர், மேகங்களும் அலைகளும் சேர்ந்து ஒலித்த ஒளி போன்ற பேரடி கொண்டவர், உழித்தீ போன்ற ஒளிபடைத்தவர், வீரபத்ரரது செயலுக்கு சாட்சியாக தன் சிரத்திலிருந்து இறைவியானவள் பத்ரகாளியை படைத்தாள். இவர்கள் இருவரும் இறைவனை வணங்கி என்ன செய்ய வேண்டும் என இறைஞ்சி வேண்ட, இறைவன் நீ பத்ரகாளியுடன் தட்சணது வேள்வியை தகர்ப்பாய் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது இறைவியும் பத்ரன் என்கிற கணநாதனை அழைத்து நீயும் சென்று வேள்வியை அழித்து வா என்று கட்டளையிட்டாள். பத்ரனும் எருதி ஏறி வீரபத்ர சூழ தட்சணது வேள்விச்சாலையை அடைந்தான். அங்கு தேவர்களும் சித்தர்களும் குழுமி இருந்தனர். வேள்வியை சிறப்புறச் செய்யும் அறிவு படைத்த பெரும் தபசிகள் நிறைந்திருந்தனர். அங்கு சென்ற வீரபத்ரர் சிங்கநாதம் செய்தார். இதை கேட்ட தேவர்கள் நிலைகுலைய அறகுறை ஆடையுடன் அங்கிருந்து ஓடலாயினர். புயல் வீசியது, கடல் கலங்கியது, மலைகள் சிதறின. அங்கு சென்ற வீரபத்ரர் தட்சனை கண்டு கூறலானார், தட்சனே, நாங்கள் அனைவரும் எல்லையற்ற திறல் படைத்த பரம சிவனாரது அடியவர்கள். வேள்வியின் அவி உணவை பெறவே வந்துள்ளோம். எங்கள் பாகத்தை தருவாயாக. அப்படி எங்களுக்கு பங்கு இல்லையெனில் அதன் காரணத்தை கூறு அல்லது போர் செய். இதை கேட்ட தட்சன் முதலியவர்கள், இதற்கு மந்திரம்தான் பிரமாணம், அதனால் நாங்கள் ஒன்றும் செய்வதற்கில்லை என்று கூறவே வீரபத்ரர், இவ்வாறு ஒரு மந்திரமும் இல்லையே, செருக்கடைந்த நீங்கள் என்றோ கூறுகிறீர்கள் என்று கூறி தன் நெற்றிக்கண்ணினால் வேள்விச்சாலையை எரிக்கலானார். தீ கொழுந்து விட்டு எரிந்தது. பயந்த அனைவரும் வாராணசியை அடைந்தனர். அங்கும் தொடர்ந்து வந்த வீரபத்ரர் ஒருவரே 1000 வீரபத்ரராக தேவர்கள் கண்களுக்கு தெரிந்தார். சூரியனது தலையை தன் இடக்காலால் உதைத்தால் வீரபத்ரர். அக்னியை கத்தியினாலும் யமனை சூலத்தினாலும் அடித்தார். வருணனை உலக்கையினாலும் நிருத்தியை பரிகம் என்னும் தண்டாயுதத்தாலும் அடித்தார். தட்சணது தலையை வெட்டி பத்ரகாளியிடம் அடித்தார். காளி அத்தலையை பந்து போல் விட்டறிந்து விளையாடினார். பின் ஆகமனியம் என்னும் வேள்வி நடக்கும் வேள்விச்சாலை சென்று அதையும் அழித்தார். அஸ்வமேதம் என்கிற இந்த வேள்வி முறைப்படி நடத்தப்படவில்லை. வேள்வி செய்யும் எஜமானனோ தட்ச பிரஜாபதி, தர்மராஜரான யமன் முதலிய எண்திசை காமலர்கள் வேள்வியை தரிசிக்கும் சபையோர்கள், இந்திரன் முதலியோர் அவி உணவை ஏற்பவர்கள், வேள்வியை காத்தருள்பவர் கருட வாகனரான ஸ்ரீமன் நாராயணன். இருந்தும் எஜமானனான தட்சணது தலை துண்டிக்கப்பட்டது. தவறான வேள்விக்கு தக்க பலன் கிடைத்தது. ஆகவே சிவனாரை ஒதுக்கிய அசத்தியத்தை ஏற்ற வேத நெறி தவறிய எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. சிவனாரை ஒதுக்கிய அசத்தியத்தை ஏற்ற வேத நெறி தவறிய எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. பெரும் புண்ணியம் செய்திருக்கலாம், நூற்றுக்கணக்கான வேள்விகள் புரியலாம், ஆனால் சிவபக்தியின்றி இவைகளின் முழு பயனையும் அடைய இயலாது. அதேபோல் பெரும் பாவம் செய்திருப்பினும் பக்தியோடு சிவபரம்பொருளை வணங்கியவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான், இதில் ஐயமே இல்லை. பல சொல்லி என்ன பயன்? சிவனிந்தை புரிபவன் செய்யும் தானமோ தவமோ வேள்வியோ ஹோமங்களோ அனைத்தும் வீணே. சிவனிந்தை புரிபவன் செய்யும் தானமோ தவமோ வேள்வியோ ஹோமங்களோ அனைத்தும் வீணே. இவ்வாறு தேவர்களும் மற்றோரும் துன்புறுவது கண்ட பிரம்மதேவர் சினந்தணியுமாறு வீரபத்திரரை வேண்டினார். பிரம்மதேவரிடம் கொண்ட பெருமரியாதையால் சினந்தணிந்த வீரபத்திரரை தேவர்கள் துதித்தனர். மங்களமானவரே, வேள்விதகர்த்தவரே, ருத்ரர்களின் தலைவரே, ருத்ரர்களுக்கு செல்வமானவரே நமஸ்காரம். உளித்தீ போன்ற திரிமேனியரே, காலன் என்கிற காமத்தை அழித்தவரே, தேவர்களின் தலைகளை கொய்தவரே, தீயவனான தட்சணது சிரத்தை கொய்தவரே, பாவியான தட்சணது சேர்க்கையால் குற்றமற்ற நாங்களும் போரில் உங்களால் தண்டிக்கப்பட்டோம். உங்களை சரணமடைந்த எங்களை காத்தருட வேண்டும் இறைவா. இதற்கிடையில் தேவதேவரான சிவபெருமான் விண்வெளியில் தோன்றினார். சிவபிரானை கண்ட விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியும் பயமும் கலந்த முகத்தினராக இறைவனை துதித்தனர். தேவதேவரே, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்கிற முத்தேவர்களாக இருந்த அகில உலகங்களையும் படைத்து காத்து அழிக்கும் பரமேசன் தாங்களே. ராஜசகுணம், தாமசகுணம், சாத்வீக குணம் என்கிற குணங்களையும் ஏற்ற மும்மூர்த்தியானவரே, மூலமும் முடிவும் இன்றி தனித்து நிற்கும் தாங்கள் அடியார்களுக்கென்றே திருமேனி தாங்கி வருகிறீர்கள். அழியும் சந்திரன் தங்களாலன்றோ கலைகளுடன் விளங்குகிறான். கணவனை பறிகொடுத்து சீமந்தினி என்னும் கற்பரசி தங்களை பூஜித்தன்றோ மக்கள் செல்வத்துடன் அனைத்து மங்களங்களையும் பெற்றாள். அவள் செய்த சோமவார விரதத்தின் பெருமையால் அல்லவா அது? இவ்வளவு தவறுகள் செய்திடும் அவர்களை தங்களைத் தவிர யார்தான் மன்னித்தருள்வர்? இவ்வாறு வேண்டவே இறைவரும் மனமகிழ்ந்து தேவர்கள் அனைவரையும் முன்போலவே ஆக்கினார். தட்சனது உடலோடு கிழட்டு ஆட்டுத்தலையை பொருத்தி எழுப்பினார். வீரபெற்ற தட்சன் தழுதழுத்த குரலில் இறைவனை துதித்தான். சிவனாரம் அவனுக்கு கணங்களின் தலைமை பதவியை அளித்தார். தேவர்களே, விதியின் முந்துதலால் நீங்கள் இவ்வாறு செயல்பட்டீர்கள். சரணம் பற்றிய உங்களை மன்னித்தோம். உங்கள் தீய செயல்களையும் மறந்தோம். நீங்கள் முன்போலவே நன்கு வாழலாம் என்று சிவனார் திருவாய்மலந்தருளி மறைந்தருளினார். முனிவர்கள் வினவுகிறார்கள், வாயுதேவரே, தன் சிவகணங்களுடனும் தேவியுடனும் மறைந்தருளிய இறைவன் எங்கு சென்று வசித்தார்? எந்த திருவிளையாடல் ஆடி ஓய்ந்தார்? வாயுதேவர் கூறுகிறார், மகரிஷிகளே, பர்வதங்களிலேயே மிகச் சிறந்ததும் நிறைய குகைகள் கொண்டதுமான அழகிய மந்திர பருப்பதம் அதாவது மந்திராச்சலம் தனது பெருந்தவத்தின் பயனாக தேவதேவரான மகாதேவரது விருப்பத்திற்குரிய வாசஸ்தலமாக ஆயிற்று. பார்வதி பரமேஸ்வரர்களது திருவடி தாமரைகளை தன் தலையில் தாங்க வேண்டும் என்று எண்ணியே கடுந்தவம் ஏற்றி அதன் பயனாக அவர்களது திருவடிகள் என்றென்றும் தன் மீது தோயுமாறான சிறந்தய பயனையும் பெற்றான். அதன் அழகை முழுவதுமாக வர்ணிப்பது என்பது ஆயிரம் ஆயிரம் திருவாய் மொழிகளால் 100 கோடி வருடங்கள் வர்ணித்தாலும் இயலாது. அதன் எதிரில் அனைத்து மலைகளின் அழகும் ஒரு துளியே. ஆகவேதான் சிவபிரான் பார்வதியான தனது மனைவியை மகிழ்விக்க இவ்வழகிய மலையையே தனது அந்தப்புறமாக ஆக்கிக் கொண்டார். இப்பருப்பதத்தை மனத்திற்கொண்டே சிவபிரான் ரைபியருடைய ஆசிரமத்தில் அருகிலிருந்து அம்பிகையோடு மறைந்தருளினார். இம்மந்தரமலையில் உள்ள உயான வனங்களில்தான் சிவபிரான் மலைமகளான அம்பிகையுடன் பல கேளிக்கைகள் செய்தருளினார். இவ்வாறு கொஞ்ச காலம் கடந்தது. பிரம்மனுடைய மைதுனி படைப்பும் வெகுவாக விரிவடைந்தது. அதனால் மக்கள் தொகை பெருகிற்று. அப்பொழுது சும்பன் நிசும்பன் என 2 அசுரர்கள் தோன்றினர். அவர்கள் இருவரும் சகோதரர்கள். கட்டுந்தவம் இயற்றி அவர்களது தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவர் இவ்வுலகில் எந்தவோர் ஆண் பிள்ளையினாலும் உங்களுக்கு மரணமில்லை என்று வரவழைத்தார். இதை கேட்ட சோதரர்கள் இருவதும், பிரம்மதேவரே, பார்வதி பிராட்டியின் அம்சம் கொண்டவளும், தாய் வயிற்றில் பிறவி என்பது அற்றவளும், ஆண்மகனின் கரம்படாத உலகியல் இன்பம் நுகராத ஒரு பெண்ணின் திருக்கரங்களினால் எங்களுக்கு இறப்பு ஏற்படட்டும். மேலும் அவள் பெருந்திரல் கொண்டவளாக இருக்க வேண்டும். அப்பெண்ணிடம் நாங்கள் காமனை கொண்டு நலியும் போதுதான், அதுவும் பெரும் போரில்தான், அவளது கைகளினாலேயே எங்களது மரணம் ஏற்பட வேண்டும் என்று வேண்டினர். இதை கேட்ட பிரம்மதேவரும் அவ்வாறே ஆகட்டும் என வரவழைத்தார். இவ்வாறு வரம் பெற்ற அவ்விவரும் இந்திரன் முதலிய தேவர்களை போரில் வென்று உலகில் வேதம் ஓதுதலையும் வேள்விகள் புரிதலையும் முறையற்ற அநீதி முறையில் ஒழித்தனர். இதனால் வேதம் ஓதுதலும் வேள்விகளும் உலகில் இல்லாது போயிற்று. ஆகவே பிரம்மதேவர் இவர்களது வதத்திற்காக சிவபிரானை வேண்டினார். இறைவா, எவ்வாறாவது இறைவிக்கு சினம் மூடும்படி செய்து இறைவியை நிந்தனை செய்து அவர்களது திருமேனி நிறத்தின் நிந்தனையினால் தோன்றும் காமனையற்ற குமாரியை அதாவது கன்னிகையான சக்தியை தேவர்களின் நலன் கருதி சும்பனி சும்பர்களை வதிக்க தாங்கள்தான் ஆவன செய்துள்ள வேண்டும். இவ்வாறு பிரம்மதேவர் வேண்டவே திருநீலகண்டத்து இறைவரும் ஒரு நாள் தனித்திருக்கையில் புன்சிரிப்புடன் தன் தேவியான இறைவியை நோக்கி, நீ என்ன இவ்வளவு கருப்பாக இருக்கிறாய் என்று கேலியாக பேசினார். அப்பொழுது பொன்னிறத்தவளான இறைவி, நான் என்ன கருப்பு நிறத்தவளா என்று சற்றே சிறந்து எழுந்து தன் கணவரான சிவனாரிடம் சமாதானம் கொள்ளாதவளாக சற்றே புன்முறுவலுடன் கூறலானாள். தேவி கூறுகிறாள், இறைவா, இந்த எனது கருநிறத்தில் தங்களுக்கு விருப்பம் இல்லை எனில் இத்துணை காலமாக நீங்கள் எப்படி பொறுத்தீர்கள்? எந்த ஒரு பெண்ணிற்கும் தான் எவ்வளவுதான் அழகியாக இருப்பினும் மற்ற அனைத்து நற்குணங்கள் பொருந்தி இருப்பினும் அவள் மேல் அவளது மணாளனுக்கு அன்பு ஏற்படவில்லை எனில் அவளது பிறவியே வீணானதுதான். பெண்ணினத்தின் படைப்பே பதியான கணவரது இன்பத்திற்காகத்தான் அவள் அந்த இன்பத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டாள். அவள் இருந்து யாதுவையன், ஆகவே தாங்கள் தனிமையில் எந்த ஒரு கருநிறத்தை நிந்தனை செய்தீர்களோ அந்த கருநிறத்தை விடுத்து நான் இப்பொழுது வேறொரு நிறத்தை மேற்கொள்வேன், அல்லது என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். இவ்வாறு கூறிய இறைவி தவம் செய்ய நிச்சயித்து தன் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று தன் கணவரான இறைவரிடம் தழுதழுத்த குரலில் தான் தவம் செய்ய அனுமதி வேண்டினான். இவ்வாறு பிரமையான அன்புறவில் பிளவு தோன்றுவதைக் கண்ட சிவபிரான் தன் மனையாளான பவானியின் திருவடிகளை பிடித்துக் கொண்டு இனிமையாக கூறினார், அன்பானவளே, நான் இவ்வாறு பேசியது ஒரு விளையாட்டிற்காகவே. இதுவும் மனதின் ஒரு வினோதம் தானே. இதை நீ புரிந்து கொள்ளாமல் ஏன் கோபித்துக் கொள்கிறாய்? உன் மேல் எனக்கு அன்பு இல்லை எனில் மற்றவர் இவர் மேல்தான் ஏற்படும். நீ என்றோ இவ்வுலகின் தாய், நான் தந்தையும் தலைவனும். அப்படி இருக்க உன்மேல் எனக்கு அன்பு இல்லை என்பது எவ்வாறாகும்? நம் இருவரது அன்பும் காதலால் தோன்றிய அன்பா என்ன? இல்லவே இல்லையே. ஏனெனில் காமதேவனான மன்மதன் தோன்றுவதற்கு பலகாலம் முன்பே என்றோ இவ்வுலகம் தோன்றியது. மன்மதனுடைய படைப்பு உலகியல் மக்களுக்காகவன்றோ படைக்கப்பட்டது? சாதாரண பாமர மக்களின் இன்பத்திற்காக படைக்கப்பட்டவன் காமன். நானன்றோ காமனை படைத்தவன்? என்னையும் ஒரு சாதாரண தேவன் என்று எண்ணித்தான் மதனன் என்னிடம் தரைக்குறவாக நடந்து கொண்டான். அதனால்தான் நான் அவனை சாம்பலாக்கினேன். இப்பொழுது நம் இருவருக்கும் இடையே நடந்த இப்பிரணய கலகமும் உலகின் ரட்சணக்காகத்தான், அதற்காகத்தான் என்று நான் உன்னோடு இந்த கேலிக்குத்தை செய்தேன். நான் இன்று உனக்கு கோபம் பெறுமாறு செய்த இந்த கேலிக்குத்தின் உண்மை வெகு விரைவிலேயே உனக்கு புலப்படும். தேவி கூறுகிறாள், இறைவா, இதற்கு முன் பலமுறை தங்களது பலவாறான கேலி பேச்சை கேட்டதுண்டு. ஆனால் பெருந்திரல் கொண்ட நான் இன்று கூறியது போன்ற பேச்சைத்தான் இதுவரை கேட்டதில்லை. எந்த ஒரு பெண் கணவரது அன்பை பெறாதவளோ, அதனால் தன் உயிரை நீத்துக் கொள்ளாதவளை, அவள் கற்புக்கரசியாகவோ அனைத்து நல்ல இலக்கணங்களும் பொருந்தியவளாகவோ கூட இருக்கலாம், ஆனால் சான்றோர்கள் அவளை மதிக்க மாட்டார்கள், தூற்றுத்தான் செய்வார்கள். எனது நிறம் வெள்ளையாக இல்லை, கருத்தவளாக இருக்கிறேன் என்பதால் அன்றோ தங்களுக்கு வருத்தம். அவ்வாறு வருத்தம் இல்லை எனில் விளையாட்டிற்காகவோ பரிகாசமாகவோ கூட தாங்கள் என்னை கருப்பு, அதாவது கருத்தவள் என்று கூறியிருக்க மாட்டீர்கள். எனது கருநிறம் தங்களுக்கு பிரியமானதில்லை, அதனால் அதை சான்றோருடன் கூடத்தான் நிந்திப்பார்கள். ஆகவே தவம் செய்து எனது கருநிறத்தை மாற்றிக்கொள்ளாது நான் இங்கிருப்பது சரியில்லை. இவ்வாறு தேவியை கூறியதை கேட்ட சிவபிரான், தேவி, உனது கருநிறத்திற்காக உனக்கு இவ்வாறு மனவருத்தம் தோன்றியிருக்குமானால் அதற்காக தவம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? எனது இச்சையினாலேயோ அல்லது உனது இச்சையினாலேயோ நீ வேறு நிறத்தை மேற்கொள்ளலாமே என்று அருளினாள். உடனே தேவி, இறைவா, நான் தங்களது திருவருளால் எனது நிறத்தை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. எனது இச்சையினாலும் இல்லை. நான் தவம் செய்து பிரம்மதேவரது திருவருளால் வெள்ளை நிறத்தவளாக, அதாவது கௌரியாக விரைவில் ஆவேன் என்று பதில் உரைத்தார். இவ்வாறு கூற கேட்ட சிவபிரம்பருள், மகாதேவியே, எனது திருவருளினால் என்றோ பிரம்மதேவர் அப்பதவியை பெற்றார், ஆகவே தவம் செய்து அவரை அழைத்து என்ன பிரயோஜனம் காண்பார் என்று பதில் உரைத்தார். தேவி கூறுகிறாள், தங்களது திருவருளினால் தான் பிரம்மா முதலிய அனைத்து தேவர்களும் தங்கள் பதவியை பெற்றார்கள் என்பதில் ஐயம் ஒன்றுமில்லை. இருப்பினும் தங்களது திருவானை பெற்று தவம் செய்து பிரம்மதேவரை ஆராதித்து எனது விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளவே விரும்புகிறேன். முன்பு நான் தட்சனின் மகளாக சதி என்ற பெயருடன் இருந்த போதும் தவம் செய்துத்தான் தங்களை பதியாக அடைந்தேன். ஆகவே அதே போலத்தான் இப்பவும் அந்தனராகிய பிரம்மதேவரை ஆராதித்து நான் விழுத்தவளாக கௌரியாக ஆக விரும்புகிறேன். அப்படி செய்வதால் ஏதாவது குற்றம் நேருமோ கூறுங்கள். இவ்வாறு தேவி கூறவே முக்கண்ணரான இறைவன் புன்முருவளித்தவாறு மௌனமானார். தேவர்களுடைய செயல் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான விருப்பத்தால் இறைவன் தேவியை தடுத்து நிறுத்தவில்லை.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: கீர்த்தி திரு அகவல் திரு தில்லையில் அருளியது. சிவனது திருவருட்புகழ்ச்சி முறைமை. மாணிக்கவாசகப் பெருமான் தம்மை தலைவியாகவும் சிவபெருமானை தலைவனாகவும் கொண்டு பாடியது கீர்த்தி திரு அகவலாகும். இதனை நாயகன் நாயகி பாவனை என்பர். அடியவர் பிறருடன் சிவபெருமான் கொண்ட தொடர்புகளையே இங்கு கூறப்பட்டுள்ளது. தில்லையுள் கூத்த பெருமான் திருவீதி உலா வந்தபோது மாணிக்கவாசகப் பெருமான் அதனை கண்டு களிப்புற்று அன்போடு பாடியது இவ்வகவலாகும். இது 146 அடிகளை கொண்டது.

ஆண்டு கொண்டருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப்பெறாது ஆண்டான் எங்கோன் அருள் வழியிருப்ப துண்டுச் சோதி தோற்றிய தொன்மையும் அந்த நன்னாகி

கழுமலம் அதனிற் காட்சி கொடுத்தும் கழுக்குன்றதனில் வழுக்காதிருந்தும் புறம்பயம் அதனில் அறம்பல அருளியும் குற்றாலத்து குறியாயிருந்தும் அந்தமில் பெருமை அழலுருக்கர

அந்தரத்து இழிந்து வந்து அழகமர் பாலையுள் சுந்தரத் தன்மையொடு துதைந்திருந்தருளியும் மந்திர மாமலை மகேந்திர வெப்பன் அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமையாண்ட பரிசது பகரின் ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு நிற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடன் நறுக்கும் ஆனந்தம்மே ஆரா அருளியும் மாதிர்கூருடை மாப்பெருங்கருணையன் நாதப்பெரும்பரை நவின்று கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கைக்கொண்டருளியும் மூலம்

பண்டு வாரா வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் பத்திசை அடியறை பரம்பரத்துய்ப்பவன் உத்தர கோசமங்கையூராகவும் ஆதிமூர்த்திகட்கருள் புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் இருள்கடிந்தருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டருளி நாயினேனை நலமளி தில்லையுட் கோலமார்தரு பொதுவினில் வருகன ஏல எண்ணெய் இங்கொழித்தருளி அன்றுடன் சென்ற அருள் பெறும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளியும் எய்த வந்திலாதார் எரியிற்பாயவும் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் பூதலம் அதனிற் புரண்டு விழுந்தலறியும் கால்விசைத்தோடி கடல்புகமண்டி நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலிக்கு அருளிய பரமநாடக என்று இதஞ்சலிப்பு எய்த நின்று இயங்கினர் இயங்கவும் எழ்பெரும் இமயத் இயல்புடையம்பொன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடனவில் கணிதரு செவ்வாய் உமையொடுக்காலிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை இறைவன் கீண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கினிதரு

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு வாதவூரர் புராணம். தலைப்பு அறிமுக உரை. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நம பார்வதி பதயே. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டுதற்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவ சிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே. உலகெலாம் உணர்ந்தோ தற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம் வடிவாழ்த்தி வணங்குவான். ஊன் அடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமாள். தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மாநடஞ்செய் வரதரு பொற்றாள் தொழ. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியில் மணிவார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து. இருந்தென்ன யாண்டான் இணையடியே சிந்தித்திருந்து இறந்துகொள் நெஞ்சே எல்லாம் தருங்கான் பெருந்து.

சீதம் மலர்ந்த திருப்பார்கடல் நாரப்பாதம் மலர்ந்த பரமன் பரிபாலே, வேதம் மலர்ந்த மணிவாயால் வேண்டவும் நீ ஓத மலர்ந்தது எம் உயிருக்கு ஓர் உயிரே. திருவாத ஊர் வந்து திருச்சிற்றம்பலம் பொந்து கருவாதை யான் தீர கரை கண்டன் கழன் மலரார்த்தது, வேத வாசகத்தேன் தமிழுமிழும் அறுபதமாம் குருநாதன் இருபதமே ஒரு பதமாம் குறுகிடவே. மதிவளர் சடை முடிமன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலம் நுகர்த்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகில் விளங்கி வெல்கவே. புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, சிவச்சார்பும் சைவனூர் கல்வியும் மிகுந்திருக்கின்ற இந்த அவையிலே பேசுவது எனக்கு ஒரு பாக்கியம். பலவிதமா கலப்படமா இருக்கிற இடத்துலயும் நம்மளுடைய நூல்களை நம்ம பேசக்கூட்டா பேசித்தான் ஆகணும். நமக்கு பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கின்றது இல்லவா? பெருமானை செய்கின்ற தொண்டு வாச்சா கைங்கரியம், வாக்கினால் செய்யக்கூடிய தொண்டு. திருமுறைகளை பற்றி பேச வேண்டும் என்று யார் அழைத்தாலும் மறுப்பதில்லை நான். ஆனால் எல்லா இடத்திலும் நுகர்வோர்கள் ஏற்போர் தகுதி நிரம்பியவர்களாகவே இருப்பார்கள் என்றோ ஒருமித்த கருத்து கொண்டவர்களாக இருப்பார்கள் என்றோ உறுதி கூற முடியாது. இந்த திருநகரத்திலே பெருமானுடைய திருவுளினாலே பல காலமாக உங்களுடைய அவையிலே நீங்கள் நல்ல அறிஞர்கள் பேச கேட்டு வந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களிடத்திலே பேசுவது எனக்கு மிகவும் பெரிய மகிழ்ச்சியையும் எனக்கே ஒரு நற்பயனையும் தரும். என்னை ஆட்கொண்ட குருநாதனுக்கு

0: சிறு தொண்டாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த குருநாதனுடைய சரித்திரத்தை செய்யுள் வடிவிலே பாடுவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறேன். என்ன காரணம் என்று கேட்டால், 63 செக்குலர் பெருமான் சிறந்த புராண ஆசிரியராக அமைந்து விட்டார். இந்த நிலைமையை கண்டு மாற்று சமயத்தாருக்கும் வயிற்றுச்சல் உண்டு. பெரிய புராணம் போல ஒரு நூல் இன்னொரு சமயத்தில் இல்லை. எம்பெருமானுடைய அடியார்களுக்கு சரித்திரத்தினாலும் ஏனைய கருவிகளினாலும் குற்றங்காண முடியாத அளவிற்கு உண்மை நிரம்பிய ஒரு புராண கதையை தெளிவாக வடித்து அளித்திருக்கிறார். இம்பெக்கபிள் என்று ஆங்கிலம் சொல்வார்கள், குற்றம் கூற முடியாத நிலை. அப்படி அவர்களுக்கு அமைந்து விட்டது. நம்முடைய குருநாதருக்கு அமையவில்லை, திருவாரூரடிகளுக்கு அவ்வாறு புராண ஆசிரியரும் அமையவில்லை. புராணங்கள் அதிகமாக அமைந்திருக்கின்றன, ஆனால் அந்த புராணங்களுக்குள்ள கருத்து ஒருமித்த தன்மையானது காணப்படவில்லை. நம்முடைய குருநாதரை பற்றிய புராணங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், உத்தர கோசமங்கை புராணம், திருப்பெருந்துறைக்க 2 புராணங்கள் உண்டு. திருவாவடுதுறை ஆதீனத்து தம்பிரான் ஒருவர் சுந்தர லிங்க முனிவர் என்பார். அவர் பாடியது பழைய திருப்பெருந்துறை புராணம் என்று சொல்லப்படும். அது ஒரு முறைதான் வெளியிடப்பட்டிருக்கிறது, தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூல் நிலையத்தார வெளியிட்டிருக்கு. அது விலைக்கு கிடைக்கிறது இப்ப. அதனை அடுத்து அதே ஆதீனத்திலே புலவராக இருந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பாடிய புதிய திருப்பெருந்துறை புராணம். இந்த பழைய திருப்பெருந்துறை புராணம் வடமொழி புராணத்தை அடிப்படையாக கொண்டது. எப்படி நம்முடைய பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிழர் புராணம், அவரே பாயிரத்தில் சொல்றார், வடமொழி ஆலாசிய மான்மியத்தை அடிப்படையாக கொண்டது. அடிப்படையாக கொண்டது அவ்வளவுதான், மொழிபெயர்ப்பு கிடையாது. மொழிபெயர்ப்பு என்பது வேறு, பேஸ் டாக்குமெண்ட். அடிப்படையாக கொண்டால் அந்த அடிப்படை நூலுடைய கருத்திற்கு முரணாகாமல் இவர்கள் பேசுவார்கள். விரித்து என்பது வரும், அதான் அடிப்படை. தாயை போல சேய், நூலை போல சேலை என்பது நூல் அடிப்படை. அடிப்படை அதுபோல மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் கற்பனை வளம் மிகுந்தவர்கள். அறிஞர்களே அந்த கவி நயத்திற்காக பாரிய புராணங்களை ஆதரிப்பார்களே தவிர மற்றபடி அதை கை கொள்ள மாட்டார்கள். திருவிளையாடற புராணங்கள் 2, பரஞ்சோதி முனிவருடைய ஒரு திருவிளையாடற புராணம், அப்புறம் பெரும்பற்ற புலியூர் நம்பி என்பார் அருளிய ஒரு திருவாலவாய் திருவிழா புராணம். இவ்வாறு 5 புராணங்கள் இருக்கின்றன. இவற்றோடு கடவுள் மாமுனிவர் அருளிய திருவாதவுரடிகள் புராணம் புராணம் 6வது புராணம். நீங்கள்லாம் திருவாதவுரடிகள் புராணம் கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். 2 பேரும் ஆசைப்பட்டு ஒரு காரியம் நடக்கிறதுனால சிறப்பாக நடக்கும். ஒரு பக்கம் மட்டும் ஆசை இருந்தா சிறப்பா இருக்காது, 2 பக்கமும் ஆசை இருந்தாலும். இந்த புராணத்திற்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டா, ஏனைய புராணங்களிலே நம்முடைய குருநாதர் ஓரிடத்திலே வருவார், உயர்வாக பேசப்படுவார். இருந்தாலும் அவர் அங்கு ஓரிடத்திலே காணப்படுவார், ஒரு சீன்ல வருவார். மற்ற சீன்கள் உண்டு. உத்தரகோசமங்கை புராணத்துல உத்தரகோசமங்கையை பற்றி இருக்கும். திருப்பெருந்துறை புராணத்துல நம்ம குருநாதர் முக்கிய பங்கு வகித்தாலும் திருப்பெருந்துறையினுடைய பழம்பெருஞ்சிறப்புகள்லாம் அதுல இருக்கும். திருவிளையாடற புராணத்துல நம்ம குருநாதரை பற்றி 4 திருவிளையாடல்கள், ஏனைய திருவிழர்கள்லாம் சொக்கராத பிரம்மனுடைய ஏனைய திருவிழர்கள் அப்படின்னு. ஆனா குருநாதருக்கென்றே ஒரு புராணம் அமைய வேண்டும் என்று இதன் ஆசிரியர் கருதி கடவுள் மாமுனிவர் என்பார் இந்த புராணத்தை வகுத்திருக்கிறார் என்பது இந்த புராணத்திற்கு ஏற்றம். ஆனால் இந்த 6 புராணங்களுமே திருவாசகத்திலே நம்முடைய குருநாதர் கூறுகின்ற சில அகச்சான்றுகளுக்கு முரணாகவே அமைகின்றன. திருவாசகத்துல நம்ம குருநாதர் சில தன்னை பற்றி சொல்லிப்பார் இல்லையா, அவரை அறியாமல் வாய்சோர்ந்து அவரை பற்றிய விஷயங்கள் வரும். அந்த இடங்களை எல்லாம் அதனுடைய நுணுக்கத்தை விரிவாக்குகின்ற நிலையிலே இந்த புராணங்கள் பெரும்பாலும் வெற்றி அடையவில்லை என்ற காரணத்தினால புதிதாக நம்முடைய குருநாதருக்கு ஒரு புராணமானது, புராணம் என்றால் புதிதாக செய்யப்பட்டாலும் புராணம் புராணம் தான். புராணம் என்பது செய்தி பழையது என்று பொருள். அது நவீனமாக செய்யப்பட்டாலும் செய்தி பழையதாக இருந்ததுன்னா அதுக்கு புராணம்னு பேர். இன்றைக்கு பாடப்பட்டாலும் திருவிழா புராணம் புராணம் தான் என செய்தி பழசு என்ற கருத்தினால இந்த 6 புராணங்களிலே நம்முடைய குருநாதரை பற்றி சொல்லப்பட்ட செய்திகளுடைய காமன் கிரவுண்ட், எந்த ஒரு விஷயத்துல இந்த 6 புராணங்களும் ஒத்து போகின்றனவோ அந்த காமன் கிரவுண்ட் அதை கைவிடாமல் அந்த பொதுநிலை, அந்த பொதுநிலை கூட திருவாசகத்திலே காணப்படுகின்ற அகச்சான்றுக்கு உரணாக அமைந்தால் அதனை செப்பனிட்டு புதிதாக புராணம் பாடணும். திருவாசகத்தில் இருக்கிற சில செய்திகள்லாம் அந்த புராணங்கள்ல வரல. திருவாசகத்திலே நம்முடைய குருநாதர் தன்னை பெருமான் ஆட்கொண்ட நிலையினை கூறுவதற்கு அதிகமாக ஒத்துப்போகின்ற புராணம் சுந்தர லிங்க முனிவர் பாடிய பழைய திருப்புரந்துறை புராணம். அது திருவாசகத்தோடு அதிகமாக ஒத்துப்போகின்ற புராணம். அந்த புராணத்தை பாடின அவரே திருவாசக உண்மை என்ற ஒரு நூலையும் பாடி அந்த புராணத்தோட சேர்த்திருக்கிறார். திருவாசக உண்மை அப்படின்னு அதெல்லாம் நீங்க வந்து இந்த தஞ்சாவூர்ல கிடைக்குது அந்த புத்தகம், வாங்கி படிக்கலாம். நம்முடைய குருநாதருக்கு என்ன ஏற்றம் அப்படின்னா, நம்முடைய குருநாதர் தோன்றிய காலத்திற்கு அருளாளர்கள் மற்றும் தமிழ் கவிஞர்கள் இந்த இரு சாராருமே நம்முடைய குருநாதரை இகழ்ந்து, இகழ்ந்து என்றால் புறக்கணித்துன்னு அர்த்தம். இந்த சொல்லலாம் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். திருக்கோயாரில் வருகின்ற சொல் இகழ்ச்சி என்ற சொல்லுக்கு எளனம் செய்தல் என்ற பொருள் இல்லை, புறக்கணித்தல், நெக்லெக்டிங். நம்முடைய குருநாதரை உதாசீனம் செய்து இகழ்ந்து புறக்கணித்து கருத்தில் கொள்ளாமல் கணக்கில் கொள்ளாமல் கவனியாது ஒரு கருத்தினை எடுத்து முன்வைத்ததில்லை, முன்வைக்க முடியாது, அந்த நிலையில இருந்தார். குருநாதர் காலத்திற்கு பிறகு வந்த அருளாளர்கள் பெருமானுடைய அருளை பெற்று தீர்த்தவர்கள், பெருமானுடைய அருளை பெற தவறி தமிழினை இலக்கிய சுவைக்காக மட்டும் பயன்படுத்திய கவிஞர்கள், இந்த இருவருமே நம்முடைய குருநாதரை புறக்கணிக்க முடியாத நிலையில குருநாதர் குண்டிலிட்ட விளக்காக திகழ்ந்தார். இந்த ஒரு காரணமே நம்முடைய குருநாதர் திருத்தொண்ட தொகைக்கு பிற்காலத்தே தோன்றியவர் என்பதற்கு ஒரு அத்தாட்சி. இந்த ஒரு காரணமே, திருவண்ணாமலையை சுத்தி இருக்கிறோம், திருவண்ணாமலை கண்ணுக்கு தெரியாம இருக்குமா? கண்ணை திறந்து பார்த்தா திருவண்ணாமலை மலை தெரியுது, மலை வடிவாகவே கடவுள் இருக்கிறார். அப்ப தங்கு தடையின்றி தரிசனத்துக்கு வருகின்ற திருவண்ணாமலை போன்றது நம்முடைய குருநாதருடைய அவர் படைத்த இரண்டு இலக்கியங்களும் அவருடைய வாழ்வும். அதுல திருக்கோவையாருடைய தாக்கம் ரொம்ப அதிகம். நாம திருமுறைகளில் அதை அதிகமா பாராயணம் பண்ணாம அதனுடைய பெருமை தெரியாம நம்முடைய வாழ்வை நாம் வீணாக்கிக் கொள்கின்றோம். ஆனா இலக்கியவாதிகள் திருக்கோவையாரை மிகவும் பயன்படுத்தியிருக்கிறார். திருக்குறளுக்கு விரிவுரை செய்கின்ற பரிமேலழகர் இரண்டு இடங்களிலே திருக்கோவையாறு மிக நுணுக்கமான இடத்திலே கையாளும். திருக்கோவையார் இல்லை என்றால் அந்த குறளுக்கு போய் சொல்ல முடியாது, தெளிவா சொல்ல முடியாது என்று கையாளுகின்றார்கள். இலக்கண நூல்களை பாடியவர்கள்னா ரகசியங்களுக்கு திருக்கோவையாரையே கையாளுகின்றார். ஆகம ஞானத்தையும் இம்மை மறுமை அதிலேயே நாம் பெருமானோடு செய்கின்ற அன்பு நிலை, வீட்டில் இல்லாதோடு செய்கின்ற அன்பு நிலை இரண்டிற்கும் பொதுவாக பாடப்பட்ட ஒரு பேர் இலக்கியம் திருக்கோவையார். திருக்கோவையாரை கற்று அதை நாம கடைபிடித்து வந்தோம் என்று சொன்னால் இந்த பிறவியிலே இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்பாக இறை உண்மையை அறியலாம், அது வந்து எழுதலும் சந்தேகம் அப்படிப்பட்ட சிறப்பான நூல். அதுல இன்னொரு சூட்சுமம் என்னன்னு கேட்டா, நம்முடைய குருநாதருடைய வாழ்க்கையில அவர் திருவாசகம் பாடினார், ஆனால் திருவாசகம் பாடி முக்தி பெறவில்லை. நான் சொல்றது யாரும் தப்பா புரிஞ்சுக்கலாதீங்க, அவர் திருவாசகம் பாடி முக்தி பெறவில்லை, திருக்கோவையார் பாடித்தான் முக்தி பெற்றார். இப்படிப்பட்ட அரிய நிலைகள் எல்லாம் இந்த புராணங்கள் எடுத்து விளக்க தவறிவிட்டன. ஆனா இந்த ஒரு செய்தி கிட்ட வருகின்ற புராணம் இந்த திருவாசகம் புராணம். எம்பெருமானே திருவாசகத்தை தன் திருக்கரத்தினால் எழுதி கொண்டாருங்கிற செய்தியா இப்ப நம்ம நிறைய சொல்றோம். பல மேடைகள்ல திருவாசக பிறமைன்னு சொல்லி அதை வந்து சிறப்பா சொல்லுவாங்க. ஆனால் இத புராணத்திலே முன்மொழிந்தவர் கடவுள் மாமுனிவர். ஏனைய புராணங்கள் இதை பற்றி, ஏனைய ஐந்து புராணங்களும் அமைதியாக இருக்கின்ற நிலையிலே கடவுள் மாமுனிவர் படைத்த திருவாசகம் புராணம் மட்டும் நடராஜ பெருமான் நம் குருநாதர் தங்கி ஆன்மநாத சுவாமியை பூசித்து வருகின்ற அந்த பாசறைக்கு எழுந்தருளி, அந்தன வேடத்தில் எழுந்தருளி சொன்னாரா, நான் மதுரையிலேருந்து வர்றேன்னு சொன்னார் பெருமான். சிதம்பரத்துல அம்பலத்துறார், ஆனா சாமி என்ன சொல்றாரு, நான் மதுரையிலேருந்து வரேன். தன்பாண்டி நாட்டின் மீது நம்முடைய குருநாதருக்கு ஒரு தனி கருணை உண்டு, அதனால உடனே எழுந்தருளுங்கன்னு சொல்லி வரவேற்று ஆசனம் அளித்தார். நடராஜாவே பொய் சொல்லலாமான்னு நான் நினைச்சேன், ஏன்னா புராணம் அப்படி சொல்லுது, சிதம்பரத்திலேருந்து வர ஒரு ஆள் நான் மதுரையிலேருந்து வரேன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்லையா? அப்படி அவரே சொல்லலாம்னா நாமளும் சொல்லலாமே, நமக்கு வந்து ஒரு உரிமை வாய்ப்பு கொடுத்து ஆயிடுது அப்படின்னு நினைக்கும் போது அப்படி இல்லை. நீங்க உங்கள பல பேர் அடிக்கடி சிற்றம்பலவனார் வந்து தரிசனம் பண்றீங்க, நடராஜா தரிசனம் பண்ணாத யாரும் இங்க இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நடராஜாவுடைய சபையை சுத்தி சபை தான் பழசு, நடராஜா கோவில்ல ஏனைய கோயில்கள் எல்லாமே புதிய கோயில், தனி சிவகாமி அம்பாள் இப்ப கும்பாபிஷேகம் போகும் அந்த கோயிலிருந்து எல்லாமே பிற்காலத்திலே தோன்றிய கோயில்கள். மிக பழமையான கோயில் ஆதி மூலநாதருடைய கோயிலும் நடராஜாவுடைய சபையும். அந்த சபைக்கு தான் ரொம்ப தொன்று தொட்டு திருப்பணி செய்து வந்திருக்கிறார்கள். அந்த சபையை சுத்தி இருக்கிற முதல் பிராகாரத்துல கீழே நிறைய சிற்பங்கள் அடித்திருக்கிறார்கள். அதுல எல்லாமே திருவிளையாடல் புராண செய்திகள் தான் காணப்படும். அதுல ஒரு காட்சி கூட சிதம்பர புராணத்திலிருந்து இல்லை, மருந்துக்கு ஒரு காட்சி கூட. நடுப்புற அந்த மூவர், அந்த மூவருக்காக நடராஜ பிரம்மன் ஆடி காட்டினார். ஜைமினி, பதஞ்சலி, வியாக்கரவாதர் என்ற மூவர் அவர்களுக்காக தைப்பூசத்திலே ஆடி காட்டினார். அந்த மூவருக்கு ஒரு சிற்பம் இருக்கின்றது. அதை தவிர மற்றபடி எல்லாம் பெருமான் வலை வீசியது, பெருமான் வாதவர்களுக்கு உபதேசித்தது, பெருமான் சமணரை கழுவேற்றியது, இசைவாது வென்றது என்று திருவிழாடர் புராணத்துடைய செய்திகள் தான் காணப்படுது. அதுலேருந்து தெரியுது இல்லையா நடராஜா எங்கேருந்து வந்திருக்கிறாரு? மதுரையிலேருந்து வந்திருக்கிறார். மதுரை பிள்ளைதான் மாறிக்கிட்டு இருக்கிறாரு. அம்பலத்தை சுற்றி மதுரை இருக்குது, எங்கேருந்து வர முடியும் அவரால்? மதுரையிலிருந்து தான் வர முடியும். நடராஜ பெருமானுக்கு சொக்கன் என்று ஒரு பெயர் உண்டு. திருவிசைப்பால வருது ரெண்டு இடத்துல. தில்லைக்குரிய திருவிசைப்பாவிலேயே ரெண்டு இடத்துல சொக்கன் என்ற பெயர் வருகின்றது. அம்பாளுக்கு ரகசியமா ஒரு பெயர் உண்டு. எல்லா இடத்துலையுமே நமக்கும் வீட்டிலும் சரி கோயில்ல பெருமாறும் சரி வெளிப்படையாக சொல்கின்ற திருநாமத்திற்கு மாறாக கூடுதலாக ரகசியமாக புத்தநாமா என்று ஒரு பெயர் உண்டு. பூஜைக்காரர்களுக்கும் அன்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை உங்களுக்காக ரகசியமா சொல்றேன். சிவகாமிக்கே மீனாட்சியும் தான் தெரியும், நடராஜாக்கே சொக்கன் தான் தெரியும். தக்கண் நல் தலையும் எச்சன்மன் தலையும் தாமரை நான்முகன் தலையும் ஒன் திருப்புருவம் நெறித்தருளிய ஒரு திறனே அக்கணி புலித்தோல் ஆடை மேல ஆட ஆட பொன்னம்பலத்து ஆடும் சொக்கனே எதற்கும் தொடர்வரியாயை தொண்டனேன் தொடருமா தொடரே பொன் அம்பலத்து ஆடும் சொக்கன். பெருமான் மதுரையில மீனாட்சிய திருமணம் செய்கிறாரு. செய்து கொண்டா வந்திருக்கிறவங்கள ரெண்டு பேரும் சாப்பிட மறுக்கிறாங்க. பதஞ்சலியே வியாக்கிரபாரு மாப்பிளையே கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க சாப்பிட்டாதான் எனக்கு மரியாதை. அவங்க சொல்றாங்க, பொன்னம்பலவாளருடைய அந்த உச்சிகால ஆனந்த நடனத்தை பார்க்காமல் நாங்க பச்சை தண்ணி எங்க பல்லுல படாது. உடனே மாப்பிளையே ஆடி காண்பிக்கிறார். மதுரையில யார் ஆடி காண்பிக்கிறாங்க? கல்யாண மாப்பிளையே. மாப்பிளையை மகிழ்விப்பதற்காக மாமனார் யாரையாவது அடைச்சிருவாரு. ஆனா இங்க வந்தவங்க சாப்பிடணும்னு என்ன பண்றாரு? சொக்கனாகவே ஆடி காண்பிக்கிறார். ஆகவே பெருமான் திருப்பெருந்துறையிலே தன்னை குருநாதனாக ஆட்கொண்ட பெருமான் அந்த வெள்ளியங்கிரியிலே கல்லால மரத்தின் கீழ் இருக்கின்ற தென்முக கடவுள், பொன்னம்பலத்திலே நடிக்கின்ற பெருமான் தன்னை ஆட்கொள்ள எழுந்தருளினான் திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்திலே என்ற அந்த ஒருமைப்பாட்டினை இவர் உணர்ந்தார் அப்படிங்கிற செய்திய பரஞ்சோதி முனிவருடைய திருவிழா சொல். இப்படி நாம ஒரு புராணத்தை அமைக்க வேண்டும். எப்படி அமைக்க வேண்டும்? பெரும் குருநாதனை பற்றிய ஆறு புராணங்கள், குருநாதனுடைய வாய்மொழியாகின்ற திருவாசகம் மற்றும் திருக்கோயார், இவற்றிலிருந்து ஒன்றுக்கு ஒன்று முரணில்லாத செய்திகள் எல்லாம் நம்ம தொகுக்கணும். அதற்கு எனக்கு பெருமான் கொடுத்த ஒரு இந்த மேடையை நான் பயன்படுத்திக் கொள்ள போகின்றேன். சுயநலத்திற்காக நான் பேசுறேன். திருப்பார்கடல் என்ற இடம், திருப்பார்கடல் தான் என்ன, நான் வந்து புராண ஆசிரியர். புராணம் வந்து புராணங்களுடைய மரபை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கதையிலேருந்து 100 கதை பிறக்கும். நான் பொறுமையா தான் இந்த புராணத்தை சொல்லுவேன், நீங்க பொறுமையா தான் கேட்கணும், அப்பதான் நல்லது. கொஞ்சம் கொஞ்சமா ஃபீட் பண்ணா செரிமானம் ஆகும். மாடு ஒண்ணுதான் வேகமா மேயும், அப்படியே நம்ம மேயணும். அது சிறுவர்களாக கல்வி கற்கிற நிலையில அவ்வாறுதான் கல்வி கற்க வேண்டும். நமக்கு எல்லாருக்குமே வயசாகி இளைஞர்களே நான் பார்க்கவே இல்லை. அதனாலதான் வந்து இப்படிதான் படிக்கணும். ஒரு கதையிலேருந்து ஒரு கதை, ஒரு கதையிலேருந்து ஒரு கதை, ஒரு கேள்விக்கு விடையாக ஒரு கதை, அப்படித்தான் போகும். திருப்பார்கடல் உபமன்யு முனிவருக்காக பெருமான் அருளியது. அந்த செய்திய நம்முடைய இலக்கிய திருமுறை இலக்கியத்துல சொல்கின்ற முதல் நூல் அப்பர் பெருமானுடைய தேவாரம். அடுத்து வருகின்றது நம்ம குருநாதனுடைய திருவாசகம். பாலகநாற்கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்தீபர. பெருமான் தை அமாவாசை இப்ப வரப்போகுது. நடராஜ பெருமான் தில்லையிலே இருக்கின்ற 10 தீர்த்தங்களிலே தீர்த்தவாரி தீர்த்தம் கொடுப்பார். தச தீர்த்தம்னு இருக்கு, அதிலே ஒன்று திருப்பார்கடல். அந்த திருப்பார்கடலுக்கு அருகிலே நம்முடைய குருநாதர் தன்னுடைய குருநாதருடைய கட்டளையினாலே தில்லைக்கு எழுந்தருளினார். அவருடைய குருநாதர் சொன்னாரு, திருப்புரந்திரிலிருந்து திருப்புரந்திரிலே ஆட்கொண்ட பொழுது குருந்த மரத்திலே கணக்கிறடங்காத சீடர்கள் பரிவாரத்தோடு எழுந்தருளிய கடவுள் நம்முடைய குருநாதனை பார்த்து, அஞ்சற்க அருகே வா, உன் எண்ணத்தை முடிக்கின்றேன், இன்பமே இனி உனக்கு துன்பம் இல்லை என்று அருளினார். அருகே வா அஞ்ச வேண்டாம்னு சொன்னதை நம்ம குருநாதர் எப்படி சொல்றாருன்னா, வண்ணம் பணித்து என்னை வா என்று வாங்க. சாமி வானு கூப்பிட்டது மட்டும் இல்ல, இனி அஞ்ச வேண்டாம் உன் கருத்தை நிறைவேற்றி தருகின்றேன்னு சொன்னார். அதான் வண்ண பணித்தல். அப்படிப்பட்ட ஒரு பெருங்கருணைக்காரர். திருப்பெருந்துறையை தான் தன்னுடைய ஊர் என்று சொல்லுவார். திருப்பெருந்துறை பெருமானை தான் எங்கள் பெருமான் என்று சொல்லுவார். நிறைய ஊர்ல சாமி தரிசனம் பண்ணியிருக்கிறார். எத்தனை ஊர்ல தரிசனம் பண்ணினாரோ அந்த ஊர்ல எல்லாம் தன் குருநாதரை மட்டும்தான் தரிசனம் பண்ணினார். தில்லை உட்பட குருநாதனுடைய கட்டளைக்கு அடங்கி தில்லைக்கு எழுந்துள்ளினாரே அன்றி திருப்பெருந்துறையை விட்டு பிரிவதற்கு மனமில்லாதே எழுந்துள்ளினார். இதெல்லாம் சில நுண்மைகள் திருவாசத்துல இருக்கு. திருவாசத்தை கொண்டுதான் சொல்ல முடியும். சாமினா சொன்னார் அங்க வேறு சொல்லி அப்படி சொல்லும் போது சாமி இவன் வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணினார், காணாமல் போன. திருப்பெருந்துறையே காட்சி கொடுத்துட்டு இருந்தா நீ தில்லைக்கு போற சொன்னா இவர் போக மாட்டார். அதனால சாமி என்ன பண்ணினார், காணாம போயிட்டார். அப்படி காணாம போன சாமி காணாம போயிட்டார்னு நாம நினைக்கலாம், குருநாதன் நினைச்சாரா, நினைக்கல. இவர் காணாம போன மாதிரி ஏமாத்தினார். ஆனா திருப்பெருந்துறை தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது திருவாசகம். திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் ஜோதியில் கரந்த கள்ளமும். கள்ளம் அப்படிங்கிற சொல்ல இந்த பாண்டி நாட்டுல அதிகமா பயன்படும். மெட்ராஸ்ல டூப்பும்மா, சோழ நாட்டுல பொய்னு சொல்லுவான், பாண்டி நாட்டுல நம்ம என்ன சொல்லுவோம், கள்ளம். அப்படியே மலையாளத்துக்கு போயிட்டா கள்ளம் பறையிறது போய் சொல்லக்கூடாது. பெருமானுடைய பொய், பெருமானுடைய பல பொய்கள்லாம் உயிர்களுக்கு நன்மை விளைவிக்கின்ற பொய்கள். பெருமான் படைத்த இந்த உலகம் பொய், ஆனா உயிருக்கு நல்லது செய்யுது. பொய்யான உலகத்தை மெய்யா நிறுத்தி என் குந்திக்குள் இந்திரதாலம் சாதிக்குமே. உலகம் பொய்னு தான் அருளாளர்கள் கண்டிருக்கிறார்கள். உலகம் எந்த அளவிற்கு பொய்னு சொன்னா சுவர் தான் மெய், சுவரில் எழுதப்பட்ட சித்திரம் பொய். அதை அழிச்சுட்டு இன்னொரு சித்திரம் எழுதலாமே. சித்திரம் சுவர் என்று பார்க்கும்பொழுது சித்திரத்தை விட சுவரே மெய்யானது என்ற அளவிலே கடவுள்தான் மெய், உலகம் பொய். அப்ப பெருமான் பொய்யை கொண்டுதான் நம்மை உய்விக்கின்றான். மதுரிலேருந்து வந்திருக்கிறேன்னு பொய் சொன்ன மாதிரி இங்க திருப்பூரிலிருந்து விலகியது போல பொய், பொய்யார காட்சியை காட்டுகின்றார். பெருந்துறையில் என்றும் பிரியானை வாயார பேசு. பெருந்துறை விட்டு சாமி என்றைக்கும் பிரியமாட்டார் அப்படின்னு நம்ம குருநாதர் சொல்றார். ஆகவே கடவுளே பிரிந்ததை போல் காட்டினால் அது பொய். திருப்பெருந்துறை என்பது எப்படிப்பட்டது அப்படி கேட்கும்போது, திருப்பெருந்துறை உலகங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே இருக்கின்றது. இந்த கடவுள் தெற்கு நோக்கி எழுந்திருக்கின்ற ஒரு திருத்தலம் திருப்பெருந்துறை. அதனுடைய பெருமையை வேதமே சொல்லுது, ருத்ர எத்தே தட்சிணம் முகம் தேனமாம் பாகி நித்யம். பெருமானே உன்னுடைய தெற்கு நோக்கிய திருமுகம் எது உண்டோ அதனால் என்னை எப்பொழுதும் காத்து வருக. பெருமான் நம்மையே எந்த திருமுகத்தினாலே எப்பொழுதும் காக்க வேண்டும், தன்னுடைய தென்னன் பெருந்துறையான் என்று தெற்கு நோக்கிய திருமுகத்தினாலே காத்து வர வேண்டும். தென்னன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய குருநாதருக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கும். பெருந்துறைன்னு யாரோ சொல்லிட்டாங்க, பெருந்துறை விட்டு பிரிஞ்சு வந்துட்டு இருக்கிறார். குருநாதர் சொல்லிட்டார், முறையாக நீ என்னை தில்லையிலே வந்து தரிசித்து அங்கு வாழ்ந்து திருவடியை பெறு, அதுவரையும் திருவடியை தரமாட்டேன். குழந்தைக்கா தான் அம்மா பட்சணம் பண்ணிக்கிறா, ஹோம்ஒர்க் பண்ணு அப்பத்தான் உனக்கு பட்சணம் தருவேன் அப்படின்னு மறைச்சு வச்சுட்டான். அதை போல நமக்கு உரியதுதான், ஆனா உரிய காலத்திலே உரிய தகுதியிலே உரிய செயல்களை நிறைவேற்றி பெற வேண்டும். ஹோம்ஒர்க் பண்ணணும். குருநாதருக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டார் கடவுள், தலங்கள் தோறும் என்னை தரிசிக்க வேண்டும். சொல்லாமல சில ஹோம்ஒர்க் இருக்கு, கிராஸ் தி பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ்பாங்க. ஒரு நீண்ட தொலைவு பயணம் பண்ணும்பொழுது எத்தனை பாலம் வருது எத்தனை ஆறு வருதுன்னு தெரியாது. மலைநாட்டுல பயணம் பண்ணும்போது அதை பத்திலாம் கவலை கிடையாது, வரும்போது கடந்து கொள்ள வேண்டும். குருநாதரை கொண்டு புத்தர்களை வெல்ல போகிறார், புராணம் அப்படிதான் சொல்லுது. அத குருநாதருக்கு முன்கூட்டி அறிவிக்கல கடவுள், இல்லைக்கு வா திருவடின்ட்டார். அத குருநாதர் சொல்றார், நாயினேனை நலமணி தில்லையுள் கோலமார்த்தர் பொதுவினில் வருகன ஏல என்னை இங்கொழித்தருளி. பெருமான் என்ன இங்க வந்து விட்டுட்டான். பெருமான் எது செய்தாலும் அது அருளி செயல். பெருமான் அடித்தால் அடித்தருளினான், பெருமான் திறந்தால் திறந்தருளினான், பெருமான் என்னை கைவிட்டான் ஒழித்தருளினான், இல்லைக்கு வந்தால்தான் என்று பெருமான் சொல்லிவிட்டார். தென்னன் ஆனா ஆட்கொண்ட பெருமானை இவர் எங்கும் மறக்க மாட்டார். சொல்றாரு, பெருமான் என்னை தில்ல சொல்லி பெருந்திலிருந்து பிரித்தான், தான் பெருந்துறையில் இல்லாத போல் பொய் காட்டினான், அந்த பெருந்துறையை பிரிந்து வருவதற்கு நான் வருந்துகின்றேன்னு சொல்றேன். பெருமான் சொன்னதை கேட்டார், ஆனா அதுல வருத்தம் ஏற்பட்டது. மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துறை விளங்கினேன் வினைக்கேடனே இனிமேல் விளைவது அறிந்தினேன். பிறவி மாயை என்ற காற்றிலே சிக்கித் தவிக்கின்ற நான் ஐயும் வண்ணம் என்னோ என்று மயங்கி கிடந்தேன். அந்த நேரத்துல அஞ்சற்கே உன் எண்ணத்தை நிறைவேற்றுகின்றேன், இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு சாமி என்ன பண்ணினாரு, சீர்காழியில அந்த தோணியப்பர் அருடைய பிள்ளையாருடைய கண்களிலே இருக்கின்ற கண்மலர் நீர் துடைத்தொருளி கையில் கிண்ணம் அளித்தார் போல நம்ம குருநாதர் கண்ணுல கைய வச்சு நீ இனிமே அழ வேண்டாம் என்று கண்களை துடைத்து விட்டார். மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி கண் தொடச்சு விட்டார் குருநாதர். மலம் கெடுத்த பெருந்துரை, என்னுடைய மும்மலங்கள் அற வீடருடைய பெருந்துரை, விளங்கினேன் விளங்கினேன் விலகினேன், பெருந்துரை விட்டு வந்துவிட்டேனே, வினைக்கேடனேன். வினைக்கேடன்னா நிறையா காரியம் செய்வாங்க, ஒரு உயர்ந்த பலனை கருதி வெண்ண திரண்டு வரும்போது தாழ் உடைந்தார் போல அத்தனையும் வேஸ்டா போயிடும். அதுபோல பெருந்துரை விட்டு விலகிட்டேனே, செய்த புண்ணியம் அத்துணையும் இழந்து விட்டேனே, வினை கெட்டு போயினேன், இத்துணை தவமும் வீணாகி போயிற்று என்று கருதும் வண்ணம் இருக்கின்றது பெருந்துரையிலிருந்து இருக்கின்ற பிரிவு. அந்த பிரிவு தாங்க உண்ணாத பிரிவு. தன்னை ஆட்கொண்ட அந்த திருத்தலத்தை விட்டு பிரிந்து வருகின்ற குருநாதர் மனச்சுமையோடு வரார். வரும்பொழுது ஆங்காங்கு தென்னன் பெருந்துரையரை காண வேண்டும் என்று விரும்புவார். அப்படி விரும்பும் பொழுது ஓ என்று அழுவார். அந்த அழுத நேரத்தில் பெருமான் உடனே அந்த பெருந்துரை காட்சியை கொடுப்பான். இம்மிடியா அந்த லைஃப் சேவிங் ட்ரக், லைஃப் சேவிங் ட்ரக் நம்ம வாழ்க்கையில எல்லாரும் வச்சிருக்கோம். பிபி ஷூட் ஆகுது டக்குன்னு எப்பொழுதும் கையில ஒரு மாத்திரை இருக்கும், அது நாக்கு கடையில அடைக்கின்றா படபடப்பு போகும், இல்லைன்னா மயங்கி எங்க விழறோம், மண்டை எங்க உடையது. லைஃப் சேவிங் ட்ரக். மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் இந்த கேடனே இனி மேல் விளைவதறிந்தேன் இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடமின்றியே கலங்கினேன்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: All pervasive and beyond. எங்கும் கடந்து எல்லா இடமும் இருக்கிறார். அது இறை. அந்த இறையினுடைய உள்ளே அதே மாதிரியாக ஆன்மாவும் இருக்கின்றது. ஆன்மாவும் எல்லா இடமும் பறந்திருக்கின்றது, ஆனால் இறைக்கு உட்பட்டு இருக்கின்றது. ஆன்மாவை பிடித்திருக்கின்ற அழுக்கு அல்லது ஆணவ மலம் இருக்கின்றது தானே, அதுதான் இந்த எங்கும் பறந்து எங்கும் வியாபித்திருக்கின்ற ஆன்மாவை நாம் உணராதபடிக்கு நாங்கள் நினைக்கின்றோம் ஆன்மா என்பது எனக்குள்ளே இருக்கின்றது என்று. இந்த ஆன்மா எங்கும் வியாபித்து அண்ட சரங்கரமும் வியாபித்து இறை போல வியாபித்து இருக்கின்றது, ஆனால் இறைக்குட்பட்டு. அதை வியாபகம் என்று சொல்லுவார்கள் இறையை, இதை வியாப்பியம் என்று சொல்லுவார்கள். ஒரு சின்னம் தான் வித்தியாசம். இருக்கிறவரை அப்படி இருக்கிறது, என்னுடைய ஆன்மாவும் அப்படி இருக்கிறது, உங்களுடைய ஆன்மாவும் அப்படி இருக்கின்றது. இப்படி எல்லா ஆன்மாவும் ஒரே வழியிலே இப்படி இருந்தால் எங்கே ஐயா இடம் என்று கேட்பீர்கள். இன்றைக்கு வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வானொலி அலையிலே இந்த அலை வரிசை எல்லாருடைய அலைவரிசையும் இருக்கின்றது. ஒரு எஃப்எம் வரிசையை எடுத்தால் கீதவாணி வருகின்றது, இன்னொரு எஃப்எம் வரிசை இருந்தால் இன்னொரு ரேடியோ வருகின்றது. எல்லா அலைவரிசைகளும் இருக்கின்றன. அந்தந்த ரேடியோ பட்டியலே எதுக்கு டியூன் பண்றீங்களோ அந்த அலைவரிசை தான் அங்கே வேலை செய்கின்றது. அதே மாதிரி இந்த உடம்புல இந்த உயிர் தான் வந்து தொழிற்படுகின்றது. ஆனா எல்லா உயிர்களும் எங்கும் வியாபித்து பறந்து இருக்கின்றன. அந்த உயிர் எப்படி சொல்லுகிறார் என்றால், ஒரு கடல் இருக்கிறது, அந்த கடல் இருக்கிறதுக்கு சமுத்திர நீருக்கு ஒரு வெளி வேணும் தானே, ஒரு வெளி இல்லாவிட்டால் அதுக்கு இருக்க முடியாது. அந்த வெளிதான் இறைவன், எல்லாத்தையும் பரவி எங்கும் இருக்கின்றான். ஆனா கடலுக்கு அப்பாலையும் இருக்கின்றதானே அந்த வழி, அதுக்காக அந்த வழி அப்படி இருக்கின்றது. அதுக்குள்ள இருக்கிற கடல் நீர் தான் உயிர். முழுவதும் பரவி கடல் முழுக்க அந்த வழி முழுக்க பராவி வியாபித்து நீர் இருப்பது போல உயிர் இருக்கின்றது. ஆனால் உரைக்கும் உயிருக்கும் அந்த வித்தியாசம் இருக்கின்றது. இந்த உயிரை பிடித்திருக்கிற அழுக்கு அந்த உப்பு, அது நீரைத்தான் பிடிக்கும், வெளியே பிடிக்காது இல்லையா. அப்ப இந்த அழுக்கு வந்து இறைவனுக்கு இல்லை, உயிருக்கு மட்டும்தான் உண்டு. இந்த அழுக்கு இருப்பதனாலதான் எங்களுக்களுடைய வியாபியமான தன்மை விளங்காமல், எங்களுக்குரிய சிவத்துவம் தெரியாமல், நாங்கள் அணுத்தன்மையாக சுருங்கி சிறுது நான் என்பது இந்த உயிர் உடலுக்குள்ள இருக்கிற இந்த லம்போதரன் தான் அல்லது இந்நேரம் தேவராஜா தான் என்று யோசித்துக் கொண்டு இருக்கின்றோமே, இப்படி உயிரை அணுத்தன்மையாக சிறுமப்படுத்தி வைத்திருப்பது தான் இந்த ஆணவம் என்கின்ற ஆணவம் அல்லம் அல்லது மலக்கு. இத ஆணவம் என்ற பொருள் ஈகோ அல்ல. எனவே மேற்பார்கள் ஈகோ அண்டு ஈகோ ஆணவத்துக்கு பல குணங்கள் உண்டு. ஈகோக்கு காரணமாக இருப்பதுக்கு வந்து ஆணவம், அது வேற. ஆணவம் அல்ல, ஆணவம் அணுத்தன்மையதாக ஆன்மாவை சிறுமப்படுத்தி அடிமைப்படுத்தி வைத்திருப்பதுதான் ஆணவம். அணுத்தன்மையதாக ஆன்மாவை சிறுமப்படுத்தி அடிமைப்படுத்தி வைத்திருப்பதுதான் ஆணவம். அப்ப இந்த கேள்விக்கு விடை விளங்கி விட்டது. எங்களுக்கு உயிர் எங்களுக்குள்ளே இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் எங்களுக்கு ஆணவம் என மறைப்பு. பிகாஸ் ஆஃப் டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் வி டிட் நோ த ட்ரூ டைமென்ஷன் ஆஃப் அவர் சோல். ஆனால் இந்த ஆன்மா எங்கும் பராபித்து எங்கும் வியாபித்து வியாபியமாக இருப்பது இறைக்குள் அடங்கியது. இறை அதை விட வெளிப்படைத்து நிற்பது. இது கடலில் இருக்கிற வெளி, கடலில் இருக்கிற சமுத்திரம், கடலில் இருக்கிற உப்பு போல என்று, தன்கடல் நீர் உப்பு போல என்று சிவஞான சித்தியால் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. இப்பொழுது எங்களுக்கு தெரியும் உயிர் எங்கே இருக்கின்றது.
3: நல்ல நல்ல கேள்வி அவர்கிட்ட நீங்கள் நல்ல விளக்கம் கொடுத்தீர்கள். இன்னும் ரெண்டு மூன்று நேர்கள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை கேட்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம்.
4: பாலகலாலட்சணம்
3: சொல்லுங்க.
4: கொஞ்சம் கேட்கணும்.
3: கோயில்
2: நன்றி. இந்த பேச்சுக்கள் வந்து ஆலயங்களில் வைத்தால் என்ன என்பது நல்ல ஒரு கேள்வி. ஆனால் ஒன்று என்னென்னு கேட்டால், ஆலயங்களிலே வருகின்றார்கள் என்றால் அவர்கள் ஏற்கனவே ஆத்மீக ஈடுபாட்டிலே இருக்கின்றார்கள்.
3: ஆலயத்துக்கு வர்றபடியால்
2: கல்வியிலே அக்கறை உள்ள பையன் தான் பள்ளிக்கூடத்துக்கு வருகின்றார். இப்ப நாங்கள் இங்கே கொடுப்பது என்னென்று கேட்டால், இதற்கும் அப்பாலே வெளியிலே இது என்ன ஆலயம், இது என்ன கடவுள், அது இருந்துட்டு போட்டும் இது ஒரு அர்த்தமும் இல்லையே என்று இருக்கிற ஆட்களுக்கும், மற்றது இதை கேட்டு எங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கு இந்த விளக்கத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். இது கேட்டு போட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. ஒன்று மட்டும் உண்மை, நாங்கள் ஒரு ஒரு வயதுக்கு பின்னர் எங்களை மாற்றிக் கொள்வது என்பது கஷ்டம். அது இறைவனுடைய அருள் வேண்டும். ஆனால் இதை கேட்டு இந்த கேள்விகளுக்கு உரிய பதில்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்து, இதை ஒரு ஒரு குருவாக, பிள்ளைகளுக்கு முதல் குரு வந்து தாயும் தந்தையும். அப்ப அந்த குருவாக இருந்து இது பாடசாலையில சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள், இதிலே சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். பிள்ளைகள் கோயில்களுக்கு வருவது குறைவு, வந்தாலும் முழுவதும் தமிழ்ல சொன்னால் விளங்கி கொள்வதும் குறைவு. ஆனால் இந்த இன்டென்டட் ஆடியன்ஸ் வந்து வீட்டிலே இருந்து இது எடுத்துக் கொள்பவர்கள், மற்றது இதை எப்படி எம்மளை பிள்ளைகள் மற்றவர்கள் கேட்பதற்கு எப்படி விளங்கப்படுத்தலாம் என்று யோசிப்பவர்கள், அவர்களுக்கு தான் கொடுக்கின்றோம். கோயில்களையும் கொடுக்கலாம். ஆனா என்னென்று கேட்டால், நான் என்னுடைய தொழிலே நான் முழு நேரம் மருத்துவனாக இருக்கின்றேன். ஒரு கிழமையிலே ஆறு அஞ்சு நாட்கள் ஆறு நாட்கள் வேலை செய்கின்றேன். மற்றது எங்களுக்குரிய குடும்ப காரணங்கள் இருக்கின்றன. அப்ப எங்களுக்கு வி ஹேவ் ஓல் அவர் லிமிட்டேஷன், அன்லிமிட்டெட் இல்லை, லிமிட்டேஷன், எங்களுடைய வரையறைகள் இருக்கின்றன. அப்ப கொடுக்க கூடாது என்று இல்லை, சில இடங்களிலே கொடுத்திருக்கின்றோம். இந்த நவராத்திரி விழா என்று விஜயதசமி நவராத்திரியுடைய கடைசி நாள் ஒன்பதாவது நாள் வெள்ளிக்கிழமை என்று, மகாநவமி என்று துர்கேஸ்வரத்திலே ஒரு சொற்பொழிவு கொடுத்திருந்தோம். சில வேளைகளில் ஐயப்பன் ஆலயத்திலே சில சொற்பொழிவுகள் கொடுத்திருக்கின்றோம். அப்படி சில சில இதுகள் கொடுத்திருக்கின்றோம். தொடர்ந்தேச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு இதை கொடுப்பதற்காக ரெண்டு பிரிவுகளாக, வகுப்பு ஒன்று தொடக்கம் வகுப்பு எட்டு வரை இருப்பவர்களுக்கு ஒரு புதிய பிரிவாகவும், அதற்கு மேற்பட்ட பல்கலைக்கழக உயர்கல்லூரி மாணவர்களுக்கு இன்னொரு பிரிவாகவும், ரெண்டு பிரிவுகளாக வகுப்புகள் நடக்கப்பட்டிருக்கின்றன. புதிய வகுப்புகள் நேற்று பதியப்பட்டு இன்றைக்கு தொடங்குகின்றன. உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கலாம். இது லெகசி மருத்துவ மைய கருத்தரங்க மண்டபத்திலே ஃபின்ச் அண்ட் டப்ஸ் கோட் சந்திப்பு இருக்கிற கருத்தரங்க மண்டபத்திலே நடைபெறுகின்றது. அத்தோடு பெரியவர்களுக்கான சத்சங்க வந்து அது பிற்பாடு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் பிரதி ஞாயிறு நடைபெறுகின்றது. உமது இணையதளத்தில் நோயிங் அவர் ஊர்ஸ் KNOWING OUROTS.com இந்த இணையதளத்திலே போய் பல கட்டுரைகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதே மாதிரியாக பல விடயங்கள் வீடியோ பதிவுகளாக அதில் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த வகுப்புகள் கூட அதில் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவற்றையும் பார்த்து பிரிவசனப்படலாம்.
3: அடுத்த இன்னொரு நேயர் இங்கே வந்திருக்கிறார், டாக்டர் அவரையும் பார்ப்போம். வணக்கம். அவர் போய்விட்டார், திரும்பி வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாங்கள் இங்கே நிறையவே கேள்விகள் வந்திருக்கின்றன,
2: நிறைய கேள்விகள் இருக்கின்றன.
3: இங்கே அவர் திரும்பி வந்துட்டார், டாக்டர் அவருக்கு பார்ப்போம். வணக்கம்.
5: வணக்கம்.
3: சொல்லுங்க.
5: நீண்ட நேரமாக நிற்கின்றேன்,
3: தெரியும், நான் பார்த்தேன்.
5: என்னென்ன இருவருக்கும் நந்திகளுடன் கலந்த காலை வணக்கங்கள்.
3: காலை வணக்கம். சொல்லுங்க.
5: என்ன கேள்வி என்னன்னா, கேதார கௌரி விரதம் எப்படி அனுஷ்டிக்கிற என்ற தெளிவின்மை எனக்கு காணப்படுகிறது. அத்தோடு ஒரு இந்த சுறுசுறுப்பான நாட்டிலே வாழ்ற ஒரு இந்து பெண்மணி எப்படி இந்த கேதார கௌரி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும், அந்த பூஜையின் போது என்ன மாதிரியான தோத்திரங்களை பாராயணம் செய்ய வேணும் என்பதையும், மற்றது சில சொல்லுறார்கள் கடைசி மூன்று நாளும் பிடிச்சா காணும் என்று சொல்லி. அத நான் கேக்குறது என்னடா இந்த அனுஷ்டான முறைகள் கேதார கௌரி விரத கேட்கிறேன், அன்புடன்
3: கேட்கிறேன். நன்றி. இன்னொரு நேர் வந்திருக்கிறார், அவரை கேட்டுட்டு சொல்லுவோம். டாக்டர் வணக்கம்.
6: வணக்கம்,
3: சொல்லுங்க.
6: நான் லண்டன் ஒன்றாரியில் சொன்ன காந்தி காய்க்கிறேன். டாக்டருக்கு நன்றி, வடிவாக விருதங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் பற்றி வடிவா விளக்கம் தருகிறார், அவருக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய கேள்வி என்னன்னா, நாங்கள் வந்து விரதங்கள் நிறைய முந்தியெல்லாம் பிடிக்கிறாங்க, ஆனா இப்ப டாக்டர் சொல்லினும் காலமை சாப்பாடு கட்டாயம் சாப்பிட வேணும் என்று சொல்லி.
3: அது வழக்கமான இது.
6: அப்ப காலமை சாப்பாடு விட்டு விரதங்கள் என்ன மாதிரி பிடிக்கலாம் என்று.
3: நல்ல கேள்வி அம்மா, நல்ல கேள்வி.
2: சரியான ஆளிடம் தான் கேட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னென்றால், ஆன்மீகம் மட்டுமல்ல, அவர்கள் ஒரு மருத்துவராக இருந்தோண்டு ஆன்மீகத்தை பற்றி பேசும் பொழுது உங்களுக்கு நிறையவே தகவல்கள் கிடைக்கின்றன. அதுதான் நீங்கள் ஒரு உண்மையிலே நீங்கள் எல்லோரும் பாக்கியம் செய்தவர்கள் என்றுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து.
5: நான்
2: பாக்கியம்
6: முன்னே நல்ல விரதங்கள் எல்லாம் பிடிக்கிறாங்க டாக்டர், இப்ப விரதங்கள் பிடிக்க தெரியாது டாக்டர் சொல்லிக்கலாம் அல்சர் வந்துருமோன்னு ஒரு பயம். அப்ப விரதங்கள் இப்ப தொடர்ந்து பிடிக்க எல்லாம் எங்களுக்கு ஒரு
2: என்றால் ஆர்மனார் சொல்லுகின்றார், உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும். உணவை விடுப்பது கொண்டு இருக்கிறது, உணவை சுருக்கி சாப்பிடுவது, அளவாக சாப்பிடுவது, ஒரு நேர உணவை விடுவது, அல்லது பலகாரமாக சாப்பிடுவது, சோறு அல்லது ஆகாரம் சாப்பிடுவதற்கு பதிலாக, இப்படி பல விதமான முறைகள் இருக்கின்றன. இன்னொன்று சொல்வார்கள், மூன்று வேளை உண்பவன் ரோகி, ஒரு வேளை உண்பவன் யோகி, ரெண்டு வேளை உண்பவன் போகி, மூன்று வேளை உண்பவன் ரோகி. ஒரு வேளை உண்பவன் யோகி என்றால் யோக சித்தி உடைத்தவன், ஒரு வேளை உண்பான். இருவேளை உண்பவன் போகி, உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ரெண்டு வேளை சாப்பிடுவான். மூன்று வேளை உண்பவன் ரோகி, வியாதிகளை கொண்டு வருவான். இந்த காலை சாப்பாடுகளை விடுறதால சில மருத்துவ சிக்கல்கள் சில பேருக்கு வரும் என்பது உண்மைதான், எல்லாருக்கும் வண்டி இல்லை. அப்ப சில எங்களுக்கு வந்து நாங்கள் பரவாக பார்க்கின்ற பொழுது பலதரப்பட்ட மக்களை பார்க்கின்றோம். இஸ்லாமிய பெருமக்கள் நோன்பு, அவருடைய நோன்பு காலத்திலே அந்த மாசம் ரம்லான் மாசம் முழுவதும் இருக்கின்ற பொழுது அவர்கள் வருவார்கள். அப்ப அந்த காலத்திலே அவர்கள் எடுக்கின்ற டயபெட்டிக் பேஷன்ஸ் கூட இருக்கிறார்கள், ஹார்ட் பேஷன்ஸ் இருக்கிறார்கள். அவர்களுடைய மருந்துகள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகளில் என்னென்னத்தை அவர்கள் அனுசரித்து இந்த விரதத்தை பிடிக்கலாம் என்று நாங்கள் அட்வைஸ் பண்ணுகின்றோம். அதே மாதிரியாக நாங்கள் கலந்து கொண்ட ஒரு நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்ட, சிறுவளுக்கான நியூட்ரிஷன் சம்பந்த மருத்துவ கருத்தரங்கிலே, ஒரு வெஜிடேரியனிசம் அல்லது மரக்கரை சைவ உணவை பற்றிய ஒரு கருத்தரங்கள் இருந்தது. இப்ப சைவ பற்றிய கருத்தரங்கள் என்பது அங்கே இருக்கின்ற சில வைத்தியர்கள், அங்கே வைத்தியர்களே வெஜிடேரியனாக இருக்கின்றார்கள், அவர்களே அதை சொன்னார்கள். அதாவது வந்து மரக்கரை உணவு அல்ல சைவ உணவு வந்து ஆரோக்கியம் குறைந்த உணவு என்பது அல்ல, அதுலேயும் ஆரோக்கியமான உணவு சாய்ஸஸ் இருக்கின்றது. சனப்படினாலே அதனால் கலை பேர் யோசிப்பார்கள், மாமிசம் சாப்பிடாவிட்டால் இரும்பு சத்து அல்லது அயன் இல்லாமல் போய்விடும், புரதம் இல்லாமல் போய்விடும் என்றெல்லாம் பலர் பலவரான கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த விதமான கருத்துக்கள் தவறானவை என்பது மருத்துவ ரீதியாக விளங்கப்படுத்திக் கொண்டு வருகின்றது. ஒன்று, அடுத்ததாக எங்களுடைய மரக்கறி உணவு என்பது வேறு, சைவ உணவு என்பது வேறு. சில பேர் இன்றைக்கு மரக்கறி சாப்பாடு தான் எல்லாரும் சொல்லிக் கொண்டு, மரக்கறி உணவு என்பது பால் கூட எடுக்காமல், பால் தயிர் கூட எடுக்காமல், மிருகங்கள் இருந்து எடுக்கப்பட்ட எந்த உணவும் எடுக்காமல் இருப்பதால் வைட் எண்ணெய் வெஜிடேரியன் வெகன்ஸ் என்று சொல்லுவார்கள். அடுத்தது நாங்கள் அங்கே சைவ உணவிலே நாங்கள் தாராளமாக பால் சேர்த்துக் கொள்ளுவோம். அது அந்த பாலிலே வந்து எங்களுக்கு ஒரு எசென்சியல் அமைனோ அசிட்ஸ் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதாவது சில புரதத்துக்கு 20 மேற்பட்ட அமைனோ இனங்கள் இருக்கின்றன. அந்த அமினோ இனங்களிலே எசென்சியல் அமைனோ அசிட்ஸ் என்று சொல்லப்படுபவை விலங்கிலே எடுக்க வருகின்ற புரதத்திலே தான் இருக்கின்றன, தாவர புரதத்திலே இல்லை. அப்ப இதை எவ்வாறு எடுப்பது என்ற கேள்வி இருக்கின்றது. எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை, எங்கள் முன்னோர்கள் ஆரோக்கியமான சைவ உணவிலே பால் உணவு தாராளமாக சேர்த்திருக்கிறார்கள். அது இரண்டாவது. மூன்றாவது, உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் என்ற பொழுது அவரவர் உடல்நிலை மருந்துகள் மருத்துவ நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் அதை செய்து கொள்ளலாம். உங்களுடைய வைத்தியருடன் கலந்துரையாடினால் அதற்குரிய விளக்கங்களை தருவார்கள். அது வளமையாக நடைபெறுகின்ற ஒன்று. அடுத்தது, இந்த உணவு என்பது உடலை ஓம்புவதற்கென்ற ஒரு கருத்து இருக்கின்றது, அது முதல் நிலை. இந்த உணவே இந்த உயிரை ஓம்புவதற்கு என்கிறவர்கள், அதாவது வந்து ஃபுட் ஃபார் த பாடி என்று ஒன்று இருக்கின்றது, அதுதான் நாங்கள் பார்க்கின்ற வைத்தியர்கள் சொல்லுகின்றது உண்டு. இந்த ஃபுட் ஃபார் சோல் என்று ஒன்று இருக்கின்றது இல்லையா, ஆத்மஹாவுக்கு உணவு என்றொன்று இருக்கின்றது இல்லையா. இப்ப கடவுளிடம் அர்ப்பணம் பண்ணி சாப்பிடுகிற உணவு பிரசாதம், ஃபுட் இஸ் சாங்டிஃபைட் ஃபுட். அது வந்து எங்களுடைய ஆத்மாவுடைய முன்னேற்றத்துக்கு உதவுகின்ற உணவு. அந்த உணவு பழக்கங்கள் அது வித்தியாசமானது உடல் ஓம்புகின்ற உணவுகளை விட, உடல் ஓம்புகின்ற உணவுகளை விட. அடுத்ததாக வைத்திய சமயத்தில் வந்திருக்கிற நோயாளிகளை பார்த்தால், இன்றைக்கு இருக்கிற புற்றுநோய், உயர்குருதி அமக்கம் என்ற பிளட் பிரஷர், டைப் 2 டயபெட்டிஸ் என்ற டயபெட்டிஸ், உடற்பருமன், ஆர்த்ரைட்டிஸ், மற்றது பலவிதமான நோய்களுக்கு காரணம் உணவு குறைப்பதல்ல, உணவு கூட சாப்பிடுவது. அதனாலதான் இவ்வளவும் வருகிறது. அதைத்தான் மருத்துவத்தில் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் இவ்வளவோ ஒரு தேவையற்ற உணவுகளை போட்டி கொட்டி கொட்டி கொட்டி உடலை பாலாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆனவனினாலே விரதம் என்பது ஆத்மீக நலனுக்கு கொடுக்கக்கூடியது, அதே நேரம் பல பேருக்கு உடல் நலத்துக்கும் உதவக்கூடியது. காலை சாப்பாடு முக்கியமானது என்று சொல்லுகின்றார்கள் மருத்துவத்திலே, அப்படித்தான் சொல்லுகின்றார்கள் மருத்துவ ரீதியாக. ஒரு சாதாரண ஆளுக்கு சொல்லும் பொழுது அதை சொல்லுகின்றோம். ஆனால் நீங்கள் ஆத்மீகத்திலே நாட்டம் வருகின்ற பொழுது உங்களுடைய உடலுடைய நாட்டம் இரண்டாவதாகத்தானே வருகின்றது. செட்டிங் த ப்ரையாரிட்டிஸ் அப்,
7: ப்ரையாரிட்டில
2: முன்னுக்கு. இஃப் யூ ஆர் ஸ்டில் வொரியிங் அபவுட் யுவர் பெப்டிக் கால்சர் டிசீஸ் அண்ட் பாடிஸ் அண்ட் கஸ்ட்ரைட்டிஸ் என்றால், அந்த உடலை மட்டும் தான் இன்னும் மனம் நீக்கிறது தவிர, அந்த லெவல்ல தான் நீக்கிறது இல்லை, அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகவில்லை. அந்த லெவலுக்கு போகாதாக்களுக்கு புஷ் பண்ணுவதில்லை. அவர்களுக்கு நாங்கள் சமநிலை உணவு, மூன்று நேர உணவு, காலை சாப்பாடு, 3 meals அதைத்தான் சொல்லுவோம். ஆத்மீக நிலையிலே வந்து நீங்கள் கேட்கின்ற பொழுது இந்த விரத உணவுகள் வருகின்றது. அது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரியாக மருத்துவராக இருக்கின்ற பொழுது அது ரெண்டையும் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆனப்படினால இந்த கேள்விக்கு விடையளித்து விட்டோம். அடுத்ததாக கேதார கௌரி விரதம் எப்படி பிடிக்க வேண்டும்? பெண்கள் வந்து இந்த உணவை, உணவு பற்றிய விவரங்கள் சொல்லிவிட்டோம். இந்த 21 நாட்களும் ஆசாரமாக இருந்து பிடிக்க வேண்டும். காப்பு கட்டி பிடிப்பார்கள். வீட்டிலே விளக்கு வைத்து, கும்பம் வைத்து அம்பாலை வழிபடலாம். ஆலயம் சென்று வழிபடுவது, அம்பாலை வழிபடுவது சிறந்தது. அம்பாளுக்குரிய சோஸ்திரங்கள் நிறையவே இருக்கின்றன. தமிழிலே சொல்ல போனால் எங்களுக்கு அபிராமி அந்தாதி மிகவும் சிறந்த சோஸ்திரம். இந்த 100 பாடல்களையும் தினமும் சொல்லலாம். தினமும் சொல்லியதாக்கள் அதை தொடக்கத்திலே தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வரலாம். முறையாக ஒரு குரு முகமாக தீட்சை பெற்றவர்கள் அம்பாள் மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்துக் கொண்டு வரலாம். அதே மாதிரியாக சற்று வடமொழி பயிற்சி உள்ளவர்கள் என்றால் லலிதா சகஸ்ட நாமம் இருக்கின்றது, அருமையான மந்திரம். 1000 மந்திரங்கள் இருக்கின்றன. அதிலே ராமகிருஷ்ணன் இதன் பதிப்புகள் மலிவு பதிப்பாக கிடைக்கின்றன. சென்னைக்கு போறவர்கள் மயிலாப்பூர் கபிலேஸ்வரர் கோயிலுக்கு போனால் அதுக்கு பக்கத்திலே ராமகிருஷ்ணன் புத்தக சாலை இருக்கின்றது, அங்கேயும் இந்த நூலை பெற்றுக் கொள்ளலாம். தமிழிலேயே கருத்துக்களுடன் எளிமையாக லலிதா சகஸ்டநாமம்
7: இருக்கின்றன,
2: இருக்கின்றது. புத்தகங்கள் எடுப்பிக்க வேண்டும், அவர்களுக்கு எடுத்துக் கொடுக்க வேண்டும். அப்படியான இதற்கு எடுத்துக்கொண்டு வந்தால் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லிக் கொண்டு வருவது, அதுவும் ஒரே நேரம் முழுமையாக சொல்ல முடியாவிட்டால் அந்த முதல் தொடங்கி அந்த தியான சுலோகம் என்று இருக்கின்ற சிந்தூர் அருண விக்கிரகம் அதிலே தொடங்கி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ என்ற முதலாவது நாமத்தை சொல்லி பிறகு ஒரு 100 நாமமோ அல்லது 180 நாமோ சொல்லி கடைசி நாமத்தை சொல்லி முடிக்கலாம். திருப்பி தியான சுலோகம் சொல்லி மீண்டும் தொடங்குகின்ற பொழுது மீண்டும் தியான சுலோகத்தை சொல்லி முதலாவது நாமத்தை சொல்லி எங்கே கடைசியாக விட்டோமோ அதே நாமத்தை திருப்பி சொல்லி அடுத்த நாமத்திலிருந்து தொடங்கி அப்பாலே சொல்லி முடித்த பின்னர் கடைசி நாமத்தை சொல்லி முடிக்கலாம். அப்படி செய்து கொண்டு வருவது ஒரு வளமையாக இருக்கின்றது. இப்படி அம்பாளுக்குரிய விரதத்தை பிடித்துக் கொண்டு வரலாம். அதிலே வந்து பெண்களுக்கு பொதுவாக வருகின்ற கேள்வி, இந்த மாத விளக்காய் இருக்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும்? அதற்குரியதையும் ஆர்வனாளரே சொல்லியிருக்கின்றேன். அம்பாள் சக்தி வடிவமாக அம்பாளை பார்க்கின்ற சமயம் எமது சமயம். அப்படினாலே இந்த நாட்களிலே நீங்கள் வெளிப்படையான பூஜைகள், அவுட் ஆஃப் ஆல்டர் என்று சொல்லுவார்கள், பூஜை தட்டிலே போய் விளக்கேற்றுவது, பூஜை திரவியங்கள் செய்து கொடுப்பது, பூஜைக்குரிய பிரசாதங்கள் செய்து கொடுப்பது, ஆலயத்துக்குள்ளே சென்று வழிபடுவது கூடாது. ஆனால் அதே சமயம் ஒதுங்கி இருந்து மனதிலே வழிபட்டுக் கொண்டு வரலாம். மனதிலே உங்கள் மந்திரங்களை தூத்திரங்களை மனதாலேயே சொல்லிக் கொண்டு வரலாம். வழியிலே வழிபடுகின்ற வழிபாட்டை தூரத்திலே இருந்து பார்த்து வரலாம். அது எல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதமாக நீங்கள் இந்த விரதத்தை உங்கள் உடல்நிலை, உங்கள் வயது, உங்களுடைய வாழ்க்கை முறை, வேலை என்பவற்றுக்கு ஏற்ற மாதிரியாக அனுசரித்து.
8: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
7: ஸ்பிருதா கண்டக்ஷோபம் வஹசி தரசா தத்கவசசா பதாம்போஜம் சம்போ வ்ரஜ பரமசௌக்யம் வ்ரஜத் சுதீ. 6வது ஸ்லோகம் சிவானந்த லஹரி பிரகரணம். ஸ்தோத்திரமாகவும் அமைஞ்சிருக்க, முக்கியமாக இதுல பகவான ஸ்தோத்திரம் பண்றதுங்கிற வியாஜத்துல முக்கியமான ஆத்ம தத்துவத்தை நாம் அறிய வேண்டியதான ஆத்ம தத்துவத்தையும் உபனிஷத் சாரத்தையும் ரசமாக நமக்கு ஆச்சாரியால் கொடுத்திருக்கார். இதுல சாஸ்திரங்கள்ல உபயோகிக்கக்கூடியதான சொற்கள் எல்லாம் அது அதோட நிக்கல. அதற்கு மேல ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்தை காண்பிக்கதற்காகத்தான் இந்த திருஷ்டாந்தங்களை கையாண்டிருக்க. நாம் தெரிஞ்சுக்கணும், பெரியவா எந்த பேச்சினாலும் அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கும். நாம் வெறும்னு அந்த பேச்சை மட்டும் கவனிச்சுண்டு அதற்குள்ள இருக்கக்கூடியதான தத்துவத்தை விட்டோமையானால் அது முழுமையான ஒரு பிரயோஜனத்தை அடைய மாட்டோம். அதற்காகத்தான் விசேஷமாக இப்படி எல்லாம் சொல்ற. சாதாரணமாக வேதாந்தம் லெக்சர்ஸ் எல்லாம் போனோமையான அவ என்ன சொல்வா, குடம்னு சொல்லிட்டு இருப்ப, வஸ்திரம்னு சொல்ற, நூலு வஸ்திரத்துக்கு காரணம்ங்கிற, மண்ணு குடத்துக்கு காரணம்ங்கிற, நம்ம இதோடயே நின்று போயிடுறோம். ஆனா என்னன்னு இது எதற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கறது கவனிக்கணும். மண்ணு குடம் மண்ணு குடம்னு சொன்னா அதுக்கு என்ன லாபம் சொல்லுங்க பாக்கலாம், ஒண்ணும் இல்ல. சாதாரணமாக நம்ம கிராமத்திலயே சும்மா கடகடான ஒரே சத்தம் வருதுங்கிறோம். இந்த கடபடான சத்தம் வருதுங்கிறல என்ன வந்தது, கட்டம் பட்டம்னு பேசிட்டு இருந்தாலும் இந்த கட்டம் பட்டம்னு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அங்கே போன ஒரே கடபடான சத்தம் தான். இந்த கட்டப்பட்டான வேற ஒண்ணும் இல்ல, இந்த திருஷ்டாந்தங்களை சொல்லிட்டு இருக்க. எப்படி லோகத்துல மண்ணில இருந்து குடம் வருது, மண்ணில இருந்து வர குடமானது நாம் அதுல இருந்து என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்கணும். மண்ணும் குடமும் வெவ்வேறு இல்ல, மண்ணில இருந்து ஒரு குடம் மண் குடமாகத்தான் இருக்கு, இவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இது எதற்காக சொல்லப்பட்டது, இந்த மண்ணுங்கிற மூலப்பொருளை நம்ம அறிந்தோமையானால் மூலப்பொருள் இருந்து வந்ததான பல காரியங்கள் அவைகள்லாம் அறியப்பட்டதாக ஆறுது. தங்கத்தை தெரிஞ்சிட்டோம்னா தங்க செங்கிலினோ தங்க வளையனாலோ தங்க மோதிரம்னாலோ எல்லாம் தங்கம்னு நமக்கு தெரியறதல்லவா. அதே விதமாகத்தான் மூலப்பொருளை அறிந்தோமையானால் அதனுடைய காரியங்கள்லாம் நமக்கு அறியப்பட்டதாக ஆகும். உலகத்தில் இருக்கக்கூடியதான காரியங்களை எல்லாம் தேடிண்டு போக முடியாது, என்ன பல ஆயிரக்கணக்காக இருக்க. இவைகளை ஒண்ணு ஒண்ணு நம்ம தேடிண்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆகையால் இவைகளுக்கு காரணமா இருக்கக்கூடியதான தத்துவத்தை நாம் அறிந்தோமையானால் இவைகள்லாம் அறியப்பட்டதா ஆகும். செங்கிலியா இருக்கட்டும், வளையா இருக்கட்டும், மோதிரமா இருக்கட்டும், எல்லாம் தங்கம்தான் நமக்கு தெரியறது. ஏன், தங்கத்தில இருந்து வந்ததுனால. தங்கத்தை தெரிஞ்சுட்டோமையானால் மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் தானா அறியப்படுகிறது. அதே மாதிரிதான் உலகத்துக்கெல்லாம் மூலப்பொருள் ஒண்ணு இருக்கு. இது ஏன் சொல்லணும்னு இங்க மூலப்பொருளையும் பாக்கிறேன், சாதாரணனுடைய செயல்களையும் பாக்கிறேன், மண்ணையும் பாக்கிறேன், குடத்தையும் பாக்கிறேன், குடம் பல்ல மூடி சட்டி அகல் பித்தனை பாக்கிறேன். இவைகள்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு பாத்திருக்கேன், மூலப்பொருளான மண்ணில இருந்து வந்ததுன்னு பாத்திருக்கேன். இந்த திருஷ்டாந்தம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது, மூலப்பொருளை அறிந்தோமையானால் அதனுடைய செயல்கள் எல்லாம் அறியப்பட்டதா ஆகும். எப்படி அறியப்பட்டதாக ஆகும், இவைகள்லாம் மண்ணை விட வேறானதில்லை அப்படின்னு அறியப்பட்டதாகும். அதே மாதிரிதான் இந்த நியாயம் எல்லா இடத்திலையும் இருக்க, மூலப்பொருள் அறிந்தவமையானால் அதனுடைய செயல்கள்லாம் அறியப்பட்டதாக ஆறதுன்னு. இது இப்படி இருக்கமையானால் நாம் பார்க்கக்கூடியதான் இந்த உலகத்துல எத்தனையோ மூலப்பொருள்கள் இருக்கு. என்னது பிரம்மம் ஒண்ணுதான், பொருள்கள் பலவா இருக்கு. இந்த பொருள்கள் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது என்ன, பிரம்மம் ஒண்ணுதான். இப்ப நாம் என்ன பண்ணணும், இந்த பொருள்களை தனித்தனியா அறிய முடியாது. ஏனென்றால் பொருள்கள் பலவா இருக்கு, பல பொருள் அறியறது கஷ்டம். ஆகையால் இவைகளுக்கு மூலமாக எது இருக்கோ அதை நாம் அறியணும். அந்த மூலப்பொருள் என்ன அப்படின்னு யோசனை பண்ணமேயானால் உபனிஷத் சொல்றது அதுக்கு பிரம்மம்னு பேரு. சோ அந்த பிரம்மத்தை அறிவதற்காக நம்ம முயற்சி பண்ணணும். மூலமா இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரனை நாம் அறிந்தோமையானால் அப்பொழுது என்ன ஆகும், இவைகள்லாம் அதை விட வேறானதில்லை அப்படின்னு அறியப்பட்டதாக ஆகும். இல்லைன்னு நீங்க உங்க கண்ணுக்கு எதிர்க்க இருக்கக்கூடியதான் ஏதோ சில பொருள் தான் அறிய முடியும், ஆனாலும் அதையும் அதனுடைய தத்துவத்தை அறிய முடியல. பொருள் அறிகிறோம், பொருளுடைய தத்துவம் என்ன, குடத்தை நம்ம ரொம்ப நாளா உபயோகப்படுத்திட்டு இருக்கோம், ஆனா அந்த குடமானது மண்ணுத்தான், மண்ணை விட வேற இல்ல. அந்த குடமானது மண்ணால செய்யப்பட்டது, மண்ணத்தை தவிர ஒரு பொருள் அதுல இல்ல. மண்ணாக இருக்கும் பொழுது இதை உபயோகப்படுத்த முடியல, ஜலத்தை கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்கு குடமா இருக்கும் பொழுது உபயோகப்படுத்த முடியறது, ஆனாலும் அது மண்ணுத்தான் எனக்கூடியதான ஞானம் நமக்கு வரல, குடம் குடம்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். அதே விதமாக உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருளுடைய உண்மையை நாம் அறிந்துக்கணும். பொருள்களை தத்துவத்தை அறியணும். இந்த தத்துவத்தை அறிவதற்காக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணலையானால் இந்த தத்துவத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான் அந்த மூலப்பொருளை நாம் அறியணும். அந்த மூலப்பொருளை நாம் அறியணும் என்பதற்காகத்தான் இந்த திருஷ்டாந்தம் நமக்கு சொல்லியிருக்க. எப்படி கடோவா மிருத்பிண்டோவா, கடம் என்றும் மண்கட்டி என்றும், அணுரபித தூமோக்னிரகலஹா அணுரபித, இந்த உலகங்கள்லாம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்கா, உலகமானது எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கா, சில பேர் என்ன சொல்ற, அட்டாமிக் தியரி. உலகம் எல்லாம் ஒவ்வொரு பொருளையும் உடைச்சுட்டே போனிலையானால் எதற்கு வேலை உங்களால உடைக்க முடியாதோ அதுக்கு பரமாணுன்னு பேரா, ஆட்டம்னு பேரா. அந்த ஆட்டம்ஸா இருந்தது அது என்னாச்சு, ரெண்டு சேர்றது பெரிதாகுது, நாலு சேர்றது இன்னும் பெரிதாது, இப்படி பெரிதா ஆயாய என்ன ஆயிடுதுன்னு பெரிய பொருளா டேபிளாகவும் சேராகவும் மற்ற பதார்த்தங்களாக ஆச்சு அப்படின்னு சொல்ற. இப்படி எல்லாமே அணுவாதம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்க. இந்த அணுவாதமானது சரியா வராது. என்ன நாம பார்த்துட்டு இருக்கோம், எதை ஆட்டம்னு சொன்னாலும் அதை உடச்சப்படும், அதை உடச்சுட்டு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான், அதுக்கப்புறம் உடைக்க முடியாதுன்னா, அது கொஞ்ச நாள் ஆச்சு அதுவும் உடைச்சுட்டா அதுல இருந்து சக்தி வந்ததுன்னா, இன்னைக்கு அதையும் முடிச்சு விட்டு அதுல ஏதோ ஒரு பதார்த்தம் இருக்குங்கிறான். அப்படி எதை நீங்க உடைக்க முடியாதுன்னு சொல்லி நிக்கிறீங்களோ அதையே கொஞ்சம் கொஞ்சம் சில பல வருஷங்கள் ஆன பிறகு அதையும் உடைச்சு அதையும் உடைச்சு கடைசியில அதுக்கு முடிவில்லாதான் போறது. ஆகையால் நம்ம என்ன சொன்னோம், இந்த பரமாணு காத வாரணம் சரியா இல்ல, ஆனா எது காரணம் உலகத்துக்கு அப்படின்னா மாய காரணம், பிரகிருதி காரணம், பஞ்சபூதங்கள்ல தான் இவைகள்லாம் உண்டாச்சு அப்படின்னு சாங்கியம் சொன்னா, அந்த பஞ்சபூதங்கள் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து இப்படி ஆச்சு அப்படின்னு, அதனால அது கொஞ்சம் வரைக்கும் சரியா இருக்கு. ஏன்னா பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பொருள்னாலதான் ஒவ்வொரு புலன் உண்டா இருக்கு. கண்ணுங்கிறது நெருப்புங்கிற பூதத்திலிருந்து உண்டாச்சு, நாக்குங்கிறது ஜலம்ங்கிற பூதத்திலிருந்து உண்டாச்சு, மூக்குங்கிறது பூமிங்கிற பூதத்திலிருந்து உண்டாச்சு. இதெல்லாம் நன்னதான் இருக்கு. ஏன்னா அந்த நாக்கு தான் சுவை அறியறது, சுவையானது ஜலமான ஜலத்துக்கு சேர்ந்தது, அதே போல வாசனைங்கிறது மண்ணுக்கு சேர்ந்தது, மண் வாசனை அதுல இருந்து வந்தது நம்ம மூக்கு, ஆகையால் மூக்கு தான் வாசனத்தை அறியறது. சப்தம்ங்கிறது காது, சத்தத்துல இருந்து வந்தது, சத்தத்துல இருக்கக்கூடியதான குணமானது சப்தம், ஆகாசத்துல இருக்கிற குணம், அது நம்ம காது கிரகிக்கிறது. இப்படி இவைகள்லாம் நன்னத்தான் இருக்கு சொல்றதுக்கு. ஆனா இந்த மாறுகிறதுன்னு சொன்னோம்னா பரமாத்மா உலகமாக மாறினாரேயானால் அவரும் ஒரு நாளுக்கு அழிஞ்சு போயிடும், மாறக்கூடியதான பொருளா இருந்து அழிஞ்சு போயிடும். அதோட மண்ல எது மாறுகிறதோ அது ஜடப்பொருளாகத்தான் இருக்கும். ஆனா இங்க பரமாத்மா ஜடப்பொருளா இல்லையே, ஆகையால் நம்ம என்ன சொல்லணும், பரமாத்மா மாறல, பரமாத்மாவோட இருக்கிற சக்தி ரூபமா இருக்கக்கூடிய மாய மாறுகிறது அப்படின்னு சொல்லணும். இப்படி அணுகாரணவாதம்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் என்ன பரிணாமி காரணம், தியரி ஆஃப் டிரான்ஸ்பர்மேஷன் சில பேர் சொன்னா, இல்ல விவர்த்த காரணம், அது அப்படியே இருக்க மூலப்பொருளானது அழியவே இல்லை ஆனா வேற விதமா காட்சி அழிக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்றார். இப்படி பல பதார்த்தங்கள் பல மதங்கள் உண்டாயி, இதற்கு காரணம் என்ன, ஏதோ விதமாக உங்களுக்கு தத்துவத்தை புரிய வைக்கணும் எனக்கூடியதான ஒரு அபிப்பிராயம் தான். ஆகையால் சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, பரம்பொருளை அறிவதற்கு ஒன்னு மண்ணு குடம் நூலு வேஷ்டி இப்படிப்பட்டதான தங்கம் செங்கிலி இப்படி திருட்டாந்தங்கள் சொல்லியிருக்கு. உலகங்கள்லாம் பரமாத்மாவிடத்திலிருந்து பரமேஸ்வரனிடத்திலிருந்து வந்திருக்கு என்று சொல்றதுக்காக அணுகாரணவாதம் பரிணாமவாதம் விவர்த்தவாதம் இவழி சொல்லியிருக்கு. கடோவா மிருத்பிண்டோவா பெணுரவித தூமோக்னி ரகலா தூமோக்னி, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம பாக்கிறோமா பார்க்க முடியுமா, பார்த்துட்டே எல்லாம் அறிய முடியுமா, முடியாது. சிலத பாக்கிறோம் சிலத பார்க்கல, பார்க்காத போனாலும் நாம் அதை வியூகம் பண்ணிக்கிறோம். எல்லா துன்பங்களும் நமக்கே வரல, ஆனா என்ன பண்ணிருக்கோம், மற்றவர்களுக்கு துன்பம் வந்தால் அதை நம்ம சொன்னோமையானால் அந்த விஷயத்துல நம்மளும் கேர்ஃபுல்லா இருப்போம். அந்த பக்கம் போகாதீங்க சார், கலாட்டா நடக்கிறது, நீங்க என்ன பண்றேன், ஓஹோ சொல்லிருக்க, நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம். இப்ப என்னாச்சு, நமக்கு தெரிஞ்சவர் வேண்டியவர் நமக்கு இப்படி சொன்னாரையானால் நாம் அது அங்கே போகிறது இல்லை, இது ஒரு பிரமாணம். அதே போலயே புகைய பாக்கிறோம், புகைய பார்த்ததுமே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஓஹோ அங்கே நெருப்பு இருக்கணும், நெருப்பு இல்லாம புகையாது அப்படிங்கிற விஷயத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கோம். இப்படி புகையினால நெருப்பை எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரிதான் இந்த உலகம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த உலகத்தை பார்த்து உலகத்தை படைத்தவர் ஒருவருக்கு இருக்காரு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உலகத்தை படைத்தவரை பரமேஸ்வரனை நாம் பார்க்காத போனாலும் உலகத்தை பார்த்து எப்ப உலகம்னு ஒண்ணு வந்திருக்கோ அதை படைச்சவர் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு நாம் அந்த படைச்சவரை அறிந்து கொள்கிறோம். இப்படி தூமோக்னி இந்த ஒரு திருஷ்டாந்த நமக்கு புகை நெருப்பு இப்படி சொல்லிருக்கு. சாஸ்திரங்கள்லாம் நமக்கு எப்படி சொல்றது, இந்த திருஷ்டாந்தங்கள் வழியாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதான விஷயத்தை நமக்கு சொல்ற தூமோக்னி ரகலா. எங்க பரமேஸ்வரன் அச்சலஹ, அவர் அசையவே மாட்டார், காணுகோன்னு பேர், ஆனா அசை முடியாதுன்னு இல்ல, எங்கும் வியாபித்திருக்கக்கூடியதான பரமாத்மா நமக்கு அந்த ஸ்வரூபத்தை காண்பிக்கிறார். அப்படி பட்டோவா தந்துர்வா வஸ்திரம் என்றும், இந்த வஸ்திரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய நூல்கள் என்றும், இப்படியே இந்த திருஷ்டாந்தத்திலேயே இருக்காதீங்க, இதனால அறிய வேண்டிய தத்துவம் ஒண்ணு இருக்கு. மண்ணு குளம் என்றாலோ நூலு வேட்டின்னு சொன்னாலோ இவைகள்லாம் இல்ல புகை நெருப்புன்னு சொன்னாலோ இவைகள்லாம் நமக்கு என்ன ஞாபகப்படுத்தி கொடுக்கணும், இந்த உலகத்தை படைத்ததான பரமாத்மாவே நீங்க நினைக்கணும். ஏ அவரை நினைச்சா தான் நமக்கு நல்லது ஏற்படும். இந்த திருஷ்டாந்தங்களையே பார்த்துட்டோம்னா ஒரு பிரயோஜனம் இல்ல. ஆயிரம் பொருள்கள் உங்களுக்கு இலையில போட்டு வைக்கட்டும், கறி கூட்டு இவைகள்லாம் இருக்கட்டும், ஆனா இவைகள்லாம் தனியா உங்களால சாப்பிட முடியுமா, பச்சடி இருக்கு சாம்பார் இருக்கு ரசம் இருக்கு எல்லாம் இங்க போட்டிருக்கு சார், ஆனா அன்ன மட்டும் ஆகலாம், பிரயோஜனம் உண்டா, இவைகள் இல்லாத போனால் மீது எல்லா வியஞ்சனமும், அதுக்கு பேரே வியஞ்சனம் டிபெண்டன்ட் அர்த்தம், அன்னம் இருந்தால் வெறும் அன்னத்தை உள்ள சாப்பிட முடியாது, ஆனா இவைகள் அதோட சேர்ந்து அன்னத்தை சாப்பிடலாம், நம்ம அன்னத்தை சாப்பிடுறதுக்கு உதவுகின்றதான பதார்த்தம் இது, ஞாபகம் வச்சுக்கணும். வியாபாரம் எதை சாப்பிடுறேன், அன்னத்தை சாப்பிடுறேன் அல்லது ரொட்டியை சாப்பிடுறேன், வெறும் நல்லா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அதுக்கு பெசஞ்சுக்கிறதுக்கு இந்த பதார்த்தங்கள். அதே மாதிரியே மூலப்பொருளா இருக்கக்கூடியதான பரமாத்மாவை அறிவதற்காக நமக்கு இந்த பதார்த்தங்கள்லாம் உண்டா இருக்கு. ஆகையா சகல பதார்த்தங்களும் நமக்கு உண்டானதக்க காரணம், இவைகள் சாஸ்திரங்கள்ல சொன்னதக்க காரணம், மூலப்பொருளா இருக்கக்கூடியதான பரமாத்மாவை நாம் அறியணும், அந்த பரமாத்மாவை அறிந்தால்தான் நமக்கு சகல க்ஷேமமும் உண்டாகும் அப்படிங்கறதுக்காகத்தான் சொல்லியிருக்கு. அதை விட்டுவிட்டு அன்னத்தை போடாமல் மீதி பதார்த்தங்கள் போட்டு எப்படி எதை முழுக்க போட்டாலும் பிரயோஜனம் இல்லையோ, அதே மாதிரி அந்த மூலப்பொருள் அதை அறிந்து கொள்ளாமல், பரமேஸ்வரனை அறிந்து கொள்ளாமல் இந்த திருட்டாந்தங்களும் இதை சொல்லக்கூடியதான சாஸ்திரங்களும் அதுலயே முயற்சி பண்ணிட்டு பிரயோஜனம் இல்ல. நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில இதுக்கு மூலமா இருக்கக்கூடிய இந்த பரமாத்மாவிடத்துல பக்தி செலுத்தணும், பரமாத்மாவை அறியணும். அதான் இவைகளுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக ஒண்ணு இருக்கு, என்னது மிருத்யு பயம், மறுபடியும் பறக்கப்படாது.

பேச்சுன்னு இருந்தா மணிக்கணக்கா பேசலாம். இந்த பேச்செல்லாம் என்ன பண்றதா, மிருதா கண்டோபம் பகசி தரசா தர்க்கவச்சசா, இந்த ஹேதுவாதங்கள் இது இப்படி அது எப்படி என்ற பேர் பேச்சு பேச்சு என்ன பண்றது, தொண்டை வத்தி போறதுதான் மிச்சம். நான் மிருதா கண்டோபம், இதனால பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அதுக்கு பதிலாக பகவானுடைய நாமாவை சொல்லுங்க, பகவானுடைய மனசுல தியானம் பண்ணுங்க, பகவானுக்கு அப்படியே மனசுல தியானம் பண்ணிட்டு புட்பத்தினால பூஜை பண்றா போல தியானம் பண்ணுங்க, அவைகள் க்ஷேமத்தை கொடுக்குமே தவிர இப்படி வெறுமன அர்த்தம் இல்லாத பேச்சு பிரயோஜனம் இல்லை. ஆகையால் நம்ம சாஸ்திரம் பாஷ்டோமையானால், மற்ற பதார்த்தங்களை நம்ம அறிந்தோமையானால், இவைகள்லாம் இங்கே உபயோகம் பண்ணோம். உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா சாஸ்திரங்களும் எல்லா அறிவுகளும் எதுக்கு, அந்த பரமாத்மாவை அறிவதற்காக உபயோகப்படும். இங்கிலீஷ் வாசிக்கிறேன், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் வாசிக்கிறேன், வேண்டாம்னு சொல்லல. ஆனா என்ன, இவைகள்லாம் எங்க உபயோகப்படணும், சாவித்யா யா விமுக்தயே, அதுதான் சார் படிப்பு. எது பகவானிடத்துல நம் மனசை செலுத்துறதோ, காசு புகழ் இவைகள்லாம் வேணும் மனுஷனுக்கு, அவைகள் வேண்டி இருந்தாலும் அது நிறைவே கொடுக்காது. நிறைவை எது கொடுக்கும், மன நிம்மதி தான் கொடுக்கும். பெரிய இடத்துல உத்தியோகத்தில் இருக்கார், அழகா இருக்கார், எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கார், பிரயோஜனம் இல்லை. ஆனா என்ன, அது அப்பப்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நிஜமான ஒரு சந்தோஷம் பகவானுடைய பாதங்களை அறிந்தால் ஒழிய வராது. ஆகையால் அதற்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த திருஷ்டாந்தங்கள் வாயிலாக பரமாத்மாவை அறியணும். ஆகையால் கண்டோபம் தரசா தர்க்கவச்சசா, அதற்காக நீங்க அனாவசியமா இவைகள பேசிட்டு இவைகளோட இருக்காதீங்க. பரமாத்மாவை அப்பப்ப ஞாபகம் வச்சுங்க. என்ன பண்ணணும், நற்பதாம் போஜம் சம்போ பஜ பரம சௌக்கியம் ரஜ சுதீஹி பரம் போஜம் சம்போ, அந்த பரமேஸ்வரனுடைய பாத பத்மங்களை தியானம் பண்ணுங்க. ரஜ அங்க போய் நில்லுங்க. பரம சௌக்கியம் ரஜ சுதீஹி, பரம சௌக்கியம் அது நிஜமான ஒரு சந்தோஷம், மனசுக்கு ஒரு நிறைவு. எந்த நிலையை அடைந்த பிறகு பசிதாகங்கள் இருக்காதோ, வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்காதோ, சரீரத்துல வியாதிகள் இருக்காதோ, மனுஷனை வாட்டி வைக்கிறத சரீரத்துல வியாதி, காலம் எழுந்தா இங்கே இது வழியே அது வழியே அது வழி சார், அப்படியும் வழி ஒண்ணும் இல்லாதமான மனசுல என்னமோ கஷ்டம் சார், அவன் என்னமோ சொன்னா இவன் என்னமோ சொன்னா, இப்படித்தான் வருதே தவிர சாந்தமா இருக்கும்னு எங்க இல்ல. பாத்தீங்களா, பணம் நிறைய இருக்கு, படுத்துண்டா தூக்கம் வரல, என்ன லாபம்? இவைகள் பாட்டு இருக்கு, ஆனா படுத்துண்டா ஆனந்தமா குரட்ட விட்டு படுத்துட்டு இருக்கான், ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் நிஜமான ஒரு சுகம். மனுஷனுக்கு சுகம் என்ன, மனசாந்தி வேணும். அந்த மனசாந்தி வேணுமையனால் இதுக்கு நாம என்ன பண்ணணும், பரமாத்மனுடைய பாத பத்மங்களை குடிக்கணும். அது இல்லாமல் வெறும்னு பேச்சே பேசிட்டே இருந்தேயானால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனாலதான் என்ன சொல்றது, ஜபம் பண்ணுங்க. சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, ஆத்மாவாரே திரட்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசிதவியா, வெறுமனு பேசவே வேண்டாம். ஏதோ ஒரு நாமா வச்சுங்க, நமசிவாயான்னு ஒரு நாமா சொல்லுங்க, ஒன்னமோ நாராயணாயான்னு சொல்லுங்க, பகவானுடைய ராமநாமா சொல்லுங்க, ஸ்ரீராம ராம ராமே தே ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துரியம் ராமநாம வரானனே, அப்படி இந்த ராமநாமாவை சொல்லிட்டே இருந்தவங்களுக்கு எந்த நாம சுலபமாக வாயில வருதோ, எதுல மனசு ஒடுங்கிறதோ அந்த நாமாவை சொல்லிட்டே இருந்தோம். அதுக்கு இப்பதான் சொல்லணும், அப்பதான் சொல்லணும், ஒரு நிர்பந்தம் இல்லையே. எந்த செயல் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அதை சொல்லிட்டு இருக்கலாமே, பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கலாமே, அப்ப என்ன ஆகும்னு மனசு நிறைவு பெறும். அதோட இல்ல, எத்தனையோ ஜென்மாக்கள்ல நம்ம பண்ணினதான பாபங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடும். நெய் எப்படி நெருப்புல வச்ச மாத்திரத்தினால உருகி போறதோ, அதே போல பகவானுடைய நாமாவை சொல்ல சொல்ல ஜப பண்ண பண்ண என்ன ஆகும், நம்ம மனசுல எத்தனையோ கோட்டி ஜென்மாக்கள்ல சேர்த்து வச்சுட்டு இருந்தக்கூடியதான பாபங்கள்லாம் தானா உருகி தானா கிழந்துவிடும். ஆகையால் என்ன பண்ணணும்ங்கிற இந்த சாஸ்திர தத்துவத்தை அறியணும். வெறுமன சப்தஜானங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனா சப்தஜானங்கள்லாம் சாஸ்திரத்துல எதற்காக சொல்லியிருக்க, அந்த தத்துவத்தை அறிவதற்காக. இதம் சாஸ்திரம் சொல்லும் பொழுது அந்யாவாசோ விமுஞ்சதா அமிர்தஸ்ய ஏஷ சேது, அந்யாவாசோ விமுஞ்சதா, அனாவசியமான வார்த்தைகளை விட்டுருங்கோ. இதுதான் சுவாமி அமிர்தஸ்ய ஏஷ சேது, மோட்சத்தை அடைகிறதுக்கு இது வழி. நம்ம யோஜனை பண்ணி பாருங்க, நம்ம புலன்கள்ல

0: அதிகமாக நம்ம சக்தி எது வாங்கிக்கிறது? காலம் எழுந்து எந்த பலனை அதிகமாக நீங்க உபயோகப்படுத்துறேன்னு கொஞ்சம் பாருங்க. நம்ம யோஜனை பண்ணி பார்த்தோம், ஆனால் வாயத்தான் ரொம்ப உபயோகப்படுத்துறோம். அடுத்ததாக இருக்கிறது கண்ணு. கண்ணை நம்ம உபயோகப்படுத்தினாலும் அதை வந்து முக்கியமாக இந்த பொருளை பார்க்கணும் என குறிப்போட உபயோகப்படுத்தல. அது வணங்குறது பார்த்துட்டே இருக்கு, நிறைய பொருளை பார்க்கறது, ஆனா பார்த்ததுனால அவைகள்லாம் நமக்கு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கல. அது உதாசீன ஞானம். தூர ரோட்ல எத்தனையோ பொருள் இருக்க பார்த்துட்டே போறோம். இங்க இருந்து ஒரு மணி நேரம் நடந்தேன்னு வச்சுங்களேன், எத்தனையோ பொருளை பாக்குறேன். அந்த பொருள்லாம் உங்க மனச பறிக்கிறதோ இல்ல, அது வடக்கு போயிட்டே இருக்கு. தினந்தோறும் போன ரூட்லயே போறேள் வரேள், அது அவளை கொடுக்கல. ஆனா இந்த வார்த்தை வாயால பேசுறேள் பார்த்தேள, இது பேசும் பொழுது ஏதோ விதமாக யாரையோ ஒருத்தர துன்பு இருக்கிறது சார். அம்பு குத்துறா போல இன்னொருத்தர குத்துறது, அது நமக்கு தெரியல. செல்போன்ல வச்சுட்டு மணிக்கணக்காக பேசிட்டே இருக்கான். கடைசியில இவ்வளவு மணி நேரம் நம்ம பேசணுமா? இது ரெண்டு நிமிடத்துல முடிச்சிருக்கலாமா? நிச்சயமா முடிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றதுக்காகத்தானே எடுத்து போன, அதை சொல்லிட்டு நிறுத்திருக்கலாமே. அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப அதுக்கு சம்பந்தப்பட்டது, அதுக்கு சம்பந்தப்பட்டது, இப்படி மணிக்கணக்காக நம்ம பேசிட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடியதான சக்தியில பாதி சக்தி இதனாலேயே போறோம். பேச்சுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. நம்ம இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதான சக்தியானது பராசக்தியானது பசந்தியாக வந்து பசந்தியானது மத்தியமமாக மாறி அதுக்கப்புறம் இன்னொருத்தரை காதுல போய் அது குத்துறது. நீங்க பேசக்கூடியதான பேச்சானது அவளுடைய காதை குத்தி அதுக்கப்புறம் அதன் வழியாக அவளுடைய மனசுக்கு சென்று அந்த மனசுல சுகத்தையோ துன்பத்தையோ உண்டு பண்றது. சில வார்த்தை நீங்க பேசினதுமே இன்னத்தருடைய மனச புண்படுத்துறது, இன்னொரு சில வார்த்தைகள் பேசினா இன்னத்தருடைய மனச சந்தோஷப்படுத்துறது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொருத்தருடைய மனச புண்படுத்துறா போல பேசவே படாத. ஆனா நமக்குதான் இன்னொருத்தருடைய மனச சந்தோஷப்படுத்த போல பேச தெரியலையே. நான் என்ன பண்றது? யாரையும் நீங்க ஸ்தோத்திரம் பண்றது இல்ல. ஏன்னா உமக்குள்ள ஒரு அகங்காரம்னு ஒண்ணு இருக்கு. நான் ஏன் அவளை புகழணும்? அவளை நல்லவன்னு நான் ஏன் சொல்லணும்? அவளுடைய துன்பம் எல்லாம் கெட்ட வழியெல்லாம் எனக்கு தெரியுமே. இப்படிதான் நினைக்கிறேன். எல்லா மனுஷியாலுமே நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. வெறும் கெட்டதே இருக்கிற மனுஷனும் கிடையாது உலகத்துல. அதே போல எல்லாமே நல்லதா இருக்கக்கூடியதான மனுஷனும் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனத்திலயும் நன்மையும் இருக்கு கெடுதலும் இருக்கு. ஆனா அவளுடைய நன்மையை நம்ம பார்க்கணுங்கிறது நமக்கு தோணல பார்த்தேல. என்ன நமக்குள்ள அது இல்லாததுனால அதை பார்த்ததுமே நமக்கு ஒரு அசூயை ஏற்படுறது, ஒரு வயத்தறிச்சல் ஏற்படுறது. இந்த மனுஷன் இவ்வளவு குணம் வச்சுட்டு இருக்கான் சார், ஏன் கொடுக்க கூடாதா இப்படின்னு தோன்றது. அதே போல இவன் இவ்வளவு பெரிய உத்தியோகத்துல வந்துருது எப்படி வந்தது? ஏதோ ஒரு லக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவன் கட்டப்பட்டு வந்தான்னு தெரியல. கட்டப்படாம இந்த ஜென்மாவில வந்திருந்தாலும் போன ஜென்மாவில பகவன் நாம சொல்லியிருக்கான், அதனால்தான் வந்திருக்கு. யாருக்கும் எதுவும் சுலபம் இல்ல இந்த உலகத்துல. எதுவுமே ஆக்சிடென்ட் இல்ல. நடக்கக்கூடியது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டு தான் நடக்கிறதே தவிர காரணம் இல்லாம அக்கஸ்மாத் தான் நடக்காது. இன்னைக்கு நாம் பகவன் நாமாவை கேட்டு இருக்கோம்னா பகவான என்னைக்கோ திருப்தி படுத்திட்டு இருக்கோம். போகட்டும், இவன் நல்ல வழியில இருக்கட்டும் அப்படின்னு பகவான் நினைச்சுட்டு இருக்கார். அதனாலதான் நம்ம இங்க இந்த இடத்துல இருக்கோம். இல்லைன்னா பீச்சுல போய் அங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அதனால விவகாரம் என்ன? எல்லாமும் ஒரு காரிய காரண பாவத்தில் தான் நடக்கிறது. ஆகையால் நம்ம என்ன சொல்றோம்? இந்த சாஸ்திரங்களை பேசும் பொழுது அனாவசியமா பேசாதீங்க. அந்த பேசறதுக்கு பதிலாக பகவன் நாமாவை சொல்லுங்க. இது முக்கியமாக நமக்கு சொல்ல வேண்டியது ஏனென்றால் இந்த சிவானந்த லஹரியில ஆச்சாரியால் இந்த தர்க்க சாஸ்திரத்தை என்ன, அந்த தர்க்க சாஸ்திரம் என்னன்னா சின்ன விஷயத்தை பெருசா பண்ணிட்டே போவான். நெருப்பு இருந்தா புகை இறக்கணும், நெருப்பு இருந்தா புகை இறக்கணும்னு சொன்னா அது இது இருந்தா அது இருக்கணும், சரியா போயிடுதோ இல்லையோ அவ்வளவுதானே. சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்புறத்து யோகி சாத்திய சமானாதிகரணியம் இது வரைக்கும் அடுத்தது. இதுக்கப்புறம் இன்னும் பெருசா போயிட்டே இருக்கு. இது எதற்காக இப்படி சொல்றார்? அவ்வளவு தெளிவாக ஒரு இடத்துலயும் தப்பு வராம நான் பேசணும்னு நினைச்சுட்டு சின்ன கொஞ்சமாக பேச வேண்டியது ரொம்ப பெருசாக நீட்டி நீட்டி பேசுறேன். சில பேர் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் பேசுவா, என்ன நாளைக்கு காலம் வேற இருக்குன்னு சொல்லணும் அவ்வளவுதான். இந்த சின்ன விஷயத்துக்காக நேரா சொல்ல முடியும் அப்படி சுத்திட்டே இருப்பா சில பேர், அது ஒரு வீக்னஸ். இன்னும் சில பேர் என்ன பேசினா வாயில இருந்து முத்து கீழே விழுந்துருமோன்னு ஒரு பாதி வார்த்தை பேசுவார். என்னடா அவளுக்கெல்லாம் நம்ம ஏன் சார் சொல்லணும்னு? இதுவும் கட்டம் அதுவும் கட்டம். இதுல சின்ன விஷயத்த நிறைய பேசுறதுங்கிறது தர்க்கசாஸ்திரம். அதே போலயே அதிகமான விஷயத்த குறைச்சதாக கம்யூனிகேட் பண்றதுங்கிறது வியாக்கரண சாஸ்திரம். இது பார்க்கணும். வியாக்கரண சாஸ்திரம் என்னன்னு, நீங்க எந்த விஷயத்த சொல்லணுமோ அந்த விஷயத்த ஒரு ஹாஃப் மாத்திர ஒரு பாதி அக்ஷரம் அதை குறைச்சுன்னு சொன்னீங்கன்னா அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா. சம்ஸ்கிருதத்துல ஜலம்னு சொல்றதுக்கு தண்ணீர்னு சொல்றதுக்கு உதகம்னு ஒரு வார்த்தை இருக்கு. உதகம்ங்கிற வார்த்தையில காவை எடுத்துட்டு உதம்னு சொன்னாலே ஜலம்தான். க்ஷீரோதம் சொல்லிட்டு இருக்கேன், மகோதம் உதம்னு சொன்னாலே ஜலம்னு பேர். பூவை விட்டு தகம்னு சொன்னாலே ஜலம், தாவையும் விட்டுட்டு கம்னு சொன்னாலே ஜலம். அந்த வையாக்கரணம் என்ன சொல்லுவாங்க, கம்னு சொல்லி போறும்ட்டான். விவகாரம் என்னன்னு, எதை ரொம்ப குறைச்சலா சொன்னமோ அதையே தேவலை அப்படின்னு அவனுடைய ஒரு கொள்கை. ஆனா நையாயிகனுடைய கொள்கை, தர்க்கசாஸ்திரத்தின் கொள்கை என்னன்னு, நிறைய பேசணும். அவனுக்கு ஒரு சந்தேகமும் இல்லாம எப்பொழுதுமே சந்தேகம் வரவிடாம பேசணும். இவன் நிறைய பேசுறவன், அவன் கொஞ்சமா பேசுறவன். அவனை அப்ப கரெக்டா கம்யூனிகேட் பண்ண, பகவான கரெக்டா சொல்லு அப்படிங்கறதுதான் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரட்சதி டுக்ரீங்கரணே. வெறும்னு வியாக்கரண சாஸ்திரத்தை நொற்று பண்ணிண்டு இது அப்படியா அப்படியா, அந்த பதம் இதோட சேர்றதா, இது அதோட சேர்றதா, இதுக்கு சதுர்த்தி விபக்தி என்ன, பஞ்சமி விபக்தி என்ன, இப்படியே நீ உதுமந்துட்டா இவ எனக்கு அப்பாற்பட்டதான தத்துவத்தை மறந்துட்டப்பா. ஆகையால் என்ன பண்ணணும், சாஸ்திரம் வாசிக்க வேண்டியதான். ஆனா சாஸ்திரங்கள் எதற்கு, ஒருத்தருடைய மனசில் இருக்கக்கூடியதான எண்ணத்தை மற்றவர்களுக்கு சொல்றதுக்காக சாஸ்திரம் இருக்கே ஒழிய அது அனாவசியமாக நொற்று பண்றதுக்கு இல்லப்பா. ஆகையால் சம்பிராப்தே சந்நிகிதே காலே, மனுஷியனுக்கு சந்நிகிதமாக காலம் முடிஞ்சு போயிட்டு வயசாயிட்டே இருக்கும் பொழுது நான் தர்க்கம் வாசிக்கிறேன் வியாக்கரணம் வாசிக்கேன்னு வேண்டாம். பகவானுடைய பாதத்தை குடி, அதெல்லாம் 20 வயசுக்கு முன்னால வாசிக்கிறோம். அதுக்கு மேல வாசிக்கணும்னு என்ன பண்ணா, பகவான் நாமாவ சொல்லிட்டே இருக்கோம். எத்பாத பத்மம் மகதாம் மனோலிபி நிஷேவஜம் பிரம்மரசாசவார்த்தபி, பிரம்மரசத்தை இந்த பிறவியிலேயே நாம் பரமனா அடையணுமையானால் அவனுடைய நாமாவ சொல்லணும், அவனுடைய மனசை நினைக்கணும், அவருடைய கோவிலுக்கு போகணும், அவையெல்லாம் பரிசுத்தம் பண்ணணும், பக்தாளுக்கு சேவை பண்ணணும், இப்படி பண்ணணுமே தவிர அனாவசியமா அதையும் இதையும் கத்துட்டு மணிக்கணகா சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கார் பஜ கோவிந்த ஸ்தோத்திரம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நூலுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி 6 அஸ்திக தரிசனங்கள் ஓர் அறிமுகம், பாகம் 2, பகுதி 1. வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
3: நமஸ்காரம். சபாபிய சபாபதி பேச்சவோ நம. இன்னைக்கு நம்ம வந்து நவ்ய நியாயத்தை பத்தி, முதல்ல நியாய வைசேஷிகங்களை பத்தி ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். அது என்னங்கிறத அதுல முதலாவதா வர்றது வந்து நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி நியாயம், அப்புறமா வைசேஷிகம். இது தனித்தனியா வந்து இத பத்தி இது மேல பேசுறதுக்கு பதில நவ்ய நியாயம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே நவ்ய நியாயத்துக்கு வந்து இங்க வைசேஷிகத்தையும் நியாயத்தையும் பிராச்சீனமா, அதாவது முதல்ல நியாயம் அப்படிங்கிற தரிசனம் பிராச்சீன நியாயம்னு ஒன்று இருக்கு. இந்த பிராச்சீன நியாயம் அப்படிங்கிறது கௌதமர் அப்படிங்கிறது வந்து ஒரு சூத்திரம் பண்ணியிருக்காரு. கௌதம முனிவர் வந்து ஒரு சூத்திரம் பண்ணியிருக்காரு. அந்த கௌதம முனிவர் வந்து அவரோட ஒரு நியாயத்தோட அவர்னா அவரோட அப்ரோச் வேறையா இருக்கு. நியாயம் அப்படின்னு பார்த்தா எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நியாயம். இப்ப வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, காக்கதாலபிய நியாயம் அப்படிங்கிறோம். காக்கா உட்கார பணம் பழம் விழுந்தது அப்படின்னா நமக்கு அது வந்து அந்த அந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து இது அதுவா ஏற்பட்டது அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து ஒரு உந்துகோலா எடுத்து காட்டி கொடுக்குது. அப்போ நியாயம் அப்படிங்கிற தரிசனம் வந்து முக்கியமா நமக்கு எப்படி வந்து அந்த ஞானம், அதாவது பிரமா அப்படின்னு சொல்றதுல, இந்த பிரமா அப்படிங்கறதுல வந்து நமக்கு எப்படி வருது, அதை எப்படி நாம உணர்றோம், பிரமாண சாஸ்திரம் அப்படின்னு அந்த நியாயத்தை நாம சொல்றோம். அதாவது இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான நியாய சாஸ்திரத்தோட பிரயோஜனம். இப்போ அந்த நியாய சாஸ்திரம் நான் சொன்ன மாதிரி பிராச்சீனமா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கௌதம முனிவர் அப்படிங்கிறவர் இந்த நியாயத்துக்கு ஒரு சூத்திரம் பண்ணியிருக்கார். இந்த நியாயம் இன்னைக்கு இருக்கிற இன்னொன்னு இதை வந்து நியாயம் இந்த முக்கியமா நான் சொன்ன மாதிரி பிரமாணங்களை பத்தியும் அது எப்படி நம்ம அடையறோம் அப்படிங்கறத பத்தியும் மோக்ஷம்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் இது சொல்றது. இந்த நியாயங்கிறது என்ன சொல்றது முக்கியமா பிரமாணத்தை பத்தி ரைட் நாலேஜ் அடையறதுக்கு என்ன வழி அப்படிங்கறது சொல்றது. இந்த கௌதமர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இந்த உலகத்தையே வந்து எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுட்டு கரெக்டா உலகத்தை நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிஷ்ரேயசமான வந்து அதாவது துக்கம் இல்லா ஒரு நிலை நம்ம அடையலாம். நம்ம வந்து ஞானத்தை வளர்த்து அந்த லெவலுக்கு நம்ம வந்து நம்ம நிம்மதியா அதாவது ஒரு மோட்ச நிலைமையில இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி இவன் நியாயத்தை பேசுறது. சோ நியாயம் அப்படிங்கறது பார்த்தா முக்கியமா வந்து லாஜிக்கல் ரீசனிங் இன்ஃபரன்ஸ் வாத விவாதங்கள் இதெல்லாம் பத்தி பேசுறதுதான் நியாயம் நியாயசாஸ்திரம். இப்போ இதோட ஒரு இன்னொரு சாஸ்திரம் வைசேஷிகம். வைசேஷிகம் அப்படிங்கிறது என்னன்னா விஷயம் அப்படின்னா என்னது மேட்டர் அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பிசிக்கல் மேட்டர் இதை பத்தின ஒரு விசாரம் வைசேஷிகம்ங்கிறது. இங்க வந்து என்ன அப்படின்னா பிரமாணத்தை பத்தி எல்லாம் ஆராயறது இல்லை. ரொம்ப எப்படி நம்ம வந்து உலகத்தை வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து மேட்டரை வந்து புரிஞ்சுக்கலாம் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்ட்ராக்ஷன் எப்படி ஏற்படுது அப்படிங்கறத பத்தி விஷய ரீதியா இது வைசேஷிகத்துலதான் ஆக்சுவலா பார்த்தா இந்த அணுவாதம் வந்து நமக்கு இருக்கு. அட்டாமிக் தியரி அப்படின்னு நம்ம சொல்றோமே இந்த அட்டாமிக் தியரி அப்படிங்கிறது வைசேஷிகத்துல நம்ம கிடைச்சிருக்கு. இப்போ வைசேஷிகாலெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த உலகத்தை வந்து 16 பதார்த்தங்களை பிரிக்கிற. இப்போ நம்ம வந்து நம்ம அதோட ஒரு அணுகுமுறை வேற. இப்போ வந்து இவ என்ன பண்ணிட்டா அப்படின்னா இந்த பிராச்சீனமான வைசேஷிகமும் பிராச்சீனமான நியாயமும் இன்னைக்கு அதாவது காணத்தர் அப்படிங்கறது இந்த வைசேஷிக சூத்திரத்தை பண்ணியிருக்கார் பிரசஸ்த பாதர். அப்படி இவாள்லாம் வந்து காணத்தர் இவாள்லாம் வந்து சூத்திரங்கள்லாம் எழுதியிருக்காங்க. இந்த சூத்திரங்கள்லாம் வந்துதான் பிராச்சீனமான நியாயத்துக்கும் பிராச்சீனமான வைசேஷிகத்துக்கும் அடிப்படை கிரந்தங்கள். இப்ப என்ன ஆயிடுத்து போக போக என்ன ஆயிருக்கு அப்படின்னா முதல்ல இந்த இவா இன்னொன்னு இந்த நியாய வைசேஷிகங்கள் வந்து சேஸ்வரமான தரிசனம் சேஸ்வரம்னா நேத்துக்கு சொன்ன மாதிரி ஈஸ்வரனை ஏத்துக்கக்கூடிய தரிசனம். இது ரெண்டும் நியாய வைசேஷிகங்கள் வந்து இந்த லௌகீகமான பிரபஞ்சத்தை நம்ம வந்து பௌத்திகமான பிரபஞ்சத்தை அப்படியே அவ ஏத்துக்கிறதுனாலுமே அவ இதுக்கெல்லாம் ஈஸ்வரன் தான் ஒரு காரணம் அப்படிங்கறத வந்து அவ வந்து பரமாத்மா நியாயங்கிறது பரமாத்மாங்கிறத ஒத்துக்கிறது வைசேஷிகமும் ஈஸ்வரனும் ஒத்துக்கிறது. இந்த ஈஸ்வரன் வந்து இந்த அணுக்கள்லாம் இந்த அணு இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த அணுக்களை வந்து சேர்க்கறது பிரிக்கிறது இதெல்லாம் வந்து ஈஸ்வரன் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியாயம்ன்றத இந்த தரிசனம்னா வந்து பகவான் இருக்கார் அப்படின்னு புத்தி ரீதியா அவ வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றான். அதுக்கு இப்ப நம்ம நம்பிய நியாயத்தை பயன்படுத்தி பண்றோம் நம்ம அதுல டீப்பாலாம் போறது இல்லை ஏன்னா நமக்கு அதோட அந்த பிரயோகங்கள்லாம் தெரியணும். அதனால வந்து அது அதை பத்தி நம்ம பார்க்க போறதுல. ஆனா இந்த நியாய வைசேஷிகங்கள் வந்து இதுதான் வந்து ஒரு முதல் அட்டம்ப்ட் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு லாஜிக்கலா அவ எஸ்டாப்ளிஷ் பண்றான். அவ வந்து அதை வந்து நிரூபிக்கிறான். சரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா முதல்ல வந்து இந்த பௌத்தவாதிகளையும் மீமாம்சக்காரையும் இவ ரெண்டு பேருமே பௌத்தா நாஸ்திக தரிசனம் சொன்ன மாதிரி ஆஸ்திக தரிசனம் நாஸ்திக தரிசனம் அப்படின்னு இதுல இந்த பௌத்தா வந்து நாஸ்திக தரிசனம் அவா வேத பிராமணியத்தை ஒத்துக்கிறது வேதத்தை பிரமாணமா எடுத்துக்கிறது அதனால அவ நாஸ்திகா. மீமாம்சகா வந்து ஆஸ்திக தரிசனம் ஆஸ்திக தரிசனமா இருந்தாலுமே அவா வந்து ஈஸ்வரனை ஒத்துக்கிறது. இவா ரெண்டு பேரையும் நியாயவாதிகள்னா பழங்காலத்திலிருந்து இவா சொல்றத இவ எதிர்த்து இவா எஸ்டாப்ளிஷ் பண்றான். அதாவது ஈஸ்வரன் இருக்காங்கிறத ஸ்தாபிக்கிறார். இப்ப போக போக என்ன ஆச்சு அத்வைத்தம் வந்தது. அத்வைத்தத்துல இருந்து வர சில பெரியவாள்லாம் என்ன பண்றா அதுல இருந்து வர நியாயத்தை மொத்தமா கண்டிச்சிடுறான். கிட்டத்தட்ட பிராச்சீன நியாயங்கிறது பத்தாம் நூற்றாண்டுலயோ பதினோராம் நூற்றாண்டுலயோ அத்வைதிகள் தண்டனம் பண்ணி பண்ணி பண்ணி பிராச்சீன நியாயமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட என்ன ஆயிடுது, அழிஞ்சே போச்சு. இப்ப வந்து என்ன என்ன பண்ண அப்படின்னா, சில அப்புறமா வந்த சில நியாயவாதிகள் கங்கேஷோபாத்யாய அப்புறமா நிறைய இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிட்டா, இந்த வைசேஷிகத்தையும் நியாயத்தையும் கம்பைன் பண்ணிட்டா. முதல்ல நியாயம் நான் சொன்ன மாதிரி வெறும் பிரமாண சாஸ்திரமா இருந்தது, வைசேஷிகம் வந்து விசேஷம் விஷயம், அதாவது இந்த பூத பிரபஞ்சங்கள்ல உள்ள விஷயங்கள், அதாவது மேட்டர்னு நம்ம சொல்றோமே, அதை பத்தி ஆராயிர ஒரு ஸ்கூலா இருந்தது. இவா ரெண்டு என்ன என்ன பண்ணிட்டா, உத்தியோகம் கங்கேஷ் உபாத்தியனா ரெண்டுத்தையும் ஒன்னா இணைச்சிட்டான். இப்போ அதுதான் வந்து என்ன வருது அப்படின்னா, இது ரெண்டுமே சேர்ந்து இதுக்கப்புறமா வந்த ஒரு தரிசனத்துக்கு தான் நவ்ய நியாயம்னு பேரு. இன்னைக்கு நியாயமும் வைசேஷிகமும் எப்படி இருக்கு அப்படின்னா, தனித்தனியா நம்ம பாக்குறது இல்ல, காணத்த சூத்திரம் நம்ம வச்சுக்கிறதுல, அது மாதிரி கௌதம சூத்திரத்துல இருக்கிற நியாய தரிசனத்தையும் நாம பாக்கல. நவ்ய நியாயம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல புதுசா வந்த நியாய சாஸ்திரம் அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போ அந்த நவ்ய நியாயம்ங்கிறது இது வந்து ரொம்பவும் விஸ்தாரமா வந்து ரொம்ப அழகா வந்து ஒரு இந்த இன்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றேன், அனுமானம். இந்த அனுமானத்தை பத்தி ரொம்ப அழகா வந்து அவாதான் வந்து ரொம்ப விஸ்தாரமா யோசிச்சு அவ வந்து எழுதியிருக்கா. இப்ப அது எப்படி வளர்ந்தது அப்படின்னா, இந்த நவ்ய நியாய சித்தாந்தத்தை யூஸ் பண்ணி துவைத்திகளுக்கும் அத்வைத்திகளுக்கும் ஒரு பெரிய சண்டையே நடந்திருக்கு. எனக்கு என்ன ஞாபகம்னா, வியாசராஜர் அப்படிங்கிற ஒரு துவைத்தி மகான் வந்து அத்வைத்தத்தை கண்டனம் பண்ணி ஒரு புக் எழுதுறாரு. இத வந்து மதுசூதன் சரஸ்வதி அப்படிங்கிற அத்வைத ஞானி வந்து அவர் என்ன பண்றார், நவ்ய நியாய சித்தாந்தத்தை யூஸ் பண்ணி இவரோட வியாசராயரோட கிரந்தத்தை நிராகரிக்கிறார். ரொம்பவும் அழகா, ரொம்பவும் அந்த நவ்ய நியாயத்தோட பயன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அதுலதான் நமக்கு வந்து அந்த பீக்கு, அதாவது அதோட உச்ச கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதுதான் நவ்ய நியாயம், பிராச்சீன நியாயம் அப்படின்னா என்னது, காணக்க சூத்திரம்னா என்னது அப்படிங்கறத பத்தி ஒரு ஒரு அறிமுகம், எங்க நவ்ய நியாயம் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கறத பத்தி இது ஒரு சின்ன அறிமுகம். இப்ப என்ன ஆறுது அப்படின்னா, பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேத்திக்கு பார்த்தோம். பிரமாணம்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷய ஞானத்தை அடையறதுக்கு எதெல்லாம் கரெக்டான வழி, நமக்கு எங்கேருந்து அது வருது, அதனுடைய ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு கிட்டத்தட்ட நியாயத்துக்கு இங்கிலீஷ்ல எபிஸ்டமாலஜினே சொல்றான். எபிஸ்டமாலஜி அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்றான் அப்படின்னா, நாலேஜோட சோர்ஸ், அதாவது இப்ப நம்ம ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ஞானம் அடைஞ்சிருக்கோம், இந்த ஞானம் நமக்கு அடைஞ்சது தப்பா இல்லனா, அதாவது ஆபாசமா, அதாவது நமக்கு தப்பா வந்தத தப்பா இருக்கா, நமக்கு அது அந்த கிடைச்ச ஞானம் வந்து சரியானதா அப்படிங்கறது நமக்கு எப்படி தெரிய வரும் அப்படிங்கறத பத்தி நான் ஆராய்ச்சி. இப்ப பிரமாணம் அப்படிங்கிறது நாலு பிரமாணம் நம்ம நேற்று பார்த்தோம், பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். இப்ப இதை தவிர இந்த அனுமானம் அப்படிங்கிறது இன்ஃபரன்ஸ் வந்து இன்னொரு டிரைவேட்டிவ் ஒன்று இருக்கு, உபமானம் அப்படின்னு. இந்த உபமானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது உவமை அப்படின்னு நம்ம அதிகாரிக்கல் திங்கிங், அதாவது ஒன்ன வச்சுட்டு கம்பேர் பண்ணி ஒன்ன புரிஞ்சுக்கிறது, இதுதான் வந்து அதிகாரிக்கல் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அந்த பிரத்யக்ஷம்னா நேற்றுக்கு என்னன்னு சொன்னேன், பிரத்யக்ஷம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ நெருப்பை பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம நேரடியா நம்ம இந்திரியங்கள்னால உணர்றது தான் பிரத்யக்ஷம். கண்ணு மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒரு பூ இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கறோன்னு பள்ளி நம்ம ஒன்னா கண்ணில் பார்க்கலாம், சில விஷயங்களை வந்து வேற இந்திரியங்கள்ல நம்ம வந்து உணரலாம். ஸோ எந்த கண்ணுன்னு மட்டும் இல்லை பிரத்யக்ஷமா தெரியறது அப்படின்னா, கண்ணுக்கு மட்டும் பிரத்யக்ஷம் இல்லை, எந்த இந்திரியங்களுக்கும் பிரத்யக்ஷம், அதுதான் பிரத்யக்ஷம். அதாவது இந்த இந்திரிய சன்னிகர்ஷம், அதாவது ஒரு ஒரு இந்திரியத்தை வந்து அடைஞ்சு அது நமக்கு வந்து புரியுது அப்படின்னா அதுக்கு பிரத்யக்ஷம்னு இருக்கு. இதுதான் வந்து நியாயத்தை கொடுக்கப்பட்ட அப்படின்னு, இந்திரிய சன்னிகர்ஷம் பிரத்யக்ஷம். இந்திரியத்தை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அது அது ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு நவ்ய நியாயத்துல, அதை வந்து அந்த இந்திரியத்தோட ஒரு ஸ்தூல பகுதியை எட்டி அது வந்து சன்னிகர்ஷம் கான்டாக்ட் ஏற்பட்டு அதுல இருந்து வந்து வந்து ஆத்மாக்கு வந்து உணர்றது ஞான ரூபம் ஆத்மா. ஆத்மா அப்படிங்கிறது நியாயத்தை வந்து ஞான வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஆத்மாக்க இது இந்த ஆத்மாங்கிறது உணியாச்சுக்கணும், ஆத்மாங்கிறது நம்ம சொன்னா பொதுவா நாம வந்து அத்வைதத்தை சொன்ன மாதிரியோ இல்ல வேற விஷயத்த சொன்ன மாதிரியோ இது ஆத்மாவை எடுத்துக்கூடாது. வே ஆத்மாங்கிறது பொதுவா மத்த அத்வைதம் அப்படின்னு எடுத்துட்டனா அது வெறும் சைத்தன்யம்னு சொல்றாங்க, அதுவா ஒண்ணு போய் உணர்த்துக்கிறது இல்ல. ஆனா இங்க ஞான வடிவமான இங்க நியாயத்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஞான வடிவமான ஆத்மா அப்படின்னு வந்து சொல்றது. இப்போ இதுதான் வந்து பிரத்யட்சம், இந்திரிய சன்னிகர்ஷம் ஏற்பட்டு அப்புறமா அது நம்ம ஆத்மால அறிஞ்சிக்க வரோம். ஓ சரி, நம்ம நெருப்ப பாத்துட்டோம், இல்லைன்னா வேற ஏதோ ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படுறது. சரி, ஓ சரி, இதுதான் நம்ம பிரத்யட்சம் அப்படின்னு. பிரத்யட்சம்னா நேரடியா இந்திரிய கிராஹியமா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு பேரு பிரத்யட்சம்னு பேரு. இப்போ அடுத்தாப்புல அனுமானம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்போ இந்த அனுமானம் அப்படிங்கறத பத்தி தான் நான் சொன்ன மாதிரி நவ்ய நியாயம்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்றேன். இந்த அனுமானத்தை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். அனுமானம் அப்படின்னு சொன்னா நம்ம பொதுவா வந்து ஊகம் பண்ணிக்கிறது அப்படின்னு அர்த்தம், ஊகம் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த ஊகம் பண்ணிக்கிறது அப்படின்னா இன்ஃபரன்ஸ் அப்படின்னு நாம சொல்றோம். இன்ஃபரன்ஸ்னா என்னது, நான் நேற்றுக்கே ஒரு இது வந்து ஒரு ரொம்பவும் ஒரு ஸ்டாண்டர்டான எக்ஸாம்பிள் சொல்லலாம். எத்திர ஏத்திர தூமகா தத்திர தத்திர வன்னி, எங்க எங்க புகையோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படிங்கிறது இது ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள். அதாவது நமக்கு வந்து புகைய இருந்தா நம்ம நெருப்பி போகும், நம்ம எங்கேயோ நம்ம வீட்டுக்குள்ள புகை வந்துருக்கு, நம்ம வந்து நெருப்பு வந்து பாக்கல, எங்கேயோ ரெண்டு தருவு தெளி ஏதோ குப்பை எரிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். நமக்கு இங்க வீட்டுக்குள்ள வந்து வெறும் புகை தான் வருது. இந்த புகைய வச்சு நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஓ சரி பக்கத்துல எங்கேயோ நெருப்பு வச்சிருக்கா போயிட்டு, இல்லைன்னா எங்கேயோ வந்து சமைக்கிறா, அந்த மாதிரி நமக்கு வந்து ஏதோ வந்து ஒரு நெருப்பு இருக்கிற ஒரு இன்ஃபரன்ஸ், அதாவது அனுமானம் கன்க்ளூஷன் நாம பண்றோம். இந்த கன்க்ளூஷன் வந்து தீபா பஞ்ச அவயவ நியாயம் இருக்கு, இத நாம கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். ஆனா அந்த அனுமானம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்ஃபரன்ஸ், இதுதான் வந்து அனுமானம். இப்போ பிரத்யக்ஷம்னா என்னன்னு தெரியும், அனுமானம்னா என்னன்னு தெரியும். இப்ப அடுத்தாப்புல சப்த பிரமாணம்னு சொல்றோம். சப்தம் அப்படின்னா இங்க நம்ம தமிழ்ல சொத்த மாதிரி சத்தம், சப்த பிரமாணம் அப்படின்னா இன்னொருத்தரோட ஒரு நம்ப தகுந்த ஒரு நபரோட வாக்கு, அதாவது அவரோட சொல், அதுதான் வந்து நமக்கு சப்த பிரமாணம் அப்படின்னு நாம சொல்றோம். இந்த சப்த பிரமாணம்க்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, நம்ம பிரத்யக்ஷமா இதையும் நெருப்ப பாக்கல, நமக்கு புகையும் நேரடியா நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ள வரல, இப்போ வந்து வேற எங்கேயோ வந்து நெருப்பு எரிஞ்சது அப்படின்னு நமக்கு எங்கேயோ வேற பயர் எங்கேயோ இருக்கு குடிச்சிருந்தது அப்படின்றான். நம்ம என்ன பண்றோம், நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம், இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பில்டிங்ல வந்து நமக்கு வந்து நெருப்பு பிடிச்சி எரிஞ்சது அப்படின்னு. இந்த நெருப்பு பிடிச்சி எரிஞ்சதுங்கிறது நமக்கு பேப்பர்ல தெரிய வருது, பேப்பர் தான் இங்க நமக்கு சப்த பிரமாணம். நம்ம நேரடியா பாக்கல, நமக்கு கண்ணுக்கும் தெரியல, அதாவது நமக்கு அனுமானம் அங்கே புகையும் நம்ம ஏதாவது ஒரு ஒரு இன்ஃபர் பண்ற முடியான ஒரு நம்ம நிலைமையும் இல்லை. அப்போ இந்த பேப்பரோ இல்ல அங்க இருந்த ஒருத்தர், ஆமாப்பா இந்த மாதிரி ஆயிடுது அங்க நெருப்பு பிடிச்சது அப்படின்னு சொல்றா, இது சப்த பிரமாணம். பொதுவா சப்த பிரமாணம் வந்து நம்ம ஆஸ்திக தரிசனங்கள்ல ஒண்ணு வேதத்தை எடுத்துருக்கோம், ஆகமம் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆகமம் அப்படின்னா என்ன அப்படின்னா வேதம்னு எடுத்துக்கிறது, அதாவது ரிஷிகள் முனிகள் ஆப்தவாக்கா, அதாவது பொதுவா ஆப்தவாக்கா நம்ப தகுந்தவர்கள் மகான்கள் ஞானிகள், அவெல்லாம் வந்து வாக்கு பொய் சொல்ல மாட்டா அப்படிங்கிற நம்பிக்கையில சப்த பிரமாணம் அப்படிங்கிறது நம்ம வந்து பொதுவா இங்க வேதத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதை தவிர நம்ம புராணங்கள், நம்மளோட குருமார்கள், அப்பா அம்மா, இந்த மாதிரி வாழ்கிட்ட வாழ்க்கையும் அவா சொல்ற விஷயங்களையும் நம்ம கிரகிக்கிறோம், இதுதான் சப்த பிரமாணம். அப்புறமா உபமானம், தமிழ்ல உவமைன்னு சொல்லுவோம். இப்ப வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஒரு மிருகம் பாக்குறோம், இது எப்படி என்ன மிருகம் அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா, இது வந்து இப்ப நம்ம வந்து ஒரு காட்டு மாடை பாக்குறோம், நமக்கு காட்டு மாடை பார்த்து ஓ இது வந்து மாடு மாதிரி அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு வஸ்துவை வச்சிருந்து இன்னொரு வஸ்து வந்து நமக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம வந்து முயற்சிக்கிறோம் புரிஞ்சுக்க, மாடு மாதிரி இருக்கு இல்ல ஆடு மாதிரி இருக்கு நாய் மாதிரி, இந்த மாதிரி தெரிஞ்ச வஸ்துக்களை வச்சு நம்ம வந்து பாக்குறோம். இது அனுமானம், உபமானம், அதாவது அலிகாரிக்கல் கம்பாரிசன் அப்படின்றத இங்கிலீஷ்ல சொல்றோம். இப்போ நாலு பிரமாணம் சொல்லியாது, பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம், பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் உபமானம். இப்ப அந்த சப்த பிரபந்த நியாய சூத்திரம் வந்து வைசேஷிக சூத்திரம் வந்து ஒரு விசேஷம் சின்னதா இருக்கு. அத ஆரம்பிக்கிறது வந்து அப்ப தர்மம் வியாக்கியாசியாம இப்ப தர்மத்தை பத்தி நான் வந்து விளக்க போறேன் அப்படின்னு காணத்தர் ஆரம்பிக்கிறேன். இந்த எங்கெந்த தர்மங்கிறது நமக்கு பிரத்யட்சமா தெரியுமா? இங்கேயாவது நம்ம தர்மத்தை வந்து வடிவுல வெளியில பார்க்க முடியுமா? ஒரு ஒரு ஒரு வஸ்துவா நமக்கு அது கிடைக்கிறதா? நமக்கு வஸ்துவா இதை பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப இது பண்ண முடியுமா? அனுமானம் இன்ஃபர் பண்ண முடியுமா? அப்படின்னா இன்ஃபரன்ஸ்லயும் நமக்கு தர்மத்தை பத்தி விஷயம் தெரியாது. தர்மம் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றது நமக்கு வேதம் தான் பிரமாணம். அதனால வைசேஷிக மதம் வந்து தர்மத்தை வந்து சூத்திரம் சூத்திரக்காரர் வந்து காணத்தர் வந்து தர்மத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த தர்மத்தை வேதத்துலன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அதனால அவர் வந்து ஒரு இன்டைரக்டா நான் வந்து வேத சப்த பிரமாணத்தை ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார். தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த காரியத்தை செஞ்சா ரொம்பவும் பரமஸ்ரேயசா சந்தோஷமா இருக்க முடியுமோ துக்கம் இல்லாம அதுக்குதான் தர்மம் அப்படிங்கிற மாதிரி டெபினிஷன் போதும். இல்ல எதுக்குன்னா இந்த சப்த பிரமாணத்துக்கும் இந்த சூத்திரத்துக்கும் கனெக்ட் பண்ணி ஒரு ஒரு விஷயம் எனக்கு தோணிது. அதுதான் நான் வந்து சொன்னேன். சரி, இப்ப நாலு பிரமாணங்களையும் பார்த்தாச்சு. முதல்ல பிராச்சீனமான நியாயம் இந்த நாளையும் ஒத்துண்டுது. ஆனா வந்து பிராச்சீனமான வைசேஷிகம் வந்து வெறும் பிரத்யக்ஷத்தையும் அனுமானத்தையும் தான், அதாவது நமக்கு வெறும் பிரத்யக்ஷ அனுமானத்தை தான் ஒத்துண்டுது. ஆனா அதுல வந்து ஆனா சூத்திரத்துல ஆரம்பிச்சு இப்படி ஆரம்பிச்சது அது வந்து ஏன் அந்த மாதிரி இருக்குங்கிறது நானும் எனக்கு இன்னும் கிளியராகவும் அங்கேயும் புரியல. ஆனா இப்போதைக்கு இந்த இந்த ஒன்னா ஆக்கப்பட்ட நவ்ய நியாயங்கிறதுல இந்த நாளையும் வந்து பிரமாண விஷயங்களா எடுத்துருக்கான். இந்த நவ்ய நியாயங்கிறது பிரமாணத்தை பத்தி விசாரிக்கிறது தான் முக்கியமான ஒரு அதோட முக்கியமான குறி அதுதான். அதே மாதிரி இப்ப வந்து இதேதான் இப்ப வந்து நவ்ய நியாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வழக்குல இருக்கிறதுங்கிறது தர்க்க சங்கிரகம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. தர்க்கம் அப்படின்னு சொன்னாலே தர்க்க ஊகே, அதாவது நாம வந்து ஊகிக்கக்கூடியது அனுமானம் பண்ணக்கூடியது இதுதான் தர்க்கம் அப்படிங்கிறது. தர்க்கம் ஊகே அப்படின்றது ஒரு தாக்கம், ஊகிக்கக்கூடியதுதான் தர்க்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. இப்ப அந்த தர்க்க சங்கிரகம் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை வந்து அண்ணம் பட்டர் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இந்த அண்ணம் பட்டர் அப்படிங்கிறவர் தான் இன்னைக்கு வந்து நியாய தர்சனத்துக்கு ஒரு இன்னைக்கு என்ன சொல்றதுன்னா அதுதான் இன்னைக்கு கிரந்தம் நியாயம் அப்படின்னு படிச்சா இன்னைக்கு யாரும் வந்து கௌதம சூத்திரத்தையோ வைசேஷிகம்னு யாரும் இது கணாப சூத்திரத்தையோ யாரும் படிக்கிறதுல. தர்க்க சங்கிரகம் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு தேதியில இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு டெக்ஸ்ட் அது. இப்போ என்ன அப்படின்னா இந்த தர்க்க சங்கிரகம்ங்கிறது ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ணி எழுதுனது. இத வந்து வைசேஷிகத்துல இருக்கிற கேட்டகரிஸ் பதார்த்தம் அப்படிங்கறதையும் எடுத்துட்டுருக்கான். இந்த உலகத்தை இந்த ஏழு பதார்த்தங்களுக்குள்ள அடக்கிடலாம். இந்த ஏழு பதார்த்தங்களுக்குள்ள அடக்கி ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இன்ட்ராக்ஷன் நடக்கிறது, ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத வந்து நாம புரிஞ்சிக்க உலகத்துல இருக்கிற விஷயங்களை புரிஞ்சிக்க கூடிய ஒரு ஒரு தன்மைதான் வந்து இந்த தர்க்க சங்கிரகத்துல நமக்கு வந்து பேசப்பட்டிருக்கு. இப்போ உலக இந்த தர்க்க சங்கிரகத்தை சொல்லப்பட்ட பதார்த்தம் சப்த பதார்த்தம் பிராச்சீன வைசேஷிகத்துல நமக்கு எடுத்தது கிடைச்சது. நியாயமா பிராச்சீன நியாய மதத்துல 16 பதார்த்தங்கள் சொல்லியிருக்கு. ஆனா இவ வந்து நவ்ய நியாயக்காரா என்ன பண்ணிட்டானா அண்ணம்பட்டது வந்து வெறும் சப்த பதார்த்தங்கள் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப இந்த உலகத்துல எல்லாத்தையுமே இந்த ஏழு பதார்த்தத்தை கீழே பிரிச்சிடலாம். திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக அப்படிங்கிறது சப்த பதார்த்தம். திரவியம் குணம் கர்மம் சாமானியம் விசேஷம் சமவாயம் அபாவம் அப்படிங்கிறது ஏழு பதார்த்தம். திரவியம் குணம் கர்மம் சாமானியம் விசேஷம் சமவாயம் அபாவம் இது சப்த பதார்த்தம். திரவியம் அப்படின்னா அது ஒரு கேட்டகரி, குணம் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, அப்புறம் கர்ம அது ஒரு கேட்டகரி, சாமானியம் அது ஒரு கேட்டகரி, விசேஷம் அது ஒண்ணு, சமவாய அது ஒண்ணு, அபாவ அப்படின்னு. இப்போ திரவியம் அப்படின்னா அது சரி, இப்போ ஏழு சொல்லியாச்சு. இந்த திரவியத்து கீழே என்ன வருது அப்படிங்கிறது திரவிய கர்ம குணம் இது கீழ்தான் என்னென்ன இருக்கு அப்படின்னு இது என்ன ஒரு கிளாசிபிகேஷன். இதோட ஒரு முயற்சி என்ன அப்படின்னா இந்த பௌதிக பிரபஞ்சத்தை நம்ம இந்த ஏழுக்குள்ள அடக்கிடலாம். இதுல ஒவ்வொன்றையும் நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இந்த பௌத்திகத்தை பத்தி வர துக்கங்கள், லோகத்துல வர துக்கங்கள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடலாம் அப்படிங்கறதுதான் இவாளோட இது. இப்போ இந்த திரவியாணி, இந்த திரவியம் எவ்வளவு இருக்குன்னா, பிருத்திவி, அப்பு, அப்பு, தேஜோ, தேஜா, வாயு, ஆகாஷ, கால, திகாத்மா, மனாம்சி, நவைவ, ஒன்பது திரவியம் இருக்கு. இந்த திரவிய குணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திரவியத்துக்கு கீழே ஒன்பது இருக்கு. அதுல பிருத்திவி, பூமி, அதாவது நம்ம பஞ்சபூதங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த பஞ்சபூதங்கள், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் உள்ள அஞ்சு அஞ்சு பூதங்கள் சொல்றோம். அந்த மாதிரி அஞ்சு கோயில்கள் சொல்றோம். நம்ம வந்து பார்த்தா நெருப்புக்கு கோயில் வந்து சிவன், சிவன் கோயில் அண்ணாமலை அப்படின்னு சொல்றோம். அடிச்சுதான் மரத்துக்கு ஆகாசம் தான் அப்படின்னு. இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் வந்து நீருக்கு வந்து ஜம்புகேஸ்வரர் திருவானை கோயில், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து காஞ்சிபுரம் வந்து பூமிக்கு, பிருத்திவிக்கு, இந்த மாதிரி அஞ்சு கோயில்கள் நம்ம சொல்றோம். இந்த அஞ்சும் வந்து திரவியத்துக்கு, பிருத்திவி, அப்பு, நீர், பிருத்திவினா பூமி, அப்பூனா நீர், அப்புறமா வந்து தேஜகா, தேஜகன்னா ஒளி, அப்புறமா வந்து வாயு, காற்று, ஆகாஷ அப்படின்னா ஆகாஷம், இது அஞ்சும் வந்து நமக்கு வந்து வந்துருது திரவியம். அதை தவிர காலம் ஒண்ணு வருது, திக்கு, திசைகள், திக்கு அப்படின்றது, அப்புறமா ஆத்மா, ஆத்மா, அப்புறம் மனாம்சி, இதுவும் ஒன்பதும் வந்து நமக்கு வந்து நம்ம எல்லாத்துலயும் டீப்பா எல்லாம் போறது இல்லை. ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அப்படியே விட்டுருவோம். ஏன்னா ரொம்ப வந்து நமக்கு வந்து ரொம்ப விஸ்தாரமா போயிடுச்சுன்னா அது வந்து நம்பிய நியாய கிளாஸாவே மாறிடும். அது என்னோட உத்தேசம் இல்லை. அது எப்படி வந்து இந்த அணுகுமுறை எப்படி இருக்கு, எப்படி அணுகிறா இத அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு வகையா நான் உங்களுக்கு காட்டுறதுதான். இது நீங்க சொல்றது கொஞ்சம் புரியாம கூட கொஞ்சம் இல்லை, முக்கியமா நிறைய பேருக்கு புரியாம இருக்கலாம். ஆனா இது வந்து கொஞ்சம் போக போக போக போக படிச்சு படிச்சு படிச்சுதான் இதை வந்து இதோட ஒரு பயன் என்னங்கிறது நமக்கு புரியும். அதாவது வேதாந்தங்கள்லயோ இல்ல மத்த எத்தனையோ வேதாந்த கிரந்தங்கள், மூணு வேதாந்த கிரந்தம் முக்கியமான வேதாந்த கடல்லாம் இந்த நியாயத்தை வச்சுதான் அவாவாலோட பிரம்மசூத்திரத்தை அவாவா எழுதிக்கிறேன். நியாயம், நவ்ய நியாயம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு சங்கரரோ ராமானுஜரோ மத்வாச்சாரியரோட பாஷ்யமே கிடையாது. நியாயமும் மீமாம்சையும் இல்லை அப்படின்னா, இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா இந்த மூணு மூணு மதத்தோட பிரம்மசூத்திர பாஷ்யமே கிடையாது. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு சித்தாந்தம். அது நம்ம அதோட சித்தாந்தமா அது என்ன மோட்சம் அப்படிங்கிறது நமக்கு சாதகம். ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கும் நம்ம சொல்றது எப்படி வந்து இந்த உலக வாழ்க்கைங்கிற சோகத்தை வந்து விடுபடுறது அப்படிங்கறத காட்டுறதுதான் இந்த ஆறு தர்சனத்தோட ஒரு நோக்கங்கள். அந்த அந்த நோக்கத்துல இங்க வந்து நியாயக்காரா நான் சொன்ன மாதிரி அந்த பௌதிக பிரபஞ்சத்தோட ஒரு ஒரு எப்படி அது வந்து செயல்படுறது, அந்த செயலை புரிஞ்சுட்டா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் குறையும். அப்புறமா வைசேஷிக்காரா சொல்ற மாதிரி யோகத்தையும் கொஞ்சம் பின்பற்றினா அதுல இருந்து நமக்கு வந்து ஆத்மா வந்து லயிச்சு போயிடும் அப்படிங்கிறது அதுதான் வந்து நமக்கு தெரியறது. ஸோ இதான் வந்து ஸ்ரேய பரமஸ்ரேயஸ் அப்படிங்கிறது. அதுல நம்ம சொன்ன மாதிரி இப்போ நம்ம அந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில நம்ம சப்த பதார்த்தம் சொன்னோம். அதுல வந்து திருப்பியம் வந்து திரவியம் அப்படிங்கிறதுல ஒன்பது திரவியம் சொன்னோம். இப்ப வந்து அடுத்தாப்புல குணம் சொல்றோம். திரவியம் ஒன்பதா எடுத்து குணம் இருக்கு. ரூபரச கந்த சங்கியா பரிமாண பிரதத்வ சங்கயோக அப்படின்னு சொல்லிட்டு 24 குணம் இருக்கு. நம்ம ஃபுல்லாலாம் நான் வந்து அதுல போல ரூபரச கந்த சங்கியா பரிமாண பிரதத்வ சங்கயோக விபாக பரத்வா பரத்வ குருத்வ திரவத்வ இந்த மாதிரி நிறைய ஸ்னேக சப்த இந்த மாதிரி நிறைய இருக்கு. 24 குணம் இருக்கு. இந்த 24 குணமும் லிஸ்ட் பண்ற. இது இப்ப வந்து என்ன அப்படின்னா ரிலேஷன் என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு திரவியத்துக்கும் இந்த குணங்கள் இருக்கு.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: பொய் கண்டார் காணா புனிதம் எனும் அத்துவீத. அதோட பெரிய புனிதம் எனும் அத்துவீதன்னு ஏன் சொல்றாரு, அது ஒரு பெரிய விஷயம். புனித புனிதம் எனும் அத்துவீத புனித அத்துவீதன்னா அடையாயிரம், புனிதம் எனும் அத்துவீதனா 28 பண்பு தொகை. உலகம் இருக்கணும் இதெல்லாம் நீங்க கந்தவன மாதிரி ஐயா இருந்திருக்கும் போது நான் சொல்ல முடியும். புனிதாத்விதம் என்று சொன்னால் அங்கே என்ன வரும், அடையாய்விடும். அடையல்ல
5: அத்திவதத்துக்கு மட்டும் சொல்லு புனிதம்.
4: புனிதம் எனும் அத்துவித. அதாவது இன்னும் சொல்ல போனா, இப்ப ஒரு சின்ன விஷயம் சொன்ன பாருங்களேன், இப்ப சுத்தாத்துவிதம் சைவ சித்தாந்த விளக்குன்ற அத்வைதத்துக்கு பேரு சுத்தாத்துவிதம் பேரு. அந்த சுத்தாத்துவிதம் என்பதை விளக்கும் பொழுது பியூர் அத்வைதம்னு சொல்லிடக்கூடாது. பியூர் அத்வைதம் சொல்லாமா சொல்லக்கூடாது. அப்ப என்ன அங்க என்ன பொருள்? புனிதம் என்னும் அத்வைத அத்வைத ஆசிட்டிஸ் அர்த்தம். இங்கிலீஷ்ல சொல்றாங்க அத்வைத ஆசிட்டிஸ். இப்ப சில சொல்றது ஆங்கிலத்தில் விளக்குனா புரியுது பாத்தீங்களா, இருபேருக்கு பண்பு தொகைன்னு தெரியாது. இன்னைக்கு பெரிய சிறப்பதான் இருபேருக்கு பண்பு தொகைன்னு தெரியாது. அதனால பிரபுபாதர் எழுதினார் பகவத்கீதா ஆசிட்டிஸ் அவர் அப்படிதான் எழுதினார். பகவத்கீதா ஆசிட்டிஸ் அவருடைய விளக்கம் இஸ்கான். அப்ப புனிதம் எனும் அத்துவித மெய்கண்ட நாதனருள் மேவுநாள் என்னாலும் சொல்றேன். தாய்மா மகாஞானி அவர், தாய்மான மகாஞானி. தாய்மானவரும் பட்டணத்தாரன் தான் துறவுக்கே இலக்கணமாக சொல்றவங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை. துறவுக்கு இலக்கணம் வந்து பட்டணத்தாரும் தாய்மானவரும் தான், அப்பேற்பட்ட துறவி. அவர் சொல்லுகிறார் அந்த மெய்கண்டார் ஒருவர் தான் சரியான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் அந்த அத்துவிதம் என்ற வார்த்தைக்கு. அப்ப எல்லாவற்றுக்கும் சொன்ன உதாரணமாக இப்ப ஜீவாத்மா பரமாத்மா நாமளும் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? ஜீவாத்மான்னா நாம, பரமாத்மான்னா கடவுள். அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆனா உண்மையான அர்த்தம் அப்படி கிடையாது. அது அருமையாக அந்த ஜீவாத்மா பரமாத்மாங்கிற வார்த்தைக்கு உண்மையான விளக்கம் என்ன என்று எழுதுகிறார் யாரு தெரியுமா? சிரஞான போத வசனாலங்கார தீபத்துல காசிவாசி செந்துநாதையர் எழுதுற குப்பிடாம். ஒரு முறை நான் மலேசியால கோலாலம்பூர்ல சைவ சித்தாந்த மன்றத்தில் பேசும்போது செந்திநாதையருடைய கான்ட்ரிபியூஷனை பத்தி சொல்லிட்டு வந்தேன். அப்போ மீட்டிங் முடிஞ்ச கடைசோடத்து வந்தாரு. சார் நீங்க சொல்றீங்களே அந்த ஊர் தான் எங்க ஊரு, நீங்க சொல்றீங்களே ஐயர் வீடு எனக்கு தெரியும், அதான் ஐயர் வீடுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் தெரியுது இந்த ஐயருக்கு இவ்வளவு பெருமை இருக்கான்னு. அது சிவஞான போத வசனாலங்கார தீபம் என்று ஒரு அருமையான எழுதியிருக்கிறார். அங்கேதான் சொல்லுகிறார் அங்கே பரமாத்மா என்றால் அப்படி அர்த்தம் இல்லை, கடவுள் என்று அர்த்தம் இல்லை. பரமாத்மா என்றால் சிவோகம் பாவனையில் தலைப்பட்ட ஆன்மா பரமாத்மா உள்ளதான். ஆன்மாவுடைய ஆறு நிலைகள். ஜீவாத்மா என்றால் என்ன அர்த்தம்? முக்குண வசப்பட்ட ஆன்மா ஜீவாத்மா. மூன்று குணங்களுக்கு யார் வந்து மூன்று குணங்களுடைய பாதிப்பு இருக்கு இல்லையா, அந்த பாதிப்பு யார் எந்த உயிரிடத்திலே நிகழ்கிறதோ அது ஜீவாத்மா. பரமாத்மான்னா என்ன அர்த்தம்? சிவோகம் பாவனை என்று சொல்லக்கூடிய நிலையை தலைப்பட்டவன் தான் பரமாத்மா. அந்த வகையில தான் சைவம் கிருஷ்ணனை பரமாத்மான்னு சொல்லுது. பரமாத்மா என்று நாமளும் சொல்லுவோம் கிருஷ்ணன், ஆனா நாம சொல்ல அர்த்தம் அவன் சிவோகம் பாவனையை தலைப்படக்கூடிய அந்த நிலையை அடைந்தான் ஆகவே நான் பரமாத்மா. பரபிரம்கிறதா சொல்றது அறிஞருடைய விளக்கம். ஏன்னா இந்த மாதிரி விளக்கம் யாரு கொடுக்க முடியும்? அந்த இருமொழியிலையும் புலமை இருந்து தத்துவங்கள் அந்த வேதத்திற்கு அங்கமான நூல்களையும் படிச்சிருக்கணும். அதுதான் முக்கியம். லெக்சிகன் ரொம்ப முக்கியம். ஆகவே ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். திருமுறைகளுக்கும் சாத்திரங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய வேறுபாடு, சில வேறுபாடு நான் சுட்டி காட்டுறேன். தோத்திரங்களுக்கு சாத்திரங்களுக்கு என்ன வேறுபாடு என்றால், தோத்திரங்களிலே பரிபாஷைகளை பயன்படுத்த மாட்டார்கள். சாத்திரங்களிலே பரிபாஷைகளைத்தான் பயன்படுத்துவார்கள். ஏனென்று கேட்டால் அந்த பரிபாஷை வேதம் படித்த ஒருவனுக்கு தெரியும், ஆகமம் படித்த ஒருவனுக்கு தெரியும். ஆகவே பரிபாஷை சொற்கள் தோத்திரத்திலே வராது, சாத்திரத்தில் மட்டும்தான் வரும். ஆகவேதான் சைவ பரிபாஷை என்று ஒரு நூல் எழுதினார் சிவாகர யோகிகள். மிக அருமையாக எழுதியிருக்கிறார். அது இன்னைக்கு ஆங்கிலத்தில் எத்தனையோ விளக்கங்கள்லாம் வந்திருக்கின்றன. நிறைய செய்திகள் இப்போ ஆங்கில தமிழில் வருதை விட ஆங்கிலத்தில் நிறையவே வருது. ஏன்னா தத்துவம் இன்னைக்கு இந்திய நாட்டு தத்துவம் மேல் நாட்டை ரொம்ப தாக்குறதுனால அப்படி வருகிறது. இன்னொரு செய்தி என்னவென்றால், சாத்திரங்களிலே என்ன சொல்றேன்னா தோத்திரத்துக்கும் சாத்திரத்துக்கும் வேறுபாடு சொல்றேன். கலை சொற்கள் சாத்திரங்களில் வரும், தோத்திரங்களில் வராது. அத்வைதம் வார்த்தை எங்கேயாவது தேவாரத்தில் வருதா? 12 திருமணம் அத்வைதம் வார்த்தையே கிடையாது. அது ஏன் வரலன்னா, அது புகழ் நூல்கள்ல வந்து அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு காரணம். அடுத்ததால அவர்கள் தத்துவ